0: அடிமெல் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியே. அமர் நீதிநாதன் மார்பகத்திலே அணிந்திருக்கிற அழகான முல்லை மாலையை இங்கே நினைவூட்டுகிறார் ஆசிரியர் சுந்தரபெருமா. அல்லிமன் முல்லையந்தார் அமரீதிக்கு அணியே. முல்லைப்பூவை சூடுவது வணிகபுரத்திலே மரம். வணிகபுரத்தவர்களெல்லாம் முல்லை மாலையை விரும்பி அணிந்து கொள்வார்கள். எனவே இந்த நாயனார் வணிகபுரத்தில் அவதாரம் குறிப்பு கிடைக்கிறது. அல்லிமன் முல்லையந்தார், அல்லிமன் முல்லையந்தார். முல்லைப்பூல ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா, ஒரு பூ எடுத்துக்கொண்டால் புறையிதழ் அகல் இதழ் ரெண்டு இதழ் உண்டு. வெளியே காணப்படுவது புதை புறையிதழ், உள்ளே மென்மையாக அகழிதழ் எல்லா பூக்களையும். ஆனா முல்லைப்பூல மாத்திரம் புறையிதழ் புறையிதழ் இல்லாமல் எல்லாமே அகழிதழாக. அது முல்லைக்குழு சனி சிறப்பு. அந்த முல்லைப்பூவிலே புறையிதழ் இன்றி எல்லாமே அகழிதழாக இருக்கும். எனவே புறையிதழும் அகழிதழும் ஒன்றாக அமைந்த ஒரு பூ முல்லை. நாயனாருடைய உள்ளமும் புறமே செய்கிற செயல்பாடும் உண்டாக இருக்கும். நாங்கெல்லாம் மனம் மறந்தவனுக்கும் வெளியூர்ல பேசுவோம். உள்ளும் புறமும் ஒத்தவர், அது முன்னையினுடைய அந்த மாலையை சொல்லிய அந்த குறிப்பு அங்கு தருகிறது. இதெல்லாம் சிவ கருமணி சி கே சுப்பிரமணியமுடார் அவர்கள் நமக்கு சொல்லிப்பார். இந்த அழகான பெரிய புராணத்துக்கு உரை செய்தவர் கோயமுத்தரை சார்ந்த சிவ கல்மணி சி கே சுப்பிரமணியார் முதலியார்கள் வழக்கறிஞர். 1937 இந்த அருமையான உரை நமக்கு அதை எழுதுவதற்கு முன்னால் தர்மநாதனத்தின் குருமாசனத்தின் உத்தரவுப்படி எழுதுவதற்கு முன்னதாக சிதம்பரம் சென்று நடராஜபெருமான உத்தரவுகள் தான் எழுதினார். எப்படி மகாராஜாவினுடைய மரணம் மாற்றத்துக்காக சேக்கலார் பெருமான் உலகளாமல் அடியத்துக்கு உத்தரவு பெற்று செய்தாரோ அது மாதிரி பெரியவரத்துக்கு உரை எழுத போந்தவர் அதை செய்தார். நம்முடைய நூல்களுக்கெல்லாம் திருமுறைகளுக்கெல்லாம் உரை எழுதக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. திருமுறைகள் 12 திருமுறைகளுக்கும் உரை எழுதுவது சால சிறந்தது அல்ல என்று பெரியவர் சொல்வார். ஒரு பெரிய கடல் இருக்குது, அந்த கடலை போய் தண்ணீர் சுமக்கும் போது நம்ம எந்த பாத்திரத்தை கொண்டு போவோமோ அந்த அளவுக்கு தான் தெளிவு கிடைக்கும். செம்பு பண்ணுற செம்பு அளவு தான் குடத்தை கொண்டு கொண்டாட அளவு கிடைக்கும். பெரிய குப்பரைனா அதுக்கு சொல்லும். எனவே நம்முடைய மனம் பக்குவம் எவ்வளவோ அதற்கேற்றபடிதான் அந்த உரை அமையும். அதனால உரை எழுதுவது அவ்வளவு சால சிறந்தது அல்ல. சிக்க சுப்பிரமணியர் பல முறை சுவாமிட்ட அந்த அனுமதிக்கிறது செய்தார். ஏனென்றால் நம்மளா இப்போ புதுசு புதுசா ஒரே இடம் எழுதுறாங்க திருமுறைகளுக்கு, அது பொருத்தம். போரூர் சுவாமிகள் என்று சென்னை எடுத்து திருப்போரூர் சுவாமிகள் ஒரு பெருமையா இருந்தார். அவரிடம் ஒரு புலவர் வந்து, நான் திருவாசகத்துக்கு ஒரே எழுத போறேன், நீங்க அனுமதி கொடுக்கணும். சுவாமிகள் சிரிச்சார். திருவாசகம் ஒரு கடலுப்பா, அதுக்கு நீ ஒரே எழுத போறியா? சரி போயிஷ்டம். மறுநாள் சொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுபால் நெறியழிக்கும் பாதபூதெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இது பாயிரம் திருவாசகம் ஆரம்பிக்கும்னா சிறப்பு சொல்லிய வேறு பெரிய புதிய பெரிய எழுந்து பாடும். எல்லாரும் பாடத்தான் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அவர் பாடம். இது தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி பிறவியாகிய சங்கிரி நீக்கி அலரறுத்து ஆனந்தம் ஆக்கியதாம் எல்லை மறுவா நிதியளிக்கும் வாதவூர் இங்கோன் திருவாசகம் என்று தேன் வரும். இந்த பாடலுக்கு அவர் உரை எழுத ஆரம்பிச்சார். அந்த சைவ நல்லறிஞர் மறுநாள் சுவாமிகிட்ட வந்து, சுவாமி நான் உரையிட்டேன், இவங்க தான் திருவாசூரில் போப்பறேன், இந்த சிறப்பு பாயிரத்துக்கு உரையடித்தேன், இங்க திருக்கன் சாஸ்தி பாரு ஏதாவது தப்பு இருந்தது சரிப்பா இங்க வச்சிரு, எனக்கு ரொம்ப வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நாளை பார்த்து. உடனே மறுநாள் வந்தார். இப்ப வர ஸ்கூல் டைட்டா இருந்தது, இங்க சிக்கமா செல் போராட்டம் பண்ணிருந்தது, என்ன சரியான வேற ஜாஸ்தியா இருக்கு, முடியலப்பா நாளை போ. அப்படியே 4 நாள் அலைய வச்சார். 5 நாள் சொல்லிட்டாரு, நீ கொடுத்தது எங்க வச்சு தொலைஞ்சு வச்சு சுவாமி சொன்னாரு. அப்ப சுவாமி பரவாயில்ல இன்னொரு சுவாமி தொலைஞ்சது. அவர் மறுநாள் அந்த நான் ஒரு பாட்டு இன்னொரு எழுதப்படுறேன் சாமி சாமி இதையா பச்சை நான் என்னப்பா வேணாம் சொல்லிச்சேன் வாங்கலை வச்சுட்டு போட்டேன். இதே மாதிரி ஒரு வாரம் அப்ப நாலு நாள் வாய்தான் இப்ப ஒரு வாரம் வாய்தான் கடைசியில திங்கக்கிழமை வாங்கினாரு திங்கக்கிழமை வந்தாரு அதையும் தொலைச்சிட்டு வந்துட்டாரு. வந்து கோபம் சாயங்கிற கோபம் நமக்கு நேரம் தெரியல பார்ப்போம் என்று மூன்றாவது முறை அதே பாட்டு. இப்போ சுவாமி நீங்க இந்த திருக்கணி சக்தி சொல்ல பிறகுதான் கடத்திட்டு போனேன் சொல்லக்கதே உங்க வழக்கமா போச்சு நீங்க பொருள் அவர் உட்கார்ச்சார். இப்ப அன்னை கொண்டு வந்த வர உள்ள போனார் பழைய ரெண்டு உரை எடுத்து வந்தார் மூணையும் பண்ணினார் மூணு வெவ்வேறு எழுத்து ஒரே ஆள் எழுதின உரை விதவிதமா இருக்கு. இந்த நாலுரி பாட்டுக்கு விதவிதமான உரையாளும் உரை எழுதி இந்த அலங்குலத்தை பண்ணிட்டேப்பா இந்த திருவாசகத்துல கை வச்ச இன்னத்துக்காகும் பேசாம வந்த வழியே போ. திருப்போரூர் சுவாமிகள் சொன்னதாக எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாரு. அதனால திருமொழிகளுக்கு ஒரே செய்யல சொல்லுவாங்க ஒரே எழுதுனா நல்லா இருக்குமே நம்ம தேவாரத்துல பொருள் தெரியுது அது குரு மூலமா கேளு குரு மூலமா உபதேசம் கேளு ஒரே எழுதி செல்ஃப் ஸ்டடி பல உடைய தானா படிக்கிறதெல்லாம் நடக்காது குரு சுழற்சியில உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டது அந்த வகையிலே நமக்குதான் பெரிய புராணத்துக்கு ஒரே எழுதுக்கும் சி கே சுப்பிரமணியமலையார் நாயன்மார்கள் ஊரெல்லாம் போன கிராமங்கள்லாம் போய் அந்த போட்டோ எடுத்து அந்த வீடுகள்லாம் இடிஞ்சு கொடுக்கிற அந்த அலங்குலத்தெல்லாம் பார்த்து அழுத நாயன்மார்கள் இல்லங்கள் பல இல்லங்கள் இடிஞ்சிடக்கு இன்னைக்கு நாமெல்லாம் சைவர்கள் பேசிட்டு 63 நாயன்மார்கள் வழிபடுகின்ற நாம் அவர்கள் இருந்த வீடுகள் அரசியல் திறன் வீடுகள் எல்லாம் மாளிகையாகுது நினைவு சின்னங்களாக வாழ்கின்றன. ஆனால் நம்முடைய அருளாளர் ராஜா 63 நாயன்மார்கள் வாழ்ந்தக்கூடிய இல்லங்கள் இருட்டுக்குள்ள கிடக்கு. என்றைக்கு சைவ சாம்ராஜ்யம் வருமோ அன்றுதான் அதற்கு வழிகாகும். இதே போலதான் இந்த நாயனார் வாழ்ந்தக்கூடிய திரு நல்லூரில் அவர் ஏற்பட்ட திருமணம் அப்படி சிரமம் சிதறம் அடைந்து கிடக்கு தூணெல்லாம் குழந்தை கிடக்கு. இன்னைக்கு அதை எழுச்சி கட்டுறதுக்கு ஆளுங்க அப்ப நம்ம சைவர்களும் பேசுறோம் நாயன்மாரும் கூப்பூஜை நடத்துறோம் விழா பெரிய நடத்துறோம் உருப்படியான காரியம் செய்யற. ஆகவே இந்த கண்ணோட்டத்துக்குள்ள நாயனார்கள் சிறப்பு போகும். நாயனார் தனது உடல் பொருள் ஆவி எல்லாம் சுவரமாக அவர் அவதாரம் பண்ண அற்புதமான ஸ்தலம் இது. நம பார்வதி சீர் நீடிய செம்பியர் பொன்னின் அண்ணாற்று காலில் மேலிய கழியழி மலர் பொழில் சூழ்ந்து கேரில் மேலிய செழுமணி விதிகள் சிறந்து பால் நீடிய பெருமை சேபதி பழையாறை பழையாறை இந்த அற்புதஸ்தலம் அவர் அவதாரம் செய்தார். கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு பழையாறு அது நடுவே பழையாறு அது பக்கத்தில் வடக்கே ஒரு கோயில் சிவாலயம் அது பழையாறை வடதடி பழையாறைக்கு மேற்கொரு சிவாலயம் பழையாறு மேச்சடி அது மூணு ஸ்தலம். அதுல பழையாறு என்று சொன்ன அற்புதமான சேத்திரத்துல நாயனார் திரு அவதாரம் செய்தார். திருநாவுக்கர் சுவாமியின் வாழ்க்கையில இந்த பழையாறு ஸ்தலம் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறது. அப்துல் பெருமான் யாத்திரையாக செல்கிற போது பழையாறையில அவர் கண்ட காட்சியை அவர் கண்ணீரோட சிவாலயத்தை மூடி சமணர்கள் அவங்களுடைய பள்ளியை அங்கே நிறுவி சிவாலயத்தை இருக்கணும் தெரியாம ஆக்கிட்டார். அப்துல் பெருமான் சென்றார் சிவாலய தரிசனம் பண்ண போறவர் சமண பள்ளியை பார்த்தார் அப்படியே வாழினார். பரமேஸ்வரா உன்னுடைய சன்னிதி உள்ளே இருக்கு அந்த சன்னிதியை திறந்து பூஜை நடந்து நான் தரிசனம் அடியும் தரிசனம் பண்ணி போனால் ஒழிய உணவு அருந்த மாட்டேன் உண்ணாவது. அப்துல் பெருமான் அந்த சிவாலய தரிசனம் கண்டாலுடைய உணவர் நேரம் சாப்பிடவே மாட்டார். அவருக்கு உண்ணாவிரதம் சாதாரணம், உண்ணாவிரதம் கனவுல மகாராஜா கனவுல சிவபெருமான் போய் அப்படி பெருமான் உணவிந்து வாழுகிறார். அந்த பழையாறு தரத்தினுடைய மூல கற்பகிரகத்தை திறந்து வழிபாடு செய்யார். உடனே மகாராஜா சோழ மகாராஜா போய் சமண பள்ளியில இடிச்சு உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சுவீங்க பெருமானுடைய காட்சி அப்படி பெருமான் இடிச்ச பிறகுதான் உணவு இருந்த திருநாபுரனுடைய வாழ்க்கை என்னதான் அவங்க சொல்லிக் கொடுத்து பாருங்க. அந்த சரத்துல நாயனார் அவதாரம் பண்ணேன், என நாயனார் அவதரித்த சரத்துல மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாயனாருடைய குரம் எது? மண் அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார், பொன்னோ முத்து நன் மணிகளும் பூந்துகில் முதலா, என்னிலத்திலும் உள்ளன உரு வளர்த்தி இயல்பார் அந்நிலை கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார். அரே ரம பார்வதி பதவி வணிகர் குலம், அவர் நல்ல வியாபாரம் பண்ணுவார் வணிகர் குலம். அந்த குளத்திலே அவதாரம் அமர்ந்தினார், அதனால அவருக்கு செல்வம் நிறைய இருக்கு. பொதுவாக பிசினஸ் இருக்கவங்களுக்கு நல்லா நிறைய செல்வம் இருக்கு. மாதிரி மாலச்சம்பளம் வாங்குறவங்க எண்ணுங்க ஒரே மாதிரி கிடையாது, கிடக்கணும் பிசினஸ் அட்டக்கனோட வேலை வச்சுக்கணும், முறையான பிசினஸ் தான். அவரும் வணிகர் குளத்தில் அதனால இங்க அவர் இல்லம் பூரா தங்கமும் நவமணிகளும் பச்சாடைகளும் பூந்துசில்களும் நிறையவே கிடக்கும், நிறைய கிடக்கும். அப்படி ஒரு பெரிய செல்வந்தராக அருள்செல்வராக அமைந்தார் இருக்கிறார். ஆகவே அவர்பால் பொருட்செல்வம் இருக்குது, அருள்செல்வம் இருக்கு. ஆசிரியர் சொல்வார், திருவேறு தெளியராதனும் வேறு, பணம் இருக்கிறவன்ட்ட அருள்செல்வம் இருக்காது, அருள்செல்வம் இருக்கிறவன்ட்ட வைஷமின்பா இருக்காது. இது உலக இயற்கை அவர் சொல்ல திருவள்ளுவர் திருமேறு செல்லியர் ஆதலும். ஆனா அமரீந்திரன் ரெண்டுமே இருக்கு, அருஷ்வரம் இருக்கு அருஷ்வரம் அப்படி அபூர்வம் கம்மியா இருக்கு. அந்த அமரீந்திராயனார் என்ன தொண்டு செய்கிறார்? சிறுடியா இருக்கலாம், சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்றில்லார், அந்தி வண்ணர்தம் அழியவர்க்கு அமுது செய்வித்து, கந்தை கீழுடை கோபணம் கருத்து அறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளர்த்தினார் வரும் பயன் கொள்வார். சொல்லியர்களுக்கெல்லாம் அமுது படைக்கிறது, அவர்களுக்கு ஆடை கொடுப்பது, கோபணம் தருவது, அருமையான வரவேற்பு நல்கி அவர் உள்ளத்துக்கு கருத்து கேட்டு நடப்பது, இவ்வாறு அருமையா செய்து வருகிறார் நாயனார். அப்பொழுது அந்த ஊர் பக்கத்துல திருநல்லூர் என்ற அற்புதமான சரண் இருக்கு. அவர் மனதை திருநல்லூர் கவர்கிறது. பழையாறையில இருந்து திருநல்லூர் போற அந்த சனத்துல ஒரு அழகான திருமணம் அமைக்கிறார். அடியார்கள் எப்ப வந்தாலும் அவருக்கு அமுது, யாரும் பசியோட போக எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு அமுது கிடைக்கிற ஒரு அருமையான நாயனார் திருநல்லூர்ல ஒரு அற்புதமான மடம் அமைத்தார். அடியார்களுக்கு தான் அமுது படைக்கிறார் திருநல்லூர். அந்த திருநல்லூர் ரொம்ப சிறப்பான சேத்திரம். திருநாவுக்கர சுவாமியுடைய தேவாரமும் திருத்தாண்டவமும் அப்பர் பெருமானுடைய அருள் வாழ்க்கையில பெறக்கூடிய பாக்கியமும் அந்த நல்லூர். அதிலேதான் அப்பர் பெருமான் அந்த சரத்து வருகிற சமயத்துல பரமேஸ்வர நான் சமண சமயத்துல இருந்தப்பா உங்களுடைய பாத மலர்களை என் சிரசு வச்சு திருவடி திசைப்பேன் கேட்கிறேன். அழுல திருநல்லூர் வந்தோட அங்கே சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு அழகா திருவடி திசை வந்தார். பரமேஸ்வரன் பாத மலர்களை அப்பர் பெருமானுடைய திரு சிகரத்துல அந்த ஒரு அற்புதமான
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: கேள்விகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது நம்முடைய சைவ மெய்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு பிரமாணம் ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் என்ன கருத்தை சொல்லுகிறது அதையும் பார்க்கணும். அதனால என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க, த்ரீ வே டெஸ்ட். இந்த லயன்ஸ் கிளப்லாம் போனீங்கன்னா ஒன்று போட்டிருப்பாங்க, இந்த ரோட்டரியா ரோட்டரியில் வந்து ஃபைவ் வே டெஸ்ட் ஒன்று போர்டு மாட்டிருப்பாங்க. அதனால என்ன சொன்னா, எந்த ஒரு கருத்தும் மூணு டெஸ்டுக்கு உட்பட வேண்டும். ஒன்று சுருதி, இன்னொன்று யுக்தி, இன்னொன்று அனுபூதி. நோட் பண்ணிக்கிறேன், சைவ சித்தாந்தம் என்ன வரியுறுத்தும்னா இந்த மூன்று டெஸ்டுக்கு அது நிக்கணும், சுருதி யுக்தி அனுபூதி. சுருத்தினா என்ன அர்த்தம், ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அது ஒண்ணு, அதான் சுருத்தின்னு பேர். இன்னொன்னு யுக்தி. யுக்தின்னு என்ன, காமன் சென்ஸ். நீங்க சொல்லுவது காமன் சென்ஸுக்கு சரியா இருக்கா, அதுக்கு பேர் யுக்தின்னு பேர். ஐக்யூன்னு சொல்றோம்ல, இப்ப ஐக்யூ. அப்புறம் இன்னொன்னு அனுபூதி, உங்க வாழ்க்கையில சரியா வருதா, அனுபூதி. இப்ப ஏதோ ஒண்ணு வனஜா அங்க போறா இங்க போறா அதெல்லாம் முக்கியம் இல்ல. இதெல்லாம் இப்ப அப்படி நினைக்கிறாங்க, வனஜா பாக்கும் நீங்க எல்லாரும் போக போறீங்களா இல்லையா? அதாவது என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில அது பிராக்டிக்கலா இருக்கா அப்படின்னு பாக்கணும். அதான் அனுபூதி. அதான் சொன்னாங்க, சுருதி யுக்தி அனுபூதி. இந்த மூன்று டெஸ்டுக்கும் உடனே எதனாலும், ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை ஞானிகள் சொல்லியிருக்கிறார்களா, அதான் சுருத்தி. அப்படி சொல்லப்பட்ட கருத்து அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, இரண்டாவது. மூணாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் அது சரியாக இருக்கிறதா என்ற இந்த மூணு ஸ்டாண்டர்டை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கே தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு நீங்க வந்து வினாவை தொடுக்கும். அதான் நான் சொல்றேன். ஏன்னா ஏதோ ஒரு புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கொண்டக்கூடாது. எழுதுறது எப்படினாலும் எழுதலாம். அதாவது உடலிலே எங்க இருக்குன்னா மனோமய கோஷம்னு ஒரு உடம்பு இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மனோமய கோஷம் விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாது. அது அந்த உடம்புக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க உபனிஷத்தில், அதுக்கு பேர் மனோமய கோஷம்னு வச்சிருக்காங்க. கோஷம்னா உடம்புன்னு அர்த்தம். அந்த ஐந்து உடம்புகளும் சேர்ந்துதான் அந்த உயிரை இயக்குது. நீங்க நினைக்கிறீங்க இந்த அனாட்டமிக்கல் பாடி இஸ் தி ஒன்லி ரீசன் நினைக்கிறீங்க. ஆனால் நம்முடைய உடம்புல எத்தனை சரீரம் வேலை செய்யுதுன்னா அஞ்சு சரீரம் வேலை செய்யுதுங்கிறாங்க. ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம்ங்கிறது அனாட்டமிக்கல் பாடி. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனம் என்கின்ற அந்த எங்க இருக்குன்னா மனோமய கோஷம் என்ற ஒரு உடம்பிலே அது இருக்கிறது. அது உங்க விஞ்ஞான கருவிகளினாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. அதையும் சொல்லிட்டு ஏன் வந்து அது மன அந்த இறைவன் வந்து இந்த அன்னமய கோயில கொடுக்கலன்னா இந்த உடம்புல ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் என்பது இந்த ஆன்மாவோடு அடுத்த பிறவிக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடம்பிலே அவர் கொடுக்கவில்லை. தெரியல, அதாவது நான் என்ன கேட்பேன், வேடிக்கையா, நான் வேடிக்கையா இந்த பையங்க கேட்டா சொல்வேன், உனக்கு இவ்வளவு மூளை இருந்தால் உன்னை படைத்த கடவுளுக்கு எவ்வளவு மூளை இருக்கும் சிந்திச்சியான்னு கேட்பேன். அதான் என்ன கேட்கிறாரு, இது அடுத்த பிறவிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை இந்த அனாட்டமிக்கல் பாடியில கொடுக்கல. அதனால என்ன சொன்னாரு, அந்தக்கரணங்கள்னால என்ன அர்த்தம்னா மறைந்து இருக்கும் கருவிகள் அர்த்தம். அந்தக்கரணம் என்று சொன்னாலே மறைந்து இருக்கும் கருவிகள் அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், கண்ணுக்கு தெரியாத கருவிகள் அர்த்தமே. ஆகவே அது என்ன உடம்புன்னு கேட்டா அது மனோமய கோஷம் என்று சொல்லப்படும். அது ஒரு உடம்பு, உடம்போடு ஆன்மாவோடு இருக்கு. அந்த உடம்புக்கும் என்ன உண்டுன்னா ஒரு எல்லை உண்டு. ஆன்மா வந்து வியாபகமா இருக்கும், ஆனா உடம்பு வந்து எப்பொழுதுமே அது வந்து பிராக்மெண்டேஷன் சொல்லணும் இல்லையா. இந்த உடம்புக்கு வந்து நீளாகலாம் உயரமெல்லாம் உண்டு. அதே போலதான் அந்த அன்னமய கோஷத்துக்கும் தன்மைகள் உண்டு, மனோமய கோஷத்துக்கும் உண்டு. ஆனால் ஆன்மாவுக்கு மட்டும் என்ன கிடையாதுன்னா அதுக்கு நீளாகலம் கிடையாது. அது இன்னொரு நாளைக்கு இந்த ஆன்மாவை பற்றி சிந்திக்கும் போது நான் சொல்கிறேன். எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாலையானந்த சுவாமிகள் எழுதிய ஆகமத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே ஆகமம் தான். அது எங்க இருக்குன்னா வாலையானந்த சுவாமிகள் எழுதிய சைவ அனுஷ்டான விதியில சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சகற்ப பிராணாயாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபிரவ மந்திரத்தையும் சடங்க மந்திரத்தையும் அந்த பிராணாயாமத்தின் போது சேர்த்தே ஜெபம் பண்ணணும். அதான் சகற்ப பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது மற்றவர்கள் பண்ணுகின்ற பிராணாயாமம், அகற்ப பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை எல்லாருமே சொல்லுவாங்க, வேதாந்திகளும் சொல்லுவார்கள், சித்தாந்திகளும் சொல்லுவார்கள். இந்த பிராணாயாமங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பிராணாயாமம் என்பது அகற்ப பிராணாயாமம். ஆனால் சைவ சித்தாந்த சொல்லப்பட்ட பிராணாயாமம் சகற்ப பிராணாயாமம். அது உங்களுக்கு விரிவான விளக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் குறிச்சுடுங்க. வாலயானந்த சுவாமிகள் எழுதிய சைவ அனுஷ்டான விதி அதுல இருக்கு. உடலுக்குன்னு இல்ல, அதாவது பொருள்களை, அதாவது அசித்து பொருள்களை பற்றி இருந்தால் அது மாசு, சித்து பொருளை பற்றி இருந்தால் ஆசு. ஆமா ஆமா, மாசரு திங்கள்ங்கிறது, திங்கள்ங்கிறது சந்திரன் தானே. அந்த சந்திரன் என்பது சந்திரனுடைய உடம்பை தான் அங்க குறிக்கிறாரு. அதே போல ஆசு என்பது ஆணவம் என்ற அந்த பொருள், அதாவது ஆசு என்பது உண்மையான உயிரை பற்றிய ஆசு எதுன்னா ஆணவம், அவ்வளவுதானே. உயிரை பற்றிய அழுக்கு சைவ சித்தாந்த கொள்கையின்படி என்னது ஆணவம். அதனாலதான் சிவபிரகாசிலையும் சரி திருவள்ளுவர் பயிலையும் சரி ஆசுங்கிற வார்த்தையே சொல்லுவார் ஆணவத்துக்கு. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என். நமக்கு ஞானிகள் என்ன பொருள் ஆட்சிறாங்கன்னா அந்த ஆணவ மலத்தை ஆசு என்று சொல்வார்கள், அதை மாசு என்று சொல்ல மாட்டார்கள். ஆமா, நான் பகின்ற அதான் சொல்றேன் இல்லையா, அதாவது அந்த பதினோரு மந்திரங்கள், அந்த பதினோரு மந்திரங்களையும் அந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது, பிராணாயாமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராணாயாமங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மூன்று ப்ராசஸர் இருக்குது இல்லையா, ஒன்று பூரகம், அப்புறம் கும்பகம், அப்புறம் ரேசகம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எதற்காக செய்யறோம்னு கேட்டா ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன் மட்டும் இல்லை, அது சூக்கும உடம்பையும் சேர்த்து தூய்மை பண்ணும். அது பண்ணும்பொழுது என்ன முத்திரை பிடிக்கணும், வராக முத்திரை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிராணாயம் பண்ணும்போது பிடிக்கிற முத்திரை வராக முத்திரை, அது இடது நாசியின் வழியாக எழுத்து வலது நாசியின் வழியாக விடணுங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, வேதாந்திகளும் சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்தியில் எதை சொல்ல மாட்டார்கள் என்றால் சகற்ப பிராணாயாமம் பண்ணுங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த சகற்ப பிராணாயாமம் எதற்காக செய்வது என்றால் நம்முடைய மனதை இறைவன் சுத்திகரிப்பதற்காக நாம் செய்வது. அது அந்த புத்தகம் வந்து ரொம்ப அனுஷ்டான விதியிலேயே இதுவரைக்கும் வந்ததிலேயே வாலயானந்த சுவாமிகள் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு கிரியும் எதுக்காக செய்யறோம் அப்படின்லாம் போட்டிருப்பாரு. 20 ரூபாய் பண்ணிக்கிறேன் இப்போ. நீங்க சொல்லுங்க, எங்க வேணும் சொல்லி ஒரு 100 காப்பி வாங்கி கூட நான் அனுப்பிச்சிருவேன், உங்களுக்கே அனுப்பிச்சுறேன், நீங்க கொடுக்கலாம். அதான் சொல்றேன், அதாவது எப்பொழுதுமே நம்முடைய ஞானிகள் நம்முடைய நூல்களை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நூல்களை செய்த ஞானிகள் எல்லாம் அவர்கள் கருத்துப்படி செய்யவில்லை, அது முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவபெருமான் சிவாகமத்தில் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவங்க சொல்றாங்களே ஒழிய, இட் இஸ் மை ஒப்பீனியன், எந்த ஞானியும் பேசல. இப்ப உண்மை விளக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றாரு, வன்மைதர் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய திம்மதஞ்சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். உண்மை விளக்கத்தில் என்ன சொல்றாரு, வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய. அதே போல மாணிக்கவாச சுவாமிகள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆனா வேதங்களின் வழியாக இறைவனை அணுகும் பொழுது என்ன சொன்னாரு, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியன். வேதமும் இறைவன் சொன்னதுதான், ஆகமும் இறைவன் சொன்னதுதான், ஆனா வேதத்தின் வழியாக போகும் பொழுது அது ஞானத்தை வழங்காது, ஆகமத்தின் வழியாக போகும் பொழுதுதான் ஞானத்தை வழங்கும். அது அப்படியே சொன்னார் ஞானிக்காசு, என்னாருமே சொல்லிருக்க, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன், அதாவது வேதத்திற்கு அதிதெய்வமான அந்த வேத புலனே அந்த ஆழத்தையும் அகலத்தையும் உண்மையும் காண முடியாது என்று சொல்லுகிறார் ஐயா. அந்த ஐயாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் அந்த திருமுறைகளை இலக்கணத்தோடு படிக்கணுங்கிறது அதுக்காக தான். ஐயான்னா நீ நினைப்பீங்கன்னா ஏதோ அந்த சார்னு சொல்றமே அது உள்ள ஐயான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஐயா எனக்கு ஒரு நாள் சிறுவிடுப்பு வேணும்னு எழுதுவாங்க எங்க ஊர்ல, ஐ வாண்ட் அ கேஷுவல் லீவ் ஃபார் ஒன் டேங்கிறது தமிழ் எழுதுவாங்க, ஐயா ஒரு நாள் எனக்கு சிறுவிடுப்பு வேணும்னு எழுதுவாங்க. அந்த ஐயா என்பது சார்ங்கிற வார்த்தை இல்லை, ஐயா என்பது வியப்பு இடைச்சல், தமிழ்ல வியப்பு இடைச்சல்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், அம்மா இந்த பில்டிங் எவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா, அங்க இல்லையா, அங்க அம்மாங்கிறது என்ன, வியப்பை உணர்த்தக்கூடிய இடைச்சல். அதே போலதான் ஐயா என்பது வியப்பு. வேதன புரணனே ஐயா என்று அவன் வியந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் நீ ஆகமமாக யாகமத்தின் வழியாக இறைவனை அணுகும் பொழுது என்ன சொன்னாரு, ஆகமம் ஆகினென்று அன்னிப்பான். அருமையான வார்த்தை பாருங்க. வேதங்களின் வழியாக இறைவனை காணலாம் என்று நீங்கள் சென்றால் இறைவனை காண நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஆனால் ஆகமங்களின் வழியாக இறைவனை அணுகினால் இறைவன் உன்னை நோக்கி வருவான். எது எளிது? இறைவனை நோக்கி நீ போவது எளிதா, இறைவன் உன்னை நோக்கி வருவது எளிதா? அதான் சொன்னால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னிப்பான் என்ன அர்த்தம்? He comes nearer. The Lord will come nearer. If you approach through Agamas, if you approach the Lord with Vedas, you cannot find out the microcosm, the macrocosm, the breadth, the length and depth of the Lord. என்ன அருமையா இருக்கும். வேதங்கள் ஐயோ என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அதை எல்லாருமே திருமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆகமங்கள், ஆகமங்களில் சிவபெருமான் அந்த ஆகமத்தை யாருக்கு உணர்த்தினான் என்றால் பக்குவமுடைய முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் உணர்த்தினான். அந்த ஆகமத்தின் சாரத்தை தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்றுதான் அவர் சொல்கிறார் திருமுறைகள் போறாமே. அதனாலதான் சை வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க. வேதத்தை நெறினாரு, ஆகமத்தை துறையினாரு. சேர்க்கலாருடைய வாக்க பாருங்க. வேதத்தை நெறினா சொன்னார், ஆகமத்தை துறையினர். நெறினா என்னது? நெறினா என்ன, துறையினா என்ன, என்ன உங்களுக்காக சொல்லல. இப்ப என்ன போச்சுன்னா தமிழை ஆங்கிலத்தில் விளக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது. அதாவது நெறினா மீன்ஸ் அர்த்தம், துறைனா எண்டு அர்த்தம். வேதா இஸ் ஒன்லி எ மீன்ஸ் பட் இட் இஸ் நாட் என் எண்டு. அதனால வேதத்தை நெறினாரு, ஆகமத்தை துறையினர். இந்த வார்த்தைகள் பாருங்க, தமிழ்ல வந்து அவ்வளவு நுட்பம் இருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு பொருள். ஞானத்தை கொடுத்தார். எந்த பேஸ்ல கொடுத்தார் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஞானத்தை கொடுத்தார். எந்த அடிப்படையில் கொடுத்தார் என்றால் அந்த பெரிய புராணத்தை நன்றாக நீங்கள் படித்தால் அவர்கள் செய்த அந்த உயர்ந்த அந்த செயல்களுக்காக கொடுக்கவில்லை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். கண்ணப்பர் கண்ணை பிடிங்கி வச்சதுக்காக ஞானம் கொடுக்கல. கலிக்கம்பராயனார் மனைவி கையை வெட்டினதுக்காக ஞானம் கொடுக்கல. மனைவி கையை வெட்டினாத்தான் ஞானம்னா எல்லாரும் வெட்டிடுவாங்களே. கைதடிந்த வரிசையான் கலிக்கம்பன் கலியன் நாயனாருக்கு முத்திய கொடுத்தார். மனைவி கையை வெட்டினதுக்கு ஞானம் கொடுத்தார். வருது இல்ல? அப்ப கையை வெட்டினதுக்கும் காலை வெட்டினதுக்கும் மூக்கு வெட்டினதுக்கும் பிள்ளையை கொடுத்ததுக்குமா ஞானத்தை கொடுத்தார் இல்லை? அங்கதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த சரீகிரியா யோகங்களின் பலனை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஞானத்தை கொடுத்தார். அப்ப இந்த செயலை எப்படி காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கவனிக்க வேண்டிய. அப்ப ஏன் சார் இதை சொல்றாரு? கண்ணப்பருக்கு ஏன் ஞானம் கொடுத்தார் சொல்றாரு பாருங்க. அவரே முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. எப்படி சொல்றாரு கண்ணப்பருக்கு? கதையை சொல்றாரு, கதையை சொல்றாரு. ஆனா ஞானம் எதற்காக கொடுத்தார்? கண்ணப்பிடிங்க வச்சதுக்காக ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லல சேர்க்கிறார். அதான் நீங்க படிங்க. பெரிய புராணத்துக்கு நுட்பம் என்னன்னா அவர் செயலை காட்டுறாரே ஒழிய ஞானத்தை அந்த செயலுக்காக கொடுக்கல. முன்பு செய்தவத்தின் ஈட்டம், அவர் பூர்வ ஜென்மத்திலே செய்த தவங்களுடைய முடிவை இப்பொழுது கொடுத்தார். இந்த செயலை எதுக்கு காட்டார்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஞானிகள் டு வாட் எக்ஸ்டென்ட் தே வில் கோ அப்படிங்கிறதுக்காக செயலை காட்டுறார். இந்த செயலை எதுக்காக சொல்றாருன்னா அந்த மாதிரி ஞானம் வந்தவர்கள் எப்படியெல்லாம் செயலை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னாரே ஒழிய அந்த செயலுக்காகத்தான் ஞானம் இல்லை. ஏன்னா அப்படின்னா கேட்டா இப்போ ஒருத்தன் கேட்டான், ஒரு அருமையான ஒரு பையன் சொன்னா உங்களை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னா எனக்கு ஞானம் வராததற்கு காரணம் சிவபெருமான் தான். ஞான சம்பந்தர் மாதிரி எனக்கும் அவர் ஞானப்பால் அந்த அம்மா கொடுத்திருந்தா நானும் ஞானியாக ஆயிருப்பேன். பால் கொடுக்காதது அம்மா தப்பே ஒழிய ஏன் தப்பு இல்லைன்னா. அதான் சொன்னாரு இந்த கேள்வி கேட்பான்னு தெரியும் ஞானசம்பந்தருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஞானம் எப்படி வந்ததுன்னா நான் அழுதுக்காக ஞானம் வந்து சொல்லல, அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. நான் அழுது

ஒழிய அது எங்க இருக்குன்னு கேட்டா, ஞானம் எதனால் வரும் என்றால் சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்துக்கு போகணும். ஞானம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்றால், மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி. எட்டாம் சூத்திரம் என்ன சொல்றாரு? தவத்தினில் உணர்த்த. சிவபெருமான் எது எப்படி உணர்த்துவார்? தவம் காரணமாக உணர்த்துவார். அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த தவம் காரணமாக உணர்த்துவார். அதனால என்ன சொன்னாரு? ஐமூல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. தவத்தின் காரணமாகத்தான் ஞானம் வரும். அதனால் அதுக்கு மெய்கண்டாரே விளக்கு எழுதினாரு, மேற் சரீகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். ஆகவே பூர்வ ஜென்மங்களில் சரீகிரியா யோகம் செய்யவில்லை என்றால் ஞானத்தை கொடுக்க மாட்டார். அதனால அந்த அப்படிதான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த செயலுக்காக ஞானத்தை கொடுக்கவில்லை. அந்த செயல் வந்து அவருடைய அரிய பெரிய தன்மையை விளக்குவதற்காக. அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்களை சோதிப்பதற்காக இறைவன் வரவில்லை. அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்களை சோதித்த பிறகுதான் அவர்களுடைய தன்மை தெரியும் என்றால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கேள்வி. வாத்தியார் தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். இறைவன் அப்படியா இருப்பாரு? உனக்கு டெஸ்ட் வச்ச பிறகு இன்டெலிஜென்ஸ் தெரியுமா இறைவனுக்கு? புரியுதா? இப்படி சோதித்து தான் இறைவன் அறிய வேண்டும் என்று சொன்னால் இறைவனாக இருக்க முடியாது. அவர் தான் உயிருக்குள்ளே இருக்காரே, உனக்கு டெஸ்டா வைக்கணும். அவரு அவர் எங்க இருக்காரு? ஆன்மாவில் இருக்கிறார். உயிருக்குயிராய் தலைத்தவர் இல்லையா? அவருக்கு போய் விட்னஸ் வேண்டியதில்லை, டாக்குமெண்ட் ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய பெருமையை உலகத்தாருக்கு விளக்குவதற்காகத்தான் செய்கிறாரே ஒழிய, இவர்கள் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் என்பதை உலகத்தால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொன்னார். தொண்டரை விளக்கம் காண சேக்கலா சொல்வார். சிறுத்தொண்டர் புராணத்தை சொல்வாரு. ஏன் இப்படி வந்து கேட்டார் தெரியுமாரு? இந்த சிறுத்தொண்டருடைய பெருமையை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக வந்தார். சிறுத்தொண்டரை சோதிப்பதற்காக வரவில்லை. தொண்டரை விளக்கம் காண. இந்த 63 நாயன்மார்களை அறிமுகம் பண்ணுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. முதல்ல அவர் தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். சுந்தரருக்கு 63 நாயன்மாரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? பெருமையால் தம்மை ஒப்பார், தேனலால் எம்மை பெற்றார். தான் நாயன்மார்களை சிவபெருமான் எப்படி அறிமுகம் செய்தார் முக்கியம். நீங்க எப்படி சொல்றீங்க முக்கியம் இல்ல. நாயன்மார்கள், இந்த 63 நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த திருத்தண்ட தொகையை அறிவு செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார்? சொன்னாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். சொன்னாரு, அந்த நாயன்மார்கள் எல்லாம் என்னை குழந்தையாக பேணினார்கள். அதாவது நீங்க எப்படி இறைவனை பார்க்கறீங்க? இறைவனை தாயும் தந்தையுமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்க குழந்தையா பார்க்கறீங்க. இந்த குழந்தை அம்மாட்ட கேட்கற மாதிரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு பால் வேணும், எனக்கு மிட்டாய் வேணும்னு கேட்கறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இறைவனை தாயும் தந்தையுமாக பார்த்து நீங்கள் குழந்தையாக பாவித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல, என்னை குழந்தையாக பாவித்துக் கொண்டு அவர்கள் தாயாக இருந்தார்கள். அப்படி சொன்னார். பேணலால் எம்மை பெற்றார். கண்ணபிரருக்கு என்ன வந்தது? இப்படிப்பட்ட காட்டுல இவர் எப்படி தனியா இருப்பாரு? இவர் என்ன சாப்பிடுறாரு? இவருக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறா? நீங்க அப்படி இல்லையா? நீங்க கண்ணபிரரை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்பீங்க இல்லையா? இங்க வந்து வெளிப்பட்டால் எனக்கு என்ன கொடுத்தே இருப்பதில் என்டர்டைன் கான்ட்ராக்ட். நீங்க ஆனா கண்ணபிரர் எப்படி பார்க்கிறாரு? அந்த சிவபெருமானை குழந்தையாக பார்க்கிறார். ஆஹா, இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கிறாரு, இவருக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா? இவர் எப்படி பாதுகாக்கிறார்? இந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் இருக்கே, அந்த சிங்கம்புடி கரடி எல்லாம் வந்து இவரை எதுவும் பண்ணிடாதா? அப்ப என்ன தெரியுது? சிவபெருமானை குழந்தையாகவும் தன்னை தாய் தந்தையராகவும் பார்க்கிறார்கள். அதான் சொன்னாரு, பேணலால். அதான் குழந்தை தாய் தந்தையர்கள் குழந்தையை பேணுவதெல்லாம் பேணல்னு சொல்றது. தந்தை தாய் பேணல் அவையா சொன்னாங்க இல்லையா? தந்தை

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு சிக்ஷ சாஸ்திரா. தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அது மாதிரி என்னென்ன பேச்சுல ஸ்ருதிகள் என்ன வகையா வரலாம், மந்திரம் மத்தியம் தாரம், இது வந்து பாட்டு, இந்த பொதுவா இது வந்து பாட்டு தெரிஞ்சவாளுக்கு இந்த ஸ்ருதி வகைகள் தெரியும். இப்ப வந்து சவுண்ட் வருது அப்படிங்கறது எங்கெங்க எங்கெங்க வந்து உருவ சவுண்ட் வந்து வரலாம் அப்படிங்கறத பத்தியும் அவர் சொல்றாரு. பொதுவா நம்ம வந்து பார்த்தா கண்டத்துல இருந்தும், கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது தொண்டை, அது ஒரு, அதாவது சவுண்ட்ஸ் எங்கேருந்து வரலாம் அப்படின்னா சப்தங்கள்னா உரசம், ஆனா செஸ்ட் நடத்தம், அப்புறமா வந்து கண்டத்துல இருந்து வரலாம் த்ரோட்டு, அப்புறமா வந்து மூர்தா. மூர்தா அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனா மூர்தா அப்படின்னா ரூஃப் ஆஃப் த மவுத் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலா. ஷா அப்படின்னு சொன்னா அந்த கொஞ்சம் உள்ள வாய்க்கு மேல ஷா அப்படின்னு உச்சரிக்க வேண்டியிருக்கு, அதனால அது ரூஃப் ஆஃப் த மவுத்ல இருக்கு. அப்புறமா வந்து எங்க வருது அப்படின்னா தந்தத்துல இருந்து, டீத்ல இருந்து வரலாம். அதாவது இப்போ பார்த்தா த அப்படின்னா சொன்னா அந்த பல்லு நாக்க அழுத்தின த அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா, ஸோ அது பல்லுல இருந்து வருது. அப்புறம் அம்மா ஞா ஞா இதெல்லாம் மூக்குல இருந்து வருது, நாசிக்கம்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து ப அப்படின்னா நம்ம வந்து உதட்டுல சொல்றது. அப்புறமா வந்து இதுல வந்து என்ன சொல்றோம், ச அப்படின்னு நாக்கம் வந்து மேல பேலட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, அதை வச்சு ஊத்தி நம்ம நாக்க வச்சு தரோம். இதெல்லாம் தான் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம படிச்ச இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதாவது இது வந்து ரொம்ப அப்சிராக்டா தெரியும், ஏன்னா அது வேற வழி இல்லை, இது வந்து கொஞ்சம் அப்சிராக்டான சப்ஜெக்ட் தான். இது வந்து நம்ம ஜென்ரலா சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு ஓவரால் கான்செப்டெல்லாம் சொல்ல போக முடியாது. பாணினிய சிக்ஷா அப்படின்னா இது என்ன சொல்றது அப்படிங்கறது ஒரு ஒரு கொஞ்சம் டெப்த போனாதான் அதோட அருமை தெரியும். அதுவும் அத்தியனம் பண்ற வாழ்க்கை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்சிராக்டா தான் இருக்கும், ஸோ அது வந்து ஆனா வேற வழி இல்லை, இதை வந்து டச் பண்ணோம்னால இது வந்து வேற வழி இல்லை. இது வந்து இப்ப சொல்லியாச்சு. இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம சொன்ன வர்ணங்களை ஃபுல்லா நம்ம இந்த எட்டு இடங்கள்ல இருந்து சொல்லியிருக்கோம், உரசம், கண்டம், மூர்தா, அப்புறமா ஜிஹ்வாமூலியம், அப்புறமா வந்து தந்தம், அப்புறம் நாசிக்கியம், அப்புறம் ஓஷ்டம், அப்புறம் தாலு. இந்த எட்டு இதுங்கள்லுமே நம்ம வந்து இந்த எப்படி என்னென்ன வர்ணங்கள்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணோம். இப்போ ஆ அப்படிங்கிற அந்த அகாரமும், அப்படிங்கிறதும், ஹ அப்படிங்கிற அந்த ஹகாரமும், விசர்க்கம் அப்படிங்கிறதும் எல்லாம் கண்டத்துலேருந்து வருது, கண்டத்துலேருந்து உருவாகக்கூடிய சப்தங்கள் இதெல்லாம். அருசங்க அப்புறம் ஹ அப்புறம் ஹ விசர்க்கம் இதெல்லாம் கண்டத்துலேருந்து வருது. அது மாதிரி இகாரம் சாச்சாஜங்க வருச, அப்புறமா வந்து யா யாங்கிறது இந்த அந்தஸ்தம் சொன்ன மாதிரி, அப்புறம் ஷ ஷ இதெல்லாம் வந்து தாலு. தாலு அப்படின்னா என்ன அப்படின்னா பேலட், ச அப்படின்னா மேல போய் ஒத்தி தான் நம்ம, இ அப்படின்னா மேலன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு, பேலட்ல இருந்தா சொல்ல வேண்டியிருக்கு. இத மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் வந்து கிளாசிஃபை பண்ணி எங்க இந்த எஃபர்ட் வருது, எங்க இருந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிளாசிபிகேஷனா கொடுத்துருக்கு. அது மாதிரி அ இ சொல்லியாச்சு, ரு ரு, அப்புறமா ட வருச, அப்புறமா வந்து இது அடுத்த அந்தஸ்தம், யா சொன்னோம், ரா சொன்னோம் இப்போ, அப்புறமா வந்து ஷா, இதெல்லாம் வந்து மூர்தா. ஏன்னா மூர்தானா ரூப் ஆஃப் த மவுத்ல அப்படின்லாம் பார்த்தா மேலன்னு, அதாவது உள்ளன்னு நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு, ஷா அதுவும் மூர்தா. அதனால இதெல்லாம் வந்து இந்த ரிக்காரம் வருச, அப்புறமா வந்து ர ஷா, இது வந்து எல்லாம் மூர்தா அந்த ஏரியால. இது மாதிரி எல்லாம் அஞ்சு கான்சனன்ஸையும் எல்லா வபல்ஸையும் கிளாசிஃபை பண்ணலாம். அது மாதிரி இஷ்க அப்படின்னு சொன்னா அது ஜிஹ்வா மூலியம், இஷ்ப அப்படின்னு சொன்னா அது வந்து உபத்மானியம். அதுக்கு நம்ம வந்து நிறைய வேதத்துல நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொன்னா, நம பாகும் சவ்யா எச்சர ஜஸ்யா எச்சான் ருத்ரத்து வருது, நம பாகும் சவ்யா இஃப்த அப்படின்னு வருது. ஸோ அதெல்லாம் வந்து இங்க எக்ஸாம்பிள் இதுக்கு உபத்மானியத்துக்கு. ஸோ இது மாதிரி நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சட்டுன்னு இப்போ ஞாபகம் வரல. உபத்மானியத்துக்கு எக்ஸாம்பிள் துக்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஜிஹ்வா மூலியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். விசர்க்கத்துக்கு அப்புறம் ககாரம் வருது, துக்க அப்படின்னு அந்த ரூட்ல இருந்து அப்படிட்டாங்களேன்னு நம்ம சொல்றோம், உள்ளன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஜிஹ்வா மூலியத்துக்கும் உபத்மானியத்துக்கும். இது பொதுவா வந்து இதுதான் வந்து இந்த வர்ணத்தை வர்ணத்தோட ஒரு கிளாசிபிகேஷன், அதோட எஃபர்ட். இப்ப நீங்க வர்ணக்கிரமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி, அதுவும் இதுவும் இன்னும் இருக்கு, ஸ்தான பிரயத்ன கர்ணங்கள்லாம் இருக்கு, இது நாளைக்கு வரும். அது வியாக்கரணத்துல துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வருது, பாணினி வருது. அதை வச்சுட்டு சவர்ணம்னா என்ன, பிரயத்னம் அப்படின்னா என்ன, ஸ்தான பிரயத்ன. இப்ப நம்ம பார்த்ததுனா ஸ்தானம், ஸ்தானம் பிரயத்னம் கர்ணம் அப்படின்னு இருக்கு. கரணம் ஸ்தானம்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பிரயத்னம்னா எவ்வளவு எஃபர்ட் கொடுத்து நம்ம அது வெளியில வரணும், கரணம் அப்படின்னா அது எது வழியா நமக்கு வெளியில வருது. சவுண்ட் ஒன்னா நம்ம செஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஆனா அது வெளியில நமக்கு வருது எப்படி வருது, நமக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு எங்க முடியறது, ஆரம்பிக்கிறது இடம், அது எஃபர்ட் எவ்வளவு தேவை, முடியறது வாய் டீத்ல முடியறது, தந்தத்துல முடியறது. ஸோ இத மாதிரி வச்சுட்டு நிறைய வந்து அதை தவிர நாதாகா சுவாசாகா கோஷாகா அப்படின்னு நிறைய எஃபர்ட்ஸ்னா இருக்கு. இதை வச்சுட்டு இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டு வர்ணத்தை வச்சுட்டு, இப்போ வேதத்துக்கு வர்ணக்கிரமம்னு சொல்லிட்டே ஒன்று இருக்கு. இப்போ இந்த வர்ணக்கிரமத்தை வச்சு வேதத்தை ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அதோட ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணி, அது ஸ்வரம் என்ன வருது, அதோட ஸ்தானம் பிரயத்னம். இப்போ சுதினஞ்சமேன்னு யூஸ்வலா யூடியூப்ல ஒன்று பார்க்கலாம், சுதினஞ்சமே அப்படின்னா சகார உகார அப்படின்னு வரும், சகார அப்படின்னா அதுக்கப்புறம் சூ இருக்கு இல்லையா, இஸ் பிளஸ் சூ. அதனால அந்த பிரிச்சு நம்ம உட்காரன்னு சொன்னோம், ஹஸ்வ உதாத்த அப்படின்னு சொல்றோம். அந்த சு ஊ அப்படிங்கிறது ஹஸ்வன ஊ இல்ல, அதனால சகார உக்கார ஹஸ்வ உதாத்த, அது உதாத்த ஸ்வரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இது மாதிரியே இன்னும் அடுத்ததுல ப்ராப்பர்ட்டிஸ் சேர்த்துட்டே போவோம். அந்த தேவதைகள்னு சொல்லுவோம், அர்த்த மாத்திரிக விராம நடுவில் கேப் வந்தா அதுக்கு ஒரு எப்போ கேப் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பயங்கரமா குவாலிஃபை பண்ணி ப்ரிசைஸா வந்து நம்ம அந்த அக்ஷரங்கள்ல வந்து சேமிச்சிருக்கு. அந்த காலத்துல வரிசைகள்லாம் அதை ஏற்படுத்தி ஒவ்வொரு அக்ஷரமும் எங்கேருந்து வரணுங்கிறத கிளீனா சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கு டவுட்டே விட்டு வைக்கல. இது வந்து வர்ணக்கிரமம் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ யூடியூப்ல நிறைய பார்க்கலாம் நீங்க, வர்ணக்கிரமம் சொல்றது அது இதெல்லாம் தான் இதோட பேசிஸ். இதை வந்து வச்சுட்டு நம்ம வந்து சொல்றதுதான் வந்து வேதத்தை வந்து அங்கம் இல்லையா, நாங்க பாதுகாக்கிறதுக்கு எங்கேருந்து உச்சரிக்கணும், எங்க வரணும், இது வேறுபடலாம். நம்ம நான் சொன்ன மாதிரி சஹனா பவத்து அப்படின்னு நம்ம இங்க தெற்குல சொன்ன மாதிரி சஹனா பவத்து அப்படின்னு அவன் வந்து இங்க சொல்றான், பெங்கால்ல ஈஸ்ட்ல பொதுவா நம்ம இங்க இந்த சைட்ல பெங்காலு அசாம் இங்கெல்லாம் அப்படி சொல்றான். அது மாதிரி வபயோர பேதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம் சாக்கையை பொறுத்து, ஆனா இதெல்லாம் பொதுவான ஒரு கான்செப்ட். இது இட் கேன் வேரி ஆஸ் பர் ஒவ்வொரு சாக்கையை பொறுத்தும் இது மாறலாம். இது வந்து என்ன சொல்றது, இது எப்படி வர்ணக்கிரமம் சொல்றா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. சம்ருத்தம், சம்ருத்த கண்டம்னு சொல்லலாம், விவருத்த கண்டம், அதை உச்சரிக்கும் போது நம்ம கண்டம் க்ளோஸ் ஆயிருந்ததா, அது கண்டம் வந்து ஓபன் ஆயிருந்ததா, அது மாதிரி கோஷ அப்படின்றது, அதாவது அந்த மாதிரி ஒரு ஒர்க்க சொல்றோமா இல்ல சொல்றதுல சத்தனையே கேட்கலையா, இந்த மாதிரி நிறைய சில எஃபர்ட்ஸ பேஸ் பண்ணி அது நம்ம வந்து ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம கேரக்டரைஸ் பண்ணோம். அது மாதிரி சில அக்ஷரங்கள்னா சில அக்ஷரங்கள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்ப நாம எக்ஸ்ட்ராவா சொன்னோம், ரங்கம்ன்றத நான் சொல்லல, புத்தம்ன்றத சொன்னேன். ரங்கம்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, இது ஒரு எக்ஸ்ட்ரா அக்ஷரம். நம்ம வந்து நாம முதல்ல சொன்ன அந்த வர்ண லிஸ்ட்ல அது வரல. ரங்காட்சரம் அப்படின்னா இப்போ அருணா பிரச்சனத்துல நமக்கு தெரியும், ரயின்ன கஷ்டின் மெம்ருவாம் அவாஹா, அந்த ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாத்திரம், அது அது கன்வென்ஷன்ல ரெண்டு அப்படின்னு போட்டுருவா, ஆனா அதுக்கு ஒரு நாசிக்கம் இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அந்த ரங்காட்சரம் ரயின்ன கஷ்டின் மெம்ருவாம் அவாஹா அப்படின்னு சொல்றோம், அதுதான் ரங்கம் திறந்த. அதுக்கும் எவ்வளவு மாத்திரம் சொன்னோம், அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் சவுண்டு, அதாவது முதல்ல உரசத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அங்க வந்து ஒரு மாத்திரம் சொன்னோம், அப்புறமா வந்து மூர்தால அரை மாத்திரம் இருக்கணும், அப்புறம் வந்து நாசிக்கம் அரை மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு இப்படி புட்டு புட்டு அந்த ரங்கத்தை எப்படி சொல்லணும், புளுத்தத்தை எப்படி சொல்லணும், கம்பஸ்வரம்னு ஒன்று இருக்கு அதை எப்படி சொல்லணும், அது இப்போ எனக்கு எஜுர்வேதத்துலாம் கம்பம் தெரியும், சோபியம் ரியத அப்படின்னு சொல்றது இது கம்பம் எஜுர்வேதத்துல வருது. இந்த கம்பத்துல வந்து நடுவுல மட்டும் ஏறணும், மற்ற ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ப்ரிசைஸா வந்து அவர் வந்து சொல்லி வச்சு போயிருக்காரு. இதெல்லாம் தான் வந்து வேதத்தை பார்க்க பாதுகாக்கிறதுக்காக ஏற்பட்ட வந்து ஒரு டிவைஸ், இதுனா ஒரு டெக்னிக், எப்படி கம்பம் சொல்லணும், எப்படி ரங்கத்தை சொல்லணும். அது மாதிரி ரங்க புலத்தம்னு ஒன்று இருக்கு இங்க எஜுர்வேதத்துல, அது ஒரு தைத்திரிய சாக்கல இருக்கு, அது வந்து சுஷ்லோகா சுமங்கலா அப்படின்னு, அது நாலு அது பார்த்தா நாலு வரும். அது போட்டா அப்படின்னா அந்த இதுல நாலு, அந்த ரங்க புளுத்தம் வந்ததுன்னா புளுத்தம் மூணு, ரங்க புளுத்தம்னா மூச்சு முடியற வரைக்கும் அதை நம்ம சொன்னோம். லாஜீன் யசோமமாம், இந்த யசோமமாங்கிற கடைசியா வருது ரங்க புளுத்தம். அதே ரங்கத்தோட டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் நாசிக்கம் இருக்கும், ஆனா இங்க ரங்கத்துல வந்து ரெண்டு மாத்திரை கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். அந்த ரெண்டு மாத்திரை எப்படி பிரியும் அப்படின்னா, உரசத்துல ஒரு மாத்திரை, அரை மாத்திரை வந்து மூர்தால, அரை மாத்திரை கண்டத்துல, ரெண்டு மாத்திரையா சேர்த்துக்கும். இங்க புளுத்தத்துல ரங்க புளுத்தத்துல வந்து அதே நாசிக்கம் இருக்கும், ஆனா வந்து மூச்சு வந்து வெளியில போற வரைக்கும் இதை சொல்லலாம். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து இந்த ரங்கத்தை வந்து சார் ரங்க புளுத்தத்தை வந்து இங்க சொல்லல, இங்க சாக்கிய இதுல பாணினி சிக்ஷால சொல்ல, அது அந்தந்த சாக்கைக்கு தகுந்த ஒரு ஸ்பெசிபிக்கான டோன்ஸ் வந்து சுத்தி இது ஸ்வரங்களையோ இல்ல அதெல்லாம் வந்து அந்தந்த சாக்கையில சொல்லியிருக்கோம். இப்ப இங்க எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம பாக்குறது புளுத்தத்தை தவிர ரங்க புளுத்தம் நாலு அப்படின்னு போட்டுருக்கோம். எஜுர்வேதம் தைத்திரிய சாக்கையை படிக்கிறவரை பார்த்தா அங்க வந்து இதுக்கப்புறம் நாலு, இப்ப லாகின் சாச்சி நிஷோமமாங்க இருக்குல்ல, நம்ம அம்மாங்க அப்புறம் நாலு போட்டுருக்கோம். இதெல்லாம் தான் வந்து ரங்க புளுத்தம் புளுத்தம் இது எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் நம்ம சொன்னது, நம்ம அதை அந்த வர்ணத்துக்கு சேர்த்து இது மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து வர்ணத்தை பத்தி சொல்லிட்டாரு, டீட்டெயில்ஸை பத்தி சொல்லிட்டாரு, ஸ்தான பிரயத்ன கர்ணம் இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னா வேத அத்தியாயனம் எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வந்து எப்போ அப்போ என்ன மாதிரி வேத அத்தியானத்துல அத்தியனம் பண்ணணும், அதாவது வேதத்தை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணும்போது நெட்வொர்க் பண்ணும்போது அதை ரொம்ப வந்து வேகமா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே அது யாகங்கள்லாம் சொல்லும் போது நடுத்தரமான ஒரு ஸ்பீட்ல சொன்னாரு. அதே மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கோ வந்து நம்ம வந்து அத்தியனம் அத்தியாபனம் பண்ணி வைக்கும் பசங்களுக்கு சொல்லி தரும்போது நிதானமா சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. எப்படி வந்து வேதத்தை எல்லா நேரத்திலையும் ஒரே ஓட்டமா ஓடக்கூடாது, அந்தந்த நேரங்கள்ல அந்தந்த ஸ்பீட்ல நம்ம சொல்ல வேண்டியது அப்படிங்கறதையும் சொல்றாரு பாணினிய சிக்ஷையில. அதே மாதிரி இங்க அடுத்தாப்புல வந்து டிஃபெக்ட்ஸ் சொல்றாரு பாணினிய சிக்ஷையில. வேதம் சொல்ற அத்தியனம் சொல்றதுல என்னென்ன வந்து டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு, இப்ப வந்து அத கீதி ஷீக்ரி அதாவது பாட்டு பாடிந்தே நம்ம சோமா ஆயச்ச ருத்ரா ஆயச்ச அப்படின்னா பாட்டு பாடிந்தே சொல்ல முடியாது, ரொம்பவும் வந்து பாட்டு பாடக்கூடாது. அது மாதிரி வந்து தலையாட்டின்டே சிரக் கம்பின்னு பேரு, அதாவது தலையாட்டின்டே சொல்லக்கூடாது. அது மாதிரி லிக்கித பாட்டி அதாவது கையில வந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம் அதுவும் சொன்னா தோஷம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி யாருக்கு வந்து அந்த சொல்ற மந்திரத்தோட அர்த்தம் புரியலையோ, அது மாதிரி வந்து எந்த அந்த வந்து சப்தம் அதாவது குரல் வந்து நல்லா இல்லை, இந்த மாதிரி ஆறு டிஃபெக்ட் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஆறு, அதாவது பாட்டு பாடியும் கீதின்னு சொல்றது, அப்புறமா வந்து நான் சிரக் கம்பெனி தலையாட்டின்னே சொல்லக்கூடாது, அப்புறமா வந்து கையில வந்து இதை வச்சு புக்கை வச்சுன்னு படிக்கக்கூடாது, அப்புறம் அர்த்தம் தெரியாம படிக்கக்கூடாது, அப்புறம் வந்து குரலே எழும்பாலும் மெதுவா ரொம்பவும் சப்தம் தான் அது ஒண்ணு, இதெல்லாம் வந்து தோஷங்கள் அத்தியனத்துல அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து எப்படி அப்படின்னா காலையில நான் சொன்ன மாதிரி காலையில வந்து அதே மாதிரி மந்திர ஸ்ருதியில வந்து படிக்கணும், அது மாதிரி மத்தியானம் வந்து மத்திய ஸ்ருதியிலையும் சாயங்காலம் தாரஸ்ருத்திலையும் படிக்கணும். எப்படி வேதம் சொல்லணும் அப்படின்னா அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு கரெக்ட் ரிசைட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு புலி வந்து தன்னோட குட்டியை வந்து எப்படி கவ்வின்னு போவோம், அதுல ரொம்பவும் கடிக்காது, ஏன்னா கடிச்சா அதுக்கு வந்து அது இது கிழிஞ்சிடும் அப்படின்னு, அது மாதிரி ரொம்பவும் லூஸா இருக்காது கீழே விழுந்துடும், கரெக்டா வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளோ அழுத்தம் அழுத்தமா சொன்னோம், அதுக்குன்னு ரொம்பவும் அழுத்தக்கூடாது, ரொம்ப சப்தமே இல்லாமே சொல்லக்கூடாது. இது இது வந்து வேதம் எப்படி சொல்லணுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், புலியை வந்து குட்டியை கவ்வின்னு போற மாதிரி கரெக்டான கிரிப் வச்சு சொல்லலாம் அப்படிங்கறது சொல்றது. அது மாதிரி எந்த இந்த அங்கங்களை எப்படி அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றது, எந்த ஆர்டர்ல நம்ம பார்த்தோம்னே ஆறு, இந்த ஆறுத்தையும் முதல்ல வந்து சந்தச படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்புறமா வந்து கல்பம், நான் சொன்னேன் கல்பம் சந்தஸ் வந்து அந்த வேத புருஷனோட காலு அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வந்து கல்பத்தை படிக்கணும், அது வந்து கல்பங்கிறது என்ன அந்த கை, ஏன்னா கை வச்சுதான் கர்மாக்கள் பண்றோம், அதனால அது கல்பத்தை படிக்கணும். அப்புறமா வந்து ஜோதிஷம் வந்து அதோட கண்ணு, ஸோ கல்பத்துக்கு அப்புறம் ஜோதிஷம் படிக்கணும். அப்புறமா வந்து நிருத்தம் அது படிக்கும், அதோட காது வேத புருஷனோட காது. அது மாதிரி இப்ப சிக்ஷா நம்ம படிச்சோம், அது சிக்ஷா வந்து நிருத்தத்துக்கு அப்புறம் படிக்கணும், அதுதான் வந்து மூக்கு, அப்புறம் வாய் வந்து வியாக்கரணம். ஸோ இந்த ஒரு ஒரு பாவனை வேத புருஷனோட இந்த ஒரு பாவனை வந்து இங்க வந்து இந்த 41-42 சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இங்க பாணினிய சிக்ஷால. இந்த நான் சொன்னேன்னே இந்த அதோட கை கால்லாம் எதுன்னு, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. இப்போ முக்கியமா இன்னும் அடுத்தாப்புல என்ன அப்படின்னா, இந்த ஹஸ்தசாலனம் ஒரு கான்செப்ட் பேசுறது அடுத்தாப்புல. இந்த ஹஸ்தசாலனம் அப்படின்னா என்ன சுரம், நம்ம ஒரு அக்ஷரம் சொல்லும் போது கையில குறியிட்டு காட்டுறது, நம்ம சொல்லிட்டு இருக்கிற அக்ஷரத்தோட சுரம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு தேதிக்கு அது சாம வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ சுக்லயஜுர்வேதிகள்லாம் பார்க்கலாம். இப்போ நார்த் இந்தியால வந்து கை அசிச்சுண்டே முன்னாடியும் பின்னாடியும் கை அசிச்சுண்டே சொல்றான். ஆனா இன்னைக்கு ருக்வேதத்துக்கோ தைத்திரிய சாக்கையிலயோ நம்ம அதை பார்க்க முடியறது இல்ல. ஆனா வந்து வந்து இவர் வந்து சொல்றாரு, நம்ம ஹஸ்தசாலனம் இல்லாம சொல்றது பாவம் அப்படின்னே சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா வந்து சாம வேதத்துக்கும் தைத்திரிய சாக்கைக்கும் தவிர வேற எதுக்குமே நமக்கு வந்து இங்க கிளீனாவே சொல்றாரு. அதாவது வந்து கைய வந்து ஹஸ்தசாலனத்தோட சரியான சுரங்களோட கரெக்டான ஒரு ஒரு உச்சரிப்போட சொன்னாதான் அந்த ரிக்கஜு சாமத்துக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றது. ஆனா நீங்க வந்து அது வந்து நீ வழக்கத்துல உள்ள யஜுஸ்க்கும் இருக்குக்கும். இதுதான் வந்து பாணினியோட ஒரு என்ன சொல்றது சிக்ஷா சாஸ்திரத்தோட ஒரு ஓவர்வியூ. நான் ஃபுல்லா சூத்திர வாரியா ஒன்னா போல, அதுக்கு வந்து ரொம்பவும் பொறுமை வேணும், அதுக்கும் டைம் வேணும். அது வந்து அதீன மன்றவாளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது காவியம் வேற அலங்காரங்கள்லாம் படிக்கிற வாழ்க்கை இவ்வளோ ஒரு ப்ரொனன்சியேஷன் டெப்த்து தேவையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வேதத்து ஏன்னா இது வேதாங்கம், வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு ஏற்பட்டதுனால இது கொஞ்சம் அதை படிக்கிற வாழ்க்கை ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது பாணினிய சிக்ஷையோட ஒரு ஓவர்வியூ. இப்போ அடுத்தாப்புல எதிர்வேதத்துக்குன்னு பார்த்தா வியாச சிக்ஷைன்னு இருக்கு. இது ஒரு வியாசரால எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. இதுல பார்த்தா நிறைய நமக்கு வந்து எதிர்வேதத்துக்கு தைத்திரிய சாக்கைக்கு சம்பந்தப்பட்டது. இது வந்து சுக்ல எதிர்வேதத்துக்கோ அந்த மாதிரி கிடையாது, தைத்திரிய சாக்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து. இப்ப ஹஸ்தசாலனம் அப்படிங்கிற நான் சொன்னேன், கையில வந்து இப்போ இப்போ நான் வந்து சாமவேதம் ஓ அப்படிங்கிறது சாமவேதத்து கை புரியுது என்ன நான் சொல்றோம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்துல எதிர்வேதம் கையில வந்து தொட்டு காட்டுற மாதிரி இருந்திருக்கு வரல தொட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா நீங்க வழக்கத்துல இல்ல. ஆனா இதை வந்து இங்க பாணினி சிக்ஷையிலையும் சொல்லியிருக்கு, அதே மாதிரி வியாச சிக்ஷையிலையும் சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னா கட்ட விரல வந்து அடியில கண் அடியில இருக்கிற கண்ணை வச்சா அது வந்து உதாத்தம் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி நடுவுல வச்சா அது வந்து இந்த சொரித்தம் அனுதாத்தம் அப்படின்னு, இந்த லிட்டில் அதாவது இந்த சிறுவரல் பெருவரலோட நடுக்கண்ணு அப்படின்னு வச்சா சூரியம் அனுதாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. வியாச சிக்ஷையிலையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, எப்படி வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு வியாச சிக்ஷையில சொல்றது. இது வந்து மெயினா வியாச சிக்ஷையோட ஒரு ஃபீச்சர். நிறைய அதை தவிர வந்து நிறைய எப்படின்னா என்னென்ன சந்தி வரும் இதெல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி இங்க தைத்திரிய பிராதிசாக்கியம் இன்னொன்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அது. வெரி ஸ்பெசிபிக் டு தைத்திரிய சமீத, அது தைத்திரிய ஷாக்க. அது இந்த இதுல தைத்திரிய பிராதிசாக்கியத்துலன்னு பார்த்தா அது வந்து இதே மாதிரிதான் பிராதிசாக்கியத்தோட ஃபார்மேட் இருக்கும். முதல்ல இந்த சாக்கைக்கு என்னென்ன வர்ணங்கள் வேணும், இந்த சாக்கைகள்ல என்னென்ன அது பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன வர்ணம் பாணினிய சிக்ஷைக்கும் நம்ம சாக்கையில வர்றதுக்கும் என்னென்ன வர்ணத்தை பேதங்கள் இருக்கு. இந்த நம்ம பாணினிய சிக்ஷையில சொன்ன எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் நமக்கு இங்க வர தேவை இல்லை. அது தவிர நான் சொன்ன மாதிரி எங்க சந்தி, அதாவது சில இடங்கள்லாம் வந்து சந்தி ஆயிருக்க கூடாது ஆனா ஆயிருக்கு, சில இடங்கள்லாம் ஆயிருக்கணும் ஆனா ஆகல, இந்த மாதிரி சில கேசஸ். சில கேசஸ்க்கு நமக்கு இது அப்பவாதம், அதாவது என்ன சொல்றது வேத புருஷனோட சுவாதந்திரியம்னே சொல்லிட்டு போக வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ ஏஷதேரத்ர பாகஸ்தம் அப்படின்னு இருக்கு. இங்க ஏஷஸ்தேன ஏஷகா அப்படிங்கறது பதம் நியாயமா ஏஷஸ்தேன்னு வந்திருக்கணும், ஆனா ஏஷதேரத்ர பாகஸ்தம்னா நமக்கு எதுஸ்ல இங்க நமக்கு இங்க வருது. ஒன்னாங்கன்னா எட்டாம் பிரசனத்துல வருது, பிரதிபூருஷம் ஏகபாலா நிருபபதி அப்படிங்கிற அனுமாக்கத்துல ஏஷதேரத்ர பாகஸ்தஞ்சுஷஸ்வ அப்படின்னு வருது. இங்க ஏஷஸ்தேன்னு வந்திருக்க வேண்டியது ஏஷஹா அப்படின்னு வந்துரு விசர்க்கம், ஆனா இங்க போயிடுது விசர்க்கம். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்தந்த சாக்கையோட பிராதிசாக்கியங்கள்லாம் நம்ம தேடணும். அது மாதிரி நிறைய புத்த சிக்ஷைன்னு இருக்கு. புத்தம்னா நான் சொன்னேன், அதாவது இங்க இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எலாங்கேட்டட் வவல்ங்கிறான். ஆ அப்படின்னா ஒரு மாத்திரை, ஆ அப்படின்னா ரெண்டு, ஆ அப்படின்னா மூணு மாத்திரை. இந்த புத்த சிக்ஷை அப்படின்னா எங்கெங்க புளுத்தம் வரும், எதுக்கு புளுத்தம் வரும்? புளுத்தம் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தள்ளி போனவங்க தூரமா இருக்கணும்னா இங்க ராமா இங்க வாடா அப்படின்னு நம்ம கத்துறோம். ஸோ அத மாதிரி இப்போ சில இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இங்க வேதத்துல நிறைய இடத்துல விசாரங்கள்ல புழுப்பம் வருது. அதாவது இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணமா காரியங்கள், இப்ப யாக காரியங்கள்ல துவாதசாரத்னி ரஷ்னா கர்த்தவ்யா த்ரயோதசாரத்னி ரிதி அப்படின்னு வருது. இந்த அஸ்வமேதையாகத்துல அந்த வேதியை வந்து நம்ம வந்து உண்டாக்குறோம், அதுக்கு அந்த கயிறு யஜமான வச்சு அழக்கிற கயிறு 12 அரத்னி இருக்கணுமா. அரத்னா இங்க இங்கிலீஷ்ல கியூபிட் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம், இல்ல 13 கியூபிட் இருக்கணுமா, அரத்னி இருக்கணுமா அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி சில அதாத்தோ அனு பிரஷ்னா உதா வித்வானமும் லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சதி. இந்த இடத்துல ஒரு மனுஷன் போயிட்டானா எங்க போவான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில ஆழமான யோஜனைகளை காட்டுறது. ஸோ புத்தகங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நிறைய காரணங்களை யூஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புத்த சிக்ஷை மாதிரி சொல்லியிருக்கு. அது மாதிரி இன்னொன்று இருக்கு, ஆரண்யக சிக்ஷைன்னு ஒன்று இருக்கு இங்க தைத்திரிய சாக்கில. தைத்திரிய சாக்கில இந்த ஆரண்ய இப்போ சம்மிதா பிராமணம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஸ்வரங்கள்னா நமக்கு வந்து டிப்பிக்கலா வரும். நம்ம வந்து இப்போ வந்து பாணினி சிக்ஷையில ரூல்ஸ் தெரிஞ்சுண்டா கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பதப்பாட்டம் தெரிஞ்சுட்டு நம்ம கிளீனா சம்மித கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அது ஒன்றும் சில நான் சொன்ன சில எக்ஸப்ஷன்ஸை தவிர முக்காவாசி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம், சம்மிதையே கிளீனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் பதப்பாட்டத்துல. ஆனா ஆரண்யத்துல அந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா டிப்பிக்கலா அதுக்கு ஸ்வரம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வரம் வேற மாதிரி இருக்கும். அது நார்மலா இருக்கிற ஸ்வரங்கள்லாம் அந்த ஆரண்யத்துல வராது. இந்த அதே மாதிரி ஆரண்யத்துல வந்து இப்போ பொதுவா சம்மிதெல்லாம் வேத சம்மிதைகள்னா ஒரு ஒரு பதத்தை நார்மலா ஒரு உதாத்த அக்ஷரம் தான் ஸ்வரம் தான் இருக்க முடியும். ஆனா இப்ப வந்து ஆரண்யத்துல அது பிரபராஜமானி நாகம் ருத்ராணி நாகஸ்தானே சுதேஜசாபானி அப்படின்னா பல உதாத்தங்கள் வருது. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பாணினியோட வியாக்கரணத்துக்கும் பொதுவா சிக்ஷைகளுக்கும் இருக்கிற நிறைய அபவாதங்கள் எக்ஸப்ஷன்ஸ். அதெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் டீல் பண்றது டிஸ்கஸ் பண்றது இந்த ஆரண்யக சிக்ஷான்னு. அதாவது வாக்கியாந்த உதாத்தமா, அது மாதிரி எத்தனை அந்த உதாத்தம் இருக்கு, 3 உதாத்தம் இருக்கிற வாக்கியம், 5 இந்த மாதிரி நிறைய. அது மாதிரி ஒரே ஒரு கம்பம் வந்து நமக்கு எக்ஸப்ஷன் ஆரம்பிக்கிறது தைத்திரிய சாக்கில வருது. பொதுவா அந்த எத்தனை என்ன அந்த கம்பம் நார்மலா சம்மிதால நமக்கு வந்திருக்காது, நம்ம நார்மல் எஜுர்வேத ரூல்ஸ் எடுத்துட்டா. ஆனா ஆரம்பிக்கிறது இது ஒரு எக்ஸப்ஷன். இந்த கம்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் வந்து டீட்டெயிலா போல, அது கொஞ்சம் நம்ம வந்து அது கொஞ்சம் இன்வால்வான விஷயம். அதனால வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷனா நமக்கு ஏற்படுற ஸ்வரங்கள் அதெல்லாம் சொல்றது வந்து அந்தந்த வேதத்துல இருக்கிற பிராதிசாக்கியங்கள். இந்த இங்க சொன்ன மாதிரி ஆரண்யக சிக்ஷா ஏன் இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் அரண்யே தீத அப்படின்னு பொதுவா வருது. அதாவது ஆரண்யத்துக்கு சொன்னா அந்த சாப்பாடு எல்லாம் வேறையாகும், அங்க அந்த சீதோஷ்ணாதிகள்லாம் நல்லா வேறையா இருக்கலாம். சோ அந்த ஒரு அதே மாதிரி அங்க பிரயோகங்கள்லாம் வேறையா இருக்கும். நார்மலா கிரகஸ்த தர்மத்துல இருக்கிற பிரயோகத்துக்கும் ஒரு வானப்பிரஸ்திக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால வந்து அங்க வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வேறுபட்டதா இருக்கும். அதனால வந்து இங்க கொஞ்சம் ஸ்வர பேதங்கள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆரண்யக சிக்ஷையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த சாக்கைக்கு குறிப்பிட்ட ஒரு

0: பிராதிசாக்கியம் இருக்கு. அது மாதிரி சாம வேதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு புஷ்பசூத்திரம் அப்படின்றது ஒரு பிராதிசாக்கியம் இருக்கு. பொதுவா அந்த சாம வேதங்கள்ல என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், இல்ல ஒரு சாக்கைக்கு பொறுத்த எக்ஸப்ஷன்ஸ், இதே மாதிரிதான் அங்கேயும் வரலாம். எனக்கு அது ஒன்றும் டீப்பா தெரியாது, ஆனா ஞாபகம் புஷ்பசூத்திரம் அப்படிங்கிறது தான் வந்து சாம வேதத்தோட ஒரு ஒரு கௌதம சாக்கியக்கின்னு ஏற்பட்ட ஒரு பிராத்திசாக்கியம் அது. ஸோ இதான் இந்த பிராத்திசாக்கிய கிரந்தங்களும் சிக்ஷை வகையில சேர்ந்ததுதான். இப்ப அப்படின்னா எப்படி புரியணும்னா, பொதுவா சிக்ஷை, பாணினிய சிக்ஷை, அப்புறம் பருஷாக்க, அந்தந்த சாக்கைக்கு என்னென்ன சிக்ஷை தேவை அப்படிங்கிறது அத்தியன காலத்துல அந்தந்த ஆச்சாரியன்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, சிக்ஷை கொஞ்சம் டீப்பா இருக்கும், கொஞ்சம் அப்சாக்டா இருக்கலாம், சில பேருக்கு லெவன்டா கூட இல்லாம போயிருக்கலாம். ஆனா வந்து இப்ப இந்த வேத அங்கங்கள் அப்படிங்கறதே அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான், ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இதுல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சில வேதாங்கங்கள் வெறும் பிரக்ரியை பேஸ்ட் தான், ரூல் பேஸ்ட், அதாவது இப்படி பண்ணணும் இதை டெரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா ரூல் பேஸ்டா இருக்கும். சில வியாக்கரணம் மாதிரி சில அங்கங்கள் பார்த்தா, இப்ப சிக்ஷைக்கெல்லாம் பிரக்கிரியை தான் உண்டு, அதாவது ரூல், இது பண்ணா இப்படி உச்சரிக்கணும் இந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வியாக்கரணம் மாதிரி சில அங்கங்கள்லாம் பார்த்தா அதுக்கு சைத்தாந்திக் சித்தாந்த பாகமும் இருக்கு. சித்தாந்தம்னா என்னன்னா, இதனால ஏற்படுற நம்ம வியாக்கரணம் படிச்சு என்ன பண்ணணும், இதை என்ன அடைய போறோம், அதோட பலன் என்ன அப்படிங்கறத உத்தேசிச்சு நம்ம வந்து அது அந்த வியாக்கரணத்தோட பிரயோஜனம் தெரிஞ்சு சொல்றோம். அங்க சித்தாந்த பாகமும் ஒன்று இருக்கு, அங்க கொஞ்சம் நம்ம ஃப்ரீ திங்கிங்ல அவளோட கொஞ்சம் ஃப்ரீ தாட்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் நிறைய தாட்ஸ் இருக்குங்க. இப்போ பர்த்ருஹரி வாழ்லாம் பார்த்தோன்னா நிறைய, இப்போ வையாகரண பூஷண சாரம் இதெல்லாம் இது, அதாவது வியாக்கரணத்துல ரெண்டுமே இருக்கு, பிரக்ரிய ரூலும் இருக்கு, சித்தாந்தம். இந்த பிரக்ரியை நம்ம தெரிஞ்சுட்டோம், எல்லாம் கிளீனா தெரிஞ்சுட்டோம், சரி இதை வச்சு என்ன பண்ண போறோம், எதை அடைய போறோம் அப்படிங்கறத பேசுறதுதான் சித்தாந்தம். ஸோ இது வியாக்கரணத்துக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவாளுக்கும் நிருத்தத்துக்கும் இருக்கு, சந்தோஷம் வெறும் பிரக்ரியை தான். அது மாதிரி கல்பத்துக்கும் பிலாசபியும் இருக்கு, சித்தாந்தம்னா பிலாசபின்னு வச்சுக்கணும் ஒரு மாதிரி. சந்தன் இது கல்பத்துக்கும் இந்த மாதிரி இருக்கு, ஒரு யாகத்துல உபாசனைகள் வரலாம், பல உபாசனைகள் வரலாம், இது மாதிரிலாம் நிறைய, அதாவது அந்த மாதிரி சைத்தாந்திகமா பிலாசபி இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பிரக்ரியை இருக்கிறது கொஞ்சம் ட்ரையாவே தான் இருக்கும், ஆனா ட்ரையா இருக்கிறது அத்தியனம் பண்றவாளுக்கு அப்ளை பண்றதுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி வந்து நமக்கு வந்து ரொம்பவும் வந்து ஞாபகப்படுத்திக்க வயசாயிடு, சின்ன வயசுல நெட்ருவா அத்தியனம் பண்ணிட்டான், ஆனா அதே இது அந்த ஞாபகம் 45-55 வயசுல இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டு தான். அதனால அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி நமக்கு பிரக்ரியெல்லாம் வச்சுட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்தா வேதங்களை வந்து கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தப்பு இல்லாம எரஷியா சேர்க்கணும். அதுதான் வந்து இந்த திருப்பியும் நான் வந்து எம்பசைஸ் பண்ண வரணும், இந்த அங்கங்களோட முக்கியமான ஒரு பிரயோஜனம். நாளைக்கு வியாக்கரணம் கொஞ்சம் பார்ப்போம், நாளைக்கு அஷ்டாத்தியாயிலன்னு என்னோட மெயின் எக்ஸ்பர்டைஸ் சொன்ன எக்ஸ்பர்டைஸ் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மற்ற அங்கங்களோட, அது கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போம். இதுக்கும் அதுக்கும் ஓவர்லாப் இருக்கு, ஆனா வியாக்கரணம் வந்து ஃபுல்லா பதத்தை வந்து ஃபுல்லா சொல்ற சாஸ்திரம். இங்க நம்ம வந்து எப்படி சப்தம் வருது உருவாருதுங்கிறதோட நிறுத்திக்கிறோம், அங்க எப்படி பதம் ஃபார்ம் பண்றோம், என்னென்ன பதத்துக்கு எந்தெந்த அர்த்தத்துல டென்ஸ்ல அதோட பிரயோஜனத்தை வச்சு எப்படி பதம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு, அதனால வியாக்கரணத்தை வந்து நம்ம பதசாஸ்திரம்னே சொல்றோம், சிக்ஷையை வந்து பதசாஸ்திரம்னு சொல்றதுல வியாக்கரணத்தை பதசாஸ்திரம்னே சொல்றோம். நாளைக்கும் கொஞ்சம் முக்கியமா பாணினி எட்டாதே, அது 3000-2000 சூத்திரம் இருக்கு, அது ஃபுல்லா தான் சொல்ல முடியாது, சில முக்கியமான ஒரு சில அம்சங்களை மட்டும் எடுத்து நான் சொல்றேன்.
1: அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: விசேஷ சமய சம்ஸ்காரம் என்ற விசேஷ தீட்சையை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமானிய சமய தீட்சையினுடைய முடிவில் மந்திரங்களை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மந்த்ரானு சிவாதி பிரம்ம பஞ்சக ஷடங்க மந்த்ரான் என்று குறிப்பிடுகிறார் உரையாசிரியர். எனவே மூல மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஷடங்க மந்திரங்களை எல்லாம் சமய தீட்சையில் உபதேசம் செய்யலாம் என்பது தெரிகிறது. அடுத்து இவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது, ஆண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஆண்களுடைய வலது காதிலேயும் பெண்களுக்கு இடது காதிலேயும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று காலோத்தர வச்சனமானது பிரமாணமாக காண்பிக்கப்படுகிறது. அத்த பும்சாம் தட்சிணகரணே ஸ்திரீ

ீனாம் வாமகர்ணே சமுபதிஷேத் ததுக்தம் ஸ்ரீமத் காலோத்தரே வ்ரதினாம் சைவ தத்காலே மந்திரம் தக்ஷிணகர்ணகே ஸ்திரீனாம் து வாமகர்ணே ச உபதேசோ விதீயதே என்று. எனவே இந்த முறையில் உபதேசம் செய்விக்கப்பட வேண்டும். அடுத்து சமயத்திற்கு உரிய சைவ சமயத்திற்கு உரிய அனுஷ்டானங்களை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில், இந்த இடத்தில் மூலத்திலேயோ உரையாசிரியரோ ஒன்றும் குறிப்பிடாவிட்டாலும் விசேஷ தீக்ஷா பிரகடனத்தில் இவைகளெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நனிந்தே காரணம் தேவம் என்று தொடங்கி விசேஷ தீக்ஷையில் இந்த எல்லா அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சமய தீக்ஷை செய்து கொண்டவர் குரு சுஸ்ரூஷை பணிவிடை செய்வதில் தகுதி பெற்றவராக ஆகிறார். சைவ சமயத்திற்குள் அவருக்கு பிரவேசம் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்து விசேஷ தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியத்தை சமய தீட்சையால் பெறப்படுகிறது. அனுஷ்டானம் செய்வதற்கான சைவ சந்தியாவந்தனம் செய்வதற்கான யோக்கியத்தை ஏற்படுகிறது. அடுத்து விசேஷ தீட்சா விதி தத சம்ஸ்கார தீட்சார்த்தினஹா அக்னி ஹிருத்பத்மே ஓம் ஹாம் வாகீஸ்வர்யை நமஹா ஓம் ஹாம் வாகீஸ்வராஜ நமஹா இதி பிதரோ ஆவாஹ்ய சம்பூஜ்ய தத் சந்நிதானாய பிரத்யேகம் ஆகுதி பஞ்சகம் ஹிருதா தத்வா. சமய தீட்சை மட்டும் செய்து கொள்பவராக இருந்தால் முன்பு சொன்ன கிரியைகளையெல்லாம் முடித்து யாகசாலையினுடைய பிற உத்தராங்க பூஜைகளையெல்லாம் முடித்துவிட்டால் சமய தீட்சை முடிந்துவிடும். இந்த சமய தீட்சை காலை வேளையில் இருப்பது என்பது உத்தமம். ஒரு காலமாகவோ அல்லது இரண்டு காலமாக இருந்தால் முன்னாள் மாலை தொடங்கி மறுநாள் காலை முக்கியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் சிஷ்ய பிரவேசம் எல்லாம் மறுநாள் காலை நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு காலமாக இருந்தால் காலையிலேயே அனைத்து கிரியைகளையும் செய்துவிடலாம். விசேஷ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால் இந்த சமய தீட்சைக்கான சிஷ்ய பிரவேசம் தொடங்கி அந்த சிஷ்யனுடைய நாடிக்கும் ஆச்சாரியருடைய நாடிக்கும் தொடர்பு ஏற்படுத்துதல் வரை செய்து கொண்டு அந்த நாடி தொடர்பு இருக்கும் பொழுதே மேற்கொண்டு விசேஷ தீட்சா சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்விக்க வேண்டும். அந்த விசேஷ தீட்சைக்கு விசேஷ சமய சம்ஸ்காரா என்று வாஸ்தவமான பெயர். சாமானிய தீட்சைக்கு சாமானிய சமய சம்ஸ்காரா. ஒரு சமயத்துள் பிரவேசம் செய்வதற்கான சம்ஸ்காரா சமய சம்ஸ்காரா. அந்த சம்ஸ்காரமே சாதாரணமாக செய்யப்பட்டால் சாமானியம் என்றும் அதே சம்ஸ்காரம் விசேஷமாக செய்விக்கப்பட்டால் விசேஷ சமய சம்ஸ்காரா என்றும் பெயர். ஒருவன் விசேஷ தீட்சையை வேண்டுபவனாக இருந்தால் அவனுக்காக அக்னியினுடைய சிவாக்னியினுடைய குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஹிருதயத்தில் வாகீஸ்வரியையும் வாகீஸ்வரரையும் பூஜிக்க வேண்டும். இவர்கள் பித்ருக்கள் நம் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் இனி தீட்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த சிஷ்யனுக்கும் பிதாக்களாக திகழக்கூடியவர்கள். முதலில் வாகீஸ்வரியை பூஜை செய்து அதன் பின்பு வாகீஸ்வரரை பூஜிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் முதலில் சிவபெருமானும் அதன் பின்பு சக்தியும். ஆனால் இது போன்ற இடங்களில், அதாவது சிஷ்யனானவர் அவர்கள் இருவரின் சரீரத்திலேயும் புகுந்து அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க இருக்கிறார், இதுபோல் குண்ட சம்ஸ்காரத்திலேயும் அக்னியானவர் வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது கர்ப்பத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலை, இது போன்ற சந்தர்ப்பங்களில் மாதாவுக்கு மாதா பூர்வரூபம் பிதோத்தரூபம் என்று சொல்வது போல வாகீஸ்வரியை முதலில் பூஜித்து அதன் பின்பு வாகீஸ்வரர் அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களின் சன்னிதானத்திற்காக தனித்தனியாக ஓம்ஹாம் வாகீஸ்வர்யை ஸ்வாஹா என்று ஐந்து முறை ஓம்ஹாம் வாகீஸ்வராய ஸ்வாஹா என்று ஐந்து முறை இவ்வாறு ஆகுதி செய்து அவர்களை சன்னிதானம் அவர்களை சந்நிதியை பிரார்த்திக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதயே சம்ப்ரோக்ஷிய பிறகு அந்த பஸ்வர்க்கத்தினால் ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா என்று சிஷ்யனது ஹிருதயத்தில் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ அஸ்திராஜு ஹும்பட்டிதி குசுமேன சந்தாட்டிய சிஷ்யனது சரீரத்தை புஷ்பத்தினால் தாடனம் செய்ய வைக்க வேண்டும். ஓம் ஹூம் இது ரேச்சக யோகே யோகதாக தத்ர பிரவிஷ்ய ஹூம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியர் தனது வலது நாசிகையின் வாயிலாக
ரேச்சகம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது ஹிருதயத்தில் பிரவேசம் செய்து, இவ்வாறு பிரவேசம் செய்வதற்கான மந்திரம்தான் ஹூம் என்பது. தத்ர ஸ்புரத் தாரகாக்காரம் சைத்தன்யம் விபாவிய தத்ரஸ்தம் சிஷ்யனது சரீரத்தில் அவனது உயிரானது ஆன்மாவானது மிளிரக்கூடிய நட்சத்திரம் போன்று திகழ்வதாக பாவனை செய்து, ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் ஃபட் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டயா வியோஜிய அந்த சிஷ்யனது சரீரத்திலிருந்து அந்த உயிரை பிரிக்க வேண்டும். இவ்வாறு பிரிப்பதற்காக நமக்கு உதவக்கூடிய பராசக்தியின் பெயர் ஜேஷ்டா என்பது. அந்த ஜேஷ்டா சக்தியின் அனுகிரகத்தால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் ஃபட் என்று சொல்லி அவரது உடலிலிருந்து உயிரை பிரித்து, ஓம் ஹாம் அந்த உடலுக்கும் உயிருக்கும் வேற்றுமையை வியோகத்தை ஏற்படுத்தி, ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா இதி ஆத்மானம் அங்குஷமுத்ரையா உத்கிருஷ்ய இந்த மந்திரத்தை சொல்லி அங்குஷ முத்ரையை காண்பித்து, அவரது உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கையினால் எடுத்துக்கொண்டு உத்கர்ஷணம் செய்து எடுத்துக்கொண்டு, மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு, தத்வாதசாந்தம் ஆனிய சிஷ்யரது துவாதசாந்த பர்யந்தம் அவனது உயிரை கொண்டு வந்து, திருநாக்ர பிந்து ரூபம் ஜீவம் விபாவ்ய பில்லினுடைய நுனியில் விளங்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று அவ்வளவு சன்னமானதாக சிறியதாக இருக்கக்கூடியதாக அந்த ஜீவனை சிஷ்யனது ஆத்மாவை பாவனை செய்து, ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமாக என்ற மந்திரத்தை சொல்லி, சம்ஹாரமுத்ரையா சங்கிருஹ்ய சிஷ்யனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையினால் கையிலே மறுபடியும் எடுத்துக்கொண்டு, ஸ்வஹிருதயே தனது ஹிருதயத்தில் பூரகேன பிரவேஷ்ய பூரகேன பிரவேஷ்ய பூரகத்தினால் தனது இடது நாசிகையின் வாயிலாக பூரக யோகத்தினால் உள்ளே செல்லும்படி சிஷ்யனது ஆத்மாவானது தனது சரீரத்துள் செல்லும்படி செய்து, கும்பகேன ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய கும்பக மந்திரத்தால் சிஷ்யனது ஆத்மாவிற்கும் தனது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சமரசீபாவம் ஒரு தொடர்பு ஏற்பட்டதாக ஒரு நிலையில் இருவரும் இருப்பதாக பாவித்து, மூலமந்திரம் அனுஸ்மரன் மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்து, ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி, உதானேன உத்பவ முத்ரையா உதான வாயுவை கொண்டு நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிராணங்களில் ஐந்து விதமான வாயுக்களில் உதானம் என்ற வாயு, அந்த உதானம் என்ற வாயுனால் பொருட்களை மேலே எடுத்து செல்வதற்கு அந்த வாயுவானது உபயோகப்படுகிறது. அந்த உதான வாயுவினால் உத்பவ முத்ரை என்ற சிருஷ்டி முத்ரையை காண்பித்து கொண்டு, தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி காரணேஸ்வரர்கள் ஹிருத் கண்ட தாலு ப்ரூமத்ய பிரம்மரந்திரேஷு என்று பூதசுத்தியில் குறிப்பிடுவது போன்று, ஹிருதய பிரதேசத்தில் பிரம்மாவும் கண்டப்பிரதேசத்தில் விஷ்ணுவும் தாலு பிரதேசத்தில் ருத்ரரும் ப்ரூமத்யத்தில் மகேஸ்வரரும் பிரம்மரந்திரத்தில் சதாசிவ பெருமானும் திகழ்வதாக, அவர்களையெல்லாம் தாண்டி பிரம்மாதி தேவதாக சந்தியஜ்ய அவர்களையெல்லாம் முறையாக தாண்டி இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை துவாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று, சங்கிருஹ்ய மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவினை கையினால் எடுத்துக்கொண்டு, சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை என்ற உத்பவ முத்ரையை கொண்டு, புருமத்தியமானிய தனது புருவத்தினுடைய மையப்பகுதி வரை அந்த உயிரை கொண்டு வந்து, தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய தனது வலது நாடியின் அதாவது அந்த பிங்களா என்ற நாடியின் வாயிலாக தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து, தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய பித்ரோஹோ சம்யோகம் விபாவிய அந்த குண்டத்தினுடைய மையத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக சம்யோக நிலையில் இருப்பதாக பாவனை செய்து, ஆத்ம மந்திரேன ஆத்ம மந்திரத்தை சொல்லி, தஸ்யாஹா யோனவ் அந்த வாகீஸ்வரி தேவியினுடைய அந்த கர்ப்ப பிரதேசத்தில் இந்த உயிரினை சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும் நிக்ஷிப்ய. இப்பொழுது சிஷ்யனது உயிரானது
அவனது உடலை விட்டு அங்கிருந்து தனது ஆச்சாரியரது உடலிற்கு வந்து அந்த உடலிலிருந்து துவாதசாந்தம் ஆச்சாரியரது துவாதசாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருப்பதாக பாவிக்கப்படுகிறது. வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆத்மாவிற்கு எல்லா சம்ஸ்காரங்களும். ஒரு உயிரானது, ஒரு குழந்தையானது தனது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தெந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றனவோ அத்தனை சம்ஸ்காரங்களும் இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு செய்யப்படுகிறது. கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம் சிவம் சம்பூஜ்ய. ஒரு தாயின் உடலில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு யார் தகப்பனாரோ அவரே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவானது திகழவே அந்த வாகீஸ்வரனுக்கு பித்ருஸ்தானத்தில் வாகீஸ்வர பெருமானே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம், இந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்து வைப்பவர் யார்? சிவம் சம்பூஜ்ய, சிவபெருமான் என்று பாவித்து அவரை பூஜித்து மூலேன பஞ்சசதம் ஜுகுயாத். இந்த ஐந்து சம்ஸ்காரங்களையும், கர்ப்பாதானாதி பஞ்ச சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களை செய்து வைப்பதற்காக சிவபெருமானுக்கு ஒரு ஒரு சம்ஸ்காரத்திற்கும் தலா 100 என்ற கணக்கில் 500 ஆகுதியை செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனது உயிரானது, ஆத்மாவானது குண்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது. எனவே அக்னியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய ஒரு தன்மையின் வசத்தால் அக்னியில் பலவிதமான மாறுதல்கள் தென்படும் என்றும், அந்தந்த மாறுதலுக்கு தகுந்தாற்போல் சிஷ்யனுடைய புண்ணிய பாபங்களை அறிந்து கொண்டு ஆச்சாரியர் பிராயஷ்சித்தம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்ய கிருத பாப லக்ஷணம் அக்னி லக்ஷணைஹி ஜுஹுயாத் விஷ்டாகந்தே ச பூஹர்த்தா பிரம்மஹா குரு தல்பகா சுராபோ குருஹந்தாச்ச கோக்னஸ்ச கிருதநாசனஹா விஷ்டாகந்தே. அந்த அக்னியில் வரக்கூடிய, அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது அமேத்தியத்தினுடைய ஒரு மலத்தினுடைய வாசனையாக இருந்தால் அந்த சிஷ்யன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஜன்ம ஜன்மாந்தரங்களிலேயோ பூமியை திருடுபவனாக இருந்திருக்கலாம், பிரம்மஹத்யா என்ற தோஷத்தால் பீடிக்கப்பட்டு பிராமணர்களை கொன்ற காரணத்தினால் அந்த தோஷத்தை அடைந்தவனாக இருக்கலாம், குருவிற்கு தவறு இழைத்தவனாக பாபம் செய்தவனாக இருக்கலாம், அல்லது சுறாவை குடித்தவனாக இருக்கலாம், குருவை கொன்றவனாக இருக்கலாம், பசுமாட்டினை கொன்றவனாக இருக்கலாம், அல்லது செய் நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். இவ்வாறு இருந்தால் அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது துர்நாற்றமுடையதாக இருக்கும். கிருஷ்ணேக்னௌ சவகந்தேச்ச கர்ப்பபர்த்ரு விநாசனஹா. அக்னியானது கருநிறத்தில் இருந்தாலோ அல்லது பிணம் போன்ற வாசனை அடித்தாலோ அவன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றவனாகவோ அல்லது கர்ப்பத்தை தரிக்கக்கூடியவர்களை கொன்றவனாக அவன் இருக்க வேண்டும். கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை நாசம் செய்தவனாக இருக்க வேண்டும். பிரமதி ஸ்திரீவதே வன்ஹிஹி, பெண்ணை கொன்றவனாக இருந்தால் அந்த அக்னியானது இங்கும் அங்கும் அலைப்பாயக்கூடியதாக இருக்கும். கம்பனே ஹேமகர்த்தரி, கம்பத்தே ஹேமகர்த்தரி, அக்னி கம்பத்தே, அக்னியானது மிகவும் கம்பனம் அசைவுடையதாக இருக்கும். எப்பொழுது ஹேமகர்த்தரி அந்த சிஷ்யன் பொன்னினை திருடுவனாக இருந்தால் இவ்வாறு இருக்கும். வதே ஸ்புடதி பாலஸ்ய நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, சிறுவர்களை கொண்டவனாக இருந்தால் அக்னியானது வெடிக்கும். பாலஸ்ய வதே ஸ்புடதி நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, கர்ப்பத்தை மற்றும் சீரழித்தவனாக இருந்தால் அப்பொழுது அக்னியானது ஒளி இழந்து காணப்படும். இந்த பாபங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு ஓம் ஹச க்ஷமல வரய ஊம் நவாத்மனே சிவாய நமஹா என்ற இந்த நவாத்ம மந்திரத்தால் அந்த பாபத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு கம்மி பட்சம் குறைந்த பட்சமாக 100 என்ற கணக்கில் நிறைய ஹோமம் செய்விக்க வேண்டும். தத் பாப குருத்வ லகுத்வானுகுணம் சதாதிகம் ஜுகுயாத்
ததஹா, இதோட பிராயஷ்சித்தம் முடிந்து விட்டது. ததஹா யோனி பீஜ ஆஹ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது இது விஜாபிய. இந்த வாகீஸ்வரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இதற்கு முன்பு இந்த சாதாரண சரீரத்தில் இருக்கும் பொழுது 5 விதமான தோஷங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. யோனி பீஜம் என்று தாயார் தொடர்பான பாபத்தோடு கூடியதாக இந்த உடம்பு இருந்திருக்கலாம், உங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. யோனி பீஜம் என்று தாயார் தொடர்பான பாபத்தோடு கூடியதாக இந்த உடம்பு இருந்திருக்கலாம். பீஜம் என்ற காரணத்தால் தந்தை தொடர்பான பாபத்தோடு தொடர்புடையதாக இந்த சரீரம் இருந்திருக்கலாம். தான் உண்ணக்கூடிய உணவின் காரணமாக தோஷம் கொண்டதாக இருக்கலாம். எண்ணத்தின் காரணமாகவோ அல்லது இயற்கையாக உடம்பு தொடர்பான பாபம், இந்த 5 விதமான காரணங்களால் இந்த சரீரமானது பாபம் கொண்டதாக இருக்கலாம். யோனி பீஜ ஆகார பாவ தேக என்ற 5 குறிப்பிடுகிறார். இந்த 5 இந்த 5 காரணங்களால் தூய்மை அற்றதாக இந்த உடம்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கும் அந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தால் இந்த 5 தோஷங்களும் நீங்கியவராக த்விஜனாக இந்த ஆத்மா ஆக கடவது என்று இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ததஹா யோனி பீஜ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது என்று இது விஜாபிய. இவ்வாறு விஜாபனம் செய்ததால் மூலையென த்ரயம் த்ரயம் தத்வா யோனி விசுத்தோ த்விஜோபவ பாவ விசுத்தோ த்விஜோபவது என்றவாறு தாயின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி புதிய பிறப்பு அடைந்தவனாகவும், தந்தையின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி 2 பிறப்பு அடைந்தவனாகவும், ஆகாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி 2 பிறப்பு அடைந்தவனாகவும், பாவத்தினால் எண்ணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி 2 பிறப்பாளனாக ஆனவனாகவும், அதுபோல் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நீங்கி 2 த்விஜனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதால் இவ்வாறு தலா 3 ஆகுதிகளை செய்ய வேண்டும். இதனால் இந்த உயிரானது எந்த ஜாத்தியை சேர்ந்ததாக இருந்தாலும், எந்த ஜாத்தியோடு தொடர்புடைய சரீரத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட அந்த ஜாதி தொடர்பிலிருந்து பிரிந்து தூய்மையான த்விஜனாக 2 ஆகிறது. ருத்ராம்சோ பவது பரமேஸ்வரனது அம்சமாக அவரது அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆகுதி த்ரயம் தேயம் 3 ஆகுதியானது கொடுக்கத்தக்கது. ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா, தீட்சை செய்து கொள்பவர் எந்த ஜாத்தியை சார்ந்தவரோ அந்த ஜாத்திக்கு தகுந்தாற்போல் இழைகளை கொண்டு யஜ்னோபவீதத்தை கொடுக்க வேண்டும். அதாவது பிராமணர்களாக இருந்தால் 7 பூநூல் என்றும், க்ஷத்திரியர்களாக இருந்தால் 3 பூநூல் என்றும், வைஷ்யர்களாக இருந்தால் 2 பூநூல் என்றும், பிறராக இருந்தால் 1 பூநூல் என்றும் குறிப்பு காணப்படுகிறது. ஸ்வஜாதி ஈஷா சொன்ற காரணத்தினால் அவரவர்களுடைய தேவதைகள், பிராமணர்களாக இருந்தால் தத்புருஷம் என்ற தேவதை, க்ஷத்திரியர்களாக இருந்தால் அகோரம் தேவதை, வைஷ்யர்களாக இருந்தால் வாமதேவம் தேவதை, பிறராக இருந்தால் சத்யோஜாதம் தேவதை என்று அந்தந்த ஜாதிக்கு உரிய மந்திரங்களால் அந்த பூநூலை அபிமந்திரணம் செய்து அவரவர்களுக்கு உரிய எண்ணிக்கை கொண்ட பூநூலை அந்த சிஷ்யனுக்கு அணிவிக்க வேண்டும். ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா மூலேன 8 தசாம்சதா பிரம்மாங்கைச்ச ஹுத்வா, மூலமந்திரத்தால் 100 ஆகுதி செய்து அதில் 1/10 பிரம்மாங்க மந்திரங்களால் ஹோமம் செய்து கர்ப்பாதானாதி சம்ஸ்காரானு, இதுவரை இந்த உயிரானது வாகீஸ்வரியருடைய கர்ப்பத்தில் உள்ளே இருப்பதாக பாவனை, இதன் பின்பு கர்ப்பாதானம் முதலிய 5 சம்ஸ்காரங்களை பரமேஸ்வரன் செய்து வைக்கிறார். அதற்காக ஹிருதயாதி அங்க மந்திரைஹி கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேஹே இவ கிருத்வா, இதற்கு முன்பு அக்னி குண்ட சம்ஸ்காரத்தில் சிவாக்னிக்கு செய்தது போலவே ஹிருதயாதி மந்திரங்களால் தலா 5 ஆகுதியை கொடுத்து
ஐந்து சம்ஸ்காரங்களை செய்ததாக பாவிக்க வேண்டும். அதாவது

0: கர்ப்பாதானத்திற்காக ஹிருதய மந்திரத்தால் 5 ஆகுதி. அடுத்து பும்சவனத்திற்காக சிரோமந்திரத்தால் 5 ஆகுதி. அடுத்து சீமந்தம் போன்றவற்றிற்காக சிகா மந்திரத்தால் 5 ஆகுதி. அடுத்து ஜனனார்த்தம் என்று பிறப்பதற்காக கவச மந்திரத்தால் 5 ஆகுதி. அடுத்து நாமகரணத்திற்காக அஸ்திர மந்திரத்தால் 5 ஆகுதி. இதை சுருக்கமாக குறிப்பிடுகிறார், கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்சபஞ்ச ஆகுத்யா அக்னேரிவ கிருத்வா. இதன் பின்பு உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே பிறந்திருக்கக்கூடிய அந்த உயிருக்கு பெயர் வைக்கிறார் சிவஸ்துவம் இது சம்போத்திய. இதனால் அந்த உயிரானது விசேஷ சம்ஸ்காரம் செய்விக்கப்பட்ட ஆத்மாவானது சிவன் என்ற பெயரினை அடைகிறது. சிவஸ்துவம் இது சம்போத்திய. எனவேதான் தீட்சை செய்விப்பவரை நாம் எல்லாம் சிவன் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு விசேஷ தீட்சை என்பது முக்கியமான காரணமாக திகழ்கிறது. பூர்ணாம் விதத்யாத் பூர்ணாகுதி செய்து பஷ்சாத்து ஜுவாலாகிர சமவர்ச்சசம் ஆத்மானம் சம்ஹாரமுத்ரையா உத்ருத்திய. இப்பொழுது அந்த அக்னி குண்டத்தில் ஜுவாலாகிர சமவர்ச்சசம் அக்னியினுடைய அந்த ஒலி பிழம்பு, அந்த பிழம்பனுடைய நுனிப்பகுதி இருப்பது போலவே வர்ச்சஸுடன் தேஜஸோடு திகழக்கூடியதாக ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவினை சிஷ்யனது ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையால் உத்தரணம் செய்து அங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து பூர்வவத்து நிஜ ஹிருதயாம்புருக நிவிஷ்டம் விதாய முன்பு செய்தது போலவே தனது ஹிருதய தாமரையில் இருக்கும்படி செய்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் உதீரையன்னு மூலமந்திரத்தை சொல்லி ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய சிஷ்யனது ஆத்மாவும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவும் ஒரு நிலையை சமரசீபாவம் கொண்டதாக சம்பந்தம் அடைந்ததாக பாவனை செய்து அதன் பின்பு விஸ்லிஷ்ய அவர்கள் இருவரையும் பிரித்து அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவிலிருந்து சிஷ்யனது ஆத்மாவினை பிரித்து விஸ்லிஷ்ய புனசம்ஹாரிண்யா கிரகித்வா மறுபடியும் சம்ஹாரமுத்ரையால் அந்த ஆத்மாவினை கையில் எடுத்துக்கொண்டு பிரம்மாதி காரண தியாகேன பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்கள் அவர்களை காரண தியாகாத் அவர்களை விட்டு அதாவது பிரம்மாவினை விட்டு விஷ்ணு ஸ்தானத்தையும் விஷ்ணுவை விட்டு ருத்ரஸ்தானத்தையும் ருத்ரனை விட்டு மகேஸ்வர ஸ்தானத்தையும் மகேஸ்வரனை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய சதாசிவ ஸ்தானத்தையும் இவ்வாறாக பிரம்மாதி காரண தியாகாத் ரேச்சக யோகேன அந்த ரேச்சகத்தால் முன்பு உதானம் என்று குறிப்பிட்டார். இங்கு ரேச்சகம் என்பது வெளியே செய்யக்கூடிய ரேச்சகம் இல்லாமல் கும்பக நிலையிலேயே வாயுவை காற்றினை மேலே செலுத்துவது என்ற ஒரு ரேச்சகம். இந்த ரேச்சகத்தின் வாயிலாக சிவாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வரை கொண்டு சென்று மறுபடியும் உத்பவ முத்ரையா சிருஷ்டி முத்ரையினால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சிஷ்யனுடைய சரீரம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், போகாயத்தனம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா போகங்களையும் இந்த உடலில் இருந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடம்பு சிஷ்ய போகாயத்தன தேகே நிக்ஷிப்ய அந்த உடலில் அந்த உயிரினை மறுபடியும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறாக சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது அவர்களது அந்த சிஷ்யனது வாஸ்தவமான தாய் தந்தையர்களின் சரீரத்திலிருந்து உடலின் அவர்களது உடலிலிருந்து உடலின் வாயிலாக வெளியே வந்தாலும் கூட இப்பொழுது வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது சரீரத்திலிருந்து வெளிவந்ததாக தூய்மையானதாக கூடுதலாக சிவ என்ற ஒரு சொல் உடையதாக தூய்மையானதாக இந்த ஆத்மாவானது இப்பொழுது செய்யப்பட்டது. அதன் பின்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் தயவு கூர்ந்து இந்த ஆத்மாவினை சிவமயமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகீஸ்வரி வாகீஸ்வரோ சந்தர்ப்பிய ஆகுதி செய்து அவர்களை திருப்திப்படும்படி செய்து விசிருஜ்ய இருவரையும் விசர்ஜனம் செய்து பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன சதம். இவ்வாறு இதுவரை நடந்த கிரியைகளில் செயல்களில் கர்மாக்களில் நடந்திருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறையோ சக்தி இருந்தால் 1000 முறையோ அல்லது அதில் பாதியாகிய 500 முறையோ மூலமந்திரத்தால் ஹோமம் செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்து அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா முன்பு செய்த சமய தீட்சையை காட்டிலேயும் இப்பொழுது செய்த விசேஷ தீட்சையால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது சிவபெருமானோடு தொடர்புடையதாக ஆகிவிட்டது. இந்த காரணத்தினால் முதல் முதலில் அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானே அவனை பூஜை செய்யும்படி ஆச்சாரியர் பணிக்கிறார். அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா, அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த சிஷ்யன் அர்ச்சனை செய்யும்படி செய்ய வேண்டும், ஆச்சாரியர் தூண்ட வேண்டும். பிரணிபாதம் ச ஆத்மனி காரயித்வா, தன்னை வணங்கும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய, அந்த விசேஷ சமய சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீட்சை செய்து கொண்ட அந்த சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் செய்து, சிவ அக்னி குரு சபர்யாசு, இனி உனக்கு சிஷ்யனாகிய உனக்கு இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட காரணத்தினால் சிவ சபர்யாயாம், சிவனை பூஜை செய்வதற்கும், அக்னி சபர்யாயாம், அக்னியை பூஜிப்பதற்கும் ஹோமம் செய்வதற்கும், குரு சபர்யாயாம், குருவை பூஜிப்பதற்கும் யோக்கியதையானது உனக்கு வந்துவிட்டது. சிவசாஸ்திர ஸ்ரவணே, சிவசாஸ்திரமாகிய சைவாகமங்களை கேட்டுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது. அதுபோல் நிர்வாண தீட்சாயாம் ச, அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சையை செய்து கொள்வதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது, யோக்கியஸ்தம் ஜாதஹா என்று அவனுக்கு பிரமாண பத்திரம் கொடுப்பது போன்று ஆச்சாரியர் தனது வாயினால் அவனுக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் அக்னி சாட்சியாக சொல்லிவிட்டு சமயான் உபதிஷேத், சைவ சமயங்களையெல்லாம் அவனுக்கு உபச்சாரம், அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நனிந்தேத் காரணம் தேவம், ந சாஸ்திரம் தேன பாஷிதம், ந குரும் சாதகம் செய்வ லிங்கச்சாயாம் நலங்கயேத். நனிந்தேத் காரணம் தேவம், நம் அனைவருக்கும் காரணமாகிய தேவனாகிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம், சிவபெருமானால் அருளப்பட்ட சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. தேன பாஷிதம், என்ன காரணமெனில் சிவபெருமானே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்து இருக்கிறார். நகுரும், குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, குரு என்றால் ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டவர், அவரையும் நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, சாதகாபிஷேகம் செய்து கொண்டவரையும் நிந்திக்க கூடாது. லிங்க சாயாம் ந லங்கயேது, சிவலிங்க திருமேனினுடைய அந்த நிழலை தாண்டக்கூடாது. நாத்தியால் லங்கன நிர்மால்யம், அதுபோல் நிர்மால்யத்தினை நாம் சாப்பிடக்கூடாது. நதத்யாது சிவதீக்ஷிதே, அதுபோல் நிர்மால்யத்தை சிவதீக்ஷை செய்து கொண்டவருக்கும் கொடுக்கக்கூடாது. சிவாக்னி குரு பூஜா ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் குருவிற்கும் உனது உயிர் உள்ளவரை பூஜை செய்ய வைக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறார். இதுவரை அந்த சிஷ்யனுக்கு செய்விக்கப்பட வேண்டிய விசேஷ சமய தீட்சையானது முற்று பெறுகிறது. ஆனால் எந்த சிஷ்யர்களால் இவ்வளவு இந்த சமயங்களையெல்லாம், இவ்வளவு நடைமுறைகளையெல்லாம் கடைபிடிக்க முடியாதோ அந்த அவர்களுக்கு, அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு என்ன கதி, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்து ஒரு முறையை சொல்கிறார். சமய ஆச்சரண அச்சதுர பிரகார, சமயங்களை கடைபிடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு செய்விக்க வேண்டும் என்ற பிரகாரம், பாலாதீனாம் ஏதான் சமயானு மூல அஷ்டோத்தரசத ஹோமேன விசோத்திய யதாசக்தி ததீத. அதில் பாலர்கள், மிகவும் குழந்தையாக இருக்கக்கூடியவர், அதாவது 16 ஆ ஷோடசாத் பவேத் பாலஹா என்று 16 வயது வரை இருப்பவக்கூடியவர்கள் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள், பால பாலிஷ விருத்த ஸ்திரீ போக போக்யாயிதாத்மனாம் என்று இவர்கள் குழந்தை, மிக மிக சிறிய குழந்தை, வயோதிகர்கள், ஸ்திரீகள், போகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள், ரோகிகள், இது போன்றவர்களுக்கு இந்த தீட்சையை செய்வித்தால் அவர்களால் அந்த தீட்சைக்கு உரிய எல்லா நியமங்களையும் பரிபாலனம் செய்ய முடியாது, அனுஷ்டானம் செய்ய முடியாது. எனவே அதற்காக ஒரு பிரகாரம் செய்யப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களில் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியாதோ அவைகளை செய்ய முடியாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்காக 108 முறை மூலமந்திரத்தால் ஹோமம் செய்துவிட வேண்டும். எனவே இங்கு ஒரு 10 ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களால் 2 செய்ய முடியாது என்றால் 2 முறை 108 மூலமந்திர ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக அவர்களால் செய்ய முடியாதவற்றையெல்லாம் சோதனம் செய்து எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அனுஷ்டானங்களை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், யதாசக்தி ததீத. இதுவரை ஒரு விஷயம். அடுத்து பிரம்மச்சரிய ஆசிரம ஸ்வீகார காமசிய தத் விரதாங்க தான விதி. இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டு சிலர் பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரம்மச்சாரியாகவே தான் திகழ வேண்டும், பல மந்திரங்களையெல்லாம் நன்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புபவரேயானால் அவர்களுக்காக உரிய சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சிவாசிரமம், இதற்கு சிவாசிரமம் என்று பெயர். பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து சிவபெருமானுடைய காரியங்களை மட்டுமே செய்வது சிவாசிரமம். சிவாசிரம பிரவேச அபிலாஷினு சிவாசிரமம் எடுத்துக்கொள்ள அந்த ஆசிரமத்திற்குள் நுழைய விரும்புபவனுக்கு விரதி, அவனுக்கு விரதி என்று பெயர். நியமங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர். அவருக்கு தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு அவர்களுக்கே உரிய ஐந்து விதமான பொருட்கள். தண்டம், ஜபம் செய்யும் பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய தண்டம். கௌபீனம், அவர் கௌபீனம் மட்டுமே அணிந்து கொண்டு இருப்பார். மிகவும் சிவாசிரமத்தில் விரதங்களை அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்யக்கூடியவர், எனவே கௌபீனம் மட்டுமே தரிக்கக்கூடியவர். அவர் இட்டுக்கொள்வதற்காக விபூதி, அதுபோல் உபவீதம், சிகாமணி, இந்த ஐந்தும், இந்த ஐந்து பொருட்களையும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். விரதினே தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு ஜட்டாயுக்தான்வா, அவர் ஜட்டை தரிக்கக்கூடிய பட்சத்தில் ஜட்டையையும் சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியான ஒரு பாத்திரத்தில், ஒரு தாம்பாளத்திலோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்திலோ வைத்து ஜட்டாயுக்தான்வா பிருதக் பிருதக் பாத்திரேஷு ஏகபாத்திரேவா ஆரோப்பிய, அல்லது ஒரே பாத்திரத்தில் இந்த ஐந்து பொருட்களையும் வைத்து பவித்ரைஹி ஹிருதயாத்யைஹி வா அபிமந்த்ரியா, பவித்திரங்கள் சைவாகமங்களில் ஈசானாதி பஞ்சம் மந்திரங்களுக்கு பவித்திரங்கள் என்று பெயர். ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத்தங்கள் என்ற பவித்ர மந்திரங்களால் அல்லது ஹிருதயாதி மந்திரங்களாலேயோ அபிமந்திரணம் இந்த ஐந்து பொருட்களையோ அல்லது ஆறு ஜட்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறு பொருட்களையோ ஹிருதயாதி மந்திரங்களால் அபிமந்திரணம் செய்து சம்பாத அபிஹுதான் கிருத்வா, சம்பாத ஆகுதியினால் அபிஹுத்தர்களாக அந்த பொருட்களையெல்லாம் செய்து, அந்த பொருட்களையெல்லாம் சம்பாத ஆகுதி செய்து சம்பாத ஆகுதிபிகி ஹுதான் கிருத்வா சிவாக்னி குரு கும்ப சாட்சிகம் தத்யாத், அந்த சிவபெருமானுக்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் அக்னியில் திகழக்கூடிய சிவபெருமான் தானாகிய குரு அதுபோல் கும்பத்தில் விளங்கக்கூடிய யாகேஸ்வரர் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கொண்டு அக்னியில் திகழக்கூடிய சிவபெருமான் தானாகிய குரு அதுபோல் கும்பத்தில் விளங்கக்கூடிய யாகேஸ்வரர் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கொண்டு அந்த சிவாசிரமத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிஷ்யனுக்கு இந்த ஐந்து பொருட்களை கொடுத்து விட வேண்டும். சோபி சிவாதீன் பிரசாத்திய பிரதிகிருஹியாத், அந்த விரதியாகிய சிவாசிரமத்தில் நுழையக்கூடிய சிஷ்யனும் சிவன் அக்னி குரு கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு புஷ்பம் சாத்தி இந்த ஐந்து பொருட்களை ஸ்ரத்தையோடு அவன் பெற்றுக்கொண்டு தனது விரதத்தை தொடங்க வேண்டும். இது விசேஷ தீட்சைக்கு அங்கமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறு விசேஷ தீட்சை இந்த சிவாசிரமத்தில் பிரவேசித்து இருக்கக்கூடிய விரதி அவனுக்கு விரத உத்தாரமானது கடைசியில் சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மறுபடியும் அந்த விரதத்திலிருந்து மீண்டு தனது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அதற்கான உத்தார விதியும் இந்த பத்தத்தில் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு இந்த விசேஷ தீட்சை செய்வதால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து சிவஹஸ்த பிரபாவதா, இங்கும் இந்த விசேஷ தீட்சைக்கு அங்கமாக ஆச்சாரியர் சிவஹஸ்தம் செய்து கொண்டு சிஷ்யனது பிரம்மரந்திர பர்யந்தம் அந்த கையினை சிவஹஸ்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அந்த சிவஹஸ்தத்தினுடைய பிரபாவத்தினால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து, ஈஸ்வரனுடைய புவனத்திற்கு அவன் அடைகிறான், அந்த உலகத்தை அடைவதற்கான தகுதியை பெறுகிறான் என்று இவ்வாறாக இந்த விசேஷ சமய தீட்சையானது சொல்லப்பட்டது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும். தலைப்பு: நம்மை வாழ்த்தும் வழியடியார். வழங்கியிருப்பவர் சிவ ஜானகிராமன் ஐயா அவர்கள்.
3: நம்பி ஆரூர பெருமான் திருவாரூருக்குள்ளே நுழைய முற்பட்ட போது சுத்திரமூர்த்தி சுவாமிகள் பாடியருடைய ஒரு பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். என்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று பாடுவார். என்ன காரணம் அப்படின்னா, வன் தொண்டனாகிய என்னை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வன் தொண்டர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புராணம் முழுக்க நாம கையாள வேண்டிய வார்த்தை அதுதான். வன் தொண்டனாகிய என்னை ஆரூர் பெருமான் ஏற்றுக்கொள்வாரா, இத பெருமான பார்த்து கேட்கலையாமா, திருவாரூரிலே எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள்

அவர்களை பார்த்து கேட்டாராம், அடியேன் கருதுகிறேன் இறைவன் தன்னை ஆட்கொள்வாரா என்ற சந்தேகம் எல்லாம் சுந்தருக்கு இருந்திருக்காரு. திருவாரூரிலே இருக்கின்ற அடியார்கள் என்னை ஆட்கொள்வார்களா என்பதுதான் நம்பியலுடைய சந்தேகமா இருந்திருக்கும். அதை ஆண்டவன் மேல ஏத்தி பாடுகிறார் என்று நம்ம கருதலாம். ஏன்னா இந்த உண்மை தேவாசிரியன் காவனத்துக்கு அவர் நுழையும் போது நாம பார்க்க முடியும். பதிகம் பாடுறாரு பாருங்க, கரையும் கடலும் மலையும் காளையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அறையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேடி ஆசை பல அறுக்ககில்லேன் ஆரையும் அன்றி உரைப்பேன் பேசில் சலக்கல்லால் பேசேன் பிழைப்புடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் உகப்பேன் ஒளிகடல் நஞ்சமுதுண்ட ஈசன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று அந்த பதிகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஆரூர் பெருமான் எம்மையும் ஆழ்வரோ ஆரூர் பெருமான் எம்மையும் ஆழ்வரோன்னு கேட்டுக்கிட்டே வருவார். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிகம் முழுக்க தன்னுடைய மனோநிலனை தன்னுடைய குணநலன்களை சொல்லியே பாடுவார். அதுதான் அங்க அடியார்கள் கிட்ட வேணும், அதை நாம பின்னாடி பார்ப்போம். ஆக திருவாரூருக்கு எழுந்தருளிய நம்பிகளை இறைவன் தம்பிரான் தோழனாக ஏற்று அவனும் மகிழ்கிறான், நம்பிகளும் மகிழ்கிறான். காலம் உருண்டு ஓடுகிறது. நம்பி ஆரூரப்பெருமான் நாள்தோறும் புற்றிடங்குண்டநாதரை வணங்கி மகிழ்கிறார். ஒரு நாள் நற்பெரும்பான்மை கூட்ட பறவை நாச்சியாரை கண்ணுதுகிறார், காதல் புரிகிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ என்று பாடி முடிகிறார். மன்மதனோ முன்னே வந்து எதிர்தோன்றும் முருகனோ என்று பறவையார் நினைக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தியாகேச பெருமானுடைய பெரும் கருணையினாலே பறவையாருக்கும் நம்பி ஆரூரப்பெருமானுக்கும் திருமணம் நிகழ்வுற்றது. இங்கேயும் பாருங்க, நம்பி ஆரூரப்பெருமான் தன்னுடைய வாழ்நாள் நோக்கத்தை மறந்துவிடவே இல்லை. நம்பிகள் திருமண பந்தத்தில் மூழ்கி விடவில்லை என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக பதிவு செய்து காட்டுகிறார். தெட்டாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்குள் பறவை எனும் இல்லியல் தன் பொன்னாரும் முளைவோங்கள் புணர்புவடே சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையின் விரும்பினார். அடுத்த பாட்டி அழகா சொல்லுவார். பறவை நாச்சியாரோடு வாழ்ந்த காலத்திலே நம்பிகள் என்ன செய்தார் தெரியுமா? சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடைமாலை பல சாட்சி. நம்ம எல்லாம் உலகியல்ல மூழ்கிட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துடும். அது அழகா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்று ஒரு பழமொழி கூட உலகத்துல சொல்லுவாங்க. திருமணமான புதிதில் ஒருவன் எப்படி இருப்பான், ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பான் என்று உலகியல்ல கேட்டா பல கருத்துக்களை சொல்லுவார். சும்மா அழகா சொல்லணும்னா மந்திரி சுட்ட மாதிரி தெரிகிறான்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சுவாமிகளான நம்பியாரூர் பெருமான் எப்படி இருந்தாரு பாருங்க. எம்பெருமான் திருவடி தாமரைகளை நினைந்து நினைந்து திருப்பதிகம் பல சாத்தி பறவையனும் மின்னடையாளுடன் கூடி விளையாடி செல்கின்றார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஏன்னா விளையாட்டு என்பது நாம விளையாண்டாத அது அற்பமானது. நம்முடைய நம்பிகள் போன்ற அருளாளர்களும் சிவமும் விளையாண்டா அதற்கு திருவிளையாடல் என்று பெயர் இல்லையா? அதனால விளையாடி செல்கின்றார் என்று சேக்கிழார் பெருமான் அருமையாக காட்டுகிறார். இப்படி பறவை நாச்சியாரோடு இணைந்து வாழ்ந்து வந்த காலத்திலே இப்பதான் நம்ம தம்பிரான் சுவாமிகள் அடியேனுக்கு இட்ட கட்டளை இங்கே வருகிறது. நம்பி ஆரூரப்பெருமான் அந்த கிழக்கு கோபுரவாசல் வழியாக உள்ளே நுழைகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வலது பக்கம் அருமையாக இந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவனம் அமைய பெற்றிருக்கிறது. நம்பிகள் அந்த அடியார்களை அங்கு எழுந்திருக்கக்கூடிய பெருமக்களை பார்த்தபடியே அப்படியே நுழைகிறார். சும்மா நுழையில, மனதினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே என்று சொல்வது போல அங்கிருக்கின்ற அடியார் பெருமக்களை எல்லாம் மனதால் வணங்கி கொண்டு உள்ளே நுழைகிறார். கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னாள் என்று பரமர்தாள் பரவி சென்றார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலயத்துக்குள்ளே நுழைகிறார், தேவாசிரியன் காவனத்தை பார்க்கிறார், அங்கிருக்கிற அடியார் பெருமக்களை மனதால் வணங்குகிறார். ஏன் நேர்ல போய் வணங்கிட்டு போனா என்ன?
அப்படி இல்லாம ஏன் அவர்களை மனதாரே வணங்கிக் கொண்டு நேரே கோயிலுக்குள் செல்கிறார் என்று கூட நாம சிந்திச்சு பார்க்கலாம், கேள்வி கேட்கலாம், தவறில்லை. ஏன் கேட்டா இங்கதான் நம்ம யோசிக்கணும், நம்பி ஆரூரப் பெருமானுடைய மனநிலையை நாம் உணரணும். அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த திருவாரூருக்குள்ளே நுழையும் போது அவர் பாடிய அந்த கரையும் கடலும் என்ற பதிகம் ரொம்ப முக்கியம். இறைவன் என்னை ஆழ்வாரா என்று எப்படி நினைத்தாரோ அதே மாதிரி திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எம்மை ஏற்றுக்கொள்வார்களா என்று நம்பிகள் கருதுகிறார். அது மட்டுமல்ல, தான் தகுதியாலே தாழ்ந்தவன் என்றும் இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் மிக மிக உயர்ந்தவர்கள் என்றும் நம்பிகள் கருதுகிறார். அந்த நம்ம சேக்கலார் பெருமான் சொன்ன அந்த பாட்டை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும், கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவலத்து விண்ணவர் ஒழிய மண்மேல் மிக்க சீரடியார் எண்ணிலார் கூடியிருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னாள். நல்லா யோசிச்சு பாருங்க, தம்பிரான் தோழர் என்று அறிவிக்கப்பட்டவர் சுந்தரர், இறைவனாலேயே தடுத்தாட்கொள்ளப்பட்ட பெருமையுடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், வன் தொண்டன் என்று பெருவாழ்வு பெற்றவர், இப்படி ஏராளமான சிறப்புடைய ஒருவர், ஒரு தலைவர் எப்படி இருப்பார் மற்றவர்களெல்லாம் பார்த்தா அடே நான் தான் தலைவர் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா, ஆனா அவர் அப்படியா இருந்தார், நம்முடைய நம்பி ஆர்வரப் பெருமான் அவரையெல்லாம் பார்க்கிறார், இவர்க்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னாள். பெருமானே இந்த அடியார்களுக்கு அடியே நாட்படுகிற நாள் என்னாளோ அப்படின்னு நினைக்கிறார். நம்பிகள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய உணர்வுகளை பதிவு செய்கிறார். இங்க திருவாரூரில இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரவினர், ஆனால் நான் யார் என்று சொன்னார் புத்தடியேன். புத்தடியேன் மட்டுமா, ஒரு வன் தொண்டனும் கூட. ஏன்னா சுவாமியே அவர் வன் தொண்டன் தானே கூப்பிடுறார், மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் மண்பேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூ மறைப்பாடும் வாயார். அழகா சொன்னார் இல்லைங்களா, சுவாமி தீட்சா நாமம் அது வன் தொண்டன்னு கொடுக்கிறார், நம்பிகளும் அதை அப்படியே உணர்றார், அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கிறார். ஐயோ நம்ம சுவாமிகளை எவ்வளோ எதிர்த்து பேசணும், பித்தனோ பேயனோன்னு எல்லாம் திட்டினோமே, நம்மள மாதிரி யாராவது சுவாமியை திட்டிருப்பாங்களா, பின்னாடியும் திட்டுறவர் இவரு தான், எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரா நீரேன்னு கேட்க போறாரு. ஆனா இப்போ நினைச்சு பார்க்க அதான் வன் தொண்டன் நினைச்சு பார்க்கிறாரு, வன் தொண்டன் ஆச்சே, இங்க இருக்கிற அடியார்கள் எல்லாம் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் மரபினராச்சே, இவங்க என்னை ஏற்றுக்கொள்வார்களா, தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்டனால் சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே. ஒரு அந்த உணர்வை மறக்கவே இல்லை, இங்கேயுமே எப்பவுமே நான் ஒரு வன் தொண்டன், நான் ஒரு வன் தொண்டன், மற்றவர்கள் எல்லாம் மென் தொண்டர்கள். இன்னொரு உண்மை சொல்ல போனா இந்த ஒரு வார்த்தை தான் பெரிய புராணத்துல பின்னாட்களிலே நாம் அடியார்களை பிரிச்சோம், வன் தொண்டர் என்றும் மென் தொண்டர் என்றும் சில அடியார்களை ஒரு ஒரு வாரம் நம்ம பிரித்து பார்க்கிற ஒரு மரபு நமக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு காரணமும் இந்த வன் தொண்டர் என்ற வார்த்தை தான் என்பதையும் நாம மறந்துடக்கூடாது. ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை வன் தொண்டர் என்று கருதி தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்கிறார். இப்ப நாம ஒன்று நினைக்கலாம், ஏப்பா ஒருவேளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னடக்கம் காரணமாக தன்னை தானே தாழ்த்தி கொண்டு வன் தொண்டன் வன் தொண்டன் என்று சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்கலாம். அதான் அது முக்கியம் இல்லை, சுந்தரர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை விட சுந்தரரை பற்றி மற்ற அடியார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே நினைச்சு பார்க்கணும். அங்கே தேவாசிரியன் காவனத்தில் இருக்கிற அடியார்கள் இங்கே கோயிலுக்குள்ளே நுழைக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்த பொழுது அவர்கள் மன ஓட்டம் எப்படி இருந்தது என்பதையும் நாம பார்க்கணும். சேக்கலார் பெருமான் எதையும் முற்று வைக்கல, விரண்மிண்ட நாயனார் புராணத்துல பதிவு செய்கிறார், அங்கிருக்கிற எல்லா அடியார் பெருமக்கள் சார்பாக நாம் விரண்மிண்டரை வச்சுக்குவோம். விரண்மிண்டர் இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்தாராமா, அவர் நினைக்கிறார் பாருங்க, விரண்மிண்ட சுவாமிகள் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியரிடை பொழிந்து மறுவா நின்ற சிவனடியாதம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார்
மற்றும் பெற நின்றார். அருமையான வார்த்தை பாருங்க. பிரம்மண்டர் பார்த்தாராமா சுந்தரரை வன் தொண்டர்ங்கிற பார்வையிலேயே பாக்குறார். ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் புறகு பிரம்மண்டர் வாக்கு. சரி, இந்த பாட்டுல வர அந்த ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் என்பதற்கு என்ன பொருள் நாம பார்க்கணும். அது நம்பிகள், அதாவது நம்பிகளுடைய நினைச்சு பார்க்கும்போது, இங்குள்ள அடியார்கள் எல்லாம் வாழையடி வாழை என வந்தவர்கள், ஆனால் அடியேன் ஒரு புத்தடியார் என்று நினைச்சுதான் அவரு ஒருவாறு தயங்கி தயங்கி போறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் ஒருவாறு தயங்கி போறார், அதை இவர் கண்டுபிடிச்சார். என்னமோ இந்த வன் தொண்டன் ஒருவாறு போகிறானே அப்படின்னு பிரம்மண்டர் நினைக்கிறாராம். ஆக அந்த வன் தொண்டர் என்ற பார்வை மற்ற அடியார்களுக்கும் சுந்தரர் மேல அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு ஆதாரமா நாம் இன்னொரு செய்தியுமே பார்க்கலாம். பின்னாளிலே நிகழ இருக்கக்கூடிய ஒரு செய்தி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவன் பறவை நாச்சியாரிடத்திலே தூது சென்றான் என்று பார்க்கிறோம். இத ஏர்வான் கழிக்காம நாயனார் ஏற்றுக்கொள்ளல என்பதையும் நாம பார்க்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க, ஏர்வான் கழிக்காம நாயனார் இதை கேள்விப்படுறார். எப்பா உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த தம்பிரான் தோழன்னு சொன்னாங்களே சுந்தரமூர்த்தி சுவாமி, இறைவனையே தூது விட்டா தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கொதிச்சு போயிடுறார். நம்முடைய ஏர்வான் கழிக்காம நம்பி ஆரூரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்றி நின்று தம்பிரானாரை தூது தையல்வால் விட்டார் என்னும் இன்பரின் மிக்க வார்த்தை ஏயர்கோனார்தாம் கேட்டு வெம்பினார் அதிசயித்தார் வெறுவினார் விளம்பலுற்றார். சேக்கலர் அழகா காட்டுறார், என்னது தம்பிரானை தூது விட்டாரா இந்த நம்பி ஆரூரன், என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு கொடுமை. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று சாழ ஏயும் என்று இதனை செய்வான் தொண்டனம் என்னே பாவம் பேயனேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாறு இருந்தது என் ஆவி என்பார். பாருங்க அந்த ஏர்கோன் கழிக்காமருடைய அந்த அன்பு அந்த அருள் திறம் பாருங்க, அவருக்கு சுவாமி மேல அவ்வளோ அன்பு, எங்க பெருமான தூதுரியாப்பா என்ன ஒரு நியாயம், இதெல்லாம் ஒரு அடியாரா அப்படின்னு ரொம்ப கோபிச்சுக்கிறார். இதனை செய்வான் தொண்டனாம் என்ன பாவம் என்று அவர் நினைச்சு வருந்துகின்றார். இந்த வன் தொண்டனுடைய செயல் சரியா என்று அவர் கோபிக்கின்றார். இதை நாம எல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கணும். அவருக்கு எவ்வளவு அன்பு ஏர்வன் கழிக்காமருக்கு நம்முடைய இறைவன் மேல. அப்படி ஒரு வார்த்தை கேட்ட பிறகு நான் உயிரோடு இருக்கிறேன் பாருங்க, அதுவும் ஒரு பாவம்னு சொல்றார் ஏர்வன் கழிக்காமர். ஆக பாருங்க இப்படி ஏர்வன் கழிக்காமருக்கு நம்ம நம்பிகள் மேல கோபம் வந்துருச்சு. இப்போ இறைவன் என்ன செய்யணும், சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட போய் கேப்பா சுந்தரா என்னதான் இருந்தாலும் நீ என்ன தூது விட்டது தப்பு, சரி நடந்தது நடந்து போச்சு, ஏர்வன் கழிக்காமர்கிட்ட போய் நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்க அப்படி சொல்லிருக்கலாம் இல்ல. ஆனா என்ன செஞ்சாரு பாருங்க, ஏர்கோன் கழிக்காம நாயனாருக்கு சூளை கொடுத்தார். அத்தோடு விட்டாரா நம்ம பெருமான், நேரா கழிக்காமர்கிட்ட போய் கழிக்காமரே உங்களுடைய சூளை நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் நம்பியாருடன் வந்துதான் தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். சிந்தையாள் வாக்காள் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பால் ஈசர் வந்து உன்னை வருத்தும் சூளை வன் தொண்டன் தீர்க்கிலன்றி முந்துற ஒழியாது என்று மொழிந்தருக்கு செய்தார். அப்போ அப்ப இவர் ஏர்கோனாருக்கு கோவம் வந்தது பாருங்க, ஏ பெருமானே நீ செய்யறது சரியா, அவன் புத்தடியா அவன் மண் தொண்டன் அடியேன் யார், எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து. ஏ பெருமானே அடியேன் எங்க அப்பா எங்க தாத்தா எங்க முப்பாட்டன் நாங்க எல்லாருமே பரம்பரை பரம்பரையாக உனக்கு அடியார்கள், ஆனால் அடியேனுக்கு ஏற்பட்ட நோயை நீங்க இப்பாட்கொண்ட அந்த வன் தொண்டன் வந்து தீர்ப்பானா, அப்படி அவன் தீர்ப்பதாக இருந்தால் அதை விட என் உயிரே போகட்டும் என்று சொல்லி சுந்தரர் வருகிறார் என்பதை அறிந்து கொண்ட நம்முடைய ஏர்கோன் கடிக்காமர் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்ப நல்லா யோசித்து பாருங்க, பிரண்மிண்டர் ஆகட்டும் ஏர்கோன் கழிக்காமர் ஆகட்டும் எல்லாருமே சுந்தரர் என்ன நினைச்சாங்க, வன் தொண்டர் என்றுதான் நினைச்சாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி இறைவன் செய்தது சரியா, தூது போன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருத்தம் செய்யாமல்
அதை குற்றம் சொன்ன ஏர்கோன் கழிக்காமலை திருத்தம் செய்தது ஏன் என்று ஒரு கேள்வி வரும். இதையும் மனசுல வச்சுக்கணும், ஏர்கோன் கழிக்காமலுடைய நிலையையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடை பின்னாடி காண்போம். இப்ப நம்முடைய இன்ன காரணங்களாலே தான் மற்ற எல்லோருமே நம்மை வன்தொண்டராக கருதுகிறார்கள். அப்படி கருதுகின்ற அடியார்கள் தேவாசிரியன் காவணத்தில் எழுந்தெழுந்திருக்கிறார்கள். நாம அங்கு போனால் அவர்கள் நம்மளை ஏதேனும் சொல்லிவிட்டால் என்ன செய்வது, அல்லது அனுமதிக்காது போனால் என்ன செய்வது என்று நினைத்துதான் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் தேவாசிரியன் காவணத்தில் இருக்கின்ற அடியார் பெருமக்களை பார்த்து, மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று போனாராம். இத சேக்கலார் பெருமான் நம்ம தெளிவா நமக்கு பதிவு செய்கிறார். இப்ப இதை எல்லாத்தையும் இயக்குறவன் நம்ம சாமியாச்சு டைரக்டர் இல்லையா, அவர் பார்த்தாராமா, ஆகா இதுதான் சரியான நேரம், 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை மண்ணுலகில் பதிவு செய்யத்தக்க தாளம், பதிவு செய்யத்தக்க இடம் இந்த திருவாரூர் என்று இறைவன் முடிவு பண்றானாம். நம்முடைய ஐயா முதல் நாள்ல அருமையா சொன்னார், நெல்லை காந்தி ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னார், ஏன் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஊர் இருக்கும் போது திருவாரூரில திருத்தொண்ட தொகை பாட வேண்டும் என்று சொன்னால் அது மண்ணுக்குரிய தலம், இங்கே அடியார் பெருமைகளை விதைத்தார்கள், அந்த விதை உலகம் முழுக்க பரவியதுன்னு ரொம்ப அருமையான கருத்தை சொன்னார். ஆக சுவாமி அதான் முடிவு பண்றார் இல்லையா, சுவாமி முடிவு பண்ணார், சரி இங்கே இந்த சூழலை வைத்துக் கொண்டு திருத்தொண்ட தொகையை பாடும்படியாக நம்பிகளை படிக்கலாம் என்று முடிவு செய்த இறைவர் ஆலயத்துக்குள்ளே நுழைந்த நம்பிகளை தடுத்து நிறுத்துகிறார். அப்ப ஒரு நிமிஷம் நில்லுன்னு சுவாமி நின்றார். நம்பிகள், பெருமானே சொல்லுங்க, நீ நேர அங்க போய் தேவாசிரியன் காவணத்துக்கு சென்று அங்கிருக்கிற அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்து பதிகம் பாடி பிறகு என்னிடத்துல வா என்று சொன்னார். பெருமையாள் தம்மை ஒப்பார், பேணலாள் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சுவாமி சொன்னார். பாருங்க அப்பா, நம்பிகளே அவங்க யாரு, சாதாரணமானவங்க இல்ல, அங்க இருக்கிற தேவாசிரியன் காவணத்தில் இருக்கிற அடியார்கள் சாதாரணமானவர்கள் இல்ல, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் இல்லையா, எனவே நீ அவர்களை சென்று பாடுவாயாக, நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடு என்று அண்ணல் கூற சுவாமி சொன்னார். அம்மனி போய் பாடுப்பா அப்படின்னு நல்லா இங்கேயும் கவனிங்க. சிவபெருமான் கூடவே இணை பிரியாது இருந்தவர் நம்பிகள்னு பார்க்கிறோம், அணுக்கத் தொண்டர் என்று பார்க்கிறோம். அவரு கேட்கிறாரு சிவபெருமானை பார்த்து, பெருமானே அடியார்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறார். தன்னை ஆளுடையநாதன் தான் அருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர் இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன், அதற்கு யான் யார், பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய்யின்னு கேட்டாராம். சுவாமி கிட்ட போய், சுவாமி நான் அடியார்களை பற்றி எப்படி பாடுவேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறார். அதான் சொன்னேன், முதல் நாள் ஜனமன்றிய நெல்லை காந்தி ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார், அடியாருடைய பெருமை ஏற்கனவே இருந்தது, சிவரகசியத்திலே இருந்து நம்முடைய சிவபெருமான் அடியாருடைய பெருமையை உமையம்மைக்கு சொன்னார், அப்படி உமையம்மைக்கு சொல்லுகின்ற பொழுது அணுக்கக் கொண்டராக அருகாமையிலே இருந்த நம்பியாரூர பெருமான் கேட்டு மகிழ்ந்தார் என்று ஐயா அருமையா பதிவு செய்தார். இது நாம் நினைச்சு பார்க்கணும். அப்ப பாருங்க, சிவபெருமானே அடியார் பெருமக்கள் பெருமையை சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்தவர் நம்முடைய நம்பியாரூர பெருமான். ஆனால் அவரு சொல்றாரு, எப்பா அடியார்களை பற்றி நான் என்ன பாடுவேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அம்மா சுவாமிய பார்த்து, பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய்யின்னு சாமி கிட்ட கேட்டாராம். எல்லா கிராமம் நம்ம பெருமான் ஆடுற கிராமம் ஒன்னா ரெண்டா சாமி பார்த்தாராம். அப்படியா, சரி. தொல்லை மாள் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகன் அள்ளல் தீர்ந்து உலகு உய்ய மறையளித்த திருவாக்காள் தில்லை வாழ் அந்த அனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். சுவாமி ஆணையிட்டார், அடியெடுத்து கொடுத்தார். முறையாசிரியர்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இறைவன் தன்னை பாட அடியெடுத்து கொடுத்த பொழுது வித்தான் ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுத்தார்,
உலகெலாம் என்று ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுத்தார். ஆனால் அடியார் பெருமக்களுடைய புகழை பாடும் பொழுது தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒரு தொடரே எடுத்து கொடுக்கிறார். அதுலேயே சாமி ஒரு உண்மையை உணர்த்தினார், என்ன விட அடியார்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் சென்று அவர்களை பற்றுங்கள். இறைவரோ அம்மையின் பாகத்தே ஒடுக்கம், அம்மையோ இறைவர்தம் உள்ளத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து

இருக்கிறாங்கிற. இப்ப நம்மள ஒரு கற்பனை பண்ணிக்குவோம், தூரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா வணங்குவோமா? பக்கத்துல வரட்டும் வணங்கிக்கலாம், அது முதல்ல அவங்க வணங்கட்டும் அதுக்கப்புறம் நாம வணங்கலாம் அப்படின்லாம் கூட நாம நினைப்போம். ஆனா நம்பிகள் செஞ்சா இருப்பாருங்க, என்ன செய்தா இருப்பாருங்க, தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்றடியா வீரத்தார் எல்லார்க்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தாள் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். அருமையான பாட்டு, இத்தனை எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் பத்தாது இந்த பாட்டு. தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது, சரி அங்க போய் அடியார்கள் காலில் விழுந்து கும்பிடலாம், அல்லது இப்படி ஐயா வணக்கம் அப்படி சொல்லலாம், இல்ல நெடுஞ்சாங்கடியா விழுந்து கும்பிடலாம். ஆனா இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, பலமுறையாள் தொழுது. சிகிசைய அழகா சொல்றார், பஞ்சாங்க அட்டாங்க நமஸ்காரம் செய்தார் என்று சொல்லுங்க. எப்படியெல்லாம் வணங்க முடியுமா, இப்படி ஒரு வணக்கம் போட்டிருப்பார், இப்படி ஒரு வணக்கம் போட்டிருப்பார், நெடுஞ்சாங்கடியா விழுந்து கும்பிட்டு இருப்பார், பல்வேறு ரூபமானா வந்தமா பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்றேன், அப்படி விழுந்து அட்டாங்க நமஸ்காரம் பல முறையா வணங்கினாராம். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது அன்பு சேர தாழ்ந்து. இப்போ நம்ம ஒருத்தரை விழுந்து கும்பிடுறோம்னா அன்பு இருக்கணும் இல்லையா, இப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டாராம். அதோட என்னாராம், அருகு சென்று எய்தி அங்க ஒருத்தரை விழுந்து கும்பிட்டார். அப்புறம் அருமையா சொன்னாரு பாருங்க, நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று. இப்ப நாமெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு செல்கிறோம், அங்கே ஆயிரம் ஆயிரம் அன்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்தருள் இருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லுவோம். ஆனா நம்பிகள் என்ன பண்ணாராம பாருங்க, தனித்தனி வணங்கி ஒவ்வொருவரையும் தனித்தனியே தனித்தனியே வணங்குகிறார். தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சூழ் துன்றையார் மிரண்மிண்டர் கடியேன், அள்ளிமென் உள்ளையந்தார் அமநீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே தனித்தனி வேறு அடியேன் என்று. அங்கேயும் பாருங்க ஒரு வார்த்தை அழகா போடுறார் சேக்கனார் பெருமான், எப்படி பாருனார் தெரியுமா, ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். முதலாளி சொன்னாரேன்னு சொல்லிட்டு பணியாட்கள் ஏதோ ஏனோ தானோன்னு செய்வாங்க, ஆனா இங்க முதலாளியாகிய சிவபெருமான் சொன்னார், தொழிலாளியாகிய நம்பிகள் அதை என்ன பண்றாராமா, ஆர்வத்தால் அந்த உண்மை ஆர்வம்ங்க, எதை செய்தாலும் அந்த மெய்யன்போடு செய்ய வேண்டும் இல்லையா, நம்ம துறையை தானே நமக்கு சொல்லுது. ஆக நம்பிகள் அந்த அடியார்களை ஏதோ சாமி போய் பாடுன்னு சொன்னாரே என்பதற்காக பாடவில்லை, தன்னுடைய உள்ள கிடக்கை இத்தனை நாள் தன் உள்ளத்திலே பொதிந்து வைத்திருந்த அந்த அன்பை அங்கே கொட்டி அங்கே அப்படி பாடுறார். ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். இந்த திருத்தொண்ட தொகையினாலே நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டுங்க, அதுல ரெண்டு நன்மை மட்டும் சொல்றோம், அதாவது ஒன்னு குருவருள் இன்னொன்னு திருவருள். 63 நாயன்மார்களுடைய அருள் சரிதத்தை பதிவு செய்கின்ற இந்த திருத்தொண்ட தொகையை படித்தால் அவர்கள் காட்டிய வழியிலே சென்று நாமும் ஓய்வு பெறலாம் என்பது ஒரு நன்மை. இன்னொன்னு முக்கியமான நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் மீது நமக்கு அன்பு ஏற்படும். பார்த்தா சாதாரணமா தெரியும், அது என்னையா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்க தோணும், ஆனா சிவபெருமான் மீது அன்பு தோன்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவயரையே நினையும் அன்பிலேற்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதா. அருமையா சொல்றா இல்லைங்களா, இறைவனிடத்து அன்பு செலுத்துவது என்பது எளிதான காரியமா, நாம ஒரு அன்பராக மாறுவது என்பது எளிமையான காரணமா என்று சொன்னால் அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார், ஆன கருணை அங்குற்று ஆனவனேம்பர். எனக்கு அன்பே இல்லை, ஆனா சுவாமி என்னை ஆட்கொண்டார், ஏன் தெரியுமா, அதுதாங்க சிவபெருமானுடைய அன்புனர். ஆக நம்ம இடத்துல அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அன்பு இல்லை. ரொம்ப முக்கியமா ஒரு இடத்துல மணிவாசர் சொல்லுவாருங்க, போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க

0: அன்பால் அடைக்கின்றேன். எற்று வந்து எதிர் தாமரை தாளுறும் கூற்றம் மன்னதோர் கொள்கை என் கொள்கையே என்று பாடுகிறார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு மணிவாசகருக்கு, சிவபெருமானை அன்பினால் அன்றி வேறு வழியில் பெற முடியாது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவினார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அப்படின்னு மணிவாசக பெருமான் நினைக்கிறார். அப்ப நம்ம அன்பு பெறணுமே, அன்பு பெற்றால் அல்லவா சிவத்தை பெற முடியும், என்ன பண்ணலாம் பாருங்க. சிவபெருமானிடத்துல அன்பு பிறக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாததையும் கூட செய்ய துணிகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். பெருமானே, குறிப்ப மார்க்கண்டேய சுவாமிகளைப் போல நான் வந்து உங்களிடத்துல அன்பு காட்டி வழிபாடு செய்து உங்க திருவடியை பற்றக்கூடிய பாக்கியமும் தகுதியும் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா அதே யமதர்மம் என்ன பண்ணான், உங்களை வந்து அந்த மார்க்கண்டேயனுக்கு கயிறு வீசும் போது உங்க மேலையும் ஒரு கயிறு வீசி அவன் ஒரு முயற்சி பண்ணான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அவனை ஓரங்கி ஒரு எட்டி ஒரு உத உதைச்சிங்களே, அது மாதிரி வேணா நான் பண்ணட்டுமா, மார்க்கண்டேயன் போல அன்பு காட்ட என்னால் முடியவில்லை, யமதர்மனை போல நான் வேண்டுமானால் உங்களை எதிர்க்கிறேன், நீங்கள் என்னை ஓங்கி ஒரு ஒட்டி உத உதைங்க, அந்த உதையில் எனக்கு அன்பு வந்துடும் இல்லையா. அதாவது பெரியவங்க தெரிஞ்சு நம்மளை வாழ்த்தினாலும் தெரியாம வாழ்த்தினாலும் அது அருள், பெரியவங்க நம்மளை திட்டினாலும் கூட அருள் என்று சொல்வார்கள் இல்லையா. அப்படி மணிவாசர் நினைக்கிறார், நீங்க என்ன உதைங்க சாமி, நான் வந்து அருள் பெற்று விடுகிறேன் அப்படின்னு நினைக்கிறார். காரைக்கால் அம்மையாரை விட ஒருவர் சிவபெருமானத்தை அன்பு காட்டி இருக்க முடியுமா, அத்தகைய பிராட்டியாரிடத்திலே சிவபெருமான் வந்து நிற்கிறார், அம்மையே என்ன வேணும்னு கேட்கிறார். அம்மா என்ன கேட்டா, நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், சாமி ஒரு 50,000 ஏக்கர் கொடுங்க, ஒரு 5,000 கிலோ தங்கம் கொடுங்க, இப்படி பலவற்றை நாம கேட்டிருப்போம். ஆனா அம்மா கேட்டா பாருங்க, அவ ஒரு 2-3 விண்ணப்பம் கேட்டாலுமே கூட அதுல முதல் விண்ணப்பமா என்ன கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். முதல்ல அன்பு வேணும் பெருமான், முதல்ல எனக்கு அன்புதான் வேணும், அப்புறம் வேணா நீங்க பிறவாமை கொடுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்றீங்களா, ஒருவேளை பிறப்பு கொடுத்தாலுமே கூட உன்னை மறவாமை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. கந்தபுராணத்துல கூட அருமையான காட்சிங்க, பானுகோபனை வெற்றி கொள்வார் வீரபாகத்தேவர், அவரை முருகப்பெருமான் கேட்பார், வீரபாகத்தேவரே அருமையாக போர் செய்தி, உமக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படிம்பார். அப்ப சொல்வார் பாருங்க வீரபாகத்தேவர், உண்மையான வார்த்தை கச்சியப்ப சிவாச்சாரியா ரொம்ப அருமையா பதிவு செய்கிறார். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலை இந்திரன் அரசினை கனவினும் வெக்கேன், மாள் அயன் பெரு பதத்தை பொருளென மதியேன், சாலன் இன்பதத்து அன்பையே வேண்டுவன் தனியேன். சாமி உங்க திருவடிக்கு அன்பு வேணும், வேற என்ன சாமி எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டானாராம வீரபாகத்தேவன். அதை யோசிச்சு பாருங்க, அருளாளர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே அன்பை பெறுவதற்கு இவ்வளவு கடும் பிரயத்தனம் செய்ய நாம எளிதில் பெற்றுவிட முடியுமா? அதனாலதான் சுவாமி இங்க ஒரு அற்புதம் பண்றாருங்க, நம்பி ஆரூரப் பெருமான் திசை நோக்கி நாம வணங்கணும். என்ன ஒரு கருணை, நம்முடைய சிவபெருமானுக்கும் எவ்வளவு கருணை, நமக்கும் நம்ம நம்பி ஆரூரப் பெருமானுக்கும் எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. ஏன்னா அறிவானும் தானே அறிவிப்பான் தானேன்னு அம்மை சொன்ன மாதிரி எல்லாம் வந்தானே. சரி, நமக்கெல்லாம் எப்படி அன்பு வரும், சிவபெருமான் மேல அன்பு வரணும், இன்னொன்னு அடியார்கள் மேலேயும் அன்பு வரணும், எப்படி வரும் பார்த்தாரு சாமி. அதற்காகத்தான் இந்த திருத்தொண்ட தொகை தரப்பெற்றது. மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஒரு பூசல், வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன், தென்னமனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன், திருநீல கண்டத்து பாணனார் கடியேன், என்னவனாம் அரண் அடியே அடைந்திட்ட சடையன், இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன், அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. அவ்வளவு அழகு பாருங்க, ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார், யார் ஒருவர் இந்த திருத்தொண்ட தொகையை கேட்டு உவப்பார்களோ, அங்கி செக்குச்சார் பாருங்க, இந்த திருத்தொண்ட தொகையை அதாவது அடியார் பெருமக்களுடைய பெருமையை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கேட்டு உவப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு சிவபெருமான் மீது அன்பு ஏற்படும். அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார், ஆரூரில் அம்பானுக்கு அன்பராவார் என்று பதிவு செய்து காட்டுகின்றார். ஆக இந்த திருத்தொண்ட தொகையினாலே நாம் எல்லோரும் உய்வு பெற்றோம், அடியார் பெருமக்களினுடைய அருள் சரிதத்தை உணர்ந்து மகிழ்ந்தோம். அது மட்டுமல்ல, இதை யார் ஒருவர் தினமும் அன்போடு பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் மீது அன்பு ஏற்படும் என்ற ஒரு உண்மையையும் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் பதிவு செய்து காட்டுகின்றார். செய்வர்களாகிய நாம் எல்லோருமே இந்த திருத்தொண்ட தொகையை மனப்பாடம் செய்து வைத்து நாள்தோறும் இறைவன் திருவடிக்கதை விண்ணப்பிக்கணும். அது நம்முடைய கடமை. எனவே அப்படிப்பட்ட அந்த அருமையான திருத்தொண்ட தொகையை பாடுவதுதான் நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமானுடைய அவதார நோக்கம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர இல்லையா. ஆக நம்பி ஆரூரப் பெருமான் அருமையான முறையில இந்த திருத்தொண்ட தொகையை கொடுத்தார். இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணணும், அந்த அன்பினாலே சிவபெருமானை வாழ்த்தி வணங்க வேண்டும். அப்படி வாழ்த்தி வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும், மீண்டும் தலைப்புக்கு வரலாம். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் என்ற அந்த உண்மையை இதை படிச்சா அது கிடைக்கும் அப்படின்னு நம்மை நம்பி ஆரூரப் பெருமான் நமக்கு அருள் செய்கின்றார். ஆக நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமானுடைய அவதார நோக்கம் இங்கே நிறைவேறியது. இதை சிந்திக்க வாய்ப்பளித்த குருவருடையும் திருவருடையும் நினைந்து நினைந்து மகிழ்கின்றோம். வரலாற்று தொடர்ச்சி நம்ம எல்லாருக்குமே
1: இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் ஒன்று மந்திரம் 292

ஈசனை நினைக்கும் வண்ணம் பதி ஞானத்தை பெறுதற்கு முயல்க. உங்கள் பாவங்கள் நீங்க அவரை புகழ்க. அதன் பயனாய் மனம் வேறொன்றையும் சாராது அவரையே சார்ந்தால் ஞான ஒளியான இறைவன் உன்னில் விளங்குவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 294.

பதிஞானம் பெற்றால் சிவம் உயிர் துணையாய் நிற்கும். உடனே ஜோதி காட்சி தோன்றும். சுத்த மாயையில் எழும் மந்திர ஒலி கேட்கும். உடலில் நறுமணம் பரவும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 301.

சிவபெருமான் தேவாதி தேவர் ஒளி உருவகர். அவரை ஒரு சிறிது அறிந்தோர் பாடிய பாடல்களை நீ பாடுவாயாக, அல்லது கேட்பாயாக, கேட்டு உணர்வாயாக. நீவீர் உயர்ந்தோர் ஆவீர்கள் என்பது திண்ணாம் திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 308.

சிவனாகிய இறைவனை புகழ்வோருக்கு இன்பமும் இகழ்வோருக்கு துன்பமும் தருவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 318.

சிவஞான கல்வி கற்று அன்பில் நிற்போரே உண்மையான இறைவனை உணர முடியும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 321.

நடுநாடியான சுழுமுனையில் மூச்சை செலுத்தி ஞானம் எய்தினோர் திருமால், பிரமன் போன்ற பதவியை எய்துவர். சிலர் உயர்ந்த ஞானியர் ஆவர். அவருள் சிலரோ சிவமே ஆகும் வீடு பேரும் பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 326.

காமமும் கள்ளும் கீழ் மக்களுக்கு உரியவை. அதன் வசப்பட்டோர் அறியாமையில் மூழ்கி பிற சமயத்துள் மூழ்குவர். ஆனால் சிவபெருமானின் திருவடியில் ஊன்றி நிற்போருக்கு இன்ப உணர்வை ஊட்டி நன்மையை தருபவர் ஈசன். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 332.

0: வாம நெறியினர் சக்தி தேவியை வழிபடுவார்கள். அவர்கள் கல் உண்பர். ஆனால் சக்தியின் அருளையும் பெறாது வலிமையும் இழப்பர். சிவ யோக நெறியில் உண்மை அறிவானந்தம் பெற சத்திய ஞானத்தை சார்தலே அருள் சக்தியை பெறும் ஒரே வழி திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
0: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 340.

சிவனின் அம்சமான வீரபத்திரர் தக்கனின் வேள்வியை அழித்து அவன் தலையை வெட்டி தீயிலிட்டு சிவனை இகழ்ந்தோருக்கு தண்டனை இதுவே என்று அவனுக்கு ஆட்டு தலையை பொருத்தினார். இறைவன் பக்குவப்பட்ட சீவர்களை பிரம்மனின் ஆட்சி நின்று விடுவித்து பிந்து செய்யம் பெற அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 343.

0: சிவபிரான் முப்புறமும் எரித்தது பொன் வெள்ளி இரும்பிலான கோட்டையை அல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையே நம்மிடமிருந்து எரிப்பவு என்பதே உண்மை. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
0: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 345.

மூலாதாரத்தில் கிளர்ந்து எழுகின்ற உயிர் ஆற்றலை தலை உச்சி சகசார தளத்தில் சேர்க்கும் வண்ணம் கண்களால் புருவ மத்தியை உற்று நோக்கி மூச்சிக்காற்றை சுழுமுனை வழியாக மேலே செலுத்தி யமனை உதைக்கும் அங்கியோக முறையை நீ பழகுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 348.

மும் மலமுடைய என்னை ஈசன் ஏற்றுக்கொள்வாரோ என்று நீ மனம் தளராதே. அன்பு செய்து வழிபடுவோருக்கு அவர் பரிவோடு அருள்வது பொய்யாகாது. நிச்சயம் உன்னை அவர் ரட்சிப்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 350.

ராவணன் அட்டமா சித்தி பெற்ற அகங்காரத்தில் கைலையை அசைத்ததால் சிவபிரான் சுண்டு விரலால் நசுக்கப் பெற்றான். பின்னர் சிவன்பால் அன்பு சொரிந்த காரணத்தால் பாவ மன்னிப்பு பெற்று உயிர் பிழைத்தான். இது உண்மை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 362.

ஊழி முடிவில் இறைவனாகிய சிவன் ஒருவரே சுவதியாய் நின்று திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அருள் புரிந்தார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 367.

திருமாலின் உயர்ந்த அன்பினை பாராட்டி அவர்க்கு சக்கரம் வழங்கி ஏழு உலகிலும் உள்ளோரை காக்கும் தொழிலையும் அவர்களுக்கு போகம் நுகருமாறு அருள் புரியும் சக்தியையும் ஈசன் அவருக்கு வழிநடத்தினார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 374.

சிவன் எல்லாமாய் எங்கும் நிறைந்துள்ளார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 378.

சிவப்பரம்பொருளால் அமைக்கப்பெற்ற உண்மை நெறியில் சென்றால் எல்லாவற்றிலும் கலந்து வியாபித்துள்ள சிவ சாதாக்கியத்தை கூடலாம். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 383.

சிவம் அன்றி தனி பொருள் அல்லாத சக்தி அச்சிவத்திடமிருந்து தோன்றி செயல்பட்டாலும் ரத்தினமும் அதன் ஒளியும் போல் சிவத்தில் கலந்தே நிற்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 386.

புவனங்களை படைப்போர் சத்தியும் சிவனுமே. அவர்களுக்கு சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், அயன் என ஐவர் புதல்வர். சிவனின் ஏவலின்படியே பிரமன் படைப்பு தொழிலை புரிகின்றார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 388.

நீரோடு பொருந்திய மண்ணில் மட்டுமே பிறப்பு உண்டாகிறது. நமது உடலும் பஞ்சபூதங்களின் கலப்பேயாகும். அவற்றின் தன்மையும் நம் உள்ளே அடங்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 395.

0: பிறப்பு இறப்பு இல்லாதவரும் பொன்னொத்த மேனியரும் ஆகிய சிவபிரான் நிலையற்ற உயிர் புகுந்த உடலாகவும் நின்று நன்மையும் செய்கின்றவர். திருச்சிற்றம்பலம்.
1: விழிக்க துணை தரும் மரப்பாதங்கள் இவை குன்றால் ஒழிக்க துணை உருவாய் எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்க துணை அவன் பணிகளோடும் பயந்ததனை வழிக்க துணை வழிவேதன் செய்வோடும் பயிரோமை விழிக்கையோடு அபிராமிக்கும் வேதம் சொன்ன வழிக்கே வழிபடைஞ்சோடு எவக்க வழி கிடக்க வழிக்கிய சுழல் பாவங்களை செய்து வாழ்நாள் கொடுக்கி எழுந்தும் கைவரமோ என்ன கூட்டி இன்றைக்கு இந்த அரங்கில் நிறைந்த சிறப்புகளை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் முனையிடுவார் நாயனாரை பற்றி சிந்திக்கின்ற போது நான் சொன்னேன், பகையை வெல்லலாம், இந்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் பகைவர்களையும் வெற்றி கொள்ளலாம் என்று. அந்த பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு உரிய நாயனாரை பற்றி பேசுகின்ற போது போர்க்களத்துக்கு செல்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு காப்பு கவசத்தை ஒன்று அணிந்து கொள்வார்கள், தற்காப்பு கவசம் ஒன்றை அணிந்து கொள்வார்கள். இன்றைக்கு உள்ள உங்கள் புரியுற மாதிரி சொல்லணும்னா புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டு தான் நம்ம போருக்கு போகணும், சண்டைக்கு போகணும். அப்படி உள்ள காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒரு அழகா சொல்றாரு, உனக்கு எது புல்லட் ப்ரூஃபா வந்து அங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. சுவாமியை தூக்கிட்டு வர தண்டு கூட நமக்காக ஆயுதமாக சென்று போராடும் அப்படின்னு. இங்க சுவாமி தூக்குற தண்டு எனக்கு பாதுகாப்பா பக்கத்துல உட்காந்துருக்கு, எந்தாப்புல பார்த்தா சுவாமி தூக்குற அந்த தண்டு தான் காட்சி போடுறாரு. அது நான் சும்மா விளையாட்டா சொன்ன ஒன்றே இறைவன் வகுத்து தந்து, இல்லை நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என ஆமோதிப்பதை போல இது இருக்கிறது என்பதை சொல்லி இந்த முனையிடுவார் நாயனார் புராணத்தை கேட்டால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம், எதிரிகள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஏதாவது ஒரு நேர்முக தேர்வுக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம், எப்படி இதை பேஸ் பண்ண போறோம், என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயமா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் நிறைய இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், வேலை எனக்கு பர்மனன்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் இனி கேரக்டர்ல ட்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக. சில பேர் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ் எல்லாம் அப்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட், என்னோட வேல்யூ என்ன, நான் இந்த படிச்சிருக்கேன், நான் சிஏ படிச்சிருக்கேன், ஐசிடபிள்யூ படிச்சிருக்கேன், ஏசிஎஸ் படிச்சிருக்கேன், என்னோட வேல்யூ என்ன இன்னைக்கு அப்படின்னு அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப போய் இன்டர்வியூ போயிட்டே இருப்பாங்க. என்னன்னா நேர்முக தேர்வுல எப்படிப்பட்ட கேள்விகள் இப்போது கேட்கப்படுகின்றன. அப்ப அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். முந்தையெல்லாம் நேர்முக தேர்வுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் முக்கியமா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி கிடையாது, தெரியலன்னா பரவாயில்ல, கத்துக்கிறதுக்கான வேகம் இருக்கிறதா உங்களுக்கு, அதை மட்டும் தான் பார்ப்பாரு. சார் எனக்கு தெரியல, நான் சாயங்காலம் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரியல, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்முக தேர்வுல இன்னைக்கு அந்த உண்மையை மிகவும் பாராட்டுகிறார்கள். தெரியல, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு பையன் சொல்றாரு. அதனால இவரை நம்பி பொறுப்புகள ஒப்படைக்கலாம். அப்புறம் கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பத்தாவதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, பன்னெண்டாவதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, இன்ஜினியரிங்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சி லெவல் பாக்குறாங்க. எல்லாத்திலையும் 70-70, எல்லாவற்றிலும் 80-80, எல்லாவற்றிலும் 60-60 தான் இவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு. தொடர்ந்து ஒரே நிலையில் இருக்கிறார். இதுதான் பகவத்கீதையில ஸ்தித பிரஜ்ஞன் அப்படிம்பாரு கண்ணன், எப்போதும் ஒரே சமநிலையில் மனதோடு இருப்பது ஸ்தித பிரஜ்ஞன் பகவத்கீதை சொல்லு. இன்னைக்கு இந்த விஷயங்களை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போதே நிர்வாக அலுவலர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முனையிடுவார் நாயனாரையும் பாத்தீங்கன்னு கேட்டா, ஏறத்தாழ இதே ஒரு நிர்வாகம் தான் அவர் பண்ணிருக்கிறார். என்ன நிர்வாகம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒரு சில பேர் சண்டை போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அவர்கிட்ட அந்த அளவுக்கு படை பலம் இருக்காது. என்கிட்ட அந்த அளவுக்கு படை பலம் இல்ல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, முனையிடுவார் நாயனார வந்து பார்த்தா அவரு அவங்களுக்காக போய் சண்டை போடுவார். இது எப்படி இருக்கு தெரியுங்களா, என்னால ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியலன்னா நான் போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, இதை எனக்கு எப்படியாவது கேதர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனடியா அவங்க அதுக்கான ஒரு சார்ஜ் வச்சுக்கிட்டு அதை கேதர் பண்ணி கொடுத்துட்டு அந்த சார்ஜை வாங்கிப்பாங்க. இந்த வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியில் இருந்து தகவல்களை பெற்று நமக்கு வேணுங்கப்பட்ட நிறுவனத்துக்கு தருவதற்கு பெயரு அவுட் சோர்சிங். இதுதான் அமெரிக்கால இருந்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் தான், நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிர்வாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. வேறு ஏதாவது நாட்டுல பொருளாதாரம் போயிட்டுதுன்னா நம்ம நாட்டுக்கு ஒண்ணும் பாதிப்பு வராதுன்னு இல்ல, நம்ம நாட்டு பொருளாதாரமும் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும். ஏன்னா அந்த நாட்டை நம்பி இங்க இருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் நிறுவனம் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த வேலைய ஏறத்தாழ இது எழுதப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப நாம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு எழுதுகிட்டோம்னா, 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல். அப்போ முனையெடுவார் நாயனார் அதுக்கு முன்னாலேயே வாழ்ந்திருப்பாரு. அப்போ 12ஆம் நூற்றாண்டு தான் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே இவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ இவருடைய காலம் எனக்கு தெரிந்தவரையிலும் ஒரு 9ஆம் நூற்றாண்டா இருந்திருக்கணும், அல்லது 10ஆம் நூற்றாண்டா இருந்திருக்கணும். இந்த நூற்றாண்டுல ஏறத்தாழ இன்றைக்கு 11100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்னைக்கு நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற அவுட் சோர்சிங் வேலைய அன்னைக்கு பண்ண ஒரே ஆள் முனையெடுவார் நாயனார். இதெல்லாம் ஏதோ இன்னைக்குதான் வந்துருச்சு. அங்க இருந்து மெசேஜ் ஃபுல்லா வாங்கி இங்க இருக்கிறவங்க பிரிச்சு கொடுத்து, இங்க இருந்து மெசேஜ வாங்கி அங்க கொண்டு போய் மொத்தமா கொடுத்து அவங்க இடையில கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கட்டடம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல இருந்தது. எல்லாம் யாருடையது தெரியுமா? அந்த நாட்டில இருந்து வந்த பணம், இந்த நாட்டு மக்களினுடைய உழைப்பு, இந்த நாட்டு மக்களின் உழைப்பை அங்கே கொடுத்து அந்த நாட்டு பணத்தை வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து விட்டு அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்றேன், முனையெடுவார் நாயனார் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் சீனியர் தான் சொல்றேன். உடனடியா நீங்க இருக்கிற அவுட் சோர்சிங் நிறுவனத்தால நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இன்னும் அவுட் சோர்சிங் நிறுவனம்னா இன்னும் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். இந்த தேசத்து இளைஞர்களுக்கு இன்னும் நிரம்ப வேலை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம் தான், இரவு முழுவதும் வேலை செய்து பகலெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள். இது என்ன தெரியுமா பண்ணிடுது? திருமணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பகல் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தால், இரவு முழுக்க பணிக்கு சென்று கொண்டிருந்தால் அவர்களுடைய இல்லறம் எப்படி செழிக்கும், அவர்களுடைய அடுத்த தலைமுறை எப்படி செழிக்கும்? அதனால ரொம்ப அப்படி நைட் வேலைக்கே போயிட்டு இருக்கிறவங்க, அவுட் சோர்சிங்ல எனக்கு நைட் தான் எனக்கு ஒர்க் அப்படின்னு சொல்றவங்க, அனுபூந்து ஓரிரு வாரங்களாவது மாதத்திற்கு மாற்றிக்கொண்டு இல்லறத்திலும் இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை செழிக்க வேண்டும். நம்மளோட அடுத்த தலைமுறை செழிக்க வேண்டும். நாம வாழறது, நாம சம்பாதிக்கிறது, நாம வீடு வாங்கறது, நிலம் வாங்கறது, பணம் சொத்து பத்தா குவிக்கிறது, எல்லாமே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சென்று சேரும். நான் நல்லா இருந்துட்டேன் இருந்துட்டு போறோம். உனக்கு அப்புறம் உனக்கு பத்தி யார் சொல்ல போறா? ஒருவரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு பெற்றாலும் ஒருவரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பையன் ஒருத்த இருந்தா அவன் சொல்லுவான், திட்டிக்காச்சும் சொல்லுவான். எல்லா அப்பாவும் நல்லா சேர்த்து வச்சாரு. இவன் பாருங்க, ரெண்டு வீடு வாங்கி வச்சுட்டு இருக்காரு. போறதுதான் போறாரு, அவங்க 20 வீடு வாங்கி வச்சுட்டு போயிருக்கூடாது. மிச்சம் இருக்கிற 19 வீட்டுல இருந்து வாடகை வரும், நான் சுகமா இருந்திருப்பேன்னு சொல்லுவான். திட்டிக்கிட்டாவது நினைச்சுட்டு இருப்பான். ஆனால் முனையெடுவார் நாயனார் இப்படி சொந்த நலனுக்காக இல்லை. போர்க்களத்துக்கு நடுவரா நின்று யாருக்கு போர் உதவி தேவையோ அவர்கள் வந்து கேட்டால், இன்னைக்குமே அட்வைஸ் நாம செய்ய கூடாது. அட்வைஸ் இன்னைக்குமே நாம செஞ்சீங்கன்னா அவர்களுடைய வேகம் இருக்குல்ல, அது குறைச்சிடும். யாராவது ஒருத்தர் கேட்காம, தம்பி இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நீங்களா சொன்னீங்கன்னா உன் வேலை இருப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் வந்து கேட்கின்ற வரையிலும் சொல்லப்படாது. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட சாத்திரமே தெரிந்தாலும் கூட, யாராவது ஒருவர் வந்து கேட்காமல் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் வாய் திறக்க கூடாது. எங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் வந்து கேட்டதற்கு பின்னாலும் வேண்டுமானால் சொல்லலாம், அவங்க கேட்கிற வரைக்கும் சொல்லப்படாது. அதே மாதிரி அட்வைஸ் யாரா இருந்தாலும் சரி, உங்க பையனாகவே இருந்தாலும் சரி, நீங்க சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், எஃப்எம் நிறுத்திடுவோம், வேடு போடுறது நிறுத்தியா கொஞ்சம் அப்படின்னுவோம். இது எனக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்லணும், கேட்கிற வரைக்கும் சொல்லவே கூடாது. அதுபோல இந்த சொற்பொழிவுக்கு கேளுங்க, இந்த சொற்பொழிவு யூடியூப்ல வருது, AAR OOR சுந்தரராமன் அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல இது வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு எது வேண்டுமோ அவர்கள் அதை பார்ப்பார்கள். அது ஏறத்தாழ 100 இருக்கும், 100 பதிவு செய்யப்பட்ட செய்திகள் இருக்கும். அது எது அவர்களுக்கு தேவையானதோ அது அவர்களை கிளிக் பண்ணி அவங்களை பார்ப்பாங்க. தகவல்களை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனா அட்வைஸ் பண்ணவே கூடாது. பண்ணினா நம்மளை புணிக்காது. நம்ம சொன்னதுபடியே கூட செஞ்சிருப்பாங்க, சொன்னதுபடியே செய்து வெற்றி கொண்டிருப்பார்கள், ஆனா நம்மளை புணிக்காது. சார் என்ன சார், சில சமயம் நம்ம அப்படி நேரா போனோம்னா அவங்க அடுத்த பக்கமா போவாங்க. ஏன் இவர்க பார்த்தா நம்ம மாட்டிக்கிடுவோம், வேடு போட்டு தள்ளிடுவாரு, அரு அருன்னு அறுத்துடுவாரு அப்படின்னு அடுத்த பக்கமா போவாங்க. சில பேர் எதை எடுத்தாலும் இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் தவறாக செய்கிறார்கள் என்று உங்கள் மனது புற்பட்டால் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனையை வைக்கப்படுது. ஏன்னா சில பேர் கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா முடிய பிரிச்சு போட்டு சொல்லுவாங்க, நண்பர் ஸ்ரீகாந்த் மாதிரியான ஆட்கள்லாம், சார் இதை சொல்லணும் சார், இதை கண்டிப்பா சொல்லணும் சார், இதெல்லாம் வரதே தப்பு சார், இது அப்படி நம்ம உடனடியா ஒன்னு நமச்சிவாய ஒன்னு நமச்சிவாய ஒன்னு நமச்சிவாய ஒன்னு நமச்சிவாயன்னு சொல்லி வருவோம். ஏன்னா அவங்களை அப்படி வராதிங்கன்னு சொன்னோம்னா நீங்க ஏன் சார் அதை பாக்குறீங்க, நீங்க சாமியை பாருங்க, அந்த பொண்ணு சொல்லிடுச்சு வைங்க, சொன்னவன் பாடு திண்டாட்டம், சொன்னவன் பாடு திண்டாட்டம், நீங்க ஏன் சார் அதை பாக்குறீங்க, நீங்க சாமி பாக்குறதோட நிறுத்திட வேண்டியதானு சொல்லிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேற விஷயம், சொல்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா சொல்லி விட்டால் நம்ம ஆள முடியாது. அது போல சில பேர் பாத்தீங்கன்னா குங்குமத்தை வாங்கிட்டு அந்த இது இருக்குல்ல காசு போடுற உண்மையில் அது நம்ம கோயில நல்லா பலபலம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா நிரம்ப கூட்டமா இருக்கும். நீங்க சுத்தி வரும்போது அம்பாளை சுத்தி வரும்போது சாமியை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பயங்கர கூட்டமா இருக்கும். நம்ம எல்லாம் என்னவோ நினைச்சுட்டு சரி என்ன பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு, குழந்தைங்க ஏதோ திருநீர் பூசி விடுறாங்க போல இருக்கு, ஆலயத்திலேயே சிவ தீட்சை தருகிறார்கள் போல இருக்குன்னு நம்ம விட்டு பார்த்தோம்னா இவங்க அழகா அதிக கண்ணாடியாக்கி நெத்திக்கு கரெக்டா வச்சு அத பச்சது சந்தேகம் இல்லாம பக்கத்துல இருக்கிறத மனைவியா இருந்தா கணவன்ட்ட, கணவனா இருந்தா மனைவி கிட்ட, குழந்தையா இருந்தா அம்மா அப்பாட்ட கரெக்டா வச்சிருக்கேன். இதான் பார்த்துதானே வச்ச, அப்புறம் என்ன கரெக்டா வச்சேனான்னு ஒரு கேள்வி இல்ல. அதுல கொஞ்சம் உருவம் மாறி காட்டுது, அன்னைக்கு பையன் அழகா சொன்னான், அதுல உருவம் மாறி காட்டுது சார், வெத்திக்கலா தெரியுது சார், அரிசாண்டிக்கலா தெரியுது சார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமா பொட்டு வைக்கணும்னா கூட நம்ம அடுத்தவர்களை நாம் சரியாக வைத்து அடுத்தவர்களை கேட்டு திருப்தியாகி கொண்டு செய்கிறோம். அப்ப நாம பண்ற வழிபாடெல்லாம் எவ்வளவு நேரம் யாரெல்லாம் கேட்டு செய்யணும். இந்த முனையடுவார் நாயனார் மயிலாடுதுறைக்கு அருகில திருநீமூர் அப்படிங்கிற தலத்துல தோன்றினவர். இவருக்கு மதுரை மாவட்டம் சில்வார்பட்டி கிராமத்துல முனையடுவாருக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. அது தவிர 1906 முதல் போன நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரை 1906 முனையடுவார் மடாலயம் என்று ஒரு நிறுவி ஒரு மடத்தை நிறுவி நிர்வாகம் செய்து வருகிறார்கள். முனையடுவார் மடாலயம் அப்படின்னு மதுரையில் நிர்வாகம் செய்து வருகிறார்கள். இது என்ன பொருள் அப்படின்னா, அது ஏறத்தாழ் நான் சொன்னது 8ஆம் நூற்றாண்டு, 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டா அவர் வாழ்ந்துருக்கணும். அப்போ அவர் சொல்லிச்ச பொருள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது தான் அந்த மடாலயம் இருப்பதற்கான சான்று. இல்லைன்னா இருக்க முடியாது இல்லையா. அந்த பொருளை யாரோ ஒரு தனிநபர் வைத்துக் கொண்டு சேவைகளை செய்து வந்திருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே இந்த தனிநபர் கிட்ட இருந்ததுன்னா அரசு எடுத்துட்டு போங்கிற பயத்துல மடாலயம்ங்கிற பேர்ல அமைச்சு நிர்வாகம் பண்ணி வச்சுட்டாரு 1906. ஏன் அப்படின்னு ஏன் இந்த சந்தேகத்தை நான் சரியா சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதிகப்படியாக பணம் இருக்கிறவர்கள் அதிகப்படியாக நிலம் இருக்கிறவர்கள் இருக்கிறது அரசு அதனை பெற்றுக்கொண்டது. நில சுமந்தாரர்களை ஒழித்து அது மாதிரி அந்த அரசு பரம்பரையில் இருக்கிறது அதிகப்படியாக நிலங்களை பெற்றுக்கொண்டது. அதனால 1906 முனையடுவார் மடாலயம் நிறுவப்பட்டிருக்குன்னு சொன்னா, அது வரைக்கும் முனையடுவார் இடத்தில் சேர்த்த சொட்டு யாரோ ஒரு இடத்துல இருந்திருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு சிவாலயங்களுக்கு சேவை செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல அதிகமா இருக்குன்னு உடனே, ஆஹா இதெல்லாம் நம்மளுடைய இதுல முறையிடுவார்க்கு ஒரு மடாலயம் அமைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி மடாலயத்தை நிறுவியிருக்கிறார்கள் என்று நான் கருதுறேன். இதுக்கான அடிப்படையாளர்கள் எப்படி அந்த மடாலயம் அமைச்சார்கள் அந்த வரலாறுலாம் நான் போகல, நான் இப்படி யோசிக்கிறேன். நீ இப்படிதான் நடந்துருக்கணும், இதை தவிர வேற ஒரு வழி இல்லை அப்படின்னு. அப்ப முனையிடுவார் ஊர் முழுக்க எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கிறதோ அந்த சண்டையில யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்து ஒரு பொருளை பெற்று சிவாலயங்களுக்கு பணி செய்திருக்கிறார். இதான் அவரோட வேலை. இப்ப நான் அவரை எப்படி கருதுறேன், எனக்கு நிரம்ப பகை இருக்கு, எனக்கு நிரம்ப இடத்துல வேலை இருக்கு, நிறைய செய்யணும், கொஞ்ச நஞ்சம் இல்ல, யாரையாவது போய் பார்க்கணும்னா நானே போய் பார்த்தா வெக்கமா இருக்கு. என்ன சார் நீங்க கபாலியை தானே பாக்கணும், இங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இவரை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு யாராவது ரெண்டு பேர் கேட்டா வெக்கமாயிடுது. அப்போ முனையடுவார நாம இதுக்கு அனுப்புவோம், ஐயா நீங்க போய் எங்கள் சார்பா போராடி வெற்றி பெற்று அந்த வெற்றியை எங்களுக்கு தாருங்கள், நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு தர வேண்டிய பணம் இருக்குல்ல, அத அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு கொடுத்துறோம். ரொம்ப எங்களால் கொடுக்க முடியாது, ஒரு அபிஷேகம் பண்றோம், ஒரு அபிஷேகம் பண்றோம், ஒரு புடவை ஒரு வேட்டி வாங்கி சாப்பிடறோம், இவ்வளவுதான். எங்களால ரொம்ப சொற்பமான விண்ணப்பம் தான். எங்களோட வேண்டுதல் என்ன தெரியுமா, வேண்டுதல் எல்லாமே பெருசு, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஆகணும். கேப்போமே, இந்த நாட்டோட முதல் குடிமகன் ஆகணும், மயிலாப்பூர்ல வீடு இருக்கணும், 4 மாட வீதிகள்ல ஒரு வீடு இருக்கணும், நிலத்தோட வீடு சொந்தமா இருக்கணும். பிளாட்டின் எங்கேயாவது ஒரு ஒட்டு கொடுத்தோம்னா எங்களுக்கு வேண்டாம். நிலத்தோட வீடு சொந்தமா இருக்கணும். சரி, இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா நாங்க என்ன செய்வோம்? எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த வீட்டை கபாலிக்கு கொடுத்துருவோம். எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த வீட்டை கபாலிக்கு கொடுத்துருவோம். சரி, பெரிய கார் இருக்கு. இன்னைக்கு எந்த கார் எல்லாம் பெருசா என்னவோ பேர்லாம் சொல்லி கார் சொல்றாங்க. சின்ன ஒரு 3 வயது 5 வயது பையனை கேட்டா அவன் பேர் சொல்ற கார்லாம் நான் ஆடி போயிட்டேன். அவன் மாசம் ஆடினேன் சார், ஆடின்னு ஒரு கார் இருக்கு சார், எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சார். 80 லட்சம் வரைக்கும் கார் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு பட்ஜெட் அதை சொல்லுங்க. கார் 80 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருக்கு? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? 2 கோடி இருக்கு, 3 கோடிக்கு இருக்கு. நீங்க என்ன பட்ஜெட்? என் பட்ஜெட் என்ன? கையில 1 ரூபாய் இருக்கு, மிச்சம் எல்லாம் குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பட்ஜெட். ஆனா ஒரு 3 வயது 5 வயது பையன் சொல்ற கார் பேரை நம்மளால சொல்ல முடியல. அவ்வளவு அழகா கார் பேரை நம்ம வாங்கியே நுழையாத பேர்லாம் சொல்றான். அது தமிழ்ல எழுதுறானா அவனுக்கு எதுவும் தெரியல, ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா எழுதுறான். லெப்போ அப்படின்னு ஒரு கார் எழுதுறான். அந்த கார்ல ஏறி உட்கார்ந்து அவன் சொல்றான், சார் அதுல ஸ்பிரிங் ஆக்ஷன்லாம் பக்காவா இருக்கும், நீங்க நடந்து போனச்சே இருக்கக்கூடிய ஷேக் கூட அந்த கார் குள்ள உட்காந்தீங்கன்னா இருக்காது. ரொம்ப அழகா சொல்றான். உங்க லெவலுக்கு இறங்கி சொல்லணும்னா அது உள்ள உட்காந்து காஃபி சாப்பிடலாம் சார். அது ஓடிக்கிட்டே இருக்கும், ரோட்ல போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன், நம்ம ரோட்லயா தம்பி? எந்த ரோட்லயும் நம்ம ரோட்ல இல்ல, எந்த ரோட்லயும் உள்ள போகும்போது உள்ள உட்காந்து காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம அப்படின்னு ஒரு பேர் கார் சொல்றான். அது ஒரு வயசு ஒண்ணும் பெரிய வயசு இல்லைங்க, 1வது கூட வரல. இன்னும் பையன் இன்னும் 1வதுக்கே வரல. அது இப்ப வெளிநாட்டுல எப்படி இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு, இந்தியாவுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இது வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றான். அவனே சொல்றான், என்ன தெரியும்? பேரே நமக்கு தெரியல, ஆனா அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் விஷய ஞானம் டெக்னிக்கலா தெரியுது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இது உங்க அம்மா, இது உங்க அப்பா, நீ எங்கிருந்து வந்த? இந்த குடும்பத்துக்குள்ள நீ ஏன் வந்த? இந்த செய்தியை நீ எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? இவ்வளவு விஷய ஞானத்தோடு சொல்ல முடியாதுங்க. இந்த கார் கம்பெனி இதுல அந்த வடிவமைத்த ஒரு மனிதர் கூட இறந்து போயிருப்பார், அவர் வந்து இந்த குழந்தையாக பிறந்திருப்பார், சொல்ல முடியாது. அதனாலதான் இவ்வளவு ஞானம் இருக்கு. இந்த ஆன்மா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்னா சொல்ல முடியாது. போன ஜென்மத்துல நம்ம இங்க ஒரு கரப்பாம்பூச்சியா கூட சுத்திட்டு இருந்திருக்கோம். சுவாமி கிட்டேயே இருக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் பார்த்து வா வா, அடுத்த வாட்டி நீ கோயில வந்து பிரவச்சனம் பண்ணியே ஆகணும் கேடு அப்படின்னு. சில கோயில பாத்தீங்கன்னா சுவாமி கிட்ட பூனை போயிட்டு வரும், எலி போயிட்டு வரும். ஆமா, அப்படித்தானே திருமலை காட்டுல தீபத்தில் இருந்த எண்ணெயை குடித்த எலி போது அப்படி திரி அப்படி தலைக்கா தூண்டி விட்டு போச்சு. மாவழி சக்கரவர்த்தியா ஒரு பிறப்பு. திருக்கோயிலுக்கு வந்து சின்னதா ஒரு வேலை செஞ்சா போதும், உடனடியா பெரிய அளவிலே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல வந்து முனையிடுவார் நாயனார். நம்ம கோயில பாத்தீங்கன்னா அத முனை ஆடுவார்னு இருக்கு. நான் நண்பர் ஸ்ரீகாந்த் சொல்லும் போது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன வாரம் வியாழக்கிழமை தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்க தமிழ் ஆசிரியர் ஒரு இடத்துல கேட்டேன், முனை ஆடுவார்னு போடுறீங்க, முனை அடுவார் தானே கரெக்ட்? முனை ஆடுவார்னு போட்டா என்ன தப்பு? முனைமுகத்து நில்லேல் அப்படின்னு அவ்வளோ என்னுடைய வார்த்தை இருக்கிறது. முனை ஆட்டம்னா போர்க்களத்தில் சென்று போர் புரிதலுக்கு பெயர் முனை ஆட்டம் என்று பெயர். முனை அழுதல் அப்படின்னாலும் அதுதான் போர் புரிதல் தான், முனை ஆடுதல்னாலும் போர் புரிதல் தான். தாயம் ஆடுதல் போட்டா என்ன, தாயம் அடுதல் போட்டா என்ன, ஒன்றுதான். அப்போ முனை ஆடுவார்னு சொல்லலாம். திருக்கோயில எழுதினது தப்பு இல்லை, ஆனா பேரு சேக்கிழார் வந்து முனையடுவார்னு குறிச்சிருக்காரு. நம்ம இப்படி போயிடுவோம், சேக்கிழார் முனையடுவார் என குறித்திருக்கிறார். நம்முடைய கோயில முனை ஆடுவார் என்று இருக்கிறது. இந்த நாயனாரை பார்த்தாலே வெற்றி நிற்போம். கையில மழுப்படையோடு இருக்கக்கூடிய ஒரு நாயனார், வெற்றியை தரக்கூடிய ஒரு நாயனார். விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடி முதல்வர் வேளாளர் குடியிலே பிறந்தவர். இன்றைக்கு கூட ஒரு கீரை வாங்கிட்டு வந்தேன். அதாவது வந்து பிப்ரவரி மாசம் எனக்கு வந்து அந்த ஜாண்டிஸ் வந்து மஞ்சள் காமாலையினுடைய கிருமி இன்னும் உள்ளதை இருக்கு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு, சார் நீங்க வாரம் தோறும் ஒரு முறை கீழாநெல்லியை அரைச்சி குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிருமி இல்லாம போகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். சார் இதுக்கு மாத்திரை ஏதாவது போடலாமா? மாத்திரை போட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் ஆயிடும், ஆனா இந்த சாப்பிட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் வராது அப்படின்னா. நான் எனக்கு ஒரு அம்மாவிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு இந்த கீழாநெல்லி எந்த கடைக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு கட்டு 50 ரூபாய், ஒரு கட்டு 50 ரூபாய் அவங்க சொன்னாங்க. சார் உங்களுக்காக தான் இந்த ரேட்டு, வேற யாராவது கேட்டா நான் 100 ரூபா தான் சொல்லுவேன். அந்த வாங்கிட்டு வந்த ரேட்டுக்கே நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்காக நான் சிறப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு கீரை இருக்கிற அம்மா வாங்கிட்டு வராங்க, யோசிச்சு பாருங்க, அங்கேயே கோயம்பேட்டிலேயே 50 ரூபாய் ஒரு கட்டுன்னா வேளாண் பெருமக்கள் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு பெரிய அளவுக்கு போறாங்க. ஒரு கீரை கட்டு 50 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னு சொன்னா வேளாண் பெருமக்கள் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க பாரு. யாரெல்லாம் நிலம் வச்சிருக்கீங்களோ, நிலம் வச்சிருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்கதான் தயவுசெய்து அவங்களை துப்புட்டாச்சும் கேட்டுங்க, விட்டுடாதீங்க. இந்த நிலத்துல ஏதாவது பயிர் பண்ணுங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரா ஆக முடியும்னு சொல்லுங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நில சுகாதாரர்கள் ஜமீன்தார்கள்லாம் நிலத்தை விட்டுட்டு யார் இதோட மாரடிக்கிறது, 3 போகம் விளைந்த பூமி, 3 போகம் விளைந்த பூமி. யோசிச்சு பாருங்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த சோழ நாட்டு வணிகர் குலம் எங்க போச்சு? 1 போகத்துக்கே இங்க தனிங்கணத்துமா இருக்கு. தண்ணி வரல, மோட்டர் இல்ல, கரண்ட் இல்ல, வேணா சார் இத செவலேன்னு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்கி வித்தோம்னு சொன்னா நிலத்தை என்னமா சொல்றாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, அவரும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாரு. இப்போ அந்த குழந்தைக்கும் குழந்தை இல்லை. யோசிச்சு பாருங்க, இவரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தையும் தத்தெடுத்து வளர்த்தாரு. இப்போ அப்படி தத்தெடுத்த குழந்தை வளர்த்தவருக்கு திருமணம் பண்ணா இப்போ அந்த அடுத்த தலைமுறைக்கும் குழந்தை இல்லை. அவர் என்கிட்ட கேட்டாரு, சார் குழந்தையே பிறக்கல சார், என்ன சார் இது, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. ஜாதகத்தெல்லாம் எடுத்து விடுத்து பரட்டி கரட்டி அலசி ஆராய்ச்சி பார்த்தா குழந்தை பிறக்கக்கூடிய திருவெண்காட்டு தலம், குழந்தை சத்தியமா பிறக்கும்ங்கிற ஒரு செய்தியோடு இருக்கக்கூடிய தலம். அங்க குழந்தையை தூக்கி பிள்ளை இடுக்கி அம்பிகைன்னு பேரு, பிள்ளை இடுக்கி அம்பாள்னு பேரு, பிள்ளையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு இருக்கக்கூடிய திருவெண்காட்டு அம்பிகை, அவ்வளவு நிறைந்த தளம். அங்க போய் 3 குளம் எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தாலும் கூட குழந்தை இல்லை. எனக்கு தான் குழந்தை இல்லைன்னு பார்த்தேன், நான் தத்தெடுத்த பிள்ளைக்கும் குழந்தை இல்லை சார், என்ன சார் இது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. சரி, எனக்கு வேற வழியே இல்லை, இதை நம்ம ஒண்ணு செய்வோமா சார் அப்படின்னு. என்ன, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? இந்த நிலத்துக்கெல்லாம் சான்று அளிக்கக்கூடிய வேலை செய்யறேன் சார். அப்படியா, எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு 3 நாள் இருந்து அந்த வேலை தான் சார் நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நிலத்துக்கு என்ன சான்று அளிப்பீங்க? இந்த நிலம் விளை நிலங்களா வந்ததுன்னா இது விளைவதற்கு தகுதியற்ற நிலம், தகுதியற்ற நிலம் என்று சொல்லி சான்றளித்து இன்னைக்கு கட்டியிருக்கிற எல்லா பில்டிங்க்கும் நான் தான் சார் வாய்ப்பு கொடுத்தேன். நிலத்தை மலடி மலடின்னு சொல்லி சொல்லி மலடியாக உங்கள் குடும்பத்தை ஆக்கியதை தவிர நிலம் மலடாக எந்த நிலமும் மலடி இல்லைங்க. நீங்க இன்னைக்கும் பீச்சு போட்டு போய் பாருங்க, பக்கத்துல உப்பு தண்ணி. 2004 சுனாமி வந்த போது அந்த உப்பு தண்ணி எல்லாம் கரைக்கு வந்துடுச்சு, எல்லா செடியும் பட்டு போச்சு, உப்பு தண்ணியில வேற எந்த செடியும் முளைக்காதுன்னு வேற எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அங்க போய் பாருங்க, பசுமையா வளர்ந்து மண்ணு மலட்டு தன்மையோடு இருக்கவே இருக்காது. மனம் வேண்டுமானால் மலட்டு தன்மையை பெறுமையை தவிர மண் ஒருபோதும் மலட்டு தன்மையை பெறாது, நம்பிக்கையா இருக்கு. வேளாண் பெருமக்களை ஒருபோதும் குறைத்து பேசாதீர்கள். இன்னும் சொல்ல போனா வேளாண் பெருங்குள மக்கள் பெருங்குடி மக்களிடத்தில் பார்கெயின் பண்ணாதீங்க. 2 கட்டு வாங்கிக்கிற, 1 கட்டு 15 ரூபாமா, 2 கட்டு 2 கட்டு எடுத்துக்கிற, 25 ரூபாய்க்கு குருன்னு அவங்க கிட்ட போய் நீங்க என்னைக்காவது நான் 1 ஹார்லிக்ஸ் வாங்கிதான் 200 ரூபாய் சார், 2 ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிற, 350 ரூபாய்க்கு குரு, நீங்க ஏதாவது ஒரு கடையில் போய் கேட்டீங்கன்னு வைங்க, இவை கிளம்பு அப்படின்னு கிடக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம அன்னைக்கு எங்கேயாவது கேட்டுக்கோமா? கேட்கவே மாட்டோம். 1 பென்ட்ரைவ் வாங்கினா 350 ரூபாய் சார், 2 பென்ட்ரைவா எடுத்துக்கிறேன், நீங்க 500 ரூபாய்க்கு தரீங்களா கேட்டு பாருங்களேன். நீ பென்ட்ரைவ் வச்சுட்டு போ கிளம்பு, நீ பென்ட்ரைவ் வாங்குறதுக்கே லாய்க்கு இல்லாதான்னு. ஏன்னா அது பினிஷபிள் குட்ஸ் இல்ல, இன்றோடு முடிகின்ற பொருள் இல்லை. ஆனால் இந்த கீரையை இந்த அம்மா இன்னைக்கு நம்மளை நம்பித்தான் வித்தாரணும், விற்கலைன்னா இது பினிஷபிள் குட்ஸ், அதனால இன்னைக்கே நம்ம ரேட்டை குறைச்சி வாங்குவோம்னு அவங்க வயத்துல அடிக்கிற வேலைகள் செய்யாதீங்க. வேண்டாம், அது வேண்டாம், வேற எங்கேயாவது அடிச்சு போக வேண்டாம், குறைச்சிப்போம். இது வேளாண் பெருங்குடி மக்களிடத்தில், விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் விலையை குறைத்து பேசக்கூடிய வேலை வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப விவசாய பெருங்குடி மக்களோடு பழகி இருக்கேன். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நீங்க சாப்பிடுறது கேட்டீங்கன்னா அவங்க விலையே கேட்க மாட்டாரு. கடலை போட்டிருப்பாங்க, திண்டிவனம் பக்கம்தான் போய் பாத்தீங்கன்னா கடலை போட்டிருப்பாங்க. அந்த கடலை எடுக்கிற நேரம் இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கோ கடலை கொடு அப்படின்னா எதுக்கு கேக்குற அப்படிமா, சாப்பிட கேக்குற, சாப்பிட தானே என்று அப்படியே ஒரு மண்ணை ஒரு குத்து குத்திட்டு அப்படி கலையை எடுத்து அந்த கிளையோடு கையில் தருவார்கள். கிளையோடு கையில் தருவார். சாப்பிடறானே அதுக்கு போய் அவனால காசு வாங்குவானா? ஓ சாப்பிடு நல்லா இருக்கு. விவசாயத்திற்குரிய மக்கள் வேண்மையான மக்கள், வெள்ளந்தியான மக்கள், அவர்களை நாம் பொருளாதார சிந்தனையோடு மாற்றியதின் காரணமாகத்தான் இந்த தேசத்துல 50 ரூபாய்க்கு அரிசி வந்திருக்கு. இன்னும் நம்ம பேரவேத்தி எல்லாம் வளர்ச்சி 500 ரூபாயா ஆனாலும் ஆயிடும். நான் சொல்றது 1 கிலோ அரிசி, 1 மூட்டை அரிசி இல்ல, 1 கிலோ அரிசி ஆனாலும் ஆயிடும். ஏன்னா ஏழை விவசாய குடித்தரும் மக்களை எப்போதும் குறைவாக பேசுதலே கூடாது. அவங்க வயத்துல அடிச்சு ஒன்றை வாங்கவே வேண்டாம். நீ 100 ரூபாய் சொல்றே வாங்கிக்கோ, பொருளை கொடு, நீ நல்லா இருமா இரு. ஆனால் அவர்கள் அப்படியும் ஏமாற்றினால் அவரோட நன்மை தீமையை அவங்களும் அனுபவிப்பார். நாம செய்ய வேண்டாம், நாம நல்லதான் கொடுத்துருவோம், நாம யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா பூ இருக்குல்ல, பூ பந்தா விற்பாங்க, பந்து பந்தா கட்டி விற்பாங்க. உள்ள கொஞ்சம் அழுகின பூவை வச்சிருவாங்க. முதல் நாள் பூவை வந்து உள்ள வச்சு கட்டி அதை பந்தாக்கி மேல இன்னைய பூவை வச்சு கட்டி பந்தாக்கி கொடுத்துருவாங்க. நான் போனேன்னு சொன்னா அப்படியே ஒரு பந்து என்ன விலை 30 ரூபாய் 20 ரூபாய் அப்படியே வாங்கிட்டு வந்து சுவாமிகிட்ட கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் போது அந்த சிவாச்சாரிய பெருமாள் அப்படி எடுத்தாருன்னா மேல எல்லாம் நல்ல பூவா இருக்கும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் வாடி வதகின பூவா இருக்கும். அவர் கேட்பாரு, சார் இது ரொம்ப வாடி வதகி இருக்கு, இதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, ஏதாவது ஃப்ரீயா வாங்கிட்டு வந்துட்டீங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கேட்பாரு. இல்லையா, நான் பணம் கொடுத்துதான் வாங்கிட்டு வரேன். அப்படி அப்படியே இப்படி இருக்குது, அது தெரியல ஏதோ அப்படி கட்டிருக்கிறாங்க. நான் போய் இந்த அம்மாவை சொல்லுவேன்மா, அப்படி இருக்குமா, இனிமே பந்து கட்டும் போது ஜாக்கிரதையா கட்டுங்க, இல்ல உள்ள வச்சதுனால அந்த சூட்ல அப்படி மென்று போச்சோ அப்படின்னு நான் அவர்களுக்கு சாதகமாகத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போச்சு. ஒரு நாள் அந்த அம்மா அவனுடைய கால் இருக்குல்ல, இல்ல மரத்தால் ஆகிய கால் பொருத்தி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன மரத்தால் ஆன கால் பொருத்திருக்கீங்க, கால் என்னாச்சு? சார் என்னன்னே தெரியல, நல்லா இருந்த காலு எவ்வளவோ குத்தின முள் பொறையோடி முள் வரைக்கும் ஏறி கண்ணுக்கே தெரியாம காலை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா சொல்லி கண்ணீர் விட்டாங்க. இப்ப எல்லாம் பூல எந்த விதத்திலையும் ஏமாத்தவும் இல்லை, பூ வாழின பூவை உள்ள வச்சு கட்டதில்லை. ஆனா வாழின பூவை உள்ள வச்சு தெரியாமல் கட்டினால் என்றைக்கோ குற்றிய முழு காலுக்குள் ஏறி குறையோடி காலையே எடுக்க வச்சிருக்கு. தப்பு செஞ்சா, தப்பு செஞ்சுட்டு யாரும் பணக்காரனாயிடலாம், ஏமாத்தி வெற்றி பெற்றுடலாம், பொய் சொல்லி வெற்றி பெற்றுடலாம். இங்க முடியாது, இங்க முடியவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது, பொய் சொல்லி ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணுமான ஒரு தோற்றம் வந்து வாழாமல் பெறலாம், தண்டனை இருக்கு பாருங்க,

0: வெற்றி பெற்றுள்ளதான் நினைக்கிற அதிகார பொதுமக்களும் சரி, சாதாரண ஆளும் சரி, பயந்துருவாங்க. அவங்க உண்மையை பேசுவாயா? அவங்க ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற மாதிரி வேணா நமக்கு தெரியும், ஆனா அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முனையடுவார் நாயனார் உள்ளங்கும் வன்மை மிக்குள்ளவர். அவன் தலைமை குடி முதல்வர் களம் கொள் உடற்று கண்ணுதலார் கடலுக்கு செறிந்த காதல் மிகு. யாருக்கு காதல் இருக்கிறதுன்னு சொன்னா, சில பேருக்கு அழகான கர்லி ஹேர் மேல காதல் இருக்கும், சில பேருக்கு செவத்த உடம்பு மேல காதல் இருக்கும், சில பேருக்கு கட்டு வஸ்தான உடம்பின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு பணத்தின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு யௌவனத்தின் இளமையின் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு புகழின் மீது காதல் இருக்கும், சிலருக்கு கல்வியின் மீது காதல் இருக்கும், சிலருக்கு கணவர் மீது காதல் இருக்கும், சிலருக்கு மனைவி மீது காதல் இருக்கும், சிலருக்கு குழந்தைகள் மீது காதல் இருக்கும். முனையடுவாருக்கு இருந்த காதல் கண்ணுதலார் சிவன் நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான் கடலின் மீது காதலாம், சிவபெருமானினுடைய திருப்பாதங்களின் மீது காதல். ஏன் அவரால் வெற்றி கொள்ள முடிஞ்சது? எல்லா போர்களிலும் அவரால் வெற்றி கொள்ள முடிந்ததுன்னு சொன்னா, இப்ப இரவு பொழுது ஆச்சுன்னா அர்த்தஜாமம் நடக்கும், சுவாமியினுடைய திருப்பாதம் தான் சுற்றி வரும், கோயிலை சுற்றி வரும், ரெண்டு பேர் கவரி வீசிக்கிட்டு போவாங்க. அதுக்கு முன்னால சிவபுராணம் சொல்லிக்கிட்டே போவாங்க, நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாழ் வாழ்க்கை சொல்லிக்கிட்டே போவாங்க. அன்னைக்கு ஒரு நண்பர் வந்தார், அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர். என்ன ஐயா வெறும் காலையா தூக்கிட்டு வரீங்க? சாமியை தூக்கிட்டு வந்தாலும் ஒரு பொருள் உண்டு, காலை தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு அது விளங்காது, உனக்கு அது விளங்காது. விளங்குவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும், விளங்குவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட மதத்துல இருந்து ஒரு சின்ன கட்டை ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு. இது சொல்லுமா, இது அந்த ஊர்ல இருந்து வந்த கட்டை அப்படின்னாரு. நீ வச்சுக்கிறது வெறும் மறந்தானடா, நீ வச்சுக்கிறது வெறும் மறந்தானே, மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங் அப்படின்னாரு. அதேதான் எழுதாரு. அந்த திருவடி இருக்கிறதுலவா, எங்களுக்கு அது இதயத்தில் எடுத்து வர வேண்டும். நீங்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் அதை எடுத்து வருகின்ற போது பக்கத்தில் இருக்கிற சிவ அடிகாரம் சொல்லுவாங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு. அவர்கள் நெஞ்சுக்கு நேராக வைத்து எடுத்து வருவார். அந்த சிவ பாதத்தை எடுத்து வருகின்ற போது, சிவனுடைய திருவடியை எடுத்து வருகின்ற போது பாத்தீங்கன்னா, அவங்க நெஞ்சுக்கு நேராக அணைச்சி எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு வருவாங்க. அவங்களும் பார்த்து வரணும், கையில இருக்கிற பொருளும் பத்திரமா இருக்கும், ரொம்ப முக்கியம் அது. அதை தவிர இங்க வச்சுட்டு சுத்தி வருகின்ற போதும் சரி, காலையில திருவனந்தம் முடிச்சு அதை கொண்டு போய் சுவாமி கிட்ட வச்சு தீபாராதனை காட்டிதான் திரையை விளக்குவாங்க. என்ன நுட்பம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்துக்கு வேண்டுமானாலும் போங்க, சிவபெருமான் புறப்பட்டு அம்பிகையுடைய இடத்திற்கு வருகிறார். என்ன நுட்பம் தெரியுங்களா? அம்பிகை இருந்த இடத்திலேயே இருப்பாள், பெண் இருந்த இடத்திலேயே இருப்பாள். ஆண் தான் தன்னுடைய தேவைக்காக பெண்ணை போக, பெண்ணிடம் நெருங்கி போக வேண்டுமே தவிர பெண் வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. என்ன நுட்பத்தை கோயில் சொல்லிதருவாரு. பெண் உயர்ந்த வழி அப்படிங்கறத நம்ம ஆலயங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கற்பகாம்பாளுடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் தான் அம்பிகைக்கு தான் முன்னால. நாம இன்னைக்கு ஏதோ அவங்க பெண் உரிமைக்குலாம் இப்ப ரொம்ப வந்துச்சு, பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப உரிமை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்ச மாதிரி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் சுவாமி தன் பின்னாலதான் வேண்டியதை கொடுத்து வளப்படுத்து, பின்னால நான் வந்து வினையெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முன்னால அம்பிகையை தான் அனுப்புகிறார். அந்த கண்ணுதலார் கடலிற்கு செறிந்த காதல் மிகவும் உளங்குள் திருத்தொண்டு உரிமையிலும் உள்ளார். சுவாமியினுடைய அன்பு அதிகமாயிடுச்சு உள்ளத்துக்குள்ள. இப்போ அது உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால திருத்தொண்டு உரிமையிலும் உள்ளார். திருத்தொண்டு செய்யணும், கோயில திருத்தொண்டு செய்ய செய்ய உங்க வீட்டுல தானா செயல்கள் நடைபெறும், தானா செயல்கள் நடைபெறும்.
1: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபனிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நைச தர்க்கேன மற்றும் பல மந்திரங்கள். 9-12 வரை வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆனா இந்திரனுக்கு மட்டும் நம்ம அப்பப்ப கதையை கேட்டு இருக்கோம், யாராவது 100 அத்துமேதையாக பண்ணினா அந்த இந்திரன் போயிடுவாரு. இந்திரன் போயிடுவார், இந்திரனுக்கு பயம் இருக்கு. இந்திரன் போய் மறுபடியும் வந்தா போலயும் கதை என்ன இருக்கு. ஆனா வர்ச்சுவலா இந்திரன் போயிட்டாரோ இல்ல, மறுபடியும் அப்பப்ப அந்த இந்திர பதவிக்கு வந்தவர் நடுவுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்பார், நடுவுல காஃபி வந்தா சாப்பிட்டுருப்பார், உபாசனை படுத்துல. அதனால அந்த கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்சம் இறங்கி வராரே தவிர, வசுதா அவருக்கு ஒண்ணு இந்திரன் மாறிவிட்டாருங்கிற கதையானது ரொம்ப நாள் இல்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி யாவதா அதிகாரிகம் அதிகாரிகம்.

0: அப்படின்னு அதிகாரி காணாம்ங்கிற சூத்திர பாஷ்யத்துல பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணியிருக்க. அயல் தேனாம் அதிகாரமா பண்ணா அதிகார பதவி அடைந்தேன் அடைந்த நித்தியம் யாம்யம் ஸ்தானம் இந்த யமராஜாவினுடைய பதவி இருக்கு பத்தில. அதனால என்னதான் நன்னா இருக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் தான் இல்லையங்கிற அர்த்தம். யாமியம் ஸ்தானம் நித்தியம் எத்தனை நாள் போனாலும் ஆபீஸுக்கும் இன்னும் இவ்வளவு சர்வீஸ் இருக்கு சார், இன்னும் இவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற பத்தில. அதே மாதிரி யாமியம் ஸ்தானம் சர்வாக்கியம் ஸ்வர்காக்கியம் அது நித்தியம். நித்தியம்னா நமக்கு என்னமோ ரொம்ப நாள் இருக்கா போல காணப்படுறது. ஆனா என்ன சொன்னார் ஆபேட்சிகம் நிஜமான நித்தியம் இந்த ஆத்மதத்துவம் இந்த பிரம்மஸ்வரூப அவபாதம் அது தெரிய மாட்டேங்கிறது இதே அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது. அதனால ஆபேட்சிகம் பிராப்தவான இதை நான் அடைந்து கொண்ட பிராப்தியும் இந்த உலகத்துல எத்தனை அத்தனை ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளும் இவ்வளவுதான் அப்படின்னு நீ பார்த்துட்ட. இந்த ஆசைகள்லாம் நகமா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு அதனுடைய முடிவு சமாப்தியை நீ பார்த்துட்ட. காமத்தை அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்ங்கிறது இல்ல, இது இவ்வளத்தானே அப்படின்னு ஒரு தீர்மானமான நம்பிக்கை அவனுக்கு வந்தாச்சு. ஜெகதப் பிரதிஷ்டாம இந்த உலகமெல்லாம் எந்த ஒரு ஐரண்ய கர்ப்ப பதவியோட முடியறதோ அதுவும் பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி கிரதோஹோ ஆனந்தியம் இந்த யஜ்யங்களுடைய முடிவு இவ்வளத்தான் அப்படின்னு தீர்மானமா அபயசிய பாரம் இந்த அபயம் அபயமான ஒரு நிலை இதுதான் அப்படிங்கறது அக்கறையும் நீ பார்த்தாச்சு. சம்சாரத்தினுடைய அக்கறையை நீ பார்த்தாச்சு. அதோட இல்ல ஸ்தோம மகதுருகாயம் பிரதிஷ்டாம ஸ்தோமம் அதி சுத்தியமாக இருக்கக்கூடியது எல்லோராலையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாகவும் மிக சிறந்ததாகவும் இருக்கக்கூடியதான விஸ்தீர்ண கதியாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம தத்துவத்தை பிரதிஷ்டையை நீ பார்த்து இதுதான் உயர்ந்தது என்று அறிந்து திருத்தியா ஒரு தீவிரமான ஒரு தைரியத்துல தீரனா இருந்து கொண்டு ஹே நசிகேத நசிகேதே அத்தியஸ்தராட்சி எல்லாவற்றையும் வேண்டாம்னு உதறி தள்ளிவிட்டியே இந்த புத்தி எனக்கு இருந்ததா அன்னைக்கு நான் சொர்க்க சாதனமாக இருக்கக்கூடியதான பசுவாதிகளை வச்சுட்டு சொர்க்கம் வேணும்னு தானே பண்ணினேன் இப்ப பலத்தை அனுபவிக்கிறேன். ஆகையால் புண்ணியம்னு இருக்கிறது கூட சில சமயத்துல தங்க செங்கிரி மாதிரி அதுவும் ஒரு விலங்கு தான். ஆத்ம ஞானம் வேணும் என்று நினைக்கிறவாளுக்கு புண்ணியமும் இருக்கப்படாது பாபமும் இருக்கப்படாது. ஆனா பாபம் வேண்டாம் சொல்லிட்டா இருந்தா என்ன பண்ணணும் புண்ணிய கர்மாவை பண்ணாத பண்ணால் பாப கர்மாவை விட முடியாது ஏதாவது பண்ணிக்கொண்டு தான் நீங்க இருக்கணும். ஆகையால் புண்ணியத்தை பண்ணுங்க ஆனா அந்த புண்ணியத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது. இப்ப நான் பண்ணிட்டேன் சாமி கர்மாவை பண்ணினே இப்ப மாட்டின்றேன் நான் பாருங்க நீயோ அதையெல்லாம் வேண்டாம் இப்பவே உதவி தள்ளி திருஷ்டியா திருத்தியா தீரா ஒரு தீரனாக அத்தியசராட்சி எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டையே நீனா ரொம்ப வசதி அப்படின்னு சிருஷ்டின்னு சோதனம் பண்றாரு. நீயோ என்றால் காமத்திய ஆப்திம் அந்த ஆசைகளுடைய முடிவை எல்லா ஆசைகளும் இவ்வளவுதான் பலத்தை கொடுக்கும் என்ற சமாப்திம் அத்தைவ இகைவ சர்வே காமா பரிசமாப்தா எந்த ஆத்ம ஜானம் வந்தால் எல்லா காமங்களும் முடியறதோ அத்தனை காமங்களையும் உதறி தள்ளினாய். ஜெகத ச அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வாதே பிரதிஷ்டாம் ஆசிரயம் சரீர சம்பந்தமானதோ பௌதிகமான சம்பந்தமானதோ தேவதா சம்பந்தமானதோ அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் இப்படிப்பட்டதான இவைகளுக்கு பிரதிஷ்டாம் ஆசிரயம் சர்வாத்மகத்வாது எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடியதான உலகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதும் கிரதோஹோ பலம் வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான எத்தனை யாக யஜ்யங்கள் உண்டோ அத்தனைக்கும் பலம் எது ஐரண்ய கர்ப்பம் பதம் ஹிரண்ய கர்ப்பத்தினுடைய பதம் அதான் எல்லாத்த விட வசதி. இது போஸ்டர் ஹிரண்ய கர்ப்பா இருக்கே அது ஒண்ணுதான் வேதத்தில் இருக்கக்கூடியதான எல்லா யாகங்களும் எல்லா கர்மாக்களும் எல்லா உபாசனைகளும் பண்ணினால் அதனால வரக்கூடியதான மேக்சிமம் பலம் ஹிரண்ய கர்ப்பனாக போறது. அடுத்த கல்பத்துல பிரஜாபதியா ஆறது அப்படி பதம் ஆனந்தியம் அபயஸ்தித பாரம் அது அதையும் பார்த்திருக்க. கர்மாக்கள்னாலையும் உபாசனையினாலையும் அடைய வேண்டியது ஹிரண்ய கர்ப்ப பதவி அப்படிங்கறத பார்த்திருக்கேன். அதோட அபயஸ்தித பாரம் பராம் நிஷ்டாம் அபயத்துக்கு பரமாக இருக்கக்கூடியதான ஒரு எல்லையா இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானத்தையும் ஒரு பக்கம் பார்க்கிறாய். கர்மாக்களுடைய பலமானது என்னது என்றும் பார்த்தாய். பார்த்து சோமம் சுத்தியம் சோமம்னு ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம் ஸ்தோத்திரம் அர்த்தம் மகது அணிமாதி ஐஸ்வர்யாதி அநேக குண சம்மிதம் அணிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈதித்வம் வதித்வம் மதுரை அஷ்டைஸ்வரியங்களையும் இப்படிப்பட்டதான அநேக குணங்களோட கூடியதானையும் சோமங்க தன்மஹத்தா நிரதிசயவத்வா சோம மகத்து. இது அத்தியந்த அதிசயம், ரொம்ப மிக உயர்ந்து இருக்கிறதுக்குள்ளேயே சூப்பர்லேட்டிவ். அப்படிப்பட்டதான விகுருகாயம் வித்தீர்ணாம் கதிம், மிக சிறந்ததான கதியா இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம தத்துவத்தை பிரதிஷ்டாம் ஸ்திதிம் ஆத்மனஹா அனுத்தமாமபி திருஷ்டுவா, இவ்வளவு வசதி என்று நீ பார்த்து திருஷ்டியா தைரியேனா தீரஹா தீமான் தன்னு, மகா தைரியம் வாழ்றதுக்கு. சாதாரணமாக நம்மகிட்ட இருக்கிற பொருளை வேண்டாம்னு இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கே அவ்வளவு தைரியம் வேணும். உலகம் முழுக்க எனக்கு வேண்டாம், மூலங்கள் எனக்கு வேண்டாம், ஆத்ம தத்துவம் தான் வேணும் அப்படின்னு ஒரு தைரியத்தை இதை கொடுக்கறேன்னு சொல்றப்பா, இப்ப நம்மள யாராவது வேண்டாம்னு வேண்டாம் விடுவோம், நமக்கு யாரு கொடுக்கறீங்கிறான் கிடையாது. எப்பவும் வரப்போறதுல வேண்டாம் சொல்லிட்டு இருப்பது அபாவே விரக்தி இங்க. ஆனா அவருக்கு என்ன தரையன்னு சொல்ல ஆரம்பிச்சார், மூலக எது வேண்டாம், பூமியார் மகதாயத்தை நம்ம பண்ணிட்டுவா, எதையாவது நான் கொடுக்கறேன்னு சொன்னாரே அந்த சந்தர்ப்பத்துல வர கைக்கு வர சந்தர்ப்பத்திலையும் வேண்டாம் சொல்லிட்டு வித்தீர்ணாம் கதிம் பிரதிஷ்டாம் ஸ்திதிம் ஆத்மனா, எத்தனை நாளாவது நீ இருக்கலாம்னு சொன்னேனேப்பா, அத்தனை அனுத்தமாம் அப்படி திருஷ்டுவா திருத்தியா தைரியேண தீரஹா தீமான் சன் நசிகேதா அத்தியஸ்ராட்சி உதறி தள்ளிவிட்டாய். பரமேவ ஆகாங்க்ஷன், வேண்டியதுன்னு ஆத்ம ஜானம் ஒண்ணுதான், மற்றவர்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு பரமான ஆத்ம தத்துவத்தை மட்டும் விரும்பி, ஆகையால் முமுட்சுத்துவம்னு உனக்கு பரிபூர்ணமா இருக்கு என்கிறதையும் பார்த்தேன். பரவைராக்கியம் இருக்கு என்கிறது மட்டும் இல்ல, முமுட்சுத்துவமும் உனக்கு பரமா இருக்கு என்கிறதை நான் அறிந்தேன்னு சொல்றேன். நசிகேதஸ்தன் இடத்துல முமுட்சுத்துவம் இருக்கு, பரவைராக்கியம் இருக்கு என்கிற இரண்டு குணங்களையும் அவருக்கு இருக்கு என்பதை தர்மராஜா பார்த்து கொண்டே இருக்கார். ஆகையால் முன்னால் இருக்கிற கதையை பார்த்தமையனால் ஒவ்வொருத்தரும் இவர் யம தர்மராஜாவை நசிகேதஸ் ஸ்டேட் பண்றா, நசிகேதத்தை யம தர்மராஜா பார்க்கிறது. யம தர்மராஜா இடத்துல இருக்கக்கூடியதான குணங்கள் என்ன என்கிறது ஊனி கவனிச்சுட்டே இருக்கான் நசிகேதன். நசிகேதத்தினத்துல இருக்கிற குணங்கள்னா என்ன இருக்கு எது இருக்குங்கிறத அவரும் பார்த்துக் கொண்டே இருக்கார். அப்படி அமைஞ்சு பரமேவ ஆகண்டன் அதி சிருஷ்டவானதி சர்வமேத சம்சார போக ஜாதம், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான போக கூட்டங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் உதறி தள்ளிவிட்டாய். அதி சிருஷ்டவானதி சர்வமேத சம்சார போக ஜாதம் அகோபத அனுத்தம குணோசி, இவ்வளவு வசதியான ஒரு மங்களோட கூடி இருக்கே என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லி, அதுக்கப்புறம் நீ எதை கேட்கறியோ அதை சொல்றேனப்பா நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தம் துர்தர்சம் கூடவனு பிரவிட்டம் குஹாஹிதம் கபரேஷம் புராணம் அத்யாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீர ஹர்ஷசோகௌஜாதி அப்படின்னு அத்யாத்ம யோகத்தினால்தான் அறிய வேண்டும். இது நான் சொல்லக்கூடியதான துர்தர்சமாகவும் குஹாஹிதம் குகைக்குள்ள இருக்கக்கூடியதாகவும் அநேக அனர்த்தங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம தத்துவத்தையும் சாஸ்வதமாக புராணமாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்ம தத்துவத்தை அடைய வேணுமே ஆனால் நீ என்ன பின்படுத்தணும், அத்தியாத்ம யோகத்தை பின்படுத்தணும். உபநிஷத்துகள்ல யோகத்தை சொன்னதான இடம் முதல் முதல்ல இங்கத்தான். அதுக்கப்புறம் எச்சேத் வாங் மனதி பிராஜ்யா தத்யச்சேத் ஞான ஆத்மனி ஞானமாத்மனி மகதினி எச்சே தத்யச்சேத் சாந்த ஆத்மனி அப்படின்னு பிராணாயாமாதிகள்லாம் சொல்லி புலங்கள்லாம் சேத்து ஒரு இடத்துல வச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான அம்சங்கள் அது பிரத்யாகாரம் தாரணா இவைகள்லாம் சொல்லக்கூடியதான மந்திரம் மேல இருக்கு. இப்படி இந்த அத்யாத்ம யோகத்தை இங்க சொல்றார். அதே போலயே முண்டகோபனிடத்திலையும் இந்த அத்யாத்ம யோகத்தை தேத்யான யோகானுகத அவசியன்னு அப்படின்னு அத்யாத்ம யோகத்தை அங்க வேற சொல்லிருக்க. ஆகையால இந்த அத்யாத்ம யோகத்தினாலதான் நீ அடைய முடியும் அப்படின்னு ஆத்ம சம்பந்தி யோக விசேஷ பத்தஞ்சலி பகவான் எழுதின யோகங்கள் அது வேற. ஆனா அந்த யோகத்தை வேதாந்தத்துல எப்படி பயன்படுத்த முடியுமோ அவை எல்லாம் மேல போய் சொல்லிக்கொண்டு இந்த யோகத்தினாலதான் நீத முடியும் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு 9 சூத்திரம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அவநந்தி ஓரணுவும் அசையாது என்பவர்கள் அநேகருண்டோ. என தெளிய வைப்பார் புவியில் இல்லையே. அவன் என்பது இவனாகும் அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் தவமுனிவர் இருவர் செய்த செயல் உலகில் மிக்கவும் சமர்த்துத்தானே. பண்டை மறை வண்டரற்ற பகுந்தே ஞானம் பரந்தொழுக சிவகந்தம் பரந்து நாரன் கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண்டிறப்ப காஜினி மேர் வந்தார் உட்கதிரோன் விண்டமலர் பொழில் குடசூழ் வெண்ணை நீவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன குண்டரிக மலர்தாளர் சிறத்தேவானும் பொற்பாலம் எப்போதும் போற்றல் செய்வா. நானே யோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தந்தே வெறுத்திடவே.

0: சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதே மெய்கண்ட தேவர் திருவடியை வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாளருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான போத விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே ஒன்பதாம் சூத்திரம் பற்றி விரிவுரை செய்ய திருவொருள் கூட்டியுள்ளது. சமயத்தை அறிவதும் சமயத்திலே நின்று சமய ஆச்சாரங்களை நடிப்பதும் மிக முக்கியமானது. மனிதப் பிறவியிலே சமயம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. சமயம் தெரியாவிட்டால் அந்த ஜென்மத்துக்கு பலன் கிடைப்பது அரிதாக போகும், ஜென்மம் வீணாகி போயிடும். அதனால சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சமயம் தெரியாத மக்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள், சமயம் தெரியாதவர்கள். அப்படி சமயம் தெரியவில்லையானால் தெய்வம் தெரியாது, தெய்வம் தெரியவில்லையானால் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண தெரியாது, வழிபாடு பண்ணவில்லையானால் பிறவி வீணா போச்சு. அதனாலே அவசியம் சமயத்தை தெரிந்து கொள்வது நல்லது. சமயங்கள் நம்முடைய நாட்டிலே நிறைய இருக்கிறது. எல்லா சமயங்களுக்கு மேலாக இருப்பது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தர செய்த நால்வர் ஒற்றாளியும் உயிர்த்துணையே என்பது அருணக்காம்பகம். சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்தடவே மண்புலி காட்டும் என்ற கருத்தை விட்டு பொய்வந்துடன் சமயநெறி புகுத வேண்டாம் முத்திதரும் தெய்வ சபையை சேருவதற்கு சேரவாறும் ஜகத்தியிலே என்பது தாய்மானவர் பாடல். அதனாலே சமயத்தை தெரிந்து சமயத்திலே புகுந்து, சமயம் தெரிவது அப்புறம் சமயத்திலே புகுவது, அது சமயத்திலே புகுவதுதான் ஆச்சாரியன் மூலமாக சமய தீட்சையை பெறுதல். அப்படி சமய தீட்சையை பெற்றால்தான் அந்த சமயத்துக்கு உரியவனாக ஆகிறான். தீட்சை வரவில்லையானால் அந்த சமயத்தவன் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் எட்டாம் சூத்திரத்திலே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்தவிட்டு அந்நிய மென்மையின் அடன்கடல் சிறுமே என்று எட்டாம் சூத்திரத்திலே மெய்கண்ட தேவர் அருளினார். அதனாலே குரு வந்து உணர்த்த அதன் பிறகு அடையாளம் பாசத்தை விட்டு பதியை சேருதல். தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு உணர்த்தினால் உணரக்கூடியது ஆன்மா, உணர்த்தினால் உணரக்கூடியது ஆன்மா. அது பக்குவம் உள்ளவனுக்கு ஞானத்தை உணர்த்தினால் ஞானத்தை உணர்ந்து கொள்வார், பக்குவம் இல்லாதவனுக்கு உணர்த்தினால் உணரமாட்டார். பக்குவம் இல்லாதவனும் சடப்பொருளும் உண்மை, பக்குவம் இல்லாதவனும் சடப்பொருளும் உண்மை. அதனாலே அப்படி சமயத்தை தெரிவதும் சமயத்திலே நின்று அந்திப்பதும் முக்கியமானது. அது பிறவி பயன் என்று வேறு பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பராணடி வேணார், பெருதற்கரிய பராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே என்பது திருமங்கலம். அதனாலே சமயம் என்பது உலகத்தில் பல சமயங்கள் இருந்தாலும் எல்லா சமயங்களும் தத்துவங்களிலும் அந்த சமயங்கள் தலைவராக கொண்ட தெய்வங்களிலும் தாழ்ந்ததாகவும் சைவ சமயம் உயர்ந்ததாகவும் இருப்பது. அதனாலே சைவ சமயத்திலே புகுந்து சைவ ஆச்சாரியிடத்திலே சமய விசேட நிர்வாண முதலான தீக்குகளை பெற்று அதன் மூலமாக சிவத்தை பற்றி திருவருளை பரவணும், அதுதான் இந்த பிறவிக்கு பரயோசனம். அதைத்தான் எட்டாம் சூத்திரத்திலே ஐம்பொல வேடனின் அயர்ந்தன வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அந்நியமின்மையில் அறங்களும் செல்வே. அதனாலே அவன் சமய தீட்சையை பெற்று சிவபெருமானை வழிபாடு பண்ணினான். ஆனால் சிவபெருமான அவனும் சொந்தமாகிறான், அந்நியம் இல்லாமல் போய்விடுவான். அப்படி வழிபாடு பண்ணவில்லையானால் சிவமும் ஆன்மாவும் அந்நியமாகிவிடுவோம். அதனால் அந்நியம் இல்லாமல் அனநியமாக அனநியமாகிவிட்டால் சிவம் அவனை விட்டு புரியாது, அவன் சிவனை விட்டு புரிய மாட்டான், இவன் அவரை விடாது அவன் இவரை விடாது என்பது கூட சித்தியார். அதனால மாணிக்க வாசகரும் பூண்டையன் புறம் போகையன் இனி புறம் போகல் ஒட்டையனையும் பாரு, நான் புறம் போக மாட்டேன் உன்னையும் போக விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சமர்த்தான வாக்கியம் மாணிக்கவாசர். புறம் போகையன் பூண்டையன் புறம் போகையன் புறம் போகல் ஒட்டையனே அந்த அளவுக்கு உரிமை, அந்த அளவுக்கு உரிமை. அதனால இப்படி சமய தீட்சையை பெறுவது சைவ சமயத்தில் சேருவது மிக முக்கியம். அதனால் தீட்சை பெறாதவர்கள் எல்லாம் நல்ல ஆகமம் தெரிஞ்ச சிவாச்சாரத்திலே குருவிடத்திலே தீட்சையை பெற்று அவசியமா இந்த பிறவியிலே சிவபெருமானை வழிபட்டு இந்த பிறவியை பிரயோசனமுடையதாக ஆக்கிக் கொள்ள வரும். 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறோம் என்று சொன்னால் கடவுளத்தில் பற்று இல்லாமல் சமய அமிட்டான ஆச்சாரம் இல்லாமல் வாழ்ந்து வீணையை போனால் பிரயோசனம் இல்லை. சிவனுக்கு ஆளாக வேணும், சிவனுக்கு ஆளாகிட்டா யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. நாளாய போகாமே நஞ்சனியின் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம், மட நஞ்சை அறநாமம் கேடாயினம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நிற்குமவன் கோலிலியம் பெருமானே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அதனால சிவனுக்கு ஆளாகவன், சிவனுக்கு ஆளாகவன் அது அப்பர் சுவாமி சொன்னாரு. ஆளாகார் ஆளானார் அடைந்து உய்யார் மீளா ஆட்சியது மெய்மையும் நிற்கிறார் தோளாக சுரையோ தொழும்பர் செய்ய வாழா வாழ்ந்து மண்ணாகி கழிவரே என்பது அப்பர் தேவாரம். அதனால ஆளாவது அது பட்டினத்தார் கூட ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பொருக்கிறேன். வாழான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இடமை துறக்க வல்லே நல்லன் துண்டு செய்து நாளாடி கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் நாணி நீச்சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்பது படித்த சுவாமி பாட்டு. அதனால ஆளாவதுதான் முக்கியம், ஆளாவது முக்கியம். சிவனுக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாகவில்லையானால் யமனுக்கு ஆளாகும். சிவனுக்கு ஆளாகிட்ட யமனுக்கு ஆளாக வேண்டியதில்லை. யமன் பயப்படுவான், சிவனடியார்களை கொண்டு பயப்படுவான். அது கந்தபுராணத்துல மார்க்கண்டேயர்கிட்ட சொல்றாரு, யமன் கிட்ட சொல்றாரு. மார்க்கண்டேய படலத்துல யமனை கொண்டுட்டாரு, அப்புறம் தேவன் எல்லாம் வந்து வேண்டாம், யமன அவசியமா வேண்டிதான் இருக்குது சாமி இந்த லோகத்துக்கு, அதனால அவரை எழுத்து விடு அப்படின்னாரு. அப்படின்னு தேவன் எல்லாம் வேண்டினார்கள், யமனை எழுத்து விட்டாரு. அவன் நடிங்க தோத்திரம் பண்ணா அடியேன மன்னிக்கு ஒன்னு ரசிக்க ஓனும் அப்படி எல்லாம் தோத்திரம் பண்ணா. அப்போது சாமி சொல்றாரு, இந்த லோகத்துல என்னுடைய அடியார்களை சாதாரண மனிதர்களாக எண்ணிவிடாது. நன்னரும் கதிபுரம் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலே அவர் தம்மை யாவும் என்று எண்ணுது கண்ணுரிய அண்ணவர் கடலும் எழுதியார். அதனால அவர்களை கண்டா என்ன கண்டது போல நீ நினைத்துக்கொள், சிவனடியார்களை கண்டா என்ன கண்டது போல நீ நினைத்துக்கொள், அவர்களை தரிசனம் பண்ணவனுக்கு கிடைச்சதா அவங்க திருவடியில் விழுந்து கும்பிடுறா அப்படின்னு யமனுக்கு பூச்சி சொன்னார். யமனுக்கு இது மாதிரி வேற எந்த ஊர்லயும் கிடையாது, யமனுக்கு பூச்சி சொன்னார். அதனால அவன் அப்படியே நடந்துக்கிறாமி அப்படின்னு அவர் எருமக்கடாயை ஓட்டிக்கிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அதனால இப்படி சிவன் அடியாராவது, சிவன் அடியாராவது பெரும் பாக்கியம், அதான் சிவனுக்கு ஆளாகும், சிவனுக்கு ஆளாகும். அதனால இப்படி ஆளாகிவிட்டால், ஆளாகிவிட்டால் சிவன் அவரை விடமாட்டான், சிவன் அவரை விடமாட்டான். ஆகவே அந்த உண்மைகள் எல்லாம் சொல்லுவது அந்த எட்டாம் சூத்திரம். அதனாலே அதற்கு மேலே வருவது ஒன்பதாம் சூத்திரம். இது ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உடாத்தொலை தேர்த்தன பாச உருவர் தன்னுடலாம் பதிவிதி என்னும் சூத்திரத்திலே ஆரம்பிக்கிறார். அதனாலே பாசம் விட்டுதானால் பதி கிடைக்கும், பாசத்தை விட்டால் பதி கிடைக்கும், பாசத்தை விட்டால் பதி கிடைக்கும். பாசத்தை விடுவது சாமானியம் அல்ல, பாசத்தை விடுவது சாமானியம். பாசம் என்றால் புரியுதா, உலக பொருள், உலக பொருள், உலக பொருள். அதனால நம்மை சேர்ந்த சுற்ற முதலானவர்கள் இவைகளையெல்லாம் விடுவது சாமானியம் இல்லவோ. அது சொன்னார் பட்டினத்தார் கூட சொன்னார், விடப்படுமோ பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை விடவே முடியாது. பாசம் எப்படிப்பட்டதென்றால், பாசம் எப்படிப்பட்டதென்றால் நாம் விட்டாலும் பாசம் விடாது, பாசம் நம்ம விடாது. அந்த அளவுக்கு பாசத்தோட வெகுகாலம் பழகி இருக்கிறோம். வெகுகாலம் பழகிய பாசத்தை விடனா சாமானியம் இல்ல. அவனா பார்த்து பாசத்தை ஆறு, இவன் பாசத்தை வச்சானோ அவனே பார்த்து பாசத்தை விளக்கினார்தான். அதைத்தான் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு வந்தார். அதனால குருவாகி வந்து ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து பாசம் விடுதலி பதியாகிய நான் உனக்கு நல்லவன், அதனால நீ பாசத்தை விட்டு என்ன சேருவாயாக என்று அவன் உணர்த்தினால் உணரும். அவன் உணர்த்தினால் சிவன் உணர்த்தினால் உணரும், அதுல சந்தேகம் இல்லை. சிவன் எப்படிப்பட்டவன் என்றால் கல்லானைக்கு கரும்பு கொடுத்தவன், கல்லானைக்கு கரும்பு, கல்லானை எழுப்பி கரும்பு தண்ணா வச்சான். அது மாணிக்க வேறு என்ன, கல்லை பிசைந்து கனி ஆக்கினாரு. கல்லை பிசைய முடியுமா, கனி ஆக்க முடியுமா, ஆனா ஆக்கிடுவாள். கல்லானைக்கு கரும்பு கொடுத்த விடலன்னு திருவிளையாடல் குணத்துல. அதனாலே அப்படி சிவன் நினைச்சானா செய்யலாம். பாசத்தை வைக்கிறவன் அவனே, பாசத்தை நீக்குகிறவன் அவனே. அதனால அவனுக்கு பாவநாசன், பாசநாசன் என்றெல்லாம் பேர். அது வந்து பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியினேற்கு திருவாசகம். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியினேற்கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து உங்களை காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனை உன்னை சிக்கனப்படுத்தியன் எங்களும் தருள்வதிலேயே என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அந்த குரு வந்து உணர்த்தினால் பாசத்தை விட்டுவிடும். உணர்த்த விட்டு எதை விடுவது, பாசத்தை விட்டு விடுவது. பாசத்தை விட்டு விட்டால் பதி கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. அது உயிரானது எப்படி என்றால் எதையோ ஒன்று பற்றி கொண்டுதான் இருக்கும், பாசத்தை பற்றி இருக்கும் அல்லது பதியை பற்றி இருக்கும். பாசத்தை பற்ற வைத்தவன் சிவனே, அப்புறம் தன்னை பற்றவனும் பற்ற வைப்பவனும் இவனே. தன்னை பற்றுமாறு அடியே தொங்கி என்று திருவாசகத்துல சொன்னார். அந்த முறையிலே உருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அலங்கள எளிமை. அப்படி தவத்தில உணர்த்தினானால் அயால பாசத்தை விட்டுவிடும். அது விட்டு விட்டா அயால பதிய பற்றி கொள்ளும். பதிய பற்றி கொண்டா பதி விடாது. அதுதான் வந்து எட்டு கொண்டாரமே தொட்டு கொண்டே விட்டார் உலகம் என்று உந்தியவர விடை விடாது என்று உந்தியவர் என்பது திருவுந்தியார். எட்டு கொண்டாரவை எட்டு பொருளாக இருக்கிற ஜெகவருவானை சுட்டுக்கொண்டே நின்றார். இந்த வாக்கியம் முடியுதா? சுட்டுக்கொண்டே நின்றார், சுட்டுக்கொண்டே நின்றார். அந்த பரம ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், அட்டமூர்த்தமாக இருக்கிற சிவபெருமானை தொட்டுக்கொண்டே தொட்டுக்கொண்டே என்றால் மறவாது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். ஆனால் உள்ளது அதை தொட வேண்டியதை தொட்டு விட வேண்டியதை விட்டு விட்டால் ஆத்மா உறுதியாயிடும். அதான் இட்டுக் கொண்டாரதமே தொட்டுக்கொண்டே நின்றார். விட்டார் உலகம் என்று உந்தி வர வீடே வீடாக என்று உந்தி வர என்பது திருவுந்தியார். அதனாலே குருவுமாய் உணர்த்த விட்டு அந்நியமென்மையின் அரண்களை செய்வோம். பாசத்து விட்டு அதன் பிறகு என்ன ஆகும்? பதிய பற்றி கொள்ளும். ஆனா எதையோ ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்குமே, உயிர் தனியாக இருக்காது. பாசத்தை பற்றி பாசமாக இருக்கும், பதிய பற்றி பதியாக இருக்கும். அதனால பதி என்பதுக்கு சத்து, பாசம் அசத்து. பதி சத்து, பாசம் அசத்து. சத்தை பற்றி கொண்டு சத்தாக இருக்கும், அசத்தை பற்றி கொண்டு அசத்தாக இருக்கும். இப்ப அசத்தை பற்றி கொண்டு அசத்தாக இருக்கிற ஆன்மாவே அதை விட்டு நீங்கும்படியாக அதை நீக்க வல்லவனாய் இருக்கிற சிவபெருமான் உணர்த்தினானால் சொன்னால் அது கேட்கும். சிவபெருமான் சொன்னா கேட்கும். இப்ப சொல்லுகிற அதிகாரி சொன்னா கேட்கிறான்ல உலகத்துல, சொல்லுகிற அதிகாரி வந்து பவர் உள்ளவன் சொன்னா கேட்கிறான்ல. மற்ற பேர் பவர் இல்லாத சொன்னா கேட்க மாட்டான், பவர் உள்ள அதிகாரி வந்து சொன்னா கேட்கிறான்ல. அது போல பரமேஸ்வரன் சொன்னால் ஆன்மா கேட்கும். அது அந்த பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு சொல்லுவான். அந்த பக்குவம் உள்ள ஆன்மா தான் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறவுகளும் செய்வேன். ஐயால் அந்நியம் இல்லாமல் சொந்தமாக ஆக்கிக் கொள்வது சிவனுடைய பெருங்கருணை. அது ஆன்மாக்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது. அதனாலதான் இந்த பதவியில உருவத்தை தேடிக் கொள்ளவும் உருவ அவசியம் பெற்றுக் கொள்ளவும். நமக்கு தாய் தந்தை இயல்பாக அமைஞ்சாங்க. தாய் தந்தை நம்ம வினைப்படி சாமி பார்த்து அமைச்சு போடுறாரு, இன்னாருக்கு நீ பிள்ளை அப்பறப்ப அப்படின்னு எழுதிடுறாரு. குழந்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உருவத்தை தேடிக் கொள்வது அவசியம். குரு இல்லையானால் உயிர் அனாதி, தாய் தந்தை இல்லையானால் உடல் அனாதி. தாய் தந்தை இல்லையானால் உடல் அனாதி, குரு இல்லையானால் உயிர் அனாதி. தாய் தந்தை உடலுக்கு ஆதரவு, குரு உயிருக்கு ஆதரவு. அது அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிப்பு எப்படி தெரியுமா? ரெண்டு குரு சொல்றாரு, ரெண்டு குரு. அது அருமையானதுதான். முதல்ல படிப்பு பள்ளிக்கூடத்துல அரிச்சு ஒடியில அறிவோம். முதல்ல இந்த மாதிரி எல்லாம் என்னைக்கு வரப்போ இந்த மாதிரி வருமா? படிப்புப்பா முதல்லையே அறிவோம், நன்றாக குருவாழ்க, குருவே தொழில். ரெண்டு குரு சொல்றாரு இதுல. அதான் ஒன்னு வித்தியா குரு, இன்னொரு ஞானம் குரு. அது அப்படி அமைஞ்சு எங்க அப்பா அதை எழுதி கொடுத்தாரு. அறிவோம் முதல் எடுத்த உடனப்பா, அரினா குமாரதேவி, அரினா உமாதேவி, என்னால ஞாபகம் வச்சு. ஹரி என்றால் உமாதேவி, ஹரி ஓம் நன்றாக, ஓம்ங்கிறது சுவாமி, ஹரிங்கிறது உமாதேவி, ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு. பள்ளிக்கூடத்துல முதல்ல படிப்பு, ஹரி ஓம் நன்றாக, குரு வாழ்க, குருவே தொழில். குரு வாழ்க, வித்யா குரு வாழ்க, வித்யா குரு வாழ்க, ஞான குரு தொழில். அதனால குரு இல்லையானால் உயிர் அனாதி, உயிர் குரு இல்லையானால் உயிர் அனாதி. மாடு இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிபம், நம் நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவது கூடும், குருவில்லா வித்த குணமில்லா பெண்டு விருந்தில்லா வீடும் வளல் என்பது அவை பாட்டு. அதனால அவசியம் குருவை தேடிக்கொள்ளணும். நம் வள்ளிவள திருப்பூர்ல சொல்றாரு கருணகிரிநாதர், குடி வாழ்க்கை என்னை மனையாட்டி பிள்ளை, உணவாய்த்த நல்ல தன வாய்த்தது என்ன, குருவார்த்தது என்ன உணராதேங்கிறார். அதனால குருவார்த்தையை உணர்ந்தானால் ஞானத்தை பெற்று விடுவான், சிவத்தை சேர்ந்து விடுவான். அதனால குருவை தேடிக்கொள்ளவன அந்த குரு சைவ சமய குருவாக, சைவாகம நெறியிலே ஆசாரி விஷயம் பெற்ற கூடத்தில் சமய தீட்சையாவது கட்டாயம் பெற்றுக் கொள்ளவன் இந்த சிவஞான மத விரிவுரையை கேட்டேன். அதன் பிறகு நான் சமய தீட்சை வாங்கிட்டேன், சிவ தீட்சை வாங்கிட்டேன்னு எனக்கு எல்லாரும் போன் பண்ணுங்க. அதனால கேட்டதுனால ஒரு பலன் கிடைச்சது, கேட்டதுனாலே ஒரு பலன் கிடைச்சதுன்னு இருக்க போகணும். சும்மா இந்த நேரத்தை மெனக்கட்டு கேட்டு எந்த இதையும் கடைபிடிக்கவில்லையானால் கேட்டதுல பிரயோசனம் இல்லை. அதனால இப்படி அந்நியமின்மையின் அறங்கள் செலுமி என்று சொல்லி அதற்கு மேலே அறம் என்கின்ற சௌர்வாரை, அறம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று கேட்டால்
1: பாசத்தை அரிப்பவன் என்பது
0: அறம் என்ற சொல்லுக்கு
1: பாசத்தை அரிப்பவன், பாசத்தை அரிப்பவன் பாசத்தை நீக்குவன், பாசத்தை நீக்குவன்.
0: அறம் என்ற சொல்லுக்கு பாசத்தை நீக்குபவன், பாசத்தை அரிப்பவன் என்று நூல்களில் எழுதுகிறார்கள். அதனாலே பாசத்தை கொடுத்தவனும் சிவனே, பாசத்தை நீக்குவனும் சிவன், பாசவேல் இருக்கும் பலம் கூறுவனால். அதனாலே இப்படி இந்த ஒன்பதாம் சூத்திரம் முதல்ல ஊனக்கண் பாசம் உணராப்பதியை என்று முதல்ல ஆரம்பிக்கிறார். நாலு வரி இது. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, ஊனக்கண் என்பது குறைந்த அறிவு, குறைந்த அறிவு. கண் என்பது இங்கே அறிவை குறிக்கும், கண் என்பது அறிவை குறிக்கும், ஊனம் என்பது குறைவு. ஊனம் என்பது குறைவு, கண் என்பது அறிவு. குறைந்த அறிவுடையதாயிருக்கிற பாச அறிவும் பசு அறிவும் பதியை அறிய முடியாது. குறைந்த அறிவுடையதாயிருக்கிற பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தால் அறிவென்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றே. அது பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய வரம் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி, பாற்றினா நீக்கி, பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசம் எவன் அக்கணபதியை திருமணச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயக புராணம். அதனாலே இப்படி நல்ல நூல்களாலே ஞானம் உண்டாகும். ஞானம் நூல பிடிச்சா ஞானவான் ஆகலாம், வைத்திய நூலை பிடிச்சா வைத்தியன் ஆகலாம், சூதர நூலை பிடிச்சா சூதரன் ஆகலாம், விஞ்ஞான நூலை பிடிச்சா விஞ்ஞானி ஆகலாம். எந்த நூலை படிக்கிறானோ அந்த நூலில் இருக்கிற அறிவு அவனுக்கு வந்துதானே தீரும், கூடவோ குறைச்சல கட்டாயம் வந்து தீரும். அதனால ஞான நூலை அவசியமா படிக்க வேணும், ஞானாசிரியனை தேடிக்கொள்ள வேணும். இந்த பிறவியில குருவ தேடவில்லையானால் பிறவி வினாப்போம், குருதான் அதான் குரு வாழ்க குருவே தோட. வித்யா குரு எடுத்து அறிவிப்பாரு, ஞான குரு எடுத்து அழிப்பாரு, அஞ்செழுத்து அறிவித்து பிரமன் எழுதியை எடுத்து அழிச்சு விடுவார், அஞ்செழுத்து அறிவிப்பாரு பிரமன் எழுதியை எடுத்து அழிப்பார். ஏல அப்படிப்பட்ட குருவினாலே சிவத்தை அறிதல், குருவினாலே சிவத்தை அறிதல். அந்த சிவத்தை அறிவதற்கு என்ன வேணும் என்று கேட்டால், முன்ன அந்த எட்டாம் சூத்திரத்துல சொன்னபடி தவம் செய்தால் பாசம் போகும், பாசம் போனால் பதிஞானம் உண்டாகும், பதிஞானத்தாலே பதிய பார்க்கலாம், பதிஞானத்தினாலே பதியை காணலாம், பாசஞானம் பசுஞானத்தினாலே சுவாமியை அறிய முடியாது. அதத்தான் இந்த தில்ல புராணத்தில் கூட எழுதியிருக்கிற உலகறி அறிவினால் உணர்தற்கறியவன், உலகெல்லாம் உணர்ந்து உணர்தறியவன் எழுதியிருக்கிறார் சேர்க்கிறாரு. நான் எழுதியிருக்கிற தில்ல புராணத்தில் உலகறி உலகத்தை அறிகின்ற உலக உலகம் என்றால் பசு பாசம் ரெண்டும் சேர்ந்தது உலகம், பசுவும் பாசம் பாசம் பசு ரெண்டும் சேர்ந்தது உலகம். அதனால உலகறி அறிவினால் உணர்தற்கறியவன் உலகமது உயனல் உருவன் தாங்கியே நலமலி மண்டினில் நடனம் செய்திடும் தலைவனது அருணர சரணம் போற்றுவான் என்பது நடராசர் தூதி தில்ல புராணத்தில் பாடியிருக்கிறேன். உலகறி அறிவினால் உணர்வதற்கு அறியவன், உலகத்தை அறிகின்ற அறிவினாலே. உலகம் என்பது பசுவும் பாசமும் சேர்ந்த உயிர்களும் உலகமும் சேர்ந்தது உலகம். அதனால இந்த உலகத்தை அறிகின்ற அறிவினாலே சிவத்தை அறிய முடியாது. எதை எதனால அறியலாமோ அதை அதனால அறியலாம். கண்ணால அறிவது கண்ணால தான் அறியணும், கண்ணால் அறிவதே காதால் அறிய முடியாது, காதால் அறிவதே கண்ணால் அறிய முடியாது. ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு பொருளை அறியும். ஆக இந்த கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோன் என்பது திருவண்ட பகுதி. அதனால இந்த உலகத்தை அறிகின்ற அறிவு, உயிரை அறிகின்ற அறிவு பசுஞானம் பாச ஞானம் என்று நம்முடைய நூல்களை விளக்கி பதிஞானம் ஒன்றினே இவனுக்கு சிவபெருமான் கொடுத்து அந்த பதிஞானத்தின் மூலமாக தன்னை காட்டுகிறான், அவனே தகுத்து காட்டுகிறான். அது சித்தியாரில் ஒன்பதாம் சூத்திரம். இந்த ஒன்பதாம் சூத்திரத்துக்கு அவர் விளக்கம் பண்றார். பாசமா ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தே நாடிப்பாக நீளர்கீழ் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெலா அழகை தேராம் என்று அறிந்தகல அந்நிலையே ஆகும் என்னும் ஓசதர அஞ்செடுத்த விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தையே புகுந்து அழிப்பன் ஊனமையலாம் ஓட என்று அந்த சூத்திரத்துக்கு விளக்கம், ஒன்பதாம் சூத்திரத்துக்கு விளக்கம் சிவஞான சித்தியாரில் பண்ணுகிறார். அதனாலே ஊனக்கண் என்பது ஊனம் என்பது குறைவு, கண் என்பது அறிவு. குறைந்த அறிவுடையதாயிருக்கிற பசு அறிவாலும் பாச அறிவாலும் பதியை அறிய முடியாது. முருகப்பெருமான் முன்னாலே வந்து நின்னான். யாருக்கு முன்னாலே? சூரபன்மனுக்கு முன்னாலே நின்னான். சூரபன்மனுக்கு முன்னாலே முருகன் நின்னா நின்னா பனிரெண்டு திருக்கரத்தோட நின்னா வேலாயுதத்தோட நின்னா
1: அப்படி நின்று அவனுக்கு முருகனை தெரியவில்லை. முருகன் என்றும் முருகன் பரம்பொருள் என்று அவனுக்கு தெரிகிறது. என்ன காரணம்? அவனுக்கு ஆணவ மலம் அதிகமாக இருந்து மறைந்திருந்து மறைத்த அப்படினாலே முருகன் முன்னால நின்று தெரியல. முன்னால நின்று தெரியலன்னா என்ன சொல்ல, என்ன காரணம்? அவன் வந்து தெரிய வச்சாத்தான் தெரிய முடியும், தெரிய வைக்கலன்னா தெரிய முடியாது. முன்னால நின்னா அப்போ சின்ன பையன் அது சொன்ன, அந்த சூரபன்மன் சொன்ன, முருகா நீ இந்த இந்திரன் பேச்ச கேட்டு நீ சண்டைக்கு வந்திருக்கிற தெரியாதனமா சின்ன பைய, என்னோட சண்டை போட உன்னால முடியாது. அப்புறம் நான் வந்து உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா அப்புறம் உங்க அம்மா அழுவா, பார்வதி அழுவா, உங்க அப்பா அழுவா, ஓடி போடா
2: அப்படின்னா
1: சின்ன பயன். சூரபன்மன் மலை போல இருக்கிறான், சின்ன பயன் இப்படி பயன் அதனால நீ ஓடி போடா அப்படின்னா. அப்படி சொன்ன ஒரு பாடு அந்த முருகன் சொன்ன, அதுக்கு பதில் சொன்ன, என்ன சின்ன பையனை நினைக்காது, இந்த உலகம் எவ்வளவு பெரிய உலகம், இத்தனை கோடி உலகங்களையும் அழிக்கிறதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா, இந்த நெற்றிக்கல்ல இருந்து ஒரு சின்ன பொரிய வெளியில விடுவாரு, நெற்றிக்கல்ல இருந்து ஒரு சின்ன நெருப்பு பொரிய விடுவாரு, உலகம் கூட ஒரு சாம்பல் ஆக்கிடும். புரியுப்பா? அது போல நான் சின்ன பொய ஒரு சாம்பல் ஆக்கிடுங்க. யுத்த காண்டத்துல பண்ணி இருக்காரு. அதன் பிறகு என்ன பண்ணா, முருகன் அவனுக்கு கொஞ்ச நேரம் உணர்ச்சியை தந்தார், ஞானக்கண்ண தந்தார். அப்படி ஞானக்கண்ண தந்த உடனே அவன் அந்த முருகனை அவன் தோத்திரம் பண்ணதும் அவன் நினைந்ததும் அவன் படகு சொல்லி முடியாது. அந்த ஞானத்துல பேசுகிறான், இந்த மயிர்மேல் இருக்கிற சாமியை இந்த குமரனை நான் பாலரும் நினைச்சுட்டானே, சின்ன பயிரும் நினைச்சுட்டானே. கோலமா மஞ்சம் மீதில் குலவிய குமரன் தன்னை பாலனந்திருந்தேன், அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலயன் தனக்கு ஏழை வானவர் சங்கற்கெல்லாம் மூல காரணமாய் இந்த மூர்த்தியும் மூர்த்தி அன்றோ. ஆயிரம் கோடி காமர் அழகரான் திரண்டொன்றாய், முருகனுடைய அழகில் ஈடுபட்டான். பதினான்கு லோகம், பதினான்கு லோகமும் முருகப்பெருமானுடைய திருமணிகளே தெரியும். பதினான்கு லோகமும் விஸ்வரூபம், விஸ்வரூபத்தை காட்டினாரு, ஞானக்கண்ண கொடுத்தாரு, கொஞ்ச நேரம் ஞானக்கண்ண கொடுத்தாரு, விஸ்வரூபத்தை காட்டினாரு. அதை பார்த்த உடனே அவன் பட்டவாடு சொல்லி முடியாது. இந்த மன்மதன் அழகன் அழகன் என்று சொல்லுகிறார்களே, அந்த மன்மதன் ஆயிரம் கோடி மன்மதன், நூறு லட்சம் இல்ல, ஆயிரம் கோடி மன்மதனுடைய அழகெல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து இந்த முருகனுடைய திருவடிக்கு பக்கத்துல வச்சோம்னு சொன்னார். அந்த திருவடியில் இருக்கிற அழகுக்கு அது சமானமாகாது, ஆயிரம் கோடி மன்மதனுடைய அழகும் சமானமாகாது என்று சொன்னால் திருவியின் முழுவதும் இருக்கிற அழகுக்கு எந்த உபயோக சொல்றது அப்படி வாழ்றாங்க. ஆயிரம் கோடி காமல் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாயினும் செவ்வேழு மலமான் சரணம் தன்னில் தூயனை எழிலு காற்றாதென்றிடிய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமாயார் ஒதுக்க வல்லார். தேவர்களை எல்லாம் கொண்டு வந்து சிறையில போட்டது எல்லாரும் தவறுனு சொன்னார். தேவர்களை எல்லாம் அநியாயமா சிறையில முடிச்சு போட்டிருக்கிற, தப்புன்னு என் தம்பி சொன்னான், என் மகன் சொன்னான், இந்த மற்ற பேரே வீரவாகல்ல சொன்னேன். அப்போது நான் கூட நியாயமாத்தான் இருக்க, நம்ம ஏன் பிடிச்சி உள்ள போட்டிருப்பானு நினைச்சேன், இல்ல போட்டதுதான் சரியா போச்சுங்க. என்ன காரணம் தெரியுமா? வேதம் தேடி காண முடியாதவன், பரமோஷனுக்கு காண முடியாதவன், அவன் இப்ப என்ன தேடி அதுக்கு முன்னால வந்து நிக்கிறான். தேவர்களை சிறையில போட வந்தேன், அவன் என்ன தேடி வந்திருக்கிறான் இல்லையா, தேடினவனுக்கு கிடைக்காத சாமி என்ன தேடி வந்திருக்குன்னா, அப்ப நான் செஞ்சது சரியா தப்பா? சரி. ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை வைத்ததெல்லாம் தீதன உரைத்தார் வல்லோர், ஏதமில் அமரர் தம்மை யான் சிறை வைத்ததெல்லாம் தீதன உரைத்தார் வல்லோர், அண்ணனும் செயற்க யாரே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலரும் காணா நாதன் இங்கு அணுகப் பெற்றேன் என்றதே ஆனதன்றோ. தேவர்களுக்கு கிடைக்காதவன் என்ன தேடி வந்திருக்கிறான்னா, அப்ப நாம் செஞ்சது சரியான ஒரு காரியம் தான், தவறான காரியமே அல்ல அப்படின்னு அவன் பட்டவாடு சொல்ல வருது. ஜாமியை சுத்தி வரணும், ஜாமியை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், தோத்திரம் பண்ணணும், அப்படிலாம் நினைச்சா ஞானத்தை கொடுத்துங்க. அப்புறம் உடனே அந்த சீனை மாத்தினாரு. உடனே என்ன பண்ண, இந்த சின்ன பயில என்னை எப்படியோ மயக்கி விட்டாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு எப்படி செட்டைக்கு வந்தாரு. ஞானத்தை கொடுத்த உடனே அப்படி பேசினேன். அதே போல குதிரை மேல சுவாமி நிற்கிறார், குதிரை மேலே சுவாமி நிற்கிறார், எங்கே பாண்டியனுக்கு முன்னாலே நிற்கிறார். பகல்ல குதிரை, குதிரையில சின்னதா பெரிய குதிரை, அது சுவாமி. அந்த பாண்டியனுக்கு முன்னாலே நின்னாரு, ஆனா பாண்டியனுக்கு சுவாமி தெரியவில்லை. அது சொல்றாரு
0: கடவுள் மாமணி ஒரு
1: வெளிப்பட அறிய மேனி. அந்த திருமேனியை வெளியில காண முடியாது, சிவபெருமானுடைய திருமேனியை வெளியில காட்டு. ஆனா மாணிக்க வாங்குறது தான் பகல்ல காட்டி ஆண்டார் திகழான் என்ற திருமேனி காட்டி என்ன படி
2: கொண்டாயிருக்கிறார். மாதவ சிவஞானிகள் பொழிப்புரை 16வது கட்டத்து குருமூர்த்திகளின் பரவுரை துறை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். முதல் சூத்திரத்து 2வது அதிகாரத்திலே எஞ்சியுள்ள சில பாடல்களை முடிப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அதாவது சிவபெருமான் 6 அத்துவாக்களை துவங்கி திருமேனியாக கொண்டு விளங்குகின்ற பாங்கினை இந்த பகுதியிலே வரக்கூடிய பாடல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அதற்கு முன்பு இந்த உருவத்திருமேனி அருளாலே உருவத்திருமேனி கொள்கின்றாரே, அதனால்தான் எம்பெருமான் 5 இயற்றுகின்றார், சிவாக நூறு உபதேசம் செய்கின்றார், உருவத்திருமேனி கொண்டுதான் இந்த இத்தகைய அலட்சியர்களை எல்லாம் நிகழ்த்துகின்றார் என்ற கருத்தினை தொகுத்து சொல்லக்கூடிய பாடல் மிக அருமையான பாடலாகும். அதற்கு மாதவ சிவஞானிகளுடைய உரை மிகச்சிறப்பாக விளங்குகின்றது. அந்த பாடல் வருமாறு: படைப்பாரின் தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாரம் ஆதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகும் பாசம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாதே என்பது இந்த பாடல். அதாவது படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற 5 உருவத்திருமேனி வேண்டப்படும் என்றும் நூல் உபதேசம் அருள் செய்யவும் வேண்டப்படும் என்றும் கூறுகின்றார். நூல் உபதேசம் அருள் செய்ய உருவத்திருமேனி வேண்டும் என்பது ஏற்கனவே ஒரு பாடலில் கூறியிருக்கின்றது. அந்த பாடல் என்னவென்றால், காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். கதிப்பவர்னா கதி அறிபவர். அருளினால் எம்பெருமான் உருவு கொண்டு ஆரணம், ஆரணம் என்பது வேதம், ஆரணம் ஆகமம் இவற்றை அருள் செய்யவில்லை என்றால் கதிப்பவர் இல்லை, கதி அடைபவர் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது. அதையும் கூட இங்கு சேர்த்துக் கொள்ளலாம் என்று சுவாமி உரையிலே அவ்வாறு ஏற்கனவே சொன்ன ஒன்றையும் இப்போது சொல்கின்ற பலவற்றோடு சேர்த்து சொல்வது பிரித்து கூட்டல் என்னும் உத்தி என்பார். ஒன்றை மட்டும் தனியாக சொல்வது, அப்புறம் வந்து பலவற்றை சொல்லும்பொழுது தனியாக சொன்னதையும் அந்த பலவற்றோடு சேர்த்து சொல்வது, அதான் முக்கியமானதை வந்து சேர்த்தும் சொல்லணும் தனியாகவும் சொல்லணும், அதான் பிரித்து கூட்டல் என்னும் உத்தி. அதுபடி சொல்லியிருக்கிறார் என்று கூட சுவாமிகள் அருமையாக சொல்வார். ஆரணம் ஆகமம் என்னும் செய்யுளில் கூறி போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இங்கனம் கூறி போந்த தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 செய்தற்கும், முதலில் தோற்றம் படைத்த தொழில், அப்புறம் மறைப்பு படைத்த தொழில் சொன்னான், அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அடித்தல் தொழில். பாடலில் சொல்லியுள்ள முறைப்படி சொல்கின்றார்கள் போல, தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 செய்தற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும். வேதஸ்வாகமங்களை உபதேசிப்பதற்கு மட்டுமல்ல, படைத்தலிலிருந்து அருளல் வரை 5 செய்வதற்கும் அந்த உருவத்திருமேனி அருள் உரு இன்றியமையாது வேண்டப்படும் என்று கூறுகின்றார். படைப்பாதி தொழிலும் என்று பாடல் தொடங்குகின்றது. பொதுவாக ஆதி என்று வந்தால் அது முதலிய என்று பொருள்படும். படைப்பாதி என்று சொன்னால் படைத்தல் முதலிய அப்படின்னு பொருள்படும். இப்ப படைத்தல் முதலியன்னு சொல்லிட்டா 5 அது அடங்கியிருக்கும். உதாரணமாக வித்யா தத்துவங்களை சொல்லும் பொழுது கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். வித்யா தத்துவங்கள் அது கலை காலம் இயதி வித்தை அலாரம் பொருடன் மாயை 7 இருக்கின்றன வித்யா தத்துவங்கள். அது பார்த்தோம் முதல் சூத்திரத்தில் முதல் அதிகாரத்தில், அந்த 2வது 3வது விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். சரி, அந்த வித்யா தத்துவங்களை என்ன சொல்வார்கள்? கலாதி தத்துவங்கள் என்று சொல்வார்கள். கலாதி போது என்ன சொல்கிறது? கலை ஆதி, கலை முதலிய தத்துவங்கள். அப்ப அந்த ஒன்ன சொல்லிட்டு ஆதி சொன்னா அந்த 7 தத்துவங்களுமே கொள்ளப்படும். அது மாதிரி படைப்பாதின்னு சொன்னா பக்தர்ல இருந்து அருளர் வர ஐந்து வழிகளோடு அடக்கியிருக்கும். பொதுவா அப்படி பொருள் பண்ணுவதுண்டு. ஆனா இந்த இடத்துல சுவாமிகள் அவ்வாறு பொருள் பண்ணல் ஆகாது என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். படைப்பாளி தொழில்னா படைக்கும் முதலிய தொழில்கள் என்று பொருள் பண்ணிவிட வேண்டாம். அப்ப எப்படி பொருள் பண்ண வேண்டும் என்றால், படைப்பாதி தொழில்னா படைப்பாளிய ஆதி தொழில், ஆதி தொழில்னா முதல் தொழில், ஐந்து தொழில்கள் முதல் தொழில் படைக்கிறது தானே. ஆகவே படைப்பாதிய ஆதி தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்கள். ஏன் அவ்வாறு அறிவுறுத்துகின்றார்கள் அப்படின்னா, இப்போ படைப்பு முதலிய தொழில்கள்னு பொருள் பண்ணிட்டா இதுலயே ஐந்து தொழில்கள் அடங்கிடும். ஆனா பாடல்ல அடுத்து காத்தல் மறைத்தல் ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்ல இருக்கின்றார்கள். அப்படி பின்னால சொல்லும் போது நம்ம இதையே வந்து படைத்தல் முதலியன்னு சொல்லி இதிலேயே ஐந்து தொழிலையும் அடக்கிவிடக்கூடாது அல்லவா? பின்னால காத்தல் தொழில் என்ன செய்யறார், மறைத்த தொழில் என்ன செய்யறார் சொல்ல இருக்கின்றார். அதனாலே இதை படைப்பாகிய ஆதி தொழில் என்று பொருள் பண்ண வேண்டும் என்ற அறிவுறுத்தியுள்ள சிறப்பு மிகவும் போற்றி வணங்கத்தக்கது. பலகுறையில் நாம் இது உணரலாம், படைப்பு ஆதி தொழிலும் படைப்பாகிய ஆதி தொழிற்கும் திருமேனி வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் திருமேனி வேண்டும் என்று நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். திருமேனி இல்லாவிட்டால் அந்த தொழிலை ஏற்ற முடியாது. படைப்பாகிய ஆதி தொழிலை முதல் தொழிலை செய்வதற்கு திருமேனி வேண்டும். ஏன்னா வாதுர ஆரம்பம் இதற்கு சான்று. வாதுர ஆரம்பத்திலே சொல்லியுள்ளது, இயங்கிய பொருளும் நிறைய பொருளும், இயங்கிய பொருளை வந்து சரம்னு சொல்லுவாங்க, நிறைய பொருளை அசரம்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் சேர்த்து சராசரம் என்று சொல்வார்கள். அதை தமிழிலே கூறியிருக்கின்றார்கள். இயங்கிய பொருளும் இறங்கிய பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்து தோன்றுமாறு செய்ய வேண்டும். ஆதலான வாதுகாரத்திலே கூறியுள்ளது, சிவபெருமானுடைய திருமேனியிலே இன்னென்ன உறுப்பிலிருந்து இன்னென்ன பொருள்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டது. மாலையிலிருந்துதான் தோன்றும், ஆனா மாலைக்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே அவன் திருவுருளிலிருந்து தோன்றும் என்று சொல்லக்கூடிய மரபு உண்டு. அதன்படி வாதுகாரத்தை சொல்லப்பட்டுள்ளது. அப்ப வாதுராமத்தில் சொல்லியிருக்கிறது இல்லையா, சுவாமியுடைய திருமேனியிலிருந்து என்னென்ன விவகாரங்கள் தோன்றும், அப்போ அதை தோற்றுவித்தல் அதான் படைத்தல், அந்த முதல் தொழிலுக்கு திருமேனி வேண்டும் அல்லவா என்று உணர்த்துகின்றார். அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றார், மறைத்தல் தொழிலை சொன்னார்கள் சுவாமிகள் உரையில வந்து, தோற்றம் ஒரு மறைப்பு அதுதான் பாடலை இருக்கின்றது. மறைப்பதான் என்ன சொன்னார்கள், பத்தற்கு அருளும் பாவனையும் என்றார். பத்தற்கு அருளும் பாவனையும், அதாவது பக்தர்களுக்கு எப்போ அழுவார், அவர்களுக்கு பக்குவம் வந்தவுடன் அழுவார். எப்போ பக்குவம் வரும், இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு கைகூடினால் பக்குவம். இருவினை ஒப்பு என்பது நல்வினை தீவினை அவை இரண்டிலும் அவற்றின் பலன்களிலும் பற்றுவின்றி இரண்டையும் ஒன்று போலவே கருதி விட்டுவிட்டு சிவபுண்ணியங்களிலேயே பற்றுவித்து சிவபுண்ணியங்களிலேயே பற்று வைத்து திருவர்களுக்காகவே காத்திருக்கின்ற நிலை. அதை விரிவாக எட்டாம் சூத்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். அது தசகாரியம் போன்ற பண்டார சாஸ்திரங்களும் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இருவினை ஒப்பு என்ற அந்த நிலை இருக்கின்றதே, அந்த நிலை கைகூடிவிட்டால் அருளை தருவதற்கு குருமூர்த்தியாக எழுந்தருளி ஓடோடி வந்துவிடுவார் என்பெருமான். தான் பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழிற்கும், திரோதான தொழில், திரோதானம் என்பது மறைத்தல், அந்த திரோதான தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். திருமேனி கொள்ளாவிட்டால் படைத்தல் தொழிலை செய்ய முடியாது போலவே மறைத்தல் தொழிலையும் செய்ய முடியாது. மறைத்தல் தொழில் என்பது எப்படி செய்கின்றார் என்றால், எதற்காக செய்கின்றார் சொல், எப்படி செய்கின்றார் சொல்வதை விட எதற்காக செய்கின்றார், இருவினை ஒப்பி வைத்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் அதற்காக மறைக்கின்றார். பரம கருணை பரங்கருணை தடங்கலனாக உள்ளவன் எவ்வாறு மறைப்பான் என்ற கேள்வி எழும். இருவினை ஒப்பு உயிர்களுக்கு வந்தால்தான் அவன் அருள் செய்தால் அந்த அருளுக்கு வந்து பயன் உண்டு. அதுக்கு முன்பு அருள் செய்து பக்குவமில்லாத நிலையில செய்து பயனில்லை. ஆகவே அந்த இருவினை ஒப்பு வருவான்னா உயிர்கள் தாமாக அந்த நிலையை அடையாது. இவன் மறைத்த தொழில் செய்து பல பிறவிகளையும் செலுத்தி வினைப்போகங்களை ஊட்டி பல பிறவிகளையும் போட்டு புரட்டி எடுத்தாதான் உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வரும். ஆகவே அந்த மறைத்த தொழிலை இருவினை ஒப்பு வருவதற்காக செய்கின்றார், தோன்றா துணையாக இருந்து செய்கின்றார். இந்த பக்தர்களுக்கு இருவினை ஒப்பின் அருள்தல் பொருட்டு செய்யும் பாவனையாகிய திரோதான தொழில், பக்தர்களுக்கு இருவினை ஒப்பு வரும் பொருட்டு திரோதான தொழில் மறைத்தல் தொழில் செய்கின்றார். சரி, அதையே பாவனையாகிய மறைத்தல் தொழில் சொன்னார். அழைத்த தொழிலை பாவனை என்று சொல்ல வேண்டியது என்ன? குறிப்புரையை அற்புதமாக சொல்கின்றார்கள் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமி. குறிப்புரையில் மூணாவது பத்தியில பார்த்தோம்னா இருக்கு, பத்தற்கு அருளும் பாவனை என்பது, பத்தற்கு இருவினை உப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலை உணர்த்திட்டு. பாடல திரோதான தொழில் என்றோ மறைத்தல் தொழில் என்றோ இல்லை, பாவனை என்றுதான் பாடலில் உள்ளது. அதை திரோதான தொழில் என்று பொருள் சொன்னவர்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். மறைத்தல் தொழில் சொன்னார்கள், மறைத்தல் தொழிலை வந்து பாடலை என்ன சொல்லியிருக்காரு, பாவனையும் சொல்லியிருக்கின்றார். ஏன் பாவனைனா? பாவனைனால என்ன அர்த்தம்? ஒரு நம்ம என்ன சொல்றோம், பாவனை, ஒரு பாவனை காட்டுறாரியா அப்படின்னா வந்து அவருடைய உண்மையான இயல்பு கிடையாது மறைத்தல், அருளல் தான் அவனுடைய உண்மையான இயல்பு. இப்ப ஏன் மறைக்கின்றார்? உயிர்களுக்கு பக்கம் வர வேண்டும்ன்றதுக்காக வேண்டி ஒரு பாவனை காட்டுகின்றார். அதாவது உயிர்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து உணவை ஊட்ட வேண்டும் அப்படிங்கறதான் தாய்க்கு ஒரே நோக்கமா இருக்கும். ஆனா குழந்தைக்கு நோய் இருந்தது என்றால் அந்த நோய் இருக்கும் வரை உணவை மறைத்து மருந்தையே ஊட்டி வருகின்றார், அப்ப கண்டிப்புடன் நடந்து கொள்கின்றார். அது அவருடைய உண்மையான இயல்பா? அது பாவனை தான். என்ன எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து உணவையே கொடுக்காம மருந்தையே கொடுத்து கண்டித்து மருந்த உண்மை மறுக்கும் போது கண்டித்து பேசுகின்றாரே தாய். தாய் மிகவும் கண்டிப்பானவள் தான் போடும், இவரிடம் கண்டிப்பு மட்டுமே உள்ளது போடும் என்று தோன்றலாம். ஆனா அது என்ன, அது வந்து பாவனை தான். தாயினுடைய உண்மையான இயல்பு என்னவென்றால் உணவை அன்போடு ஊட்டுவதுதான். ஆனா அதற்குரிய பக்குவம் குழந்தைக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாவனையை அவள் மேற்கொள்கின்றார். அது மாதிரி இருவினை உப்புங்கிற பக்குவத்தில்தான் அருள் புரிய முடியும். அந்த இருவினை உப்புக்கு அருள் புரிவதற்காக வேண்டி இந்த மறைத்தல் தொழிலாகிய பாவனையை செய்கின்றார் முதல்வன் என்ற அற்புதமாக அருளந்தி சிவாச்சாரியனுடைய அந்த திருவாக்கினுடைய மகத்துவத்தை எல்லாம் நம்முடைய மாதவ சிவஞான இவர்கள்தான் அவர் காட்டுகின்றார். ஆகவே திருக்கைராய பரம்பரையிலே எழுந்தருடைய சந்தான குழுவராக வீற்றிருந்து சிவஞான சித்தியார் சொன்ன அந்த அருணந்தி சிவாச்சாரிய சுவாமியுடைய அந்த திருவாக்குகளுக்கு நம்முடைய திருவாவூர்த்தி மாதவ சிவஞான இவர்கள் தான் முன்பொருளை நம் உளம் உள்ளம் தெளிவுறுமாறு மகிழுமாறு உணர்த்துகின்றார்கள். சரி, அந்த பாவனை ஆகிய மறைத்த தொழிலுக்கும் நூல் திருமேனி கொள்ள வேண்டும். அப்புறம் வேற எந்த தொழிலுக்கு வேண்டும் என்றால் திரோதான தொழிலைதான் ஊன நடனம்னு சொல்வார்கள், அருளல் தொழிலை ஞான நடனம்னு சொல்வார்கள். அதுதான் ஊன நடனம் இயற்ற வேண்டும். திரோதான தொழில் செய்வது தான் ஊன நடனம் இயற்றுகின்றான்னு சொல்றோம். இப்போ ஊன நடனம் ஆடுவதற்கு திருமேனி வேண்டும் அல்லவா? அதான் மறைத்த தொழிலுக்கு திருமேனி வேண்டும். சரி, அப்புறம் உயிர்க்கு என்றும் இன்பம் அடைப்பானாம் அதுவும் நூலும் மாதராளோடு இடப்பாகம் இயைந்து. உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் இன்பத்தை செய்வதாகிய திரிக்கும் நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தே இயைய வேண்டுகிறான். உமாதேவிக்கு ஒரு அடை, நூலும் இடப்பாகம் மாதராள், இடப்பாகத்தில் இருப்பதனாலே இடப்பாகம் மாதராள் என்று அழைக்கப்படுகின்றார். நூலும் அப்படின்னு சொன்னால் நூலை செய்யும், நூல் உபதேசத்தை அம்மையாருக்கு சுவாமி செய்கின்றார். அம்மையார் மூலமாக அந்த நூல் உபதேசம் பரவுகின்றது. ஆகையினாலே நூலை செய்யும் என்று சொல்லி அம்மையாரை அடைகொடுத்து சொன்னார்கள். நூலை செய்யும் உமாதேவியோடு வாமபாகத்தை அதாவது இடப்பாகத்தை சுவாமி இயைத்து என்ன செய்கின்றார்? காத்தல் தொழிலை செய்கின்றான். காத்தல் தொழிலை செய்வதற்கு உமையன்னையாரோடு பல இடப்பாகத்திலே இயந்திருக்க வேண்டும். ஆகவே காத்தல் தொழிலுக்கும் திருமேனி வேண்டும். அதான் நூலும் என்பதை வந்து நூலை அருளவும் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். ஆரணம் ஆகமங்களை அருள் செய்யவும் திருமேனி வேண்டும். ஏற்கனவே தனியா சொன்ன கருத்தை இங்க கூட்டியும் சொன்னார். அங்க பிரித்து தனியே சொன்னார், இங்க கூட்டி சொன்னார். பிரித்து கூட்டங்கிற உத்தி அதான் இங்க வந்து குறிப்புகள சொல்கின்றார். நூலும் என்பதுக்கு முதல்ல என்ன பொருள் சொல்லியிருக்காங்க? நூலை செய்யும், நூலை செய்யும் உமாதேவியார். இது முதல்ல சொன்ன பொருள் குறிப்புரையில் இருக்கு, நான்காம் பத்தியில் இருக்கின்றது. நூலும் என்பது நூலை செய்யும் என பெயரடியில் பிறந்த பெயரச்ச வினையாய். அதாவது நூலும்னா நூலை செய்யும், அந்த பெயரே நூல்கிற பெயரே இங்கு வினையா இருக்கு. நூலும் அப்படின்ட்டு நூலும் என்பது நூல் அப்படின்னா பெயர் சொல், நூலும்னா வினை சொல்லாயிருக்கு. அதாவது நூலை செய்யும், நூலை செய்தலாகி வினையை குறிக்கிறது. அது எதுக்கு அடையாக? இடப்பாக மாதராளுக்கு அடையாயிற்று. அது இடப்பாக மாதராளுங்கிற பெயர்ல போய் முடிஞ்சதுனால அதை பெயர் சொன்னாங்க. இன்னொரு பொருள் என்ன சொன்னாங்க, இவ்வாறு என்று என்னும்மை ஏற்ற சொல்லாகவே வைத்து நூலும் நூலுங்கிற பெயர் சொல்லாவே இருக்கட்டும். அந்த உம் வந்து என்னும்மையா இருக்கட்டும். நூலும் அதாவது ஏற்கனவே உண்மைகள் வருது இல்ல, படைப்பாதி தொழிலும் பாவனையும் அப்படின்னு என்னும்மை வருது. என்ன படைப்பாகிய முதல் தொழிலும் அப்புறம் பாவனையாகிய மறைத்த தொழிலும் அப்புறம் நூலும், நூலும்னா இந்த இடத்துல ஆரணம் ஆகமங்கள், வேதசிவ ஆகமங்கள், அவற்றை அருளி செய்யவும் திருவுருவம் வேண்டும். ஏற்கனவே பிரித்து சொன்னதை இங்கே கூட்டி சொன்னார். என்னுமை ஏற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போன்ற ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் இன்னும் உடம்பைத்து எண்ணினார் என்று உரைப்படுமா அற்புதமாக கூறினார். அப்புறம் அடுத்த துணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்தி அழித்திடும் யோகம், அதாவது முத்தி அழிப்பதற்காக யோக நிலையிலே இருந்து காட்ட வேண்டியுள்ளது. யோக நிலையிலே இருந்து காட்டுவதற்கும் திருமேனி வேண்டும். முத்தி அழிப்பதாகிய அனுக்கிரகத்திற்கும், அனுக்கிரகம் தான் அருளர் தொழில், முத்தி அழித்தலாகிய அனுக்கிரகத்திற்கும் யோகிருந்து காட்ட வேண்டுதலானும், அப்புறம் அழித்தல் தொழில் அதைத்தான் பாசம் துடைப்பானாம் தொழில் தான். அழித்தல்னா ஒவ்வொரு தொழிலையும் அதனுடைய உட்கருத்து தோன்றும்படி அருமையா சொல்றார். மறைத்தல்னா சொன்னார் இல்ல பாவனை, எந்தெந்த தொழிலெல்லாம் நம்ம பார்க்கும்போது சுவாமிக்கு இப்படி ஒரு தொழில் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணுமோ அந்த இடத்துல எல்லாம் அதனுடைய உட்பொருள் தோன்றும்படி சொல்கின்றார்கள் நூலாசிரியர் அருள்மிகு சிவம். அப்படி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை சிவஞான சுவாமி உரை கொண்டுதான் நான் தெரியப்படுகின்றது. பாவனைன்னு சொன்னார் மறைத்தல் தொழில, அழித்தல் தொழில் சொல்லும்போது ஐயோ சுவாமி ஏன் இந்த அழித்தல் தொழில் செய்கின்றார் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப என்ன சொன்னார், பாசம் துடைப்பானாம் தொழில், பாசத்தை துடைப்பதற்குரிய தொழில் அப்பா அது என்று கூறினார். பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிற்கும், ஆகவே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த உயிர்கள் இழைப்பார வேண்டும், அப்பந்தான் மேற்கொண்டு அந்த உயிர்கள் பிறவியிலே ஈடுபட்டு பாசத்திலிருந்து நீங்க முடியும். ஒரு இணைப்பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் தொடர்ந்து முன்னேற முடியும், அந்த பாச நீக்கமாகிய முன்னேற்றத்தை பெற முடியும். ஆகவே பாச நீக்கத்தின் பொருட்டு இழைப்பாற்றுவதற்காகத்தானே ஒடுக்கத்தை செய்கின்றார், அடித்தலை செய்கின்றார் என்று கூறுகின்றார். அதனால பாசம் துடைப்பானா தொழிலும் சொன்னார். அதாவது பாசம் நீக்குவதாகிய சங்கார தொழிலுக்கும் தோன்றின முறையே அவ உறுப்புகளில் ஒடுக்க வேண்டுதலான வாதுலாம் சொன்னார் இல்லையா, சுவாமியுடைய திருவுருவில் இன்னென்ன உறுப்பிலிருந்து இன்னென்ன உலகம் தோன்றியதுன்னு, எதுல இருந்து எந்த உலகம் தோன்றுதோ அந்த உலகத்தை அந்தந்த உறுப்புகள் அடக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ்வ உறுப்புகளில் ஒடுக்க வேண்டுதலாலும் மேனி தொடக்கானே சொல்ல ஒனாதே

தடை என்பதுதான் இதில் யாரும் மத்தியது. அடைப்பான் துடைப்பான் வருது பாருங்க, அடைப்பான் துடைப்பான் என்பன பாணியிற்று வினையச்சம். அடைப்பான் துடைப்பான்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது, ஆண்பால் வினை முற்றுன்னு கொள்ளக்கூடாது. அடைப்பான்னா அடைக்கும் பொருட்டு, துடைப்பான்னா துடைக்கும் பொருட்டு, அதான் வினையச்சம். பான் இறுதியில பான் என்பது இருக்கின்றதுதான் பான் ஈற்று வினையச்சம்னு சொன்னாங்க. உயிர்களுக்கு இன்பத்தை சேர்ப்பதற்காக காத்த தொழிலை செய்கின்றார், உயிர்களுக்கு பாசத்தை துடைக்கும் பொருட்டு அடித்தல் தொழிலை செய்கின்றார். அது என்ன படைத்தல் காத்தல் அப்படின்னு வரிசையா சொல்லாம படைத்தலுக்கு அப்புறம் மறைத்தல சொல்றார், அப்புறம் காத்தல சொல்லிட்டு அப்புறம் அருளல சொல்றார், கடைசியில அழித்தல சொல்றாரு. இது என்ன அப்படின்னா செய்யுள்ள வந்து முறைபிரள வைத்து பாடுவதும் உண்டு. ஆகவே செய்யுளார்களின் முறைபிரள வைத்தார். இவை அனைத்தும் சுத்தமாக ஏற்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க, சுவாமியே நேரடியாக ஐந்தொழில் செய்வது எங்கதான் சுத்தமாதையில்தான், அதனால இவை அனைத்தும் சுத்தமாதையில் உள்ள காரியங்களை நோக்கி கூறியது. உலகினை என்பது முதல் இவ்வேழு செய்யுளானும், அதாவது உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதோரார் என்பதிலிருந்து இந்த ஏழு செய்யுளாலும் என்ன கருத்து சொன்னார், அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலே செய்யுளின் அசிந்திதன் என்பதனை வலியுறுத்தும் போதுதான் அவ் அருளுவின் பேதங்களும் அவற்றாலாய தொழில்களும் பயனும் அவை இன்றிமையா சிறப்பினவாறு தொகுத்து கூறப்பட்டன. அருளுருவின் பேதங்கள் போகமே திருமேனி, கோலத்திருமேனி, யோக திருமேனி தான் பேதங்கள். அந்த அருளுவினால் விளைந்த தொழில்கள், அதாவது உலகத்திற்கே ஒளி கொடுத்தது, காமனை எரித்தது, பார்வதேவியாரை மணந்தது போன்ற தொழில்கள், அவற்றால் உயிர்களுக்கு விளைந்த பயன்கள், உயிர்க்கு பேரின்பம் அளித்ததோரா சொன்னார். உயிர்களுக்கு விளைந்த பயன்கள் இங்க வந்து ஐந்தொழில் செய்வதற்கும் அந்த திருமேனி இன்றியமையாது வேண்டப்படும் சொல்லி அவை இன்றியமையா சிறப்பினவாறு தொகுத்து கூறப்பட்டன. ஆகவே இந்த உருவ திருமேனிக்கு சொன்னதையே நாம வந்து அருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும், அருவுருவ திருமேனிக்கும் கொள்ள வேண்டும். அந்த திருமேனிகளும் இன்றியமையாது வேண்டப்படும். ஏன்னா சிவபூசை செய்கின்ற கிரியாவான்களுக்கு அருவுருவ திருமேனியிலே பூசித்தல் அவசியமாகும். யோக நிலையை ஒழுங்கி வருகின்ற யோகிகளுக்கு அருவ திருமேனி வழிபாடும் அவசியமாக உள்ளது. எனவே அந்த திருமேனிகளும் உருவ திருமேனி போலவே சிறப்புடையவை. எல்லா திருமேனிகளுக்கும் நோக்கம் ஒன்றுதான், நம்முடைய கருமேனியை நீக்கி இன்னொரு முறை கருவில் போய் விழுவதாகிய அந்த பிறவி பந்தத்தை நீக்கி பரமானந்த வீடுவேறு அளிப்பதே மூன்று திருமேனிகள் மேற்கொண்டதற்கான காரணம். அந்த வகையில் மூன்று திருமேனிகளும் ஒரே நிகரண என்று சொல்லி அற்புதமாக இந்த பாடல்களை சொல்கின்றார்கள். உருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவத்திருமேனியை பார்த்த போதே அருவத்திருமேனி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமா, அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். இந்த இரண்டுக்கும் இடையில உருவம் அருவம் ரெண்டுக்கும் இடையில அருவுருவன் ஒன்று இருக்கணும். அப்போ திருமேனி உபயம் பெற்றோம், அருவுருவத்திருமேனி தான் அருளே பெற்றோம், சிவலிங்கத்தால தான் அருளே பெற்றோன்னு சொல்றாங்க. சிவபூஜை தான் இன்றியமையாது அதுக்காக சொன்னார்கள். செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. இந்த மூன்றுமே நம்முடைய இந்த கருவில் தோன்றிய உடம்பை நீக்குவதற்காக வந்த அருள் வடிவங்களாகும் என்று கூறுகின்றனர். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் குறிப்பிட சொல்றாங்க. அருவத்திருமேனி உருவத்திருமேனி எல்லாமே ஒரே தன்மையன, ஏன்னா எல்லாமே அருள் திருமேனி, ஆகவே ஒரு நிகரணன்னு சொன்னார்கள். திருமேனியெல்லாம் ஒரு நிகரண ஆகலின் ஏனைய அருவத்திருமேனி அருவுருவத்திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும் என இதுகாரும் போன பாடல் வரைக்கும் உருவத்திருமேனியினுடைய சிறப்புகளையும் அதனுடைய இன்றியமையாமையும் தான் சொன்னார்கள். அப்ப அருவுருவத்திருமேனி அருவத்திருமேனி பற்றி சொல்லலையே அப்படின்னா அவையும் உருவத்திருமேனி மாதிரி தான் சிறந்தவை, வீடு வெற்றிற்காக மேற்கொள்ளப்பட்டவை தான் என்று தொகுத்து சொல்கின்றார் இந்த பாடல. அதான் திருமேனியெல்லாம் ஒரு நிகரணவாகலின் சொல்லாம விட்ட அந்த அருவத்திருமேனியும் அருவத்திருமேனியும் வருவுருவத்திருமேனியும் ஏனைய அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனிகளது உண்மையும் அவையும் அவ் இயல்பினவாமாறும், எவ்வியல்பின உருவத்திருமேனியை போலவே சிறந்த இயல்பினவாமாறும், உருவத்திருமேனிக்கு ஓதிய நயமே பற்றி அறியப்படும். இதுகாரும் உருவத்திருமேனியின் பெருமைகளை சொன்னார்கள் அல்லவா, இதைக் கொண்டே அருவுருவத்திருமேனியின் பெருமையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அருவத்திருமேனியின் பெருமையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள். அது என்ன இந்த பாடல சொன்னார்களே, உருவத்திருமேனி இருந்தாலே அருவத்திருமேனி இருக்கும் எப்படி தெரிவது என்றால் அருவத்திலே இருந்துதான் இந்த உருவமே வந்திருக்கும். அதுதான் சர்க்காரியவாதம். தூளமாக புலப்பட்டு தோன்றுகின்ற பொருள்களெல்லாம் சூக்குமமான நுணுக்கமான ஒரு முந்தைய நிலை இருக்க வேண்டும் என்று சர்க்காரியவாத தத்துவம் கூறுகின்றார்கள். உருவம் எனப்படும் தூள பொருட்கள் எல்லாம், உருவம்னா தூளம், அதாவது வெளிப்படையாக புலப்படுவன.

0: அருவம் தான் வந்து சூக்குமம், வெளிப்படையா புலப்படாது, நுணுக்கமா இருக்கும். அதனால அருவம் தான் சூக்குமம், உருவம்னா புலப்படும் தூளம். உருவம் எனப்படும் தூள பொருளுக்கெல்லாம் அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை, அவத்தை நிலை, அருவம் எனப்படும் சூக்கும அவத்தை சூக்கும நிலை ஒருதலையான் உண்டு, நிச்சயமா உண்டு. ஒருதலைன்னா நிச்சயமா ஒருதலையான் உண்டு. இப்படி சொல்லுகின்ற கொள்கை எனது சர்க்காரியவாத கொள்கை. ஒருதலையான் உண்டு என்னும் சர்க்காரியத்தின் இயல்பவற்றி உருவேணி தரித்துக் கொண்டதென்றதும் உருவிறந்த அருமேணி அதுவும் கண்டோம். உருவிறந்தன்னா உருவம் கடந்த அருமேணி அதுவும் கண்டோம் என்றும், அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டென்பது தானே போதலும் என்பது பற்றி அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் என்றும். என்ன அப்படின்னா, அந்த சூக்கும நிலையில் உள்ள பொருள் தூள நிலையை அடையும் போது இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அதாவது அருவன் என்ற நிலை வந்து உருவங்கிற நிலைக்கு போகும்போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சூக்கும நிலையானது இருக்கும் என்று. அருவம் வந்து நேரடியா உருவம்னு வராது, அருவம் வந்து அருவுருவம்னு ஆகி உருவம்னு வரும். அந்த அருவுருவம் தான் அந்த சூக்குமத்துக்கும் தூளத்துக்கும் இடைப்பட்ட நிலை. அங்க சூக்கும நிலை உண்டு, தூள நிலை உண்டு தெரியும் போது இடைப்பட்ட நிலையும் உண்டு, இரண்டிற்கும் பொதுவாகிய இடைப்பட்ட நிலையும் உண்டு என்பது உய்த்துணரப்பெற வேண்டும். அதனால்தான் சொன்னார்கள், அவ் அருவம் எனப்படும் சூக்கும பொருள் பின் உருவம் எனப்படும் தூளாவத்தை எய்தும் போது அவ் இரண்டிற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டென்பது தானே புரிந்து கொள்ளலாம். அதனால தானே போதலும் என்பது பற்றி அருவுருவான போது திருமேனி உயம் பெற்றோம் என்றும். வேறு பொருள் அண்மையான் ஐயா, உருவ திருமேனி வேற பொருள், இந்த அருவமும் அருவுருவ திருமேனிகளும் வேற பொருளா? இல்ல, எல்லா திருமேனிகளும் அருள்மயம்தான். வேறு பொருள் அண்மையான் அவையும் அவ்வுருவடிவோடு ஒக்கும். அவையும்னா அந்த அருவம் அருவுருவம் ரெண்டும் உருவ திருமேனியோடு ஒக்கும், அவ்வுருவோடு ஒக்கும் என்பது பற்றி மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே, கருணையின் வடிவு என்றும் கூறினார். இதனாலே ஏனை திருமேனிகள் இரண்டினது உண்மையும், இந்த பாட்டினால உருவ திருமேனி மட்டுமல்ல இன்னும் ரெண்டு திருமேனிகள் இருக்குங்கிற உண்மை விளங்குது. அருவ திருமேனி அருவ திருமேனி. இதனாலே ஏழை திருமேனிகள் இரண்டினது உண்மையும் அவற்றது இயல்பும் உருவ திருமேனியோடு உலகாகிய இயல்பு பற்றி சாதிக்கப்பட்டன. எவ்வளவு செல்ல தெளிவாக குறிப்புரைகளை தருகின்றார்கள். உருவ திருமேனி உள்ளதுன்னு சொன்னதை வச்சே அருவ திருமேனி அருவ திருமேனிகள் உண்மையும் உணர்ந்து கொள்ளலாம், அவற்றின் இயல்பையும் உணர்ந்து கொள்ளலாம், இது கொண்டே உணர்ந்து கொள்ளலாம் சொன்னார். இனி வந்து இந்த அருள்மயமான திருமேனிகளை சொன்னால் மட்டும் பரவாயில்லை, மாயா காரியங்களாகிய அத்துவாக்களும் இறைவனுக்கு திருமேனி என்று ஆகமங்கள் கூறுகின்றனவே, அதன் காரணம் என்ன என்று கூறினார். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, சுவாமியை வந்து மூர்த்தின்னா என்ன, மூர்த்தம் உடையவன், மூர்த்தி வடிவம் உடையவன், அத்துவாக்களை தனக்கு வடிவமாக உடையவன், ஆகவே அத்துவா மூர்த்தி என்று வழங்கப்படுகின்றான் ஆகமங்கள். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, இறைவனை கூறுவது என்ன என்னின், நித்தனாய் நிறைந்து அவற்றை நீங்கிடான் இறைவையான், சித்துடன் அசித்திற்கெல்லாம் சேர்த்திதன் ஆதலால் வைத்ததாம் அத்துவாவும் வடிவனம் அறிகளெல்லாம் என்று கூறுகின்றார். இன்று கூறியவாற்றான் முதல்வனுக்கு கருணை வடிவே அன்றி மாயை வடிவு இல்லையாயின் ஆகமங்களின் அத்துவாக்களாரும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்னை கேட்கிறான். இறைவனுடைய திருமேனி அருள் திருமேனி, அது மாயாகாரிய திருமேனி இல்லைன்னு வலியுறுத்தி கூறுகின்றீர்களே, அப்ப மாயாகாரிய திருமேனி அத்துவாக்கள் தான் மாயாகாரியம் தானே, அப்ப அத்துவா திருமேனி உடையவன் சொல்ற என்ன கருத்து அப்படின்னு கேட்க சொல்ற. மாய வடிவு இல்லையாயின் ஆகமங்களின் அத்துவாக்கள் ஆறும் முதல்வனுக்கு வடிவம் என்றது என்ன எனின், அது எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடைய முதல்வனுக்கு தனது திரோதான சக்தியான் அவற்றோடு உள்ளதாகிய இயல்பு நோக்கி கூறும் உபச்சாரமேயான். எப்படி இருக்கின்றான் முதல்வன் வந்து மாயாகாரியங்கள்ல, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, அதுல சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமையில, முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மறைமான், மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய், இப்படி அவையாய் இருக்கின்றான். அப்புறம் அல்லவாய் வேறாயும் இருக்கின்றான், உடனாயும் இருக்கின்றான் என்று அதில் சொல்கின்றார்களே, அதைத்தான் இங்க கூறுறாங்க. எல்லாமாகி அல்லவாய் உடனுமாம் இயல்புடையவன், மாயாகாரிய பொருள்கள் உலகங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதனால, தன் திரோதான சக்தி மூலம் அப்படி அவன் கலந்திருப்பதனால அந்த மாயாகாரியங்களாகிய அத்துவாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபசாரமாக சொல்லப்பட்டன. அவை உண்மை திருமேனி ஆகா, ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருப்பது பற்றி அவையும் உபசாரமாக திருமேனி என்று சொல்லப்பட்டன. இதான் ஒரு பெரியவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள பொருள்களுக்கும் அந்த பெரியவருக்குள்ளே மரியாதை வழங்கப்படும். பெரியவருடைய துண்டியா, பெரியவருடைய நாற்காலியான்னு சொல்லி பெரியவருடைய செருப்புன்னு அவரோடு தொடர்பு கொண்ட பொருளுக்கும் அந்த மரியாதை கொடுக்கப்படுவது மாதிரி இறைவன் எல்லா அத்வாக்களிலும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நீக்கமின்றி கலந்திருப்பதனால் ஆறு அத்வாக்களும் அவனுக்கு திருமேனி என்று உபசாரமாக சொல்லப்பட்டன. ஆனால் உண்மையிலே அவை திருமேனி அல்ல, உண்மை திருமேனி அருள்தான் என்று தெரிவிக்கின்றார். அத்வாவும் என்னும் உண்மை உபச்சார வடிவம் என்பது உணர்த்தி நின்றது. ஏ உபச்சார வடிவம் பாடல சொல்லடையே உரையாசிரியர் சொல்றாருன்னா அந்த இடத்துல சொன்னார், வைத்ததாம் அத்துவாவும், அத்துவாவும் ஒரு உண்மை போட்டார் பாருங்க.
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 94.
2: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உளவுயிர்கள் உய்யும் பொருட்டு சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை தொகுத்தும் வகுத்தும் சிவஞான போதம் என்கின்ற நூலின் ஊடாக இந்த உலகத்திற்கு வழங்கிய சைவ சித்தாந்த மூலகுரு மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஒப்பெய்துகிறேன். அவர் வகுத்து தந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை போன்ற எளியவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக மிக எளிமை நிலையில் நின்று உண்மை விளக்கம் என்கின்ற நூலை செய்து நமக்கு வழிகாட்டிய அனவாசு கடந்த தேவர் திருவடிகளை போற்றுவது நம் கடமையாம். அவருடைய அந்த நூலுக்கு உரை செய்து நம்மை எல்லாம் சித்தாந்த பாதையில் கைபிடித்து அழைத்து சென்ற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை மனம் வந்து போற்றி மகிழ்கின்றேன். அந்நூலை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற சந்தனாச்சாரியார் இயற்றிய நூலிலே நாம் இப்பொழுது பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குரவர் நால்வரிலே ஒருவர், தில்லைவாழ் அந்தனர்களுள் ஒருவராக இருந்து சிவனை பூஜிக்கும் வாய்ப்பு பெற்றவர். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை இயற்றிய பெருமைக்கு உரியவர். அவரால் இயற்றப்பட்ட நூல்களுக்குள்ளே சைவ சித்தாந்தம் கற்க விரும்புவோர் கற்கும் 2வது நூலாக பெரும்பாலோராக கருதப்படுகிற நூல் இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல். இந்த திருவருட்பயன் என்ற நூலுக்கான உரையை நமக்கு செய்து வழிகாட்டுகிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ மறைந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அவருடைய துணையோடு நாங்கள் இந்த நூலுக்குள்ளே இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விளக்கங்கள் தேவைப்படுகிற பொழுது ஆனந்தராஜனையா அவர்களுடைய கைகளையும் நாம் பற்றிக் கொள்கிறோம். இந்த நூலிலே 100 குறள்கள் அமைந்திருக்கின்றன. குறள் வடிவாலான ஆக்கப்பட்ட நூல் இந்த நூல். ஒரு காப்பு செய்யில் இருக்கிறது. விநாயக பெருமானை பிரணவ ரூபனாகிய விநாயக பெருமானை வணங்கினாள், கலையோ ஞானமோ கற்க வேண்டிய பண்டமாக இருக்காது, அது தானாக கைவரும் என்பதை முன்னுக்கே சொல்லிவிட்டு விநாயகரை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறார். இந்த விநாயக நூலை, இந்த நூலினுடைய சிறப்பை நீங்கள் எல்லோரும் மிக தெளிவாக தொகுப்புறையிலே சொன்னீர்கள். 13 நிலை, உயிரவை நிலை, இருமன நிலை என்கின்ற 3 அதிகாரங்களும் உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. ததி, பசு, பாசம் என்கின்ற 3 உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. அதற்கு பிறகு ஆணவவயப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாவை அவ்வாணவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான இறைவனுடைய ஞானாசக்தி பற்றி அருளது நிலையிலே சொல்கிறார். அந்த ஞானாசக்தியானது அருள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அருள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக குருவடிவாக வரும் என்கின்ற செய்தியை அடிப்படையிலே வைத்து சொல்லப்படுவது அருளுரு நிலை என்கின்ற அதிகாரம். அந்த குருவானவர் உபதேசிக்க அந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்ளும், அந்த உபதேசத்தின்படி நாம் காணுகிற விடயங்களை எப்படி காண்கிறோம் என்று சொல்வது அறியும் நெறி. அந்த விடயங்களை நாம் கண்ட பண்பாடு நமக்குள் ஏற்படுகிற இன்ப நிலையை எடுத்துச் சொல்வது, நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை எடுத்துச் சொல்வது உயிர் விளக்கம். உயிர் விளக்கமுறை ஏற்படுகிற இன்ப நிலையை சொல்வது அதற்கடுத்த அதிகாரமாகிய இன்புறு நிலை என்கின்ற அதிகாரம். இந்த எட்டு அதிகாரங்களிலே பெரும்பாலும் ஆன்ம ஈடேற்றம் நிகழ்கிற விவரங்கள் சொல்லப்பட்டு விடுகின்றன. ஒன்பதாவது அதிகாரத்திலே உடலோடு பொருந்தி உயிர் நிற்கையிலே முத்தி நிலை பெற்றவர்கள் ஸ்ரீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் உடம்போடு பொருந்தி சில காலம் வாழ வேண்டி இருப்பதால் அக்காலத்தில் பழக்க தோஷம் காரணமாக மீண்டும் பொறிகள் புலன்கள் வயப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதில் இருந்து விடுபட வேண்டுமானால் நம் சிவாயம் என்கின்ற மந்திரம்தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்வதாக ஐந்தெழுத்து அருள்நிலை என்கின்ற அதிகாரத்திலே அந்த மந்திர பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளை சொன்ன அதிகாரத்துக்கு அடுத்ததாக அணிந்தோர் தன்மை என்று சீவன் முத்தர்களை அடையாளப்படுத்துவதாக ஓர் அதிகாரத்தை ஏற்றியிருக்கிறார். முத்தி பெற்ற ஆன்மாக்களை நாம் இனங்காண்பது கடினம், ஏனென்றால் அவை இறையோடு கலந்துவிடும். நம்முடைய நம் போன்றவர்கள் உயிரடையும் பொருட்டு இறைவன் இவ்வுலகியலிலே ஒரு அற்புதம் பண்ணி வைத்திருக்கிறான். அனுபவ முதிர்ச்சியினால் சில உயிர்கள் பிரார்த்தம் முடிவதற்கு முன்பாகவே முத்தி நிலை உருகின்றன. வினையிலே வினையை மூன்றாக பிரிப்பார்கள், சஞ்சிதம் ஆகாமியம் பிரார்த்தவம் என்று பிரிப்பார்கள். பிரார்த்தவம் என்பது ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு வருகின்ற வினைகள். அந்த வினைகளை உடம்பு அனுபவித்துக் கொண்டு உடம்பும் உயிருமாக சேர்ந்து அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கிற பொழுது ஏற்படுகிற அனுபவத்தின் காரணமாக சில உயிர்கள் உடம்புக்குள்ளே நிற்கிற பொழுதே முத்தி நிலையை எய்திவிடும். அதாவது உலகியலோடு ஒட்டாத ஆணவத்திலிருந்து விடுபட்ட நிலையை எய்திவிடும். ஆனாலும் அந்த உடம்பு கொண்டு வந்த பிராப்தம் முடியும் வரையும் அந்த உடம்பு அழியாது. ஆகவே உடம்புக்குள்ளே உலகியலிலே இயங்குகிற உடம்புக்குள்ளே இயங்காத முத்தி பெற்ற ஆன்மா அமைந்திருக்கும். இவர்களையே நாங்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். அத்தகைய சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை கூட ஏன் இறைவன் அமைக்கிறான் என்றால் ஒரு முத்தி பெற்றவர்களுடைய நிலையை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அப்படி அமைத்திருப்பானோ என்று நினைக்கும்படியாக முத்தி சீவன் முத்தர்களை இவ்வுலகிலே வாழ வைக்கிறான். சீவன் முத்தர்களை நமக்கு அடையாளம் காட்டுவதற்கான விடயங்களை இந்த அதிகாரம் சொல்கிறது. அதிலே நான்கு குறள்கள் படித்திருக்கிறோம். இன்றைக்கு ஐந்தாவது குறளுக்குள்ளே அந்த நான்கு குறளையும் ஒரு தரம் வாசித்து விட்டு உள்ளே செல்வோம்.
3: திருவருட் பயன் பத்தாம் அதிகாரம், அதிகார தலைப்பு அணைந்தோர் தன்மை, குறள் எண் 91. குறள் தலைப்பு சீவன் முத்தர் நிலை. ஓங்கு உணர்வினுள் வடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர், மற்ற ஏது உண்டு சொல். குறள் எண் 92. குறள் தலைப்பு இவர் பதியைப் போல ஐந்தொழிலும் பசுக்களைப் போல வினைகளேனும் செய்யார். குறள் ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகநுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. குறள் எண் 93. குறள் தலைப்பு முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குறள் எல்லாம் அறியும் அறிவு உறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. குறள் எண் 94. குறள் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குறள் புலனடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தளம் நடக்கும் ஆமை தக.
2: சில அடையாளங்களை முத்தர்களை இனங்காண்பதற்காக, சிவன் முத்தர்களை இனங்காண்பதற்காக சொல்கிறார். அவர்கள் சிவத்தோடு கலந்து நிற்கிற காரணத்தினால் உலகத்தோடு கலக்காமல் இருப்பார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக அவர் சொல்வது, சிவத்தோடு கலந்து விட்டபடியால் அவர்களும் சிவநிலை அடைவார்கள். அப்படி சிவநிலை அடைவார்கள் என்றால் சிவத்துக்குரிய பஞ்சக்கிருத்தியங்களும் இவர்களுக்கு வாய்க்கப்பெறுமா என்று ஒரு கேள்வி எழும். இவர்கள் பஞ்சக்கிருத்தியம் ஏற்ற மாட்டார்கள் என்கிறார். அப்படியானால் நவவேதங்கள் செய்வது போல பஞ்சக்கிருத்தியங்களில் ஏதேனும் ஒரு தொழிலையேனும் இவர்கள் செய்வார்களா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். இவை இரண்டும் இல்லாவிட்டால் வினைவயப்பட்டு நடப்பார்களா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். ஆகவே இவர்கள் சிவத்தை போல ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள், நவவேதங்கள் போல ஐந்தில் ஒன்றையேனும் செய்ய மாட்டார்கள், சாதாரண ஆன்மாக்கள் போல வினைவயப்பட்டும் நடக்க மாட்டார்கள் என்பது முத்தி பெற்ற ஆன்மாக்களுக்கான அடையாளங்களில் ஒன்றாக சொல்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சச்சர சஞ்சலமான இடங்களுக்குள் வருகிற பொழுது ஆமை தன் புலன்களை அடக்கி விடுவது போல இவர்களும் உலகியலிலே அந்த சஞ்சலப்படாமல் தம்முடைய புலன்களை, புலன்கள் என்பது இங்கே பொறிகள் என்று பெரியவர் சொல்கிறார், பொறிகளை உள்ளடக்கி கொண்டு புறக்காட்சி காணாமல் அகத்திலே சிவத்தையே கண்டு ஒடுங்கி நிற்பார்கள் என்கின்ற வரையில் படித்திருக்கிறோம். இன்றைக்கு ஐந்தாவது குரலுக்குள்ளே நுழைவோம்.
3: குரல் எண் 95. குரல் தலைப்பு அவர் சர்வ வியாபகர். குரல் அவனை அகன்று எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கூட்டும் முறை. அவனை அகன்று எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை. அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம், எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல், எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை.
2: குரல் படிக்கிற பொழுது சொற்களோடு பொருள்களை ஓரளவு பற்றி விடுகிறோம். திருவருட்பயனிலே அதற்கான வாய்ப்பே இல்லை. இரண்டாவது அதிகாரத்திலேயோ மூன்றாவது அதிகாரத்திலேயோ சொல்லுகிறார், தத்துவங்களை ஞான குருவின் வழியன்றி நாம கற்க முடியாது என்பது எவ்வளவு உண்மை என்பதை இந்த குரல்களை படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவுதான் கட்டித்தனம் உள்ளவர்களாக இருந்தாலும் இறையருள் தப்பித்தவரில் வாய்த்தவர்களுக்கு அன்றி வெறுமனே இந்த குரலை படித்து இதை என்ன சொல்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் வாராது என்பது நமக்கு புரிகிறது. அதனால் உரை செய்த பெரியவர்களை நாம் நினைந்து போற்ற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அவர்கள்தான் குருவாக நின்று இந்த நூலுக்கான விளக்கத்தை காட்டி தந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த குரலை வைத்து நாம் ஒரு நாளும் ஒரு பொருளும் காண மாட்டோம் என்பது ஒவ்வொரு குரல் படிக்கிற பொழுதும் தெளிவாகிறது. இந்த குரலிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த சீவன் முத்தர்கள் சர்வ வியாபகர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் இதிலே சொல்லப்படுகிறது. ஆன்மா என்ற பெயரே ஆணவத்தினால் அது அணுத்தன்மை கொண்டதால் வந்த பெயர் என்று சொல்வார்கள். மிக சுருங்கிவிடும். சுருங்கிவிடும் என்பதிலே இருந்து நமக்கு என்ன ஒரு உண்மை பெறுகிறது என்றால், அது விரிந்த ஒன்று என்பது தெரிய வருகிறது. ஆணவத்தினால் அது சுருங்குகிறது என்றால் ஆணவம் பற்றுவதற்கு முன்பு அது விரிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதனால்தான் அதற்கு ஆன்மா என்று பெயர் வந்தது. அணுத்தன்மை கொண்டதனாலே ஆன்மா என்று பெயர் வந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் தன்னுடைய சுயரூபமாகிய அந்த விரிந்த நிலையிலிருந்து ஒடுங்கி ஆணவத்தினால் ஒடுங்கி கிடந்த ஆன்மா முத்தி பெறுகிற நிலை அடைகிற பொழுது குருவருளினாலே முத்தி பெறுகிற அந்த நிலையடை குருவரினாலும் பஞ்சாட்சர மந்திரத்தினாலும் முத்தி பெறுகிற நிலை எய்துகிற பொழுது கட்டு நீங்க பெறுகிறது. அதுவரை அதை இறுக்கி கட்டி வைத்திருந்த ஆன்மா ஆணவம் நீங்கின உடனே அது வியாபகத்தன்மை கொள்ளும். வியாபகத்தன்மை என்ற வார்த்தையை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தோடு அது கலந்து விடும், அதுதான் வியாபகம். இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பான் என்று அர்த்தம். இறைவனை மறைத்து நாம் ஒரு காரியம் செய்ய முடியாது. சில பேர் அப்படி செய்வார்கள், பூஜை அறைக்கு வெளியிலே வந்திருந்து போய் சொன்னால் தவறில்லை என்று நினைப்பார்கள். இறைவனுக்கு பூஜை அறை கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது, நமக்குத்தான் அந்த கட்டுப்பாடை தவிர இறைவனுக்கு கிடையாது. எங்கும் நிறைந்திருப்பதுதான் அவனுடைய இயல்பு. அதனால்தான் எக்காலத்தும் எவ்வுயிரையும் அவனால் காக்க முடிகிறது, எக்காலத்திலும் காக்க முடிகிறது, எந்த உயிரையும் காக்க முடிகிறது. பள்ளினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணர்வையே தந்து போற்றும் என் நாதன் என்று ஒரு கீர்த்தனை பாடுவார்கள். பள்ளுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் அவன் உணவளிக்கிறான், அதே நேரத்திலே கருப்பைக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் உணவளிக்கிறான். எப்படி இது சாத்தியம்? ஒரே நேரத்திலே பலவாதல் எப்படி சாத்தியம் என்றால் அவன் வியாபகத்தன்மை கொண்டு நிற்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் அவன், அவன்தான் பிரபஞ்சம் முழுவதும், அப்படி அப்படியான ஒரு தன்மை கொண்டு விடுவான். இது இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆணவக்கட்டு நீங்கி முத்தி நிலை உருகிற பொழுது முத்தி நிலையுற்ற சீவன் முத்தர்களுக்கும் இந்த வியாபகத்தன்மை வந்து விடுகிறது என்கிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், பல பெரிய ஞானிகள் ஒரே நேரத்திலே பல இடங்களில் தரிசனம் தந்தார்கள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்த யோகர் சுவாமி என்பவர் பற்றி நூல்கள் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், சிவனொளிபாத மலை என்ற மலையிலே போகிற பொழுது அவரை கண்டதாகவும் அதே நேரத்திலே கீழே வேறொரு இடத்திலே அவர் தரிசனம் தந்ததாகவும் சொல்லப்படுகிற செய்திகள் பலது பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அறிவியலாளர்கள் இதை பொய் என்று சொல்வார்கள். அது எப்படி ஒரு நேரத்திலே ஒரு இடத்திலே தானே இருக்க முடியும் என்றால் அது கட்டுக்குட்பட்ட நமக்குத்தான் ஒரு இடத்திலே ஒரு நேரத்திலே ஒரு இடத்தில் இருக்கிற தன்மை. பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற இறைத்தன்மை பெற்ற பிறகு இவர்களும் பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற ஆற்றலை பெறுவார்கள். அதனால்தான் ஞானியர்களாலே பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விடயங்களையும் தொகுத்து சொல்ல முடிந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கிரக நிலைகள், உலகத்தினுடைய வடிவம், இவை எல்லாவற்றையும் கூட என்றோ சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் சீவன்முத்தர் நிலை அடைந்ததுதான். சீவன்முத்தர் நிலை அடைவது இவற்றையெல்லாம் சொல்வதற்காக அல்ல, இறைவனை சேர்வதற்காக. ஆனால் இறைவன் நம்போலியர்களுக்காக அவர்களை கொண்டு சில விஷயங்களை சொல்லி வழிகாட்டுகிறான். இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது என்று வழிகாட்டி விட்டு போகிறான். அவர்கள் தமக்காக அதை தமக்குடைய புகழுக்காகவோ தம்முடைய பெருமைக்காகவோ அவற்றை சொல்வதில்லை. பின்னால் வரக்கூடிய ஆன்மாக்களிலே இரக்கம் கொண்டு இறைவன் அவர்களை கொண்டு சில உண்மைகளை சொல்லிவிக்கிறான். அப்படி எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது என்றால் இறைத்தன்மையாகிய அந்த வியாபகத்தன்மை வாய்த்ததினாலேதான் அவர்களாலே அப்படி சொல்ல முடிகிறது. அந்த வியாபகத்தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியைத்தான் இந்த குரல் சொல்லுகிறது. படிப்போம்.
3: குரல் தலைப்பு அவர் சர்வ வியாபகர். குரல் அவனை அகந்து எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கொட்டும் முறை அவனை அகந்து எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம் எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல் எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை.
2: சொன்ன பிறகு பொருள் சரியாகத்தான் இருக்கிறது என்று நமக்கும் புரிகிறது. அவனை ஒழிந்து என்பது சிவனை ஒழிந்து, அவன் என்பது இங்கே சிவத்தை குறிப்பிட்டு நிற்கிறது. உண்மையிலே சிவம் என்பதுதான் சரி, சிவன் என்பது கூட பிழை. நம்முடைய அறிவு பற்றுவதற்காக நாங்கள் ஆண்பால் கொடுத்து ஏற்றி சொல்கிறோம், சிவன் என்று சொல்கிறோம். அந்த உண்மையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கீழ்ப்பட்ட ஆன்மாக்கள் தட்டுவதற்காகத்தான் இறைவனுக்கு பாலிட்டு இறைவன் பெயரை பாலிட்டு சொல்லுகிற முறைமை எல்லாம் இருக்கிறது. உண்மையிலே சிவம் நமக்கு விளங்கச் சொல்வதற்காக அவனை ஒளிந்து என்கிறார். அவன் என்றால் எவன் என்ற கேள்வி பிறக்கும். சிவன் என்பதை நமக்கு விளக்கம் செய்கிறார் உரையாசிரியர். ஆகவேதான் அவன் என்பதற்கு சிவனை ஒளிந்து அவனை ஒளிந்து என்பதற்கு சிவத்தை ஒளிந்து என்றுதான் அவர் சிவத்தை நீங்கி என்றுதான் உரை எழுதுகிறார். சிவத்தை நீங்கி எங்கு படியுங்கள்
3: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு இன்றாம் எவ்வுலகமும் இல்லை.
2: இந்த உரையாசிரியருடைய மதிநுட்பம் உண்மை உணர்ந்த தன்மையைத்தான் இந்த உரைகள் விளங்கப்படுகிறது. அவனை ஒளிந்து என்றால் நாங்களாக இருந்தால் மேற்சாதாரணமாக சிவனை ஒளிந்து என்று எழுதிவிடுவோம். மூலப்பொருளாகிய அந்த பொருள் பாலுக்கு அப்பாற்பட்டது என்பதனாலே சிவனை என்பதற்கு சிவத்தை என்று எழுதுகிறார். சிவத்தை ஒளி நீங்கி எவ்வுலகமும் இல்லை. எவ்வுலகம் என்றால் மொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது. பிரபஞ்சம் என்பதிலே சிவம் இல்லா சிவத்தை நீக்கி அதிலே இது இவ்வளவும் சிவம் இது வேறு என்று சொல்லத்தக்க அளவிலே பிரபஞ்சம் இருக்காது. அதுதான் வியாபகம். வியாபகம் என்றால் எல்லாம் அவனுக்குள்ளே அடக்கம், அவன் எல்லாவற்றுக்குள்ளும் அடக்கம். இந்த உண்மையை தெரிந்து கொள்வது. ஆகவே முதலிலே அதை சொல்லுகிறார். அவனை ஒளிந்து சிவத்தை ஒளிந்து எவ்வுலகமும் இல்லை. பிறகு சொல்லுகிறார் அவனாம் இவனை ஒளிந்து. இந்த வார்த்தைகளில் இருக்கிற நுட்பம் பாருங்கள். அவனாம் என்றால் சிவனாக ஆகிய இந்த சீவன் புத்தனை ஒளிந்து என்று பொருள் கொள்ள வேண்டும். அவனாம் இவனை ஒளிந்து, அதாவது அவனாம் என்பது சிவனை, அவனுடைய வடிவம் கொண்டவனாகிய இவனை என்பது சீவன் புத்தனை. எப்படி சிவனை ஒளிந்து இந்த உலகம் பிரபஞ்சம் ஏதும் இல்லையோ அதுபோல் அவன் வடிவு கொண்டு விட்டவனாகிய இவனை ஒளிந்தும் இந்த பிரபஞ்சம் இல்லை என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. அப்படி
3: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம் எவ்வுலகமும் இல்லை. ஆங்கு அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல் எவ்விடமும் உலகாய் நிற்றல் இல்லை.
2: வேறு எந்த பொருளும் இவனை எப்படி சிவனை இன்றி ஒன்றும் இல்லையோ அதுபோல இவனை அன்றியும் ஒன்றும் இல்லை என்கின்ற அடுத்த அடையாளத்தை சொல்லுகிறார். வியாபகத்தன்மை பெற்று நிற்பார்கள் என்கின்ற உண்மையை உரைக்கிறார்.
3: உரை குறிப்பு: ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்த ஆணவம் நீங்கினமையாலும் முத்தான்மா சிவம் ஆனமையாலும் எங்கும் நிறையும் நிலையை அடைகின்றது.
2: இரண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று ஆணவம் நிலங்கினபடியால் அது வியாபகத்தன்மை அடைகிறது. வியாபகத்தன்மை அடைந்தது என்பது ஒன்று. அடுத்தது அது சிவமாகி விடுகிறது. ஆணவம் நீங்கின உடனே இதுவரை மலக்கட்டோடு இருந்தது சிவக்கட்டுக்குள்ளே போய்விடுகிறது. ஆகவே சிவமாகி விடுகிறது. இவை இரண்டாலும் இதுவும் வியாபகத்தன்மை கொண்டு நிற்கும். இவை இவற்றை நீங்கி ஒன்றில்லை என்கின்ற அளவுக்கான வியாபகத்தன்மை கொண்டிருக்கும் என்கின்றதாக அடுத்த அடையாளத்தை சொல்லி உரையை நிறைவு செய்கிறார்.
3: ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்த ஆணவம் நீங்கினமையாலும் முத்தான்மா சிவம் ஆனமையாலும் எங்கும் நிறையும் நிலையை அடைகின்றது. குறள் எண் 95 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு: அவர் சர்வ வியாபகர். குறள்: அவனை அகன்று எங்கு என்றாம். ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கூட்டும் முறை: அவனை அகன்று எங்கு என்றாம். ஆங்கு அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம் எவ்வுலகமும் இல்லை. ஆங்கு அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல் எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை. குறள் எண் 96. குறள் தலைப்பு: அவருக்கு விருப்பு வெறுப்பில்லை. குறள்: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியர்க்கு எள்ளும் திறம் ஏதும் இல். கொண்டு கூட்டும் முறை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். பதவுரை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு. உள்ளும் வெளியும் ஒரு தன்மைத்தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
4: சைவம்தார் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அடைந்த ஐராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குள நன்குடையானும் முக்கண்புடை இறையவனே. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ சென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம் இல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு வையம்மெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெரு நோக்கிலே ஞானாமிர்தம் என்ற அருமையான ஒரு நூலினை திருவாய் மலர்ந்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு பூவுலக உயிர்கள் யாவும் புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த நூலிலே 59வது அகவலை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். திருவருளையே அடியேன் துணையாக வைத்துக் கொண்டு வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் சென்னிமேல் வைத்து ஞானாமிர்தத்தினுடைய 59வது அகவலிலே இருந்து அடியேன் சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, தாய்மான சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே சைவ சமயமே சமயம் என்பார். சைவ சமயமே என்ற ஏகாரம் இருக்கிறது. அந்த அதற்கு ஏகாரம் தேற்றம் என்று பொருள். தேற்றம் என்றால் முடிந்த முடிவு. சைவ சமயம்தான் மேலான சமயம் என்ற முடிவு அந்த தேற்றம். சைவ சமயமே சமயம். அந்த சைவ சமயமே சமயம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. எந்த ஒரு சமயத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்முடைய சைவ சமயத்திற்கு உரியது. இங்கு அடியன் மற்ற சமயங்கள் என சொல்லக்கூடியது சைவத்தினுடைய உட்பிரிவுகளாகிய புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்பதுதான் பொருள். அப்படி சைவ சமயமே சமயம் என்று சொல்வதற்கு அங்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான காரணங்களிலே ஒன்று நம்முடைய சைவ சமயத்தினுடைய கோட்பாடு ஒரே கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் கொள்கை, ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். இந்த ஒன்றே குலமும் ஒருவனே, இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஏகார தேற்றம் வருகிறது. சைவ சமயமே சமயம், அங்கே ஏகார தேற்றம். இதே போல திருமூல தேவநாயனாருடைய வாக்கிலே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று வருகிறது. அந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதற்கு ஒன்றே குலம் என்பது ஆன்மாக்களை குறிக்கிறது. கீழம் முதல் பிரம்ம விஷ்ணுக்கள் வரை அத்தனை பேரும் உயிர் கூட்டங்கள், உயிர் தொகுதி. அதைத்தான் குலம் என்று குறிப்பிடுகிறார் திருமூல தேவநாயனார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒருவனே தேவன் என சொல்லக்கூடியது பரம்பொருளாக சிவபெருமானை குறித்து. என்னுடைய நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒரே கடவுள் கொள்கை. அந்த ஒரே கடவுள் கொள்கையிலே சொல்லுகின்ற பொழுது சிலருக்கு ஐயப்பாடு ஏற்படலாம். என்ன ஒரே கடவுள் என்கிற ஆலயத்தில் எத்தனை சன்னதிகளில் எத்தனை மூர்த்திகள் இருக்கிறது, பிரதானமாக வைத்து அம்மை, விநாயகர், முருகன் என்றெல்லாம் இருக்கிறதே, இது பல கடவுளர் போல் தெரிகிறது என்றால் அப்படி அன்று. இதற்கு ஏற்கனவே அடியன் கூறியிருக்கிற உபமானத்தை சொல்றேன். வானிலே இருக்கிற சூரியன் ஒன்றுதான்,
அந்த சூரியன் குளத்து நீரிலும் தோன்றும். ஒரு பெண் நீர் எடுத்து செல்லுகின்ற பொழுது குடத்து நீரிலும் தோன்றும். குளத்து நீரிலும் சூரியன் தெரிகிறது, குடத்து நீரிலும் சூரியன் தெரிகிறது, கண்ணாடியிலும் சூரியன் தெரிகிறது. அப்ப குளத்திலே ஒரு சூரியன், குடத்தில் ஒரு சூரியன், கண்ணாடியில் ஒரு சூரியன் என்று இப்படி பல சூரியர்கள் அல்ல, ஒரே சூரியனுடைய பிம்பங்கள் தான் இங்கே தெரிகிறது. இதே போல ஒன்றாகிய அந்த சிவம் ஒருவனாகத்தான் ஏகனாக இருக்கின்றான். ஓருருவாயினை அவன் உயிர்கள் பொருட்டு வருகின்ற பொழுது அவன் அருளையே திருமேனியாக கொண்டு சிவசக்தியாக மாறுகிறான். அப்பெருமானுடைய நீல கண்டத்திலிருந்து தோன்றியவர், வெளிப்பட்டவர் விநாயக பெருமான். நம் பெருமானுடைய முக்கண்களிலே, அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்து அவரிடமிருந்து வெளிப்பட்டவரான் முருகன். எனவே இவர்களெல்லாம் தனித்தனி கடவுளர்கள், எல்லாம் சிவமே, எல்லாம் சிவமே என்று இனம் கொள்ளுதல்கள். இப்படி எல்லாம் சிவமே என்று கொள்ளுகின்ற காரணத்தினாலே தான் பேதப்படுத்துதல் கூடாது என்பதற்காகத்தான், ஒரே கடவுள் கொள்கையை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய தேவார முதலிகள் தான் தொடங்குகின்ற பொழுது விநாயகனை வைத்து தொடங்க மாட்டார்கள், சிவத்தையே நேரடியாக தெரிவிப்பார்கள். நாம் தான் உபச்சாரத்திற்கு பிடியதன் உருவமையை முன்னே வைத்துக் கொள்கிறோம், அதிலும் சிவத்தை தான் துதிக்கிறது அங்கே. இனி ஒரே கடவுள் கொள்கையை காட்டுவதற்காகத்தான் தேவாரத்திலே விநாயகர் கண்டு தனி துதி இல்லை. மூவர் முதலிகள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் விநாயகர் கண்டு தனி துதி வேண்டும் என்பதற்காகத்தான் கபிலதேவ நாயனாரும் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் தனியாக தோத்திரம் செய்தார்கள். அதுவும் சிவத்தை இணைத்துத்தான் அங்கே தெரிவிப்பார்கள். முருகப்பெருமானுக்கு அங்கே தனி துதி வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் சேந்தனார் பெருமான் திருவிசைப்பாவிலும் நக்கீர தேவ நாயனார் திருமுருகாற்றுப்படையிலும் தனியாக துதியை வைத்தார். அவைகளும் சிவத்தையே மையமாக வைத்து இப்படி ஒரே கடவுள் கொள்கை, ஒரு சைவனுக்கு வேண்டியது ஒரே கடவுள் கொள்கை. அந்த ஒருவனும் சிவபெருமான் என்பதே தெளிதல் வேண்டும், அந்த ஒருவனும் சிவபெருமான் என்றே தெளிதல் வேண்டும். இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். தான் திருவண்ட பகுதியிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய தாக்கிலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இதை ஒருவன் என்ற ஒரு சொல் ஒப்பற்றவன் என்ற பொருளிலே வரும். மற்றொரு ஒருவன் என்பது ஒன்றாகிய புருஷார்த்த பொருளாகிய சிவத்தை குறிக்கும். ஆக ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றுதான் அங்கே மணிவாசக பிறந்தகை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்பெருமான் மீது ஒருவனே கடவுள் என்பதைத்தான் அங்கே நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அருளாளர்களெல்லாம் சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே மீழா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, யாரையும் நான் வேண்டுவதில்லை, ஒருவரிடம்தான், நீ ஒருவனே எமக்கு தலைவன் கடவுள். அதான் மீளா அடிமை உமைக்கு ஆளாய் பிறரை வேண்டாது என சொல்லி காட்டுகிறார். இதே போன்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூர் பதிகத்துல அழுக்கு மெய் கொடுவன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பன் ஆயிலும் திருவடி பிழையே, பிழைப்பன் ஆயிலும் நான் மறந்து விட்டால் நெறி மாறினாலும் திருவடியை மறக்க மாட்டேன், வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், வழிக்கு விழுகின்ற பொழுது கூட ஐயேன்னு சொல்ல மாட்டேன் சிவனே. ஆக வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே சிவன் ஒருவனே கடவுள் என்பதை நாமெல்லாம் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வாகீஷ முனிவர் அதே உண்மையை பல அகவர் பாலை நமக்கு உணர்த்துகிறார். அன்று நேற்று அதற்கு முந்தைய தினம் சிந்தித்ததும் பதி உண்மைதான், இன்றும் சிந்திக்க இருப்பது பதி உண்மை. ஏனெனில் பதி உண்மையை நன்றாக உணர்ந்தால்தான் ஒன்றே குலம் என்பதும், நமக்கெல்லாம் அவன் தலைவன் என்கின்ற
அந்த உண்மையும் நமக்கு அங்கே தெளிய வரும். ஆகையினாலே தான் அந்த பதிவுண்மையை நாம் தெரிவதற்கு முன்பாக அருளாளர்கள் எப்படியெல்லாம் அந்த பதிவுண்மையை உணர்ந்திருந்தார்கள் என்பதற்கு மணிவாசகரே சொல்லி காட்டுறார். கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன். கலைஞானம் பற்றான்தான் உன்னை பற்றி என்னை பற்றி அறிந்திருந்தால் தானே உண்மையில எனக்கு அன்பு ஏற்படும். நான் ஒன்றும் படிக்கல, உண்மையில அன்பு இல்லை. அப்ப நூலை கற்றல் வேண்டும். கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன், ஆயினும் மற்ற அறியேன் பிற தெய்வம், உன்னை தவிர வேறு ஒரு கடவுள் எனக்கு தெரியாது. இந்த ஒரு தகுதியே போதும் மாணிக்க வாசகருக்கு. ஆக இந்த இடத்திலே மணிவாசகர் என்ன குறிப்பிடுகிற, கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரியேன். எனவே பல ஞான நூல்களை கற்றல் வேண்டும். அந்த நூல்களை கற்றால்தான் நமக்கு சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று தெரிய வரும். ஆகையினாலே தான் மாண்புகள் வள்ளுவன் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறினார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். அந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை பொருள் எது, புருஷார்த்த பொருள் எது என்பதை அறிந்தால் அவர்களுக்கு வீட்டு நெறியை அவர்கள் விரும்புவார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். சைவ சமயமே சமயம் என்றும் நம்முடைய சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு பல நூல்கள் இருக்கிறது. ஆனால் சாஸ்திர நூல்களிலே எண்ணற்ற சான்றுகள் இருந்தாலும் புராண ரீதியாக வைத்து சிவன் ஒருவனே கடவுள் என்ற அந்த பதி உண்மையை காட்டுகிறதற்கு பல நூல்களிலே இருக்கிறது. அந்த பல நூல்களிலே ஒன்று தான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளை செய்திருக்கின்ற மாபாடியத்தின் உள்ளே இருக்கின்ற முதல் சூத்திரத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு. அந்த ஸ்லோக பஞ்சகத்தினுடைய பொருளை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு பேர் உபகாரமாக அந்த ஸ்லோக பஞ்சகத்தை மொழி பெயர்த்து அது சாஸ்திர நூலுக்குள்ளே அப்படியே வைத்திருக்கிறார். அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நாம் தெரிந்தால்தான் சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பது தெரியும். நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது சாஸ்திர பகுதி. சாஸ்திர பகுதியிலே பதிவுண்மை சொல்லப்பட்டது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் புராண ரீதியிலே வைத்து சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று நிரூபிப்பதுதான் நம்முடைய ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்லோக பஞ்சக நூலை பற்றி நான் கொஞ்சம் லேசாக சிந்தனை செய்து கொண்டு நம்முடைய நூலுக்கு வரும். இந்த ஸ்லோக பஞ்சகத்தை அருளி செய்தது யார் என்று சொன்னார், திரு கஞ்ச அந்த கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதாரம் செய்த அரதத்த சிவாச்சாரியார். அந்த அரதத்த சிவாச்சாரியார் யார் என்பதை தெரிந்து கொள்ளும். அரதத்த சிவாச்சாரியார் என சொல்லக்கூடியவர் கஞ்சனூர் என்ற தலத்திலே பிராமணர் குலத்திலே வைணவரே திருமாலை முழுமுதற் கடவுள் என வழிபடுகின்ற வாசுதேவர் என்பவருக்கு அருமை புத்திரராக பிறக்கிறார். அப்படி அருமை புத்திரராக வாசுதேவன் பிறக்கின்ற பொழுது, வாசுதேவருக்கு மகனாக பிறக்கின்ற பொழுது அந்த தன்னுடைய திருக்குழந்தைக்கு சுதர்சனர் என்ற பெயரை வைக்கிறார். சுதர்சனர், சுதர்சனர் என்பது திருமாலை குறிப்பது போலதான் தெரியும், ஆனால் அது சிவத்தை குறிப்புங்கிறது பின்னால் அதை சொல்றேன். சுதர்சனர் ஏன்னா முதன் முதல்ல உரிமையை உடையவர் சுதர்சன சக்கரத்தை உடையவர் சிவபெருமான் தான், சுதர்சன பேர் தான். இந்த குழந்தையானது பூர்வ ஜென்மத்திலே செய்த ஒரு நல்வினையின் காரணத்தினாலே, ஒரு வரத்தின் காரணத்தினாலே தந்தையை போன்று நெற்றியிலே நாமம் இடாது, நாராயண நாமத்தை சொல்லாது, நெற்றியிலே நீரிட்டு கொண்டு ருத்ராட்சத்தையும் தாங்கிக் கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தன் தந்தையார் வழிபடுகின்ற வரதராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லாது, அத்தலத்திலே இருக்கின்ற அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் செல்லுகிறார். அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சதாவும் அந்த ஆலயத்தினுள்ளே இருக்கின்ற தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியின் முன்பாக இருந்து கொண்டு தியானம் செய்து கொண்டும் ஐந்தெழுத்தை ஜெபித்துக் கொண்டுமே இருப்பார். தந்தையார் கண்டிக்கிறார், உறவினர்களெல்லாம் கண்டனம் செய்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை எதையுமே பொருட்படுத்தாது நம்முடைய
அக்னீஸ்வரர் ஆலயத்திலே தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி முன்பாகவே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் நம்முடைய பரம்பொருளாக எம்பெருமான் அங்கே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அர்த்தத்தன் என்ற தீட்சா நாமத்தையும் சூட்டி திருக்க நோக்கம் செய்து அவரை ஞானமயமாக்கி விட்டார். அப்படி ஞானமயமாக்கப்பட்ட அவர் அர்த்த சிவாச்சாரியார் அர்த்த அர்த்தர் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஊரிலே பலர் வந்து முறையிடுகிறார்கள். உன் மகன் திருநீர் இடுகிறார், ருத்ராட்சம் தாங்குகிறான், வரதராஜ பெருமான் சன்னதிக்கே வருவதில்லை என சொல்ல உடனே தந்தையாகிய வாசுதேவன் மகனை கண்டிக்கிறார், கேட்கல. தன்னுடைய மனைவியை நோக்கி, நம் மகனாகிய சுதர்சனனுக்கு நீ அன்னம் விடாதே, பட்டினி போடும்னார். தாங்கிக்கிட்டார். தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அதையும் தாங்கி பிறகு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக இல்லத்திலே வைத்து பூட்டி விட்டார். பூட்டிவிட்டும் கூட உள்ளிருந்து கொண்டு ஐந்தெடுத்து மந்திரத்தையே கூறினார். அப்பொழுது தந்தையானவர் நின்றுவிட்டு, சிவன் ஒருவனையே கடவுள், சிவன் ஒருவனையே கடவுள் என சொல்லுகிறாரே, தந்தை சொல் கேட்க மாட்டாயான்னு அவர் சொன்னார். எனக்கு தந்தை அக்னீஸ்வரர், எனக்கு தாய் அக்னீஸ்வரருக்கு அருகிலே இருக்கின்ற அந்த அம்மை, எனக்கு சகோதரர்கள் முருகனும் விநாயக பெருமானும், சிவகணங்கள் எல்லாம் எனக்கு உறவினர்கள் என்று அருமையான ஒரு வாக்கு சொன்னார். உடனே தந்தையாகிய வாசுதேவன், சிவனே முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள் என்று பிதற்றுகின்றாயே, அதை நிரூபிக்க முடியுமான்னார். உடனே மகன் சுதர்சனர் சொல்றார், அர்த்த அர்த்தத்தில்லையா, நான் என்ன வேண்டுமானால் செய்கிறேன். உடனே தந்தை வாசுதேவன் சொல்கிறார், பழுக்க காய்ச்சி இரும்பு முக்காலியை கொண்டு வந்து வைக்கிறேன், நீ உன்னுடைய சிவனது நாமத்தை சொல்லி அதை உட்கார், சிவன் காப்பாற்றுகிறாரா என்பதை பார்ப்போம் அப்படின்னார். அப்படியே செய்வோம்னார். அப்ப தந்தை சொல்றார், எங்கே வைத்துக் கொள்வதுன்னார். மகன் சொல்றார், நமக்குள்ள நடக்கிறது ஊருக்கு தெரியட்டுமே, பொது இடத்துல வைத்துக் கொள்வோம்னார். ஒரு ஆலயத்திலே வைத்துக் கொள்வோம்னார். ஆலயத்தில் வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு சொல்றார். எந்த ஆலயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா, தந்தையை பார்த்து கேட்கிறார் மகன். சிவாலயத்திலே வேண்டாம், நீர் வழிபடுகின்ற அந்த பெருமான வரதராஜ பெருமானுடைய சன்னதியிலே போய் நான் நிரூபிக்கணும். அதான் வரதராஜ பெருமான் சன்னதியில வந்து நிரூபிக்க, அங்க வைய பழுத்த பழுக்க காட்சி இரும்பு முக்காலி என்ன. உடனே இந்த செய்தி ஊரெல்லாம் பரவ எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. பழுக்க காட்சிய அந்த முக்காளி அப்படியே தகதக என்று அப்படியே சாதனங்களை வைத்து தூக்கி கொண்டு சன்னதியிலே வைத்திருக்கிறார். சிவன் ஒருவனே கடவுள் என சொல்லிக் கொண்டு அமர்ந்தார். அந்த பழுக்க காட்சிய அந்த முக்காலியிலே இருக்கிற அக்னி தாக்கி இருக்குமே ஆயின் ஐயோ அப்பாம்பார். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஐயோ அப்பா என சொல்லாமல் சிவனை பற்றிய துதியை ஐந்து ஸ்லோகங்கள் சொன்னார். அதான் ஸ்லோக பஞ்சகம் என்று பெயர், ஸ்லோக பஞ்சகம். அந்த ஸ்லோக பஞ்சகம் தெரிஞ்ச உடனே தந்தையார் தெளிந்தார், சிவன் ஒருவனே கடவுள். எங்கு நிரூபிக்கப்பட்டது, வரதராஜ பெருமானுடைய சன்னதியிலே நிரூபிக்கப்பட்டது. அந்த ஸ்லோக பஞ்சகம் என்பதிலே 22 காரணங்களை காட்டி நம்முடைய அர்த்தத்தை சிவன் ஒருவனே கடவுள் என்று புராண சான்றை வைக்கிறார். அந்த புராண சான்று வைக்கப்பட்ட சிவன் ஒருவனே கடவுள் என்ற அந்த பதி உண்மையை உலகோர் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த ஸ்லோக பஞ்சகத்தை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து பாஷ்யத்திற்குள்ளே முதல் சூத்திரத்துக்குள்ளே வைத்து காட்டினார். அப்படி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோக பஞ்ச மொழிபெயர்ப்பில் அதை கொஞ்சம் லேசாக நான் அந்த நூலை நான் படித்துவிட்டு நான் நம்முடைய நூலுக்கு வருகிறேன். ஏனென்றால் பதிவுண்மையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அது சாத்திர ரீதியிலே ரூபமாக சொல்லப்பட்டது, ஆனால் புராண ரீதியிலே எப்படி தோத்திர ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது திருமுறைகள் இருக்கிறது. புராண ரீதியாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அருத்த சிவாச்சாரியர் அந்த ஸ்லோக பஞ்சகத்தில் குறிப்பிட்டு காட்டுறார். அதை நம்ம பார்ப்போம். உயர் காயத்ரிக்கு உருப்பொருளாகலின்
வேதங்களில ஒவ்வொரு சாகைகளுக்கும் அங்கே வருகின்ற பொழுது அதிலே காயத்ரி மந்திரம் என்று உள்ளிருக்கிறது. எல்லா மூர்த்திகளுக்கும் அந்த சிவனுக்குரிய காயத்ரி மந்திரத்திலே சிவன் ஒருவனே கடவுள் என்று அறுதியிட்டு சொல்லுகிறது சிவ காயத்ரி மந்திரம். அந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்றேன். ஓம் பூம் புவஸ்துவ ஓம் தத் சதுர்துர்வரேண்யம் பர்கோ தேவஷ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத். இதுக்கு என்ன பொருள் என்றார், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. இதுல சிவனை நேரடியா சொல்லாது, யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ. அதான் ரொம்ப முக்கியம், உயிர்களுடைய அறிவை தூண்டுவது அறிவிப்பது சிவம். இதை அழகாக நம்முடைய குருஞான சம்பந்தர் தம்முடைய சுக்கநாதர் அன்பாலே சொல்லி காட்டுகிறார். நீ உணர்த்தினால் ஆன்மாக்களை உணர்கிறது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா. எனவே உயிரினுடைய அறிவை தூண்டுவது சிவம். அந்த சிவம் ஒளிமயமான சுடராக திகழ்கிறார். இந்த பர்கம் என்ற சொல்லுக்கு சுடர்னு அர்த்தம். இதை பலர் அவர்களுக்கு ஏற்றபடி சிவன் என்ற சொல் வராத காரணத்தினாலே அவர்கள் அவரவர்கள் கடவுளுக்கு ஏற்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் சுடருடைய அந்த மேலான ஒளியை தியானிப்போமாக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆனால் அறிவை தூண்டுவதும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சொல் அக விளக்கது. நம்முடைய அகத்திலே இருந்து ஜோதி வடிவிலே காட்சி தருவது சிவம். எனவே இந்த ஸ்லோக பஞ்சகத்தினுடைய இந்த இதிலே முதல் சொல்லப்படுகின்ற உயர் காயத்ரிக்கு உருப்பொருள் என சொல்லக்கூடியது அந்த காயத்ரியினுடைய பொருள் சிவத்தையே குறிக்கிறது. அடுத்து தசரதன் மதலை தாவித்து ஏத்தலின் ராவணனை வென்றார். யார்? நம்முடைய ராமபிரான். ராவணன் சிவபக்தன் அந்தனன். தோஷம் தன்னை பற்றி விடுமோ என்று அஞ்சினான். தர்மத்தை காப்பதற்கு மனைவியை மீட்பதற்கு ராவணனை கொன்றார். ஆனால் தோஷம் பற்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ராமனானவன் ராமேஸ்வரத்திற்கு சென்று சிவலிங்கத்தை சாபித்து பூஷனை செய்து தன்னை தோஷம் பற்றாதபடி பற்றினான். அதான் தசரதன் மதலை தாவித்து ஏத்தலின். இதுக்கு விளக்கம் பின்னால சொல்றேன், இதுக்கு விளக்கம் பின்னால சொல்றேன். ஏன் தாவித்தான்ற பூர்வத்தில் பெற்ற வரம், அது என்ன வரம்ங்கிற பின்னால சொல்றேன். அடுத்து கண்ணன் கைலையில் நன்னி நின்று இறப்ப புகழ்ச்சியமைந்த மகப்பேறு உதவலின். திருமாலுக்கு புத்திர பேர் இல்லாத காரணத்தினாலே தனக்கு புத்திர பேர் வேண்டும் என சொல்லி தவம் செய்து கண்ணன் கைலையில் நின்று இறப்ப கைலையிலே சென்று அங்கே புகழ்ச்சி அமைந்த மகப்பேறு உதவலின். தனக்கு புத்திரன் வேண்டும் என்று வரம் கேட்க வரம் கொடுத்தது நம்முடைய பரம்பொருள். தனாது விழியுடன் ஓர் ஆயிரம் கமல புதுமலர் கொண்டு அரி பூஷனை ஆற்றலின். திருமாலானவர் நித்தலும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியினை ஆட்சிக்கிறார். அப்ப திருமாலும் வழிபடுபவன், ராமனும் வழிபாடு செய்யும் ஈசன். சிவன் யாரை

தான் பேசப்படும். அடுத்து, ஆங்கு அவருக்கு இறங்கி ஆழி ஈந்து அருளிதனின். அப்படி ஆயிரம் பூக்களில் ஒன்று குறைகின்ற பொழுது தன்னுடைய கண்ணை தாமரை மலராக பாவித்து அர்ச்சனை செய்த பொழுது அதற்கு இறங்கி சிவபெருமான் தன் கையிலே இருக்கிற சுதர்சன சக்கரத்தை திருமாலுக்கு ஈந்தார். அப்ப திருமால் கையில இருக்கிற சுதர்சனம் நம்முடைய பெருமான் கொடுத்தது. ஐங்கனை கிழவனை அழல் விருந்து ஆக்களின், தான் எவ்விதத்தில் விகாரப்படாதவன் என்பதை உலகூர்க்கு காட்டுவதற்காக தேவர்களால் ஏவப்பட்ட ஐமலர்களை பானமாக கொண்டிருக்கின்ற மன்மனனை தகித்தவன். மன்மதனை பார்த்தாலே தகிச்சிட்டான். அதில் ஒரு பொருள், காக்கும் கடவுளாகிய திருமால் முன்பாகவே திருமால் மகன் தகிக்கப்படுகிறான். திருமால் ஒண்ணுங்க முடியல, தடுத்திருக்கலாம்ல, காத்திருக்கலாம்ல, முடியாது. சிவனது அருளன்றி அவன் இயங்கு இயலாத திருமாலும். ஆனா ஐங்கனை கிழவனை அழல் விருந்த ஆக்கனின், அமைப்பரும் கடுவிடம் அமுது செய்திடுதலின். எல்லோருக்கும் தெரியும், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்த போது ஆலகால விடம் தோன்றியது. அந்த ஆலகால விடத்திற்கு அஞ்சுவுடைய தேவர்களை காப்பதற்கு அந்த ஆலகால விடத்தை சுந்தரன் அந்த சுந்தரரை கொண்டு வரும்படியாக செய்து தான் உண்டு கண்டத்திலே தேக்கி கொண்டார். தேவர்களை காத்தவர்கள், தேவ மகளிருடைய மாங்கல்யத்தை காத்தவர். அது அமைப்பரும் கடுவிடம் அமுது செய்தன். தென்திசை தலைவனை செகுத்து உயிர் பர்களின், தன்னுடைய கடமையை செய்ய வந்த தென்திசையாகிய யமலோகத்திலே இருக்கின்ற அந்த யமன் தன்னுடைய அடியவர் மார்க்கண்டேயரை பற்ற வருகின்ற பொழுது அந்த மரண பயத்தை நீக்குவதற்காக மார்க்கண்டேயர்க்காக யமனை காய்ந்தவர். யமன வெல்ல யாரால் முடியும்? நம்ம சொல்லணும்ல, அவன் பெரிய யம கிராரகம், அவனை ஒண்ணு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. யம கிராரகமோ அவன் யாரும் தடுக்க முடியாமா. ஆனா அந்த யமனையும் வீழ்த்தியவர் நம்முடைய பரம்பொருள். அவுணர் முப்புறம் அழிய வில்வாங்கலில், தனக்கு அழிவே இல்லை என்ற பெரு வரத்தினாங்க செய்து உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக லேசிட்டுவேன். என்ன செய்தார்? நேர்மலையை வில்லாக வளைத்தார். அப்பொழுதும் என்ன செய்யவில்லை, திருபுராதியர் உண்மையை உணரல. அதற்கு பின்புதான் நம்முடைய சாமி என்ன செய்தார், லேசா புன்னகை செய்தார், திரிபுரம் அழிந்தது. அவுணர் முன்புறம் அழிய வில்வாங்களின், தக்கன் வேள்வி தகர்த்து அருள் செய்தலின். சிவபெருமானை நிந்தித்து அங்கே யாகம் செய்கின்ற அந்த தக்கனது யாகசாலையையும் அதை கலந்து கொண்ட அனைவரையும் அவன் நொறுக்கு நொறுக்கு என்று அங்கே நூறு நூறு என்று நூறியவன். தனஞ்சயன் தனக்கு தன்படை வளங்களின், பாரத போரிலே தான் வெல்லுதல் வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன், கௌரவர்களை வெல்லுதல் வேண்டும் என்பதற்காக வனவாசம் சென்றிருக்கின்ற அர்ஜுனனானவன் தனக்கு தகுந்த படைபலம் வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கையிலே இருக்கிற பாசுபத அஸ்திரத்தை வேண்டி வரம் கிடக்க வேண்டி இதை கொடுத்தார். அந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். பாசுபதா பரஞ்சுடலே, மானுடமடங்களை வழிதவ கோரலின், நரசிம்மராக வந்த அந்த திருமாலனுடைய அகந்தை கெடுவதற்கு சரபமூர்த்தியாக வந்தவர். என்ன புராணத்தில் உள்ளது, மானுட மடங்களை வழிதவ கோரலின். அங்கே நரசிம்மராக வந்த நரவடிவம் சிம்மமுகம், அவருடைய அகந்தையை கெடுப்பதற்கு சரபீஸ்வரராக வந்தவரே. மாயோன் மகுடுவாகிய காரை தடமுளை திளைத்து சாத்தலின் தருதலின். சிவபெருமானுடைய அருள் புருஷ சக்தி என சொல்லக்கூடிய, சிவபெருமானுடைய புருஷ சக்தி என சொல்லக்கூடிய அந்த திருமால் மோகினி வடிவம் எடுக்கின்ற பொழுது மோகினி மிகவும் விரும்ப இருவரும் கண்ணுற்று அங்கே இருவரது திருக்கண் நோக்கத்திலே இருந்து சாத்தனை வெளிப்படும்படியாக செய்தார்தான் சாசா. சாத்தா யாரு? அரணுக்கும் அரிக்கும் புத்திரன், ஹரிகர புத்திரன்னு பேரு, ஹரிகர புத்திரன்னு பேரு. எனவே இங்க அழகா சொல்லிக்க, மாயோன் மகுடுவாகிய மோகினி வடிவம் எடுத்த காலை தடமுடை திளைத்து சாத்தனை தருதலின். ஆழ்கடல் வரைப்பின் ஆன்றோர் அநேகர் அன்பு மீதுரு அர்ச்சனை ஆற்றலின். எவ்வித இடையூறும் இல்லாமல் தான் ஒருமைப்பட்டு பூஷணி செய்தல் வேண்டும் என்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் கடலுக்கு கீழே சென்று அங்கே அமைதியாக அர்ச்சனை பூஷணை செய்து கொண்டிருக்கிறார்கள்.

0: நான் இரு செல்வமும் ஆங்கவர்க்காருடனின். அப்படி பூசணி செய்த பலனாக அவர்களுக்கு அட்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த நம்முடைய பெருமான், கொடுத்தது நம்முடைய பெருமான். ஐயிரு பிறப்பினும் அரிய அர்ச்சித்தலும் முக்கியமான பெருமுனிவருடைய சாபத்தினாலே பல பிறவியை பெற்றார் திருமார். அதற்கு பின்பு பெருமுனிவரானவர் 10 பிறப்பு மட்டும் எடு என்று சாபத்தை லேசாக ஒரு மாற்றம் கொடுத்தார். உடனே சிவபெருமான் எனக்கு தவம் எடுத்தார். பெருமுனிவனுடைய சாபத்தின்படி 10 பிறப்பு எடுக்க போறேன் பெருமானே, அந்த 10 பிறப்பிலும் நீர் வந்து எனக்கு அருள் புரிதல் வேண்டும். அந்த தவா தசாவதாரம் 10 முடிவிலே சிவன் வந்து அருள் புரிந்தார். ஆகையினாலே தான் ராமாவதாரம் எடுக்கின்ற பொழுது சிவத்தை நோக்கி பூசிக்கிற அந்த வரத்தின் பலனாக சிவத்தை நோக்கி ராமேஸ்வரத்திலே வந்து பூஷணை பண்றார். அந்த பிரம்மகத்தின் தோஷத்தை அங்க நீக்கிறார். இனி 10 அவதாரத்திலும் சிவன் வந்து அருள் புரிவார். இது உபதேச காண்டத்திலே கோனேரியப்ப நாவலர் பறக்க எழுதியிருக்கிறார். அந்த புராணத்துல 10 பிறப்பிலும் எப்படி வந்து அருள் புரிகிறார் என்று. ஐயிரு பிறப்பிலும் அரிய அர்ச்சித்தலின் இருவரும் அன்னமும் ஏனமும் ஆகி அடிமுடி தேட அளற்பிரம்பு ஆகலின் பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி காண்பேன் என்று அன்னமாகவும் பன்றியாகவும் சென்ற பொழுது அவர்களுக்கு காட்டாத பெருந்தகையே பிறப்பு இறப்பு ஆதி உயிர்குணம் இன்மையில் வினையில் நீங்கிய விளங்கி அறிவனார். வினையில் நீங்கிய விளங்கி அறிவன் அது அவனுக்கு ஒரு சிறப்பு. பிறவாயாக்க பெரியவன், அப்ப சொன்னது கூட தமிழ் இலக்கியங்கள்ல உள்ளது, பிறவாயாக்க பெரியவன். ஆனா பிறப்பு இறப்பு ஆதி உயிர்குணம் இன்மை இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு சிந்தனைக்கு பதிவுண்மையை நாம வாயிசு முனிவருடைய வாக்கு சிந்திக்க இத்தனையும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. கங்கை சூழ் கடந்த காசி மார்வரைப்பில் பொய்ப்புகள் வியாதன் கை தம்பித்தலின் இறைவன் திருவாயில் இருந்து வேதங்கள் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட அந்த வேதத்தை எல்லாம் நாராயணர் என சொல்லக்கூடிய விபுர நாராயணர் என சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்யும்படியாக செய்து இந்த திருமலை அவதாரம் செய்யும்படியாக செய்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து வேதத்தை தொகுக்கும்படியாக செய்தார். அவர்தான் வியாசர். வேதத்தை ஒழுங்காக தொகுத்து முறைப்படுத்திய காரணத்தினாலே அவருக்கு வேத வியாசர்னு பேர். ஆனால் பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு தீவினையின் காரணத்தினாலே காசி கங்கைக்கரையிலேயே நின்று கொண்டு அவன் சிவபெருமானை பெயரை விட்டுவிட்டு வேறொருவர் பெயரை சொல்லி அவரே கடவுள்னு சத்தியம் பண்றார். எப்படி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லாது அரியே கடவுள் சொல்லி இப்படி கையை வச்சார். இப்படி அரியே கடவுள் இப்படி சொன்னவர் சொல்லி முடிச்ச பிறகு கையை எடுக்க முடியல. கை அப்படியே நிற்கிறது, காலும் அசைவிட்டு நிற்கிறது, அசைய முடியவில்லை. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே, ஆட சொன்னால் ஆடும், அசைவற்று இருக்கணும்னு அசைவற்று. தவறை உணர்ந்த பெருமானே நான் அறியாது கூறிவிட்டேன் என சொல்ல அதற்கு பின்பு எம்பெருமான் உடலே அசைவி கொடுத்து பழைய நிலையை கொடுத்தார். அத கங்கை சூடு கிடந்த காசிமார் வரைப்பில் பொய்ப்புகள் வியாதன் கை திம்பித்தலின் முப்புறம் இருப்புழி முகுந்த புத்தேள் மால் விளையாகி ஞாலமோடு தாங்களின் அருமையான செய்தி. திரிபுர தகனம் செய்கின்ற பொழுது தேரிலே நம்முடைய பெருமான் திருவடியை வைத்தார். வைத்த மாத்திரமே தேர் அச்சு முறிந்தது. அச்சு முறிந்த அந்த தரத்திலேயே திருமாரானவர் காளை வடிவத்தை எடுத்து என்ன செய்தார், தன் மேல் அமர்ந்து கொள்ள முடியாக செய்தார். மால் விடையாக மாறினார். ஆக மாலும் தன் மேல் வைத்து விடையாக மாறி சுமக்கப்படுபவர் நம்முடைய பெருமான். அதுதான் முப்புறம் இருப்பிடி முகுந்த பித்தில் மால் விடையாகி ஞானம் எடுத்தாங்களே அயன் சிரமாலை அளவில அணிதலின் பெருமான். குறிப்பாக வீரபத்தருடைய கழுத்துல பார்த்தோம்னா எண்ணற்ற தலைமாலைகள் இருக்கும். ஒவ்வொருவருடைய பிரம்ம விஷ்ணுக்களுடைய காலாந்தரத்தில் அவர்களை நொடித்து அந்த நொடித்து அவர்களுடைய பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலையை பொடித்திருக்கிற அப்படி எத்தனை யுகத்தில் வந்தது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே. அது உழவருக்கு காட்டுவதற்கு அந்த பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலையை கொடுத்து காட்டியிருக்கிறார். யான் யார் பிரம்ம விஷ்ணுக்களையும் அதிட்டிப்பவன் யான் என சொல்லி அவர்களுக்கும் மேலானவன். இப்படி எத்தனையோ ஊழிக்காலங்களை யான் கண்டிருக்கிறான், படைத்திருக்கிறேன் என்று உழவருக்கு காட்டுவதற்கு சிரமாலை அணிந்திருக்கிறார். ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவினேன். ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவினேன். சைவனுக்கு முக்கிய நோக்கம் வீடு வேறு, அதுக்கு திறவுகோல் ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பது சிவமே. ஆக ஞானமும் வீடும் பேணினற்புதவியின் பசுபதி பெயரிய தனி முதற் கடவுள். எந்த கடவுளுக்கும் பசுபதிங்கிற பெயர் இல்லை. பசுபதின்னு என்னது? பசு என்பது உயிர்கூட்டம், பதி என்பது தலைவன். எனவே உயிர்கூட்டத்தினுடைய தலைவன் அதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் அதிர்ச்சி. அதைத்தான் பசுபதி பெயரே தனி முதற் கடவுள். நம்முடைய சைவத்திலே மட்டும்தான் இறைவனுக்கு பசுபதி என்ற பெயர் உண்டு. உயிர்கூட்டங்கள் அத்தனைக்கும் அவனே நாயகன். இதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தமிழ் திருமுறைகளிலே நாயகர் நாயக பாவனையை வச்சு பாடுறது. கடவுள் மாட்டு மானுட பெண்கள் நயந்ததுங்கிற பேர்ல கும்பர்கள் எவருக்கும் உயர்ந்தோன் என்பது தெளிக இயல்புரண்டோரே. ஆகையினாலே நீங்கள் கடவுள் என நினைத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் மேலானவன் இவன் என்று தெளிக என்பதை அழகாக அங்கே மாதவ சிவஞான சுவாமிகள் அங்கே மொழிபெயர்த்து வைக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, அதற்குள்ள வாழ்க வாழ்கிறாரா, அப்புறம் போற்றி போற்றி, வாழ்க வாழ்க, அப்புறம் போற்றி போற்றினா வணக்கம் வணக்கம். நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி. நச்சரவுன்னா அதை ஆட்டுகின்ற நம்பன், பாம்பாட்டி சித்தர். பாம்பாடி சித்தர்னே ஒரு சித்தர் இருந்தார். அதனால இப்படி பாம்பை ஆட்டுகிறவனாக இருந்து திருப்புறம்பயத்துல ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவனை எழுப்பி தந்திருக்கிறார். திருப்புறம்பயம் என்கின்ற ஊரிலே நம்ம கும்பகோணத்து பக்கத்துல. அதனாலே ஆவரணமாகவும் இருக்கிறார், அதை ஆட்டுகிறவனாகவும் இருக்கிறார். நச்சரவு ஆட்டிய நம்பன் போச்சு, பிச்சு எமை ஏற்றிய பெரியோர் போச்சு. எமை பிச்சு ஏற்றிய பெரியோர். பிச்சுன்னா அன்பு, பிச்சுன்னா அன்பு. ஏற்றியன்னா எனக்கு உண்டு பண்ணிய, அன்பு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, அவை உண்டு பண்ணினான், எனக்கு அன்பை உண்டு பண்ணினான். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி நான் கல்லு மாதிரி இருந்தேன், என்னை உருக வச்சுக்கிட்டேன், பிசைஞ்சிட்டேன், பிசைஞ்சிட்டேன், கல்லை பிசைஞ்சிட்டேன். இதுல இந்த வாக்கியத்தெல்லாம் சொல்லவே முடியாது, யாருக்கு இந்த கற்பனையே வராது. கல்ல பிசையறதும் கனிங்கிறதுக்கும் கல்லுக்கும் கனிக்கும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமாறாவது புரிஞ்சு சொல்றாரு பாருங்க. சாமர்த்தியம் சொல்றது விளங்குத, கல்லு எங்க வாழைப்பழம் எங்க அப்படி வச்சுக்கோங்க. கல்ல பிசைஞ்சு பிசைய முடியும், பிசைந்து இது இந்த உருவகம் சொல்ல தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. கல்லை பிசைந்து கனியாக்கி என்ன, கல்லு எங்கே கனி எங்கே, பிசைற பொருளா கல்லு, மண்ணா போது பிசைய. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழித்தி வணங்கிந்து வெளியே கல் போன்றிருக்கின்ற நெஞ்சத்தை இழக வைத்து உங்க வைத்து அதை இன்பமயமாக செய்து அல்ல தன்னையும் கலக்க வைத்து கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வணங்கிடிந்து வெளியே. ஆகையினாலே பிச்சவை ஏற்றிய பெரியோன் போற்று, பிச்சு என்கின்ற அன்பை எனக்கு உண்டு பண்ணிய பெரியோனுக்கு வணக்கம். அன்பு வந்து கடவுளத்துல உண்டாகுன சாமானியம் அல்ல, அன்பு கடவுளிடத்துல உண்டாவதுன்னா சாமானியம் அல்ல. மற்றைய புருடத்துல அன்பு உண்டாக வேணும்னு ஒருத்தரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்பா நீ மனைவி கிட்ட அன்பா இருப்பா சொல்ல வேண்டியதில்லை, அன்பாவே இருக்கிற. அவ சண்டை போட்டா கூட அன்பா இருக்கிறான், உண்டா இல்லையா? அது மாதிரி ஆளுகள் நிறைய நான் பாக்குறேன். அதே மாதிரி பிள்ளைகள்ட பிள்ளை உதவல அது திட்டுதுன்னா கூட அது விட்டாரு. அதே மாதிரி படத்துக்கிட்டேன், அதே மாதிரி உணவர்கிட்ட. இப்படி வந்து உலக பொருள்ல நாம் அனுபவிப்பதுல ஒண்ணும் தடை இல்லை, விளங்குதா? கடவுளத்துல அனுபவிக்கிறது தான் அதிசயம், சிவனிடத்துல அனுபவிப்பதுதான் அதிசயம். அந்த அன்பை அவனே கொடுக்கவும், அன்பை கொடுக்கவும். அதான் மாணிக்கவாசர் பல இடங்கள்ல கேக்குறார், இடையரா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்று தந்தருடைய முடையார், அன்பை தந்தருடைய பணம் கொடுன்னு கேக்குற மாதிரி அன்பை கேக்குறார், பணம் கொடுன்னு கேக்குற மாதிரி அன்பை கொடுன்னு கேக்குறார். அன்பு இல்லையா, அன்பை கொடுன்னு. அதனாலே பிச்சமை ஏறிய பெரியூர் நீற்றுடு தோற்ற வல்லூர், நீற்றுடு தோற்ற வல்லூர் என்பது இது ஒரு ஆழமான அழகான வாக்கி. நீற்றுனா திருநீர், திருநீற்று கோலத்தோடு தோன்ற வல்லூர் போற்றி. அது என்ன திருநீர் எல்லாம் பூசலமையிலுக்கு இதென்ன பெரிய வல்லமை வல்லமையா வல்லமை அதுதான் அதுதான் பரம விஷ்ணு முதலான தேவகூட்டங்களை உலகங்களை எல்லாம் சங்காரம் செய்து எல்லாரையும் சங்காரம் செய்து அந்த சுடுகாட்டிலிருந்து அந்த சாம்பலை பூசி கொண்டு ஆடுவது. அவர் வல்லவன் இல்ல அப்படின்னு அவர் என்ன சொல்றோம்? பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேர வாயு வருணன் எல்லாரையும் கோயில் சுடுகாடு எல்லாரையும் சங்காரம் பண்ணி அந்த சாம்பலிலே இருந்து அந்த சாம்பலை பூசி கொள்ளுகின்ற வல்லவன். நம்ம கந்தவிலாசு ஊதி சித்தநாதி ஊதி வாங்கி பூசி வல்லவன் அதுதான் நம்ம பூசணும். நமக்கு வல்லவன் சொல்ல முடியுமா? புரியுதா? தோனுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சுடி காடுடைய சுடலை பிடி. கடையில இருக்கிற சுடலை பிடியல்ல, காடுடைய சுடலை பிடி. கடையில இருக்கு விற்கிற பொடியல்லப்பா, காடுடைய சுடலை பிடி. அழகாத்தானே சொன்னார் அந்த ஆளும் பால் குடிச்ச உடனே பாடின பாட்டு. காடுடைய சுடலை அதனாலே அப்படி காடுடைய சுடலை பூடி. காடுடைய சுடலை பூடி என்றால் இது புரியுதல்லவா? எந்த காடு? அதுதான் இடுகாடு சுடுகாடு. எந்த சுடுகாடு? பரம விஷ்ணுக்களை எல்லாம் சங்காரம் பண்ணிய சுடுகாட்டில் இருந்து ஆடுகின்றவன் அந்த சாம்பலை பூசி கொண்டவன். அதனாலே நீற்றோடு தோற்ற வல்லூன். இந்த பாடலாம் நீங்க தனியா பிடிச்ச அந்த அர்த்தம் எல்லாம் வழங்காது. நீற்றோடு தோற்ற வல்லூன் போற்றி நாட்டிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி சொற்பதம் கடந்த தொல்லும். நான்கு திக்கிலேயும் நடப்பன நடாய் கையால நடக்கின்ற பிராணிகளை நடக்க வைத்து, நிற்கின்ற பொருளை நிற்க வைத்து, கிடக்கின்றவர்களை கிடக்க வைத்து, நடக்கின்றவர்களை நடக்க வைத்து, நடக்கின்றவர்கள் நடக்க முடியவே நான் நடக்க வைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நம்மளை நடக்க வைக்கிறவன் யாரு? சில நடக்க முடியாமையும் கிடக்கிறான், நடக்க முடியாம இருக்கிறான். அதனால இப்ப நாம் நிற்பதும் நடப்பதும் நுஞ்செயலாலே என்றார் போல நடக்கிறோமா? இதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய சாமர்த்தியத்துல நடக்கலப்பா, அவன் நடக்க வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்கிக்கிட்டு இருக்க அதனால நடக்க விடாமலும் செய்கிறான் அல்லவா? அதனாலே நடக்கின்ற பொருளை நடக்க செய்கிறான், கிடக்கின்றவர்களை கிடக்க செய்கிறான், நிற்கின்றவர்களை நிற்க செய்கிறான். இது எல்லாமே அவருடைய செயல்கள். நாட்டில் நடப்பன கடாய் கிடப்பன கடாய் நிற்பன நிறி சொற்பதங்கடந்தும். இப்படி எல்லா பொருளையும் சராசரமாய் சரம் அசரம், சரம் அசரம். சரம் என்றால் அசைவது, அசரம் என்றால் அசையாது. இப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிலும் அவன் கலந்திருந்து அந்த பொருளை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அதற்கு மேல அவனை என்ன சொல்றது, அவன் எந்த சொல்லாலே அவனை சொல்ல முடியுமா என்றால் எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாது. சொல்பா சொல்ல ஆகிய பதத்தை கடந்து இருக்கிறவன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா அந்த சொல்ல அந்த சொல்லுக்குள்ள அவன் அடங்கி விடுவானா என்றால் அடங்க மாட்டான். சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி நல்ல மேற்கொள்ள

0: ஆகையினாலே இப்படி வாக்கு மனம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றோம். மாற்றம் மனங்களின் இந்த மறைவன் ஆகையினாலே சொல்லாகிய பலத்தினாலே சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்லாண்ட சுருதி பொருள் சூதித்த தூய்மன துள்ளீர் தூய்மன தொண்டர் உள்ளீர் வில்லாண்ட கனகத்தில் வேறு விடங்கன் விடைப்பாக சில்லாண்டில் சிதையும் சிறகை அவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்தில் வேறு விடங்கன் விடைப்பாக பல்லாண்டு என்னும் பதம் கடந்தாருக்கே பல்லாண்டு பல்லாண்டுன்னு அவருக்கு சொல்றதை தவிர பல்லாண்டு என்கின்ற அந்த சொல்லையே கடந்து இருப்போம்னார் அவர். அது திருப்பல்லாண்டாசி சேர்ந்தார் பல்லாண்டனும் பதம் கடந்தவன். ஆகையினாலே சொல்லாகிய பதத்தினால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு விட முடியுதா? சொல்லிவிடுதான். சொல்லற்கரியானை சொல்லி திருவடி சொல்லற்கரியானை சொல்லி திருவடி. அதனாலே சொற்பதம் கடந்த தொல்லோல் தொல்லோன்னா என்ன சொல்றது? அது மிக பழமைக்கு அவனுக்கு மேல பழமையே இல்லை. மிக பழையோர் தொல்லோல் பழையோர் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படம். இந்த வாக்கியங்கள்லாம் தங்க தகுட்டு உணர்ச்சி இருக்குதா? அந்த உணர்ச்சி எங்கேயே தோன்றுகிறது? உள்ளத்திலே தோன்றுகிறது. உள்ளத்திலே தோன்றுகின்ற உணர்ச்சியினாலே உலகப் பொருளை வந்து கொள்ளலாமே தவிர உலகம் கடந்திருக்கின்ற பரம்பொருளாகிய சிவத்தை அந்த உள்ளத்துணர்ச்சியில கொள்ள முடியாது. கொள்ள முடியாது என்றால் நினைக்க முடியாது. உள்ளத்துணர்ச்சிக்கு அப்பாற்பட்டிருக்கும். மனம் கடந்திருக்கும், வாக்கு கடந்திருக்கும். வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, நேசற்கு பேரனாதது, மாயைக்கு சூழனாதது, விந்துராத ஓசைக்கு தூரமானது, மாகத்துக்கு ஈரதானது, லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயே திருச்சிராமலைத்திருக்கும். ஆகையினாலே இப்படி உள்ளத்துணர்ச்சியை கொள்ளவும் படா. கடவுள் அருமை எவ்வளவு சொல்றாரு பத்தியா? இதெல்லாம் படிக்காம இருந்துகிட்டு கடவுளை பத்தி எல்லாம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் கடவுள் சொல்லிக்கிட்டு இறைவன்ட்ட என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் படிச்சா அல்லவா தெரியும், கேட்டா அல்லவா தெரியும், படிச்சா கூட தெரியாது, கேட்டா அல்லவா தெரியும். உள்ளத்துணர்ச்சியில் கொள்ளவும் படா. அது மாத்திரமா கண்மொரு புலனார் காட்சியும் இல்லை. மனத்தாலே நினைக்க முடியாது, வாக்கினாலே சொல்ல முடியாது, இந்த கண் முதலிய பொறிகளால காண முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால் நுகர முடியாது, கண்ணாலே காண முடியாது. கண்மொரு புலனார் காட்சியும் இல்லை. உனக்கண் வாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினை சிந்தை நாடி. உனக்கண்ணாலே காண முடியாது. கண் முதற் புலனார் கண்ணு எதை பார்க்க? புறப்பொருளை பார்க்க வேற தன்னை பார்க்க. கண்ணுக்கு கண் தெரியுமா? கண்ணுக்கு கண்ணு தெரியுமான்னு கண்ணு புறப்பொருளை பார்க்குமே தவிர தன்னை பார்க்க தெரியும். தன்னை பார்த்துருக்குதா? இல்ல. தன்னை முழுவதும் பார்த்தவன் இருக்கிறானா? தன்னை முழுவதும் பார்த்தவன் தன்னுடைய உடம்புதான், நம்முடைய உடம்புதான, முழுவதும் பார்க்க முடியுதா? நம்ம முகம் நமக்கு தெரியுதா? நம்ம முகம் நமக்கு தெரியுதான்னு கண்ணாடியில பார்த்தா தான். இந்த அளவுக்கு இருந்துகிட்டு எவ்வளவு கட்டிக்காரன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய முகம் நமக்கு தெரியல. கண்ணாலே புறப்பொருளை பார்க்கிறோமே தவிர அகப்பொருளை காண முடியவில்லை. அதைத்தான் திருமூலர் முகத்தின் கண் கொண்டு காண்கின்ற மூடர் வாழ்ந்தார். இந்த கண்ணு எதை பார்க்க? புறப்பொருளைத்தான் பார்க்க. அகப்பொருளை பார்க்கறது தெரியும், தன்னையே பார்க்க தெரியலையே. இந்த கண்ணு தானே பார்க்குற காணும் கண்ணுக்கு காட்டு உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டிலும் அயரா அர்ஜுன் அரண்பழகு சிறுவை என்பது சிவஞானம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் கண் பார்க்குதா? உயிர் காட்டா காணுகிறது கண். உயிர் காட்டா கண்டிடுங்கண் தனைக்கானா சிவஞான சித்தியர். கண்டிடுங்கண் தனைக்கானா புறப்பொருளை காணுகின்ற கண்ணு தன்னை காணும். கண்ணு பொருளை பார்க்குதா? பார்க்குது. எதன் மூலமாக பார்க்கிறது? உயிரினுடைய உதவியினாலே கண் பார்க்குது. உயிர் காட்டலைன்னா கண்ணுக்கு தெரியாதுவா? கண்ணு சடப்பொருள், உயிர் அறிவு பொருள். அறிவு பொருள் கண்ணுக்கு உதவியா இருந்து காட்டுகிறது. அதுவும் அது மாத்திரமில்லை, உயிர் காட்டுதா? இந்த உயிர் காட்டினாலும் காண முடியாது இறைவனுடைய உதவி இல்லையனா, இந்த ஒளியினுடைய உதவி இல்லையனா. நல்ல இந்த இடம் ரொம்ப அருமையான இடவா. கண்ணு காண்கிறது, உயிர் காட்டுகிறது. உயிர் காட்டுவதற்கு உயிருக்கு இறைவன் காட்ட உயிர் காட்டுகிறது. இல்லையானால் கண் காணும். ஒளி இல்லையானால் தெரியுதா? கண்ணு இருக்குது, உசுறு இருக்கு, தெரியுதான்னு. உசுறு போனதுக்கு தெரியாது, அது வேற. உசுறு இருக்குது இல்ல, இந்த உயிர் இருக்கிற கண்ணுக்கு தெரியுதானே? இருளில இல்ல, தனியா சுவாமி ஒளியின் மூலமாக காட்டுகிறார். புரியுதா இல்லையா? இப்ப இந்த லைட் இன்னும் போகட்டும், என்ன உனக்கு தெரியாது, ஒன்னு எனக்கு தெரியாது. ஒளி இருக்கவும் கட்டிக்கிற மாதிரி இருக்கு. இதிலா இருந்து கடவுளுடைய உபகாரத்தையும் இருக்கிறதையும் உண்மையும் உணரும். அதனாலே இப்படி உலகப் பொருளை பார்ப்பதற்கே இப்படி உதவியினால் அவனுடைய உதவியினர் தான் பார்க்கிறோம். அவனை பார்ப்பதற்கு அவனருளாலே அவன் தான் அடங்கியதா அவன் காட்டினாத்தான். காண்பாரார் கண்களாய் காட்டாக்காலேனார் அப்பசுவார். ரொம்ப அழுத்தமான உரை இந்த குறையில. கண்முதல் புலனார் காட்சி புலன் என்றால் மெய் வாய்கள் மூக்குச் செவி ஆகிய பஞ்சேந்திரியங்களாலே அவனை காண முடியும். கண்முதல் புலனார் காட்சியும் இவ்வளவு அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார், இவ்வளவு அருமையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் தான் நமக்காக என்ன பண்றார்? புன்முதற் புத வெளிப்பட வகுப்போம். இவ்வளவு அவன் அருமையாகவும் காண அள முடியாமலும் இருந்து உண்டு. அவன் என்ன பண்றான் தெரியுமா, விண்முதல் பூதம் வெளிப்பட வந்து இந்த மாதிரி கடவுள் இலக்கணம், இந்த மாதிரி கடவுள் இருக்கு, வேற எந்த நூலும் இல்ல. விண்முதல் விண் வழி தீ நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணீர் மண் இவ்வளவுதானே உலகம், உலகம் இவ்வளவுதான். பார்வடு விண்ணாய் வரந்தயம் இப்படி விண்முதலாகிய பூதங்களை எல்லாம் படைத்தவன் எதற்காக நமக்காக விண்முதல் பூதம் வெளிப்பட அப்படி வகுத்திருக்கிறானே அவன் எப்படி இருக்கிறான்னு கேக்குறீங்களா, அவன் இருக்கிற தெரியாம இருந்துகிட்டு இருக்க இதுல மலரிலே மனம் இருப்பது போல மலரிலே மனம் இருப்பது மலர் தெரிகிறது மனம் தெரியவில்லை. கண்ணாலே மன மலரை பார்க்கலாம் மூக்காலே மனத்தை கண் மலரை பார்க்கவே வர அந்த மனத்தை காண முடியாது கண்ணாலே. அந்த மனத்தை எது அறியும் என்று கேட்டால் மூக்குத்தாரி. ஏன் காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த அது அறியலாம் இல்ல, காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த எந்தெந்த துளையில தெரிகிற நாற்றம் எந்த துளையில தெரியக்கூடாதா தெரியாது. இது மூக்கு நுகருது அது ஒண்ணுதான் செய்யும், காது கேக்குது அது ஒண்ணுதான் செய்யும். இந்த துவாரத்துல கேட்கப்படாதா, இந்த அளவுக்கு ரகசியமா படைச்சிருக்காங்க நம்ம, என்ன ரகசியம் இருக்கு இந்த விஞ்ஞானம் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது விளங்குற. அதனாலே கடவுள் எப்படி இருக்கிறான் கேட்டால் உலகம் மலர் போன்றது, உலகம் மலர் போன்றது. இந்த உலக நிகழ்கின்ற நிகழ்விலே இருந்து நிகழ்ச்சியிலே இருந்து கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பூவிலே மனம் இருப்பது போல இருக்கிறார், மனத்தை நீங்க கண்ணால காண முடியுமா, சரி இல்லையான்னு தான் சொல்லி இருக்கீங்களா. கண்ணுல பார்த்தையா காணவே காணா, பூவுல வாசனை இருக்குது இருக்குதுங்கிற காணவே காணா, காணவே காணான்னு என்னவா காண போக முடியும், மூக்கால நுகர்ந்தா தாங்க மூக்கு இல்லாதவனுக்கு மனம் தெரியும். அதனால மலரிலே மனம் இருப்பது போல பூவில் நாற்றம் பொறுமையிருந்தது விரையில் தீயனன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமனிச்சு. இந்த அளவுக்கு கடவுளுடைய ஒரு விளக்கத்தை தெளிவே வேற எந்த சமயவாதிகளும் சொல்லல, வேற எந்த சாமிக்கும் இந்த மாதிரி நூல் கிடையாது, எந்த சாமிக்கும் கிடையாது, மற்ற சமயம் கண்ணுக்கு தெரியலன்னா இல்லன்னு இல்லாம இருக்கு. எப்படி அதை வெளிப்படுத்துறது, உறவு போல் நட்டு உறவு ஆகிய அன்பு ஆகிய போல நட்டு பாட்டு பாத்தியா, உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக ஒரு அன்பு ஆகிய போல நட்டு அதுல உணர்வாகிய கயிற்றினாலே நன்றாக தியானித்தால் கடவுளை காணும். உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக முருகன்னா நன்றாக தியானிப்பு முருக வாங்கி கடைய முன் நெய் வரும். நெய்ய ஒன்னால சாமான்யமா வாண்ண வந்துருமா, அதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சாத்த நெய்யே வரும். கடவுளுக்கு அர்த்தத்துல சாமான்யமா. அதனாலே முடிஞ்சாலும் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய வரும், அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, அதுதான் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்பது தாய்மானவர்வார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கவர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம் என்பது தாய்மானவர்வார். அதனால கடவுள் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் எங்கும் இருக்கிறார். எங்கும் யாருல சொன்னாரு, எங்கும் கடவுள் இருக்கிறானா எல்லாரும் பார்க்கணும் இல்லன்னாரு. எங்கும் கடவுள் இருக்கிறான்னு இல்லீங்கள, அப்ப எல்லாருக்கும் தெரியணும் இல்லாரு. அது எப்படி தெரியும், சூரியன் எங்க இருக்கிறான்ல எங்க இருக்கிறான், ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு சூரியன் தெரியுமோ, ரெண்டு கண்ணும் சுத்தமா தெரியலன்னு வச்சுக்கப்பா அவன் சூரியனை பார்க்க முடியுமா. அது போல ஞானம் இல்லாதவனுக்கு கடவுள் தெரியும், ஊனக்கண்ணு இல்லாதவனுக்கு இருந்த சூரியன் தெரியாது, ஞானம் இல்லைன்னாதவனுக்கு அந்த சூரியன் தெரியாது. எங்கும் தான் நிறைந்து சிவனுங்க ஆனாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் நின்னில் இங்கும் தான் அந்தகருக்கு இறவி இருளாகும், இறவி இருளாகும், இறவி இருளா ஒளியா, ஐயோ குடனுக்கு இருள் குடனுக்கு இருள். எங்கும் தான் நிறைந்து சிவனுங்க ஆனாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தானில் இங்கும் தான் அந்தகருக்கு இறவி இருளாகும், ஈசான் ஆறு கண்ணில்லாருக்கு ஒளியாயே இருளாம், புதியனே துண்ணிருளே தோன்றா பெருமை திருவாசம் துரியனே துண்ணீருளே தோன்றாமல் திருவாசகத்தை கடவுள் இலக்கணத்தை அந்த அருமையை இந்த அளவுக்கு இறக்கி சொல்ல முடியாது. எல்லாரும் ரசிக்கிறாமல் இருக்குதுல்ல, ஒருத்தருக்கு தெரியாதவங்களாம் கூட ரசிக்கிறாமல் இருக்குதுல்ல, படிக்காதும் படிக்காதும் இல்லாமல் திருவாசகத்துல அப்படி சொல்ல முடியாது. அது பகவானுடைய கருணை. எப்படி புயல் நாற்றம் போன்று உயர்ந்து புயல் நாற்றம் புயல் எங்கும் ஒளிவர நிறைந்து மேவியே வருவது. முகர்கட்கரசு
1: ஒளிவர நிறைந்த யோகவே ஒற்றை எனக்கு வம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்த்தம் என்பது திருவாசகம். அதனால கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், புறத்திலே இருக்கிறார், உள்ளுடு புறம் கீழ் மேலாய் உயிர் நூறு ஒழித்து நின்ற கல்வனை இவன்தான் வந்திக்கு ஆளன காட்டி நின்றார் என்பது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல். ஆகையினாலே இப்படி கடவுளுடைய அருமை பெருமை அவனுடைய தன்மை அவனுடைய சிறப்புகள் நமக்கு செய்யற கருணை இதெல்லாம் இதுல அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வாக்கியம். ஒளிவர நிறைந்து மீதிய பெருமை அதற்கு மேல தனக்கு செய்த அருளே சொல்லுகிறார்.
2: சிவாய நம. சைவம் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருநாவுக்கரசர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தாய்மானார், அநியாயமாய் இந்த உடலை என்று நான் அந்தகற்கு ஆளாக்கவோ? ஏன் சாமி, இது போய் நான் வந்து காத்திருந்தவன் நேத்திருந்தவன் கொண்டு போனாங்கிற மாதிரி இது காத்துக்கிட்டு இருக்கிறேன். எவனோ ஒருத்தர் சொல்லாம நோடி சொல்லாம எதுக்கு இந்த உடம்பு? அதான் பிறப்பருக்கருக்கார்க்கு உடம்பு கிடை. இங்க திருவள்ளுவர் பிடிக்கு மேல ஒரு பிடி எவ்வளவு உண்டு? ஞானியருக்கு உடம்பே மிகையும் சொல்லிட்ட துணிமணி மிக, மோதிரம் மிக, சாப்பாடு மிக, இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லையா? திருவள்ளுவரா உண்மையா சொல்றது, நல்ல தெய்வீக உணர்வு திருக்குறள் அந்த நெறியும் நாட்டு இருந்தது. இன்மையே சொல்லுவோம் பரப்புகிறார் திருக்குறள். உண்மை உரைய செய்தி அது, உண்மையான உரை என்ன கேள்வி. மாற்றகத்தெல்லாம் வேணா, நீ யார்? அதனால இருக்கிறது இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டுங்கடா. அந்த எடுத்த அந்த காட்சிகள் ரொம்ப அருமையான. இங்கே அப்படியே இங்கே போனா எந்த இடத்துல ஒழுகிய கண்கொழி உணலும் அதுக்காக சொல்ல வந்தேன். ஓவாது சிவன் தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மையில் தரித்தார். அப்படியே உடம்பு என்னன்னா சுவாமி சொல்ல மாட்டேன், சுகப்பழம். ஆமா, பழமாயிட்டு இருப்பான் பழுத்துட்டு. அதனால பழையடியார் பழுத்த அடியார் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். ஆமா, பழையடியாருடன் கூடிய அம்மானுக்கே பல்லாண்டு போடுவது படுத்த அடியார். இப்படியாக பழடியாரும் படுத்த அடியாருமாக ஆயுத்தலாம். தேம்பொடியும் செந்தமிழ்நாட்டினில் எங்கும் சென்றிருக்கு மாம் பணிவார் துணை பணிவார் பொன்னின் அழகு அணிந்து. சரிங்களா, ஒரே செகண்ட்ல வந்து சார் நீங்க பாண்டி நாட்டை விட்டு சோழ நாடு வந்தார். வந்து வாம் புனல் சூழ்வள நகரங்கள் பின்னும் போய் இன்னும் பல பணிகள்லாம் வணங்கியவர் வணங்கியே பூம்புகளூர் வந்தடைந்தார் பொய்ப்பாசம் போக்குவன் திருப்பூம்போர். புனித மரத்தால் வணங்கி நையும் மனப்பரிவினுடன் நாள்வோறும் திருமுண்டில் கை கலந்த திருத்தொண்டு செய்து பெறும் காதலுடன் வைகு நாள் எண் நிறந்த வண்டபிள் மாலைகள் முடிவார். நிறைய பதிகம் பாடியிருக்க, இது எங்க கிடைக்குது அவ்வளவு? அதனாலதான் இதெல்லாம் நம்ம குறிக்கணும். பல தானங்கள், பல பல திருப்பதிகள், பல கோயில்கள் என்று எங்கெங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் பல பதிகம் பாடினார் என்று எங்கெங்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் குறிச்சாத்தான் நாவுக்கத்தை எத்தனை பதிகம் பாடினாலும் புரியுதுக்கணும். மொத்தம் என்னங்க இப்ப இருக்கிறது? இது இவ பாடினது 39,000 36,000 பதிகம் பாடினா என்று நம்பியாண்டார்கள் குறிக்கணும். நம்ம இதெல்லாம் தோத்து காட்டல என்ன சொல்லுவேன், நம்ம காதையா வந்துட்டு போறோம். சுந்தர இல்ல சுந்தர 49,000 பதிகம் பாடின. இன்னைக்கு 101 பதிகங்கள் தான் கிடைச்சது. இந்த பதியங்கள் எல்லாம் கிடைக்கலப்பா, எண்ணிறந்த பதியங்கள் என்றால் கிடைக்கல. ஆதலால் தான் நாங்கள் சொல்லுவோம், மிகைப்படுத்தி அல்ல உண்மை, பெரும் போட்டி இல்லை. இப்படி எல்லாம் இருந்து அங்க செய்தாராம். இங்கே நின்ற திரு தாண்டகம் எங்க பண்ணார் எல்லாம் திருப்பூரூர்ல வைகனால் ரெண்டு காரியம் செஞ்சார். ஒன்று, நல்ல காலையில அந்த முந்தில யாராவது ஒரு கீழ ஒரு தூக்கி நின்று போட்டிருந்தாங்கன்னா உடனே போய் அப்படியே பூட்டி அதை ஒரு எடுத்து எடுத்து கொஞ்சம் எட்ட கொஞ்சம் அது போட்டு உழவா இருக்கும். இன்னொன்னு அருமையா பாரு, ஒன்று வாய்த்தொண்டு இன்னொன்று கைத்தொண்டு. அதான் கை தொண்டாகும் படிமையினா வாசி இல்லா காசு நன்றி. ஏயா தான் தம்பிக்கு வந்து காசு நாலு இடத்துல பார்த்துட்டு செல்ல தம்பி இல்லை கொடுத்தது கொடுங்க, ஒரு ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், பரவாயில்லையா கொடுக்கணும் அப்படி கொடுத்து இவர்த்த கொடுத்தோன்னு தெரிஞ்சு சின்னவர்கிட்ட பார்த்துனேன் எடுத்துடுவேன். ஏன் அப்படி கொடுத்தாருங்க கேட்கல இருந்தா கை தொண்டாகும் படிமையினாகு அப்ப என்ன தெரியுமா, கைவார உழைக்கிற உழைப்புக்கு காசு உடனே தரணும், தங்கத்தில் தங்கமா தரணும். உங்க கடைக்கு போனவனே அவன் கண்ணை ஒத்திட்டு தரணும், செல்லாத மட்டும் உள்ள தொடங்கிட்டு அப்படி. அது திருமாமகனாராதலினால் பையனும் பையனார் இந்த கடை ஏறி இறங்கிட்டு போனீங்களா. இப்ப சொந்தக்காரரா இருந்தா அவங்களுக்கு வந்து சில அழுப்பு தடுப்பு கொடுக்கலாம், கொஞ்சம் அயலா இருந்தா அழுப்பு தடுப்பு கொடுக்க கூடாது. இப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கணும் இந்த கை தொண்டுனாரே ஞாபகம். இப்படியாக கை தொண்டும் அந்த திருவாயிலிருந்து அருமையான மாலை நின்ற திருத்தாண்டகம் நீடு தனி தாண்டகம் மன்றுள் ஆர்வாடுவதில் வடுத்து திருத்தாண்டகம் கொண்டை மலர் கடையார்வால் குறைந்த திருநேரிசை துண்டு கனி நேரிசையும் முதலான கொடுத்தமைந்தார் ஆறு உயிரின் திருவிருத்தம் தசபுராணக் கரைவும் ஆர்வரவும் பாபநாசப்பதியம் பன்முறையும் நேர்பட நின்று அறைகூவும் திருப்பதியம் முதல் பிறவும் பேரருளின் கடல் அளிக்கும் பெருமானை பாடினார். அப்பா அவ்வளவு பாடிக்க இவர் சொன்னதே இப்ப நிறைய இருக்கு, இதுல ஒவ்வொன்னு எவ்வளவு பாடினாரோ திருவங்க மாலை 11 பாட்டு தலையணி வணங்காய் அதெல்லாம் அங்க பாடினா இப்படி எல்லாம் இந்த இனம் கட்டு சொன்னதுனாலதான் எங்க பாடினார் சொல்ல முடியும். இதை ஜெயிக்கலார் மட்டும் சொல்லலன்னு சொன்னா எங்க எப்படி பாடினாரோ எங்க இருந்து பாடினாரோ என்று முடியும். இப்ப எப்படி பாடினாரோ என்றுதான் கேட்கலாம், தவிர எங்கிருந்து பாடினோம் என்று கேட்கணும். பழைய பாட்டுல எப்படி பாடினாரோ ஜிகே பட்டமல அதெல்லாம் இந்த வானொலியில வருங்க அப்பெல்லாம் காது வச்சு கேட்டவர் அப்பரும் சுந்தரரும் அருள்வாத உரரும் எப்படி பாடினார் நல்ல பாட்டு யாராக பாடினார். எனவே இப்படி எல்லாம் பாடிருந்தார். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்நிலைமையினில் ஆண்டரசு பணி செய்ய அவர் நன்னிலைமை காட்டுவார். அருமை அருமை என்னது ஐயா என்ன வயசான காலத்துல காட்டுறாரு, யாரும் தப்பாங்க நம்ம எல்லாருமே வயசானவங்க தான், இந்த வயசான காலத்துல கொஞ்சம் பற்று அதிகமா வரும். ஏன் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறதுனால பற்ற வச்சுட்டு போவோமே, அதனால கொஞ்சம் பற்ற அதிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் என்னைக்கு பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துருது இல்ல, அதனால கொஞ்சம் அறிய பார்க்கணும் எது எடுத்தாலும். அப்படி வரும்போது இவர் வயதான நிலைமையில இவருக்கு என்ன பாசம் வருதா என்பது பாசம் வரலைங்கிறது பெருமானுக்கு தெரியும் சரிங்களா. மண் மக்களாகிய நமக்கு தெரியணும், அதுக்காக தான் நொல்லை நொல்லைங்கிற ஆளுக்குதான் தெரியணும். இவர் அப்படியே திருத்தொண்டு செய்கின்ற பொழுது நல்ல உடவார பணி செய்கின்ற பொழுது என்ன செய்தாராம்,

பருக்கையுடன் ஒக்க பாட்டு நன்னிலமை காட்டுவா நம்பர் திருமணி முன்னில் தன்னில் வரும் உழவாரம் நுழைந்த இடம் தானெங்கும் பொன்னினோடு நவமணிகள் பொழிந்திலங்காலும். இது எங்க உழவாரம் அப்படி இப்படி செதுக்க போடுறாரோ அங்க நவரத்னமும் மணிகளும் அப்படியே கூர்ந்து ஊட்டுகிறது. ஏனைய கற்களோடு அது ஊட்டுகிறது. யாருக்குமே என்ன ஞாபகம் வரலாம்னா அடே நவமணி இருக்குது இருந்தா எதுக்காவது ஆகுமே. இப்பெல்லாம் சட்டை கிடையாது, எல்லாம் இடுப்பு தான் இடுப்பு. ஆனா இடுப்புல வைக்கிறவன் பிட்பாக்கி கிடைக்க முடியல. இன்னைக்கு வைக்கிற பிட்பாக்கி ஞாபகம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பொருள் இழந்ததை எப்போ இவப்படுதுன்னு பாருங்க, நாம் இழப்பது எவப்படும் பாருங்க. எல்லாம் வைக்க வேண்டியது வைத்தது கண்டன எடுத்தது கண்டது. அது அந்த அதோட கூட அந்த நவமணிகள் எல்லாம் இளங்கும்படியா வைத்தாராம். வைத்த உடனே இது என்ன ஒரு பட்சம் இல்லை. அதனால என்ன செய்தாராம், செம்பொன்னும் நவமணியும் தேன் விளங்க படிச்சு படிச்சு படிச்சுன்னு மின்னது. அதுல இந்த கல்லு புண்ணும் தெரியுது. இவருக்கு போயிட்டு உலவாரம் போடுகிறவர் என்ன பண்றாருன்னா அதை மட்டும் தனியா பொறிக்க எடுத்து குளித்து வச்சுக்கல. இவர் செதுக்கிறார் பாருங்க அந்த புல்லும் மற்ற கல்லும் அதோடவே பத்தோட பதம் பண்ணதா எடுத்து செதுக்கிறது. செதுக்கி எம்பெருமான் வாகீசர் உழவாரத்தினில் ஏந்தி அடாடாடாடா மாண்பின் அமைச்சர் உழவாரத்தில் செய்யா உழவாரத்தில் அந்த மாதிரி செஞ்சு அதுல என்னது கையில கூட தொடங்கியா இதுக்கே தள்ளி தள்ளி தள்ளி இதெல்லாம் எங்கேயாவது காட்டினா தேவலாம் சிறைய உடைய காட்டி இதெல்லாம் சேர்த்து இப்படி தள்ளி வச்சு அப்புறம் அதுலயே இப்படி உழவாரத்தினில் ஏந்தி கையில தொடல இது இது உழவாரத்தினில் ஏந்தி இவ்வளவு சொல்லணும் கேட்கலாம் ஏந்தி என்ன செய்தாராம் பம்பலர் மென் பூங்கமல பாதியினில் புகையறிந்தார். ஒரு ஆழமான குளம் இவன் குளத்துல போட்டார். இப்படிப்பட்ட திருவுள்ளம் அவர் அதனாலதான் என்ன சொன்னார் கண்டைகையாம் கருத்தும் இதன் இருக்கிற கோவணம் கூட அவருக்கு என்ன கோவணமோ ஏன்னா எதையும் எல்லாவற்றையும் கண்டன என்று பாடியதற்கு காரணம் இவ்வளவு திருவுள்ளம் இருந்ததுதான். அதனால இதையெல்லாம் எடுத்து ஏந்தி கோவிதப்பட்டதாம். புல்லோடும் கல்லோடும் பொன்னினோடும் மணியனோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமை முன்பிருந்த நல்லோர் முன் திருப்போரூர் நாயகனார் திருவருளால் பில்லோடு முதல் மடவார் விதும்போடு வந்திருந்தார். இதெல்லாம் எதுக்காக காட்டார்? ஞானியுடைய திருவுள்ளம் தெரிவதற்காக, நமக்கு தெரிவதற்காக. அவருக்கு தெரியும், அவருக்கு இதெல்லாம் சோதிக்கிறார்னு சொல்லப்படாது. இறைவன் சோதித்தார் சொன்னாலே இறைவனுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நீங்க ஒருத்தனை சோதித்து தான் தெரிஞ்சுக்கிறான். ஐயா இவன் திருடனா அல்லவாங்கிறத பைய பிடிச்சு பார்த்து இது பார்த்து எடுத்துட்டு ஒண்ணுமில்லை போங்கன்னு சொன்னா அப்ப அவனுக்கு என்ன தெரியுதுன்னா இப்படி சோதித்தாலும் தெரியாதுன்னு தெரியுது. சோதனைன்னு சொன்னா வேதனை தான் திருட்ட அவன் உட்கார சொல்லணும். ஆமா, நம்ம சேர்க்கலாறு விழாவில் அதெல்லாம் வரக்கூடாது. ஆண்டவன் வந்து உங்களுக்கு தெரியாதவன்னா நம்ம சோதிச்சுதான் தெரியாது. சோதனைகள் அகப்படா சோதி உனி சோதித்தேன் புரிந்தேன் அந்த எனவே அப்படி அப்போது திரும்ப என்ன பண்ணா இப்ப இது இதுல யாரு மயங்குவாங்க பொருளா பொருள் இல்லை. இன்னொன்னு திருவள்ளுவர் தான் இதெல்லாம் ஒவ்வொரு பொறிக்குத்தான் இப்ப உதவி செய்யும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தொழியும் ஐம்புலனும் ஒன்றொறி கஞ்சியும் எல்லாரும் அதனாலதான் மயங்கலாம். ஒரே நேரத்துல ஐந்து பொறிகளுக்கு இன்பம் தருவது ஒரே ஒரு பொருள். அதனால் அதுல பெண் வந்து அது மாதிரி ஒரு ஆரம்பம் எல்லாம் கொண்டாந்து எங்க இருந்து தேவலோகத்து பெண்கள் முன்னால அப்படியே எல்லாம் ஆனாங்களாம். என்ன வானகம் இன்னும் பொறிகள் வந்தெழுந்தால் என வந்து தான நெறி குருதிகளில் தகும் அலங்காரத்தன்மை காணாமுதம் பறக்கும் கனிவாயு ஒளிபரப்ப பான நடும் கண்கள் மணி பரப்பு இதை பாடுவார். ஏப்பா நடனம் என்ன வாய்னால பாட்டு கண்களால அப்படி என்ன யான் நோக்குங்கால் என்ன நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கும் என்ன அதையும் கொண்டு நம்ம ஐயா கண்ணொடு கண்ணினை நோக்கு வைக்கும் வாய்ப்புகள் என்ன பயனும் இருக்கும். அதனாலதான் நீ எந்த துறை எடுத்தாலும் எங்க ஐயா எங்க ஐயா இந்த கண்ணினால மட்டும் ரெண்டு பேருக்கு மனம் நேர்ந்து விட்டுதானால் வாய்ப்புள்ள என்ன பிரயோஜனம் பண்ண கொடுக்குறேன். ஐயன் திருவிழா ஆத்தா திருவிழா உண்மையா ஐயன் நீ சொன்னா நல்லது. அப்பன் நீ அம்மையை நீ ஐயன் நீ நம்ம திருமுறை சொல்லுது திருமுறை சொல்லு. இப்ப இவங்க மட்டும்லாம் என்ன ஐயா ஐயங்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் பாரு அம்மா அப்பன் நீ அம்மை நீ ஐயன் ஐயன்னா எனக்கு குருநாதன்
அலைமுடிஞ்சு அன்புடைய மாமனும் என்றெல்லாம் சொன்னார்களே. அது அதனால இப்படி இதற்கு என்ன வந்தாரலாம் வந்து பாடினாரலாம். கற்பக பூந்தளி போம் காமது சாரிகை செய்ய ஒற்பலமின் முழுவலல் வட்டனையோடும் கைவேற பொற்பொருமை கையின் வழி பொறுகையற்கன் உடைவேற அற்புத பொற்குடி நடங்கி ஆடுவ போல் ஆடுவார். அவங்க அப்படியே அந்த கைவழி நயனம் செல்ல, அதனால அந்த கை இப்படி இருக்கும்போது கண்ணா அப்படி போகும், கைவழி நயனம் செல்ல இப்படி எல்லாம் கண் போக்கி ஆடினார்களாம். ஆன ஆடுவார் ஆடுவார் அலர் மாறி மேற்கொழிவார். பத்து பூவர் எடுத்திருக்காங்க, எடுத்து பாவம் திருநாட்டத்துக்கு மேல போடும். கூடுவார் போண்டடைவார் பகுதி நெருங்கிறாங்களாம். குழல் அவிட இடைநுடங்க ஓடுவார். மெய்ப்பாட்டுல கூடை விரித்தல் இந்த ஒரு ரொம்ப அந்த இன்பம் ஏற்படுகின்ற பொழுது தானே அந்த கூந்தல் அப்படி விரியும். கூடை விரித்தல் மெய்ப்பாடுகள் அந்த புணர்ச்சிக்கு முன்னர என்ன மெய்ப்பாடு, மெய்ப்பாடுன்னா உடம்பில் தோன்றுகின்ற நிலைகள், அதுக்கு பின்னே என்ன தோன்றும். பின்னே 24 மெய்ப்பாடுகளை சொல்லாத்துக்கு இவங்க எல்லாம் வந்தவன் இங்கெல்லாம் ஆற ஆற ஆற ஆறுன்னா ஆறியாப்பா. கூடை விரித்தல் காதொன்று விரித்தல், அதனால ஊழலி தைதரல் உடை பெயர்த்து உடுத்தல் அடிக்கடி படம் வந்துடும் எடுத்து ஏனைய வெள்ளி தெரியல காங்க. அதனால எல்லாம் சொல்லாத்தில் இருக்கு, சொல்லாத்தியத்துறைக்கு நமக்கு இன்னைக்கு சங்க தமிழனுடைய வாழ்வியல் எடுத்துனா முதல் நூல் இன்னைக்கு சொல்லாத்தினர் எங்க வந்தாலும் அதுல இருந்தா தொடர்ந்து பிள்ளையாசிரியே போகணும். இப்ப மேடைக்கே வரல கல்லூரியிலேயே போட்டது இவங்க என்ன ஒண்ணாருமா. எனவே மாறவே உடன் மீழ்வாள் ஒளி பெருக நீருவார் விளைவிய நிற்பாரும் ஆயினார் இப்படி எல்லாம் இருந்தவுடனே பாடத்து நம்முடைய திருநாவுக்கரசர் இத்தன்மையரம் பெயர்கள் எவ்விதமும் செயல்புறைய அத்தனார் திருவடி கீழ் நினைவகலா அன்புறகும் மெய்த்தன்மை உணர்வுடைய விடுத்தவத்து மேலோர்கள் மேலோரும் சித்த நிலை தெரியாது திருப்பணி செய்வனியும் தலைந்தார். ஆனாலும் திருவுள்ளம் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆகும் குணமுறு 3 சிறந்து சாத்துவியமேயாக இந்துவால் கடையான் நாடுமான் உடையல் அருமையான். இது அப்படிதான் விளக்கிறது. சினிமா பார்க்க போனீங்கன்னா சினிமா பார்க்கறது சினிமா திரைப்படம் வர்றதுக்கு முன்னே முறுக்கு வைப்பான் இது வரும் வீடுகளுக்கு வரும் இதெல்லாம் வந்துருக்கு பாட்டு அங்கே போயிட்டு இருக்கும். திரைப்படம்னு வந்த உடனே எல்லா விளக்கும் அணையும். இவன் முறுக்கு வைக்கிறேன் உட்காந்துருவான் தேங்காய் வைக்கிறோம் எல்லாம் இவனு இங்க எல்லாம். அப்போ உங்க திரைப்படம் பாக்கணும்னாலே இந்த ஒளி எல்லாம் அணைஞ்சாதானே பாக்கலாம். அது மாதிரி எங்க பேரொழியை பாக்கணும்னாலா இந்த 5 பொறியில எங்க பேரொழியை பாக்கணும்னா இந்த 1 தேர்ந்தெடுக்கணும். இது பேசக்கூடாது எங்க ஐயாவை 10 காணா இந்த அங்கதான் சில பேருக்கு சொல்ல விசாரிக்கும் விசாரிக்கப்படாதுன்னு போய் போனோம் அது தவிர விட்டுணும் விசாரிப்பான். அப்படிமா ஆமா நாங்களும் வந்து 4 பாக்கலன்னு அங்க போய் பேசுறது என்ன காதை அடைச்சே பண்ணுங்க. அந்த பெரிய கோபுரத்தை வணங்கிட்டு ராஜகோபுரத்தை வணங்கி உள்ள போனாலே இது ரெண்டும் வேலை ஆஃப் ஆயிடும். இது ஆஃப் ஆயிடணும் ஏன்னா வரகிட போயிட்டு இருக்கும் நிவஜியத்துக்கு, அதனால இது ஆஃப் ஆகணும் இது ஆஃப் ஆயிடணும் இது. 5 பேரறிவும் கண்களி கொள்ள திரைப்படம் பார்க்கும்போது அதான்டா செய்யலே எங்க பெருமானை பார்க்கணும் செய்யும் அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக கவனமாக மனம் புத்தி சித்தம் ஆங்காரங்கிறதுல மனமும் வரக்கூடாது புத்தியும் வரக்கூடாது ஆங்காரம் வரக்கூடாது சித்தம் தான் வேலை செய்யும். குணம் 3 குணம் இருக்கு அவனுக்கு வக்கர குணம் ராட்சத குணம் தாமதம் சாத்வியம். இதுல அந்த ராட்சதமும் தாமதம் வரக்கூடாது இருந்து சாத்வியாக படத்தை பாக்குறது அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கிற அப்புறம் மீறி எங்க ஆண்டவனை பார்க்கும்போது இதெல்லாம் ஆஃப் பண்ணா இதுதான் விளங்கு பண்ணுங்க படத்தை பாக்குறது அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போறீங்களே ஏன் அங்க எல்லா லைட்டும் போட்டு பாருங்க நீ உன்னையா சிந்தை கொடுத்து நீ உன்னை லைட்டு போட்டு அது தெரியுமா ஏன்னு. அது போல எங்க கோயிலுக்கு எங்க கோயிலுக்குள்ள போகும்போது இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறா இது மட்டும்தான். அதனால ஆடும் ஆனந்த எல்லையில் கடிப்பெருங்கூற்றில் வந்ததே என்று வெள்ளத்துள் கிளைத்து மாறிதா அதே சிலைக்குதான் நம்ம போறோம் ஏன் மாறிலாம வச்சு வரல இங்க எந்த இது 5 பேரறிவும் கண்களே கொள்ளல ஊரார பார்த்து அது இன்னும் உள்ள வீட்டு உள்ளே இருக்காது அவர் ஜோதியை காட்டு வர காட்ட மாட்டாரா சின்ன சின்ன கொடுக்க வேண்டாம் காட்டும் நாம ஏன் சட்டையார் சட்டை போட்டுக்க மாட்டோம் இத்தனை பண்ணமுன்னா எங்க நல்லா தெரிய போகுது
ராஜாதான் தெரியும். அப்படிப்பட்ட மனமுடையவர்களாம் இவர்கள் எல்லாம். ஆதலால் அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தது இதெல்லாம் பேசியா இருக்கு. ஆமா இதெல்லாம் டான்ஸ் பண்றதுலாம் யாரு, இதெல்லாம் தான் பேசியா தெரியுது. அதனால இம்மாயப்பவ தொடக்காம் இருவினைகள் தமிழ் நோக்கி

அருமையானது. அந்த பாண்டகம் எதை கூறுகிறது என்று சொன்னால் அந்த கருத்தை சொல்லுவேன். என்னன்னு அது மாதிரி பாட்டு நீங்க பாட்டீங்கன்னா அநேகமா 12 திருமணமே இருக்கு. ஏ இருவினைகள் எல்லாம் நல்வினை தீவினைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறான். இருள் தேர் இருவினையும் சேரா இறைவன் நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த வினை கூட்டு ஏய் நல்வினைகள் எங்க இருக்கீங்க? ஏ இங்க வாங்கடா. நீ யார்? தீவினைகளா? வாங்கடா. உங்கெல்லாம் நீங்க எல்லாம் உங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுற வேண்டாம். நான் இல்ல தெரியல இந்த பத்தியா நேர் வழி மழை வேற லேசா இருக்கு குடி போட்டோம். அந்த பொய்மாய பெருங்கடல் நல்வினைகள் தீவினைகள் ஏ காமமே குரோதமே குலோகமே கோபம் சற்று இப்படி குற்றங்களை எல்லாம் அழைத்து உத கொடுத்த ஒரே ஒரு பெரியவர் அப்படி எந்த பயத்திலும் தெரியும். அதுக்கு பயந்துடுவான், அதுக்கு அறிஞ்சிருவானே என்றுதான் எல்லாம் வருத்தப்படுவாங்க. கூப்பிட்டு வச்சு நீ என்ன காமமா நீ வெகுடிய நீ மயக்கம இங்க எந்த நிலைங்க பண்ணீங்கள நேர வந்து தலைய சொல்ற போற போறேங்க போறேன். இப்படி அந்த அறைகூவல் விடுத்து அனுப்பிய ஒரே ஒரு பெரியவர் அப்பர்தான். பதியத்தை படிச்சு பார்த்தா நமக்கு எப்படி மற்றவங்க எல்லாம் அதுக்காக அடிங்கு போன அடிங்கு போனாங்க. இவர் தான் கொடுத்த எத்தனை வயசுல 81 வயசுல இது இந்த படியும் படிக்கும்போது 81 திருப்பி போட்டுக்கணும். ஆமா 18 ஆமாமா 18 கூட ஒரு படிப்பாங்க. இந்த படியை படிக்கும் போது தம்பி 81 திருப்பி போட்டுக்கிறாங்க 18 எனவே அவற்றை எல்லாம் அலையிட்டு அதோடு கூட மாதரவர் மருங்க இது எதுக்கு சொன்னார்னு கேட்டா இந்த உடல் உறுப்புகள் நமக்கு அக உறுப்புகள் உண்டாக இருந்தானால் இவங்க ஆடட்டுமே பாடட்டுமே நம்ம தொட்டாதான் பாடட்டுமே சொன்னீங்க. எனவே இங்க சரியில்லாதனாலதானப்ப இந்த 9 வருது. இங்க சரியிருந்தா இதை பத்தி நான் பேச இல்லையே. திருவள்ளுவர் மெய்யுணர்கள் போய் என்ன அறிஞர் 36 அதிகாரத்துல 10வது குறள் முத்தாறு இவ்வளவு ஞானம் வந்தும் கூட குரோவழி காமம் ஆசை வரும் வெகுடி அது கிடைக்கலன்னா கோபம் வரும் மயக்கம் தலையை சுத்தும் இந்த 3 வருமுடா ராஜா. ஆனா இவ்வளவு நீங்க வந்த நெருங்கிய பிறகு அந்த 3 இந்த பக்கமே சொல்லிட்டாரு. காமம் வெகுடி மயக்கம் இவை 3 நாமும் கடை கெடும்பு. நாம்னா இந்த பெயர் கூட கெட்டு போடும். திருவள்ளுவர் பிடிக்கல எந்த ஒன்றையும் எவராலும் சொல்ல முடியும். எல்லாரும் காமத்தை அடக்கு வெகுடி அடக்கு கோபத்தை அடக்கு இவர் அந்த பெயரே இந்த பக்கம் வரப்படாதான திருவள்ளுவர் இப்படி சொன்ன ஞானியை பண்ணிடுங்களேடா மக்களை அவரு ஞானியை ஞானியாக்குறது இல்ல உங்கள்கிட்ட ஆளாக்குறதா இருக்கு. உனக்கு குருவாசன குத்தம் வர்ற பரம ஞானி இன்னா யாருக்கும் என்ன பயத்தான் அடிச்சுட்டான் அதுக்கு அடிக்கிறேன் கிடைக்கலாம் வாடா நடிக்கலாம் சார். ஒவ்வொரு பொருளை வச்சு இந்த உணவு ஒன்றிய காட்டிக்கிட்ட மக்கள் பெயர்களா திருப்பி எல்லாம் எம்ஏ தானே எல்லாம் எம்ஏ தானே அதனால எம்ஏன்னு சொல்றதில்ல இன்னே தெரியல எல்லாம் நீங்க படிச்சீங்கல்ல ஏன் நல்ல திருக்குறள் ஓரங்க நான் காட்டுங்களேன் 4 பேர் நடிக்க சொல்லி 400 பேர்ல 4 பேராவது தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. 400 திருத்த மாட்டான் சத்தியம் எனக்கு தெரியும். உண்மை எடுக்கிறதும் பிடிக்கிறதும் இதே வேலை என்ன பண்றது நாட்டில் ஓடியுமா ஓடியுமா. எனவே இப்படி எல்லாம் அந்த அந்த மாதிரி அந்த அதுக்குரிய அந்த உடல் உறுப்புகள் இருக்கிற அந்த குற்றம் குணங்கள் எடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன கொஞ்சம் மோதுகிறி பாக்குறாங்க வயதான பெரியவர் பாவம் என்னமோ மோதறது அளவுல புண்ணியம் இருந்திருக்காது இல்லைன்னா அது வந்திருக்காது அவ்வளவுதான் அது. இவரோட மோத ஓரளவு புண்ணியம் என்னைக்கோ பண்ணியிருக்காரு இருக்கு அதை பிளப்தி பிளாங்க் நிறைவேற்றிக்கிறது. வேதமிலா ஒவ்வொரு உணர்வில் பெரியவரை பெயர்விக்க யாதும் ஒரு செயல் இல்லாமையில் இறங்கி எதிர் அகன்றார் செஞ்சு பார்த்தாங்க என்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனந்தம் எங்கே இருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்க 20 நூற்றாண்டு பாட்டெல்லாம் போட்டு பார்த்தது இதெல்லாம் அவரு அந்த 2 நூற்றாண்டே ஒன்றும் இல்லை அதனால இதெல்லாம் ஒரே ஆட்டி வச்சிருந்தாராம் பார்த்தது பொருத்தி பார்த்தா இவ்வளவு நம்ம ஆடுறோம் மனுஷன் நம்ம கண் எடுத்து கூட பார்க்கலேயே. ஆமாடி நான் அப்ப இருந்து பாக்குறேன் நேரம் மற்றவங்களை என்ன துள்ளி குதிப்பான் பெரிய ஒரு டி நானும் அதாண்டி நினைச்சேன் பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பண்ணப்படாதே. ஆமாடி மனிதன் ஐயா வழியடியும் ஆட்கொண்டால் கொண்டாலும்
எத்தோனும் நண்புடமே நலனே வாழ் என்று ஆசீர்வதித்து போட்டு இப்படியாக சொன்னே இன் நிலைமை உலகேறும் இதை அறிந்தியல் எய்த அறிந்தியல் வேத்த மன்னிய அன்புரு பக்தி வடிவான வாகீசர். என்ன சொல்றார்? பக்தியே வடிவாக இருக்கிற வாகி. இப்படியெல்லாம் திறனாலங்கவர் இருந்தார். அப்பொழுதுதான் மன்னிய அந்த கரணம் மறுவுதலை பாட்டினார்.

0: சுத்தம் வரம் திருவரத்தை செய்தாராம். நிறைவாக தாண்டகத்தை செய்தார்.
1: சிவாய நமம். சைவம் தாத்தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் விளைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. முன்னிலை வைத்திருந்த அன்னையார் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் எளிய வணங்கி மகிழ்ந்தேன். இறைவனுடைய திருவருளினாலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனை வந்தனை பாங்குற நிகழ்ந்து வருகிறது. எல்லாம் அவர்களை திருவுருள். உயிர்கள் என்றும் அளவில்லாதன, கட்டுப்பாட்டுக்குரியன, அறிவித்தால் அறிந்த நிலையுடையன, சாந்தரன் வண்ணமாக ஆகின்ற ஒரு தகுதி. அப்படிப்பட்ட உயிர்கள் பொருட்டாக பெருமான் தானே வந்து எழுந்தொருளி தலையழித்து ஆட்கொண்டு அருளுகின்ற வான்வார் கடல் அவனுடைய கடல். அப்படிப்பட்ட திருவடிகளை எங்கெல்லாம் சென்று அந்த பேரின்ப வெள்ளத்தை பெய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெய்வதற்குரிய நிலைக்கலனாக நம்முடைய நெஞ்சை ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தோத்திரங்களாக சாத்திரங்களாக செல்வர்கள் அமைத்து அதிலே சொல்லப்பட்ட சில சில பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக அதை கதை உருவிலே பாங்கு நாடக பாங்கிலே மொழி நடை ஆக்கத்திலே முதன்மை உடையதாக ஆக்கி அதை பல காலங்களிலே படித்து படித்து ஓதி ஓதி சுவைத்து அந்த மகிழ்கிற பாங்கிலே நிறைய ஏறக்குறைய தமிழிலே 600 தலபுராணங்கள் இருக்கின்றதாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். 200 தலபுராணங்கள் அச்சுக்கு வந்திருக்கின்றன. 200 தலங்கள் காகிதச் சுவடியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஓலைச் சுவடியிலிருந்து பதிப்பிக்கப்பட வந்த எழுதப்பட வேண்டிய நூல்கள் இருக்கின்றன 200 மேல. இப்படி மிக அதிகமான தல வரலாறுகள் எழுவதற்கு என்ன காரணம் என்றால், இங்கேயெல்லாம் ஓட வேண்டாம், இருக்கிற இடமே சிறப்பானது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக அந்தந்த ஊர் பெருமக்கள் ஞானசம்பந்தாரிகளுடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற பெருமானை பாராட்டி புகழ்ந்து பாடி சென்றிருக்கிறார்கள். ஒரு 10 பாட்டு 11 பாட்டு என்று அதன் அடிப்படையிலே வேறு எங்கும் செல்லாமல் இருக்கிற இடத்திலே இருக்கிற இறைவனுடைய பெரும்புகளை பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அதன் வழியாக வழிபாடு செய்வதற்கும் உரிய தன்மைகளை எல்லாம் செய்திருக்கிறார். மிக தொலைவிலே இருந்து வந்த ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கீர்த்தி செய்யல் இருக்கக்கூடிய பூவனம் என்று சொல்லக்கூடிய பூவனமதனில் பொதிந்து நடுவடி இருக்கக்கூடிய அந்த பெருமானை பாடுகிற போது ஒரு சொன்னார், உலகத்துல எல்லாருக்கும் நன்மை என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, நன்மை வேண்டுமா பாருங்கள். மாதமர் மேடமர் போடி

தொழ நன்மையாகும் புண்ணியர் தொழுதழே பூவன துறை. யார் தொழக்கூடிய இடமா? புண்ணியர்கள். இந்த தலைவரானத்துல இந்த ஒரு வரி எடுத்து வைத்துக் கொண்டு சூரியன், விண்கோள்கள், நவவீரர்கள், லட்சுமி எல்லாம் வந்து பூஜை பண்ணியதாக திருப்பூவன தலைவரானத்துல இருக்கிறேன். இந்த புண்ணியர் தொழுதழு பூவனம் என்ற ஒரு வரி பல தெய்வங்கள் வந்து அங்கு வழிபாடு செய்ததாக பல படலங்களாக கந்தசாமி கவிராறு என்ற பெரும்புலவராறு திருப்பூவன தலைவராணம் திருப்பூவனநாதர் உலா என்ற நூல்கள் எல்லாம் பின்னே பின்னே எழுந்தன. புண்ணியர் தொழுதழே பூவன துறை அன்னலை அடி பணிந்து அன்பினார். அன்பினாரை அடிபணிகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக நன்மை பெறலாம். காழியகோனாகிய நான் பாடின பாடல்களை எவர்கள் வழிபாட்டிற்குரியதாக கொள்ளுகிறார்களோ அவள் நன்மை பெறலாம் என்று இந்த பூவனத்தில புகழி வேந்தர் வந்து பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு பல இலக்கியங்கள் உருவாகியிருக்கின்றன. ஆக மேலோர்களிட்ட விட்டு விளைந்து சிவானந்த தேன்பிழித்திருந்த உயர்ந்த ஞான நூல்களாக வந்திருக்கின்றன. அப்படி கிழக்கிலே இருக்கக்கூடிய பூவனம் காசிப்பதிக்கு நிகரான ஒன்று, காசிக்கு மேலே கூட என்று பேசுவார்கள். அந்த இடத்துல சராசரங்கள் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாம் லிங்கமாக காட்சியளித்ததாம் அப்ப சுவாமிகளுக்கு. வடிவேறு திரி தூரம் தோன்றும் தோன்றும் வளரும் மேல் இடம் அதிகம் தோன்றும் தோன்றும் பத்து பாட்டு பித்தாண்டகத்துல இவ்வளவு. பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நினைக்கிற நினைப்பெல்லாம் அங்கு அருட்காட்சியாக பெருமான் வழங்கினான் அப்பர் சுவாமியுடைய வாக்கிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான தலம் வைகையினுடைய தென்கரையிலே இருக்கும்படியான சிறந்த தலம். அந்த தலத்திலே இருக்கின்ற ஒரு அன்னையார், அவள் பொன் அன்னையாள், பொன் போன்றவள். ஏனென்றால் பொன் மிகச்சிறந்தது, உலகத்திலேயே பொன் மிகச்சிறந்தது. அந்த பொன் போன்றவள் என்று சொன்னால் மாற்று குறையாத ஒரு சிறந்த நிலை உடையவள் அந்த அம்மா. அந்த அம்மாள் இந்த ருத்ரகணிகை என்று சொல்லக்கூடிய கோயில் பிணாப்பிள்ளைகள் என்று பேசுவார் மாணவர். கோயில் குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏறவன் ஊர் ஏறவன் பேர் யார் உட்கார் யார் அயலார் ஏறவனை பாடும் பரிச்சையோர் என்பவா என்று சொல்லு. அவங்களை தான் போய் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அணுக்க தொண்டர் செய்கிறவர்கள். ஆனாலே அந்த பெருமானுக்கு யார் உறவு?

அழகிடுதல், மெழுகிடுதல், பூமாலை கட்டுதல், திரைகுடம் ஏந்துதல், ஒளிவிளக்கு ஏற்றுதல் ஆகிய பணிகளை எல்லாம் பாங்குறச் செய்த அந்த பண்பினராக அழகும் இளமையும் அரிய கலை ஞானங்களும் உடையவளாக இருக்கிறாள். இதெல்லாம் ஒரு சேர இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை தெய்வத்துக்கு சமர்ப்பித்து விடுவது வழக்கம். உயர்ந்தத மாசு மறுவுடையவர்கள் கையிலே கொடுத்தால் அது பயன்தராத நிலையிலே கழித்து விடுவார்கள். பயன் கொள்ள தெரியாத நிலையிலே இன்றைக்கும் பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய பாங்குகளை அறிந்து பயன்படுத்தத்தக்க விதத்திலே, உயர்ந்த விதத்திலே பயன்படுத்த அனுபவிக்கிறவர்கள் என்பது ரொம்ப குறைச்சல். அனுபவிப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் தவிர அனுபவம் என்பது ரொம்ப அறியாமையினாலே நிகழ்கின்றதாக இருக்கிறது. அறிந்து அறிந்து அனுபவிக்கவும் அது இறைவனுக்கே ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கிறதே மிகப்பெரியவர்களுடைய உள்ளங்களிலே அது ஆயிருக்கு. எல்லாம் நைவேத்தியம் இறைவனுக்கு அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதாக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு பெருநிலை இருந்தது. அந்த நிலையிலே அந்த காலத்திலே உயர்ந்த நிலையுடைய பெண்டுகளை கோவில் பணிக்கென ஆக்குவது. இன்றைக்கும் மற்ற சமயங்கள் நிறைய இருக்கும் தியாகசீலிகளாக இருக்கிறார்கள். நாம் அதை இழிந்த நிலைக்கு ஆக்கி நாமும் அதை கையகந்து விட்டோம். அந்த மரவிலே வந்த நம்மையார் நாள்தோறும் போய் பெருமானுடைய திருக்கோயிலே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து பெருமான் முன்னிலையிலே மிக ஆனந்த நடனம் சுத்த நிறுத்தம் என்று சொல்வார்கள். அதுக்குரிய வாத்தியங்கள் எல்லாம் இல்லாம போச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு கேரள நாட்டில கூட அந்த வாத்தியங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு திருக்கோயில்கள் வாத்தியங்களே இல்லாமல் போய்விட்டது. கருவீசையே இல்லாமல் போய்விட்டது. தவண்டை, மத்தளம், சுத்தமத்தளம், மிருதங்கம், வீணை, வேணு, சுற்றி, பங்காளா, ஜல்லரி, இத்தனை வாத்தியங்கள், இத்தனை வாத்தியங்களும் கோயில்களில் நியமிக்கப்பட்டு குடமுழா, இத்தனை வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய கலைஞர்களும் இருந்தார்கள். எதற்கு? மரிய நேரத்தில் கொடுக்கிற சோற்று உருண்டைக்காக, சோற்று திரளுக்காக. மிக அற்புதமான கலை அறிவுடையவர்கள் எல்லாம் அதை பிறரிடத்தில் விற்காமல் பெருமானுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் அனுபவிப்பதற்காக வாத்திய மண்டபம், நிறைய மண்டபம் என்று எத்தனை எத்தனை மண்டபங்களை எல்லாம் கட்டிவிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஆடல் பாடல்ல ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன வகையாக ஆட வேண்டும் என்று மறை நூல்கள் சொல்லினாலோ அந்த வகையில ஆடி காட்டுகிற பாங்குடையவளாக அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த பூவன நகரத்திலே புண்ணிய தொழுது எழும்படியான பூவன நகரத்திலே அம்மையார் பணி செய்து வருகிறார். நாயனார் அடி அரிச்சனை நியமம் நடத்துவர் நீதியாக ஒரு நாள் கூட தவறாமல் காலம் மாறினால் கூட அந்த அம்மையாருடைய கடமை மாறாத நிலையில பணி செய்து வருகின்றார்கள். உலகத்தில் மிகச்சிறந்தது என்ன? சிறந்தது அறத்தின் வழியாக செயல்கள் செய்வது. அதனினும் அதிகமாக இருப்பது சிவபுண்ணியங்கள், அதனினும் அதிகமாக இருப்பது சிவார்த்தனை, அதனினும் அதிகமாக இருப்பது சிவபூஜை, அதனினும் அதிகமாக இருப்பது அடியார் பூஜை. அப்படி அவைத்தையெல்லாம் நன்றாக உணர்ந்து தான் ஈட்டிய பொருளை எல்லாம் அரண்பணிக்காகவும் அன்பர் பணிக்காகவும் செய்து வருகிற போது கையில அன்றைக்கு அன்றைக்கு வருகிற பொருள் அன்றைக்கன்றே செலவழிந்துவிடும். அந்த நிலையிலே அவருடைய உள்ளத்திலே நல்லறம் நிற்கின்ற அந்த அம்மையாருடைய உள்ளத்திலே மிகச்சிறந்த ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதுதான் தியானம்னு பேர். ஞானிகளுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்றுகிற எண்ணம் நிலைகள் உருவாகிற போது அவைகளுக்கு தியான சுலோகம் என்று பெயர் கொடுப்பார்கள். அந்த தியான சுலோகங்களின் அடிப்படையிலே கலைவல்லார்களாக இருக்கிற சிற்பாசிரிகள் கல்லிலேயும் செம்பிலேயும் அந்த காட்சிகளை மிகச்சிறப்பாக அமைத்து காட்டுவார்கள். அதுபோல இந்த அம்மையாருக்கு பொன்னினாலே பூவனநாதருக்கு எழில் திருமேனி ஒன்று எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அது உள்ளத்துக்குள்ளே கரு கொண்டிருக்கிறது. அதற்கு கரு அமைத்து விட்டார். கரு மெழுகினாலே அமைத்து விடுவது. முதல்ல உருவ எந்த உருவத்தை அமைக்க வேண்டுமோ அந்த உருவத்துக்கு மெழுகினாலே அமைத்து காட்டுவார்கள். அதற்கு பிறகு அதை மண் பூசி அதை நெருப்பிலே காட்டுகிற போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெழுகெல்லாம் உருகி வந்துவிடும். உள்ளே தாரம் மட்டும் இருக்கும். அதிலே அந்த உலோக கலவையை நன்றாக முறையாக பஞ்ச லோகங்களை கலந்து உருக்கி உள்ளே நீர் போல விட்டால் அது கெட்டிப்பட்ட பிறகு மேலே இருக்கிற மண்ணை உடைத்து விட்டால் உருவம் வந்துவிடும். இந்த படிமக்கலை என்பது

நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் கூட சிறந்திருக்கிறது. அந்த படிமக்கலைப்படி இந்த அம்மையார் என்ன நினைக்கிறார், பஞ்சவரோகத்தினால செய்யக்கூடாது, தங்கத்தினாலே செய்ய வேண்டும். தங்கத்தில் செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா செய்திருக்கிறார்கள். நம்முடைய மதுரை கோயிலேயே ரஜித மூர்த்தி இருக்கிறார், வெள்ளியினாலே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார், தங்கத்திலேயே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார், தங்கத்திலேயே டூப்ளிகேட் மூர்த்தி ஒன்று சொல்றாரு, மேல தங்கப்பால் போட்டது. இதெல்லாம் கற்பனை கடந்த கருவூலத்து கலைமாச்செல்வர் தேடிவிட்ட கடவுள் மங்களங்கள், கடவுள் மணிகள். இதெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பதற்கு கூட பெரிய அரிய செயல், பார்ப்பதற்கே புண்ணியம், பார்த்தாலும் அதை விட பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா அந்த காலத்திலேயே நினைத்தாள், பொன்னினாராகிய படிமும் செய்ய வேண்டும் என்று. ஆனா கையிலே காசு இல்லை. பலகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிற போது அடியவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நினைப்புகளை நிறைவேற்றுவதுதான் இறைவனுடைய வேலை. உண்மையான அன்புடையவருடைய உள்ள கருத்தை அவன் முற்றுவிப்பான். அதற்காக சுவாமி மதுரையிலிருந்து சித்தராக போகிறார் திருப்போன்க்கு 12 மைல். இப்போ வந்து பங்குனி மாசம் உச்சல நாளில, அந்த காலத்துல பொன்னணி ஆளுக்கு காட்சி கொடுப்பதற்காக சித்தராக போனாருன்ற ஒரு வரலாறு. பிறகு திருமலை நாயக்கர் காலத்துல அதை திருவாம்படையார் கோயிலுக்கு மாற்றிட்டாங்க, ரொம்ப தூரமா இருக்கு. கால நிலை கருதி பல காரியங்களை நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். அன்னக்குழியும் வையையும் அழைத்தார், அன்னக்குழி மண்டபம் ஒன்று மண்டபம் மேல சித்திர விதியில் பிர்லா விசுவரமா இருக்கு, பிர்லா விசுவரமா இருக்கு. அந்த மூல அமைப்பை வைத்திருந்தா இன்றைக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கெல்லாம் அங்க போய் விளையாடுவோம், அங்க ஒரு பூதம் இருக்கும் அண்ணா, அந்த அன்னக்குழி நிறைய மணல் போட்டிருப்பாங்க, அதுல போய் நாங்க விளையாடுவோம் தொடுபோது சின்ன குழந்தையா இருக்கிறபோது. இப்ப அந்த இடம் மாறி போய் பிர்லா விசுவரமா தங்க முடிஞ்சா மாறி. இந்த பழமையையும் பாதுகாக்கணும், புதுமையையும் பூத்தணும். முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளாயிருக்கிற ஒன்றை பின்னை புதுமையாகவும் ஆக்கி அந்த பழமை நலத்தையும் உலகத்துக்கு பாங்குட காட்ட வேணும். இப்ப இந்த இடமே, இந்த வளாகமே பழமைக்கும் புதுமைக்கும் இணைஞ்சிருக்கிறது. ரொம்ப நுட்பமா நீங்க அறியணும், வெளிப்பட சொல்லக்கூடாது. இந்த இடத்திலேயே பழமையும் புதுமையும் இணைஞ்சிருக்கு. தொழுநாப்பியர் அரங்க தாண்டி போயிட்டா பழமை இருக்கு. அந்த பழமை எப்படிப்பட்ட பழமைன்னு சிலருக்கு தான் தெரியும். அதை எண்ணி பார்த்தா ஆகா, உச்சகற்கல்லால் அந்த வித்தகர்கள் எல்லாம் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வித்தகர் வந்திருக்காரு. இந்த வளாகம் சும்மா சாதாரணமா இல்ல, மிக உயர்ந்த நல்லறமுடையவர்கள், கலையறிவுடையவர்கள், புலமை உடையவர்கள் எல்லாம் உலாவி இருந்த இடத்துல இந்த கலை நிலையம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வரலாறு ஒருவருக்கு தெரிஞ்சாதான் வரலாற்றின் அடிப்படையில தான் சில நல்ல முடிவுகளை நம்முடைய மனத்துக்குள்ளே தேடிக் கொள்ள முடியும். ஆனால் நினைவு சின்னங்களாக வைக்கக்கூடிய நிலையில சித்தர் இங்கிருந்து போகிறார். திருமல் நாயகர் காலத்துல போய் இரவுலயே திரும்பிடணும் சாமி. மதுரை சாமி மட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மட்டும் எந்த ஊருக்கு போனான்னு இரவு அர்த்தநாமத்துக்கு நீங்க வந்து விடணும். ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை சாமி கையால் திருவிழாவில் வச்சிருக்கிறாங்க. எந்த ஆணும் இரவு நேரத்தில் வெளியில தங்க கூடாது, ஆனாலும் வீட்டுக்கு வந்து விடணும். ஏன்னா பிரிவு துன்பம், பிரியக்கூடாதவரை பிரியக்கூடாது. அம்மையை பிரிந்து இருப்பதில்லை, பிரிவில்லாத அந்த அருளிப்பாட்டை பிரியாமல் இருக்கிறான். திருக்குளங்குன்றத்துக்கு திருமணத்துக்கு போனா கூட இரவு வந்துடுவார். காலையில புறப்பட்டு போய் அந்த திருமணம் முடிச்சுட்டு பங்குனி சுவாதியில போய் திரும்பி வருவார். பங்குனி உத்தரத்துல திருப்பவனத்துக்கு போய் திரும்பி வர முடியவில்லை, பெரிய இடர்பாடு ஏற்பட்டதுனால திருமல் நாயகர் காலத்துல இந்த திருவாம்பிடையார் கோயிலுக்கு போக முடியாது, திட்டம் செய்தார். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாற்றங்கள், அதுவும் சில நன்மைகளை தரத்தக்கிறார். செயலை நிறுத்திடாம மாற்றமாக செய்திருக்காரு. பல பேர்னா காரியத்தை நிறுத்திடுவாங்க, அப்படி இல்லாமல் மாற்றங்கள் செய்து நிகழமாக செய்த அந்த பொன்னணையால் பொறுத்து சுவாமி சித்தராக போகிறார். போய் அவங்க வீட்டுக்கு நீல உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய மாகேஸ்வர பூஜை நிகழ்கிறது, அடியாறுகளுக்கு அன்னம் பாதிப்பு நிகழ்கிறது, நிறைய பேர் சாப்பிட்டு போறாங்க. அப்போ அந்த தோழியர்கள் வந்து, சுவாமி நீங்களும் வந்து இங்க உள்ள இந்த உணவு ஏற்றுக்கொள்ள, நான் உணவு உண்பதற்காக வரல, உங்க தலைவியை கூப்பிடுங்க. உடனே ஓடி போய் ஒரு சித்தர் வந்திருக்கிறார், மதுரை சித்தர்னு சொல்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வந்து வணங்கின, அப்படி வணங்கின போது அம்மாவை பார்த்து சொன்னார், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு அம்மாவுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, பொன்னனையாளுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, உள்ளம் கவர் கல்வன் ஆதலினால, உள்ளம் தெரிகின்ற நிலை உடையவன் ஆதலினாலும் சொல்றான், உலகத்துல இளமை, அழகு, கலையறிவு எல்லாம் நீரிலே குமிழி போல
செல்வம் எல்லாம் நீரிலே குமிழி போல என்று நீ உணர்ந்திருக்கிறாய். அந்த செல்வ பயனை திருமேனியாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த நினைப்புக்கு கைகூடாத நிலையிலே அடியார் வழிபாடும் இடையலாது நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தா மறுநாள் 2000 பேர் வர்றாங்க. ஆக வருகிற கைப்பொருள் எல்லாம் ஈட்ட முடியாமல், இந்த பணிக்கு எடுத்து வைக்க முடியாமல் தொடர்ந்து அன்னம் பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணமுடைய நீ என்ன நினைக்கிறார்? செல்வம் மெய் இளமை நீர்மொக்குள் இருந்த எல்லையும் நிலையில் என்பது துணிந்தாய் நிச்சயப்படுகிறார். துணிதல் என்பது வைராக்கியம் பேரு. இப்படித்தான் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தில் ஒரு பகுதி வருகிறது. அன்பு பக்தி என்றால் அன்பு. அந்த அன்பு முருக வேண்டும் என்று சொன்னால் உறுதிப்பாடு வைராக்கியம். அந்த வைராக்கியம் நன்றாக இருக்குமானால் அதனால விசித்திரங்கள் உண்டாகும். அது தன் அனுபவத்துக்கு வரும், பிறருக்கு வரும், காட்டலாம். அந்த பக்தி வைராக்கிய விசித்திரம் உடையவளாக நீ இருக்கிறாய். அந்த துணிவு உனக்கு இருக்கிறது. ஆகவே நீ செய்வது அடியார் போது செய்கிறாய். ஆனால் நினைந்த நினைப்பை செய்ய முடியாது இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நினைப்பை நிறைவேற்றுவதற்காக யாம் வந்தோம் என்று சொல்வது தான் சித்தர். அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போறதுக்காக வந்தோம் என்பது சித்தர் அல்ல. எங்கே போகிறாரோ அங்கே போய் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வது அல்லது தன்னடைந்தாருக்கு இன்பம் கெடுத்தது.

அவனுக்கு என்ன தத்துவம்னா, தன்னை யார் வணங்குகிறார்களோ அடைகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய நினைப்பின் வழியாக எல்லாவற்றையும் அருள்வது, அவரவருடைய தகுதிக்கேற்ப. எப்பவும் பெருமான் தகுதிக்கேற்ப கொடுப்பான்.

பொன்னடைவார் சில பேர், பல்வேறு வகையான நலனடைவார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடும் துய்த்தல் என்று வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு எல்லாம் இருக்கும், அனுபவம் இருக்காது. ஆனால் எடை கொடுத்தாலும் இறைவன் அவற்றை அனுபவிக்கக்கூடிய நிலையை உயிரெடுத்து அந்தந்த உயிரெடுத்து கொடுக்கிறார். ஞான சம்பந்தருடைய வாக்கு என்னுடைய படிகத்தை படித்தா இதெல்லாம் உங்களுக்கு வரும். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார், எவ்வளவு உறுதிப்பாட்டோடு சொல்ல பாருங்க. இதை யார் பாடுகிறார்களோ, எங்க பிறந்திருந்தாலும், யாராகி பிறந்திருந்தாலும், இறைவனுடைய சிந்தனை உடையவளாக இருந்தால் இந்த பதிகத்தை பாடினால் பொன்னடைந்தார், போகங்கள் பலவடைந்தார் புண்ணியர். அதுபோல உன்னுடைய புண்ணிய எண்ணம் இருக்கிறது, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நாம் ஒன்று தருகிறோம், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் கொண்டாடினர். என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லாம் கொண்டா, ஐயம் பித்தளை எல்லாம் கொண்டு அனுப்பும். கடலில் இட்டு புடமிட்டு மந்திரிட்ட திருநீர் கொண்டு மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆலவாயாங்கிறது அது பெரும் செல்வம், மேலான செல்வம். அந்த விபூதியினாரை மந்திரித்து போட்டு காலையே நீ எடுத்துப்பார், தங்கமா இருக்கும். அதத்தான் திருமந்திரத்தில் செம்பு பொன்னாகும் சிவாய நம என்றார். செம்பு பொன்னாகும்னு நினைச்சா போருமா, இந்த இதயத்தானம் இருக்க இது செம்பாக இருக்கிறது, களிம்புடையதாக இருக்கிறது. இந்த களிம்புடையதாக இருக்கக்கூடிய அழுக்குடையதாக இருக்கிற நெஞ்சத்தில் சிவா சிவா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த களிம்பு நீங்கி சிவமயமாக ஆகிவிடும். இந்த நெஞ்சு சிவமான பிறகு எல்லாம் சிவமாக, எல்லாம் சிவன் என்று நின்றாய் போச்சு. அப்படி எரிச்சொடராக விண்ணிலே நிற்பது போல உலகம் முழுவதும் அந்த ஒளி பாய்ச்சப்படும். ஆகவே செம்பு பொன்னாடல் என்பது இதாகாசத்துல இருதயத்தானத்துல நிகழ வேண்டிய ஒரு பரிச வேதிகை மாற்று. அது எப்படி என்றால், எப்படி நெருப்பிலே இட்ட ஒன்று நன்றாக காய்ச்சி என்ற பிறகு பழுத்த காய்ச்சி பார்க்கிற போது அது பொன்னிறத்தில் இருக்கும், அது என்ன உலோகமா இருந்தாலும் சரிதான். நெருப்பு சம்பந்தம் இருக்குமானால் இரும்பு கூட செம்பொன் நிறமாக இருக்கும், அதே நிலையில வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் காய்ச்சப்பட்டா அது மறுபடியும் இரும்பா போயிடும். ஆனால் இறைவனுடைய தாழ்நிலக்கு என்றைக்கும் இருப்பது போலே, அதான் சொல்வார், செந்தழல் மேல் குறை திரு மேனி, அவனுடைய மேனி செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கு மையா தடங்கன் மடந்தை மனவாளா. ஐயா நீ ஆட்கொண்டு அருள்கிற விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் அமையலோர் என்பாவாய். பாட்டு சொல்ற திருவம்பா பாட்டு. அந்த பெருமான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் நாங்கள் உயிர்ந்தொழிந்தோம், எங்களுடைய தக்க நிலைக்கு தக்கபடி உன்னுடைய அருளிப்பாடு அங்காங்கே வந்து அமைகிறது. அத பொன்னனையானுக்கு சொன்ன, நீ காலையில எடுத்தா தங்கமாயிடும், அந்த கரு கட்டி வைத்திருக்கிறாயே அந்த நிலையிலே இந்த உருவத்தை ஆக்கிக்கொள்ளேன்னு சொன்னார். அப்போ சொன்னாங்க, சாமி நீங்களும் ராத்திரியே இருந்து அமுது பண்ணிட்டு தங்கியிருந்து காலையில அந்த தங்கத்தை கையில எடுத்து கொடுத்துட்டு போகலாமே. தங்கத்தை கையில எடுத்து கொடுக்கிற வரைக்கும் இருந்தா குட்டு வழிபட்டுடும், ஓடி போடுறாங்க. சாமி என்ன சொன்னார், காரணம் நாம் மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லை, மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லை. நீ காலையில எடுத்து பாருனர், அந்த மாதிரி காலையில எடுத்த போது அந்த பெருமானுடைய உரைப்படி பொன்னாக இருந்தது, அதை எடுத்து உருக்கி வாத்து பொன்னனையாளுடைய விருப்பம் போல அந்த திருமேனி அமைந்தது. அப்படியே அந்த பெருமானை ஆற தழு எம்முடைய சுந்தரராக கனக சுந்தரராக இருக்கிறார். அதனால்தான் இந்த மதுரைக்கு பேர் கனக மிகும் பதினர். பரபு நெடும் கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய திருளை விழுந்தது நிலவாலே பறையி நிலங்கனும் உளவி நிறைந்த வரிசை தரும் பதம் அது பாடி. எப்படிப்பட்ட பதம், வரிசை தரும் பதம் அது பாடி பழமோடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே. இந்த பரியத்தில் ஒரு கனக மிகும் பதி மதுரை வளம் பரி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே.
கனக மிகும்பதினர். ஏற்கனவே மாணிக்கம் பெற்ற பெருமான் இப்போ தங்கம் பொன்னனையாளுக்கு ஆக்கி கொடுக்கிறார். பெருமானுடைய திருவுருவம் அமைத்து திருவிழா எடுத்து நிபந்தங்கள் எல்லாம் அமைத்து பெருமானுடைய திருவுருளிலே அந்த அம்மா கலந்து விழுந்தாள். இன்றைக்கும் கூட திருப்புவனம் என்று சொன்ன வாசல்ல அந்த பொன்னனையாளை நாம் பார்க்கிறோம். இதிலே சித்தராக காட்சி கொடுக்கிறார். போய் பார்க்க வேண்டிய சிற்பம் திருப்புவனம் போகிற போது கொடிமரத்துக்கு முன்னதாகவே சித்தராக அந்த எளிவந்த கருணையை காட்டி நிற்கிறார். அவருடைய அருள் பெற்ற அம்மை அங்கே பொன்னனையாளும் காட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உள்ளம் உள்ளத்தினுடைய உயர்விற்கே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இதோ சாமிக்கு ஒரு பூ வாங்கி போட்டோம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சது, ஒரு 2 பைசா பிச்சைக்காரனை போட்டோம், 1000 ரூபாய் லாபம் ஊதியம், அதுல 2 பைசா பிச்சைக்காரனுக்கு போடுவோம் நினைச்சா அவருடைய உள்ளம் உயரல. பங்கு வைத்தாங்க 50 பைசா பங்கு, 1 ரூபாய் முதல்னா 50 பைசா தன் பங்கு, சாமி பேர்ல ஒரு 50 பைசா இவர் தான் வைக்கிறார், சாமி கொடுத்தது 50 பைசா சாமி பேர்ல பங்கு, தன் பேர்ல ஒரு 50 பைசா பங்கு, இப்படி 27 லட்சம் ரூபாய் சாமி பங்குக்கு லாபம் வந்தது. அப்ப இவருக்கு 27 லட்சம் ரூபாய் வந்திருக்கியா, யாருக்கு தெரியும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட போது சாமிக்கு 50 பைசா, 1 பைசாவில் 1/2 பைசான்னு வச்சுங்களா, அந்த காலத்துல 1/2 பைசா 1/2 பைசா லாபம், பைசாவுக்கு பாதி பாதி பிஸ்கட் போடுற மாதிரி 50-50. அவரு பெற்ற லாபத்துல 27 லட்சம் ரூபாய் சுவாமி பங்குக்கு உரியது என்று கணக்கு எழுதினார். அதை கொண்டு வந்தார், 27 லட்சம் ரூபாய குடும்பத்துக்கு கொடுத்துட்டார், 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தார். வந்து

0: மயிலாடுதுறைக்கு வந்தார். அது எப்படிப்பட்டது? ஊனத்தினுள் நீங்கிட வேண்டி ஞான பொருள் கொண்டு அடிபேணும் தேனத்து இனியான் அமரும் வானம் மயிலாடுதுறை. மிக மேலான மயிலாடுதுறைக்கு வந்தார். 27 லட்சம் ரூபாய் கொண்டு கல் திருப்பணி பிரித்து கட்டினார். நினைக்க முடியுமா? 27 லட்சம் ரூபாய் சாமி பேர்ல அதை கொண்டு வந்து 1920ல் அந்த திருப்பணியை செய்தார். திருப்பணியை முடிச்சு அந்த கும்பாபிஷேகம் நாள் வைத்து விட்டாங்க. அதுக்குள்ள அவருக்கு எய்ப்பு இழைப்பு வந்து விட்டது. அதனால ஆபத்தாலத்துல சன்னியாசம் வாங்கிட்டார். அவருக்கு அவர் முற்றி பேரடைந்த நாள்ல சுவாமி போய் அந்த எல்லையில நின்று அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல இன்னைக்கு பதிவிட்டு அனுப்புது. மயிலாடுதுறை பெருமா எப்படி பேர்? இங்க ராஜாவுக்கு உற்சவம், தைப்பூச தன்னைக்கு திருவண்ணாமலைக்காக சாமி வந்தாரு. அவர் தவறு செய்து குறினாலே திருத்த பெற்றவர். இந்த தை தெப்ப திருவிழா வரலாறு பலருக்கு புரியாது. சிவ லீலாரணவம் என்று சொல்லக்கூடிய அருமையான திருவிளையாடல் வடமொழி நூல் நீலகண்ட டீச்சர் இருந்த அமைச்சர் அவரால் தான் இந்த புதுமண்டம் உருவாக்கப்பட்டது. அதுல நிகழ்ந்த ஒரு தவறுனால மந்திரியை தவறா நினைத்து விட்டார் திருவண்ணாமலைக்கர். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரா, கண்ணுல வந்து நெருப்ப வைத்து விட வேண்டும். சேவர்கள் அஞ்சி போய் அந்த அமைச்சர் முன்னிலை நிக்கிற போது அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பெருமானுடைய வழிபாட்டின் முடிவில் அந்த கற்பூர நிலாஞ்சனம் காட்டி அந்த கற்பூரம் எடுத்து கண்ணுல வச்சுட்டார். சேவர்களுக்கு வந்து ராஜா நினைச்சதை நடந்து நடந்துச்சுன்னு போய் சொல்லிட்டார். அப்ப மன்னனுடைய மனசுல இருக்கிறது சேவர்களுக்கு மட்டும் ரகசியமா தெரிஞ்சது. இவருக்கு உள்ளுணர்வால உணர்த்தப்பட்டு அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் திருமலநாயகருக்கு தெரிஞ்சிச்சு, இது தெரியுமானால் எதுவும் தெரியுது. அதனாலே காலிலே வந்து வழங்கின போது அடியாருக்கு சேர்ந்த பாடல்கள் மாறினால பெருமான குளிர்ச்சி பண்ணினார். பெருமான குளிர்ச்சி பண்ணு எப்படி குளிர்ச்சி பண்ணுவது? மிகப்பெரிய பள்ளம் தோண்டி நீர் நிறைத்து உன்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்த நாள் சொல்ல நிலைந்து சொல்ல திருமலநாயகருடைய பிறந்த நாளாகிய பூச நாளில பெருமானுக்கு நீர் திருவிழா செய்ய தெப்ப திருவிழா செய்ய. அதனால தை மாசத்துல 2வது உற்சவம் ராஜோத்சவம் பேர். அது 2 நாள், 10 நாள் தை திருவிழா முடிஞ்சு பூச நாள்ல இந்த விழா நடப்பதற்கு. இப்படி மதுரை திருவிழாக்கள் எல்லாம் மிகப்பெரிய செய்திகளை வரலாறுகளை மரபுகளை காத்துக் கொண்டிருக்கிற திருவிழா. ஒவ்வொரு ஊர்லயும் அப்படித்தான், அந்த வரலாறு தெரியாம விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த மயிலாடுதுறை பெருமானுக்கு சொன்னவாறு பணி செய்தார். இன்றைக்கும் அந்த பெருமானுடைய இதை கடந்து போகிற போது இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அந்த அஞ்சலை நாயகனுடைய கோயில் மண்டபங்கள் திருப்பணியை பார்த்தா இன்றைக்கும் அவர் நிற்கிறார். எதற்காக சொல்ல வந்திருக்கிறேன்னா, வல்லவண்ணம் பேணீர் திருப்பணிகள், உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. 4 மிளகு இருக்கிறதா மாரணி மாசத்துல அதிகாரிகள் கொண்டு மடப்பள்ளியில் கொடுத்துருங்க. 4 மிளகு இருக்கு. பொங்கல்ல போட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் சாமியை நிவேதிமாறு. இனி மிளகு பெருமா அப்படின்னா மிளகும் பெரும். மிளகு கிடைக்கலன்னு அந்த நேரத்துல மிளகு மிக அற்புதமான ஒரு பொருள், வேண்டத்தக்க பொருள். ஆக எது கடுகளவாவதுன்னார், எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறதற்கே. அறிஞர் மனத்தினாலையும் வாக்கினாலையும் செயலாலும் செய்கிற செயல்கள் எல்லாம் திருப்பணிகள். அதுதான் சீயேதும் இல்லாத என் செய்பணிகள் என்று சொல்வார் மாணிக்கவாசர் சுவாமிகள். பெருமான் என்னுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி பொன்னனையாருடைய மிகச்சிறந்த பணிக்கு பெருமான் உறுதுணையாக இருந்து சித்தராக வந்து அங்கே பொன் தந்து அந்த பொன்னனையாருடைய பொன் போன்ற விளிர்கின்ற உயர்ந்த சிந்தனையை இன்றைக்கும் காணும்படியாக அந்த திருவுருமாக அமைத்திருக்கிறார். இப்படி ரசவாதம் செய்த திருவிளையாடல்
1: நிகிர்நாதர் வாக்கின்படி முருகப்பெருமான் பிரணவம் ஓதினான், பிரணவத்தை உபதேசித்தான். அதுதான் வெள்ளி சன்மார்க்கம், அதுதான் ஷடாட்சரம், அதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம். தத்துவமசிங்கிற வாக்கியமும் அதுதாங்கிற 4 விதமான தன்மைகளையும் அருணகிரிநாதருடைய திருப்புகழில் பார்க்கலாம். முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்டார், பிரம்மனிடத்திலே கேட்டாய பிரணவத்தினுடைய மந்திராத்தர்த்தை, அது உனக்கு தெரியுமான்னார். முருகப்பெருமான் சொன்னார், தெரியும், எனக்கு சொல்ல முடியுமா? நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். ரொம்ப அருமையான வார்த்தை இது. நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். சிவபெருமானுக்கு பரம சந்தோஷத்தில் இருந்தாராம். ஏன்னா மந்திரத்தினுடைய மகிமை தெரிந்தவராக இருந்தார். அவர் உடனடியாக தன்னுடைய ஆசனத்திலே இருந்து இறங்கி முருகப்பெருமானை தோள் மீது வைத்துக் கொண்டார். முருகப்பெருமானை பார்ப்பதற்காக சிவன் தேவாதி தேவர்களோடு அங்கே கந்தகிரிக்கு வந்தபொழுது பார்வதி உடன் இருக்கவில்லை, இப்பொழுதும் இல்லை. வந்த உடனேயே சிறு குழந்தை முருகப்பெருமானை வாரி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பரம சந்தோஷமாக பார்த்து பார்த்து ஆனந்தத்திலே கழித்தாராம். மூன்று கண்ணும் போதாது இவனை கண்டு கண்டு ஆனந்திப்பதற்கு என்றிருந்தார். இப்போ அவருடைய ஆனந்தம் பன்மடங்கானது, சிவபெருமானுடைய ஆனந்தம் பன்மடங்கானது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முருகப்பெருமான் குழந்தை, அவன் ஞான அனுபவ வார்த்தை சொன்னான், ஞான வார்த்தை சொல்லுகிறான், பிரணவத்தை ஓதப்போகிறான் என்பது மட்டுமல்ல, இரண்டாவது அவனுக்கு அந்த பிரணவத்தை சொல்லக்கூடிய முறை தெரிந்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு மந்திரத்தை அணுக வேண்டும், இப்படித்தான் ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் கருத்தை சொல்ல இஷ்டப்படுகிறேன். இது என்னுடைய கருத்து தான், ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம இப்பொழுதெல்லாம் மந்திரத்தை மிக மிக எளிதாக எண்ணி அணுகுகிறோம். மந்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோங்கிறது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, சக்கரங்களாக யந்திரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் தேவதா ஸ்வரூபங்களாகட்டும் எல்லா பத்திரிகைகளிலேயும் வருகின்றன, எல்லா கடையிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னமோ ஒரு ஷாம்பு பாக்கெட்டு சோப்பு பாக்கெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யந்திரங்களும் மந்திரங்களும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம எல்லாரும் சொல்லுகிறார்கள், மேடையிலே பேசுகிறோம், எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை நீங்களெல்லாம் சொல்லலாம், நீங்களெல்லாம் சொல்லலாம், அப்படியே என்னமோ எல்லாரும் வாரி வாரி வழங்குகிறார்கள் மந்திரங்களை எல்லாம். ஆனால் மந்திரங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. மந்திரங்களுக்கு மகிமை உண்டு. மந்திரங்கள் மறைமுகமாக வைக்கப்பட வேண்டியவை, ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கே உடையவளாக, உரிமை உடையவளாக, கற்புடையவளாக இருக்கின்றாளோ அது மாதிரி தான் அந்த கற்புக்கரசியான பெண்ணை போலத்தான் மந்திரங்களை போற்றி போற்றி தன்னுடைய கற்பை பாதுகாப்பதைப் போலவே மந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய மந்திரங்களை இப்ப எப்படி அணுகுகிறோம்னா, சாதாரணமாக ஒரு கடையிலே கிடைக்கக்கூடிய பொருளை போல நாம் அணுகுகிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை படித்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு யந்திரம், அதுக்கு ஒரு யந்திரத்தை கொடுக்கிறார்கள். யாரோ ஒரு எந்த யந்திரமாக விடனாலும் இருக்கட்டுமே, அதுக்கு அந்த யந்திரத்தை செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணுமா? வேத சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும், நன்றாக வேதங்களை கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, இந்த வேத சாஸ்திரங்களை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த மந்திரத்தை அவருக்கு யாராவது குரு சொல்லியிருக்கணும், அக்ஷர லட்சம் தடவை இவர் பண்ணியிருக்க வேண்டும். அதுக்கு ஒரு யந்திரத்தை பண்ண போறாருன்னா, அந்த யந்திரத்தை பண்றதுக்கு முன்பாக ஹோமங்கள் நல்ல சரியான முறையான ரித்விக்குகளை வைத்துக் கொண்டு அந்த மூலமந்திரத்தை ஹோமம் செய்ய வேண்டுமா? அதுக்கு முன்னாலே குறைஞ்சபட்ச ரெண்டு நாளாவது இவர் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். இந்த ஹோமத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அக்னியிலே இந்த தாமரத்தை உருக வைத்து தகடாக்கி அதிலே இவர் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே யந்திரத்தை எழுத வேண்டும். இப்ப ஒரு யந்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அப்பொழுதுதான் அது பிரயோஜனப்படும், அதற்கு சக்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்னா, இப்ப மந்திரங்களாகட்டும் யந்திரங்களாகட்டும் 10,000 பிரிண்ட்டு 50,000 பிரிண்ட்டு அடிச்சு தள்ளுகிறோம். அது எப்படி இருக்கும்? அதுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? பொட்டணம் அடிக்கத்தான் போகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் அதை வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா சரி, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கொடுக்கும், ஓகே இது இப்ப கிடைக்கிறது, இது இன்னொன்னு கிடைக்கிறது, எந்த மந்திரம் அந்த மந்திரம் சொன்னா கிடைக்கும், கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சு கூறதான் விழும், வேற ஒண்ணுமே கிடையாது. வருத்தமாக இருக்கிறது, மந்திரங்களினுடைய மகிமை தெரியாமல் அணுகுகிறோம் என்கின்ற வருத்தமாக இருக்கிறது. ஒரு மந்திரத்தினுக்கு நமக்கு மரியாதை இருந்தா, முதல்ல மந்திரத்து மேல மரியாதை இருக்கணும்னா நமக்கு என்ன அடைய போகிறோம்ங்கிற பொருள் மீது ஒரு ஆசை ஆர்வம் இருக்க வேண்டும், எனக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ஒரு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இவ்வளவு விஷயங்கள், யம நியம தாரண ஆசன பிரத்யாகார 8 வழிகள் வைத்தார்கள். நான் எதுவுமே கிடையாது, நேரம் போய் பகவான் இடத்துல தியானம் போறேன், இப்படித்தான் இப்ப உடனே தியானம், எது எடுத்தாலும் தியானம், எது எடுத்தாலும் யோகா, இறைவனை அடைவது சுலபம் அல்ல. யமம் நியமம் என்று சொல்லும் பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன ஆகார நியமங்கள் உண்டு, இதெல்லாம் இருக்கிறது. எந்த நியமும் எனக்கு கிடையாது, ஆசை மட்டுமே போதும், நான் ஆசைப்படுகிறேன், இறைவனை அடைகிறேன் கிடையாது. இது விஷ்லிஸ்ட்ல சேரும். எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வண்டி வேணும், அது மாதிரி கடவுள் வேணும், அவ்வளவுதான். கடவுள் வேணுங்கிறதுக்காக ஒரு மந்திரமோ யந்திரமோ ஏதோ ஒரு படமோ ஒரு ஏதோ ஒரு இறைவனோ வேண்டி இருக்கிறது, இறைவனுடைய தேவதா சுரூபமோ வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். இத்தனை ஆசைகளோடு நம்ம இதையும் சேர்த்து ஒரு ஆசையாக ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர, இறைவன் மட்டுமே வேணும் என்கின்ற திருஷ்ணா என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு வேட்கை, தீவிரமான வேட்கை நம்மிடத்துல இருக்கிறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் பின்பற்றுவோம். நான் எதுவுமே பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவதுங்கிறது தவறுதலான செயல். ஏன், அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு முதல்ல மரியாதை இல்லாத நிலைமை தெரிகிறது. மரியாதை இருந்திருந்தால் நம்ம அதற்கு உரிய விஷய அந்த எந்த நிலையோடு நாம் அணுக வேண்டுமோ மரியாதையோடு அணுகுவோம், முறையோடு அணுகுவோம். இதுக்கு திருப்பியும் ஒரே உதாரணம் தான் சொல்லுகிறேன், நம்ம பழைய உதாரணம் தான். லைவ் வயர் இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் வயர் இருக்கிறது. நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு கொடீஸ்வரன், அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, நான் செருப்பு போட மாட்டேன், க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், நான் நின்றுட்டு லைவ் வயரை தொடுவேன்னு சொன்னா என்ன ஆகும், கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் தூக்கி அடிக்கும். ஏன்னா லைவ் வயர், அதை முறையோடு அணுக வேண்டும். உன்னுடைய பதவியோ பணமோ வயதோ எதுவுமே அங்கே பிரயோஜனப்படாது. முறையோடு அணுக வேண்டிய செயலை அந்தந்த முறையோடு தான் நாம் அணுக வேண்டும். முடிஞ்சு போச்சு. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துகளும் எடுக்க முடியாது. இல்லைன்னா அவ்வளவு வேண்டாம். அணு என்று சொல்லுகிறோம், இந்த எல்லாமே ஒரு நன்மையும் உண்டு, எல்லாவற்றிலேயும் தீமையும் வரும். எப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பெரிய இடத்துல தேக்கி அணையாக கட்டி அதை முறையாக நீரை செலுத்தும் பொழுது வாய்க்கால்களாக செல்லுகிறது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது. முறையற்ற நிலையிலே மிகுந்த நீர் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, வெள்ளமாகிறது, அழிக்கிறது. தண்ணீர் ஒன்றுதான், அளவுக்கு அதிகமான தண்ணீர் இருக்கிறது, அதை முறையோடு பயன்படுத்தும் பொழுது ஆக்கத்திற்கு பயன்படுகிறது, இல்லைன்னா நம்மை அழிக்கிறது. அதுல தண்ணீர் மீது குறை கிடையாது, நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் குறை. இறைவன் சக்தி மிகுந்த மந்திரங்களையும் தேவதா சுரூபங்களையும் யந்திரங்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார், ரிஷிகளின் மூலமாக கண்டறிய செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய முறையோடு தன்மையோடு அணுக வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை காட்டக்கூடிய சரித்திரம் தான் இது. இப்பொழுது நம்ம பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகியிருக்கிறது, அவ்வளவுதான். தயவு செய்து மீண்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஃபேன்சி எல்லாம், அவர்களுக்கு அந்த மந்திரம் தெரியும், இவருக்கு இந்த மந்திரம் தெரியும், எனக்கு அந்த சுவாமியை கும்பிடுறேன், இதை நான் இந்த சுவாமியை கும்பிடுறேன், அவசியமே இல்லை. தயவு செய்து இந்த ஃபேன்சி விஷயமாகவும் விஷ்லிஸ்ட் மாதிரிலாம் இறைவனை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க வச்சுக்கிறது இல்லை, ஆனா யாராவது இருந்தா தயவு பண்ணி அறிவுறுத்துங்கள். இந்த ஒரு காஷன், ஏன் இல்லைன்னா அடிபட போறது அவங்க தான், அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் அடிவாங்கும் பொழுது நம்மால எதையும் செய்ய முடியாத நிலைமையிலே இருப்போம். எச்சரிக்கையோடு அணுகுங்கள், தீவிரத்தோடு அணுகுங்கள், முறையோடு அணுகுங்கள், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நல்ல வேத விற்பனராக இருந்து வேள்வி செய்த நாரதருக்கே அந்த ஆடு உலகத்தையே கதிகலக்கும்படியாக வந்ததுங்கிற சரித்திரத்தை முதல்ல தான் பார்த்தோம். இப்போ நாமெல்லாம் எந்த மூலைக்கு, இப்போ நமக்கு இதை உபதேசம் செய்வதை போலத்தான் உலகத்துக்கே எவன் முதல் குருவாக இருக்கிறானோ, தட்சிணாமூர்த்தி என்று சொல்லும்படியாக, தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் என்று சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்னந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி மேலிருக்கக்கூடிய முதல் குருவாக எவன் தட்சிணாமூர்த்தியாக சிவனாக இருக்கிறாரோ, சிவன் பார்வதி நந்தி சனத்குமாரர் என்று எப்படி வருகிறதோ, அந்த முறையோடு சிவன் எல்லாவற்றிற்கும் தகப்பனாக தாயாகி தந்தையுமாய் தங்குகின்ற தெய்வம், எல்லாருக்கும் தன்னை நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய, சிற்றவையில் நடமிடக்கூடிய தெய்வம், எல்லாவருக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய தெய்வம், அவன் கீழே வணங்கினான் முருகப்பெருமானை. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானை உபதேசம் செய்ய வேண்டும் என்று வணங்கி நின்றாராம் சிவபெருமான். இவ்வளவு விஷயங்களை மனத்திலே கொள்ள வேண்டும். எப்படி இருந்தார், நாத போற்றி என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்று பாடுவார் திருப்புகளில. நாத போற்றி, நீ தான் எனக்கு தலைவன், ஏன் குருநாதன் தான் தலைவன். சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது ரொம்பழகான ஒரு வார்த்தை சாஸ்திர வாக்கியம் உண்டு, குருநாதனை எங்கிருந்தாலும் போற்ற வேண்டும், வெளிப்படையாக போற்ற வேண்டுமா, பிள்ளைகளை வாய திறந்து போற்றவே கூடாதான், இது நீதிசாஸ்திரம் சொல்லக்கூடியது. குருவை எங்கிருந்தாலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. அப்படி ஸ்தோத்திரம் செய்கிறான், வயசிலேயோ அல்லது உருவத்திலேயோ அல்லது அவருடைய தன்மையிலேயோ கிடையாது. குருங்கிறது, குருங்கிறது குரு, அவ்வளவுதான். முருகன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட அந்த குரு என்கின்ற தன்மையினாலே வணங்குகின்றாரா? என்னுடைய தலைவனே நாத போற்றி என முதுதாதை கேட்க. ஏன், இவர் ரொம்ப பழமையானவர், ரொம்ப அனாதி காலமே இருக்கக்கூடியவர். இவர் தான் மூத்தவர். எல்லாத்து முன்னைப்பழம்பொருக்கும் முன்னைப்பழம்பருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே. முன்னைப்பழம்பொருக்கும் முன்னைப்பழம்பொருள் அண்ட பகுதியின் உண்டை சிறக்கம் அழப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று இதுக்கெல்லாம் தாண்டியவனா? பழையதிர் பழைய பழையோன், படைத்த படைப்பவை படைக்கும் படையோன், படைத்தவை காப்போம் காப்பவை கரப்போன், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று மாணிக்க வாசகர் பாடுவார். எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் தாயாகி தந்தையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆதலினாலே சொன்னார், முது தாதை கேட்க. வயசானவர்ங்கிறது கிடையாது, முதுமையானவர், எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கப்பட்ட பழமையானவனாக எம்பெருமான் கேட்டான். யாரே, முருகப்பெருமானிடத்திலே முது தாதை கேட்க என்ன சொன்னார்? அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமானே. இது வார்த்தையாக சொல்லப்பட்டது. எது? அனுபவம், ஞான அனுபவம், ஞான வார்த்தையாக சொல்லப்பட்டது. ஞானமே அனுபவமானது. அறிவு ஞானமாக வேண்டும், ஞானம் அனுபவம் ஆக வேண்டும், அனுபவம் இங்கே உபதேசம் ஆகிறது. முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றாரா எம்பெருமானுக்கு? சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்றாராம். எப்படி செய்தார்னா, சின்ன குழந்தை ஆசனம் ஏதோ ஒரு ஆசனத்துல எடுத்து வச்சாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா? அதனால எது ஆசனம்னா, எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் இல்லையா சிவபெருமான், அப்படி தன்னுடைய தோல் மீது, வலது தோல் மீது எடுத்து வைத்துக் கொண்டான். அவ்வளோ பெரிய சிவபெருமான், நினைத்து பாருங்கள், பெரிய பகவான், சின்ன குழந்தை, அந்த குழந்தையை மேலே தூக்கி வைத்துக் கொள்ளுகிறான், தன்னுடைய வலது தோளிலே எடுத்து வைத்துக் கொண்டானா? அந்த எடுத்து வைத்துக் கொண்டு காதிலே ஓத வேண்டும் என்று கேட்கின்றான். எப்படி கேட்டான்? நிருப குருபர குமர என்றென்று பக்தி குடு பரவ, பக்தியோடு பரவி நின்றான். ரொம்ப அழகான திருப்புகள் அதுல அவர் சொல்லுவார். அகர முதலான உரைசை ஐம்பத்தோரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிவர் அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடுவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் மற்றொரு காலம். இது எப்பேற்பட்டது? எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்பேற்பட்டதை குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றொன்றிருப்பதனை நிறைவு கூற போலி வர நிறைந்தங்கு நிற்பதனை நிக பரிய அரியதை விசும்பின் புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருப குரு வரகுமர என்றென்று பக்தி கொடு பர அருளிய மௌன மன்றந்தனை பழையனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினதுணர்த்தி அருள்வாயே. ரொம்ப அழகாக பாடுவார். இந்த இடத்துல பொதுப்பாடல்ல திருப்புகள்ல வரும் பொழுது புறத்திரயம் எரித்த சிவபெருமான், அந்த புறத்திரயம் மூன்று புராரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரப அருளிய மௌனமந்திரந்தனை. மௌனமந்திரம் பார், இந்த இடத்துல மௌனமந்திரமாக இருக்கப்பட்டதை முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். கேட்கின்றான், நான் நாத போற்றி என்று கேட்கின்றார். நிருப குரு பர குமர என்றென்று போற்றுகின்றாரா? ரொம்ப அழகா இதை கந்தர் அனுபூதியில சொல்லுவார். எப்படி? நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். நாதா குமரானம கேட்கிறாரா? நீதான் நாதே. அப்படியே திருப்பூர்ல இங்க என்ன விடுகிறது? நாத போற்றி நிருப நிருபன்ன பெரியவன் அர்த்தம். நிருப குருப குருபர எல்லாவற்றிற்கும் பெரிய குரு குமர இங்கே நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரவின் பதசேகரனே. இதைத்தான் சொல்லும் பொழுது பாடுவார்கள், வள்ளிச்சன் மார்க்கம் என்று குரவின் பதசேகரனே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே இவர் பிரணவத்தை சொன்னார்னு, பிரணவம் அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது. அதே மாதிரி அருணகிரிநாத பெருமான் சொல்லும் பொழுது ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று சொல்வார். ஆறெழுத்தன ஷடாட்சரம், ஷடு அக்ஷரம், ஆறெழுத்து. ஓரெழுத்துங்கிறது இந்த ஓங்காரம், சம்ஸ்கிருதத்துல போனது ஓயும் இம் வந்து ஒற்றின ஒத்தக்ஷரம் வந்து சேரார். ஒரே அக்ஷரமா தான் இருக்கும், ஒரே ஒரு அக்ஷரம் ஓங்கிறது ஒரு அக்ஷரம். அதுல ஆறெழுத்து ஷடாட்சரத்தை ஓதுவித்தார், ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று பாடுவார். இப்போ ஓங்காரம் தான் ஷடாட்சரம், ஷடாட்சரத்தினுடைய மகிமை தான் ஓங்காரமாக வருகிறது. இப்ப ஓங்காரம் தான் விரிந்து வேதமாகிறது, வேதம் தான் பிரபஞ்சமாகிறது. இப்ப பிரபஞ்சத்தினுடைய நுணுக்கம் ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய அடிப்படை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை சொன்னார். இந்த ஷடாட்சரம் என்னன்னு கேட்கும் பொழுது இப்ப எல்லாரும் நம்ம சரவணபவ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம சொல்லுகிறோம். இது பின்னாலே வந்தது என்றும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நச்சினார்க்கினியார் உரை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, ஷடாட்சரம் அப்பொழுது நமக்குமாராய என்கின்ற மந்திரம் ஷடாட்சரம் என்று அவர் சொல்லுவதாக ஒரு உரை உண்டு. நச்சினார்க்கினியாருடைய திருமுருகாற்றுப்படி உரைவிடும். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான். நீ சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், ஓதுதல்னாவே அர்த்தம் புரிந்து சொல்லுவது, வாயாலே சொல்லுவது. அப்படி நீ சொன்ன ஓதுவது, வேதம் ஓதுவது, அதனால தான் அதுக்கு ஓத்துன்னு பேரு. இப்போ ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் கேட்கிறார். இங்க என்ன வார்த்தை வருகிறது, நாதா குமரானம. இது வந்து ஷடாட்சரம் என்று சொல்லுவார். இன்னொன்னு வந்து நிருப குருபர குமர என்ற பக்தி கொடு பரவ, குமரா பக்தி கொடு பரவன்னார். இது ஏன் சொல்லுகிறார்னா, குமார என்று சொல்லக்கூடியது வடமொழியிலே வரக்கூடியது, குமாரன் என்று சொல்லக்கூடியது. அதை தமிழிலே மாற்றும் பொழுது முருகா என்கின்ற மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த குமர அப்படிங்கிறதும் முருகுங்கிறதும் முருகான்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது முருகு என்று ஆரம்பிக்கும். இதுல அகார உகாரம் அகாரங்கள் சேரும். எப்படி சேரும், இதெல்லாம் விரிவாக நம்ம முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். இறைவன் அருள் இருக்கும் பொழுது குமர என்ற போது இக்கு ஊக்கு இம்மு அ இரு அ ர, இதுக்கு மகாரம் உக்காரம் அகாரம் இந்த மூணும் சேர்ந்து இங்கு நிற்கும், குமர என்று வரும். இதையே தான் முருகா என்று சொல்லும் பொழுது முருகு என்று சொல்வார்கள். முருகு என்பதுதான் கூப்பிடும் பொழுது விழிச்சொல்லாக முருகான்னு வரும். இப்ப தயிர்னு சொல்ற தயிரோ தயிர் சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான் வைத்தியநாதன் வைத்தின்னு கூப்பிடுறது இல்லையா, இதே போலத்தான் விழிச்சொல்லாக கடைசி சொல்லானது எழுத்தானது நீண்டு வருகிறது, முருகான்னு நீண்டு வருகிறது. ஆனா முருகு முருகுங்கிறத பார்க்கலாம், எல்லாமே உகாரம் வரும். இம் பிளஸ் உ இர் பிளஸ் உ க பிளஸ் இக்கு பிளஸ் உ முருகு என்கின்ற எழுத்தாக வரும். இதுல மூணுலையுமே மகாரம் முதல்ல வந்து விட்டது, உக்காரம் மூன்றிலேயும் சேர்ந்து இருக்கிறது, அகாரம் அங்கே இருக்கிறது, அகாரம் உள்ளே மறைமுகமாக இருக்கும். இப்போ முருகா என்று சொல்லக்கூடிய பொருளும் முருகு என்று சொல்லக்கூடிய விஷயத்திலேயும் அகார உகாரம் அகாரங்களாகின்ற பிரணவாகாரம் இருக்கிறது. முருகா என்பது வேறொன்றும் கிடையாது, பிரணவத்தினுடைய மந்திரம், பிரணவ மந்திரத்தை தமிழ்படுத்தி கொடுக்கப்பட்டது. குமரா என்பது பிரணவ மந்திரம் ஷடாட்சரமானது. ஷடாட்சரத்தை சொல்லும் பொழுதே இன்னொரு அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்திரத்தை மூன்றாக சொல்லுவார்கள், ஸ்தூலம் சூக்ஷம் அதிசூக்ஷம் என்று மூன்று சொல்லுவார்கள். நமசிவாயா அப்படின்னு சொன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் வாங்க, சிவாய நம அதான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மணிக்கவாசகர் பாடுவார். இத சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாக வரும் பொழுது சிவாய நமன்னு வரும், சிவாய நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று வரும், சிவய சிவ என்று வரும். அடுத்தது அதிசூக்ஷ பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் மந்திரங்கள், நான் ஒரு அரு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப மூன்று பஞ்சாட்சரம் வரும். அதே போல சடாட்சரம் சொல்லும் பொழுது நமக்குமாராய என்று சொல்லக்கூடியது ஸ்தூல சடாட்சரம், குமாராய நம என்று சொல்லக்கூடியது சூக்ம ஷடாட்சரம், நாதா குமரா நம என்று வரக்கூடியது சூக்ம ஷடாட்சரத்தை இங்கே அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே. திருப்புகளிலே சொல்லும் பொழுது நிருப குருபர குமர என்றென்று என்று சொல்லி குமரா என்று அதிசூக்ஷமான ஷடாட்சரத்தை கொண்டு வருகிறார். இதே இன்னொரு திருப்புகளிலே சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரமாக சொல்லுகிறார், ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா என்று சொல்லுவார். ஒரு முறையாவது முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், உயிர்னா ஆத்மா, ஆத்மாவை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய தன்மையை கொடுன்னு. அதிலேயே அதே திருப்போல் அடுத்த அதுக்கு முன்னாடி என்ன, முருகா எனவோர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று பாடுவார். முருகான் அடுத்தடுத்து ரெண்டு இடத்துல ஒரே திருப்புகள்ல வைப்பார். காரணம் என்ன, ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ அருள் தாராயினர். இந்த ஆத்மாவை ரட்சணம் செய்யக்கூடியது ஷடாட்சரம், அதாவது பிரணவத்தினுடைய சூக்ஷமான தன்மை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை முதல்ல அதிசூக்ஷமாக இருக்கப்பட்டதாக அந்த ஓங்காரம் இருக்கிறதே, அதனால தான் முருகான்னு சொன்னார். முருகா குமரா பரமா, முருகா பரமா குமரா ரெண்டையும் வைத்தார் அந்த இடத்துல. முருகன் என்பதும் குமரன் என்பதும் மாற்றி வரும், அவ்வளவுதான். முருக குமர எடுத்து மாற்றி போட்டு பாருங்கள், ரெண்டும் மாறும், அவ்வளவுதான். முருகு குமர, முருக குமர, ரெண்டும் மாறி மாறி, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, அக்ஷரங்கள் மாறும். எது வடமொழியிலே குமரன் என்று இருக்கிறதோ அது தமிழ் மொழியிலே வரும் பொழுது முருகா என்று வந்திருக்கிறது. இது பிரணவத்தினுடைய விரிவு, அதிசூக்ஷமாக இருக்கப்படக்கூடிய ஷடாட்சரத்தினுடைய தன்மை இது. இப்போ அதனாலதான் இவர் சூக்ம ஷடாட்சரமா என்ன சொன்னார், நாதா குமரானம என்று சொன்னார். முதல்ல நமஹா நான் வணங்குகிறேன் வந்த அது வந்து ஸ்தூலம், அவனை முன்னிறுத்தி வந்தால் சூக்ஷ்மம், நானே இல்லை என்று வந்துவிட்ட பொழுது அதிசூக்ஷமான மந்திரமாக அது ஆகிறது. இங்கே நானே இல்லாத தன்மை நிருப குமர குருபர குமர என்று குமரனாக வந்தது. முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று இதையே அனுபூதியில சொன்னவர். இங்கே திருப்புகள்ல பாடும் பொழுது முருகா பரமா குமரா உயிர் கா என போத அருள்தாராய் உருகால் முருகா என உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என போத அருள்தாராய் முருகா எனவோர் தரம் போது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்று அடுத்தடுத்த வரிகளிலே இவர் கொண்டு வந்து விடுகிறார். முருகாங்கிறது தான் ஷடாட்சரத்தையும் பிரணவத்தையும் அந்த ஓங்காரமாக இருக்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசூக்ஷமான ஒரு வித்தை என்பதை மனத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். முருகான்னு சொல்றதுக்கு அது மந்திரம் இல்லை, நாமமாக இருக்கின்றது. அதனால தான் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். அதை அலங்காரத்தில் சொல்லும் பொழுது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். ஏன், இது பலவிதமான தன்மைகள் சேர்ந்தது. ஷடாட்சரம் இங்கே இருக்கிறது, பிரணவம் இங்கே இருக்கிறது, நாமமாக இருக்கிறது, ஆனால் மந்திரத்தினுடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் செய்தொண்டர் என்று வரும் பொழுது முருகம்மையார் என்றே ஒரு அம்மையார் என்னுடைய சரித்திரை சொல்லுவார்கள். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருந்தவர் அது. அவர் பெரிய மந்திரமாக அவர் சொல்லி அவருடைய சரித்திரம் செய்தொண்டர் புராணம் என்று முருகம்மையாருடைய சரித்திரமாக சிறிய சரித்திரம் வரும். இப்போ விஷயத்துக்கு, இப்போ எது பிரணவமாக இருந்ததோ அது முருகன் நாமமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த பிரணவத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே கேட்டாரா நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் என்று கேட்டவுடனே மேலே எடுத்து வைத்துக் கொண்டார்.

0: சிவகாம சுந்தரி தன் வரபாலகந்த நினசெய்யன் தேவிரும் வியுளம் நினையாமல். இவ என்ன செய்கிறார் அடுத்தது, இதுல திருப்புகளிலே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பரம சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கும். சிவனார் மனங்குடிர, சிவனாரே மங்களத்தை தரக்கூடியவன். சிவனார் அதுக்கு சிவன் சொல்லல, சிவனார் மதிப்புடையவரை சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் பிள்ளையார் அப்படின்னு சொல்றான். ஏன் பிள்ளையார்னா மதிப்புடையவர், வெறும் பிள்ளைன்னு சொல்லல, அவரை மதிப்புடையவராக சொல்லுகிறோம். அதே போலத்தான் சிவனார் முது தாதையின் எப்படி போட்டாரோ அதே மாதிரி இங்க போட்டார். சிவனார் மனங்குளிர ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை இருந்துதான். ஆசை மட்டும் இல்ல, ஒரு தாபம் இருந்தது. தாபம்னு சொல்லலாம், என்ன தாபம்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்பதற்காக பிரகுமுனிவர் சுவாமி நிலையிலே தவம் செய்ய உட்கார்ந்தாராம். இது சுவாமி நிலை புராணத்துல வரும். சுவாமி நிலையில தவம் செய்து உட்கார்ந்தார். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது இடையூறு வரும் என்கின்ற காரணத்தினால இடையூரே வரக்கூடாது, யார் வேணுனாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, வரக்கூடாது. அதனால என்னுடைய தபத்துக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவத்துக்கு எது முக்கியமான சூக்ஷ்மமான விஷயம் இருக்கிறதோ அந்த பிரணவார்த்தம் தெரியாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தையும் வச்சுட்டு அவர் தபத்திலே வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் செய்தார். சிவபெருமான் இவருடைய தபத்துக்கு மகிழ்ந்து இவருக்கு அருள் செய்ய வேண்டும் வந்தார். இவர் எந்திரிச்சா தானே, எந்திரிக்கல, தபத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சிவபெருமானுக்கு வேற வழியே கிடையாது, அவருக்கு தெரியும் இப்படி ஒரு சாபம் இருக்கிறதுன்னு. ஆனா வேற வழி கிடையாது, பிருகுமுனிவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார், அவரை எழுப்பித்தானாக வேண்டும் என்று பிருகுமுனிவரை எழுப்பினாராம். கையாலே தொட்டு தவத்தை கலைத்து எழுப்பினாராம். இப்போ இந்த சாபமானது சிவபெருமானை பிடித்தது, பிருகுமுனிவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. சிவபெருமானை பார்த்தார், சந்தோஷித்தார், வரமெல்லாம் வாங்கிட்டார். ஆனால் இப்படி ஒரு சாபத்தை நான் வச்சிட்டேனே, அதனால உங்களை அது பீடிக்குமே, என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன, இப்படி ஒரு சாபம் இருக்கிறது, சாப விமோச்சனம் எப்ப ஆகும், உன்னுடைய புத்திரனாலே பிரணவார்த்தத்தை நீர் தெரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாப விமோச்சனத்துக்கும் ஒன்றை கொடுத்தாராம். பிரணவார்த்தம் மறந்து போச்சா சிவபெருமானுக்கு. இப்ப பிரணவத்தை என்ன செய்ய வேண்டும், இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது, பிள்ளையால தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தாபம் பிரணவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தன்மையினாலே இவரிடத்திலே கேட்டாராம். அதனால தான் சிவனார் மன்னங்குளிர, இது ஒரு விஷயம். ரெண்டாவது உண்டு, முது தாதைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவன் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குரு கிடையாது, தெய்வமும் கிடையாது. நம்ம பெரிய நாலு விஷயம் என்ன சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நான்கு சொல்லுகிறோம். இந்த நாலுமே சிவபெருமானு கிடையாது. தாயிமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்று பார்வார். தாயிமிலி தந்தையிலி இவனுக்கு குருவும் கிடையாது, அவனே சுவாமி, எல்லாருக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். அவனுக்கு மேல தெய்வம்ங்கிற ஒன்னே கிடையாது. மூவரையால் எல்லாரும் தொழக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இப்ப அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு தாபம், என்ன, எனக்கு ஒரு தாய் வேணுமே நினைச்சாரான். அதனால்தான் நினைத்த காரணத்தினாலே தாயாக்கி கொண்டார். யாரே, தன்னுடைய தாயாக காரைக்கால் அம்மையார், அம்மையாரே அம்மையே என்று அழைத்தானா, சிவனுடைய வாயாலே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி குருவே இல்லைன்னு காரணம் என்னன்னா, குருவின் குருவுக்கும் தாய்க்கும் ஒரு தன்மை உண்டு. பார்க்கலாம், குருவே இல்லேன்னு நினைச்சார், குருதான் தெய்வம். இப்ப குரு இல்லே நினைச்ச காரணத்தினால எனக்கு ஒரு குரு வேண்டுமே வேண்டுமே என்கின்ற தாபம் இருந்ததான். அந்த தாபத்தின் காரணத்தினாலே மனம் நொந்து போயிருந்தாராம். அப்படிப்பட்டவருடைய மனம் குளிரும்படியாக சிவனார் மனங்குளிர. இன்னொன்னு உண்டு, இப்போ வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, குரு இல்லாமல் எந்த வித்தையும் பலிதமாகாது என்று சொல்லுகின்றன. குரு வேணும், குரு இல்லைன்னா எந்த வித்தையும் கிடையாது. எல்லா வித்தைகளையும் எந்த சர்வேஸ்வரன் கொடுத்தானோ அவனுக்கு ஒரு ஆசை. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாமா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டாமா, நானே பண்ணாம எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் எப்படி இருக்கும், அப்படி பண்ண அப்படி பண்ண முடிஞ்சு போச்சு, நான் பண்ணணும், பண்ணி காமிக்கணும். தான் செய்து காண்பித்தால்தான் மற்றவர்கள் செய்வார்கள் என்கின்ற ஆசையின் காரணத்தினாலே எனக்கு யார் குருவாக இருப்பார் என்று தேடினானா, யாரும் கிடைக்கல. சரியான ஒரு குரு இப்ப கிடைச்சார், அந்த தாபம் போனதான். யாரு, முருகப்பெருமான் சுவாமிநாதனாக இங்க ஆகிறார். அப்போ அனுபவ வார்த்தை சொல்லுகின்ற முருகப்பெருமானை நாதா போற்று என்று சிவனார் மனங்குளிர. இவ்வளவு காரணங்களினாலே மனம் குளிர்ந்தாராம் என கேட்டார். உபதேசம் கேட்கிறார், எப்படி? தன்னுடைய தோள் மீது வைத்துக் கொண்டு கேட்கின்றாராம், வலது தோளிலே வைத்து வலது காதிலே பிரணவத்தை ஓதி உபதேசம் செய்கின்றாராம் முருகப்பெருமான். உபதேசம் செய்யும் பொழுது வலது காது வலது பக்கம் என்றைக்குமே சக்தி உடையதாக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது சூக்ஷமாக ஒரு தன்மையை சொல்லுவார்கள். இப்ப அதனால தான் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், வலது கையாலே செய்ய வேண்டும், இடது கை இருக்கிறதுங்கிறதுக்காக பண்ண முடியாது. வலது என்கின்ற முக்கியமான பாகத்தை நம்முடைய பரதகண்டத்திலே பாரதத்திலே சொல்லி இருக்கிறோம். அதுக்கு காரணங்களும் இருக்கிறது. இப்போ இந்த பூமி சுற்றக்கூடிய தன்மையின் காரணத்தினால வலது அதிக வலிமை பெற்றிருக்கிறது. இந்த வலதின் மூலமாக செய்யும் பொழுது வலிமையோடு விளங்கும் நல்லது அடுத்தது நடக்கும். அதாவது சூக்ஷமான நல்ல சக்திகள் அங்கே விளங்குகின்றன. அதுக்காக இடது கெட்டதான்னு கிடையாது, இதை விட இது வலிமை பொருந்தியதாக இருக்கிறது என்பதும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இப்போ வலது காதிலே ஓதினாராம், சிவனார் மன்னங்குளிர உபதேச மந்திரம், உபதேச மந்திரம் ஓதினார். இப்ப வலது காதில ஓதினார், பரம சந்தோஷமா சிவபெருமானுக்கு, ஆஹா எனக்கு குரு கிடைச்ச, அந்த குரு என்னுடைய பிள்ளைதான், என்னுடைய தாபம் தீர்ந்தது, என்னுடைய சாபம் தீர்ந்தது, இவ்வளவு ஆசையும் உடைந்தது. ஆனா உடனே ஒரு காதுல கேட்டேனே இன்னொரு காதுல கேட்க முடியலையேன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன், இன்னொரு பகுதி வந்து அம்பிகையினுடைய பகுதி, இடப்பகுதி. இன்னொரு பொருளும் உண்டு, ஏன் ஸ்காந்தத்துல பார்க்கிறோம் அம்பிகை கந்தகிரிக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த கதையிலே அம்பிகையானவள் அருகே இல்லை. அம்பிகை இல்லாத பொழுது அம்பிகைக்கு உபதேசம் பண்ணணும் முருகப்பெருமான். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. காரணம்,
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கோடிருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 28. சூத புராணிகர் கூறுகிறார், ராவணன் ராட்சச கூட்டத்திலேயே மிகவும் உயர்ந்தவன், தன்மானம் உடையவன், நான் என்னும் செருக்குற்றவன். அவன் பர்வகங்களிலேயே மிக உயர்ந்ததான கைலையங்கிரியில் பரமசிவனானை மிகுந்த பக்தியோடு ஆராதித்து வந்தான். ஆனால் சிவனார் நேரில் காட்சியளிக்கவில்லை. ஆகவே அவன் வேறு விதமாக தவம் செய்ய ஆரம்பித்தான். இமயத்தில் சித்தித்தானம் என்கிற மலையின் தென்புறத்தில் உள்ள மரங்கள் அடர்ந்த ஒரு வனத்தில் பூமியில் ஒரு பெருங்குழியை தோண்டினான். அதில் வேள்விக்காக தீயை வளர்த்தான். அருகிலேயே சிவனாரை பிரதிஷ்டை செய்தான். ஹோமம் செய்ய ஆரம்பித்தான். நல்ல கோடைக்காலத்தில் நான்கு புறங்களிலும் தீ மூட்டி கண்களை ஐந்தாவது தீயான சூரியனையே பார்த்து கொண்டு ஐந்து அக்னியின் நடுவில் நின்று தவம் செய்தான். நல்ல மழைக்காலத்தில் திறந்த வெளியில் மழையில் நனைந்தவாறே தவம் செய்தான். குளிர்காலத்தில் நீருக்குள் மூழ்கியிருந்து தவம் செய்தான். இவ்வாறு மூன்று விதமாக கடுத்தவம் இயற்றினான். இருந்தும் ஈசனார் கருணை புரியவில்லை. தீயவெளியில் செல்லும் தீயோர்க்கு ஆராதிக்க எளியவரா இறைவன்? பின் இராவணன் தனது தலைகளை அறுத்து ஆகுதி தந்தான். இவ்வாறு ஒன்பது தலைகளையும் ஒவ்வொன்றாக அறுத்து வேள்வியில் இட்டான். பத்தாவது தலையையும் அறுத்து ஹோமம் செய்ய முற்பட்ட போது சிவனார் நேரில் காட்சியளித்தார். அவனது மற்ற ஒன்பது தலைகளையும் எவ்வித நோயுமின்றி முன்போல் இருக்கச் செய்து அவன் வேண்டியவாறு ஒப்பற்ற திரளையும் அளித்தார். இறைவனது கருணையை பெற்ற இராவணன் தலை வணங்கி இரு கைகளையும் உயரத் தூக்கிய வண்ணம், இறைவா, நான் தங்களை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். எனது இந்த வேண்டுதலை தாங்கள்தான் பயனுள்ளதாக ஆக்கித்தர வேண்டும். நான் தங்களையே சரணம் பற்றியுள்ளேன், கருணை புரியுங்கள் என்று வேண்டினான். இவ்வாறு இராமணன் வேண்டவே இறைவன் சங்கடத்தில் ஆழ்ந்து மனமின்றி கூறலானார், அரக்கர் தலைவனே, நான் கூறும் பொருள் செறிந்த சொற்களை கேள். நீ இந்த உயர்ந்த சிவலிங்கத்தை மிகவும் பக்தியோடு உன் வீட்டிற்கு எடுத்துச் செல். ஆனால் இதை தரையில் வைக்காதே. தவறி வைத்தாலும் அது வைத்த இடத்திலேயே வேறொன்றை நிலைத்துவிடும். பின் உன் விருப்பப்படியே செய். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, சிவபிரான் இவ்வாறு கூறவே இராமணன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அச்சிவலிங்கத்தை ஏந்தியபடி தன் அரண்மனைக்கு செல்ல புறப்பட்டான். ஆனால் சிவபிரானது மாயை என்ன செய்தது தெரியுமா? ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் என்னவோ புலன்களை அடக்கி தவம் செய்தவன் தான். ஆனால் இப்பொழுது இயற்கையின் அழைப்பை தடுக்க இயலவில்லை. அப்பொழுது அங்கு ஓர் இடைச்சிறுவன் எதிரே வந்தது கண்டு அவனிடம் அச்சிவலிங்கத்தை தந்துவிட்டு சிறுநீர் கழிக்க உட்கார்ந்தான். ஒரு முகூர்த்தம் தான் கழிந்தது. சிவலிங்கத்தின் பாரத்தை அந்த இடைச்சிறுவனால் தாங்க முடியவில்லை. கைகளில் வலி தோன்றவே சிவலிங்கத்தை தரையில் வைத்து விட்டான். வைரமயமான அச்சிவலிங்கமும் அங்கேயே உறுதியாக நிலைத்தது. அதன் தரிசனமே வேண்டுவதையெல்லாம் அழிக்க வல்லது, பாம குவியல்களை அழிப்பது. இவர்களே, இச்சிவலிங்கம்தாம் வைத்தியநாதர் என்கிற திருப்பெயர் கொண்டு மூவலகங்களிலும் புகழப்படுகிறது. நல்லோர்களுக்கு இம்மை மறுமை பலன்களை தரவல்லது. இவ்வாறா சிவலிங்கம் அங்கேயே நிலை கொண்டதைக் கண்ட இராவணன் சிவனாரிடம் பல பல உயர்ந்த வரங்களை பெற்று தன் இருப்பிடம் திரும்பினான். உலக நன்மை கருதி என்றோ சிவபிரான் அங்கேயே நிலை கொண்டது. இலங்கை திரும்பிய இராவணன் நடந்தது அனைத்தையும் தன் மனைவி மந்தோதரியிடம் கூறி மகிழ்ந்தான். இச்செய்தியை அறிந்த இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் உடனே அவ்விடம் வந்தனர். மனதை சிவனாரிடம் ஒப்படைத்தனர். பெருமகிழ்ச்சி கொண்டு சிவனாரை விசேஷமாக பூஜித்தனர். சிவனார் அச்சிவலிங்கத்தில் கோயில் கொண்டுள்ளது கண்டு அதை முறைப்படி தாவித்து பூஜித்து வணங்கி துதித்து பின் விண்ணுலகம் திரும்பினர். ரிஷிகள் கேட்கிறார்கள், சூதபுராணி புராணிகரே, சிவலிங்கமோ அங்கேயே நிலையாக தாவிக்கப்பட்டு விட்டது. ராவணனும் தன் நகரம் திரும்பிவிட்டான். அதன் பின் அங்கு என்ன நடந்தது? தயவு செய்து கூறுங்கள். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, இராவணன் தன் நகரம் அடைந்ததும் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் தன் அன்பு மனைவியான மந்தோதரியிடம் மகிழ்ச்சியோடு கூறினான். அவளும் மிகவும் மகிழ்ந்தாள். ஆனால் இதை அறிந்த தேவர்களோ பயத்தில் ஆழ்ந்தனர். இந்த இராவணனோ கொடியவன், சிவனாரிடம் வரம் வேறு பெற்றுள்ளான். எனவே பெருந்திரல் படைத்த இவன் என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே என பயந்தனர். ஆகவே அவர்கள் தேவர்ஷி நாரதரை இராவணனிடம் அனுப்பினர். இலங்கை சென்ற நாரதர் இராவணனிடம், ராவணா, நீயோ பரமசிவ பக்தன், உயர்ந்த தவம் செய்தவன். உன்னை கண்டு நான் பெரிதும் மகிழ்ந்தேன். நீ சிவபிரானை குறித்து தவம் செய்த சிறப்பிலே உள்ளபடி கூறுவாயா என கேட்கவே, இராவணன் தான் செய்த சிவபூஜை தலைகளை கொய்து வேள்வி செய்தமை, 10வது தலையையும் வேள்வித்தீயில் இட துணிந்த போது இறைவன் தோன்றி ஒப்பற்ற தலை தந்தது, ஜோதிலிங்கம் அடித்தது ஆகிய அனைத்தையும் கூறினார். இதை செவிவிடுத்த நாரதர், ராவணா, சிவபிரான் உனக்கு பெருந்தரலை அளித்தார் என்று கூறினாயே, அதையெல்லாம் நீ உண்மை என்றா நினைக்கிறாய்? அதை சோதித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே நான் கூறுவதை கேள். நீ உடனே சென்று கைலையங்கிரியை தூக்கிப்பார். அவ்வாறு அம்மலையை நீ தூக்கிவிட்டால் சிவனார் தந்த வரம் உண்மையானது என்று அறியலாம் என்று கூற ராவணனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. முனிவர் கூறியதுதான் உண்மை என்று எண்ணிய இராவணன் நேரே வடக்கே சென்று கைலையை தூக்கலானான். அம்மலை நடுங்கியது. இதை கண்ட பார்வதி தேவி, நாதா, நல்லதொரு அடியவனுக்கு அளித்த வரத்தின் பயன் தெரிந்தது. அவனும் அதை நிறைவேற்றினான். அமைதியாக இருந்த நல்லதொரு வீரனுக்கு நீங்கள் தந்த பலம், அதுவும் ஒப்பற்ற பலம், அதன் பயன் இதுதான் என்று கூறவே இறைவன், ராவணா, தீயவனே, நல்லெண்ணம் அற்றவனே, செருக்குற்றவனே, உன் தோள்களின் செருக்கை அடக்கும் வீரன் வெகு விரைவில் இவ்வுலகில் தோன்றப்போகிறான் என்று ராவணனை பார்த்து ஜெபித்தார். சூதர் கூறுகிறார், இவ்வாறு நடந்ததை நாரதர் தேவர்களிடம் கூறினார். ராவணனும் மகிழ்ச்சியோடு திரும்பினான். சிவனார் அழித்த திரளால் உலகங்களை தன் பயமாக்கினான். எதிர்ப்பாரின்றி திரிந்தான். இதுவரை வைத்தியநாதேஸ்வர ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறினேன். இது கேட்பவர்களின் பாவங்களை துடைப்பது. அத்தியாயம் 29-30. நாகேஸ்வர ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும். சூதபுராணிகர் கூறுகிறார், அந்தன சிரேஷ்டர்களே, இனி பரம்பொருளான சிவபிரான் நாகேஸ்வரன் என்கிற சிறந்த ஜோதிலிங்கமாக தோன்றிய இனிய கதையையும் அதன் பெருமையையும் கூறுவேனாக. பார்வதி பிராட்டியின் திருவருள் பெற்ற தாருகை என்கிற ஓர் அரக்கி பெருஞ்செருக்கியாக திரிந்து வந்தாள். அவளுடைய கணவன் பெருந்திரல் படைத்த தாருகன் என்னும் அரக்கன். அவன் பெருந்திரல் கொண்ட பல அரக்கர்களையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு நல்லோர்களையும் சான்றோர்களையும் அழிக்கலானான். வேள்மைகளையும் அறநெறிகளையும் அழிக்கலானான். மேற்கு கடற்கரையில் அவனுக்கென்று செழுமை மிக்க ஒரு காடு இருந்தது.

தன்னை சரணடைந்தவர்களை காக்கும் பொருட்டு எந்த ஓர் அரக்கன் இந்நில உலகில் பிராணிகளை இம்சிக்கிறானோ, வேள்விகளை அழிக்கிறானோ, அவனது உயிர் அத்தருணத்திலேயே அழிந்துவிடும் என ஒரு கடும் சாபம் அளித்தார். இவ்வாறு முனிவர் சாபம் அளித்ததை அறிந்த தேவர்கள் உடனே தீயவர்களான அரக்கர்கள் மேல் படையெடுத்தனர். இதனால் அரக்கர்கள் பயந்தனர். போரில் அரக்கர்கள் தேவர்களை கொல்வார்களே ஆனால் முனிவரது சாபப்படி அவர்களும் இறந்து விடுவார்கள். ஒருவேளை அரக்கர்கள் தோற்பார்களே ஆனால் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். அப்பொழுது தார்கை என்கிற அரக்கி, நான் விரும்பும் இடமெல்லாம் இவ்வனத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்று சொல்லி அவ்வனத்தை அப்படியே கடல் நடுவிற்கு எடுத்துச் சென்றார். இதனால் அரக்கர்கள் சிறிதும் பயமின்றி கடல் மத்தியில் வசிக்கலாயினர். முனிவரது சாபத்திற்கு பயந்த அவர்கள் பூமியின் பக்கமே வராதிருந்தனர். இவ்வாறு இருக்க ஒரு சமயம் மனிதர்கள் பலர் படல்களில் ஏறிய பக்கம் சென்றனர். இதை கண்ட அரக்கர்கள் அவர்களை பிடித்து கைதிகளாக்கி சிறையில் அடைத்து துன்புறுத்தினர். இக்கைதிகளில் சுப்ரியன் என்கிற ஒரு வைசியன் தலைவனாக இருந்தான். அவன் நிறைந்த ஒழுக்கமுடையவன். திருநீரும் சிவமணியான ருத்ராட்சமும் அணிந்திருப்பவன். சிவனிருக்கும் பரமசிவ பக்தன். அவன் சிவபூஜை செய்யாது உணவருந்த மாட்டான். அவன் தானே மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து முறைப்படி பூஜை செய்தான். அங்குள்ள மற்றவர்களுக்கும் சிவபூஜை நெறிமுறைகளை கற்றுத்தந்தான். இதனால் அக்கைதிகள் அனைவரும் நமசிவாய என்கிற சிவ ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி சிவபிரானை தியானிக்கலாயினர். இவ்வாறு 6 மாதங்கள் கழிந்தன. சிவபிரானும் சுப்ரியனுக்கு காட்சி தந்தார். இவ்வாறு இருக்க ஒரு நாள் தாருகனுடைய சேவகன் சிவபிரானுடைய சிவலிங்கத்தை கண்டு அதை தாருகனுக்கு தெரிவித்தான். அவனும் உடனே சுப்ரியனிடம் வந்து உண்மையை கூறுமாறு மிரட்டினான். சுப்ரியன் தனக்கொன்றும் தெரியாதன கூறவே சினங்கொண்ட அரக்கன் தாருகன் சுப்ரியனை கொல்லச் சொல்லி பல பல அரக்கர்களை ஏவினான். இதனால் பயந்த சுப்ரியன் சிவபிரானை மனதில் கொண்டு திருவைந்தெடுத்தை ஓதலானான். வைசியன் சுப்ரியன் துதித்தல். தேவதேவரே, சங்கரா, என்னை காத்தருளுங்கள். மூலகங்களுக்கும் நன்மை தருபவர் தாங்கள் அல்லவா? தீயவர்களை அழிக்கும் ஏழை பங்காளராயிற்றே தாங்கள். இத்தீயவனிடமிருந்து எங்களை காத்தருளுங்கள். எனக்கு என்றென்றும் எல்லாம் தாங்கள் தானே. நான் தங்களது அடிமை அல்லவா? உங்களது பொருளான என்னை காத்தருளுங்கள். எனது ஆயுரும் வாழ்வும் தாங்கள் என்றோ சூதர் கூறுகிறார். சுப்ரியன் இவ்வாறு துதிக்கவே சிவபிரான் அங்குள்ள ஒரு பொந்திலிருந்து வெளித்தோன்றினார். அவரோடு கூடவே 4 புறமும் பெருக்கதவுகள் கொண்ட ஒரு பெரிய கோவிலும் வெளித்தோன்றியது. அதன் நடுப்பகுதியில் அற்புதமான ஒரு ஜோதிலிங்கமும் காட்சியளித்தது. அதை சுற்றி சிவபிரானது பரிவாரங்களும் நின்றிருந்தன. இதை கண்ட சுப்ரியன் உடனே அச்சிவலிங்கத்தை முறைப்படி பூஜித்தான். பூஜனை முடித்ததும் சிவபிரான் தோன்றி தனது பாசுபதாஸ்திரத்தினால் அங்குள்ள சேனைத் தலைவர்களையும் அவனது பரிவாரங்களையும் படைக்கலைகளையும் அழித்து தன் அடிவனான சுப்ரியனை காத்தருளினார். அற்புத திருவிளையாடல்களில் புரியும் சிவபிரான், திருவிளையாடல்களை புரிவதற்கென்றே அவதாரம் மேற்கொள்ளும் சிவபிரான் அந்த வனத்திற்கு இவ்வாறு ஒரு வரமளித்தார். இன்று முதல் இவ்வனத்தில் எப்பொழுதும் அந்தணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என்கிற 4 வருணத்தார்களும் தங்கள் தங்கள் அறநெறி வழுவாது வாழ்வார்களாக. தமோ குணம் படைத்த அரக்கர்கள் இனி இங்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. சிறந்த முனிவர்களே இங்கு வசித்து வருவார்கள். சிவநெறி முறைகளை உபதேசிப்போர், பரப்புவோர் மற்றும் அதை செவ்வினை நடத்துவோர் ஆகியோரே இங்கு வசிக்க கடவுள். இதை அறிந்த அரக்கியான தாருகையின் மனம் கவலை கொள்ள பார்வதி பிராட்டியை துதிக்கலானாள். பிராட்டியும் நேரில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என வினவ, தாருகை, தாயே எனது வம்சத்தை காத்தருள வேண்டும் என வேண்டவே. தேவியும், நிச்சயம் உனது குலத்தை காத்தருள்வேன் என்று கூறி தன் மணாளரான சிவபிரானிடம் கூறலானாள். இறைவா, தாங்கள் இப்பொழுது கூறிய நெறிமுறைகள் இந்த யுகத்தின் முடிவில் நிறைவேறட்டும். அதுவரை இப்பொழுது இருக்கும் இந்த தாமசி படைப்பே இருக்கட்டும் என எனது எண்ணம். நானும் தங்கள் உடையவள் அன்றோ? தங்களுடன் தானே இப்பொழுதும் இருக்கிறேன். ஆகவே எனது சொல்லையும் உண்மையாக செய்யுங்கள். அரக்கியான இந்த தாருகையும் எனது சக்திகளில் ஒருவள் அல்லவா? அரக்கிகளிலேயே திரள் மிக்கவள். ஆகவே இவளே அரக்கர்களின் இவ்வரசை ஆளட்டும். இவ்வரக்கிகள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளும் இவ்வனத்திலேயே வசிக்கட்டும் என்பதே என் விருப்பம். சிவபிரான் கூறுகிறார், அன்பே, நீ இப்படி கூறுவதால் நான் சொல்வதையும் சற்று கேள். நான் அடியார்களை காத்தருள மகிழ்ச்சியுடன் இங்கே இருக்கப் போகிறேன். எவன் தன் வருணாசிரம நெறிமுறைகளை வழுவாது கடைபிடித்து ஒழுகுவானோ, அவன் பக்தியோடு என்னை தரிசித்து வழிபட்டால் அவன் பேரரசனாக விளங்குவான். இக்கலியுகத்தின் முடிவில், அதாவது சத்தியுகமான கிருதயுகத்தின் ஆரம்பத்தில், நெடுக நாட்டு மன்னனான மகாசேனனின் மகனான வீரசேனன் அரசர்க்கு அரசனாக பேரரசனாக விளங்குவான். எனது பக்தனான அவன் பெருந்திரள் உடையவனாக இருப்பான். அவன் இவ்வனத்திற்கு வந்து என்னை தரிசிப்பான். தரிசனம் செய்த மாத்திரத்தில் அவன் பேரரசனாக ஆவான். சூதர் கூறுகிறார், பிரியோர்களே, இவ்வாறு உலகியல் திருவிளையாடல் புரிந்த இறைவனும் இறைவியும் நாகேஸ்வர ஜோதிலிங்கமாகவும் நாகேஸ்வரி என்கிற பார்வதி ரூபியாகவும் அவ்வனத்திலேயே நித்தியவாசம் செய்யலாயினர். சான்றோர்களுக்கு அருள் புரியும் இறைவன் அல்லவா நாகேஸ்வர ஜோதிலிங்கம் தோன்றிய வரலாறு இதுதான். மூலக மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கேட்பவர்
பாவங்கள் நசிக்கப்பெற்று வேண்டியன வேண்டுமாறு அறைவர்.

0: அத்தியாயம் 31. ஸ்ரீ ராமநாதர் என்கிற ஸ்ரீ ராமேஸ்வர ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும். சூத புராணிகள் கூறுகிறார், முனிவர்களே, 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றான ராமேஸ்வரர் என்கின்ற திரு ராமநாதர் என்னும் ஜோதிலிங்கம் முதன் முதலில் எவ்வாறு தோன்றினார் என்பதை இப்பொழுது கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்த போது அவரது மனைவியான சீதாபிராட்டியை அரக்கன் ராமணன் கவர்ந்து இலங்கைக்கு எடுத்துச் சென்றார். அப்பொழுது ஸ்ரீராமர் சுக்ரீவனோடு கூட 18 வெள்ளம் வானர சேனைகள் புடைச்சூழ சமுத்திரத்தின் வடகரைக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவர்கள் இக்கடலை கடந்து போய் எவ்வாறு ராவணனை வெல்வது என்பது குறித்து ஆலோசனை செய்தனர். இதற்கிடையில் ஸ்ரீராமனுக்கு ராவரட்சி தோன்றியது. அவர் வேண்ட வானரர்கள் ஓடோடி சென்று குளிர்ந்த இனிய நீரை கொணர்ந்து தந்தனர். ராமரும் அதை பருகத் தொடங்கவே, நம் இறைவனான சிவபெரும்பொருளை இன்னும் தரிசிக்கவில்லையே, அப்படியிருக்க இந்நீரை எவ்வாறு பருகுவது என்ற ஒரு எண்ணம் திடீரென தோன்றியது. உடனே அவர் நீர் அருந்துவதை நிறுத்தினார். அங்குள்ள மணலினால் ஒரு லிங்கத்தை பிடித்தார். அப்பார்த்திவலிங்கத்திற்கு அவாகன முதலிய 16 வகை உபச்சாரங்களுடன் மிகவும் பக்தியோடு பூஜனை புரிந்தார். பன்முறை வணங்கி துதித்தார். பின் காதலாகி கசிந்து உருகி வேண்டலானார். ஸ்ரீராமர் துதிக்கிறார், பக்தவத்சலனே, நான் தங்களது பக்தன் அல்லவா? தங்களையே சரணமாக பற்றியவனாயிற்றே. தாங்களன்றோ எனக்கு உதவி புரிய வேண்டும். தங்களது அருள் இன்றி எனது செயல் எவ்வாறு பயனுடையதாகும்? ராவணனும் தங்களது பக்தன்தான். அவன் தங்களது வரவலத்தால் மிகுந்த செருக்கு கொண்டு அலைகிறான். மூலகையும் வெற்றி கொண்ட வீரன், அதனால் அவனை வெல்வது எளிதன்று. நானும் தங்களது பக்தன்தானே, தங்களைத்தானே நம்பியுள்ளேன். என்னிடம் உள்ளதோ சஞ்சல மனம் கொண்ட சிறிய வானாரப்படை. இறைவா, இதை கணிசித்து தாங்கள் என் பக்கல் தயை புரிய வேண்டும். சூத புராணிகர் கூறுகிறார், இவ்வாறு வேண்டிய ஸ்ரீராமர் பன்முறை இறைவன் திருவடிகளில் தொழுது எழுந்தார். ஜெய ஜெய சங்கரா, சிவசிவ சங்கரா என்று உரத்த குரலில் துதித்தார். சிவபிரானது திரு ஐந்தெழுத்தை ஓதி தியானத்தில் அமர்ந்தார். நினைவு திரும்பியதும் திரும்ப பூஜனை புரிந்தார். மகிழ்ச்சியில் நர்த்தனம் செய்தார். நாத்தெழுதழுக்க துதித்தார். அவர் நிலை பெரும் காதலில் கசிந்து உருகியது. இதனை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் இடதுபுறம் உமை அம்மையுடன் சுற்றிலும் சிவகணங்கள் சூழ ஜோதிமயமாக காட்சியளித்தார். ஸ்ரீராமா, உனக்கு நன்மையே நடக்கட்டும், வேண்டிய வரம் கேள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இறைவனின் இத்திருக்கோலத்தை காணப்பெற்றவர்கள் அனைவரும் தூய்மை அடைந்தனர், பெரும்பேறு பெற்றவர்கள் ஆனார்கள். சிவதர்மத்தில் நிலை நிற்கும் ஸ்ரீ ராமபிரான் சிவபரம்பருளை கண்டு வணங்கி துதித்து பூஜித்தார். இலங்கையில் ராவணனுடன் நடக்கும் போரில் தனக்கு வெற்றி வேண்டினார். சிவபிரானும் உனக்கு வெற்றியே உண்டாகும் என்று அசி வணங்கினார். தனக்கு வெற்றி வரவணித்த சிவபிரானிடம் போர் முதிய அனுமதி கேட்டு தலை வணங்கி திரும்பவும் வேண்டினார். என் இறைவா, தாங்கள் என்மேல் கருணை கொண்டு மகிழ்ந்தது உண்மையானால் இந்நில உலக மக்களை தூயவர் ஆக்கவும் அவர்களது நலன் கருதியும் தாங்கள் இங்கேயே நித்தியவாசம் கொள்ள வேண்டும். சூத புராணிகர் கூறுகிறார், ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு வேண்டவே சிவபிரான் அங்கேயே ஜோதிலிங்கமாக நிலை கொண்டார். இவரை மூ உலகினரும் ஸ்ரீ ராமேஸ்வரர் என்று கொண்டாடினர். இவரது திருவருளால் ஸ்ரீராமர் கடனை கடந்து இலங்கை சென்று ராவணன் முதலிய அரக்கர்களை கொன்று தன் மனையாளான சீதாபிராட்டியை திரும்ப பெற்றார். அது முதல் இத்தலம் இந்நில உலகில் பெரும் புகழ் பெற்றது. இத்தலத்து இறைவனான ஸ்ரீ ராமநாதர் பக்தர்களது விருப்பத்தை நிறைவேற்றிடுபவர், இகபர நலன்கள் அருள்பவர், தெய்வீக மனம் கமழும் கங்கையின் புனித நீர் கொண்டு ஸ்ரீராமநாதருக்கு திருமஞ்சனம் செய்பவன் ஜீவன் முக்தனாவான். இந்நில உலகில் தேவர்களுக்கும் கிட்ட ஒண்ணாத பெரும்பேர்களை பெற்று முடிவில் உயர்ந்த ஞான ஒளி பெற்று கைவல்யம் என்கிற முக்தி நிலையை நிச்சயம் பெறுவான். இதுவரை நீங்கள் வேண்டியபடி சிவபிரான் ஸ்ரீராம ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமநாதர் என்கிற ஜோதிலிங்கமாக காட்சி தந்தது பற்றி கூறினேன். இதன் பெருமை கேட்பவரது அனைத்து பாவங்களையும் கரையும் திரள் உடையது. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே 4வதான கோடிருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 32-33 குஸ்மேஸ்வரருடைய ஜோதிலிங்கத்தினுடைய தோற்றமும் பெருமையும். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, இனி குஸ்மேஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட ஜோதிலிங்கத்தின் தோற்றமும் பெருமையும் என்ன என்பது பற்றி கூறுகிறேன். பக்தியுடன் கேளுங்கள். தென்னாட்டில் தேவகிரி என்கிற ஒரு பெருமை பெற்ற மலை உள்ளது. பார்க்க பார்க்க தெவிட்டாத அற்புத அழகு கொண்டது. அதன் அருகில் பிரம்மஞானியான சுதர்மா என்கிற அந்த நண் வசித்து வந்தான். அவன் பாரத்வாஜ குலத்தவன். அவனது மனைவி சுதேகா சிவதர்மத்தில் ஊறித்தழைத்தவள். பதிசேவையே பரமன் சேவை என்கிற நியதி கொண்டவள். இல்லறத்தை திறம்பட நடத்துபவள். அவனது கணவனான சுதர்மனும் சிவபூஜையிலும் விருந்தோம்பலிலும் நாட்டம் கொண்டவன். வேதநெறி ஒழுகும் அவன் தினமும் அக்னிஹோத்திரம் என்னும் தீயோம்பலை செய்து வருபவன். 3 வேளைகளிலும் சந்தியாமந்திரம் என்னும் நித்திய கர்மானுஷ்டானத்தை செய்து வந்ததால் அவனது ஒளி பகலவனை ஒத்திருந்தது. வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றிருந்த சுதர்மன் பல பல சீடர்களுக்கு போதித்தும் வந்தான். செல்வந்தனாய் இருப்பது போல் கொடையாளியாகவும் இருந்தான். எளிமை முதலிய நற்குணங்கள் நிரம்பிய அவன் சிவ பூஜையிலேயே எப்பொழுதும் காலம் கடத்தி வந்தான். சிவபக்தனான அவன் சிவன் அடியார்களிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தான். சிவன் அடியார்களும் இவனை மிகவும் நேசித்திருந்தனர். இத்துணை சிறப்புகள் இருப்பினும் பல்லாண்டுகளாக புத்திரப்பேறு அற்றவனாக இருந்தான். இதனால் அவ்வந்தனன் கவலை கொள்ளாவிடனும் அவனது மனையாள் மிக்க கவலை கொண்டாள். அக்கம் பக்கத்தவர்களும் இதனால் இவளை நகையாடினர். கவலை கொண்ட அவள் தன் கணவரிடம் பன்முறை வேண்டியும் அவர் இவளுக்கு அறநெறிகளையும் ஞான நெறிகளையும் கூறுவாரானார். பெண்ணே, உலகில் யார் தாய், யார் தந்தை, மகன் யார், உறவினர்தான் யார், அன்பர் யார், எல்லோரும் தனக்கெனவே குறிக்கோள் கொண்டவர்கள். நன்கு ஆராய்ந்து பார். கவலையை விடு. ஒருவனுக்கு அவனது ஆன்மாதான் அவனை கடைத்தேற்றுவதும் தூய்மை செய்வதும். இதற்காக கவலை கொண்டு தினம் இதையே கூற வேண்டுமா? இவ்வாறு சொல்லியும் அவனது மனைவி சுதேகா பிடிவாதத்தை விடாமல் தன் தங்கையான குஸ்மா என்பவளை தனது கணவனுக்கு இரண்டாவது மனைவியாக்கினாள். திருமணம் செய்து கொள்வதற்கு முன் சுதர்மா சுதேகாவிடம், பெண்ணே, இப்பொழுது நீ உன் தங்கையிடம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாய். ஆனால் இவளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பானேயாகில் நீ அவளிடம் பொறாமை கொண்டு நிச்சயம் சண்டையிடுவாய் என்று பன்முறை கூறியும் கேட்காமல், நான் என் தங்கையுடன் போட்டி போடுவேனா என்று உறுதிபடக் கூறி தன் தங்கையை தன் கணவருக்கே திருமணம் முடித்தாள். குஸ்மா ஒரு வேலைக்காரியைப் போல் தன் தமக்கைக்கு சேவை புரிந்தாள். இருவரும் மிகவும் அன்பாக பழகினர். தன் தமக்கையின் சொற்படி தினமும் 101 சிவலிங்கங்களை மண்ணினால் ஆக்கி முறைப்படி பூஜித்து வணங்கி அருகில் உள்ள குளத்தில் அதனை விசர்ஜனம் செய்தாள். அதாவது நீரிலே கரைத்தாள். இவ்வாறு 100,000 சிவலிங்கம் பூஜை செய்தாள். இறைவன் திருவருளால் அவளுக்கு நற்குண நலன்கள் கொண்ட ஓர் அழகிய மகன் பிறந்தான். இதனால் சுதேகா பொறாமை கொண்டாள். உரிய நேரத்தில் மகனுக்கு திருமணமும் முடித்தனர். வீட்டிற்கு மருமகள் வந்தாள். சுதேகாவின் பொறாமைத்தி மேலும் வளர்ந்தது, அறிவு மழுங்கியது. ஆகவே ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த மகனை ஒரு வாளால் பன்முறை வெட்டி துண்டுகள் ஆக்கினாள். அத்துண்டுகள் அனைத்தையும் முன்பே குஸ்மா எந்த முடிவில் தான் பூஜித்த 100,000 மண்ணானாலான சிவலிங்கங்களை கரைத்தாளோ அதே குளத்தில் வீசியறிந்து விட்டு வீடு திரும்பி நிம்மதியாக தூங்கினாள். குஸ்மாவோ தினம் போல் விடிபோரையில் எழுந்து சிவபூஜை புரியனானாள். முதல் மனைவியான சுதேகாவும் விழித்தெழுந்து பெருமகிழ்ச்சியோடு வீட்டு வேலைகளை கவனித்தாள். ஏன் தெரியுமா? முன்பு அவள் மனத்தில் இருந்த பொறாமைத்தி தான் இப்பொழுது பிள்ளையை கொன்றதன் மூலம் அழிந்து விட்டதே. காலையில் எழுந்த மருமகள் கணவனது படுக்கை இரத்தக்கரை படிந்தும் ஆங்காங்கே சிறு சிறு மாமிச துண்டுகள் சிதறியும் கிடந்தது கண்டு பயந்து வருந்தினாள். தன் மாமியாரான குஸ்மாவிடம் சென்று, அம்மா, தாங்களோ உயர்ந்த கிரதங்களை அனுஷ்டிப்பவர், தங்களது பிள்ளை எங்கே சென்றார்? அவரது படுக்கை இரத்தக்கரை படிந்து சிதறிய மாமிச துண்டுகளோடு காணப்படுகிறதே. அந்தோ இக்கொடுஞ்செயலை செய்தவர் யாரோ என்று கூறி அழுது புலம்பினாள். இதை கண்ட மூத்த மனைவியான சுதேகாவும், அந்தோ என்ன கொடுமை இது, வீணில் கெட்டேன் என்று வெளிக்காட்சிக்கு அழுது புலம்பினாள். ஆனால் உள்ளூர மகிழ்ச்சி கொண்டாள். குஸ்மாவோ தான் செய்யும் பார்த்திவ லிங்க பூஜையை நிறுத்தவில்லை. மனம் கலங்கவும் இல்லை. தன் மகனை காண வேண்டும் என்ற துடிப்பு கூட இல்லை. அவளது கணவனான சுதர்மனும் அவ்வாறே இருந்தான். நித்தியப்படி செய்ய வேண்டிய பூஜை முடியும் வரை அவர்கள் மற்றந்த விஷயங்களிலும் மனம் கொள்ளவில்லை. நடுப்பகலில் பூஜை முடிந்தது. குஸ்மா தனது மகனின் கோரமான படுக்கையை கண்டாள். ஆனால் சிறிதும் துக்கம் கொள்ளவில்லை. எந்த இறைவன் இந்த மகனை அளித்தாரோ அவரல்லவா அவனை காத்தொருள்பவர், அவர் தொண்டர்களிடம் அன்பு கொண்டவர், காலனுக்கும் காலன், அடியார்களுக்கு தஞ்சமானவர், உலக நாயகரான சிவனென்றோ நமது காப்பாளர். அவ்விறைவன் மாலை தொடுப்பவன் போல நம்மை ஒன்று சேர்த்து கட்டுகிறார், பின்பு பிரிக்கவும் பிரிக்கிறார். இதில் நாம் கவலை கொள்வதால் என்ன லாபம்? அவர் சிவபிரான் தொண்டர்களிடம் அன்பு கொண்டவர், காலனுக்கும் காலன், அடியார்களுக்கு தஞ்சமானவர், உலக நாயகரான சிவனன்றோ நமது காப்பாளர், உலக நாயகரான சிவனன்றோ நமது காப்பாளர். அவ்விறைவன் மாலை தொடுப்பவன் போல நம்மை ஒன்று சேர்த்து கட்டுகிறார், பின்பு பிரிக்கவும் பிரிக்கிறார். இதில் நாம் கவலை கொள்வதால் என்ன லாபம் என்று ஆன்ம விசாரம் செய்த குஸ்மா சிவனிடமே பொறுப்பை தள்ளி மனதில் திடம் கொண்டு துன்பத்தை உதறி தள்ளினாள். எப்பொழுதும் போலவே தான் அன்று பூஜித்த 101 பார்த்திவ லிங்கங்களையும் எடுத்துக்கொண்டாள். சிவராமாக்களை உச்சரித்துக் கொண்டே அக்குளத்திற்கு சென்றாள். பார்த்திவ லிங்கங்களை அக்குளத்தில் இட்டுவிட்டு திரும்பினாள். என்னே வியப்பு! அவளது மகன் அக்குளக்கரையில் நிற்பதைக் கண்டான். சூதபுராணிகர் கூறுகிறார், அந்தனர்களே, அப்படி தன் மகன் உயிரோடு நிற்பது கண்ட அவனது தாய் குஸ்மா மகிழவும் இல்லை, வருந்தவும் இல்லை. அவள் எப்பொழுதும் போலவே அமைதியாக இருந்தாள். இதைக் கண்டு மகிழ்ந்த இறைவன் ஜோதிமயமாக அவள் எதிரில் காட்சியளித்தார். சிவபிரான் கூறுகிறார், நல்லெண்ணம் கொண்டவளே, உனது மனநிலை கண்டு நான் மகிழ்ந்தேன், திரும்பிய வரம் கேள். உன் சக்கரத்தியான உனது தமக்கே உனது மகனை கொன்றவள். ஆகவே நான் எனது முத்தலை சூதத்தினால் அவளை கொல்லப் போகிறேன். சூதர் கூறுகிறார், அப்பொழுது குஸ்மா சிவபிரானை தொழுது வணங்கி, இறைவா, இந்த சுதேகா எனது அக்கா, ஆகவே இவளை காப்பது தங்கள் கடமையே என்று வரம் வேண்டினாள். சிவபிரான் பதில் கூறுகிறாள், தாயே, அவள் பெருத்த அபகாரமன்றோ செய்திருக்கிறாள். அப்படி இருக்க அவளுக்கு உபகாரம் செய்ய நின்னுகிறாய். தீச்செயல் புரிந்த சுதேகா கொல்லப்பட வேண்டியவளாயிற்றே. குஸ்மா வேண்டுகிறாள், எம்பெருமானே, தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் தொலைந்து விடுகின்றன. எம்பெருமானே, தங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் தொலைந்து விடுகின்றன. இப்பொழுது தங்களை தரிசித்த அவளது பாவ குவியல்கள் தீயினில் தூசாய் சாம்பலாயிற்று. இன்னா செய்தாரையும் ஒருத்தல் அவர் விழுகும்படியாக நன்மையே புரிதல் என்கிற கொள்கை உடையவனை கண்டபோதே பாவங்கள் வெகு தொலைவிற்கு ஓடிவிடுகின்றனவே. அபகாரேஷு எச்சைவ ஹிபகாரம் கரோதிவை தஸ்ய தர்சனமாத்திரேன பாபம் தூரதரம் பிரஜேத்து. இறைவா, இவ்வுயர்ந்த கருத்தை சான்றோர்கள் கூற கேட்டிருக்கிறேன். ஆகவே சிவபரம்பொருளே, இவ்வாறான தீச்செயல் செய்பவள் செய்யட்டுமே, நாம் ஏன் திரும்ப செய்ய வேண்டும்? என்னை பொறுத்த மட்டில் தீங்கிழைபவருக்கும் தீங்கு இழைப்பவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். சூதர் கூறுகிறார், இவ்வாறு குஸ்மா கூறியதை கேட்ட கருணைக்கடலான சிவபிரான் பெருமகிழ்ச்சி கொண்டு, குஸ்மா, நீ இன்னொரு வரம் கேள், அது உனக்கு நன்மையே தரும். ஏனெனில் உன் அன்பு அப்படிப்பட்டது, உனது இயல்போ எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் உள்ளதே. சிவபிரான் கூறியதை கேட்ட குஸ்மா பேசலானாள், உலகநாயகா, அப்படி எனக்கு தாங்கள் வரமளிக்க விரும்புவீர்களேயானால் இவ்வுலகை காத்தருளும் பொருட்டு தாங்கள் எனது பெயர் கொண்டு இங்கேயே நித்தியவாசம் செய்ய வேண்டுகிறேன். இதை செவியற்ற இறைவன், அம்மையே, உன் வேண்டுதல் படி நான் உனது திருப்பெயர் கொண்டு குஸ்மேஸ்வரர் என்கிற திருநாமத்துடன் இத்தலத்திலேயே கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பேனாக. அது அனைவருக்கும் நலனே பயக்கும். இச்சிவலிங்கம் ஜோதிலிங்கமாக விளங்கும். இத்திருக்குளம் சிவலிங்கங்களின் திருக்கோயிலாக விளங்கும். ஆகவே இது மூவுலகங்களிலும் சிவாலயம் என்கிற திருப்பெயரால் புகழப்படும். இக்குளத்தை தரிசிப்பதாலேயே அவர்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக அமையட்டும். உயர்ந்த கொள்கைகளை உடையவளே, உனது திருக்குளத்தில் இன்று முதல் 100 தலைமுறைகள் உனது மகனைப் போன்றே உயர்ந்த குணங்கள் கொண்ட மகன் பிறப்பானாக. நிச்சயம் அவர்கள் அனைவரும் உயர்ந்த கற்புக்கலலான அழகிய மனைவி, திருவுக்கும் திருவான செல்வம், நிறைந்த வாழ்நாள் கொண்டு விளங்குவார்கள். சிறந்த அறிவுள்ள பண்டிதனாக இருப்பர். வள்ளல்கள் அவர். முக்தி என்னும் பெருஞ்செய்வம் பெருஞ்செல்வம் பெற தகுதியுடையவர் அவர். 100 தலைமுறை வரை அனைத்து குழந்தைகளும் குணக்குன்றுகளாக விளங்குவர். இவ்வாறு உன் குலம் தழைத்து விளங்கும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். இவ்வாறு அருளிய இறைவன் அவ்விடத்திலேயே ஜோதிலிங்கமாக நிலை கொண்டார். அத்திருமேனியே குஸ்மேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம். அத்திருக்குளம்தான் சிவாலயம். இதை கண்ட சுதர்மன், குஸ்மா, சுதேகா மூவரும் அச்சிவலிங்கத்தை 100 முறை வலம் வந்து பூஜித்தனர். மன அழுக்கை துடைத்தனர். இன்பமாய் வாழ்ந்தனர். மகன் பிழைத்து வந்தது கண்ட சுதேகா விழினாள். தன் கணவரான சுதர்மனிடமும் தங்கையான குஸ்மாவிடமும் மன்னித்தருள வேண்டினாள். தன் பாவம் தொலைய விரதம் இருந்தாள். முனிவர்களே, இதுதான் குஸ்மேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கம் தோன்றிய வரலாறு. இவரை பூஜிப்பதும் தரிசிப்பதுமே சுகத்தை வளர்ப்பதாகும். இதுவரை 12 ஜோதிலிங்கங்களின் தோற்றமும் பெருமையும் கூறினேன். இந்த ஜோதிலிங்கங்கள் இகபர நலன்களை விரும்பியவாறு அளிப்பவை. இவ்வரலாறுகளை கேட்பவரும் சொல்பவரும் படிப்போரும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுவர். போகத்தையும் முக்தியையும் பெறுவர். இந்த சம்ஹிதையினுடைய ஆரம்பத்திலே ஜோதிர்லிங்க தலங்களை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கிறது. அதை மீண்டும் நாம் காண்கிறோம். சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாலம் ஓங்காரே பரமேஸ்வரம் கேதாரம் ஹிமவத் பிருஷ்டே தாகின்யாம் பீமசங்கரம் வாராணசியாம் ச விஸ்வேசம் த்ரயம்பகம் கௌதமி தட்டே வைத்தியநாதம் சிதாபூமௌ நாகேசம் தாருகாவனே சேதுபந்தே ச ராமேசம் குஸ்மேசம் து சிவாலயே த்வாதசைதானி நாமானி தாதருத்தாய யப்படேத் சர்வ பாபைர் விநிர்முக்தஹ சர்வ சித்தி பலம் லபேத். விடிவோரையில் எழுந்திருந்து 12 ஜோதிர்லிங்கங்களின் திருநாமங்களை உச்சரிப்பவன் அனைத்து பாவங்களின் நின்றும் விடுதலை பெற்று அனைத்து சித்திகளின் பயனையும் பெறுகிறான். விரும்பியது அனைத்தையும் பெறுவான். தூய மனம் கொண்டு பயனில் கருத்தின்றி ஓதுபவன் திரும்பவன் தாயின் கருவறையில் புகான். இச்சிவலிங்கங்களை பூஜிப்பதால் இந்நிலவரையில் உள்ள 4 வர்ணத்தவர்களும் துன்பம் களைந்து முக்தி பெறுவர். 12 சிவலிங்கங்களின் பிரசாதத்தை உண்பவனது பாவங்கள் அந்நொடியிலேயே சாம்பலாகி விடுகின்றன. முனிவர்களே, இதுவரை 12 ஜோதிலிங்கங்களின் தோற்றமும் பெருமையும் கூறினேன். இந்த ஜோதிலிங்கங்கள் இகபர நலன்களை விரும்பியவாறு அளிப்பவை. இவ்வரலாறுகளை கேட்பவரும் சொல்பவரும் படிப்போரும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுவர். போகத்தையும்
1: ஓம் சிவாய நமஹ. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம், இது முக்கியமான அத்தியாயம். இதுல இன்னும் பல இருக்கு முக்கியமானது. இந்த காலத்தி என்கின்ற பெயர் வந்ததற்கு காரணம் காலன் யாரு, அத்தி யாரு, என்ன செய்தார்கள் என்ற வரலாறு. இதுல இது ஐந்தாவது காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். இது 83 பாட்டு. ஆடியே தென்கையிலே ஆகிய இப்புலங்கடியில் அவர்ந்த ஞான சோதிதனை முன்னாடியே தென்கையிலே என்று பெயருடையதாயிருந்த இந்த கிரியை ஞான சோதிதனை காலனும் சுடிகமணி துளையேற்று துதிராகும். காலன் என்பது பாம்பு, காலன் என்பது பாம்பு. அதனாலே சொல்றது காலகண்டன் உடையது. கரைக்கண்டன், காலகண்டன், நீலகண்டன் என்றெல்லாம் வந்தது. காலம் என்றால் விஷம், காலம் அந்த உலாரம், உலாரா கூட்ட காலம் அது விஷம். அதனாலே அந்த காலன் சுடிகமணி துளையேற்று துத்தியனாகும். குத்தியனா படம், குத்தி என்றால் படத்தை வேணாகும். காலால் வழிபட்டது நாகம் வழிபட்டது. அஞ்ஞானூர் புகழ்முகத்த களிநல் யானை தீதியலா முற்றவற்ற தானு இனிது அரிசித்து தீர்ந்தது. பாடம் என்கின்ற நாகம் வழிபட்டது. அதே காலத்திலே யானையும் வழிபட்டது. பாம்பு யானையும் வழிபட்டது. சிலந்தியன் யானையும் வழிபட்டது. இந்த ஊர் சிலந்தியன் யானை, இங்க பாம்பு. அந்நிலையில் பைபிரித்த கவதுபடுனா பகுவாய் வாழ் அரவு நாடு பொன்னிலகு விளங்காயி தொழியினைகள் சுழலொணியால் பூசை செய்ய. அது எப்படி பூசை செய்யுது? தன்னிடத்துல உண்டான மாணிக்கத்தை கட்டி வைக்கிறது. இதுல சாமி வேலை, அதுதான் நாக மாணிக்கம். மாணிக்கம் அதுல விளையிறது. கல்வகையில மாணிக்கம் இருக்கு. கல்வகையில மாணிக்கம் நாகம் கக்குறது. அத விளைந்தது விஷம் விளைந்தால் மாணிக்கம். அதனாலதான் தேவையில நாக மாணிக்கம் உள்ளது. நாக மாணிக்கம் கட்டி வைக்கிறது சாமி வேலை. அப்படின்னா பூசை ஆயிடும். அது பூசை. அதனால அதான் முடியும். அதான் உன்னறிய பறைமறிப்பில் தலைவிரிய மால் யாரை உலகஞ்சாக்கும் பின்னவிஷம் மணி பின்னவிஷம் மணிவளவும் தள்ளி நெடும் கொடைக்கரத்து மிகவும் கொண்டு. அதனால யானை வரும். அது வந்த உடனே துதிக்கையினால அந்த மாணிக்கத்தெல்லாம் தள்ளி விட்டுரும். எப்படி மாணிக்கம் எத்தனை உடையுமோ இப்படி கூட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்ப நாம பார்க்கிற கேட்கின்ற நாகம் போல அல்ல. அதெல்லாம் வந்து முற்பிறவியிலே தெய்வமாக இருந்து முற்பிறவியிலே ரிஷிகளாக இருந்து ஏதோ ஒரு சாபத்தினாலே பின்னாடி பரவி வருவது. பரவி வந்தால் அந்த எண்ணம் பரவி வந்தாலும் அந்த தவத்திலே எண்ணம் அறியினாலே இப்படி யானை வந்தது. யானை வந்து அந்த மணிகளை தன்னுடைய துதிக்கையினால தள்ளிவிடும். தள்ளி விட்டுட்டு தன் குணலை இனிதாக்கி அது தண்ணி மோக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால துதிக்கையிலாக துதிக்கையின தண்ணி உறிஞ்சி கொண்டு வந்து அது இப்படி துதிக்கையினால அசுத்தமாச்சு அனாச்சாரமாச்சேன்னு அதுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கெல்லாம் கண்ணப்பருக்கே தெரியல அனாச்சாரம் ஆச்சாரம் தெரியலப்பா. தன்புணலை இனிதாட்டி தலையவிழ்மன் கமல மலர் பலவும் ஜாஸ்தி தண்ணீரை விடும். அதுக்கு மேல தடைய முதலிய பத்திர உற்பங்களை பறிச்சு ஜாமி வரும். அதான் இப்ப இந்த யானையும் மிஞ்சது. இந்த யானை வந்த இடம் தெரியுமா? இருந்த இடம் அந்த இது இருக்கு திருவள்ளரி பக்கத்துல ஒரு இடம் கையிலாட்டி செம்புநாடு. அந்த அது காடா இருந்தா வனமா இருந்தா அங்கிருந்து அந்த யானை வந்துட்டு அப்புறம் செம்புநாடு அங்க அகிலாண்டி சிறு செம்புநாடு அந்த பாறையை குடஞ்சி விட கட்டிடுவான் போயிருப்பீங்களே. திருவாரக்காடு அகிலாண்டி சிறு செம்பு அப்படி நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கு. பாறையை குடஞ்சி பார்த்துருக்கீங்களா? எங்க பக்கத்துல திருச்சி சாலக துறையூர் போடணும், திருவள்ளர் பக்கம் இம்முறையினால் சில கடிய ஒன்றுக்கொன்று பண்புடைய பூசணைய அடிக்கையால் பொறாது தம்பி பகவை. இது வந்து கக்கி வைக்கிற ரத்தனத்தை மறுபடியும் பார்த்தா காண அழிச்சிருக்கு இறைந்து கிடக்கிறது. அப்ப யாரு செய்யற என்று இதுக்கு அந்த செய்த அந்த பிராணி மேல இதுக்கு கோபம். அதுக்கு கோபம் இது மாதிரி சாமி மேல கல்லை கொண்டாந்து வைக்கிறாரோ, சாமி மேல கல்லை கொண்டாந்து வைக்கிற அப்படின்னா அதுக்கு கோபம். பண்புடையின பூஜனைய அழிக்கையார் பொறாது மின் பகமையில் புண்படு மின்சுடையவாய் அமையாத வெஞ்சனத்தார் புலுங்கி சொல்வார் என் பூசை அழித்தானே யாவன் என உணர்கிறேன். என்னுடைய பூசையை அடித்தவன் யார் என்று தெரியவில்லை. இன்னும் காலம் தன் பூசை தடுத்தவன் தான் யாவரன நினைந்தழுதும் தடக்கை வேடம். அதுக்கு நம்ம பூஜையை கொடுக்கிறவன் யாருன்னா அதுக்கு, இதுக்கு நம்ம பூஜையை கொடுக்கிறவன் யாருன்னு இதுக்கு, ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரியான மனத்திலே கோபம் இல்லாச்சு. நன்பூசை சிதைத்தவை அறியாது வாறுகிறனால் செல்வது பின்பூசை செய்ய ஒரு நாள் திரையிட்டு வாழறா பெரிதும் போது எரித்ததுல சித்தியமா மணிகளிருந்து அரிச்சனையை இழைத்து தின்னர். பாம்பாரது வந்து மாணிக்கிட்ட சாமியில வச்சுட்டு இது யாரு அடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான், நினைச்சுக்கிட்டே இருந்துச்சான். குறித்தது ஒரு நினைவதனால் தினந்தனம் பூஜித்த குருமணிகள் யாவும் பறித்தறிந்து பரஞ்சோதி திருமுடியில் பதுமத்தை பல்லாற்றிவிட்டும் கருத்தமான தவண நெறி இல்லானை கோழகனை கண்ணீர் கண்டு இன்றளையும் மரளி வாய்க்கு இறையாக்கி அது பாம்பு நடத்துறது. இன்றைக்கு யமனுக்கு என் பூஜையை அடிக்கிறவனை யமனுக்கு இறையாக்கி விடுறேன் அப்படின்னு நினைச்சுதான். இன்னறியா நினது பூஜை ஒன்று என பயன்புருவை நினத்துணிந்து பனைக்கரத்தின் உயர் வேடத்தை பொந்துவிட்ட பொருட்டாக பொதுவில் சிவலிங்கத்தின் பின்னே போந்து மண்டபமால் யானவரும் யானைவரும் வரவு வார் திருந்தலங்கள் வாழலாம். அதை இந்த பூஜையை அடிக்கிறது யாரு என்று கண்டுபிடிச்சு அதை இன்னைக்கு காரி பண்ணணும் அப்படின்னு உரிந்து கொண்டு இருந்தது. அவ்வேளை மேன்மீன சிவபூசை இழைப்ப மத அறிவிவாயின் கைவேடம் வஞ்சலன் கருதிமணியர் தீ பூசை கண்ட போதே விவேகம் குறித்தெழுந்து கரங்கி உடம் பதவதற்கு விரைய உண்டு செவ்வேகம் உலத்தில் குறிக்கொண்ட அருஞ்சிலைக்கை அடு சிலைக்கை செவ்வரையிலே தன்னுயிரை வேண்டாத யாவனே இழைத்தானே தனது தவறு தன்னை நன்னவரம் குப்புளித்த கவலத்தார் தன்கடனே நறுமன் போதார் துண்ணியவன் பூஷனையை துணிந்தளித்து கடினமாய் சுமத்தலாற்ற வண்ண மீது நினைத்தரலை நிலத்தரலை கற்களாக்குவரன் அறுத்துட்டானால் அந்த யார நினைச்சுதான் என் பூசையை கொடுத்துட்டு இப்படி கல்ல கொண்டாந்து சாமி மேல பாரணம் வைக்கலாமா? மாணிக்கம் கல்லா கல்லினை மறைத்த பொல்லா கயவனை, கல்லினால் மறைத்த பொல்லா கயவனை நான் இக்கரனை கண்டு வீட்டி நல்லதோர் மனமகிழ்ந்து நாடியவன் பயன்படுவேன் நங்கெண்ணி ஒல்லோனால் உரு துணிவான் மிக வடங்கி திருமுன்னை விரையனி மல்கு உரு சுழர்மணிகள் தள்ளி நெடும் புலைக்கரத்து மாறுகிறார். தன்னுடைய புலைக்கரமாகிய புடைனா தொலையுடைய அந்த திரிக்கையினாரே தள்ளி விட்டுட்டு நீராட்டியது பூங்கமல நான்மலது முகவிண்ட செம்பு வளை போதும் மீது தீங்கனியை இன்று வைத்தா மறைக்கிழங்கும் திருவோடு செய்து தந்தார். அதனால கனிகளும் பறித்து வச்சுதான் யானை அது திரிக்கை இருப்பதால் அது பறிக்கிறதுக்கு வாய்ப்பு. வீங்கிழமின் முளையுமாயா தழுது மேனிதனை வேளந்தானும் தாங்கரிய மகிழ்தூங்கு உலத்தினோடும் புலைக்கரத்தா தழுவி அப்படி அந்த சிவலிங்கத்தையும் தன்னுடைய துணிக்கையினாலே அப்படி தழுவி கொடுத்தது. அப்படி தழுவியது தழுவிய போது அந்த அரவமானது சிற்றுருவன் தன்னை கொண்டு அது வந்து சிறிய உருவமாக எடுத்துக்கொண்டு தன்னை சிறிய உருவமாக எடுத்துக்கொண்டு வடுகையில் நீர்ப்பன வந்தடத்தை உட்புகளும் அருந்து வேறும் துணிக்கையிலும் கொடுத்தது. ஆச்சரியதாய் தலை உதரித்து அரையகாரை எழுதுபுரி வரியறவன் தலைகாரும் நுழைந்து குடைந்துட்டது. அம்மா இதேதான் ஜலந்தி உடைந்து உள்ள உந்து குடைஞ்சது அதே மாதிரி. அது கொஞ்சம் என்னமா இருக்கு அது முன்ன செய்த பாவத்தினால் இந்த பறவையா பிறந்து இந்த மாதிரியாக அதுக்கு உயிர் போய் மறுபடியும் அதுக்கு உயர்ந்த விதி கிடைக்கணும்னு விதி உடைந்து உடைந்து விளைப்ப குஞ்சரஞ்சடைமொழி குலகன் பெண்ணே தடம்புருக்கு நெடுங்குவட்டு சாலகுந்தம் தலைமோத தலைமுத்துண்டு நெடுங்கிரியும் புலங்குவட்டோடு அலைந்து வரும் பாறைகளும் செதறி நீங்க உடங்களிலும் தலை உண்டு பரஞ்சுடரை நினைஞ்சாவி உழிந்தாரோ தாங்க முடியாம பாறையிலே கல்லிலே மோதி அடித்து விழுந்து யானை இறந்தது. உள்ளே இருந்த அந்த அடிதாங்கான அது உயர்ந்தது ஒளிந்திடரும் தலை அரைந்த வலியினால் வெண்புதைத்த உரகந்தானும் மழுந்தியுடன் நெருங்கியதுள் அமரநடி நனைந்துடனே ஆவி நீங்கி விழுந்தவை விழுந்ததவை ஓரிரண்டும் இரண்டும் இறந்தது. விண்ணவர் நாயகன் தூயமேனியாகி எப்படி இறந்து இறந்தது இறந்த உடனே அதுக்கு சிவசாரூபம் உண்டு. சிவசாரூபம் சிவசாரூபம் சிவபெருமான கோயில் திருமேனி கொடுத்துட்டார். இந்த உடம்பு போச்சு அந்த உடம்பு வந்து செஞ்சுடற்கன் ஒரு கொளரிமதி அபிஷடையும் கொண்டானாரோ அதனால அப்படி இறந்து இறந்தது. இறந்த உடனே அதனால சிம்மீனியாச்சு மூன்று கண்ணு மான்மடு சதுப்புகா நீலகண்டா சடை பெற எல்லாம் வந்து சிவனுக்கு உண்டானபடியும் அத்தனை அதை சிவசாரூபம்னு சொல்லுவோம். கொண்டாமோதவர் கண்டு உழைவுற வண்டலம்பு மலக்குழலாளுடு அண்டர் நாயகன் அபிலிங்கத்தினுக்கு ஒன்றிரல் விடை ஊர்ந்தெறி தோன்றினான். இப்படி இதற்கு திருமுருகம் வந்தது சிவசாரூபம் வந்தது யானைக்கும் பாம்புக்கும் சாமி என்ன காட்சி தவம் பெரிது அது இறந்ததும் பெரிது அது பெற்ற பேரும் பெரிது ஆரணந்தன் அனைத்திரன் என்பான். அதனால இப்படி சாமி ஏதோ வாகனத்துல இருந்து ஒழியும் போது ஆரணன் ஆகிய பரமா அன்னத்துல இருந்தார் சரஸ்வதியோட. நாரணன் உள்ள அரசினி நாரணன் ஆகிய மகாவிஷ்ணுவானவர் உள்ள அரசாகியோட நிலை வந்தார். பேரணன் கூடும் பெற்ற தவர்ந்தரும் பூரணந்தனை போற்றி நின்றாகவே. இப்படி பரமா அந்த வாகனத்துல வந்தாரு, விஷ்ணுவானவர் கருட வாகனத்துல வந்தாரு, இருவரும் போற்ற நின்றாரு. அதுக்கு மேல விநாயகர் ஊசி வாகனத்துல வந்தாரு, முருகப்பெருமான் மயில் வாகனத்துல வந்தா, அவன் வீட்டுக்காரி குடிக்க வந்த அவன் வீட்டுக்காரி குடிக்குது வாகனத்துல எல்லாம் டபுள் டபுளா நிக்கிறாங்க. நல்ல காட்சி. துருகு மாதவன் வீடுடைய எங்கரா புதுவில திரி மாசில் குலத்தியன் அருள் வசித்தனும் நாயவருந்தவன் சூதி நுண்மனும் அவா துதி செய்தனர் மாதிரங்கள் பறிப்போர் வதுக்கலன் போதும் என்பர் பதினோரு உறுத்தரது ஏதமற்ற இருவர் மருத்துவர் சோதியார் இது குறிய சூரியர் சூழ்ந்தனர் பனிரெண்டு சூரியர்கள் பதினோரு உறுத்தரர்கள் இரண்டு மருத்துவர்கள் எட்டு வசுக்கள் பரமாவிஷ்ணு அதுக்கு மேல விநாயகர் சுப்பிரமணியர் மற்ற முனிவர்கள் இப்படியெல்லாம் சித்தர் சாத்தியர் சேர துவந்தனர் தத்துவார்கட தன்ன நிர்கொங்கியவை ஒத்தையாளினில் உள்ள முறுக்கி மொய்த்த கண்ணர் செஞ்சம் உள்தரம் தேங்கு முத்தரம் ஆதிய தீர்க்கம் விங்குவர் கடல் ஆதிய வேலையும் ஓங்குகமானதி உள்ளவன் பாங்குரு கொடு பல போந்து வழிபடும். இத்தனை வகையான சிறப்புகளோடு இவ்வளவு கூட்டத்தோடு அந்த பாப்புக்கும் யாரைக்கும் காட்டியிருந்தார் சிவசாது குடும்பத்தை அவர்களுக்கு காட்டி. பற்பத முதலாய பல்வனை பணிவரை பலவும் பயந்தேன் மறுப்புலி தேவதாறு வனமுகள் வனங்கள் யாவும் திருத்தது காட்சியாதி தெய்வமான அகரும் தேவர் குருப்புரு சோதித்துவமும் முதலிய வேள்வியாகவும் அரிதுமர் வேதனானும் அங்கமோர் ஆறும் உள்ள துறை செய்ய மந்திரமும் ஆடி புராணமும் ஒருங்கு கொண்ட பொருளில் தந்தருவ சிங்க தாடத்தின் உடனே போத மருவின் இடியே இடியேறன வான துந்துவிகளார்த்த சுந்தர தெய்வ பெண்கள் குஞ்சரை துளியடாடி இந்திரன் மலத்தங்காவின் ஆடை ஒடிந்து ஊடி அந்தர தமர ரம்பன் விமானமே கொடியசைத்து செந்தமிழ் மனத்தினோடு செந்தலங்கொன்றுளாக துண்ணுமென் திசைப்பார் என்றும் சுரிமத கல்லினால்வாய் மின்னவர் குறைவன் போட்டு வேடமா மதவிட்டு ஓடி தன்னரும் வசந்தியன் மாண்டி பாட்டலி முறந்து பற்ற பொன்னிதர் தருவின் வாசு பூமலை புரிந்தவன்றே. இப்படிப்பட்ட பல வகையான சிறப்புகள் ஒரு சிவருவார் காட்சி தந்தார். குருந்த மலர்ந்து குளிர்ந்துள்ள போதும் குருந்த மலர்ந்து குளிர்ந்துள்ள போதும் குருந்த மலர் குளிர்ந்த குருந்த மலர் பூவும் விருந்தெடு தன்மதி வெண்ணிலும் போர் பறந்து விளங்கிய பாநிர மெய்யம் திருந்தி ஒளிந்து சிறந்தகன் ஒன்றும். இப்படி குருந்த மலர் பூ போலவும் வெண்ணிலும் போல விளங்கிய பால் நிற மீனி பவளம் போல் மீனி பால் வெண்ணீர் தயங்கடு நயங்கடு சூரிய நகைமுகம் ஐந்தம் சிவபெருமானி வருகை படிக்கிறார். நயங்கடு சூரிய நகமுகம் ஐந்தம் சிதாஜன திருமேனி ஐந்து முகமாக பாவதேவன் சத்ருசாத ஐந்து முகமாகும். வியந்த கட்டங்கவன் சூலமும் வேலும் வயங்கவயம் வடி வாழ்ந்தன் வாய்ந்து தயங்கும் வளத்தர கரமைந்தும் வளர்த்த தடக்கர ஐந்தும் விதிகமல் உட்பலம் வெய்ய கணிச்சி உருசுவை மாதடை ஒன்கனி செங்கட் புதிய அரவ மக்கணி தொடை மணித்தொடை பூண்டங்கு எரிசுழல் வீசும் இடக்கரம் ஐந்து வளக்கர ஐந்துல ஐந்து பொருளும் இடக்கர ஐந்துல ஐந்து பொருளும் படந்தொழில் குஞ்சடை மீது பறந்த தடந்திரை ஆடலை தந்துரை தானும் உடங்குலை ஈறுதல் ஆடையும் நூசு விடம்பொய்ய நாகமும் நூலு வழங்க கண்ணதில் வந்தருள் கண்ணுதலோனை அண்ணலை நாகமும் அத்தியமானோர் மண்ணில் விழுந்து விழுந்து வணங்கி உண்மையை காதல் உடம்புகள் வந்தா. இப்படிப்பட்ட காட்சியோடு வந்து அந்த இருவருக்கும் காட்சியை தந்தார். கட்சியை கண்டு அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி உள்ளத்திலே மூழ்கி சாமியை தோத்தரம் பண்ணுகிறார்கள் என்று பாடுகிறார். அந்த பாட்டு நிறைய கை விடுத்தார். அது நிறைய வருது, நிறைய சொல்றார். அந்த அத்தியும் பாடமும் அத்தியும் தோத்தரம் பண்ணுகிறார்கள். இது தோத்தரம் வந்து மிகச் சிறப்புடைய சித்தாந்த அது எப்படி தோத்தரம் பண்ணு தெரியுமா? உயரூரு முழுதுல உடையாய் ஜய ஜய எல்லாம் ஜய ஜயன்னே வரும். ஜய ஜயங்கிற வாக்கி எங்க வருது? மெய்தான திரும்பி விதிர்வதற்கும் வரையா கிழக்கும் கைதான் கரையிட்டு கண்ணீர் ததும்பி விதிந்து உள்ளம் புயிதான் திருந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்றும் கைதான இருந்தவுடைய உடையா என்னை கண்டு ஜய ஜய ஜய ஜெயங்கள் வெற்றி வெற்றி போற்றி போற்றி ஜய ஜய போற்றி போற்றி திருவள்ளுவர். உயர்வுரு முழுதுல உடையாய் ஜய ஜய ஐயாலே உயர் உடையதாய் இருக்கிற எல்லா உலகத்தையும் உடையவன் எல்லா உலகத்தையும் எல்லா உலகமும் யார் மீது இருந்தால் சிவபெருமான் எல்லா உலகமும் ஆனாய் எல்லா உலகமும் அவனுடையது எல்லா உலகமும் ஆகவும் இருக்கிறான் உலகமும் அவனுடையது உலகமாகவே இருக்கிறார். உலகமே உருவமாக என்பது சித்தியார். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்பது சித்தியார். அதனாலே உயர்வுரு முழுதுல உடையாய் ஜய ஜய மயிலியன் மடமொழி மதிநுதல் உமையவள் மயில் போன்ற ஜாயன் மடமொழி மடமொழின்னா சின்ன பிள்ளை மாதிரி இது பேசுவாள் அகிலாண்டே தேவி. வயசு ஆகலையா? அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது பேதை. அம்பாளுக்கு பேதை இருக்கு, அம்பாளுக்கு பேதை இருக்கு. பேதையால் அவளோட பெருந்தகை இருந்தது. அதனால மயில் போன்ற கயில் மடம் மொழி மதி முதல் உமையவள் சந்திரனை போன்ற நெத்தியுடையவளாய் கயல் விழி கயல் விழி கயல் கவி மலை மகள் கனவா ஜய ஜய தயவுடை அடியவர் தாயே ஜய ஜய. இப்படி அம்பாளை சொல்லி அவருடைய கணவனே வெற்றி வெற்றி வெற்றி தயவுடை அடியவர் என்னால் தயவு என்கின்ற உள்ளத்திலே அன்புடையவர்களாய் இருக்கின்ற அடியவர்களுக்கு தாயாய் மின்னொரு சக்தியின் நிகழ் நீர் ராட்சத மண்ணி அலைத்துல கங்கடும் மறைமுறை பொன்னிதழ் கமல தவங்கவன் என்ன விதித்தரும் இறையவன் ஜய ஜய. அதனாலே சிவபெருமானே பிரமனாக இருக்கிறான், சிவபெருமானே விஷ்ணுவாக இருக்கிறான், சிவனே உத்தரனாக இருக்கிறான். அந்த பிரமாவாக இருந்து படைக்கும் போது ராசத குணத்துடன் பாரா பிரமாவா இருக்கும் போது ராசத குணம் ராசதம் தாமதம் சாத்தி மூன்று குணம் இருக்குது அல்லவா. அந்த மூன்று குணங்களிலே படைத்தராய் இருக்கும் போது பிரமாவாகவும் பிரமாவுக்குள்ள ராசத குணமும் இருந்து உலகத்தை படைக்கிறாராம். சிவனே உலகத்தை படைக்கிறது, சிவனே உலகத்தை காக்கிறது, சிவனே உலகத்தை அழிப்பது. அதை படைக்கும் போது பிரமாவாக இருக்கிறாரு, காக்கும் போது விஷ்ணுவாக இருக்கிறாரு, அடிக்கும் போது உத்தரனாக இருக்கிறார். அது உன்னுடைய சக்தியிலே ஒன்று ராஜத குணத்துடையதாய் உலகம் முழுவதையும் படைக்கிறாய். விதிப்பதினால பிரமாவுக்கு விதின்னு விதிப்பது என்று சொன்னால் படைப்பது. இது இது இப்படித்தான் என்று விதிக்கிறது. அதனாலதான் நம்ம தலையில யாரு இது எழுதியிருக்கிறார் பிரமா. அதனாலதான் தலை விதின்னு தலையில எழுதுனது என்ன சொல்றது தலைவிதி. தலைவிதி எல்லாம் இருக்கிறார்கள் தலையில எழுதியிருப்பாருக்கு விதினு பரமாவுக்கு விதி விதிப்பதினாலே விதிப்பதினாலே நீ இப்படித்தான் உனக்கு பலன் கிடைக்கும் விதிப்பதினாலே விதி என்று அதை விதிக்கான உடம்பை விடாவினையே என்பது கந்தர அனுபூதி. அதனாலே நின்னது சக்தியின் நிகழ்கிறாக மண்ணி அனைத்துல தங்கடு மறைமுறை பொன்னிதழ் கமல தமர் உங்கவ என்ன விதித்தருள் இறையவ ஜெய ஜெய. ஏத்தது என்னுடைய இச்சையிலே உயர் சாத்து விகங்கொடு தந்துளவோன வாய்த்தீடு வடிவோடு மரபொழியுலகளை காத்தினி தருளி கருணைய ஜெய ஜெய. அதனாலே உன்னுடைய இச்சையினாலே சாத்திர குணம் கொண்டு தொழவோன் என்கின்ற திருமாலாக இருந்து உலகம் முழுவதையும் காக்கின்ற அந்த கருணைக்கு வெற்றி. உலகம் முழுவதையும் காக்கின்ற அந்த கருணை காக்கும் போது எப்படி இருக்கா? சாத்தி விடுவோம். காக்கும் போது சாத்தி விடுவோம். காக்கும் போது சாத்தி விடுவோம். காத்தல் சாத்தி விடுவோம். காத்தல் சாத்தி விடுவோம். திருத்தறி நின்று திருவருளால் உள்ள கருத்திடு தாமதம் அது உடையாவையும். அதனால உங்களுடைய திருவருளே என்ன செய்கிறது என்றால் உலகத்தை அரித்தல். அரித்தல் என்றால் உலகத்தை அழித்தல். அரித்தல் இந்த சின்னரான அரித்தல் என்கிறோம். அது அரித்தம் உணவம். அரித்தல் என்றால் உலகத்தை அழிப்பது அழிப்பது. அப்படி அந்த அழிப்பதற்கு என்ன பண்ணுகிறார் என்றால் தாமத உணர்ச்சி கொண்டு உருத்தரமாக உலகத்தை அழிக்கிறார். இப்ப செயலுக்கு குணம் வேணும் அல்லவா? செயலுக்கு குணம் வேணும் அல்லவா? ஒவ்வொரு செயலுக்கும் குணம் வேணும் அல்லவா? அந்த குணத்தை பிரமாவாக இருக்கும் போது ராஜத குணமும் விஷ்ணுவாக இருக்கும் போது சாத்திய குணமும் உத்தரனாக இருக்கும் போது தாமத குணமும் விருத்துணர் ஞானம் மிகுந்து விளங்கி உருத்திரரே எமை உடையவர் ஜெயசிங்கம். இப்படி பிரமாவாக இருந்து படைக்கிறார், விஷ்ணுவாக இருந்து காக்கிறார், உத்தரனாக இருந்து அடிக்கிறார். மூவர் அவரை மூவர் அவரை மூவருக்கு மேலாக இருக்கும் அவர் அயனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் படம் சொல்லுது நகரமாகி அயனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் மூவகையாகிய சக்தியின் ஒரு வாவை மூவகையாகிய சக்தி இச்சை இரியை இச்சை இரியை அதான் அவன் சூளம் காட்டு. சூளத்துக்கு எத்தனை தலை இருக்குது? முத்தலை. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி. இப்படி மூன்று வகையாக மூன்று வகையான சக்தியாக இருந்து அவை விகாரம் அகன்றரை. இப்ப இச்சை ஞானம் கிரியை மூணு நமக்கு இருக்கிறது, அதே போல சிவனுக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் குற்றம் பொருந்தியதாகும். அது நம்மளையிலே இருக்கும். நமக்கு வேண்டியதிலே பிரியப்படுவது, நமக்கு வேண்டிய உள்ளிலே பிரியப்படுவது இச்சை. அது பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரியே, பிரியப்பட்டதை அடைவதற்காக செயல் செய்து கிரியே. அந்த அடைவதற்கு துணை செய்வது ஞான் இச்சை இச்சை கிரியை ஞான். இப்போ திருக்காலத்தி புராணம் கேட்போம் என்பது இச்சை. திருக்காலத்தி புராணம் கேட்போம் என்பது இச்சை. அதே வந்து கேட்கறது ஞானம். இந்த வர்றது கிரியை. கேட்போம் என்று நினைத்தல் இச்சை, இந்த இடத்துக்கு வருவோம் என்று அந்த செயல் செயல் வந்து இருந்து கேட்கறது கிரிய கிரிய கிரிய இதனால பெறுவதுங்க. இதை இப்படி வச்சுக்கோ உயர்ந்தது. இப்போ வசந்தமல்ல போய் சிலேபி சாப்பிடலாம்ங்கிறது இச்சை, புரியுதா? சாப்பிடலாம் என்பது இச்சை பிரியம். அங்கே சென்று காசு கொடுத்து வாங்கறதெல்லாம் கிரிய. சாப்பிட்டு சுவை அனுபவிக்கும் சிலேபிங்க. அதனாலே ஒவ்வொரு செயலிலும் இந்த மூன்று மூன்று சக்தி எழுதி மூன்று சக்தி எழுதி இச்சை கிரியை. சிவனுடைய இச்சை ஞானம் உயிர்கள் எல்லாம் அதை பிறகு அவருக்கு சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். சிவனுக்கு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? எப்படி வந்தீர்கள்? சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். தேசத்தில் தெரிய ஒரு உண்மை அல்ல. சிவனுக்கு பேராசை அதிகமாமா, அதுவும் ஆசையில பேராசை அதிகமா. திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. எதுலாக திருமுறையை கேட்கறதுக்கான சோறு வெட்டிட்டு போனேன், பிச்சை எடுத்துக்கிட்டேன், தூது போனேன், மன்னிச்சு வந்தேன். எதுக்கு திருமுறையை கேட்க? புவனத்தில் நமக்கெல்லாம் பொருள் ஆசை. புண்ணியனா வாதவூர் முனிவனுக்கு அருள் இல்லாது, மாணிக்க வாதவருக்கு அருள் இல்லாது, நமக்கு பொருள் இல்லாது, சிவனுக்கு திருமுறை கேட்கறது இல்லாது. ஆசை இல்லாதது இல்ல சிவன் வரையிலும். அவனுடைய ஆசை என்ன? உயிர்கள் திருவருளை பரவுவது உயிர்கள். அதுதான் அவனுக்கு துத்தே. அதனாலதான் துத்தான் உயிர்கள் திருவருளை பரவுவது உயிர்கள் திருவருள். அதுவே துத்தம், அதுவே சித்து. உயிர்கள் அவர்களை பரவும். அதற்காக அவன் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் தெரியும். அதுகள் உயிரை அது பெறவேண்டு பெறுவதற்காக பெற வைப்பது ஞானம். அப்படி அவனுக்கு நமக்கு உலகம் மூவகையாகிய சக்தியின் ஒரு ஆவை. இந்த இச்சஞானங்கிரிய மூன்று இருக்குது அல்லவா, இதுல நமக்கு விகாரம் உண்டாகும். வெற்று விகாரம் விடக்குறமை விகாரம்னா புரியுதா? மாறுபட்ட குணங்கள் உண்டாகும், மாறுபட்ட குணங்கள். இப்போ ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கிறவல்லவா, அடையணும்னு நினைக்கிறவா, அந்த பொருளுக்கு ஏதாவது தடை இருந்தா வேதனை வரும், கோபம் வரும். ஆறாவது தடுத்தானா அவன் மேலும் கோபம் வரும். இப்ப மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு. ஒரு பொருளை அடையவில்லையானால் வருத்தத்தை அடைவோம், அது விகாரம். விகாரம் இப்படி ஆகியான விகாரம் உயிரோடு உண்டு. சிவனுக்கு விகாரம் இல்லை, சிவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா அவன் நினைச்சபடி நடக்குது, அப்புறம் எதுக்கு விகாரம் வரும்? நம்ம நினைச்சபடி நடக்கல, நடக்காமல் விகாரம் வரத்தான் செய்யும். உனக்கு மாதிரி எங்களுக்கு நினைச்சுன்னா எங்களுக்கே விகாரம் வரும். விகாரம் பகந்தனை உருகதி மேவிலை. உருகதி மேவிலை, கதி மேவிலை என்றால் அவனுக்கு கதியே கிடையாது, சிவனுக்கு கதியே கிடையாது. நமக்கு கதி உண்டு, அவனுக்கு கதி இல்லை. கதியிலின்னு சிவனுக்கு கதியிலி என்று பெயர். கதியிலியாய் உருவையும் தோன்றுக்கு உண்மத்த மேல் கொண்டு உயிர். கதி இல்லாதவன், கதி இல்லாதவன் அவர் அடையிறதுக்கு கதிக்கிறது ஒன்று கிடையாது. அவன் தான் எல்லாத்துக்கும் கதியாக இருக்கிறார். அவன் அடைகிற கதி ஒன்று கிடையாது, சிவகதி அடைந்தார். ஆக நம்ம அடைகின்ற கதியாக இருக்கார், அவர் அடைகிறதுக்கு கதி இல்லை. அதனால அது கதி இல்லாத கதி இல்லாத ஒண்ணு இல்லாதவன் சிவன் தான். ஒண்ணும் இல்லாத அம்மா இல்ல, அப்பா இல்ல, கதி இல்ல, மதி இல்ல, வீடு இல்ல, ஒண்ணும் இல்லாதவன் சிவன் தான். குருவும் இல்லை. இப்ப நமக்கு எல்லாருக்கும் அவனுக்கு ஒண்ணு ஒன்றும் இல்லாத ஆயிரம் ஒன்றும் இல்லாத அன்புற வெளிவருவாய். அன்புற வெளிவருவாய், அன்புற வெளிவருவாய் என்றால் வெளி வரமாட்டான். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே வெளிவருவான். அது சித்தியத்துக்கு கழித்து முடியாதுன்ற ஞானம் இருக்குது. ஆரேனும் அன்பு செய்யும், ஆரேனும் அன்பு செய்யும். அது சிறந்தியா இருந்தாலும் சரி, பாப்பா இருந்தாலும் சரி, எரியா இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, அன்பு ஆரேனும் அன்பு அங்கே வெளிப்படும் தான். ஆரேனும் காணா அவன், ஆரேனும் காணா அவன், ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே வெளித்து கழிக்க முடியும். பாட்டுலாம் இருக்கு இல்ல, ஆரேனும் அன்பு செய்யும். ஆறா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி மனுஷன் பிராணி இதெல்லாம் ஒண்ணு எதிர்பார்க்க, அன்பு செஞ்சா போட்டு அன்புக்கு விட்டு அன்புற வெளிப்படும். உனை நாரினில் எப்பவே நிறைவது செயல். இப்படி எல்லாமாய் இருக்கிற உன்னை அற்பர்களாகி எங்களுடைய நாவினாலே உன்னை எப்படி வழிபடுவது, எப்படி புகழ்வது, எப்படி கொல்லாவினையன் புகழுமாறு, கொல்லாவினையன் புகழுமாறு. இப்படி உன்னை புகழ்வது இப்படி உயிர்களால் புகழ முடியுமா? வேதம் முதல் இன்னொரு அண்ணுத்தாது ஓத உலவா புகழுடையவனாகி தருவாடு அற்பர்களாகி உயிர்களாக இருந்து நாம் எப்படி புகழ முடியும்? கொல்லாவினையன் விண்ணிறந்து மண்ணிறந்து விற்காய் விளங்கொடியாய் என்னிருந்து எல்லாம் இராதான என்பதுங்க கொல்லாவதையே புகழ முடியாது. சொல்லற்கு அறியா, சொல்லற்கு அறியாரை சொல்லி திருவிடிக்கும் எல்லாத்துக்குமா இருக்குது. சொல்லற்கு அறியாரை சொல்லற்கு அறியவர், சொல்லுவதற்கு அறியவர், சொல்லை கடந்தவர், சொற்பத கடந்தவர், சொற்பதான் இதுவும் தன்மை என்பது அப்படித்தாங்க. சொல்லுக்கு அடங்காத, சொல்லுக்கு அடங்காத, சொல்லுக்கு அறியவர், சொல்லுக்கு அறியவன் என்று சொல்லி அவனை சொல்லாம விடலாமா? சொல்லாம விட்டா நமக்கு எப்படி திருவுரு கிடைக்கும்? அதுதான் சொல்லுக்கு அறியானை சொல்லி திருவடி கொள்வான். சொல்லுக்கு அறியானை சொல்லி திருவடி, சொல்லிய வாட்டில் உணவு சொல்லுவார் என்று சொல்றாங்க. அதனாலே உனை நாவினில் எத்தகைய நடிவது நவினாலே நீயே வினை முதல், நீயே பரம், எல்லாம் சித்தாந்தம். நீயே வினை முதல், வினை முதல் என்றால் உயிரை செய்கின்ற வினைக்கெல்லாம் முதலாக இருக்கும். உயிரை செய்கின்ற உயிர்கள் சித்தறிவினாலே செய்யப்படுகின்ற வினைகளுக்கு அந்த அந்த உயிர்களுக்கு அறிவு கொடுப்பது, அந்த வினையை வந்து அனுபவிக்க செய்வது, வினையை கூட்டு வைப்பது எல்லாமே சிவன், எல்லாமே சிவன். நீயே கரணமும் நீயே காரணம், கந்த கரணங்களாகவும் இருக்கிறாய், நீயே காரணனாகவும் இருக்கிறாய், நீயே காரியமாகவும் இருக்கிறாய், நீயே தருபவனாக இருக்கிறாய், நீயே சாட்சியாக இருக்கிறாய், நீயே இவை இவை இவை என நீங்கிற அடுதவா எல்லாமாக இருக்கிறான். அல்லதுமாக நீயே வினை முதல், நீயே கரணம், நீயே காரணம், நீயே காரியம், நீயே தருபவன், நீயே சாந்தி சாந்திதான் சாட்சி. பிரம்ம செய்யறதெல்லாம் என்ன பண்றதுவா? சாட்சியா இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற, சாட்சியா இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிற சாட்சின்னு சிவருமான சாட்சின்னு நீயே இவை என நீங்கினை செயல்கள். ஒன்றிலே அவை அகப்படுறது இல்லை, ஒன்றிலேயே நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கு. அவ ஒன்னுலையும் தோயறது கிடையாது, ஒன்னுலைய மாயை கடந்தான், மாயை கடந்தான், மாயையும் ஏறலை. சிவபகவான் மாயையே கடந்தவர், சிவபகவான் மாயையை கடந்தவர். மாயையை கடந்தே இருந்தான்னா மாயை செயல்படாது, மாயையை கடந்தே இருந்தாலும் எடுத்துக்கோ. இப்ப இந்த மைக்கை விட்டு நான் நீங்கிட்டேன்னு வச்சுக்க, மைக்கு செயல்படாது. சித்து பொருளாலே சடப்பொருள் செயல்படுகிறது, மாயை சடப்பொருள் சித்து சிவன். அத்தனை சொன்னாரு மாயையின் மாயை கடந்தனை மாயையின் ஏறலை. மாயாமலத்தை யார் ஏற்கிறார்? சோர்மன் தான் மலம் சடப்பொருள், உலகம் சடப்பொருள், இவற்றை எல்லாம் இயக்குவது சித்து பொருளாக இருந்து சிவன். அதாவது மாயை கடந்தார், மாயையின் ஏறலை. எல்லாமாய் அல்லது மாய், எல்லாமாய் அல்லது நீ உடல் சேர்களை, நீ உடல் சேர்களை, உடல் உறவன் சேர்கள் ஆகியன்றை, ஆகியன் ஆகிய உடல் அல்ல நீயே, உடலாக இருக்கிறாய். ஊனாய் உயிராய் உடலானாய் உலகானாய், ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகான, வானாய் நிலனானாய் கடலானாய் வலையான. சுந்தரதேவர் நீ உடல் அல்ல ஆனா உடலை விட்டு நீ நீங்கள, மாயை அல்ல ஆனா மாயை விட்டு நீங்கள். ஏன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப கரண்ட் நின்றுங்கி இருபதுடைந்தும் நீயே கொண்டன விலகி வந்தாலே சாங்கியது என்கின்ற ஒரு வகை மதம். அவா 25 தத்துவத்தை தவிர்த்துக்குவாரு, 25 தத்துவம். அது 25 தத்துவம் ஞானேந்திரிய 5, கர்மேந்திரிய 5, பூத 5, தன்மாத்திர 5, ஏகாண்டவாக எல்லா மதங்களும் 25 மொய்தது பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தது சமயம் எல்லாம் எல்லா சமயங்களும் 25 தத்துவத்துக்குள்ளேயே நின்று 36 கடந்து இருப்பது சிவம் என்று சொன்னது செய்வதற்காக. 25 மேல அப்புறம் 11, அப்புறம் அந்த 11 மற்ற சமயவாதிக்கு தெரியல. சைவ சித்தாந்தி ஒருத்தன் தான் 36 தத்துவத்தை, சைவ சித்தாந்தி என்ன சிவருமான் தான் 36 தத்துவத்தை அவர்தான் சொல்லியிருக்கார். நம்மளுக்கு ஒன்று ஒண்ணு சிவருமான் தான் ஆண்டுகத்து ஒருத்தராது, நித்யானத்துவம் 7, சிவனத்துவம் 5, 36 தத்துவத்தை கண்டு அதுக்கும் மேற்பட்டது சிவம் என்று சொன்னது செய்திருக்கார். ஆறாரை நீத்து அதன் மேலே பேர அடியின் பெருமாள் உலகம் சீராவது ஜெனவேத்திமயம் பூரா உலகம் குடிமுத்தவரை என்பது கண்டது. ஆய்வு சாங்கியை இருபோது அடைந்தும் நீயர் ஒன்றன விடை ஒரு ஜெய ஜெய, அதற்கு மேற்பட்ட ஒன்றாக இருக்கிறாய் என்று உன்னை விரும்புவார்கள் ஜெய ஜெய என்று தோத்தரம் வந்து அது இன்னும் உயர்ந்த தோத்தரங்கள் நிறைய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: வந்து சுற்றியது அகம்புறம் இறங்கி அங்கேயும் கடன் கழித்து அதன் பிறகு நிர்வாண தீட்சை சேர்த்து சொல்றார். நிர்வாண தீட்சை தான் அங்கி, அங்கி என்றால் அங்கினி காரியம். யாரும் இப்படி விசேட தீட்சையில இந்த பூஜையை செய்து நிர்வாண தீட்சவர்கள் அக்கினி காரியம், யார சமய தீட்சதற்கு அனுஷ்டானம் மாத்திரம், விசேட தீட்சைக்கு அனுஷ்டானமும் பூஜையும், நிர்வாண தீட்சையில் அனுஷ்டானம் பூஜை அக்கினி காரியம். அப்படி பெற்று அருள் வழி நின்று இந்த நற்பெரும் கிரியை அன்புடனே ஏற்ற வல்லவர்க்கு ஏற்ற வல்லவர் எம் அருகு இருப்பார். அவர் சாமி சாமி பண்ணா எனக்கு பக்கத்தில் இருப்பார். இந்த பூஜையை செய்கிறவர்கள் பக்கத்தில் இருப்பார். அதனாலே பூசை என்று சொன்னால் சிவபூசை, சிவபூசை என்று சொன்னால் சிவலிங்க பூசை. சிவலிங்க பூசையினாலதான் தேவர்கள் எல்லாருமே பதவியை பெற்றிருக்கிறார்கள். அன்னைக்கு கூட சொன்னேன், சிவலிங்கத்துல தான் அந்த ஒன்பது மூர்த்தியில் அருவம் உருவம் அருவம் எல்லாம் இருக்கிறது. நவவேதம்னு சொல்றது அருவ நாலு, உருவ நாலு, அரு உருவம் ஒன்று, ஒன்பதும் சிவலிங்கத்தில் இருக்கு. அதனாலதான் சிவலிங்க பூசையை சிறப்பாக நம்முடைய நூல்கள சொல்லப்படுது. செங்கனான் பரமனும் தம்முடே எங்கும் தேடியும் காண்கிலிருந்தான் முடி, இங்கூற்றே நின்று லிங்கத்தே தோன்றினான் குறுக்கு செஞ்சோடை புண்ணிய மூர்த்தி என்பது அப்பர் தேவாரம். அரே பெரும்புலர் காலை மூழ்கி சித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பு நல் விளக்கு தூப விதியினால் வல்லாருக்கு கரும்பிலில் கட்டி போடுவோர் கடவுள் பண்றாங்க. பூசையில எப்படி இருக்கிறோம்னா சாமியும் நம்ம நாமமா இருக்கிறோம். சாமியும் நாம சாமி, நாம சாமி அப்படி இருக்கிறோமா? யாரே சாமி எல்லாத்துக்கும் உணவு ஊட்டுறாரு, சாமி எல்லாத்துக்கும் உணவு ஊட்டுறாரு, சாமிக்கு நம்ம ஊட்டுறோம், சாமிக்கு நம்ம ஊட்டுறோம், அப்படித்தானே? அப்போ சாமி நமக்கு தாய், இப்போ பூசைக்காரன் சாமிக்கு தாய், தாயும் பிள்ளையுமாக இருக்கும் பூசையில, தாயும் பிள்ளையுமாக இருக்கும். அவ்வளவு உரிமை, அவ்வளவு உயர்வு, இது மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் கிடையாது, வேற யாருக்கும் தெரியாது, எந்த சமயத்துக்கும் கிடையாது. அதை அந்த வண்டிக்கடவை மண்ணு சுமக்கு வந்தார்ல அப்போ சொல்கிறாரு, சிவபெருமான் தாயை போல வருகிறானா, தாயை போல வருகிறானார், அன்னை என தன்பாலின் அரு சுரந்து ஒரு காலை தன்னை அழைத்து, தாயை போல கருணை சுரந்து வருகின்ற காலை ஆகிய அந்த மண் சுமக்கிறவனை அழைத்து தன்னை அழைத்து எனக்கு அளந்த கரை அழைத்து தருவாய், எனக்கு அளந்த கரை, எனக்கு அளந்த கரை பரவி பெருங்கிறது, எனக்கு அளந்த கரை அழைத்து தருவாயோ, இங்கே வையக்கரை அங்க பரவி பெருங்கிறது, அதனால எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ, என்ன இசைத்தனாக அடைக்கின்றேன் எனக்கு அன்னை அமைச்சுறாப்பா. எனக்கு முதல்ல அன்னைன்னு அன்னைய போல அது சொல்லி வருகிறான்னு சொன்னாரு. அடுத்தாப்புல இந்த மஞ்சு பக்கம் வந்த விட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? எனக்கு அன்னை, எனக்கு அன்னை, பின்னை அதற்கு இடுங்கூலி யாதன்றான் கூறு. அதனாலே கூலியை பேசிக்குவோம், நம்ம கூலியே பேசிக்குவோம். அந்த இடத்துல அந்த அண்ணங்கிறார், ஆரே அந்த வண்டிக்கிழவி அண்ணன்னு சொல்ற. பூசையிலே சாமிக்கு நமக்கு இருக்கிற உறவு, சாமிக்கு நமக்கு இருக்கிற உறவு உயர்த்தும். அதனால அவசியமா மனுஷ பிறவியில பூசை பண்ணிடணும். சிவபூசை பண்ணலையேன்னா ஜென்ம வீணா போச்சு, சிவபூசை பண்ணலையேன்னு வச்சுக்காரு ஜென்ம வீணா போச்சு. அதனால சிவபூசையை அவசியம் விசேட தீட்சி பெற்று சிவபூசையை கட்டாயம் பண்ணவும். அப்படி சிவபூசை பண்ணிட்டு பண்ணிட்டா சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பூசை பண்ணனவன, பூசை பண்ணனவனை மறுபடி பறக்க விடாம கொள்வார், பறக்க விட மாட்டார். சிவபூசை ஒன்றுதான் பரவியின் தில்ல புராணத்துல நல்லா அடி இருக்கு, சிறப்பிலை பூசை செய்திடாரெனில், சிறப்பிலை பூசை செய்திடாரெனில் பிறக்கும் வீணே பற்றதும் வீணே, இறப்பதும் இருப்பதும் இரண்டு ஒன்று. பூசை பண்ணாதவன் இருக்கிறதும் இறப்பதும் இருப்பதும் இரண்டு ஒன்று, பிறப்பது பின்னவர் மிருக ஜாதி என்று அந்த தில்லி புராணத்தில். அதனாலதான் அப்பர் சுவாமி பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமன் அவிழார், ஆக்கைக்கே இறை அடி அளவந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவறையினார். அதனால அவசியமா பூசை பண்ணுவோம், அவசியமா சிவபூசை பண்ணுவோம். மானுட பிறவி எதற்கு வந்ததுன்னு சொன்னாரு சித்தியார்ல, மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் பாக்காயத்து ஆறு எடுத்து ஐந்தும் ஆடும் அரண்மனைக்காக வந்தது, பாண்டத்தவர் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடல் மூகர் ஒன்றையும் வர ஆரம்பும் என்பது சரியா. அதனால இப்படி சிவபூஜையே முறையாக அக்கறையாக செய்வார், அக்கறையாக செய்வார். அது ராத்திரி கூட சொன்னேன், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தீட்சையை வாங்கி பொருள்களை தேடி நேரத்தை செலவு பண்ணி அதை பண்ணணும் அப்படிங்கிறீங்கள? பண்ணதை கூட ஏதாவது திடீர்னு பலன் கிடைக்குதா? பண்ணி எழுந்திரிச்சானு வச்சுக்கோ, இந்தப்பா உனக்கு 5 லட்சம் தந்தேன், 10 லட்சம் தந்தேன்னு சாமி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ. அட 5 லட்சம் வேண்டாம், 5000 கொடுக்கட்டும். அட 5000 வேண்டாம், 1000 கொடுக்கட்டும். அப்படிலாம் கொடுத்தா எல்லா பூஜை முடியும், உடனே பூஜை பூஜை முடிச்ச உடனே பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. இல்லை பூஜை பண்ணு, 1000 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கொடுக்கும், எல்லாம் பூஜை பண்ணுவேன், கிடக்குதா? ஆகையினாலே ஏன் அவ்வளவு சிரமப்பட்டு பண்ண போகணும், இது வளவலான்னு தேடி நேரத்தை வீடாகி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால இந்த பிறவியை தந்தவன் சொல்லணும், தந்தவனுக்கு நன்றி சொல்லணும், தந்தவனுக்கு. அதனாலே இப்படி பிறப்பை கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுதல், அதுக்கு மேலே இந்த பிறப்பில செய்யவில்லையாலும் அடுத்த பிறப்பு தாழ்ந்த பிறப்பாக போகும், அடுத்த பிறப்பு தாழ்ந்த பிறவியாக போகும். அதனால இந்த பிறப்பிலேயே சிவபூஜையை செய்து அதன் மூலமாக சிவகதியை போவோம். அதைத்தான் மாணிக்கவாசர் முக்கனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலதுரித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பருவார் தமக்கு பரகதி கொடுத்து அருஷியின் இருக்கார். அதனாலே அப்படிப்பட்ட அந்த பூஜையை பற்றி நம்முடைய நூல்களில் நிறைய சொல்லு, நம்முடைய நூல்களில் நிறைய செய்யுது. அதில் இந்த சமய தீட்சை பெற்றவன் இந்த சரிய செய்கிறவன் அடிமை, கிரியையாகிய சிவபூஜை செய்கிறவன் புத்திரன் இது புத்திரம் புத்திரம் அது தாசமாக இருக்கும் புத்திரம், அப்புறம் சுவாமி தாசமாக இருக்கும் ஞான சம்பந்த புத்திரமாக இருக்கும், பூஜை செய்கிறவன் புத்திரன் சிவபுத்திரன் சிவ புத்திரம், அதுக்கு மேலே நிர்வாண செய்ய பெற்றவன் தான் சகமாக இருக்கும் சகமாக. அது சித்தியாரில் சொல்கிறாரு, புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரை போது புகையொளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி பரிவினோடு எரியில் ஒரு காரியமும் பண்ணி நித்திரமி கிரியையினை ஏற்றுவோர்கள் நென்மலந்தன் அருகிருப்பன் அடையுங்காலே. இப்படிப்பட்ட கிரியையாகிய சிவபூஜையை நன்றாக செய்வர்கள் சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருப்பார். இன்னொரு விஷயம் தெரியுமா, இப்ப எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது, தெரியாதா? சரி, இப்ப எங்க போவோம்னு தெரியும், தெரியுமா? நமக்கு எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது. சரி, கட்டாயம் போகத்தான் செய்வோம், கட்டாயம் போவோம் போக மாட்டோமா? கட்டாயம் போய் இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நீங்கிய இவ்வளவு ஒருத்தருக்கும் தீங்கினே யாரு பண்ணின சார் பருத்த தொந்தி நம்மது என்று நாம் இருக்க நாயினருக்கு பெய்களுக்கு தம்மது என்று தம். அதனாலே வந்தது தெரியாது, எங்கே போவோம் என்று தெரியாதா? இப்பொழுது இவன் செய்கின்ற செயல் மூலமாக எங்கே போவான் என்பதை உறுதி செய்யலாம். சன்மார்க்கத்திலிருந்து இந்த மாதிரி காரியங்களை செய்தானால் அவன் எங்கே போவான்? செல்வர் சிவபுரத்தில். பல காரியங்களை செய்த என்ன பண்ணுவா? நரகத்துக்கு போவான். என்ன விளங்குதா? இப்பொழுது செய்கின்ற செயலாலே இவனுக்கு கிடைக்கின்ற இடம் ஐஎஸ் படிச்சாலும் வச்சுக்கோ, எங்க போய் உட்காருவா? அது போல இப்பொழுது செய்கின்ற செயலாலே அடுத்தார் போல இவனுக்கு இந்த ஆன்மா எங்கேயே போய் தங்கும் என்பதை உறுதி பண்ணலாம். அப்படின்னா சிவபூசன் எங்கே போவான்? சொல்லவும் அதுதான், முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர் குறித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பருவார் நமக்கு பரகதி கொடுத்தவும் செய்யும் சித்தனை. அதே இன்னொரு பாட்டில, சித்தமே கூந்து எம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்களக்கனை பன்மலர் குய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கு அப்புறத்தேமை வைத்துவிடும் அத்தன் மாமலர் சேவடிக்கணும் சென்னிமணி உலகம் எதிர்பார்க்கலாம். மூ உலகுக்கு அப்புறம், மூ உலகுக்கு அப்புறம்னா இந்த பாதாளம் பூமி சொர்க்கம் அதாண்டி ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த என்பவே சிவலோகம். எல்லா பதங்களையும் கடந்தது இது சிவலோகம், அங்கே வைப்பார். முத்தி தந்து இந்த மூ உலகுக்கு அப்புறத்தியமை வைத்துடும் அர்த்தம் என்ன தெளிவா சொல்லுவோம். சரி, இப்படி இந்த கிரியை அவசியமா சிவபூஷம், ஆண்களும் பெண்களும் அவசியமா சிவபூஷம். ஏன்னா பிறவி கிடைத்தது ஆச்சரியமாகினாலே, பெருதற்கரிய பிறவி ஆகினாலே செய்தற்கரிய காரியத்தை செய்யணும். உண்பது உறங்குவது உடுத்துவது மற்ற செயல்கள் எல்லாம் சாதாரணமாக எல்லாரும் செய்கிற செயல்க மற்ற பிராணிகள் கூட செய்யுது. உண்டு உறங்குவது மற்ற பிராணிகளும் செய்யுது அல்லவா? அதனாலே மனித பிறவியிலே மற்ற பிராணிகளுக்கும் மனித பிறவிக்கும் வித்தியாசம் என்னன்னா சிவ வழிபாடு செய்யும். மற்ற பிராணிகள் சிவ வழிபாடு தெரியாது. ஆனையோ

வழிபடவில்லை ஆனால் மாத்தி விட்டுவார், பாகிஸ்தான்ல போட்டு வரப்ப இந்த நாட்டுக்கு தகுதி இல்லே, இந்த நாட்டுக்கு தகுதி இல்லே, பாகிஸ்தான் சீனாவில் போய் பராடா அப்படின்னு விட்டுருவார். அல்ல பிறவியே மாத்தி விட்டுருவார். என்னறிய பிறவிதனின் மானுட பிறவிதான் யாதினும் அறிதறிது காட்டி இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாரு ஒண்ணு. இப்ப பிறவியை நாமா உண்டு பண்ணி கொள்ளவில்லை, மறுபடியும் உண்டாவது நம்மால உண்டு பண்ண முடியாது, எல்லா அவங்களும் அதனாலே இப்ப அவனுக்கு நல்லவன் ஆகும். யாருக்கு கொடுத்தவனுக்கு நல்லவன் ஆகும், பிறவியை கொடுத்தாம்பாரு அவனுக்கு நல்லவன் ஆகும். அப்படியாவதுதான் இந்த சிவபூஷை வழிபாடு. அதுக்கு மேல இந்த சக மார்க்கம் சொல்றார், யோக மார்க்கம். யோக மார்க்கங்கிறது இந்த நூல்களை சொல்லப்படுகிற யோக மார்க்கங்களை யாரும் அட்டிக்க முடியாது. அது எப்படி இன்னைக்கு தெரியுங்களா, முக்குணம் புலன் ஐந்துடன் அடக்கி. அதனால முக்குணங்களையும் அடக்கி சாத்துவிகர் ராஜதம் தாமதம் இந்த குணங்கள் எல்லாம் நீங்கி அதுக்கு மேல ஐந்துடன் அடக்கி புலன்கள் ஐந்தையும் அடக்கி மெய் வாய்கள் மூக்குச்செவி எல்லாவற்றையும் அது போற வழியில போக விடாம தடுத்து மூலவாயிலை எழுப்பி மூலாதாரத்தில் இருக்கிற அனலை எழுப்பி மேலே அதை வந்து பிராண வாயு வழியா சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற அமுதம் உழுக அந்த அமுதத்தை உண்டு, சந்திர மண்டலத்தில் இருக்கிற அமுதத்தை உண்டு ஏழை யோகத்தில் இருக்கிறது. அது மூலாதாரம் மூலாதாரத்து மூன்றழுகனலை காலாளுக்கும் கருத்தனை விட்டு அமுதலையும் அதித்தனையக்கமும் முதலகாயம் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் இருட்டலையும் உடற்சக்கரத்தின் உயிர்ப்பையும் காட்டி சண்முகத்தோளமும் ஜதன்முகமும் என்முகமாக இழிதனக்கருளி என்று நம்ம விநாயகர் ஆகவில்லை. இதெல்லாம் யார் எப்படி செய்கிறது, யார் எப்படி செய்கிறா, அதெல்லாம் செய்ய முடியும். அது யோகம் என்பது, யோகம் என்பது சிவபெருமானை தியானித்தல். முதல்ல சொன்னேன் பாரு, சுவாமி அம்பாளையும் மனத்திலே தியானி தியானித்தலே யோகம். நல்லா விளங்குதா, தியானித்தலே யோகம். இந்த நூல்களை சொல்றபடி யாரும் அனுப்பிக்க முடியாது, முடியாது. முக்குணம் புலன் ஐந்துடன் அடைக்கும் மூலவாயுவை எழுப்பொரு வழியை சிக்கனும்படி அடைத்து ஒரு வழியே திறந்து அது ஊழில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் யானை விளக்கினை ஏற்றி நன்புல தேனை வழி திறந்து ஏற்றுவார்கிடர் ஆனகெடுப்போம் நான் எழுப்புகிறேன் என்பது சம்பதர் தேவாரம். ஒரு வழியை திறந்து தாண்டவாலே அப்படிப்பட்ட அந்த யோகிகளுக்கு அந்த செலம்பொலி, அப்படிப்பட்ட யோகிகளுக்கு செலம்பொலி கேட்டவர் யாரு, சேரமான் குருமார். சிலம்புலியை கேட்டவர் சேரமான் குருமாள். ஒரு நாள் கேட்கவில்லை, ஒரு நாள் கேட்கவில்லை, கேட்கலன்னா சரி இருக்கட்டும் சரி நாளைக்கு கேட்டுவார் அப்படின்ட்டு இல்லை. அதான் அந்த பெரிய குணத்தில் வர்ற பெரிய தொந்தரவு. ஒரு நாளைக்கு கேட்கலைன்னா இது அவருக்கு வேலையாக இருக்கு, பல வேலை அவருக்கு. அதனால கேட்கலேருந்து பூஜை வேலை முடிச்சு விட்டு வாழை இருக்கார் சாமியை கேட்கல, ஏன் காட்டலை கேட்க வைக்கலன்னு கேட்கல. வாழை இருக்காரு புத்தி ராஜா சேரமான் குருமார். பூசை கடிது முடித்து அடியேன் என்னோ பழைத்தது என ஆசை உடம்பால் மற்ற இனிவேர் அடையும்பதன் யாதன் தேசின் விளங்கு உடைவாளை உருவி திருமார்வின் ஆட்ட ஈசர் வரைந்து திருச்சலின் ஓசை முகமும் சப்பித்தார். அப்படி மார்வில் நாட்ட போனாரு உடனே கலவர கலவரம் ஓசை அதிகமாக நாள்வரும் கேட்பதை விட அன்னைக்கு கூட கேட்டுச்சு. அப்புறம் கேட்டாரு சாமியே பெருமாளே, ஏன் உடனே நேரம் ஓசையை கேட்காம சிலம்புலியை கேட்காம பண்ணினேன், நேரம் தாமதம் ஆயிடுச்சு. கரெக்டாக 9 மணி 9:30க்கெல்லாம் தினந்தோறும் சிலம்புலி கேட்க போகணும், 9:30 கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னார், அம்பலத்தில் வந்து சுந்தரம் பாடிக்கிட்டு இருந்தேன், பொன்னம்பலத்தில் வந்து சுந்தரம் பாடிக்கிட்டு இருந்தா அவன் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தா அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி சாய்ந்து பண்ணி விடுறாரு, அப்படியா சுந்தரம் பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாரா, அப்படின்னா அந்த சுந்தரம் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே இல்லையே. உடனே ஜெயலலுக்கு உத்தரவு போட்டாரு, நேரா வந்துட்டாரு, வந்து பொன்னம்பலத்தை தரிசனம் பண்ணிட்டு நேரா திருவாரூர் போனார். சுந்தரம் சந்திச்சு அந்த சந்திப்பு பெரிய ஒரு ஆச்சரியமான சந்திப்பு. அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து கையிலாயுது போறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தினந்தோறும் சிலம்பொலி கேட்டவர் யாரு, சிரமான் குருமாள். சிலம்பொலி இப்போ நம்ம கேக்கு அவர் ஆடிக்கிட்டு தான் இருக்காரு, அது சிலம்பு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கு, நமக்கு புண்ணியம் இல்லை. அது வந்து திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்புடன் உந்திவர நேர்வட அங்கே நின்று உந்திவர

0: அதெல்லாம் பரவாயில்ல, ஞானி விடுக்கும், ஞானி விடுக்கும். அவரை அவர் நினைச்சா நமக்கும் கொடுக்கலாம், அவர் நினைச்சாருன்னு வச்சுக்க நமக்கும் அந்த மாணிக்க வாசகர் காட்டியிருக்கார். வாத ஊரில் பந்தினி பாதச்சிலம்புலி காட்டியவர் சிறார் திருவடி தென்சிலம்பு சிலம்புலிக்கு அறாத ஆசையதாய் அடியன் அகமங்கலம் பேரானந்த விதி பெருந்துறையான் திருநரஞ்சை போராட பேரானந்தம் பாடி பூவல்லி உய்யா மாணிக்க வாசகர் சிலம்புலி. ஆகையினாலே அப்படி சிலம்புலியுடன் போய் தக்க அஞ்செழுத்து எவ்வொரு எழுத்து உருவாக்கும் கையால் அஞ்செழுத்தும் ஒவ்வொரு எழுத்து உருவாக்க அஞ்செழுத்து ஓரெழுத்தாகிறது. அஞ்செழுத்து ஓரெழுத்தாகிறதுன்னா கையால் ஒரே எழுத்து தான் உச்சரிப்பு உள்ளே அந்த யோகி எழுத்து, அந்த ஒரு எழுத்து தான் சிகாரம். சிகாரத்தை தவிர வேறு எழுத்துக்கள் இருக்காது. வகாரம் சிகாரத்துக்குள் அடங்கியது, யகாரம் வகாரத்துக்குள் அடங்கியது, நகாரம் அகாரம் இல்லாமலே போயிடும். ஒடுங்கி அந்த ஒரே எழுத்துதான் இருக்கும். அதை தவிர வேற ஒண்ணும் அந்த எழுத்துல நின்று சின்ன மனசு அந்த ஒரு இடத்துல நிற்கிறது, ஒரு இடத்துல நிற்கிறது. அது பயிற்சி வசத்தாலே வரலாம். ஆண்டவன் அனுப்புறது ஒரு எடுத்துருவா தன்மைகள் அரும்பெரு வழிக்கே புக்கெடுங்கிறது. அரும்பெரு வழிக்கேங்கிறது அம்பலத்தை தியானம் பண்ணுறது, எல்லாம் கூடி அம்பலத்தை தியானம் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கும். அம்பலத்தில் ஆடு என்ற சாமியே சிவகாம சுந்தரியோடு தியானம் பண்ணால் அது தீர்ந்து அதுதான் தகரவத் தேர்வு. ஆமாம், வித்தைகள் இவைக்கும் மேலதாய் வழங்கும் விமலானார் வித்தைகள் 16 வித்தை சொல்லுது. அந்த 16 வித்தையிலே மிக உயர்ந்ததாக இருப்பது தகரவத்தை. அது இன்னொன்று சொல்லுவாங்க தகரவத்தை, இன்னொரு பேருன்னா தகரோபாசான, அதனால வித்தைகள் இவைக்கும் மேலதாய் வழங்கு விமலானார் உமையோடும் மன்றில் நர்த்தனம் செய்யும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தினில் என்ன அத்தல தகர வித்தைய நமக்கு அருகிய பதஞ்சலி முனிவன் வித்தக யாத்திர வாதனன் முனிவன் மேன்மையை சொல்லி பிரிந்தேன். அருமையான பாடல் பதஞ்சலி வியாகரவாத போட்டு அப்படி யாரும் பாடல் அருகிய பதஞ்சலி முனிவன் தகர வித்தையை நமக்கு யாரு காட்டுனது தகரோபாசர. அந்த மூர்த்தியை தியானம் பண்ணிட்டா எல்லா யோகமும் எல்லா ஞானமும் எல்லா வித்தை எல்லாம் அடங்கிடுறது. அது தியானம் பண்ணி பழகணும். கண்ணம் முன்னா நடராஜாவும் சிவகாமியும் வரணும் பழங்குதா. கண்ணம் முன்னா என்னென்னமோ வரும் சிவகாமி மட்டும் அதுனா நடராஜா சிவகாமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அதனாலே இப்படி புக் அழுந்தனர் எமது உருப்பெறுவார். அதையாலே அந்த யோக நிலையில் இருந்தவர்கள் எம்முடைய உருவத்தை பெறுவார்கள். சாரூபம், சாரூப நிலையில் பெறு சாரூபம், சாரோகம் சாமீபம் சாரூபம் போன்ற வடிவம் மான்மடு சதுர்புஷம் நெற்றிக்கண் நீலகண்டம் கங்கை பெரே செஞ்சடை எல்லாம் இருக்கும். ஆறு அந்த சிவன் உருவத்தை பெற்றவர். அந்த குமர குருவர சுவாமி சொன்னார் சாரூபம் பெற்றவர்கள் அளவில்லை, சாரூபம் பெற்றவர்கள் அளவில்லை. ஏழை அப்படி சாரூபம் பெற்றவர்கள் நடுவில் சிவபெருமான் இருக்கிறாராம், சிவபெருமான் இருக்கிறாராம். இந்த பரமா விஷ்ணுவும் தேனானே எப்படி கண்டுபிடிச்சப்பட முடியும்? எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தால் இப்படி புக்கெழுந்தினர் எமதுரு பெறுவார் புவியில் வேட்டுவன் எடுத்தவன் கொடுப்போம். அதனால வேட்டுவன் என்பது புலவி, வேட்டுவன் என்பது புலவி. அந்த புலவி என்ன பண்ணணும்னா ஒரு குழுவை எடுத்துக்கொண்டு போய் பச்சை குழுவை எடுத்துக்கொண்டு போய் கூட்டில் வைக்கணும். கூட்டில் வச்சு என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு கொத்து கொத்து கூத்து குத்திட்டு போயிடும், பறந்து போயிடுதா. போயிடுச்சுன்னா இந்த குத்துப்பட்ட அந்த புழு என்ன பண்ணும்னா அந்த குழவியே நினைச்சுக்கிட்டு இருக்கும், வந்துருமே கொத்தி கொடுமே வந்துருமே கொத்தி கொடுமே வந்துருமே கொத்தி கொடுமே. அந்த குழவியே நினைந்து கொண்டு இருக்கும் இந்த புழுவானது. நினைக்குமா நினைக்காத, கொத்திட்டு போனா இது நினைக்க நினைக்க நினைக்க அந்த புழுவானது குழவியாகவே ஆகிவிடுகிறோம். நூல்கள் பல நூல் அந்த குழவியை நினைச்சு நினைச்சு குழுவானது குழவியாவது. அதே போல சிவனை நினைக்க நினைக்க நினைக்க சிவனாகவே ஆகிவிடுகிறோம். எதை நினைக்கிறானோ எதை உபாசனம் பண்ணுகிறானோ அது அந்த மூர்த்தியாக ஆகிவிடும். அதுக்குதான் இந்த ஓமை. புவியில் வேட்டுவன் எடுத்தவன் கொடுக்கும், வேட்டுவன் புலவிக்கு வேட்டுவன் உரிமையும். அதனாலே இப்படி சொல்லி அதுக்கு மேலே வருது இந்த ஞானம். ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம், சரியாபாரம் கிரியாபாரம் யோகபாரம் ஞானபாரம். ஞானபாரம் இந்த மூன்றுக்கும் மேலாகும். அந்த ஞானபாரமானது எப்படிப்பட்டது என்றால், ஆச்சாரிய விஷயம் பெற்றவர்களாய், ஆச்சாரிய விஷயம் பெற்றவர்களாய், நிர்வாண தீட்சையிலேயே சிறப்புடையவர்களாய். நிர்வாண தீட்சை இப்போ பெரிய தீட்சைன்னு கொடுத்துருக்காரு, தீட்சையின் சிறப்பும் தெரியாது, அனுஷ்டானமும் இருக்காது, அந்த ஆச்சாரமும் இருக்காது. பலவேறு தீட்சை பெற்றவர்களை தவிர தீட்சைக்குண்டான ஆச்சார அனுஷ்டானங்கள் அதனுடைய அருமையெல்லாம் தெரியாது, சரியாகவும் கேட்டுக்கிறதும் இல்லை, அந்த சடங்குகளையும் சரியாக செய்ய தெரியாது, பேரளவுக்கு செய்வார்களை தவிர சரியாக தப்பு தோரமாக இருக்கும். நீங்கள் பூசியை விசாரித்து பாருங்க, பதினோரு மாதம் சரியாக சொல்ல தெரியாது, நிலவடுங்களா? அது மாதிரி நிறைய ஆள் இருக்குது. பரந்த வான்களை முழுதும் ஆகம் உட்பகுதியும், யாரு அந்த ஞானபாரம் ஞான ஆச்சரியம் எப்படி இருக்கணும்னா, பரந்த வான்களை, பரந்த வான்களை என்றால் கலைகள் 64 கலை இருக்கும், கலை 64 கலை, அந்த கலைகள் எல்லாம் தெரிந்தவராய். அதுமே வேற ஆகம நூல் பகுதியும், ஆகம நூல் பகுதியாகிய 4 பகுதிகளையும், ஆகமம் நூல் 4 விதமாக இருக்கா, சரியகிரி யோக ஞானம் ஆகிய 4 ஆகம நூல் பகுதியை நன்றாக கற்றவர்கள், ஆகமத்தை நன்றாக கற்றவர்கள், ஆகமத்தை நன்றாக கற்று ஆகமத்தில் உள்ள பொருளை நன்றாக உணர்ந்து அதை எடுத்து சொல்வதற்கு தகுதி உடையவர். அடுத்தவங்க தெரிஞ்சிருக்கும் சொல்ல தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு படிச்சிருவா, நான் சொல்ல தெரியும் பத்திரிகையில புதிய புதிய கொட்டை வாங்கியிருப்பா, 5 கொட்டை 7 கொட்டை வாங்கியிருப்பா, சொல்ல பத்திரிகையில சொல்லு. அதனாலே பரந்தவான்களை முழுதும் ஆகம உட்பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரியும், மற்ற சமயங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். நீங்க சித்தியார் எடுத்துங்க, அந்த பரபக்கத்தை பூராவும் படித்து பாருங்க, அத்தனை சமயவாதிகளையும் கூப்பிட்டு அவன் சொல்ற சமாச்சாரம் பூராவும் சொல்லி நீ சொல்றதுல இன்னதுல குறையடா குத்தமடா அப்படின்னு சொல்லி இருக்கோம், அந்த சமயம் பூரா தெரியும். அதான் சகலகாலா சகலாகம பண்டிதர் ஆறு அருணாந்தி சிவாச்சாரி சொல்றேன், சைவர்களுக்கு அவரை பத்தி தெரியாது, சைவன் இருக்கிறான் பாரு அவங்களுக்கு சந்தானாச்சாரியை பத்தி தெரியாது. அதனாலே ஆகம உற்பகுதி பல சமய சாஸ்திரமும் தெரியும், அந்த சமயங்கள் தெரிஞ்சாதான் அந்த சமயத்துல இன்ன குறை இருக்கிறது என்று, நம்ம சமயத்துல இன்ன நிறை இருக்கிறது என்று தெரியும், அதுல இருக்கிற குறை தெரிஞ்சாதான் இதுல இருக்கிற நிறைவு தெரியும். அதனால இப்படி ஞானபாதத்தை பத்தி சொல்லுகிறாரு, இந்த ஞானபாதத்தை பத்தி கொஞ்சம் முடிவா சொல்லணும். ஆகையினாலே இப்படி எல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற 4 மார்க்கங்கள், மார்க்கங்கள் மார்க்கத்தின் வழியாக போனா ஊரை அடைவது போல, இந்த மார்க்கத்துல போனா சிவனை அடையலாம், இந்த மார்க்கத்துல போகவில்லையானால் சிவனை அடைய முடியாது. ஆகையினாலே இப்படி சமய விஷயட நிர்வாண தீக்கைகளை பெற்று நல்ல ஆச்சாரியன் மூலமாக, நல்ல போதகாச்சாரியன் மூலமாக இப்படி ஞானபாதத்தை கேட்டு பதிவு சுபாச உண்மைகளை கேட்டு அதை நன்றாக அனுட்டித்து, நன்றாக அனுட்டித்து மனம் தெளிவுற்று அதற்கு மேலே வழிபாடு தவறாம, குரு லிங்க சங்கம் வழிபாடு தவறாமல், அதுவும் வருது இல்லை, குருலிங்க சங்கம் வழிபாடு தவறாமல் செய்தால் அவர்கள் மறுபடி பிறக்க மாட்டார்கள், சிவனை கொடுக்க அறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் மாணிக்க வாசகர் யாருக்கு உபதேசிக்கிறாரு, சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு உபதேசிக்கிறார்,
1: அவர் உபதேசித்து நமக்கு உபதேசிருக்கார்,
0: இதுல திருவாதர் திருச்சிற்றம்பலம்.

0: பார்வதி பிரிய பக்தர்கள்
1: நேசம்
0: பத்தியும் புத்தியும் தந்தருள் வரதா
1: பத்தியும்
0: அருள்

பதஞ்சலி புலி முனி கருளிய வரத பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய்.

0: வாய்த்தருவாய்.
1: நாடும் அடியார்

0: மதியை தருவாய்,
1: தானம் செய்ய மதியை தருவாய்,
0: நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
1: நீரும் கண்டியும் புனைய தருவாய்,
0: நின்னஞ்செழுத்தை உணர தருவாய்,
1: நின்னஞ்செழுத்தை உணர தருவாய்,
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
1: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ,
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ
1: சம்போ, சிவ சிவ
0: சம்போ சிவ சிவ சம்போ. நம பார்வதி வதே.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீகுருணாம் அதிபஸ்ய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயந்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரஹ.
4: 25வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். அதாவது பீமனுடைய உக்தி வரைக்கும் ஆச்சு. இது தர்ஷித விக்ரியம் சுதம் மருதஹ கோபபரீதமானசம் உபசாந்த்வயிதும் மகீபதிஹி த்விரதம் துஷ்டம் இவ உபசக்கிரமே. சோ துஷ்டம் த்விரதம் உபசாந்த்வயிதும் இவ உபசக். சோ சாந்த்வனப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு மதம் பிடித்த யானையை எப்படி சாந்த்வனப்படுத்தணுமோ அந்த மாதிரி இவருடைய வார்த்தைகள் பீமன் மதம் பிடிச்ச யானை மாதிரி அவன் பேசிட்டான் இப்போ. அப்படியே ஏன்னா வாயு புத்திரனும் இல்லையோ மருதஹா சுதம், அது எப்படி ஒரு டொர்னேடோ அடிச்சுட்டு போன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங். அதை உடனே இப்ப காம் பண்ணணுமா இல்லையா பீமனை அண்ணா ஒல்லியோ, அதனால அப்படி தட்டி கொடுத்து கொஞ்சம் பேசணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்க போறார் இப்போ.
5: அபவர்ஜித விப்ளவே சுச்சௌ ஹிருதய கிராஹினி மங்களாஸ்பதே விமலே விமலா தவ விஸ்தரே கிராம் மதிராதர்ஷ இவாபிதிருஷ்யத்தே.
4: அபவர்ஜித விப்ளவே சுச்சௌ ஹிருதய கிராஹிணி மங்கள ஆஸ்பதே கிராம் விஸ்தரே தவ விமலாமதிஹி அபிதிருஷ்யதே. உன்னுடைய புத்தி வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு. விமலாங்கிறது எந்த ஒரு ஒரு கல்மஷமும் இல்லாமல் அப்படியே சில பேர் எல்லாம் வந்து மனசுல தோணினத்தை அப்படியே வெளிப்படையா சொல்றா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பீமன். எதையுமே மனசுல வச்சுக்க தெரியாது, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு பேச தெரியாது. அதனால என்ன மனசுல இருக்கோ அதை வந்து வெளிப்படையா காண்பிக்க கூடியது அவனுடைய பேச்சு. சோ கிராம் விஸ்தரே ஆதர்ஷே இவ விமலா மதிஹி அபிதிருஷ்யதே. ஒரு கண்ணாடியில எப்படி நம்மளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் பளிச்சுன்னு படியுமோ பளிச்சுன்னு தெரியுமோ அந்த மாதிரி உன்னுடைய பேச்சுல உன்னுடைய புத்தியானது ரொம்ப கிளியரா தெரியறதுங்கிற. நீ என்ன நினைக்கிறங்கிறத எந்த ஒரு விதத்திலையும் நீ வந்து மறக்காத நீ வந்து தெளிவா சொல்லியிருக்க. எதுல வந்து தெரியறதுன்னு உன்னுடைய வாக்குல, வாக்குக்கு அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் போடுறார். அபவர்ஜித விப்ளவே, எவிடன்ஸ் இல்லாத நீ பேசல. சோ எந்த பேச்சுமே உன்னுடைய பேச்சானது எப்படி இருக்குன்னா எல்லாமே கிராம் விஸ்தரேக்கு அட்ஜெக்டிவா வருது. விஸ்தரஹாங்கிறது சப்தத்தினுடைய ஒரு எக்ஸ்பான்ஸ், அர்த்தத்தினுடைய எக்ஸ்பான்ஸ் இல்ல. அர்த்தத்தை வச்சுட்டோம்னா விஸ்தாரஹாங்கணும், விஸ்தரஹாங்கிறச்சு சப்தம். விஸ்தாரஹாங்கிறது வேர்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறது ஆக்சுவலி இல்லையா, எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ விஸ்தரஹாங்கிறது வந்து வெறும் ஸ்பீச் மாத்திரம், விச் மீன்ஸ் அர்த்தத்தோட கூடினதுன்னு சொல்றார் இல்லையா. போட்டிருப்பார் மல்லிநாதர், விஸ்தாரஹான விக்ரஹா வியாசஹா சது சப்தஸ்ய விஸ்தரஹா. இது வந்து வாக்கிய பிரபஞ்சம்ங்கிறார். சோ கிராம் விஸ்தரே அப்படிங்கிறச்சு வாக்கிய பிரபஞ்சம்னா வாக்கியம்ங்கிறது அர்த்தத்தை கான்ட்ரிபியூட் பண்றது. சோ அர்த்தத்துல வந்து ஒரு காம்பீரியம் இருக்கக்கூடியதுக்கு கிராம் விஸ்தரே அப்படிங்கிறோம். ஷார்ட்டா இருந்தாலும் கம்பீரமா இருக்கணும், இல்ல ஈவன் நிறைய பேசினது. ஏன்னா அவன் நிறைய பேசியிருக்கான், 25 வருஷத்துக்கு பேசியிருக்கானோ, அதுல ஒவ்வொன்னுத்துலயும் அவர் வந்து பின் இந்த அடுத்த ஒரு 4-5 அவனுடைய ஸ்பீச்சை வந்து பிரைஸ் பண்றதுதான் இருக்க போறது. சோ அபவர்ஜித விப்ளவே ஃபர்ஸ்ட், அபவர்ஜித விப்ளவம்ங்கிறது வந்து பிரமாண அபாதஹ, பிரமாணங்கள்ங்கிறது எவிடன்ஸ் ப்ரூஃப்,
3: எந்த ஒரு பிரமாணங்களை பிரமாணங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியா இல்ல. அபாதா, இவனுடைய பேச்சு, தட் இஸ் விப்ளவ பிரமாண பாதம், அதை அது இல்லாமல் இருக்கக்கூடியது. விப்ளவஹா பிரமாணாபாதஹான்னு போட்டிருக்கு, அது வந்து பிரமாண பாதஹான்னு இருக்கணும் விப்ளவஹா. ஸோ அபவர்ஜித அல்லது பிரமாண அபாதஹாங்கிறது இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அபவர்ஜித விப்ளவஹா, அப்படி இருக்கணும். சரியா?
5: ஓகே.
3: ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ரீசனிங்கோடையும் ஒரு ஒரு ப்ரூஃபோடையும் இருக்கக்கூடியது உன்னுடைய பேச்சு. அபவர்ஜித விப்ளவே, எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஷுச்சௌ சப்தங்கள், சப்தத்தினுடைய ஒரு சுத்தி, அது சுச்சி, சுச்சின்னு கிளாரிட்டி, இது எல்லாமே உனக்கு வந்து ஆதர்ஷக்கும் போறது, தர்ப்பணத்துக்கும் போறது, இவனுடைய பேச்சுக்கும் போறது. சோ அபவர்ஜித விப்ளவேங்கிறச்சு இவனுடைய பேச்சுக்கு எடுக்கிறச்சு அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனே இல்லாமல் இருக்கிறது, விருத்தமான பேச்சு இல்லாமல் இருக்கு. கண்ணாடிக்கு எப்படின்னா மேலே எந்த ஒரு விப்ளவம் மலம் அழுக்கு அப்பழுக்கற்ற ஒரு கண்ணாடி. சப்தத்தினுடைய ஒரு சௌஷ்டவம், சப்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி ஆர் சௌந்தர்யம், அழகு, சப்தங்கள்ல இருக்கக்கூடிய அழகு. வெரஸ் இதுல வந்து சுத்தின்னா அழுக்கு. இதுல என்னன்னா அது ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து கண்ணாடியில பாக்குறச்சே மேல வந்து படிஞ்சிருக்கக்கூடிய இது இல்ல, அழுக்கு இல்ல, இன்ஹெரண்டாவே அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு அர்த்தம் ஷுச்சௌ. So which means அதுக்குள்ள டிஃபெக்டிவ்ஸ் இருக்கலாம் இல்லையா, அந்த மெர்குரி கோட்டிங்ல வந்து டிஃபெக்ட் இருக்கலாம் இல்லையோ. வெள்ளை என்ன தொடச்சாலும் சில கண்ணாடி எல்லாம் பழைய கண்ணாடி பார்த்தோம்னா அங்கங்க ஸ்பாட் ஸ்பாட்டா இருக்கும், அப்படின்னா பின்னாடி வந்து அந்த மெர்குரி கோட்டிங் கிளீனா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது இன்ஹெரண்டாவும் அது வந்து வார்த்தைகள் சுத்தமா இருக்கு, அதே போல இங்க இன்ஹெரண்டா கண்ணாடியும் வந்து உனக்கு சுத்தமா இருக்கு, அது சுச்சவு அப்படின்னு ரெண்டாவது அட்ஜெக்டிவ். மூணாவது, அதனால ஹிருதய கிராகிணி, அதனால பாக்குறதுக்கு அழகா இருக்கு. மேல கண்ணாடியில வந்து அழுக்கும் இல்லை, அதே சமயத்துல உள்ளேயும் அதுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அப்படி இருக்கிறச்ச ஒரு கண்ணாடி எப்பவுமே பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும். யாருமே நீ பார்த்தேன்னா ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா சட்டுன்னு அப்படி தன்னை திருப்பியும் ஒரு தடவை பாத்துக்கணும்னு தோணும் எல்லாருக்குமே. ஒரு வீட்டுல வந்து ஒரு பெரிய கண்ணாடியை வச்சிருக்கோம் வச்சுக்கோயே, அப்ப வந்து நோபடி யாருமே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ வில் பாஸ் த்ரூ அ மிரர் விதவுட் லுக்கிங் அட் இட் இல்லையா. அது ஒரு ஏன்னா அது வந்து ஹிருதய கிராகிணி, ஒரு அழகா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கும் அந்த கண்ணாடிங்கிறது. அதே போல உன்னுடைய பேச்சும் அட்ராக்டிவா இருக்கு, ஹிருதய கிராகிணி, என் மனசை கவர்ற மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு. ஏன்னா அதுல ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸும் இருக்கு, அது கான்ட்ரடிக்டரியா இல்ல, அதே சமயத்துல சப்தங்களினுடைய ஒரு சுஷ்டுதா சௌஷ்டவம் இருக்கு உன்னுடைய சப்தத்துல. எல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல எடுத்துண்டா மாதிரி, சௌஷ்டவ ஔதாரிய விசேஷ சாலினியும் வினிஷ்டித்தார்த்தாம் இது வாசமாததேனே, எப்படி பாரவி தன்னை பத்தியே சொல்லிக்கிற மாதிரி இருந்ததோ எல்லாம் என்ன ஸ்பீச் தான் இங்க. அண்ட் அந்த ஸ்பீச்சை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் நன்னா இருக்குங்க. அடுத்தது ஃபோர்த் விசேஷம் என்ன, மங்கள ஆஸ்பதே, மங்களகரமாக இருக்கக்கூடியது, மங்களத்துக்கு இருப்பிடம், ஆஸ்பதம் இருப்பிடமாக இருக்கு. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது பீமன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நீ என் நல்லத்தை தானே மனசுல வச்சுட்டு நீ பேசுற, அதனால எனக்கு ஒரு மங்களகரமான வார்த்தைகளை தான் நீ பேசியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே கண்ணாடிக்கு என்னன்னா புராண வச்சனம் கொடுக்கிறார் மல்லிநாதர், ரோச்சனம் சந்தனம் ஹேம மிருதங்கம் தர்ப்பணம் மணிம் குருன் அக்னிம் ததா சூரியம் பிராதா பஷ்யேத் சதா புதா. காலங்கார்த்தால வந்து மங்களகரமான வஸ்துக்களை பார்க்கணுங்கிறது இருக்கு. அப்போ நம்மளுடைய ஒரு நாள் பொழுது வந்து நல்லபடியா இருக்குங்கிறதுக்காக ரோச்சனம் சந்தனம், இது ரோச்சனம்ங்கிறது கோரோச்சனம், சந்தனம் சாண்டல்வுட், ஹேம தங்கம், மிருதங்கம் வாத்திய விசேஷம், தர்ப்பணம் கண்ணாடி மணி ஒரு ஜெம்ஸ், குருன்னு அப்படின்னா பெரிய ஆத்துல இருக்கிற பெரியவா, அக்னி நெருப்பு, சூரியன் சூரியன் அடுத்தது சூரியன், இவ இது எல்லாத்தையும் பிராத்தகா சதா பசியது காலங்கார்த்தால பாத்துடணுங்கிறது, இது புராண வச்சனம். அதனால தர்ப்பணம்ங்கிறது இங்க மங்கள வஸ்து. சோ மங்களத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதர்ஷே இவ, எப்படி ஒரு கண்ணாடியில கிளியரா தெரியுமோ எதுவுமே பளிச்சுன்னு தெரியுமோ, அது போல இந்த கிராம் விஸ்தரே உன்னுடைய இந்த வார்த்தைகள்ல வாக்கிய பிரபஞ்சத்துல
4: தவ விமலா மதிஹி, உன்னுடைய விஷதா புத்திஹி, அல்லது தவ புத்திஹி, தவ மதிஹி, உன்னுடைய புத்தியானது விமலா அபிதிருஷ்யதே, ரொம்ப கிளியரா தெரியறது எனக்கு உன்னுடைய புத்தி. ஏன்னா வாக் வாக் வைஷத்யாத்து மதி வைஷத்யம் அனுமீயத்தேங்கிறார். வாக்குல இருக்கக்கூடிய வைஷத்தியம்னு என்ன, விஷதசிய பாவஹா விஷதா வைஷத்யம். சோ வாக்குல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டினால நம்ம வந்து புத்தியில இருக்கிற கிளாரிட்டிய கிளீனா புரிஞ்சுக்க முடியறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ வாக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருந்துட்டே இருந்ததுன்னா புத்தியில கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் எல்லாம் எப்படி அவளுடைய தாட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத கிளியரா பேசுறத வச்சுட்டே புரிஞ்சுட்டுலாம். அபவர்ஜித விப்ளவே சுச்சௌ ஹிருதய கிராகிணி மங்கள ஆஸ்பதே விமலா தவ விஸ்தரே கிராம் மதிர் ஆதர்ஷே இவ அபிதிருஷ்யதே சந்தில ஆதர்ஷ இவ அபிதிருஷ்யதேன்னு ஆயிருக்கு. ஒரு அதாவது வளவளன்னு பேச்சு, அது விஸ்தாரா சரியா? விஸ்தாரமா பேசுறதுன்னு நிறைய பேசினா ஆமா, ஆனா அதுல வந்து அர்த்தம் உள்ளதா எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு. சோ தி எக்ஸ்ட்ரா ஸ்பீச், அது விஸ்தரகாங்கிறது அர்த்தத்தினுடைய ஒரு விஸ்தரகா. சோ இங்க அதனாலதான் அவர் மல்லிநாத்தர் கிளீனா டிரான்ஸ்லேட் பண்றச்சு வாக்கிய பிரபஞ்சேன்னு போடுறார். வாக்கியம்ங்கிறது அர்த்தத்தோட இருக்கக்கூடியதுதான் வாக்கியம்னு இல்லையா? அர்த்தவத்து இருக்கக்கூடிய பத சமூகத்துக்கு தான் வாக்கியம்னு பேரு. அதனால ஒரு அர்த்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ விஸ்தர கிராம் விஸ்தரகா உன்னுடைய பேச்சினுடைய ஒரு எக்ஸ்டென்ட், நாட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பீச் பட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் யுவர் ஸ்பீச், அதுதான். அடுத்தது ரெண்டு சேர்ந்து படிக்கணும். சோ பட் ஃபர்ஸ்ட் முதல்தியே படிச்சிருவோம். இட்ஸ் ஓகே, 27 படி.
5: ஸ்புடதான பதைரபாக்ருதா நச்சன ஸ்வீகிருதம் அர்த்த கௌரவம் ரச்சிதா பிருத்தக் பிருத்தக் பிருத்தகர்த்ததா கிராம் நச்ச சாமர்த்தியம் போஹிதம் க்வசித்.
4: பதைஹி ஸ்புடதா ந அபாக்ருதா. சோ எல்லாமே டபுள் நெகட்டிவ்ல போடுறார். டபுள் நெகட்டிவ் போடுறச்சு ஒன்னு வைஷத்ய பிரசக்தார்த்த கௌரவ கௌரவாபாவ நிவர்த்தனார்த்தம் நன்யு துவயம் சம்பாவிய நிஷேத நிவர்த்தனே துவ் பிரதிஷேதோ அப்படின்னு வாமனன் சொல்லியிருக்கார் கவ்யலங்கார சூத்திரத்தில. சோ ஃபார் கிளாரிட்டி டபுள் நெகட்டிவ் போட்டு சொல்றது. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் அந்த மாதிரி எல்லாம் சொல்றச்சு நெகட்டிவே வேண்டாம் பர் எங்க சார் எல்லாம் பேசுறச்சு. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, ஐ திங்க் இட் இஸ்னு ஆரம்பிமா அப்படிம்பர் எப்பவுமே. அது அந்த டபுள் நெகட்டிவ் போடுறச்சு சம்டைம்ஸ் இட் கேன் மிஸ்லீட் அ பர்சன். அதாவது இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நைதர் இஸ் இட் குட்ன்னு நீ சொல்ற இல்லையா? ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலா விட்டுடுற மாதிரி இருக்கு. இட் இஸ் நெவர் கிளியர் வாட் யூ விஷ் டு கன்வே. ஸோ அது ரெண்டு விதமாகவும் போகும். நீ நெகட்டிவா இல்லைன்னு சொன்னதுனால பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி முடிக்கல. ஸோ விச் மீன்ஸ் யுவர் ஸ்டான்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இது ஒரு மாதிரி என்ன விஷி வாஷியா இருக்கும் உன்னோட பேச்சு. அதனால அப்படி டபுள் நெகட்டிவ் போடக்கூடாதுன்னு பாரு சில சமயம். சோ வைஷத்ய பிரசக்தார்த்த கௌரவ அபாவ, ஏன்னா இட் கேன் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் கௌரவ அபாவம். நீ வந்து மதிப்பு கொடுக்கலங்கிற மாதிரி ஆயிடும் அந்த டபுள் நெகட்டிவ் போடுறச்சே. இந்த இடத்துல வந்து இது யுதிஷ்டிரனோட கேரக்டர்னு எடுத்துட்டுருணும். எல்லா விதத்திலயுமே யுதிஷ்டிரன் வந்து கொஞ்சம் இன்டெசிசிவ் கேரக்டர் இல்லையா? ஒரு டெசிஷனுக்கு வந்துட மாட்டார் யுதிஷ்டிரன். எல்லாத்தையுமே ஹி வில் வே த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இப்படி யோசிச்சு அப்படி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு இதுக்கு வருவார். ஏன்னா ராஜா, அதனால பல பக்கங்களை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு. இவாள மாதிரி வந்து தாந்தோணித்தனமா ஆக்ட் பண்ண முடியாது. சி நோபடி இஸ் ஹி, அதாவது பீமன் வந்து ஹி நீட் நாட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிபடி, வேற யுதிஷ்டிரனுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல இருக்கு. அதனால அவர் வந்து சட்டார்னு ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டார். அதே இங்க வந்து பீமனோட வாக்க பத்தி பிரேஸ் பண்றச்சேயும் சொல்றார், ஸ்புடதா ந பதைஹி அபாக்ருதா. பதைஹி
3: உன்னுடைய பதங்கள்னால ஸ்புடதா கிளாரிட்டிங்கிறது ந அபாக்கிருதா, தெளிவுத்தன்மை, தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயமானது உன்னுடைய பதங்களிலிருந்து விளக்கப்பட்டதாக இல்லை. ந அபாக்கிருதா அப்படின்னா தெளிவா
5: இருந்ததுன்னு.
3: நச்ச ந ஸ்வீகிருதம் அர்த்த கௌரவம், அர்த்த கௌரவம் ந ஸ்வீகிருதம் இது ந, அர்த்தத்துல வந்து ஒரு கௌரவம் ஒரு டெப்த் ஆஃப் மீனிங்கிறது நீ எடுக்கலன்னு இல்லை. என்னதான் சொல்ல வராருன்னு தோணுமா இல்லையா நமக்கு, எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. ரஜிதா பிரதகர்த்ததா கிராம், ஆனா இந்த இடத்துல நெகட்டிவே இல்லை. கிராம் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு பதத்துக்கும் இன்னொரு ஒரு வாக்கியத்து, ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியம் வந்து பிருதக் அர்த்ததா ரச்சிதா, பிருதக் அர்த்ததா ரச்சிதா அப்படியோ பலவிதமான அர்த்தங்களோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீ உபயோகப்படுத்திருக்க. தட் இஸ் யூ ஹவ் நாட் ரிபீட்டட் யுவர் செல்ஃப், புனருக்தி இல்லை அங்க. அதனால யூ ஹவ் நாட் ரிபீட்டட் யுவர் செல்ஃப்னு சொல்றது ஒரு பிரேஸான்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல. அதாவது மல்லிநாதர் இது ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் கழிச்சு நீ பார்த்தேன்னா ஐ திங்க் இந்த ஸ்லோக த்ரயம் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 தேர்ட் ஸ்லோகத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, கேச்சித்து ஸ்லோகத்ரயம் நிந்தாபரத்வேனாபி யோஜயந்தி தது அசத்து. சில பேர் வந்து இந்த மூணு ஸ்லோகத்தையும் வந்து பீமனோட வாக்கியத்தை வந்து நிந்த பண்ற மாதிரின்னு எடுத்துக்கிறா, அது தப்பு. ஏன்னா ஹிதோபதேச மாத்திர தத்பரஸ்ய அதிவத்சலஸ்ய ராஜ்ஞா மத்சரிணஹா இவ மகாவீரே பிராதரி விதேயே சர்வான் அர்த்தா சர்வ அனர்த்த மூலபூத நிந்தா தாத்பரிய கல்பனா அனௌச்சித்யாத்துங்கிற. எங்கேயாவது யுதிஷ்டிரர் ஹிதத்தை உபதேசம் பண்றது மாத்திரம்தான் அவருக்கு வந்து மனசுல இருக்கு, அண்ட் பிராத்ருவத்சலஹா தம்பிகள்கிட்ட வந்து ரொம்பவும் ஒரு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி வந்து பெரிய வீரனான பீமன்ட்ட பேச மாட்டார், அப்படி பேசினதா வந்து இது நிந்தான்னு சொன்னோம்னா இது ஒரு பெரிய அனௌச்சித்யம்ங்கிறார் மல்லிநாதர். ஆனா பேச்சு அமைஞ்சிருக்கிறது என்னமோ கொஞ்சம் சரி, இதை எப்படி எடுத்துக்கணும்னா திட்டுற மாதிரி எடுத்துக்கூடாது, நிந்தாபரமா இல்லாத ஒரு வாத்சல்யத்தினால சொல்றதுன்னு எடுத்துக்கணும். இல்லப்பா குழந்தைன்னுட்டு நம்ம சொல்லி அட்வைஸ் பண்றது இல்லையா, அந்த மாதிரி அண்ணா வந்து இந்த இடத்துல சொல்லி தராருன்னு எடுத்துக்கலாம். இல்ல உன்னோட பதங்கள்ல தட் இஸ் வாட் ஐ திங்க். ஏன்னா எத்தனையோ அம்மாக்கள் சொல்லலையா நீ கரெக்டா தான் சொன்ன தப்பு இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்ல ஒவ்வொரு அம்மாவும், அதுல என்ன வந்து ஒரு திட்டணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாளா அம்மா? அப்போ அண்ணா பேசுறாருன்னா நல்லதுக்கு தானே அது. ஸோ அதனால பதைகி உன்னுடைய பதங்களானது ஸ்புடதா நான் அபாக்கிருதா, பதங்களிலிருந்து ஒரு தெளிவுங்கிறது விளக்கப்படாமல் இருக்கு. அர்த்த கௌரவம் ந ஸ்வீகிருதம், அர்த்தத்துல ஒரு கௌரவம் அர்த்தங்களில் ஒரு காடத்தன்மை காம்பீரியம்ங்கிறது ந ஸ்வீகிருதம் இது ந எடுக்கப்படவில்லை என்று இல்லை, நீ ஒரு அர்த்த கௌரவத்தோட தான் பேசியிருக்க. கிராம் வார்த்தைகளுக்கு பிருதக் அர்த்ததா வேறு அர்த்தமானது ரச்சிதா அமைக்கப்பட்டது, ஒவ்வொரு வாக்கியத்திலும் வெவ்வேறு அர்த்தத்தை அர்த்தமானது பூட்டப்பட்டது இல்லைன்னு சொல்லல. க்வசித் அபி கிராம் சாமர்த்தியம் ச ந அபோஹிதம், க்வசித் கிராம் சாமர்த்தியம் ந அபோஹிதம், அதே அப்படி அமைக்கப்பட்ட வார்த்தைகள் ஏராளமான வார்த்தைகள் சொல்லியிருக்கானே அது தனித்தனி அர்த்தங்கள்ல இருக்குங்கிறச்சே அது அப்படியே அதாவது ஒரு ஒரு கனெக்ஷனே இல்லாம இருக்கோ அப்படின்னா இல்லை, சாமர்த்தியம் இருக்கு. இட் ஹேஸ் த கேபபிலிட்டி ஆஃப் கன்வேயிங் த ப்ராப்பர் மீனிங் அண்ட் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஈச் ஆஃப் தெம். ஸோ அந்த அதுதான் சாமர்த்தியம்ங்கிறச்சே ஆகாங்ஷான்னு அர்த்தம், ஆகாங்ஷையோட இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீ பேசியிருக்க. ஏன்னா ஒரு அவனுடைய பேச்சுல பார்த்தோம்னா ஒரு ஸ்லோகம்க்கு அடுத்த ஒரு ஸ்லோகமா ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கோ என் ஒரு ஸ்லோகத்தை, அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் பார்த்துட்டே வரோமா இல்லையா? ஏன் அவாந்தர சங்கதி அவாந்தர சங்கதி இல்லாம இல்லை, அது இருந்துட்டே தான் இருக்கு. தனித்தனி அர்த்தத்தோட இருந்தா கூட சாமர்த்தியம் இல்லைன்னு இல்லை, அப்படின்னா ஆகாங்ஷா இல்லாமல் இல்லை, ஆகாங்ஷா இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோட இருந்துட்டே இருக்கு. புரியுறதா? சோ ஸ்புடதான பதைர் அபாகிருதா நச்சன ஸ்வீகிருதம் அர்த்த கௌரவம் ரச்சிதா பிரதகர்த்ததா கிராம் நச்ச சாமர்த்தியம் அபோஹிதம் க்வசித். அடுத்தது
5: உதாஹிதா பலாத் அனுமானேன ந சாகமஹ க்ஷதஹ
3: வித்தியாசம் இருக்கா இல்லையா? உபபத்திர் உதாஹிருதா, உபபத்தி உதாஹிருதா பலாத் அனுமானேன நச்ச ஆகமஹ க்ஷதஹ. நீ உன்னுடைய பலத்தினால ஃபோர்ஸ் ஆஃப் யாருக்கு வந்து சொந்த கையே நம்பின்னு இருக்கிறவாளுக்கு இல்ல, இன்னொரு ஒரு சடார்னு பேசிப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் உண்டு அவளுக்கெல்லாம். அந்த கரேஜ்னால நீ பேசிட்டப்பா. சோ பலாத்து உபபத்திகி உதாகிருதா, பலாத்து உன்னுடைய பலத்தினால அந்த அது மேல டிபெண்ட் பண்ணிண்டு, அல்லது உன்னுடைய ஸ்வபக்ஷம் தன்னுடைய பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பலத்தை வச்சுண்டு நீ வந்து உபபத்திகி ஒரு யுக்திய நீ பேசியிருக்க. ஏன்னா யூ ஹவ் ரிலைட் ஓன்லி ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். அனுமானேன ஆகமஹா நக்ஷதா, உன்னுடைய அனுமானத்தினால, அனுமானம்ங்கிற ஒரு பிரமாணம் இல்லையா, பிரத்யக்ஷ அனுமான சாப்த உபமான சாப்தம், நாலு விதமான பிரமாணங்கள் நியாயத்துல ஒத்துருக்கா. அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு மீமாம்சத்துல ஒத்துருக்கா. சரியா? பிரமாணம்னா என்ன? பிரமா கரணம் பிரமாணம். நமக்கு வந்து எதனால நாலெட்ஜ் ஏற்படுறதோ அதுக்கு பிரமாணம்னு பேரு. எவிடன்ஸ் விச் ப்ரூவ்ஸ் அவர் ஆர் விச் கிவ்ஸ் அஸ் இது ஒரு எவிடன்ஸ் ஃபார் நாலெட்ஜ், அதுதான் பிரமாணம்னு பேரு. அதுல வந்து பிரத்யக்ஷம்னு எடுத்தோம்னா டைரக்டா எதை பார்த்து நமக்கு இப்போ ஒரு புஸ்தகத்தை பார்த்தோம்னா புஸ்தகம்னு நாலெட்ஜ் வந்ததுன்னா அது பிரத்யக்ஷ பிரமாணம். ஏன்னா கண்ணு கிரகிக்கிறது. ஒரு ஒரு பூவை நம்ம வந்து ஒரு வாசனை நுகர்றோம், அது நுகர்ந்த உடனே நமக்கு வந்து இது ரோஜா பூ அப்படின்னு தோணித்துன்னா அது வந்து மூக்குங்கிற ஒரு இந்திரியத்தினால நம்ம அனுபவிக்க கூடிய ஒரு கந்தம். அந்த கந்தத்துக்கு சாட்சாத்காரம் உனக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஏற்படுறது. யூ டைரக்டா நீ வந்து சாட்சாத்தா நீ அதை அனுபவிக்கிற, அது பிரத்யக்ஷம். அதே அனுமானம் கரிச்சு தெரியாத விஷயத்த நமக்கு வந்து காண்பித்து கொடுக்கிறது. பல இடங்கள்ல இப்ப நம்ம வந்து அக்னிய பார்த்திருக்கோம், இந்த இடத்துல தூமத்தை பாக்கரிச்சு டெபினட்டா இங்க வந்து தேர் கேன் பி நோ ஃபயர் விதவுட் நோ ஸ்மோக் விதவுட் ஃபயர்னு சொல்லி, வேற வேற தேர் இஸ் ஸ்மோக் தேர் இஸ் ஃபயர்னு சொல்லி நம்ம வந்து இங்க டெபினட்டா ஃபயர் இருக்கணும் அப்படின்னு டிடியூஸ் பண்றோம் பாரு, அதுக்கு அனுமானம்னு பேரு. ஆனா நமக்கு பிரமாணங்கள்ல எல்லாம் வசத்தியான பிரமாணம் எதுன்னா ஆகமஹா. ஆகமஹா வேதம், வேதம் சாஸ்திரம்ங்கிறது தான் அவிருத்தமான ஒரு பிரமாணம். ஏன்னா அதுக்கு வந்து அபௌருஷேயத்துவம், புருஷா சம்பந்தம் கிடையாது அந்த இடத்துல. ஸ்ருதி வந்து பௌருஷேயம் கிடையாது, இட் இஸ் நாட் மேன்மேடு. அதனால ஸ்ருதிக்கு வசத்தியான பிரமாணம் கொடுக்கறோம். எதுவா இருந்தாலுமே ஸ்ருதியில சொல்லி இருக்குன்னா பாக்கி எல்லா பிரமாணங்களும் அடிபட்டு போயிடும் நமக்கு. சரியா? அதனால இங்க நீ வந்து அனுமானத்தினால நீ சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் வந்து அடிபடலங்கிற ஆகமஹா நக்ஷதஹா ரைட்டா, சாஸ்திரத்துக்கு ஹானி ஏற்படல. சோ இந்த இடத்துல நீதி சாஸ்திரம்னு எடுத்துக்கணும் ஆகமத்தை, ரைட்டா. அனுமானம் நீ உபயோகப்படுத்தினா கூட இதர் ரெண்டு விதம், ஒண்ணு நீ அனுமானத்தை உபயோகப்படுத்தி நீதி சாஸ்திரத்தை கெடுக்கல, அல்லது உபபத்திகி உதாகிருதா நீ ஒரு யுக்தி சொல்லியிருக்கியே அந்த யுக்தி வந்து சாஸ்திர விருத்தமும் இல்லை நீதி சாஸ்திர விருத்தமும் இல்லை. சோ உன்னுடைய அனுமானத்தினால உபபத்தியா பலேன யா உபபத்திகி உதாகிருதா தயா உபபத்தியா நீதி சாஸ்திரம் ந க்ஷதம் ந ஹதம். புரியுறதா? ஃபர்ஸ்ட் லைன் ஈத்ருக்கு இதம் வச்சனம், இப்படிதான் இருக்கு உன்னுடைய வார்த்தை. அனீத்ருக் ஆசயா கஹா பிரசபம் வக்தும் உபக்ரமேத, இது இந்த ஒரு ஒரு ஆசயா அபிப்பிராயம், இந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லாத ஒரு வார்த்தைகளை, இந்த மாதிரி ஒரு என்ன நோபல் மோட்டிவ்ஸ் உனக்கு இருக்கு, அப்படி ஒரு நொபிலிட்டியோட இல்லாக இல்லாமல் இருக்கக்கூடிய பேச்ச எவனாவது அப்படியே சடாரன்னு பேச முடியுமா? உபக்கிரமேயத்தை யாரு பேசுவதற்கு பிரசபம் சீக்கிரமாக அல்லது ஹட்டாத்து ஹட்டாத்துன்னா ஒரு ஆவேகத்தோட யாராவது ஒரு ஒரு யுக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பேச்ச பேச முடியுமா?
5: இந்த மாதிரி பேச முடியுமான்னு கேட்டானா?
3: ஆமா.
5: Why would this be like Ninda or?
3: Why would this be Nindangriya? See, அதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த நிந்தா ஸ்துதிங்கிற மாதிரி எடுத்துக்கோயே. சி, முதல் ஸ்லோகம் டெஃபினெட்லி நிந்தாவா புரியலாம் இல்லையா? நீ தப்பா பேசல ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடுமோ இல்லையோ? அடுத்தது வந்து பலாத்து உபபத்திகி உதாகிருதாங்கிறதுக்காக சொல்றார். நீ உன் பலத்தை பேஸ் பண்ணி நீ சொல்லிருக்க நீதிஷா, இட் இஸ் நாட் உன் புத்தியை யூஸ் பண்ணி நீ பேசியிருக்கன்னு சொன்னாலாவது பரவாயில்லையே. கவுன்சல்னு எடுத்துக்கலாமோ இல்லையோ, மந்திரி சொன்ன மாதிரி இருக்கும்னு. ஆனா இதுல வந்து நீ ரிலைட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் தான் பேசுற, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தானே. பராக்கிரம பட்சத்தை வச்சுட்டு நீ வந்து யுக்தி பேசியிருக்க, நீதி சாஸ்திரம் படிதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பவுமே பிளிப் சைட் ஆஃப் த ப்ராப்ளத்தை பார்க்கணும். வெறும் நீ வந்து பராக்கிரமத்துக்கு உகந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு எனக்கு சுலபமா எது இருக்கோ அதை மட்டும் நான் சாஸ்திரத்திலேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. யூ கேனாட் லிவ் பை லூப் ஹோல்ஸ் இல்லையா? யூ ஹாவ் டு யூஸ் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் பாக்கறச்சு. பிளிப் சைடை பார்த்தேன்னா பராக்கிரமத்தை மட்டும் ரிலே பண்ணி பிரயோஜனம் இல்லை பாங்கிறார். அதான் சொல்ல போறாரு, சகசா விததீத நக்கிரியாமன்னு ஆரம்பிப்பார் இல்லையா? சடார்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, இம்பல்சிவ். அது அது ஏன்னா பலாத்து உபபத்திகி உதாகிருதா, நீ கொடுத்திருக்கிற உபபத்தி யுக்தி ஒரு வழிமுறைங்கிறது உன்னுடைய பலத்தை ஆசிரியிச்சு நீ சொல்லியிருக்க. ஸ்வபலம் ஆசிரித்திய துவயா உக்தம். அதனால உபபத்திகி உதாகிருதா, ஒரு ஒரு மகாவீரன் பேசக்கூடிய பேச்சு இது. உச்சிதம் செய்யத்தது மகாவீரஸ்யங்கிறார் மல்லிநாதர். நீ வீரன் இல்லையோப்பா, அதனால நீ இப்படிதான் பேசுவ. அதுக்குன்னுட்டு இது வந்து சாஸ்திர விருத்தம் இல்ல, சாஸ்திரத்தோட ஒட்டிதான் இருக்கு. அனுமானேன உன்னுடைய யுக்தியினால ஆகமஹா நக்ஷதா, சாஸ்திரம் கெடவில்லை இந்த இடத்துல. இதற்கு இதம், இதுதான் நீ பேசின பேச்சு, இதுதான் வந்து க்ஷத்ரியன் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இதற்கு ஆசையகா எத்தனை வித்தியதே, இந்த மாதிரி க்ஷத்ரியனுடைய அபிப்பிராயம் இல்லாத ஒரு பேச்சை பிரசபம் ஒரு சடார்னு பேசக்கூடிய ஒருத்தன், அதாவது ஃபாஸ்டா இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன், க்ஷத்ரியனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சதான் பேசுவான். சரி, க்ஷத்ரிய குணம் என்ன? ஃபர்ஸ்ட் ராஜசிக், அது சாத்விகம் குவாலிட்டி கம்மி, ராஜசிக் குவாலிட்டிங்கிறது ஆக்டிவிட்டி ஜாஸ்தி. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு அந்த கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதனால பேசுற பேச்சு வந்து தன்னுடைய பலத்தை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால அநீத்ருக் ஆசையா பிரசபம் வக்தும் கஹா உபக்ரமேதங்கிறார். அந்த பிரசபத்துலதான் உனக்கு வந்து மீனிங் இருக்கு. ஹட்டாத்து நீ என்ன பண்ண, திரௌபதி, அதாவது எதுக்காக அதை சொல்றாருன்னா, திரௌபதி வந்து யுதிஷ்டரனா அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கா, பேசியிருக்காளா இல்லையா? அப்போ அதுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாருங்கிறத கூட வெயிட் பண்ணல பீமன், துடிச்சுன்னு இருக்கான் பேசறதுக்கு. அதுனா சி, தட் இஸ் ஹிஸ் இம்பேஷன்ஸ் அண்ட் அவனுடைய க்ஷத்ரிய பலத்துல அவன் வந்து இது, அதுக்காக இந்த ஸ்லோகம் நீ சடார்னு பேசிட்ட அப்படின்னு இல்லையா? திரௌபதி வந்து பீமன் அட்ரஸ் பண்ணலங்க இல்லையா, அவ அட்ரஸ் பண்ணது யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் சுட ரெஸ்பாண்டட் நியாயமா பார்த்தா, இவனுக்கு வந்து கொஞ்சமாவது அவன் புத்தி படி பேசுறவனா இருந்தா வாய புத்தி நின்றுப்பான். அவன் வந்து வாய்க்கு முன்னாடி கைதானே பேசுறது முதல்ல பீமனுக்கு, அதனால அவன் சடார்னு பேசிட்டாங்க. சோ அவர் சொல்றார், இத்ரு அநீத்ரு காஷயா, இந்த மாதிரி ஒரு க்ஷத்ரிய பலம் இல்லாதவன் இப்படி ஆரம்பிக்க மாட்டான், க்ஷத்ரிய பலம் இருக்கு உனக்கு, ஆகையினால நீ ஆரம்பிச்சிருக்க இந்த மாதிரி சடார்னு. கொஞ்சம் நிந்தையா போகலாம் இல்ல, அத நிந்தா பரமாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு பிராத்ரு வத்சலா, அதனால யுதிஷ்டர் வெயிட் பண்றார், தம்பி ஒல்லியோ அவன் பேசட்டும், அவன் பேசுறது பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம்னு இவர் வந்து பொறுமையா இருக்கார். உபபத்திர் உதாகிருதா பலாத்து அனுமானேன நச்ச ஆகமக்ஷதா. இதம் ஈத்ருக்கு அனீத்ருகாசயா பிரசபம் வக்தும் உபக்ரமேத கஹ. யார் பேசுறதுக்கு ஆரம்பிப்பா?
2: ஓம் நமஃ சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: ஸ்ரீகுருப்போ நமஃ. ஹரிஹி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய் மினிநயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம் சச சந்தம்ச படித படிதைஹி அவிக்கமணாத்பிஹி ஷாம்யதி நச அங்கபாவனாயஹ கதம் பாவனா காங்க்ஷா பாவஹ பாவனா சாமானியன தத்ராபி தத் சம்பவாத். அப்படி சந்தம்ச படிதத்துல இருக்கிற அபிக்கிரமணத்தினால கதம் பாவனா காங்க்ஷியானது நீங்கிறது. அங்க பாவனையோட கதம் பாவன ஆகாங்கம் எப்பவுமே இருக்காது அப்படிங்கிற நிலையே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவனா அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே கேனே கின் கேன கதம் அப்படிங்கிறது வந்துடுறது. அதனால அந்த பாவனா சாமானியமானது நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால சொல்லலாம். ததிதம் பிரகரணம் கிரியாயாக ஏவ சாட்சாத் விநியோஜகம் திரவிய குணயோஸ்து தத்வாரா. இந்த பிரகரணமானது அவாந்த பிரகரணம் மகாபிரகரணம் ரெண்டு வகையா பிரகரணம் பாத்தீங்களே. இந்த பிரகரணமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒரு கிரியை வழியாக நேரடியா விநியோகமா இருக்கு. ஒரு கிரியை மூலமாக ஒரு செயலுக்கு நேரடியாக விநியோகம் செய்யறதா இருக்கு. ஆனா அதை குறிச்ச திவ்யமோ இல்ல தேவதையோ இல்ல அதனுடைய குணமோ அது நேரடியா விநியோகம் பண்ணல. கிரியை விநியோகம் பண்றது மூலியமா அதை விநியோகம் பண்றது. புரிஞ்சுக்கணும், அவாந்தர பிரகரணமானது விநியோகம் பண்றது கிரியையில, செயல்ல. அந்த செயலுக்கு உண்டான திரவியம் குணம் அதெல்லாம் வந்து பரம்பரை சம்பந்தத்துல வந்துடுறது. இந்த கிரம இந்த இந்த கிரியை என்ன, அந்த கிரியைக்கு கீழ்கீன கசம் வந்துடும், அதுல அது வந்துடுறது. அதனால அது அதனால அது எப்படி அப்படின்னு கேட்டா, சாஹி யஜேத சொர்க்ககாம இத்யத்ர ஃபலபாவனாயாம் கதம் பாவனாகாங்க்ஷாயாம் சந்நிதி படிதா ஸ்ரூயமான ஃபலகம் கிரியா ஜாதம் உபகாரியாகாங்க்ஷயா இதி இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வேதி யஜேத சொர்க்ககாம அப்படின்னு இருக்கு. இது கர்மம், யஜேத சொர்க்ககாம அப்படின்ற ஒரு இது. இத்தியத்திர ஃபலபாவனாயாம் கதம் பாவனா காங்ஷா, ஃபலபாவனா இருக்கீங்க. சொர்க்க காம சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் யஜனம் செய்வானாக, யாகம் செய்வானாக அப்படின்ட்டு. எப்படி செய்யறது, எந்த யாகத்தை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கதம் பாவனா காங்ஷாயாம் அந்த எதிர்பார்ப்பானது எப்படி செய்யறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது வரும்பொழுது சந்நிதி பட்டித்த அஸ்ருயமான ஃபலகம், பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். எதுக்கு பலன் சொல்லலையோ ஆனா கர்மம் மாத்திரம் சொல்லியிருக்கோ, அந்த மாதிரியான கர்மத்தை பாக்குறீங்க. கிரியாஜாதம் அந்த மாதிரியான கிரி கர்மத்தை பார்த்து உபகாரி ஆகாங்கயா இதி கர்த்தவியத்தாத்வேன அன்வேதி. இதுக்கு இந்த பலனை கொடுக்கறதுக்கான ஒரு கர்மமா அதை சம்பந்தப்படுத்திடுறீங்க. இந்த பலனை அடையறதுக்கு இந்த கர்மத்தோட இந்த கர்மத்தின் மூலியமாக நீ செய்வாயாக அப்படின்னு இதி கர்த்தவியத்தை இப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த கர்மமானது இந்த பலனுக்காக அப்படிங்கிற அந்த கத பல ஆகாங்கயோட சம்பந்தப்படுத்தி அதை நிவர்த்தி பண்ணிடணும். கிரியாயாக ஏவ லோகே கதம் பாவாகாங்க்ஷயாம் அன்பே தர்ஷனா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்பவுமே எப்படி அப்படின்னு கேட்டாலே ஒரு செயல் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா செயல் இல்லாத ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அன்பயம் பண்றது இல்ல. அதனால நெகி குட்டாரேன சித்யாதித்யத்ர கதம் பாவாகாங்க்ஷாயாம் உச்சாரியமானோபி ஹஸ்தோ அன்பேதி கிந்து ஹஸ்தேன உத்தியமி நிபாத்தியேதி உப்ப உப உத்தியமன நிபாத்தனே ஏவ ஹஸ்தச்ச தத் எனக்கு வந்து குதாரேன சித்யாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன, உளிய வச்சுண்டு கோடாலிய வச்சுண்டு கோடாலிய வச்சுண்டு நானு வெட்டணும், மரத்தை வெட்டணும், கோடாலிய வச்சுட்டு மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி. கோடாலி வச்சு மரத்தை வெட்டுறது எப்படி அப்படின்னு கேட்டா, கதம் பாவனாகாங்க்ஷாயாம் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே உடனே சொல்றான், ஹஸ்தே அன்வீதி ஹஸ்தோ அன்வீதி கையினால அப்படின்ட்டு. கையினால கோடாலியால வெட்டணும் மரத்தை. இப்போ ரெண்டு சம்பந்தம் ஒன்று இருக்கு. கையினால கோடாலியால வெட்டணும்னு சொல்லி சொன்னா, கையில புடிச்சுட்டே கோடாலியை வச்சுட்டு இருந்தா மாத்திரம் போதுமா, இல்ல மரத்தை கட் பண்ணிட்டே கோடாலியை வச்சுட்டு இருந்தா மாத்திரம் போதுமா, மரம் வளர்ந்துருமா, கலக்காது. அப்ப என்ன ஆறுது, கிரியானது அன்மயமாறு. கிரியான சம்பந்தப்படுறது எப்படி, உத்தியமன நிபாதனம் அப்படின்ட்டு. கைய தூக்குறது இறக்குறது, தூக்குறது இறக்குறது அப்படிங்கிற அந்த கிரியினால நீங்க வந்து பண்ணணும். அதனால கையானது அன்மயமாறுது, அந்த கை மூலியமாக அந்த உத்தியபன நிபாதனம் அப்படிங்கிற கர்மமானது அண்மயமாயிருது. அந்த உத்தியபன நிபாதனம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கர்மத்தோட தான் கிரியையோட தான் சம்பந்தப்படுத்துவீங்க. மேல தூக்குறது கீழே இறக்குறது அப்படின்ட்டு கோடாலே மேல தூக்குறது கீழே இறக்குறதுன்னு கிரியாவோட சம்பந்தப்படுத்துவீங்க. அந்த கிரியைக்கு சம்பந்தப்பட்ட திரவியமானது குணமானது என்ன அப்படின்னு கேட்டா கை. ஃபர்ஸ்ட் கிரியான சம்பந்தப்படுறது, அதுக்கு சம்பந்தப்பட்டதான விஷயங்களானது கிரியைக்கு சம்பந்தப்பட்டது. உத்தியபன நிபாதனன்ற கிரியைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமானது கையோட சம்பந்தப்படுறது. நேரடியே கையான சம்பந்தப்படுறது இல்ல. எப்படி கையினால கோடாலையை பிடிச்சுதான் கையை தூக்கி இறக்குறீங்கிறதுனால கோடாலி அந்த வெட்டுறதோ இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் உத்தியன நிபாதன கர்மத்தை மாத்திரம் தான் சொல்றீங்க, அது மூலியமா தான் அவங்களுக்கு இந்த செயலானது வர்றது. உத்தியமன நிபாதனை ஏவ, யமன நிபாதனை ஏவ, இந்த உத்தியமன நிபாதனை ஏவ அப்படின்ற இடத்துல ஒரு டீக்கா. உத்தியன நிபாதனை ஏவ அன்விதா இது சீஷேஷக உத்தியமனம் ச நிபாதனம் ச உத்தியமன் நிபாதனை இது த்விவச்சனம் சந்திஸ்து லோ லேக்கக பிரமாதத்தக. அந்த சந்தி பண்ணிட்டார் அவரு லேக்கர், அந்த எழுதினவர். அந்த சந்தி வந்து அவருடைய அசட்டையினால வந்துருது அப்படிங்கிறாரு. ஏன்னா த்விவச்சனம்னு சொல்லியிருக்கு, ரெண்டா த்விவச்சனம்னா என்ன சம்பந்தம் சந்தி ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டா அங்க ஒரு சூத்திரம் இருக்கு, ஈர் ஊ ஏது த்விவச்சனம் பிரகிருஹியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருஹிய பெயர் கொடுக்கணும், சங்கியா கொடுக்குறோம் அது ஈத் ஊத் ஏத் அந்த அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ இது ஏத்துல இருக்கு, பிரகிருஹிய சங்கியா வந்துடுது, திவச்சனமா இருக்கு பிரகிருஹிய சங்கியா வந்துடுது. அதனால பிரகிருதி பாவம், பிரகிருஹிய சங்கியா வந்தானா பிரகிருதி பாவம், அது மாற்றமே அடையாது, வேற எதுவும் சம்மந்தப்படாது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு, சம்மந்தப்படுத்திட்டாரு அவரு லேக்கர் எழுதினவர். அதனால இல்லாட்டி வேற ஒரு அர்த்தம் கொடுத்தா அதை இப்படி கூட பண்ணலாம், அவர் வந்து லேக்கர் வந்து பிரமாதம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா தப்பாயிடுமே அப்படின்ட்டு வேற ஏதோ வழி முடிவு வா அப்படின்றாரு. சரி, எப்பவுமே வந்து ஒரு கிரியா சாமான்யமானது, கிரியா சாமான்யம் ஒரு செயல், சாமான்யமான செயலானது ஒரு விசேஷமான செயல் மூலியமாக அதனுடைய எதிர்பார்ப்பானது தீர்றது. சாமானிய செயலான எதிர்பார்ப்பு விசேஷமான செயலோட மூலியமாக தீர்ந்தது. அதனால இதம் சாணிபியோ பலவது, இந்த பிரகரண பிரமாணமானது ஸ்தானம் முதலிய பிரமாணத்தை காட்டிலும் பலமுடையது. ஏன் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஒரு கிரமத்துக்கு முன்னாடியே இது வந்து முடிஞ்சிடுறது. அதைவ அக்ஷயதீபதி ராஜன்யம் ஜினாதீதி தேவநாதயோ தர்மா அவிசேஷனீய சந்நிதோ படித்தாபி ஸ்தானாத் ந ததங்கம் கிந்து பிரகரணாத் ராஜசூயாங்கத்வம் இதி அக்ஷய வீவியதி ராஜன்யம் ஜினாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்ஷய வீவியதி, அக்ஷய வீவியத்தின்னு சொல்லி அக்ஷயம்னு சொல்லி சொன்னா கண் உள்ளது, கண் உள்ளதுன்னா தாயக்கட்டை, தாயக்கட்டை சூது விளையாடணும். ராஜாக்கள் கர்மம் பண்ணும்போது, ஒரு கர்மம் பண்ணும்போது இந்த தாயக்கட்டை வச்சு விளையாடணுமா, எப்போ விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கத்துல உட்காந்து இவன் தாயக்கட்ட விளையாடிட்டு இருப்பானா, அப்படி இல்ல. கர்மம் பண்ணும்போது ராஜசூய யாகத்துல வருது, ராஜசூய யாக பிரகரணத்துல இந்த விஷயமானது வர்றது. ராஜசூய யாகம் பண்ணிட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங்ல சாயந்தர நேரத்துல இந்த இந்த தாயக்கட்டை விளையாட்டு விளையாடணும். அதே மாதிரி சுனஷேபம் அப்படின்ற ஒரு கதை, சுனஷேபம் ஒரு ராஜாவோட கதை. அந்த ராஜா வந்து அவனுடைய குழந்தை பையனை வந்து துரத்திடுறான், அதுக்கப்புறம் அதுக்கு பிராயச்சித்தம் பண்றான், விஸ்வாமித்திரர் வந்து அதுக்கு வழி கொடுக்குறாரு, அதனால அவன் வந்து சாந்தமரான் அப்படின்ற ஏதோ ஒரு கதை வரும். அந்த கதையை வந்து அவன் வந்து அங்க சொல்லணும். அந்த கதை விசாரம் பண்ணிட்டு இந்த தாயக்கட்டை அவன் விளையாடுவான் ராஜசூயி ஆகும்போது. இப்போ இந்த தர்மமானது, இந்த தாயக்கட்டை முடியாத விளையாடுற தர்மம், இந்த முதலிய தர்மமானது அவிசேஷனீய சந்நிதோ படித்தாபி சந்நிதி பாட்டத்தினால சாணத்துல அவிசேஷனியம் அப்படின்ற அந்த அந்த இடத்துல அந்த கர்மத்தை சொல்ற இடத்துல சொல்லியிருந்தாலும் கூட சாணத்தினால இதை நீங்க பிடிச்சிட்டு கூடாது. என்ன பண்ணணும், பிரகரணத்தினால எந்த ராஜசூய பிரகரணத்தை சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிரகரணத்தை தான் இது வந்திருக்கு அப்படிங்கறதுனால இது ராஜசூயாக பிரகரணத்தை தான் இந்த தாயக்கட்டை விளையாடுற விளையாட்டும் இருக்கு அப்படின்ற அந்த தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லியிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்தான நிரூபணம், ஸ்தான நிரூபணம் சரி ஆகேஷ்ணம் ஸ்தானம், தேச சாமான்யம் ஸ்தானம், தேச சாமான்யம் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானம்னா என்ன, தேச சாமான்யம் சாதாரணமான ஒரு விஷயம், அதுவும் ஒரு கிரமம் தான். தது தீனம் பாட்ட சாதேஷ்யம் அனுஷ்டான சாதேஷ்யம், பாட்ட சாதேஷ்யம் அனுஷ்டான சாதேஷ்யம் ரெண்டு வகையான ஸ்தானம் கிரமம் இதெல்லாம் வந்து ஒரே விஷயத்த வேற வேற பேர் வச்சு சொல்றோம் அவ்வளவுதான். அதனால்தான் தெளிவு பண்றாரு, என்னது ஸ்தானம் கிரமச்சேதி அனர்த்தாந்தரம், அர்த்தாந்தரம் இல்ல அனர்த்தாந்தரம், வேறு வேறு சொற்கள் இல்ல, வேறு வேறு பொருட்கள் இல்ல, இது ரெண்டும் ஒரே பொருள், ஸ்தானம் கிரமம் எல்லாம் ஒரே விஷயத்த சொல்றதுதான். பாடசாதேஷம் அபி துயுதம் யசாசங்கிய பாட்டக சந்நிதி பாட்டச்சேதி, ரெண்டு வகையான ஸ்தானம் என்னது, பாட்டசாதேஷம் அனுஷ்டான சாதேஷம் அப்படின்ட்டு. பாட்டசாதேஷம்னு சொல்லிச்சுனா பாட்டத்துல சமானத்தன்மை எந்தெந்தெல்லாம் வருதோ அதெல்லாம் இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, இது பாட்டசாதேஷம். அனுஷ்டான சாதேஷம் பண்ணும்போது அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கீங்க. கடைபிடிக்கும் போது ஒரு கர்மத்தோட ஒரு பாகமானது இங்க ஏதோ தெரியல, இது என்ன பண்ணணும் அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருந்து அதை பிடிச்சி எடுத்து வந்து இதோ இந்த இடத்துல இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்மத்தோடைய விதியை பண்றதுக்கு அனுஷ்டான சாதேஷம்னு சொல்றது. அனுஷ்டானத்துல உண்டார எதிர்பார்ப்பு, அனுஷ்டானம் பண்ணும்போது உண்டார எதிர்பார்ப்பை தீக்கிறது அனுஷ்டான சாதேஷம். கிரமமா நேரடியா வந்துட்டு இருக்கு விஷயம் இல்லை, ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு, அது பாட்ட சாதேஷம். சில இடத்துல இந்த மாதிரி விஷயங்களான சொல்லப்படாத நிலையில நீங்க என்ன பண்ணணும், ஸ்மிருதியை தான் பிரமாணம் நடத்துறணும். இப்போ ஆச்சமணம் முதலிய விஷயங்கள் எல்லாம் இங்க வேதத்துல எங்கேயும் சொல்லல. ஆச்சமணம் பண்ணிட்டு ஆச்சமிய கர்மத்தை ஆரம்பிக்கணும், பிராரம்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆச்சமண கர்மத்தை நீங்க எங்க பண்ணுவீங்க, எங்க தெரியும் உங்களுக்கு ஆச்சமண கர்மம் இப்படித்தான் பண்ணணும்ட்டு, அதுக்கு ஸ்மிருதி பிரமாணம். அதனாலதான் என்ன பண்றான், இங்க நாராயண நாராயண நாராயணன் எடுத்து ஆச்சமணம் பண்றான், அங்க கோவிந்த கோவிந்தா கோவிந்தா நின்னு பண்றான், இன்னொருத்தன் கேசவா நாராயண மாதவாங்கிறான், இன்னொருத்தன் அச்சுதா கேசவா நாராயணங்கிறான். இந்த மாதிரி விஷ்ணு பேர் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு மூணு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஸ்தானம் கணச்சீதி அர்த்தானாந்திரம் பாடசாதேஷம் விதிவிதம். பாடசாதேஷமானது ரெண்டு வகைப்படுறது திருப்பியும், என்னது யதாசங்கிய பாட சந்நிதி பாடச்சேதி. யதாசங்கிய பாட கிரமமா என்னென்ன எண்ணிக்கையில இருக்கோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி, இன்னொன்னு சந்நிதி, இந்த சந்நிதி இந்த இந்த கிரமத்துக்கு இந்த இந்த விஷயத்துக்கே சந்நிதியில வர்ற பாட்டம் அப்படின்ட்டு பாடசாதேஷன்னு விநியோக. பாட சாதேஷத்தினால விநியோகம் பண்றது எப்படி அப்படின்னா, தத்ர ஐந்திராஜ்யம் ஏகாதசக பாலம் நிருபபேத், வைஷ்வானரம் துவாதசக பாலம் நிருபேத் இத்தியாதி கிரமவிதேஷு இந்திராக்னி ரோச்சனாதிவ இத்தியாதினாம் யாஜ்யான் வாக்கிய வாக்கிய மந்திராணாம் வாக்கிய மந்திராணாம் யதாசங்கியம் பிரதமஸ்ய பிரதமம் த்விதீயஸ்ய த்விதீயம் இது ஏவம் ரூபோ விநியோகோ யதாசங்கிய பாடாத். ஃபர்ஸ்ட் யதாசங்கிய பாடத்தை பத்தி சொல்றோம். இந்திராக்னி ரோச்சனாதிவிஹி அப்படின்னு மந்திரம் இருக்கு. ஐந்திராக்னம் ஐந்திராக்னம் ஏகாதசக பாலம் நிருபே, இந்திராக்னி சம்பந்தப்பட்ட விஷயம் கர்மத்துக்கு ஏகாதசக பாலம் பதினோரு கபாலத்தை நிரூபணம் பண்ணி எடுத்து வைக்கணும் நீங்க. அதே மாதிரி வைஷ்வானரம் வைஷ்வானரம் சம்பந்தப்பட்ட கர்மத்துக்கு துவாதசக பாலம் பன்னிரெண்டு கபாலம். இப்போ நான் துவாதசக பாலத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைஷ்வானர் இந்திராகணிக்கு பண்ணணுமா, இல்ல ஃபர்ஸ்ட் இந்திராகணிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வைஷ்வானனுக்கு எடுத்து வைக்கணுமா, கிரமம் நான் எப்படி வேணாலும் பண்ணலாம். இவனுக்கு என்ன எடுத்து வைக்கணும் அவ்வளவுதானே, பதினோரு கபாலம் இதுக்கு பன்னெண்டு கபாலம் அதுக்கு எடுத்து வச்சிடறேன். அப்புறம் என்ன உனக்கு தேவை, பதினொன்னு இருக்கா பன்னெண்டு இருக்கான்னு மாத்திரம் என்ன கேளு நீ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இது எதுக்குடானா, இது பன்னெண்டு இருக்கா பன்னெண்டு இருக்குன்னா வைஷ்வானனுக்குன்னு எடுத்துக்கோ, அதுல பதினொன்னு இருக்கா பதினொன்னு இருக்குன்னா இதுல இருக்குன்னு எடுத்துக்கோ. ஏ ஒண்ணு இல்ல பதினொன்னு இன்னொன்னு பத்து தாண்டா இருக்கு என்னன்னா, சரி இதுல இருந்து ஒண்ணு இடத்துல எடுத்து வச்சிரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே அப்படின்லாம் பேச்சு இங்க இடம் இல்ல. நிர்வப்பணம் பண்ணும்போது நீங்க ஜாக்கிரதையா எடுத்து இத்தனைதான் வைக்கணும்னு சொல்லி சொன்னா அத்தனை எடுத்து வைக்கணும் நீங்க, முடிஞ்சு போச்சு. பத்து கபாலம் இதுக்கு பதினோரு கபாலம் அதுக்கு, இல்ல பதினோரு கபாலம் இதுக்கு பன்னெண்டு கபாலம் அதுக்கு அப்படின்னு ஒரு நியமம் இருந்ததுன்னா அந்த நியம பிரகாரம் அந்த கிரம பிரகாரம் தான் எடுத்து வைக்கணும். எதுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இங்க கர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையானது இருக்கு. கர்மத்துல முறை தவறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாமே தப்பாயிடும், எல்லா கர்மத்துக்கும் இது பொருந்தும். அதனால என்ன சொல்றாரு, ஐந்திராகணம் ஏகாதசி கபாலம்

மந்திரத்துல இந்திரா வீரோச்சனா திவஹா அப்படின்னு இந்த மந்திரத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க, யாருக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் வருது. அப்போ பிரதமசிய பிரதமம் திவிதீயசிய தித்தீயம் இதி ஏவம் ரூபோ விநியோக, முதல் பரவங்களுக்கு முதல், ரெண்டாவதுக்கு ரெண்டாவது அப்படின்னு இந்த கிரமத்துல விநியோகம் பண்றது. இதுதான் யதா சங்கிய பாட்டாது, எந்த சங்கியம் யாருக்கு எது வந்திருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியானது அப்படின்னு சொல்லிட்டு கிரமத்தை பண்ணணும். அதனால என்ன ஆகுது, இது பிரகாரம் யாஜ்யானி வாக்கியத்துல அந்த ரெண்டு வாக்கியத்தையும் எடுத்துட்டு வித்தீயசிய வைஷ்வானரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து புரிஞ்சுக்கிறோம். வைஷ்வானர இஷ்டி யாகத்துக்கு வைஷ்வானர அஜீவனது அப்படின்ற தித்திய அங்கமானது வர்றது. அதனால அந்த கிரமத்தை எடுத்துட்டு இங்க இதுக்கு இது இதுக்கு ரெண்டு ரெண்டா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கணும். சரி, அடுத்தது பிரதம பட்சித மந்திரஸ்யஹி கைமர்த்தியாகாங்க்ஷாயாம் பிரதமதோ விஹிதம் கர்மைவ பிரதமம் உபதிஷ்டதே சமான தேசத்வாத் இயம் த்விதீய மந்திரஸ்யாபி வைகிருதாங்கானாம் பிராகிருத அங்கானுவாதேன விஹிதானாம் சந்தம்ச பதிதானாம் விகிருத்தியர்த்தத்வம் சந்தி பாடாத். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதம பட்டித மந்திரஸ்யஹி கைமர்த்திய ஆகாங்க்ஷாயாம், முதல் ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்துல ஒரு கைமர்த்திய ஆகாங்க்ஷான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கைமர்த்திய ஆகாங்க்ஷானா என்ன அப்படின்னா, கைமுத்திக்க நியாயம் மாதிரி, கிம் உத அப்படிங்கிறது கைமுத்திக்கம் அப்படின்னு ஆன மாதிரி, இங்க கைமர்த்தியம்னா கிமர்த்தம் அப்படிங்கிற நியாயம், எதுக்காக, முதல் மந்திரமானது எதுக்காக அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது பிரதமதோ வீதம் கர்மைவ பிரதமம் உபதிஷ்டதே, முதல்ல சொல்லப்பட்ட கர்மம் தான் முதல்ல வந்து நிக்கிறது. முதல் எந்த கர்மத்தை சொன்னோமோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட முதல் சொல்லப்பட்ட கர்மமானது முதல்ல வந்து நிக்கிறது. சமான தேசத்துவாதி முதல்ல இதுவும் அதுவும் முதல், முதல் முதல்ன்ற சமான தேசம் இருக்கு, ஒன்னு ஒண்ணுங்கிற சமான சங்கியா எண்ணிக்கை இருக்கு, சமான தேசம் அதுதான், எண்ணிக்கை தான் இங்க சமான தேசம். அதனால யதாசங்கியம் அனுதேச சமானம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அதனால சமான தேசம்ங்கிறது யதாசங்கியம் தான். அதனால ஏம் த்விதீய மந்திரஸ்யாபி, அதே மாதிரி ரெண்டாவது மந்திரம் கூட, ரெண்டாவது மந்திரம் ரெண்டாவது தேசம் ரெண்டாவது இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைகிருத்த அங்கானாம் பிராகிருத்த அங்கானு ஆதீன விகிருத்தி அங்கம், வைகிருத்த அங்கம்னா விகிருத்தி அங்கம், விகிருத்தி அங்கத்துக்கு எப்படி நான் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரகிருதி அங்கத்துல எப்படி பண்ணிருக்கோ பிரகிருதிவாத் விகிருத்தி கர்த்தவியா அப்படிங்கிற நியாய பிரகாரம் பிராகிருத்த அங்க அனுவாதீன பிரகிருத்த அங்கத்துல அனுவாதம் பண்றதுனால விஹிதானாம் அனுவாதீன விஹிதானாம் எந்த வகையான விதிகளானது எந்த விஷயமானது விதிக்கப்பட்டதோ சந்தானாம் விகிருத்தி அர்த்தத்துவம் சந்தி பாட்டார், அதுல பிரகிருத்தில சந்தம்சப்பட்டம் எந்த பிரகடனத்தை சொல்லிருக்கோ அந்த சந்தம்சம் இருக்கு, அந்த சந்தம்சன கிடிக்கி மாதிரியான நியாயத்தினால அது என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விகிருத்தி அர்த்தத்துவம் அது விகிருத்தி தன்மை அது அடையிறது. எந்த சந்நிதியில படிச்சிருக்கோ இந்த சந்நிதியில இந்த விகிருத்தி அங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால பிரகிருதி மாதிரி இந்த விகிருத்தியை பண்ணு அப்படின்ட்டு இந்த இந்த பிரகரணத்துக்கு சம்பந்தப்பட்டதா மந்திரது பாட்டத்துக்கு வந்து சம்பந்தப்பட்டதா, யதா ஆமண ஹோமா நாம் எப்படின்னு சொல்லி சொன்னா ஆமண ஹோமம் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமண ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம், அந்த ஹோமம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஆமண ஹோமம் ஆமண ஹோமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமண சேஸ்வாஹா ரேதஸ்வினே ஸ்வாஹா அப்படின்னு இந்த மாதிரியான ஹோமங்கள் பேர் ஆமண ஹோமம். இந்த ஹோமத்துக்கு சங்கரணி நிர்வபேது கிராம ஆமஹ இன்னொரு அர்த்தத்தை கூட எடுக்கிறாங்க ஆமண ஹோமத்துக்கு. அமனசே சுவாகா அப்படிங்கிற அர்த்தத்துல ஆமண ஹோமத்தை எடுத்துக்கலாம், இல்லாட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா வைஷ்வதேவியும் சாங்கிரமணியும் நிர்பபேது கிராம காமஹ, வைஷ்வதேவத்துக்கு சாங்கிரமணியை எடுத்து வைக்கணும் யார் அப்படின்னா, கிராமத்து கிராமத்தை அடையணும் கிராமத்துக்கு தலைவன் ஆகணும் அப்படின்ற ஆசை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சன்னிதோ இத்தி ஆகசிய காமிய அனுஷ்டே காமியஷ்டி ஆகசிய இந்த மாதிரி காமத்தை கிராமத்தை அடையணும் கிராம காமத்துல உள்ள யாகத்துக்கு சன்னிதோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கே ஸ்ருயந்தே இந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கு. என்ன ஆமண ஹோமாஹா ஆமணம் அப்படிங்கிற ஹோமமானது, ஆமணம்ன்ற ஹோமம் யாருக்கு அப்படின்னா ஆமண தேவா இதி ஆமண தேவத்துக்கு ஆமண ஹோமம் அப்படிங்கிற இந்த ஹோமமானது சொல்லியிருக்கு. திஸ்ரஹா ஜோதி ஜோதி இதி எப்படி ஆமண தேவங்களுக்கு மூணு ஆகுத்தியானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்கு. ஆமண ஹோமானாம் பலாகாங்கஷையாம் பலபதவிகள் விகிருத்தி அபூர்வமேவ பாவியத்வேன சம்பந்தி சம்பந்தியதை இத்தியாசத்து தேஷாம் முக்கியாகத்வே விரோதாபாவாத் அதுக்கு முக்கியாகத்தன்மை கொடுக்கணுமா இல்ல கொடுக்க கூடாதா அப்படிங்கிற விசாரமானது பண்ணிட்டு இருக்காரு. தேஷாமி கைமர்த்திய ஆகாங்க்ஷாயாம் பலம் விகிருத்திய பூர்வம் ஏவ பாவியத்வேன சம்பந்தியதே உபஸ்திதத்வாத் சுதந்திர பலகத்வே விகிருதி சந்நிதி பாட அனர்த்த பாட அனர்த்தக்கிய ஆபத்தேகே அனர்த்தக்கிய ஆபத்தேகே. அப்ப என்ன சொல்றாருன்னா கைமர்த்திய ஆகாங்க்ஷா வருது, எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னுட்டு, எதுக்காக பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த பலன் அப்படின்னு வந்து பலன் வந்து சேர்ந்தப்படுறது. அப்படி அந்த

பலனானது விகிருதி அபூர்வமேவ பாவியத்துவேன சம்பந்தத்தை அந்த பலனானது என்னது விகிருத்தினால உண்டார பலன் தான் அந்த பலனா சம்பந்தப்படுறது. ஏன் இதுக்கோசரம் வேறொரு பலனை நாம் ஏன் சம்பந்தப்படுத்த கூடாதுன்னா உபஸ்திதத்துவத்தை அங்க விகிருத்தி அங்கமானது உபஸ்தியா இருக்கு அந்த விகிருத்தி அங்கத்தோட பலனானது அங்க சம்பந்தப்படணும் அப்படின்னு ஆடுறது. இல்லட்டு என்ன ஆகும் இன்னொரு பலன் நான் சம்பந்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சுதந்திர பலகத்வே இந்த விகிருத்திக்கு ஒரு தனி பலன் அப்படின்னு சொல்லி சொன்னா விகிருத்தி ஒரு பலன் பிரகிருதி ஒரு பலன் அதாவது மூல கர்மத்துக்கு ஒரு பலன் அப்படின்னு ரெண்டு பலன் வந்துடும். ஒரே கர்மத்துக்கு ரெண்டு பலன் வந்துடும். அதனால விகிருதி சந்நிதி பாட்ட அனர்த்தக்கி ஆபத்தை விகிருதி சந்நிதியில இந்த பலனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விகிருத்திய சம்பந்தப்பட்ட இடத்துல அதுக்கு ஒரு தனி பலனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆகிடும். அதனால அது தப்பாயிடுறது. அனுஷ்டான சாத்தியேஷியன விநியோக இது பாட்ட சாத்தியேஷத்துல விநியோகம் பண்ணினாங்க. இப்போ அனுஷ்டான சாத்தியேஷத்துல அனுஷ்டான சம்பந்தப்பட்ட சமானத்தன்மையினால விநியோகமானது பண்ணப்படுறது. எப்படி பசு தர்மானாம் அக்னிஷோமிய அர்த்தத்துவம் அனுஷ்டான சாதிஷ்யா பசு தர்மானாம் பசு தர்மத்தை குறிச்ச இந்த இந்த கர்மமானது அனுஷ்டான சாதேஷத்தினால இங்க சம்பந்தப்படுறது. பாட்ட சாதேஷத்தினால இங்க கொண்டு வரல. பாட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சுட்டு இங்க நம்ம வந்து முறைப்படுத்துற இந்த கர்மத்தை எங்க அப்படின்னா ஜோதிஷ்டோம யாகத்துல என்ன ஆறுது நாலு அந்த நாலு நாள்ல கர்மம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ரெண்டாவது நாள் ஒரு கர்மம் சொல்றது ஒரு பசுவை சொல்றது. அந்த பசுவானது ரெண்டாவது நாள் சொல்லியிருக்கு அப்படிங்கறதுனால ரெண்டாவது நாள் அந்த பசு யாகத்தை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அனுஷ்டானமானது நாலாவது நாள் ஆவசத்திய தினத்துல பண்ண வேண்டியது இருக்கு. ஆவசத்திய தினத்துல பண்ண வேண்டிய யாகத்தை நீங்க ரெண்டாவது நாள் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாலாவது நாள் என்ன பண்ணுவீங்க அப்போ அங்க ஒரு கிரமத்தை நீங்க தாண்டி வச்சீங்கன்னா பிரச்சனை ரெண்டு கிரமத்தை தாண்டி வச்சீங்கன்னா பிரச்சனை கிரமம் தாண்டது பிரச்சனை ஆகுது. அதனால சொல்றாரு ஔபவசத்திய அக்னி அக்னி அக்னி சோமிய பசுர் அனுஷ்டியதே தஸ்மின் நேபதினே தே தர்மாக பட்சந்தி. அப்போ மூணு வகையா மூணு கர்மமானது இருக்கு ஔபவசத்தியம் சௌத்தியம் அவகிருத்தம் அப்படின்னு மூணு கர்மம் இருக்கு. அப்போ அக்னி சோமியம் சவனியம் அப்படின்னு அனுபந்தம். இப்போ சொல்ல டீக்கா பார்ப்போம். நம்ம டீக்கால கொஞ்சம் விசேஷமா நல்லா அழகா சொல்லியிருப்பாங்க. கிஞ்ச இல்ல முன்னாடி எந்த வரணும் பசு தர்மாக ஹி உபகர உபகரண பரியக்னீகரண பரியக்னீகரணாதய தத்ர பிரஜாபதேர் ஜாயமானாக இதம் பசு இதம் பசு இத்தியாபியாம் ருத்யாம் இத்தி ஆபியாம் ருத்யாம் பசோ உபஸ்பர்ஷனம் உபகரணம் உபகரணம் சொல்லியிருக்கு. உப பசு தர்மம் சொல்லி சொன்னதே பசு தர்மானாம் அக்னிசோமிய அப்படின்னு சொல்லி சொன்னே. பசு தர்மங்கள்னா என்ன பசுக்கு ரெண்டு கொம்பு இருக்கு அந்த மாதிரியானதா இல்ல பசுவுக்கு சில கர்மங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதுதான் இங்க பசு தர்மம்னு சொல்லியிருக்கு. அந்த பசுவுக்கு சில கர்மங்கள் பண்றது என்ன கர்மம்னா உபாகரம் உபாகரணம்னு ஃபர்ஸ்ட் கர்மம். உபாகரணம்னா என்ன அப்படின்னா இந்த பசுவானது இந்த ரிக்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் தொடணும் அந்த பசுவை தொடணும் ஒரு ரிக் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பசுவை தொடணும் அது உபாகரணம் அப்படிங்கிற சம்ஸ்காரம். அடுத்தது தர்பஜ்வாலையா திரிப்பிரதக்ஷிணீகரணம் பரியக்னீகரணம் பரியக்னீகரணம் சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா தர்பியை எடுத்துக்கிறீங்க தர்பிய நெருப்புல காமிச்சுட்டு அந்த அந்த பசுவுக்கு காமிப்பீங்க. அந்த பசுவுக்கு காமிக்கிறதுனால என்ன ஆகுது அந்த பசுவானது இந்த அக்னிக்கு இந்த கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஆயிடுறது. எந்த கர்மத்துக்கு நெய்யா இருக்கட்டும் இல்லாட்டி பசுவா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கர்மா இருக்கட்டும் அந்த இடத்துல அந்த தர்பை எடுத்து தர்ப முஷ்டி எடுத்து தர்பை அந்த நுனிய நெருப்பு வச்சு காமிக்கணும் மூணு தடவை சுத்தணும் அது வந்து பரியக்னிகரணம் அப்படின்னுட்டு. அப்படி இந்த கர்ம முதலியதெல்லாம் யூபே ரஜ்வா பந்தனம் யூப நியோஜன யூப நியோஜனம். அடுத்தது யூபம் ஒரு ஒரு கதிர் மரத்திலேருந்து அந்த கருவேல மரத்துலேருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு வரணும். கட்டை எடுத்துட்டு வந்து நீங்க அதை வெட்டணும். எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆறு கோணமா இருக்கிற மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மரத்தை ஆறு கோணமா இருக்கிற மாதிரி கட் பண்ணணும் எண்டுல ஷார்ப்பா இருக்கணும். அப்புறம் இன்னொரு குச்சியை வச்சுட்டு அந்த கருவேல அந்த குச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நுனியில ரெண்டு புல் ரெண்டு இலை இருக்கிற மாதிரி இருக்கணுமா. இப்ப அந்த மாடை ஓட்டிட்டு வரணும் பின்னாடி தட்டி அந்த தட்டி பின்பக்கமா தட்டி அந்த மாட்டை ஓட்டிட்டு வரணும். ஓட்டின்னு வந்துட்டு இந்த மாதிரியான கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு அந்த மாட்டை இந்த யூபத்துல கட்டணும். யூப நியோஜனம் சொல்லி அது ஒரு சம்ஸ்காரம். இப்படி ஒரு ஒரு சம்ஸ்காரம் சொல்லியிருக்கு. இந்த கர்மம் எல்லாம் தேஷாம் அனுஷ்டான சமான தேசத்வாது அக்னிஷோமிய பசுத்வேன பசு சேஷத்வம் ஏவ நது சவணியாதி சேஷத்துவம் இத்தியர்த்த. அப்படி அனுஷ்டான சமானத தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அக்னிஷோமிய பசுவோட கர்மமா தான் எடுத்துக்கணுமே தவிர சமணியம் முதலிய கர்ம பசுக்கு கர்மமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் வர்றது. அப்போ கிஞ்ச
அந்த நேரத்துல என்ன ஆறுது அப்படின்னா ஜோதிஷ்டோமனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசு பசுன்னு அங்க சமனிய பசு அப்படிங்கிறீங்க, சமனிய பசுக்கு சம்பந்தப்படக்கூடாது, இல்ல இந்த பசுக்கு சம்பந்தப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்களே, எந்த பசு என்ன எத்தனை பசு இருக்கு இங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறீங்க. அப்போ அதுக்கு ஆரம்பிக்கிறாரு, ஜோதிஷ்டோம பிரகரணே த்ரய பசவக, மூணு பசுக்கள் அங்க சமான்நாதாக சொல்லப்பட்டிருக்கு. மூணு பசுவானது வச்சுட்டு நீங்க கர்மத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கு. என்னென்ன பசு அப்படின்னு கேட்டா அக்னி சோமிய ஒரு பசு, ரெண்டாவது சவனிய மூணாவது ரெண்டாவது பசு, மூணாவது ஆணுவந்த அப்படின்ட்டு ஆணுவந்தியம் அப்படின்ட்டு அக்னிசோமியம் சவனியம் ஆணுவந்தியம் அப்படின்னு மூணு பசு இருக்கு. சரி, இப்போ தத்ர அக்னிசோமிய பசு சௌத்திய நாமக்காக நாமகாது அக்னஹ பிராச்சீனே ஔபசத்ய நாமகே அக்னி திஷ்ண்யா நிர்மாணாது ஊர்த்வம் சமனுஷ்டீயதே தத்ர ச ஏவ அக்னி தே தர்மா சமாநாதாஹ. அப்போ இந்த அக்னி இந்த இந்த இந்த கர்மமானது எங்க சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு அக்னிசோமியம், ஃபர்ஸ்ட் பசு இருக்குல்ல அந்த பசுவானது மூணு நாலு, மூணு பசு மூணு நாலு. முதல் நாள் என்னது அப்படின்னா ஔபசத்தியம் அப்படின்ட்டு, ரெண்டாவது நாளுக்கு பேர் சௌத்தியம், மூணாவது நாள் பேரு அவபிருத்தம். அக்னிசோமியம் சௌத்தியம் ஔபசத்தியம் சௌத்தியம் அவபிருத்தம் மூணு நாள் இருக்கு. இந்த மூணு நாள்ல இந்த சொல்லப்பட்ட அக்னிசோமியம் அப்படிங்கிற பசு என்னைக்கு பண்ணணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்டா, அக்னிசோமிய பசுவோட கருவானது என்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டா சௌத்திய அக்னிக்கு முன்னாடி ஔபசத்திய அக்னி அன்னைக்கு பண்ணணும். நேரடியா ஔபசத்தியம் சொல்லிருக்கலாம், சௌத்திய அக்னி நாளுக்கு அக்னின்னு சொல்லிச்சுனா தினம், சௌத்திய அப்படிங்கிற தினத்துக்கு முன்தினமான ஔபசத்திய தினத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல தான் இந்த கர்மமானது சொல்லியிருக்கு, என்னது பரிக்னிகரணம் முதலிய கர்மங்களான சொல்லியிருக்கு. அதனால ததஸ்ச தேஷாம் சேஷ்ய ஆகாங்க்ஷாயாம் அனுஷ்டேயதயா உபஸ்திதம் அக்னிசோமிய பசு அபூர்வமேவ சந்நிதிதோ பாவ்யத்வேன சம்பத்யதே நதோ சவனீய அனுபந்தியத் அபூர்வம் தத் சந்நிதி விரஹாத். அப்படி சவனீய அனுபந்தியத்துக்கு முன்னாடி சொல்லல, சேஷ்ய ஆகாங்க்ஷத்தினால அக்னிசோமிய பசுவானது அக்னிசோமிய பசு அபூர்வமேவ சந்நிதித்தோ பாவியத்வேன, அக்னிசோமிய பசுவானதுதான் அங்க சந்நிதி பாவியத்னா சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லிருக்கு ஆபசத்தியே அக்னி அக்னிசோமிய பசு அனுஷ்டியதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த ஔபசத்தியத்துக்கு தான் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராச்சீன ஔபசத்தியே நாமக்கே அக்னி ஔபசத்தியம் அப்படிங்கிற அந்த அந்த அந்த நாளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அச கதம் இது சேத், இப்ப எப்படி பண்ணணும் சம்பத்தியத்தை நதோ சவனீய அனுபந்தியானம், சவனீய அனுபந்தியத்துல சொல்லல முதல் நாளதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சவனி அனுபந்திய பசு இல்ல இந்த முதல் பசுவான அக்னிசோமிய பசு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கதம் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா சொல்றோம் சவனீய பசோஹோ சௌத்தி நாமக்கே அக்னி சமாம் நானாத் அஸ்வினம் அஸ்வினம் கிரகம் கிரகித்வா திருவிருத்தா யூபம் பரிவீய அக்னேயம் பசும் உபாகரோதி சொல்றோம். சவனீய பசோஹோ சௌத்திய நாமக்கே சவனீய பசு ரெண்டாவது பசுவ ரெண்டாவது நாள் சௌத்தியம் அப்படிங்கிற நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆஸ்வினன் கிரகணம் வச்சுண்டு திருவிருத்தா மூணு வகை மூணு நிலையில இந்த யூபத்துல அதை கட்டிட்டு நீங்க அந்த அக்னி அந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அனுபந்தியச்சத்து அவபிருத்தாந்தே சுரியமானத்துவாச்ச, ஆணுபந்திய பசுவானது அவபிருத்தத்துல மூணாவது நாள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால தஸ்மாத் உபத்தியதேகி ஏதேஷாம் தர்மானாம் சந்நிதினாம் அக்னிசோமியார்த்தத்வம் சவனிய அனுபந்தியோஸ்து சோதகாத் தே அதிதீஷந்தே. அப்போ இந்த கர்மமானது என்ன சொல்லியிருக்கு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா உபவசித்த கர்மெல்லாம் முதல் கர்ம பசுவான அக்னிசோமிய பசு அதுவும் ஔபவசத்திய தினம் முதல் தினத்துல பண்ண வேண்டிய கர்மத்துக்கு அதுக்கு எந்த மாதிரியான பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல சொல்லல. அப்போ இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம நேரடியா பலி போட்டுருமா, நேரடியா கட் பண்ணி அந்த அக்ரேவதி மத்தியவதி அந்த மாதிரி எடுத்துருணுமா, டேரக்டாவே பண்ணமா, ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, குளிப்பாட்டி குளிப்பாட்டு அந்த மாதிரி பூஜை எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாமா, முதல் பசுக்கு மாத்திரம் தான் அந்த விசேஷமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க, இந்த பசுவை நேரடியாவா அப்படின்னா இல்ல அதிதேசியன அங்க முன்னாடி சொல்லியிருக்கேன்ல முதல் நாள் என்ன பண்ணணும் அதெல்லாம் இந்த பசுக்கும் பண்ணு, இந்த பசு மட்டும் நான் குறைச்சல, இந்த பசுவும் அதே ஜோதிஷ்டோம பிரகடனத்துல வந்திருக்கு அதனால அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிதேசம் வந்துருது.
अतिदिश्यन्ते न च पाठसादेशादेव तेषां तदर्थत्वं किन्न स्यादिति वाच्यं पाठसादेश सादेशत्तनाल पाठसम्बन्धत्तनाल ஏன் எடுத்துக்கூடாது அனுஷ்டான சாதேசத்தினால ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க கிண்ண சாதித்தி வாச்சியம் அப்படி கேட்க கூடாது அக்னிஷோமீய பசோஹோ சோமக்ரய சமீபே பாடாத் தின தத்துவ தத்துவ அசம்பவாது அக்னிஷோமிய பசுவானது சோமக்ரயத்தை பண்ண வேண்டிய சமயத்துல அதாவது சோமத்தை நீங்க வாங்கணும் அந்த இடத்த சொல்லியிருக்கு அந்த சோமத்தை நீங்க சோம கொடியை நீங்க வாங்கறதுக்கான மந்திரமான முன்னாடியே பார்த்தோம் ஒரு வயசுள்ள சிகப்பு நிறமுள்ள மஞ்சள் கண்ணுள்ள பசுவை கொண்டு சோமத்தை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனால அந்த இடத்த சொன்னதுனால நீங்க என்ன பண்ணணும் கிரய சன்னிதவ தசிய அனுஷ்டித்தானம் இப்பி கிண்ணசியாதி வாச்சியம் அனுஷ்டானம் இப்பி சரி வாங்கும் போது நீ பண்ணக்கூடாது பண்ண வேண்டியதானே ஏன் அதை வந்து பெருசா பெரிய விஷயம் ஆக்குற அதை வாங்க ஒரு மாடை கொண்டு வாங்குற இந்த மாட்டோட ஏதாச்சும் இந்த சம்மந்தத்தை பண்ணி இந்த கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணக்கூடாது அது சொல்லப்படுது ஏன் சொன்னதுனால நீங்க முதல் நாள்ல பண்ண முடியாது அப்படிங்கிற நியமானு வர்றது நச்சஸ்தானாத் பிரகரணஸ்ய பலியத்வாத் பலியத்வாத் தேன தர்மானாம் ஜோதிஷ்டோமார்த்தத்வேன கிம் அர்த்தத்வம் ஏவ கிம் நஸ்யாதிதி வாச்சியம் தஸ்ய சோமயாகத்வாத் தத்தர்ம கிரகண அயோகாத் ஜோதிஷ்டோமத்தினால அந்த ஜோதிஷ்டோம சம்பந்தப்பட்டதாகவே இந்த கர்மத்தையும் ஏன் எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை எடுக்க முடியாது ஏன்னா அந்த பசு வச்சு அந்த சோமத்தை வாங்குறது சோம கொடியை வாங்குறது சோமலதாவை வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்றது எதுக்கு சோமயாகத்துக்காக அப்படின்றதுனால இங்க அதை சம்பந்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நியமம் ஆயிடுது சோமோஹி அபிஷவாதீன் தர்மான் ஆகாங்கி நது யூபநியோஜன விஷ விஷசனாதீன் ஏன்னா சோமயாகத்துல என்ன சொல்லிருக்க அபிஷவனம் அபிஷவனம் சொல்லிருக்கேன் அதை நல்லா பிழிகிறீங்க இடிக்கிறீங்க இடிச்சு அரைக்கிறீங்க அரைச்சிட்டு அதை பிழிறீங்க இந்த பிழியிற முதலிய கர்மங்கள்லாம் அரைச்சு பிழியறது முதலிய கர்மம் எல்லாம் சோமயாகத்தை சொல்லியிருக்கு பசு யாகத்துல என்ன சொல்லியிருக்கு ஜோதிஷ்டோம பிரகரணத்தை சொல்லப்பட்ட பசு யாகத்துல என்ன சொல்லியிருக்கு அத பரியக்னிகரணம் பண்றது யூபத்துல கட்டுறது முதலிய கர்மத்தான் சொல்லியிருக்கு அதனால தத்திர அனுஷ்டான அனுபத்தே அங்க அனுஷ்டானம் பண்ண முடியாது தஸ்மாத் ஆனர்த்தக்கிய பிரகிதா பிரதிஹாதானாம் விபரீதம் பலாபலம் இது நியாயேன பிரகரணம் பிரதானாது பிரச்சாவிய சானாத் பசு யாகார்த்தத்துவம் ஏவ பசு தர்மானாம் யுக்தம் பவதி அதனால இங்க பிரதானத்திலிருந்து நழுவி ஸ்தானத்தை வச்சுண்டு நாம என்ன தீர்மானம் பண்ணணும் பசு யாகத்துக்காகத்தான் இந்த கர்மமானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணணும் அங்கினி அனர்த்தகவாக சந்தாக தே தர்மா அங்கேஷு திரிஷு அப்படி பசு யாகேஷு அவிசேஷேன அவதிஷ்டந்து வாச்சியம் அங்கி அங்கினி அனர்த்தக்காக சந்த அங்கிக்கு அனர்த்தமா பிரயோஜனம் இல்லாம இருக்கிற இந்த விஷயமானது அங்கத்துக்கு மூணு பசுவுக்கும் அங்கமான மூணு பசுவுக்கும் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா சந்நிதி ரூபசிய விசேஷத்திய தர்சிதத்வா அது சந்நிதி அந்த அங்கத்துக்கு சம்பந்தப்பட்டது அந்த அங்கியோட சம்பந்தப்பட்டது சந்நிதி அந்த அங்கி சந்நிதியில இருக்கிறது அப்படிங்கறதுனால இது நேரடியா சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாக்கலாம் சரி பாக்கலாம் நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி.

0: சைவத்திற்கு மூன்று புராணங்கள் மிகவும் உயர்ந்தது என்று நமது பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே பெரிய புராணம் திருவிளையாடற் புராணம், கந்த புராணம், இது மூன்றும் மூன்று சிவனுடைய கண்கள் போல் பெரியவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். எப்படி மூன்று கண்கள் என்று சொன்னார்கள் என்று எண்ணி பார்ப்போமேயானால், சிவனுக்கு கண் மூன்று, முக்கண்ணன் என்று பேர். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு நெருப்பு. இதிலே இடது கண்ணு சந்திரன், வலது கண்ணு சூரியன், நெற்றிக் கண்ணு அக்னி. இப்ப வலது கண்ணு பெரிய புராணம், இடது கண்ணு திருவிளையாடற் புராணம், நெற்றிக் கண்ணு கந்த புராணம். இதை ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா, பெரிய புராணம் வந்து சூரிய குலத்து அரசர்கள் சோழர்களுடைய வரலாறை சொல்லுவது, சோழ நாட்டினுடைய வரலாறை சொல்லுவது. சூரிய குலத்தவர்கள் அவர்கள், அதனால் அந்த கண்ணுக்கு ஒப்பு சொன்னாங்க. பாண்டியர்கள் சந்திரகுலத்து அரசர்கள், அதனால்தான் இடது கண்ணுக்கு சொன்னார்கள். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகன், அதனால கந்தபுராணத்தை நெற்றிக்கண்ணுக்கு ஈடாக சொன்னார்கள். இந்த மூன்று புராணமும் சைவத்திலே பெரிதாக பேசப்படுகிறது, பெரிதாக போற்றப்படுகிறது. எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் இப்படி மூன்று புராணத்துக்கு பெருமை வருகிறது. அதிலே திருவிளையாடற் புராணத்திலே எடுத்த எடுப்பிலேயே சத்தியாய் சிவமாகி என்று விநாயகர் தோத்திரம் வருகிறது. அதை சிவனே எடுத்துக் கொடுத்தான் என்று வரலாறு உண்டு. சத்தியாய் சிவமாகி என்று பாடிவிடு என்று பரஞ்சோதி முனிவருக்கு ஆண்டவன் உத்தரவிட்டான். சத்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொற்பாதமே என்பது பாட்டு. இப்ப இடது கண்ணு பெரிய புராணம், அதிலே உலகெலாம் என்று பாடிவிடு என்று நடராஜ பெருமான் தெய்வ சேக்கிடார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தார். அந்த உலகெலாம் உணர்ந்துவதற்கரியவன் விநாயகர் பாட்டு அல்ல, அது பிள்ளை அம்பலக்கூத்தனை சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உலகெலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொன்னவர் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொல்லிவிட்டார். ஆனால் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொன்னாரே தவிர சக்திக்கோ அல்லது முருகனுக்கோ ஆக ஏழு தெய்வங்களுக்கோ பெரிய புராணத்தில் பாட்டு இல்லை. திருவிளையாடற் புராணத்தில் இருக்கிறது, சக்திக்கு இருக்கிறது, முருகனுக்கு இருக்கிறது, நால்வருக்கு இருக்கிறது, பைரவ கடவுள் சொல்றாரு, தட்சிணாமூர்த்தி கடவுள் சொல்றார். ஆனா பெரிய புராணத்தில் அந்த கணபதியோடு நிறுத்திட்டார். காப்பு செய்யுள்ள வரவில்லை என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டவையானால் கந்த புராணம் பாடியவர் சச்சியப்ப சிவாச்சாரியார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் குமரக்கோட்டத்து முருகனை பூசை செய்கிற குருக்கள். அவர் கந்த புராணத்தை பாட நினைத்தார். சிவன் பாட்டு எடுத்துக் கொடுத்தான். முதல் பாட்டு விநாயகர் பாட்டு. திகழ் சசக்கர செம்முகம் ஐந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின்மணியா உரை விகட சக்கரன்மைப்பதம் போற்றுவாம் என்பது அந்த பாடல். விகட சக்கரன் என்பது விநாயகருடைய பெயர். அந்த விநாயகர் காஞ்சிபுரத்து கோயில்ல தெற்கு பிரகாரத்திலே அந்த கோபுரவாசல்ல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, தேவாரத்தில் சிவனை தவிர வேறொரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாது என்பது நான் அடிக்கடி நாங்க மேடையில் சொல்லி இருக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். சிவனே முதல் தெய்வம், விநாயகருக்கு பாட்டு கிடையாது, முருகனுக்கு பாட்டு கிடையாது, அம்பிகைக்கு பாட்டு கிடையாது, எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. ஏக தெய்வ கொள்கை உணர்த்தப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்லலாம் இது ஏன்யா இப்படி, நம்ம கோயில்ல எல்லா தெய்வமும் இருக்கிறது அல்லவா, எல்லாத்துக்கும் பாடி வைக்க வேண்டியதானே. அதை ஒத்துக்கொள்ளல திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கொள்ளல, திருநாவுக்கரசரும் ஒத்துக்கொள்ளல, சுந்தரரும் ஒத்துக்கொள்ளல, மாணிக்க வாசகரும் ஒத்துக்கொள்ளல. சிவன் ஒருவனே பெரிய தெய்வம், அவனை கும்பிட்டு விட்டா எல்லாம் அதுக்குள்ள அடங்கி போயிடும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள். அவர்கள் எண்ணத்தை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாதே இல்லையா? ஆக தேவாரத்தில் எப்படி வேற ஒரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாதோ அதே மாதிரி பெரிய புராணத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன், ஒரு பிள்ளையார் பாடலை தவிர பாக்கி எல்லாம் சிவனை பற்றியே திருத்தொண்டர்களை பற்றியே வந்துவிட்டது என்பதை நாம் எண்ண வேண்டிய ஒன்று. அதனால வேற ஒரு தெய்வத்தை பாடிவிட்டதுனால தவறு என்று நான் சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன். ஏனைய தெய்வத்தை நாம இகழாம இருந்தாலே போருமாறு, தேவார திருவாசகத்தில் ஏனைய தெய்வங்களை இகழப்படவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆமா, எப்போதுமே ஒருவரை பெருசா சொல்லும் போது இன்னொருத்தனை குறைவா பேசிவிடுவான், அப்படி பேசப்படவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக. அடுத்தபடி இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம நாலாம் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், பாடிக்கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதிலே நாலாம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருவாக்கு, 4, 5, 6 திருமுறை நாவுக்கரசர் பாடியது, கிட்டத்தட்ட 4000 பாடல்களுக்கு மேல. 4000 பாடல்களுக்கு மேலே இருக்கிற திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் 1, 2, 3 திருமுறைகள் என்று வகுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். 4, 5, 6 திருமுறைகள் நாவுக்கரசர் பாடியது. அதிலே திருஞான சம்பந்தர் பாடாதது திரு நேரிசை என்று ஒரு பகுதி 4ஆம் திருமுறையில், திரு நேரிசை என்று பேர். அது சுந்தரரும் பாடல, திருஞான சம்பந்தரும் பாடல என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி 4ஆம் திருமுறையில திருவிருத்தம் என்று பல பதிகங்கள் இருக்கிறது, பல பதிகங்கள் இருக்கிறது, 1, 2 இல்ல. ஆமா, வண்டி வண்டியாத்தானே பாடி வச்சிருக்காங்க. நமக்கு பார்ப்பதற்கு அறிவும் அவகாசமும் இல்லையே தவிர, அவர்கள் வண்டி வண்டியாக பாடி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் இல்லையா? அவர்கள் பாடியது அத்தனையும் நமக்கு கிடைத்திருந்தால் கடவுளே கடவுளே, 16,000 பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் என்று வரலாறு சொல்லுகிறார் நம்பியாண்டார் நம்பி. 16,000 பதிகம், 16,000 பாட்டல்ல, ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டுமே நீ, 16,000 பதிகம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு, 400 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, 4,000 பாடல் தான் கிடைச்சிருக்கு. இதையே நமக்கு பார்க்க முடியல இல்லையா? அது முற்றும் கிடைத்திருந்தால், முற்றும் கிடைக்கலன்னு நாம வருத்தப்படல, ராஜராஜ சோழன் ஒருத்தன்தான் வருத்தப்பட்டான். ஐயோ சுவாமி இவ்வளவு பாட்டும் போச்சே அப்படின்னு அழுதான். நடராஜ பெருமான் சொன்னாராம், உனக்கு தேவையானது என்னவோ அதை மாத்தனே வைத்து விட்டு பாக்கி ஏனையவற்றை நாமே செல்லரிக்க செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த சொல்ல கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மன அமைதி பெற்றான் ராஜராஜ சோழன் என்று திருமுறை கண்ட புராணம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? ஆமா, அதுல இந்த 4ஆம் திருமுறையில திரு நேரிசை என்ற பங்கடும் இருக்கிறது, கொல்லிப்பண் இருக்கிறது, காந்தார பஞ்சமம் பண்ணிருக்கிறது. இப்ப கொல்லி பண்ணு காந்தார பஞ்சம் எல்லாம் சுந்தரரும் பாடியிருக்கார், திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கார். சாதாரி என்று ஒரு பண் காணப்படுகிறது, அது திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கிறார், ஆனா சாதாரி பண் சுந்தரர் பாடல இல்லையா? ஆமா, சுந்தரர் பாடிய பண் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாட பெறாதது செந்துருத்தி என்று ஒரு பண். நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடாத பண் திருஞான சம்பந்தர் பாடியது செவ்வழி என்று ஒரு பண். ஆக இந்த திருவிருத்தம் என்ற பகுதி நாவுக்கரசர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார், திருஞான சம்பந்தரும் பாடல சுந்தரரும் பாடல என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த ஸ்டப்பக்கட்டு நான் கட்டுறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் பாட போறதெல்லாம் திருவிருத்தத்திலிருந்து பல பாடல்களையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட போறேன். அதற்காகத்தான் இந்த ஸ்டப்பக்கட்டு வரிசையில வரும்பொழுது இதுவரையும் பாடி சொல்லாத இதைத்தானே நான் சொல்லணும். சொன்னதையே மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தா போன வாரமே சொல்லிட்டாருடா இத அப்படின்னு வந்துடும் அல்லவா? நாம இட்லி சனம் சாப்பிட்டு இருக்கிறோம், தோசை சாப்பிட்டு இருக்கிறோம், சோறு சாப்பிட்டு இருக்கிறோம், சாம்பார் சாப்பிட்டு இருக்கிறோம், அதை தினந்தானே சாப்பிடுறோம்னு நம்ம விட்டு இல்ல. தினந்த பாத்துக்கிட்டு இருந்த மனைவியையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் 50 வருஷம் 60 வருஷமா வேண்டாம் நம்ம சொல்லிவிடல. என்றாலும் கூட அடிக்கடி சில பேர் என்ன சொல்றாங்க, அடிக்கடி பாடுற பாட்டை விட்டு உன்ன புதுசா ஏதாவது சொல்லுங்களேன், புதுசா ஏதாவது சொல்லுங்களேங்கிறாங்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அயனை பிரம்மாவே, அடுத்தது அனங்கனை மன்மதன், அடுத்தது அந்தகனை யமனன், அடுத்தது சந்திரனை. உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் எட்டு வகையான துன்பங்கள் தொடர்ந்து வரும். இந்த ஆன்மாவுக்கு பிறக்கிறதுல இருந்து இறக்கிறதுக்குள்ள எட்டு வகையான துன்பம் தான் வரும். ஜுரம் வருது, தலைவலி வருதுன்றதெல்லாம் அது வேற கதை. எட்டு வகைய இந்த உலகம் எட்டுக்குள்ள அடங்கும்னு சாமி பாடுறார், பின்னால பாட்டுல பாடுவார். இந்த எட்டிலே முதல் நான்கை முதலிலே அந்த பெண்ணானவள் கேட்கிறாள், பின்னாலே நான்கையும் பிற்பகுதியில வைத்து தாழல்ல கேட்கிறார். இந்த நான்கை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அயனை ஆணவம், அனங்கனை அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா படு செய்தான் காணேடி. தாழல் என்றது பத்து பெண்கள் ஒன்றாகத்தானே சேர்ந்து கைகளை வீசிக்கொண்டு ஒற்றை காலிலே தாண்டி தாண்டி ஆடிக்கொண்டு வர்ற போது ஒன்றை ஒரு கேள்வியை கேட்ப இன்னொரு பெண் அந்த கேள்விக்கு பதில கைகளை வீசிக்கொண்டு பாடி வருவது என்று இதான் தாழல் இலக்கணம் சொல்லிருக்காங்க. நான் நினைக்கிறேன் பெண்கள் பாண்டி என்ற ஒரு ஆட்டத்தை ஆடுவார்களே அதுவாகவும் இருக்குமா என்பது கதிர்மணி விளக்கம் எழுதியிருக்கார். ஒருவேளை அதுவாகவும் இருக்குமா என்பது எனக்கு தெரியல அப்படின்னு எழுதுற. இந்த பாண்டி என்ற ஆட்டமானது சதுரம் போட்டு ஆடுவாங்க, இந்த பக்கனாலோ அந்த பக்கனாலோ அந்த பாடு வந்து ஒற்றைக்கால ஆடுவாங்க. ஆடுகிற போது அந்த பெண்ணானவள் கையை வீசிக்கொண்டு ஆடுவாங்க. தாழல் என்பது மைத்துனி என்று திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அருணை வடிவேல் முதலியாரும். நம்முடைய தணிகமணி சிங்கல்வராய பிள்ளையும் செட்டியார், நகர செட்டியார் கதிரேசன் செட்டியாரும் அது தவறு என்று உரை கண்டிருக்கிறார். பிரம்மாவுக்கு நான்கு தலை, அந்த ஒரு தலை எப்படி போச்சுன்றதே எல்லாருக்கும் தெரியும். ஆணவத்தால சுவாமி குட்டுவதற்கு முன்னாலேயே சிவபெருமான் பார்த்து அதை வீசி எறிந்துட்டார். இந்த நிலை இந்த ஆன்மாவிற்கு வரக்கூடாது என்ற காரணத்தாலே ஆணவத்தினுடைய முனைப்பை சித்தாந்திகள் சித்தாந்த நெறியிலே இருந்த ஆன்மா அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பெண் அயனை உடம்பு தெரியாது உருவம் இருக்கும் என்பதற்கு உடம்பு தெரியாது, உடம்பு தெரியாது. பஞ்சாமிரத வண்ணத்துல இந்த நாலு பேரையும் அழகா பாடுவார்கள். சாமியினுடைய பஞ்சாமிரத வண்ணம் ஒரு பெரிய சொத்து. இந்த செய்தியெல்லாம் திருச்சாழலிலே இருக்கிற செய்திகள் அத்தனையும் சாமி ஒவ்வொரு வண்ணத்திலையும் அழகா வச்சு பாடினது. மன்மதன் போய் மன்மதன் ரதியோடு இருக்கிற போது பிரம்மதேவர் போனார், திருமால் போனார், சாமி யோக நிலையிலே சிவானந்தத்திலே சிவபோகத்தினுடைய அனுபவத்தை நான்கு பேருக்கு அறமாகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறமுறைத்தான் காணியடி இன்னார பாடப்படுற. இந்த நாலு பேருக்கு மத்தனை ஏன் சொன்னார்ன்றது கேட்கிறார். இவரும் கேட்பார், மாணிக்கவாசகனும் கேட்கிறாரு, சம்பந்தரும் கேட்ப. இந்த விஷயத்தை நாலு பேருக்கு சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? நாலு பேருக்கு மட்டும் சொன்னீங்களா, அது என்ன விஷயம்? மணிவாசகர் பெண்மொழியாக கேட்பார், அறமுறைத்தான் காணியடி. மணிமொழியார் கேட்பதற்கு முன்பாகவே ஞானசம்பந்த பிள்ளையார் கேட்கிறார் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை பார்த்து. சேலடைந்த கொள்கையாலே நின்னடி கூடுவதற்கு நாளடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை மேலடைந்த சேஞ்சலூர் மேவிய பெருமானே நால்வர் அடைந்த நன்னெறி எது என்ற போது அதற்கு விடை ஞானசம்பந்தர் சொல்வார், அறம்பொருள் இன்பத்தை பெருமான் சொன்னார். அது என்ன அறம், என்ன பொருள், என்ன இன்பம் என்பதை திருவாதகத்துக்குள்ள நிறைவாக அன்பன் சொல்லியிருக்கார். பிரம்மதேவர் என்ன பண்ணார், தேவர்கள் எல்லாம் கண்கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு குமார பெருமானுடைய அவதாரம் இல்லையானால் நாம் எல்லாம் நசிந்து விடுவோம். சிவபெருமான் யோகத்திலே இருக்கிறார், அம்பாள் தனிமையிலே இருக்கிறாள். இந்த இரண்டு பேருடைய பார்வை ஒன்று பெற்றால் தானே ஐந்தெழுத்தோடு ஐந்தெழுத்துக்குரிய ஆறெழுத்து இறைவன் தோன்றுவான். எனவே இவர்கள் தனியாக இருக்கிறார்களே, இவர்களை ஒன்று கூட்ட வேண்டுமே என்று சொல்லி திருமாலும் பிரம்மதேவனுமாகத்தானே போய் காமனை எழுப்புகிறார், மன்மதனை எழுப்புகிறார். எழுந்தவுடனே திருமாலையும் பிரம்மாவையும் பார்த்தார். ரதிதேவதி சொன்னாள், உனக்கு ஏதோ ஆகாத காரியம் போறது இனிமேல, அதனால்தான் காலங்காத்தால இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்ட, சிவபெருமானுக்கு முன்னாலே போய் நீ நிக்கணும், அதை விட நான் இறந்து போவது சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்லையே, இல்ல தேவர்களை ரட்சிக்க உத்தரவு என் தலையெழுத்து இதுவாக இருந்தா நாம் என்ன செய்ய இயலும் என்று சொல்லி மன்மதன் புறப்பட்டான். நந்தியம்பெருமான் சொன்னார், மன்மதா நீ உள்ளே செல்லுவது தகாது, நான் அதிகார நந்தி, எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும், நீ உள்ளே போகாது. திருமால் உத்தரவு, உன்னை சூதாக வஞ்சகமாக அனுப்பிவிட்டார். உள்ளே சென்று மன்மதனானவன் அசோகு என்ற ஒரு இலையினாலே சிவபெருமானை எழுப்புகிறார். அந்த அசோகு என்ற இலைக்கு இரண்டு குணம் உண்டு, ஞானத்தையும் கொடுக்கும் காமத்தையும் கொடுக்கும்னு பாம்பரடிகளார் எழுதியிருப்பார். ஞானத்தையும் தருமா காமத்தையும் தருமா, அது நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. அவர் பார்த்தார் அந்த அசோகையில அத்தனையும் வேலை தெரிஞ்சு. மன்மதன் அசோகு என்ற வில்லினாலே அந்த அசோகத்தினுடைய பூ மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத அசோக மரத்தினுடைய பூ. நீங்க யாராவது அசோக மரத்தினுடைய பூவை பார்த்திருக்கீங்களா? அத்திப்பூ, பனைப்பூ, பனம் பனமரத்துல பூக்குமே, அது பார்த்திருக்கீங்களா? இந்த பனையினுடைய பூ எப்படி இருக்கும்னு சாமி அசோகசாலவாசல சொல்லுவார். பனமரத்தை கேள்வி கேட்பாரு, எங்களை இன்னொரு கொஞ்ச நாள் எங்க பேச வச்சிருக்கோம், ஏன் பனமரத்தோட கேள்வி கேட்கிறார், பனமரத்தோட சாமி கேள்வி கேட்பார், ஏ பனைமரமே ஏன் இவ்வண்ணமாக உயர்ந்து இருக்கிறீர்கள், அந்த தோழி கேட்பா, சிவிலி கேட்பா, தலைவி கேட்பா, அந்த தலைவிக்கு தோழி பதில் சொல்வது போல சாமி பனமரத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதிட்டார். கண் திறந்தான் சிவபெருமான், மன்மதன் எரிந்து கரிந்து சாம்பலாகி கீழே விழுந்து கணவனார் போனா மனைவி உடனே வந்து செம்பதிமை திருக்குமராமியே திருமால் மன்மதன் யாரு, மகாவிஷ்ணுடைய மகன். உலகத்துல அப்பாவே மகனை கொண்ட வரலாறு இதுவரையில நான் கேள்விப்பட்டதில்லை, இதான் முதலா இருக்கும்.

0: எரிந்து உடலும் கரிந்து போனாயே.
1: நாயகம் உடலை பாடிய பார்த்து நான் நடலான்னு நினைத்தா அது அவ்வளவும் சாம்பலா போயிடுச்சு. சாமி கேட்டார், என் பெண்ணே ஏறு எழுகிறேன், என் கணவனாரை எழுப்பிக்கொள்ள, நான் எழுப்பி தரேன், அவன் உருவம் உனக்கு மட்டும்தான் தெரியும், அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், இவன் உருவம் வேறொருவருக்கு தெரியக்கூடாது, தெரியாது. அந்த வரலாற்று அயனை அனங்கனை அந்தகனை அந்தகன்ன ஏன் திருக்கடவுர் போறோம், பாலசம்மார பத்தி இருக்காரு, இந்த நோக்கம் அதாவது 60 தாண்டிய உடனே ஆன்மாவிற்கு யோக நெறி தானாகும். மூலத்வாரத்தில் முண்டழும் ஜோதிகை மேலை துவாரத்து பெருவெளியில் பார்த்தம்னா அங்க போய் அந்த ஆன்மா எதுக்குள்ள அகப்படாத அளவுல ஜோதிய சிறந்து கபலத்துக்கு மேல நிக்குமா, அந்த இடம்தான் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே. திருமந்திரத்தினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்ற, திருக்கடவுர்னா மாயவரம் பக்கத்துல இருக்கிற அந்த ஊருன்னு அவர் அர்த்தம் சொல்ல, ஞாலக்கடவுர் நலமாய் இருந்தது. இப்ப அது உள்ள நுழைய முடியாது, வேறு தகதியமா இருக்கிறார். இங்கே அவர் திருமந்தரம் உள்ள அனுபவிக்கிறார். அந்தகன மூச்சு காற்று வலது பக்கமா சில நாள் வரும், இடது பக்கமா சில நாள் வரும். நமக்கு மூச்சு எந்த பக்கமா போகுது நமக்கே தெரியாது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல சார், தெரியல, தெரிஞ்சுக்கணும். புதன்கிழமை இப்படி போவோம், வியாழக்கிழமை மாறி போவோம், வெள்ளிக்கிழமை மறுபடியும் மாறும், சனிக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை வேறொரு பக்கமா போவோம், ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பக்கமா போவோம். ஏன்னா சூரிய கதை இப்படி மாறுகிற போது வலது பக்கமாகத்தானே செல்லுகிற போது அந்த மூச்சு காற்று 166 தடவை வேகமா போய் வேகமா திரும்பும். எத்தனை தடவைங்க, எத்தனை தடவை, 166. இப்ப நான் பாட்டு சொல்றேங்க, அந்த பாட்டு கேட்கிற போதே மனப்பாடம். திருமந்திரம் மட்டும்தான் ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே மனப்பாடம். அந்த ஆற்றல் திருமந்திரத்தினுடைய தமிழுக்கு. திருமூலர் என்ன சொல்ல வந்தாலும் ஒரே வரியில தான் சொல்லுவார், அதை 4 வரியே ரிப்பீட் பண்ணுவார், அதான் அவருடைய நோக்கம். டேய் காலைல எழுந்தபடி, டேய் காலையில எழுந்த உடனே படிக்கணும், டேய் காலையில எழுந்தபடி, டேய் காலையில படிக்கிறது நல்லதுன்னா இது வச்சா ஒரே வார்த்தை. இப்ப சாமி சொல்ற, நீங்க சொல்லி பாருங்க, 100, 60, 6 எவ்வளவு வருது, இந்த 166, 100, 60, 6 இந்த 3 தான் அவர் சொல்ல வந்த கருத்து. முதல் வரியில 100, 60, 6, ரெண்டாவது வரியில 100, 60, 6, மூன்றாவது வரியில 100, 60, 6, நான்காவது வரி 100, 60, 6. இப்ப கடைசி வரிய மாத்துவார், 100, 60, 6 வலம் வர, உள்ள வலம் வருது, 100, 60, 6 இடம்பெற, மறுநாள் மாறி 100, 60, 6 ஏறிட, ஞாயிற்றுக்கிழமை மூச்சு மேல் பக்கமா போ, கடைசியா 100, 60, 6 என அமர்ந்து இருந்தாரே. அப்படி இருந்தா இந்த உடம்பு வீரங்கியால அழியாது, உடம்பு வீரங்கியால அழியாது. திருக்குறள்ல யோகத்துக்காக ஒரு குறே ஒரு குறள் இருக்கு, என்ன சொல்றாருன்னா வள்ளுவரார், அற்புதமான திருக்குறள், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகத்தில், யோக குறிப்பு அதிகாரம்னா பலத்தார் செய்யின்னு ஒரு, பலத்தார் செய்யின்னு ஒரு, பூமி உலகம் உனக்கு கிடைக்கும்னு ஒரு வரி, இடத்தார் செய்யின்
0: இடத்தார்
1: செய்யும் நமது இடது பக்கமா நாசி நடக்கிற போது நீங்க எழுந்து ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த காரியம் உடனே வெற்றியாகும். திருக்குறள் சொல்லுது, காலம் அறிந்து இடத்தார் செய்யின் ஞானம் கருதினும் கைகூடும். அது செய்யலாம்னு சொல்றாங்க திருமூலர், பயிற்சி தான். நான் வந்து கோயம்புத்தூர்ல ரகுபாயம் எல்லாம் வந்தாங்க, திருமந்திர பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தேன். மாணவிகள் வந்து 300 மாணவிகளே ஆர்விஎஸ் செட்டியார் எங்களுக்கு மாணவிகள் மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் கல்லூரியில் அவர்களெல்லாம் உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஐயாவை கேள்வி கேட்கணும் இருந்தாங்க. அவங்க மாலை பகல் நேரத்தில் வருவாங்க, மாலை நேரத்தில் எந்த எந்தெந்த கிளாஸ் இருக்குதோ அந்தந்த கிளாஸ்ல. நாங்க திருமந்திரம் அப்படி உட்காந்து எத்தனை பேரோட படிச்சோம்னா 300 மாணவிகளோட 300 மாணவர்களோட படித்தோம். அவங்க உட்கார்ந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க. நாங்க பதிச்சோம், காலம் அறிந்து இடத்தார் செய்யின் ஞானம் கருதினும் கைகூடும். அந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ளணும். இப்ப திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுமா, மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை மூலாதாரத்தில் இருக்கின்ற இறைவனை எழுப்பி விநாயகர் அவர்களுக்கு போயிடுங்க. மறுபடியும் மூலாதாரத்தில் முண்டெழும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன இயக்கம் ஒவ்வொன்றா புறப்படுது. யோகத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு பெண்மணி தான், ஆண்மகன் கற்றுக் கொடுக்கலையே. அப்புறம் தான் திருமூலர்கள்லாம் தெரியும், ஔவையார் தானே கற்றுக் கொடுத்தாங்க. நாம் என்ன பண்ற, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்குற போதே விநாயகர் அகவல் வாங்கி ஆறுவோம், விநாயகர் சாயங்காலமே அனுப்பிடுவோம், இந்த விநாயகர் அகவலையும் சேர்த்து அனுப்பிடுவோம். ரசபதி அருமையான உரை எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்கள மாதிரி யாரும் உரை எழுதல, விநாயகர் அகவல் உரை அவங்க எழுதியிருக்காங்க. மூலத்வாரத்தில் மூழும் ஒருவனை காலுத்து அவனை மேலே கொண்டு போய் நிறுத்தினால் திருக்கடவுர் நலமாக எனக்கு இருந்தது. நம்ம போய் அங்க ஐயர்கிட்ட துண்டு கொடுத்து மாலை போட்டுக்கினா அது நலமா இருக்காது, அது ஒரு புற அடையாளம். மூலத்வாரத்தில் மூலம் ஒருவனை திருமந்திரத்துல எவனுக்காக பண்ணு, மூலத்வாரத்தில் மூலம் ஒருவனை காலுக்கு அக்காரால் மேல் நோக்கி இருந்து பார்க்க இந்த இடம் திருக்கடவுர். இது இந்த உடம்பு திருக்கடவுரா மாறிட்டு ஞான கடவுர் எனக்கு நலமாய் இருந்தது. அதை சொல்றாங்க பெண், ஐயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயவடு செய்த காணியடி. ஏன் இவன் போய் அந்த யமனை உதைச்சான், இந்த பிரம்மாவனுடைய தலையை கிள்ளி எரித்தான், மன்மதனை எரித்தான், சந்திரனை வளைத்து போய் சடையிலே சொருக வைத்திருக்கிறானே, இவனுடைய காரியம் இதெல்லாம் நல்லதா என்று கேட்கிறாள். பயணங்கள் மாயவடு செய்த நிலை என்ன தெரியுமா, நயனங்கள் முன்னுடைய நாயகனே தண்டிக்கவில்லையானால் சயமன்றோ மாணவர்க்கு தாழ்வுடராய் தாழரோ. அவன் தண்டிக்கவில்லையானால் யமன் எல்லாரையும் தண்டித்திருப்பான். பிரம்மதேவனை தண்டிக்கவில்லையானால் அந்த பிரம்மா எல்லாருக்கும் ஏறுமாறாய் எழுதி தொலைச்சிருப்பான், சிவனடியார்னு தெரியாம போயிருக்கும். மன்மாதனை தண்டிக்கவில்லையானால் சரீரம் இருக்கிற வரையிலே அவனுக்கு தொல்லை கொடுத்திருப்பான். சந்திரனை தண்டிக்கவில்லையானால் அவனுக்குரிய குணாதிசயங்களை மாற்றி அமைத்திருப்பான். எனவே ஏ பெண்ணே, இது உனக்கு தெரியாதா என்று ஊமையாக இருந்த பெண் ஊமைகளை பார்த்து கேட்கிற அளவிலே இன்றைய பகுதி. இன்னைக்கு நான் ஒரு 10 பாட்டாவது முடிக்கலாம்னு நினைச்சேன். திருவருள் இந்த அளவிலே நிறைவு செய்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி.
2: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல், வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

ஆயனங்கள்

Yeah.

திபுளைத்த பவழ குன்றே அவழ்வான் தெங்கம் பொழிலே.

வேதாந்த திருமந்தத்தினுடைய மார்கழி சிந்தனை விழாவிலே திருவர்கள் கூட்டிருக்கவும் சிவனடியார்களாக விளங்குகின்ற பழைய அடியார்களாகிய உங்கள் திருவடிகளை வணங்குவதற்கும் வாய்ப்படைத்த நித்திலாண்டவர் திருவடிக்கு வணக்கம் சொல்லி அறிவின் சுரூபமாகவே விளங்குகின்ற திருவாகரத்தினுடைய பல பகுதிகளில் பெருமந்த தலைவர் சதானந்தமையா அவர்கள் நமக்கு அளித்தது திருச்சாளல். அந்த திருச்சாளருடைய உயர்வு அளவுக்கு அடங்காத ஒன்று என்று திருவாரணம் உரையெழுதியவர்கள் எல்லாம் கண்டு வியந்து போற்றிய பகுதிதான் சாளல். சாளலுக்குள்ளே இருக்கின்றது சைவ சித்தாந்தம் துன்மான் நுழைவுலங்கள் அத்தனையும் அடக்கி சிவபெருமானுடைய பதிவெளியில் வீரட்டம் என்று பேசுகின்ற அட்டாட்ட வீர செயல்களை எல்லாம் தொகுத்து அமைத்த ஒரு அற்புத பகுதியினால் சாடல். வள்ளப்பெருமானுடைய தலைவிலே குடிவி ஒன்று இருக்குமா, அதிலே திருச்சாடலை ஓலையில் எழுதி சுவாமிகள் வைத்திருந்தார்கள் என்பது சிறுவழியான ஒரு செய்தி. மற்ற எல்லா பகுதியையும் இறைவனும் ஆன்மாவுமாக இருந்து பேசி

அதிவலியில் வீரட்டம் என்று திருமூலப் பெருமான் ஒரு திருமந்திரத்துக்குள்ளே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கருமூலத்தை வைத்திருப்பார். அதற்கு திறப்பதற்கு சாவி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார் வள்ளல் பெருமான். திருமந்திரத்தினுடைய சாவி நம்மிடத்தில் இல்லை என்று வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அப்படி அட்டாட்டக விக்கிரக லீலை செய்த சிவபெருமானுடைய மரக்கருணையும் அறக்கருணையும் தொகுத்து வெளியிட்ட ஞான பருவல்தான் திருச்சாளர். பழைய உரைக்காரர்கள் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பை இதற்கு அமைத்திருப்பார்கள். இது ஞான வெற்றி என்று திருவாதகத்திலே இரண்டு பகுதிக்கு ஞான வெற்றி என்று வேறு. ஒரு பகுதி திருச்சாளர் படிப்போமையானால் அது ஞானத்தினுடைய வெற்றி. இன்னொரு பகுதி படையாட்சி. கடல் கண்டு கழிப்பன ஆகாதே ஆகாதே ஆகாதே ஆகாதேன்னு சொல்லி இது ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் ஆகும் என்று சொன்னதனாலே இரண்டு பகுதிகளும் ஞானத்தினுடைய வெற்றி என்று சொன்னார்கள் பெருமக்கள். இதை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் காலம் வாய்க்கவில்லை என்று சொன்னாலும் பெருமன்றம் நமக்கு காலத்தை ஒதுக்கவில்லை என்றுதான் நாம் சொல்றோம். 20 நாள் பெரும் சாடல் பற்றி அன்பர்கள் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா பேச வைத்து அதை பெருமன்றம் ஊராக வெளியிடுமே ஆனால் இன்னொரு 10-15 ஆண்டுகள் கழித்து வருகின்ற இளைஞர் சமுதாயத்திற்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் இலக்கியவாதிகளுக்கும் திருவாதகத்திலே மிகப்பெரிய விருந்தாக இது இருக்கும். எனவே வள்ளல் பெருமான் சொன்னார், பெருமானே நான் பள்ளிக்கூட நிழலுக்குள்ள கூட உள்ள போக முடியல, அதனால இந்த உலகை என்னை ஏற்றுக்கொள்ளலையான்னு சாமி கேட்டார். நம்ம உலகத்துல என்ன பழக்கம்னா அதுக்கு ஒரு டாக்டர்னு படிச்சிருக்கணும், ஒரு முனைவர்னு படிச்சிருக்கணும், தமிழ் பேராசிரியர்னு இருந்தாதான் அம்மா ஒத்துக்கொள்வார் இல்லையா. நான் அலுவலகத்தில் பணிபுரிகிற காலத்திலேயே தமிழ் படிக்க வேண்டும் என்ற காரணத்தால் இலக்கணம் படிக்கணும்னு ஒரு கல்லூரியிலே கொண்டு போய் என்று சேர்த்தார். அந்த கல்லூரி காஞ்சி மணிமொழியா தமிழ் கருது. நமக்கு வந்த பகுதி மண் சுமந்த படகு. அதை ஆசிரியர் வகுப்படுத்தார். வகுப்படுத்துகிற போது மணிவாசகருடைய வரலாறுகளை கண்டனமாக கண்டனமாக பேசி எனக்கு வகுப்படுத்திருக்கார். என்னோட சண்டை வைக்கிறது நாம ஏன் இவங்க கிட்ட தமிழ் கற்றுக்கணும்ட்டு அதோட பரீட்சைக்கு மனம் கட்டிட்டு விலகிட்டேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் பார்த்தா அவர் தான் மேல்மருவத்தூர்ல அடிகளா வச்சு சீடரா கல்லாடை புரிஞ்சுக்கிட்டு உத்ராட்சம் கொண்டிருந்திருக்கார். அப்புறம் ஒரு வர திண்டுக்கல்ல அவர்கள் வந்திருந்தாங்க. இது ஒரு விழா கூட்டத்தோடு நான் உட்கார்ந்து விரிவரம் பண்ணி இருந்தேன். ஐயா உங்களை இவ்வளவு அருமையா திருப்பூர் விரிவரம் பண்றீங்க, நாங்க இதுவரைக்கும் உங்களை கேட்கறது கேட்காமல் போனது தவறா இருக்கு. நீங்க எந்த கல்லூரியில படிச்சீங்க ஐயா? உங்க கல்லூரியில இருந்துதான் நீங்க பண்ண அட்டகாசத்துல தான் வெளியில வந்த. மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும். ஞானம் வேறு கல்வி வேறு. நான் அவர் கட்டுரை எழுதி கொடுத்தா பெருமன்றத்துல அவர் என்ன எம்ஏ படிச்சிருக்காரான்னு கேட்பாங்க. இதெல்லாம் உலகையில் இது வரைக்கும் நடந்தது உலகையில் இல்லையா. இதெல்லாம் அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. நம்ம நிறைய எழுதிட்டு இருக்கோம். கோவை மாவட்டத்திலே இவருடைய ஒவ்வொரு விரிவுரையும் நூலாக வெளிவந்திருக்கிறார். கொங்கு நாட்டில் ஒவ்வொரு நூலும் வெளிவரும் விரிவுரையாக வேறுபடிகளார் அமர்ந்து கேட்டு இளவரசர் அவ்வளவு குறிப்பெழுதி அச்சகத்துக்கு அனுப்புகிறார். அது ஒரு சூழ்நிலை. இவ்வகையாக இத்தனை சூழ்நிலைகளுக்கிடையே நாம் எழுதி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். 100,000 பாடல் எழுதினார்கள். அதுல 10,000 பாடல் கந்தபுராணம் எழுதினர். எழுதின ஆசிரியர் யாரு?
அவர் சாமி கிட்ட சொன்னார். அதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கிடையே கதவராடன் தான். அவர் சாமி கிட்ட சொல்றார், ஏது நரியா

வந்து சேத்தொண்டர் புராணம் செய்யுள் சொல். என்னுடைய பாட்டனார் எனக்கு 10 வயது இருக்கிற போதே ஒரு 5000 பாடலை மனப்பாடம் பண்ணிபடியா அமைத்தார் மாங்காடு தரசாமலையார் விரிவரத்தைக்கு கஜலட்சுமிமாள். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்தினாதான் எனக்கு சாப்பாடு. அது ஒரு காலம்,

0: சோழனையும் நினைக்கிற வீர சோழியம்னா அது எவ்வளவு பெரிய கடுமையான நாடு. இலக்கணம் படிச்சது திருவருள் அமைச்சது. வீர சோழியம் என்ற நூல் அடியே பாடம் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு உத்தியோகம் இருந்த போது ரொம்ப சௌகரியமா இருந்தது. தூங்குறதுக்கும் வசதியா இருந்தது, பேப்பருங்க இருந்தது, எழுதுறதுக்கு சாய்வு நாற்காலி இருந்தது. உத்தியோகம் போறவரை இதெல்லாம் தடையா எட்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் தான் என்னுடைய பணி அலுவலகம். என் அதிகாரிகள் அத்தனையும் என்னை கூப்பிட்டாங்கன்னா உடனே மாமன் சாமி புத்தகம் ஒன்றும் திருமுறை புத்தகம் ஒன்றும் திருநீர் ஒன்றும் கொண்டு போய் கொடுத்தன்னா அவர் எழுந்து நின்று ஐயங்கார் மேனேஜர் எழுந்து நின்று வாங்கி என்னை யாரும் கேட்டது கிடையாது. பகவான் திருவருள் கடவுள் சித்தம். இரண்டு முறை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டேன். இரண்டு முறையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் தடையா இருந்தது, அலுவலகம் தடையா இருந்தது. இரண்டு முறையும் அரசாங்கம் தான் எனக்கு, நான் திருவுரை புத்தகமும் சண்முகவசமும் கொண்டு போய் ஒருத்தருக்கிட்ட கொடுத்தான். டாக்டர் ரங்காச்சாரின்னு ஜெனரல் மேனேஜர் சாமி இது படிச்சுட்டா போதுமா, பெரிய விஷயங்கள் கையெழுத்து போட்டு வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு பொருளும் நீங்க வாங்கி வர மாட்டேன் சர்டிபிகேட் இருக்குது, அதுல கையெழுத்து போட போட்டு அப்புறம் எல்லாரும் போக சொல்லிட்டேன். எங்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் சாஸ்திரி பொருளை கொடுத்துருவாங்க. வெளியில வந்து அவர் என்னோட பின்னாலேயே வந்த சொன்னா, ஐயா ஜீவ் வர்றாங்க உங்களை பாவம், உங்களை இருக்க சொன்னாங்க, நீங்க இது வேண்டாலும் வாங்கினவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் சைன் பண்ணிருக்கேன். இறைவன் நமக்கு வகுத்தது, நான் இங்கே போயிடக்கூடாது. ஞானத்தினுடைய நம்மை உருக்குகிற இதுதான் திருவாகர் உருக்குற நிலை. இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு கூட நான் சொல்லுவேன், நீங்கள் தெரிந்து கொள்ளணும், மிக முக்கியமான பாட்டு. இப்போ சாழலை தோல்வீசிய ஆடுகிறாள் பெண், இரண்டு கைகளையும் விரித்துக் கொண்டு முழங்காலுக்கு மேலே முட்டி தெரியாத அளவிலே கால் துணியை உயர தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு பக்கமாகத்தானே இடுப்பில் தான் கட்டியிருக்கிற சேலையை சுருகிக் கொண்டு சுருகிக் கொண்டு இரண்டு கைகளையும் வீசி ஆடுகிறாள். சங்க இலக்கிய உரையாசிரியர்கள் எல்லாம் திருச்சாடல் கூத்தின் திருக்கூத்தின் ஒரு பகுதி என்று எழுதினார்கள். திருக்கூத்துல வருவது போல அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நெருமையாதீனத்திலே திருவாதகத்துக்கு உரை எழுதிய அருளை வடிவேல் முதலியாரவர்களும் தமிழ்கடாக விளங்கிய நெல்லை ராமநாதன் பிள்ளையும் அது தவறி இது ஞானக்கூத்து என்று வெளியிட்டார்.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மடையில் கழுநீர் செழுநீர் வயலில் சாலி கதிர்கற்றை. மடையில் கழுநீர் செழுநீர், வயலுக்கு மடை இருக்குது அல்லவா, அதுல கழுநீர் செழுநீர் மலர்ந்திருக்கிறதா. வயலில் சாலி கதிர்கற்றை, வயலிலே நெல் விளைந்திருக்கிறது. புடையில் கரும்பு, பக்கத்துல கரும்பு வயல். மிடை கமுகு, புனலில் பரம்பு பூம்பாலை. அடையில் பயிலும் தாமரை நீள் அலரில் துயிலும் கயல்கள். தாமரை மலர்ல மீன்கள் தூங்குதான். கயல்கள் வழி நடையில் படர்மன் குட்டி மொப்பல் நனையில் திகழும் சினைக்கா. எல்லாம் தமிழ் சொற்கள், தமிழ் இலக்கிய தமிழ் சொற்கள் அப்படி குத்தி வச்சிருவோம். இப்படிப்பட்ட ஒரு நூறு ஏழு பாட்டுல இருந்த ஊர் சிறப்பு அந்த சிறப்பு எல்லாம் சொல்றாரு. சென்னி அபயம் குலோத்துங்க சோழன் தில்லை திருவெல்லை பொன்னின் மயமாக்கிய வளவர். தில்லையை பொன்னின் மயம் ஆக்கிய பொண்ணு உடுவை இந்தவனாகிய குலோத்துங்க சோழனுடைய பரம்பரை. அவன் வந்து அந்த ஊரிலே முடி சூட்டிக் கொள்ளுகிற இடமா. புவி புதிதாக்கும் மன்னர் பெருமான அனபாயன் வருந்துள் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு பதி ஐந்தில் ஒன்றாய் நீடும் தகர்த்தது. சோழ ராஜாக்கள் கிரீடம் சூட்டிக் கொள்ளுகின்ற ஊரு அஞ்சு ஊர், ஒன்று பூம்புகாரு, இன்னொன்று கருவூர், இன்னொன்று இந்த செங்கலூர், இன்னொன்று உறையூர், இன்னொன்று தஞ்சை. இப்படி சோழ மன்னர்கள் முடிசூட்டி ஆளுகின்ற ஊர் அஞ்சில இது ஒன்று திருச்செங்கலூர். பண்ணினுடைய பயன் என்னவென்று கேட்டால், பண்ணினுடைய பயன், பண்ணுன்னா இப்ப சாப்பிடுற பண்ண இல்ல, பண்ணுனா இந்த இசை இருக்கு பார், பண்ணினொழி கேட்கும் பராமனை வண்ண மலரா பலதே வரும் என்று பாடுகிறார் அல்லவா அப்பரு. பண் பண் பண்ணன்னா இந்த இசை ராகம் கீதம். இங்கே நம்ம மக்களுக்கு சமானியம் இல்ல, இதெல்லாம் புரிய வைக்கிறது தெரிய வைக்கிறது அதுல பழக்கிறதுனா சாதாரண வேலை இல்லை. கேக்குறதே ஆச்சரியம்.

சில பேருக்கு ராகம் தெரிஞ்சிருக்கும், இசை இது குரல் நல்லா இருக்காது. ராகம் தெரிஞ்சிருக்கும், குரல் நல்லா இருக்காது. அந்தம் இல்லாதவன் பெண்கள் அந்தான், சந்தம் இல்லாதவன் பாட்டல் அந்தான். ஒரு பழம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. சந்தம் இல்லாதவன் பாட்டல், சந்தம் இருக்கணும். அது சுந்தரம் சொல்லி காட்டினாரு. எத்தனையோ வகையான சந்தங்கள்ல உன்னை பாடுறவப்பா, இப்படி பாடுற அடியாறுகளுக்கு இப்படித்தான் கண்ணு தெரியாம தெரியறதா இருந்தாங்க.

的山道，山道，山道那哪个？本领大呀，那么那里在用？法令大呀，那民族用？为什么？那你留着的？那嘞，法令的白人那个哪里去？本领的白人那个哪里？意思，哪里意思？看你的白人呢？看你的白人？ஒலி இல்லைன்னா கண்ணு இருந்து பயனும் இல்லை, இசை இல்லைன்னா பண்ணு இருந்து பயன் இல்லை, சுவை இல்லைன்னா பால் இருந்து பயன் அது அப்படி சொல்ற அருமையான பால். பண்ணின் பயனாம் நல்லிசையும் இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடம் பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனா இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெரு ஒளியும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். கருத்தினுடைய பயன் என்னன்னா அஞ்செழுத்து உள்ள இருக்கும். அஞ்செழுத்து விண்ணின் பயனாம் பொழி மழையும். விண்ணினுடைய பயன் என்ன? மழை. வேத பயனாம் சைவமும் போல். வேதம் படித்தா அவன் என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? எந்த நிதி இருக்கணும்? சைவ நிதி இருக்கணும். வேத பயணம் செய்வ முன்பு வேதம் ஓதியும் செய்வத்துக்கு வராம இருக்குங்க. வேதம் ஓதி செய்வ சமயமே மெய்ச்சமயம் வந்து தெரியாதவர்கள் இருக்கிறார் அல்லவா? வேத பயணம் செய்வ முன்போல் மண்ணின் பயண அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் உடைத்தோ. இப்படி ஒன்றையும் பயன் சொல்லி அதுபோல மண்ணினுடைய பயன் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வளம் மண்ணினுடைய பயன். அப்படிப்பட்ட வளம் புரியது, வளம் உடையது, பெருமைக்குரியது, வரம்பில்லாதது அப்படின்னு சொல்லி அந்த ஊரை பற்றி சிறப்பு. பெருமை விறங்கு அப்பதியில் மறையூர் தம்முள் பெருமனை வாழ். இப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஊரிலே மறையூர்கள் வாழ்ந்தார்கள். மறையூர்னா அந்த பிராமணர்கள் வாழ். தருமம் நிலவு காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில். காசிப கோத்திரம் காசிவர் என்பவர் இரண்டு பேர். சிவசிருத்தியில ஒரு காசிவர், பரமசிருத்தியில ஒரு காசி. பரமசிருத்தி காசிவர் தான் அந்த சூரபன்மனுக்குலாம் அப்பா, சூரபன்மனுக்கு அப்பா காசிவர். காசிப கோத்திரத்து தலைமை சால் மறைவில் அருமை மணியை அழித்ததுவே நஞ்சு அழிக்கும் அரவு போல் இருமை வினைக்கும் ஒரு ஒடிதான் எச்சதத்தன் உலனானான். நாகமானது நஞ்சையும் கக்குமா ரத்தனத்தையும் கக்கும். நாகமானது நஞ்சையும் அது போல ஒருத்தே இருந்தான். அவன் பேரு எச்சதத்தன். அவன் தான் சண்டேஸ்வருடைய அப்பா. அருமை மணியும் அடித்ததுவே அது அதிக நிரல் நிறைய சொல்றாரு. அருமை மணிங்கிறது சண்டேஸ்வர நாயனார். புரியுத ஓம. அருமை மணியை பெற்றான். அதற்கு மேல பாலை தட்டி விட்டு கால் வெட்டுப்பட்டார்களோ நஞ்சும் அழிக்கும் அரவு இருமை வினைக்கும். நல்வினை தீவினை இரண்டு வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன். மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மறைவன் வந்திருத்தாள். நல்ல பரம்பரையில வந்தவளை கல்யாணம் பண்ணினான். சுற்றம் விரும்பு இல்வாழ்க்கை தொழிலாள். சுற்றத்தார்கள் கணவனுடைய சுற்றத்தார் தன்னுடைய சுற்றத்தை எல்லாரும் பிரியத்தை அடையும் போல நல்ல தன்மை குணம் உடையவள். உலகில் துணை புதல்வர் வெற்றி விளங்கும் தவஞ்சிதாள். உலகில் துணை புதல்வர், துணை புதல்வர்னா புதல்வர்கள் என்றால் பெற்றோர்களுக்கு துணையாக இருப்பவர். பெற்றோர்களுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துணையாக இருக்கிறாங்க அப்படித்தானே. அப்புறம் வயசான காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துணையா இருக்கு. இப்பதான் டவுன்ல எல்லாம் அதெல்லாம் இல்லப்பா. அநாதை இல்லத்துல ஊழி விட்டாரான். முதியோர் இல்லத்துல அது டவுன் பக்கம் அந்த மாதிரி கட்டி போட்டாரன். முதியோர் இல்ல அநாதை இல்லம் கட்டி போட்டாங்க. அதுல முடிவு விட்டாங்க. அப்படிப்பட்டவள் பெற்று விளங்கம் தவஞ்சிதாள். பெரும்பேறு எல்லை பயன் பெறுவாள். பற்றை எரியும் பற்று வர சார்வாயுள்ள பவித்திரையா. பற்றை எரியும் பற்று வர, பற்றை எரியும் பற்று, பற்றை எரிகின்ற பற்று வரும்படியான சார்புள்ளவள். அதாவது பற்று ஆகிய உலகப்பற்றை விடும்படியாகவும் சிவக்கிடத்திலே பற்று வரும்படியாகவும்
உள்ளவள் அந்த அந்த எச்சரத்தருடைய மனைவி. அவள் பேர் பவித்திரைன்னு. பவித்திரை பவித்திரைங்கிறது நல்ல சொல். பவித்திரம் என்றால் தூய்மை சுத்தம் சொல்லு. பவித்திரம் பதிவினில் தெளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கு என்பது கம்பராமாயணம். பவித்திரம் என்றால் சுத்தம். நன்றி உரியும் அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க. அவர்கள் மூலமாக அந்த தாய் தந்தை இருவர் மூலமாக மறையோர் குலம்பெருக ஏழு புவனங்களும் உய்ய மந்தில் நடஞ்செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தூர் வெந்தி விளங்க வந்து உதயஞ்சீரா விசாரம் தருங்கள். நன்றி புரியும் அவர் தம்பால். நன்றி புரியும் என்றால் அதனால் வழிபாடு சிவ வழிபாடு தர்மம் முதலான காரியங்களை செய்கின்றது. நன்றி என்றால் சிவனுக்கு வழிபாடு நன்றி செலுத்துது. நன்றி செலுத்துது நன்றி மறப்பது நன்றல்லவா. நன்றி மறப்பது நன்றி என்றால் கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்றி அணிந்து அவனுக்கு கும்பிடுறதா வேற ஒண்ணும் இல்லவே இல்லைங்கிறான். அது அதிசயமா தெரியும். கடவுள் இல்லவே இல்லைங்கிறான். அதனாலே அந்த நன்றி தான் முக்கியமானது. நன்றி கூறிய அவர் தம்பால் நன்மை மறையும் துறை விளங்க. மறையும் துறையாகிய வேத நெறி விளங்க மிகு செய்வ துறை விளங்க. மறையோர் குலம் பெருக அந்தனுடைய குலம் பெருமையை அடைய ஏழு புவனங்களும் ஏழு புவனங்களும் மண்டில் நடஞ்சியோர் சைவாய் வளர மண்டில நடஞ்சுகின்றார் அல்லவா அவருடைய கட்சி வளர. அவர் கட்சி என்ன கட்சி? சைவ கட்சி வளர. மாதவத்தூர் வெற்றி விளங்க மாதவனுடைய அடியாறுகளுடைய சிறப்பு அதிகம் உண்டாகும்படியார் உதயம் செய்தார். உதயம் செய்தார் விசார சிறப்பு உதயம் செய்தார். உதயம் என்றார் என்ன? சூரியனவர் அருவம உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பிரபமாய் நின்ற சோதி புலம்போதோர் மேனியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்த அங்கு உதித்தனன் உலகம் உதித்தனன் உதயம் செய்தார். சூரியன் உதயம் என்றார். இந்த ஞான சூரியன் உதயமானார். அவருக்கு விசார சர்மர் என்று பெயர் வைத்தார். விசாரம் என்றால் ஞான நூல்களை விசாரிப்போம். விசாரித்தல் விசாரித்தல் கேள்விப்பட்டு இல்ல தீர விசாரித்தல். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர எது தீர விசாரிப்பது? பிறவி தீர விசாரிப்பது. பிறவி தீரும்படியாக விசாரித்தல் தான் நீ தீர விசாரித்தல் விளங்குதா? தீர என்ன தீர? பிறவி நோய் தீர விசாரிப்பு. அதுதான் ஞான நூலை கேட்டல். விசாரித்தல் என்றால் கேட்டல். விசாரித்தல் என்றால் ஞான நூலை சரியினாலே கேட்டல். அதான் தீர விசாரிப்பு. என்ன தீர? பிறவி நோய். ஐந்து வருடம் அவருக்கு அணைய வயசு அஞ்சு வருது. அஞ்சிலையே வளைய வச்சிடும். அஞ்சிலையே வளைய வச்சிடும். ஆசிரியனிடத்திலே வளைய வச்சு வளையறதுன்னு என்ன? வளைந்தவன் உயருவான் நிமிர்ந்தவன் உயரமாட்டான். நெல் கதிர் எப்படி இருக்குது? பதர் எப்படி இருக்குது? அஞ்சிலே வளையாதது ஐந்து. அதனால ஐந்தாவது வயதுல அச்சராபியாசம். அச்சராபியாசம் வடமொழி. அச்சராபியாசம் எழுத்து பயிருது. எழுத்தை பயிருது கல்வி. ஐந்து வருடம் அவர்கனைய ஆறும் அங்கம் ஆறும் உடனிருந்து சந்த மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் வேதம் வேதாங்கம் ஆகமம் முதலான அத்துணை நூல்களுடைய ஞான அத்தனை அஞ்சு திசையிலே அவருக்கு உதயமாயிருச்சான். தாரே வந்துருச்சு. பள்ளிக்கூடம் போகாமையே தாரே வந்துருச்சு. என்ன காரணம்? முன்னே பிறப்பிலே கற்றது. முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முந்தை அறிவின் முன்ன பிறப்பிலே கற்றதினுடைய அந்த அறிவு இந்த பிறப்பிலே தானே வந்து உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கடுமையை அமா புடைத்து. அதனாலே மோன ஜென்மத்தில எதுல பழகிருக்கிறானோ அது இந்த பயில சின்ன வயசுலயே வந்து இந்த காலையில டிவியில ஒரு பய பாடின ஒரு 12 வயசு இருக்கு. மிருதங்கமா வயலின் வாசிக்கிறவன் 20-22 வயசு இருக்கும். பாடுறவனுக்கு 12 வயசு. அருமையா பாடுறான் தோடி. பெரிய வித்வான் எப்படி பாடுவானோ ஆரோகணம் பண்றது அந்த சரளி வரிசு அந்த பல்லவி அது பல்லவி சரணம் இது எல்லாமே அருமையா பாடுற என் போலாம் சொல்லும் தோடி தோடி பாடுறான். இவன் இவன் என்ன வச்சுக்கோவன் டிவியில என்ன காரணம்? முன்னப்பிறப்பிலேயே அவன் பழகிருக்கு.
முன்ன பிறப்புல எது பழகிருக்கிறானோ அது இந்த பிறப்புல லெகுவா வந்து லெகுவா வந்து முன்ன பிறப்பிலே திருடி பழகிருக்கான்னு வச்சுக்கோ, இந்த பிறப்புலயே என்னமா வரும், கஷ்டமில்லாம திருடுவான், கஷ்டப்படாம லெகுவா அந்த தொழில் அமைச்சுவோம். ஐந்து வருடம் அவர்கடைய அங்கம் ஆறும் சோதனம் சிச்சை வியாகரணம் நிகண்டு நிறுத்தம் என்று சொல்லி ஆறு அங்கங்களும் அதோடு உடல் நிறைந்த சந்தம் மறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரின் செவ்வி உணர்வு சிறந்ததால் மலர் தோன்றும் போதே வாச அதுக்குள்ள வந்துருது இல்ல நிகழும் முறைமை ஆண்டு ஆண்டு நிரம்பும் பருவம் பந்தது ஏழு வயது பெருமை உபநயன பொருவில் சடங்கு முடியும். ஏழாவது விஷயம் உபநயனம். உபநயனம் என்று சொன்னால் இரண்டாவது கண், இரண்டு கண், இது புறக்கண்ணு அகக்கண். உபநயன் நயனம்னா கண்ணு, நயனம் என்றால் கண். இகழும் நெறிய அல்லாத எல்லாம் இயைந்த எனினும் தம் திகழும் அறிவின் உதவிக்கும் செய்கவை என்றார் செய்வித்தார். அதனாலே வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்ட காயத்ரி மந்திரம் முதலாரது எல்லாம் தகுந்த ஆசிரியரை கொண்டு ஓதுவித்தார்கள். குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் முன் கொண்டமைந்த நிலவும் உணர்வில் திறங்கண்டு நிறுவும் மறையோடு செய்தார். அந்த வேத விற்பனர்கள் அவருக்கு அந்த வேத முதலான கலைகள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு முந்தையே அவர் தெரிஞ்சுக்கிறாராம், சொல்லி கொடுக்கறதுக்கு முந்தையே தெரிஞ்சுக்கிறார். காதலாயி கசிந்து அப்படின்னு தான் கண்ணீர் மல்லிகைங்கிறாராம். ஓதுவாரதமே நன்னறி குவிப்பது ரெண்டாவது வரையும் இவர் சொல்லி கொடுறாரு. அவங்களுக்கு அதிசயம். எங்க அப்பா சொல்லுவாரு, பிரகலாதனுக்கு சுக்கராச்சாரியார் கல்வி கற்பித்தாரா. சுக்கராச்சாரி தானே உங்க குலகுரு, இரண்யனுடைய புத்தர். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி தேங்காய் உடைக்க போனாராம். ஆறு சுக்கராச்சாரி தேங்காய் உடைக்காத சாமி, என்னடா அது எனக்கு நீ என்று சொல்லி கொடுக்கிறாள். ஏண்டானா சிவனுக்கு முக்கணும் தேங்காய்க்கு முக்கணும் உடைக்க, தேங்காய் உடைக்காம வச்சு பூஜை பண்ற ஒரு முறை உண்டு சாமிக்கு, அது பூரண பலம்னு சொல்லுவோம். தேங்காய் உடைக்காமையே வச்சு அப்படி இருக்கிறோம், அப்புறம் உடைக்கும் தேங்காய அப்படியே வச்சு. அதனாலே அப்படி ஆசிரியர் கற்பிப்பதற்கு முந்தையே அந்த கலைகள் அவனுக்கு தெரிஞ்சு அதை பார்த்து ஆசிரியர்கள் கவலைப்பட்டார். கற்பூர புத்தி, கற்பூர புத்தி காற்று காற்றுனா புடிச்சு கறி புத்தி போட்டு கொஞ்சம் ஊதும், வாழைத்தண்டு புத்தி நெருப்பையே அணைச்சு போடும், குருவையே ஒண்ணுமெல்லாம் பை பண்ணி விடுவேன், குருவுக்கே ஒண்ணு தெரியாம பண்ணி விடுவேன். கற்பூர புத்தி கறி புத்தி கதலித்தண்டு, கதலித்தண்டு தான் வாழைத்தண்டு, கரு கறிப்பிச்சு கொஞ்சம் ஊதுனா பிடிக்கும். இது என்ன பண்ணினாலும் பிடிக்கும், இது காலத்தை இது கற்பூர புத்தி அர்ச்சனம். அதையினாலே இப்படி குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதன் கொளுத்துவதனா சொல்லி கொடுக்குற முந்தியே கொண்டாம இந்த நிலவும் உணர்வின் தரங்கண்டு நிறுவும் மறையோர் அதிசயித்தார். அலையில் கலையின் பொருட்டு எல்லை அழகில்லாத அளவில்லாத கலைகள் இருக்கிறதல்ல, அந்த கலைகளுக்கெல்லாம் எல்லை எது வந்து காட்டார், முடிவு எது வந்து காட்டார். கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவன் நற்றாள் தொழா. அலையில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையா. அளவில்லாத கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது எது வந்து காட்டால் திருவடி, தூக்கிய திருவடிதான் அளவில்லாத கலைகள் கற்றதற்கெல்லாம் பயனாக இருப்பது, கற்றதினுடைய பயனாக இருப்பது, கற்பதினாலே கற்றதினாலே அடையப்பெறுகின்ற பயனாக இருப்பது, முடிவாக இருப்பது திருவடி, தூக்கிய திருவடி. கலையில் கலையின் பொறுப்பு இல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் யாரு, சிறிய பெருந்தவையா, சிறிய பெருந்தவை, சிறிய பெருந்தவை ஏழு வயசு,
சின்ன பிள்ளைதானே. ஞானத்துல தெரியும் தெரியும், இதுதான் அங்கேயும் சொல்லுவார். இங்க ஞானசமுந்தர் புராணத்துல எச்சில் மயங்கிட, எச்சில் பார் அடுத்தவர் கொடுத்தது, எச்சில் மயங்கிட உனக்கு இட்டாரை காட்டு. கச்சிரியது உருமாறு கொண்டு வச்ச காலெடுத்து அச்சிரிய பெருந்தகையார் ஆனந்த கண் முடிவை சீனில் எடுத்தரணும் ஒரு திருக்கை விரல் சுட்டி தோருடைய சிவி பால் கொடுத்தார். அந்த இடத்துல அந்த சிறிய பெருந்தகையா இருக்கிறார். இந்த இடத்துல சிறிய பெருந்தகை, சிறிய வயசிலே சிறியவர், தன்மையிலே பெரிய, பல பேர் வயசு பெருசாகி கூட தன்மை வராம இருக்கானு, 80-90 ஆகி கூட அந்த சின்ன தன்மையிலே இருக்கான். இது சின்ன வயசுலயே இது சிறிய பெருந்தகை. இப்ப சொல்ல பாத்தியா சிறிய பெருந்தகை, சொல்ல தெரியாதுல வேற பேசுக்கு. நடமே புரியும் சேவடியார், நடமே புரியும் சேவடியார் தம் நம்மை உடையார் என்னும் மெய்மை. தூக்கிய திருவடி உடையவராகிய சிவபெருமான் தான் நம்மை உடையவர், நமக்கு தலைவர், நம்மை அவர் அடிமையாக உடையவர், நம்மை அடிமையாக கொண்டு தலைவராக இருப்பவர் அவர் என்ற மெய்மை உடனே தோன்று உணர்வீர்கள். உயிர்களெல்லாம் சிவனுக்கு அடிமை, உலகம் அவனுடைய உடைமை, அடிமை உடைமை, புரியுதா? உலகம் எல்லாம் அவனுடைய சொத்து உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை, எல்லாமும் உடைமையே எல்லாமும் அடிமை என்பார் தாய்மாரார். உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒளியாது ஊறும் வழி என்பின் கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எழுங்கருத்தில் திடநே நிற்கும் செம்மலார் திகழ நாளில் அங்கு நாள். எப்படி சிவபெருமான் நமக்கு தலைவன், நாம் அவனுக்கு அடிமை, அவனை வழிபாடு செய்வது, அவனை அவனிடத்தில் அன்பு செலுத்துவதே நம்முடைய கடன் என்கின்ற நெறியில், என் கடன் பணி செய்து கிடப்பது என்கின்ற நெறியில், கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எடுங்குது, அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது எல்லாமே அவசியமா ஒவ்வொரு வாக்கியங்களையும் நன்றாக அனுபவிக்கக்கூடிய சிறப்புள்ள வாக்கியம். இது எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் நான் சொல்ல வேண்டிய பாட்டாக 60 பாட்டு இவருடைய புராணம்.

0: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரனார் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
1: அடிமழைவார் கடைக்கண்ணா கிடப்பட்டு நெஞ்சாய துயர் கூட நிற்பேன் அருள் பெற்றேன். பஞ்சாய அடிமடவார் பெண்களுடைய காலில் செம்பஞ்சி குழம்புன்னு ஒரு நிறம், மருதாணி போல பழைய காலத்துல ஒரு குழம்பு. அது செம்பஞ்சின்னு ஒரு மரத்தை இறைய எடுத்து அதை அரைச்சு விட்டாங்கன்னா சக்கச்சவேன்னு இருக்கும் ரத்த மாதிரி. அதை காலில் பூச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சிருந்தாங்கன்னா அந்த சோப்பு பிடிச்சிருக்கும், அதெல்லாம் கழுவிடலாம் மருதாண மாதிரி. அதுக்கு பஞ்சி பஞ்சாய அடிமடவார் செம்பஞ்சி பூசிய கால்களை உடையவராகிய பெண்கள். இன்னொரு பொருள் இதை விட்டுருவோம். அந்த பெண்களுடைய கால் எவ்வளவு மெத்துன்னு இருக்குன்னா, ஒரு பஞ்சர் தொட்டு பார்த்தா அந்த பஞ்சு எவ்வளவு மெத்துன்னு இருக்குமோ அதுபோல உள்ளங்கால் மெத்து. பஞ்சு ஆய அடி பஞ்சு போல மெத்துன்று இருக்கக்கூடிய கால். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, இந்த கால் பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த பெண் தரையில நடந்து போனா அல்லது பூ மேல நடந்து போனான்னு வச்சுக்கோ, அந்த பூ கூட அவளுக்கு நெருங்கி உள்ளா கொடுத்துக்கோ. மாதர் அடிக்கு நெருங்கி பழம் அப்படின்னு சொல்ற நல்ல வாசனை பொருந்திய அனிச்சம்பூ கூட அதான் மல்லிகை பூ. அனிச்சம்பூ வெளியில கிடக்குது, அந்த பெண் நடந்து போனா அந்த மேல கால் ஐயோ அப்படி கால் எடுப்பான், முள்ளு ஊத்திச்சுப்பா பார்த்தா முள்ளு இருக்காது. அவ்வளவு மென்மையானது என்று வள்ளுவர் அதை ரொம்ப உயர்வாக புகுந்து பேசியிருக்கார். வள்ளுவர் பேசல, அது ஒரு நாடக நூல். ஒரு தலைவியை தலைவன் புகழ்வது போல அந்த பாட்டை பாடியிருக்கார். ஒரு தலைவன் இப்படித்தான் புகழ்வான், அந்த பெண்ணினுடைய கால் அவ்வளவு மென்மையா இருக்குன்னு அவளை திருப்தி பண்றதுக்காக. அவளை அப்படி போட்டு பேசினதான் அந்த பெண் தன்னை மகிழ்வாள். அவளை திருப்தி பண்ணுவதற்காக ஒரு தலைவன் அவளை பாராட்டி பேசுவதாக அந்த மாதிரி அவர் சொல்வார். அனிச்சம்பூ கூட மாதரடிக்கு நெருஞ்சி பழம், நெருஞ்சி முள்ளு. அதனால பஞ்சாய அடிமடவார், பஞ்சாய அடிமொழிவார். பஞ்சுவோடு அவளை மெத்தண்டு இருக்கிற அடியுடைய காலுடைய பெண்கள் கடைக்கண்ணா விடற்பட்டு அவருடைய கண்பார்வையினாலே துன்பப்பட்டு நெஞ்சாய துயர் கூற மனதிலே இருக்கிற துயர் மேலும் மேலும் பெருக. கூறன்னா அதிகரிக்க, கூர் மிகுதல், கூற மிகுதியாக நிற்பேனும் நிற்பேனும் அருள் பெற்றேன். அப்படி கெட்டிருந்த நான் கூட குறாதிரே உன்னுடைய திருவருளை பெற்றுவிட்டேன். நீர் என்னை அடியனாக ஏற்கொண்டு எனக்கு பிரம்மன் சொன்னாய், திருவைங்கெழுத்து சொல்லிக் கொடுத்தாய், நல்ல நெறி எது என்பதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தி. உஞ்சேன் நான் குடையானே, அதனால் உஞ்சேன் தப்பினேன் பிழைத்தேன். அடியேனை வருக என்று நீ கைலாயத்தில் அந்த மோட்சத்தில் இருந்து கொண்டு இங்க கீழே இருக்கிற என்னை பார்த்து நீ அங்கே என்ன பண்ண, வருக வருகன்னு என கூப்பிடணும். வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார். அங்கிருந்து கொண்டே அஞ்சேல் அஞ்சேல் வருக, நீ இந்த மோட்சத்துக்கு வருக என்று நீ அழைத்தாயே, அப்படி அழைத்த ஒரு அருமையை இந்த உலகத்தில் யார் பெறுவார், அருளியவார் ஆர்வன் வேறு யார் பெற முடியும், அச்சோவே என்ன ஆச்சரியம் என்ற. வெந்து விழும் உடற்பரவி மெய்யன்று வினை பெருக்கி கொந்து குழல் விகோல் விளையார் குய்முறைமையில் வேறுவேனை. வெந்து விழும் உடல், இந்த உடம்பு இன்னைக்கு நம்மால் பராமரிக்கப்படுகிறது. நல்ல உணவு கொடுக்கிறோம், வாசனை எல்லாம் தடவி இந்த உடம்பை வளர்க்கிறோம். ஆனா கடைசியில செத்து போன பிறகு இந்த உடம்ப சுடுகாட்டுல வச்சு நெருப்புல கொளுத்த போறாங்க. அப்போ அந்த உடம்பு வெந்து போகும். வெந்து மறுநாள் போய் பார்த்தோம்னா உடம்பு இருக்காது, சாம்பலா கீழே விழுந்து விடும். வெந்து நெருப்பிலே சுட்டரிக்கப்பட்டு விழும் சாம்பலால் கீழே விழுந்து போகக்கூடிய உடல் உடலோடு கூடிய பிறவி இந்த நாம் எடுத்திருக்கிற இந்த பிறப்பு. மெய் என்று இந்த பிறவியை சாஸ்வதம் என்று நினைச்சு கொண்டோம். உடலோடு பிறந்த பிறப்பை என்றுமே நிலைத்திருக்கும் என்பதாக நினைத்து வினை பெருக்கி பல பாவங்களை செய்து கொந்து உடல் கோல் வளையார் கொத்தாக அடர்த்தியான கூந்தலை உடையர், கோல் வளையார் அழகான வலைகளை உடையவர்கள், அவர்களது குவிந்த மார்பின் மேலே விழுந்து கிடக்கிற எண்ணெய் பந்த மறுத்தியனையாண்டு அதிலெல்லாம் ஆச்சரிக்காமல் அந்த ஆசையை அறுக்க வைத்தான். பந்தம் அறுத்து அந்த தொடக்க எல்லை நீக்கி என் துரிசும் அறித்து என்னுடைய குற்றங்களையும் நீக்கினான். இப்ப பரிசுன்னு ஒண்ணு இருக்கு, துரிசுன்னு ஒரு சொல், அது பரிசுன்னா தன்மை என்று ஒரு சொல். இது உயிர் தன்மை, உயிருக்குன்னு ஒரு இயல்பு, அதான் ஆன்மபோகம். ஆன்மா சாருக்கு என்ன இயல்புன்னு சித்தாந்தத்தில் கேட்டா சார்ந்ததன் வர்ணமாதல். அந்த ஒருவன் இன்னைக்கு எந்த கட்சிக்காரனோட கொஞ்ச நாள் பழகிறானோ உடனே அந்த கட்சியே சேர்ந்துருவான், கட்சி மாதிரியே பேசுவான். ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அதே கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்காரனோட போய் சேர்ந்தானா அந்த இயல்பு அவனை பிடிச்சிக்கும். ஆகவே இந்த மனிதனுடைய இயல்பு எப்படின்னா யாரை போய் சேர்றானோ அவன் கூட இவனுக்கு வந்துடும். அது சார்ந்ததன் வண்ணம், எதை சாருகிறாரோ அந்த ஒரு குணம் இவர்களுக்கு வந்துவிடும். இது உயிர் குணம். இது மாதிரியான மாறி மாறி போகக்கூடிய நிரந்தரம் இல்லாத இருக்கிற ஒரு தன்மை மாறி எப்பொழுதுமே இறைவனிடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய உயர் நிலை வர வேணுமானா அது சோமாம் தன்மை. ஆக பரிசு என்பது இங்க ஆன்மபோதம். இந்த ஆன்மபோதம் நீங்கி ஒரு சிவபோதம் நமக்கு வரணும், சிவஞானம் நமக்கு உண்டாகணும். ஆகவே முதல்ல நமக்கு ஆன்மபோதத்தை ஆன்மாவினுடைய நிலையை அறுத்தான். அடுத்து துரிசு, துரிசின்னா குற்றம், அழுக்கு, அதாவது ஆணவம் முதலான மலக்குற்றம், அந்த மலக்குற்றத்தையும் உயிரிழந்து பிரித்தான். தந்த துரிசும் மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு, அதன் பிறகு எனக்கு அந்தம் கொடுத்தான். அந்தம் என்றால் ஆனந்தம், ஆனந்தத்தைத்தான் இங்கு அந்தம் என்று சொல்ற. கடைசியில் பெறக்கூடிய ஒன்று அது, அதனால மோட்சத்துக்கு அந்தம்னு பேர். மோட்சத்துக்கு இன்னொரு பெயர் அந்தம். எனக்கு அந்தத்தை கொடுத்தான்னா கடைசியில் ஒருவனுக்கு எது கிடைக்க போதோ அதுக்கு பெயர் அந்தம், அதாவது மோட்ச இன்பம். எனக்கு மோட்ச இன்பத்தை கொடுத்தான். அப்படி கொடுத்ததை போல வேறு யார் பெற்றார்? அச்சோவே பெரிய ஆச்சரியம். கடைசி பாடல், தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை, பெண்களுடைய மயக்கத்திலே ஆழ்ந்து போக இருந்த என்னை பையவே கொடுபோந்து மெதுவா என்ன கரையேத்தன. பாண்டி நாட்டுக்காரன், அதனால இந்த வார்த்தை மறக்கிறவர் பைய ஐய பைய. ஞான சம்பந்தரே அந்த ஊருக்கு போய் அந்த பேச்சில் வாங்கி விட்டாரு, அதான் சார்ந்ததன் வண்ணம். இப்ப ஒரு சொல்கிறோம் சொல்றேன், இங்க சோழ நாட்டுக்காரர் தானே சம்பந்தர், பாண்டி நாட்டுக்கு போன உடனே அந்த பாண்டி நாட்டுக்காரங்க பேசுறத கேட்டு ஞான சம்பந்தரும் பையவே சென்று பாண்டியக்காவின்னு பாட்டுட்டார் பாருங்க. அவர்கள் பேச்சு இவரை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுதான் சார்ந்ததன். இது மாதிரி நாம் எங்க போனாலும் அவரவர்களும் ஒட்டிவோம், அப்படி மாறி போயிடுவோம். இதுதான் உயிர்களின் கிழக்கு. இது அப்படி இல்லை, இவர் இந்த பாண்டி நாட்டுக்காரர் அவருக்கு இயல்பான அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்துற. பையவே கொடுபோ ஒன்று மெதுமெதுவாக என்னை இந்த திருப்பெருந்துறைக்கு அழைச்சி வந்து பாசமேனம் தாழ்வுருவி, ரெண்டு கதையும் சாத்து ஒரு தாட்டா போட்டிருந்ததான். அந்த தாளை, அந்த தாட்டாளை கைட்டு ரெண்டு கதையும் திறந்து விட்டார். அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் ரெண்டு வினை இருக்கு, நல்வினை தீவினை. அதுபோல இந்த உயிரை தடுப்பதற்கு நல்வினை தீவினை என்ற கதவு மூடி அந்த கதவுனால திறந்துட்டு வந்துருவோம்ங்கிறதுக்காக ஆணவ மரமானது ஒரு தாழ்பாலா போய் மாட்டிக்கிட்டு. அப்ப ஆணவ மரம் என்ற தாழ்பாலை இந்த குருநாதர் நீக்கி அந்த வினை என்ற ரெண்டு கதவையும் திறந்து விட்டு இந்த உயிரை உள்ளே அழைச்சு கொண்டு போய்விட்டார். அதை சொல்றார், பாசம் எனும் தாழ், ஆணவ மரம் என்று சொல்லுகின்ற தாழ்பாலை உருவி கழட்டி எடுத்து உயும் நரி காட்டி வித்து, இந்த கதவை திறந்தாச்சு இதோட நேரம் போ, இப்படி போனாதான் மோட்சத்துக்கு போகலாம் என்று தப்பிப்பறிக்கும் வழியையும் எனக்கு காட்டி ஓங்கார துப்பொருளை, ஓங்காரமாகிய ஒன்றினுடைய பொருளையும் எனக்கு இறைவன் அறிவித்தான். ஓம் என்று சொல்லுகிற மந்திரத்தின் பொருள், அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள் என்பதை விளக்கும் சித்தாந்த கருத்துப்படி ஓம் என்பது அஞ்சு எழுத்துக்களின் ஒரு கூட்டுறவு. அகர உகர மகரம் மட்டுமல்ல நாதம் பிந்து என்றதும் சேர்ந்தது ஓங்காரம். பொதுவா அ இ ம அகர உகர மகரம் என்ற மூணு எழுத்தும் சேர்ந்தா ஓம், ஆ ஓ இம் அப்படி மூணு சேர்த்து வச்சா ஓம் என்ற ஒரு ஒலி நம்ம இடத்துல வரும். இந்த ஒலி மட்டுமல்ல அதுக்கு மேல் நாதம் என்பதும் பிந்து என்பதும் அதோடு கலந்திருக்கிறது. அஞ்சு விஷயம் அதில் கலந்திருக்கு. இந்த அஞ்சு கலந்திருக்கிறது தான் ஒரு பஞ்சாக்கரம். இது பிரணவ பஞ்சாக்கரம். இதுல ஒரு அஞ்சு எழுத்து இருக்கு, அஞ்சு எழுத்து இருந்தா பஞ்சாக்கரம்னு பேர். இப்ப சிவா இனம என்பதுல அஞ்சு எழுத்து இருக்கு, அதை பஞ்சாக்கரம். இப்ப ஓம் என்பதே ஒரு பஞ்சாக்கரம், அது ஒரு அஞ்சு எழுத்து இருக்கு. அது என்னென்ன இருக்கு? அகரம், உகரம், மகரம், நாதம், பிந்து. ஒன்னொன்னுக்கு என்னென்ன விளக்கம் சொல்லணும். ஆ என்பது உயிர். அப்புறம் உகரம் ஊ என்பது சக்தி, மா என்பது மலம், சிவம் சக்தி மலம் உயிர், அப்புறம் மாயை எல்லாம் வரல. சிவா என்பதுல சி என்பது கடவுள், வ என்பது சக்தி, யா என்பது உயிர், நா என்பது திரோதானம், மா என்பது மலம். அப்ப மலம் கடைசியில் இருக்கு. இந்த அகர உகரம் அகர உகரம் அகரம் நாக விந்துன்னு வரும்போது மகரம் ஆகிய ஆணவ மலம் நடுவில் என்ன போகுது. அதுக்கு அடுத்தால் பல வருவார்கள் நாதம். நாதம் என்பதுதான் உயிர், விந்து என்பது மாயை என்று விளக்கி சைவ சித்தாந்தத்தில் இதை விளக்கியிருக்கிறார். ஆக ஓம் என்ற பிரணவம் என்பது இப்படி பிரியும். இப்படி பிரியும் போது அதுக்கு வேட்டி என்றும், சேர்ந்து சொன்னால் சமஷ்டி என்றும் அதுக்கு பெயர். சமஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம் என்று பிரணவத்தை ரெண்டா சொல்லுவார்கள். சேர்த்து சொன்னா போதும், அந்த சேர்த்து சொல்லுகிற ஒரு ஒலிதான் இந்த உலகமா பின்னி விரிந்து வந்திருக்கிறது. ஒலியில் இருந்துதான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒலியில் இருந்து பிறகு காணப்படுகிற காட்சி பொருள்கள் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன. இது வேதமெல்லாம் சொல்லியிருக்கு. இதான் நம்ம சித்தாந்தத்தோடும். இன்னைக்கு நல்லா நாம் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஒரு டிவி, டிவியில சுவிட்ச் போட்டோம்னா நம்ம படம் தெரியுது. ஆனா அந்த டிவியில படம் தெரிவதற்காக வருகிற ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த டிவி கனெக்ஷன், அதுல என்ன உள்ள வருது அப்படிங்கிறது தான் மின்சாரத்தினுடைய ஒலி அலைகள். மின்சார அலைகள் தான் வருது, அதுல உருவமே வரல. அந்த மின்சார அலைக்குள்ள உருவம் இருக்கு. அந்த அந்த மின்சார அலைக்குள் இருக்கிற உருவத்தை இந்த டிவிங்கிற பெட்டியில் இருக்கிற கருவி பிரித்து காதல கேட்கிற ஒலியா ஒரு பக்கம் விடுது, கண்ணால் பார்க்கிற உருவமா ஒரு பக்கம் பிரிச்சு கொடுது. ஆக ஒரே ஒலிக்குள் காதல் கேட்கிற ஒலியும் இருக்கு, கண்ணால் பார்க்கிற வடிவமும் இருக்கிறது. ஆனா அந்த உயர்ல போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மின் அணுக்களாக போய்கொண்டிருக்கு. அந்த மின் அணுக்களாக இருக்கிற போது அதுக்கு சூற்றுமம் என்று பெயர். மிக நுண்மையான வடிவம். அந்த நுண்மையான வடிவம் பிறகு பெரிதாக்கப்படுகிற போது காதாலையும் கேட்க முடியுது, அதுக்கு பிறகு கண்ணாலும் பார்க்க முடியுது. அதான் ஒலியிலிருந்து உருவம் உண்டாகிறது. உருவம் என்பதுதான் பொருள்கள், பார்க்கின்ற கையால் தொட்டு பார்க்கிற கண்ணால் பார்க்கிற பொருள்கள். இதுதாங்க பழைய காலத்துல கடவுள் உலகத்தை படைக்கிற போது வெறும் சப்தத்தை உண்டாக்கினார். அந்த சப்தமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி விரிந்து விரிந்து விரிந்து இந்த பூலோக பஞ்சலோக பஞ்சபூத உலகமாக வந்திருக்கிறது என்று நம்முடைய சர்வ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப நம்பியாததை இன்னைக்கு நம்ப வைக்கிறதுக்கு டிவியினுடைய ஒரு செய்தி நமக்கு காட்டு. முன்னெல்லாம் ரேடியோ மட்டும் இருந்தது. அந்த ரேடியோல என்ன சொல்ல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுகிற பேச்சு காதில் கேட்க முடியாத நுண் ஒலியாக மின் அணுக்களாக வயர்ல ஓடி ரேடியோ பெட்டியில வந்தோம்னா மறுபடியும் ஒலியாக வருது, அவ்வளவுதான். அந்த ஒலியே ஒலியாக இருந்ததுன்னு தான் பார்த்தோம். இப்ப ஒலி ஒலி மட்டுமல்ல காட்சி பொருளாகவும் ரெண்டும் விரிகிறது. ஆகவே இதைத்தான் பழைய காலத்திலேயே அவங்க சொல்லிட்டார்கள். ஓம் என்ற ஒரு ஒலியிலிருந்துதான் இந்த சகல உலகங்களும் விரிந்து வந்திருக்கின்றன. அந்த ஒலியா இருக்கிற போது சப்த பிரபஞ்சம், அதுவே காக்கிற பொருளா வரும்போது பொருள் பிரபஞ்சம், அதாவது அர்த்த பிரபஞ்சம் என்றெல்லாம் இங்கு விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா, அதை சொல்றார் இவர். ஓங்காரத்து உட்பொருளை ஓம் என்ற மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கிற இத்தனை விஷயங்களையும் ஐயன் எனக்கு அருளியவாறு அந்த குருநாதன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த சொல்லிக் கொடுத்தபடி ஆர் வெறுவார் வேறு யார் இந்த உலகத்திலே இதை பெறக்கூடும். அச்சோவே பெரிய ஆச்சரியம். சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுடியில் தருமாறி காதலின் அணி இழையார் கலவியிலே விடுவேனே. சாதல் பிறப்பு இந்த உலக வாழ்க்கையே ரெண்டில் அடைபோது, சாகிரதம் பிறக்கிறதும் சாகிரதம் பிறக்கிறது ஏதா தொடர்ந்து வரும். யாராருதான் சரி, மரமா இருந்தாலும் வச்சுக்கோ, ஒரு மரம் பெருசா மரம் பட்டு போகுது, ஆனா அதுக்குள்ள தர விதைகளை கீழ இருக்காரு உதிர்த்துடுது. அந்த விதையில இருந்து மரம் வருது, அது மறுபடியும் முளைச்சு அது சாகுபுற காலத்துக்குள்ள பல விதைகளை உண்டாக்கிறது. அது சாவரதும் பிறக்கிறதும் சாவரதும் பிறப்பதும் இதுதான் இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் நடக்கிறது. சாதல் பிறப்பெண்ணும் தடன் சுழியில் மிகப்பெரிய ஒரு சுழி. சுழிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பண்ணணும். ஆத்துல தண்ணி ஓடும் போது அதுல ஒரு சுழல் வருது, அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டா உள்ள அழிஞ்சு விடுவாங்க. அதுபோல இந்த பிறவி என்ற சுழல்ல சிக்கனா உள்ள மாட்டி பிறவியிலே கிடப்பான், கடை தேடி கரையிட மோட்டத்துக்கு போக வழி தெரியாதுன்னு ஒரு பொருள். இன்னொன்னு சுழினா வட்டம், சுழி என்ற சொல்லுக்கு பொருள் வட்டம். இந்த சாதனம் பிறகு எப்படி வருதுன்னா ஒரு வட்டத்திலே அமையும். இன்றைக்கு விஞ்ஞானிகள்லாம் அப்படிதான் சொல்றாங்க, கடல்ல இருக்குது தண்ணி, அது சூரிய வெப்பத்தால் மேல ஆவியா போகுது, அப்புறம் மேகமா மாறுது, கொஞ்சம் மேற்க போய் எங்காவது மலையில போய் மறுபடியும் தண்ணியெல்லாம் பொழியுது, ஆறா ஓடி வருது, மறுபடி கடல்ல போய் தான் சேரும். அப்ப எங்க தொடங்குச்சோ அங்க வந்துட்டு கடல்ல இருந்து புறப்பட்ட தண்ணியே மீண்டும் கடல்ல அடையும். இது ஒரு வட்டம். இதே மாதிரிதான் ஒவ்வொருவரும் ஒரு வட்டத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றன இந்த உலகம். இந்த உலகம் முழுவதுமே எல்லாமும் ஒரு வட்டத்துக்குள் சிக்கும். கடவுள் கூட அப்படி வட்டம்தான், நாமும் கூட ஒரு வட்டம்தான். ஏன் கடவுளே வட்டம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அந்த ஒரு வட்டம் போட்டு விட்டு இந்த வட்டத்துல எங்க ஆரம்பிக்கிற இடம் எங்கே முடிகிற இடம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு நேர் கோடை போட்டு இந்த கோடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடிஞ்சது ஏல ஆரம்பிச்சு வீழ முடியும்னு சொல்லிடுவீங்க. ஆனா வட்டம் போட்டு சேர்த்து விட்டா வச்சுங்க ரெண்டு ஓட்டையும், அதுக்கு தொடக்கம் கிடையாது, அது முடிகிற இடமும் இல்லை. அது கடவுளுக்கு தோற்றம் இல்லை முடிவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு அது ஒத்துக்க முடியல. என்னையா உலகத்துல எல்லாம் தோணுது எல்லாம் மறையுது, அப்ப கடவுள் மட்டும் அவன் எப்படியா தோன்றாம மறையாம இருக்க இருப்பான் அப்படின்னு ஒரு யோசனை தான் நமக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வருது. அது எப்படி தைரியம் பண்ணணும்னா, ஒரு வட்டத்தை போட்டு முடிச்சுட்டோமானா வட்டம் போட்டதை யாருன்னு தெரியாது, ஆனா அந்த வட்டத்துக்கு தோற்றம் இல்லை முடிவும் இல்லை. அதுபோல கடவுளுக்கு தோற்றம் இல்லை முடிவில்லை, இது எப்படியோ அதுதான். ஆகவே கடவுளும் ஒரு வட்டத்தின் கண் வைத்துத்தான் நிற்கிறார். அதனாலதான் உலகத்தையே உருண்டை உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சிருக்கான். எங்க போனாலும் ஒண்ணு, இந்த சூரிய சந்திரன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகம் சுத்துது, சூரியன் சந்திரன் சுத்துறான், எல்லா ஆகாயத்திலே ஒரே வான வீதியிலே ஒரு வட்டத்திலே ஒரு வீதியில தான் சுத்தி ஆடணும். ஆகவே ஒரு சுழல், ஆகவே சுழி என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு சுழல்னு ஒரு அர்த்தம். எல்லாம் வட்டம் வட்டம் வட்டம் வட்டமாகத்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிந்து கொள்ளும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் பிறப்பு வளர்ப்புகள் எல்லாம் இந்த வட்டத்தின் வடிவிலேயே வைத்துத்தான் விஞ்ஞானிகள் பாடம் எழுதும்போது இப்படித்தானே வட்டம் போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. பள்ளிவுத்திர பாடம் தடஞ்சுடியில் தடுமாறி காதலின் மிக கணி இழையார் கலவியிலே விழ விழுவேனை, காதல் மிக்கு அணியிழையார் கலவியிலே அன்பு மிகுந்து அழகான ஆபரணத்தன் இந்த பெண்களுடைய கூட்டத்திலே மனமேங்கி போக இருந்த என்னை அந்த பெருமான் எப்படி வந்து காப்பாத்தினான். அவனும் ஒரு பெண்ணோட தான் வந்தான். மாதுரு கூருடையான் பெண்ணை ஒரு கூரிலே உடம்பிலே வைத்துக் கொண்டு வந்தான். அப்போ பெண்ணோட சேராதரான் அவனை காப்பாத்த வர்றவன் அவனே ஒரு பெண்ணோட வந்தான். முன்னோரு பாட்டு பார்த்த மருவம் அதே மாதிரிதான் இது சொல்றான். ஆனா இங்கே எந்த பெண்ணை தடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை சூழலுக்கு போகிற பெண் வேண்டானார். ஆனா இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் மாயை பெண் அல்ல, அவள் அருள் திருவருள் சக்தி. அருள் என்பது இரக்கமே குணமாக உள்ளது. ஆகவே நம்முடைய ஆத்மா என்ற ஒன்றிலேயே ஞானம் என்ற சிவமும் இருக்கிறது, இரக்கம் என்று சொல்லுகிற சக்தி சிவன் சக்தி ரெண்டுமே நம்முடைய உயிரில் இருக்குது. இதுல ஏதாவது ஒன்னை விட்டுட்டு ஒன்ன பெற்றிருந்தோம்னா நான் இறைவனை போய் அடைய முடியாது. இறைவனை அடைய வேணும்னா ரெண்டும் இருந்தாதான் அடையலாம். அந்த திருவருள் சக்தி தான் அன்பு, அதுதான் கருணை, அதுதான் இரக்கம். அந்த இரக்கத்தை எல்லா உயிரிடத்திலும் எவன் காற்றானோ அவன் இறைவனை அடைய முடியும். அதுக்காக தான் அவன் மாதவ கோவருடைய பிரானாக வந்து தங்கடலே சேரும் வண்ணம் தன்னுடைய திருவடியில் சேருவதற்காகிய முறையை ஆதி எனக்கு அருளியவா. முதற்கடவுளாகிய ஆதினா முதற்கடவுள், முதற்கடவுளாகிய அவன் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்ததை ஆர் பெறுவார், வேறு யார் இந்த உலகத்தில் பெற்றார். அச்சோவே என் ஆச்சரியம் செம்மை நலம் அறியாத சிதரோடும் தீயேனை. செம்மை நலம், செம்மை என்பது மோட்சம், செம்மை நலம் மோட்சத்தினுடைய இலக்கணம். அறியாத மோட்சம் என்றால் என்ன என்பதையே தெரியாத சீதடர் மூடர்கள், மூடரோடு கூடி திரிந்து கொண்டிருந்தேன். அதாவது கடவுள் ஒருத்தன் தனியா இருக்கணும், உயிர் ஒன்று தனியா இருக்கணும், ரெண்டும் இருந்தால்தான் இந்த உயிர் போய் இறைவனோடு சேருகிற போது அது மோட்சத்தை அடைந்தது, இன்பத்தை பெற்றது என்ற ஒரு வார்த்தையை ஒரு கதையை நாம் சொல்ல முடியும். நானே கடவுள் அவனும் கடவுள்னு சொல்லிட்டோம் வச்சிருந்தோம், அப்ப ரெண்டு பேரும் கடவுள்னா அப்ப இன்பம் இருக்கிறது எங்க இருக்கு, யார் யார் இடத்துல போய் இன்பம் பெற்றார்கள், யார் இடத்துல மோட்சத்தை பெற்றார்கள் கேட்டா மாயாவாதிகளுக்கு பதிலே கிடையாது. மோட்சங்கிறது ஒண்ணும் கிடையாதுன்னுவான். அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கானால் உங்க ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதுதான் மோட்சம், நானே கடவுள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களே அதுதான் மோட்சம் என்று அவன் பதில் சொல்வானே தவிர மோட்சத்தை மோட்சம் என்றால் என்ன என்று அவர்கள் சொல்ல தெரியாது. அதுதான் பெற்றார் மாணிக்கவாசகர் செம்மை நலன் அறியாத மோட்சத்தினுடைய சிறப்பை அறிந்து கொள்ளாத சிதடர் அந்த மூடர்களோடு திரிவேனே அந்த மாயாவாதிகளோடு சேர்ந்து திரிந்து கொண்டிருந்த என்னை மும்மை வளம் அறிவித்து என்னை இந்த வேதாந்திகளுக்கு மனமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் ஒன்றுதான் பொருள், அந்த ஜீவனந்தரும் கடவுள் தான். வினை என்பது கிடையாது, ஆணம் கண்ணம் மாய கிடையாது, அதெல்லாம் மித்தல், அது சும்மா பொய் தோற்றம் என்று அவருடைய மாயாவாதிகள் சொல்லுவார். ஒரே ஒரு பொருள் ஏகம், ஒரு பொருள் கடவுள் ஒன்றே ஒன்று, அதுதான் பிரம்மம் என்று மாயாவாதிகள் முடித்து விடுவார்கள். ஆனா சைவ சித்தாந்தி கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், உயிர் ஒன்னு இருக்கு, அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பாசம் இருக்கு, அந்த பாசம் மூணு விதம், அதான் உண்மை மலம். இப்படி தெளிவா சொல்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்து காட்டுறார். உண்மை மலம் அறிவித்து மூன்று மலங்களையும் எடுத்து சொல்லி அதை நீக்குவித்து முதலாய முதல்வன் தான் எல்லாருக்கும் முழுவதாயிருக்கிற அந்த பெருமான் நம்மையும் ஓர் பொருள்படுத்தி கீழா கிடந்த எட்டு உயர்ந்த பொருளாக கருதி நாய் சிவகையை ஏற்றி வித்த நாய் போன்ற என்னை ஒரு பல்லக்கில் ஏற்றி வைத்து விட்டார். முதலில் கிடந்தது நாய் தான், நாய் போல கீழான நிலை. ஆனா அவனை பக்குவப்படுத்தி வந்து விட்டால் அப்புறம் உயர்ந்த நிலைக்கு வந்துடுறான். சிவிகை பெரிய உயர்ந்த மேடைகளை உட்கார வேண்டிய பதவி கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பதவிக்கு என்னை ஏற்றி வைத்த அம்மை கருண்ய உருவமான அந்த பெருமான், அம்மையினா திருவருள் சக்தி, அம்மை எனக்கு அருளியவா அந்த தாய் எனக்கு கொடுத்த இந்த பெருங்கருணை யார் பெறுவார், யார் பெறக்கூடும், அச்சோவே என்ன ஆச்சரியம் என்று சொல்லி குருநாதரா வந்து தனக்கு அவர் செய்த ஒரு பெரிய உபகாரத்தை தான் பெற்ற பெருஞ்சிறப்பை எல்லாம் எடுத்துரைத்து இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருஞ்சிறப்பு என்பதால் சொல்லி எங்கே முடிக்கிறார். யானோயோ யானையோ தவன் செய்தேன், அப்ப யானையோ என்பது யானே தவன் செய்தேன், நான் தாயா தவட்ட முடியும், வேற யாருக்கும் இந்த கிடைக்கல அப்படிங்கிற அர்த்தம் அதுலதான் எழுதுறார். வேறு யார் பெறுவார், வேறு யாருக்கு இந்த பெருமை கிடைத்தது என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.
2: ஓம் சிவாய நமம். shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம், பகுதி 4, வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: திருப்பாலை பிடியூர் அந்த இடத்துல கரையேறப்பட்ட குப்பங்கள் இருக்கு.

மாதிரி புரியும் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோன்றடுக்கே. நம பார்வதி பதையே அசமாரேவா ஈன்றாளுமா. இந்த பதிகத்துல தனக்கு அன்னையாக, தனக்கு அப்பாவாக, தனக்கு சகோதரனாக, தனக்கு உடன் பிறந்த துணையாக இருந்தது யாரு? திலகவதியா. திலகவதியா நினைவுட்டாருங்க. ஈண்டாளுமா எனக்கு எந்த இமா அவருன்னு போயிட்டான் அப்பா அம்மா. அதெல்லாம் காப்பாத்தினா ஈண்டாளுமா எனக்கு எந்த இமாய் உடன் தோன்றினராய். பரமேஸ்வரா நீதான்ப்பா இந்த மூவராக இருந்த காப்பாத்து. ஈண்டாளுமா எனக்கு எந்த இமாய் உடன் தோன்றினராய். மூன்றாள் உலகம் படைத்து உகந்த உகந்த உலகத்தை படைத்த பரமேஸ்வரன் நீண்டாளார் இந்தியாக தோன்றா துணையாக இருந்தான் தன் அடி உங்களுக்கு கருமையாக பாடுகிறார் பெருமான். மட்டுமா அந்த அருமையான பதிகத்துல ஒரு ரெண்டு மூணு பாடல் படிச்சு படிச்சு எல்லாமே தான் சில பாடல்கள். கருவால் கிடந்தும் கடலே நினையும் கருத்து உடையே உருவால் தெரிந்து ஒன்றன் நாமம் பகின்றேன். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவா சிவகதி

வரம் தர வேண்டும் இவ்வஜகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புரியும் ஸ்ரீ புனல் கங்கையே செஞ்ச

அடுத்த பாடல்ல நீ எதுக்கு பயப்படுத பயப்படியே பயப்படாத அந்த பாடல் மண் பாதலம் புக்கு மண்ணுக்கு பூமி அது அப்படியே எரிமலை மாதிரி வெடிச்சு பூகம்பம் வந்து வீடுகள்லாம் பாதாளத்துக்குள்ள போயிட்டு அப்படி போன மண் பாதலம் புக்கு மால் கடல் முடி மற்ற ஏழுலகம் என்பார் திசை கட்டு எட்டு திசையிலும் கடல் கொந்தளிச்சிருந்தாலும் சரி இரு சுடர் வீடினோ சூரியனும் சந்திரனும் தொப்புடும் பூமி எழுந்தாலும் விழுந்துட்டீங்க இரு சுடர் வீடினோ அஞ்சல் நெஞ்சே கவலைப்படுத இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சாமி மிக எளிதாக நம்ம காட்டுறாரு பாருங்க அஞ்சல் நெஞ்சே தின்பா நமக்கு என்று ஒன்று கண்டோம் தின்பா நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புரியோர் கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் கடல் இணையே திருப்பாதிரி பெருமாள் திருவடி என்று சுவாமிகள் அங்கே பாடி பாடி பரவுகிற அங்கே சமயத்துல எல்லா மக்களும் அவருடைய திருவடிகளை வணங்குகிறார்கள் என்றாலுமா எனக்கு எந்தையுமாகி என்னை எடுத்து தொன்றா துணையா இருந்ததன் தன் அடியோங்களுக்கு என்று மாண்டாள் புனர்கங்கை மாள் சடையானை மற்ற எவ்வுயிர்க்கும் சான்றாம் ஒருவனை தண்டவே மாலைகள் சாத்தினரே என்று அற்புதமான மாலை சாத்தின அந்த வைபவம் உள்ளத்திலே என்றும் மாறாத வைபவம் எல்லா மக்களும் பார்க்கிறார்கள் அதை வணங்குகிறார்கள் பலம் பெறுகிறார்கள் திருநாவுக்கர சுவாமிகள் எப்படி திருநாவுக்கரசோட திருத்தொண்டி நெறிவாள் வரை ஞான தவமுனிவர்களை தெரிந்து கொண்டார் எல்லாரும் பாகத்திலிருந்து வணங்குகிறார்கள் திருவதிகை அந்த நகரத்துக்குள்ள வார அதை கண்டுபிடிச்சு திருவதிகை ஊருக்கு ஆயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் திருநாவுக்கர சுவாமிகள் வருகிறார் வருகிறார் என்று அவரை வரவேற்பதால் பூரா காத்திருக்காங்க சுவாமி வார அந்த காட்சியை சேக்கார் பெருமான் கூறுகிறார் அந்த பாட்டலோடு பூர்த்தி பண்ணலாம் எப்படி வர பாடலாம் தூய வெண்ணீரே துதைந்த பொன்மேனியோ தாழ்வடமோ நாயகன் சேபடி தைபரு சிந்தையோ நைந்து

குறுகே பாய்வது போல் ஆண்புரீர் பொடிகண். பதிக செஞ்சல் மேய செவ்வாயும் உடைய புகுந்தனர் வீதியுடே. நம பார்வதி பதையே அழகேவா சாமுடைய திருமணி அழக சேக்கிறார் பெருமான் விட்டு வருகிறார் பதிலாசி. அவர் முதல்ல அவர் கண்ணை கவருவது நல்லா பார்த்த உடனே அவருடைய கண்களை கவருது பாருங்க. கருணை பொடி திருமுகத்தில் திருநீர் சுமுதனும் மத சுவாமி சாமியில மதுரைகள் முடிவு இங்க பாருங்க. அந்த வீடு தான் மதுரை தூய வெண்ணீர் துடைந்த பொன்மேனியோ சாமி தங்கம் போல இருக்கிறான். திருநாகிருஷ்ணன் திருமேனி தங்கம் போல கேட்டுதான் அதுல வெண்ணீர் பூசிக்கிறேன். எப்படி தூய வெண்ணீர் துடைந்த பொன்மேனியும் தாழ்வடமோ அழகான வித்ராசன தாழ்வடமோ நாயகன் சேபடி கைவரு சிந்தையும் பரமேஸ்வர திருவடிகளை எப்பவும் வணங்கி வணங்கி அப்படியே பொத்தி பொத்தி வணங்குதான் இந்த இருந்தேன். நாயகன் சேபடி தைவரு சிந்தையும் கண்ணு இப்படி நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொடி கண்ணோ கண்ணீர் அப்பர் சாமி எப்பவும் கண்ணீர் பரமேஸ்வரான சொன்னது கண்ணீர் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொடி கண்ணும் பதிக செஞ்சல் மேய செவ்வாயும் திருவாக்கு திறந்துட்டாரா தேவாரம் பொடிக்கலாம். பதிகம் ஏழு எழுநூறு பகருமா கவியூர்த்தி பதினோராம் ஏழு எழுநூறு ஏழை ஏழாம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிவு படிக்கிறார். ஏழு எழுநூறு பாடல் பதிவு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகம் இன்றைக்கு நமக்கு முன்னூத்தி பாடல் பதிவு கிடைச்சிருக்கு. அப்ப நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிவு பத்தாள் பெருமை நாற்பத்தி ஒன்பதாம் தவறம் இதே படிக்க நமக்கு நேரம் இல்லையே அதையும் கொடுத்த எங்க படிப்போம் சாமி அதான் நமக்கு போதும் இவ்வளவு போதும். மேய செவ்வாயும் உடையா புகுந்தன வீதி உள்ளே வீதி வந்தாங்க எல்லாரும் மக்கள் பார்க்கிறாங்க. கண்டார்கள் கைதரமேல் குவித்து இந்த கருணை கண்டால் மிண்டாய செய்கை அவன் கையறு தீங்கி விடைக்கச் செற்ற உண்டாயினும் வண்ணம் எவ்வண்ணம் என்று உழைப்பார்கள் பின்னோ தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொடுது துதித்தனரே. எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க ஆகா இப்படி ஒரு மென்மையான அருள் மயமான இந்த முனிவர் போய் அமர்ந்தேலாம் போய் பாடா பட்டாங்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது என்று எல்லாரும் வணங்கினார். அந்த அளவோடு இந்த சிந்தனை நிறைவு செய்யலாம். இப்பொழுது திருநாக்கர சுவாமிகள் திருவருகி வீரட்டானத்துறை அம்மாயவன் சனிதே என்று பல அற்புதமான பதியங்கள் பாடுகிறார். அவற்றையெல்லாம் நீங்கள் தேவாரன் உள்ள கண்டு மகிழ்வீர்களால் கூறிக்கொண்டு சுவாமிகள் சைவ சமயத்துக்கு வந்தபோது வெகுண்ட மன்னன் சமணர்களுடைய சொல்லை கேட்டு நான்கு பெரிய தண்டனைகளை அவர் கொடுக்கிறார். அந்த தண்டனைகளை எல்லாம் சிவபெருமான் அருளால சுச்சன மதித்து தூரத்தில் இருந்தார். அது முதல்ல நீச்சலையில ஏழு நாள் அங்கே கிடைத்த பொக்கிஷம் மாசில் வேணி பால் விஷம் கலந்த அடிசு அஞ்சல பொடிவாக்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்குங்க பசுபதியார் தன்னுடைய அடியார் அல்லவா. மூன்றாவது யானை மதம் பிடித்த யானையை கொண்டு அவர் இடருமாறு செய்தார். ஆனால் சுண்ணபெண் சந்தன சாந்தம் என்ற பதிகம் பாட பாட அந்த பயங்கரமான யானை பணிந்து சென்ற காட்சி மூன்றாவது. நாலாவது சுற்றுணை வேதியனும் தூய்மொழி நச்சமிழ் மாலையாம் அந்த அஞ்செழுத்து நச்சிய உணவினால பரவி பாட அந்த கல்லே தெப்பமாகும் அந்த அற்புத காட்சி. திருப்பாதிரிப்படியில் வந்து என் பெருமான் திரு சன்னிதியில நாமெல்லாம் உள்ளம் என்று உறுதிப்பாடோடு இருக்கிற வகையில அற்புதமான பதிகத்தை பாடிய அந்த பாங்கினை நாம் கண்டோம். திருவதிகை வீரட்டானத்தை நோக்கி சுவாமிகள் வருகிற ஊர்வலத்துல ஜனங்களெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். திருவதிகை வீரட்டானத்தில் என் பெருமான் எழுந்தபடி சுவாமி அரியானுக்கு அரியவனே என்று அரிய அரியவனாகிய மகாவிஷ்ணுக்கு அரியான் என்று சொல்லி அருமையா பதிகம் பாடுற அந்த பாங்கினையெல்லாம் தெய்வசேகர பெருமான் எடுத்துரைக்க நாம் இங்கே சிந்தித்தோம் என்று சொல்லி தெய்வசேகர பெருமான் திருவடி மலர்களை நாம் வணங்கி இந்த திருநாகர் சுவாமி நாயனாருடைய பிராணத்தின் இரண்டாவது வாரத்தை பூர்த்தி செய்யலாம்.
இனி நன்றி வணக்கம். நம பார்வதி மறைகளாலும் துதித்திடற்கு அல்லே சென்று செய்ய வேறடிகள் வாழ்க சேவனும் மயிலும் வாழ்க வெய்யசூர் வாழ்வுகேண்ட வேற்படை வாழ்கிறான் கொஞ்ச சீர் அடியார் வாழ்க வாழ்கை இப்புவனம் எல்லாம் வனம் அரே நம பார்வதி பதையே அரமகாதேவம் சிக்ஷபே சார் ஸ்ரீ கார்த்திகே ராம சங்கீர்த்தனம்.

கடுதுயே கடையாய் பாசுபத பரஞ்சுடரேயே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆக்குண்டு அன்பி மன்னப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சுன்ன பொன்னீற்றே சென்றுதாய் கோத்தும்பி. பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாவிப்பான் போலும் என்னார் உயிர் போகமா புறகால காம புராந்தன் சேரும் கயனோ திழைக்கு நீர் திருமாவட்டு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிமை பொய்யாததே. சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கல் நாளெங்கும் திசை திசை என குவி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே. என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கு பன்னாண்டு கூறுதுமே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆணிமிசை கல்விதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாணி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. உன்னை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிடார் அடி போற்றியே. சில நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது நாளணிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலணிகள் சமபாத முதலிய ஒளி ஒளித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம்.

0: சரணம் என்னாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடி நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வரர் பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவேலை குறிக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருநாவுக்கர் சுவாமியுடைய திவ்யமான வரலாற்றினை இதற்கு முந்திய சிந்தனையிலே மேற்கொண்ட அரிய கருத்துக்களை எல்லாம் மீண்டும் நினைவு கூர்ந்து இன்றைய கடப்பாட்டினை நாம் மேற்கொள்ளுமா? ஆயுஷை கல்வியப்பில் அணிந்துகிறான் அடிப்போற்றி என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் நமக்கு புகழப்பெற்ற அந்த நாயக திருவிந்து செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று ஆளுடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் வணங்கப்பெற்ற அந்த வள்ளலாகிய வாகீசர் அவருடைய அற்புதமான அருள் வரலாற்றினை சென்ற சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். சுவாமி அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு. அப்பிரபு அவதரித்த ஸ்தலம் திரு ஆமூர். அந்த திருவாமூர் க்ஷேத்திரத்திலே புகழனார் மாதினியார் என்ற சைவ வேளாண் தம்பதிகளுக்கு திலகவதியார் என்ற தூண்டுதவ விளக்கனையார் திரு அவதாரம் செய்ய சில முறை ஆண்டு அகன்றதற்பின் மருமிக்கார் அவதாரம் செய்த செய்தி நாம் அறிந்தோம். ஆனால் திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த மணமகனாக வரக்கூடிய கருப்பகையார் போர்க்களத்திலே வீர சொர்க்கம் என்று செய்தி கேட்டவுடன் அந்த அம்மையார் நெருப்பிலே புழு போல துடிக்கிறார். புகழனார் சோபதம் அடைகிறார். மாதினியாரும் அங்கனவே சோபதம் அடைகிறார். கலிப்பகையாரும் வீர சொர்க்கம் அடைந்து விட்டார். இப்பொழுது எஞ்சியிருப்பது திலகவதியாரும் மருமிக்கார். தன்னுடைய உயிரை கலிப்பகையார் போன திசையிலே விடுவதற்கு தயாராக இருக்கிற திலகவதியாருடைய திருவடிகளிலே மருமிக்கார் விழுந்து மயங்கி விடுகிறார். தமக்கையாரை பார்த்து என்னை விட்டு செல்லாதீர்கள் என்று வேண்டிய சமயத்தில் தம்பியார் உடலாக வேண்டும் என வைக்க தயா என்று சேக்கலார் பெருமான் கூறுவார். தம்பியாராக தம்பியில தம்பியார் திருநாவுக்கரசு சுவாமியாக பின்னர் நமக்கெல்லாம் பரமேஸ்வரன் அருளால மலரப்போகின்ற அந்த அருமையான ஞான மலர் உலகிற்கு பலவிதமான கோணங்களிலே உதவி செய்ய வேண்டுமே அதற்காக அந்த அம்மையார் என்ன செய்தார்கள்? சிவபதம் செல்கின்ற நிலை மாறி இந்த பூவுலகத்திலே தவக்கோலத்திலே வாழ்ந்து தம்பியை உலராக்க வேண்டும் என்று அம்மையார் திட்டமிட்டார். ஆனால் திருவதிகை வீரட்டானத்திலே அற்புதமான உலவார திருப்பணி செய்து கொண்டு வருகின்ற திலகவதியாருடைய உள்ளத்திற்கு வருத்தத்தை தருமாறு மருணிக்கார் சமண சமயம் சார்ந்தார். அங்கு தர்மசேனன் பட்டம் பெற்றார். அன்னையோ திருவதிகை நாயகருடைய சன்னதியை நின்று கொண்டு அழுகிறார். என்னுடைய அருமை தம்பி சென்று விட்டாரே என்று அழுகிறார். சுவாமி அவரை மீண்டும் நம்பால் எடுப்பதற்காக ஒரு அருமையான தூது அனுப்புகிறார். அந்த தூதுதான் சூழநோய். சூழநோயால் துடித்த தர்மசேனர் மீண்டும் தமக்கையார் இடத்துக்கு இரவோடு இரவாக வந்து அந்த அம்மையாருடைய பாத மலர்களிலே விழுந்து சரணாகி அடைகிறார். அப்பொழுது திருவாளன் திருநீரு திலகவதியார் அழிப்ப என்று சேக்கலார் பெருமான் நயமாக அந்த சித்திரத்தை வரைந்து காட்டுவார். அவ்வாறு திருவாளன் திருநீர் பூசப்பெற்ற மருணீக்கிய திருவதிகை வீரட்டானத்திற்கு தனது தமக்கையார் முன் செல்ல சொல்கிறார். அங்கே அப்பெருமான் திருச்சன்னிகளை நின்றவுடன் கூற்றாயினவாறு விளக்ககவீர் என்ற ஒரு செழும் தமிழ் பாடும் உணர்வு பெற்றார். சூழ்நிலை அகன்றது. எம்பிரான் அசரீர் வாக்காக அந்த பிரபுவுக்கு வா நாவுக்கரசு என்ற அருமையான திருநாமத்தை சூட்டுகிறார். அந்த திருநாவுக்கரசு என்ற திருநாமத்தை பெற்ற அந்த நாயகனார் நமது சமய குறவர்களிலே திருநாள் சம்பந்த பெருமானுக்கு அடுத்ததாக திகழ்கிறார். அந்த பெருந்தகையார் திருவதிகை வீரட்டானத்திற்கு அடியார்கள் புடைசூட எழுந்து விடுகிறார். ஆனால் இந்த நாட்டின் மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் சமண சமயத்தில் இருக்கிறான். எப்படி பாண்டிய மன்னன் சமண சமயத்தில் இருந்து பாண்டி நாடு முழுக்க சமணமயமாக்கினானோ அதுபோல பல்லவ மன்னனும் அந்த பாழான சமண சமயத்தில் இருக்கிறான். இப்பொழுது தர்மசங்கனாக இருந்த சமண தலைவர் மீண்டும் தமக்கையார் பக்கத்தில் இருக்கிற சைவ சமய மரபுக்கு சென்று விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் சமணர்கள் குதித்தெழுகிறார்கள். மன்னனும் அவனுமே நிற்கிறான். இப்பொழுது அவரை கொண்டு வந்து தண்டனைகள் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். படைவீரர்களை அழைத்து மந்திரியை அழைத்து அவர்களை நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகளை கொண்டு வருமாறு ஆணையிடுகிற போது நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை எஞ்சோம் என்று ஏமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடினார். அப்படி பெருமாள் எல்லோரும் பண்ணார்கள். தயவு செய்து மன்னர் அழைக்கிறார் பாருங்கள். வலு கட்டாயம் கூப்பிட முடியல. மன்னர் கூப்பிடுகிறார், தயவு கூர்ந்து வர வேண்டும். ஆங்கே அவருக்கு தண்டனைகள் காத்திருக்கிறது. 7 நாட்கள் நீச்சலை வைத்து கதவையெல்லாம் பூட்டி சுவாமி உள்ளே தள்ளினார்கள். ஆனால் அவரோ பரமேஸ்வரன் திருவடியிலே தன்னை ஒப்பித்தவர். பசு கரணங்கள் எல்லாம் சிவகரணங்கள் ஆகின்றன. பார்க்கிடமெல்லாம் சிவருமாண்டிய ஞான வடிவமா திகழ்கின்ற காரணத்தினால நீச்சலுடைய வெம்மையோ நீச்சலிலே காணப்படுகின்ற பலவிதமான சப்த அடைகளோ நீச்சலிலே காணப்படுகின்ற தாங்க முடியாத அந்த கொடுமையோ சுவாமிகளை ஒன்றும் செய்வது இளவேனின் காலம் அங்கே மறக்கிறது. பரிபூர்ண சந்திரன் அங்கே தோற்றமளிக்கிறான். யாழின் ஈணைய வீணையும் வாசிப்பு மிக அருமையாக அப்பெருமாளுடைய திரு செவிகளிலே ஏறுகிறது. அற்புதமான தடாகம் ஒன்று காட்சியளிக்கிறது. அந்த தடாகத்தின் மீது பூக்களை தழுவிக் கொண்டு தெண்டல் சுவாமியின் திருமேனியை வருகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றனும் வீங்கிட வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்த இணையடி நிழலே என்று அங்கே நெருப்பிலே பூத்த மலர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அப்பெரு பெருமான் திருவாக்கிலிருந்து வருகிறார். 7 தினங்கள் கழித்து நீச்சரையை திறந்து பார்க்கிற சமணர்கள் தெளித்தார்கள். அதன் பின்னர் 2வதாக நஞ்சு கலந்த பால் அடிசலை நமது நாயகனுக்கு கொடுக்க அந்த நயவஞ்சகர் திட்டமிடுகிறார்கள். ஆயினும் முடியாக்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னிவிடம் அமுதானால் அறிவார்க்கும் அரியறிய அறிவறிய பசுபதியார் தன்னுடைய அடியாருக்கு நஞ்சு அமுதாவது அற்புதமோ என்று சேகரார்கள் எந்த சொல்வார். நஞ்சுண்ட நாயகனாகிய சிவபெருமான அடியாருக்கு இந்த நஞ்சு என்ன செய்ய வந்தது? ஆக அதிலும் அவர்களுக்கு அதிர்ச்சி. 3வதாக நம்முடைய பெருமானை கழுத்தளவு குயிலை இறக்கி பட்டத்து யானையை மதம் பிடித்து வருமாறு செய்து சுவாமிகளை அடித்து வருக ஆணையிட்டார்கள். ஆனால் அவர் திருக்கண்களுக்கோ கைலாச பையனுடைய அருமை குழந்தையாக கணபதி அப்பெருமானுடைய கண்களுக்கு யானை கணபதி பெருமானாக தெரிகிறது. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் கணிரும் என்று பாடுகிறார் அந்த பாவிந்து. யானை பணிகிறது, வலம் வந்து வணங்குகிறது. யார் அனுப்பினார்களோ அவர்கள் துவம்சம் செய்ய புறப்பட்டு விட்டது. 3வது நீ தோல்வியடைந்தார்கள் அந்த மூர்க்கராகிய அமரர்கள். இனி 4வது நிறைவான கட்டத்துல பூமியிலே அவர் இருக்க வைக்கக்கூடாது, கடலுக்கு தள்ளி விடுவோம் என்று சொல்லி கல் பாறையிலே அவரை பிணைத்து நடு கடலிலே கொண்டு தள்ளுகிறார்கள். ஆயினும் அந்த பிரபு வர்ண பகவான் செய்த மா தவம் அந்த பிரபுவை தாங்கக்கூடிய தவம் வர்ண பகவான் செய்கிறார். அவரோ நற்றமிழ் மாலையாக இருக்கிற சொற்றுணை வேதியினரின் தூய் மொழியினை நற்றமிழ் மாலையாக நம்மையெல்லாம் அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அந்த பதிகத்திலே வைத்து பின்னி புனைந்து ஒரு அருமையான அருள் மாலை சாத்துகிறார் எங்க நடுக்கடல். அப்பொழுது அந்த கல்பாறை அழகான படகாக கப்பலாக மாறுகிறது. சங்கிரிகள் அறுபட்டு சுவாமி அருமையான தாமரை மலர் மேலே பிரம்மதேவன் அமைந்துள்ள பவனி வருகிறார். திருப்பாதிரி புரியுள்ள கரையேற குப்பம் என்ற பகுதியிலே கரையேறுகிறார் நம்முடைய நாயனார். இதிலே அற்புதமான திருக்கோயில் கோபுரம் தெரிகிறது, திருப்பாதிரி புரியூர் கோபுரம். அதனை கண்டு உடமெல்லாம் மகிழ்ந்து கண்ணீர் மழை சொரிய சுவாமிகள் அங்கே தனி சன்னிதியில் நின்று ாலுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினார் மூன்றால் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள்ளிருக்க என்றான். இமையவர்க்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையா இருந்தனன் தன்னடியோங்களுக்கே என்று பாடுகின்றார் நவக்கர சுவாமி. தோன்றா துணையா இருந்தான் நீச்சரையில சுவாமி ஏழு நாள் இருக்கும்போது தோன்றா துணையா இருக்கிறார். பக்கத்துல நான் சிவபெருமான் இருக்கிறேன்னு அவர் சொல்றார். தோன்றா துணையா இருந்தேன். பாரணி சிறையை அருந்துகிற விஷயங்கள் அந்த பாரணி சிறை அருந்துகிற சமயத்துல பரமேஸ்வரன் அவரின் அருள் அமதாக மாற்றி கொடுக்கிற தாயாக இருந்தார். யானையோடு அவரை உலகத்தில் அழித்து விட என்று திட்டமிட்ட போது விநாயக பெருமானாக வந்து தோன்றா துணையாக இருந்தார். கடினை கட்டி போடுகிற சமயத்திலும் அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்து அதிகமாக பாடி என் பெருமான் தோன்றா துணையா இருந்தார். எனவே தோன்றா துணையாக இருந்தான் தன் அடிய உங்களுக்கு அனுபவத்தை பிடிஞ்சு காட்டுறார். அந்த தேவாரத்தை எல்லா மக்களும் பார்க்கிறாரு. அப்படியே ஆனந்த கண்ணி பிடிக்கிறாரு. பல்லவ மன்னன் திருந்துகிறான். சமாசமய இருளில் இருந்து விடுபடுகிறான். குணகரன் என்ற பேர் அந்த குணபரன் என்பார். அந்த சமண பள்ளி இடிக்கிறான். ஒரு அழகான சிவாலயமா கட்டுகிறான். திருப்பதிக்கு வீரட்டானது பக்கத்துல குணபர ஈஸ்வரம் இந்த கோயில் பேர். அந்த மன்னனே கட்டிய ஒரு அற்புதமான ஆலயம் திருப்பதிக்கு வீரட்டானத்துக்கு செல்கிற வழியிலே இருக்கு. சைவ மக்களாக நாமெல்லாம் சிறனும் அதுதான் நினைவு சின்னம். சென்னையிலேயே எங்கோ கிடக்க ஈடுகாட்ட போய் நம்ம நினைவு சின்னமும் போறாங்க. தேவையற்ற ஒரு சுற்றுப்பயணம் என்று சொல்லி எவனாவது ஈடுகாட்டுக்கு போவான் ஐயா, சமாதிகளை போய் கும்பிட்டு வரான் ஐயா. நம்ம இங்கே குணபரன் என்று சொல்லக்கூடிய மன்னர் பிரான் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி திருநாமக்கர சுவாமிகளை வாழும் தெய்வமாக வழிகாட்டினாரே அந்த கோயிலுக்கு நம்ம போக மனசு தினம். அந்த குணபர ஈஸ்வரத்தை கட்டி மன்னர் பிரான் திருநாமக்கர சுவாமி திருவடி மலர்களை வழிபாடு செய்கிறார். சுவாமிகளை வரவேற்பதற்காக திருமதி வீரட்டானத்து சைவ பெருமக்கள் கடலிடம் திரள்கிறார். சுவாமிகள் வருகிறார். எப்படி வருகிறார்? தூய வெண்ணீர் தொகைந்த பொன்மேனி தாழ்படனும் நாயகன் சேவடி தைவர் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கண்ணும் அன்பு நீர் பொழிக்கண்ணும் அன்பு நீர் பொழிகின்ற கண்ணோடு சுவாமி எழுந்து விடுகிறார். இதை கண்டார் அந்த பெருமக்கள் தான் கண்டார். வணங்கி மகிழ்ந்தார். திருவதிகை பெருமாள் சன்னதியிலே சென்றார். அற்புதமாக எண்ணற்ற பதியர்களை சுவாமிக்கு மாலையாக சாத்துகிறார். ஒன்றல்ல இரண்டல் அவையெல்லாம் 4, 5, 6 என்று அழைக்கப்படுகின்ற 3 திருமுறைகளாக திருநாக்கர சுவாமி அருளி செய்த திருமுறைகளிலே திருப்பதிகை வீரட்டானத்திலே அவர் அருளி செய்த பாடல் 1, 2. தன்னை காப்பாற்றிய அந்த நாயகனுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற அருமையான புகழ் மாலைகள் அவை அவ்வாறு சாத்தி மகிழ்கின்றார். இனி அங்கிருந்து என் பெருமான் எழுந்து விழிக்கிற பல சரங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாயகனாகிய நாவுக்கரசர் புறப்படுகிறார். அது இன்றைய சிந்தனையினுடைய முதல் பாகம். இப்பொழுது குணதர ஈச்சரத்தை எடுத்தான் மன்னன். மன்னனுக்கு அருள் பாலித்தார். அங்கிருந்து திருமதிகை வீரட்டானத்தின் அருகே இருக்கிற ஒரு அருமையான ஸ்தலம் திரு வெள்ளிநல்லூர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பெரேஸ்வரி என பெரிதாம் திருப்பதிகம் பாடிய அற்புத சேத்திரம் திரு வெள்ளிநல்லூர். திருமாமாத்தூர் திருக்கோவலூர் இந்த திருக்கோயிலெல்லாம் அற்புதமாக பதியங்கள் பாடுறார். இந்த பதியங்கள்லாம் பாட வேண்டும் என்ற ஆசை அடியனுக்கு உண்டு. ஆனால் உங்கள் நிலைமை கருதி அந்த ஆசையை மடக்கிறேன். இவ்வாறு சுவாமிகள் எழுந்தபடிக்கொண்டே சென்ற பல சடங்குகள்ல அடியார் பெருமக்கள்லாம் அவரோ கண்ணீர் மழை பொழிகிறார். திருக்கோயில சுவாமி முன்னால பாடும் போது நைந்து உருகி மார்வார பொடி கண்ணீர் இன்னொரு சொல்வார். கண்ணீர் ஒடிதான் அது மாறுபல ருத்ராஸ்திரம் அந்த விபதியை நினைக்குதான் மார்பார நம்ம கண்ட கண்ணீர் அணிக்கா வந்ததும் அப்படியே கண்ணீர் விடுது. நாளையில டிவி முன்னாள் அப்பதான் கண்ணீர் வரும். என்ன நமக்கு வேண்டிய கதாநாயகன் அடிபடும் போது ஐயோடு கண்ணீர் வரும். ஆனா சுவாமி சன்னிதியில கண்ணீர் விடுகின்ற ஒரு பெரிய லட்சியவாதி திருநாக்கர் சுவாமி அற்புதமா பாடிக்கொண்டு வருகிறார். திரு பெண்ணாகரம் என்ற சேத்திரம். திரு பெண்ணாகரம் வந்த உடனே அவர் திருவுள்ளத்துல ஒரு விருப்பம் சுவாமி விண்ணப்பிக்கிறார். சுவாமி இதுவரைக்கும் நான் கர்மசேனராக சமண சமயத்தில் இருந்தேன். மீண்டும் என் தாய் சுமயமாய் சிகிச்சை நடந்துள்ளேன். இந்த உடம்பு அவர்களோடு இருந்த உணவு. இந்த மேனில உன்னுடைய அடையாளத்தை எனக்கு குறித்து அந்த சூரத்தின் அடையாளத்தையும் ரிஷபமாகிய விடையின் அடையாளத்தையும் என் திருத்தோள்கள தாங்கள் குறித்து வைப்பீர்களானால் நான் மீண்டும் சைவ சமயத்தை சார்ந்த ஒரு அங்கீகாரத்தை பெறுவேன். ஒரு ஆசை அடி எனக்கு தாங்கள் அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த திரு பெண்ணாகரத்துல அற்புதமான பாடல் பெற்ற சொல்ல நடுநாட்டு சரத்துல பெண்ணாகரத்தையும் பெருமான் சன்னிதிகள் என்று கொண்டு பொன்னார் திருப்படிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், பொன்னார் திருப்படிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன், மின்னாரும் உவிரை சூலம் என் மேல் பொறியே மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே. அருமையான தமிழ் பத்திலா நம்ம ரிக்வஸ்ட் கம்ப்ளீட் ரிக்வஸ்ட் அது அப்படியே தேவாரத்துல பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், எனக்கு 10 பங்களா வேணும், 70 ஏக்கர் நிலம் வேணும், என் பிள்ளைகள் பூரா ஸ்டேஷன் இன்ஜினியரா இருக்கணும், ஜப்பான்ல டாக்டரா இருக்கணும், எய்த்து வீட்டுக்காரன் இருக்கிறதையா போகணும் என்போன்றவர்கள் சாயங்காலம் இதை கேட்போம். பொன்னார் திருப்படிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன். இந்த அடையாளம் தெரியும் போனேன்னா நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உடம்பு அவங்களோ இருந்த உடம்பு அந்த நினைவு எனக்கு வந்துட்டே இருக்கு. நிபுணி பூசாக அவங்கள்ட்ட இருந்தேன். எப்பொழுது பார்த்தால் கங்காளம் பூசும் கபச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்ந்த நான் அவங்கள்ட்ட இருந்தேன். எனவே போற்றி செய்யும் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டே நமக்கு மின்னாலும் மூவிரை சூழம் என் மேல் புரியும். சுவாமி திருக்கரத்துல சூழல் இருக்குது அந்த அடையாளத்தை என்று சுவாமி வேண்டுகிறார். வேண்டி அந்த ஸ்தலத்தில் அழுதார். அழுதார் உன்னை பெறலாமே என்று சொன்ன மாதிரி உடனே ஒரு சிவகணம் பூதகணம் பிறர் அறியாமலே அங்கே வந்து சுவாமியுடைய புனிதமான தோள்கள்ல ரிஷபக்குரிய சூழக்குரிய அடையாளம் விட்டு மறைகிறது. அப்படி பெருமா எதனை கேட்டாரோ அதை சுவாமி கொடுக்க தயாரா இருக்கிறார். அதற்கு அவர் செலவழித்த செலவு என்னது அந்த செலவு இடையரா பேரன்பு. மாதவ சுவாமியான சுவாமிகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள காஞ்சி புராணத்துல வழிபாடு செய்யும் போது அவருக்கு முதல்ல அவர் உள்ளத்தை கவர்ந்தது திருநாவுக்கரசர் சுவாமியுடைய அன்பு பேரன்பு. சுவாமி மேல வைத்த பேரன்பு இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும். மாதவ சுவாமியான சுவாமி அப்படி பெருமானை படம் பிடிச்சு காட்டல. அந்த இடையரா பேரன்புதான் நம்முடைய பெருமான் செலுத்திய மூலதனம். அப்படின் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்படுறான். அங்கிருந்து புறப்பட்டு அழகான பல ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு திரு முதுகுன்றம் வருகிற விருத்தாச்சலம் திரு முதுகுன்றத்துல திருத்தாண்டகம் அற்புதமா சுவாமிக்கு சாத்தி மகிழ்வடைந்த நாயகன் அங்கிருந்து புறப்பட்டு திருத்தில்லை வந்தாச்சு. திருத்திலையுடைய எல்லைக்கு வருகிறார்.
1: நம பார்வதி பதையே சாசிவர நம பார்வதி
2: சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சோதனைகளும் அவற்றை எதிர்நோக்கும் மன வலிமையும். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.
3: அண்டஜம், அண்டஜம்னா என்ன? ஜம்னா தோன்றுவதுன்னு அர்த்தம். ஜம் அப்படின்னா தோன்றுது. சார் இன்னைக்கு ஜம்முன்னு வந்திருக்காரு சார் அப்படிங்கிறவங்க இல்லையா, அது என்ன ஜம்முன்னு நல்ல தோற்றத்தோடு வந்திருக்கிறார் அர்த்தம். அண்டஜம் என்றால் முட்டையில் இருந்து பிறப்பது. சுவேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பது. உர்பிஜம் வேறுகின்று பிறப்பது. சராயம் கருப்பையிலிருந்து வர்றது. இவ்வளவுதான். இந்த நான்கு வகையில தான் உயிரினுடைய தோற்றங்கள் இருக்கும். அண்டஜம் முட்டையிலிருந்து தோன்றுவது, அதான் ஓவி பாரஸ். இங்கிலீஷ் அதுக்கு பேர் ஓவி பாரஸ். ஸ்வேதஜம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். உர்பிஜம் பொட்டானிக்கல். சராயிஜம் மேமல்ஸ். இவைகளை இப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்ப அடுத்தால வருவோம். இப்ப என்ன சொன்னாங்க, மொத்தத்தில் இந்த பாடி மைண்ட் அண்ட் தி சோல், இந்த மூணு விஷயம் முக்கியமான விஷயம். பாடியும் முக்கியம்தான், மைண்டும் முக்கியம்தான், சோலும் முக்கியம்தான். ஆனா சொன்னாங்க எது எதை விட முக்கியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எப்பயுமே முக்கியம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும், எது எதை விட முக்கியம் அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் த சோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் த மைண்ட். ஏன் அப்படின்னு காரணம் சொன்னாங்க, என்னதான் நீ பாடியை மெயின்டைன் பண்ணா கூட ஒன் டே யூ ஹாவ் டு லீவ் திஸ் பாடி ஹியர். இது யாரும் நோபடி இஸ் எக்ஸம்ப்டட். யாராவது நான் அந்த பாடியோட இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா, ஒன் டே யூ ஹாவ் டு லீவ். அதனால என்னது, இந்த பாடி இஸ் ஓன்லி டெம்பரரி, அதை மறந்துடக்கூடாது. மைண்ட் என்ன சொன்னாங்க, மைண்ட் ஒய் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அப்படின்னாங்க, because mind will follow even after your death, that will follow the soul up to certain cosmos. So mind is more important. இப்ப இருக்கு ஒரு நாள் யூஸுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் செலவழிக்க வேண்டியது, யூஸ் அண்ட் த்ரோ. இது ஒரு வருஷம் வைக்கணும்னா கொஞ்சம் இம்பார்டன்ஸ் உண்டு. இது பெர்மனன்ட் சார், லைஃப் எல்லாம் பெர்மனன்ட் அப்படின்னா. அதனால ஒய்ஃப் செலக்ட் பண்றதுக்கு ஏன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், என்ன சொன்னாங்க, எட்டர்னல். இப்ப என்ன சொன்னாங்க, அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ யோகா யோகா யோகா அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இன்னைக்கு உலகத்துல போல கேட்டா, யோகம் இன்னொன்னு தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க. இது பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய வருது. யோகம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு யோகம் அறியுன்னு சொல்லி, யோகம்னா யோகா கிளாஸ் நீங்க போட்டு அமெரிக்கால போய், நாங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், த சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு பெரிய சென்டர் பாத்தீங்கன்னா, எல்லாம் வெள்ளக்காரன் அவ்வளவு பேரும், சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன். அப்ப என்னன்னா, இன்னைக்கு மெடிடேஷன் யோகா அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி எல்லாத்துக்கும் இல்லையா, ஐஸ்வர்யா ராயின் ஒரு கவர்ச்சி வருது இல்லையா, அது மாதிரி ஒரு கவர்ச்சி வருது. இப்ப இந்த இடத்துல உள்ள ஞாபகம் வச்சுக்கணும், இந்த யோகாவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளுவது ஒரு யோகம், மனதை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம், ஆன்மாவை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம். மூணு யோகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யோகா தியானான்னு சொல்றாங்க, ஆனா இந்த யோகாங்கிறது தியானங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தைங்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. யோகா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட், தியானம் இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்ப அதுல அதுல உள்ள நியரஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு பாக்கணும். இப்ப இந்த உடம்பை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது மெடிசின் சாப்பிடலாம் உடம்ப நல்லா வச்சுக்கோ, அது வேற விஷயம். இந்த மெடிசினே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கிறோம், மருந்தே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கிறோம், வழி இல்லைன்னா மருந்து சாப்பிடுறோம். மருந்து சாப்பிடாமே ஹெல்த்தை வச்சுக்க முடியுமா, டாக்டர் போகாமே வச்சுக்க முடியுமா, அப்படிதான் முதல்ல ட்ரை பண்றோம் எல்லாருமே. அதனால அதுக்கு என்ன பேரு, இந்த பாடி யோகான்னு சொல்றோம் பாருங்க, தட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் அஸ் கண்டோர்ஷன், கண்டோர்ஷன். இதெல்லாம் நீ எதுக்காக சொல்றேன்னா, நீங்க போய் ஆக்சோரிஸ்ட் எடுத்து பாக்கணும், நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு. நான் போய் ஆக்சுவரேஷன் எழுத முடியாது இனிமே. ஆகவே கண்டோஷன், இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய யோகா தான் கண்டோஷன். இந்த மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்வதற்கு பாருங்க, அதுக்கு தான் நாம என்ன சொன்னா, இவங்க மெடிடேஷன் சொல்றாங்க, ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது, இதான் சொல்ல அதை மட்டும் சொல்லிடுறேன், என்னங்கிறத சொல்றதுக்கு டைம் இருக்காது. மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நான் முதல்ல என்ன சொன்னேன், மைண்டை உன்னுடைய முயற்சியினால் பியூரிஃபை பண்ண முடியாது, அது பிராக்டிக்கபிள்னா உலகத்தையே நீங்க நான் திருத்திடுவேன். எல்லாருடைய மைண்டையும் மாற்றக்கூடிய வன்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தை ஒரே நொடியில் திருத்திடலாமே, ஏன் திருத்த முடியல, பிராக்டிக்கல் நடக்குதான்னு பார்க்கணும் இல்லையா. சும்மா ஆசைக்காக சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன சொன்னாங்க, மைண்ட் அண்ட் நாட் ஓன்லி மைண்ட், தி அந்தக்கரணாஸ், தி அந்தக்கரணாஸ் கேனாட் பி பியூரிஃபைட் பை ஹியூமன் எஃபர்ட்ஸ். அப்போ God can only purify the mind. அடுத்த கேள்வி என்ன வரும்? God purify பண்றதுக்கு நாம என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்ன, அழகா இப்ப இன்னைக்கு பியூட்டிஷியனுக்கு பியூட்டி ஷாப்புக்கு போறாங்க இல்லையா, அதுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு செலவழிக்கல பாதி செலவு இது கொடுக்கணும் போல தெரியும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப என்னதுன்னா, என் உடம்ப பியூட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த ஷாப்புக்கு போய் உட்காரணும் இல்ல, உட்காந்து உடம்ப குடுக்கணும் இல்லையா? ஐ வில் ரிமைன் இன் த ஹவுஸ், யூ மேக் பியூட்டிபிகேஷன். உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? 1000 ரூபாய். நான் 5000 ரூபாய் தரேன் சார், நான் வரமாட்டேன், நீங்கே உட்கார்ந்து இருப்பேன், நீங்க என்ன பாடியை பியூட்டிஃபை பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா? யூ ஹவ் டு கோ அண்ட் சிட். அது போலதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க மனதை கடவுளத்தில் முதலில் ஒப்படைக்க வேண்டும் இல்லையா? எதுவுமே ஒன்னு கேண்டிங் ஓவர் இருக்குல்ல, நீங்க போறீங்க, ஒரு கேஸ் இருக்குது, உங்களுக்கு வக்கீல் நடத்தணும்னு விரும்புறீங்கன்னு வைங்க, ஒரு சிறந்த வக்கீல் இருக்காரா? எல்லாரும் இருக்காங்க, டாக்டர் வக்கீல் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சந்தோஷம். இப்போ வக்கீல்கிட்ட போய் கேஸ ஒப்படைக்கிறோம், வக்கீல்கிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம், இவ்வளவு நாள் ஆகும் சொல்றாரு, இது ஸ்டே வாங்க முடியுமா? எல்லாரும் அதான் கேட்கும் போது, ஸ்டே வாங்க முடியுமா சார் அப்படி கேட்கறோம், ஸ்டே வாங்க முடியும் வாங்க முடியாதுன்னு சொல்றாரு, எல்லாம் பண்றாரு, பண்ணிட்டு சரி சார் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வேணும் உங்களுக்கு? 5000 ரூபாய், நான் 10000 ரூபாய் தரேன் சார், எனக்கு 6 மாசம் 3 மாசம் முடிச்சு கொடுங்க, அதெல்லாம் கேட்கலாம். ஆனா கடைசியில் என்ன கேட்பாரு வக்கீல், என்ன கேட்பாரு, என் பேருக்கு ஒரு வக்காலத் கொடுத்துட்டு போங்க. என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேரு? வக்காலத்துன்னு சொல்லுவோம் நாங்க, என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேரு? இங்க மலையாள மொழியில் எதுக்கு வார்த்தை இருக்காத வக்காலத்துல என்னன்னா, வி ஹாவ் டு ஆர்கனைஸ் தி அட்வொகேட் டு ஆர்கியூ அவர் கேஸ் பிஃபோர் த கோர்ட். அந்த வக்காலத் சைன் பண்ணி கொடுத்தாதான் அவர் ஆர்கியூ பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு அவர் ஆர்கியூ பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீங்க ஒரு கடமையை செய்யணும் இல்லையா? நீங்க 5000 ரூபாய் கொடுக்கலையோ 10000 ரூபாய் கொடுக்கலையோ 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களோ, வித் அவுட் கிவிங் எ வக்காலத் தி அட்வொகேட் கேனாட் ஆர்கியூ யுவர் கேஸ் இன் தி கோர்ட். அதே போலத்தான் மனதை கடவுள் தான் சுத்திகரிக்க முடியும். கடவுள் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அத கேள்வி என்ன, அதுக்குதான் என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை மட்டும் குறிச்சுடுங்க, டு பியூரிஃபை த மைண்ட் you have to do sakarpa pranayama. இது சைவ சித்தாந்தம் சொல்றது. சகற்ப பிராணாயாமம் ஒன்னு இருக்குது, அதை நீங்க செய்ய வேண்டும். ரெண்டு முடிஞ்சது, பாடிய நல்லா வச்சுக்கிறதுக்கு கண்டோஷன், அது ஒரு யோகம். என்னன்னு கேட்டா, நம்முடைய இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்னுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அதே போல ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மாவுக்கு ஒரு யோகம் இருக்கு, அது என்ன யோகம் என்றால், அதுக்கு பேரு தான் தியானம். அந்த தியானம் என்பதற்கு அவங்க இங்கிலீஷ்ல என்ன பேர் கொடுக்கிறாங்க, மிஸ்டிசிசம். அப்ப என்ன தெரியுது, நாம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சைவ சித்தாந்தம் கொடுக்கின்ற ஒரு விஷயம், இந்த உடம்பை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஒரு யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், தட் இஸ் கால் கண்டோஷன். அது என்ன யோக பயிற்சின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் முத்திரைகள்னு பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முத்திரைகள் பிடிக்கிறீங்களோ கையில பூஜை செய்யும் பொழுது, அந்த முத்திரைகள் உங்கள் நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவாக்கும். அந்த முத்திரைகள் பிடிக்கணும்னு சொன்னதான் நீங்க மெடிக்கல் சென்டர் என்ன சொல்றான், பிசியோ தெரப்பிங்கிறான். ஒரே விஷயம் தான், கான்செப்ட் இஸ் சேம். நாம அதுக்கு பேர் முத்திரைன்னு கொடுத்தோம், அவன் என்ன சொன்னான், பிசியோ தெரப்பின்னா, அவ்வளவுதான். சோ அடுத்து மைண்ட் இருக்க, இந்த மைண்டுக்கு என்னன்னு கேட்டா சகத், அது மட்டும் நான் விஷயத்தை சொல்லிடுறேன், என்னங்கிறத இப்ப விளக்கறேன். So to purify the mind, what a saivite is expected to follow, he has to do sakatva pranayama daily. Then God will take charge of purifying your mind. You cannot purify your mind. You have to hand over your mind to God. Then God will take charge. அதுக்கப்புறம் இந்த soul இருக்கு, அந்த ஆன்மா, அந்த ஆன்மா இறைவனோடு ஒன்றுபடுவதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு தான் என்ன சொன்னோம், அது தியானம். அந்த தியானமும் மற்றவர்கள் சொல்லுகின்ற தியானம் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தியானத்தில் தியானம்ங்கிற ஃபீல்டுக்கு போனீங்கன்னா, அங்க ஒரு பெரிய ரிசர்ச் என்ன தெரியுமா உங்களுக்கு, கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணுமா, கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணணுமா? இந்த தியானங்கிற இன்ஸ்டிடியூஷன் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு இது என்ன சொல்லும், கண்ணை திறந்து கொண்டு செய்யக்கூடிய தியானம் தான் பலனை கொடுக்கும். இன்னொன்னு என்ன சொல்றது, கண்ணை மூடிக்கொண்டு செய்கின்ற தியானம் தான் பலனை கொடுக்கும். இந்த கண்ணை திறந்துகிட்டு பண்ணணும் சொல்றதா பிரம்மகுமாரிகள் இயக்கம் உங்களுக்கு தெரியும். அவங்க கண்ணை மூடக்கூடாதுமாங்க. இப்ப என்னன்னு கேட்டா இதுலயே சிக்கல் வந்துருச்சு. கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணுமா, கண்ணை திறந்துகிட்டு பண்ணணுமாங்கிறது அதுலயே ஏகப்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இயக்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க. ஓரளவுக்கு போகும்போது அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. ஒருத்தன் என்ன பண்ணா, நீச்சல் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஸ்விம்மிங் நல்லா நீந்தணும் முடிவு பண்ணான். பண்ணிட்டு அவனுக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, நீச்சல் படிக்கணும்னா தண்ணிக்குள்ள இறங்கிதான் நீச்சல் படிக்கணும். தண்ணிக்குள்ள இறங்காம நீச்சல் படிக்க முடியுமா? ஆனா உனக்கு சந்தேகம் வந்தது, நீச்சு படிச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்கணுமா, தண்ணிக்குள்ள இறங்கிட்டு நீச்சு படிக்கணுமா அப்படின்னு அவன் வந்து பார்த்தான். ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட், இதுல என்ன லாபம் இருக்கு, அதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டே இன்னைக்கு நீந்த முடியுமா? இதே போல தியானம்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாமா, கண்ணை திறந்துட்டு போகணுமாங்கிறதுலே உங்களுக்கு முடிவுக்கு வரல. அப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க, அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? தியானம், நாம சொல்லுகின்ற தியானம் என்பது ஒன்று இருக்கிறது, அந்த முறையை பற்றி நானா அப்புறம் சொல்லுகின்றேன். அது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த மூன்றையும் நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. த பாடி, த மைண்ட் அண்ட் த சோல். ஆனா எது விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி, த சோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூணுனுடைய தன்மை இருக்கு இல்லையா, இந்த பாடியோட நேச்சர், மைண்டோட நேச்சர், ஆன்மாவோட நேச்சர், இந்த மூணுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா, அது வந்து இந்த உருவம் மாறிக்கிட்டே வருது. நம்ம குழந்தையா பிறக்கும் போது உருவம், இப்ப நம்ம ஒரு உருவம், யாராவது பிறந்த மாதிரியே இருக்க முடியுமா? அப்ப இந்த பாடிங்கிற என்ன வருதுன்னா, ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது மெடிக்கல் சயின்ஸ்ல மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் சொல்லுவாங்க. த பாடி சப்ஜெக்ட் டு த்ரீ சேஞ்சஸ், மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அப்போ அதுக்கு ஒரே பேர் கொடுத்தாங்க, மெட்டாமார்போசிஸ். த பாடி சப்ஜெக்ட் டு மெட்டாமார்போசிஸ். அதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தெரியும் அவன் சயின்ஸ்ல, மெட்டாமார்போசிஸ். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுன்னா, பரிணாமம், இந்த உடம்பு பரிணாமம் என்ற ப்ராசஸுக்கு உட்படும். மைண்டு பரிணாமம் கிடையாது. மைண்டுக்கு என்னன்னு கேட்டா, தட் இஸ் மைண்ட் வந்து விருத்திப்படும். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன். மைண்ட் வந்து விருத்தி, அதுக்கு என்ன இங்கிலீஷ், மேனிபெஸ்டேஷன். சோ அதுல ஆன்மா இருக்கே, அதனுடைய ப்ராசஸ் என்ன என்றால், அது என்றைக்கும் வியாபகமாக இருந்து கொண்டு இருக்கும். அதுக்கு என்ன சொன்னாங்க, மெட்டம் சைக்கோசிஸ் இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. என்ன சொன்னாங்க, த பாடி இஸ் சப்ஜெக்ட் டு மெட்டாமார்போசிஸ், த மைண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மேனிபெஸ்டேஷன், அண்ட் த சோல் இஸ் சப்ஜெக்ட் டு மெட்டம் சைக்கோசிஸ். அப்ப மூன்றினுடைய இயல்பே வேற வேற, அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்ப என்ன சொன்னாங்க, கடைசி நம்ம டாபிக் முடிவுக்கு வருவோம். இப்ப என்னதான் சார் சொல்ல போறீங்க என்ன, இந்த வித்த காட்டுற என்ன பண்ணுவான், பாம்பு ஒரு டப்பாக்குள்ள போட்டிருப்பான், இந்த பக்கம் கீரிப்புள்ள இருக்கும், இந்த கீரிப்புள்ளையும் பாம்பு சண்டை போட போகுது, சண்டை போட போகுது சொல்லி வசூல் பண்ணிட்டே இருப்பான். பாருங்க எல்லாம் ஜோரா கைதட்டுங்க, இப்ப பாருங்க பாம்பு எடுத்து விட போறேன், கீரி பிள்ளை வர போகுது, ரெண்டு சண்டை போட போகுது, எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்டுங்க அம்மா. அது மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே சார். இப்போ இங்க சொன்னாங்க ஒரு விஷயம், த காம்போசிஷன் ஆஃப் த மைண்ட், த நேச்சர் ஆஃப் மைண்ட், த ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு விஷயம் ஏன் சொல்லாங்க, மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க வைக்க முடியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யூ கேனாட், அப்படி வச்சவங்களையும் நீங்க பார்க்கல, யாராவது பார்த்துருக்கீங்களா மனதை கண்ட்ரோல் பண்ணவங்கள, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த மனம் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அது தூங்குகிற புலி மாதிரி. நீங்க ஒரு புலி தூங்கிக்கிட்டு இருக்குன்னா பேசாம போனா இருக்கும், அந்த புலியை எழுப்பி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? தூங்குகின்ற புலியை எழுப்புவது போல மனத்தினுடைய தன்மை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், இப்பொழுது நீங்கள் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டேல்ல, அது வரைக்கும் பேசாம இருப்பீங்க. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டீங்கன்னா வீட்டை நினைச்சிருவீங்க, ஐயோ பிள்ளையை விட்டு வந்தமே அது முடிச்சிருக்கா தூங்குதா, சும்மா இருக்கிற வரைக்கும் பேசாம இருப்பீங்க. நீங்க மனசுல வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அது இந்த மனசோட தன்மை அப்படிப்பட்டது. துஞ்சு புலி இடறிய சிதறன் போலன்னு சொல்வார். அதுபோல இந்த மனம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனத்தை, இந்த மனம் எதற்காக இறைவன் கொடுத்தார் என்றால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மனம் என்பது நம்முடைய ஊழ்வினையை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு கருவி என்பதை முதலில் உணர வேண்டும். எப்படி இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இறைவன் கொடுத்தார் இல்லையா நமக்கு, நம்மளா போய் வாங்கிட்டு வந்தோமா கண்ணு மூக்கு காதெல்லாம், இதை கடையில் வாங்கணுமா? இந்த இதை எல்லாத்தையும் கடவுள் தானே கொடுத்தார். அப்ப அதே கடவுள் தான் மனத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த மனம் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஊழ்வினையின் படிதான் அது வேலை செய்யும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனம் என்பது எதன்படி வேலை செய்யும்? மனம் என்ன பேசிஸ்ல மனம் வேலை செய்யும் ஒரு கேள்வி வருது இல்லையா, என்ன பேசிஸ்ல வேலை செய்யும்? ஊழ்வினையின் படிதான் அது வேலை செய்யும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் ஊழ்வினை சொல்லுகிறோம், அதுக்கு தகுந்த அளவு திங்கிங் வரும். அதனால என்ன சொன்னாங்க, இந்த ஊழ் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. திருக்குறள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னார், திருக்குறள் ஒரு நூல், அந்த நூலினுடைய ஒரு பகுதிக்கு பேர் பால், அந்த பாலினுடைய பகுதிக்கு பேர் இயல், அந்த இயலோட பகுதிக்கு பேர் அதிகாரம். திருக்குறள் படிச்சா உங்களுக்கு தெரியும், அந்த நூலுக்கு பெயர் திருக்குறள். அந்த திருக்குறள் எத்தனை பால் இருக்குது? மூணு பால் இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த பாலுக்குள்ள என்ன இருக்குது? இயல் இருக்கு, இல்லறவியல். இப்ப அறத்துப்பால் எடுத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். பொருட்பால் எடுத்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், அங்கவியல், அப்படி போயிட்டே இருக்கும். அதுபோல காமத்துப்பால். அதுக்கப்புறம் இயலுடைய உட்பிரிவு அதிகாரம். இது ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, ஊழ் ஒரு அதிகாரம் வச்சார் திருவள்ளுவர். அந்த ஊழ்கிற அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொன்னார், அந்த ஊழுக்கு மட்டும் என்ன சிறப்புன்னு கேட்டா, ஒரு அதிகாரமே ஒரு இயலாக விளங்குகிறது. திருக்குறள் இருக்கும் நயம், மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பத்து பாட்டு இருந்தா ஒரு அதிகாரம், ஆனா ஒரு இயலுக்குள்ள ரெண்டு மூணு அதிகாரங்கள் இருக்கும். பரத்துப்பால் எடுத்தீங்கன்னா 37 அதிகாரம் இருக்கு. அப்ப பல அதிகாரங்கள் இயந்துதான் ஒரு இயல், ஆனால் திருக்குறளிலே ஒரே ஒன்று மட்டும் ஒரு அதிகாரமாகவும் ஒரு இயலாகவும் விளங்குவது ஊழியல் ஒன்றுதான். திருக்குறள் இருக்க நயம், அது ஒரு அதிகாரமாகவும் இருக்கு ஒரு இயலாகவும் இருக்கு. அது ஏன் அப்படி வச்சார்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சோ பவர்ஃபுல் காட்டுறதுக்கு தான், சோல் பவர்ஃபுல் காட்டுறதுக்கு தான் அப்படி வச்சார். அதை சொல்லுவார், இந்த அறிவு என்பது உங்களுடைய மனம் என்பது எப்படி வேலை செய்யும் திருவள்ளுவர் சொன்னார், நுண்ணிய நூல்கள கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இந்த மனம் என்பது வேலை செய்வதற்கு அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டார். ஏன்னா அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, எம்ஏ படிச்ச அத்தனை பேரும் ஒண்ணு போல சிந்திக்கணுமே, எம்பிபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, எம்எஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, டாக்டரேட் வாங்க அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே இல்லையா? அந்த கல்வியினாலே தான் வரும் என்றால் அப்படி நடக்க வேண்டுமே, அப்படி இல்லையே. அதனால என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய அந்த மனம் என்பதும் ஊழ் என்பதும் அது வேலை செய்யக்கூடிய விதமே வேற. அதுக்கு என்ன காரணம் வேறு? அதான் சொன்ன, நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இன்னொரு சொன்னார், ஊழில் பெருவலி யாவுல மற்றது சூழினும் தாம் முந்தரும். இந்த ஊழை போன்று வறுமை உடையது எதுவுமே இல்லை, அது மற்ற அது சூழினும் தான் முந்தரும் சொன்னாரு. நீ ஊழை வெல்லலாம் என்று அந்த ஊழை வெல்லுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டால், அந்த இயற்சி நீ ஈடுபடுகின்ற அந்த முயற்சியே அந்த ஊழ் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கதையை சொன்னது நான் இல்ல, கதையை சொன்னவர் உங்க மலேசியாவிலே இருந்த முரு பல ரத்னம் செட்டியார்னு பேர், பெரிய சைவ சித்தாந்த வித்தகர்னு பேர் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க பல பேர். முரு பல ரத்னம் செட்டியார் அவர் சொல்வார், ஒரு கதை சொல்வார், ஒரு நடந்த விஷயத்தை சொல்ல ஒரு இடத்துல ஒரு புராணத்தில் வருது. வியாசர் மகா முனிவர், அந்த வியாசருடைய மகன்கள் ஒருத்தன் ஒரு நாள் என்ன பண்ணா ஒரு ஜோசியக்காரன் போனான். அவன் சொன்னா வெள்ளிக்கிழமையோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டான். உடனே இவன் என்ன பண்ணா வியாசருடைய மாணவர் வந்து வியாசர்கிட்ட சொன்னா இந்த மாதிரி நான் போனேன், அவரு புகழ்பெற்ற ஜோதிடர், அவர் சொல்றது பலிக்கும், அடுத்த வெள்ளிக்கிழமை செத்து போயிருவேன்னு சொல்லிட்டான். உடனே சொன்னாரு வியாசர் கேட்டாரு, நீ என் மாணவன் சொன்னீங்க அவர்கிட்ட அப்படின்னாரு. ஆமா சொன்னேன், நான் வியாசருடைய மாணவன் சொன்னேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, உனக்கு விதி என்ன இருக்கோ அதான் நான் சொல்லுவேன்ட்டு அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணாரு இவரு, அவன் எப்படி சாவான் என்று கண்டுபிடித்தால், முதல்ல என்னன்னா சாவ போறது செஞ்சு போச்சு, அவன் சைக்கிள்ல போகும்போது சாவ போறானா மோட்டார்ல போகும்போது சாவ போறானா தெரிஞ்சாச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா. இவன் கார்ல போகும்போதுதான் சாவ போறான்னா ஒன்லி சிக்ஸ் டேஸ் தானே, இந்த ஆறு நாள் காரே எடுக்காம இருந்துருது. அதனால இந்த மோட் ஆஃப் டெத் என்ன தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அவாய்ட் பண்ணிடலாம்னு வியாச யோசனை பண்ண. உடனே என்ன பண்ணாரா, நேர அவர் பெரிய தவ முனிவர் இல்லையா, நேர அவருடைய தவ வலிமையினாலே என்ன பண்ணாருன்னா நேர யமனுடைய லோகத்துக்கு போனார். யம லோகம், ஏன்னா அவன் தான் கணக்கு வச்சிருக்கான் யாராரு எப்ப கொண்டு போகணும்னு. அங்க போனோடனே யமன் என்ன பண்ணா வியாசர பார்த்தோடனே, சாமி வாங்க வாங்க வாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீங்க சொன்னா நானே வந்திருப்பேன்னா. யமன் பெரியவங்க போனா ஐயா ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துட மாட்டேன்னா, நீங்களே கஷ்டப்பட்டு வந்தீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா, இங்க தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. எங்க ஊர்ல தண்ணி சாப்பிட்டா அர்த்தம் வேற,

உடனே என்ன பண்ணாரா, நேர அவர் பெரிய தவ முனிவர் இல்லையா, நேர அவருடைய தவ வலிமையினாலே என்ன பண்ணாருன்னா நேர யமனுடைய லோகத்துக்கு போனார். யம லோகம், ஏன்னா அவன் தானே கணக்கு வச்சிருக்கான் யாராரு எப்ப கொண்டு போகணும்னு. அங்க போனோடனே யமன் என்ன பண்ணா, வியாசர பார்த்தோடனே சுவாமி வாங்க வாங்க வாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க, நீ சொன்னா நானே வந்திருப்பேனே என்ன யமன் பெரியவங்க போனா, ஐயா ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வந்துட மாட்டேன்னா, நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, நீங்க இங்க தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. எங்க ஊர்ல தண்ணி சாப்பிட்டா அர்த்தம் வேற, எங்க ஊர்ல தண்ணி சாப்பிடுறீங்களா அதுக்கு அர்த்தமே வேற. எல்லாம் கேட்டவொடனே அவர் சொன்னாரு என்ன வேணும்னு கேட்டாராம். வியாசர் சொன்னார், நான் வந்து உன் ரெக்கார்டு ரூம் கொஞ்சம் பார்க்கணும்னாரு. அப்படியா சுவாமி, தாராளமா பாருங்க, ரெக்கார்டு ரூம் உங்களுக்கு இல்லாத என்ன, நீங்க தாராளமா பார்க்கலாம். இல்ல என்னுடைய மாணவன் ஒருத்தன் இருந்தான், அவன் ஜோசியதாரன்ட்ட போனான், அடுத்த வெள்ளிக்கிழமை செத்து போவான்னு சொன்னானா. இப்ப எனக்கு என்னன்னா, அவன் ரெக்கார்டை பார்த்தாச்சுன்னா அவன் எப்படி சாமான்னு ரெக்கார்டில் இருக்கும் இல்லையா, அதனால நான் அதை தெரிஞ்சாச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னா. அப்படியா, அது நல்ல யோசனை தான் சாமி, பரவாயில்ல, அவனுடைய ரெக்கார்டு இத்தனாவது ரேக்ல இருக்கு, போய் பார்த்துடுங்கட்டான். இவர் போன போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார், இந்த இடத்துல தான் ரெக்கார்டு இருக்கு, எடுத்து பார்த்தார். எடுத்து பார்த்து எப்படி சாவான் அப்படின்னு பார்த்து பார்த்துக்கல, அது என்ன போட்டிருந்ததா, வியாசர் இந்த ரூமுக்குள்ள என்னைக்கு வர்றாரோ அதுல இருந்து ரெண்டு நாள்ல சாவான்றது. இப்ப பேசாம இருந்ததா ஜாமே இருந்திருப்பான். வியாசர் இந்த ரூமுக்குள்ள என்னைக்கு வர்றாரோ அதுல இருந்து ரெண்டு நாளைக்குள்ள சாவான் இருக்கு. இதுதான் சொன்னார் திருவள்ளுவர், ஊழிர் பெருவெளி யாவுல மற்ற அது சூழினும் தான் முந்துரும். அதனால அந்த ஊழை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த மனம் முதலிய கருவிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இதே நம்முடைய ஞானிகள் மிக தெளிவாக சொல்லித்தான், அந்த மனம் என்பதை எப்படி நீ அடக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்திலே அந்த மனத்தை கொடுத்துவிட்டு அந்த சகற்ப பிராணாயாமம் என்ற ஒன்றை செய்தால் உன் மனம் பியூரிஃபை ஆகிக்கொண்டே வரும். இப்ப மூணுக்கு மூணு பியூரிஃபிகேட் மெத்தட் சொன்னாங்க. இந்த உடம்பை எப்படி பியூரிஃபை பண்றது, மனதை எப்படி பியூரிஃபை பண்றது, இந்த ஆன்மாவை எப்படி பியூரிஃபை பண்றது அப்படின்னு மூணு விஷயம் சொன்னாங்க. அதை மட்டும் வேணா குறிச்சுக்கிடுங்க. இந்த உடம்பை சுத்திகரிப்பது என்பது நாம் பூஜையில் செய்கின்ற முத்திரைகளினாலேதான் பண்ண முடியும். இந்த முத்ராஸ் மனதை எப்படி சுத்திகரிக்கலாம் என்றால், சகற்ப பிராணாயாமத்தின் மூலமாக மனதை சுத்திகரிக்கலாம். ஆன்மாவை எப்படி சுத்திகரிக்கலாம் என்றால், பாவனையினால் சுத்திகரிக்கலாம். அதெல்லாம் நான் விளக்கல, அதாவது இந்த மெத்தட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகின்றேன். இது பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் எடுத்துட்டீங்கனாலே அவைகள் ஊழ் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்காக. இப்ப கண்ணகியினுடைய வரலாறு இல்ல, கண்ணகி கற்பின் தெய்வம் அதான் பாடுறோம். ஆனா கண்ணகியினுடைய வரலாற்றை எதற்காக நான் பாடுகிறேன் சொல்றார் இளங்கோவடிகள். இந்த கண்ணகி என்பது இளங்கோவடிகள் என்று ஒருவர் இல்லை என்றால் கண்ணகியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிலப்பதிகாரம் என்று ஒரு காவியம் இல்லை என்றால் கண்ணகின்னு ஒரு ஆள் இருந்ததா யாருக்காவது தெரியுமா? சேக்கலார்னு ஒருத்தர் இல்லைன்னா சிறு தொண்டன் ஒருத்தர் இருந்தார்னு தெரியுமா? தெரியும், அவங்க சொல்றதா நமக்கு தெரியுது. அதனால அவர் என்ன சொன்னார்?

இளங்கோவடிகள் சொன்னார். இந்த உலகத்தாருக்கு மூன்று உண்மைகளை நிலைநாட்டுவதற்காக, இந்த மூன்று உண்மைகளும் அது முழுக்க முழுக்க உண்மை, அதை யாரும் மாற்ற முடியாது என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் கண்ணகியினுடைய காவியத்தை நான் படைக்கிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், அதெல்லாம் ஊழ். திருவள்ளுவர் சொன்னா அதுக்கு பேர் ஊழ். அதுக்கே ஊழ்னு பேர் வச்சார் திருவள்ளுவர் என்றால் ஊழ்த்து வரும். ஊழ்த்து வரும் என்ன அர்த்தம்? அதை எந்த காலத்தில் எந்த பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த காலத்தில் கரெக்டா பார்த்து கொடுக்கும். அதான் நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதேனார். இன்னைக்கு நல்லா இருக்கே நாத்திகம் பேசாத, அடுத்த நிமிஷம் நடக்கும் உனக்கே தெரியாது. நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே நம்முடைய திருமுறை ஆசிரியர் சொன்னார். அதைத்தான் சொன்னார். அதனால சொன்னாங்க, அந்த ஊழ் என்பது மிகவும் வலிமையுடையது. ஊழ் என்றால் பருவமடைதல் அர்த்தம். அதற்குரிய காலகட்டங்கள் வரும்பொழுது அது பருவமடையும், அந்த பருவமடைந்த பொழுது பலனை கொடுக்கும். ஆகவே அதுக்கு பேர் ஊழியல், திருவள்ளுவர் ஊழ் என்றார். அதனாலதான் தமிழ்ல ஒரு அருமையான சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊழில் வருகின்ற ஒன்றை எதிர்த்து உன்னுடைய முயற்சியினால் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு பேர் தான் ஊழல்னு பேர் வச்சாங்க. ஊழல், நிலக்கரி ஊழல், டான்சி ஊழல், மாட்டுத்தீவன ஊழல், அதுக்கே ஊழல்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா ஊழின் வழியாக வராததுன்னு அர்த்தம். ஊழ் அல் ஊழல், தமிழ் வார்த்தையை பாருங்க என்ன அருமையா. நீ ஊழின் வழியாக வராதே, உன்னுடைய முயற்சியினால் ஏற்பட்டா அதுக்கு பேர் தான் ஊழல். அந்த வார்த்தையை அருமையா வச்சான். அதனால ஊழின் வழியாக வராததுன்னு அர்த்தம் ஊழல். அதனால என்ன தெரியும் கேட்டா, முடிவாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் இறைவனுடைய துணை இல்லாமல் உன்னுடைய மனதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர்கள் சொல்லுகின்ற அந்த முயற்சியில கொஞ்சம் ஈடுபட்டு தான் பார்ப்போமே. என்ன சொல்றீங்களே சார், கொஞ்ச நாள் பாருங்க, மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே அப்படி அந்த மிக தெளிவாக இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கேன்னா, எல்லாம் நம்முடைய சிறஞான போதம் நூல்களிலே சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு புரிகின்ற முறையிலே சொல்கிறேன். அதைத்தான் அன்றைக்கே புறநானில் ஒரு புறவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த வார்த்தை என்னன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களுக்கு வருகின்ற நன்மையும் தீமையும் மற்றவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், அது நீங்களே தேடிக்கொண்டது. என்ன அருமையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவன் பாடுகிறான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த பாடின புலவர் பெரிய புலவர் மட்டும் இல்ல, பெரிய ஜோதிடரும் கூட. அந்த பாடின புலவர் வெறும் புலவர் இல்லை, அவர் பெரிய ஜோதிடர். ஆகவே கணியன் பூங்குந்தனார் அவருக்கு பேரு. கணியன் ஜோதிடன் என்பதற்கு சரியான தமிழ் என்ன, கணியன். ஜோதிடங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தை. அந்த ஜோதிடங்கிறதுக்கு தமிழ் என்ன, கணியன். ஆகவே கணியன் பூங்குந்தனார் என்று ஒரு புலவர் அருமையாக அன்றைக்கு புறநானூற்றிலே பாடியிருக்கிறார். ஆகவே என்னன்னு கேட்டா, திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, மெய்கண்டாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லோரும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த மனம் என்கின்ற ஒன்றிற்கே, அந்த மனம் என்கின்ற ஒன்றை நாம் அடக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்மிடத்திலே சொல்லாத ஒன்றை வேறு இயக்கங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அது முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். நாம் நினைக்கிறோம்னா, சைவ மெய்ஞானிகள் சொல்லாத விஷயத்தை வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்படி உண்மையிலேயே சொல்லியிருந்தால் இவர்கள் சொன்ன ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டுதான் சொல்ல முடியுமே ஒழிய, இவர்களால் கண்டுபிடித்து எதுவும் சொல்ல முடியாது என்பதுதான் அந்த சைவத்தினுடைய முடிவான கொள்கை. அது ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இவர்கள் டெவலப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த முழுமையும் என்பது இறைவன் ஒருவனால் உணர்த்தப்படுவதுதான். உலக வரலாற்றிலே பார்த்தால் எவ்வளவோ செய்திகளை பார்க்கிறோம். இப்ப எவ்வளவோ, இப்ப உதாரணம் எடுத்தீங்கன்னா, எவ்வளவோ நற்போதனைகளை அந்த இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த 12 சீடர்கள் ஒருவனான ஜூடா இஸ்காரியத்தை காட்டிக் கொடுக்கிறான். அவனும் இவ்வளவு நாளா இயேசுநாதனுடைய போதனையை கட்டிட்டே இருந்தவன் தானே. அதே போல ஜூலியஸ் சீசர், அவனோடே இருந்த மந்திரி புரூட்டஸ், அவனே கொள்கிறான். இவ்வளவு பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டா, ஒண்ணு எதுவுமே வந்து அந்த இறைவனுடைய செயல் எல்லாம் நடக்க முடியாது. அதுபோல எங்க நாட்டில் இந்திரா காந்தி பாருங்க, உலக வரலாற்றிலே ஒரு பெரிய பிளாட் என்னன்னா, உலகத்துல இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது, ஒரு அரசியல் தலைவருடைய மெய்காப்பாளரே அவரை கொன்றது என்பது உலக வரலாற்றிலே இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அது மற்ற இடத்துல எதிரிகள் கொண்டிருக்கிறார்கள், வேறையால கொண்டிருப்பான். ஆனா அவரை நியமிப்பதற்கு நியமிக்கப்பட்ட பாடி

0: காட் மெய்காப்பாளரே தலைவனை கொண்ட வரலாறு இந்தியாவின் அவசியம் ஏற்படுத்தியிருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்திரா காந்தி வாஸ் ஷாட் டெட் பை ஹிஸ் ஓன் பாடி கார்ட்ஸ், பை ஓன் பாடி கார்ட்ஸ். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? சதாம் ஹுசைன் அவர் இப்படிப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவருடைய இரண்டாவது மனைவி அதான் காட்டி கொடுத்தாங்க. யாருன்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அந்த விதியின்படிதான் நடக்கிறது என்பதை நான் உணர முடிகிறது. ஆகவே விதியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன தெரியணும்? ஆன்மா என்பது என்ன, மனம் என்பது என்ன, அதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி செய்வதை விடுத்து நாம ஒரு முயற்சியில் இறங்கினால், அது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஊழியர் பெருவெளி ஆவூட நீங்கள் மாறுகின்ற அந்த முயற்சியே அது தன்னுடைய பலனை கொடுத்துவிடும் என்கின்ற செய்தியை மிக அருமையாக சொல்லியிருக்கின்றேன்.
1: சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நேற்று அயனே அலங்கரை பார்த்தோம், இன்றைய பாட்டு தட்சன். நாம் எல்லாம் சேர்ந்த மாதிரி படித்தோம்னா அது உள்ளீடான கருத்து என்னன்றத வள்ளல் குருமான் தான் ரகசியமா வெளியிட்டு இருக்காங்க. அது சிந்திக்கலாம், கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி படிங்க. அதனாலதான் உங்களுக்கு அது ஞானமாக அமையும்.

0: கந்தபுராணத்தில் வருகிற மிகப்பெரிய பகுதி.
1: தக்கனையும் தக்கன் என்ற ஒரு பெரியவன், சிவபெருமானுடைய மருமகன். அவன் மிகப்பெரிய வேள்வியை செய்கின்றான். வேள்வியில் சிவபெருமானை அழைக்கவில்லை, தாட்சாயணி கேள்வி கேட்கிறாள், விலகி செல்கிறாள். தட்சாயாகத்தை அழிப்பதற்கு வீரபத்திரர் வருகிறார். இது தவிர வேற என்ன இருந்தது? அதில் இருந்த தேவர்கள் எல்லாம் வீரபத்திரருடைய வருகையை பார்த்து ஓடி போய்விட்டார்கள். யார் யார் ஓடினாங்க, எப்படி ஓடினாங்க, எந்த மாதிரியா ஓடினாங்க, எந்த பயத்தோடு ஓடினாங்கன்னு ஒரு பகுதிதான் திருட்சயாகத்தினுடைய முழு வரலாறை விசாலமாக சொன்ன பகுதிதான் கோத்தும் தக்கம் பரணி திருவாசகத்துல. இல்ல உத்திபர தூண்டிவிட்டு வீரபத்திரர் அழிக்க வந்தார். அந்த விவேகத்தை பார்த்த உடனே அவங்க வடிவத்தை மாத்தி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அடையாளம் தெரியாம. இதுல முதல்ல ஓடினவர் யார் என்ன? சூரியன் தான். புறத்தரநாரூரு பூங்குயிலாகி மறந்த நிலே தீனாரும் தீபர. அவரு அப்படி ஓடினார், குயிலாம அறிகினார. திருவாசகம் போப்புகள்ல தண்ணீர் வருமா? இந்த ஆனந்தமும் இசையும் திருவாசகத்துல இல்லன்னா போப்புகளுடைய டாக்டர் ஜி போப் கண்ணீர்ல தண்ணீர்ல கண்ணீர் வர இது வரலா. தட்சை யாகத்தை அழிப்பதற்காகத்தானே சிவபெருமானை அழைக்காத மிகப்பெரிய வேள்வி செய்த காரணத்தாலே இதை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் போய் சொல்லி சிவபெருமானிடத்துல சொல்லல. மற்ற எல்லா விஷயங்களையும் தேவர்கள் போய் சிவபெருமானிடத்தில் முறையிட்டார்கள். இப்படி ஒரு முறைகேடான ஒரு செயல் நடக்கிறது, பெருமானை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா என்று சூரபத்மனுடைய உச்சத்துக்கு வருகிற போது பெருமானிடத்தில் சொல்ல குமாரப்பெருமானை அதோபத்தின் வழியாகத்தானே வெளிப்படுத்தினார். இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்தகன் யமன் காலினாலே மார்க்கண்டேயரை உதைக்கிற போது தேவர்கள் அத்தனை பேரும் போய் சொன்னார்கள், சிறந்த சிவபக்தனாக இருக்கின்ற மார்க்கண்டேயருக்கு ஆபத்து என்று சொன்னார். சுவாமி வெளிப்பட்டார். நிச்சயத்தில் அப்படி இல்லை. சிவபெருமானை சார்ந்திருக்கிற தேவர்கள் எல்லாம் தட்சனை சார்ந்திருக்கிற என்ன கருத்து? இதற்கு ஒரு திறந்த சாவியை வள்ளல் பெருமான் தான் எடுத்தார். இதுக்குள்ள இருக்கிற கதையையே நம்பி நீங்கள் வீணாக காலத்தை கழித்து விட வேண்டாம். கலை உரைத்த கற்பனையெல்லாம் கண்மூடி போகும். இதற்கு உள்ளீடான ஒரு கருத்தை திருவாசகத்திலேயே அதனுடைய சாவியை வைத்திருக்கிற மணிமொழியாருடைய வார்த்தையை கண்டு காணாமலே இருந்து விட்டீர்களே. தட்ச யாகம் என்பது நம்முடைய உடம்புன்னு சொன்ன. இப்ப தட்சன்றது யாரு? ஆன்மா. தட்சன் என்பது ஆன்மா. இவன் ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருப்பார். இவன் செய்த யாகம் எது? பெண்வழிச்சேரல் என்ற ஆன்மாவானது சிவபெருமானை இறையனை இறைவனை விட்டுவிட்டு சதாகாலமும் பெண்வழிச்சேரலாக இருந்ததே இதுதான் தட்சயம். இதுதான் தட்சயம். சரி, இந்த ஆன்மாவை கடைத்தேறுவதற்காக இந்த போராட்டத்திலேயே இந்த ஆன்மா இப்படியே காலத்தை வீணாக்கிக் கொண்டு இறை சிந்தனை அற்றி இருக்கிறதே, இதிலே இருந்து இந்த ஆன்மாவை வெளிப்படுத்தி வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற அறிவை தூதாக அனுப்பினானே அந்த வீ ஜனார்த்தனர் தான் அறிவு. தட்சன் என்ற ஆன்மாவுக்கு புத்தி புகட்டுவதற்காக வந்த அறிவு தான் வீரம்.
0: இந்த வரலாற்றுல சைவ சித்தாந்தத்தினுடைய நூற்றாண்டு பொன் விழாவில் கூட இந்த மலர்ல யாரோ எழுதியிருக்காங்க, நான் படிச்சேன். நூற்றாண்டு விழா பொன் விழா மலர்ல தட்சயாத்திரத்தை அற்புதமா எழுதியிருக்காங்க.
1: ஒவ்வாச்சரி இப்போ அந்த அறிவாகிய வீரபத்திரராகிய அறிவு வேலை செய்ததனாலே தட்சையாக நின்று விட்டது. எல்லா விலங்குகளுக்கும் மனம் இருக்கும்,
0: எல்லா விலங்குகளுக்கும் மனம் இருக்கும், சிந்தனை. நான் பாலக்காட்டில் இருந்தேன் ஒரு 10 நாள்.
1: ஒரு இடத்துல யானை பாகன்களோடு தோப்புக்குள்ள நுழைந்திருந்த போது அந்த யானை பாகன் பார்க்க யானையை பார்ப்பதற்கு யாரோ ஒரு முதலாளி வந்திருந்தார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஓரமா போற ஓரமே நடந்து அந்த யானை பாகன் சொல்லுகின்றான், இந்த புட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி போனது, நீங்க அதை கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஆள் இருக்கார். உடனே அவன் யாரோ ஒரு பேரை சொல்லி அப்புன்னு அழைத்தான். ஒரு யானை வந்து நேரா பார்த்து அப்புன்னு அழைத்தான் ஒரு யானை. அவன் ஏதோ ஒரு மொழியில சொல்லி இதை கொண்டு போய் அந்த ஓரமா ஐயா ஐயாவுக்கு பின்னாலேயே போய் அங்க ஒப்படைச்சிட்டு வான். அந்த யானை என்ன பண்ணுச்சு, துதிக்கையில எடுத்துக்கின்னு ஒன்னு எடுத்து தன் தலைமையில வச்சுக்கிச்சு, ஒன்ன துதிக்கையில தூக்கிச்சு. அவன் கூட வந்த ஆள் பயந்து விட்டான். அது கொண்டு போய் அந்த கரையில விட்டுட்டு வடக்கே இருந்து வடமேற்கு இருந்து வந்து இன்னொரு யானையை கூப்பிட்டான். நான் உட்கார்ந்து பேசிட்டேன், நீங்க என்ன டீ சாப்பிடுறீங்களான். இந்த நதி ஓரத்துல எங்க டீ இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் வாங்கிட்டு வருவேன். வாங்கி ஆரம்பிச்சோம். வேலைக்காரன் ஒருத்தர் இல்லை, இன்னொரு பேரை சொல்லி குட்டின்னு கூப்பிட்டான். ஒரு சின்ன பெண் யானை வந்து அதுகிட்ட ஒரு வளையம், அப்ப என்னது டப்பா, ஸ்டீல் டப்பா கேரை, அதுல ஏதோ ஒன்று தூக்கு, அதுல ஏதோ துண்டை போட்டு அதுகிட்ட கொடுத்தான். அது கையெடுத்து கேட்டு அது போய் சூட கொதிக்க நம்மால் கூட வாங்கி வரமாட்டா, கொதிக்க கொதிக்க அந்த டீயை கொண்டாந்து இங்க வச்சுட்டு அது பக்கத்தில் நின்று. விலங்குகளுக்கே மனம் இருக்கும், சிந்தனை. நாம் ஒரு முறை டாக்டர் சாய்மாதா சிவபிருந்தா தேவி ஏற்பாட்டில் அன்னையார் ஏற்பாட்டில் மார்கழி மாதத்தில் ஒரு 3 நாள் புதுக்கோட்டையில் திருவாதவிரி விரமணியிருந்தது. காலை நேரத்தில் வாக்கிங் மாதிரி சுற்றினது விரிவிரே எனக்கு சாயங்காலம் தான். காத்தாலும் என்ன பண்றது, வர்றபோது பார்த்தா ஒரு குதிரளான கூட்டம், அங்க ஒரு பெரிய கரடியை வைத்துக் கொண்டு ஒருத்தான் கரடி ஆட்டின் இருக்க, இங்கெல்லாம் குரங்காட்டுவது போல அந்த பகுதியில் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்துல கரடி வச்சுக்கணும் ஆட்டு. நம்மளெல்லாம் அறிவாள் நெற்றி பூதி எல்லாம் போட்டுருந்து உத்ராட்சம் போட்டுருந்து என்னமோ ரூபா கொடுத்துருந்தார். என்னன்னா அந்த கரடியினுடைய ரோமம் தான் எடுத்து ஒரு தாயத்தில் அதுவே போட்டு கீழே கீறி மண்ணு அள்ளி போட்டு அது ஏதோ மந்திரம் சொல்லி கொடுக்கு. இவன் சொல்றான், சண்முக மந்திரம் சொல்லி உங்ககிட்ட கொடுக்குது சார். ஏய் சண்முக மந்திரம் சொல்லி ஐயாவுக்கு கூட அவருடைய பிழையெல்லாம் விலகட்டும்னு 50 ரூபா. நான் நின்று பார்த்துருந்தேன். அந்த கரடி தன் உடம்புல ஒன்று எடுக்குது, அந்த இவன் கொடுத்த தாயத்துக்குள்ள போடுது, அந்த காலை கீறி ஏதோ ஒரு வட்டமா அந்த கரடி வட்டம் கீறுது, அதுக்குள்ள இருந்து ஒரு பகுதியில இருந்து ஒரு மணல் எடுத்து அது உள்ள போடுது, அது பல்லுல கடிச்சா இவன் கயிறுல கோத்து அதுகிட்ட கொடுத்தான். அது உடனே சாமி உங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் கரடி, பஞ்சாட்சர மந்திரம் கரடி சொல்லுதுன்னா நம்ம சொல்ல வேணாவ. அவன் சொல்றான், நேரா பார்த்தன. அது உடனே கையில வீசிக்கின்னு தலையெல்லாம் சுத்தி அவனை கூப்பிடுச்சு கட்டுறதுக்கு. அவன் பயப்படுறான், கையில கட்சி தொலையுமோ என்ன, ஒன்னும் ஆகாது சார் நீங்க வாங்க. விலங்குகளுக்கு மனம் இருக்கும்னு விளைவாள் உரை எழுதியிருக்காங்க. சிந்தனை இருக்குமா, மனமும் சிந்தனை இல்லாதது எதுன்னா ஆட்டுக்கு மனமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது. எப்படி ஆய்வு செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆடுக்கு மனமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது, நாய்க்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, பசுவுக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, யானைக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, மயிலுக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, கோழிக்கு மனம் உண்டு சிந்தனை உண்டு, ஆனால் பறவைகளிலே குயிலுக்கு மனம் கிடையாது சிந்தனை கிடையாது, காக்கைக்கு மனம் இருக்கும் சிந்தனை கிடையாது, விலங்குகளிலே ஆட்டுக்கு மனமும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது. எனவே சிந்தனை இல்லாத இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு சிந்தனை இல்லாத இருக்கிற ஆட்டினுடைய தலை அதிலே பொருந்த வைக்க வேண்டும் என்று சொல்லி தட்சையாக சில தலையை பொருந்து வச்சார். இங்க இரண்டு பேரை சொல்ற, ஒன்று தட்சன், இன்னொருத்தர் யாரு? எச்சன். எச்சன் என்பது அறிவினுடைய ஆன்மாவினுடைய புத்திக்கு எச்சன் பெயர் வைத்தார் மாணிக்கவாசகர். புத்தி அதனுடைய நம்ம புத்தி. இப்ப சதானந்தன் என்ன சொல்றாரு, ஐயா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரெண்டு புத்தி சார், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, வேலை செய்யல. இந்த புத்தி இல்லாமல் இருப்புக்கு இருக்கிற போது சைவ சித்தாந்தம் தொழிற்படுமையே, ஆனா அவருக்கு புத்தி கொஞ்சம் வெளிப்படும். அந்த புத்தி வந்து புத்தியினுடைய தத்துவமாக எது அமைகிறது என்று சொன்னால், அவர் அந்த ஆன்மாவிற்கு தெளிவுபடுத்துவதற்காக உண்டான ஒரு உட்கருத்து எதுன்னு சொன்னா, அதற்கு பேர் தான் பிரகிருதி மாயை. அதனுடைய வடிவம் எப்படின்னா அது மான் மாறி இருக்கும், அதனுடைய வடிவம் மான் மாறி இருக்குமா. எச்சனை பார்த்து தாண்டு, இந்த பிறவியிலே இருந்து ஏ புத்தியே, இதே உடம்போடு நீ இருந்து விடக் கூடாது, இதே தொழிலில் நீ தயங்கி விடக் கூடாது. நீ பிறவி பெருங்கடலை எப்படி மான் தாண்டுகிறதோ, எப்படி மான் வேகமாகத்தானே உலகத்திலே வான வரத்தில் தாண்டி ஓடுகிறதோ, அப்படி இந்த பிறவி அச்சத்திலிருந்து நீ தாண்டி ஓடுவது மான் மூலமாக கற்றுக்கொள் என்று சொல்லி மான் தலையை எச்சனுடைய தலையிலே சொல்லுகிறார். இவ்வளவு விஷயங்களை வள்ளலார் சொல்லலன்னா நமக்கு தெரியாது, உரை எழுதல யார். இப்போ ரெண்டாவது வரி படிங்க, ஒரு கணவன் ஒரு பெண்ணோடு மனைவியோடு உடல் உறவு கொள்கின்றான். கொள்ளுகிற போது அவனுடைய உடம்பிலே இருந்து விந்துக்கள் கூட்டமாகத்தானே செல்லுகிறது. ஆனால் இறைவனுடைய திருவருள் ஒரே ஒரு விந்தினுடைய ஒரு துளி அருகு நூனி பனிய சிறிய தூளி பெரியதோ அகமாகியோர் பல ரூபமாய். ஒரு சின்ன துளி, அது புல்லுக்கு மேலே இருக்கிற பனின்னு சொன்னார் அருணகிரியர். இது ஒன்றுதான் தாயார் வயிற்றுல போய் தங்கி மணி வயிறு வாய்க்கிறது. அப்ப அதோடு வந்து கூட்டங்கள் எல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் உயிர்கள் தானே, அதெல்லாம் என்னாச்சு, மணிவாசகர் அழுகுறா, ஐயோ அத்தனை உயிரும் மாண்டு போய் விட்டது, மறுபடியும் மழை வரணும். இவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இதத்தான் மாணிக்க வாசகர் குறிப்பா சொல்றார். ரெண்டாவது வரிய ரொம்ப ஜாக்கிரதையா படிங்க, உங்களுக்கு ஞானத்தால விஷயம் புறப்படும். முதல்ல படிங்க, தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து. இப்ப மொத்தமா வருது இல்லையே, விந்து கூட்டம் மொத்தமா வருது இல்லையே, அந்த ரெண்டாவது வரியில சொன்னார் தேவர்கணம். அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க பார், புண்ணியம் புரிதவார்கள். தேவர்கணம் தொக்கன வந்தவர், தொக்குன்னா மொத்த கூட்டம். இது பெரிய ஞான விஷயத்தை பேசிட்டு இருக்க, தொக்கன கூட்டமா வந்தது, தொக்கன வந்தவர் மொத்தமா வந்தது இல்லையா. அது என்ன ஆச்சா, தம்மை தொலைத்து அறுத்தான். அந்த மொத்தமா வந்த உயிர்கள் கூட்டத்தை ஆண்டவன் அழித்து விட்டான். மறுபடியும் மறுபடியும் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்ன வள்ளல் பெருமான் சொல்லலன்னா, இதுக்கு சாவி நமக்கு கிடையாது, நமக்கு தெரியாதுங்க. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம். தேவர்கணம் என்பதற்கு உள் குறிப்பு, சித்தர்கள் குறிப்பு, விந்துக்களுடைய கூட்டம். தேவர்கணம் தொக்கனைத்து அவதம்மை தொலைத்ததுதான். இந்த பெண் உமையாயிருந்த பெண், உமையாயிருக்கிறவர்களை பார்த்து கேட்டார், ஏக காலத்திலே மழை வழியாகத்தானே வந்த ஆன்ம கூட்டங்கள் புல் நுனியிலே தங்கி, செடி கொடிகளிலே தங்கி, தானியங்களிலே தங்கி, அது ஆன்மகருடைய உடலிலே ஊறி அவ்வளவு கூட்டம் உயிராகத்தானே, மறுபடியும் பிறவி எடுப்பதற்காக முறைச்சி முனைந்து முயற்பட்டு வருகின்ற போது அதில் ஒன்றை மற்றும் இறைவன் ஏற்றுக்கொண்டு மற்றதையும் தள்ளிவிட்டானே, போர்க்களமாக தள்ளிவிட்டான். சிரித்தான் அதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறாள். அடுத்த பெண் சொல்கிறாள், அதனுடைய பிறவி இதுக்கு இப்பொழுது இல்லை, அது விரைப்பகுதியிலே உழல வேண்டும் என்பதுதான் தட்சனுடைய ஆகத்தினுடைய உட்கருத்து என்று சொல்லி தொக்கரைத்தும் வந்தவதம் தொலைத்தருத்தான் என்னேடி தொலைத்தருத்த அவதம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அவ்வளவு பேரையும் கழித்து விட்டு பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அருள் செய்தாரே, அந்த நேரத்தில் அதனுடைய பெருமைதான் விளங்கியது, மற்றவைகள் இல்லை என்பதை தட்சயாகத்தின் மூலமாக வெளிப்படுது. ரொம்ப பெரிய விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல கட்டுரைகள்ல சித்தர்கள் இந்த தட்சயாகத்தை பத்தி தனி படிவமாகவே எழுதியிருக்காங்க. சமாதி பதிப்புலதான் நூற்றாண்டு விழாவில் அந்த கட்டுரை ரொம்ப அழகா போச்சு. எச்சன் என்பது புத்தி, தட்சன் என்பது நீங்க, எச்சன் என்பது நம்முடைய புத்தி. ஆன்மா நினைக்கிறது சமாதி பெருமன்றத்தில் நடக்கிற விழாவுக்கு திருவாசகத்தை கேட்கலான்னு, புத்தி சொல்லுது இல்ல இல்ல இன்னைக்கு வேற யாரோ வீட்டுல வராங்க, அது வினை, அது திசை மாறி போவதனாலே அதற்கு மான் தலையை பொறுத்து முடிய வைத்தார். திசை மாறி போவது மான், அப்படி பக்கம் அப்படி பக்கம் அப்படி பக்கம் அப்படி பக்கம் எந்த திசையில ஓடும். அதனால்தான் அந்த பெண்ணை அழைக்கிற போது எழுப்ப வந்த பெண்களிலேயே, பெண்ணே நாங்கள் இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மானே நீ நெல்லை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் அப்படி சொன்னவனே உன் கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே, எங்கயோ திசை மாறி போயிட்டியே அப்படின்னு. துருவம்பாவை மானே நீ நெல்லை என்ற பாட்டு பிரகிருதி மாயையினுடைய தத்துவத்தின் நுண்மான் உழைவலத்தை வெளிப்படுத்த வந்த பாட்டுன்னு ஞானியார் சுவாமி குறிப்பெழுதியிருப்பார். ஆண்டவனை காண்பதற்கு அறிவும் திறமையும் போதாது, அருள் அனுபவம் வேண்டும். ஆணவமும் செருக்கும் இருக்குமானால் இறைவனை பார்க்க முடியாது என்ற உட்குறிப்பை வெளிப்படுத்த திருவண்ணாமலையினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்தினார் வடிவாசக பெருமான் அந்த பாடல்.
0: என்ன சார் நீங்க ரூபா வாங்கிட்டு போறீங்க, என்ன போய் பாடுங்கன்றீங்கன்னு சொல்லக்கூடாது,
1: நீங்க தெரிஞ்சுக்கிட்டு. சரி சரி, ஐயா கேட்டா கொடுத்துருங்க.

அற்புதமான பாட்டு. இதற்கு தலைப்பு வகுத்த பெருமக்கள் அடிமுடிகான் படலம் என்று வகுத்தார். இதற்கு இந்த பாட்டுக்கு பழைய உரையினுடைய குறிப்பு அடிமுடிகான் படலம். சிவபெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது, சிவபெருமானுடைய திருமுடி எங்கே இருக்கிறது தெரியாது. பஞ்சாமிரத வண்ணத்தால் இந்த பாட்டுக்குன்னு ஒரு ஐந்து வரி உரை எழுதியிருப்பாங்க பாமன்சார். இந்த பாட்டுக்குன்னு இளங்கரங்களிலே படுங்க, அந்த முதல் வரியிலே அந்த திருவண்ணாமலை நினைப்பு அவங்க நினைவுபடுத்தியிருப்பாங்க. அறியாமை இருக்கின்ற வரையிலும் ஆண்டவன் திருவடி அடைய முடியாது என்ற உட்குறிப்பு அதுக்குள். பிரம்மாவும் மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் போரிட்டுக் கொண்டார்கள். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். இந்த இரண்டு பேரும் போரிட்டதனாலே தேவர்கணங்கள் எல்லாம் துன்பத்துக்கு ஆட்பட்டார். சிவபெருமானிடத்தில் இவங்க ரெண்டு பேரையும் போய் நிற்க வைத்து சாமி இவங்க பஞ்சாயத்து கொஞ்சம் என்னன்னு கேட்டு, இல்ல நான் தான் பெரியவன். மகாவிஷ்ணு சொல்றார், இவன் பிள்ளையா சாமி, எனக்கு முன்னாலேயே நான் தான் பெரியவன் சொல்றாரு. பிரம்மதேவர் சொன்னார், அவருக்கும் தலையெழுத்து நான் தானே எழுதியிருக்கிறேன், நான் தான் பெரிய. சிவபெருமான் சொன்னார், என்னுடைய திருவடி எது, என்னுடைய திருமுடி எது என்று இரண்டு பேரில் நீங்கள் போய் பார்த்து விட்டு வாங்க, யார் முதல்ல பார்க்கறீங்க, நீங்க தான் பெரியவன், நான் சட்டமே ஏற்றிடுவேன். ரெண்டு பேரும் வருட்டார், திசை மாறி போய்விட்டார். சுவாமி திருமால் பன்றி உருவமாகத்தானே எடுத்து கீழே போன, பிரம்மதேவர் பறவையாகத்தானே மாறி ஆகாயத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தார். திருவடி எது, திருமுடி எது, நல்லா நினைவெற்றுக் கொள்ளணும் பாடல்ல. திருவடி எது, திருமுடி எது, இப்ப நாம சொல்லுங்க நம்ம அளவில் திருவடி இறைவன் திருவடி எது, எது இறைவன் திருவடி எது, இறைவன் திருமுடி எதுன்றது நமக்கு தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பை நீங்க தேடிக்கொள்ளும். நாமும் பிரம்மா விஷ்ணு மாதிரி இருந்துருவாங்க. ஒவ்வொரு சாமிகள் சொல்றார், அது ரொம்ப தெளிந்த விஷயம் தானே. யான் எனது என்ற திருவடியாம், அற்ற இடமே திருவடியாம். சதானந்த கலிவன்பா முழுக்கம் தெரியுதுன்னா நான் ஒருவரி முன்னடியே விட்டுருப்பேன். யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியாம். நமதுன்றது இருக்கக்கூடாது. திருவடி தெரியுமா, அது தெரியாதுன்னு மணிக்காதர்கள் சொல்லிட்டாரு. நமக்கு எல்லாம் தெரியாது, அடியார்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்

எல்லா பொருள் முடிவே. பொருள் முடிவு ஞானம்தான் திருவடி. அப்ப இவர்கள் இரண்டு பேரும் அறியாமையின் காரணமாகத்தானே மேலே சென்ற பிரம்மதேவர் விண்ணுலகத்தை கடந்து எல்லா உலகங்களையும் கடந்து விட்டார். கீழே நாகலோகம், புதலோகம், யுகலோகம், சிவலோகம், கந்தர்வலோகம், ஆதிசேஷலோகம், அது கீழே எத்தனை மைல் இருக்கிறதோ அத்தனை மைல் கீழ்முகமாகவே தோண்டி போய் பார்த்தாரு திருவடி தெரியல. மகாவிஷ்ணு பார்த்தார், மேல வந்துட்டார். பிரம்மதேவர் மேலே போய் பார்த்தார், அவர் ஆயுள்ள பாதி கழிந்து விட்டது, பெருமானுடைய திருமுடி தெரியல. மேலே இருந்து ஒரு தாழம்பு கீழே இறங்குது. தாழம்புக்கு ஆன்ம ஞானத்தை கொடுத்து புத்திய அறிவியை கொடுத்து பிரம்மதேவன் கேட்டான், என் தாழம்பு தேவரீர் எங்க இருந்து வருகிறீர்? நான் மேலே போய் சிவபெருமானுடைய திருவடியிலே என் ஆயுள் பலம் தீர்ந்து விட்டது, அதனால நான் கீழே இறங்கிட்டேன். அப்ப சிவபெருமான் திருவடி இன்னும் கொஞ்ச தொலைவுல இருக்குதா இல்ல இன்னும் ரொம்ப அதிகமான தொலைவுல இருக்குதா? நான் புறப்பட்டு எட்டு சதுரயுகங்கள் முடிந்து விட்டது, இன்னும் நான் பாதி வழிய தாண்டல. எட்டு சதுரயுகம் நால்வர் நான்மணிமாரை எழுதியவர் நல்லாற்றூர் சிவபிரசாதர். அவர்கள் வந்து அடிமுடிகான் படலம்னு ஒரு படலம் எழுதினார். அது எங்க இருக்குதுன்னா திருக்கூவ தலபுராணத்துக்குள்ள. பூவம் போயிருக்கீங்கல்ல எல்லாரும், பூவம் பார்த்தது இல்லையா? பார்க்கணும். பூவம் மிகப்பெரிய விஷயத்தை இங்க பார்த்து. அங்கதான் சைவ சித்தாந்தத்தை ஞானசம்பந்த பெருமான் நிர்ணயம் பண்ண திருத்தலம் தான் திருக்கூ. அங்கிருந்து மூன்று மைல் ஆற்றை கடந்தா ஒரு கோயில், இளம்பயக்கோட்டு தமிழ் ஞானத்தை வெளிப்படுத்திய இடம். அங்க நீண்ட காலமா சைவரோ சிவாச்சாரியாரோ குருக்களோ ஐயரோ அந்த சிவாலயத்துல ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற அந்த திருத்தலத்துல பூஜை பண்ணல. அங்க யார் பூஜை பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க கிறிஸ்தவர்கள் தான் அந்த சிவாலயத்தை பூஜை பண்ணாங்க. அப்புறமா தான் இந்து அரச அறநிலையத்துறையிலே சைவத்துக்காகவே உயிர் வாழ்ந்திருந்த சாரங்கபாணி முதலியாரும் உத்தன்ராம பிள்ளையும் முயற்சி எடுத்து அந்த இடத்துல ஒரு சிவாச்சாரியாரு நியமனம் பண்ணார். அந்த அறநிலையத்துறை ஆணையர் எல்லாம் இல்லைன்னா இந்த அளவுல அறநிலையத்துறை இருக்காது. சைவத்தினுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டிய ஊர் ஐயன் அதிசயன்னு வேறு கூவத்தில் இருக்கிற பெருமான். அவரை சுத்தி பத்து கிராமம் இருக்கோ, பத்து கிராமமும் சேரி பிள்ளையார்சேரி, திருநாஞ்சேரி, குமாரச்சேரி, வருணச்சேரி, அதுக்கு நடுவுல திருவிற்கோணம். நீங்க போறீங்களா? நம்மால் இது சாமி பத்து சேரிக்குள்ள இருக்காரு, நான் உள்ள வந்து சுவாமியை தொடமாட்டேன்னு. அதனால்தான் எங்க பாம்பன் சாமிகள் சொன்னார், இப்படி முன்னூரில் மார்பில் உப்புரி நூல் அணிந்தவரையோ நான் பிராமணன் என்பேன் அப்படின்னு கேட்டார். இவர் உள்ள போக மாட்டேன்ட்டாராம், ஏன்னா அதை சுத்தி இருக்கிறார் சாமின்னு அவன் வந்து தொட்டுட்டு இருப்பாரு, இல்ல இவர் அவர் தொட்டுட்டு இருப்பாரோ தெரியல, நான் தொடமாட்டேன்னா. படிக்காசு புலவர் சொன்னார், நானாரி சேரி இல் நடுப்பு உந்தார் காணம் மானை, எனவே வேதி ஏத்தி நீலை காண் தண்ணி வீச அந்த ஒரு கொரடா வச்சிருக்காங்க, அந்த கொரடாவில் எடுத்தாங்க சுவாமி வஸ்திரத்தை எடுப்பாங்க, அதே கொரடாவில் சாமி வஸ்திரத்தை சுத்துவாங்க. சந்தனத்தை தயார் பண்ணி இங்கிருந்து நல்ல கிரிக்கெட் மேன் மாதிரி குருக்கள் தயார் பண்ணி வச்சிருப்பார், அதை போட்டார்னா சுவாமி நெற்றியில தானா கரெக்டா போய் அந்த இடத்துல நின்று நாலாரி சேரியில் நடுப்பு குந்தார் காணம்மானை, அதனால வேதிய திண்டிலை காணம்மானை. படிக்காசு புலவர்கள் இல்லைன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிட்டு இருக்கும்.
ஓங்கி புகழ் நாங்கூர் சிவனே அல்லாடியப்பா நாங்கள் பசித்திருக்க ஆயமு. இரண்டாவது அவர் சொன்னார், ஓங்கானும்

இப்பொழுது பிரம்மதேவர் தாழம்புவப்பட்டார். தாழம்புவே எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? செய்யும். எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கீழே போனா உங்களுக்கு ஆயுளை இன்னொரு 5 ஆண்டுகள் கூடுதலா நான் எழுதி வச்சேன். மகாவிஷ்ணு போய் திருவடியை அடைந்து பெருமானே தேவரே திருவடியை எனக்கு தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும்னு வந்துட்டார். பிரம்மதேவர் வந்தார், இந்த தாழம்புவை கேட்டார். தாழம்புவே, நீங்கள் இறங்கிய ஆண்டுகள் யுகங்கள் எவ்வளவு நாளா இருக்கும்? நான் முதல் முதல்ல இருந்த பிரம்மா காலத்துல மேல வந்த இப்ப 4வது பிரம்மாவாகத்தானே இன்னொருத்தர் யாரோ 4 தலையோடு இருக்கிறார்னு சொல்றாங்க. நான் இறங்கி வர்றதுக்குள்ள 3 பிரம்மாக்களுடைய பதவிகாலம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அப்பர் சுவாமி சொல்றார். அப்பர் சுவாமி பாட்டு அற்புதமான பாட்டு. 100 கோடி பிரம்மர்கள் நொறுங்கினர் சிவபெருமானுக்கு முன்னால. சுவாமி பிரம்மே திருவுடிய பார்த்தியா? பார்த்து அங்கிருந்து தாழம்பு கொண்டு வந்திருக்க. பொய். தாயுமானார் சொன்னார், சிவபெருமான் எந்த பிறவியிலேயே அந்த ஆன்மா வந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கூட அருள் செய்ய மாட்டானா? அவன் இயற்கை பேராளன், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய மாட்டானா? அது யாருன்னா, பொய் சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆன்மாவை சுவாமி நினைக்கவே மாட்டான். ஏ தாழம்புவே, பொய் சொன்ன காரணத்திற்காக என்னுடைய திருக்கோயிலில் எல்லா மலர்களும் எமது திருப்பணிக்கு ஏற்றதாக இருக்கும். எக்ஸப்ட் தாழம்பு வைத்தது. பிறகு அவர்கள் 2 பேருமையாகத்தானே பார்த்து இறைவன் ஜோதி சுரூபமாகத்தானே ஆதியும் மந்தமில்லா அந்த ஜோதியாக நின்றான். அவர்கள் ஜோதியாக நின்று இறைவன் காட்சி கொடுக்கவில்லையானால் இந்த 2 பேர் இப்படியே யுத்தம் செய்து உலகத்தை மீள வைத்திருக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டிருப்பார்கள். அதனால்தான் அலரவனும் பாருங்க,

0: இந்த இரண்டு பேருமாகத்தானே சிவபெருமான் திருவடி எது திருவடி இல்லை எது என்று அதில் பாதாளத்திலிருந்து பாதாளை கீழே இருக்கின்ற 14 உலகம் மேலே இருக்கின்ற அத்தனை உலகங்களையும் கடந்து ஏக துரு ஜோதி சுரூபமாக நிற்கவில்லையானால் கோபத்தால் கலமுகத்தால் இரண்டு பேரும் மாண்டு ஒழிவதோடு அல்லாமல் உலகமே மாண்டு போயிருக்குமே. ஏ பெண்ணே, இது உனக்கு தெரியாதா? ஆண்டவனை அறிவினாலே பார்க்க வேண்டும், அறிவினாலே பார்க்க வேண்டும், அந்த அறிவு அனுபவத்தால் பார்க்க வேண்டும். அறியாமையினும் அகங்காரத்தினாலுமால் இரண்டு பேரும் முயற்சித்த காரணத்தால் ஆண்டவன் தெரியவில்லை. ஏ பெண்ணே,
1: இப்படி உள்ளதான வேதத்துல இன்னும் பல பல விஷயங்கள் என்ன சொல்றார் அப்படிங்கறதா இப்ப நாம கவனிச்சோமேயானால், இப்ப பாருங்க, ஒரு அக்னி சயன கர்மாவில மண்ணால பானையெல்லாம் தயார் பண்ணி அந்த பானையில அக்னியை வச்சு இந்த பூமியே அக்னிஸ்வரூபமாக தியானம் பண்ணி பண்ண சொல்ற இடங்கள்லாம் இருக்கு. அந்த மண்ணை போய் அக்னின்னு சொல்லியிருக்கு. அங்க ஒரு பெரிய விசாரம் பண்ற பிரம்ம

0: तैति यदद्भि संयोत्यापो वै सर्वा देवता देवताभिरेव यज्ञगंसकं सृजति வைகம்சகம் சிருஜதி.
1: இதோட இருக்கட்டும். இப்போ இனவிட்டபிளா சில காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த காரியங்கள்னால நமக்கு பலன் ஏற்படுமேயானால் அதுல நாம ஒரு வழி பண்ணணும். மண்ணாலையும் மண்ணை பிசைஞ்சு அதை உருட்டி ஒரு விதமாக தயார் பண்றேன். மிருதாச்ச அத்பிஷ்ட அக்னிஹி சீயத்தே. அக்னிச்சயனம்ங்கிறது நாலாவது காண்டம். அதில் குதிரையினாலையும் மண்ணை கொன்றணும், கழுதையினாலையும் மண்ணை ஓட்டினு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து அதை பிசைஞ்சு உருட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள், அதில் அந்த கல்லெல்லாம் போட்டு சேர்த்து கொஞ்சம் உடஞ்சதான அர்ம கபாலை சகம்சி. அது என்ன, நாம் போட்ட மண் அப்படியே பிசைஞ்சு வச்சாலும் பொம்முன்னு உட்காந்துடும். இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் கல் கலக்கணும்னு சொல்கிறானோ இல்லையா, இந்த இன்ஜினியரிங் வேலையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அப்போது அதில் உடைக்கிறது கல்லுக்கு என்ன பண்ணலாம்னா, நல்லதாக உபயோகம் உள்ள கல்லெல்லாம் இதில் கொன்றாதே, இந்த பானை அப்புறம் உடச்சிட போகிறோம். வேதமானது எக்கனாமிக்கலாக சொல்லியிருக்கங்க. அர்மக்கபாலம்னா என்னன்னா, முன்னெல்லாம் அந்த மாதத்தில் பானையில் மண் பானையில் பண்ணிவிட்டு அது உபயோகம் ரொம்ப ஆகிடுச்சுன்னா போட்டு உடச்சிருவான். அது செல்லு செல்லாக விழுந்திருக்கும் கீழே. அதுக்கு ஒரு செல்லு செல்லுன்னு பெரிய, இப்போ நான் சொல்கிற ஃபோன் செல்லு இல்லை அது. இதை வச்சு இந்த பாண்டி விளையாடுவான், செல்லை போட்டு இப்படி தூக்கி எறிஞ்சால் அது பாண்டி. எது ஏதானி வா அனுபஜீவனீயானி தான்யேவ சுஜார்ப்பயதே. வேதம் எவ்வளவு தூரம் அழகா மைனூட்டா பேசுறதுங்கிறது எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும்னு. இந்த அர்ம கபாலம்னு உபயோகம் இல்லாத போனதெல்லாம் எடுத்து வச்சு அதற்கப்புறம் அதை இந்த மண்ணோட கலந்து பிசைஞ்சு இந்த பானையை உருட்டு, அந்த பானையை அக்னி ஸ்வரூபம், அதுல அக்னியை வச்சு உகான்னு பேர். அது அந்த உகாவில இந்த அக்னியை வச்சுண்டு பல நாள் காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த அக்னியை மேடையில் கொண்டு போய் வைக்கணும். இங்கே வேதம் என்ன பண்ணுறது, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வேண்டாததாக தள்ளினத்தை போய் இது பண்ணு. இதுக்காக நீங்கள் புதுசாக கல்லெல்லாம் விலை கொடுத்து வாங்காதே. இந்த எக்கனாமிகளை பெரியவா சிக்கனம்ங்கிறதுல பேசியிருக்கான். இது ரொம்ப சிக்கனை பிடித்தேங்கிறது, சிக்கனமாக இருந்தால் பிடிச்சுடலாம். நம்ம சிக்கனை பிடித்தேன்னா சுப்பிரமணிய சுவாமியை சிக்கி சிக்கில்ல சிங்கார வேலைங்கிறா. அது சிக்கனை பிடித்தேன்னா நகர முடியாதபதி அமைக்க பிடிச்சான்னு அர்த்தம். சிக்கனமாக நாம் பேச்சிலேயோ நடைமுறையிலேயோ வாழ்க்கையிலேயோ இருந்தோமேயானால் நாம் போய் பிடிக்க வேண்டியதான் ஆத்மஸ்வரூபம் வரைக்கும் போகலாம். டாம்பிகமாக இல்லாமல் இருந்தான்னு ஒரு அர்த்தம். ஏதானிவா அனுபஜீவனீயானி, இது நமக்கு வேற இடத்து உபயோகமாக இல்லாததுனால அதை உபயோகப்படுத்துறதுக்காக இதை கொண்டு சேருந்தார். அதை சேர்ந்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அக்னி தயார் பண்ணுறதுக்குன்றார். ஏன்னா அக்னி தயார் பண்ணுறதுக்கு நெருப்பொட்டியை வாங்கி கிழிக்க வேண்டியதானே. இப்பெல்லாம் அக்னி பிரதிஷ்டாப்பியா அப்படின்னா இந்த அக்னியை கொண்டு வரதே இல்லை, இந்த சூடத்தை வச்சு நெருப்புட்டியை வச்சு தயார் பண்ணிவிட்டான். இப்போ அக்னி பிரதிஷ்டாப்பியாவில் விஷயம் பார்த்தேன்னா, அந்த மாதத்தில் அது எதுவும் கறிகறி மூட்டி விறகுலேருந்து எடுத்துன்னு வந்து அதை தயார் பண்ணி வைக்கிறதுன்னா உண்டு. இப்போ என்னடா இவரையும் இந்த இந்த இதெல்லாம் இங்கே விலை ரெடியாக வச்சுட்டு இந்த நொச்சூர் உபன்யாசத்தை கேட்கணும். இப்போ தான் நெருப்பு உண்டு பண்ணுறது இப்படி பண்ணுறோம். முன்னெல்லாம் அங்கங்கே காட்டித்தீ பறந்து அப்படியே வந்து பரம்பரையாக வரும் ஞானத்தீங்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு அங்கேருந்து கொண்டு வருவா. அதே போல தான் இந்த அக்னி மூட்டினது அணிஞ்சு போனால் என்ன பண்ணுறதுன்னு அச்சித்திரத்தில் ஒன்று இருக்கு. அச்சித்திரத்தில் என்ன பண்ணுற, நீங்கள் எத்விஷன் எனஜுஹியாத்துக்கு அடுத்த அனுபவம் என்ன

இவர் தயார் பண்ணி அரணியை கடைஞ்சி அக்னி எடுக்கணும், அரணியில் அக்னியை எடுத்து வச்சு பரம்பரையா வந்துருக்கணும். இல்லை கெட்டுப்போய் எடுத்து ஒருவேளை அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அந்த அரணிங்கிறதான கட்டையை கடைஞ்சி எடுக்கணும். இவருக்கு போராத காலம் அந்த கடையை கடையே நெருப்பு வரமாட்டேங்கிறதுன்னு என்ன பண்றதுன்னார். எஸ் ஆஹிதாக்னேகே அக்னிஹி மத்தியமானோ நஜாயதே. அப்போ உன்னூத்தர் அரணியில் கடைஞ்சி எங்கேயா வச்சிருந்தாருன்னா அதுலேருந்து எடுத்துன்னு வான்னு சொன்னார். இந்த நெருப்பு பொட்டியை போட்டு மூட்டுறதுங்கிறது இப்போதான். எதுக்காக சொல்ல வரேன், இந்த அக்னியானது தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து நேச்சுரலாக வரணும். இப்போ ஜலத்தையும் மண்ணையும் கலந்து அக்னி சயனம் பண்ணுறேன், அக்னின்னு எப்படி பேர் சொல்லலாம்? இதில் கலந்தது ரெண்டும் இதுதானே, கலந்தது என்ன மண்ணும் ஜலமும், ரெண்டு பூதம் தான் கலந்திருக்கு, இதுக்கு அக்னின்னு எப்படி பேருன்னார். அதுக்காக சொன்னார், இந்த ஜலம் இருக்க இந்த ஜலத்திலே எல்லா தேவதைகளுடைய எசன்ஸும் இருக்கான். ஜலத்துக்குள்ளேயே அக்னி இருக்குன்னு பெரிய சயின்ஸில் சொல்கிறாங்கிறா வேத தார்க்கிகனே சொல்லியிருக்கான். அக்னிங்கிறவருடையதான ஃபீல்டு வந்து நாலு பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டார். திவ்ய பௌம விஷயச்சதுர்விதா திவ்ய பௌமௌதரிய ஆகரஜ பேதார். அக்னியை நாலு விதமாக பிரிச்சிருக்கான். தேவலோகத்தில் இருக்கிற அக்னின்னா மின்னல், உதரியன்னா வயத்தில் ஒரு நெருப்பு இருக்கு, எல்லாருக்குமே நெருப்பு வயத்தில் கட்டின்னு போறேன்னா அது வேற விஷயம். ஜாட்டர் அக்னி இருக்கு, அது ஜலம் விட்டாலும் அணையாது, அது ஒன்றும் பண்ண ஐஸ் வாட்டர் குடிச்சுட்டே இருக்கும், அது ஒன்றும் கொஞ்சம் தாகிச்சுட்டே இருக்கும். ஆகரஜம் பௌமன்னா இந்த பூமியில் இருக்கிற அக்னி, ஆகரஜம்னாக்க இந்த கனி வளங்கள் சொல்றோம் இல்லையோ அதில் சில மெட்டல்ஸ் வெள்ளி தங்கம் இதெல்லாம் அக்னியை சேர்ந்தது. ஆக்னேயம் வை ஹிரண்யம். அதனால தான் நாம் ஹிரண்யம் பிரதிகிரகம் பண்ணும்போது அக்னையே ஹிரண்யம்னு வாங்க சொல்லிருக்கா. ஹிரண்யம் அக்னியை சேர்ந்தது, இது பல இடங்களில் இருக்குது. அக்னி பகவானிடத்துலேருந்து தான் தங்கமும் வெள்ளியும் வந்து தான், அதனால தான் அது ரொம்ப சூடாக இருக்கு, ஜாகிரதையாக இருக்கணும். அது அக்னிக்கும் அந்த வெள்ளி தங்கத்துக்கும் ரொம்ப சம்பந்தம். அதில் ஜாஸ்தியாக போச்சுன்னா குடும்பத்தையே ரெண்டு பேரும் எரிச்சிரும். அது மட்டும் இல்லை, வாய்க்கும் அக்னிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் சொல்றது இந்த கால அப்படி வச்சுக்கிட்ட, வாய்க்கும் அக்னிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. முகாதிந்திரஸ்ச்சாக்னிஷ்சாத்வாயுரஜா. அந்த அக்னி முகத்திலேருந்து வந்ததுனாலதான் இவன் பேச்செல்லாம் ரொம்ப சூடா இருக்கு. இத பாகவதத்துல ரெண்டு தடவை பெரிய அக்னி காட்டு தீய கிருஷ்ணர் குடிக்கிறார். ஒன்று அப்பா மட்டும் ஏற்கனவே ஒரு இடத்துல பத்திக்கிறது, இன்னொரு சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி அங்கே தங்கின போது குடிக்கிறார். பாகவதத்தில் சுகாச்சாரியால் உறுதிசாக வர்ணிச்சிருக்கார். அந்த வேதங்கள்லாம் அங்கே சம்பந்தப்படுறது. சுகாச்சாரியால் வர்ணிச்சிருக்கார். அவர் சொன்னதை விட பட்டத்திரி சில சமயம் சின்னதான ஒரு வார்த்தையில் அவர் ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை விட நல்லா சொல்லுவார். இதை நாராயணியத்தை இந்த மாதிரி சாஸ்திர ரீதியாக பார்க்கணும். இந்த ரெண்டாந்தரம் காட்டில் உள்ள தீயை அவர் குடிச்சார்ன உடனே பட்டத்திரிக்கு பல பேர் இதை சொன்னாக்க சின்ன குழந்தை பெரிய தீ எப்படி குடிக்கலான்னு ஆச்சரியப்படுறவளோன்னு கேட்டுண்டு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? ஏதாவது சில பேர் உபன்யாசம் என்ன பண்ணான்னு வச்சுங்களேன், நீங்கள் பண்ணது எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. உங்கள் அப்பா பெரியவர், அவர் பிள்ளை எப்படி இருப்பேன் விடுவான். இது கடைசியில் ஸ்தோத்திரமாக வச்சுக்கலாம், இப்போ கர்வப்பட வேண்டாம்னு சொல்லிக்கலாம். மீனுக்கு போகிற மீனுக்கு நீஞ்ச கற்றுக் கொடுக்க சொல்லுமா, எவ்வளோ நல்லா இருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடாதோ, அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்க. இந்த பகவான் அக்னியை குடித்தது ஆச்சரியம் இல்லைன்னார். அதுக்கு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார், காரிய பொருள் காரணப்பொருள்ல லைக்கிறது. இந்த தங்க மோதிரத்தை உரிக்கினா இது என்ன ஆறுது, கெட்டி தங்கம் ஆயிடுறது, உருகின தங்கம் ஆயிடுறது. அவருடைய வாயிலேருந்து தானே இந்த அக்னி வந்தது. இந்த அக்னிங்கிறது தான் காரியமாக இருக்கிற எஃபெக்ட், காரணமான காசுல போய் ஒடுங்கிதுன்னா இதுல என்ன ஆச்சரியம்னு வேதத்தை சொல்றாரு. நாங்க ஆச்சரியமா சொல்றார். அது மாதிரி அதிலிருந்து அக்னி உண்டாச்சுங்கிறான், ஜலத்திலேருந்து அக்னி வருமாங்கிறதுக்கு இன்னொரு இவர் என்ன சொல்றார், ஜலத்தை நாம சாதாரணமாக நினைக்கப்படாது. யாரை பழித்தாலும் நீரை பழிக்காதே, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னெலாம் உண்டு. இப்போ அது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இதில் இன்னொரு கதை சொல்றார், நம்ம ஆத்துல கடஸ்தாபனம் பண்ணி இப்போ இன்றைக்கே ஏழு கடம் வச்சுருந்தோம், சப்த சமுத்திரம் போல. சப்தாங்கிறது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, அது சொல்லணும் இல்லை, சப்தாகங்கிறதுக்கு நமக்கு நாட்கள் ஏழு தான் இருக்கு, இதுக்கு மேலே இல்லை. கிரகங்களும் வாஸ்தவமாக கிரகங்களாக இருக்கிறது ஏழு தான், மற்ற ரெண்டும் சாயா கிரகம். சாயா கிரகம்னா அது நிழல்ங்கிற, அதுக்கு தனியான ஸ்வரூபம் கிடையாது. இந்த சப்தாவை வச்சு ஒரு மந்திரமே இருக்கு, அது பூர்ணாகுதி மந்திரம்னு பேர்.
நான் கனெக்டடா எல்லா விஷயமும் டச் பண்ணிட்டு போறேன். எப்படியும் நீங்க அதுக்காக இந்த கதையில என்ன சொல்றேன்னு இன்னைக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நான் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. நானே பூர்ணாஹுதிமுத்தமாஞ்சுஹோதி. இந்த பூர்ணாஹுதிங்கிறது நீங்க கூட கூடையா போட்டாலும் கடைசியில நெய்யை எடுத்து நிறைய நான் இப்ப சொல்ல போற மந்திரத்தை சொல்லித்தான் பூர்ணாஹுதி பண்ணாதான் பூர்ணமான ஆகுதி. நீங்க ரெண்டு கூட போட்டால் அது பூர்ணாஹுதி ஆகாது. அது ஏதோ லௌகிகமாக தாந்திரிகமாக பிரயோகமாக ஆகமத்தில் சேர்த்துருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. இப்போ பூர்ணாஹுதி முத்தமாஞ்சுஹோதியில் ஒரு அக்னியை பற்றி பிரார்த்தனை பண்ணுற மந்திரம், அதில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வருது.

இதுக்கப்புறம் சில பேருக்கு சந்தேகம், எல்லாருக்கும் சொல்லல, அக்னையே சப்தபத இதன்னவமான்னு சொல்லணும். இவனுக்கு சப்தபதேன்னா புரியல, அக்னையே சப்தபத இதன்னவமா ஏழு மலையான், சப்தபத்தின்னா ஏழு மலையானம் இவருடைய வியாக்கியானம். தனக்கு தெரியலன்னா வாய்மூண்டு யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அபத்தம் கிருத்வா குச்சோத்தியங்கரோத், பூர்ணாகுதியில் அக்னையே சப்தபத இதன்னவமான நன்னா இருக்குன்னா அப்படி இல்லைன்னா அப்புறம் அவனோட சண்டை போட முடியாது. அக்னிக்கு சப்தவான்னு பேர். சப்தவான்னா ஏன்னா இந்த அக்னிய பிரதிபாதகமான இந்த மந்திரத்தில் சப்தாங்கிற வார்த்தை ஏழு தரம் வந்திருக்கு. இந்த சப்தாவை உடையவர் சப்தவான் அப்படின்னு பேர். இதில் என்ன சொல்லியிருக்கு, சப்ததே அக்னே சமிதா அஸ்வத்த உதும்பர பலாசேன்னு ஏழு விதமான முக்கிய சமித்துக்கள் வெவ்வேறு யாகங்களை சொல்லிருக்கார். ஆதானத்தில் விசேஷமாக சொல்லிருக்கார், உன்னுடைய சமித்துக்கள் ஏழு, சப்த ஜிஹ்வாஹ ஏழு நாக்கு இருக்கான் அவருக்கு. சில பேருக்கு ரெண்டு நாக்குனாலே பயம் சார், அவர் ரெட்ட நாக்குன்னா பாம்புன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு நேரம் ஒன்று பேசுவார், அண்ணாண்ட போனால் ஒன்று பேசுவார். இது யார் தெரியுமோ இல்லையோ, இதுக்கு துவாஷ்டன்னு பேர், விஸ்வ

வேதம் அருமையான கதை சொல்றது. விஸ்வரூபன் ஒருத்தர் இருந்தார், புராணத்திலாம் வராருவர். அவர் த்வஷ்டாவினுடைய பிள்ளை. இந்த விஸ்வரூபனுக்கு ஒரு தலையில ரெண்டு தலையில மூணு தலை. அவர் யாருன்னார், தேவதைகளுடைய மருமானம். விஸ்வரூபோவி த்வாஷ்டகா புரோஹிதோ தேவா அல்ல, தேவாதிகளுக்கு புரோஹிதர், அசுராளுடைய மருமான். அந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் இவ்வாத்துக்கு வாத்தியாரம் வந்துவிட்டான், புரியுறதில் இங்கேதான் ப்ராப்ளம். அசுராளை சேர்ந்த ஆசாமி நல்ல படிப்பா இருந்ததுனால தேவதைகள் நமக்கு அரியமணம் வேணுமேங்கிறதுக்காக யோஜனை பண்ணும் போய் வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்றான், இந்த புரோஹிதருடைய பலத்தினாலதான் எஜமானர் வாழறார். ஏன்னா அவருக்கு என்னென்ன ஆபத்து வரும், என்னென்ன மந்திரத்தினால போக்கலாம்னு புரஹா ஹிதம் பண்றதுனால புரோஹிதர். இதோ வாத்தியார் பொழுப்புக்கா நீங்க இருக்கேன்னு நினைச்சுக்கூடாது. புரஹா பூர்வமேவ ஹிதம், முக்காலத்தில் நன்மை தரக்கூடியத்தை சொல்லி பண்ணி வைக்கிறார். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவரை பொழப்புக்கா நாம் எதுவும் கொடுக்குறோம் நினைச்சிட்டு இருக்கான். இங்கதான் ப்ராப்ளம். தேவானாம் ஆசீத், ஆனா அவனுக்கு என்னதான் இருந்தாலும் மாமா. ஸ்வஸ்ரீயோ சுராணாம் ஸ்வசுஹு புத்திரஹா ஸ்வஸ்ரீயா. இதுல ஒரு தர்மமும் சொல்ல போறேன். தஸ்ய த்ரீணி சீரிஷாண்யாசன், மூணு தலை வேற இருந்தது. மூணு தலையினால ஒரு தலையினால காஃபி, ஒரு வாயினால டீ, ஒரு வாயினால போன்விட்டான். அப்படி வச்சுங்களேன், அங்க மூணு பானம் சொல்லிருக்க. சோமபானகம் சுராபானம், சோமபானம் பண்றதுக்கு ஒரு வாய், அதுல போய் சுராபானம் பண்றது இல்ல, சுராபானத்துக்கு ஒரு வாய். இன்னும் ஒன்று, நாம் இருக்கிற வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றது இப்படின்னு மூ. இந்த பூஜையில் மகா பிரிவா பிரிவா நம்ம பாலப்பிரிவாள்லாம் பண்ணுற பூஜையை பார்க்கணும் காஞ்சிபுரத்தில். நாம் என்ன பண்ணுறோம், தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி, அப்புறம் என்ன, பாதையோ பாத்யம் சமர்ப்பயாமி, ஹஸ்த முகே ஹஸ்தயோ ஹார்கியம் சமர்ப்பயாமி, முகே ஆச்சம். இது முகே சேர்த்துக்கிறது சேர்த்துக்காமல் இருக்கிறது ரெண்டு பாடங்கள். அவன் என்ன பண்றான், ஹஸ்தயோகோன்னு ரெட் திவச்சனம் இருக்கிறதுனால இந்த வைதிகாளுடைய சாமர்த்தியம், ஹஸ்தயோகோ அர்க்யம் அர்க்யம் சமர்ப்பயாமி, வலது கை கொண்டா இடது கை கொண்டா, பாதையோ பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒழுங்கா பாதையோ பாத்தியம்னாலே போறோம். பாதையோ பாத்தியம் பாத்தியம்னா வலது காலுக்கு ஒரு பாத்தியமா, இடது காலுக்கு ஒரு பாத்தியமா. இதுல வாஸ்தவமா பெரியவாழ்த்த பூஜை பார்த்த போதுதான் நான் பார்த்தேன், பாத்தியத்துக்கு கிண்ணம் வேற, அர்க்கியத்துக்கு கிண்ணம் வேற. காலலம்பனத்துக்கு உள்ளதுக்கு உள்ளதான அந்த பாத்திரத்திலேயே கையல் பதிலத்தையும் உள்படாதாம். பாத்திய பாத்திரம் வேற, அர்க்கிய பாத்திரம் வேற. அதுபோல இவன் சோமபானத்துக்கு ஒரு வாய், ஒரு முகம், சுறாபானத்துக்கு ஒரு வாய், சாதாரண அன்னத்துக்கு ஒரு வாய்ன்னு வச்சுருந்தான். போட்டு போட்டான், அதை பத்தி விஷயம் இல்லை. இப்போ இவன் என்ன பண்றான், புரோஹிதனா இருக்கிறதுனால தேவதைகளுக்கு இவன் நிறைய சம்பாவனை பண்றான். ஜபத்துக்கும் சம்பாவனை உண்டு, அரியமண சம்பாவனையும் உனக்கு தனியாக பண்ணியாகணும். அவர் வாத்தியாராக இருந்ததுக்காக இல்லையா, பிரகஸ்பதி சம்பாவனா, அப்புறம் உப பிரகஸ்பதி சம்பாவனா. அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தவர், சமித்து மித்து கொண்டாருன்னா அது கொடுக்கத்தான். இதில் இப்படி பண்ணிட்டு கழிச்சு இவனுக்கு என்னதான் இருந்தாலும் புறந்தாத்தில் ஒரு சலுகை ஜாஸ்தி. அங்கேருந்து இவன் என்ன பண்ணுவோம், நான் பண்ற மந்திரங்கள் எல்லாம் தேவதைகளான நீங்க ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு இவாழ்த்த சொல்றது. அங்க போய் ரகசியமா ராத்திரி வேளில அவ ஜெயிக்கிறதுக்குன்னு பண்ணிவிடுறது. சப்ரத்யக்ஷம் தேவேப்யோ பாகமவதது பராக்ஷமசுரேப்யஹ. எங்க சாஸ்திரே வந்தேள், உங்களை பார்க்கத்தான் வந்தேன்னுங்கிறது. உங்க ஐர்வாளை பாக்கிறதுக்காக வந்திருப்பறிவர், போற வழியில நான் கண்ணை போட்ட என்ன சௌக்கியமாங்கிறார். நேர சொல்றச்சோ உன்னு சொல்றது, அண்ணன் போனா உனக்கு சொல்லிதான் ரெட்டனாக்குன்னு பேர். சர்வஸ் இந்த வேதம் சொல்றது, நேர முகஸ்துதி பண்ணா நம்பாத. கிருஷ்ணமு சாஸ்திர உபன்யாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு நேரம் நானே கேட்டேன்னு வச்சுங்களா, ஷடா சொல்றேன்னா அப்படிங்கிறது. அண்ணன் போனேன்னு பெருன போர் அடிக்கிறார் சார், காலனா பிரயோஜனம் இல்லைங்கிறது அண்ணன்ட. இதுதான் அசுர வேலை, அந்த பரம்பரை திரிசிரஸ்தனுடைய பரம்பரை. சர்வஸ்மைவை பிரத்யக்ஷம் பாகம் வதந்தி யஸ்மா ஏவ பரோக்ஷம் வதந்தி தஸ்ய பாக உதிதஸ்தஸ். நான் இந்தூர்லேருந்து உபன்யாசம் பண்ணிட்டு போனப்புறமும் நீங்கள்லாம் யாராவது அவர் பண்ண உபன்யாசம் நன்னா இருந்ததுன்னு நான் இல்லாத போது யார்கிட்டா சொன்னேன்னா அதில் தான் கொஞ்சம் வேல்யூ உண்டே. வெளிய டாடாடாடா இப்போ எனக்கு வாட் ஆஃப் தேங்க்ஸ்லேயே பிரமாதமாக சொன்னேன்னா இதை முழுக்க நம்பப்படாது. இங்கே வருது உங்க சுவாமியில போல நீ உங்களை போல உத்தரம் கிடையாதுங்கிறது. அங்க போய் இவர் ஒன்றும் சுவாமியிலே இல்லையே, இவர் ஜெகத்குருவே இல்லைங்கிறது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த துவாஷ்ட பரம்பரை, ஒருவருக்கு ஒரு பரம்பரை இருக்கும் இல்லையா.
யாருக்கு பரோட்சமா சொல்றானோ அதுதான். இதுலேருந்து ஒன்று சொல்றேன், இந்த சர்மஸ்லோகம் வாசிச்சு அவளுடைய குணங்களை சொல்றதுன்னு ஒன்று இருக்காது ஞாபகம். ஏன்னா அப்புற காரியத்தை பத்தி ஒன்று சொல்லணும் இல்லையோ. அதுல என்னன்னு கேட்டேன்னா, லிக்கத்து ஜென்ம பத்திரிகா மாதிரி இங்க சர்ம ஸ்லோகம் எழுதுறதுன்னு ஒன்று உண்டு. அதில் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அந்த குணங்கள்லாம் சொல்லணும். குணங்கள்லாம் எதுக்காக சொல்லணும், இது எதுக்காக ஒரு வாத்தியார் வந்து சொல்கிறது, ஒரு சாஸ்திரத்தை கூப்பிட்டு அவர் சொன்னார் எதுக்காக சொல்கிறதுங்கிறதுல விசாரித்து பார்க்குறச்சி எங்கள் வாத்தியார் எஸ்ஆர்கே கண்டுபிடிச்சி சொன்னார். இப்போ நம்ம ஔர்த தேகிக கர்மாவை பற்றி நேத்தியம் தானால் பல பேர்லாம் கேள்வி கேட்டான். நாம் போனப்புறம் இந்த ஜீவன் இன்னொரு இடத்துக்கு மனசினால் போகும்பொழுது புண்ணியத்தினால நல்ல சரீரம், பாபத்தினால கெட்ட நரகாதி சரீரம், மிடிலா இருந்தால் நாமெல்லாம் நமக்கெல்லாம் மிஸ்ரால்னு பேர், மிக்சர்னு பேர், புண்ணியம் பாபம் ரெண்டு கலந்தா மனுஷனாக பிறக்கிறான். இந்த போற அந்த டிரான்சிட்டரி பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்காக பின்னாடி பண்ணுற காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நடந்தா என்ன, நடக்காமல் போயிடுச்சுனா என்ன பண்ணுறது, குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை நடக்கலன்னு நினச்சிட்டுருக்கா, இருக்கிற வாழ்க்கையே பல பேருக்கு நடக்கலை, அது நம்முடையதான முன்னேற்றம். அவள்லாம் எங்கிட்ட கேட்ட போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டால், நீங்க உங்க புண்ணியத்தினால ஏற்படுறதான பலன் இந்த ஔர்த தேகிக்க நடக்காத்துக்காக நின்னு போகாது, நின்னு போகாதுன்னு கவனிச்சுக்கணும், டிலேடாகும். இது சூத்திர பாஷ்யத்தில் ஜீவனுடைய கதாகதியை விசாரிக்கிற இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், ஆச்சாரியால் சொல்லியாச்சுன்னா அப்புறம் பேச்சை கிடையாது. ஔர்த தேகிக காரியம் அவிலம்பார்த்தம், இதுக்காக நீங்கள்லாம் பண்ண வேண்டாங்கிறத நான் சொல்லவில்லை, பயம் போகணும் நமக்கு. இப்போ இவர் பண்ற காரியமானது அந்த போகக்கூடிய அந்த டிராவல்ல யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காளோ அவள்லாம் கூப்பிட்டு இதை இப்படி எடுத்துணுமோன்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், ஒரு கார்டு எழுதியே 50 பைசாக்கு டெல்லிக்கு நான் போஸ்ட் பண்ணேன்னா, இந்த டெல்லிக்கு போகமோ போகாதோ, போகும் இல்லையா, போகணுன்னு வச்சுங்க, போகலன்னு அப்புறம் பேசிப்போம். ஸ்பீட் போஸ்ட்னு 25 ரூபா ஆல் இண்டியா எங்க வேணா போகலாங்கிறான், இது 50 பைசா இங்க இருக்கு, 25 ரூபா இங்க இருக்கு, அது போட்டேன்னா என்னடான்னா ஃப்ளைட்டில் போய் நாளைக்கே போகுங்கிறான், நாளைக்காவது போயிடும். இப்போ நீங்கள் ஜாஸ்தி ஒட்டினத்தினால அது போகிறது, குறைச்சலான ரூபா இருந்தால் போகலேன்னு அர்த்தமா, சீக்கிரம் போகிறதுன்னு அர்த்தமா, இதை எக்ஸாம்பிளாக வச்சுங்க. அதுபோல ஒருவனுடையதான லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா ஏற்படுறதுக்கு நடுப்புற பண்ண வேண்டிய ரைட்ஸ் காரியங்கள்லாம் இருக்கு. இது ரெண்டு விதமாக உபயோகப்படுறது, அவிலம்பத்துவ சித்தியர்த்தம், தேஷாம் குணானாம் பிரகடீகரணார்த்தம். இந்த மந்திரங்களை பார்த்தா தெரியும், காட்டு பிரச்சனத்தை சொல்லப்படாதுன்னு கிடையாது. சனிக்கிழமைக்கு ஆத்துல சொன்னா அபமிருத்தி பரிகாரம்னு எங்க அப்பாலாம் சொல்றார், சில பேர் இந்த மந்திரங்களை ஆத்துல சொன்னா செத்து போடுவாங்கிறா. அப்ப மாமியார் போறதுக்காக சொல்லலாமே, நாட்டு பண்ணலாம், சொல்ல சொல்ல தீர்காய் சார், சார் இந்த இறந்து போன மந்திரங்கள்லாம் ஆத்துல சொன்ன அப்படியே இந்த புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணன் ஆத்துல வச்சா அதுதான் ஊதி போயிடுமா, காளிங்க தமனை வச்சா பாம்பெல்லாம் தினம் வந்து பிடுங்குமா, காளிங்க தமனை இருக்கிற இடத்துல ஒன்றும் பிடுங்காம இருக்கு, இல்லாத இடத்துல பாம்பு மாதிரி 5-6 பசங்க வரானுகளே தினமே. தீசாரால் நமக்கு தத்துவம் புரியாத அசட்டுத்தனமான பயங்கள். உன்னை தொட்டா ஒரு விஷயங்கள் தர்மங்களை சொல்றதுக்காக இன்னைக்கு சொல்றேன். அப்ப அந்த மந்திரங்கள்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஜீவன் கிளம்பின உடனே என்னென்ன தேவதைகள் இதை பிடிச்ச எடுத்துட்டு கொண்டு போறாங்கிறதாக வேதம் சொல்றது. ஆ

ஆக்கியாத அபாக்கியாதான்னு எல்லாம் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னாக்க டுண்டுன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். நான் டுண்டுன்னா என்னன்னு அவர் பேர் ஏன் சார்னா சத்தியமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு பேர் பேசுறதெல்லாம் புழுக என்ன பண்ணி வழிப்பீங்க. என் பேர் எங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுட்டார், எங்கள் மாதா மகர் பேர். நானும் அவ்வளோ கருப்பாக இருக்கேன், நிச்சயமாக கருப்பு இல்லை, ஷேப் இருக்கேனோ இல்லையோ அது வேறு விஷயம். மானேரம்னு பேர். இது மாதிரி தான் ஏகாதசாஹனி பிதா நாமகுரியாத் சம்யவஹாராய. அவனை கூப்பிடுறதுக்காக பிதா நாமகரணம் 11 நாள் பண்ணணும். அப்போ அந்த பேரெல்லாம் சொல்லி சொல்கிறார், இந்த என்ன தேவதைகள் உடனடியாக எடுத்துன்னு போறவா, அவளுக்காக நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தா என்னன்னார், இப்போ நம்ம மாதத்தில் போஸ்ட்மேன் தபால் கொண்டு கொடுக்குறாங்க இல்லையோ வருஷம் பூரா, அவனுக்கு இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் எதுக்காக நீங்கள் கொஞ்சம் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒன்று நாலு நகைச்சு கொண்டு தருவான். இப்போ இதோ இல்லை ஏதோ அஞ்சோ பத்தோ அப்படி கொடுத்துருந்தோம்னா, இதே ஹியூமன் உள்ள சமாச்சாரம் தான் தேவதைகளுக்கும், இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இல்லை. யதா

0: நான் எதை ஆரம்பிக்க போறேன்னு தெரியாது. அவ சொல்றான்னு அந்த மெமரியை பாருங்க. மனுஷன் எப்படியோ இப்படித்தான் தேவதைகள். பாகவதம் பூரா இதான் சொல்றோம். நீங்க அதுக்காக தேவதைகளை நான் குறையா சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் கால்னா பிரயோஜனம் இல்லை. இந்த மனசோ ஹெமனீபாவே துவைதம் நைவகி திருஷ்யத்தே. நான் ஏதோ புராணங்கள் எல்லாம் குறைச்சலா சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. என்னுடைய ஐடியாவை புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ இந்திரன் வரைக்கும் போங்க தேவதைகள்ல. அவருக்கும் ஒரு பெரிய லோபம் இருக்கு, செல்ஃபிஷ் மோட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை கிருஷ்ணபிரேமி வாக்கியத்தில் சொன்னேன்னா ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா நானா சொன்னாக்க நான் ரொம்ப பிரசித்தமான உபன்யாசகர் இல்லை, நான் சொன்னா நீங்களாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. பிரசித்தமா இருக்கிறவா சொன்னாங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன்னா நீங்க என்ன நம்பலாம். ராமன் வந்து கரதூஷண திரிசிரஸ் அங்க ஒரு மூணு தலக்காரர் இருக்கான். இவ 14,000 சேனையோட 14,000 ஆட்களோட வந்து சண்டை போட்டான். லக்ஷ்மண சுவாமியை சீதையை பார்த்துக்க சொல்லிட்டு ராமன் வந்து நான் சண்டைக்கு போறேன் பேசாமல் இருப்பான்னார். சரின்னு இவர் வந்தார். இந்த எங்க சண்டை நடந்தாலும் மகாபாரதத்தில் 1000 சண்டை இருக்கு, 1000 இடத்துல. ராமாயணத்துல 2-3 கட்டத்தில் சண்டைகள் இருக்கு. இப்போ ரோட்ல 4 பேர் சண்டை போட்டுட்டான்னாலே நம்முடைய டெண்டன்சி நாங்கள் போய் எட்டி பார்க்கலாம். இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ கூட்டமா இருக்கேன். இதே மாதிரி தேவதைகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அந்த விமானத்தில் வந்து மேலே நின்றுடுவான். எங்கே சண்டை நடக்கிறதோ அங்கே மேலே அவ விமானம் அந்தரிக்ஷத்தில் நிற்கும். நம்பூர் ஏரோப்ளேன் சுத்தின்றே இருக்கணும், அவளது ஸ்டாண்டிங்காகவே நிற்கும். எதுக்காக நின்றுருக்கான்னா வெறுனை நிற்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு பூக்கொடலை பூ வச்சுருக்கான். யார் ஜெயிக்கிறானோ அவன் தள்ள கொட்டிட வேண்டியது. அது இந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், அந்த கட்சி ஜெயிச்சாலும் சரிதான், ஜெயிச்ச மந்தலையில பூவை கொட்ட வேண்டிய. துரியோதனம் ஜெயிச்சா துரியோதனனுக்கு ஜெய், தர்மபுத்திர ஜெயிச்சா இதானே நாமும் பண்ணிட்டு இருக்கோம், வந்த ஆளை சரி பண்ணியானுமே. இப்போ கிருஷ்ணபிரேமி சொல்றார் ஆரண்ய காண்டத்துல, அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, சதுர்தச சஹசிராணி ராமோ ஹேகா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு தேவதைகளுக்கு கொஞ்சம் கவலை, டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒண்டியா நிற்கிறார் ராமன், ரெண்டு கையோட ஒரு வில்லோட நிற்கிறார், வில் பவர்ல நிற்கிறார். கை வில்லு, உள்ளத்து வில்லு, வில் பவர்ல நிற்கிறார். இவாளுக்கு என்னாச்சு, அசகாயகா ராமஹா உத்தரா இருக்கார், 14,000 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றான், இந்த சண்டை எப்படி போய் முடியுமோ தெரியலையே. ஏன் எல்லாரும் இறங்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதானே. கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு இருக்காளாம் தேவதைகள். அதனாலதான் தேவதைகளுக்கு பக்தி கிடையாதுன்னு கிருஷ்ணபிரேமி சொன்னதை சொல்றேன். சரி, இதே பாகவதத்தில் கோபிகைகளா இருந்தா என்ன பண்ணுவார்? கதம் கிருஷ்ணோ பவிஷ்யதி, நம்ம கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு எல்லாரும் வந்து விழுந்து விடுவாளாம் மேல. யாரோ ஒருத்தட்ட போனா இந்த குழந்தை தனியா போறதேன்னு இவா சூழ்ந்து விடுவான். இந்த புலிக்கு பயந்தவன்லாம் இம்மேல படுத்துங்கன்னா, புலிக்கு பயந்தவன்லாம் நான் கீழப்படுத்துக்கிறேன், என் மேலே ஒரு 10-20 பேர் சுத்திப்படுத்துங்கன்னா. ஏன்னா இவர் ரொம்ப தைரியசாலி. கதம் கிருஷ்ணோ பவிஷ்யத்தின்னா கோபிகா பக்தி, கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னா தேவதைகளுடைய பக்தி. புக்தியர்த்தம் பக்தி, எனக்கு நாடை வாங்கி தரத்துக்கு ராமன் எவ்வளவுனா கஷ்டப்படலாம். திஸ் இஸ் செல்ஃபிஷ் மோட்டிவ். செல்ஃபிஷ் மோட்டிவ் ஈஸ் த டெமன். வேதாந்தம் பூரப்படிங்கோ, சாஸ்திரம் பூரப்படிங்கோ, வேதம் சொல்றது தன்னலம். இதை வந்து பர்த்ருஹரி என்ன பண்றார், உலகத்தில் மனுஷா 4 விதம், 3 பேருக்கு பேர் சொல்லிட்டார். 4வது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம் ஆகும். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்தமுத்யமபிருதஹ ஸ்வார்த்தா விரோதேனயே
1: மாணிக்க கூத்தன் என்று நீங்கள் இறைவனை பாடினீர்கள்.
2: ஆமா,
1: இறைவன் பார்த்தான் இந்த புகழெல்லாம் நமக்கு எதற்கு, இதை அடியாருக்கு தந்து விடுவோம் என்று எனக்கு மணிவாசகன் என்று அதை மாற்றி விட்டான். அதனாலதானே அவன் கடவுள்.

0: பழனி ஆண்டவன்கிட்ட போய் நிக்கிறான், எல்லாத்தையும் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு அவன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு நிக்கிறான். நம்ம பட்டு புடவை பட்டு சேலை கட்டிக்கிட்டு போய் அவங்காலில் விழுந்து கும்பிடுறான். இந்த கோவணம் பட்டு புடவையை பார்த்து சிரிக்குது, சிரிக்குதா இல்லையா? சிவபெருமான் அது மாதிரி தனக்கு நீங்கள் கொடுத்த மாணிக்க கூத்தன் என்ற பெயரை அடியேனாகிற எனக்கு கொடுத்தார். இப்பொழுது தெரிகிறது, சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு அச்சோவே ஜீவனை குறைத்து எம்பெருமான் சிவனாக்கினான். இது புரிகிறது. இது புரிவதற்கு திருமூலர் வந்து எனக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆமாம், நான் நாயேன் தானே, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேனது உள்ள பிடை பொறுக்கும் பெருமையனை, சீயேதுமில்லாதன் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசன் இப்பொழுது திருமூலராக வந்து என் பெயருக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். திருமூலர்
1: உங்களுக்கு உங்களுடைய
2: ஒரு கேள்வி கேட்க நினைத்திருந்தேன்,
1: சொல்லுங்க.
2: இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம்.
1: இங்க கேட்டா நானும் ஒரு கேள்வி உங்களை கேட்கணும், அப்புறம்
2: கேட்கறேன். இப்படி பயமுறுத்தலாமா?
0: இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொன்னா பரவாயில்ல, வெறும் கேள்வியா கேட்டுட்டு போயிட்டா பள்ளிக்கூடத்து வாத்தியார்னு நினைச்சிடப்படுறாங்க.
2: ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 பாடல்கள் அருளி செய்ததாக சொல்லுகிறார்கள். அப்பொழுது தாங்கள் 3000 காலம் வாழ்ந்தீர்களா?
1: செக்கிழார் அவர்களே, எனக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்பது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களே எழுதியிருக்கிறீர்கள், 3000 ஆண்டு இருந்து சொன்னார் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கேட்பதாக நான் எண்ணவில்லை, உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் தான் தெரியும். இருந்தாலும் மற்ற மக்கள் உங்களை நூலை படிக்கிற பொழுது அந்த சந்தேகம் படிக்கின்றவர்களுக்கு வரும் அல்லவா? அவர்கள் பக்தர்களாக இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் வரும் அல்லவா என்பதாலே கேட்கிறீர்கள். அவர்கள் சார்பிலே கேட்பதாலே நான் அதை விளக்க வேண்டும். பொதுவாக இந்த கருத்து எல்லாருக்குமே இருக்கிறது. திருமூலருடைய எல்லா கருத்தையும் ஏற்றுக் கொள்கின்றவர்கள் கூட 3000 ஆண்டு காலம் இருந்திருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால்தான் அந்த நூலிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கிறேன். முதல்ல எண்ணில் கோடி யுகம் இருந்தேன், ஒப்பில் கோடி யுகம் இருந்தேன்,
0: அதோட அதிகம் எண்ணில் கோடி யுகம் இருந்தேன்
1: அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்? நீண்ட நாட்கள் நான் இருந்திருக்கிறேன் என்பது ஒன்று. அதற்கு இப்பொழுது உரை எழுதுகிறார் நான் பார்த்திருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்கள்? திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிறார் அல்லவா, சீவன் முத்திரலாக இருக்கின்றவர்களுக்கு இந்த உடம்பு மிகை, உடம்பு இருக்கிறது மிகையாக இருக்கும், இதிலிருந்து நீங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். மற்றும் தொடர்பாடு எவன்களோ பிறப்பருக்கள் உற்றார்க்கு
0: உடம்பு
1: மிகை என்று சொன்ன, உடம்பு மிகையாக இருக்கிறதே என்பது போல அந்த உடம்பை விட்டு நீங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக நீங்க முடியவில்லை. காரணம், பெருமான் எனக்கு சிலவற்றை பணித்திருக்கிறான். அந்த பணி முடிகின்றவரை இந்த உடம்பு புறையை தாங்க வேண்டும் அல்லவா என்பதாலே ஒரு கண நேரம் எனக்கு ஒரு யுகமாக இருக்கலாம் என்பதாலே எண்ணில் கோடி யுகம் இருந்தேனே என்ற கருத்திலே நான் அதை உயர்வு நிவர்ச்சியாகத்தான் பாடுவேன். ஆனாலும் கூட ஒரு கருத்தை இங்கு நான் சொல்ல வேண்டும். அது அந்த நூலிலே நான் சொல்லியிருக்கிறேன். யோக பகுதியை நீங்கள் பார்த்தால் மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழலாம் என்பதற்கு ஒரு மேல் எல்லை நான் சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் விளக்க நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கு மூச்சு காற்று என்பது ஒரு வினாடிக்கு 6 முறை இயல்பாக வரும் என்கிறார்கள். அதனால அந்த கணக்கிலே பார்க்கிற பொழுது 21,600 முறை ஒரு நாளைக்கு மூச்சு காற்று சாதாரண மனிதர்களுக்கு இயல்பாக. அந்த இயல்பாக மூச்சு காற்று விடுகிற பொழுது 12 அங்குலம் நமக்கு உள்ளே போய் 12 அங்குலம் வெளியே வரணும். ஆனா என்ன ஆகிறது? 12 அங்குலம் போகாமல் வெளியிலே வருவது 12 அங்குலம் மூச்சு காற்று வெளியே விட்டுவிட்டு
0: உள்ளே
1: 8 அங்குலம் தான் உள்ளே எடுக்கிறார்கள்.
0: 4 அங்குலம் நட்டமா போகுது.
1: 4 அங்குலம் ஒவ்வொரு மூச்சுக்கு நட்டமாகிறது. அதனால்தான் 8 அங்குலம் இருப்பதால் தான் நம்முடைய உடம்பு எண்சான் உடம்பு என்று சொல்லியிருக்கிறார். 8 சான் எல்லாருக்கும் இருக்கும். எறும்பும் தன் கையால் எண்சான் என்று பிற்கால ஔவையார் பாடியிருக்கிறார்.
0: 8 ரூபாய் சம்பாதிச்சு 12 ரூபாய் செலவழிச்சா 4 ரூபாய் கடன்,
1: வரவு 8 செலவு 10 பார்த்து சொல்லிருக்கிறாங்க இல்லையா?
0: மூச்சுக்காற்று.
1: அந்த கணக்குப்படி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு நாளைக்கு 540 முறை மூச்சுக்காற்று இழக்கிறோம். 21,600 540 மூச்சுக்காற்று இழக்கிறோம். அதனால யோகத்தில் நான் என்ன சொல்லிருக்கிறேன்? 12 அங்குலம் இழுக்கணும். அதை வேறு வாரியா சொல்லிருக்கிறேன். 16 பூரகம், 64 கும்பகம், 32 ரேசகம். இது உயர்ந்த நிலை. நன்றாக பயிற்சி பெற்ற பின்னாலே
0: உள்ள இழுக்கிறது
1: 16
0: மூச்சு காற்ற உள்ள வச்சிருக்கிறது 64 மெதுவா வெளியில் வர்றது 32 64 என்ன ஒன்றண்டு மூணு என்றதா?
1: மாத்திரை, ஒரு மாத்திரை.
0: நம்ம சாப்பிடுற தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தனுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை, இந்த மாத்திரை இல்ல, ஒரு சுண்டு. இந்த சுண்டு, ஓ அப்படியா? அப்போ 16 சுண்டு இழுக்கணும், 64 சுண்டு மூச்சை உள்ள வச்சிருக்கணும், 32 சுண்டு வெளியில விடணும்.
1: நீங்க சொன்ன இப்ப போய் அவங்க செய்து போறாங்க. முதல்ல அப்படி செய்யக்கூடாது, முதல்ல அப்படி செய்யக்கூடாது.
0: மூச்சு கண்ணுமொழி வெளியே வந்துடும். 64 மாத்திரை உள்ள வச்சா நான் செஞ்சு பார்த்தேன், ஒரு தடவை கண்ணுமொழி வெளியே வந்துடும். விட்டுட்டேன்.
2: சிவபெருமான் அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, இதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது.
0: அதான் வேண்டாம்,
1: விழி பிதுங்கி வர்ற போது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: இல்ல, அதுல அந்த ரேஷியோங்கிற பாருங்க, விகிதம் அது முக்கியம். 16, 64, 32, 1, 4, 2. ஒரு சுண்டுக்கு இழுத்து 4 சுண்டு வச்சிருந்து 2 சுண்டு வெளியில விடு. மறுநாளைக்கு அதை ரெண்டால பெருக்கு, அடுத்த நாள் அதுக்கு மேல. இப்படியே ஒரு 6 மாசம் ஆயிட்டா திருமூலரா மாறி போயிடலாம். உடம்பு என்னைக்கு இருக்கும்? 1000 ஆண்டு வாழலாம். ஆனா ஒண்ணு, கலியுகத்துல 100 வருஷம் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. 1000 ஆண்டெல்லாம் இருந்தா என்னது
1: சொல்லிருக்கு? ஏன்னா சில பேர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படனாலே, வாழ நினைத்தால் வாழலாம்னு பாடுறாங்க இந்த காலத்துல. வாழலாம் அப்படி 21,600 இருக்கு இல்லையா? இந்த பூச்சிக்காற்று பயிற்சி செய்தோம் என்று சொன்னால், யோகியர்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு மூச்சை அடக்கி கும்பகத்தில் அடக்கி 238 அவ்வளவுதான் மூச்சுக்காற்று விடுவாங்க. 21,600 எங்க இருக்குது, 238 எங்க இருக்கு? எனவே அது 90 ஒரு பங்கு என்று கணக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 238 மூச்சுக்காற்று விட்டு விடுகின்ற யோகிகள் எவ்வளவு ஆண்டு தெரியுங்களா? கணக்கு பார்த்தா 9,000 ஆண்டு. 9,000 ஆண்டு மாண்டன் வாழலாம் என்பதை அந்த யோகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, சேர்க்கடா இருக்கு தெரியும்.
0: ஒரு பாட்டில் கூட நீங்க 8,000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார முதனை கலந்தறிவார் இல்லை,
1: பல நாட்கள் இருந்தாலும் கூட பெருமானை காணவில்லை என்று பார்க்கிறோம். அது எதற்காக என்றால், யோகம் என்பது நீண்ட நாட்கள் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு பெருமானை தரிசிப்பதற்காக. அதை புரிந்துதான் நீங்கள் 3,000 ஆண்டு என்று எழுதியிருக்கிறீர்கள்.
2: இந்த கால தத்துவம் என்பது அசுத்தமாயா தத்துவத்தில் இருக்கிற கால ஸ்கேல் வேற, சுத்தமாயா தத்துவத்தில் இருக்கிற ஸ்கேல் வேற. அங்கேயும் ஒரு கால தத்துவம் உண்டு, அந்த ஸ்கேல் வேற, இந்த ஸ்கேல் வேறங்கிறதுனால அவர் அந்த அளவிலே அதை சொல்லி இருக்கிறார். அதை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்டார். சிவாசகர ஒரு கேள்வி கேட்கணுங்க ஐயா,
0: நல்லா கேட்கலாம்
2: கேட்கணும். அதாவது என்னங்கய்யா, இது என்னங்கய்யா பதிகத்துல, ஒரு பதிகத்துல 20 பாட்டு, ஒன்னுத்துல 50, ஒன்னுத்துல 100, அது என்ன மூடுக்கு தகுந்த மாதிரி
0: பாட்டா?
2: ஒரு பதிகத்துல 3 பாட்டு, 7.
0: இப்போ கலியுகத்துல வந்துட்டா சேக்கிழார் கூட இப்படி கேட்பார் போல இருக்கு. கேப்பாரா சேக்கிழார்?
1: சேர்ற
0: என்ன பண்றது கலியுகம்? நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, திருவாசகம் முழுக்க என்ன தெரியுமா? எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதிய பாட்டு அல்ல, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டிய பாட்டும் அல்ல. எம்பெருமானை பிரிந்தமையினாலே அழுத அழுகை என்னை தடுத்து ஆட்கொண்டான், எனக்கு மாணிக்க வாசகன் என்று திருநாமன் சூட்டினான், வந்த அடியார்களோடு மறைந்து விட்டான், எப்பொழுது தோன்றுவான் என்று அழுத அழுகைதான் 658 பாட்டுக்கள். அழக்கூடியவன் இலக்கணப்படி அழ முடியாது, அழக்கூடியவன் எண்ணிக்கை வைத்து அழக்கூடாது, முடியாது. எனவே உணர்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் பொழுது திருச்சதகம் 100 பாட்டு வரும், திருப்புலம்பல் 2 பாட்டு வரும், திருவம்பாவை 20 பாட்டு வரும். நான் என்ன எண்ணியா பாடினேன்? அவனை எண்ணியல்லவா பாடினேன்? எண்ணி பாடினால் பாட்டு வராது, அவனை எண்ணி பாடினால் பாட்டு வரும். அதனாலதான் சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார்னு சொல்லாம, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு. உணர்ந்த சேக்கிழார் இப்படி கேட்பாரே, ஆனால் அது அவருக்காக கேட்கவில்லை, உங்களுக்காக கேட்டிருக்கிறார்.
1: அது அதுல இன்னொன்றையா, உங்க ஆப்ல கேளுங்க, பொதுவாக திருமுறை 8ஆம் திருமுறைன்னா முதல் 4 வந்து கலை வெண்பா அகவல் என்று அப்படி மாறுது.
0: ஆமா,
1: வெண்பா யாப்பு,
0: ஆமா,
1: விருத்த யாப்பு, சந்த யாப்பு எல்லாம் அமைந்திருக்கிறது. அதை விட ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, 6 அடி, 4 அடி இருக்கலாம், 2 அடி இருக்கலாம், 6 அடி பாட்டாக இருக்குதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் அவருடைய புலம்பல் காரணமாக யாப்புக்குள்ளே கட்டுப்படவில்லை என்றால், கட்டுப்படாத பெருமானை பாடுகிற பொழுது ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
0: அதுல கட்டுப்பாடும் உண்டு, பன்சு வந்த பாடல் பரிசு படைத்தருளும், பெண்சு வந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான், விண்சு வந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன், கண்சு வந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை, மண்சு வந்து கூலிகொண்டு அக்கோவால் முத்துண்டு, புன்சு வந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அதத்தான் அவர் கேட்கிறார். எட்டு வரி பாடணும் இல்ல நாலு வரி பாடணும், இதென்ன ரெண்டும் கெட்டானா ஆறு வரி பாடினீங்க, நான் என்ன பண்றது? நாலு வரி பாடுற பொழுது உணர்ச்சி கரபுரண்டு ஓடிச்சு, ஆறு வரி ஆன உடனே அவன் போதும்னு நிறுத்தி விட்டான். நானா பாடினே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோருடையோர் எனக்குண்டோ எண்டோள் முக்கனிம்மானே நன்றே செய்வாய் இப்படி பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. ஆறு வரி நாலு வரி பத்து வரி நீ என்னவனாலும் பண்ணிட்டு போ, பகவானே நான் கருவி நீ கர்த்தா. உங்கள் கேள்வி நல்ல கேள்வி, இது மாணிக்க வாசகரிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல, நடராஜ பெருமான் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி.
2: பதில் சொல்ல மாட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வியை அங்க கேட்க சொல்லுகிறீர்கள் ஐயா, நீங்களே ஒரு இடத்துல சொல்லிக்கிறீர்கள் இரண்டு மிதி தமியனேற்கே, அதனால ரெண்டும் கெட்டான்.
0: ரெண்டும் கெட்டான் என்ன அர்த்தம் தெரியுமா? இரண்டும் இல்லாத தமியன்னா சில பேருக்கு சொந்த புத்தி இருக்கும், சில பேரு கேட்டா புத்தி வரும், எனக்கு ரெண்டும் கிடையாது. தன்னாலும் தெரியாது சொன்னாலும் புரியாது, அதத்தான் இரண்டுமில் இத்தனிய நேர்க்கேன்னு. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி.
1: இங்கே துணைக்கவில்லையா மாணிவாசர் கேட்டுறேன்,
0: நல்ல கேளுங்க.
1: இங்க இரண்டு மில்லியும் சொன்னா பரவாயில்ல, எட்டினோடு இரண்டு மரியாதை சொல்லிருக்கீங்களே, எண்ணிக்கை சொல்றது பல பேர்
0: மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. எட்டுன்னா தமிழ்ல ஆனா, தமிழ் எழுத்து ஒன்னு இருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, காணா போட்டா ஒன்னு ஊனா போட்டா ரெண்டு, இப்படி தமிழ் எழுத்து இருக்கு. சென்னையில ஒரு புண்ணியவான் யாழ்ப்பாணத்துக்காரர், அவர் கார்ல தமிழ் எழுத்து எழுதியிருக்கார், ரொம்ப பிடிறான். இப்ப பாத்துட்டு வந்தேன், அது என்ன இந்த தமிழ் எழுத்து யாருக்கு என்ன புரியும்? தமிழ்நாடுன்னா த நான் போடுவார், எண்கள் போடுற பொழுது எண்களை இப்படி எழுதிவிடுறார், கா ஊ அப்படி எழுதுறார். எட்டுன்னா தமிழ்ல ஆனா, ரெண்டுன்னா தமிழ்ல ஊனா, ஆ என்பது இறைவனை குறிக்கும், ஊ என்பது பராசக்தியை குறிக்கும், இம் என்பது ஆன்மாவை குறிக்கும். அ ஊ மா மூணும் சேர்த்தா ஓம், போற்றி ஓ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். அங்கே அந்த ஓங்காரத்தை வைத்தேன். இந்த அகரம் உகரம் மகரம், ஆண்டவன் அகரம் பராசக்தி உகரம், அதனாலதான் தமிழ் நூல் பெரும்பகுதி உலகம் யாவையும் உலகலாம் உணர்ந்து உலகம் உவப்ப அப்படின்னு ஆரம்பிக்கேன். எனக்கு ஆண்டவனையும் தெரியாது, அருள் பண்ணக்கூடிய பராசக்தியையும் தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எட்டு ரெண்டும் பத்துன்னு எந்த முட்டாப்பைகளும் சொல்லுவானே, எனக்கு அது கூட சொல்ல தெரியாதே. எட்டினோடு இரண்டும் அறியேனையே, எனக்கு எட்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது, ஆண்டவனையும் தெரியாது ஆன்மாவையும் தெரியாது, ஆண்டவனையும் தெரியாது அருளையும் தெரியாது. இப்படி தெரியாத என்னை பகவானே நீ தடுத்து ஆட்கொண்டாய், மற்றாரும் அறியாத இன்பத்துள் என்னை வைத்தாய். அதத்தான் அப்படி சொன்னேன், பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. சரி, நீங்களே கேட்டு நானே பதில் சொன்னா நான் என்ன மாணவனா? நீங்கள் ஆசிரிய பெருமக்களா? இப்ப நான் கேட்கிறேன் உங்களை ரெண்டு கேள்வி
1: சொல்லுங்க.
0: ரொம்ப திட்டம் போட்டு வந்தேன், இந்த கடிகாரம் மட்டும் அநியாயமா ஓடிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்காதது இந்த காலம்தான். ஆமா சேக்கலார் பெருமான் அவர்களே, நீங்க ஆண்டவனை குறிக்கிற பொழுது அவன் சொல்றீங்க, அடியார்களை குறிக்கிற பொழுது அவர்னு சொல்றீங்க. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மதி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். என்னங்க பகவான் என்ன அவ்வளவு சாதாரணமா போயிட்டானா? அவன் அவனுங்கிறீங்க. அடியார்கள்ட்ட வர்ற பொழுது திரு அவதாரம் செய்தார் தீதகன்று உலகம் உய்ய, திரு அவதாரம் செய்தார் எந்த அடியாரையாவது அவன் சொல்லியிருக்கிறீங்களா? அவ்வளவு பேரையும் அவர் அவர் அவருங்கிறீங்க. அப்போ ஆண்டவனை விட அடியார்கள் பெருசா போயிட்டாங்களா?
1: சம்பந்தம் ஒண்ணு, நீங்கள் உங்களுடைய பெரிய புராணத்தை திருத்தொண்ட தொகையினுடைய விரிவாகத்தான் எழுதியிருக்கீங்க, நீங்களே சொல்றீங்க. திருத்தொண்ட தொகையில பார்த்தா சுந்தரர் எந்த அடியாரையும் அவர்னு சொல்லல, முக்கியமாக அவருக்கு குருவாக எண்ணுகின்ற எம்பிரான் சம்பந்தன் நாவுக்கு அரையன் அப்படிதான் சொல்றார். அவர் ஒருமையிலே கூறுகின்ற அதை நீங்களே அப்படி உயர்தனையாக மதிப்பாக வைத்து சொல்லியிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை.
2: ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து சேக்கிடாரை சிக்கலிலேயே மாட்டி வைக்க திட்டம் போடுகிறீர்கள்.
0: எப்பவுமே சைவ கூட்டணி மற்றவர்களை காப்பாற்றுமே தவிர கவிழ்த்து விடாது.
2: ஐயா, அதற்கு
0: கவலைப்பட வேண்டாம் சேக்கிடார்.
2: அதற்கு காரணம் சொல்லுகிறேன், ஒரு பாடல் கூட சொல்லி இருக்கிறேன், நன்மை பெருகும் அருள் நெறியே
0: வந்தடைந்து நல்லூர்
2: நல்லூர் நல்லூரில் தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில்
0: உன்னுடைய
2: நினைப்பதனை முடிக்கின்றேன்.
0: அவர்
2: இசை
0: பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அவர் அவன்
2: அவன்
0: திருநாவுக்கரசருக்கு அவர்னு பேரு, சிவபெருமானுக்கு அவன் பேரு.
2: ஒரு விளக்கத்தான் கேட்கிறேன், விளக்கத்தை சொல்றேன். அதாவது 11 திருமுறைகள்னு இப்ப வகுத்துட்டாங்க. அத நான் இருக்கிற காலத்திலயும் 11 திருமுறை இருந்தது. 11 திருமுறைக்கும் ஹீரோ சிவபெருமான் தான். ஆனா 12 திருமுறையாக இருக்கக்கூடிய என்னுடைய காப்பியத்திற்கு ஹீரோ அடியார்கள் தான் ஹீரோ. தொண்டர்களை அவர்தான் சொல்லணும், ஹீரோவை உயர்த்தித்தான்.
0: உங்களுக்கு ஹீரோவும் உண்டு, பறவையார் சங்கிலியார் ஹீரோயினும் உண்டு.
2: ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அதுக்குள்ள நீங்க வரக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க, முழுசா கேளுங்க. ஹீரோவை அவர்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு தன்மை என்னன்னா, ஹீரோவை அவர்னு சொல்லுகிற உரிமை இருக்கிற பொழுது வில்லனை அவன் என்று சொல்லணும்.
0: இந்த சிவபெருமான் வில்லனா?
2: ஆமா, 12 திருமுறையில இந்த சிவபெருமான் படிச்சு இருக்கிற பாடு. ஐயா நீங்க பாருங்க, அவர் இப்ப சொன்னாரு திருச்சத்தி முற்றத்துல எனக்கு திருவடி தீட்சை கொடுன்னு கேட்டா கொடுத்திருக்க வேண்டியதுதானே, திருநல்லூருக்கு வானு வாய்தா வாங்குறாரு. இவர் அங்க திருச்சத்தி முற்றத்திலேயே கொடுத்தா என்ன கெட்டு போகும், அங்க திருநல்லூருக்கு வா அப்படின்னு சொல்றாரு. அங்க பாவம் எங்க அப்பர் சுவாமி அங்கிருந்து கண்ணீர் பெருக்கி நனைந்தறைய திருவடிகள் என்று பாடிக்கொண்டு வருகிற அவர் சொல்றாரு, நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். அவரே சொல்றாரு, இவரையே நினைச்சு நினைச்சு உருகுகிற அடியார்களை இப்படி நெய்ய மாறி செய்கின்றாரு என்று எங்கள் அப்பருடைய மனதை துன்புறுத்துவாரு.
0: அந்த அடுத்த வரியை சொல்லுங்க.
2: அவசரப்படுறீங்க, மணிவாசகருக்கு ஊருக்கு போற அவசரமா என்னன்னு தெரியல.
0: மணிவாசகர் 11 மணி வரை இங்கேதான் இருப்பார், கவலையே கிடையாது.
2: மணிவாசகருக்கு பொறுமை பொறுமை பொறுமை பொறுமை. ஐயா அடுத்ததா என்ன பண்ணாருன்னா, அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு சேக்கிடாருக்கு தெரியாதா, அங்க நல்லூர்லயே மேல நின்னுகிட்டே அவரை கூப்பிடுற, வாங்க வா உனக்காகத்தான் நான் எல்லையில காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரசு மேல தன்னுடைய திருவடியை வைக்கிறார். வைத்த பிறகு பெருமானுடைய பெருமையை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதனால நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று சொல்லுகிறார். அது அவருடைய பெருந்தன்மை. அந்த தீவினைகளை அங்கேயே நீக்க வைத்திருக்கலாம், இருந்தாலும் கூட சேக்கிடாராக இருக்கக்கூடிய நான் எங்கள் அப்பர் பெருமானை திருநாவுக்கரசரை திருச்சத்தி முற்றத்திலிருந்து திருநல்லூர் வரைக்கும் இழுத்தடிச்சிருக்கிறானே இந்த சிவபெருமான் என்கிற காரணத்தினாலே அவன் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டான். சரி, அவனை எவன்னு சொன்னாலும் சரி, நானாவது அவன் இவங்கிற வெளியில இருக்கிற அவன் எவன் கேக்குறான், அதுக்கே அவர் நான் தாண்டான் சொல்லி வர்றதில்ல. அதனாலே அடியார்களை எந்த விதத்திலும் அந்த தரக்குறைவு நிகழ்ந்துவிடக் கூடாது என்று என்னுடைய காப்பிய ஹீரோக்களாக இருக்கக்கூடிய அப்படி சொன்னாதாங்க ஐயா. இன்னைக்கு
0: நீங்க நல்லா சொல்லுங்க, நீங்க பெங்களூருக்கு வந்து ஆங்கிலம் படிச்சது எனக்கு நல்லா
2: தெரியுங்க ஐயா. அது ஒரு நாள் சுத்தினா போதும் ஐயா, சுத்தமா தமிழ் மறந்தே போகும் போல இருக்கு ஐயா. எனவே மணிவாசகராகிய உங்களையும் சேக்கிழார் பெருமான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இவர் ஏன் அவரை பாராட்டுறாருன்னா, அப்பர் பெருமானை எவ்வளவு தூரம் அழைத்துக் கொண்டு வந்து பின்னால்தான் திருவடி சூட்டுகிறார். இவருக்கு அப்படி இல்ல, இவர் எங்கேயோ குதிரை வாங்க போனவர் கூட ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்த
2: பெருமான் ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட பெருமான் ஈர்த்தாரு. இவர் அவரை மேல் உலகத்திலிருந்து கீழே வரப்பண்ணி திருப்பெருந்துறை இவர் இவர் முதலமைச்சரா இருக்கிற நாட்டுக்கு இவரே ஈர்த்தாரு. இவர் தான் அவரை ஈர்த்து கொண்டு விட்டு பாடுறாரு, ஈர்த்து எண்ணெய் ஆட்கொண்ட எந்த பெருமான் அவர் எங்க ஈர்த்தாரு, இவர் இல்ல
0: சொன்னீங்க. நான் இங்க அவதாரம் எடுத்ததுக்கு பெரிய கதை இருக்கு. இங்க எதுக்கு மாணிக்க வாசகரா அவதாரம் எடுத்தேனுங்கிறதுக்கு பின்னணி பெரிய கதை இருக்கு. நான் ஒரு சிவயோகி, சிவயோகியாக என் கையிலே குளியைகளை வைத்துக் கொண்டு வான மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்தேன். பாண்டிய மன்னன் தன்னுடைய உப்பரிகையிலே நின்றான். என்னுடைய கையிலே உள்ள குளிகை ஒன்று விழுந்து விட்டது. அந்த குளிகையை உட்கொண்டால் உடம்பு காற்றாக பறக்கும். அந்த குளிகையை பாண்டிய மன்னன் எடுத்துக் கொண்டு விட்டான். அந்த குளிகை அவனுக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. நான் சிவயோகியார், கீழே வந்தேன், பாண்டியனிடத்திலே கேட்டேன். அவன் சொன்னான், குளிகையை தருவதானால் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள். என்ன வாக்குறுதி என்று கேட்டேன். அவன் சொன்னான், என்னை கைலாசத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் காட்டிவிட்டு வாருங்கள் என்றான். சரி என்று ஒப்புக்கொண்டேன். செங்கோலோடு பாண்டியன் வந்தான். கைலாயத்துக்கு போனோம். சிவபெருமானுடைய திருமலையை சுற்றினோம். கைலாசத்தில் செங்கோலை ஊன்றி வைத்தான். அது பொன்மலை, பொன்னார் மேனி, எங்க பார்த்தாலும் தங்கம். ஊன்றி வைத்தான். புறப்படும் பொழுது அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு திரும்பினான். கைலாசத்து தங்கம் செங்கோலோடு ஒட்டி கொண்டு வந்துவிட்டது. அந்த செங்கோல் பாண்டியனுடைய அரசவைக்கு வந்து பொக்கிஷத்தில் சேர்ந்து விட்டது. சிவபெருமான் சொத்து தங்கம் பாண்டிய நாட்டுக்கு வந்து விட்டது. அதற்கு நான் காரணமாயிருந்து விட்டேன். நாட்கள் சென்றன. சிவபெருமான் வட்டி போட்டுக் கொண்டார். கடைசியிலே சிவயோகியாகிற நான் மாணிக்க வாசகராக திருவாத ஊரில் பிறந்தேன். குதிரை வாங்கச் சென்ற பொழுது 12,000 பொற்காசுகள் பாண்டியன் கொடுத்தான். சிவபெருமான் பார்த்தார், அன்றைக்கு கொண்டு வந்த தங்கம் அதற்கான வட்டி எல்லாம் சேர்த்தால் 12,000 பொற்காசு சரியாகிவிட்டது என்று அவர் திருப்பணிக்கு ஆட்டிக்கொண்டார். கடன் கழிந்தது, பாண்டியன் கடன் கழிந்தது. அதனாலதான் நான் அவதாரமே எடுத்தேன். செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்குன்னு பாடுவனா? இது கடவுள் போட்ட பிச்சை
2: ஐயா. இன்றைக்குத்தான் இப்படி ஒரு கதையை கேட்டோம்.
0: அது கதையல்ல, சிவக்கல்மணி சி கே சுப்பிரமணிய முதலியார் என்னை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நூலில் நீத்தார் பெருமை என்ற நூலை சென்று பாருங்கள். அந்த நூலை நீத்து விடாதீர்கள்.
2: அதனால் நீங்கள் சொன்னதை நாங்கள் ஏற்று, நீங்களே வந்து சொன்ன பொழுது மணிவாசகர் பொய் சொல்லுவாரா?
0: மணிவாசகர் அடிக்கடி வரமாட்டாரே, எப்பவாவது அழைத்தால் தானே வருவார்.
2: ஐயா, உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் என்று இருந்தேன். நீங்கள் திருமந்திர பாடல்களை பாடுகிற பொழுது ஐயா, எல்லா பாடல்களையுமே ஏகாரத்திலேயே முடித்திருக்கிறீர்களே. அதாவது உதாரணமாக, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவனச்சனமுடி தாமரையானே. ஏகாரம் பதி பசுபாசம் என பகர் மூன்றில், பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம், பதியணுகில் பசுபாசம் நில்லாவே. இப்படி எல்லா பாடல்களுமே ஏகாரத்திலேயே முடித்திருக்கிறீர்களே, இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: சேக்கடாருக்கு தெரியாததா ஏகாரம்? பொதுவாக நம்முடைய தமிழ்ல எந்த ஒரு சொல்லும் பொருள் இல்லாமல் கிடையாது. அசைச்சொல்லுக்கு கூட பொருள் உண்டு. தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகிற பொழுது அசைச்சொல்லுக்கும் கூட சேர்த்துத்தான் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னொன்று, பழைய முறையில தமிழ்ல யாப்பு முறையிலே ஆசிரியப்பா தான் பழையது. சங்க யாப்பெல்லாம் ஆசிரியப்பாவில் தான் இருக்கும். அந்த ஆசிரியப்பாவினுடைய கடைசியில முடிகிற பொழுது நேரசை ஆசிரியப்பா என்று சொன்னாலும் சரி, நிலவிண்டர் ஆசிரியப்பா இருந்தாலும் ஏகாரத்தில் முடியும், ஓகாரத்தில் முடியும், என் என்பதில் முடியும் பழைய காலத்தில். ஆனால் அதில் ஏகாரம் தான் அதிகமாக முடியும் பார்த்தீங்கன்னா. அது ஏனென்றால் இலக்கணப்படி சொன்னா அது தேற்ற ஏகாரம். ஒன்றை சொல்லுகிற பொழுது அவனே என்று சொன்னால் அவனை தவிர வேற யாரும் இல்லை என்பது போல ஏகாரத்திலே சொல்றதுனால, நான் சொல்வது தெளிவாக சொல்லுகிறேன், இதிலே சந்தேகம் வேண்டாம். திருமுறை பாடுகின்ற ஞானசம்பந்தர் போன்றவர்கள் கூட ஐயுற வேண்டாம் என்று சொல்றாங்க, நான் சொல்றதுல சந்தேகப்படாதீங்கன்றாங்க. எனவே நான் என்ன செய்தேன், என்னுடைய பாடல்ல என் சந்தேகப்பட வேண்டியதை இவற்றையெல்லாம், எனவே இது நிச்சயமாக நடக்கக்கூடியது, நிச்சயமான பொருள் என்பதில் தான் தேற்ற ஏகாரம் போட்டிருக்கிறேன். இன்னொரு கருத்து, இறைவனை பற்றி சொல்ற பொழுது நான் தொடக்கத்திலேயே அதை உங்களை நான் பாராட்டணும். என்னன்னு சொன்னா, திருமந்திரத்தில் நான் பாடியது 3,000 தான், ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய 50 பாடலுக்கு மேல அதிகமா இருக்கிறது. அது இல்லாம திருமந்திர மாலை என்று தனியா வேற ஒரு நூல் இருக்குது. இது யாரு பாடியதெல்லாம் தெரியல. நீங்கள் உங்களுடைய வரலாற்று ரொம்ப அழகா என்னுடைய வரலாற்றை சொல்லிருக்கீங்க. ஆராய்ந்து பார்த்து மந்திர மாலை என்று நான் ஒரு இடத்துல பாடியிருக்கிறேன் பாடலை பற்றி. அந்த சொல்லை எடுத்து அப்படியே நல் திரு மந்திர மாலை பாடினார் என்று நீங்க பாடியிருக்கிறீங்க. எனவே மந்திர மாலை என்றால் ஒவ்வொரு பாட்டும் அந்தாதியாக முடியும். மாலை என்று வந்தால் அந்தாதியாக முடியும். அதை இடைச்சல்கள் இருக்கக்கூடாது வேறு பாடல்களுக்காகத்தான் அப்படி பாடினேன். ஆனா இப்பொழுது அந்த வடிவமெல்லாம் செறிந்து போயிருப்பதை நான் பார்க்கிறேன். மற்ற நூல்கள் எல்லாம் பார்த்தா இடையிலே செருகுவார்கள். திருமந்திரத்தில் முதல்லயே சிறுகிருக்கிறார்கள். முதல் சிறுகராக எடுத்தவுடனே ஐந்து கரத்தனை யானை முகத்திரை என்று இருக்கு. ஐந்து கரத்தனை யானை முகத்திரை என்றது விநாயகர் எங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வரல, மாணிக்க வாசகர் காலத்திலையும் வரல. மாணிக்க வாசகர் நானும் முருகன் சொல்றேன் தவிர
0: விநாயகர் விநாயகர் வாசகத்திலேயோ திருமந்திரத்திலேயோ எங்கேயும் கிடையாது,
1: குறிப்பு கிடையாது.
0: முதல் பாட்டு பின்னாலே வந்தவர்கள் சேர்த்தவர்களே
1: வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதனால அந்த ஏகாரமாக முடிந்ததுக்கு மாலையாக தொகுப்பது ஒன்று, தெளிவாக இருக்கின்றது ஒன்று. இன்னொன்று இறைவனை பற்றி சொல்ற பொழுது வேதத்தில் சொல்ற பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்றது ஏகமேவ அத்வதீயம் என்று வருது. ஒன்று என்று சொல்லாமல் ஒன்றே அதுதான், ஒரு பொருள் தான்,
0: ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வம்
1: சொல்ல சொல்றாங்க.
0: சொல்லுங்க
1: ஒன்றே என்று வருகிற பொழுது பின்னால நீகண்டாரர் சொல்லியிருக்கிறார் சிவஞானபுரத்தில், ஒன்று என்றது ஒன்றேகான், ஒன்றே பதி, பதி என்றால் ஒருவன் தான், அங்க ஏகாரம் போட்டு சொல்லணும். எனவே ஒருவன் என்று சொல்வதற்கு ஏகாரம் போடுகின்ற பொழுது அதனால்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னேன். இன்றைக்கு வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க அர்த்தம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் சொன்ன அர்த்தம் வேற, ஒன்றே குலம் என்றால் சிவனடியாரா இருக்கின்ற எல்லாம் ஒன்றே, ஒரே குலம், இவர்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. அடியார்கள் என்று வந்து விட்டால் ஒன்றே குலம். யார் பெருமான் என்றால் ஒருவன் தான், அவன் தான் நம்முடைய மகாதேவனா இருக்கின்ற பெருமான் என்று சொல்வதற்காக ஏகாரம் போடுறோம் இல்லையா. அதுபோல ஒவ்வொரு பாட்டிலும் தேற்ற ஏகாரம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏகாரத்தை போட்டு சொல்லியிருக்கிறேன்.
2: ரொம்பவும் மகிழ்ச்சி. இந்த அற்புதமான தருணத்தை பயன்படுத்தி இந்த சேக்கிடார் பெருமான் உங்கள் இருவரையும் சந்தித்ததுல எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் மணிவாசகரை சந்தித்ததும் திருமூலரி, ஏன்னா சைவர்களுக்கு மிக முக்கியமான இரண்டு நூல்கள் திருவாசகத்தையும் திருமந்திரத்தையும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இரு ஆசிரியர்களையும் நான் சந்தித்தது பெரும்
0: கூட. ஒரு சின்ன கேள்வி, சீக்கிரம் பதில் சொல்லிடலாம். உங்க நூலில் நீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடியொட்டித்தானே பாடினீர்கள். சரி, இந்த மனுநீதி சோழன் வரலாற்றை ஏன் கொண்ட பெரிய புராணத்தில் சேர்த்தீங்க? அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலையே அந்த மனுநீதி சோழன் வரலாற்றை சேர்க்கிற பொழுது ஒரு பாட்டு வச்சிருக்கிறீங்க, அது இந்த காலத்துக்கும் பொருத்தமா இருக்கு. அரசாங்கத்தினாலே துன்பம் வரும், அரசு அதிகாரிகளினாலே துன்பம் வரும், கள்வரால் துன்பம் வரும், உயிர்களால் துன்பம் வரும், பகைவரால் துன்பம் வரும், மாநிலங் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனு கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. அரசாங்கத்திலே இருக்கவரால மக்களுக்கு துன்பம் வரும், அரசு அதிகாரிகளினாலே துன்பம் வரும் அப்படின்னு 2012 இருக்கதையெல்லாம் அப்பவே பாடி வச்சீங்களே, எப்படி?
2: ஐயா, ரொம்ப அற்புதமான கேள்வியை கேட்டீர்கள்.
0: இல்ல, இன்னைக்கு பூரா பெங்களூரை சுத்தி இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு புரிஞ்சது.
2: ரொம்ப அற்புதமான கேள்வி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை அடி ஒட்டித்தான் அடியேன் பெரிய புராணம் செய்தேன். அது நீங்கள் சொன்னது உண்மை. ஆனால் நான் காப்பியமாக படைக்கிற பொழுது அந்த காப்பியத்திற்கென்று சில இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த காப்பிய இலக்கணங்கள் உதாரணமாக நாட்டுச் சிறப்பு, ஊர் சிறப்பு, இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும். ஐயா, இந்த பெரிய புராணத்தை செய்கிற காலத்திலே மிகச்சிறப்பாக இருந்த சோழ நாட்டு ஊர் தஞ்சாவூர் தான். ஆனாலும் கூட வரலாற்றை சொல்லுகிற பொழுது அது திருவாரூருக்கு சிறப்பு தர வேண்டுமே என்கிற காரணத்திற்காக திருவாரூர் சிறப்பாக சொல்ல வருகிற பொழுது மனுநீதி சோழனுடைய அந்த வரலாற்றை சொல்ல வேண்டிய
0: திருவாரூருக்கு ஏன் சிறப்பு கொடுக்கறீங்க, தஞ்சாவூருக்கு சிறப்பு கொடுக்க வேண்டியதானே?
2: ஐயா, காரணம் இருக்கிறது. திருவாரூரில் தான் திருத்தொண்ட தொகையை மிக அற்புதமாக வந்தது ஐயா.
0: அதனாலே
2: அந்த திருவாரூர் என்பது அடியார் பெருமை உடையது. அதனாலதான் திருவாரூரை சொல், திருவாரூருக்கு பாருங்க, அடியார் பெருமையை திருவாரூரில் மட்டும்தான் அடியார்கள் கூடுகிற தேவாசிரிய மண்டபம் உண்டு.
0: திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே.
2: வேறு எந்த இடத்திலுமே திருவாரூரை போல மற்ற இடத்துல அடியார்கள் கூடுகிற இடம் கிடையாது, தேவாசிரிய மண்டபம் அங்கதான் இருக்கு. ஐயா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் ஐயா. இந்த திருவாரூரிலே அடியார்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பெருமை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைந்து போற்றி அந்த இடத்திலேதான் அடியார்களுடைய பெருமையை பாட வேண்டும் என்று கருதி இருப்பதற்கு காரணம், தில்லையிலே இருக்கிற நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீ திருவாரூருக்கு வா என்று அழைத்து அங்குதான் இந்த பாடலை பாடுத்தினார். ஒரு குறிப்புங்க ஐயா, எல்லா தலங்களிலும் சிவபெருமானுடைய புகழை அடியார்கள் பாடினார்கள், ஆனால் திருவாரூரில் மட்டும்தான் அடியார் புகழை சிவபெருமான் பாடினான் என்று எம்மை போல் ஒப்பாரோ என்று சிவபெருமானே பாடியிருக்கிற காரணத்தினாலே அடியார்கள் பெருமையை சொல்லுகிற அந்த திருவாரூருக்கு சிறப்பாக, திருவாரூர் என்றால் மனுநீதி சோழனுடைய சிறப்பு. நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அந்த அற்புதமான பாடல், அடியன் செய்த பாடலை நீங்கள் அற்புதமாக சொல்லிவிட்டீர்கள். என்ன அப்பொழுது மன்னன் என்று எழுதியிருக்கிறேன், இப்பொழுது அதை நீக்கி மந்திரி என்று மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். மித்தபடி
0: உண்மைதான், அரசனுக்கு மதிப்பு அந்த காலம், அமைச்சருக்கு மதிப்பு இந்த காலம்.
2: எனவே
1: ஒரு இடையில ஒரு செய்தி நீங்க சொன்னது ரொம்ப அருமையா சொன்னது, வரலாற்றோடு நீங்க எழுதுறதுனால தமிழுக்கு மனுநீதிச்சோழன் வரலாற்றை தந்தவர் நீங்கள் தான், அதை நாம் பாராட்ட வேண்டியது. காரணம், மனுநீதிச்சோழனை பற்றி பொதுவாக செய்தி தெரிந்திருந்தாலும் முதலாவதாக சொல்றது இளங்கோவடிகள் தான் சொல்றார். கண்ணகி வாயிலாக சொல்ற பொழுது, ஆவிற்கடுமை உகுநீர் நெஞ்சு சுட தாந்தன் அரும்பரல் புதல்வனை ஆழின் மடித்தோன். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதே வரலாற்றை விரிவா சொல்லி இறுதியில ஒரு மாற்றம் செய்திருக்கீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமண நூலாக இருக்கின்ற இளங்கோவடிகளுடைய காப்பியத்துல தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியின் மடித்தோன், அவனை கொன்று விட்டான், அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல இல்ல செய்தாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதே மாதிரி மர்மம் தன் தேராழி உற ஊர்ந்தான் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ என்று நீங்க கேட்கறீங்க. அரசாட்சினா சும்மா சுலபம் கிடையாதப்பா, இந்த மாதிரி இருக்கணும் என்பதற்காக நீங்க சொல்றீங்க. அப்படி வீதிவிடங்கனுடைய மார்பிலே அந்த சக்கரம் ஏறிய உடனே பெருமான் காட்சி தருகிறார், வீதிவிடங்கன் எழுகிறான், தற்கொலை புரிந்து கொண்ட அமைச்சர் எழுகிறார், கன்றுக்குட்டி துள்ளி எழுகின்றது என்று வரிசையா நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றீங்க, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சொல்றீங்க. அது ஏன் சொல்றதாக நான் கருதுறேன், அது நீங்க உடன்படுறீங்களான்னு தெரியல. இந்த நூல் இது எப்படி இருக்கு என்றால், பெருமானுடைய திருவுருளை விளக்குகின்ற நூல். இதுல ஆழியில் மடித்தோன் என்று சமணம் சொல்லலாம், ஏன்னா அவளுக்கு கடவுள் கொள்கை கிடையாது. கடவுள் கொள்கையுடைய சைவ கொள்கையுடைய சைவர்கள் சொல்லுகிற பொழுது, பெருமான் முன்னின்றால் நடக்காத பொருள் கிடையாது, எலும்பு பெண்ணாகலாம், உதவி உண்ட வாயிலிருந்து பிள்ளை வரலாம், இறந்து போன மூத்த திருநாவுக்கரசு எழலாம் என்றெல்லாம் பின்னால வரப்போகிறது அல்லவா, அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும் இறைவனுடைய திருவுருள் என்று. எனவே இது நம்பினால், இந்த கதையை நீங்கள் நம்பினால் நீங்கள் அந்த புத்தகத்தை படிங்க, இப்போதே மூடி வைத்து விட்டு போய்விடுங்கள் என்று பாயிரமாக சொன்னது போல நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களோ என்று நான்
2: நினைக்கிறேன். உண்மை உண்மை, மிக அற்புதமாக சொன்னீர்கள். அடியார் பெருமக்களை சந்தித்த அந்த அடியாருக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் நாங்கள் திருவடியிலே விழுந்து
1: அடியார்
2: தெரிவித்தேன். அடியார்களை சந்தித்த இந்த நாள் பொன்னாள் என்று சொல்லி,
0: யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் வணங்கப்படுவார்கள். ஒரே ஒரு செய்தி, இந்த மாணிக்க வாசகருடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வாழ்த்து, காலையிலிருந்து இதுவரை பெரும்பகுதி மக்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். 658 பாட்டு திருவாசகம். நான் மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன், பண் சுமந்த பாடலுக்கு பரிசு தரக்கூடிய மதுரைக்காரன். நீங்கள் அழைத்தால் மாணிக்க வாசக பெருமான் இந்த திருவாசக நடனம் காண்பதற்கு எப்பவும் தயாராயிருக்கிறார். ஒரே ஒரு பாடல் இவ்வளவு நேரம் இருந்து கேட்டீர்கள் அல்லவா, 658 பாட்டில நாங்க வீட்டுக்கு போனா ஏதாச்சும் ஒரு பாட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பாடலை சொல்லுகிறேன், 501. அது என்ன 501? இந்த 101, 201, 1001, 501 இந்த கவர்ல வச்சு கொடுப்பாங்களே, அப்படி இல்ல. 501வது பாடலை படியுங்கள். புத்தகம் இருக்கா? இங்க இருக்கு புத்தகம். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த பாடலை விடாமல் படியுங்கள். நமக்கு எது கொடுக்கப்பட வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும், அதை மட்டும் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கு அடைந்த பேரின்பத்தை மாணிக்க வாசகன் இன்றைக்கும் அடைந்திருக்கிறான். இந்த பெருமக்களுக்கெல்லாம் நன்றி. வாருங்கள், நாம் சிவபுரத்துக்கு செல்லுவோம். கதவு அடைக்கு முன்னால் உள்ளே போய் செல்லுவோம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான். யாரு? எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். இதுபோல அடுத்த ஆண்டும் வந்து முந்துவினே. நன்றி, வணக்கம்.
1: பெருமக்களே, திருமூலருடைய 3000 பாடல்களாக நான் எழுதினாலும் அது இரும்பு கடலை என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதிலே பல பகுதியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களுக்கு கூட அவர்களால் எங்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. உரையாசிரியர்களை சரியாக விளக்கவில்லை என்று குறைபட்டுக் கொள்கிறார்கள். அந்த குறையெல்லாம் நீங்குவதற்கு பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள், வேதங்கள் விரிந்திருந்தாலும் மகா வாக்கியமாக வரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தத்துவமசி, பிரஜான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் மகா வாக்கியம் சொன்னது போல தமிழுக்கும் அப்படி மகா வாக்கியம் உண்டு. திருக்குறள் 1330 குறள்கள், அதற்கு ஒரே குறளாக மகா வாக்கியமாக சொன்னால் மனத்துக்கெண் மாசிலன் ஆதல், அதுதான் திருவள்ளுவருடைய சாரமாக சொல்வது. அதுபோல 3000 பாட்டிலையும் சாரமாக திருமூலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அன்பே சிவம் என்று சொல்லுகிறார். அந்த அன்பே சிவம் என்பதை நாம் வளர்த்துக் கொண்டால் அது 3000 பாடல்களை படித்து உணர்ந்ததாக ஆகும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே திருமூலராக இருக்கின்ற நான் உங்களுக்கு சொல்லுகின்ற சிறப்பு செய்தி என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்.
0: சேக்கிழார் பெருமானே நிறைவாக வாழ்த்து சொல்லுங்கள்.
2: அன்பர்களே, மணிவாசகரையும் திருமூலரையும் சந்தித்த மகிழ்ச்சியிலே திளைத்து போய் கிடக்கின்றேன்
0: என்று மிந்தோம்.
2: ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். என்னுடைய பெரிய புராணத்தை செய்கிற பொழுது அதை முத்தாய்ப்பாக செய்தேன். தேரவான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தொடர்ந்து வந்து கைலாயத்திற்கு வந்து விட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்கனவே அந்த ஐடி கார்டு இருந்தது, உள்ளே விட்டு விட்டார்கள். பாவம், பெருமாள் நாயரி உள்ளே விடவில்லை, வெளியிலேயே இருந்து விட்டார். இந்த குறிப்பை, இந்த வரலாற்றை எனக்கு உணர்த்தினார் சுந்தரர். அதை நான் சொல்லி இருக்கிறேன். உள்ளே போனார். கைலாயத்திலே பெருமான் அம்பாளோடு அமர்ந்திருக்கிறார். அமர்ந்த பொழுது சுந்தரா வா என்று அழைக்கின்றார். நீ மிகவும் வருந்தினையோ என்று கேட்கிறார். சுவாமியே, தாங்கள் கூடவே இருந்தீர்களே, எனக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும்? ஒரு செய்தி சுவாமி என்றார். என்ன என்று கேட்கிறார். வாசலிலே பெருமாள், சேரமான் பெருமாள் இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே வாயிற்காவரனை உள்ளே விடுமாறு பணிக்கின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் உள்ளே வருகின்றார். உள்ளே வந்தபொழுது அவரை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை வரச் சொல்லவில்லையே, நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்கிறார். கேட்கிறது யாரு? சிவபெருமான். யாரை கேட்கிறார்? சேரமான் பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஏன் வந்த? உன்னை நான் கூப்பிடலையேன்னு ஏன் வந்தேன்னு கேட்டார். அதுக்கு சேரமான் பெருமாள் சொன்னார், யாருக்கு தெரியும் நான் இங்க வருவேன்னு? எனக்கு என்ன தெரியும் இங்க வருவேன்னு? நான் சுந்தரருடைய திருவடிய பிடிச்சுக்கிட்டேன், அது கொண்டு வந்து இங்க விட்டுருச்சு, நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு என்று சொன்னார். அப்ப சிவபெருமானே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அடியார்களுடைய திருவடியை பற்றினால் கைலாயம் போக முடியும் என்கிற அந்த தத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும், அடியார் பெருமையே மிகப்பெரிய பெருமை என்று காட்ட வேண்டும் என்றுதான் அதை உச்சக்காட்சியாக வைத்து பெரிய புராணத்தை இருக்கிறேன். அடியார் பெருமக்கள் எல்லாம் அடியாரை பின்பற்றினால் அடியாருடைய அருளினாலே சிவன் அருள் பெறலாம் என்று சொல்லி சேக்கிழாராக உங்களையெல்லாம் வாழ்த்தி மீண்டும் அடுத்த வருடமும் இந்த பெங்களூருக்கு சேக்கிழார் வருவார் என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். நாடுடைய சிவனே போற்றி,
0: நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
2: திருச்சிற்றம்பலம்
0: சிவசிதம்பரம்
3: அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாடலை நாம் காண இருக்கின்றோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாடலை நாம் காண இருக்கின்றோம். இறைவனுடைய அளவற்ற கருணையினாலே இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே அடியவரனுடைய பெருமையை நாம் பார்த்து வருகிறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலினை ஏராளமான அடியவர்களை பொருத்தி பார்க்க முடியும். இறைவனுடைய அணுக்கத் தொண்டாக அவன் பக்கலிலேயே இருந்து இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியதும், இறைவனை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பினாலே கண்ணீர் விடக்கூடியதுமான இரண்டு செயல்களை, ஒன்று உடம்பினாலே செய்யக்கூடிய செயல், இன்னொன்று மானதச் செயலாக மனசினுடைய காரணத்தினாலே செய்யக்கூடிய செயல்கள், இப்படி இரண்டு விதமாக அணுக்கத் தொண்டை பற்றி இறைவனுடைய அருகாமையிலே அண்மையிலே இருக்கப்பட்ட ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ அடியார்கள் இதுல பொருத்தி பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல இதுல ஏராளமான அடியார்களை பற்றி சொல்ல முடியும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று இத்துணை விதமாக இறைவனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இறைவனை போற்றுவதற்கு இறைவனிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு விதமா உண்டு. ஒன்று காரியங்கள், கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக சிலவற்றை நாம செய்ய முடியும். மற்றொன்று எந்த விதமான செயலும் இல்லாதபடியே இறைவனை மனத்தினாலே நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மையும் உண்டு. அவனுடைய அருட்திறத்தை நினைந்து நினைந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த ரெண்டுமே பொருத்தமாகத்தான் இருக்கும். இது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது கிடையாது. இரண்டுமே இரண்டு வேறுபட்ட செயல்கள், அவ்வளவுதான். இரண்டு வேறுபட்ட வடிவங்கள். ஒன்று மனத்தினாலே ஏற்படுகின்றது, இன்னொன்று உடலினாலே ஏற்படுகின்றது. உடலினாலே ஏற்படுவதற்கு இந்த மனமானது முக்கிய காரணமாக இருக்கிறது. மனத்திலே இருக்கக்கூடிய அன்பு உடலிலே செய்யக்கூடிய அந்த காரியங்களினாலே, செயலினாலே, செயல்பாட்டிலே வெளிப்படுகிறது. ஒரு அன்னைக்கு தாய்க்கு தன்னுடைய குழந்தை மீது மிகவும் பிரியம் இருக்கிறது, என்ன பண்ணுவா? அந்த குழந்தைக்கு பலவிதமான சாப்பாடுகள் பண்ணி போடலாம், அவர்களை கவனித்துக் கொள்ளலாம், எல்லா விதமாகவும் பண்ண முடியும். இப்போ அந்த தாயானவள் சமைப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறதிலிருந்து, அந்த குழந்தைக்கு போஷாக்கு செய்வதிலிருந்து, எல்லா விதமாகவும் காரியங்களின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த குழந்தையை நினைந்து இந்த குழந்தைக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று நினைத்து மனதின் மூலமாக அந்த குழந்தை இருந்த பொழுதும் இல்லாத இடத்திலேயும் அதை நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மை அன்பு உண்டே. இது ரெண்டுமே ஒரு தாயினுடைய செயல்தான். இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, மனத்திலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். இப்போ அவரவருக்கு எது பொருத்தமோ நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய அடியார்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தா இப்படித்தான் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்வதோ, இறைவனை துதிப்பதோ, அல்லது இறைவனிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கோ இதுதான் செயல், இதுதான் முறை என்று கிடையவே கிடையாது. கல்லால் அடித்தும், கனிமுதர சொல்லால் துதித்தும், நற்பச்சிலை தூளியும் தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் என்று சொல்லும்படியாக எல்லாம் செய்ய முடியும். கல்லால் ஒருவன் அடிக்க, வில்லால் ஒருவன் அடிக்க, எப்படி அடித்தாலும் சரி, செருப்பால் ஒருவன் மிதித்தாலும் கூட அது வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடாக வந்து சேருகிறது. நமக்கு எது தெரியுமோ, எது நம்மாலே செய்ய முடியுமோ, அந்த செயலை இறைவனுக்கு ஆக்க வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். எனக்கு வந்து பாட தெரியும், இறைவனை நோக்கி பாட வேண்டும். எனக்கு சமைக்க தெரியும், சமையல் எல்லாம் இறைவனுக்கான சமையலாக ஆகட்டும். எனக்கு ஸ்தோத்திரங்கள் சாத்திரங்கள் தெரியும், பூஜை பண்ணலாம். எனக்கு எது தெரியுமோ, துவைக்க தெரிஞ்ச அடியவர்களுக்கு துவைப்பது, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். 63 நாயன்மார் இந்த திருத்தொண்டர் புராணத்திலே சிவன் அடியார்களுக்கு அவர்களுடைய துணிகளை துவைத்துக் கொடுத்த அடியார் இருக்கிறார், அவருக்கு சமைத்துக் கொடுத்த அடியார் இருக்கிறார், திருவோடு கொடுத்த அடியார் இருக்கிறார், கோவணம் முதலிய துணிகள் கொடுத்த அடியார் இருக்கிறார், அவருக்கு வணங்கி வணங்கி அவருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அடியார்கள் எது கேட்டாலும், தன்னுடைய பெண்ணின் கூந்தலாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், எது கேட்டாலும் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ கொடுப்பது என்பது மனத்தினுடைய அன்பினுடைய செயல்பாடு. இதுதான் பண்ணணும். பூஜை பண்ணினால் சிறந்ததா, இல்ல ஸ்தோத்திரம் சொன்னால் சிறந்ததா, வேதம் சொல்லுவது சிறந்ததா, புஷ்பார்ச்சனை செய்வது சிறந்ததா, அபிஷேகம் செய்வது சிறந்ததா, அவனை வலம் வருவது சிறந்ததா, எல்லாமே சிறந்தது. ஆனால் நம்மாலே எது சிறப்பாக செய்ய முடியுமோ, எது எந்த ஒரு செயலின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அதிலே அன்பை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இந்த அன்பானது எந்த செயலின் மூலமாகவும் வெளிப்பட முடியும். இதுதான் செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு செயல் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்பது கிடையாது. அதே போலத்தான் இங்கே பலவிதமான செயல்கள் சொல்லப்படுகின்றன. நான் எதற்காக இவ்வளவு விரிவாக இதை சொல்லுகிறேன்னா, இருக்கக்கூடிய சுருக்கமான நேரத்திலே சில பேருக்கு மனத்துல உண்டு, கோயிலுக்கு போய் பூஜை செய்யறவங்க, இல்ல ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள், இல்ல வேதம் சொல்லக்கூடியவர்கள், நன்றாக எல்லாம் தெரிந்து கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் தான் உயர்ந்தவர்களோ அப்படிங்கிற சில பேருக்கு அந்த மனத்துல தாழ்வனப்பான்மை இருக்கிறது. கிடையவே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கோயிலுக்கு உள்ளே இருந்து பூஜை செய்து கொண்டே கூட இறைவனை நினைக்காம இருக்கலாம், கோயிலுக்கு வெளியிலே இருந்தாலும் கூட இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கலாம். எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் இல்ல. அந்த செயல் இறைவனுக்கான செயலா, அதான் முக்கியம். ஒரு செயல் இறைவனுக்கான செயலா, செயலிலே முக்கியம் இல்லை, செய்யக்கூடிய தன்மையிலே, பாவனையிலே முக்கியம் இருக்கிறது. எப்படி எப்படி எல்லாம் இறைவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும், எப்படி எல்லாம் இறைவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்த முடியும்? முதல்ல எடுத்தவுடனே சொல்லுகிறார், ஏன் இது தன் மனது மட்டுமல்ல மற்ற மனத்தையும் கரைக்கக்கூடிய ஒன்று. எது? இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பால். இந்த இசை உண்டே, இந்த இசையை திருத்தொண்டர் புராணத்தில் மிக அழகாக பல இடங்கள்ல சொல்லியிருப்பார். இந்த இன்னிசை அர்ச்சனை பாட்டே ஆகும். இந்த இன்னிசையினாலே இத பாரதியார் பாடும் பொழுது சொல்லுவார், பாட்டின் சுவேதனை பாம்பரியும் என்று உரைப்பார் என்றார். காட்டு விலங்கரையும் கை குழந்தை தானரையும் பாட்டின் சுவேதனை பாம்பரியும் என்று உரைப்பார். பாம்புக்கு தெரியும், மாட்டுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும், பட்சிகளுக்கு தெரியும், ஒருவேளை மனுஷனுக்கு தான் தெரியாதோ என்னமோ, அது தெரியல. ஏன்னா பல பேருக்கு இசையாலே மயங்காதவர்கள் உண்டு, இசையாலே இசைப்பதை விட இசையாலே வசை பெறக்கூடியவர்களும் உண்டு. இப்போ இசையாலே சிறந்தவரை ஒருவரை பாருவார், ஆனாயனாயனார் என்று சொல்லும்படியாக மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அவர் இருக்கிறார். ஆனா அங்கே செல்லும் பொழுது இறைவனை நினைந்து குழல், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய குழலின் மூலமாக பாடுகிறார் ஆனாயனாயனார். வேறொன்றும் இல்ல, இறைவனை நினைந்து அவனை பாடுகிறார். மாடு மேய்க்கக்கூடிய சமயத்திலே எம்பெருமானுடைய எழுத்தஞ்சும் எடுத்த குளர் கருவியினில் எம்பிரான் எழுத்தஞ்சும் தொடுத்த முறை ஏழி செய்யும் சுருதி பெற வாசித்து என்று சொல்லும்படியாக, இசை அமுது என்று சொல்லும்படியாக இறைவனை நினைத்து அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பூரின் இசை பொங்கும் அமுத இசை குழல் ஒலியால் வன்பூத படையாடி எழுத்தைந்தும் வெளுத்தித்தாம் முன் பூதி வருமளவின் முறைமையே எவ்வுயிரும் என்பூடு கரைந்திருக்கும் இன்னிசை வேங் கருவிகளில் என்று ஆர் உலவன் சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசை பெறுகனர். இசை எதற்காக இருக்க வேண்டும்? தியாகராஜ சுவாமிகள் பாடும் பொழுது நாத தனுமனிஷம் என்று சொல்லுவார். நாதம் என்பதுதான் சிவபெருமானுடைய உடலாக இருக்கிற நாத தனுமனிஷம். நமாமி என்று அவனை எம்பெருமானை சங்கரனுக்கு யாருக்கு? சங்கரனுக்கு. நாத தனுமனிஷம் சங்கரம் நமாமி என்று சொல்லும்படியாக, அதே போல அவனுடைய ஐந்து முகங்களும் இந்த சரிகமபதனி என்று சொல்லக்கூடிய ச ப இரண்டு அக்ஷரங்கள் விட்டு ரீ க ம த நீ என்று சொல்லக்கூடிய ஐந்து அக்ஷரங்கள், ஐந்து ஸ்வரங்கள் உண்டே, அந்த ஐந்தும் சத்யோஜாதம் முதலிய தன்மையாக இருக்கிறது. சாம வேதமே இசையாக இருக்கின்றது என்றெல்லாம் இதை பாடுவார். சிவபெருமானை பாடக்கூடிய தன்மையில பாடுவார். இசை எவ்வளவோ இசை உண்டு, ஆனால் அந்த இசையானது இறைவனை பாடக்கூடிய இசையாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலிலே இறைவனை நினைக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் சொல்லுவார். ஆனாயனாயனாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். மெய்யன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசை குழல் ஓசை வையன் தன்னையும் நிறைத்து வானம் தன் பயமாக்கி பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம்புரியும் ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய பெருகியதால். அந்த எம்பெருமானுடைய திருச்செவியிலே விழக்கூடிய அளவிற்கு இவர் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார். இசையிலே பாடினார். இசைக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இதுல இந்த இது திருப்பள்ளியெழுச்சி வார்த்தைக்கு மிக பொருத்தமாக ஒன்றாக எது வரும்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணாருடைய சரித்திரம். இருக்கத்தங்குலியூரிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் இறைவனுடைய எல்லா திருத்தலங்களையும் கண்டு பிறகு ஞானசம்பந்த பெருமானுக்கு அடியவராகி எம்பெருமானை தன்னுடைய யாழின் இசையிலே எம்பெருமானை பாடக்கூடியவர். அவர் மதுரைக்கு செல்லுகிறார். மதுரைக்கு சென்று வெளியிலே இவர் உள்ளே செல்ல முடியாத காரணத்தினாலே வெளியிலே நின்று அந்த எம்பெருமானை பாடி அந்த யாழிலே இசை பாடி பரவுகிறார். ஏலவார் குழலார்பாக பாணிகள் யாழிலிட்டார் என்று சொல்லும்படியாக எதை பாடினார்? முன்பிருந்து யாழில் கூடல் முதல் வரை பாடுகின்றார். எதை பாட வேண்டும்? பாட்டு இறைவனுக்காக. மனிதரை பாடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. திருபுறம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தாரும் அரி அயற்கு அறியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாடக்கேட்டு என்று அந்த எம்பெருமானை பரிவினாலே எம்பெருமானை பாடுகிறார். எம்பெருமானுடைய புகழை பாடுகிறார். பாடின உடனே அதான் இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பார். இங்க அப்படியே வரும். யானை வைத்துக் கொண்டு அங்கே எம்பெருமான் பக்கலிலே இருக்கக்கூடியவராக திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அந்த ரத்து ஒரு ஓசை எழுந்தது. இங்கே சேக்கிழார் பெருமான் அந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது அடியவர்கள் எல்லாருடைய கனவிலேயும் தோன்றி என்னுடைய அன்பன் அங்கே யாழிலே இசை பாடி கொண்டிருக்கின்றான், அவனை அழைத்து வந்து என் முன்னே பாடச் செய்யுங்கள் என்று சொல்ல அழைத்துச் செல்லுகிறார்கள். எம்பெருமான் அந்த திருவாள வாயிலே இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர பெருமானிடம் முன்னே நின்று யாழினாலே இசை பாடுகிறார். அப்போ அசரீரியாக சிவன் சொன்னாராம், அன்பினர் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கு அழியும். இந்த யாழ், இந்த யாழ் இருக்கிறதே தரையிலே இருக்கக்கூடிய அந்த சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பட்டால் இதனுடைய தன்மை கெடும். ஆன காரணத்தினாலே ஒரு பலகை இடுவீர்னர், சுந்தர பலகை முன் நீர் இடும் என்று சொல்லும்படியாக அவர் ஆணையிடுகின்றாராம் அந்த எம்பெருமான். அப்படி எம்பெருமான் இந்த யாழிலே இசை பயின்ற பொழுது ஆனாயநாயனார் குழலிலே இசை பயின்ற அவருக்கு தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று கொடுத்தார். யாழிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசையிலே பயிலுகிறார், எம்பெருமானை பாராட்டுகிறார். அவருக்கு அடியாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்னை ஆழிசூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியாள் உமை ஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளிநாடன் கவுனியர்குவன் கமலப்பாதம் வழங்குதற்கு வாழி மறையோர் புகரியினர் வந்தார் சந்த இசைப்பாணர் என்று சொல்லும்படியாக அவரோடு சேர்ந்தபடியாக எம்பெருமானை பாடி வருகிறார் என்பதாக நாம சரித்திரத்தை பார்க்கிறோம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சரித்திரம் இங்கே சொல்லப்படும். ஆராயநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், அடுத்தது பார்க்கலாம், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இப்போ எனக்கு தெரிந்திருக்கிறது இன்னிசையாலே பாடுகிறேன், தெரியவில்லை எனக்கு வேதம் தெரியும். அந்த வேதம் தெரிந்த பொழுது அந்த வேதத்திலே இருந்து இருக்கு முதலிய வேதங்களினாலே இருக்கொடு அல்லது தோத்திரம் ரெண்டையும் சொல்லலாம், வேதத்தினாலேயும் அதாவது சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த வேத சப்தங்களினாலேயும் வேத வாக்கியங்களினாலேயும் இல்லைன்னா தொத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருமுறையினாலேயும் எம்பெருமானை பாட வேண்டும் என்று அப்படியும் பாடலாம். இருக்கொடு தொத்திர எம்பினர் ஒருபால் என்று நம்ம முதலிலேயே பார்த்திருக்கிறோம். ருத்ரபிரபு பசுபதி நாயனார் என்று காலையிலே எழுந்து பொய்கை கரைக்கு சென்று அங்கே கழுத்தளவு தண்ணீரிலே நின்று கொண்டு அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டு இருந்தவன் அனையவர் சில நாள் உரிமை உய்த்திட உமை இடம் மகிழ்ந்தவர் உவந்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவுரி சேவடி அருகுற அணைந்தார் என்று ருத்ர பசுபதியார் தினமும் வேற எதுவுமே கிடையாது அருமறை பயனாகிய ருத்ரம் என்று வேதத்தினுடைய பயனாக எது முக்கியமான பொருளாக இருக்கிறதோ அந்த ருத்ரத்தை சொல்லி சொல்லிக் கொண்டு இருந்தார் என்பதாக நம்ம சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்று பார்க்கலாம். அடுத்தது அவ்வளவுதானா, இந்த தோத்திரங்களுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த தோத்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே நாம் இன்னொன்று எடுத்துக் கொள்ளலாம். அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமான் மணிவாசக பெருமான் இவர்களெல்லாம் பாடிய ஸ்தோத்திரங்கள், இவர் மட்டுமல்ல எத்தனையோ அடியவர்கள் பாடிய தோத்திரங்கள் இருக்கின்றதே அந்த திருமுறைகள், அந்த திருமுறைகளையும் எம்பெருமான் செவிகுளிர கேட்கின்றான். இந்த திருமுறை சரித்திரத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அடியவர் சரித்திரத்தை பாடும் பொழுது அந்த பாட்டுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கின்றான் எம்பெருமான் என்று அந்த ஒரு தமிழ் பாடல் அவனை எப்படியெல்லாம் அட்டுவிக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், தேவார மூவர் திரைமுறை ஆசிரியர் எல்லாம் தோத்திரமாக சொல்லலாம், தில்லை மூயரா மூவாயிரவர் ருத்ரபசுபதி நாயனார் முதலிய நாயன்மார்களை எல்லாம் ரிக்கு முதலியவர்கள் சொன்னதாக சொல்லலாம். இருக்கொடு தோத்திரர் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். அடுத்தது பிணைமலர் கையினர் என்று சொல்லும்படியாக இரண்டிரண்டாக கட்டப்பட்ட மாலைகளை கட்டி கொடுத்தார் என்று சொல்லுவார். இரண்டிரண்டாக கட்டப்பட்ட மாலைகளை கொண்டு எம்பெருமானை பூவினாலே அர்ச்சனை செய்வதும் பூவினாலே அலங்காரம் செய்வதும் அவனை வணங்குவதுமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், இதுல ஒன்று உண்டு. இந்த பூக்களை எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய இடுப்புக்கு கீழே செல்லக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய எதுவும் இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. அதனால தான் போதொடு நீர் சுமந்து ஏத்தினர், சுமந்துங்கிற வார்த்தையை போட்டார் அப்பர் பெருமான். இப்ப என்னமா கூட கீழே எடுத்துட்டு போவோம், இடுப்புக்கு கீழே அது வரக்கூடாது என்று சொல்லக்கூடியது சாஸ்திரம். அப்படி ஏந்தி கொண்டு சொல்ல வேண்டும். அதனால தான் போதோடு நீர் சுமந்துன்னு அந்த பூவை மேலே ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், இடுப்புக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதாகலாம் சொல்லுவார்கள். பலவிதமான மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்க முடியும். இறைவன் ஆசுதோஷி க்ஷிப்ர பிரசாத மூர்த்தின்னு அவனை சொல்லுவார்கள். மிக சீக்கிரமா அந்த பரமேஸ்வரனானவன் சந்தோஷம் அடைகிறானா ஆசுதோஷின்னு. க்ஷிப்ர பிரசாதன் வெகு சீக்கிரம் வந்து நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன், ஒருத்தன் தான் வேற யாருமே கிடையாது. இவனுக்கு இந்த பூ ஆகும் ஆகாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த புராணங்களிலே வரலாமே தவிர எல்லா பூக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக முள்ளுருக்கு இதுதான் கிடையாது. நமக்கு மல்லிகை வேணும், தாமரை வேணும், முல்லை வேணும், ஜாதி வேணும், ரோஜா புஷ்பம் அதெல்லாம் நமக்கு வேணும், நம்ம வச்சுக்கணும்னு அவன் பார்த்தான். இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ எது வச்சுக்க மாட்டேன், ஊமத்தம்பூ எருக்கம்பூ இதெல்லாம் நீ வச்சுக்க மாட்டேதானே. யாரு வச்சுக்குவா? ஊமத்தம்பூ சாப்பிட்டா அந்த காய் சாப்பிட்டா பைத்தியம் அடிக்கும், எருக்கம்பூ பாலு பாலா இருக்கும் நாற்றம் அடிக்கும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்போ எனக்கு கொடுத்துரு. உனக்கு வேண்டாம், எனக்கு கொடுத்துரு. இப்ப இறைவன் என்ன செய்கிறான், எது நமக்கு வேண்டாமோ அதை கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும், எது நமக்கு உயர்ந்ததோ எது நமக்கு தேவையோ அதிலே சிறந்த பொருளை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இங்கே எந்த விதமான மலர் முருகநாயனாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர் புலரும் பொழுதி முன்னெழுந்து புனிதரீரில் மூழ்கிப்போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உலவும் அருங்கும் முருகுயிர்க்கு நகைக்கும் பதத்தின்

அதுவும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு காலத்திலே மலரும். அதிகாலையிலே மலரக்கூடிய பூக்கள் உண்டு, விடிந்த பிறகு சூரியன் வந்த பிறகு மலரக்கூடிய பூக்கள் உண்டு, சாயந்தர நேரத்தில் மலரக்கூடிய பூக்கள் உண்டு, அந்தி நேரம் சாய்ந்து இரவு பொழுதிலே பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு, நள்ளிரவிலே பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு. எந்த பூக்களையும் தேனீக்கள் சென்று தங்களுடைய எச்சில் படுவதற்கு முன்பாகவே இவர்கள் சென்று பறிக்கிறார்கள்னா, இன்னும் சிலது சொல்லும் பொழுது இங்கேயே சேர்க்கலாம், இன்னொரு சொல்லும் பொழுது வாயிலே அங்கே அடுகு கட்டி கொண்டு, அதாவது துணி கட்டி கொண்டு, எச்சலும் தன்னுடைய மூச்சு சுவாச காற்றும் கூட இந்த பூக்களிலே படாத அளவுக்கெல்லாம் செய்திருக்கிறார்கள் அடியவர்கள் எல்லாம். இந்த மலரை கொண்டு வந்து என்ன பண்ணார், கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாசமலைகளும் மாலைகளும் தண்டிற்கட்டும் கண்ணிகளும் தாளிர் பிணைக்கும் பிளையர்களும் நுண்டாதிரைக்கும் தொடல்களும் என்று சொல்லும்படியாக பலவிதமான தன்மைகளை, தலைக்கு போடக்கூடியது, அவனுடைய மார்புக்கு போடக்கூடியது, அவன் மேலே தோளிலே சாற்றிக் கொள்ளக்கூடியது, கைக்கு இடக்கூடியது, காலுக்கு எடுக்கக்கூடியது, ஒவ்வொன்றுக்கும் தமிழிலே இத்தனை பெயர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவைகள், இண்டை, தாமம், மாலை, கண்ணி, பிணையல், தொடையல் என்றெல்லாம் சொல்லும்படியாக பலவிதமாக இங்கே சொல்லப்படக்கூடிய அத்தனை விதமான தன்மைகளிலே இறைவனை பூக்களினாலே என்ன செய்கின்றாரா, அர்ச்சிக்கின்றார் முருகநாயனார். அங்கே பார்க்கலாம், துண்ணியே பிணைமலர் கையினர் ஒருபால், இருபத்தி நாயனாருடைய சரித்திரத்திலையும் சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடியவர் இறைவனை மலர்களினாலே பறித்து மலர்கள் மலரிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், இது வந்து ரொம்ப அழகு. இறைவனை தொழுது கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யார் தொழல, எல்லா அடியார்களையும் நம்ம சொல்லலாம், எல்லா அடியார்களையும் சொல்லலாம், தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள். அழுகையர், கண்ணிலே இருந்து எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர் பொழியும்படியாக இருக்கக்கூடிய அடியவர்கள். நம்ம சில பாடல்களை சேர்க்கலாருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு அடியவர் எப்படி இருக்கிறார் என்று. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர், அப்படியே கை துவண்டு விழுகிறதாம். அதாவது உடல் வந்து தன்னுடைய செயலிழக்கும்படியாக அந்த அன்பு மீது உருகிறது. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று சொல்லும்படியாக, அப்படி நிலா நல்ல நிலா வரும்பொழுது எப்படி கடலானது அலைகள் அதிகமாகுமோ அதே போல இறைவனை நினைந்த அந்த பக்தி அதிகமாகும் போது கை தானாகவே தலை மீது கூப்புகின்றதான். அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் தீரம் இதெல்லாம். இந்த அடியவர்கள் முன்னே செய்யக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுதும் சரி, அல்லது மனத்திலே இறைவனை நினைந்த பொழுதும் சரி, இப்படியெல்லாம் அவர்களுடைய புறக்காட்சிகள் ஏற்படுகின்றன. மானதமாக இறைவனை வழிபடுகின்றார்கள். மானசமாக தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று திருநாவுக்கரசர் பெருமான் திருச்சிற்றம்பலம் அந்த எம்பெருமானை காணுகிறார். ஆடும் கழல் புரி அமுத திருநடம் ஆறா வகை தொழுது ஆர்கின்றார் என்று சேக்கிழார் பாடும் பொழுது சொன்னார். கையும் தலைமிசை புனை அஞ்சலி என, இப்ப நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம், சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், கையின் தலைமிசை புனை அஞ்சலி என, கண்ணும் பொழி மழை ஒழியாதே, யாரு அழுகையர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் ஒருபால், கண்ணும் பொழி மழை ஒழியாதே, தெய்யும் தகையென, கண்ணிலே இருந்து கொட்டிக்கொண்டே இருக்கின்றன, கண்ணும் பொழி மழை ஒழியாதே தெய்யும் தகையென, கரணங்களும் உடன் உருகும் பரிவின, துவழ்கையர் ஒழுபார், தொழுகையர் துவழ்கையர் ஒருபால், பேரெய்தும் மெய்யும் தரமிசை விழு முன் விழுதரும் மின் தாழ் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்று பாடுவார் சைக்கிளார் பெருமான். அப்படியே இந்த பாடலுக்கு பொருத்தமானதாக இந்த இடத்துல இருக்கும். அந்த எம்பெருமானை நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மையிலே அவர்கள் பாடி ஆடுகின்றார்கள், எம்பெருமானை நினைத்து துதிக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே செல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தில்லைக்கு திருச்சிற்றம்பலத்துக்கு செல்லும் பொழுது வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மாலையன் தேட ஐயர்தான் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்புந்த செய் தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு என்று செக்கலார் பெருமான் பாடுவார். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், அவர் அடுத்தது பாடுவார் செக்கலார் பெருமான். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தகே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவமே சாத்துவிகமே ஆக
இந்துமான்.

0: அச்சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியால் மலர்ந்தார் என்று சொல்லும்படியாக, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவிர்த்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்க்கிறோம். யாரை எடுத்தாலும் சரி, அடியவர்களெல்லாம் இத்துணை வகையாகவும் அன்பு செலுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் துவழையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பொறியும் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக நம்மையும் ஆட்கொள்ள வர வேண்டும். அதைத்தான் ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம நினைக்க முடியும். கல்லால் அடித்தும் கனிமுதல் சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற யான் இனி எது செய்கேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அன்பற்ற இது யான் இனி யான் எது செய்கேன். நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். எத்தனையோ அடியவர்கள் எத்தனையோ விதமாக எம்பெருமானை அனுபவித்திருக்கின்றார்கள். எம்பெருமானிடத்திலே தன்னை தந்திருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ண போறோம்? நான் என்ன பண்ண போகிறேன்? அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்ய? அவர் சொல்லக்கூடியது ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக வரும். கல்லால் அடித்தும் கனிமதுரை சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அந்த மாறிலாத இன்ப அன்பை தர வேண்டும் எம்பெருமான். அதுக்கு அவனுடைய அடியவர்களை பாடுவது அடியவர்களை வணங்குவது ஒன்றே வழி. அன்பற்றினியான் எது செய்கிறேன். பொல்லா விருதியர் நேர் நின்ற முக்கள்
1: சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்.

0: போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வெல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவநாயனாரையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி சைவன்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருப்பவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம், இன்று அன்றைய தொடர்ச்சியாக இப்போது நாம் உத்திடும் ஐமலம் பாச உணர்வினால் பற்றது நாதன் அடியில் பணிதலால் சுற்றிய பேதம் துரிய மூன்றாம் வாட்டி தற்பரமேவு சாதகராமே என்று சொல்கிறார். ஒரு சாதகாசிரியன் எப்படி இருப்பார் என்று அவருடைய இலக்கணத்தை நமக்கு இதிலே காட்டுகின்றார். இப்போ மலம் வந்து அனாதியே இருக்கு உயிர்களுக்கு, பாசத்தால் உற்றிடும் அப்படின்னு அதுல அழகா முதல்வரில சொல்லிட்டு அத வந்து ஆகந்துகம் போல கூறுவது. அது எதற்காக அப்படி கூறுகிறார் என்றால், மணிகளுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒளி இருக்குது, ஆனால் அந்த ஆதவனுடைய கிரகணங்கள் வந்து, அதாவது சூரியனுடைய கிரகணங்கள் வெளிப்பட்டது மாதிரி, அது பட்டதும் இந்த மணிகள்ல உள்ள ஒளி வெளிப்பட்டது மாதிரி அனாதியே மலப்பாச சேர்க்கையால அனாதியே மலம் இருக்கு. அந்த பாச சேர்க்கை மேற்கொண்டு சுவாமி நமக்கு ரெண்டு கொடுக்கிறாரு, கண்மம் மாயன், அதனால அது வெளிப்பட்டு காரியப்படுகிறது அப்படின்னு சொல்றார். மாயா மலம் அப்படிங்கிறது ஆணவ நீக்கத்துக்காக இறைவனால் நம்மிடம் சேர்க்கப்பட்டது. அதாவது துணைக்கு வந்தவன் வழிப்பறி செய்தது மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி மலத்தை நீக்குவதற்காக சேர்க்கப்பட்ட அது அதற்கே துணையாக மயக்கவும் செய்யும், மலத்துக்கு துணையா இருந்து மயக்கவும் செய்கிறது. அப்போ அதை நீக்க வேண்டியது ஆச்சாரியனுடைய அருட்செயல்களுள் ஒன்று என்று அழகாக இந்த பாடலில் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார். அடுத்து சுற்றிய பேதம், அந்த பாடல்ல ஒரு பதம் வருகிறது, மூன்றாவது வரியில சுற்றிய பேதம். அனுபவ நிலையில நான் இவனாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நுகர்வானும் நுகர்பொருளுமாக நிற்கக்கூடிய வேறுபாட்டு உணர்ச்சி. அடுத்து என்ன சொல்றாரு, துரியம் மூன்றால் வாட்டி. துரியம், மூன்று துரியங்கள் என்னதுன்னா சீவ துரியம், சிவ துரியம், பரதுரியம். துரியம் அப்படின்னா சித்தமும் தன்னோட சக்தி மடங்கி செயலற்று ஒழியக்கூடிய நிலை, அவத்தை நிலை என்று சொல்லலாம். சீவ தூரியம் அப்படின்னா ஆங்காரத்தால் இயக்கப்படக்கூடிய பிராணவாயுவும் புருடன்கிற ரெண்டும் கூடி உடம்புக்கு காவலாக இருக்கும், அதனையே விடையிக்கும் அவதரம் என்று சொல்வார்கள். அதாவது அதையே அறியத்தக்க சமயத்துல தருவாயில அப்படின்னு சொல்லி, அது அதற்கு தானம் எது என்றால் உந்தி தானம். அப்ப அப்படி அறியப்படக்கூடிய அந்த சமயத்தில் என்று சொல்லி இப்படி சிவத்தை விடையிக்கக்கூடிய நிலை வந்து சிவதுரியம், அதுவும் அடங்கிய நிலை வந்து பரதுரியம்னு மூன்று துரிய நிலைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதாவது சீவ தூரியம் அப்படின்னா ஆங்காரத்தால் இயக்கப்படுகிறது, பிராணவாயுவும் புருடன்கிற ரெண்டும் கூடி உடம்புக்கு காவலாக இருக்கும், அதை குறிக்கிறது. அடுத்து இப்படி நின்று கொண்டே சிவத்தை விடையிக்கக்கூடிய நிலை வந்து சிவதுரியம் என்று சொல்லப்படுகிறது, அதுவும் அடங்கியாச்சுன்னா பரதுரியம் என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு பொதுவாக ரொம்ப புழக்கத்துல வராதனால இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நம்ம கூட ஒரு முறை சிந்திச்சிருக்கோம். அப்போ ஒரு சாதகருடைய, அதாவது முத்தருடைய இயல்பு என்ன என்று இந்த பாடல அழகா சொல்லியிருக்கு. அப்போ உயிர்களுக்கு தொன்று தொட்டே என்ன இருக்கு, அந்த அது தொன்று தொட்டே பற்றிய பாச ஞானத்தால ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயிங்கிற ஐமலங்களும் பொருந்தி இருக்கிறது. சிவபெருமானுடைய திருவடிகளை தாரகமா பற்றி வணங்கினால் இந்த ஐமலங்களாகிய இந்த ஐமலங்களுக்கும் அடிநிலையாகிய பாச நீக்கம் உண்டாகும். பற்றை ஆதாரமாக கொண்டு ஆன்மாவை சுற்றியுள்ள பேத ஞானத்தை சீவதுரியம் சிவதுரியம் பரதுரியம் என்ற மூன்றாலும் கெடுத்து பரமாகிய சிவத்தை யார் சார முயல்கின்றார்களோ அவர்கள்தான் சாதகாசிரியர் என்று சொல்லப்படுவார்கள். அப்ப பாசஞானத்தால் பற்றுவன ஐமலங்கள். அதனால அதை போக்க மலங்களுக்கு ஆதாரமான பற்ற கெடுக்கணும். அப்படி கெடுத்து திருவடியையே பற்றி பணிந்து நின்று அந்த பேத ஞானத்தை சிவானுபவத்தால தொலைத்து சிவத்தையே சார முயல்பவர்கள்தான் சாதகர் என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு ஆச்சாரியனால நமக்கு எவ்வளவு நன்மை என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து எல்லாம் இறைவன் இறைவியுடன் இன்பம் வல்லார் புலனும் வருங்கால் உயிர் தோன்றி சொல்லா மலம் ஐந்து அடங்கியில் தோங்கியே சொல்லா சிவகதி சேர்தல் விளையாட்டு. திருவம்பாவேல ஆர்த்த பிறவி துயர்கட அப்படிங்கிற பாடல்ல காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி இல்லையா, சுவாமிக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டா இருக்கு. நமக்கு விளையாட்டு கூட வேலையா இருக்கு, அவருக்கு இத்தனை ஐந்தொழிலும் வந்து அவருக்கு விளையாட்டா இருக்கு. அப்போ இத பத்தி நமக்கு நிறைய ஞான நூல்கள்ல வருகிறது. முதல்ல இந்த பாடல் கருத்தை நாம் சிந்திக்கலாம். உயிர் உயிர் இந்த எல்லாம்ங்கிற சொற்றொடர் முதல்ல வருது. அது கூட உயிரெல்லாம் இன்பம் வல்லார் புலனும் வருங்கால் இறைவன் இறைவியுடன் உயிர்கண் தோன்றி சொல்லா மலமைந்தும் அடங்கியிட ஓங்கி செல்லா சிவகதி சேர்தல் விளையாட்டு அப்படின்னு நம்ம அன்வயம் செய்து அதோட பொருளை பார்க்கணும். இப்ப எல்லாம் அப்படிங்கிறது நம்ம வந்து உயிரெல்லாம் அப்படின்னு கூட்டிக்கிடுதோம், ஒரு எழுவாய கூட்டிக்கிடுதோம் அதுல. அடுத்து இன்பம் வல்லார் புலனும் வருங்கால் அப்படின்னு சொல்லுது. இந்த போகங்களை எல்லாம் பிரிக்க வல்ல அந்த புலன்களோடு பொருந்துங்கால் இல்லையா, எடுத்த பிறவிக்கு இயைய வினைகளுக்கு ஈடான போகங்களை நம்ம அனுபவிப்போம். அதை அனுபவிக்க முற்பட்ட காலத்துல போக நுகர்ச்சி குறைய அந்த புலன்கள் பதிகரணங்களாக இறைவன் திருவருளோடு ஆன்மாவின் இடமாக விளங்கி தோன்றுவான். அதான் இறைவன் இறைவியுடன் உயிர்கண் தோன்றி. எவ்வளவு பெரிய கருணை சுவாமிக்கு, எவ்வளவு பெரிய ஒரு பேர் உபகாரத்தை நமக்கு செய்கின்றார். ஆனா இந்த ஆன்மா அதை புரிந்து கொள்வதே கிடையாது. சரி, சொல்லா மலம் ஐந்தும் இல்லையா, தான் உயிரோடு ஒன்றியமையும் அதன் அறிவை மறைப்பதையும் காட்டாத மலங்கள் ஐந்தும். இப்போ பசுகரணங்களாக வினை போகம் நுகர இருந்தவை பதிகரணங்களாய் சிவச்சார்பு பெற்றவுடன் ஒளி தோன்ற மாயக்கூடிய வல் இருள் போல மலங்கள் அடங்கும். மலம் ஐந்தும் அடங்கி இட்டு அப்படின்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஓங்கி அப்படின்னா ஆன்மா தூய்மையால் சிறந்து இல்லையா, பதியோட குணமே மேவி அப்படின்னு சொல்றாரு. செல்லா சிவகதின்னு சொல்லியாச்சு. அப்ப அதாவது சிவகதி சேர்ந்தாச்சுன்னா மீண்டு வர்றது கிடையாது. அதனால வாராகதிங்கிறதும் அதுலயே அடங்கிருது. ஆக உயிர்களுடைய மலத்தை வாட்டி இன்பன் இன்பத்தை அருளுவது வந்து சிவபெருமானுக்கு வந்து ஒரு வினை கிடையாது, அதாவது ஒரு செயல் கிடையாது, அது அவருக்கு விளையாட்டு என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அடுத்து ஈன பிறவியில் இட்டது மீட்டுட்டி மீட்டூட்டி தானத்துள் இட்டு தனையூட்டி தாழ்த்தலும் ஞானத்தின் மீட்டலும் நாட்டலும் வீடுற்று மோனத்துள் வைத்தலும் முத்தன் தன் செய்கையே என்று சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்களுக்கு இல்லையா, அதாவது இந்த பிறவிங்கிறது எதுக்காக வருது, வினைகளுக்கு ஈடாக, நாம் செய்த வினைகளுக்கு ஈடாக சகடக்கால தான் கரங்கும் சகடமும் போல் ஜென்மித்து உழல பண்டு வித்துட்டு என்று நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பாவிலே சொல்லி இருப்பார். அப்ப மேலும் கீழும் மாறி மாறி மாறி இந்த சக்கரம் வருவது போல வினை கழிய உதவிய இந்த பிறவி வினைக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால ஈன பிறவி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு நாய் போன்ற இழி பிறவின்னு பொருள் கூறுறாங்க. ஆனா அதை விட மக்கட்பிறவிக்கே வந்தாலும் எடுத்த பிறவியோட நோக்கத்தை நிறைவேற வைக்காம அதை பயன்படுத்தாம இருந்தாங்கன்னா அது ஈனம். அப்படிப்பட்டவர்களுடைய பிறவி ஈன பிறவி அப்படின்னு அழகா உணர்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம மணிவாசக பெருமான் சொல்வார், ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் வாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கள்ளனின் கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்றார். அப்ப இட்டு அப்படின்னா முத்திரப்பட்ட வினைகளையும் கழிக்கணும். என்னதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சிதம், இந்த பிறவியில் அனுபவிப்பதற்கு முகர்ந்து கொண்டு வந்திருக்கின்ற பிராரத்தம், இதை அனுபவிக்கும் போதே புதிதாக ஈட்டிக்கொண்டிருக்கும் ஆகாமியம். ஆகாமியம் எப்பனாலும் அடுத்த பிறவிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிக்கு தான் வரும்னு நம்ம நினைக்க முடியாது. செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணம்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. சில சமயம் அந்த வினை வந்து இந்த பிறவிலேயே பயனை கொடுத்துரும், அந்த பலனை தந்து விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இறைவனுடைய பரம கருணையினால நாம் அனுபவிப்பதற்கு பரிபாகம் ஒற்றியிருக்கக்கூடிய அந்த பிராரத்த கன்மத்துக்கு ஏற்ற இந்த பிறவியில நம்மை செலுத்தி, இல்ல எந்த வேணா செஞ்சிருக்கோமோ அதுக்கு தக்கனதான் பிறவி வரும். இத மனசுல வச்சுக்கிட்டோம்னா எப்பேற்பட்ட தப்பையும் நம்ம செய்யவே மாட்டோம் முக்கரணங்களாலே மனம் வாக்கு காயத்தால. ஏன்னா பிறவியே நாம செஞ்ச வினைக்கு ஈடாத்தான் வருதுன்னு சொல்லும் போது நல்லபடியா பிறந்து நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா சுவாமி அடையிறதுக்கு உண்டான சாதனங்களை தெரிந்து சாதகங்களை பண்ண வேண்டும், சாதனைகளை பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பிறவி நமக்கு கிடைக்கணும். அடியார் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடைக்கணும். அதுக்கு நாம நம்மளுடைய செயல்கள் ஒரு பெரிய காரணம் என்பதை எக்காரணம் கொண்டு ஒரு எண்ணம் ஒரு சொல் ஒரு செயல் எல்லாம் தவறான இழிவான பிறவிதான் கிடைக்கும். அப்ப மேலான பிறவி கிடைக்கணும்னா முக்கரணங்களை சிவத்துட்டே சேர்த்துடணும். குருவே சிவம் என்கிறதுனால குருவை பணிந்து சிவமாக பாவித்து வணங்கணும். அடியார்களை நடமாடும் சிவமாக பாவித்து வணங்கணும். சரி, அப்ப பிறவியில செலுத்தியாச்சு, பிராரத்த கன்மத்தை நுகர்வதற்குள்ள பிறவியில செலுத்தியாச்சு. அப்படியே விட்டுற மாட்டாரு, அது மீட்டு, அதாவது அந்த பிறவியில் இருந்து மீட்டு என்று சொல்கிறார். அப்புறம் ஊட்டி அந்த போகங்களை எல்லாம் நுகருமாறு செய்து, அப்புறம் பாடல்ல தானம் என்று ஒரு சொல் வருகிறது. தானம் என்பது பதவி, பதவி தானங்களை குறிக்கிறது. அது யாரு தேவலோகத்துல இருக்காங்க, இந்திரன் பிரம்மன் மால் போன்றோர் சரியா. சரி, இந்த பதவியில நிற்பார்களுக்கு என்ன இருக்கும்னா கண்டிப்பா அதிகாரமலம் இருக்கும். அப்ப அதையும் நீக்க பசு புண்ணிய விசேடத்தால் எய்தப்படக்கூடிய அந்த பதவிகளை தந்து அந்த மலத்தையும் நீக்கி அதைத்தான் ஊட்டி என்று சொல்லுகிறார். அந்த அதிகார மலத்தை அந்த பதவியை கொடுத்து நீக்குகின்றார், அதான் ஊட்டின்னு சொல்லப்படுகிறது. சரி, தனை என்பது அதிகார மலம் இல்ல, அதனால விளையக்கூடிய வினை போகத்தை உணர்த்துகிறது. அடுத்து தாழ்த்தலும் அப்படின்னா பிறவிக்கண் அழுத்துதல் இல்லையா. அவரவர் வினைக்கு அவரவர் வினை வழி அவரவர் அனுபவங்கிறதுனால நிறைய பிறவிகள்ல அழுத்தி அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களை உயர்த்துவதற்கு ஞானம் ஒன்றுதான் சாதனம். ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் நல்ல ஆகமங்கள் சொல்ல இல்லையா சித்தியார்ல வருது. அதனால ஞானத்தின் மீட்டலும் இல்லையா, அடுத்து நாட்டலும் நிலை பெறுத்துதல். ஞானத்தை தெரிஞ்சா மட்டும் போதும், அதுல நிலை பெற்று நிக்கணும் ஞான நிலையில. அந்த ஞானம் பெற்ற உயிர் வந்து வாசனாமலம் தாக்கப்பட்டு தாழ்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஞான நிலை அப்படியே நிக்கணும், அதான் நாட்டல். வீடு அதாவது பாசம் அற்ற பின் விளையக்கூடிய ஒரு இன்ப நுகர்வு. இந்த வீடு வேறு பெற்று பேரின்பம் முற்றோர்கள் வந்து அந்த இன்பம் இத்திரத்ததுங்கிறத சொல்ல முடியாம சொல்லக்கூடிய கருவிகரணங்களை பெற்று வேறாக நிற்காமலும் அந்த இன்பத்துல அப்படியே ஆழ்ந்த அசைவற்று நிற்பாங்க, அதத்தான் மோனம் என்று சொல்லிவிட்டாங்க. அவங்களால சொல்லவே முடியாது. முத்தன் என்பது பாசங்கள்ல இருந்து விடுபட்ட சர்க்குருவை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம பாக்குறோம். அப்போ உயிர்களுக்கு பிறவிய தந்து வினைகளையும் மலத்தையும் போக்கி சிவஞானத்தை பெற வச்சு அதை என்றும் நிலை பெற வச்சு வீடு வேட்டினை உதவி இன்ப மோனத்துள் இருத்துதல் முத்தனுடைய உபகாரம். இப்போ நாம செஞ்ச பாவம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கணும், அப்ப இழிந்த பிறவியில பிறக்க பண்ணி திருப்பி அதுல இருந்து மீட்கணும் சுவாமிக்கு அது ஒரு வேலை. அப்புறம் வினை போகங்களை எல்லாம் அறுத்தணும், நமக்கு ஊட்டணும். அப்புறம் பத முத்திகளை எல்லாம் அடைய பண்ணணும். அந்த பதவிகள்ல உள்ள போகங்களை எல்லாம் ஊட்டணும். அதுக்கப்புறம் உயிர்களை ஓயாத பிறவி கடல்ல தாழ செய்தல், அதன் பின்பாக சிவஞானத்தில் மீளச் செய்தல், சிவஞான செய்தியிலே நிலை பெற்று இருக்க செய்தல். இது எல்லாம் செய்யும் போது வீட்டினை பொருந்தி பேசா பெருவாழ்வு, மோனம் அப்படிங்கிறது பேசா பெருவாழ்வு அளித்தல், இது எல்லாமே யாருடைய வேலைன்னு பார்த்தோம்னா முத்தான்மாவாகிய சர்க்குரு வந்து உயிர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று திருமூல தேவ நாயனார் நமக்கு மிக மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியாக மிக அழகாக இதற்கு ஒரு மேற்கோளாக ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு பாடலை பார்க்கலாம். எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான பாடல், துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் இறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே என்று இதைத்தான் இந்த பாடலின் கருத்தைத்தான் அப்படியே நமக்கு பிரதிபலித்து கொடுக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் அதிசயப்பத்து என்ற பதிகம், அதாவது திருவாசகத்திலே மிக அழகாக இதனை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடல், அதையும் இப்போது நாம் பார்க்கலாம். நீக்கி முன் எனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப் பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற்செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகள் அறுத்து எழுதறு சுடர்ஜோதியாக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அந்த பிறவியில இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர்ற ஒரு அழக வந்து அவரும் நமக்கு பாடி காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தாற் போல அத்தன் அருளின் விளையாட்டு இடம் சடம் சித்தோடு அசித்து அற தெளிவித்து சீவனை சுத்தனும் ஆக்கி துடைத்து மலத்தினை சத்துடன் ஐங்கருமத்திடும் தன்மையே என்று சொல்லுகிறார். இதற்காக இறைவன் ஐந்தொழில்களுள் உயிர்களை அகப்படுத்துகின்றார். அவருக்கு என்ன நேரம் போகலையா இல்ல அதனால நமக்கு என்ன? ஐந்தொழில் நடக்குங்கிறதும் நாம் அதன் வசப்பட்டு இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. எல்லாம் தன் முனைப்புல நம்ம இன்னார் குடும்பத்துல பிறந்துட்டோம், இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம சாமர்த்தியங்கிறது நம்முடைய அறியாமை. சரி, இப்போ இந்த பாடலோட கருத்தை நம்ம சிந்திக்கலாம். அத்தன் அருளின் விளையாட்டால் சீவனை ஐங்கருமத்து இடும் தன்மை இடம் சடம் சித்தொடு அசித்தர தெளிவித்து சுத்தமாக்கி மலத்தினை துடைத்து சத்துடன் இடும் தன்மையாம் அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடணும். அப்படின்னா நமக்கு பாடலோட பொருள் கொஞ்சம் விளங்கும். சுவாமிக்கு பஞ்சகிருத்தியம் செய்யறது ரொம்ப மிக மிக எளிமையான செயல், அதனாலதான் விளையாட்டு. இப்ப நமக்கு வந்து காலையில விடிஞ்சதுல இருந்து ராத்திரி நமக்கு தூக்கம் வர வரைக்கும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நமக்கு ரொம்ப ஒரு மலைப்பத்தர், கடுமையாக உழைக்கணும் இல்லையா, ஒரு அருமையான செயல் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அருஞ்செயலாக நம்ம நினைக்கிறோம். ஆனா சுவாமி பஞ்ச கிருத்தியத்தை அப்படி நினைக்கவே இல்லை, எளிமையான செயலாக அவர் செய்கிறார். ஆகையால் அது விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி அது ஏன் செய்யறாருன்னா ஆன்மாக்கள் கடைத்தேற வேண்டும் என்கின்ற ஒரே கருணை தான். அதனாலதான் அருளின் அப்படின்னு சொல்லி எல்லா ஜீவனுக்கும் தாயாய் குற்றம் கடிந்து குணத்தை பெருக்கி கோதாட்டுவதால் அவரை அத்தன் என்று விழித்துள்ளார். அருமையான ஒரு விழிச்சொல். உயிருக்கு தந்தை சிவம் தான். அடுத்து இடம் என்று சொல்லும் போது ஆன்மாக்கள் வினை போகத்தை துய்ப்பதற்குரிய இடமாகிய புவனம். சடம் அப்படின்னா வினை போகங்களை துய்ப்பதற்கு சாதனமான இந்த உடல். சித்து அப்படின்னா உணர்த்த உணரும் அறிவுருவாகிய ஆன்மா. அசித்து அப்படின்னா மண் முதல் குடிலை ஈராக அறிவற்ற மாயேயமாகிய தத்துவங்கள். சரியா, அப்ப இது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அற தெளிவித்து நன்றாக தெளிவித்து, அதாவது புவன போகங்களும் தத்துவ தாத்துவிகங்களும் காரியமாதல் தன்மையால் அசத்து என்றும் ஜடம் என்றும் அறிவித்து சித்தாகிய உயிர் சச்சித்தாகிய சிவத்தோடு கலந்து சித்தாக விளங்குவதற்கு உரியது என்றும் உயிர்கள் உணர்ந்து ஊன்றுமாறு செய்வது. அடுத்து இந்த உயிர் எப்படி இருக்கிறதுன்னா, மலத்தோடு கூடி அசத்தான சீவனை மலத்தினை துடைத்து சுத்தனாக்குதல். ஏன் இது செய்யப்படுது, ஏன் ஆன்மாவை தூய்மையாக்கணும் அப்படின்னு கேட்டா, நித்த சுத்தனாகிய சிவத்திட்ட சேர்ப்பதற்கு. அவர் சுத்த பொருள், நம்ம கிட்ட அசுத்தம் இருக்கு, அசுத்தம் நீங்கினால்தான் இந்த பொருளும் சுத்தமாகி அவர் அந்த சுத்த பொருள்ல சேர முடியும் இல்லையா. இடுந்தன்மைங்கிற சொற்றொடரை ஐங்கருமத்து இடுந்தன்மை என்றும் சத்துடன் இடுந்தன்மை என்று ரெண்டு இடத்துலையும் கொண்டு கூட்டிக்கிடணும். ஐங்கருமத்து இடுந்தன்மை அப்படின்னா ஜீவனை தெளிவித்து துடைத்து சுத்தனாக்கி சத்தோட இடக்கூடிய தன்மை. இப்போ இது எல்லாமே சாமிக்கு ஒரு விளையாட்டுத்தான் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சுவாமிக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சரி, அது என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதாவது சாத்திர நூலாகிய சிவப்பிரகாசம், அதிலே ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபரிபாகம் வர மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி நிறுத்தல் ஆகும். போற்றலரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவை அருள் ஒளிய புகழ் ஒணாதே என்று சொல்லியிருக்கின்றார். சிவபெருமான் ஐந்தொழில்களை செய்கின்றார். இந்த அஞ்சு எதற்கு செய்கின்றார்னா, உயிர்களை எல்லாம் பிறவி கடலிருந்து மீட்டு நிலையான பேரருளை வழங்குவதற்காக ஐந்தொழிலும் நடைபெறுகிறது. இந்த ஐந்தொழில்கள்ல ஒடுக்கம், அதாவது அழித்தல் அப்படிங்கிறது, பிறப்பு இறப்புல பட்டு வருந்துகிற உயிருக்கு வினைப்பயனால் உண்டாகக்கூடிய களைப்பை நீக்கும் பொருட்டு. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று வருகிறது அல்லவா, அதனால அந்த இழைப்பு களைப்பு நீக்கும் பொருட்டு அழித்தலை செய்கின்றார். படைத்தல்ங்கிறது ஆணவ மலம் பரிபாகம் ஆகணும், ஆன்மாவோட இருக்கு, அத பரிபாகம் ஆவதற்காக படைத்தலை செய்கின்றார். காத்தல் என்றால் கண்மங்களை தொலைப்பதற்காக அந்த வினை பயனை நுகர வைப்பது. காத்தல்னே நமக்கு எந்த விதமான துன்பமும் வராம இறைவன் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோரிடமும் இருக்கிறது, அது அறியாமை. காத்தல் என்பது நம்மளுடைய பிராரத்த கண்மங்களை தொலைப்பதற்காக இந்த வினை பயனை நுகர வைப்பதுதான் காத்தல். அடுத்து திரோதாயி மறைப்பாற்றல் அப்படிங்கிறது, வினை பயனை நுகரும் போது அந்த வினை பயன்ல ஒரு சுவையை தோற்றுவித்தல், இல்லைன்னா வினை பயனை ஆன்மா நுகராது. அருளல் அப்படிங்கிறது திருவருளை வழங்குவது. ஆழ்ந்து நோக்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தோம்னா, அருளலை தவிர மற்ற நான்கு தொழில்கள், அதாவது படைத்தல் காத்தல் ஒழித்தல் மறைத்தல், இந்த நாளுமே அருளல் தான், எல்லாமே அருள் தான். உயிர் உய்யணுங்கிற ஒரே நோக்கம் தான் சுவாமிக்கு இருக்கே தவிர, அவர் தன் பொருட்டு எதுவுமே செய்யவில்லை, நம் பொருட்டு செய்கின்றார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை தான் அழகா திருமூல தேவநாயனாரும் நமக்கு இது எல்லாம் விளையாட்டாக பெருமான் செய்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். சரி, ஆக அந்த கருத்திற்கு பின்பாக இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். அதனை தொடர்ந்து ஈசத்து வங்கடம் தில்லை என்று அப்புறம் ஆசத்துளே என்றும் பாவியும் அண்ணலை நேசத்துளே நின்ற நின்மலன் எம்மிரை தேசத்தை எல்லாம் தெளிய வைத்தானே என்று சொல்லுகிறார். சரி, இப்ப அத என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். நேசம் அப்படின்னா மூன்றாவது வரியில வருது, தைலதாரை போன்றதான இடையீடு இல்லாத ஒரு அன்பு. இறைவனை அன்புக்கு மட்டும்தான் ஆட்படுவார், பக்தி வலையில் படுவோன்ற பக்திங்கிறதுக்கு அன்புங்கிறது பொருள். நேசத்துள்ளே நின்ற நின்மலன் என்று மிக அழகாக சொல்லுகிறார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வெஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு என்றும், நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி என்றும் மணிவாசகப் பெருமான் போற்றுவார். நம்ம எவ்வளவுக்கெவ்வளவு அஞ்செழுத்த ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவாமி மேல நமக்கு அன்பு இருக்கு. எவ்வளவு பதிக பாராயணம் பண்றோமோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கு. எவ்வளவு பூத்தொண்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கு. சுவாமிக்கு பணிவிட செய்யணும், குருவுக்கு பணிவிட செய்யணும், அடியாருக்கு பணிவிட செய்யணும். இந்த மூணையும் செய்யாததுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, திருவடி பிழைத்தல். அப்ப அந்த பிழையை நாம செய்யக்கூடாது. அடுத்து, எம் இறை அண்ணலை ஈசத்துவம் கடந்து அப்புறம் இல்லை என்று தேசத்தை எல்லாம் தெளிய வைத்தான நம்ம கொண்டு கூட்டி பார்த்துக்கிடணும். அண்ணல் யார்? அண்ணல் பெருமையில் சிறந்தவர்களை அண்ணல் என்று சொல்வது வழக்கம். அதாவது தீயவனோடு சேர்ந்து தீயவனாய் திரிகின்றவனே அண்ணல் அப்படின்னு சொன்ன மாதிரி, பாசத்துல பட்டு மயங்கி நிற்கக்கூடிய ஆன்மாவை அண்ணல் அப்படிங்கிறதும் சரி, சொன்னதாக்காவது அது அண்ணலா ஆகட்டும் அப்படின்ட்டு. பாவியும் அண்ணல், அதாவது பாவனை முற்றி நிற்கக்கூடிய உயிர், பாவிக்க கூடிய அண்ணல் இல்லையா. சிவத்தோடு சேர்ந்து பேரின்பத்தை துய்க்க வேண்டிய உயிரானது பாசத்தோடு பொருந்தி சிற்றின்பத்தை துய்த்து அதையே பாவிக்கக்கூடிய இழி தகமையை நோக்கி இங்கனம் கூறியிருக்கிறார், பாவியும் அண்ணல் என்று. ஈசத்துவம் என்பது இறைமை, அதாவது இறைமை குணம், இறைவனுடைய தன்மை தன்னாதல் முதலான எட்டு குணங்களும் உடைமைதான் ஈசத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதனையும் கடந்து நிற்கிறார் இல்லையா, அது வந்து அதுலயும் மேம்பட்டு அவர் இருக்கிறாங்கிறது ஒரு பொருள், ஒரு முக்கியமான பொருள். சிவன் ஒருவன் தான் முதல்வன், அவனே தியானிக்கத்தக்கவன், பாசங்கள் அல்ல அப்படிங்கிற உண்மையை உலகம் எல்லாம் தெளிந்து தெளிய வைத்தவாறு.
1: பார்வை இல்லை ஆனால் அகமுகமாக பார்க்கக்கூடிய அந்த அகப்பார்வை இருந்தது. அதுதான் இந்த புராணத்தினுடைய சிறப்பு. தண்டியடிகளினுடைய புராணத்தை கேட்டால் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். கண் நோய் யாருக்காவது இருந்தா அந்த கண் நோய் விலகிடும். இந்த தண்டியடிகளினுடைய புராணத்தை கடந்த ஒரு வாரமா நான் படிச்சுட்டு வரேன். இது இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நான்காவது முறை, எத்தனாவது முறை படிக்கிறவங்க இல்லை, படிச்சுட்டே வரேன். கண் ஜென்ரலா செக்அப் பண்ற ஒரு பரிசீலனை செய்து முடிஞ்சிடுச்சு. சாயங்காலம் வந்து ஒரு மதியம் ஒரு மணிக்கு வந்த உடனே எங்களுடைய நண்பர்கள் குழாமெல்லாம் பேசணும், நேற்று நல்லா தான் இருந்த, காலையில ஜென்ரல் செக்அப் போனேன், உடனடியா மருத்துவ குழு பரிசோதித்தார்கள், உடனடியா லேசர் முடிஞ்சிடுச்சு, அந்த குளோக்கோமா கட்டி இருந்தது உள்ள அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு உடனே சொன்ன உடனே அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள்ல எவ்வளவு இவ்வளவு ப்ராசஸ் எப்படி நடந்தது? நான் பண்ணல, தண்டியடிகள் புராணம் இதனை செய்வித்திருக்கிறது. நான் அதை படிச்சுட்டே இருக்கிறேன். அதாவது பெரிய புராணத்துல 3591 பாடல்ல அது ஆரம்பிக்கும். 3592 பாடல்ல இருந்து நான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பெரிய புராணத்துல தண்டியடிகள் புராணத்தை கேட்டால் கண் நோய் எதுவாக இருந்தாலும் குணமாகிவிடும். பொதுவா கண்ணோட பிரஷரை நீங்க எல்லாம் பவரை செக் பண்ணுவோம், கண்ணோட பிரஷர் ரொம்ப ரேரா தான் செக் பண்ணுவாங்க, நிறைய பேர் அதை செக் பண்ணாம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு விஷன் எல்லாம் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கண்டுபிடிக்கவே பண்ணுவாங்க. அது ஒரு மறைவாக இருந்து தாக்கக்கூடிய நோய் அப்படின்றாங்க மருத்துவர் அறிஞர்கள். ஆனால் அந்த நோயே கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தண்டியடிகளுக்கான சிறப்பை தவிர மருத்துவர்களுக்காகவோ எனவுடைய சிறப்போ இல்லை, முழுக்க முழுக்க தண்டியடிகளுக்கான சிறப்பு என்பதை சொல்லி இந்த புராணத்தை யாரெல்லாம் செவிமடுக்கின்றார்களோ அவருடைய துன்பங்கள் நீங்கிவிடும், கண் பார்வையிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு நீங்கிவிடும் என்பதை சொல்லி செயல்களிலே வெற்றியை தரக்கூடிய ஒரு புராணம் அப்படின்னு பார்த்தா அது தண்டியடிகளினுடைய புராணம். தண்டியடிகளுக்கு இயற்கையிலேயே கண் பார்வை இல்லைன்னு சொல்லும். ஆனால் திருநீர் பூசக்கூடிய சிவனிடத்திலே அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர் தண்டியடிகள். நாட்டமிது தண்டிக்கு அடியேன் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தண்டியடிகள் திருவாரூரிலே பிறக்கக்கூடிய பேரு பெற்றவர். பெருமை தவமுடையார் அண்டவானர் மறைவாடு ஆடும் செம்பொர் கடல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண்காணார். அகப்பார்வை இருக்கிறது, புறப்பார்வை இல்லை. நமக்கு புறப்பார்வை இருக்கிறது, அகப்பார்வை இல்லை. என்ன சார் அகப்பார்வை இல்லையா? அதனாலதான் நமக்கு வரப்போறது தெரியல, அடுத்த வினாடி என்ன நடக்குங்கிறது தெரியல. இது வந்தாச்சு இது வந்தாச்சுன்னு வந்ததை நினைத்து நினைத்து வருந்துகிறோமே தவிர வரப்போறதை நினைத்து நாம் ஒருபோதும் மகிழ்ச்சி அடையறதில்லை. வரப்போறதை நினைச்சு மகிழ்ச்சி அடையறதில்லை. சிஏ எக்ஸாம் கஷ்டம், சிஏ எக்ஸாம் கஷ்டம்னு நினைச்சுட்டே இருக்கானே தவிர சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 60 வயசு 58 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்ங்கிறதே கிடையாது. அந்த ஆள் உயிரோட இருக்கிற வரைக்கும் சைன் பண்ணிட்டு இருக்கலாம், ஆடிட் பண்ணிட்டே இருக்கலாம், உடல் வலுவாக இருக்கின்ற வரையிலும் பணம் சம்பாதிக்கலாம். நீங்க ஏதாவது ஒன்று கடினம்னு நினைக்கிறத காட்டிலும் அதனால் வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது படிச்சா இன்னது கிடைக்கும். குழந்தைகளுக்கு அதை விதைக்க வேண்டும். குழந்தை நீ இந்த படிப்பு படிச்சுனா, நீ ஐஏஎஸ் படிச்சுனா, கலெக்டர் ஆனா, எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனா இதை இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம வீட்டுல சைரன் பொருத்திய கார் இருக்கணும், அதுக்கான படிப்பதை படி அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்போ நம்ம வீட்டிலேயே இப்ப சைரன் பொருத்திய கார் இல்ல, நான் தான் சரியா படிக்கல, அதனால இல்ல, நீ படிச்சுனா வந்துடும் அப்படிங்கறத சொல்லி தந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிக்காது. இந்த அகப்பார்வை வந்து விடுச்சுன்னு சொன்னா குழந்தைங்க முழுக்க முழுக்க இந்த பைபாட் பண்ற மெத்தட்ல இருந்து மாறிடும். அது தானாக ஒரு முறை படிச்ச உடனே இந்த போட்டோகிராபிக் மெத்தட் மாதிரி உடனடியா பார்த்த உடனே மனதில் பதித்து போகும். சேக்கடா சுவாமிகள் சொல்றாரு, இவருக்கு புறப்பார்வை இல்லையே தவிர அண்ட வானவர்தம் திருநீர் அணிந்த சிவபெருமானையுடைய கழலை நினைக்கக்கூடிய அகப்பார்வை இருந்தது. பிறந்த பொழுதே புறப்பார்வை இல்லை, அகப்பார்வை இருக்கிறது என்று பதிவு செய்கிறார் குழிவாய். என்ன சிறப்பு தெரியுங்களா? இப்போ நம்முடைய குஜராத் மாநிலத்துல இந்த நான் சொல்றது இந்த நூற்றாண்டு 2010 நடந்த நிகழ்வு இது. குஜராத் மாநிலத்துல ஒரு நண்பருக்கு கண் பார்வை கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்தை சீர்திருத்த வேண்டும், குளத்தை செழுமைப்படுத்த வேண்டும், தூர்வார வேண்டும் என்று அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். தொடர்ந்து கடிதம் எழுதி பார்க்கிறார். அந்த கடிதத்திற்கான எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம தன்னுட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சமான பணத்தை வச்சு கண் தெரியாது, ஊர் மக்களை எல்லாம் திரட்டி அந்த குளத்தை சுத்தப்படுத்தி இன்றைக்கு அங்கே தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பை விளைச்சல் நிலங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. கண்ணு தெரியாத ஒரு ஆளு உடனே அந்த செய்தி குறிப்ப படிச்ச உடனே எனக்கு தண்டி அடிகள் தான் நினைவுக்கு வந்தார். தண்டி அடிகளுக்கு கண் பார்வை கிடையாது. மண்ணை வைத்துக் கொண்டு சமணர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் எங்கேயும் கமலாலயம் என்கின்ற ஐந்து வேலி குளம் பாதிக்கப்படுமோ என்று பயந்து அந்த குளத்தை தூர்வாருவதற்கான பணிகளிலே இறங்குகிறார். அந்த புள்ள இருக்கக்கூடிய குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணை வெட்டி கொண்டு வந்து வெளியே கொட்டணும். தண்ணீர்களுக்கு கண்டுகள் ரெண்டு மூணு விஷயங்களை பழிக்காம இருந்தோம்னா இந்த தேசம் நன்றாக இருக்கும். கண்ணி பெண்களையும் தண்ணீரையும் பழிக்காத இந்த தேசமாக இருந்தால் இந்த தேசம் நன்றாக இருக்கும். ஒரு திருமணமாகாத பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை பற்றி அவதூறு பேசுவது நமக்கு பொருந்தாத ஒன்று. அவள் தவறான செயல்களையே செய்து வந்தாலும் கூட அதை நாம் சொல்லக்கூடாது. தண்ணீர் எப்படி உற்பத்தி ஆகி வந்தாலும் சரி அதை பற்றி குறை கூறுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. தண்ணீர், பெண், தாய் இந்த மூன்றையும் பழிக்கவே கூடாது. அந்த குளத்தை தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தண்ணி அடிகள் முயற்சி செய்கிறார். கண் பார்வை கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, கரையில ஒரு கம்பு நடுறாரு. கமலாலய குளத்துல ஒரு கம்பு நடுறாரு. இன்றைக்கும் சென்று பார்த்தீர்கள் என்றால் தண்ணி அடிகள் இந்த குளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இறங்கிய இடம் என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு. அங்க நான் திருவாரூரிலே பிறந்தவன். இப்ப போய் பாத்தீங்கன்னா அதனுடைய கரையெல்லாம் உடைஞ்சிருக்கு. நிறைய கரையெல்லாம் உடைஞ்சு திரும்ப மாநகராட்சி அதை சுத்தப்படுத்துவதற்காக எல்லா ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்வார்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் போயிருக்கோம். ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்ற போதும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது நான் சென்ற போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தண்டியடிகளைப் போல ஒரு மனிதர் வந்தால் அது உடனடியாக நடந்தோடும். தண்டியடிகள் ஒரு கம்ப நட்டு குளத்துல ஒரு கம்ப நட்டு இரண்டுக்குமாக ஒரு கயிறு கட்டுகிறார். நம்ம இன்னைக்கு சொல்றோம் மாடிப்படி அமைச்சா அந்த மாடிப்படி ஓரத்துல கைப்பிடி சுவர் ஒண்ணு வைக்கணும், ஏறி போகலாம் அப்படின்னு. கண்டறியாத என்னுடைய நண்பர்கள் யாராவது வந்தா நீங்க வந்து அந்த சுவர் கிட்ட நிறுத்திட்டு நான் அப்படியே தலைவில் ஏறிடுவேன். என்னுடைய நண்பர்கள் அந்த மாடிப்படியில சுவர் கிட்ட நிறுத்திட்டா போதும் அவர் அந்த மாடிப்படி முழுசா ஏறிடுவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உதவி வேணும். அது வரைக்கும் எனக்கு உதவி வேண்டாம். நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவேன். மாடிப்படியை நீங்க எப்போதெல்லாம் பாக்குறீங்களோ அது ஒரு செய்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாடிப்படியில ஏறும் போது புளிய குடிச்சுக்கிட்டு ஏறுவீங்க. முதல் புளி குடிச்சுட்டுதான் ஏறினோம், அதுதான உதவி செஞ்சது. அதுக்காக கடைசி படியில நாம ஏறுகின்ற வரையிலும் எனக்கு முதல்ல உதவிச்சு, அதனால இந்த புளிய நான் மறக்கவே மாட்டேன், விடவே மாட்டேன்னு அங்கேயே புடிச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா நீங்க அங்கேயே நின்றுவீங்க. அந்த புளியை விட்டுட்டு அடுத்த புளிய குடிச்சுதான் ஆகணும். அதனால நிறைய பேரு எங்கேயாவது வெளியூர் போகணும்னா இல்ல இல்ல எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால போக முடியாது, எனக்கு ஹோம் சிக் உண்டு, நான் வீட்லயே இருப்பேன், வீட்லயே படிப்பேன், வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை பார்ப்பேன் அப்படி இருக்கிறவங்களால முடியாது. ரொம்ப தூரம் போகணும். சென்று உயிரத்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு ரொம்ப தூரம் போகணும். ஆனா அங்கேயே போயிடக்கூடாது, திரும்ப இங்க வந்துடும். அதுதான் சிறப்பே தவிர அந்த மாடிப்படி அதை உணர்த்தும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் புளியை குடிக்கின்ற போது இந்த புளியை விட்டால் தான் அடுத்த புளி உங்களுக்கு கிடைக்கும். மனசு குரங்கு மாதிரி, மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லும் போது எங்க குருவார் அடிக்கடி சொல்லுவார், மனசு குரங்கு மாதிரி மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லி குரங்கை கேவலப்படுத்தாதே. மனசு அதை விட கீழானதான். ஏன்னா குரங்குக்காவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுவதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுன்னு அது தாவிடும். மனசு தாவவும் தாவாது, இருக்கவும் இருக்காது. கோயிலுக்கு வந்தா வீட்டுல என்ன ஆச்சோன்னு பலரும், வீட்டுல இருந்தா கோயில்ல என்ன நடக்குதோ, சுவாமி வந்திருப்பாரா புறப்பாடு ஆயிருக்குமாரி போறது வரவங்களா, அதுவும் இந்த மாதிரி விஷமவாகவும் ஏதாவது ஒரு சுவாமி அதிகார நந்தி புறப்பாடு வீட்டுல வாசல்ல இருந்துட்டு சுவாமி புறப்பட்டாச்சா சுவாமி புறப்பட்டாச்சா, அது புறப்பட்டா என்ன புறப்படலன்னா என்ன, நீ வந்து பார்க்க வேண்டியதுதானே, வரவும் போறவங்களா கேட்டுக்கிட்டு இது ரெண்டு பேரும் சொல்லுவான், நான் கோயிலுக்கே போல, நான் சுவாமி பார்க்க போல, அவன் ஏதோ கையா வாங்க போயிருப்பான், அவனை பார்த்து சுவாமி புறப்பட்டாச்சா அப்படின்னு கேட்டா. அப்போ யாரிடத்துல என்ன கேட்க வேண்டும், நம்மால் விசாரிச்சுட்டே இருப்பான், மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த அலைபாய்வதை மாற்றுவதற்கு நமக்கு அதை சொல்லித்தருது, இந்த புடியை விட்டு விட்டு இன்னொரு புடியை பிடித்துக் கொள். ஏன்னா இந்த உலகப்பற்றை மறப்பதற்கு இறைவனுடைய தாளினை பற்றி கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று விடணும்னு சொன்னா எதை புடிச்சுக்கணும், இந்த பற்றையெல்லாம் எவரொருவர் தொடர்ந்து நிற்கின்றாரோ அவருடைய பற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை வணங்கி இறைவனை வணங்கினா சார் அங்கே இங்கே நான் அப்படி எங்கும் பறந்து இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு எதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சிருக்கோம், மனசு நிலைப்படாது. அதை நிலைப்படுத்துவதற்காக ஒரு கபாலீஸ்வரன் கற்பரா வாழ் பொத்தேர் அப்படின்னு வச்சிருக்கோம். நிலைப்படாத இந்த மனதை நிலைநிறுத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு குறியீடே தவிர, இந்த குறியீடு தான் அனைத்து நில கருதினால் நம்மை போல மூட்டால் யாரும் இல்லை. இங்க இருந்தாலும் இங்கதான் இருக்கிறார் கபாலீஸ்வரர். அப்ப இங்க இல்லையா, வேற இடத்துல இல்லையா, எல்லாருக்குள்ளாகவும் எல்லாத்துக்குள்ளாகவும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவனை காண்பதுதான் நம்முடைய மகம் சனாதன தர்மம். நமக்கு வேறு விதமான சித்தனை கிடையாது. நம்மை திட்டுகின்றவர்களிடத்தில் கூட இறைவனை தரிசிப்பதுதான் நம்முடைய சனாதன. சுவாமி என்னை இப்படி திட்ட வைக்கிறான், நல்லா நல்லா திட்டான் என்ன அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆனா இயல்புல முடியல, இயல்புல முடியல. ஆனா அப்படி சந்தோஷப்பட்டா அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். தண்ணியடிகள் கரையில ஒரு கோல நட்டார், குளத்துல ஒரு கோல் நட்டிருக்கிறார், இந்த இரண்டுக்கும் இடையில கயிறு கட்டியிருக்கார். இத நிறைய துயபுராணத்துக்கான உரை எழுதியவர்கள் ரொம்ப பேர் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் பாலமா இருக்குது இந்த பிறப்பு. முந்தைய பிறப்பிற்கும் அடுத்து வரக்கூடிய பிறப்பிற்கும் நம்முடைய இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிறப்பு ஒரு பாலம். அதை குறியீடா காட்டாராம். கரையில இருக்கிறது அடுத்த பிறப்பு, தண்ணியில இருக்கிறது போன பிறப்பு, இந்த கயிறு இப்போதைய பிறப்பு. இந்த கயிற்றின் வழியாக நான் அடுத்த பிறப்பை போய் சேரணும். கல்துறை எழுதுகின்ற போது பாத்தீங்கன்னு சொன்னா சேக்கிழார் அப்படி எந்த விதமான குறியீடும் செய்யல. சேக்கிழார் குறியீடு செய்தது இதுதான், குழிவாய் அதனில் குறிநட்டு கயிறும் குளக்குலையில் இழிவாய் புறத்து நடுத்தறியோடு இசைய கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கல்வி எடுத்து மறித்து தடவி போய் ஒழியா முயற்சியால் குய்த்தார் ஓதும் எடுத்தஞ்சுடன் குயிப்பார். தொடர்ந்து முயற்சி செய்யணும். சில பேர் வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு முயற்சி செஞ்சுட்டு எங்க சார் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, சுவாமி தரிசனமே கிடைக்க மாட்டேங்கிறது, பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது, புகழே கிடைக்க மாட்டேங்கிறது, செல்வமே கிடைக்க மாட்டேங்கிறது, என்னுடைய கணவனுக்கு இடத்துல அன்பே கிடைக்க மாட்டேங்கிறது, கணவனிடத்துல வந்து அன்பு கிடைக்கல, மனைவி இடத்துல வந்து அன்பு கிடைக்கல, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்ச உடனே விட்டுறாங்க. ஆனா அந்த முயற்சி இல்லையா, ரொம்ப நாள் செய்யணும். எவ்வளவு நாள் செய்யணும், எப்ப வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் முயற்சி செய்யும். எப்ப வெற்றி கிடைக்கிறதோ அது வரைக்கும் முயற்சி செஞ்சா அதுக்கு பேர் தான் முயற்சி இருக்கு. ஏன்னா புறப்பாடுதான் சுவாமி நடக்கும் போது அம்மா சுவாமி வரைச்சே என்னை எழுப்பியாலும் குழந்தை கேட்கும். ஆனா இவங்க எழுப்ப மாட்டாங்க, குழந்தைய எழுப்பாம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. மறுநாள் காலத்தால குழந்தை கேட்கும், ஏமா நீ என்னை எழுப்பல, நான் உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீ எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு பூசாம போய் சொல்லிடுவாங்க. ஏன்னா எழுப்பிதான் இவன் எழுந்துக்க போறதுல, இவன தூக்கிட்டு வேலை போனோம், அதுக்கு செவனையும் எழுப்பாமலே விட்டுட்டு போயிடுவோம் போது அவங்களுடைய நோக்கம். ஆனா நான் என்னுடைய தாயிடத்தில் தந்தையிடத்தில் சொல்வது என்ன தெரியுமா, எழுப்பு பார்த்து நீ எழுந்துட்டேன்னு சொல்றது பேர் பேர் எழுப்புதல் இல்ல, நான் எழுந்துக்கிற வரைக்கும் நீ எழுப்பணும், நான் எழுந்துக்கிற வரைக்கும் நீ எழுப்பணும். ஸ்கூல் போன வரைக்கும் எதுக்காவது நான் எழுப்பி எழுப்பி பார்த்தேன், நீ எழுந்துக்கவே இல்லை, உன்னை விட்டுட்டே விட்டுருக்கியா நீ, தண்ணிய நினைச்சு கணித கண்ணால தடவி இல்ல பள்ளிக்கூடத்துக்கு அப்படி அழைச்சிட்டு போற நீ, சுவாமி பாக்க மட்டும் அழைச்சிட்டு போறியே, ரிஷபவாகனத்துக்கு 12 மணிக்கு அழைச்சிட்டு போக மாட்டேங்க என்று திருவாரூரிலேயே நான் வாதம் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பதான் தெரியுது, மார்கழி மாசத்துல இந்த ஆன்மாவை எழுப்புகின்ற பாடல்களை படிக்கின்ற போது இந்த ஆன்மா எப்போதுமே தூங்கிக்கிட்டு தான் இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வேலை பாக்குற மாதிரி சில பேர் நடிக்கிறான், வேலையை பார்க்கல, அதனாலதான் உயர்வு வர மாட்டேங்கிறான். மனைவி இடத்தில் அன்போடு இருக்கிற மாதிரி நடிக்கிறான், அதனாலதான் மனைவி அன்பு செலுத்துவது போல நடிக்கிறாளா, உண்மையா இல்லையா, ரியல் அஃபெக்ஷன் இல்லையா. இறைவனிடத்திலும் வந்து இறைவனிடத்தில் பக்தியோடு இருப்பதை போல அன்போடு இருப்பதை போல நடிக்கிறோமா, நான் என்ன சொல்றேன் நடிக்கிறேனா, அதனால இறைவனும் அன்பு செய்வது போல பக்தி செய்வது போல அருள் செய்வதை போல நடித்து விடுகிறான். ரொம்ப அழகா இருக்கு சொல்லுவாரு. அடிக்கடி ஒரு திரைப்படத்துல ஜோக்கு ஒரு ஜோக்கை மட்டும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஜோக்னா, ஐயா தர்ம பிரபுவே அப்படின்பாரு, அவருக்கு ரெண்டு இட்லி பார்சல், ஐயா வல்லரே அப்படின்னு அவருக்கு ரெண்டு தோசை பார்சல், உள்ளே இருந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல அவருக்கு ஒவ்வொன்றா பார்சல் பார்சல் பார்சல் சொல்லிட்டு வரும்போது ஒன்னும் கடைசியில உள்ளே இருந்து வராது. ஐயா என்னென்னோ சொன்னீங்க ஒண்ணு காணும், நீ சொல்றதெல்லாம் மட்டும் என்ன உண்மையா, அதுபோல நான் சொன்னதும் உன் மனசு திருப்திக்கு சொன்னேன், நீ என் மனசு திருப்திக்கு சொன்ன, நானும் உன் மனசு திருப்திக்கு சொன்னேன். அந்த ஜோக்கை அவர் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாம எப்பெல்லாம் சிவபெருமானை சொல்றோம் எதெல்லாம் சொல்றோம், அங்கிங்கினால் அப்படி எங்கும் பறந்திருக்கக்கூடிய பரம்பொருளே, என்னுடைய செயல்கள் அனைத்திற்கும் காரணமானவரே, உன்னை முழுமையாக நம்பி என்னுடைய செயல்களை ஒப்படைக்கிறேன், என்னைக்காவது ஒப்படைச்சிருக்கிறோமா? எந்த செயலையாவது கொடுத்துருக்கிறோமா? என் கொடுத்துருக்கிறது எல்லாம் இறைவன் கொடுத்தது என்னைக்காவது நம்பி இருக்கோமா? நாம நம்பறதே கிடையாது, எல்லாம் என்னுடைய உழைப்பால் விளைந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டேன்? உனக்கு கைகால் தெம்போட சுவாமி வச்சதுனால வேலை பார்த்திருக்கேன். அது என்ன சிறப்பு இருக்கு? இந்த வேலையில கொண்டு வந்து உன்னை பணித்ததின் காரணமாக வேலையை பார்த்திருக்கேன். இதுல என்ன? ஒரு எருது பொறி சுமக்கிற எருது. நான் 5 கிலோ தான் சுமப்பேன், 50 கிலோ தான் சுமப்பேன்னு எந்த எருதாவது எஜமான சொல்ல முடியுமா? நான் 5 கிலோ சுமப்பேன், 50 கிலோ சுமப்பேன், 500 கிலோ சுமப்பேன், இவ்வளவு தூரம் தான் போவேன் சொல்ல முடியுமா? சிவபோகசாரத்துடைய தகவலே இதுதான். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தனது இச்சை கண்டதுண்டோ, அது எவ்வளவு தூரம் சுமக்கிறானோ, எவ்வளவு தூரம் சுமக்க வைக்கிறானோ, சுமந்துதான் ஆகணும், சுமந்துட்டு போய் சேர்த்துதான் ஆகணும். இந்த குறியீட்டை சொல்வது கல்வி எழுதலுடைய புறம், வேற வழி கிடையாது. எத்தனை வேலையை கொடுத்தாலும் செஞ்சுதான் ஆகணும். சமணர்கள் வந்து என்னையா உனக்கு கண்ணு தெரியல போயிட்டு போகுது, கொஞ்சம் நல்ல விஷயத்தையா செய்யக்கூடாதா? மண்ணை வெட்டி எடுக்கிற அதுல புழு பூச்சிகள் எல்லாம் அடிபட்டு இறக்குன்றன அப்படின்னு சொல்லி இப்போ நீ உயிர் கொலை புரிந்த குற்றத்திற்கு ஆளாகுற, உனக்கு கண்ணு தெரியாததுனால நாங்க இதை சொல்றோம். நல்ல விஷயம் நீங்க உங்களை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு நிரம்ப பேரு உதவி செய்கிறோங்கிற பேர்ல கூட்டி மூடத்துக்கு வருவாங்க. ஆமா, என்னுடைய நண்பரு புதுசா திருமணம் ஆகி என்னுடைய நண்பருக்கு புதுசா மருமகள் வந்தார். மருமகள் வந்த உடனே அந்த பெண்ணு கொஞ்சம் காலையில லேட்டா எழுந்துகிறார், வேலைக்கு போறா, அதனால 7-8 மணி 9 மணிக்கு எழுந்துகிறார். எந்த வேலையும் செய்யறதில்லை, எல்லாமே என்னுடைய நண்பருடைய மனைவி தான் செய்யறா. வந்தவங்க நீ உட்கார, அவ்வளவுதான், எல்லாத்தையும் நீயே செய்யற மாதிரி ஆயிடும். நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு செய்யற தெம்ப கொடுத்து அந்த அம்மா செஞ்சாலும் பரவாயில்ல, யார் குடும்பத்துக்கு யார் செஞ்சா என்ன? மருமகள் தான் செய்ய வேண்டும், சட்டம் இல்ல. மாமியாரு செய்யறதுக்கு உடம்புல தெம்புதான் செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல மாமியார் உடம்பு சரியில்லாதப்போ மருமகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நடந்ததே நம்ம வீட்டுல, இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும்னு. வந்த உடனே இதை நீ செய்யணும், இதை நான் செய்யணும்னு பட்டியல் போட்டீங்கன்னு வைங்க, எதுவுமே நடக்காம போயிடும். ரெண்டாவது அவன் தான் செய்யணும், இது அவனோட வேலை அப்படின்னு உட்காதீங்க. எந்த வேலையையும் உங்க கைக்கு வந்தா நீங்க செஞ்சிருங்க, உங்க கைக்கு வந்தா செஞ்சிருங்க. நான் ஒரு தகவலை சொன்னேன், அந்த கதையை ரொம்ப பேர் ரொம்ப ரசிச்சு கேட்டு மறுநாள் மறுநாள் சொன்னாங்க. ஒரு கணவர் மனைவியும் படுத்துட்டாரு, அந்த அறையில அந்த ஓரத்துல ஒரு பிளாஸ்டிக் பை, அதை பயன்படுத்தவே கூடாது சாஸ்திரம்லாம் சொல்லுது, ஆனா பிளாஸ்டிக் பை ஒன்று கலந்துது. படுத்திருந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க நாங்க பிளாஸ்டிக் பை கிடந்தீங்க, அதை எடுத்து இப்பவே டஸ்ட்பின்ல போட்டுட்டு காலையில வழுக்கி விழுந்துட போறோம் அப்படின்னா. ஏன் நான் தான் போடணுமா, நீ போடு அப்படின்னு இந்த ஆள் படுத்துட்டு, நீங்க போடுங்க நீங்க போடுங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்த பிளாஸ்டிக் போய் அங்கேயே கிடையாது. 12:30 இருக்கும், இந்த ஐயா இயற்கை உபாதைக்காக எழுந்து பாத்ரூம் போறான்னு வந்தார். வந்தவர் இந்த பிளாஸ்டிக் பை தடுக்கி கீழே விழுந்து கால் முட்டி எலும்பு முறிஞ்சு மருத்துவமனைக்கு, இந்த அம்மா இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இரவு முழுக்க அங்கிருந்து காலையில மருத்துவர்கள்லாம் வந்த உடனே கட்டெல்லாம் போட்டு மாவு கட்டோட ஒரு ஆட்டோல வச்சு ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிக்கிட்டு வந்து பெட்ல வைக்கிறானே, அந்த பிளாஸ்டிக் பை அசையாம அங்கேயே கிடக்கு. இதை நீ செய்ய, இதை நீ செய்யணும், அடுத்தவங்களை ஏவாதீங்க, முடிஞ்சா உங்களால செஞ்சிருங்க, இல்லன்னா யாருக்கும் வேலையே சொல்லாதீங்க. ஏன்னா சொன்னார்ல அங்க ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கு, ஏன் நீ போடுனார்ல, போட்டிருந்தாருன்னா அவரை தண்டிச்சிருக்காரு. ஒரு கேவலம் பிளாஸ்டிக் பைக்கு அவ்வளவு உணர்வு இருக்கு, கேவலம் ஒரு பிளாஸ்டிக் பைக்கு அவ்வளவு உணர்வு இருக்கு. அதனால தயவு செய்து யாரும் வேலையை ஏவிடாதீர்கள், ஏன்னா நம்மை ஏவக்கூடிய முதலாளிகள் அவளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தெய்வ இடத்தில் சென்று கேட்டால் கேட்டதை கொடுக்கும் தெய்வம், ஆனால் கற்பகத்திடத்திலே நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு தேவையானதை கொடுத்து விடுவாள் கற்பகம். இன்னொரு தகவல் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆழ்ந்த போனாலும் அவங்க கூட வரமாட்டாங்க, உங்களுக்கு எல்லா விதமான பொருளையும் கொடுத்து வசதியை கொடுத்து உங்களை அனுப்பி விடுவார்கள், ஆனால் கற்பகம் உங்களோடு வந்து விடுவார். நீங்கள் அழைக்கின்ற முறையில் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவள் உங்களோடு துணைக்கு வந்து விடுவாள். அப்ப மற்றவர்கள் தான் எப்படி போவாள் எனக்கு தெரியாது. நாம் அழைச்சோம்னு சொன்னா, அம்மா என்னால முடியல நீ வா அப்படின்னு சொன்னோம்னா யார விடுவா அப்படிங்கறது தெரியாது, விட்டுட்டு அவன் வந்துருவா நம்மோட. அந்த அளவுக்கு கருணை, அளவற்ற கருணை. இந்த தண்டியடிகள் மேல ஒரு கம்பு நட்டு கமலாலய குளத்தினோட கம்பு ரெண்டு இடையில கயிறு கட்டி அந்த கயிற்றை தடவி தடவி மண் கெல்லி எடுத்து கரையிலே கொட்டுகிறார். எப்படித்தான் இந்த புறவியில வேலை செஞ்சு செஞ்சு நம்ம அனுபவிக்க வேண்டிய வினையை கழிக்கிறோம். நம்ம என்னென்ன வினைகள் செய்தோமோ தெரியாது, அந்த வினைக்கு ஏற்ற பலனை அனுபவிச்சுதான். நிரம்ப பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, நம்ம மன்னிப்பு கேட்டா சுவாமி ஒப்புடுவார் அப்படின்னு. நீங்க ஒன்னே ஒன்னு யோசிச்சு பாருங்க, நான் பஜ்ஜி நல்லா இருக்கு ஒரு 20 பஜ்ஜிய உள்ள தள்ளிட்டு சுவாமிய வேண்டிட்டா எல்லாம் சரியா போயிடும். உள்ள போன பஜ்ஜி வேலை செய்யத்தானே ஆரம்பிக்கும், அதுவும் மிளகா பஜ்ஜியா இருந்து கொஞ்சம் காரமா இருந்தா என்ன நடக்கும், வயிறுக்கு எல்லாம் தானே கில்லும். நான் சுவாமிய வேண்டேனே, சுவாமிய வேண்டி தவணை இருக்கிறேனே, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, எங்கேயும் உடம்புக்கு வருது. ஆனா உள்ள தள்ளின பஜ்ஜின்னு ஒரு பொருள் இருக்க, அது போல முற்புறவையில் செய்த வினை என்கின்ற பொருள் இருக்கு. அந்த பொருள் உங்களை இயக்கும், நல்ல வழியில இயக்கணும்னு நம்ம சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு சார் சுவாமியை வணங்கணும்? இந்த பிறப்பு தான் சென்ற வினையின் காரணமாக மோசமா அமைஞ்சிடுச்சு, இனிமே வரக்கூடிய பிறப்பாவது ஒழுங்கா அமையணுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்தனையே. ஓ சமையல் ஒரு நாள் சரியில்லைன்னு வைங்க, உடனடியா எல்லாத்தையும் கோடிப்போம். எந்த கடையில அரிசி வாங்கினேன், எந்த கடையில வெள்ளம் வாங்கினேன், பொங்கல் சரியா அமையலையே, எந்த கடையில நெய் வாங்கினேன், இதெல்லாம் மாத்து அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பொங்கல் என்ன ஆகும், இது சமைச்சது சமைச்சதுதான், இனிமே சமைக்கிற பொங்கல் ஒழுங்கா ஆகணுங்கிறதுக்காக இவ்வளவு முன்னேற்பாடு. அது போல இந்த பிறப்பு இவ்வளவுதான், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிறப்பு ஒழுங்கா ஆகணுங்கிறதுக்குதான் இப்பவே நம்ம ஏற்பாடு பண்றோம், இறைவரையும் வணங்குகிறோம், கரங்களை குவிக்கிறோம். ஐயா இந்த பிறப்புலயே என்னை காப்பாத்தி விட்டுடு, முடிஞ்சா காப்பாத்து, இல்ல அடுத்தடுத்த பிறப்புகள்ல நிஜமா காப்பாத்தி முடியல என்று இறைவனத்தில் விண்ணப்பிப்பது தான். மண்ணை கெல்லி கொண்டு வந்து கரையிலே கொட்டுகிறார், அதை சமணர்கள் பார்த்துட்டு சொல்கிறார்கள், நீங்கள் அதை எடுக்கும் போது மண் எடுக்கும் போது உயிர்கள் எல்லாம் இறந்து போகின்றன, இது தவறு, உயிர் குறை அல்லவா நீங்கள் இப்போது புரிகின்றீர்கள். அழகான ஒரு வார்த்தை சொல்றார் தண்ணீர்கள், நான் ஈசன் ஆட்பட்டு ஈசனுக்கு ஆட்பட்டு விழியிழந்த நிலையிலும் இந்த திருக்குளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பணியினை மேற்கொள்கின்றேன். இதில் உயிர்கள் வதைப்பட்டாலும் அவற்றிற்கு மோட்சம் உறுதி. நல்ல விஷயம் நடக்கும் போது ஒரு கோயில் கட்டும் போது ஏதாவது ஒரு சின்ன உயிர் வதை ஏற்பட்டதுன்னு சொன்னா அது ரொம்ப உயர்ந்த ஒன்று. நீங்க கோயிலுக்கு வந்து கொஞ்சம் தடுக்கி விட்டதுன்னு சொன்னா ரொம்ப உயர்ந்த

நின்றாலும் கூட உயிர் வரையே ஏற்பட்டாலும் கூட அது மோட்சத்தை நோக்கி செல்லும், அடுத்த பிறப்பு அதுக்கு நல்லதா அமையும். மண்ணை கல்லீர் பிராணிபடும் வருத்த வேண்டாம் என்று உரைத்தார். சமணர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த பிராணிகள் எல்லாம் வதைபடுகின்றன, உயிர்கள் எல்லாம் வதைபடுகின்றன, இதை செய்ய வேண்டாம் சொல்றாங்க. சொன்னதை கேட்காம இவர் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரா? உடனே கேலியா சொல்றாங்க, இதுவரைக்கும் உனக்கு கண்ணுதான் தெரியலன்னு நினைச்சோம், நாங்க சொன்னதை கேட்காம நீ மேலே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு காதும் கேட்கலன்னு இப்பதான் எங்களுக்கு புரியும். சமணர்கள் எவ்வளவு கேவலமா பேசுகிறார்கள் பாருங்க. இந்த சுவாமிய வேண்டவன வேண்டாதவன் ரொம்ப கேவலமா பேசுவான். சுவாமிய வேண்டவங்கள சுவாமிய வேண்டாம இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க. நான் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது கோயிலுக்கு அப்படின்னு ஏதாவது சுவாமிய பாத்துட்டேன், எனக்கு என்ன எல்லாம் நல்லது நடக்கலையா, எனக்கு தான் திருமணம் ஆச்சு, எனக்கு தான் குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகளுக்கு தான் திருமணம் நடந்தது, சுவாமியை வேண்டினதுனாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னது சுத்த பைத்தியா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த உலகம் அழிய போறதுன்னு ஒரு தகவல் வந்து என்ன, எதனால அழிய போறது அப்படின்னா, வானத்தில் சேர்ந்து ஒரு எரிகள் விழுகிறது, அது பூமி பந்தை நோக்கி வருகிறது, பூமி பந்தில் பட்டு இந்த உலகம் அழிய போகிறது, எரிகள் பூமியின் மீது உரச போகிறது, பூமி எரிந்து சாம்பல் ஆகும். சுவாமியை நம்புறவங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து, கோயிலுக்கு வர முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு சுவாமியினுடைய படத்தை வைத்து இறைவனை பூசிக்க தொடங்கி விட்டார்கள். இறைவனை நம்புகின்றவர்கள், இறைவனை நம்பாதவர்கள் அவங்க இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி டிவியை வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு அந்த எரிகள் குழும், எத்தனை மணிக்கு அது பூமியை தாக்கும், சரியா அதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பாக நாம அத்தனை பேரும் விஷம் குடிச்சிருவோம். நாத்திகர்கள் சுவாமியை நம்பாதவர்கள், 2 நிமிடத்துக்கு முன்பாக நாம தான் விஷம் குடிச்சிருவோம். எரிகள் பட்டு எரிந்து சாம்பலாவதை விட நம்ம உயிரை நாமே முடிச்சுப்போம், நம்மளே எது இன்னொன்று போடுறது அப்படின்னு சரியான வண்ண தொலைக்காட்சி பற்றி வைச்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இறைவனை பழங்குகின்றவர்கள் கண்களை மூடி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாத்திகர்கள் கூட்டம் எல்லா விதமான இன்பங்களையும் உலகத்தில் எதையெல்லாம் நாம் புறக்கணிக்கின்றோமோ அவற்றையெல்லாம் இன்பங்கள் என்று சிலர் கருவி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எதெல்லாம் இன்பம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல துன்பம் ஆயிடும், ஒரு கட்டத்துல துன்பம் ஆயிடும். எதெல்லாம் இன்பம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கட்டத்துல துன்பம் ஆயிடும். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அளவுக்கு அதிகமான பணம் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய துன்பம். கையில நீங்க வெறும் ஆளா கிளம்பி பாருங்க, கொஞ்சம் சில்லறையோட கிளம்பி பாருங்க, நீங்க நிம்மதியா போவீங்க. கையில ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போங்க, துக்கு துக்குன்னு போகும், வேர்த்து கொட்டும், கையில வேற பணம் இருக்கா, எனக்கு ஒரே பயமா இருக்குது. பக்கத்துல யாராவது ஒருத்தர் வந்து ஐயா சௌக்கியமா அப்படின்னு, கையில 10,000 ரூபாய் பணம், சௌக்கியமான கேட்டதுக்கு கூட நம்மால நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, கையில 10,000 ரூபாய் பணம் இருக்கு, அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் வழியில அவர் சௌக்கியமானு கேட்டார். ஆனா நான் இங்க சௌக்கியம்னு சொன்னா யாராவது இந்த 10,000 ரூபாய் பணத்தை புடிஞ்சிட்டு போயிடுவாங்களோன்னு நான் அவசர அவசரமா காலம் கட்டுக்கிட்ட கொஞ்சம், இந்த 10,000 ரூபாய் பணம் நம்மளை எப்படி மாத்திட்டு, கேவலம் 10,000 ரூபாய் பணம், அதை எடுத்துட்டு வர முடியாது, கொஞ்சம் நகை அணிந்திருந்தால் போதும். கூட நகை அணிந்த பெண்கள் யாராவது வந்தா என்ன பேர் கேட்பாங்க, இரவா இருக்கு எனக்கு கொஞ்சம் துணைக்கு வரியா அப்படின்பாங்க. நீங்க நகை எதுவும் போடலன்னா நான் துணைக்கு வரேன், நீங்க ஏதாவது நகை போடுறீங்கன்னா நான் துணைக்கு வரல, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா பயமா இருக்கு, நகை போட்டிருந்தா நகைக்காக அடிக்கிறான். நீங்க என்னுடைய நண்பருடைய மனைவிய கவரிங் செயின் போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி முதல் நாள் புரிஞ்சுட்டு போனா அது கவரிங் செயின் தானேன்னு விட்டுட்டாங்க. மறுநாள் வந்து மூட்டில புடையதுன்னு அடிச்சுட்டு போனாதான், நேற்றுக்குதான் வந்து புரியிட்டு போனா ஏன் கவரிங் செயின் போட்டு அடிச்சுட்டு போறான். அவர் என் நண்பர் ஒரு அழகான வார்த்தையை வச்சிருந்தார், இன்னைக்கு பணம் இல்லாதுன்னா கூட பரவாயில்ல, ஏன் இல்லன்னு அடிக்கிறான், இருந்தால் பணம் காசை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கணும் அப்படின்னா சேர்க்க சேர்க்க செலவு வருது. என்ன செலவு வருது தெரியுமா? வியாதி செலவு வருது. என்னைக்காவது பணம் காசு சேர்க்காதவனுக்கு பெரிய பெரிய வியாதி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரவே வராது, பிரெயின்ல டியூமர், வர வேண்டியதான ரோடு போடுறவருக்கு வெயில் ஏதாவது நிற்கிறாரு, வரவே வராது. யாருக்கு வருது? மல்டி மில்லியனர் கோடீஸ்வரர், அவனுக்கு தான் வருது. ஏன்னா அவனுக்கு ஒரு 2 கோடி செலவழிஞ்சா பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட கொண்டு போய் சுவாமி அதை கொடுத்துருவாரு. நம்ம கிட்ட நிறைய பணம் வந்தா என் முன்னாள் அடிக்கடி சொல்லுவார், நிறைய பணம், ஆமா ஏதோ வியாதி வந்து போறதுக்குடா, என் முன்னாலேயே வியாதிக்காரர்களுக்கு நீ கொடுத்துருவாரு, நிறைய பணம் வந்து சார் என்ன பண்ணலாம், வியாதிக்காரர்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா வியாதியின் மூலமாகத்தான் அது செலவழிக்கும், அதனால வியாதிக்காரர்களுக்கு நீயே கொடுத்துருவாரு. மண் கல்லி எடுத்து எழுத்து அழிச்சு சொல்லி கொண்டு வந்து கொட்டுகின்றவரை உனக்கு கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தா காது கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுகிறார்கள் சமணர்கள். அந்த நேரத்தில் சமணரோடு அவர்கள் ஒரு வாதம் செய்கிறார்கள்.

0: பாதம்னா நெஞ்சில் மருவும் கலையுமை ஒழி நீ நின் கண் விழித்து அந்த வஞ்சமன தங்கள் மறையுமாறு காண்கிறாய் அஞ்ச வேண்டாம் என்றொரு சமணர்களோடு ஒரு வாதம் செய்கிறார். என்ன வாதம்னா, எனக்கு கண் தெரிஞ்சிடுச்சுதான், நீங்க இந்த ஊரை விட்டு போயிருக்கீங்களா சமணர்களோடு கேட்கிறார். சமணர்களோடு கேட்ட உடனே சமணர்கள் சரின்னு அப்போ சுவாமி அவருடைய கனவுல வந்து சொல்ற, உன்னுடைய கண் பார்வை கிடைக்கும், உனக்கு கண் பார்வை கிடைக்கும், வேலையற்று இருக்கின்றவர்களுக்கு உனக்கு வேலை கிடைக்கும் யாராவது சொல்ற ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. திருமணத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு உனக்கு திருமணம் நடக்கும் கவலைப்படாதே யாராவது சொன்னா சந்தோஷமாயிடுவாங்க. கணவன் எங்கேயாவது வெளியூர் சென்றிருந்து மனைவி மட்டும் இங்க தனியாக இருக்கிறாருன்னா அவங்கள பார்த்து கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. பொதுவா தங்க தேர்ல அம்பாள் வரிசையை பாக்குறது இருக்குன்னா மனசு கொஞ்சமாவது தங்கமாகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் அவ வருவா, அது ஒரு குறியீடு. அலைபாயிர மனது கொஞ்சமாவது தங்கமாச்சுன்னா அவன் வந்து உட்காருவா அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு. 1500 ரூபாய் பணம் கட்டினா தங்கத்தேர் இழுக்கிறாளே, நானும் 1500 ரூபாய் பணம் கட்டிட்டு தங்கத்தேர் இழுக்கின்றே வருஷம் வருஷம் அப்படிங்கிறது இல்ல. யாராவது இழுக்கும் போது கூட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா மனம் தங்கம் போல மாறினால் அம்பிகை நம்மோடு வளம் வருவாள் என்பதை உணர்த்துவதற்காக தங்கத்தேர் உள்ளான். உடனே தங்கத்தேர் இழுத்தா அம்பாள் நீங்க இழுக்கலாம், நீங்களும் பிடிச்சி இழுக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. மனசு தங்கம் போல மாறணும். எப்படி உடனடியா மாறிடுவேன், இன்னைக்கு தங்கம் நாளைக்கே உடனடியா மாறிடுவேன் என்ன மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எதுவும் தேவையில்லை என்று விலகினால் அது மாறும், தங்கமாயிடும். நீங்க தங்கமாவுதுன்னு காரணம் என்ன தெரியுமா, நாம தங்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன், நமக்கு ரொம்ப சோதனை வரும். நல்லதே செஞ்சாலும் நிறைய பேர் நம்மளை திட்டுவோம், நல்ல விஷயங்களே செஞ்சாலும் அதுக்கு நிரம்ப இடைஞ்சல் வரும். அப்பதான் நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு சோதனையும் நிறைய பேர் நம்மளை துப்புறையோ கடிந்த சொற்களையோ பயன்படுத்தி நம்ம இடத்தை ஏசினார்கள் சொன்னா நாம என்ன ஆயிட்டுறோம், தங்கமாயிட்டுறோம். ஒரு அம்பிகை நம்மோடு வருவதற்காக நாம ஆயத்தமாயிருக்கிறோம், அது ஒரு குயிடு. தொடர்ந்து எவ்வளவு செய்தோ அவ்வளவு பலம் கிடைக்கும். குழந்தைகளை பராமரிக்கிறோம், குழந்தைகளுக்கு திருமணமே ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தைய பராமரிச்சுக்கோ நல்லதுதான். குழந்தைக்கு திருமணம் ஆனாலும் கூட அந்த குழந்தைகளை பராமரிக்கலாமே, அந்த குழந்தைகளுடைய குழந்தைகளையும் பராமரிக்கலாமே. அந்த இடத்துல தெப்பு கொடுத்துருவா சுவாமி, இந்த குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக தெய்வமே ஏஞ்ச கட்டை மனம் போகும். சமந்தி எப்படி தெரியுமா சிறப்பு, அது இழைய இழையதான் சிறப்பு. தங்கத்துக்கே எப்படி தெரியுமா சிறப்பு, அது இவ்வளவு பெரிய கட்டியா இருக்கும் போது இல்ல, ஆபரணமா ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சிறப்பு. இவ்வளவு பெரிய கட்டி என்கிட்ட 1/2 கிலோ தங்கம் இருக்கு வச்சுட்டு என்ன பண்ண முடியும், வேணா தேர்ட்ல பண்ணிக்கலாம், பேப்பர் தங்கம்ன்றான் வணிகத்துல நீங்க வாங்கிக்கலாம் சார், எப்ப வேணாலும் 1 கிராம் வாங்கலாம், 2 கிராம் வாங்கலாம், 1/2 கிராம் வாங்கலாம், 1/2 கிராம் வாங்கலாம். அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, என்கிட்ட தங்கம் இவ்வளவு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய கணவர் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா அதை தூக்கி போட்டு இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு கல்யாணத்துக்கு போட்டு போக முடியுமா, இல்ல நெக்லஸ் இருந்தா கல்யாணத்துக்கு போட்டு போகலாம், பேப்பர்ல தங்கத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன், இதை வச்சு என்ன பண்ண முடியும்னாரு. அது போல ஒன்னு நச்சுவாய ஒன்னு நச்சுவாய ஒன்னு நச்சுவாய உதட்டால சொல்லி பயன் இல்ல, எழுதி பயன் இல்ல, இதயத்தை எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதனால பயன் இல்லை.
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: அதாவது சூக்ஷ்ம சரீரம் கிவன் பை லார்ட் சிவா. அதுக்கப்புறம் இந்த கலாதி சரீரம் விஞ்ஞான கலருக்கு இருக்குது வைந்தவ சரீரம். அப்ப அதையும் நோட் பண்ணிக்கிடுங்க. விஞ்ஞான கலராக இந்த ஆன்மா போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி தான் வைந்தவ சரீரத்தை கொடுக்கிறேன். அப்புறம் இந்த உலகத்துல வரும்பொழுது அந்த அசுதமாயா கோணத்துல வரும்பொழுது கலாதி சரீரம், அந்த கலாதி சரீரத்தை கொடுக்கிறவர் தான் அனந்த தேவர். ஏன் இதை விளக்கறேன்னா, அது ஏன் சந்தித்தது ஆன்மான்னு சொல்றாரு, அவற்றோடு சந்தித்தது அப்படின்னு அர்த்தம், எடையில வந்ததுன்னு அர்த்தம். நான் என் வீட்டுல இருந்து புறப்பட்டேன், உங்களை சந்திச்சேன்னு என்ன அர்த்தம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்த பிறகு பார்த்திருக்கேன்னு அர்த்தம், ஏதோ ஏதோ ஒரு பாயிண்ட் போன பிறகு என்ன பார்க்க முடியும். அது போல இந்த அந்தக்கரணம் வந்து எங்க இருந்து கொடுக்கிறாருன்னா, அந்தக்கரணத்தை கொடுப்பவர் யார், என்றால் அவர்தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். எதிலிருந்து கொடுக்கிறார்? பிரகிருதி மாயிலிருந்து கொடுக்கிறார். அதான் உள்ள பாயிண்ட். ஒவ்வொன்றும் அப்ப நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன காம்பினேஷன் இருக்கு பாருங்க. எப்படி ஒரு கார் வந்து காரை நம்ம யூஸ் பண்ணா கூட அந்த காரை வந்து மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி எத்தனையோ பேர் இருக்கான். இன்னும் சொல்ல போனா பெயிண்ட் அடிக்கிற கூட ஒரு தனியா கம்பெனி இருக்கு, அவன்கிட்ட போய் தான் பெயிண்ட் அடிக்கணும். இவ்வளவு சேர்ந்தா உற்பத்தி ஆகுது. அதே போல நம்ம பாடியில என்ன ஆகுது? ஒவ்வொன்னா கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மா இருக்குது, ஆன்மா பேஸ் அது இல்லாம ஒண்ணு முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ம சரீரத்துல உள்ள உள் சட்டையாக கலாதி சரீரம் இருக்குது. அனந்த தேவன் கலா சரீரத்தை கொடுத்து அனந்த தேவன். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு அது மேல போகும்போது அந்த சரீரம் இருக்கும், பிரகிருதியமாய விட்டு அது போகும்போது அந்த சரீரம் இருக்கும். அதனால நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சமய தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் சமய தீட்சை பெற்றுக் கொள்வதனால் மீண்டும் பிறக்க நேரிட்டால் அவர்கள் பிரகிருதி மாயில பிறக்க மாட்டாங்க, அவர்கள் அசுத மாயில போயிருப்பாங்க. ஞானம் இல்லாம, ஞானம் வந்தா இந்த உடம்பு இல்லாம போயிடும், அது வேற விஷயம். அந்த ஞானம் வர்ற வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு அந்த புவனங்கள் மாறிக்கொண்டு வரும், உடம்புகள் மாறிக்கொண்டு வரும். எதுக்கு அந்த சாதனையை வந்து எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் பலன் இல்லாம போயிடாது. சைவ சித்தாந்தம் அந்த அது வரைக்குள்ள பலனை அப்பப்ப கொடுத்துருவார். அது போல அந்த அந்த கரண ஆன்மாவாதிகள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர் தான் எங்க மறுத்தாரு? அந்த கரண அவற்றின் ஒன்று அன்று. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது ஏழு மதவாதிகளை மூணாம் சூத்திரத்தை சொல்றாரு, எட்டாவது மதவாதியை நானா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தர்க்கத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அங்கே சொன்னது விதிமுகத்தால் சொன்னது, இங்க சொன்னது அனுவாத முகத்தால் சொன்னது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்க அங்க என்ன சொல்றாரு? ஆன்மா உளது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ற. இங்க என்ன சொல்றாரு? எது ஆன்மா இல்லைங்கிற ஒரு இன்சிடன்ட் சொன்னேன். சிவாய சுப்ரமணியிட்ட போய் ஹூ இஸ் காட் அப்படின்னு கேட்டாரு ஒருத்தர். அப்ப அவர் என்ன கேட்டாரு? You tell me who is not God. இதுதான் கேட்டா, who is God என்று சொல்வது விதிமுகத்தால் சொல்வது, who is not God என்கிறது அனுவாத முகத்தால் சொல்வது. அதுக்கு ஒரு தர்க்க அனுவாதம் இதுல, அதாவது உடன்பட்டு கொண்டு ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஆன்மா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே வந்தாரு, அதனுடைய தன்மையை சொல்லிட்டு வந்தார். இங்க என்ன சொல்றாரு? எது ஆன்மா இல்லைங்கிற. அதாவது மூணாம் சூத்திரத்துல கிவிங் எ டெபினிஷன், விச் இஸ் ஆன்மா. நாலாம் சூத்திரத்துல விச் இஸ் நாட் ஆன்மா.
3: ஏனென்றால் சில பேருதுகளையும் ஆன்மாண்டு
2: அதுக்கு தர்க்க சாஸ்திரம் என்ன பேருனா, மூணாம் சூத்திரத்துல சொன்னது விதிமுகத்தார் கூறினார், நான்காம் சூத்திரத்தில் அனுவாத முகத்தார் கூறினார். தர்க்கத்தில் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, விதிமுகத்தால் சொன்னதையும் அனுவாத முகத்தாலையும் ஒரே சூத்திரத்தை சொல்லப்படாதுன்னு ஒரு விதி இருக்கு. அதுக்காக சொல்றாரா? எப்படியெல்லாம் சொல்றாங்க, விதிமுகத்தால் சொல்வதையும் அனுவாத முகத்தால் சொல்வதையும் ஒரே சூத்திரத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு, அதற்காக அப்படி அனுவாத முகத்தா தனி சூத்திரமா சொல்ற. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எதுக்காக சார் இந்த புறச்சமயங்களை பத்தி சொல்லிட்டு வரணும்? சில பேர் கேட்கலாம், சார் நீங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா போதாதா, நீங்க எதுக்கு அவன் சொல்றது தப்பு இவன் சொல்றது தப்புன்னு கேட்க சில பேர் கேட்பாங்க. என்ன சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டா பார்க்க போதுமே, இது ஏன் அந்த கிரணாத்மவாதி சொல்றது தப்பு, பிராணாத்மவாதி சொல்றது தப்புன்னு ஏன் அவன் சொல்றது தப்பு தப்புன்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு தெளிவு வருவதற்காக. ஏன்னா இல்லைன்னா நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகுது. எப்பயுமே என்னன்னு கேட்டா, சில பேருக்கு மயக்கம் வரும். என்னன்னு கேட்டா, அவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு, இவர் சொன்னதும் சரியாதான் இருக்கு அப்படியே வருவாங்க சில பேர். அதாவது எங்கிட்ட ஒரு ஒருத்தர் போய், ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் வேண்டியவங்க, ரெண்டு பேரும் வேண்டியவன், ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட போனாங்க. அவர் ரெண்டு பேரையும் கேட்டார். கேட்டா இவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, அவர் செய்யறது தப்புன்னு சொல்ல முடியல, ரெண்டு பேரும் அவருக்கு வேண்டியாவா இருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, யூ ஆர் ரைட் அப்படின்னு அறிவார் பாரு. வேற சொன்னார் யூ ஆர் நாட் ராங் அப்படின்னா. என்ன அது மாதிரி வரக்கூடாது, அதுவும் சரியாதான் இருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம பேர் கேட்கறாங்க. கேட்கிறேன் பாருங்க சார், அவங்க கிறிஸ்துவ சமயத்துல பாருங்க சார், பாடியை வந்து எவ்வளவு புனிதமா வச்சிருக்கிறாங்க தெரியுமா, அது ரொம்ப புனிதங்கிறாங்க சார். பாடியை கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அங்கே ப்ரே பண்ணி தான் அங்கே மயானத்துக்கு கொண்டு போகிறாங்க சார். நீங்கள் பாருங்கள் சார், ஒருத்தர் இறந்து போயாச்சுன்னா கோயிலை போட்டுங்கிறீங்க, அது தீட்டு வந்துச்சு, நீங்கள் தெருவுக்கு தீட்டு வந்துருச்சு, ஊருக்கு தீட்டு வந்துருக்கீங்க, கோயிலை போட்டுருக்கீங்கன்னு தெரியுங்க. எனக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் சரியாக தெரியுது, இது புனிதமாக்கிறதுல தான் சிறப்பாக இருக்குன்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்க. அப்போ தான் நான் சொன்னேன், புனிதமாக கருதறி இல்லை அப்படி வீட்லேயே வச்சுக்க வேண்டியதானே சார், புனிதமாக்கிறத வீட்லயே வச்சு மாலை போட்டு தராதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறது இல்லை, இன்னும் அவன் செய்யறது ரைட்டு மாதிரி. இப்ப நம்மளால நம்ம பேர் நம்ம கிரியை பார்த்து அவன் நினைக்கிறாங்க, நம்ம கிரியெல்லாம் மூட நம்பிக்கை மாறியும், அந்த பிற சமயத்துக்காரங்க பண்ற கிரியெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் மாறியும். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன்னு கேட்டா, அந்த உயிர் போன உடனே சில தீய சக்திகள் வரும் உனக்கு தெரியாது, ஒரு ப்ரீகாஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தீய சக்திகள் வரும்போது நமக்கு தெரியாது இல்லையா, அந்த அந்த பிணத்திற்காகவும் இதற்காகவும் வரக்கூடிய சில எத்தனையோ பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும், அது சில துன்பங்களை விளைவிக்கும் என்பதற்காக ஒரு ப்ரொடெக்டிவா அதை சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி மெடிக்கலாகவும் பாத்தீங்கன்னா 24 hours மேல சிவாஜி மணி சொல்ற இல்லையா, அவருடைய லிவிங் வித் சிவால சொல்ற, டோன்ட் கீப் த பாடி more than 24 hours, ஐஸ்ல வைக்க கூடாதுங்கிறாரு. ஆமா, இப்ப இவர் வந்து லேட்டஸ்டா நம்ம அமெரிக்கா, எப்பயுமே நம்ம சொல்றதுன்னு ஒரு அமெரிக்கன் சொன்னா நம்புறோம் இல்லையா,
4: கூட
5: அதாவது
2: எல்லாம் ஒரு காரணம் பற்றி அந்த அது போல அந்த அப்ப என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, ஏன் நம்ம சொல்றோம் அப்படிங்கறதையும் தெரியணும். அதனாலதான் பிற சமய கொள்கைகளே தெரியணும், எதுக்காக, நாம் சிந்திப்பதற்காக. ரெண்டாவது, எது லாஜிக்கலா இருக்குங்கிறதையும் பார்க்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு, ஒரு மயக்கம். அதுக்காக தான் இப்படி சொல்றேன். இப்ப நான்காவது சூத்திரத்துல என்ன சொல்ல வந்தார் என்றால், அதாவது இந்த அந்தக்கரணம் அவற்றோடு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததுன்னு ஏன் சொல்றாருன்னா, சந்தித்ததுன்னு ஏன் அந்த வார்த்தையை போடுறார் என்றால், அந்த உயிரானது ஏற்கனவே கலாதி சரீரம் அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கு, ஏன்னா மேலிருந்தா வருது. அதாவது அந்த அந்த அசுதமாயா சரீரம் அங்கேயே ஒரு உள்ளாக ஒரு சட்டை கொடுக்கப்படுகிறது, ஆனா இங்க பிரகிருதி மாயில வந்து அந்த அந்தகரணத்தை கொடுக்கறதுனால இந்த உயிரான என்ன பண்ணுது, அந்தகரணங்களை சந்திக்கிறது. அப்படின்னா இடையில வந்ததுன்னு அர்த்தம், அதுக்காக தான் சந்தித்ததுங்கிற வார்த்தையை போட்டேன். அது ஆதியில இல்ல, கலாதி சரீரம் கொடுத்த பிறகுதான் அந்தகரணம். முதல்ல கொடுக்கப்படுவது என்ன சரீரம், கலாதி சரீரம், அப்புறம் கொடுக்கறதா அந்த கரணம். அவை கலாதி சரீரத்தை பெற்றுக்கொண்டு அந்த கரணத்தை பெறுவதனால அவற்றோடு சந்தித்தது. இது சந்தித்தவுடன் என்னது, ஒரு லாபமும் இருக்கு ஒரு நஷ்டமும் இருக்கு. எப்பொழுதுமே எந்த ஒரு பொருளையும் பாருங்க உலகத்துல, ஒரு லாபமும் இருக்கு ஒரு நஷ்டமும் இருக்கும். எந்த ஒரு பொருளும் பிளஸ்ஸாவே இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு பொருளும் மைனஸா இருக்குன்னு சொல்ல முடியாது உலகத்துல. ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ் இருக்கும், ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும். அது போல இங்க பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அந்த அந்த அறிவில்லாமல் அதாவது சகசமலத்து உணராது, இது முக்கியமான விஷயம். இந்த சகசமலத்து உணராதுங்கிறது ஏன் சொன்னாருன்னா, ஏற்கனவே இந்த கலாதி சைரமும் அந்த கரணமும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஆன்மாவுடைய இச்சாஞான கிரியைகள் செயல்படாமையே இருந்தது. அதுதான் உணராது என்பதற்கு என்ன பொருள், டஸ் நாட் நோ, டஸ் நாட் ரியலைஸ் அர்த்தம் பண்ணக்கூடாது. ஞாபகம், உணராது என்றால் என்ன பொருள் என்றால், அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் விளங்கி தோன்றாது. அதனாலதான் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நம்முடைய டிவாய்ட் ஆஃப் சென்சியன்சி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த நிலையில எந்த விதமான உணர்வுமே அது வெளிப்படாமல் இருந்தது. எப்படின்னு கேட்டா ஒரு சின்ன உதாரணம் என்ன தெரியும், அதாவது இப்ப ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உயிருக்கு இறைவன் சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த உயிர் இருக்குன்னு சொல்றான், அதான் உள்ள பாயிண்ட். உயிர் கடவுளால படைக்கப்படல, உயிர் எப்பயுமே இருக்கு. அப்ப அந்த உயிர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உயிருக்கே அந்த உயிராக அது இருக்கும்போது அந்த நிலைக்கு என்ன பேர் சொன்னாங்க? அதான் அனாதி கேவலம். அனாதி கேவலம் அந்த நிலைக்கு பேரு தான் அனாதி கேவலம். அது ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்த ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வித்தவுட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி த சோல் வாஸ் எக்ஸிஸ்டிங் பட் அட் தட் டைம் இட் வாஸ் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் பாடி. அப்படிப்பட்ட நிலையில அந்த அதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு என்ன பேர் வச்சாங்க? அனாதி கேவலம். அந்த நிலைக்கு பேர் தான் அனாதி கேவலம் அல்லது ப்ரீ காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது ஒரு பெரிய விஷயம். அது எங்கெல்லாம் வருதுங்கிறது நீங்க குறித்து வைத்துக் கொள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில துணை செய்திகளை புரிந்து கொண்டாதான் இந்த அதாவது சிவஞானபோதத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த சிவஞானபோத சூத்திரத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே சில ப்ரிலிமினரிஸ் செய்யணும். அந்த ப்ரிலிமினரிஸ் எல்லாம் மற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரிஸ் வந்து எக்யூப் பண்ணிட்டு இதுல வந்தாதான் அடுத்த பத்தர ப்ரொசீட் பண்ணுவேன். அதனாலதான் சிவஞான போதத்தை கடைசியில படிக்கணும் இந்த காரணம். அன்னைக்கு சொன்னிட்டேன், திருவுருப்பயன் படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவஞான சித்தியார் படிச்சுட்டு அப்புறம் தான் சிவஞான போதம் படிக்கணும். அப்பதான் இந்த ரூடிமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நிலையில அதுக்கு அனாதி கேவலம் பேரு. அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில உயிர் எப்படி இருந்தது என்பது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு குறித்துக் கொள்ளுங்கள். அனாதி கேவலத்தில் உயிர் ஆன்மா எப்படி இருந்தது? ஏன்னா ஆன்மா இருக்குது, அதான் பிரச்சனை. ஆன்மா இருக்குது,
3: உயிர்னு சொல்லலாமா? அது
2: அல்ல, உயிர்னு சொல்லக்கூடாது, ஆன்மா தான் சொல்லணும். உயிர் என்பது பிராணம். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டெர்மினாலஜியும் எதுக்கான்னு கேட்டேன். விளங்குறதுக்கா நான் சொல்றேன், என்னுடைய மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதான் எந்த விதமான தத்துவத்தையும் சேராமல் இருக்கும்போது ஆன்மான்னு பேர். அந்த கஞ்சுக சரீரத்தை கொடுக்கும் பொழுதுக்கு பேரு புருடன் பேர். அந்த உயிரானது பிராணவாயுவினாலே இயக்கப்படும் போது மட்டும்தான் அதுக்கு உயிர்னு பேர். உயிர்த்தல் தன்மையை பெறும் பொழுதுதான் உயிர். இந்த உயிர் என்பதற்கு தமிழ் இலக்கணம் இன்னைக்கு நான் சொன்னேன், முதநிலை தொழிற்பெயர்.
3: கஞ்சுகத்துக்கும் சூக்ஷ்மத்தும் சூக்ஷ்ம சரீரம்.
2: ஆமா, சூக்ஷ்ம சரீரம் வேற, கஞ்சுக சரீரம் வேற. சூக்ஷ்ம சரீரங்கிறது அவரு முதல்ல கொடுத்துட்டார். அதை கொடுத்தாதான் அடுத்த பாடி பிடிக்கும். எதுவுமே அதாவது அந்த மற்ற பாடி எல்லாம் தாங்குவதற்கு அதுல ஒரு உள்ள பாடி இருக்கணும். அது ஒரு சின்ன விஷயம் சொன்னா தெரியும், தாய்மார்களுக்கு புரியுதா ஒண்ணு சொன்னா புரியும். இல்ல இல்ல, சூக்ம சரீரம் இல்ல, சூக்ம சரீரம் இல்ல. அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்தவனே என்னென்ன வரும்? நல்ல பாயிண்ட் நீங்க கேட்ட, நல்ல பாயிண்ட். அந்த நேரத்துல சூக்ம சரீரமே கிடையாது,
3: தனிமையாக.
2: அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்புறம் ஒவ்வொரு பேர் உண்டு. இந்த சூக்ம சரீரத்தை இறைவன் கொடுத்த உடனே என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த உயிரை வந்து பிறக்க வைக்கணும். எங்க பிறக்க வைக்கிறது? சுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, அசுத்தமாயில பிறக்க வைக்கிறதா, பிரகிருதி மாயில பிறக்க வைக்கிறதான்னு ஒரு நிலை வரணும் இல்லையா? அதாவது இப்போ சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்ப இந்த பையனுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு, இவரை உங்க கம்பெனியில போட்டுருங்க, எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்ல பையன். உங்க நான் ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய அம்பானின்னு வச்சுக்கிடுங்களேன். அவர் டாக்டர் சொல்றாரு. இப்ப டாக்டர் சொல்றீங்க அப்பாயின்மெண்ட் இல்ல. ஆனா அடுத்த கேள்வி என்ன வரும், அவனை பியூனா போடவா, மேனேஜரா போடவா, ஆபீசரா போடவா? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன், என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கறது? அப்ப அவனுடைய படிப்பு, அவனுடைய அந்தஸ்தை பொறுத்தானே கொடுக்க முடியும். அதே போல இறைவனுக்கு அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்தவன படைக்கணும்னு சங்கல்பம் பண்ற, சங்கல்பம் பண்ணவன அவருக்கு அடுத்தால என்ன வருதுன்னு கேட்டா, அவனை வந்து விஞ்ஞான கலரா பறக்க வைக்கணுமா, சகலரா பறக்க வைக்கணுமா அப்படின்னு ஒரு நிலை வருது. அப்பதான் என்ன பண்றாரு, ஆணவ மதம் ஏற்கனவே தேய்ந்த நிலையில இருக்கக்கூடிய உயிர்களை நேர விஞ்ஞான கலராகவே பறக்க வச்சிடுற. அப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு அனாதி விஞ்ஞான கலர்னு பேரு. அவங்களுக்கு அவங்களுக்கு அனாதி விஞ்ஞான கலர். இப்ப நாம வந்து விஞ்ஞானராக போகும்போது நம்ம ஆதி விஞ்ஞான கலர் நம்மள நிலையை அடையலாம். அனாதி விஞ்ஞான கலர் அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த சரீரத்தை கொடுத்து விட்டு, இந்த சூக்ம சரீரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த எந்த உலகத்துல போய் பறக்கணுமோ அதுக்குள்ள சரீரத்தை கொடுக்காமயே கூட வச்சிருக்காங்க. அதனால அவரு அந்த சூக்ம சரீரம் இருக்கும், ஆனா பிள்ளையாளராகவோ விஞ்ஞானராகவோ பறக்கல, பறக்க வைக்கல. அந்த சரீரத்தை கொடுத்தாதானே பறக்க முடியும். அப்ப என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, குறித்துக் கொள்ளுங்கள், தெரியலாம். அதாவது விஞ்ஞானாகலராக ஒரு உயிரை பறக்க வைக்கணும்னு நிச்சயார், ஆனா விஞ்ஞானாகலருக்குள்ள சரீரத்தை கொடுக்கல. அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, விஞ்ஞான கேவலம். அதுக்கு பேர் விஞ்ஞான கேவலம்.
3: சூக்ம சரீரம் இருக்கு,
2: சூக்ம சரீரம் இருக்கு, சூக்ம சரீரம் கொடுக்காம இதே கிடையாது, படைப்பே கிடையாது.
3: விஞ்ஞான
2: அது வந்து விஞ்ஞான கேவலம். அப்ப அதே மாதிரி பிரளய கேவலம், சகல கேவலம் உண்டு இல்லையா? பெரிய இறைவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அது. இப்போ இந்த இப்ப அந்த அனாதி கேவலம் நிலையை பத்தி எங்க சாத்திரத்தில் சொல்லியிருக்குன்னு தெரியணும்னா அது குறிச்சுக்கோங்க, சிவஞான சித்தியார் 228. அதாவது சூக்ம சரீரத்தை கொடுப்பதற்கு முன்பாக இந்த உயிர் எப்படி இருந்தது? சிவஞான சித்தியார் 228, சிவப்பிரகாசம் 33, திருமந்திரம் 2247. திருமந்திரத்திலையும் சொல்றார் 2247. அப்போ ஒரு அனுபவம் உண்டு. இப்ப நமக்கு ஏன் அந்த நிலையெல்லாம் இருந்தோம், நம்ம இப்ப வேணும்டா, சின்ன விஷயம் தான் சார். இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறதுக்கு என்ன சார் ப்ரூஃப் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போ நம்ம தாயினுடைய வயிற்றுல நம்ம வந்து கரு பிடிக்குது, கரு பிடிச்ச உடனே ஒரு வேரியஸ் நிலை சொல்றாங்க, அது 12 weeks வந்து, அது பேர் எம்பிரியோ டாக்டர், 12 weeks வந்து எம்பிரியோன் பேரு. அதுக்கப்புறம் ஃபீட்டஸ், இப்ப இந்த ஃபீட்டஸ்ங்கிற நிலைக்கு இந்த வந்த உடனேயே இது எல்லாரும் இந்த அனுபவத்தை முடிச்சுதான் வந்திருக்கோம். யாருமே அம்மா வயிற்றுக்குள்ள எம்பிரியாவும் ஃபீட்டஸும் இல்லாம யாரும் வெளியில வரல. இப்போ எம்பிரியோங்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபீட்டஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன வந்துருமா, அந்த உயிருக்கு இன்பத் துன்பானமும் உண்டா? ஆமா, அது சுட்டா சுடுறது தெரியும், குளிர் வந்தா குளிர் வர்றது தெரியும், அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த அந்த நிலையிலேயே நம்ம வந்து தாயினுடைய வயிறுல கன்சீவ் ஆகி 12 weeks கடிச்ச உடனேயே நம்ம ஒரு இன்பத் துன்பானுபவத்தை நுகர்ந்து இருக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம எல்லாருமே அந்த ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நம்ம எல்லாருமே அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு இன்பம், ஒரு சுகத்தை அனுபவிச்சிருக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப அடுத்த கேள்வி நான் கேக்குறேன், இப்போ உங்களுடைய அம்மா வயிற்றுல நீங்க ஃபீட்டஸா இருக்கும்போது நீங்கள் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களை ஒரு கட்டுரையாக வரைய அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியாது உங்களால எப்படி இருந்தோம்னு? அப்ப இந்த பிறவியிலேயே, இந்த பிறவியிலேயே நாம அனுபவிச்ச ஒரு இன்ப துன்பத்தை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல இல்லையா?
3: பிறந்த பிறகு
2: அவர் வந்து ஏதோ ஞாபகம் பண்ணி சொல்லலாம், நான் 3 வயசாரு, 1-2 ஞாபகத்துக்கு வரோம், மத்தது மறக்கிறோம். ஆனா 3 வயசுல எப்படி இருந்தா 4 வயசுல சில சம்பவங்கள் ஞாபகத்துல இருக்கும், இது ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல இல்லையா? அதே போலத்தான் இந்த அனாதி கேவலத்துல, அதாவது இந்த பிறப்புல இந்த உயிர் எப்படி இருந்ததுங்கிறதே நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல. இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியலங்கிறதுக்காக வேண்டி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய தேரியை நீங்க மறக்க முடியுமா? ஃபீட்டஸ்ங்கிற ஸ்டேஜ்ல நீ இருந்த அப்படின்னு சொல்லுது மெடிக்கல் சயின்ஸ். அதே போலதான் அந்த உயிர் வந்து அந்த அனாதி கேவலம்ங்கிற நிலையில இருந்து அந்த சூக்ம சரீரத்தை கொடுத்த உடனே அதுக்கு வந்து என்ன ஆகுது, அதுல ஒரு இன்ப துன்ப அனுபவம் வருது. இப்படி ஒரு கொடுத்துக்கொண்டே வருகிறார். வந்து இந்த அந்தக்கரணங்கள் என்ற ஒன்றை எங்க இருந்து கொடுக்கிறாரு, பிரகிருதி மாய் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்ல இருந்து அந்த
4: உடம்பு போடுறேன் என்பது பதங்களை உடைய பதார்த்தம், குழையை உடைய காது என்பது போல இரண்டாம் தொகை நேசனாங்க. அயூருக்கு தொக்கு நிற்கிறது, குழையை உடைய காதுன்னு விரிச்சுட்டேங்கன்னா அது தொகை இல்லை. அந்த ஐ வந்து அந்த தொட்டு நின்றால் மறைந்திருந்தால் அப்பதான் தொகை தொகை அது பதங்களை உடைய பதார்த்தம் விரிந்திருந்தது இல்லையா இந்த ஐ அந்த தொட்டு பதம் அவச்சது அந்தந்த பதவியில் பிரம பதவி இந்திரபதவி ஆதியும் என்னவுமே விகாரத்தால் தொக்கது அந்தமும் ஆதியும் இல்லான் அந்தமும் ஆதி இல்லான்னு இருக்கு ஆதி உடைய இந்த உண்மையை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நேரம் என்ன ஒரு தடை வழிந்தது என்றால் அதெல்லாம் முன்னரே எடுத்துக்கொண்டார் அடுத்த படத்தை பார்த்தா கூட நமக்கு அவரது தெளிவாக நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது சுவாமிகள் முதலே அதை எடுத்துக்கொண்டார் இதெல்லாம் வந்து இவ்வளவு சொன்னபடும் பாருங்க அதாவது உருவம் இருந்தாலே நம்மள மாதிரி அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருது அதுதான் இந்த இவங்கெல்லாம் வருது ஆனா எல்லா இடங்களும் வரட்டும் எல்லாத்துக்கும் வளர்த்து கொடுப்போம் என்ன அப்படின்னா உருவம் இருந்தால் விகாரப்படுதல் அதாவது ஒரு நிலையில இருக்க முடியாது ஒரு தொழிலை தொடங்கும் போது புத்துணர்ச்சியோட இருக்கும் அதை அந்த தொழிலை செய்ய செய்ய செய்ய அப்படியே களைப்பு முதல்ல எவ்வளோ மலர்ந்த முகத்தோட இருந்தவங்க எப்படியோ மாறிடுறோம் அதுவும் நம்பி கூடாது அதான் விகாரப்படுதல் ஒரு நிலையில இல்லாமல் உட்காருதல் படுத்தல் உட்காந்தே இருக்க முடியாது படுத்தல் இருக்க முடியாது இன்னும் இருக்க முடியாது மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதான் விகாரப்படுதல் அப்புறம் ரெண்டாவது குற்றம் என்னன்னா ஏகதேசமாக ஒன்றரை தான் அறிய முடியும் ஒரு வயசு தான் செய்ய முடியும் வேற யாராவது நடுவில் வந்தால் நான் ஒரு காலம் முடிச்சுக்கணும் போகணும் ஒன்றரை தான் அறிஞ்சு ஒன்றரை தான் செய்ய முடியும் இது ஏகதேசமாக ஏகதேசம்னா அவரை லிமிட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கும் வரம்புக்கு உட்பட்டு கிடக்கும் அதான் ஏகதேசமாக மூணாவது குற்றம் என்னன்னா துடக்குடுதல் எனக்கு அது வேணும் இது காட்ட முடியாது அது காட்ட முடியாது அதான் துடக்குடுதல் ஆகவே உருவமுடைய பொருளுக்கெல்லாம் வந்து இந்த மூன்று குற்றங்களும் வந்துவிடுமே இல்லையா முதல்வனுக்கும் உருவம் உண்டுன்னு சொன்னா அவனுக்கும் இந்த குற்றங்கள் உண்டு இழுக்காதுமே வலுவாகுமே அப்படின்னு சொன்னா அதற்கு விளக்கங்கள்தான் வருந்து என்று தோற்றுவாய்க்கிறார் அத்தேல் அத்தேன்னா அப்படியானால் அத்தேல் உருவமுடையாரெல்லாம் விகாரப்படுதலும் ஏகதேசமாதலும் சுடக்குறுதலும் உடையராதல் காணப்பட்டமையும் முதல்வனுக்கு உருவம் உண்டாயும் அவையும் உல எனப்பட்டு வலுவாமாவையும் வலுவாம் ஆளுங்கிறது ஒரு அசை சொல்லப்படும் வலுவாங்கும் அவ் ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது வருந்தது என்பது அந்த ஐயத்திற்கு விளக்கம் கொடுக்க எழுந்ததுதான் வருகின்றது ஆனா தெளிவில் பாருங்க நீங்க இது வந்து அந்த தெளிவில் உட்கருத்தா தான் இருக்கு அதாவது ஒரு பாடலுக்கு வந்து சொற்பொருள் சொல்வதே அறிவு சொற்பொருள் சொல்வதே ரொம்ப அறிவு ஏன்னா தமிழ் சொற்க பயிற்சி ரொம்ப குறைந்து போகுது அதுவே அதனுடைய உட்கருத்தை எடுத்து சொல்வது ரொம்ப தோய்வுடையதான சாதாரண உலக இலக்கியங்கள் தத்துவ நூல்களில் வந்து ஒரு பாடல்களை வந்து அதை உட்கருத்தை எடுத்துக் கொள்வது அது ஞான குருமுறைகளுடைய வசதாக தான் நம்முடைய மாதவ சன்னியாசம் வந்து நம்முடைய திருப்பேர பரம்பரை திருவாரூர் ஆலயத்திலே இருந்தோம் ஆகவே அவர்கள் உதவி தான் இந்த உட்கருத்தை நம்ம பார்க்கணும் ரொம்ப அருமையாக சொல்லுங்க பாடலை பார்த்தோம்னா அவனுக்கு மூன்று புத்தகங்கள் கிடையாதுன்னு பாடல் சொல்லுங்க ஆனால் மேலே சாமிகள் குறிப்பிட்டார்கள் அந்த புத்தகம் விகாரப்படுதல் ஏகதேசமாதல் சுடக்குறுதல் அது சொல்லலை வேற மூன்ற சொல்லு என்ன என்ன சொல்லுதல் பார்ப்போம் பார்த்து பார்ப்போம் குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவினன் அதனால் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையான வெறுப்போடு விருப்பு தன்பால் நேவுகள் இல்லாமையான நிறுத்திடும் நினைந்த மேனில் நிம்மலன் அருளினாலே நிறுத்திடும் நினைந்த மேன் நான் நினைந்த திருமணி எடுத்துக்கொள்வான் அருவமோ அருவருமோ உருவமோ அது உருவத்திலும் தட்சிணாமூர்த்தி நடராஜரோ சுப்பிரமணியரோ நினைந்த திருமணி எடுத்துக்கொள்வான் தன்னுடைய அருளினாள் வேற ஒன்றை நாள் சார்ந்தில்லை தன் அருள் சக்தியை கொண்டு எடுத்துக் கொள்வான் நெருப்பிடும் இணைந்த மேனி மின்மலன் அருளினாள் மின்மலன் அருளினாலே நினைந்த மேனியை நெருப்பிடும் அப்படி கூட்டிக் கொள்வோம் அதே செட்டியில சொல்லிட்டாங்க அப்ப அவனால மட்டும் எப்படி நினைந்த மேனி நெருப்பிக் கொள்ள முடிகின்றது உருவமுடைய உடலுக்கெல்லாம் மூன்று குற்றம் சொன்னேன் இது ஒரு உருவத்துக்குள்ளே அடபட்டு கிடக்கிற பொருளுக்கு தான் இவன் தான் நினைந்த திருமேனிகளை எல்லாம் நிறுத்திக் கொள்வான் அதனால நல்லா தெரிஞ்சுக்கோ இவனுக்கு வந்து விகாரப்படுதல் என்ற குற்றம் கிடையாது ஏகதேசப்பட்டு கிடத்தல் என்ற குற்றமும் கிடையாது சுடக்குடுதல் என்ற குற்றமும் கிடையாது இந்த மூன்று குற்றங்களையும் சொல்லாமல் இந்த மூன்று குற்றங்களின் விளைவுகளை சொல்லியிருக்கின்றது இந்த பாடம் அதுதான் அப்ப விளைவுகளை கண்டு அதன் காரணத்தை சொன்னவர்கள் நம்முடைய பெண்ணா என்ன நோக்கில் ஆசிரியர் சொல்றார் ஆசிரியர் சொல்றாருன்னா ஆசிரியர் என்ன சொன்னாரியா அப்படின்னா ஒரு சாதாரணமான கடைமானவன் இவராறு சொல்லுவான் முரண்படை சொல்லுவான் ஆசிரியர் சொன்னதுக்கு இடைப்பட்ட மாணவன் ஆசிரியர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவான் தலைமானாக்கன் இருக்கானே அவன் என்ன சொல்லுவானா ஆசிரியர் சொன்னதுன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக சொன்னாரு சொல்லுவான் அதான் எத்தனையோ உரையாசிரியர் இருக்கின்றார்கள் எப்படி எப்படி இல்லாமல் எழுதியுள்ளார்கள் நம்ம ஸ்ரீஞான பண்ணுறது அந்த பாட்டி விளக்க சொல்லும் போது என்ன காரணத்துக்காக ஆசிரியர் சொல்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மேலே சொல்லிட்டாங்க இந்த முதலடியில் என்ன சொன்னாரு தெரியுமா குறித்ததொன்று ஆகமாட்டா குறைவிடன். நான் பார்க்கிற உருவத்தை, ஒரே ஒரு உருவம் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த உருவத்தை பெற முடியுமா? வெச்ச உருவத்தை வந்து பேசிட்டு தான் போக முடியும், அவ்வளவுதான் மாற முடியும். நினைச்சு விரும்புகிற உருவத்தை எல்லாம் பெற முடியுமா? முடியாது. இதுக்கு காரணம் என்ன? அந்த சுதந்திர தன்மை நிலவு. சுதந்திரங்கிற சொல் நமக்கு நல்லா தெரியும். அதற்கு எதிர்ப்பதம் பரதந்திரம், சுதேசி பரதேசிதனம். அது மாதிரி சுதந்திரம் பரதந்திரம். பரதந்திரம்னா என்னன்னா சுதந்திரப்பட்டு சுதந்திரம் இல்லாத, சுதந்திரம் இல்லாத நிலை பரதந்திரம். நமக்கு எப்படி பரதந்திரம் இருக்கு? இந்த உடலுக்குள்ளதான் அளவுக்கு, இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் இருக்கக்கூடிய சுதந்திரம். குறித்ததொன்று ஆக மாட்டாமை. அந்த மாட்டாமை இனியும் சுலபமான கிடையாது, அந்த குறைபாடு கிடையாது. அதான் குறித்ததொன்று ஆக மாட்டா குறைவிடன் ஆகலாம். அப்போ இது மூலமா என்ன சொல்றாங்க ஆசிரியர் அப்படின்னா, பரதந்திரப்படுதல் உனக்கு இல்லை, தான் சுதந்திரமா இல்லாம இந்த உடல், இந்த உடல் நட்டம் பரவாயில்ல, நான் இன்னொரு உடல் இருக்கு, அது நட்டம் பரவாயில்ல, இன்னொரு உடல் இருக்கு. அப்படிப்பட்ட நிலை அவன் அவன் இந்த உடல் தான், இந்த குறைவு, இந்த உடல் தான். இந்த உடல் எவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவு தான் நமக்கு அறிவு உடல். அப்படி உடலுக்கே சார்பு, அந்த உடலளவுக்கே அறிவு வளர்த்து கொண்டு அப்படி அதுக்குள்ளேயே அளவுக்கு பரதந்திரப்பட்டு கிடக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கு ஆங்கிலம், ஆங்கிலம் என்ன கட்டத்தம் போடுறானோ அதுக்கே அடக்கி அதுக்கே கற்றுக்கிட்டு அவன் அவன் எப்படி வாழ்க்கிறானோ அதுக்கு தகுந்தபடி வாழ்ந்துட்டு அவ்வளவுதான், அதை மீது முன்னுக்க முடியாது. அதுதானே சுதந்திரம் இல்லைன்னு சொல்றேன். அதை மாதிரி இந்த உடலுக்குள்ள பரதந்திரப்பட்டு கிடக்கிறோம் இல்லையா? அதைத்தான் நல்லா வந்து பாதுகாப்பு பண்ணாரு. பூமியில் எவருக்கும் இனி அறிவிச்சிருக்கோம், பரிபூர்ணத்துக்கு அறிவிச்சிருக்கோம். ஒன்று எவருக்குங்கும் போது எல்லாமே வந்துருது, பரிபூர்ணத்துக்கு உடம்புக்கு கூட அதிகமாக இருக்க மாட்டேன். ஆகவே இந்த அப்படி உடலை சார்ந்துக்கிட்டு அந்த உடலை வந்து வச்சுதான் வேண்டணும் அப்படிங்கிற நிலையை வந்துருக்கேன். நம்புறதே இருக்கிறான் திருமணம், அதுதான் காரணம். ஆகவே குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவு இளன், அந்த குறைவு அவனுக்கு கிடையாது, பரதந்திரப்படுறது கிடையாது. இப்ப வாங்க, எந்த பொருள் அப்படி சுதந்திரத்தன்மை இல்லாம பரதந்திரப்பட்டு இன்னொரு பொருளை சார்ந்தே இருக்கோ அந்த பொருள் தான் விகாரம் அடையும். இப்ப நம்ம உடம்பு சார்ந்தே இருக்கும், உடம்போட இயல்பு என்ன? அது ஒரு விஷயம் மாதிரிதான். அதுக்கு இவ்வளவு நேரம் தான் உழைப்பு, அதுக்கு பண்ண முடியும். அதுக்கு வேணா அது சுதந்திரது. நாமளும் உடம்ப சார்ந்தே தான் இருக்கும். உடல் புத்துணர்ச்சி இருந்ததான் உயிராகிய நமக்கு புத்துணர்ச்சி. உடல் சோர்வுனா உயிராகிய நமக்கும் சோர்வு தான். என்ன சொல்ல போனா உடல் உயிர்னு கூட நம்ம வந்து இந்த நூலை விரிக்கும் போதுதான் உணர்ற மொழிய, மற்றபடி நாம உயிர் இது உடல்ங்கிற வேற்றுமையும் நம்ம உணரும். இந்த பக்கம் நமக்கு அதெல்லாம் வந்து கோயில் கோயில் கோயிலாம் வரும். நாம உடல், நான் இத்தனை அடி உயரம், நான் இந்த நேரம், நான் இவ்வளவு இடையே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. அது ஞான உடலை திரிக்கும் போதுதான் உணர்கிறோம், உயிர் உடல் திரும்பி பேசுறோம். ஆகவே அந்த உடலுக்கு வந்து புத்தகத்தை இழந்ததுதான் நமக்கும் புத்தகத்தை. உடலுக்கு ஏற்றி இருப்பேன், அது சுதந்திரம். இது அப்படி இல்லை, உடலோடு பரதந்திரப்பட்டு கிடந்தார். அப்ப உடல் விகாரப்படுகிறது, எனவே நாமும் விகாரப்படுகிறோம். எனவே உடலோடு பரதந்திரப்பட்டு கிடப்போம்னா விகாரம் அடையும், அந்த பொருள் தான் விகாரம் அடையும். அவன் வந்து நினைத்த உருவத்தை எடுத்துக்கொள்பவன் உடலை சார்ந்து இருக்கவில்லை, எனவே அவனுக்கு பரதந்திரம் என்ற குற்றம் கிடையாது, ஆகையினால் விகாரப்படுதல் கிடையாது. பாடல என்ன இருக்குன்னா பரதந்திரம் கிடையாதுதான் இருக்கு. ஏன் ஆசிரியர் பரதந்திரம் கிடையாது தெரியுமா? அதனால அவனுக்கு விகாரம் கிடையாது. என்ன விகாரமடைதல் கிடையாது, எப்பவும் நிர்விகாரியா இருப்பான். அப்படின்னா நடத்தவன் நிலை மாறாமல் இருப்பான். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு நடைமுறையில நம்ம விகாரம் தான் மாற்றம் தான். நாம விரும்பத்தகாத மாற்றம் அடைஞ்சாதான் விகாரம் சொல்றோம், ஒரு விகாரமா இருக்கும். அப்படி இல்லை, அது எப்படி எந்த மாற்றத்துக்கும் பொதுவானதே விகாரம். நாம விகாரம் அடைகிறோம், ஏன்னா உடம்பு உடனே இருக்காது. உட்கார்ந்தே இருக்கணும்னா உடம்பு முடியாது, கருத்தே இருக்கணும் முடியாது, நிக்கணும் முடியாது, அதை மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப நாமளும் உடல் சார்ந்துதான் இருப்போம், அதனால நம்மளும் அதை பெரிய விகாரப்பட்டுக்கே இருக்கும். உயிராகிதான் அவனுக்கு அந்த பரதந்திரப்படுதல் கிடையாது, எனவே விகாரியாக கிடையாது விகாரமற்றவன். நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடையவையான, நிறைந்த ஞானம் நிறைந்த தொழில். நாம வந்து சிற்றறிவு சிறு தொழில், சிறிய ஞானம் சிறிய தொழில். ஒன்றை அறியும் போது இன்னொன்று அறிய முடியாது, அதை மட்டும்தான் அறிய முடியும், அதான் சிற்றறிவு. எல்லாருக்கும் அப்படியானதான் அப்படின்னா அப்படி யோகமான கப்பீடு. எத்தனை உயிர்கள் எண்ணிக்கை அடங்காது, அத்தனை உயிர்களையும் அறிகின்றான், அத்தனை உயிர்களையும் செலுத்துகின்றான், ஏற்பட வைக்கின்றான். ஒண்ணு போலவா இல்ல, அந்தந்த உயிர்களின் முன்வினையை அறிந்து அந்த முன்வினைக்கு ஏற்ப செலுத்துகின்றான். எந்த பிறகு அந்த உயிர் ஏதோ ஒரு வினை செஞ்சிருக்கோம், அந்த வினைகளை செலுத்துவதற்கு இதுதான் காரணம். அந்த காலத்தை கூட்டு வச்சு அந்த உயிரை அந்த வழியில் செலுத்துகின்றான், அந்த வினைக்கீடாக அப்படி ஒரு வினையா செலுத்துகின்றான். எண்ணற்ற உயிர்கள் மூலதனையும் வாழ்கின்ற எண்ணற்ற எண்ணிக்கொள்ள முடியாத உயிர்களை எல்லாம் அவ அந்த உயிரின் முன்வினையை அறிந்து இந்த முன்வினைக்கு இந்த உயிர் இந்த காலத்தில் இந்த பலனை அறிவிக்க வேண்டும் வகுத்து இந்த விதியை வகுத்து அதுபடி செல்கிறான் பாருங்க. அதான் நிறைந்த தொழில், நிறைந்த ஞானம். எல்லா உயிரிலும் வருகின்றான், எல்லா உயிர்களுடைய பக்குவத்தை அறிகின்றான், எல்லா உயிர்களும் ஈட்டி வைத்துள்ள முன்வினையை அறிகின்றான். அதற்கு உரிய காலத்தை கூட்டி அந்தந்த பிறவிகளிலே அந்தந்த கோலங்களிலே செலுத்துகின்றான். அதான் சொன்னார்கள் 84 லட்ச யோனி விதத்தில் அதுதான் உயிர்கள் தான், விலங்குகள் தான் 7. அதுல என்ன விலங்குகள்னா எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரியா இருக்கு, அதுல மான்னா எல்லா மானும் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல. அதான் கருவேலம், பிறவிகள்னு பார்த்தா 7 வகை, கருவேலம்னு பார்த்தா 84 லட்சம். உரைசேரன் 84 100,000 யோனி வேதம் நிறை சேரா படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே இருக்கிறான். அந்தந்த உயிர்களுக்கு உயிர்க்குயிரா இருக்கு. உயிர் செலுத்தாட்டா உடம்பு செல்லாது இல்லையா, அது மாதிரி உயிர்க்குயிரான இறைவன் செலுத்தாட்டா உயிர் இருந்து உயிர்க்குயிராய் 84 லட்சம் யோனி வேதங்களை நிற்கின்றான்னா அப்ப எவ்வளவு நிறைந்த ஞானம், நிறைந்த தொழில். அப்ப அவனுக்கு எப்படி ஏகதேசப்படுகிற குற்றம் வரும், ஒன்றையே அறிதல் ஒன்றையே செய்தல் அந்த ஏகதேசப்படுகிற எப்படி வரும் வராது. அதான் அந்த குறிப்பு, நிறைந்த ஞானமும் நிறைந்த தொழிலும் உடையவன்னா அப்ப சித்தறிவு சொல்கிறது கிடையாது, எனவே ஏகதேசப்படுதல் கிடையாது. ஆசிரியர் குறிப்பாக உணர்கிறார். மூன்றாவது அறிவில வெறுப்போடு வெறுப்பு தன்பால் நேவுதல் இல்லாமையாகும், இது துடக்குறுதல்ங்கிற குற்றம் கிடையாதுன்னு சொல்றது. விருப்பு வெறுப்பு கிடையாது, வள்ளுவர் சொன்னார் வேண்டுதல் வேண்டாம இதான். ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு பேர் இருப்பார். ஆதி பகவன் வாலறிவன் சொன்னார், மலர்ந்தை ஏறினார் சொன்னார், வேண்டுதல் வேண்டாம இதான். அந்த இறை இலக்கணத்தை வைக்கிறார் ஒவ்வொரு குரலும், வேண்டுதல் வேண்டாம இதான், வேண்டுதலும் இன்னாலும் வேண்டாம. நான் இது பிடிக்கும் பிடிக்காது, இது இருக்கணும் அது இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்போட விருப்பு தன்பா நேவதான் துடக்குறுதல்ங்கிற குற்றம், பந்தப்பட்டு கிடத்தல். மகிழ்ச்சியா இருப்பா அப்ப என்னப்பா ஆகி போச்சு, அழிஞ்சு போறோம் இல்லையா. என்னன்னா எது மேலேயோ பட்டு வச்சுட்டான், அது கை கூடல அவ்வளவுதான், அடுத்த வேலை ஓடல இல்லையா. ஆகவே அந்த விருப்பு வெறுப்பு அல்லது அவனுக்கு வேண்டாத ஒண்ணு நடந்துச்சு, எது நடக்கக்கூடாதுன்னு அது நடந்துச்சு. இன்னும் வெற்றி பெறக்கூடாதுன்னு அவர் வெற்றி பெற்றாரு அவ்வளவுதான். இப்படி இதுலாம் ஒவ்வொன்றையும் பற்று பற்று வச்சா அடுத்த வெறுப்பு வரதான், வெறுப்பும் வெறுப்பும் நானே தான் சொல்றது இல்லையா. ஆகவே அந்த வெறுப்பும் விருப்பம் அவன் கிடையாது, எனவே ஒன்றில் மாட்டிக்கொண்டு கிடத்தல், பந்தப்பட்டு கிடத்தல், துடக்குறுதல் கிடையாது. துடக்குறுதல் கிடையாதுன்னு குறிப்பா உணர்த்துறார், அதான் விருப்ப வெறுப்பு கிடையாதுன்னு சொல்றார். அதான் காரணம், வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையா. இது சாதாரண விஷயங்கள் வந்து நான் விரும்பினது கிடைக்கல, வேண்டாதது கிடைச்சுன்னா ஒவ்வொருத்தரும் வேலை சரியா ஓடாம அதனால எனக்கு மூளை உண்டாக்கி சொல்லிட்டு வேலைகள்ல வேலை இல்லாத தப்பு விட்டு இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வளர்த்து என்னெல்லாம் நடக்கு. விருப்பம் ஏற்படுத்துற விளைவுகள் துடக்குறதா, அது சாதாரண பிரச்சனையா. அவன் துடக்குறான்னா அப்புறம் எப்படி அவன் எல்லா உயிர்களையும் வந்து தடை சேர்க்க முடியும். ஆகவே வெறுப்போடு விருப்பு தன்பால் நேவுதல் இல்லாமையா, இந்த மூன்று குற்றங்கள் அவனுக்கு இல்லாதனால நான் நினைந்த திருமணியை நிறுத்திக் கொள்வான். பரதந்திரங்கள் அதான் குறித்ததை அடைய முடியாத குறைபாடே பரதந்திரம் எழுதுறாங்க. குறித்தது ஒன்றாக மாட்டா குறைவே பரதந்திரமாவது என்று அறிவ. அதுக்காக வைக்கலாம் பாருங்க, அதுதான் வந்து அருமையான கேள்வி. இல்லையென்றாவது கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஐயா. இங்க வந்து கௌரவமான் வந்து உருவத்திலே எடுத்தாலும் அதை அவன் தன் இசைவழி எடுத்துக் கொள்கின்றான், அது மாயாதாரி உருவம் வந்து அது அருள் திருமேவி, அது தோன்றுமா உடம்புமா என்று நாம் சிந்திப்பதற்கெல்லாம் வந்து பொருள் இல்லை, அப்படி கேட்க முடியாது, இது பதிவு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் தன்பாலிருந்து தோற்றிக் கொள்கிறான், தனக்குள் தான் அதை கலந்து கொள்கின்றான். எனவே அவன் வந்து தோற்றக்கேடு அற்றவன், பசுபாச பதார்த்தங்கள் ஒருவன் அன்று அவன். ஆகவே அவன் எந்த உருவத்தையும் அடைவான், அந்த உருவத்திலிருந்து எந்த உருவத்தை எப்படி வேண்டுமானவன் அடைவான். ஆகையினாலே அவனுக்கு விகாரப்படுதல், துடக்குறுதல், ஏகதேசப்படுதல் கொண்ட புத்தகங்கள் நான் கிடையாது. இவ்வளவு சிறப்பாக சொல்கிறேன். அப்ப அப்ப இவ்வளவு சிறந்த முதல்வன் உருவத்திற்குமே எடுக்காமலே இந்த உலகத்தை படைத்து நடத்தலாமே இல்லையா, உலக சிறந்தவன் சொல்றீங்க. அப்போ அவன் உருவத்திற்குமே எடுத்துதான் அந்த உலகத்தை நடத்தணுமா, அது இல்லாமலே இந்த உலகத்தை நடத்தலாமே சொல்லும் பொழுது அதுமையான விளக்கம் சொல்றாங்க. நடத்தலாம், அவனால் நடத்த முடியும், ஆனா உயிர்களாக நாம் உய்ய வேண்டும். உருவத்திற்குமே சிந்தித்தாமல் நம்மளால செயல்பட முடியும். அப்படின் சொல்றாங்க, சும்மா ஒப்புக்குதான் நல்லா தெரியும், உருவம் கிடையாது பகவான் சொல்லலாம் ஒப்புது. இப்போ உருவம் இல்லாட்டா எப்படி நாமும் சொல்லலாம், பெயர் எப்படி சொல்லலாம். ஏன் உலகத்தை ரெண்டா பிரிக்கிறோம், சொல் உலகம் பொருள் உலகம். அப்போ உருவம் ஒருத்தர் சொன்னா அந்த பொருள் உலகத்துல ஒருத்தன் ஆயிடுவான் அப்படின்னா, அப்ப பேர் இருக்குன்னா பேரும் சொல் உலகம் தான் இருக்கும். நாம உலகத்துக்குள்ளதான் இருக்கோம், உலகத்துல ஒரு பொருள்ல சாமியை எழுந்துகளை வச்சு வழிபடாத வழிபட்டாலேயே நம்மளால இறை சிந்தனை என்பதுக்கு வரவே முடியாது, அது உயிர்களின் இயல்புக்கு மாறான இருக்கு. மேலும் அருவந்தான்னு சொல்லிட்டா உலகத்து பொருள்கள் கடப்பொருள்கள் ஒருவன் ஆகாயம் போலவும் அது குளம் இதே மற்ற அருவப்பொருள் குளம் ஆயிடும். அதனால அருவம் தான் உருவம் இல்லைன்னு சொன்னா பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா நானும் வலிவிட்டு உதவிடுவேன் வழிகாட்டிருக்காங்க. ஏன்னா உருவம் சொன்னாலும் கூட பேர சொல்றேன், அருவப்பொருளுக்கு பேர் அது அதையும் சொல்றாங்க, இதே சிந்தனையே முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா. அதான் இந்த மாதிரி கீழ் சிந்தனைகள் இருந்து கொண்டு கீழான நிலையிலே கீழ்னா நான் சொல்றேன் லோயர்ந்து சொல்றேன் பக்குவப்படாத ஒரு சிந்தனை அதில் இருந்து கொண்டு குடும்பம் இருந்தால் அந்த மாதிரி புத்தகம் நல்லா வரணும்னு விரண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் அருள் சுக்கராச்சாரிய அற்புதமாக கொடுத்தேன் இல்லையா. அதனாலே முடியும் எடுத்துக்காட்டு சொல்றாங்க, உருவம் இல்லாமலே உலகத்தை இயக்க முடியும். உடம்பு உருவம் முடியாது, உயிராகிய நமக்கு உருவம் கிடையாது தான். உருவமற்ற உயிர் வந்து உருவமுள்ள உடலை இயக்கம் இல்லையா. வேற ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டா உடம்பை இயக்குது இல்லையா. உடம்பை வச்சுக்கொண்டு மற்ற உருவத்தை இயக்குது. இப்ப கார் ஓட்டுறதுனா உயிர் வந்து உடம்பாகிய கருவியை கொண்டு காரை ஓட்டுறது தெரியும். ஆனா உடம்பை ஓட்டுறதுக்கு வேற ஒரு கருவி எந்த உயிர் வச்சுக்கலையே, உயிர் நேரடியாக தானே அந்த உடம்பு ஓட்டுது. உருவம் இல்லாத உயிர் உருவம் உள்ள உடம்பை செலுத்துவது போல உருவம் இல்லாமலேயே பரம்பரை என்ன செய்யலாம், உருவம் உள்ள உலகத்தை இயக்கலாம். ஆனால் அவன் திருவுருவம் மேற்கொண்டு குறிப்பாக அருள்நூல் உபதேசம் வேத சுவாரமங்களை அங்கே கைராயத்திலே பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசித்து அவர்கள் மூலமாக ஒரு குரு பரம்பரை குருசீட பரம்பரை ஏற்படுத்தி இந்த பூவுலகத்துக்கும் மற்ற நாகலோகம் தேவலோகம் எல்லாத்துக்கும் அந்த குரு பரம்பரை உபதேசத்தை அவன் பரப்பவில்லை என்றால் எவர் வீடு வேறு அடைந்து எவர் ஞானம் பெற்று வீடு வேறு அடைந்தது. ஆகையினாலே அவன் வேத சுவாரங்களை குருவாக இருந்து உபதேசிப்பதற்காக. அப்போ அந்த திருமேனியின் அவசியமே எங்க வருது, குருவாக இருப்பது தான் அவருக்கு பார்த்து அந்த குரு நிலையை வச்சுதான் திருமேனியின் சிறப்பிட்டே முத்தாய்ப்பா சொல்றார். திருமேனி கட்டாயம் வேணுமான போது இல்லாமலும் முடியும், ஆனால் அவன் குருவாக விளங்கி உபதேசம் பண்ணதுக்கு திருமேனி வேண்டும். குரு உபதேசம் வேண்டா எந்த ஒரு உயிருக்கு கூட இருவர் என்பது பார்க்கணும். ஞானத்துக்கும் விடுதல் ஆகும், ஞானம் வந்தால் விடுதல், ஞானம் வந்தால் நூறு வயசம், நூறு வயசம்னா எம்பெருமான் குருவாக இருக்க வேண்டும். அதற்கு திருமேனி திருமாசுவாங்க. ஆரணம் என்பது வேதம், ஆகமம் தான் விவாதம். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவ கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். கதிப்பவர்னா என்ன, கதில் என்ற பெயரடியாக வந்த இன்னொரு பெயர் கதிப்பவர்னா கதியை அடையவர் அடைபவர், கதியை அடைபவர் கதிப்பவர். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நர நாகற்கெல்லாம் சீரணி குருகந்தான செய்தியும் சென்றிடாதே. உயிர்க்கு தன் உடம்பை இயக்குவதற்கண் வேறொரு உருவம் வேண்டாமை போல அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வனுக்கு தன் உருவமாகிய உலகத்தை பொறிப்படுத்த பொருட்டு வேறொரு உருவம் வேண்டப்படுவது அன்று, வேறொரு உருவம் வேண்டப்படுவது அன்று. ஆயினும் பிரளயாகர சகலர் என்னும் பசுவர்க்கம் இரண்டும் முறையே முன்னிலையினும் படற்கையினும் என்று உணர்த்தினார் என்று உணர மாட்டாமையின் உயிர்வர்க்கங்கள் பொருளியல் உணர்ந்து வீடு பெறுமாறு வேதாகமங்களை கோவைபட செய்தற் பொருட்டும் அதனை குருபரம்பரையின் கண் வைத்த பொருட்டும் திருமேனி ஒருதலையான் வேண்டப்படும். ஒருதலையான் வேண்டப்படும்னா கட்டாயமாக வேண்டப்படும், ஒருதலைன்னா கட்டாயம் மட்டும் ஒருதலை. அதாவது இருவனமுடையவர்கள் பிரயாகர்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே சுவாமி எழுந்துகளும் உறவு தமிழர் எதனா பந்தவெளிப்பாளர் அதான் சொல்லிட்டான். இப்போ வாகனத்துல உமாதேவியார் உமாதேவி சமேதராக வந்து மான்மடு என்று தங்கை ஆறும் சேர்த்துக்கணத்தோடு நீல கண்டத்தோடு எழுந்துருவார். யாருக்கு நமக்கு இல்லை, இருவனமுடைய பிரயாகர்கள் அப்படி முன்னிலையில் எழுந்துகளும் நமக்கு வேறொரு ஆள் மூலமா வரணும். அப்பதான் நம்மால உதவி செய்ய முடியும். நம்ம மாநிலம்தான் மாநிலர் போலவே வரணும். இந்த ஆசிரியர் அறுபது சிவாச்சாரியருக்கு மெய்கண்டாதான் வரணும். மெய்கண்டாருக்குள்ள யார் இருந்தா சிவம், மெய்கண்ட சிவம் உள்ள சிவம். அத குருவை குருமூர்த்தி குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு நமக்கு வருவார். அப்ப இன்னொரு ஆள் மூலமா வர்றதுனால நமக்கு படற்கையில் வந்து உணர்த்துவார். ஆகவே தகடராகிய நமக்கு படற்கையில் வந்து உணர்த்த வேண்டும், இருமணமுடையவருக்கு முன்னிலையில் இருந்தவர்கள் உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினார் என்று அந்த உயிர்கள் வீடுவேர் அடையாது. ஆகையினாலே அந்த உயிர் வர்க்கங்கள் தான் பொருளியலுக்கு உணர்ந்து வீடுவேர் அடைவதற்காக என்ன செய்கிறார், சிவாகனங்களை கோவில்பட விரும்பி இதில் நல்லா நம்ம மனசுல வச்சு வேண்டி செய்யும் ஒன்று உண்டு. நூல் உபதேசம் மும்மலமுடைய சகலருக்கு மட்டும்தான். இதை சுவாமிகள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. எங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலும்னு தொடர்ந்து சொல்லி அந்த நூல் அதுல மூன்றாவது செய்யும் முதலிய பொருள் முதலியனன்னு வரும். ஆமா பண்டையினர் தவத்தால் தோன்றி பண்டையினர் தவத்தால் தோன்றி அப்படின்னு வரும் ஒரு பாடல் அதுல சொல்லுவாங்க. விஞ்ஞானகளுக்கும் பிரளயாகளுக்கும் நூல் வேண்டாம், மும்மலமுடைய சகலத்துக்கு தான் வருவாங்க. இந்த இடத்துல பிரளயாகரை சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து முதல் குரு யாரு? நந்தியன் பெருமான். அவருக்கு சிவாரமத்தை உபதேசம் யாரு? யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருவனுடைய பிரதாக வர்க்கத்தை சேர்ந்தவர். ஆனா முத்தி பெற்றுட்டாங்க. நாயன்மார்கள் மும்மல வர்க்கம் தான், முத்தி பெற்றுட்டாங்க. அது மாதிரி இருமலமுடைய வர்க்கத்திலிருந்து முத்தி பெற்றவர்கள் அவர்கள் நூல் வைத்திருக்கின்றார்கள். எதுக்கு? மும்மலமுடைய நமக்கு உபதேசம் செய்வதற்காக. அதுக்காக சுவாமித்த அவர்கள் உபதேசம் பெற்றுட்டார்கள். நமக்கு உபதேசம் செய்வதற்காக சம்பவத்தல்ல. அவர்கள் ஞானத்தை நேரடியாக பெற்றுவார்கள். நானும் நூல் மூலமா தான் பெற முடியும் மும்மலமுடைய. அதனால அவர்களையும் பிரதாகனையும் சேர்த்துக் கொண்டார்கள். முரண்படாம புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஆகையினாலே முன்னிலையிலும் படற்கையிலும் வந்து பிரதாகருக்கும் சகலருக்கும் உபதேசம் செய்யணும். உபதேசம் செய்து அதை குரு பரம்பரையில வைக்கணும். அதான் திருக்கைராய பரம்பரை வந்துள்ளது. அப்ப திருக்கைராய பரம்பரை இல்லாவிட்டால், திருக்கைராய பரம்பரை திருவாரூரின் ஆலயம் இல்லாவிட்டால் வீடு வேறு என்பது சாத்தியம் என்று சொல்வது அந்த பாட்டு. எதுவும் மிகப்படுத்த பாட்டோட பொருளை பாருங்க. அதுதான் திருக்கைராய பரம்பரைனா இன்னைக்கு நாம திருக்கைராய பரம்பரை நாம போய் வந்து அடைய முடியுமா? புறச்சந்தான புறவர்கள், அகச்சந்தான புறவர்கள் இவர்கள்ட்ட நாம இப்ப அணுக முடியுமா? திருக்கைராய பரம்பரை எப்படி நமக்கு இப்போ அணுகக்கூடியதாக இருக்கின்றது? திருவாரூரி ஆலயத்தின் மூலமாகத்தான். இந்த சாத்திரங்கள் எல்லாம் மக்கள் சிந்தித்தால் அப்பதான் உண்மையான அடையாளம் தெரியும். திருவாரூரி ஆதீனம் என்றால் அதனுடைய அடையாளம் தெரியும். அதனாலே அது திருக்கைராய பரம்பரை திருவாரூர்னு வாசித்தாலே அந்த புண்ணியமே அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு. அதனாலே இங்கே அருமையாக சொல்லியிருக்கின்ற. ஆகவே வேத சிவாகமும் உபதேசம் செய்த பொருட்டு சிவபெருமானுக்கு திருமேனி வேண்டும். அவன் குருவாக இது எழுந்தருவதற்கு திருமேனி வேண்டும். அப்பந்தான் குரு பரம்பரை உருவாகும். அப்பந்தான் வந்து ஊடகத்து மக்கள் மட்டுமா, தேவர்கள் நாகர்கள் யாரு? பாதாளத்தில் இருப்பவர்கள் நாகர்கள் எல்லாரும் வந்து குரு பரம்பரையை சேர்ந்தால்தான் வீடு வர முடியும். கதித்தல் கதி அடைதல். கதித்தல் என்ன? கதி அடைதல் சொன்ன இல்லையா? கதிப்பவர் இல்லையாரும் இல்லையா? கதித்தல்னா கதி அடைதல். அதாவது வீடு வேறுபடுது அற்றே அச்சாரம் கேள்வி வைட்டான். அச்சே அப்படியானார் அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வனுக்கு தனு உண்டாகவே தனுவிற்குரிய தொழில் கரணம் புவனம் கோகங்களும் உழவாம் ஆகலின் அதை பற்றி நம்மனோர்வோடு சுற்றி உணரப்பட்டு வாக்கு மனாதீதன் என்றால் வலுவாம் போலும் எனின் அவ் ஆசங்கை நீக்கிறதற்கு எழுந்தது வருந்தெழுவர் என்பது. என்ன கேட்கிறான்னா, தனு உண்டாகவே. தனுன்னா என்ன? உடம்பு தான். நம்ம உடம்பு இருந்தா உடம்புல கருவிகள், கைகால் நமக்கு இந்த மாதிரி கருவிகள் இருக்கும். அப்புறம் அந்த கருவிகளை கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழில்கள் நடக்கக்கூடிய உலகங்கள், அந்த உலகத்தில் பல அனுபவப் பொருள்கள். இப்போ உடல் இருந்தாலே உடல் கருவி வேணும், தொழில் வேணும், புவனமாகிய உலகம் வேணும், புவன போகங்கள் உலக போகங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? இப்படி தனுவோடும் கரணத்தோடும் புவனத்தோடும் போகத்தோடும் வாழ்வெல்லாம் வந்து இவர் இன்னாரு, அவர் அன்னாருன்னு சுற்றி அறியப்படுவாரா இருப்பாரு. இப்படி சுற்றி அறியப்படும் பொருள்லாம் ஒரு வரம்புக்குள்ள உட்பட்ட பொருள் தானே. ஒரு பயோடேட்டா கொடுத்தாச்சு, அதான் சுற்றி அறியும். அதை பத்தி சகல வரவும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப சிவகுமானுக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா உருவம் இருக்குன்னா அப்ப வந்து அவர் கருவி இருக்கணும், பெயர் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு உலகம் ஊரு இதே அங்க போகணும் இதெல்லாம் இருக்கணும். அப்ப அவரும் நம்மனவர் போல சுற்றி அறியப்படுபவர். ஆனா அவர் வாக்குக்கும் மனதுக்கும் அதீதமானவர் சொல்றான் இல்லையா? அவருடைய இலக்கம் சொல்லும்போது வாக்கு மன அதீதன். வாக்கு மன அதீதன். அதீதனா கடந்தவன். சேக்ராசன் வாக்கு சொல்லணும்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஓதற்கு அறியவன் வாக்கு கடந்தவன். உணர்ந்து ஓதற்கு அறியவன் மனதையும் கடந்தவன். வாக்கு மனாதீதன் என்றால் வலுவாம் போலும் உருவம் உண்டுன்னு சொல்லிட்டான். அவன் சுற்றி அறியப்படுவான் ஆயிடுவான். இது ஒரு புதிய கோணத்தில் தடையிருக்கிறது. அப்ப வாக்கு மனாதீதன் என்றால் வலுவாம் போலும் எனினும் அவ் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது, அந்த ஐயத்தை நீக்குவதற்கு எழுந்ததுதான் வருந்தையுள் வருந்து. அப்படி ஒரு அற்புதமான செயல் அதை பார்ப்போம். உருவருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அருள் அருள் ஒரு பாடல். கருமமும் அருள் அறந்தன் கரசரணாதி தாங்கம் தரும் அருள் உபாங்கமெல்லாம் தான் அருள் தனக்கொன்றின்றி அருள் உயிருக்கென்றே ஆக்கினன் அகிந்தன் அன்றே. கொஞ்சம் மாற்றி சொற்களை போட்டுட்டா எளிதா போயிடும். இரண்டாம் அடியில பாருங்க, அறந்தன் அப்படின்னு இல்லையா? அறந்தன் அப்படின்னா அரணுடைய, அதை முதல்ல போட்டுக்கணும். அறந்தன் உரு அருள். உரு வருள் இருக்கு, அது உடம்படுமை பெற்றது. திரு அருள்ங்கிறது திரு வருள் மாதிரி உரு அருள்ங்கிறது உரு வருள் சேர்ந்து வருது. அதை உரு அருள் பிரிச்சுக்கணும். முதல்ல எதை போட்டுக்கணும்? அரந்தன் என்பதை போட்டுக்கணும். அரந்தன் உரு அருள். அரணுடைய உருவம் அருள் உருவம். உருவமே அவருடைய அருள். அருள்னா என்ன? கருணை. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற கருணை தான் உருவமா இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த உருவம்னா தான் நம்ம சிந்திக்க முடியாத தேவார திருவாசகங்கள்லாம் எடுத்துள்ளது. அவருடைய திருமேனியை தான் போட்டு திருமேனியை விட்டுட்டு போட்டுருதா இல்லையா? அந்த அவருடைய திருமேனியை போற்றி அந்த திருமேனியை கொண்டு அவர் செய்த அந்த அட்ட வீரத்த பராக்கிரம செயற்பாடுகளை எல்லாம் போற்றி அப்படித்தான பாடு. அதுவே அந்த திருமேனியே நம்ம மேல வச்ச அருள், அரந்தன் குரு அருள், அப்புறம் கரசரணாதி தாங்கம் அருள், தருங்கிறது கேட்டுக்கோங்க, தரும் கரசரணாதி தாங்கம் அருள், தரும்னா அவரால் தரப்பட்ட அந்த கரம் அதாவது கை, சரணம் திருவடி, ஆதின முதலிய இந்த மாதிரி பல உறுப்புகள்லாம் இருக்க உடல் உறுப்புகள், அவையெல்லாம் வந்து அந்த தாங்கங்கள்லாம் அருள். அவற்றை தாங்கம்னு வராது, பிரத்யங்கம் என்று சொல்ல வேண்டும். கை காலத்துடைய உறுப்புகளை பிரத்யங்கம் சொல்லணும், தாங்கம் சொன்னது ஒரு உபச்சாரமாக சொல்லியிருக்கோம். தாங்கம்னா என்னன்னா ஒருத்தரோட குணம், அவருடைய செயல், இதெல்லாம் தாங்கம். கை கால் இந்த மாதிரி கல்விகள்லாம் வந்து பிரத்யங்கம். ஆகவே தாங்கம்னு சொன்னது உபச்சாரம், அது பிரத்யங்கம்னு சுவாமி புரையில் எழுதுவாங்க. ஆமா, தரும் கரசரநாதி தாங்கம் அருள், அவரால் தரப்பட்ட அந்த திருவேணியிலே தரப்பட்ட கரம் திருவடி போன்ற மற்ற அவயவங்கள் மற்ற உறுப்புகள் எல்லாமே அருள் தான். உருவமும் அருள், அதுல உள்ள கை கால் போன்ற உறுப்புகள் எல்லாம் அருள். அப்புறம் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் குணங்களோடும் அருள். உணர்வருள் உணர்வை அருளக்கூடிய உருவம், உணர்வருள் உருவம்னு கேட்டுக்கணும். முதலடியில நான்காம் சீட்ல இருக்கு உணர்வருள் உருவின்னா உணர்வை அருளும் உருவில், உணர்வை அருளும் உருவில், அருளும் உரு, அருள்கின்ற உரு, வினைத்தொகை உணவை அருளுகின்ற உரு. அந்த உணர்வை நமக்கெல்லாம் உணர்வை அருளக்கூடிய அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய எதுனால் அந்த குணங்கள், அவருடைய குணம் வெளிப்படுது அந்த உருவத்து மூலமா. அப்புறம் கருமங்கள் செயல்கள் வெளிப்படுகின்றன, அந்த குணங்களும் செயல்களும் எல்லாம் அருள் தான். உடல் உறுப்புகள் மட்டுமல்ல குணமும் செயல்களும் அருள் என்று சொன்னார். உபாங்கம் எல்லாம் தான் அருள். உபாங்கம் என்றால் அந்த அவர் இருக்கின்ற புவனங்கள் போகங்கள், அந்த கைலாய மலையே அருள்தான். அருள்தான் கைலாய மலையாக இருக்கின்றது. ஏன் இப்படி அருள்மயமாக எல்லாத்தையும் வைத்திருக்கின்றான் என்றால், தனக்கொன்றின்றி தன்பொருட்டன்றி அருள் உரு, இந்த அருளாகிய உருவத்தை பாருங்க. முதலடியில உணர்வருள் உருன்னு வருது, அந்த இடத்துல அந்த உணர்வுக்கு அப்புறம் வருது அருள் உரு வந்து அருளும் உருன்னு வினைத்தொகை, அருளும் உரு. கடைசி அடியில தொடக்கத்தில் இருக்க அருள் உரு, இது வந்து அருளாகிய உரு, இருபேரோடு பங்கு தொகை இருப்பாங்க. அந்த சொற்றோட நமக்கு பழக்கம் வளர்த்தாலும் அருள் உரு என்பது ரெண்டு பொருள், அருளும் உரு என்பது ஒரு பொருள், அருளாகிய உரு இன்னொரு பொருள். ஏற்ற இடத்துல பொருள், ஏற்ற இடத்துல சொல்றாங்க அருள் உரு. இந்த அருளாகிய உருவத்தை
6: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 90.
7: அடுத்த தலைப்பு போயிடலாங்க. அடுத்த தலைப்பு ஜீவஹிம்சை செய்யலாமா. யாகம் என்பது மந்திரம், தேவதை, ஹவிஸ் என்று மூன்று ஸ்வரூபமாக உள்ளது. அவைகளும்
8: நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒரு யாகத்திலே மூன்று விஷயங்கள் முக்கியத்துவப்படுகின்றன. அதிலே ஒன்று மந்திரம், அடுத்தது அந்த மந்திரத்துக்குரிய தேவதை, அடுத்தது அந்த தேவதைக்கு வழங்கப்படுகிற அவிர்வாகம், அதுதான் ஹவிஸ் என்று சொல்லுகிறார். இந்த மூன்றும் சேர்ந்த இந்த மூன்று அங்கங்களை கொண்டதுதான் ஒரு யாகம். இதெல்லாம் நாங்கள் சும்மா யாகம் என்று படிக்கிறோமே தவிர இப்படி வகுத்து படித்ததில்லை. ஆகவே ஒரு யாகத்தினுடைய அங்கங்கள் அவை என்று கேட்டால் மூன்று அங்கங்கள். ஒன்று மந்திரம், மந்திரத்தையாலே திருப்தி செய்யப்படுகிற தேவதை, அந்த தேவதைக்கு வழங்கப்படுகிற அவிர்வாகம், இந்த மூன்றினுடைய கூட்டுத்தான் யாகம் என்கிறார்.
7: யாகம் என்பது மந்திரம், தேவதை, ஹவிஸ் என்று மூன்று சொரூபமாக உள்ளது. அவைகளுள் மந்திரம் என்பது வாயால் சொல்லப்பட வேண்டும், தேவதையை மனசால் தியானம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்வதற்கு முக்கியமாக வேண்டிய திரவியமே ஹவிஸ், அது காரியத்தில் ஆகுதியாக அக்னியில் செலுத்தப்பட வேண்டியது. இவ்வாறு மனோ வாக் காயம் என்ற மூன்றும் ஒருமுகப்படுத்தப்பெறுகின்றன.
8: பாருங்கள், இதெல்லாம் நாம் நினைத்து நினைக்காத விஷயங்கள் சொல்ல விளங்குகிறது. நாங்கள் நினைத்ததில்லை. அதாவது மூன்று கூறுகள் யாதத்துக்குண்டு. அந்த மூன்று கூறுகள் என்ன செய்கிறது என்றால், மனம் மொழி மெய்யாலே நம்மை இறைவனை வழிபட வைக்கிறது. அதிலே மந்திரம் என்பது வாயால் சொல்வது. அப்படி வாயால் சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே அதற்குரிய தெய்வத்தை மனதால் தியானிப்பது.

0: உண்மையாக மனம் செலுத்தி யாகம் செய்ய வேண்டும். வாயாலே மந்திரம் சொல்லுகிற பொழுது அந்த மந்திரத்துக்குரிய தெய்வத்தை அவன் மனதுக்குள்ளே சொரூபமாக கண்டு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திர சொரூபமாகத்தான் தெய்வங்கள் இருக்கின்றன. ஆகவே மந்திரத்தை வாயால் சொல்கிற பொழுதே மனதால் அந்த சொரூபத்தை தியானிக்க வேண்டும். உடம்பால் அதற்குரிய இந்த அவிர்வாகம் முதலியவற்றை வழங்க வேண்டும். இதிலே ஒன்று தவறுனாலும் அந்த யாகம் பயன் செய்யாது. நாங்கள் எல்லாம் இப்ப எவ்வளவோ பணம் செலவழித்து கோயில்களிலே போய் யாகங்கள் செய்விக்கிறோம். இந்த உண்மை தெரிந்தால் இந்த யாகங்கள் எங்களுக்கு பணம் தரக்கூடிய யாகங்களா இல்லையா என்பது தெரியும். இது தெரியாமல் இருக்கிறது இதுவரைக்கும் நல்லது. ஏனென்றால் பெரும்பான்மையான யாகங்கள் செய்கிற அந்தனர்கள் வாயாலே மந்திரம் சொல்கிறார்களே தவிர மனதாலே அந்த இறை ரூபத்தை தியானிப்பது இல்லை. அவர்களுக்கு வாயும் உடம்பும் வேலை செய்யுமே தவிர மனம் வேலை செய்வதில்லை. மனம்தான் நடுவில் இருக்கிற முக்கியமான விஷயம். தெய்வ சுரூபத்தை தரிசித்து அவர்களுக்கு நாம் இந்த அபிர்வாகங்களை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மூன்று அங்கங்கள் யாகத்திலே உண்டு. இந்த மூன்று அங்கங்களினுடைய அடிப்படை மனமொழி தன்மைகளால் இறைவனை வழிபடுவது என்று எடுத்துக்காட்டுகிறார்.
1: ஹவிசில் நெய் முக்கியம். வெறும் நெய்யே ஹோமம் செய்யப்படுவது மட்டுமின்றி வேறு எதை ஹோமம் செய்தாலும் அதை நெய்யால் சுத்தி செய்தே ஆகுதி பண்ண வேண்டும்.
0: ஒவ்வொன்றும் நமக்கு புது செய்தி. அதாவது அபிர்வாகம் வழங்குகிற பொழுது நெய்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது என்கிறார். இதிலே அது நாம் கண்டிருக்கிறோம். ஹோமங்கள் செய்கிற பொழுது அந்தனர்கள் நெய்யை எடுத்து வார்த்து வார்த்துத்தான் ஹோமம் செய்வார்கள். நெய்யாகி வார்த்து அக்கினியை வளர்த்த பின்பு அந்த நெய் அக்கினிக்குள்ளே போடப்படுகிற பொருள்களை நெய்யால் சுத்தம் செய்து போட வேண்டும். நெய் தான் அதை சுத்தம் செய்யும். எங்களுக்கு தெய்வத்திற்கு கொடுக்கிற பொருள்களை சுத்தம் செய்து கொடுப்பது என்பதில் நாங்கள் அன்றாட நடைமுறையிலேயே தெளிவாக இருக்கிறோம். கோயிலுக்கு கொடுப்பதானால் வாழைப்பழத்தை கழுவி கொண்டு போகிறோம், வெற்றிலையை கழுவி கொண்டு போகிறோம், தேங்காயை கழுவி. ஆகவே சுத்தி முக்கியம். இந்த சுத்தி முறைமை என்கின்றது உலகிலேயும் வழிபாட்டிலே உண்டு, மேலே தேவுக்களுக்கான வழிபாட்டிலேயும் உண்டு. தேவுக்களுக்கு கொடுக்கிற பொருளை எதனால் சுத்தி செய்யலாம் என்றால் சாதாரண பொருட்களை தண்ணீர்கள் கழுவுவது போல தேவுக்களுக்கு நாம் கொடுக்கப்பட போகிற ஆயிர்வாகமாக கொடுக்கப்படுகிற பொருளை நெய்யாலே சுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த நெய் என்பது இந்த அபிர்வாகத்திலே மிக முக்கியமானது. இப்பொழுது நெய்யையே சுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நெய்யிலே எத்தனையோ கலப்புகள் வந்துவிட்டன. சுத்தமான நெய் எடுப்பதே கஷ்டமான உலகத்துக்கு வந்துவிட்டோம். இன்னொன்று சொல்லுகிறார் என்றால் இந்த அபிர்வாகம் கொடுக்கிற பொழுது நாங்கள் பொருட்களை தேவுக்களுக்கு கொடுக்கிறோம். அவதானியம் முதலியவற்றை அல்லது பிரசாதங்கள் முதலியவற்றை எல்லாம் அக்கினியிலே போட்டு தேவுக்களுக்கு கொடுக்கிறோம். அதுபோல உடை கூட கொடுப்போம். யாகத்திலே பார்ப்பீர்கள், இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாக சேலைகளை எல்லாம் நெய்யிலே தோய்த்து அக்கினியிலே போடுவார்கள். இதெல்லாம் இறைவனுக்கு சேரும் என்கின்ற நம்பிக்கையில் நடத்தப்படுகிற விஷயங்கள். எதுவானாலும் நெய்யிலே தோய்த்து தான் போட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல அதைவிட சிறப்பு என்னவென்றால் ஒரு நாம் இறைவனுக்கு அபிர்வாகம் செய்வதற்கு ஒரு பொருளும் கிடைக்கவில்லை என்றால் நெய்யையே அபிர்வாகமாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி நெய்யை தனியவே கூட யாகம் செய்கிற பொழுது பயன்படுத்தலாம், அபிர்வாகமாக பயன்படுத்தலாம் என்கிறார். நெய்யை தனியே அக்கினியிலே விட்டாலே அதுவே தேவுக்களுக்கு அபிர்வாகம் கொடுத்தது ஆகும். இது ஒரு முறை. மற்ற எதை கொடுப்பதானாலும் நெய்யாலே சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது இன்னொரு முறை. இரண்டையும் சுட்டி காட்டுகிறார்.
1: பல யாகங்களில் ஆகுதியாக பிராணிகளின் வப்பையை கொடுக்க சொல்லி இருக்கிறது.
0: வப்பை என்பது தசை. வடமொழியிலே அப்படி இந்த சொல்லை வைத்து நான் பொருள் விளங்கி சொல்லுகிறேன். இறைவனுக்கு செய்யப்படுகிற யாகங்களிலே மிருகங்களை வெட்டி பலியிடுகிற முறைமை என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு நாகரிகம் கருதி சைவர்களிலே கூட பல பேர் அல்லது நம்முடைய இந்துக்களிலே கூட பல பேர் உயிர் வதை செய்கிற யாகம் நமக்கு இல்லை என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் இருக்கிறது என்பதுதான் உண்மை. யாகங்களிலே இந்த மிருக வதை முதலியவற்றை

0: என்கிறது நம் சைவத்துக்கு நம் சமயத்துக்கு பொருந்தாதது என்று சொல்லுகிறார்கள். உலக நாகரிகம் கருதி சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, அது இருக்கிறது என்கின்ற உண்மையைத்தான் இவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். மிருகங்களுடைய தசையை அக்கினியிலே நெய்யிலே துவைத்து அக்கினியிலே போட்டு அதை தேவுக்களுக்கு நாம் அபிர்வாகமாக கொடுக்கிற முறைமை என்று ஒன்று இருக்கிறது.
1: பல யாகங்களில் ஆகுதியாக பிராணிகளின் வபையை கொடுக்க சொல்லி இருக்கிறது. யஜ்ஞம் பண்ணுவது பாபமா புண்ணியமா மிஸ்ரமா, அதாவது இரண்டும் கலந்ததா? மத்வாச்சாரியர் பசுவை கொன்று யாகம் பண்ணக்கூடாது, மாவால் பசுவின் வபையை போல பண்ணி ஆகுதி பண்ண வேண்டும் என்று கருணையால் ஏற்பாடு பண்ணினார். பசு என்றால் மாடு என்று அர்த்தம் இல்லை, எந்த பிராணிக்கும் சமஸ்கிருதத்தில் பசு என்றே பெயர்.
0: அதாவது இந்த குழப்பம் பெரியவர்களுக்கும் இருந்திருக்கிறது. யாகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது பசுவினுடைய உடலை வெட்டி கொடுக்க வேண்டும் என்றால் பசுதான் என்று இல்லை, சமஸ்கிருதத்திலே பசு என்றால் எல்லா விலங்குகளையும் குறிக்கிற பொது சொல்லாக பசு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறதாம். அவர் சொல்லுகிற பொழுது அதுக்கு மேற்பட்ட விசாரணை தேவையில்லை, அவர் அவ்வளவு நூற்பூமை உள்ளவர் சொல்லுகிறார். பசு என்ற வார்த்தை எல்லா விலங்குகளையும் குறிக்கிற ஒரு சொல்லாக சமஸ்கிருதத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்று. இதிலே இந்த பசுவை பெட்டி கொடுப்பது என்பதிலே ஏற்படக்கூடிய இந்த உலகியலுக்கும் அருளியலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், அந்த குழப்பத்துக்காக மத்துவாச்சாரியார் என்கின்ற இன்னொரு தத்துவாசிரியர் என்ன செய்தார், பசுவை கொடுக்க தேவையில்லை, மாவினாலே பசு போல ஒரு உடம்பை செய்து அதை அக்கினியிலே போடுவதுதான் யாக முறைமை என்று வகுத்து சொன்னார். இவர் கேட்கிறார், அப்படியானால் பசுவதை செய்கிற யாகம் பாவம் தருமா புண்ணியம் தருமா அல்லது ரெண்டும் கலந்து தருமா? மிஸ்ரம் என்பது கலப்பு என்பதை நான் உங்களுக்கு முந்தையே சொல்லி இருக்கிறேன். மிஸ்ரம் என்றால் கலப்பு, அதனால்தான் இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று பெயர். நன்மை தீமை கலந்திருக்கிறது. சங்கீதத்திலே ரெண்டு தாளங்கள் கலந்தால் அதை மிஸ்ர சாப்பு என்று சொல்வார்கள். ரெண்டு தாளங்கள் கலக்கிற பொழுது அது மிஸ்ரம், மிஸ்ரம் என்பது கலப்பது. அப்போ இந்த யாகம் செய்வது பாவமா அல்லது புண்ணியமா ரெண்டும் கலந்ததா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு, பசுவை கொன்று யாகத்தை செய்ய வேண்டும் என்றால் அது பாவமாகுமே என்று கருதி அதை மாவினாலே ஒரு பண்ணும். அதனால்தான் பிற்காலத்திலே ஒரு சமரசம் போல செய்து கொண்டாத பூசணிக்காயை வெட்டுவார்கள். யாகத்திலே வெட்டி குங்குமத்தை தடவி அதை ஒரு ஒரு ஒரு உயிர்ப்பலி கொடுப்பது போல பாவங்கள் இப்பொழுதெல்லாம் பண்ணப்படுகிறது. இது பெரியவர்கள் பற்றி மேலே என்ன சொல்கிறார் என்று படிப்போம்.
1: வியாசர் பிரம்மசூத்திரம் செய்தார். அதில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி வேதத்தின் ஞான காண்டத்தில் உள்ள உபனிஷத் சொல்வதன் தாத்பரியத்தை சொல்லி இருக்கிறார்.
0: வியாச பகவான் பிரம்மசூத்திரம் என்கின்ற நூலிலே ஆத்மஸ்வரூபம் பற்றி வேதத்தினுடைய ஞான காண்டத்தில் உபனிஷத சொல்வதன் தாத்பரியம், அது என்ன சொல்கிறது, ஆத்மஸ்வரூபம் பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை வியாச பகவான் அந்த நூலிலே சொல்லியிருக்கிறாராம்.
1: யஜ்யம் பிரயோகம் வேதத்தின் கர்மகாண்டமான பூர்வ மீமாம்சையில் இருக்கிறது. அதனுடைய பிரயோஜனம்
0: மனதிலே நினைப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பெயரை கூட வைத்திருக்கலாம். வேதம் ஞானகாண்டம் கர்மகாண்டம் என்று இரண்டாக பிரியப்படும். ஞானகாண்டத்திலேதான் இந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம் அறையப்படும், கர்மகாண்டத்திலேதான் கிரியை முதலியவை இருக்கும். எங்கே வேதத்திலே ஞானகாண்டம் வருகிறது கர்மகாண்டம் வருகிறது என்று விவரங்களை பிரித்து காட்டுகிறார். அதாவது வேதத்தில் உள்ள ஞானகாண்டத்தில் உள்ள உபனிஷத் சொல்வதன் தாத்பரியம், உபனிஷதத்தை தான் ஞானகாண்டம் என்று பிரித்துக் கொள்கிறார்கள். பூர்வ மீமாஞ்சையிலேதான் கர்மகாண்டம் முதலியவை வருகிறது, அதை எடுத்து காட்டுகிறார்.
1: யஜ்ஞ பிரயோகம் வேதத்தின் கர்மகாண்டமான பூர்வ மீமாம்சையில் இருக்கிறது. அதனுடைய பிரயோஜனம் வேதத்தின் ஞான காண்டமான உத்தர மீமாம்சையில் இருக்கிறது. அதாவது யாகம் என்ற கர்மா செய்வதால் ஏற்படும் சித்த சுத்தியே ஒருவனை ஞான மார்க்கத்தில் சேர்க்கிறது.
0: ஞானகாண்டத்தில் ஒரு பகுதியை சொல்லி ஒரு பகுதியை கர்மகாண்டத்தில் சொல்லி இருக்கிறார்கள். எது ஞானகாண்டத்தில் இருக்கிறது?
1: யஜ்ஞ பிரயோகம். பிரயோஜனம், பிரயோஜனம்,
0: பிரயோஜனம் ஞானகாண்டத்தில் இருக்கிறது, பிரயோகம் கர்மகாண்டத்தில் இருக்கிறது. இது என்ன, ஏன் இப்படி ரெண்டும்? அது ஏதோ ஒன்று ஒரு பகுதியிலே அல்லவா இந்த யாக பயனை சொல்லி இருக்க வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்றார் என்றால், இந்த யாகங்களின் மூலமும் நாங்கள் நினைக்கிறோம் ஞானம் என்றால் ஞான பகுதியை படித்து தெளிந்து குரு உபதேசம் கற்றுதான் பெறுவது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, கர்மகாண்டத்திலே சொல்லப்படுகிற யாகங்களை செய்வதன் மூலமும் ஞான பயன் எய்தலாம். நாங்கள் படிக்கிற தத்துவ பகுதிகள் எல்லாம் ஞான பயனை தருபவை, உண்மை அறிவை விளக்கம் செய்பவை. இது படித்துத்தான் பெற வேண்டும் என்பது இல்லை. உண்மையான முறைப்படி யாகங்களை செய்தால் அந்த யாக பயனாக எங்களுக்கு அந்த ஞான பயன் உண்டாகும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார்.
1: அசுத்தமிதி சேன்ன சப்தாத் என்று அந்த பிரம்மசூத்திரம் சொல்கிறது. ஆத்ம ஞான அங்கமாக சாட்சாத் வேதமே விதித்தது யஜ்யம். இது அசுத்தமான கர்மாவாக எப்படி ஆகும்? அசுத்தம் என்று நாம் தீர்மானம் பண்ணுவதும், நல்லது கெடுதல் என்று தீர்மானம் பண்ணுவதும் எதனாலே? சாஸ்திரங்களை கொண்டு நாம் செய்கிறோம். வேதம்தான் பெரிய சாஸ்திரம், வேதம்தான் பெரிய பிரமாணம். யஜ்யம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால், யஜ்யம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால் பாபம் இல்லை என்று வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார்.
0: முதல் பந்திக்கு முதல் தந்தைக்கு முதல் பந்தி கேள்வி எழுப்பினார், யாகம் என்பது பாவமா புண்ணியமா இரண்டும் கலந்ததா? அதற்கான பதிலை வந்து சொல்லுகிறார். கர்மகாண்டத்திலே சொல்லப்படுகிற யாகங்களை செய்ய ஞானகாண்டத்திலே சொல்லப்படுகிறதாகிய ஞானம் உதிக்கும். இது அடிப்படையாக சொல்லி காட்டிவிட்டு, ஆகவே கர்மகாண்டத்தில் செய்யப்படுகிற யாகம் முதலியவை ஞானத்தை எய்த வழிவகுக்கிறபடியால் அது பாவம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார்.
1: வேதம்தான் பெரிய சாஸ்திரம், வேதம்தான் பெரிய பிரமாணம். யஜ்யம் சப்தம் எனப்படும் வேத பிரமாணத்திலேயே ஏற்பட்டதாதலால் பாவம் இல்லை என்று வியாசர் பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார். சுத்தம் அசுத்தம் ஆகியவை வேதம் என்ற சப்த பிரமாணத்தால் அறியப்படுகின்றன. கள் குடிக்காதே என்று வேதம் சொன்னால் அது அசுத்தம் என்று தெரிகிறது. வேத அபிப்பிராயம் யஜ்யம் அசுத்தம் என்பதாக இருந்தால் வியாசர் அதை அங்கமாக சொல்ல மாட்டார்.
0: முக்கியமாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கான அறிவு தெளிவு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது வேதம் என்பதை நம் முன்மையுமே படித்திருக்கிறோம். ஆகவே இந்த வேதம்தான் நல்லவை கெட்டவையை தீர்மானிக்கிறது. நமக்கு நேராக வேதம் படித்து அதை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவேதான் வேதத்திலே இருந்து பிறகு தர்மசாஸ்திரங்களை பிரித்தெடுத்தார்கள். வேதத்துக்குள்ளேதான் தர்மசாஸ்திரம் கிடந்தது. எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருப்பது போல பயன்படுத்துகிற தேவைக்காக பிறகு எண்ணெயை பிரித்தெடுப்பது போல வேதத்துக்குள் இருந்ததாகிய இந்த நீதிகளை தர்மசாஸ்திரங்கள் சுருதி, ஒன்றை சுருதி என்றும் மற்றதை ஸ்மிருதி என்றும் சொல்வார்கள். இந்த வேத சாஸ்திரங்கள் வேதத்துக்குள்ளே இருந்து வந்ததாகிய தர்மசாஸ்திரங்கள் எதை நல்லது என்று சொல்கிறதோ அது சுத்தம், எதை தீயது என்று சொல்கிறதோ அது அசுத்தம். இப்ப கல்குடியாதே என்று தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தினுடையிலே இருந்து அதுவும் புரியவில்லை என்று பிரிந்து பிறகு அதற்கு கீழே நம் பெரியவர்கள் சேர்த்துதான் திருக்குறள் போன்ற அறநூல்கள். ஆகவே அங்கே ஒரு ஒன்றை செய் என்று சொன்னால் அது வேதத்திலே செய் என்று சொல்லப்பட்டதாக இருக்கும். ஒன்றை செய்யாதே என்று திருவள்ளுவர் சொன்னார், அது வேதத்திலே செய்யாதே என்று சொல்லப்பட்டதாக இருக்கும். செய் என்று சொல்வது சுத்தம், செய்யாதே என்று சொல்வது அசுத்தம். இதுதான் அடிப்படை. எங்கே இருக்கிறது என்று பிறக்கிறது என்றால் வேதத்திலே இருந்து பிறக்கிறது. விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல் என்று நாங்கள் படிக்கிறோமே. ஆகவே இங்கே யாகத்தை செய் என்று சொல்லி இருக்கிறது வேதம், ஆகவே அது அசுத்தம் இல்லை என்கிறார்.
1: மத்வாச்சாரியர் சொல்கிறபடி மாவினால் பசு பண்ணினாலும் அதில் பிராண பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மந்திர பூர்வமாக பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் அதுவும் உயிருள்ள பிராணிக்கு சமம்தானே, எனவே அப்பொழுதும் அதற்கு ஹிம்சை உண்டாகிறது என்றுதானே ஆகும்.
0: இதுல கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களுக்குத்தான் இதன் இவர் சொல்லிக் கொண்டு வருவதனுடைய நுட்பம் வழங்கும். அதாவது மத்துவாச்சாரியார் ஒரு உயிரை கொன்று யாகம் செய்யக்கூடாது என்பதற்காக மாவினாலே ஒரு பசுவை செய்து யாகத்தை நடத்தி முடி என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாவினாலே செய்தால் அப்ப பாவந்தி இருந்தானே என்பது நம்மிலே பல பேர். ஆகவே மாவினாலே ஒரு பசுவை செய்து அதை இரண்டாக வெட்டி அக்னியிலே போடுகிறோம், எங்களுக்கு அந்த அளவிலே பாவம் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வேத மந்திர யாக ஒழுங்கின்படி மாவினாலே ஒரு பசுவை செய்து விட்டால் அது உடம்பு, அந்த உடம்புக்கு உயிர் கொடுத்துத்தான் யாகத்திலே பயன்படுத்துகிறார்கள். அதைத்தான் பிராண பிரதிஷ்டை என்பது, பிராணனை பிரதிஷ்டை செய்வது, அந்த உடம்புக்குள்ளே உயிரை கொண்டு வந்து மந்திர ரூபமாக இருப்பது இருத்துவர். யாக முறைமையின்படியே அப்படி மாவினாலே பசு செய்தால் கூட அதற்கு மந்திர ரூபமாக பிராண பிரதிஷ்டை செய்த பிறகுதான் அதை பலி கொடுக்கலாம். ஆகவே மந்திர ரூபமாக பிராண பிரதிஷ்டை செய்து விட்டால் அதுக்கு உயிர் வந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே அதை வட்டினாலும் அதற்கான அந்த அந்த அந்த வதை உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்.
1: அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று என்று திருக்குறளில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அவிசை அக்னியில் ஆகுதி பண்ணி ஆயிரம் யஜ்யம் பண்ணுவதை காட்டிலும் ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருக்கிறது நல்லது என்பது இதன் அர்த்தம். இப்படி சொன்னதால்
0: தர்க்கம் பண்ண போகிறார். அதாவது உயிர்களை கொள்வதா கொள்ளாமல் விடுவதா, யாகத்திலே உயிரை கொண்டு யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல இருக்கிறது. உடனே இவர் என்ன செய்கிறார், திருக்குறளுக்கு போறார். திருக்குறளையும் சொல்லி இருக்கிறதே, நீ ஆயிரம் அவிசொறிந்து யாகம் செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது நல்லது என்று. ஆகவே கொல்லாமை தானே அங்கே போற்றப்படுகிறது. திருக்குறள் என்றால் என்ன? அது தர்மசாஸ்திரத்தினுடைய சாரம். தர்மசாஸ்திரம் என்பது வேதத்தினுடைய சாரம். அப்ப திருக்குறள் சொல்லுகிறது என்றால் அதுவும் வேத சாரம் தானே, உயிரை கொள்ளாதே என்றுதானே அவர் சொல்லுகிறார் என்று ஒரு ஒரு ஒரு குறுக்கு கேள்வியை உண்டாக்குறார் என்றால், ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது எப்பொழுதும் ஒரு நல்ல பேச்சாளனுக்கு அல்லது நல்ல அறிஞன் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது இதை சொன்னால் என்ன கேள்வி வரும் என்று தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். சும்மா ஏதோ நமக்கு வருகிறது என்று சொல்லிவிட்டால் கேள்வி கேட்ட பிறகு சங்கடப்பட வேண்டி வரும். ஆகவே ஒரு விஷயம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறவனுக்கு தெரியாமல் வேணும் இதுல இருந்து என்ன கேள்வி வரும் என்று. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு பெரியவர் சொல்கிறார், அதாவது உயிர் யாகங்களிலே உயிர் உயிரை வதைத்து போடலாம் என்று இருக்கிறது என்று படித்து சொல்லிவிட்டார். அப்படியானால் திருவள்ளுவர் அதை மறுக்கிறாரே, திருவள்ளுவரும் வேதசாரமாகத்தானே இந்த நூலை செய்திருக்கிறார், அது எப்படி பொருத்தம் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். ஆயிரம் யாகம் செய்வதை விட ஒரு உயிரை கொள்ளாமல் விடுவது நல்லது என்கிறார். அதற்கு பதில் சொல்ல போகிறார்.
1: அவிசை அக்னியில் ஆகுதி பண்ணி ஆயிரம் யஜ்யம் பண்ணுவதை காட்டிலும் ஒரு பிராணியையும் வதைத்து உண்ணாமல் இருக்கிறது நல்லது என்பது இதன் அர்த்தம். இப்படி சொன்னதால் திருவள்ளுவர் யஜ்யத்தை நிந்திக்கிறார் என்று அர்த்தம் ஆகாது. தர்மத்துக்காக செய்ய வேண்டியது எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும், இம்சை என்றும் பார்க்க கூடாது. யுத்தத்தில் சத்ருபதம் பண்ணுவதை சகல ராஜநீதி புஸ்தகங்களும் ஒப்புக்கொள்ளவில்லையா? கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனையை சட்ட புஸ்தகமே விதிக்கிறது அல்லவா? அப்படி லோகத்தில் பல பேருக்கு பெரிய க்ஷேமத்தை தேவர்கள் செய்ய வேண்டும் என்ற உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசு ஹோமம் பண்ணுவதிலும் தப்பே இல்லை.
0: இந்த நூல் எல்லாம் படிக்க வேண்டும். சமயம் சார்ந்து படிக்கிறவர்கள் இந்த நூல் படிக்க எல்லாம் என்னென்றால் மாற்று சமயத்தவர்கள் மாற்று கொள்கையாளர்கள் இந்த இடங்களிலே நம்மை மடக்கி விடுவார்கள். அதாவது பெரிய தர்மம் பேசுகிறீர்கள், அஹிம்சை பேசுகிறீர்கள், இம்சை செய்ய சொல்லி உங்கள் யாகமே சொல்லி இருக்கிறதே என்று கேட்டவுடனே சரியான பதில் சொல்ல நமக்கு வராது. இவர்கள் இதிலே ஊர்ணவர்கள் என்றபடியால் பதில் சொல்லுகிறார். இம்சை செய்யலாமா என்று கேட்டால் இம்சை செய்வதும் தர்மந்தான் என்று உலகியலிலே நிரூபிக்கிறார். அதாவது கொலை என்பதை நாங்கள் எல்லாரும் குற்றமாக கருதுகிறோம். ஆனால் ஒரு போரிலே ஒரு வீரன் செய்கிற கொலையை ஒருவரும் கொலை என்று சொல்வதில்லை. ஒரு ஒரு படை வீரன் படையெடுத்து செல்கிறார்கள், அந்த நாட்டிலே யுத்தம் செய்கிற பொழுது அவன் 50 பேரை கொலை செய்தான் என்று சொல்வதில்லை, அவன் 50 பேரை கொன்றான். அந்த அதற்கு பாராட்டு நடக்கிறது. ஒரே நேரத்திலே 50 பேரை கொன்று விட்டு வந்தவன் என்று அவனுக்கு பாராட்டு, அவனுக்கு மரண தண்டனை இல்லை. இதை எடுத்து காட்டுகிறார். ஆகவே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக நன்மைக்காக செய்யப்படுகிற பொழுது அப்படி செய்யப்படுகிற காரியம் வதையாக இருந்தாலும் அது தர்மமாகத்தான் கருதப்படும் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். அப்படிங்கள்
1: தர்மத்தை
0: பசுவதை செய்தார் என்றால் அதுக்கு இப்ப இன்னும் சொல்ல போறார். அதாவது உடனே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, திருப்பி கேள்வி, தர்க்கம் தெரிந்தவன் கேட்க வேண்டியது, போர்க்காலத்திலே ஒருவன் ஒரு போர் வீரன் செய்வதை நீ என்ன சொல்கிறாய், அப்படி செய்தது கொலை என்று தானா கருதுகிறாய். அதுபோல எனக்கும் சொல்வார், அதாவது விஞ்ஞானிகள் மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ ஜீவன்களை வருத்துகிறார்கள், அது பல பேர் நன்மை அடைவதற்காக சிலருக்கு செய்கிற வதை. ஆனால் அந்த அதை நாங்கள் கொலை என்று சொல்வதில்லை, அது அதற்கான பல பேருடைய நன்மை என்கிற பொழுது அந்த ஒன்று ஏற்றுக்கொள்கிறோம், அப்படித்தான் இந்த வதையும் வரும் என்கிறார்.
1: அப்படி லோகத்தில் பல பேருக்கு பெரிய க்ஷேமத்தை தேவர்கள் செய்ய வேண்டும் என்ற உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசு ஹோமம் பண்ணுவதிலும் தப்பே இல்லை.
0: பல பேருக்கு நன்மை வருகிற காரணத்தினாலே பசுவதை செய்வது தப்பாகாது என்கிறார்.
1: ஆயிரம் யஜ்யத்தை காட்டிலும் ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணாமல் இருப்பது நல்லது என்பதால் யாகத்தை திருவள்ளுவர் நிந்திக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மற்ற யஜ்யங்கள் ஆயிரத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆயிரம் அஸ்வமேதத்தை விட ஒரு சத்தியம் உயர்ந்தது என்றும் மனு சொல்கிறார். ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே உசத்திதான். யஜ்யம் பாபமாக இருந்தால் ஆயிரம் பாபத்தை காட்டிலும் ஒரு புண்ணியம் உத்கிருஷ்டமானது, அதாவது உயர்வானது என்று சொல்லுவார்களா? நூறு ஏகாதசி உபவாசத்தை விட ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம். நூறு கசாப்பு கடைகள் வைப்பதை காட்டிலும் ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டம் என்று சொல்லுவார்களா? புண்ணிய கர்மாக்குள் தான் இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்லுவார்கள்.
0: ஒப்பீட்டிலே இந்த புண்ணியை திருப்பி ஒரு தரம் படிப்போம், அதுக்கு மேல் சொல்லுகிறேன். ஒப்பிடுகிற முறையிலே எப்பொழுதும் உயர்ந்ததை உயர்ந்ததோடு தான் ஒப்பிடுவார்கள். நாங்கள் சாப்பிடுகிற பொழுது இந்த பாயாசம் லட்டை விட நல்லாக இருந்தது என்று சொல்லுவோம். இதை விட பாயாசம் புண்ணாக்கை விட நல்லாக இருந்தது ஒருத்தன் சொல்ல மாட்டான். ஒப்பீட்டிலே ஒரு உயர்ந்ததைத்தான் இன்னதோடு ஒப்பிடுவார்கள். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார். இப்ப திருவள்ளுவர் சொன்னாரே, அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் நன்றே ஒன்றின் உயிர் செறிந்து உண்ணாமை நன்று என்றால், இந்த ஒப்பீட்டிலே கொல்லாமையையும் யாகத்தையும் ஒப்பிடுகிறார். அப்படின்னா என்ன, ரெண்டும் சிறந்தது என்றுதான் அர்த்தம். அதைத்தான் தர்க்கத்தாலே நிர்வாகம் பண்ணுகிறார். திருப்பி படிங்கள் அந்த பந்தியை.
1: ஆயிரம் யஜ்யத்தை காட்டிலும் ஒரு பிராணியை ஹிம்சை பண்ணாமல் இருப்பது நல்லது என்பதால் யாகத்தை திருவள்ளுவர் நிந்திக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மற்ற யஜ்யங்கள் ஆயிரத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார்.
0: மனுவில் சொல்லுகிற முறையை சொல்லுகிறார். யாகங்கள் பல செய்வதை விட ஒரு அஸ்வமேத யாகம் சிறந்தது. அஸ்வமேதம், அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையை வைத்து செய்யப்படுகிற யாகம், குதிரையை பலி கொடுத்து செய்யப்படுகிற யாகம். அப்ப ஆயிரம் யாகத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் சிறந்தது என்று மனு சொல்லியிருக்கார். மனு என்பது இன்றைக்கு மனுவை குற்றவாளியாக்கி விட்டார்கள், குற்றவாளிகளை உயர்ந்தவர்களாக்கி வருந்தவர்களை குற்றவாளியாக்கி விட்டார்கள். மனு சொன்ன தர்மத்திலிருந்து பல பேர் தமக்காக சந்தர்ப்பங்களை மாற்றிக்கொண்டதால் இன்றைக்கு மனுவும் குற்றவாளியாக இருக்கிறார். அவ்வளவுதான் மனு சொல்லுகிறாராம். இந்த ஆயிரம் யாகத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் உயர்ந்தது.
1: மற்ற யஜ்யங்கள் ஆயிரத்தை விட ஒரு அஸ்வமேத யாகம் செய்வது உயர்ந்தது என்று மனுவே ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆயிரம் அஸ்வமேதத்தை விட ஒரு சத்தியம் உயர்ந்தது என்றும் மனு சொல்லுகிறார்.
0: அதாவது சத்தியத்தினுடைய பெருமை சொல்வதற்காக ஆயிரம் யாகங்களை விட ஒரு அஸ்வமேத யாகம் சிறந்தது, ஆயிரம் அஸ்வமேத யாகத்தை விட ஒரு சத்தியம் சிறந்தது. அதுவே சத்தியமாக ஒரு சத்தியத்தை பேணினால் ஆயிரம் அஸ்வமேதம் யாகம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் என்று மனு நீதியிலே சொல்லியிருக்கிறது என்கிறார்.
1: ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே உசத்தி தான்.
0: முக்கியமானது என்ன, அந்த புடவையை விட இந்த புடவை உயர்ந்தது என்றால், நாம் ரெண்டு புடவை வைத்திருக்கோம், அதை விட இது உயர்ந்தது என்றால் அதுவும் உயர்ந்தது என்பது தெளிவாகிறது. இல்லாட்டி இதையும் அதையும் ஒப்பிட மாட்டார்கள். ஒப்பிடுவதனாலேயே இரண்டும் உயர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்.
1: ஒன்றை விட ஒன்று உசத்தி என்றால் எல்லாமே உசத்திதான். யஜ்யம் பாபமாக இருந்தால் ஆயிரம் பாபத்தை காட்டிலும் ஒரு புண்ணியம் உத்கிருஷ்டமானது, அதாவது உயர்வானது என்று சொல்லுவார்களா? நூறு ஏகாதசி உபவாசத்தை விட ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டமானது என்று சொல்லலாம். நூறு கசாப்பு கடைகள் வைப்பதை காட்டிலும் ஒரு சிவராத்திரி உபவாசம் உத்கிருஷ்டம் என்று சொல்லுவார்களா?
0: என்பது உயர்வானது. ஒப்பிடுகிற பொழுது நூறு ஏகாதசியை விட ஒரு சிவராத்திரி சிறந்த என்று சொல்லாமே தவிர, நூறு கசாப்பு கடையை விட ஒரு சிவராத்திரி சிறந்த என்று ஒப்பிட மாட்டார்கள். இந்த உணவு மலத்தை விட சிறந்தது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். இன்னொரு உணவோடு ஒப்பிட்டுத்தான் சொல்வான். ஆகவே யாகத்தை ஒப்பிடுகிறார்கள் என்றால் அதுவும் புண்ணிய காரியம், ஒப்பிடப்படுகிற விஷயமும் புண்ணிய காரியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்.
1: புண்ணிய கர்மாக்களுள் தான் இதைவிட இது உத்கிருஷ்டமானது என்று சொல்லுவார்கள். ஐயா, இது மாதிரி இன்னும் ரெண்டு பக்கம் இருக்குய்யா, படிச்சிடலாமா?
0: இந்த பந்தியை படிச்சு முடியுங்க.
1: சாந்தோக்கிய உபநிஷத்தின் முடிவில் அகிம்சையை சிறப்பிக்கும் போது கூட அந்யத்ர தீர்த்தேபியா என்று விதிவிலக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை தவிர மற்ற இடங்களில் அகிம்சையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அர்த்தம்.
0: அஹிம்சையை சிறப்பித்து சொல்லுகிற சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முடிவிலே அவர்கள் கூட என்ன சொல்கிறார் என்றால், வேத காரியத்தை தவிர மற்ற காரியங்களிலே எல்லாம் அஹிம்சையை பேணி என்கிறார்கள். அதுல இருந்து என்ன தெரிகிறது? வேதத்தில் ஹிம்சைக்கு இடம் உண்டு என்று தெரிகிறது. ஆனால் அந்த இம்சை என்பது நாம் நினைக்கிற கொலை அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்தனை உயர்ந்த இம்சையை போற்றுகிற நூலே சொல்லுகிறது, வேத காரியத்தை விட மற்றைய விஷயங்களிலே இம்சையை அஹிம்சையை பேணி என்று சொல்லி இருக்கிறார்களாம்.
1: யஜ்யம், யுத்தம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்க கூடாது.
0: மூன்று இடங்களில் சொல்லுகிறார், யுத்தத்திலே நீதிப்படி தண்டனை தருவது, குற்றவாளிக்கு நீதியை கொலை செய்த ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார், நீதியை சிறப்பு, அவரும் கொலை குற்றவாளியா என்றால் அது கொலையாகாது என்கிறார். அதுதான் யுத்தம், யஜ்ஞம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்க கூடாது. அங்கே செய்யப்படுகிற ஹிம்சை என்பது இன்னொரு நன்மைக்காக நடக்கிறபடியால் அது ஹிம்சை ஆகாது என்கிறார். நீதியை அடுத்த இதில் படிப்போம். இன்றைக்கு தமிழ் படித்தவர்களை கேட்டால் உங்களுடைய யாகத்திலே இம்சை இருக்கிறது என்றால் இல்லை என்று ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்து விடுகிறார்கள். இருக்கிறது என்ற உண்மை இருக்கிற பொழுது பொய்யாக இல்லை என்று சொல்லி பிரயோசனம் இல்லை. இருக்கிறது வேதம் சொல்லுகிறது என்றால் எங்களுக்கு வேதம்தான் கடைசி சாட்சி. ஆகவே வேதத்தில் இருக்கிறது என்றால் அதிலே ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். அந்த நியாயம் பற்றித்தான் யாகத்தின் அடிப்படையில் சில விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த முறை மீதியை படிப்போம்.
2: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
3: சித்தம்பலம் சைவம்.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: மதியோர் வரத ஞானங்களிலே மேம்பட்டு விளங்குகின்ற குருமூர்த்தியே, பதி பசு பாஷம் உலையா என்பதை தலைநனி இறை உயிர் தலை என சொல்லக்கூடிய மூப்பொருளும் நித்தியமானவை அடியாதவை என்று தாங்கள் வலியுறுத்தி எனக்கு உறுதியாக புலப்படுத்தி விட்டீர். உண்மை சொன்னார். ஆச்சாரியனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் முப்பொரு உண்மையை கஷடர அறிந்தவனே ஆச்சாரியன். எனவே தன்னுடைய ஆச்சாரியன் தகுதி உள்ள அதிகாரம் உள்ள குரு என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அதான் பதிபசு பாசம் உலையா என்பதே தலை நனி நெறி. அதனுடைய உண்மையை எனக்கு நீ உள்ளபடியாக பலப்படுத்தி விட்டீர் பெருமானே. கடை எல்லாம் சொல்லிவிட்டு கடை கடையின கடைசியாக, அதாவது இப்பொழுது ஒரு பெரும் பாஷம் உடையதாயின் வீடு அடையா என நிகழறின். அந்த நித்திய பொருளாகிய அந்த மும்மலங்களும் ஆன்மாவை விட்டு போனால்தான், போனாலன்றி முக்தி கிடையாது, ஆன்மா விட்டு போனாலன்றி முக்தி கிடையாது என சொல்லுகிறீர்களே. ஒரு பெரும் பாஷம் உடையாதானில் ஆன்மா விட்டு நீங்கவில்லை என்றால் வீடு அடையா என நனி கழறின். அந்த மும்மலங்களும் ஆன்மாவை விட்டு நீங்கவில்லை என சொன்னார், ஆன்மாவுக்கு முத்தி இல்லை என்று கூறுகிறீர்களே. அது சொல்லுகின்ற பொழுது நனி கழறின். தாங்கள் இவ்வாறு கூறியதை பார்க்கின்ற பொழுது அருளோய் அன்னவை தன்னுரை மலைவும். இப்படி நீங்கள் நித்திய பொருளின் கூறிவிட்டு உயிரை விட்டு அதன் அகழ்தல் வேண்டும் என சொல்லுகின்ற உறவுகளை தன்னுரையே மலைவும். நீங்கள் சொன்னதே நீங்கள் மறுக்கிறீங்களே. அந்த மும்மலம் உயிரைத்தான் பற்றி இருக்கும், தனித்து நிற்காது. உயிரை விட்டது போய்விட்டது என சொன்னால் அது அடிந்தது தானே பொருள், ஏனென்னா அதுக்கு பற்றுக்கோடு இல்லையே. எனவே நித்திய பொருள் என சொல்லி அதை அழியும் தன்மை உடையது என்று குறிப்பிடுகிறீர்களே. தாங்கள் சொன்னதே தாங்கள் மறுப்பது போல் இருக்கிறதே. அதான் தம்முள் முணர்வர் என சொல்லி தங்களுக்குள்ளே முணர்வது, தான் சொன்னதையே தான் மறுப்பது. இதெல்லாம் வாதத்துல அழகா வைத்து பேசப்படும். ஆக இப்படி தன்னுரையே தாங்கள் மறுத்தது போல் இருக்கிறதே. முன்பின் மலைவு ஆம், முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று நீ இப்படி கேள்வி கேட்க தோணும் மாணாக்கனே. என்னது அடியாப்பொருள் என சொல்லி அது அழிகின்ற பொருள் போலும், முத்திக்கு இது அழிதல் வேண்டும் என்று சொல்வதை போலும் பொருள் கொண்டாய். ஆகையினாலே அது அழியும் பொருளா அழியா பொருளா என்பதை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். நித்திய பொருள் என்பதற்கு தெளிவுபடுத்துகிறேன். எப்படி தெளிவுபடுத்துறான்? பன்னிய உடையாய். பன்னிய நான் சொல்லுகின்ற இந்த முப்பொருளும் உடையா, உடையான அழியாதது, சேதப்படாதது, பங்கப்படாதது, அப்படியே இருக்கும். அதான் சொல்லிக்கிட்டார். இந்த முப்பொருளும் உடையா, உடையான என்ன அர்த்தம்? அழியாது, அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? மாண்டவர் அடையா. மாண்டவர்னா மாட்சிமை உடையத்தை ஞானியர்களுக்கு இவைகள் வாதியாது, அதனாலதான் அது இருக்காதுன்னு சொன்னேன். அப்ப இருக்காதுன்னா அது என்ன ஆட்சி சிவஞானிகளிடத்தே இந்த மும்மலம் என்பது? அது ஆற்றல் இருக்காது என சொன்னால் அதற்கு என்ன பொருள் என சொல்லி காட்டுகிறார். மாமலை என்ன மரம் பொடிபட தெரும் கடுங்கணல், தாமரை என்ன தழுங்கை தடிற்கை தாங்கினும் மந்திர மாக்கட்கு அந்தரம் யாது. அழகான ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறார். இந்த காடுகள்ல என்ன செய்யமோ இந்த மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும், குறிப்பாக மூங்கில் மரங்கள் அப்படி ஒன்று கொண்டு உரசி அந்த உரசலினாலே அக்னி ஏற்பட்டு தானே தீ பிடிக்கும். அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாது. அந்த தீ பல நூறு ஆண்டுகள் ஆயுளை உடைய அந்த மரத்தையும் அடித்து விடும். அந்த அக்னிக்கு அவ்வளவு தன்மையுடைய, இதை பல நூறு ஆண்டுகள் உடைய பெரிய மரத்தையுமே தீ அழிக்கக்கூடியது. இதை காட்டு தீ என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த எதையுமே அடிக்க வல்ல ஆற்றல் உடைய அந்த அக்னியை ஒரு மாந்திரியன் தாமரை மலர் போன்று தன்னுடைய மெய்யிலிய கையிலே எடுத்துக்கொண்டிருப்பான். அந்த அக்னி அவனை தாக்காது மாந்திரிகத்தால். அப்ப என்ன அர்த்தம்? அக்னி இருக்கும், ஆனால் இவனை வாதியாது, சேட்டை செய்யாது. அதைத்தான் அழகா சொல்லி காட்டுகிறார். மாமலை என்ன மரம் மலை போன்ற பெரிய உயர்ந்த மரத்தையும் பொடிபட தேரும் கடுங்கணல் பொடியாகுபடி சுற்றடிக்கும் அந்த நெருப்பை தாமரை என்ன தளிர்கை தாங்கினும், தாமரை போன்று மெல்லிய தன்னுடைய தளிர் கையிலே தாக்கினால் தாங்கினாலும் மந்திர மாக்கட்கு அந்தரம் யாது. அந்த மந்திரத்திலே வல்லவர்களுக்கு அது தாக்காது. அக்னி இருக்கும் ஆனால் தாக்காது. இன்னொரு உதாரணத்தை சொன்னார். செம்பு இது என்று செறிந்த புன்புறக் களங்கம் இது என்றும், செம்பு இது என்று சொல்லக்கூடிய களிம்பினை உடைய அந்த செம்பிலே உரை கூடா எழில் வளர் சீருணம் சிந்து நீர் செறிந்தது ஒத்து. அந்த அணுக்கினை உடைய குற்றம் உடைய அந்த கழிம்பினை உடைய செம்பிலே எழில் வளர் சீருணம் சிந்து நீர் செறிந்திருக்கும். அந்த செம்பிலே ரசமொழியை விட்டவுடன் அதில் இருக்கின்ற களிம்பு மறைந்து செம்பு பொன்னாகியது போல. அப்ப என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற செம்புல இருக்கிற களிம்பு அழியலை. ரசகுளிகையால் அந்த செம்பில் இருக்கிற களிம்பும் என்னானது? அது பொன்னாக மாறிவிட்டது. இன்னும் ஒரு சொல்ல, மிக்க விடம் கெடு பெருவழி உடம்புள் மந்திரத்து அடங்கிய தன்மையும் மற்று உண்டாரை கொள்ளுகின்ற தன்மையை உடைய நஞ்சினை ஒருவன் உண்டாலும் கூட அடங்கிய தன்மை உற்று அதனால் அவனுக்கு என்ன ஏற்படாது? அதனால் அவனுக்கு கேடில்லை. நஞ்சினை உண்பான், உண்டாரை கொள்வது நஞ்சு உண்பான். ஆனால் அந்த மாந்திரிக தன்மையினாலே அந்த நஞ்சு தாக்காதபடி செய்திருப்பான். நாவுக்கரசு சுவாமிகள் செய்கிறார் இல்லையா? அதே போல இன்னொன்று உதாரணம் சொன்னார். குளத்திலே இருக்கின்ற கலங்கிய நீரை கொண்டு வந்து குடத்திலே வைத்து தேத்தங்கொட்டையை போடுகின்ற பொழுது தெளிகிறது, அந்த கலங்கள் மறையவில்லை, குடத்தின் அடிப்பாகத்தில் இருக்கும், ஆனால் நீரை கலங்க செய்யாது, கலக்க செய்யாது. தேத்தங்கொட்டை வந்து அந்த கலங்களை மேலே எந்திக்க விடாது. அதான் அதனுடைய ஒரு தன்மை. அதுதான் குடங்கர் கலங்கு நீர் இல்லம் நலங்கிழர் விழுக்கால். எனவே அந்த குடத்தில் எடுக்கப்பட்ட கலங்கள் நீரானது தேற்றங்குட்டையினாலே அது தெளிந்து கலங்களை கீழே தள்வதை போல நலங்கிழர்வுகளுக்கால் அணைந்தவாறு என்ன? அந்த தேற்றங்குட்டையின் காரணத்தினாலே கலங்கிய நீர் தெளிந்து தன்னுடைய அழுக்கு கீழே படிந்திருக்கின்ற தன்மை போல பாசம் பெருவலி தடித்தனர். இந்த எப்படி தேற்றங்குட்டையானது கலங்களை மேலே இராது ஒண்ணும் தடுத்து நிற்கிறதோ அதே போல பெருவல் பாச பெருவலி தடுத்தன. நல்லோர்கள் சிவஞானி குருமூர்த்திகளுடைய உபதேசத்தை கேட்டு மும்மலங்களையும் தொழிற்படாது தடுத்து விடுவர். அவர்களிடம் தொழிற்படாது. அதைத்தான் பாச பெருவலி தடுத்தனர். மாஷில் ஞானமன் பெருந்தகையே. எனவே குற்றமற்ற அந்த ஞானத்தை பெற்றால்தான் இந்த மும்மலங்களும் சேட்டை செய்யாதிருக்கும். அதுதான் மாஷில் ஞானமன் பெருந்தகையே. எனவே குற்றமற்ற அந்த ஞானத்தை பெற வேண்டும், அதற்குரிய வேட்கத்திலே விருப்பத்திலே நீ முனைந்து நில் என்று உபகாரம் சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குருவின் மூலமாக ஞானோபதேசத்தை பெற்றவன் தான் இந்த மும்மல சேட்டையில் இருந்து விடுபட முடியும், அந்த மும்மலங்களை சேட்டை செய்யாது இருக்க முடியும். இந்த ஞானம் பெறுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டார். அதுல முயல வேண்டும் சொன்னார். அது ரொம்ப இது. இந்த ஞானம் பெற்றவன் எப்படி அடைவான்? தரையிலே தீப்பிடித்த ஒருவன் தண்ணீர் இருக்கின்ற குளம் தேடி அடைவதைப் போல பிறவி வெம்மையினால் தடுக்கின்ற ஒருவன் அந்த பிறவி வெம்மையை தீர்ப்பதற்கு ஞானம் உடைய குறவனை தேடி அடைவான். இதுதான் சைவ சித்தாந்தத்துல சொல்லிக்கா ஞானமுள்ள சின்ன சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். திருச்சிரம்பரம் மீனாட்சி சுந்தரமலை அவர்களுக்கு பல பேர் விண்ணப்பம், எங்கள் தலபுராணத்தை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். பல தலபுராணம் செய்தார். சில தலபுராணங்கள் தான் முழுமை பெற்றது, மற்றெல்லாம் அப்படி இப்படி நிற்கிறது. அது நமக்கு கிடைக்கவில்லை என்னமோ தெரியல. இந்த தலபுராணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டது போல வடமொழியிலே ஏழில் இருக்கிறது. இந்த ஏழில இருப்பதையெல்லாம் அதை தமிழை மொழிபெயர்க்க வேண்டும் என்று திருச்சிருப்புறம் மீனாட்சி சுந்தரமலை அவர்கள் பெரிய விருப்பார். அப்போ ஒரு தலத்திற்கு போனார். பல அன்பர்கள் இந்த தலபுராணத்தை இது பாடணும்னார். உடனே அன்பர்கள் ஏட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வடமொழியில் இருக்குது. இருக்கின்ற பொழுது வடமொழி பயிற்சி திருச்சிருப்புறம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் அவ்வளவாக இல்லை என்று அவர்களே சொல்லியிருக்கிறார். அதை பத்தி பேசினா பெருசான விஷயம். என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தவறு வடமொழி படிக்காததுன்னு நான் திருச்சிருப்புறம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை. ஆனாலும் அதனுடைய செய்தியினை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக அந்த ஏட்டை வைத்துக் கொண்டு வடமொழியிலே வல்லவர் யார் என்று தேடி தேடி அறிஞானார். அதான் ஞான வேட்கை. அதில் ஒரு ஊர், அந்த ஊர் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த இதில் சொல்லுகின்ற பொழுது இவர் வடமொழியிலே வல்லவர் என சொல்லி அவர் கையில ஏட்ட கொடுத்து இதை அப்படியே எனக்கு தமிழிலே பொருள் சொல்லுதல் வேண்டும்னு விண்ணப்பம் பண்ணி வணங்கி நின்றார். அவர் எப்படிப்பட்ட தன்மை அவர் என சொன்னார், உயிர்களுக்கு மயக்கத்தை தருகின்ற புகையிலை பொருள் போடக்கூடியவர், சைவத்திலே விளக்கப்பட்டது புகையிலை பொருள். இந்த புகையிலை போடுகின்ற தன்மை அவருக்கு. அவர் என்ன கேட்டாரா, நான் மொழிபெயர்த்து உனக்கு தமிழ் சொல்ல, எனக்கு காணிக்க அந்த வரும்போதெல்லாம் புகையில வாங்கிட்டு வந்தானா, என்ன செய்ய, திருச்செல்வன மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வாங்கி காணிக்கை கொடுத்தார், செய்யக்கூடாது செய்தார். எதற்காக, நம்முடைய சைவத்திலே இந்த தலை இந்த தலைபுராணம் இருத்தல் வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணத்தினாலே, ஞான வேட்கையினாலே. எனவே அந்த குருவினை நாடி ஞான வேட்கையோடு இருந்தால்தான் அந்த மும்மலங்களை சேதிக்க முடியும், குருவை நாடினார். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். ஒருவன் இந்த வெம்மையை அறிந்து யார் குரு அவரை சென்று அடைய வேண்டும்னு சொல்லி போறான். செல்லுகின்ற பொழுது அந்த ஊரார் இன்ன ஆள் இன்ன முனிவர் தான், ஞானத்திலே வல்லவர், அவரை சென்று அடைந்து சீடனாக இருந்தால் உனக்கு ஞானத்தை போதிப்பார். உடனே இவர் மாணாக்கர் இவர் சீடர் என்ன செய்கிறார், அவர் அவரிடம் சென்று நான் இப்படி பிறவி வேட்கையை ஒடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறேன், என்னை சீடனாக ஏற்று தேவரி எனக்கு உபதேசம் பண்ணணும்னார். எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் கேட்கின்ற ஒருவனுக்கு சடாரம் உபதேசம் பண்ண மாட்டார். அவர் பக்குவ நிலை அறிந்து அவனுடைய தன்மையை அறிந்து தான் ஞான உபதேசம் செய்வார். பார்க்கின்ற பொழுது பார்த்தார், நீ ஞானம் பெறுவதற்குள்ள தகுதி பக்குவம் டெய்கில உனக்கு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு போனார், இன்னும் உனக்கு பக்குவம் வரல, இன்னொரு நாளைக்கு வாண்டார். அப்படியே அலைக்கழித்து கொண்டே இருந்தார். சுவாமி, என்னை எப்படியேனும் சீடனாக ஏற்று எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னார். அப்பொழுதும் என்ன சொல்றார், இப்பொழுது பண்ணதுக்கு உனக்குள்ள தகுதி இல்லை, பக்குவம் இல்லை, போய் வாண்டார். பார்த்தார், காலங்காலமா அலையிறேன், எனக்கு ஞானோபதேசம் பண்ணி என்னை சீடனாக ஏற்கவில்லையே என சொல்லி ஒரு யுக்தியை கையாண்டார். உடனே முனிவர் இருக்கிற ஆசிரமத்தில் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சென்று இந்த அந்த ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். ஒளிந்து பல நாட்கள் ஒளிந்து கொண்டார். இந்த முனிவர் எங்கெல்லாம் செல்லுகிறார், எத்தனை மணிக்கு எழுகிறார், எங்கெல்லாம் சென்று எதையெல்லாம் சேகரிக்கிறார், எத்தனை மணிக்கு அவர் தன்னுடைய குடிலுக்குள்ளே சென்று ஒடுங்குகிறார் என்பதை பல நாட்கள் இவர் என்ன செய்து கொண்டார், மறைந்து மறைந்து பார்த்தார். பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு முனிவரிடம், இந்த முனிவரானவர் காலையிலேயே அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து எங்கே செல்லுகிறார். அப்ப பக்கத்தில் உள்ளவன் சொன்னார், பக்கத்தில் உள்ள ஒரு முனிவர் சொன்னார், அவர் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இங்கிருந்து அரைக்காலம் தூரம் இருக்கின்ற அந்த பொற்றாமரை தடாகத்திலே சென்று நீராடி வருவார் அப்படின்னார். உடனே என்ன செஞ்சார், இரவிலே அங்க பதுங்க கிடந்தார். இந்த முனிவர் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து அந்த பொற்றாமரையை நோக்கி போனார். அந்த பொற்றாமரையை நோக்கி போய் பொற்றாமரையில குளித்து வருவதற்குள்ளே இந்த பொற்றாமரையில படி தலங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு படி இருக்கு, இந்த படிக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு படி இருக்கு, இந்த ஒரு படிக்கு இன்னொரு படிக்கு இடையில அந்த முனிவர் குளித்து விட்டு வருகின்ற பொழுது இவன் அந்த படியோடு ஒட்டி அந்த ஓரமாக இந்த படிக்கும் இந்த படிக்கும் இடையில இந்த படிக்கும் இந்த படிக்கும் இடையில இந்த கீழ்படியில இந்த இடத்துல தலையை வச்சுட்டு பிசாம படுத்துக்கிட்டான். முனிவர் இருட்டுல ஸ்நானம் செய்து விட்டு வருகிறார். வருகின்ற பொழுது இவன் தலை மேல டக்குன்னு மிதிச்சிட்டான். மிதிச்ச உடனே முனிவர் பார்க்கிறார், இந்த இடத்திலே மேடாக இருக்க பள்ளமாக இருக்கின்ற இடத்துல மேடாக வந்தது, நான் முதித்தது கல் போல் தெரியவில்லையே என சொல்லி தான் எதையோ மிதித்து விட்டோம் என நினைத்து அந்த படிக்கு மேலே சென்று போய் விட்டு பார்க்கிறார். அப்ப வந்து சொன்னான், அடியேன் தான் படியாக கிடந்தேன், தேவரின் என்னை சீடனாக ஏற்க வேண்டும் என்று பலகாலம் விண்ணப்பித்தே நீங்க செய்யல, உங்களிடமிருந்து தீட்சை பெற வேண்டும் என்பதற்காக உம்முடைய சிரம் என்னுடைய உம்முடைய திருவடி, குருவினது திருவடி என்னுடைய சிரமையில் பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பதுங்கி ஒதுங்கி இருந்தேன். தாங்கள் திருவடி என் சிரமையில் பட்டு விட்டது, நான் தீட்சிக்கப்பட்டேன், ஞானம் தானே வந்துவிடும் சொல்லி. ஏன் சொல்றேன்னா, இந்த ஞானவிற்கு இருந்து நாடினார்தான், தேடினார்தான், முயற்சி என்று ஒன்று எடுத்தார்தான் நல்ல குருவினை அடைய முடியும், ஞானத்தை தர முடியும். ஆகைய நடத்தின் அழகாக சொல்கிறான், மாஷில் ஞான மண் பெருந்தகையே. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நீ வேட்கையோடு முயற்சி செய்தல் வேண்டும் என்று ஒரு உபதேசம் செய்கிறார் என கூறி, அடுத்து 53வது அகவல். இந்த 53வது அகவலானது அருமையான ஒரு அகவல். இந்த 53வது அகவல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னார், இந்த 53வது அகவல் இதுவரை தனக்கு உயிரை பற்றியும் பாசத்தை பற்றி உபதேசம் செய்ததற்காக நன்றியிலே துதிக்கிறார், நன்றி கடன்பட்டு துதிக்கிறார். அப்படி துதிக்கின்ற பொழுது நேரடியாக புகழ் சொல்லையும் சொல்லி துதிக்கிறார். அந்த குரு மூர்த்தியிடம் தான் நிந்திப்பதை போல நிந்தா ஸ்துதியும் துதிக்கிறார். அப்படி நிந்தா ஸ்துதியும் துதித்து விட்டு அந்த பெருமானை பலவாறாக துதி செய்து விட்டு, பெருமானே எனக்கு உன்னுடைய மலர் போன்ற திருவடிதான் எனக்கு தஞ்சம், உன்னுடைய திருவடியை நான் பிரியாது தொண்டு செய்கின்ற ஒரு பேற்றினை கொடும், உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வேறு புகலிடம் உண்டோ என சொல்லி அங்கே இறைவனை துதித்து, நான் பிறவி பந்தம் நீக்குவதற்கு எனக்கு உதவியீராக என்று விண்ணப்பம் செய்வதை போல இந்த 53வது அகவல் இருக்கிறது. இது எதனுடைய முடிவு, உயிரை பற்றியும் பாசத்தை பற்றி உபதேசம் கெட்ட மாணாக்கனது முடிவு, உயிரை பற்றி கூறினீர், பாசத்தை பற்றி கூறினீர், எஞ்சிய பதியையும் பற்றி எனக்கு கூறுதல் வேண்டும், அதையும் அறிந்தால்தான் நான் பிறவித்தலையை அறுக்க முடியும், பிறவித்தலையை நான் அறுப்பதற்கு பொழுது முயற்சி செய்யவில்லை என சொன்னார், நான் கொண்டிருக்கின்ற இந்த பிறவியே வீணாகி போய்விடும், எடுத்த இந்த பிறவியிலேயே நான் உய்கின்ற மார்க்கத்தை அறிதல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அருமையான பாடல். அந்த இதை நம்முடைய வாயிஷமுனிவருடைய வாக்கிலே வைத்து பாடுவோம். அதை சொல்லுகின்ற பொழுது முதல்ல எப்படி வருகிறது என சொன்னால், நீ அங்கே அழகாக ஒரு சிவபோகத்தை தருகின்ற அந்த அது மூன்று அம்மையர், அலைமகள், கலைமகள், மலைமகள், இந்த மூவரும் எப்படிப்பட்டது என சொன்னால், கல்வி செல்வம் வீரம் அதிபதி. இந்த கல்வி செல்வம் வீரம் என சொல்லக்கூடிய இவைகளுக்கெல்லாம் அவைகளை அவர்களையெல்லாம் நீ உடமையாக கொண்டவன். எப்படி கல்வி செல்வம் வீரம், மூன்று அம்மையருடைய கட்டாட்சம் உன்னிடம் இருக்கிறது என சொல்லி அதை நன்றாக துதிக்கிறார். அதை பார்ப்போம். திருவின் செல்வி ஒரு தனி கொழுன, சிவபோகத்தை தருகின்ற செல்விக்கு வாய்த்திருக்கின்ற ஒப்பற்ற நாயகனே. அதாவது இந்த இடத்துல ஞான சம்பந்தர் தேவாரத்துல சிவபுரம் பதிகத்தை பார்க்கணும். அந்த சிவபுரம் பதிகத்துல சொல்லுகின்ற பொழுது, புவம்வழி கனல் புனல் புவிக்கலை உரை மறை தெரிகுணம் அமர நெறி என தொடங்குகின்ற பதிகம். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு, இது பெரும்பாலும் நவராத்திரி காலத்துல படிக்கிறது வழக்கம். ஏன்னா மூன்று அம்மையினுடைய அருள் கிடைக்கும் நம்முடைய பெருமானை வணங்கினார், அதனால பெருமானை வணங்கினார், மூன்று அம்மையினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும்னு இந்த பதிகத்துல வருகிறது. சிலைமலி மதிர் சிவபுர நினைபவர் திருமகளோடு திகழ்வரே, சிறை புனலமர் சிவபுரம் அது நினைபவர் செய்யமகள் தலைவரே, கனமருவிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே. எனவே திருமகள், ஜெயமகள், கலைமகள் இவர்களை உடையவர்களாக இருப்பார்கள். இதை சொல்லுகின்ற பொழுது, சிறை உணல் அமர் சிவபுரமது நினைவர் ஜெயமகள் தலைவரே, அந்த ஜெயமகள் என சொல்லக்கூடிய அவளை தனக்கு உடமையாக கொண்டு தான் தலைவன் போல் திகழ்வார்கள். இதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறார். திருவின் செல்வி ஒரு தனி கொழுன, சிவபோகமாக செல்வதற்கு ஒப்பற்ற நாயகனே, புலமை சான்ற கலைமகள் கனவ கலைஞானத்தை தருகின்ற கலைமகளினுடைய கணவனே. வீரிய மடந்தை பேரிசைய கிழவ வீரத்தின் தலைவனாகிய தலைவியாகிய குற்றவைக்கு உரிய புகழுடைய தலைவனே. எனவே மூன்றும் கைகூட பெற்றவர். இறைவனை வணங்கி சிவஞானம் பெற்றவர்கள் இறைவனை வணங்கி இந்த மூன்றையும் பெற்றுக் கொள்வார்கள். அதை பெற்றிருக்கின்றார் தான். திருவின் செல்வி உருதனி கொழுன புலமை சான்ற கலைமகள் கனவ வீரியமடந்தை பேரிசை கிழவ. அதை சொல்லிவிட்டு தவத்தின் தலைவ தவ ஒழுக்கத்தில் மேற்பட்டு நிற்கின்ற ஒப்பற்றவனே. தவ ஒழுக்கத்தில் மேம்பட்டு நிற்கின்ற ஒப்பற்றவரே என சொல்லி அருளோன் அருளோன் என்பவன். எல்லோரும் உண்மை பேரருள் படைத்தவன் பேரருள் படைத்தவன் என்று போடுகிறார்கள். இதுவரைக்கும் நேரடியா துதிக்கிறார், இதுவரைக்கும் நேரடியாக துதிக்கிறார். அந்த நேரடியாக துதித்த பின்பு உன்னை அருளோன் அருளோன் என்று உலகோர் சொல்லுகிறார்களே, அது சரியில்லையே, அது தப்பு. நீ அருள் உடையவன் அல்ல. நீர் என்ன செய்தி? ரொம்ப காலமா ரெண்டு பேர் நட்பாக இருக்காங்க. அந்த நட்பாக இருக்கின்ற அவர்களை ஒருத்தன் வந்து பிரிச்சுட்டான்னா அவன் நல்லவனா? இதே போல ஆணுமலத்தோடு நான் பலகாலமாக பழகி இருக்கிறேன். இப்படி பலகாலமாக பழகி இருக்கின்ற என்னோடு உறவு கொண்டிருக்கின்ற பலகாலமாக நான் இயந்திருக்கின்ற அந்த ஆணுமலத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீரே. நிந்தா சுதி, நாங்க ஒன்னா இருந்த எங்களை பிரிச்சுட்டீரே. ஆணுமலத்தை நீக்கியவர் என்ற புகழை நிந்தா சுதியில சொல்ற. எப்படி? நான் பண்டு தொட்டே நான் உறவாக கொண்டிருந்த, நான் பழகி கொண்டிருந்த உடன் இருந்த என்னிடம் இருக்கின்ற ஆணவமலத்தை நீர் ஒழித்து விட்டீரே. இதுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதை நம்ம பார்ப்போம். அடுத்தார் கொண்டு சொல்லி காட்டுகிறார். ஒரு பெரிய படை ஒன்று இருக்கிறது. அந்த படையை நீர் வாளினை கொண்டு அந்த படைகளை எல்லாம் சேதித்து விட்டீரே. வாளை கொண்டு பிறரையெல்லாம் கீழே வீழ்த்த நீர் அருளுடைய உறவு. எந்த படையை சொன்னார்? பிறவி என்கின்ற பெரும் படை என்னை வெற்றி கொண்டே இருந்தது. அந்த பிறவியாகிய பெரும் படையினை நீ ஞானம் பொருந்திய வாளை கொண்டு சேதித்து விட்டீரே. நீர் அந்த படைகளையெல்லாம் சேதித்து வீழ்த்த நீர் அருளுடையவர். இந்த நிந்தா சுதியில அப்படியே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நீர் மறச்சியல் புரிந்தது போலல்லவோ தெரிகிறது என்று நிந்தா சுதியில சொல்லி காட்டுகிறார். நீர் அருளோன் ஆவது எவனோ உன்னை அருளுடையவன் என்று சொல்லக்கூடியது அது பொருந்துமோ? நல்லுயிர் செழுக்கும் பேயோ ஆயினும் தெருள கண்ணில் காணாராயினும் கனவில் நன்னுங்காலே பிரியின் இன்பம் வாயாது என்றே மதியோர் அறைவே. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒரு பெரிய உண்மையை இங்கே நமக்கு உழைத்து காட்டுகிறான். நிந்தா சுதி என்ன என்பதற்கு தண்டி அலங்காரம் என்கின்ற நூலில் இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பழிப்பது போல் இருக்கும், ஆனால் அதுதான் புகழ் கூறிய பெருமை சான்ற ஒன்றாகுன்ற இந்த தண்டி அலங்காரத்துல வருவது. பழிப்பது போலும் பான்மையின் மேலே புறப்பட முடிவது புகழா புகழ்ச்சி. இது நேரடி புகழ்ச்சியை விட நிறைய பெருமுகளை உடையதுங்கிறார். பழிப்பது போலும், பழிப்பது போல் தெரியும், பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி. ஆனால் அவர்களை மேலாக புகழுகின்ற ஒரு புகழ்ச்சியாக அது மாறிவிடும். பழிப்பது போல இருக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்ட காலவேக புலவர் ஒன்று சொல்வார், சாமி உலகத்துல உம்மைதான் பெரியவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீதான் மேலானவன் புகழுடையவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தப்பு. என்கிட்ட இருக்குது உம்மட்ட இருக்கா கேட்க, என்கிட்ட இருக்குது உம்மட்ட இருக்கா, என்கிட்ட ஆணவ மரம் இருக்கு உம்மட்ட இருக்கா உங்ககிட்ட இல்ல இல்ல, நீர் எப்படி பெரியவன் ஆக முடியும், எனக்கு ஆணவ மரம் இருக்கு. என் நிந்தா சுதிதானே. அப்ப இறைவன் வந்து இயல்பாகவே பாஷங்கள் நீங்க நம்பறது எப்படி சொல்றாங்க? இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், நீர் பெரியவர் இல்ல, எப்படின்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒரு பிறவி கூட கிடையாது, ஆனா உன்னை விட திருமால் உயர்ந்தவன், 10 பிறவி எடுத்திருக்கிறான், தசாவதாரம். உன்னை விட திருமால் பெரியவன், திருமாலை விட நான் பெரியவன், திருமாலுக்கு 10 பிறப்பு தான், ஆனா என்னோட பிறப்பு எண்ணிக்கையில் அடங்காது, ஆகையினால திருமாலினும் நான் பெரு உயர்ந்தவன். நான் இது நின்றா சிந்தி. ஆக பிறப்பிலே பிஞ்சகன் என்பதை இவ்வளவு அழகாக காலமேகப்பட நந்தாசிரியர் சொன்னார்பாங்க. இதே போலத்தான் இங்க சொல்லி காட்டுகிறார். பலகாலமாக பழகியிருந்த நண்பனை பிரித்து விட்டாய் நீ, ஆகையினாலே இது நல்லோர்களுக்கு அழகும், இது உனக்கு புகழும், நீ மறைச்சிகளை அல்லவோ செய்திருக்கிறார். அது எப்படி சுந்தரர் பாட்டை அங்க நினைவு கொடுக்கிறார். சுந்தர தேவாரம், பேயோடேனும் பிரி ஒன்று இன்னாது என்பர் பிறர் எல்லாம். பேயோடு சேர்ந்து நாம பழகினாலும், பேயோடு சேர்ந்து நம்ம பலகால் பழகினாலும், அது பேயா இருந்தாலும் அந்த பேய் நம்மை விட்டு பெறுகின்ற பொழுது வருத்தம் ஏற்படும், வருத்தம் ஏற்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு கதை நான் சொல்றேன். ஒரு பணக்கார பெண்மணி என்ன செய்கிறார், அந்த பணக்கார பெண்மணியானவள், அவர் சேடிஸ்ட், தன்னுடைய வேலைக்காரியை அவள் துன்புறுத்தி கொண்டிருப்பார். எப்படி துன்புறுத்தி கொண்டிருப்பான்னா, தன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு கீழே இறங்குகின்ற பொழுது அவள் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற குப்பைய அவள் படியிறங்குற போது மேலே தலையில கொட்டுவான். கொட்டுகின்ற பொழுது அவள் என்ன தலையில குப்பை விழுகிறதுன்னு சொல்லி அவள் கொஞ்சம் வருந்துகின்ற பொழுது இதை பார்த்து சிரிப்பாளா, ஷேடிஸ்ட். இப்படி பல நாள் செய்து கொண்டிருந்தது. அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உடனே ஒரு நாள் என்ன செஞ்சா, ஒரு நாள் படியில இறங்கும் போது எதிர்பார்த்தான், தினமும் இறங்கும் போது இந்த இடத்துல குப்பையை கொட்டுவா, இன்னைக்கு ஏன் கொட்டலன்னு நினைச்சாள். ஏன் கொட்டலன்னு நினைக்கின்ற பொழுது அங்கிட்ட போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார், தனக்கு செய்த தீயதை ஆயினும் இன்றைக்கு ஏன் அவள் செய்யவில்லை என சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த வேலைக்காரி போய் பார்க்கறா, தன் வீட்டை கழுவிச்சு சொன்னா தொடச்சிட்டு குப்பையெல்லாம் அள்ளி வச்சுட்டு வந்துருவான், வந்த பிறகு இவ படுக்கறையிலிருந்து எழுந்து வந்து மெனக்கட்டு கொட்டுவான். இன்று ஏன் கொட்டவில்லை என்று பார்க்கிறார். அவள் செய்தது தீங்கானாலும் இன்று ஏன் அவளை நான் காணவில்லை, ஏன் அவள் இந்த செயலை செய்யவில்லை என்று வருத்தப்பட்டு மேலே சென்று பார்க்கிறார். படுத்த படுக்கையிலே அசைய முடியாத முணங்கி கொண்டிருந்தார். உடனே உங்களுக்கு என்ன ஆனதுன்னு, என்னால் அசைய முடியலையே, நான் அசைய முடியாமல் படுத்து கிடப்பது உனக்கு எப்படி தெரியுமா, தினம் குப்பையை கொட்டி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே, இன்னைக்கு ஏன் செய்யலன்னு நான் தான் பார்க்க போனேன். ஆகையினாலே தனக்கு தீங்கு செய்ததே ஆயினும் தன்னோடு தொடர்புடையது நித்தலும் இந்த காரியத்தை செய்வது இன்று ஏன் செய்யவில்லை. இதே போல இந்த பேய் என சொல்லக்கூடியது ஒரு கேட்டினை கொடுக்கக்கூடியதுதான், ஆனால் தினமும் ஒரு பாதை வழியாக செல்லுகின்ற பொழுது ஒரு பேயானது வந்து ஆடுகின்ற பொழுது இன்று வரவில்லைன்னா, ஏன் இன்னைக்கு இந்த வர வேண்டிய பேய் ஏன் வரவில்லை என்று பலகாலும் வந்து தன்னோடு பழகி சென்ற அந்த பேய் பிரிந்தாலும் துன்பத்தை தரும். அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்லி காட்டுகிறார், அங்கே பேயாக இருந்தாலும் கூட பேயோடேனும் பிரி ஒன்று இன்னாது என்ற பிறரெல்லாம், அதே போல என்னோடு பலகாலமும் பழகி இருந்த ஆணவ மரத்தை என்னிடமிருந்து பிரித்து விட்டாயே. அதைத்தான் அங்க அழகாக சொல்லி காட்டுறார். நீர் அருளோன் ஆவதை எவனோ நல்லுயிர் செதுக்கும் பேயே ஆயினும் தெருட கண்ணில் காணாராயினும் கனவில் நன்னுங்கால் பிரியின் இன்பம் வாயாது என்றே மதியோரறைவ. பேயோடேனும் பிரி ஒன்று இன்னா என்பர் பிறர்னார் சுந்தரர். ஆனா இங்கே அதை எப்படி சொல்லுகிறார், மதியோர் அறைவர் சுந்தரர் சொல்லார். ஞானத்தன்மை உடைய சுந்தரரே சொல்லி இருக்கிறார், ஆனால் நீ என்ன செய்தார், என்னை மறியினாலும் பேயோடு ஒத்த அந்த ஆணவ மலம் என்னை இந்த நாள் பொறிந்திருந்து அதோடு நான் பழகிவிட்டேன், நின் நன்றி யாரும் அறியவாரா. ஆகையினாலே அந்த தொண்டு தொற்று இருக்கின்ற ஆணவ மலம் என்னிடம் இருக்கின்ற உன்னை என்று எவருக்கும் தெரியாத அந்த உண்மையை நீ அறிந்து அன்னதாய தொன்முது பிறவி குலம் முழுதும் அரைபோக்கு ஒழிய வளையி என்ன செய்தார், அந்த என்னோடு பழகி இருக்கின்ற அந்த ஆணவமாகிய அந்த பேயை நீர் அடித்து விட்டீரே. மறியே பெறுவார். இந்நாள் வரை பொருந்தி இருந்தும் பெருமானே அதை என்ன

0: அதனுடைய அறிவை ஒடுக்கி அணுத்தன்மையாகி பேய் அடக்குவதை போல தன்மையைப்படுத்தி அடக்குவதற்கான இரண்டாவது, அந்த பேயை தானாகவும் போகாது, இவனாலும் போனாலும் அது போகாது. நல்லா கவனிக்கணும், பேய் வந்து தானாகவும் போகாது, இவனாலும் விளக்க முடியாது. பேய் ஓட்டுபவன் ஒருவன் வந்துதான் விரட்ட முடியும். இதே போல இந்த ஆணவமலம் உயிரை விட்டு தானாகவும் போகாது, இந்த உயிருக்கும் அந்த ஆணவமலத்தை பிரிக்கவும் முடியாது, இயலாது. அங்கு பேய் ஓட்டுபவன் வந்து ஆணவமலத்தை பிரிப்பதை போல ஞானாசிரியன் ஒருவன் வந்துதான் பேயாகி ஆணவமலத்தை விரட்ட முடியும் என்பதை குருவின் மேலே வைத்து அப்படியே நிந்தா சுதியாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து பிறவி என்கின்ற சேனை என்னை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த துரத்தி கொண்டு வந்த அந்த பிறவியாகிய சேனையை உன்னுடைய ஞானம் பொருந்திய வாழினால் சிதைத்து விட்டீரே என சொல்லி காட்டுகிறார். எப்படி? அன்னதாய தொன்முது பிறவி குலம் முழுதும் அறைவோக்கு ஒளிய வளையி ஞானவாழ் பூமுகம் அழுந்த கொன்று சினம் தனியா அன்றிய சீற்றத்து மரபோ நல்லையோ. ஆகையினாலே நீ படைகளையெல்லாம் வாளினை கொண்டு அவர்களை அழியும்படி செய்தீர். படைகளை நீ வாளினால் கொன்ற காரணத்தினாலே நீ அருள் உடையவன் அன்று அருள் அற்றவனாக போல் தெரிகிறது என்று நீந்தா செய்து சொன்னார். என்னை துரத்தி கொண்டு வந்து என்னை விரட்டி கொண்டே வந்து என்னை துன்புறுத்திய இந்த பிறவியாகிய படையை சேதித்து விட்டேன் என்று இப்படி நிந்தா சுதியிலே சொல்றார். இப்படி நிந்தா சுதியிலே சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் என்ன என்பதை அடுத்த அமரிலே திருவருள் துணையோடு சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். பூதி சாதனம் எங்கும் பொங்குக சாதி வைதிகம் சைவம் விளங்குக சோதி வான்மழை தூங்குக வையம் மேல் நீதி வேந்த நிலை பெற்று வாழ்கவே. திருச்சிற்றம்பரம்
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு திருச்சதகம் மெய் உணர்தல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: ஐந்தாவது பாடல் அது எப்படி வருதுன்னா, மனிதனாக பிறந்து விட்டோமா, இனிமேல் என்ன பண்ண வேணும்னா பரவாத ஒரு நெறியை பெற வேணும். அப்படி பரவாத நெறியை பெறுவதற்கான வழிதான் சிவபெருமானுடைய திருவடியை பூசித்தல், சிவனுடைய அடியாரோடு கூடுதல், தவம் செய்தல் ஆகிய முறைகள். அப்படிப்பட்ட முறைகளை செய்தால் மறுபடி பரவாமல் இருக்கலாம், பரவாமல் இருக்கலாம். அதனால பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாரு. இந்த பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல செய்ய வேண்டிய உயர்ந்த செயல்களை செய்து விட்டால் அவன் உயர்ந்தவன், அவன் பிறவி பிரயோசனமாக ஆகிவிடுகிறது, அந்த பிறப்பு பிரயோசனம் உடையதாக ஆகிவிடுகிறது. செய்ய வேண்டியதை செய்யவில்லை ஆனால் பிரயோசனம் இல்லாத ஜென்மமாக போய்விடுகிறது. அது செய்ய வேண்டியது எது என்று கேட்டால் தவம் செய்தல், மலரிட்ட சிவபெருமானை அர்ச்சித்தல், அதற்கு மேல அவனுடைய அடியாரோடு கூடுதல், அடியார்களை வணங்குதல் முதலாகிய செயல். இது வந்து செய்யறதுக்கு செய்யறதுக்கு முடிஞ்ச காரியம் தான், செய்ய முடியாத காரியம் அல்ல. தவம் ஆகிய சரியகிரி யோக நெறியில் தவம் செய்தல், அவன் திருவடியை பூசித்தல், அதற்கு மேல அடியாரோடு கூடுதல், அடியவர்களுக்கும் ஜீவனுக்கும் துண்டு செய்தல் ஆகிய இப்படிப்பட்டது. இந்த நெறிகளை செய்தான்னா அவன் வந்து பிறந்த பிறப்பை பிரயோசனமாக ஆகிக்கிறான், பிறந்த பிறப்பை பிரயோசனமாக ஆகிக்கிறான், இல்லைன்னா வீணாகி. அதனால இந்த மாதிரி செயலை நான் செய்யவில்லை சாமி, அதனால இந்த பரப்பு ஊனா போச்சுங்கிறார். இந்த பரப்பு தவம் செய்யல, மலரிட்டு உன்ன அர்ச்சனை பண்ணல, உன்னுடைய அடியவர் கூட்டத்துல நான் கூடவில்லை, அதனால இந்த பரப்பு ஊனா போச்சு, அதனால இதெல்லாம் செய்யறாப்புல இன்னொரு பரப்பை கூடு சாமின்னு. யாரு? மாணிக்கவாசகர். உலக வாழ்வு என்பது அதிகபட்சம் எல்லாருமே வாழ்கின்ற வாழ்வு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பணம் தேடுவது, வீடு கட்டுவது, பெண் ஜாதி புள்ளை, இதுதான் வாழ்வு. அவ்வளவுதானே வாழ்வு. பணம் தேடுவது, வீடு கட்டுவது, காணி வாங்குவது, நகை பண்றது, கார் வாங்கறது, பொண்டாட்டி புள்ளை, இவ்வளவுதான் வாழ்வு. இவ்வளவுதான் வாழ்வு, இவ்வளவுதானப்பா வாழ்வு. அதுக்கு மேல அதெல்லாம் அதிகமா உள்ளவன் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வச்சிருக்கிறான், அவ்வளவுதானே. எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அவன் சாப்பிடுறது எவ்வளவு? ரொம்ப கொஞ்சம் தான். சாப்பிட முடியாமையும் போய்விடுகிறது. ஒன்பது நாளி உடுப்பது நான்கு மூலம், ஒன்பது நாளி, நாளினா ஒரு படி அரிசி, ஒரு நாளைக்கு ஒரு படி அரிசி ஒரு மனுஷனுக்கு போதும், போதுமா? ஒன்பது நாளி உடுப்பது நான்கு முழம்,

0: 80 கோடி நினைந்து எண்ணுவதா? 80 கோடி நினைந்து எண்ணுவன கண்புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணிற் களம் போல சாந்துமையும் சஞ்சலமேயாம் என்பது அவை பாட்டு. அதனாலே இப்படி அவன் படுக்கிறது எத்தனை அடி? 6 அடி நீளம், 2 அடி அகலம் இருந்தா போதும். படுக்கிறது கட்டுறதுக்கு 4 முழம் வேட்டி, சாப்பிடறதுக்கு 1 பிடி அரிசி. பொழுது திடறான் தெரியுமா? கோடிக்கணக்கா திறனும் பத்தல் என்னதான் தெரியும். கோடிக்கணக்கா தண்ணவனுக்கு என்ன மனசு? வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வனைப்பட்டு ஆள்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளத்தே என்பது திருச்சதனம். அதனாலே இப்படி மனித ஜென்மம் என்று சொன்னால் அது சிவபெருமானை பத்தி பண்ண வேணும். சிவாலய சேவை, சிவனடியார் சேவை, சிவ தர்மம், சிவபுண்ணி இப்படி செய்து இந்த பரப்பை உயர்த்தி கொடு. இப்ப செய்யற தொழிலினாலே ஒருவனுக்கு உயர்வு வருது அல்லவா? செய்யற தொழிலினாலே ஒருவனுக்கு உயர்வு வரும். தாழ்ந்த தொழிலை செய்தா அவனை தாழ்ந்தவனாகும், உயர்ந்த தொழிலை செய்தா உயர்ந்தவனாகும். அதனாலே அப்படி இந்த பரப்பில உயர்ந்த காரியங்களை சிவகாரியங்களை செய்தோமானால் அடுத்தாற் போல உயர்ந்து விடலாம். என்ன, உடம்புதான் போகும், அடுத்த உயிர் போற இடம் ஒண்ணு இருக்குதுல்ல, உடம்புதான் அழியுமே தவிர உயிர் அழியாது. உடம்பு அழியும், உயிர் அழியாது. ஆனா உயிரை யாரும் பார்த்தது இல்ல, யாராவது பார்த்திருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஆனாலும் உயிர் கட்டாயம் இருக்குது. உயிருங்கிறது ஒண்ணு இருக்குது இல்லையா? இருக்கு. உடம்பு தெரியுது, உயிர் தெரியவில்லை. இதுதான் பெரிய ஆச்சரியம். உலகம் தெரியுது, கடவுள் தெரியல. உலகம் தெரியுது, கடவுள் தெரியல. உடம்பு தெரியுது, உயிர் தெரியல. இதே மாதிரிதான் உயிர் தெரியலேன்னு சொல்லி உயிர் இல்லேன்னு சொல்றியா? சொல்ல முடியாது அல்லவா? உயிர் தெரியல, உடம்பு தான் தெரியுது. அப்ப உயிர் இல்ல, எனக்கு உயிருங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது போல கடவுள் தெரியாம இருந்து உலகத்தை இயக்குகிறாரு, உயிரும் தெரியாம இருந்து உடலை இயக்கு. உயிர் கண்ணுக்கு தெரியாம இருந்து உடம்பை இயக்குது, கடவுள் தெரியாம இருந்து உலகத்தை இயக்குகிறார். புரியுதா இல்லையா? அதனாலே தெரியாத பொருளுதான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. எது கண்ணுக்கு தெரியாம இருக்குதோ அந்த பொருள் தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு. ஆகையினாலே இந்த பரப்பிலே செய்ய வேண்டிய உயர்ந்த செயல்களை செய்து அடுத்தாற் போல இந்த உயிருக்கு நல்ல ஒரு கதிய நல்ல இடத்தை தேடிக்கொள்வதுதான் அறிவாளியுடைய செயல், அறிவுடையவருடைய செயல். அதத்தான் அந்த செயலத்தான் தவமே புரிந்திலும் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். தன்மலர்னா நல்ல குளிர்ச்சி உறுதிய நல்ல மலர்களை இட்டு சுவாமியினுடைய திருவடியில பூஷிப்பது. முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையன். இப்ப நீங்க எத்தனை பேர் இங்க பூஜை பண்றீங்க? யாரும் இல்ல, பூஜைக்காரர்கள் அதிகம் இல்ல, யாரோ ஒண்ணு அரை அப்படி இருக்கு. இவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சொல்றீங்களே நாங்க எப்படி பண்றதுன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதனால காலையில குளிச்சிட வேண்டியது என்ன, இது பூஜைக்காரர்களுக்கு தான் அது பொருத்தம், உங்களுக்கும் பொருத்தமா சொல்லி விடுறேன். காலையில ஸ்நானம், ஸ்நானம்னா பூ குளிக்க வேண்டியது. ஒரு பூ தலைய பறிச்சு அந்த சாமி படத்துக்கு முன்னாடி போட்டுட்டு கும்பிட்டு ஒரு திருவாசம் சொல்லிட்டு சாப்பிட்டா திரும்பி வச்சுக்கோ. இது செய்யும், இது காசு பணம் செலவே கிடையாது. ஒரு பத்திர உற்பத்தி சுவாமியினுடைய படத்துக்கு முன்னால போடுறது, விநாயகர் சுப்பிரமணியர் நடராசர் இது மாதிரி படத்துக்கு முன்னால போட்டுட்டு ஒரு தேவார திருவாசகம் சொல்லி விட்டு சாப்பிட்டோம்னா பூசையா போச்சு. இத எங்க மாதிரி தீச்சை வாங்கி 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் தேடி செய்யறதுன்னா எங்களுக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்கு எல்லாம் வேலையா இல்ல. அதனால அந்த மாதிரி எல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றேன். சிரமப்படாமே லெகுவா, அதத்தான் திருமூலர் சொன்னாரு, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னா. எளிமையா சொன்னார், யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. சாப்பிடப்படாதுப்பா, ரொம்ப நன்றி கொன்ற பாவம். உண்ணும் போது ஒரு கைப்பிடிங்கிறாரு, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலைங்கிறாரு. தாய்மான சுவாமியும் எல்லாம் உதவும் உனை ஒன்றில் பாவனை எழுந்தது புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போட்டிறஞ்சின் இல்லை நான் இப்படி உருப்படி ஆவேன் அப்படிங்கிறார். எத்தனை ஒரு ஜென்மம் இப்படி ஒண்ணுமே செய்யாம ஒரு பச்சிலை ஒரு பச்சிலை தான் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு நொச்சித்தலை, நொச்சித்தலை ஒரு வில்வத்தலை, ஒரு அருக புல்லு, இதை பறித்து சாமிக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு பாட்டை சொல்லி போட்டு சாப்பிட்டா போகும். உண்பதன்னும் மலர் பறித்திட்டு முன்னாராயில் அழியற்றார் வறந்தவார் ஏதோ எண்ணில் பெருமோயின் மகனலியை பயிர்த்து சேர்த்தும் பரப்பார்க்கே தொழிலாகி இறக்கின்றார் என்பது அப்பர் சுவாமி. பூக்கை கொண்டனன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டன நாமன் வைகிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிவரை என்பது அப்பர் பாட்டு. ஆகையினாலே ஒண்ணு நீங்க அதிகமா சிரமப்பட வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், தந்திரம் சொல்ல வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். கலையில குளிக்க வேண்டியது, குளிச்ச உடனே எந்த நேரத்துக்கு குளிச்சாலும் சரி, வயலுக்கு போயிட்டு வரலாம், மற்ற காரியங்களை பார்த்துட்டு வரலாம் அல்லவா. அப்படி இருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி குளிக்க முடிஞ்சது குளிங்க, இன்னும் கீழே வரேன், குளிக்க முடிஞ்சது குளியுங்க, இல்லைன்னா கைகால் அலம்பிக்கிட்டு ஒரு பத்திரை உட்பா ஏதாவது ஒரு பூச்செடி வச்சிருக்கோம் வீட்டில், ஒரு பூச்செடி வில்வம் பறிச்ச காய வச்சு வச்சுக்கலாம், ஒரு நாலு உள்ளத்தை எடுத்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி போட்டுட்டு, சுப்பிரமணியருக்கு முன்னாடி போட்டுட்டு, தெரிஞ்சது தேவாரம் திருவாசகம் பாடுங்க, தெரியலன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லிபடி சாப்பிடும் பூசை ஆயிடும். பூசை இது செய்யாம சாப்பிடக்கூடாது, அதுதான் வழிபாடு அப்புறம் சாப்பாடு, வழிபாடு சாப்பாடு, சாப்பாடு ஒண்ணுதான் தெரியுது, வழிபாடு தெரியவில்லை பாருங்க. சாப்பிடல இப்படியெல்லாம் கெடுக்கணும், சாப்பாடு சாப்பிட்டீங்களா பூஜை பண்ணிட்டீங்களா வழிபாடு பண்ணீங்களா யாராவது கேட்டு காதில் கேட்டுருக்கோம், இல்லவே வழிபாடு அவசியம். மனிதன் மாடு ஆடு வழிபாடு செய்யாது, யானை குதிரை வழிபாடு செய்யாது, பிராணிகளுக்கு எல்லாம் தெரியாது, மனுஷன் ஒருத்தன் தான் வழிபாடு செய்யறதுக்காகவே வந்தவன். அது சித்தியார்ல சொன்னாரு, மானுட பிரவிதானம் வகுத்தது, மானுட பிரவிதானம் வகுத்தது, மனுஷ பிறவி எதுக்கு வகுத்தான் என்று கேட்டால், மானுட பிரவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆனிடத்து ஐந்து மாடு, ஆனிடத்து ஐந்துனா பசுவினுடைய பஞ்சகவியங்களை அபிஷேகம் பண்ணி கொடு, ஆனிடத்து ஐந்து மாடு அரண்பணிக்காக வந்து சிவப்பணிக்காக வல்லவா இந்த மனுஷ சர்மத்தை வகுத்தான் ஆண்டவன், வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அச்சுப்பார், தேவர்களும் பூலோகத்துக்கு வந்து பூஷம் பண்றானே, ஊன் எடுத்து சரீரத்தை எடுத்து உடலும் மூகரும் ஒன்றையும் உணராறாந்தோம் அப்படின்னு வருந்து. அதனாலே கண்ணுண்டு காண கருத்து நோக்க கசிந்துரிக்கு பண்ணுண்டு வாட செவியுண்டு கேட்க பல் பச்சிலையால் எண்ணுண்டு சாத்த இது நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுது ஐயோ கெடுவீர் இந்த மாண்டமே. ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூஷை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசீச்சனமே தவிராய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கு என்ன வாய் என்று கேட்கிறார் குருஞான சம்பந்தர். பொய்யை ஒளியாய் புலாலை விடாய் காலத்தை ஐயரை என்னாய் அறஞ்செய்யாய் வெய்ய சினமே தவிராய் திருவைந்து எடுத்து ஓதாய் மனமே உனக்கு என்ன மாண்பு. காலன் வரும் முன்னே கண்பஞ்சு அடையும் முன்னே பாலும் கடைவாய்ப்படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அரும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தாரையே கூறும் சிவகருமன் செய்யார் திருநீறு சாத்தார் தவனறியான் சைவநிதி சாரா ராவணிதரில் கண் பிறந்த பச்சை களார நிலக்கையிலோ ஏன் பிறந்தார் மாரடராய் என்று என்னெல்லாம் எத்தனையோ பெரியவர்கள் இடித்து இடித்து கூறுகிறார்கள். அதனாலே என்னென்ன வேற ஒண்ணுமே இல்ல, சுவாமியே நினைக்கிறது மன வாக்காயத்தை நினைக்கிறது ஜென்மத்தை தந்தாய் ஜென்மத்தை மனித ஜென்மமாக படைச்சாய் மாடு ஆடா படைக்காம, அதுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேணும், மாடு ஆடா படைக்காம மனுஷன் எங்களை படைச்சாவா அதுக்கு நன்றி. ஆகையினாலே இப்படி அவன் செய்த உபகாரத்துக்கு அவனை நினைக்க உபகாரத்துக்கு அவனை நினைக்கிறது அதுதான் பூஷ வழிபாடு. தவமே உரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இழஞ்சேன் அவமே பறந்து அறுவரை, இது செய்யாமையினால வீணா பூச்சுனர் அவம்னா வீண் அவம்னா வீண். அதனாலே மனித பரப்பு கிடைத்தது ஆச்சரியமாகினாலே இனிமேல் தெய்வமாக ஆகவும் தெய்வமாக ஆகும் அதற்கு இந்த மாதிரியான செயல். அதைத்தான் இதுல வந்து தவமே புரிந்திறன் தன்மலரிட்டு முட்டாது இழஞ்சேன், முட்டாதுன்னா திறந்தோறும் ஜீயன், முட்டாதுன்னா முட்டுப்படாமல் நரை கொண்ட மலர்தூவி வரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நன்றடியார் முட்டாமே பணி செய்யும், முட்டாமே பணி செய்யும். அதனால தினந்தோறும் செய்ய தினந்தோறும் செய்யறது. அதனாலே வந்து இந்த வழிபாடுங்கிறது என்னைக்கும் ஒரு நாளைக்கு இல்லை, என்னைக்கே ஒரு நாளைக்கு இல்லை, எப்படி தினந்தோறும் சாப்பிட்றோமோ அதே போல தினந்தோறும் வழிபாடு, வழிபாடு சாப்பாடு, வழிபாடு வழிபாடு உயிருக்கு உறுதி, சாப்பாடு நல்லா தெரியும், வழிபாடு உயிருக்கு உறுதி, சாப்பாடு உடலுக்கு என்னதான் சொந்த சாப்பாடு போட்டு உடலை உறுத்தியா வச்சிருந்தா கூட எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அது ஒரு நாளைக்கு போயிரு. அதனால உயிர் போகாததாக என்னாலே உயிர் போகாது, உயிரு உயிர் போயிருச்சிருக்கிறான்ல போகாது, அது இருக்கிறது திருவுரு, உயிர் வந்து நிலையா இருப்பது, உயிர் வந்து அழிவில்லாதது, உடல் தான் அழிவுடை, அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பெரியவங்க, உயிருக்கு உறுதி தேடுங்க, உயிருக்கு உறுதி தேடுங்க, உயிர் உடல் சில காலம் இருந்து போயிரும், உயிர் எப்போதும் இருக்கிறது, அது இது போச்சுன்னா இன்னொரு சட்டையை போட்டு இன்னொரு சட்டையை போட்டு அந்த சட்டை நல்ல சட்டையா இருக்கணுமே, அந்த சட்டை போடுற சட்டை நல்ல சட்டையா இருக்கணுமே, அது நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது அந்த சட்டை, அந்த சட்டையை தச்சு கொடுக்குறேன் அவன் இல்ல, அதுக்காக இப்பொழுதே நீ நல்ல முறையில் நடந்துகிட்டேன்னா அவன் நல்ல சட்டையை தச்சு கொடுப்பான். அது இதுலயும் அந்த முட்டாதுங்கிற வாக்கியத்தை சொல்ல முட்டாதுன்னா ஒரு நாள் தவறப்படாது, நாலு தவறப்படாது, பூஷைங்கிறது கட்டாயம் பண்ணியே தீரும். அதனால வந்து கண் பொருந்து முதத்தும் கைவிட நான் கடவேணும், நான் தூங்கும் போது கூட என் சாமியை விட மாட்டேன் என்று சொல்லி இந்த குருநாதர் கொடுக்கும் போது அந்த சுவாமியை பெற்றுக் கொள்வது. அதனாலே எப்போதும் பூஷித்தல், தந்தூரும் பூஷித்தல், வேலை இருந்தா மூணு காலம் பூஷிக்கலாம், நேரம் இருந்தா ஒரு காலம் ஒழுங்கா பூஷை பண்ணாலே போதும், அதனாலே வந்து திறந்தோறும் பூசித்தது. அதான் முட்டாதுன்னு சொல்றது. அதனாலே ஆய்வளர்ட்டு முட்டாதீரே இறந்த எல்லா எமக்கே வரலா என்ன அன்பர் உள்ளம் கறந்து நல்லா கல்வனே. அதனாலே இப்படி உன்னுடைய திருவடியிலே மலர்களை இட்டு வழிபாடு செய்து அதற்கு மேலே உன்னிடத்துல வேண்டியதை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணமுடைய அன்பருடைய உள்ளத்தை குடியாக கொண்டு அங்கே இருக்கின்ற கல்வனே. கறந்து நில்லா கல்வனே, கறந்து நில்லான்னா அவர்களுக்கு ஒளிந்து கொள்ளாமல், அப்படிப்பட்ட மெய்யன்பர்களுக்கு ஒளிந்து கொள்ளாமல், அவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றியும் மற்றவர்களுக்கு தோன்றாமலும் இருக்கின்ற காரணத்தினாலே கல்வனே. தெரியாமல் இருந்தா கல்வன் தானே, இருந்துகிட்டே ஆளு தெரியாமல் இருந்தானா கல்வன் தானே. அதனால இருக்கிறான் தெரியவில்லை, இருக்கிறான் தெரியவில்லை. பறந்து வல்ல ஐமலர்ட்டு முட்டாத அடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்று அன்பர் உள்ளம் மெய்யன்பர்கள் இப்படி நல்ல மலர்களை இட்டு உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணி அவனிடத்தில் வேண்டியதெல்லாம் வேண்டத்தக்க தெய்வோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்கின்ற எண்ணத்திலே வாழ்கின்ற அன்பருடைய உள்ளத்திலிருந்து மறைந்து கொள்ளாமல் அவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றும். அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே, கறந்துன்னா ஒளிந்து இல்லாத ஒளிந்து கொள்ளாமல் இருக்கின்ற கல்வனே. கல்வனா மற்றவர்களுக்கு கல்வனாக இருக்கிறார், மற்றவர்களுக்கு கல்வனாக இருக்கிறார். கறந்து நில்லா கல்வனே, நின்றன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் இருளாய், உன்னுடைய உயர்ந்த திருவடிக்கு அன்பு எனக்கு தருவாயாக, அன்பு தருவாயாக. அந்த அன்பு நிரந்தரமான அன்பை கொடுங்க, நிரந்தரமான. இப்ப டெம்பரவரியா எல்லாம் அன்பு இருக்குது, பர்மனண்டான அன்பு. இப்ப டெம்பரவரி வேலையில இருக்கிறவன் என்ன நினைப்ப, என்ன நினைப்ப, எப்ப பர்மன். அது போல மாணிக்க வாசகருக்கு அன்பு இருக்குதா, டெம்பரவரியா இருக்குதா, அந்தரமா இருக்குதா, அந்தரம் இல்லாம நிரந்தரமாக்குங்கிறார், நிரந்தரமாக்கு அப்படிங்கிறார். நிரந்தரமாய் அருளாய் எனக்கு அன்பை நிரந்தரமாக, நிரந்தரமான உறுதியாக, எப்போது நிலைத்ததாக, மிகுதியாக அன்பை கொடுங்கிறாரு. எதுக்குப்பா அவளை அன்பை கேட்கிற அப்படின்னு சாமி கேட்டாரு. அந்த அன்பை கொண்டு உன்னை வணங்குவதற்காக, அந்த அன்பை வேற எங்கேயும் செலவு பண்ண மாட்டேங்க. ஏன்னா இப்ப பணம் பையா 10,000 ரூபாய் கேட்கறான்னு வச்சுக்க, எதுக்குடா 10,000 ரூபாய் கேட்கற அப்படின்னு கேட்பான் தானே அப்ப. அவன் என்ன சொல்லணும்னா, அந்த 10,000 ரூபாய் என்னால் இந்த மாதிரி இந்த புக்கு வாங்கணும், காலேஜ் கட்டணும், என்ன மாதிரி செலவு, என்ன அப்படின்னு நல்ல செலவு சொன்னான்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், கொடுக்க சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஊட்டிக்கு போயிட்டு வர கோடைக்கு அப்படின்னா கொஞ்சம் எரிச்சலாத்தான் இருக்கும். அவனுக்கு போனா அங்க எரிச்சல் தெரியும், கொடுக்கறவனுக்கு எரிச்சலா இருக்கும். அதனால என்னால அப்பா வந்து பணம் கொடுக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கணும், ஏன்னா புள்ள செய்யற செலவை பாரு. அது போல அன்பு உழவு கேக்குறிய எதுக்குடா மாணிக்க வாசகம் அப்படின்னு கேட்டாரான் ஜெயகுருமான். உன்னை ஏத்துவதற்கு சுவாமி, அந்த அன்பு முழுவதையும் வச்சு உன்னை வணங்குவதற்கா. இப்ப நம்ம வணங்குறோம்னா அன்பு இல்லாமல் வணங்குறோம், நம்ம கும்பிடுறோம்னா அன்பு இல்லாம இருந்தாலே ஏதோ பேரளவுக்கு அன்பு அப்படித்தான் நமக்கெல்லாம் இருக்காங்க. நம்ம அன்பெல்லாம் ஒரு அன்புன்னே சொல்ல முடியாது. அந்த ஆள் அன்பெல்லாம், அந்த ஆள் அன்பெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் கிட்டத்திலே நிக்க முடியும். வெகு தூரம் அந்த கண்ணை தோண்ட அன்புக்கு நமக்கு எவ்வளவு தூரம். அதனாலதான் மாணிக்க வாசகர் எப்படி கேக்குறாருன்னா, கறந்து நில்லா கல்வனேன் என்ற வாறுகளுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் இருளாய், முன்ன ஏத்த முழுவதுமே அந்த முழு அன்பை கொண்டு அந்த முழு அன்பையும் உன்னுடைய திருவடிக்கே ஆக்குவேங்கிறார். அந்த திருவாசகத்துல வர்ற ஒரு வாக்கியங்கள் சிறப்பு எத்தனையோ நிறைய வருது. நீங்க ரொம்ப கவனமா வந்து ரொம்ப அக்கறையா கேட்டீங்கன்னா நான் அக்கறையா சொல்றதுக்கு நல்ல. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் உண்டெங்கும் தேட. முழுவதும் கண்டவனை, முழுவதும் கண்டவன் என்றால் உலகம் முழுவதையும் படைத்தவன் பரமன், முழுவதும் கண்டவன், அவனை படைச்சவன் விஷ்ணு. முழுவதும் கண்டவனை, முழுவதும் ஆகிய உலகம் முழுவதையும் கண்டவன் என்றால் படைத்தவன் யாரு, பரமா. அவனை ஒரு ஆள் படைச்சான், அவன் தான் விஷ்ணு. விஷ்ணுவனுடைய புத்திரன் பரமா, விஷ்ணுவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து தோன்றினார் பரமா என்று. முழுவதும் கண்டவனை படைத்தான், படைத்தவனை படைத்தான் அப்படி உலகத்தை படைத்தவனை படைத்தான், முழுவதும் கண்டவனை படைத்தான் யாரு, விஷ்ணு. அவன் என்ன பண்ண, மலர் கொண்டு முடியை சாய்த்து வெகு காலம் தேடியும் காண முடியவில்லை. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழு மலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன், தேட தேட அப்பாலாகவே இருந்தான், தேட தேட அப்பாலாகவே. அவன் எப்படி இருக்கிறான், இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடன் நாடகம் ஆடி கதியிலியாய். அவன் கழுது என்கின்ற, கழுது என்கின்ற பேய்களோடு காட்டிடை சுடுகாட்டிடை நாடகமாடி கதியிலியாய். கதியிலியாய்னா சிவனுக்கு கதியே கிடையாது, சிவனுக்கு கதியே கிடையாது. எல்லாருக்கும் கதி கொடுக்கிறவன் சிவன், சிவனுக்கு கதி. அவன் அடைகின்ற இடம் ஒண்ணு இல்லையிலோ அதை கதியிலியாய். இதெல்லாம் திருவாசகத்துல அப்படி வரும், இல்ல வழங்குதா. எல்லாரும் சிவகதிக்கு போனான் என்று சொல்லுவான், சிவன் எந்த கதிக்கு போறான், அவனுக்கு கதியே. நான் கதியிலியாய் கதியிலியாய் உழுவையும் போல் உடுத்து உண்மத்த மேல் உண்டு உழுதிருவேன். அதாவது உழுவை என்கின்ற புலியின் போலை உடுத்துக்கொண்டு உண்மத்த மேற்கொண்டு உண்மத்த மேற்கொண்டு என்றால் உலக உயிரில் எல்லாம் அருளை பிரவேணுமே என்கின்ற பித்து கொண்டு, அதான் பித்தாபரேஸ்வரி, உண்மத்த மேற்கொண்டு உழிதருவேன். உழிதரும் காலும் கணலும் புனலுடும் மண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது. இது வந்து வீசுகின்ற காற்று, வீசுகின்ற கால்னா காற்று, வீசுகின்ற காற்றும் கணல், கணல்னா நெருப்பும், புனல் என்றால் நீரும் மண்ணும் பின்னு பஞ்சபூதங்களும், இழிதரு காலம் எக்காலம், இந்த எல்லா பொருளும் அழிகின்ற காலம் எப்போதும் வரும். எல்லா பொருளும் காற்று தண்ணீர் நெருப்பு மண் எல்லாமே அழியுமா, அதான் மகாசங்கார காலம். இழிதகால எக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதரு காலத்தை உன்னடி எஞ்சிய வல்வினை. ஆகையால அப்படி மகாசங்கார காலம் வந்த பிற்பாடு சிவபெருமான் என்ன பண்ணுவார் என்றால் மறுபடி கூத்தாடுவார், உலகம் உண்டாவதற்காக கூத்தாடுவார். அதான் உழிதரு கால அத்த உன்னடி எஞ்சிய வல்வினை. அப்படி மகாசங்கார காலங்களிலே அதனால பக்குவம் உள்ள ஆன்மாக்களை தன்னோடு சேர்த்துக் கொடுவார், முத்தி பயனை கொடுக்கணும் அந்த மகாசங்கார காலத்துல. அப்புறம் அந்த முத்திக்கு தகுதி இல்லாத ஆன்மாக்களை எல்லாம் மறுபடி திருப்பி படைச்சு விட்டது அந்த காலத்துல. அதான் சீசன் காலம் சொல்ற மாதிரி உழிதரு காலத்தை உன்னடியெஞ்சியது வல்வினையே, கழிதரு காலமுமாய் காலமுமாய் அவை காத்து எம்மை காப்போனே. அலை என்னுடைய வினைய கழித்து, என்னுடைய வினையை கழிக்கின்ற காலமுமாக அவை காத்து, அவை காத்து என்றால் அந்த காலத்து அந்த காலத்தையும் காத்து அந்த காலத்துல எம்மையும் காத்து ரட்சிப்பவரே என்று இந்த பாட்டுல சொல்றார். பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி இன்னொரு குருவான், சிவனுக்கு பவன் என்று ஒரு நாமம், பவன் என்று ஒரு நாமம், அது ஓம் பவாய தேவாய நமகா ஓம் சர்வாய தேவாய நமான்னு வரும். அதனால பவன் என்று சொன்னால் எல்லாரையும் தோற்றுவிப்போம், எல்லாரையும் உண்டு பண்ணுவோம், உண்டு பண்ணுவோனுக்கு பவன் என்று பெயர். அதை பவனன் நாமம் பிடித்து திரிந்து என்று கூட அப்பர் தேவாரம். பவன் எம்பிரான் எமக்கு தலைவன், பனிமாமதி கண்ணி குளிர்ச்சி உருந்திய சந்திரனை தலையிலே உடையவன், விண்ணோர் வருவான் தேவருக்கு தலைவன் சிவன் எம்பிரான், சிவன் மங்கள பொருளாக உள்ளவன் எமக்கு தலைவன் என்னை ஆண்டு என்னை தரையும் இல்லை. பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் வருவான் சந்திரசேகரனாக இருக்கிறான், எம்முடைய தலைவனாக இருக்கிறான், இப்ப எல்லாரையும் தோற்றுவிக்கும் பவனாக இருக்கிறான், எம்பெருமானாக இருக்கிறான், சிவனாக இருக்கிறான், எம்பிரான், இப்படி எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவன் என்னை அண்டு கொண்டான். அண்டு கொண்டானா, அவ்வளவு பெரிய கடவுள், கடவுளுடைய பெருமை எல்லாம் சொல்றாரா, இவ்வளவு பெரிய கடவுள் என்னை அண்டு கொண்டார் என்று சொன்னால் எனக்கு ஏதாவது தகுதி இருந்ததா என்றால் தகுதி கொஞ்சம் கூட இல்லை, என்கிட்ட சிறுமையா இருந்துச்சு, பெருமை இல்லை. என்னுடைய சிறுமையை கண்டும் ஆண்டு கொண்டான், என்னுடைய சிறுமையை கண்டும் என்னுடைய தவறு குற்றங்களை எல்லாம் கண்டு கூட என்னை தள்ளிவிடாமல் ஆண்டுவான். பவன் எம்பிரான் பனிமாமதிக்கண் இன்னொரு குருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான், என் சிறுமை கண்டு. குற்றம் இருந்தா ஆளை விளக்கிடுவான்ல, வேலையை சேர்த்துக்க மாட்டான்ல, குற்றம் தப்பு தவறு இருந்துச்சுன்னா அவனை வேலைக்கு வச்சுக்க மாட்டான்ல. இந்த சாமி என்ன பண்ணாரா, அவனுக்கு குற்றம் உள்ளவராகி மாணிக்க வாசல ஆண்டு கொண்டான், சிறுமை கண்டும் ஆண்டு கொண்டான், கண்டும் அவன் எம்பிரான். என்ன நான் என்ன சொல்லிக்கிட்ட இல்லையரேன்னா, அவன் தான் எனக்கு தலைவன், யாரு சௌர்மான்னு தலைவன், நான் அவனுக்கு அடியன். அடியேன்னு என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே, இந்த பரிசே உலகம் முழுவதும் புவனம் முழுவதும் தெரியும்படியாக இந்த தன்மை எனக்கு ஆக்கிவிட்டான். உலகம் முழுவதும் மாணிக்க வாசகர் சௌர்மானுக்கு அடியவர் ஆயிட்டார், சௌர்மானுக்கு அடியவர் ஆயிட்டாருன்னு உலகம் பூராவும் இருக்குது. இது எனக்கு பெரிய பரிசு, இது எனக்கு அவனுக்கு ஆளாவதுதான் பெரிய பரிசு, அவனுக்கு ஆளாவது, யாருக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாவதுதான் பெரிய பரிசு, ஆளாவதுதான் பெரிய பரிசு, ஆளாயிட்டா போதும். அதனாலதான் ஆளாவது எப்படியோன்னு ஒருத்தர் கவலைப்பட்டார், ஒரு பெரியவர், எல்லாம் திறந்த பெரியவர், ஆளாவது எப்படியோ அப்படின்னு கவலைப்பட்டார். வாழான் மகவரிந்து ஊட்ட வல்லேனல்லும், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேனல்லும், துண்டு செய்த நாளாரின் கண்ணிடந்த அப்ப வல்லேனல்லும், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ, திருக்காலத்தி அப்ப இருக்கு சிவனுக்கு ஆளாவது, சிவனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடனஞ்சே அரண்ணானன் கேளாய் சம்பந்தர், நான் கிளை கிளைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய நீக்குமோன் கோழிலியும் பெறுவானே என்பது சம்பந்தர் தேவா. அதனால சிவனுக்கு ஆளாகவில்லை ஆனால் யமனுக்கு ஆளாவா, யாருக்கும் ஒருத்தனுக்கு ஆளாய்த்தனது ஏறும், அதனால சிவனுக்கு ஆளாயிட்டோம்னா யமனுக்கு ஆளாக வேண்டியது. அது அப்பர் சுவாமி சொன்னார், ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் மீளா ஆட்சி செய்து மெய்மையுள் நிற்கிறார் கோளாத சுரையோ துணும் துன்ப சிவி வாழாம ஐந்து மண்ணாகி கழிவர் என்றார். அதனாலே கட்டாயம் சிவனுக்கு ஆளாகி விட வேண்டும். அதைத்தான் சொல்றாரு, அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன. இப்பரிசே இந்த பரிசு, இந்த உயர்ந்த பரிசு, இது பரிசுண்டு பரிசுன்னு புரியுதா, உயர்ந்த விருது விருதும் தான் இந்த பரிசே. புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே, புகவே தகையன் உனக்கு அன்பு. அதற்கு மேல பத்தாவது பாட்டு, புகவே தகையன் உனக்கு அன்பு என்று சொல்றாரு. எனக்கு தகுதியை நினைச்சு பார்த்தா, உன்னுடைய அடியவர்கள் கூறியிருக்கிற கூட்டத்துக்குள்ள போவதற்கு தகுதி இல்லை. புகவே தகையன் உனக்கு அன்பரும், யான் என் பொல்லாமணியே, பொல்லாமணியே என்றால் துளைக்கப்படாத மாணிக்கமே. தகவே என உனக்கு ஆண் கொண்ட தன்மை, எந்த தகுதியை வைத்து என்னை ஆண்டு கொண்டாய்? தகவே என நீ உனக்கு ஆட்கொண்ட தன்மை. இப்புண்மையரை மிகவே உயர்த்தி, புண்மையரை மிகவே உயர்த்தி என்றால் தகுதி இல்லாதவர்களை உயர்த்தி விடுவது சிவகுருமான், தகுதி இல்லாதவர்களை உயர்த்தி விடுவது. அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தெரியும், பன்றி குட்டிகளை மந்திரிகளாக ஆக்கினார், பன்றி குட்டிகளை மந்திரிகளாக, பன்றி குட்டியை மந்திரிகளாக. முன்ன இருந்த மந்திரி வீட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாராம் அந்த பன்றி. ஏன்னா தகுதி இல்லாதவர்களையும் தகுதியுடையவர்களாக ஆக்குதல் சிவகுருமானுடைய ஒரு பெரும் கருசு. அதனாலே மிகவே உயர்த்தி விண்ணுவரை படித்தி, தாழ்ந்தவர்களை உயர்த்தி உயர்ந்தவர்களாயிருக்க தேவர்களை எல்லாம் அவர்களை படிய வைக்கிறது. அதனால இப்ப மாணிக்க வாசகரை வந்து பரம உஷ்ணுகள் எல்லாம் வணங்குகிறார், பரம உஷ்ணுகள் எல்லாம் வணங்குகிறார். அதான் மிகவே உயர்த்தி என்ன, விண்ணோரை படித்தி, விண்ணோர்களை பணிய வைத்தாய், விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே. அதனால சிவபெருமான அண்ணான்னு பல இடங்கள்ல சொல்லுவாரு, சிவபெருமான அண்ணா, அண்ணான்னா உயர்ந்தூ, அண்ணான்னா உயர்ந்தூ, அண்ணா மலை, அண்ணா மலை, அண்ணாங்கிறது உயர்ந்த வாக்கியம், அண்ணாங்கிறது உயர்ந்த வாக்கியம், அது பல இடங்கள்ல வருது. அதனாலே அண்ணா அமுதே நகவே தகு எம்பிரான் என்ன நீ செய்த நடக்கு, இப்படி தாழ்ந்தவனாயிருக்கிற என்ன உயர்த்தி விட்டாய், தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்படுறாங்க. இதை நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது சாமி. நகவே தகு நகர்னா சிரிப்பு, நகுதல்னா சிரிப்பு. நகவே தகு எம்பிரான் என்ன நீ செய்த நாடகமே, நீ செய்த இந்த ஒரு கூத்தானது நாடகமானது சிரிக்க முடியாக இருக்குது சுவாமி என்று மாணிக்கவாசன் இந்த பாட்டுல விளக்குகிறார். ஆகையினாலே இப்படி திருச்சதகத்துல ஒரு 10 பாடம் இன்னைக்கு சொல்லிட்டோம். அடுத்த ஆப்பில் ஒரு இந்த பாடல்களை அடுத்த சந்திப்போம், திருவுருளை சிந்திப்போம். நம்ம பார்வதி மறைகள் நந்தன சைவநந்தன பொறாமனம் தருகனை புலன்களுக்கு கேவல் செய்யுறா சதுரம் பரவிதன பெதையர்தம் முடுகணக்கும் உறுதி நல்லதன் செய்வதும் கழுகுறவும் யாது நல்லும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடு மகிழும் போது நல்லுபதேசம் இறுதியும் அன்பத்தீடு செய்யணும் செவச்செயலன குடுந்தெளிவும் மனமும் வாக்கு நன் அன்பர்வால் உறுப்பிடுகையிலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாம் கருத்து நினைவில் வேறொரு கடவுளை வழிபடாலையும் புனித நின்புகள் நாடொரு உரைத்திடும் புலிவும் தீமையாம் புற சமயங்கள் ஒழித்திடுதலும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறாவளமே ஏமுறும் பரதாரணச் சீடாதன நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது நெஞ்சிருக்குறா துறவும் துறக்கம் எதுரையினும் அறையில் தூயினும் இறைக்கணும் பறைக்கணும் இன்பம் தூக்கணும் பறைக்கொழுந்தனிழை பெருமை வரம் மறுத்திடாதனக்கு நீ வளங்கள் வேண்டுமால் வாழ்நுயல் விழாது வெய்யும் வழிவளஞ்சுரக்கமன்னும் போன்முறை அரசு குறைவிலாது உயிர் வாழ் நான்மறை அறங்களும் மனற்றமை விழிமல்லு மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி
1: சிவாய நம சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆத்தியாருளின் மேன்மை பிள்ளையார் கழுவிதென்பார் நீட்டினால் தென்னன் தீங்கி நீங்கிய வண்ணம் கண்டார் போற்றுவார் எல்லாம் செய்வ நெறியனை போற்றும் என்பார். இதெல்லாம் நினைக்கும் போது என்ன தெரியுது பாத்தியாடி, இது வரைக்கும் நம்ம நடுப்புற நம்ம மன்னன் கை கொண்ட நெறியும் தப்பு, அதற்கு இந்த அமலர்கள் எல்லாம் சேர்ந்திருந்து இது வரைக்கும் கூடவே இருந்து குடிபெடுத்ததும் தப்பு, இனிமே வேண்டவது வேத நெறி தலைத்தோங்க மிக செய்வ துறை வழங்கணும் என்றெல்லாம் சொன்னலாம். என்ன இரண்டு பாலும் ஈண்டி நெறி எடுத்து சொல்ல, இப்படியாக இரண்டு பேர் இது வரைக்கும் ஒளி ஒலி இப்ப மீண்டும் ஒளி இப்படி எல்லாம் ரெண்டு பேர் சொல்ல, இந்த நடுவில் செல்லுகின்றவரெல்லாம் பின்னோடி மணிப்பொற்காம்பின் வெண்கூடை மீது போத பண்ணு பன்மணி தீவிகை தன் மேல் பஞ்சவன் நாட்டுடோர்க்கு நன்னறி காட்ட வந்தார் நான் மறைவாட வந்தார். எல்லாரும் வர வையக்கரைக்கு போனாரலாம். செந்தமிழ் விளக்க வந்த திருக்கழு மலத்தான் வந்தான் மன்றூரார் அளித்த ஞான பட்டியில் கையன் வந்தான். திருக்கழுமலத்திலிருந்து வந்த பெருமான் இவன் ஞான பட்டில்வன் கையன் என்றான். ஞான வட்டில் என்ன இருக்காங்க அந்த பொற்கிண்ணத்துல கறந்து கொடுத்தாங்க. அதனால அதுல இருந்து எடுத்து தம்பி சாப்பிட்டு கிண்ணத்தையும் வச்சுக்கிறாச்சா அப்படின்னு. நம்ம வீட்டு பிள்ளைனா ஆமான்னு கூடுன்னு வாங்கும், அது வாங்கல. நான் அப்படிதான் சொல்றது, வச்சுக்கடா ராஜா. இல்லடா ராஜா வச்சுக்கடானா அப்படி சொல்லி அம்மா திணிச்சிட்டு போனான். அப்படிப்பட்ட தம்பி அந்த மூதூர் ஞான வட்டில் வன் கையன் வந்தான் வென்றுலக உய்ய மீன மீள வைகையில் வேல் வெல்வான் வந்தான் என்று பன்மணி சின்னங்கள் என் திசை நெருங்கி ஏங்க. அவரை முன்னோக்கி போகின்ற அந்த சின்னங்கள் எல்லாம் இப்பாறு ஊதுகிறதாம் பாருங்க. இதுவரைக்கும் இருமருங்கும் இருக்கின்றவர்களுடைய கருத்து, இப்ப அந்த சின்னங்களுடைய கருத்து. பன்மணி முரசம் சூழ்ந்த பள்ளியம் எம்ப பின்னே தென்னனும் தேவியாரும் உடன் செல. சரி இதுவரைக்கும் சொல்லல, தென்னனும் தேவியாரும் உடன் செல அப்படின்னு. பாண்டி மன்னனோடு கூட கூற யாரு போறா? அம்மா மங்கையக்கரசி யாரும் போறாங்க. அமைச்சர் தொழிலால் போவார், ஆனா அம்மா முக்கியமான சமயத்தான் வருவாங்க. ஏன் இங்க வரணும்னு கேட்டா வெப்ப நோய் நீங்கி இப்பதான் இருந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ஞான சம்பந்தர் மீதும் அன்பு, இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவனார் மீதும் அன்பு, இன்னொரு பக்கம் தன் நாட்டின் மீதும் இருந்த அன்பு, இதெல்லாம் சேர்ந்ததுனால அந்த அம்மாவும் கூடவே வந்தாங்க. மங்கையர்கரசியா இப்படி எல்லாம் வர உன் நெறி அமனர் வேறுவோர் புடைவர புகழிவேந்தர் மன்னிய வைகையாற்றின் கரை மிசை மறுவ வந்தார். இதோ இப்பொழுது வைகைக்கரை நேரில் எங்கே அடைக்கிறோம்? வைகைக்கரையில். இப்பொழுது யார் யார் நிற்கிறார்கள்? ஞான சம்பந்தர் எல்லாம் பல்லக்கில விட்டு அறிஞர் அரசன், அந்த சமணர்கள், உன்னை அமைச்சர்கள், அப்புறம் அந்த அரசனுடைய பணியாளர்கள், இனி அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த காட்சி காண வந்தவர்கள். பார்த்தா வையக்கரை அப்படின்னு அப்படியே கரை போறாரு. தண்ணீர் வர்றது எப்படி இருக்குது? ரொம்ப அருமையா அலமோதி வருது. வையாறு எப்படி வருதுனாரு? அதுக்கு ஒரு ஓமை கார்கள் இதெல்லாம் சேர்க்கிறார் சேர்க்கிறார்னா ஏன் சொல்லுகிறோம்? அந்த கருத்தினால்தான். கார்கழு பருவம் வாய்ப்ப காமுரு மகளிர் உள்ளம் ஈர்கழு கணவன் தன்பால் வீரை ஊரை செல்லுமா போல். தலைவன் பிரிந்திருப்பான். இந்த தலைவனுடைய பிரிவெல்லாம் இந்த காலத்தில் மட்டுமல்ல அப்பவும் பிரிவு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டா ரொம்ப அருமை. அதெல்லாம் உரையோட தான் படிக்கணும். அதெல்லாம் தொல் ஆபீசர் தான் இருக்குது, பெரியாசுங்க. ஏன் தலைவியை பணந்தவன் பிரிகிறான்? ஒரு ஆறு காரணங்களுக்காக பிரிவான். அதில் ஒன்று மற்றதெல்லாம் இப்ப சொல்லல. ஏன்னா சொன்ன ஏன் தலைவன் பிரிவு மேற்கொண்டான் என்றால் அது ஒரு ஓப்பு நடத்தும். எழுதியிருக்கிறாங்க சிங்க மாதிரி. தன்னுடைய மனைவியை விட்டு பிரிகிறான் தலைவன்னா இப்படி எந்தெந்த காரணத்திற்காக பிரிவான்? ஆறு காரணம். அதுல பொருளுக்காகவும் பிரிவான். இன்னைக்கு துபாய்க்கு அப்போ இன்னைக்கு பொருளுக்காகத்தான் பிரியறோம், வேற எதுவும் இல்லை. மற்ற அஞ்சும் கிடையாது, பொருளுக்காகத்தான் பிரியறோம். பொருளில் பிரிவான். பொருளில் பிரியான்னு சொல்லும் போது ஏற்கனவே தான் இவன் பெரிய செல்வந்தனாச்சு. நீங்க அங்க நம்ம தொல் ஆபீஸ்ல எல்லாம் காணப்படுகிற தலைவன் தலைவி எப்படி பண்ணிக்கிறீங்கன்னா பெரிய செல்வந்தன் அவனும். அதே போல அந்த பாப்பாவும் பெரிய செல்வந்தி. அப்படிப்பட்டவன் தான் அந்த பத்து ஒப்புமை சொல்றாரு தொல் ஆபீஸ். இப்ப நீங்க பஞ்சாங்கத்துல பத்து பொருத்தம் பாக்குறீங்களே, எங்க தொல் ஆபீஸ்ல பத்து பொருத்தம் இருக்கு. பிறப்பு, குடிமை, ஆண்மை, ஆண்டு, உரு, நிறுத்த காம வாயில், நிறை, அருள், உணர்வு, தெரு. இவை விளங்குதா? இதுக்கெல்லாம் உரப்படிச்சாதான் விளங்கும். சொல்லல் நினைப்போம். இந்த பத்து பொருத்தம் இருக்கணும். அதுல பொருத்தம் இருக்கும்போது உருங்கிறது தான் நிறம். உரம் ஒருன்னு சொன்ன விளங்காது. பர்சனாலிட்டி, தம்பி எப்படி இருக்கானோ அதுக்கு ஒத்ததா இருக்கணும். கிளிய வளர்த்து போனவிகளை கொடுத்தாங்களேன்னு எவனும் சொல்லக்கூடாது. இப்ப அப்படி சொன்னாதான் விளங்குது. உருன்னா பர்சனாலிட்டி பொருத்தம். பொருத்தண்டி பொருத்தம். அடாடாடா இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் இந்த அப்படி அப்படிலாம் இருக்குமா? இதெல்லாம் சொல்லாப்பின்னு சொல்லுது. எனக்கு இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறவங்க ஏன் முன்ன பிறகு பிரியறாங்கன்னா, அப்ப நிறைய செல்வந்தராக இருக்கிறவங்க ஏன் பிரியறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப அருமை. இளைஞர் உலகம் இல்ல, இருந்தா சொல்லலாம். தாய் தந்தையரால் தேடப்பட்ட பொருள் நிரம்ப இருக்கும், ஆனாலும் அது கொண்டு அவன் அனுபவிப்பது அறமல்ல முறையல்ல. அது இருக்கலாம், இவனுடைய முயற்சி தான். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொறுப்பு. தாளாற்றி தன்னுடைய முயற்சியினால் வரும். அப்பா சொத்து 500 ஏக்கர் அல்லது 200 பங்களா இருக்கலாம், ஆனால் இவன் சம்பாதித்து 2 பங்களாவது கட்டணும், அப்பதான் மாப்பூச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ள இருந்துகிட்டு பேனை போட்டு உட்காந்து இது எடுத்தே போடணும். நாங்கெல்லாம் என்னைக்குமே எடுத்திருக்கிறோம், வச்சதே இல்லை. வச்சல நாங்க எடுக்கிறதுக்கு. ஆனா ஒன்னு எங்களை யோகிய பிடிவு குறைஞ்சு போயில. அப்பா சொத்துலயோ அப்பாவை சொத்துல இருந்தாலும் நாங்க அனுபவிக்க கிடையாது. அதனால அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். சோபோசாரம் எங்களுக்கு. அவங்க வினைவழி ஒரு கிராமக்காரனமா இருந்து அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க. நான் ஒரு தமிழையாவா இருந்து இப்படி இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவியினர், தவறவர் அணிவது தமய உணர்வது அடாரா சிவபோசா இருந்தா நமக்கு வாழ்க்கை அது மாதிரி போனது. அதனால் தாம் ஈட்டிய பொருளை கொண்டு வாழணும், அதுக்காகத்தான் பொருளை பிரிவான். அப்படி பிரிகின்றவன் எப்ப பிரிவான் என்றா ஆடி மாதம் ஆக்கில பிரிவான். அப்படி பிரிகின்றவன் கடைசி எப்பவும் எப்படி கார் காலத்தில் காவிர காலம்னா அந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தியை மழை பெய்யாது கூதிர் காலம்னு பேரு. இந்த கார் காலத்துக்கு வந்துடுவான். ஏன்னா இந்த கார் காலம் கூதிர் காலம் எல்லாம் தன் மனைவியோடு பிரியாமல் இருக்க வேண்டிய காலம் அப்படிலாம் நினைச்ச காலம். அதனால என்ன போவான், இப்ப பிரிந்து போனவன இந்த அம்மா என்ன பண்ணுவா, என்னைக்கே இருப்பா, அப்ப கால்நடெல்லாம் கிடையாது. அதனால என்னட்டா அத்தான் போனாங்க எப்ப வரையினாங்க, ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியே வரையினாங்க. ஆமா இப்ப என்ன ஆடி மாசம், இன்னைக்கு என்ன தேதி 20 ஒரு நாள், நாளைக்கு 21 22 இப்படி கை அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு தேதியும் போட்டு போட்டு கையே வலிக்குமா யாருக்கு அந்த பாப்பாவும். இதோ புரட்டாசி மாசம் வந்தது, வந்தவொடனே எப்படி இருக்கும், அடாடா தீ முடித்து இங்க அரிசி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நடிக்கலாம் சார் எங்க தொழிலாளர் எல்லாம். ஆமா போருங்கிற மக்கு போயிருவோம் இல்ல. அதனால அப்படி இருந்துட்டு என்னறியம்மா இப்ப அத்தான் வந்துட்டாங்க வர்றதுக்குள்ளேயே இந்த மாதிரி புதியா இருக்குதே வந்துருவாங்க கார்காலம்னா வந்துருந்தாங்க. அந்த மாதிரி கார்காலம் வர இது வரைக்கும் கொஞ்சம் சோர்வா இருந்த பெண்ணு எப்படி திவி முடித்து சிங்காரித்து அழகாக அப்படியே எதிர்நோக்கி இருப்பாளோ அது போல கார்கழு பருவம் வாய்ப்ப அந்த கார்காலம் வர காமுரு மகளிர் உள்ளம் தீர்கழு கணவன் தன்பால் வீரை ஊரை செல்லுமா போல். இவ இங்க வீட்டுல இருந்தா கூட துபாய் விட்டு இன்னைக்கு பொறுப்புப்பாங்க, பொறுப்பா ரெண்டு நாள் அப்பெல்லாம் விமானம் எல்லாம் இருந்தது. ஆனா இவ்வளவு எளிமையா எல்லாம் இல்ல, இப்ப நாமெல்லாம் கூட விமானத்துல போக முடியாது ஆயிடுது வந்துடலாம். ஆனா அப்பதெல்லாம் ரொம்ப பெரிய செல்வந்தா இருந்தாதான் அதெல்லாம் போகலாம். லண்டன் சொன்னா 3 விச்சு விடுது எப்படா விமானத்தை விட்டு இறங்குவோங்கிற வந்து. அதனால இப்ப என்ன பார்த்தா விமானத்துல போலாம்னு தோணுது, அப்ப விமானத்தை பண்ண என்ன இருக்கு ஒண்ணுமில்ல போய் கடலும் இது இருக்குது அல்லவா, சரி என்னது எப்பப்பா இறங்கினா தேவலான்னு தோணும். ஆகவே அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு படுது நம்ம ஆவணி மாசம் 1 வர்றாங்கன்னா அவங்க இப்ப ஆடி மாசத்துல வந்து 20 30 பிறப்பு அப்பெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து அநேகமா சென்னைக்கு வந்திருப்பாங்க, நான் பாறேன் நாளைக்கு பாறேன் வந்துருவா என்று இவங்க மனசு எங்க இருக்கும், சமையல் இல்லையோ அல்லது மற்ற இருக்காது, அவர் வருவதிலேயே இருக்குமா அது விரைந்து அந்த மனம் செல்லுமா. அது போல இந்த வைகையாறு தன்னுடைய கணவனாகிய கடலை நோக்கி, என கடல்ல தானே போய் எல்லாம் கலக்குது, தன் கணவனாகிய கடலை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த கற்புடைய மகளிர் தன் கணவன் வருகையில எவ்வளவு விரைவு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அது போல இந்த வைகையாறும் தன் கணவனாக இருக்கிற கடல்ல போய் கலப்பதற்கு அவ்வளவு வேகமா போகும். சேர்க்கிறார் இப்படி இயற்கை வர்ணனையும் செய்ய தெரிந்தவர் அருமையானது. இது அப்படியே நினைக்கும் போது ஒரு பாட்டு சொல்லாம இருக்க முடியல. மேல காணல் வரியில இளங்கோடிகள் அங்கே அதுவும் காவிரி பண்டத்துல, இது வந்து இங்க இருந்து போகுது, இது வைய யாரு நான் சொல்றது காவிரி யாரு, அது அருமையா அந்த வீணையை முடுக்கி தாம் பாட தெரிந்ததும் கூட மாதவி கோவலன் பாடணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த தொண்டைக்கு ஏத்த சுதி எல்லாம் வச்சு வச்சு கொடுத்து நீங்க பாரு. தங்கத்தில் தங்கம் மாதவி பிறந்தது என்னமோ அந்த அந்த அலக்குளத்திலே தவிர தங்கம் தான். அது எடுத்த அப்படியே இப்ப யார் பாடுறா கோவலம் எங்கே பூம்புகாரில் எப்படி ஏற்பட்ட இடம் தங்கன இடம் கொண்டு இடங்குடி சொல்றது. சுத்தி நல்ல சோலைகள் நல்ல உயர வளர்ந்துருக்குது, அதுல நல்ல நடுப்புற மணல் வெளி அங்க உட்கார்ந்துட்டாங்களாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருப்பது பிற யாருக்கும் தெரியக்கூடாது. சிவ சிவ அப்படி இருக்கிற சோலையில உட்கார்ந்துட்டாங்க கடற்கரையில. ஆனா அந்த கடல் அது வர்றது தெரியுது, காவிரி போறதும் தெரியுது. திங்கள் மாலை வெண்கூட யான் செங்கோல் அது

0: முடியும். ஏப்பா ஏமா காவிரியே, நீ வந்து அங்கிருந்து வேகமா போற கடல்ல போய் கலந்து கலந்து. ஆனா உன் நாட்டு தலைவன் யார்? சோழ நாட்டு தலைவன் சோழன். அவன் வந்து எந்த நாடு வரை? இந்த சோழ நாடு மட்டும் தலைவன் அல்ல, அவனுக்கு இமயமலை வரைக்கும் அவனுடைய தன் நாடுதான். ஆனால் உன்னுடைய கணவனாகிய சோழனுக்கு உன்னாடு உன்னுடைய ஆறு நீ இருக்கிற. உன்னை தவிர இன்னும் மற்ற நாடுகள் மற்ற ஆறுகள் அங்கெல்லாம் சென்றாலும் கூட நீ கோவிக்க மாட்டேன். ஏன்? கணவன் எது செய்தாலும் அது நமக்கு உடன்பாடு நல்லது என்று கருப்பதனால. மங்கை மாதர் பெருங்க பெண் அறிந்தேன் வாழி காவேரி. சிலப்பதிகாரம் கண்ணை வாயிலாக மட்டுமா கற்பினை காட்டுகிறது, ஓடுகின்ற காவிரியின் வாயிலாக கூட கற்பி காட்டுகிறது. என்னமோ எழுதினார் இப்படி எல்லாம் பின்னால் இருக்கிற உலகம் படிக்கும் திருந்தும் வாடும் என்று கருதினார். சரி போட்டும். இப்ப எங்க நான் வைகாத்துல இருந்து உங்களை ஒரு ஒரு செகண்ட் எங்க அழைச்சிட்டு வந்தேன், காவிரி அழைச்சிட்டு வந்து மீண்டும் வைகை ஆற்றுக்கு அழைக்கிறோம். வைகை ஆற்றுக்கு மீண்டும் அழைக்கிறோம். இப்பொழுது வைகைக்கரையில் அந்த வாதம் தொடங்க இருக்கிறது. அரசன் தான் தலைமையா இருப்பதனால அரசன் என்ன செய்தான்? இப்போது இந்த ரெண்டு மூன்று வாதத்துல கூட முன்னர் அருகர் தான் செய்வாங்க. முதல்லயே நீக்கிறதுக்கு முதல்ல திருநீர் எடுங்க, உங்க பக்கம் வென்றால் அது மன்னமன் அதுல இல்லை. இரண்டாவதும் இந்த ஏழு நெருப்பில் எடுக்கின்ற பொழுதும் அவங்க முன்னேற்று பிறகுதான் ஞானசம்பந்தம். இப்பொழுதும் யாரு மன்னமனே சொல்றாரு, எங்கே அருகர்கள் நீங்க உங்க ஏட்டை விடுங்க வையாத்துல அப்படின்னு சொல்ல, ஆற்றில் நீர் கருக போகும் ஓடும் அருங்குற அரசன் நோக்கி நீத்தணி நிகழ்ந்தவேணி நிறைமறி பிள்ளையாரும் வேற்றுடு அருகர் நீரும் விதித்த ஏடிடுக என்றான். தோற்றவர் தோலார் என்று முன்னுற துணிந்திட்டார்கள். சொல்லும் போது ரெண்டு பேரையும் சொன்னார். ஏன்னா அரசன் அல்லவா, நீங்க பொதுவா தன்னுடைய நோயை நீக்கினார் ஒரு ஞானாச்சரியர் அதெல்லாம் சரி, ஆனாலும் இங்க வாதம் என்று வருகின்ற பொழுது அதை யார் வாய் திறக்க முடியணும்? அண்ணன் மன்னன் தான் திறக்கணும். என்ன அந்த மரபு நிலைகள் பாருங்க, மரபு நிலை. அதனால சரி ஆறு ஓடுகிறது. இப்ப ஞானசம்பந்தர் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, இங்க சொல்லித்தாங்கணும் எது எதிர்த்து போகுது என்று காண்போம் என்று சொன்ன. அப்ப ஞானசம் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அரசன் என்ற அமைப்புல சொன்னது அடியவர் அடியவர் அது வேற விஷயம், ஆனால் இங்க சொல்லும் போது அப்படித்தானே சொல்லணும் அல்லவா? அதனால் இப்படி இருந்தாலும் இப்ப நடுவர் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லீங்களே இதுல நடுவரா இருக்காங்கன்னு, அந்த நடுவரா இருக்கணும் அவர் அல்லவா? அப்படி இருந்து சொன்னலாம். சொன்ன உடனே படு பொருள் இந்தி நெல்லில் பதறி போல் உள்ளிரார்மை அடுபவர் பொருளை அத்தி நாத்தி என்றெழுதி ஆற்றில் கருகிய புனரை கண்டும் அவாவினால் கையிலேடு விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படந்ததன்றே. ரெண்டே ரெண்டு சொல் எழுதினாங்களாம், அத்தி நாத்தி உண்டு இல்லையுமாம். எந்த ஒன்றும் இருந்தா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வாதம் உங்களுக்கு, அது ஒரு காதம் மிக உயர்ந்த கருத்தான். அதான் அந்த உண்டும் இல்லையுமாம் என்ற அந்த பொருள்படும்படியான அத்தி நாத்தி, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த அந்த மந்திரம் மாற்று. அதை எழுதி அந்த ஆற்றிலே இட்டாரலாம், இதுல வைகை ஆற்றில. அது முன்னே எப்படி போகுது, கார்களில் செல்லும் அந்த மாதிரி கணவன் எப்படி அந்த பெண் நினைப்பாரோ அது போல விரைவா சென்றுட்டு இருக்கான். அதனால உடனே அது விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படந்ததன்றே. வேலைன்னா கடல், அது அவ்வளவுதான் அப்படி போட்டது இட்டது கண்டனர் அவ்வளவுதான் காணும். ஒரே கடல் அடிச்சுட்டு போட்டு இவர் என்ன செய்தாருனாரு, இருந்தாலும் ஆதங்கம் இருக்குல்ல. ஆறு கொண்டோடும் ஏட்டை தொடர்ந்து எதிர் அணைப்பார் போல தேருமை உணர்விலாதார் கரைமிசை ஓடி சென்றார். ஆற்றுக்குள்ள நீங்க நடுப்புற கூட ஓட முடியாது, ஏன் தண்ணி அவ்வளவு தண்ணி. அதுல ஆற்றுல குதிச்சு உடனே அதை போய் இங்க பிடிக்க முடியாது, மேலும் அது போட்டவனே போயிட்டு அதுல கரையிலேயே ஓடிடுறாங்க, கரையில ஓடிடுறாங்க. ஒன்னு அந்த கரை ஓடனா என்ன முடியும், அது போயிட்டு இருக்கே. தேருமை உணர்விலாதார் கரைமிசை ஓடி சென்றார். பாரும பொருள் வேல் கொண்ட பட்டிகை எட்டாதங்கு நூறுவில் கிடைக்கும் முன்னே போனது நோக்கி காணார். முதல்ல அந்த போட்ட உடனே இவங்களுக்கு நேரா தெரிஞ்சது, ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ள தனக்கு மேல நூறடி மேல முன்ன போயிருக்க மாட்டேச்சு. இன்னும் கொஞ்சம் போறாங்க, கண்ணுக்கே தெரியல, ஏடே கண்ணுல காணும். சிவசிவன் சொல்ல மாட்டாங்களா, அருக அருக காணவே காணாமது. உடனே ஆறு கொண்டோடும் ஏட்டை காணவும் எய்தா வண்ணம் கடலில் மேற்செல்லும் ஏடு நானிலா அமர தம்மை நற்றாற்றில் விட்டு போக. இது கொஞ்சம் நம்முடைய ஏளனம், நம்முடைய சேர்க்கல. நட்டாற்றில் விட்டு போக, எது தான் இட்ட ஏடு நற்ற நடு ஆத்துல போட்டது இவங்களை விட்டுட்டு அது போடுதுன்னு ஒரு பொருள். இன்னொன்னு இவங்களுக்கு இது ஒண்ணுதான் கடைசியா செய்யணும், இது இது இருந்ததுன்னா அவங்க வாழ்வு உண்டு இல்லைன்னா இறப்பு, ஏன்னா இவங்களே கடுவில் ஏத்துவான்னு சொல்லிட்டாங்க. எனவே இவங்க வாழ்வில நற்ற ஆற்றில் விட்டு போக, ஏழு நற்றாற்றில் இவங்க விட்டாங்க, இவங்களுடைய வாழ்வும் நற்ற ஆற்றில் விட்டு போக. இன்னும் எல்லாம் 30 ஆண்டு 40 ஆண்டு வாழலாம் இல்ல, ஆனா இன்னைக்கு போய் கழுவுல ஏறும், வேற வழி இல்லை. இப்படி விட்டு போக சேனடை சென்று நின்றார், சிதறினார், தேய்த்தார். மன்னன் ஆணையில் வடுவமாட்டாது அஞ்சுவார் அணைய மீண்டார். எல்லாம் திரும்ப வந்தாங்களாம். வந்து வேறொரு செயல் இல்லாதார் வேறு நலிங்கித்தம்பால் ஈறு வந்து எதிர்த்தென்றே மன்னவன் எதிர்வந்தெய்தி ஊருடைய நிச்சம் நெஞ்சில் ஒளிப்பட ஒளிப்பார் போன்று மாறு கொண்டீரும் இட்டால் வந்தது காண்டும் என்றார். ஒரே ஒரு சிறு சபலம், நம்ம ஏடு போனது போனது ஒத்துக்கிறோம், ஆனா இவர் ஏடு எடுத்து வந்தாதானே வெற்றி. இவரதும் போயிடுச்சுன்னா இன்னொரு வாதம் வேற பண்ணலாம். அதனால் இப்ப இந்த கழுவேறதெல்லாம் இருக்காது, அதனால இவரு ஏடாவது எடுத்து வருதான்னு பார்ப்போம் என்று ஒரு சபலம் மனுஷனுக்கு. அப்படி இருந்து பார்த்தாங்களாம். பார்த்தால் நம்ம பிள்ளையார் மாது சேர் அமரர் எல்லாம் மதியினில் மயங்கி கூற ஆசிலா நெறியில் சேர்ந்த அரசனும் அவரை விட்டு பேசுடை பிள்ளையாரும் திருக்குறிப்பதனை நோக்க பாசூரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பாரு. அருமையான குறிப்பெல்லாம் இல்ல. இப்போ பாண்டி மன்னன் என்ன, பாண்டி மன்னன் நிக்கிறார், இந்த இவர்களெல்லாம் அடுத்த ஏடு அவர் விட்டது எடுத்து வருமானா பார்ப்போம் இருக்காங்க. அப்போ பாண்டி மன்னன் என்ன செய்யணும், நீங்க செய்யுங்கன்னு சொல்லணும் சரிங்களா. அரசன் நடுநிலைமையா இருப்பதனால சரி அவங்க விட்டுட்டாங்க தாங்களும் ஏடு விட்டுட்டுமே என்று வாயினால் சொல்லலையா, சொல்லலையா. ஏ அவருக்கு இந்த மாதிரிலாம் ஏத்து வர போக வர பார்த்தேன் முன்ன இருந்த பிள்ளையாருடைய அந்த பக்தி மேலும் மேலும் உயர்ந்து வருகிறது. தனக்கு வெப்ப நீக்கிறவனையே உயர்ந்தது, இரண்டாவது அந்த நெருப்பில் இட்ட போது மேலும் உயர்ந்தது. இப்படி உயர்ந்து வருகின்ற பொழுது அவரை போய் ஐயாவும் பாடி விடுங்களேன் என்று சொல்லலாமா, கூடாது. என்ன செய்தார், இதெல்லாம் அருமையில் அருமையா, அருமை அல்ல. என்ன செய்தாராம், திருக்குறி பிள்ளையார்தம் திருக்குறிப்பதனை நோக்க வாய்னால சொல்லலையா. அதனால இப்படி அவர் ஞானசம்பந்தம் நின்று இருந்தாராம். இவங்க எல்லாம் ஏடெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு போனதை பார்த்துட்டு இப்படி இப்படி பார்த்தாராம். யார, ஞானசம்பந்தர். என்ன பொருள், தாங்களும் இடுங்கள் என்பது பொருள். திருக்குறள் குறிப்பில் குறிப்பினர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழந்தை. நம்ம என்ன அவர் எங்கேயே பாக்கறான்னு நினைச்சிட்டு இருப்போம். அவங்க பார்ப்பது என்ன அர்த்தம், வாயினால சொல்லக்கூடாது பெரியவரை. ஆனா இப்ப என்னமோ அவர் வந்து இவரு விடணும் அல்லவா, திருக்குறிப்பதானே அப்படி அப்படி அப்படி பிள்ளையாருடைய அந்த முகத்தை அவர் பார்த்தாராம். உடனே யார், ஞானசம்பந்தர், பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பாரு. உடனே ஒரு அருமையான பாசுரம், அந்த திருப்பாசுரம்னே பேர் இருக்கு. தென்னவன் மாறந்தானும் திரபுர தலைவர் தீண்டி பொன்னலில் பொன்னாவில் கொண்டையார்தம் திருநீரு பூச பெற்று முன்னை வல் வினையும் நீங்க முதல்வானை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளைய நிற்றலாலே. அருமையனும் அருமை இங்க அருமையா சைதந்தா அந்த கருத்தை வச்சு சொல்ற என்ன சொல்ற பாருங்க. இந்த அருமையான பாசுரத்தை பாண்டி மன்னன் இதுவரைக்கும் சமண சார்பில் இருந்த பாண்டி மன்னன் கேட்கிறான்னு சொன்ன. இப்ப இவர் யார், குரு ஞானசம்பந்தர். யாருக்கு குரு, அந்த பாண்டி மன்னனுக்கு குரு. ஒரு மாணாக்கனுக்கு ஆசிரியன் குரு உபதேசம் செய்தால் செய்கிறான் என்று சொன்னால் எந்த கட்டத்தில் செய்வான் என்றால், ஏற்கனவே இருக்கிற அந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் இருவினை ஒப்பு மலபரி பாகம் அது சைவ சித்தாந்தம் சொல்லுது. இருவினை ஒப்புன்னு என்னன்னு கேட்டா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த இருவினை ஒப்புன்னு வச்சு நீங்க போட்டு விளக்கறதே வேண்டாம், திருவாசு தூக்கி போட்ட போடும். நல்லது வந்தாலும் சரி திருவருள், கெடுதல் வந்தாலும் சரி திருவருள். அதான் அப்ப நல்லதுக்கு மகிழ்வதோ துன்பத்துக்கு தாழ்வதோ இல்லை. திருவள்ளுவர் இந்த இருவினை ஒப்பை பேசுகிறார், இருவினை ஒப்பு பேசுகிறார். அதுக்கு என்ன பண்றது, எவனும் இருவினை ஒப்புன்னா என்னன்னு தெரிஞ்சு அதுவும் தெரிஞ்சதுன்னா ஒத்துவான் இல்ல ஒத்து சொல்லல. பருமையா கூட அந்த இருவினை ஒப்புனல் சொல்லலாம். ஐயா இருவினை ஒப்புனா நன்மை வந்த போதிலும் தீமை வந்த போதிலும் ரெண்டையும் ஒப்ப மகிழ்ச்சியா ஏற்கனும்னா நீங்க வாய்னால சொல்றீங்க மைக்கில சொல்றீங்க ஒத்துக்கிறேன், இப்ப நீங்களே ஏற்க முடியுமா என்று ஒருத்தன் கேக்குறான். முடியாதுதான். அப்ப முடியாத ஒண்ணு திருவள்ளுவர் சொல்லி நீங்களும் சொல்லி என்ன பிரயோஜனம். மீண்டும் நேரலை திருக்குறளை கிடைக்கிறோம். அவர் தான் இந்த இருவினை உப்பை பேசிய போது, ஐயா நல்லது வரும்போது மகிழ்ச்சியா இருக்க கூடாதுனாலும் பரவாயில்ல அது வேணா மகிழ்ச்சியா இல்லாம இருக்கலாம், தீமை வரும்போது நீ பேசாம இருக்கணும்னு சொன்ன. திருவள்ளுவர் சொன்னார் சிங்கம் அல்ல, இந்த இருவினை உப்பை சொன்னது சித்தாந்தம். ஆனால் இருவினை ஒப்பு எப்படி இருந்தால் கடைபிடிக்க முடியும் என்று சொன்னது திருவள்ளுவர்.
1: நம சிவாய் சைவம் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: ஏரணத்திரல் சூழ்மலரோடை இடத்தினும் கீரனை கரையேற்றியவாறு கலத்துவாம். இப்பொழுது கீரனை கரையேற்றியதை சொல்லுவோம். ரொம்ப அருமை. என்ன பண்றாங்களா, 48 புலவர்ல ஒரு புலவர் தான் இப்ப வந்து குளத்துல வேணாம். ஆகவே இந்த 48 புலவர்ல ஒரு புலவர் தான் இப்பொழுது அந்த பாவம் அந்த இதுலயே குளத்திலேயே கிடக்கிறது. மற்ற 47 புலவர்கள் எல்லோருமா சேர்ந்து பெருமானத்துல போய் விண்ணப்பம் செய்தாரலாம். ஐயா, அது பெருமானி, கீரன் இல்லாத அவை ஒரு மாதமா இல்லவா அங்க இத்தனை நாளோ, நம்ம ஒரு ஒரு மாதம் ஆகிவிட்டோம் அல்லவா. ரத்தனகிரியினுடைய எங்க சிந்தனையில ஒரு மாதம் வரைக்கும் அவன் பாவம் இதுல எங்க இருக்கிறான் அல்லவா, அந்த குளத்திலேயே கிடக்கிறான். பாடம் கடந்த ஒரு திங்களாக நாங்க அந்த 48வது புலவராக இருக்கிற நக்கீரர் இல்லாமல் நாங்க மட்டும் இருப்பது எங்களுக்கு மனம் கேட்கல. எது போல் இருக்கிறதுன்னு சொன்னார் அவர். அருமையான பாடம். எது போல் இருக்கிறது, அவன் இல்லாத அவை எது போல் இருக்கிறது. ஏன்ற வேந்தன் இலா குடியிட்டமும், அருமையான ஒன்று. நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அருமையா நல்ல விளைச்சல்லாம் இருக்குது, பண வருவாயெல்லாம் நாட்டுக்கு இருக்குது. ஆனா என்ன, அந்த நாட்டுல அரசன் இல்லை, என்ன பண்றது. அப்போ நீங்க என்னதான் எல்லா நன்மையும் இருந்தாலும் கூட எது வேணும், அரசன் இருக்கணும். திருக்குறள்ல 10வது குறள் இது, நாடுங்கிறது இடத்துல 9 குறள் பாடினார், 10வது குறள். ஐயா, நீங்க சொல்லுகிற அந்த 9 இலக்கணமும், 9 குறள்ல சொல்லப்பட்ட இலக்கணமும் ஒரு நாட்டுக்கு இருக்குது, போதுமில்லையா அப்படின்னார். சொல்ல மறந்துட்டேன். இந்த 9 குறள்களில் இருக்கிற நலங்கள் எல்லாம் ஒரு நாட்டில் இருந்தாலும் நல்ல ஆட்சி இல்லைன்னா போய்விடும் என்று சொன்னார். 10வது குறள் முத்தா சொன்னார்னு சொல்லுங்க. ஆங்கு அமைவு எய்திய கண்ணும், அங்க ஒரு உண்மை திணறுது. ஏன், நான் சொன்ன மாதிரி 9 குறள்ல சொன்னப்படுகிற இலக்கணம் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்காது. எந்த நாட்டிலையும் ஒவ்வொன்றும் குறையாதான் இருக்கணும். அப்படி ஒரு கால் இந்த 9 குறள்ல சொன்ன நலங்கள் எல்லாம் அமைந்திருந்தாலும் கூட பயமின்றி பயனெல்லாம் போடும். எது இல்லைன்னா, வேந்து அமைவு இல்லாத நாடு, அரசனுடைய நல்லாட்சி இல்லையானால் நாடு எத்துணை வளம் பெற்று, எத்துணை மக்கள் சிறந்த அறிவு பெற்று, எத்தனை மக்கள் ஒழுகலாறு நல்ல சிறந்ததாக இருந்தாலும் கூட பயன்படாது. அதை தம்பிடிச்சிட்டு பெருமானி, நாங்க 48 பேர்ல ஒரு புலவர் அவரு அங்கே போயிட்டார், நாங்க 47 பேர் இருந்தாலும் கூட அந்த நக்கீரர்னு ஒருவர் இல்லாத இது போல இருக்குன்னு கேட்டா, ஒரு நாட்டுக்கு எல்லா இலக்கணமும் இருந்தும் ஒரு அரசன் இல்லைன்னா எப்படியோ அது போல ஒரு மாசமா இருக்கிற சுவாமி என்று போய் விண்ணப்பித்தாங்கன்னா. ஏன்ற வேந்தன் இரா குடியிட்டமும், இன்கதிர் காண்ட நாயக மாமணி போகிய கண்டியும். பத்தி நம்ம சொன்ன பாருங்க, எப்படி ஞாபகம் பாருங்க. ஒன்று நாட்டு நலன் பத்தி ஒரு ஓமை, இப்போ வீட்டு நலன் பத்திய ஒன்று சமய உணர்வு. என்ன, ஒருத்தர் உருதராகம் போட்டிருக்கார், 108 மணி, அதான் நேபாளத்து மணி தான், ஆறுமுக உருதராகம் எல்லாம் போட்டிருக்கார். அதுல நுனியில ஒரு நாயக மணின்னு ஒன்று வைக்கணும். அது இல்லாம நீங்க 108 மணி அருமையா பவுண்ட்லயே செஞ்சு போட்டிருந்தா கூட அந்த நாயகமணி இல்லாத கண்டிகை போல் இருக்கிறது. என்ன சொன்னார், அரசாட்சி இல்லாத நாடு போல் இருக்கிறது. அது உலகியல், இது அருளியல். அப்படி வரணும் ஓமை. ஏன், இந்த பக்கம் நாட்டு நலனும் தெரியும், இந்த பக்கம் அருளியலும் தெரியும். அதான் பழம்பலவர்னு சொல்றது. நாயகமணி இல்லாத ஒரு மாலை, உருதிராக்க மாலை இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த ஒரு மாதமா எங்களுடைய புலவர் குழு இருக்கு. ஈட்டமும் 3வது நல்ல ஆன்ற ஞானம் இல்லாதவர் கல்வியும், நல்லா படிச்சிருக்கிறான் சாமி, நெற்றும் பண்ணியிருக்கிறேன், ஆனா அதை பயன்படுத்தி வாழ்க்கையில நடக்க தெரியல என்னது, உருப்பிடாம போனான். அப்ப கற்க கசடர கற்க, அது வரைக்கும் ரைட்டு, டிக்கடிச்சுக்கலாம். கற்க கசடர கற்க, கற்றவின் நிற்க அதற்கு தக, அந்த பக்கம் தான் போகலையுமே அப்படின்றது. உருப்பிடாம போய் படித்ததை விட படிக்காம இருக்கிற நல்லது போட. அப்போ சிறந்த அறிஞனுக்கு அதன்படி நடக்க வேண்டிய ஞானம் இல்லாதது போல ஆயிட்டு பாத்தீங்களா. இது தனிநபர் அறம். இதுக்கு முன்ன சொன்னது ரெண்டும் பொது அறம். நாயகமணி இல்லாத கண்டிகை பொது அறம். அதுபோல அரசனுடைய ஆட்சி அமைவு இல்லாத நாடு அது பொது அறம். ஒரு பக்கம் பொது அறம், இன்னொரு பக்கம் சிறப்பறம். ஒன்று வந்து எதை பற்றியதா இருக்கு, நாட்டு நலன், இன்னொன்று வீட்டு நலன், இன்னொன்று தனிநபருடைய அறிவு நலன். மூன்று ஓமை சொன்ன சரிங்களா, இதுதான் கவிதைன்னு சொல்றோம். ஏன்ற வேந்தன் இலா குடியிட்டமும் இன்கதிர் காண்ட நாயக மாமணி போகிய கண்டியும் கண்டிகை. மூன்றாவது ஆன்ற ஞானம் இராதவர் கல்வியும் ஆனதே. எது கடந்த ஒரு மாதமா நக்கியன் இல்லாத அவை இப்படியாக இருக்கிறது என்று போய் விண்ணப்பித்தரலாம். உடனே ஐய சொற்பொருள் தன் வடிவானவர் ஆளவாய் மைதடைத்த மிடத்தி நிறுத்தம் ஓடும் வந்து வாதுதான் செய்த இப்பிழையோ பெரிது எப்படி தீருமோ உய்வது அற்புதமே என யாவரும் முன்னினார். ஆனா இப்படி நினைக்கிறோம், ஆனா அவன் செஞ்ச தவறு ரொம்ப தப்பு, கடுமையான தப்பு, கடுமையான தப்பு. ஏன் தன்னுடைய அறிவின் எல்லைக்கு உட்பட்டு இதுல ஒரு பட்டிமன்றம் நினைக்கிறன் வந்து குற்றவாளியா பக்கெட் வாளியான்னு ஒரு பட்டிமன்றம் விடாம ஒயாது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுறது பேசிக்கிட்டு இருக்கிறேன் இவனு நானும் அதனால 2,000-3,000 கொடுக்குறான். ஆனா 40 வருஷமா உழைச்சவனுக்கு 4 ரூபா தருவோமா, இல்ல இல்ல 3.75 ரூபா தந்தா போதுங்க 4 வாங்கி விடுங்கிறான். இது எப்படி இருக்கு இப்ப நாடு, உருப்படா நாடுன்னு அர்த்தம். என்ன குற்றம் இப்ப நாங்க சொல்லிட்டோம் கேட்டா அது என்ன வந்து ஏன் வந்து ஞான பூங்கோதையினுடைய அந்த இதுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அல்லவா. உனக்கு தெரியுமாடா தெரியுமான்னு ஞான பூங்கோதை எத்தனை தடவை பார்த்திருக்கிற பணிஞ்சிருக்கிய. அதனால திருக்குறள் படிக்காத மூண்டாம் அப்படின்னார். என்ன கல்லாததை கற்றதாக கருதுதல் கற்றதும் தகராறுக்கு வந்துருமுடான். கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் உனக்கு தெரியாத தெரியாதுன்னு சொல்லணும். ஐயா ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு நாள் வேணாப்பா, நான் என்னைக்கோ பஞ்சத்துக்கு ஆண்டதா பரம்பரைக்கு ஆண்டதா பஞ்சத்துக்கு ஆண்டனது பிஏ படிக்கும்போது படிச்சது அதுக்கப்புறம் மூடியே வச்சாச்சு. வேண்டாம் ராஜா ஏதோ தேவாரத்தில் வாசம் பேசுறேன்னு சொன்னது நான் ஷேக்ஸ்பியர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் அர்த்தம் போச்சுன்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர் என்ன பாவம் பண்ணாரோன்னு அர்த்தம் அன்னைக்கு அல்லவா, அவர் செய்த பாவம் இவன் வாயினால வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்லிருந்தா கல்லாத மேற்கொண்டோடுகள் ரொம்ப படிக்காத படிச்சதா பாவனை பண்ணாது என்ன அப்படி செஞ்சா படிச்சதும் தகராறு கொண்டிருந்த போடான். ஆகவே நக்கீரனுக்கு என்ன பேரறிவு உடையவன் நல்ல பாட்டு பாடுவான் எல்லாம் தெரியும். எந்த எல்லை தெரியும், இந்த உலகியல் இருக்கிற பெண்களுக்கு இயல்பான கூந்தல்ல நாற்றம் இல்லைன்னு செய்யலாம் ஒத்துக்கிறான். ஏன்னா உலகியல் இருக்கிறான். ஞான பூங்கோதைக்கோன்னு சொன்னவன் என்ன பண்ணணும், சிவ சிவ அடியேன் அது அந்த அறியாதது மன்னிக்கணும் சாமி அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் தான் அப்படின்னு அதுதான் அடிச்சு உட்கார வச்சு. குற்றவாளி குற்றவாளி தான் டக்கெட் வாளி தான். ஏன் தெரியாது தெரிஞ்சதா பாதிக்கப்படாது. சத்திரகிரி உங்களுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து தெரியுமா தெரியுது. வவுனியாவுக்கு போவீங்களான்னு கேட்டா ஒரு தரம் போயிருக்கிறேன், அங்க யாராவது இருந்தாதான் திரும்ப முடியுது. வவுனியாவில் நாங்க கால் கூட வைக்கல. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நேரம் ஆமா பயம் வேற அங்கங்க என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அப்படி நிறுத்தலாம். இருந்த வீட்டுல இருந்து நாங்க சொற்பொழிவு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு 5-6 இடத்துல அப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு துப்பாக்கி வச்சு நிறுத்துவான். யார் அப்படின்னு எம்பியினுடைய உறவினர் போ எம்பி சண்முகம் பிள்ளைன்னு அங்க அவருடைய வீட்டுல தங்கலாம் அவர் உறவினர் ஆன நான் இப்போ அதனால போச்சு 10-15 நாளும் சுந்தரமூர்த்தின்னு உள்ளதல்டான்ட்டுவான். அப்ப ரத்தினகிரி போக தெரியுமா தெரியா பஸ்ல தெரியும் போக தெரியும் அப்படின்னு சொல்ல ஐயா வவுனியா நீ இப்ப தனியா வந்து போய் வந்து அந்த விரும்பிட்ட போய் கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்டாரு. சாத்தியமா தெரியாது ஒத்துக்கணுமில்ல வவுனியா அண்ணன் அதுக்கு மேல ஒரு அவுனியாவும் தெரியும்னு சொன்னேன் உட்கார அடிக்க உட்கார கேட்டுதான் அடிக்கு. ஏன் தெரியாது தெரியலன்னு சொல்லு. அப்ப தெரியாததை தெரிந்ததை தெரிந்தது என்றும் தெரியாது தெரியாது என்றும் ஒத்துக்கொள்வதுதான் அறிவினுடைய அழகை தவிர தெரியாததையும் தெரிந்தது என்று சொல்வது அறிவுக்கு அழகல்ல மடத்தனம் என்று அர்த்தம். அதனால உலகில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமா என்று கேட்டால் அங்கு கூட நிறுத்திடலாம். ஏன் என்னமோ எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை பத்தி எங்களுக்கு தெரியும் சார், ஒரு கால் தெய்வாதீனமா வேற எங்கேயாவது வந்து வவுனியாவில் அல்லது இலங்கையில் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி தெரிய முடியும் என்றுதான் சொல்லணுமே தவிர அதுவே நீ அத்தாரிட்டி இல்லை. அப்படிங்க நீ வணங்குகிற ஞான பூங்கோதைக்கோன்னு கேட்டோன்னு என்ன பண்ணணும், சிவ சிவ சிவ சிவ, அது அடியனுக்கு எப்படி தெரியும், தெரியாதல்லவா என்று சொன்னதல்லவா உன்னுடைய புலமை. ஆம் என்று சொன்னது அகந்தை அல்லவா. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அகந்தை செய்த அந்த அபராதம் உடையவருக்கு நாம் போய் கேட்கறது தப்புதான், ஆனாலும் கேட்போம் என்று சொல்லி அந்த பெருமானத்துல கேட்டாரலாம். எய்தி வெள்ளி மலை பெயர்த்தானும் இருத்ததன்

கையில மலையை பெயர்த்தா ஒரு விரல் ஊண்டி அவனுக்கு தண்டனை கொடுத்தார். பெருமானி உன்னை தவிர வேற இல்லைனர், வாடா ராஜா வாடா அப்படின்னு அவ்வளவுதான். ஆகவே தவறு செய்கின்ற பொழுது ஒறுப்பதும், தவற்றினின்றும் திருந்திய பொழுது அவரை ஆட்கொள்வதும் பெருமானுடைய கருணை. அதனால் போய் கேட்போம் என்றெல்லாம் சொல்லி பெருமானத்தில விண்ணப்பித்தரலாம். தவற்றினின்றும் திருந்திய பொழுது அவரை ஆட்கொள்வதும் பெருமானுடைய கருணை. அதனால் போய் கேட்போம் என்றெல்லாம் சொல்லி பெருமானத்தில விண்ணப்பித்தரலாம். விண்ணப்பித்த உடனே பெருமான் என்ன, ரொம்ப அருமை, அவர் எளிவந்த பெருமான் அல்லவா. ஆதலால் அவர் என்ன செய்தாராம், எல்லாம் காத்துல பறந்ததுனால திசை திரும்பி இருக்குது, திக்கு தெரியாத காடா போச்சு. என்ன பண்றது, இருக்கு பார்த்தலாம். அதனால என்ன, அக்கீர வேலை ஆலமையின்ற வெங்கருணை வல்லல் இக்கீர மடலை தீஞ்சொல் இறைவியோடெழுந்து போந்து. ரொம்ப அருமை. அக்கீர வேலை என்னது, அதே போல என்னது, பார்க்கடல்ல வந்து விஷம் வந்த போதும் என்ன பண்ணாரு அல்லவா, எல்லாரும் அஞ்சு போடுனார், ஆனா இவர் எடுத்து அருமையாக சாப்பிட்டார். அக்கீர வேலை, கீரம்னா பால், வேலை என்ன கடல், அந்த பார்க்கடல இருந்து நஞ்சு வந்த போதே பெருமான் அதை பற்றி கவலைப்படலையப்பா எடுத்தாட்டாரு. அதனால அக்கீர வேலைக்கு செய்த பெருமான் இந்த நக்கீரனுக்கும் செய்வார்னு, எதுக மூனை, எதுக மூனை, எனவே நக்கீரனுக்கும் பரவ மன்னித்து விடுவார் என்று கருதி போனரலாம். நக்கீரன் கடந்த சொம்பன் அலின பூந்தடத்து ஞாங்கர் புக்கி ஈர மதுர தீஞ்சொல் புலவரதம் குழாத்துள் நின்றான். போய் விண்ணப்பித்தாரலாம். விண்ணப்பித்த உடனே பெருமான் பார்த்தான், தான் மட்டும் வர்றதில்லை, தன்னுடைய அம்மையோடு கூட வந்தானாம். வந்து நேர இந்த புலவர் குழுவெல்லாம் கரை மேல நிக்குது, அவன் குளத்துக்குள்ள இருந்து அப்படியே வெப்பம் தாங்காமல் இருக்கிறான். அப்பொழுது அம்மையப்பர் வந்து நிக்கிறார். நின்ற போது எப்படி இருக்கும் ஒரு காட்சி, ஒலியும் ஒலியும் நல்லவா. இப்போ இதோ குளம், இந்த குளத்துல உள்ளே அலமந்து கொண்டிருக்கிற, வருந்தி கொண்டிருக்கிற கீரன் அப்படியே வெப்பம் தாங்காம, ஆனா கரையில் இருக்கிற 47 புலவர்கள். அங்கே பெருமான் உமையம்மையோடு வந்தார். இங்கே கரைக்கு வந்து ஆனற்கனால் நோக்கி நான் பின் அருட்கனால் நோக்க, அருமை முன்ன போன மாசம் என்ன பண்ணா, அனற்கண்ணால் நோக்கினான், நெருப்பு கண்ணால் நோக்கினான், இப்ப அருட்கண்ணால் நோக்கினான். ரெண்டு கண்ணு உனக்கு உண்டு, அனல் கண்ணும் உண்டு அருட்கண்ணும் உண்டு. அந்த அனற்கண்ணில் சந்தித்தார் என்று அருட்கண்ணில் சந்திக்கிறார். அதனால் அப்படியே போய் பார்த்தவன் அந்த அந்த கீரனை பார்த்து, புனர்கனி கிடந்த கீரன் பொறி புலன் காரணம் எல்லாம் கணற்கனார் தமவேயாக கருணைமா கடலில் ஆழ்ந்து. அந்த நக்கீரன் அப்படியே கீழே அந்த உள் வரைக்கும் அப்படியே அலமந்து கொண்டிருந்த நக்கீரன் அப்படி பார்த்தாராம். பார்த்தா பெருமான் அம்மையப்பராக இருக்கிற காட்சி கோலம், பெரிய மகிழ்ச்சி. பெருமானி இப்படி தான் தவறு செய்த எனக்கு எடி வந்து இரண்டு பேருமாக வந்து குளத்து கரையில வந்து, இப்ப அங்கிருந்தே நினைச்சா இந்த கரையறனா கரையேற மாட்டாரா, அல்லது அவருடைய வெப்பமானது நீங்க நல்லா குளிச்சு பெறுக என்று சொன்னா குளிச்சு பெறாதா. இருந்தாலும் எளிவந்த கருணையினால நீயும் அந்த அம்மையுமாக வந்து எங்களுக்கு எனக்கு அருள் செய்தாய் என்று அவன் அப்படியே உடம்பெல்லாம் கருவிகரணங்கள் எல்லாம் வேறிலன் குருவமானான், ரொம்ப அன்பே உருவமாக ஆனான். போத யார் உலகம் என்ற புனித யார் பரஞானப்பும் கோதையார் குடற்கு தீங்கு கூறிய கொடியனாவின். அப்பதான் உணர்றான் இந்த நாக்கு. அதனாலதான் யாகாவாராயினும் நாக்காக்க திருவள்ளுவர் அங்கிருந்து வந்து அப்படியே அசரீதியா, அதுக்கு தாப்பா நான் சொல்லி வச்சேன் 1330 குறள்ல ஒண்ணு. ஆமா சாமி, யா காவாராயினும் காத கூட நீ கேட்க கொஞ்சம் தடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை தடுக்காட்டி கூட பரவாயில்லப்பா, மூக்க தடுக்காட்டி கூட பரவாயில்லப்பா, உடம்ப தடுக்காவிட்டா கூட பரவாயில்லப்பா, இந்த 5 பொறிகளிலே யா காவாராயினும் இந்த நாக்கோ மூக்கோ அல்லவா இந்த உடம்போ காக்காவிட்டாலும் ஆனா நா காக்க இத காத்துக்கடா இத காத்து. அப்ப 5 எல்லாமே அடக்க வேண்டியதுதான், அதுல எது ரொம்ப முக்கியம், நான். உடனே ஒரு திளிப்பு வந்தது, காக்காட்டி என்னன்னு கேள்வி பார்த்தார். காவாக்கால் பதில் சொல்றாரு, இந்த சிலிப்பு குடுக்கலாம் அப்பவே இருந்திருக்கு, திருவள்ளுவர் அப்ப இருந்திருக்கு, ஆனா கோபம் வராது புண்ணியவானுக்கு திருவள்ளுவர் சொல்ல. காவாக்கால் யாருப்பா கேட்டதுன்னாரு, இவன் தான் சார் எழுதுனா, இவன் தான் சார் கொடுத்தேன், பரவாயில்ல தம்பி யாரு

0: அப்ப என்ன திருக்குறள் முடியலையே, யா காவாராயினும் நா காக்க. இந்த உன்னே முக்கா வரியில இவ்வளவு விளையாடி இருக்கியப்பா, உன்னுடைய புலமே காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு, என்ன சொல்லெடுக்கப்பட்டு நீ தெரியாத நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு சோகாப்பர் சோகத்துல உன்னை கொண்டு போய் முழுத அடிச்சிருவாங்க. ஏன் அவர் அப்படி பேசினாரு, பேசிருக்க மாட்டாரு, நல்ல மனுஷனாச்சே. ஆமாடா அவரு தான், அப்ப வர வர கல்டகராக்கி ஆயிட்டு தாத்துக்கு என்ன ஊர்ல இருக்கான்னு சொல்லிடுவான், கல்டகராக்கின்னு பேர் வந்துருவான். சோகாப்பர் சொல்லி எடுத்துப்பட்டு அருமையான குரல். இந்த குரல் வந்து நீங்க எதையும் ஏதாவது ஒரு கண்டிக்கலான்னு சொல்லும்போது இந்த குரல் முன்ன வந்துட்டு வச்சுங்க, அப்படியே பாம்பு படகு பாருங்க, புசு புசுன்னு சீரம். அந்த நாகதாளி வேறு வச்சுக்கிட்டு அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுவான்னா இப்படிமா, அப்ப பின்னால வாங்க. அது போய் திருக்குறள் நாகதாளி வேர், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பாம்பு மாதிரி. அந்த அந்த பாம்பு கிட்ட என்ன பண்ணு, ஏதேனும் வந்து என்ன, யா காவாராயினும் நா காக்க. அப்புறம் ஒருத்த அங்கிருந்து அப்படியானா நான் மட்டும்தான் காக்கணுமா இருக்கு, வேற எதையும் காக்க வேண்டியது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. உரணும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து. மக்கு பயில அஞ்சும் தான் காக்கணும், ஆனா அதுல முக்கியம் நான் சொன்ன உடனே உடனே இருக்கிய முக்கியம் நான் சொன்னேன், அப்படியே அஞ்சு காக்க நாலு காக்க வேணாலும் உதறி கூடாது. உரன் என்னும் தோட்டியால் ஓரிந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர்.
1: ஆனால் இது காமம் தீ, அது மட்டுமல்ல நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்தோர் தமை மிஞ்சிய துயர் அடைய உய்த்து மேல் மிஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமமே. இந்த காமத்தை பத்தி சொல்லும் பொழுது நெஞ்சிலேயும் இதை நினைக்கலாமா, நினைக்க தகாது என்று சொல்லும்படியாக இதை கச்சியப்பர் பாடுகிறார். அருணகிரிநாதருடைய பல பாடல்களிலே இதை விருத்ததாக வரும். நிறைத்தனித்தல நீர்மடி மாலைகள் பொறுத்த வெற்பிணைமார் முலைமேல் அணி நெறித்தனை குழல் வாழ்வெளி மாமுதி மதிமுகமானார் வெளித்த சிற்றுடை மேல் கலை ஆடையை உடுத்து அத்தமுழோர் தமையே மயில் நிரப்பி நித்தமும் வீதியில் நேருரு நெறியாதே கரைத்தித குயல் போல் மொழி மாதர்கள் வலை குளிர் சுழலாவகையே உன களற்றுதித்திடு வாழ்வுனதான் மனதுரமேவி கதித்த பத்திமைசால் அடியார் சபை மிகுத்திழி குண பாதகனே உயர் கதிக்கு அடுத்து உயர்வாகவுமே அருள் உரையாதோ என்று பாடுவார். இது மட்டுமல்ல பல இடத்துல எத்தனையோ பாடல் கருவினுருவாகி வந்து

இது அப்படியே இவர் சொல்லும்படியாக இவர் காசியப்புனிவர் என்ன செய்தார், அது மாதிரி கரிய குகல் மாதர் தங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகமாடிம்பர். அறிவழிய மயல் பெருக ஊரையும் அற விழி சுழல அனல் அவிய மல முழுக அகலாதே அணையும் மனை அருகில் உற வெறிவி அழ உறவும் அழ அழல் நிக அழலில் நிகர் மரவிய மரலியனை அழையாதே. செறியுமிரி வினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாயே என்று சொல்லும்படியாக இதையெல்லாம் மறந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று பாடுவார் அருணகிரிநாதர். இப்ப நம்ம செய்யக்கூடியது எப்படின்னா, அதுக்கு ஒரு அருணகிரிநாதருடைய திருப்புகள் உண்டு. கல்லக

இது அப்படியே நமக்கு பொருந்தும். என்ன இதிலே மாட்டிக்கொள்ள கூடாது, மாதர்கிரு கண் மாயையிலே மூழ்காதே. இப்படி மூழ்காமல் இருக்க உனது காவிய நூல் ஆராய்வேன். ஸ்காந்தம் கந்த புராணத்தை ஆராய்ந்து கொண்டிருப்போம் நாம். இடர்படாத வாழ்வே, இந்த மோகத்தினாலே இடர்படாதொரு வாழ்வே நீயே முருகா, நீயே தரமானவன் என்று சொல்லும்படியாக மதுரையா.

0: இந்த மாதர் இருக்கண் மாயையிலே மூழ்காமல் இருக்க வேண்டும் என்று பரமகிரிநாதர் பல திருப்புகளிலே அழுவார். ஏன், என்ன அது? யோசித்து பாருங்கள். இறைவன் ஒரு இயற்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த மனம் என்பதும் திருமணம், மனம் என்பதும் காமம் என்பதும் ஒரு இயற்கையினுடைய சக்தியாக இருக்கலாமே தவிர இது நம்மை அழிக்கக்கூடிய சக்தியாக மாறிவிடக் கூடாது. ஆனால் எதுவுமே அப்படித்தான், அளவுக்கு மிஞ்சும் பொழுது எல்லாமே மாறிவிடுகின்றது, நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலிலேயே நம்ம ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். இந்திரன் சீர்காழியிலே இருக்கக்கூடிய வனதேவத்தை இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது காமத்தினாலே வருந்திக் கொண்டிருந்தான் என்று நம்ம பின்னாலே இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்களை முதல்ல பார்த்திருக்கிறோம். அதனாலே முருகப்பெருமான் அவனை தன்னுடைய சிவபூஜையிலே, குமாரபுரி என்று சொல்லும்படியாக அந்த சிவபூஜையிலே சேஞ்ஞலூர், எப்படி நம்ம மிகச்சிறந்ததான திருத்தொண்டர் புராணத்திலே அவருக்கு சண்டிகேஸ்வர நாயனாக, சண்டேஸ்வர நாயனாக, நாயனாராக யார் இருந்தாரோ அவர் அவதரித்த தலம் அந்த சேஞ்ஞலூர் என்று சொல்லக்கூடிய குமாரபுரியிலே முருகப்பெருமான் இந்திரனை ஈடுபடுத்தினார் என்கின்ற சரித்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில கருத்துக்கள் மட்டும் யோசித்து பார்க்கலாம். இந்த காமம் என்பது என்ன, எதுக்காக காமம்? காமம் என்பதற்கு வடமொழி சொல்லுக்கு அப்படியே சொன்னால் ஆசைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். காமம்னா வேற ஒன்றுமே கிடையாது. காமம் என்பது ஆசை என்கின்ற பொருள், அவ்வளவுதான். இந்த உடலிலே ஏற்படக்கூடிய இந்த உடற்காமம் என்று சொல்லக்கூடிய காமம், உடற்காமம் இறைவனாலே வம்ச விருத்திக்காக இந்த உலகத்திலே உயிர்கள் மீண்டும் தோற்றுவிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் இந்த காமத்திலே முழுகி இந்த காமம் தீ என்று சொன்னோம் இல்லையா, உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் என்று சொல்லும்படியாக ஒரு தீயானது அங்கே தீபமாக விளக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிலேயே நாம் நம்மை பற்ற வைத்துக் கொண்டு நாம் அழுகிறோம் அந்த காமத்தீயிலே என்று சொன்னால் அது அதனுடைய குற்றமா நம்முடைய குற்றமா? ஏன் அழுகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அழுகிறோம், இது எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி வருகிறது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். காமம் என்பது என்ன? காமம் என்பது ஒரு மனத்தினுடைய செயல். காமம் அல்லது ஆசை, இந்த உடற்காமம் நன்றாக கவனிக்க வேண்டும், உடற்காமம் சந்ததி விருத்திக்காக உடலிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, மனமானது அந்த உடலிலே ஈடுபடும் பொழுது, இதை பற்றி வெறுத்து ஒதுக்க வேண்டாம், தயவு செய்து புராணம்னா இது அவசியமே இல்லைன்னு வெறுத்து ஒதுக்காதீர்கள். என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த காசியப முனிவரை பற்றி நம்ம பார்த்தது சரியாக இருக்கும். இந்த உடலிலே வரக்கூடிய இந்த தீயானது சந்ததிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இறைவனுடைய அம்சம், நினைத்து பார்க்க வேண்டும், இது இறைவனுடைய அம்சம். ஏன்னா இரண்டு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம், இந்த உயிர்களெல்லாம் ஏதோ ஒரு உடலை எடுத்து தன்னுடைய கர்மங்களை கழிக்க வேண்டும், அதற்கு இந்த உலகத்திலே வம்ச விருத்தியானது, அத சந்ததியானது ஏற்படுத்தப்பட வேண்டும். இது மனிதருக்கு மட்டுமே இல்லை, எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். அது மரமாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு தங்களுடைய வம்ச விருத்திக்காக, மனிதர்களுடைய விருத்திக்காக மனிதர்களுக்கு, மிருகங்களினுடைய விருத்திக்காக வளர்ச்சிக்காக மிருகங்களுக்கு, மரங்களுக்கும் கூட, மரங்களும் கூட இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்லுகின்றோமே, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதனால்தான் அதற்கு உடற்காமம் என்று பெயரிட்டார்கள். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இது இயற்கை. ஆனால் அது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை, நன்றாக கவனிக்க வேண்டும். இது உடலிலே மட்டும் இருந்து விட்டால் அது இயற்கை. ஆனால் உடலை தாண்டி அது மனத்தை தீண்டுகின்ற பொழுது, மனமானது அதிலே ஈடுபடுகின்ற பொழுது, அது இயற்கையை விஞ்சியதாக மாறுகின்றது, நம்மை அழிக்க முற்படுகின்றது. எப்படி? மனம் வந்து பஞ்ச இந்திரியங்களோடு மட்டுமே செயல்பட முடியும், நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது, மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. இப்போ சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்லுவார், எருமைகளுக்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எருமைக்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு 1000 கொம்புகள் இருக்கலாம். ஏன்னா எருமை தலை எப்படி இருக்குமோ அதை வைத்துத்தான் எருமைகளுடைய கடவுள் இருக்க முடியும். எருமைகளினுடைய கடவுள் எருமையை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். மனிதனுடைய கடவுள் மனிதனை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்க முடியும். அதனால் தான் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது அழகியவனாக வினோ என்றும் இளையாய் அழகியாய் ஏறுண்டானியரே என்று சொல்லும்படியாக நமக்கு உள்ளே எதெல்லாம் சிறப்பு என்று நினைக்கிறோமோ அத்தனை சிறப்புகளையும் இறைவன் கொண்டிருக்கின்றான் என்று நான் நினைக்கின்றோம். ஆறுமுகம் கொண்டவனாக இறைவன் வருகின்றான். அந்த குணங்களை பகவான் என்று ஆறு குணங்களை பகன்னா ஷண்ணு அர்த்தம். அவர் ஆறு குணங்களை பகவான் என்று சொல்லும்படியாக ஆறு குணங்களை உடையவனாக எந்த குணங்கள் நமக்கு வேண்டும் என்று மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். ஆக நம்முடைய கல்பினமா அந்த மனது இருக்கிறதே, மனது நினைப்பதற்கு பஞ்சேந்திரியங்களும் அவசியம், பஞ்சேந்திரியங்களும் அவசியம். நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இந்த பஞ்சேந்திரியங்கள் இல்லாமல் மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது. கேட்டதையோ அல்லது பார்த்ததையோ நுகர்ந்ததையோ சுவைத்ததையோ தொட்டதையோ வைத்துத்தான் மனத்தினாலே ஈடுபட முடியுமே தவிர ஒன்றுமே இல்லை. உணர்ச்சியே இல்லாத ஒரு மனிதன் அவனுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நாவினாலே சுவைக்க முடியாது, மூக்கு நகர முடியாது, உடலினாலே தொட முடியாது என்று சொன்னால் அவனுடைய மனம் கற்பனை சக்தியை இழந்து விடுகின்றது. அந்த மனத்தினாலே நினைத்து பார்க்க முடியாது என்று கேட்ட ஒரு அடிப்படை அந்த மனத்துக்கு கிடையாது. மனத்தினாலே நினைத்த பொழுது மனமானது தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போல, ஒரு அணையிலே தேக்கி வைத்திருக்கின்ற நீரை போல, அது வடிகால்கள் மூலமாகத்தான் வர முடியும். இந்த வடிகால்கள் எல்லாம் நமக்கு நாக்கு மூக்கு கண்ணு காது உடல் என்று சொல்லும்படியாக இந்த 5 பொறிகள் வழியாகத்தான் மனது செயல்பட முடியும். அது மனமானது செயல்பட்டு இந்த உடலை இயக்குகின்றது. இந்த 5 பொறிகள் வழியாக வருகின்றது. இது அடிப்படையான விஷயம். இரண்டாவது, இப்ப வரும் பொழுது இந்த உடற்காமத்திலே 5 பொறிகளும் ஈடுபடுகின்ற காரணத்தினாலே மனமானது மிக வேகமாக இந்த 5 பொறிகளிலே இந்த உடற்காமத்திலே ஈடுபடுகின்றது. அதனால தான் இதுக்கு சிற்றின்பம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஒரு காஃபி என்கின்ற ஒன்றை சுவைக்கின்றோம், நாக்கும் மூக்குக்கும் மட்டும்தான் இங்க வேலை. உடனே சில சமயங்கள்ல கண்ணுக்கு இருக்கலாம், ஏன்னா பார்த்தாலே பயமா இருக்கும் காஃபி. சில பேருக்கு காஃபி குடிக்கலன்னு சொன்னா பைத்தியமே பிடிக்கும் காலையில. அவங்க பல் விளைக்கிறாங்களோ சாமி கும்பிடுறாங்களோ அதெல்லாம் கிடையாது, முதல்ல காஃபி கொடுக்கணும், குடிக்கலன்னு சொன்னா அடுத்தவன் செத்தான். இது ஒரு காஃபி. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அதே போலத்தான் சாப்பிடுகின்றோம், ஏதோ எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொருள் ஒரு லட்டுன்னு இருக்கிறது, அது பார்க்கப்படுகிறது குஞ்சாலாடு அப்படின்னு சொல்லணும். அப்படி கலர் கலராகவோ இல்லை சின்ன சின்ன இதாக பூந்தியாக இருக்கிறது, கண்ணாலே பார்க்கிறோம், மனம் இருந்தால் அதை முகருகிறோம், நாக்கினாலே சுவைக்கிறோம், தொட்டு பார்க்கிறோம், காதால் கேட்க முடியுமோ முடியாது. இப்போ ஒவ்வொரு புலன்களினாலே ஒன்றை மட்டும்தான் படிக்கிறோம். படிக்கும் பொழுது கண் மட்டும் ஈடுபடுகின்றது, வாய் ஈடுபடலாம், அவ்வளவுதான். நல்ல புஷ்பம் இருக்கிறது, புஷ்பத்தை சுவைக்க முடியாது, அதை நுகருகின்றோம். அங்கிருந்து ஒரு நல்ல தாமரை புஷ்பம் இருக்கிறது, அதை என்ன செய்கின்றோம், மூக்கினாலே நுகருகிறோம். காதினால ஏதாவது பண்ண முடியுமா, முடியாது. நல்ல வீணா கானம் இருக்கிறது, இல்ல கத்திரி கோபிநாத் சாக்ஸோபோன் வாசிக்கிறார் அப்படியே நகமோமோ, இல்ல ஏதாவது ஒரு நல்ல பாடலானது வந்து கொண்டிருக்கிறது கேட்கிறோம், காது அங்கே ஈடுபடுகிறது, நம்ம வேற என்ன பண்ண முடியும், காது மட்டும்தான் ஈடுபடும். இப்போ 5 பொறிகளும் ஒரு ஆட்டத்தை நாட்டியத்தை பார்க்கிறோம், இல்ல தாமரைப்பூவை ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளலாம், தாமரைப்பூவையோ ஒரு லட்டையோ இல்லது அவருடைய சாக்ஸோபோனையோ கேட்கிறோம் என்று சொன்னால் காதுக்கு மட்டும்தான் சங்கீதத்தை கேட்கும் பொழுது வேலை. தாமரைப்பூவை பார்க்கும் பொழுது கண்ணுக்கும் மூக்குக்கும் நம்முடைய உடலுக்கு மட்டும்தான் வேலை. லட்டை பார்க்கும் பொழுது நாக்குக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான் வேலை. எல்லா பொருளுக்கும் என்ன, அங்கே எல்லா பொறிகளுக்கும் அங்கே வேலை கொடுக்க இயலவில்லை. ஆனால் இந்த உடற்காமம் என்கின்ற தன்மை வரும் பொழுது 5 பொறிகளும் அங்கே ஈடுபடுகின்றன. ஆன காரணத்தினாலே அதை சிற்றின்பம் என்று மனம் முழு வேகத்தோடு அங்கே ஈடுபடுகின்றது. இதுதான் அடிப்படை. காமம் ஏன் பெரியதாக ஆனதுன்னா இந்த மனமானது முழுமையாக ஈடுபடுகிறது. இங்க ஒரு சின்ன நுணுக்கம் கவனிக்க வேண்டும். மனிதன், மிருகங்கள், மரம் முதலிய செடிகொடிகள், அதாவது தாவர ஜங்கம்கள் என்று தாவரங்கள், மிருகங்கள், மனிதன், இந்த மூன்றிலே மனிதன் மட்டும்தான் தடுமாறுகின்றான். எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா, இந்த நாயோ பூனையோ அல்லது எருமையோ மா அப்படி ஒரு தூக்கு போட்டு செத்தது, தற்கொலை செய்து கொண்டது, ஏண்டானோ அது காதலித்த ஒரு ஆண் பூனை பெண் பூனை கிடைக்கல, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இத்தர்ணா பண்ணது இல்ல, இந்த பழைய காலத்துல எல்லாம் மடல் ஏறுதல்னு சொல்லி சங்ககால தமிழர்களுடைய வழக்கம் உண்டு. இது மாதிரி ஒரு பூனை மடல் ஏறியது, ஒரு எருமை மடல் ஏறியது, ஒரு நாய் மறைய மடல் ஏறியது, அட இதெல்லாம் இது வேண்டாம், ஒரு சிங்கம் மடல் ஏறியது, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட முடியுமா? இல்ல சிங்கம் வந்து தூக்கு போட்டு செத்தது, இல்ல ஒரு பெரிய மேல இருந்து மலை மீது இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது. இப்பொழுது ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கிறது நம்முடைய நாடு போகக்கூடிய வேகத்திலே பாருங்கள். 1.5 மாசமா இன்டர்நெட்ல ஒரு பையனோடு சேட்டிங் பண்ணி கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன பெண், 14 வயது பெண், 1.5 மாசமாயி அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 நாள் அவன் வந்து சேட் பண்ணல. அது என்ன காரணமோ தெரியாது, அவன் சேட்டே பண்ணல, அவன் வந்து அவனை இவன் வந்து சேட்டிங் மூலமாவே காதலிச்சிருக்கலாம். இது வந்து இப்ப போக போக என்னன்னே தெரியல, இந்த மனசு இந்த காமம் எப்படி இருக்கிறதுன்னா, இப்ப சேட்டிங் மூலமா அவை காதலித்தாள், காதலிலே தோல்வியுற்றாள், 2வது மாதம் 14 வயது பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் யோசிக்க யாரும் மறுக்கிறார்கள், மனிதன் மிருகம் மரங்கள். மரங்களுக்கெல்லாம் காமம் என்கின்ற ஒன்று கிடையாது, அதனுடைய இயற்கை, அது மகரந்த சேர்க்கை இயற்கை, அது மற்றதை நாடி நிற்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டாம். மிருகங்கள் கொஞ்சம் அறிவுள்ளவை, 5 அறிவு வரை அதற்கு இருக்கின்றன, 6வது அறிவு உடையவன் மனிதன். ஆனால் மிருகங்கள் எங்கேயும் தற்கொலை செய்து கொண்டதாவோ, தர்ணா பண்ணதாலோ, இல்ல மடலேறியதாகவோ, இல்ல இன்னொருத்தனை அழித்து அடைந்ததாகவோ எந்த விதமும் நாம பார்க்கல. நீங்களே எத்தனையோ சேனல் பார்த்திருப்பீர்கள், எங்கேயாவது இது மாதிரி வந்து கொண்டிருக்கிறதா, ஒரு சிங்கம் இப்படி பண்ணது, புலி இப்படி பண்ணது, இல்ல யாரை இப்படி செய்தது என்று எங்கேயாவது சரித்திரம் நாம படிக்கிறோமா? ஆனால் மனிதன் மட்டும் இப்படி செய்கின்றான், மனிதன் மட்டும் பல தவறுகளை செய்கின்றான். காரணம் என்ன? மனிதன் மனத்தை உடையவன், மனமானது நினைக்கும். இந்த மனமானது என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஒரு அணை மாதிரி. மனமானது எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொள்ளும். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லி இதற்கு 4 பகுதிகள் சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனித்திருக்கலாம், கதையே கேட்டுருக்கோம், கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 இந்த அகங்காரம் என்பது ஸ்டாம்பிங், அத மனம் என்பது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது, ரிசீவிங் ஆண்டனா மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரிசிப்டிவ், எடுத்து எல்லாவற்றையும் உள்ள தள்ளும், எல்லாத்தையும் சேர்க்கும் மனம். அடுத்தது வந்து புத்தி, அதை அலசும், அதை பகுத்து பார்க்கும், இதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இந்த மனசு. மனம் என்பது 5 புலன்களின் மூலமாக மனம் என்கின்ற ஒரு தன்மை எல்லாவற்றையும் கிரகிக்கும். புத்தி என்பது அதை ஐடென்டிஃபை பண்ணும், ஒவ்வொன்றுக்கும் இதுதான் ஒரு முத்திரை குத்தும், இது நமக்கு பிடிச்சது, இது பிடிக்காதது, இது தேவையற்றது, இது தேவையானது என்று பலவிதமான முத்திரைகள் குத்தும். அடுத்தது சித்தம் என்று சொல்லக்கூடியது, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். அகங்காரது இந்த 3 பண்ணக்கூடியது, நான் தான் பண்றேன்னு சொல்லி ஒரு முத்திரை, நான் தான் பண்ணேன்னு சொல்லி அது எப்படி குவாலிட்டி சர்டிஃபைடு கேரண்டீடு கொடுக்கற மாதிரி, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு தன்னுடைய தன்மை, தானான தன்மையை அங்கே முத்திரை குத்தும். இந்த 4 விஷயங்களை கொண்டது மனம் என்று சொல்வார்கள். இந்த மனமானது 5 புலன்களின் மூலமாக செல்லும் பொழுது இந்த உடற்காமத்திலே முழுமையாக ஈடுபடுகிறது என்பதையும் பார்த்தோம். அப்பொழுது நான் தான் அங்கிருக்கிறேன், நான் தான் அங்கிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் தன்னை இழக்கிறது அந்த இடத்துல. நன்றாக கவனிக்க வேண்டும், தன்னை இழக்கிறது. தன்னை இழந்த காரணத்தினாலே இந்த 3 மனம் சித்தம் புத்தி 3 அதை கிரகித்துக் கொண்டு உள்ளே வைத்துக் கொண்டு தன்னை இழந்த அகங்காரத்தை மீண்டும் சேர்த்துக் கொண்ட பொழுது, அந்த உடற்காம முடிவடைந்த பொழுது அதை பற்றி யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் இதனை சுற்றி வருகிறது. ஏன்னா இந்த அகங்காரம் மறைகின்றது, சில கணங்கள் தன்னை மறைகின்றது, தன்னை மறந்து விடுகிறது. மறக்கும் பொழுது காரணம் என்ன, அதுதான் சொன்னேன், இறைவன் உயிர்களை அவர்களுடைய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப இங்கே உலகத்திலே படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடற்காமத்தை பயன்படுத்திக் கொள்கிறான். அப்பொழுது இறைவனுடைய திருவிளையாடலாக இது நடக்கின்றது. இறை நிலை ஒரு க்ஷணத்தில் பார்க்க முடிகிறது, ஆனா இதையே தொடர்ந்து கொண்டிருந்தால் இது இறை நிலை அல்ல, நினைக்க வேண்டும். என்ன, இவை கீழ் நோக்கி சொல்லுகின்றது. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நாமம் உண்டு, என்னன்னா ஊர்த்வரேதசே நமஹா என்று சொல்லி ஒரு நாமம் வரும். ஊர்த்வமுகமான அதை மேல் நோக்கி சொல்லக்கூடிய ரேதசை உடையவன் என்று சொல்லும்படியாக தன்னுடைய வீத்தியத்தை தேஜசை உடையவன் என்று சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரு நாம சகஸ்நாமத்தில் வரும். இப்ப யோசித்து பாருங்கள், கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆனா செல்ல வேண்டிய நிலை மேல் நோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்க வேண்டும். இந்த உடற்காமத்திலே ஐம்பொறிகளும் ஈடுபட்ட காரணத்தினாலே மனமானது முழுமையாக அங்கே ஈடுபடுகின்றது. அதனிடத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதனுடைய ஆனந்தம் என்கின்ற தன்மையை அது தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இதுதான் உயர்ந்தது என்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் மீண்டும் இதை நினைக்கும் பொழுது மனத்தினுடைய வேலையே அவ்வளவுதானே, மீண்டும் மீண்டும் இதை கொண்டு வரும். அப்படியே அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தோமா, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அப்படியே போய்கொண்டே இருக்கும், ஒரு சர்க்கிள்ல சுத்துற மாதிரி அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். இந்த காமமானது மீண்டும் மீண்டும் அந்த டைனமோ பார்த்திருப்பீங்களே அந்த பழைய காலத்துல சைக்கிள்லாம் இருக்கும் தெரியுமா, அது போலவே நினைக்க நினைக்க நினைக்க இந்த தீயானது பற்றி கொள்ளுகிறது. இதுதான் இதனுடைய செயல்பாடு, காமத்தினுடைய செயல்பாடு இதுதான். சரி, இதுல என்ன குற்றம் இருக்கிறதுன்னா, அத்தோடு அது நின்று விட்டால் குற்றம் அல்ல. உடற்காமம் இந்த விருத்தியாக உடற்காமமாக நின்று அந்த க்ஷணத்திலே முடிந்து விட்டால் அவ்வளவுதான். இன்னும் நம்ம வெளிப்படையா பார்த்தோம்னா, ஒரு மிருகங்களின் இடத்திலே அந்த உடற்காமம் நிகழ்ந்த பிறகு அந்த மிருகங்களுக்கு தாய் என்கின்ற வித்தியாசம் தனையன் என்கின்ற வித்தியாசம் எதுவும் கிடையாது. கொஞ்ச காலத்து பிறகு தாயும் தனையனும், அதாவது அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய எந்த மிருகமும் வளர்ந்து விட்ட பிறகு அதுக்கு ஒரு தாய் நாய், தாய் சிங்கம், தாய் புலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பெண் ஆண் என்கின்ற ரெண்டு தன்மை மட்டும்தான் அதுக்கு உண்டு. அதுக்கு வந்து தாய் குழந்தை என்கின்ற தன்மை எல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அவை இருக்கின்றன, அதுதான் முக்கியமான விஷயம். மனிதனுக்கு உறவுகள் இருக்கின்றன, அவனுக்கு அறிவு இருக்கின்றது, அவன் செல்லக்கூடிய அவன் வாழ வேண்டிய ஒரு நெறி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறி இருக்கின்றது. மிருகங்களுக்கு அது கிடையாது, மனம் கிடையாது. மனத்தை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒரு விஷயத்தை, ஐம்பொறிகளினிடத்திலே மனம் ஈடுபடக்கூடிய, முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்தை இறைநிலைக்கு ஒரு க்ஷணத்திலே கொடுக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை மீண்டும் மீண்டும் மனமானது அசை போடுகிறது. ஆக இது உடலினாலே வரக்கூடிய விஷயம் காமம் அல்ல, இது உள்ளத்தினாலே வரக்கூடிய விஷயம். முதல்ல நினைக்க ஒரு கருத்து, மனத்தினாலே வளரக்கூடியது காமம், அதுதான் முக்கியம். மனத்தினாலே வளரக்கூடியது, இப்போ இந்திரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம், காசியபரனுடைய கதையை எடுத்துக்கொள்ளலாம். இந்திரன் ஏன் அவ்வளவு நேரம் இல்லாமே அவ்வளவு காலமும் முருகப்பெருமானோடு போரிட்டு வரும் பொழுது, போரிட்டு தாரகாசுரனை அழித்து அங்கிருந்து பல ஸ்தலங்கள் கேதார் எல்லாத்தையும் நம்ம காசி எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே சேங்கலூரிலே வந்த பொழுதுதான் அவனுக்கு காமம் வந்தது. எப்பொழுது காமம் வந்தது, அந்த வனதேவதை இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்த பொழுது. நகைகளை கொடுத்த பொழுது என்னாடுது, இந்திராணியினுடைய நினைவு வந்தது. அதாவது ரீகலெக்டிங், ரீகலெக்ஷன் என்று சொல்லுகின்றோமே, அது போல நடந்த விஷயங்களை மீண்டும் அசை போடுகின்றான். இந்த காமமானது உடற்காமம் அல்ல, மனத்தினாலே ஏற்பட்ட விகாரம், மாறுபாடு. விகாரம்னா மாறுபாடுன்னு அர்த்தம். இந்த மனவிகாரம் இது, காமம் என்பது மனவிகாரம். என்ன விஷயம் இது, எல்லாவற்றிற்கும் இருக்கும். பெண் ஆண் என்கின்ற காமம் மட்டுமே அல்ல, இது பல விஷயமான விஷயங்களுக்கு பொருந்தும். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பொருள் ஒரு சாப்பாடு, இதை யோசிக்கலாமே. திருப்பி ஒரு லட்டு இருக்கு, ஜிலேபி இருக்கு, பாதுஷா இருக்கு, அல்வா இருக்கு, எல்லாருக்கும் ஸ்வீட்டு பிடி, ஸ்வீட்டுங்கிற ஒண்ணு தானே. இதே உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன், பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது, பொருளிலே எந்த விதமான தவறும் கிடையாது. இப்பொழுது இனிப்பு என்று சொன்னால் ஜாங்கிரியும் இனிப்பு தான், அல்வாவும் இனிப்பு தான், லட்டும் இனிப்பு தான், எல்லாம் இனிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுக்கு லட்டு பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு ஜாங்கிரி பிடிக்கும், இன்னொரு மனிதனுக்கு அல்வா பிடிக்கும். அதை விடுங்க, அல்வாங்கிற ஒரே பொருளை எடுத்துக்கலாம், பல பேருக்கு அல்வா கொடுக்க பிடிக்கும். இவன் அல்வா என்கின்ற ஒரு இனிப்பு இருக்கிறது, அந்த இனிப்பு ஒரு நல்ல பொருள் என்று இருந்தால் எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா, எல்லாருக்கும் அது பிடிக்கணுமா இல்லையா. ஆனா அதை பிடிக்கல, காரணம் என்ன, பொருள் ஒன்று, ஆனால் அதனுடைய தன்மையை மனிதன் அனுபவிக்க கூடியது வேறு விதம். மனிதன் தன்னுடைய மனத்தினாலே, அதாவது இந்த உடல் நாக்கானது அல்வாவை சாப்பிடுகிறது. சாப்பிடும் பொழுது ஒருத்தனுக்கு இந்த, அதான் முதலே சொன்ன, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லும் பொழுது இந்த புத்தியும் சரி சித்தமும் சரி, சில பேருக்கு அல்வா ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ன எப்பேற்பட்ட அல்வா, திருநெல்வேலி அல்வா, அதுவும் நெல்லையப்பர் சன்னிதானத்துக்கு எதிர்த்து எதிர்த்து இருக்கக்கூடிய அல்வா, அங்கே போய் இந்த காத்து கடந்து கியூல நின்று அந்த அல்வா வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி மதுரை மேலவாசி வீதியில அதுக்குன்னு ஒரு கடை உண்டு இல்லையா, இதுக்காக அங்கே போய் அதுக்காக அதையே நின்று பார்த்துட்டு இருக்க வேண்டாம். போனா நெல்லையாப்புறம் கும்பிடுறதோ அல்லது மீனாட்சி அம்பாளையும் சொக்கநாதர் கும்பிடக்கூடிய வெளியே பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இல்ல திருப்பதிக்கு போனா பெருமாளை பார்க்கறோம் இல்லையோ, லட்டு வாங்கலையே எல்லாரும் தொலைச்சிடுவோம். பெருமாளை பாத்தியான்னு ஒருத்தருமே கேட்க மாட்டோம், லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு தான் கேட்பாங்க. அதே போல பழனினா பஞ்சாமிரதம் ஒவ்வொன்றுக்கு இப்ப பிரசாதத்தை வச்சு தானே இருக்கிறோம். இப்போ லட்டு அல்லது இங்க அல்வாங்கிற ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது ஒருத்தருடைய மனது ரொம்ப நல்லா இருக்கு சார், இது அப்படியே வாய்க்குள்ளே சென்று விடுகிறது, இனிப்பா இருக்கிறது, எனக்கு இது பிடித்திருக்கிறது சொல்றார். இன்னொருத்தர் என்ன சார் இது தொட்டாலே ஜவ ஜவ ஜவ ஜவன் என்னமோ மூக்கு சளி மாதிரி, வேண்டாம் எனக்கு அல்வா பிடிக்காது, எனக்கு இது லட்டு தான் பிடிக்குதுங்கிறார். பொருளிலே எந்த விதமான உயர்வோ தாழ்வோ கிடையாது, இவர்களுடைய மனம் அதை எப்படி நுகர்கிறதோ எப்படி அதனை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஐடென்டிபிகேஷன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடத்திலே தான் நல்லதும் கெட்டதும் வருகிறது. நல்லதும் கெட்டதும் அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மையிலே தான் வருகிறது. இந்த அல்வா என்பதோ லட்டு என்பதோ ஒருத்தன் ஐடென்டிஃபை பண்றான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இன்னொருத்தன் அது பிடிக்கலேன்னு சொல்றான். ஆக இதேதான் காமத்துக்கும் வருகின்றது. இந்த காமத்தை என்ன செய்கின்றார்கள், இது பிடிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை அசை போடும் பொழுது பிடித்த பொருளை நாடக்கூடியது மனிதனுடைய இயல்பு. எனக்கு இது பிடித்திருக்கிறது, எனக்கு இது வேணும், இது வேணும். சில பேருக்கு பாகக்கா பிடிக்கும், பெரும்பாலான பேருக்கு பாகக்கா பிடிக்காது. பாக்கா நல்லதா கெட்டதா, பாக்கா நல்லது, ஆனா எல்லாருக்கும் அது பிடிக்குதா, நல்லதுங்கிறதுனால மட்டுமே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுவையின் காரணத்தினாலே பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். சுவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பாகக்காய் பிடித்தவர்களும் உண்டு, பாகக்காய் பிடிக்காதவர்களும் உண்டு, இதை பத்தி நம்ம பேச வரவில்லை. ஆனால் இந்த மனத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால், இது எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது என்று சொல்லி பாகுபாடு.
1: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வருவாயே வாழ்தலும் அறிவில் கற்பின் மனையாழ்வோ பொருள் யாவுளவும் அதுவன்றி புகழும் பயனும் நிகவுண்டாம் கருதாது எதிரே மிலேற்றே காம நடையும் உருமத நாள் ஒருவாதவளோடு உவப்புறவே ஒற்று வாழ்தல் அரணாம். வருவாய்க்கு இயை வாழ்தல் எப்படி சொல்றாரு பாருங்க, மன்னர் பிரானாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும். எப்படி அது யார் வாழும், மறைவில் கற்பின் மனையாள். கற்பின் மனையால் எப்படி ஒரு கற்போட இருக்கின்ற மனைவி கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்றா போல வாழ்வது போல பொருள் யா உளவோ மதுவன்றி, எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி அந்த பொருள் வந்து அன்றி புகழும் பயனும் மிகவும்னா புண்ணியத்துக்கு நீ அந்த பொருளை நல்லபடியாக நல்ல காரியத்துக்கு நீ செலவழிக்க வேண்டும். அப்படி செலவழிச்சா அதுதான் அறம், அதுதான் வந்து உனக்கு எப்படின்னு சொன்னா நல்ல ஒரு உன்னுடைய உன்னுடைய அரசவையில நீ சிங்கம் போல நடந்து நீ அதுல ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. எழுமை பிறப்பும் தீவினை வந்து எய்தா சிறப்போம் தென்புலத்த முழுது உவக்கும் கடன் சால முடிக்கும் ஆண்பும் பெறுதலினார் பழுது தவங்கள் மிக புரிந்தும் பயந்தோம் மைந்த தமையவர்க்கும் குழும அவையின் முந்தி இருப்ப அறிவு கொளுத்தல் வேண்டுமாள். எழுமை பிறப்பும் தீவினை வந்து, ஏழு பிறப்பு நமக்கு வந்து தீவினை வந்து சேரக்கூடாதுன்னா தென்புலத்தார் பிதிர்கடன் நமக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களையும் நீ வணங்க வேண்டும். இத்தனை தவங்கள் மிக புரிந்தும் மைந்தன் தமையறிக்கும் நல்ல ஒரு அறிவு வந்து வர செய்ய நீ இப்படியெல்லாம் நீ மரியாதை கொடுத்து நல்லபடியாகும் பெரியவர்களை முதியவர்களை வணங்கினால் உனக்கு நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். இடனும் பொருளும் ஏவலும் இரும் ஏவலரும் இருந்தும் பயனென்னே வந்த உடலின் பயனாகிய அன்பை உறாத இடத்து நொது மலரும் வடர்ச்சை பகையும் உறவாக்கும் பெற்றும் அளிக்கும் மனை மைந்த தொடர்பின் வளர்க்கும் அன்பதனால் சோர்ந்து அன்பின் வழுவர்க்க இடம் பொருள் ஏவல் இருந்தும் பயன் என்ன, எல்லாம் இருந்தும் இந்த வந்த இந்த உடல்ல நம்ம பிறந்திருக்கிறோமே, இந்த அன்பை வந்து அன்பில்லாத எடுத்து நம்ம கொடுத்தோம்னா எலும்பில்லாத உடம்பு போல நம்ம இருப்போம். படர் செய்யும் பகையும் உறவாக்கும், ஆதலால் பற்றும் மழிக்கும் மைந்தா தொடர்பின் வளர்க்கும். எந்த இடத்துல அன்பை சேர்த்து எங்க கொடுக்கணுமோ அந்த அன்பை கரெக்டா அந்த இடத்துல நீ செலவு செய்யி. அப்படி அன்பை வந்து தேவையில்லாத இடத்துல நீ செஞ்சை என்றால் அதனுடைய பயம் கிடையாது. வந்த விருந்து மலராத வதன நோக்கும் முன்குழையும், அந்த அடைவாளகத்து அன்பை அலர்ந்த முகத்தால் வெளிப்படுத்தி சந்த மணிவாயினும் தோன்ற சற்றும் வஞ்சம் களவாமே உந்தும் சுவையின் வழி என்று உரைத்தல் வேண்டும் பயன் வேண்டின். அழகா சொல்ற பாத்தீங்களா, அதாவது சும்மா முகத்தால வேஷம் போடக்கூடாது, உண்மையான அன்போட வஞ்சம் களவாத அன்போட நீ வந்து வந்தவங்களை நல்லபடியாக அனுப்பணும். கவனிச்சு சிரிச்சு சந்தோஷமா, அதுல மனசுல வஞ்சத்தை வச்சு சில பேர் சொல்லுவான், அவன் முன்னாடி வந்து ஓ உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அங்கிட்ட அவர் தள்ளி போயிட்டாருன்னா சீவன்லாம் ஒரு மனுஷனாம் பாரு, அது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அவர் முன்னாடி ஆகா ஓகோ பேசிட்டு அங்கிட்டு போய் பேசுவாங்க இல்ல. அப்படியெல்லாம் உண்மை இல்லாத அன்பை நீ கொடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, பயன் காரணத்தை சிறி குறியாமற் பறிந்து காலத்தார் செய்த நயம் சே நன்றி சிறிதேனோ நாடின் அதற்கோர் அளவில்லை. பயன் காரணத்தை குறித்தினையோ பதத்தீர் புரிந்த நன்றியையோ வியன்பூதலத்தீர் பெரிதாக விரும்பி மதித்தல் வேண்டுமாள். ஒரு நன்றி வந்து சிறிதாக இருந்தாலும் அது வானத்தை விட பெருசு இல்லையா. அந்த எந்த நேரத்துல நமக்கு ஒரு உதவி வேணுமோ அந்த இடத்துல அந்த உதவி செய்யும் பொழுது அந்த நன்றி பெரிய நன்றி. அத வந்து சாதாரண நன்றியா நீ நினைக்காத, பயன் காரணத்தை குறிக்காம காலத்தா செய்த நயம் சேர் நன்றி சிறிதேனும் நாடின் அதற்கோர் அளவில்லை. அந்த அந்த நன்றி சிறிது இருந்தாலும் அது வானத்தை விட அது பெருசு. அந்த நன்றியை பெருசா நீ நினைச்சு எல்லாரையும் மதித்து நடந்திட வேண்டும். நன்றி புரிந்தோர் மற்றொருகான் அவைகள் புரிந்தாராயிடினோ ஒன்றும் உதவியை மதித்திட்டோம் மதித்திட்டு ஓம்பான் அவையை மறந்தவரை என்றும் மறவாது இருந்திடுக. கருவான் மறையோரை கொன்று திரிவோர் பிழை சிறுக குன்றமெனவே பிழை பொருகும். நன்றி புரிந்தோர் அவர்கள் வந்து நன்றி மறவாமை, அந்த நன்றி மறவாமை நாம் இருந்தால் அதை மறந்துட்டோம்னு சொன்னா அது அந்த பிழை எப்படி இருக்கான், நன்றியை மறந்தால் அந்த பாவம் குன்று போல நமக்கு கிடைக்குமா கூடுமா. ஆக்கமோடு மைந்தரை அழிக்கும் அவற்றை மறுமான் வழிக்கும் நிலை ஆக்கும் அணையும் நடுநிலையை அடுத்தோர் முதன் மூவரின் ஒப்ப நோக்கும் அது செய்யாது இழப்பின் நுனித்து கருவின் அமைத்த பயன் போக்கி இடையே பயன் வேறு பொருந்தா பொருந்தும் பெரும் வினையே. ஆக்கமோடு மைந்தரை அழிக்கும் அவற்றை அந்த நடுநிலையை அடுத்தோர் மூவரின் ஒப்ப. இப்படி ஒரு நிலைமையில நீ இருந்தேனா இந்த இது வந்து உனக்கு பிழை வராம நல்லபடியாக நீ ஆட்சி செய்வார். இல்லின் இருந்தே ஐம்பொறி ஐம்பொறியும் எல்லா நுகரும் காலத்து செல்லும் வழி மெய்மொழியே மனத்தை செல்லாது அடக்கின் எழுபிறப்பு நல்ல பயனே ஆமேனை நல்ல வினை தீவினையாக அல்லலருக்கும் அறக்கடவுள் அடுக்கோ அமரர் உலகுருமே. இருந்தே நம்ம நம்ம இடத்துல இருந்தே நம்முடைய ஐம்பொறியையும் நுகரும் காலத்தும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு வழி உண்மையான வழியில மனத்தை செல்லாது அடக்கி எழுப்பிறப்பும் நல்ல பயனே யாமேனே. நம்ம வந்து நம்முடைய ஐம்பொறியை அடக்கி தான் நம்ம ஆளணுட்டு கிடையாது, ஆனா மனம் நல்ல எண்ணத்தோட நாம் வாழ்ந்தாள் ஏழு பிறப்புல நாம் செய்த அந்த புண்ணியமாகிய நல்ல வினை தீவினை ஆகாமல் அல்லலருக்கும் அறக்கடவுள் தர்மத்தை நாம் நிலைத்து நிறுத்துவோமாக. தாழ்ந்த வருணத்து உதித்தவரும் தக்கோர் ஆவர் ஒழுக்கத்தார், வீழ்ந்த ஒழுக்கத்தார் இழிவர் மேலாம் வருணத்து உதித்திடினோம், சூழ்ந்த துணையான் சிறப்பு இன்பம் சுரக்கும் அதனால் உயிர்தனினோம், வாழ்ந்த ஒழுக்கம் ஒப்பிடுக வழுக்கின் இடும்பையே தருமே. தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தால் உயர்ந்தவர், உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அவர்கள் தாழ்ந்தவர்தான். இத அழகா சொல்றாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். அதனால் இந்த ஒழுக்கத்தை நீ மன்னர் பரம்பரையில இருந்தாலும் ஒழுக்கத்தை தவறாமல் கடைபிடித்திடுக. காமம் குறித்து பாவத்தில் கலந்த பேதையார் உள்ளம், வாமம் கணிந்த பிறன்மனையை மதிக்கும் பேதையோர் பயத்தார், ஆ தாமம் கிழிக்கும் அறம் பொருள் போல் சற்றும் இன்பம் உறாரதனார். தோமம் குறிப்ப பிறன் மனைவியே தோல் காமுறுதல் சூழலே. காமம் குறித்து பேதையர் உள்ளத்தை பிறர் மனைவியை நீ நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் அது வந்து மிகப்பெரிய பாவம். பிறர் மனைவியை கனவாலும் நினைக்க கூடாது. எவ்வளவு அழகா சொல்றார் பத்தியா. மன்னர் பெருமாள் ஒரு தன்னுடைய மகனாக மட்டும் நினைக்கல, அவரு அடுத்த மன்னனாக வரும்பொழுது நாட்டை எப்படி இருந்தால் எப்படி நன்றாக மக்களை காப்பாற்ற முடியும், இப்படி எல்லாம் நாட்டுல நமக்கு மன்னன் கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிருந்துப்போம் இல்லையா. நம்ம நாடு இங்க அழகா சொல்ல, பகையே பழியே பாவமே பயமே நான்கும் தினம் கொடுக்கும் தகையா பெருமை பொழுதழிக்கும் சார்ந்த பிறனில் விழை ஒழிந்தோர்

0: பகை, பழி, பாவம், பயம், தர்மம், பெருமை, திருவு எல்லாம் நான்கு தினமும் தகையார் பெருமை முழுதளிக்கும். நீ இப்படி எல்லாம் வழிதப்பி போனேன்னா எல்லாத்தையும் உனக்கு வந்து அழித்து விடும். தர்மத்தை அழித்து விடும், பெருமையை அழித்து விடும், திருவாகிய அருளையும் செல்வத்தையும் அழித்து விடும். அதலால் நீ வந்து இப்படி போகக்கூடாது. அத கனவுல கூட அந்த கெட்ட எண்ணங்களை கனவிடத்து நவிற்றி இடினும் தீங்காமே. கனவுல நினைச்சா கூட அது தீமையில தான் போய் முடியுங்கிறாரு நமது கட்சியை போகும் பெருமாள். வெறுப்ப ஒருவன் காரணத்தான் மிக்க மனத்தார் புரிவிலையே, பொறுப்பின் அதுவே பேரறமா புகழோ நிறையோ மிக வளரும். கருப்பொன் அறியா அறிவினர்கள் கருத்தின் மகிழ்ச்சி உளவாகும். ஒரு பின் வருவதொன்றில்லை அதனால் பொறுமை உயிர் துணையாம். பொறுமைங்கிறது வந்து எவ்வளவு பெரிய, யாராவது தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பிழையை பொறுக்க வேண்டும். அதை பொறுக்கலேன்னு சொன்னா பொறுத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். பொறுக்கலேன்னு சொன்னா அது வந்து வெறுப்பு, அதனால ஒரு துன்பம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த பொறுமைங்கிறது ஒரு மன்னர் பிரானுக்கு உயிர் துணையாக இருக்க வேண்டும் என்று ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் கூறுகிறார். ஒழுக்கார் ஒழிக்கும் பொருள் அனைத்தும் ஒழுக்கும் இம்மை மறுமையேனோ, வழுக்கார் அனைத்தும் உருவிக்கும் அருங்குளாக்கும் கேடொருக்கும், இழுக்காருடைய வெறிநிறையம் தேய்க்கும் இதனால் ஏமகண்டா, வழுக்காராய பெரும்பகையை அமரரிடத்தும் புரியற்க. ஒழுக்காறு இல்லாத அந்த பொருள் இம்மைக்கும் மறுமைக்கும் அது வந்து நல்லது கிடையாது, அது கேடுதான் இருக்கும். அதனால ஏமகண்டா, பொறாமையாகிய வழுக்கார் அதை வந்து நீ பொறாமையை நீ கொண்டேனா அது வந்து தேவர்களையாக இருந்தாலும் சரி, பகைவர்களாக இருந்தாலும் சரி, அது உனக்கு துன்பத்தை தான் புரியும். படுமுன் ஒருக்கு புது வெள்ளம் பழைய நீரை உடைப்பதுவோ, கெடுதி பயக்கும் குடிகளுக்கும் கெடாத பெரும் துன்பமோ விளைக்கும். வடுமிக்கு என்ற பழி என்றும் வளர்க்கும் அதனால் வறுமையின் மறுமையினோ, நடுவு நிலையை திரிந்து ஒருவர் நண்பொன் கவர கருத்து என்னேல். இந்த படுமுன் பொருட்கும் புது வெள்ளம், புது வெள்ளம் என்ன செய்ய பழைய நீரை உடைச்சிக்கிட்டு குடியெல்லாம் கெடுக்கிறதுக்கு வரும் போல துன்பத்தை விளைக்கும். அந்த பழி மறுமையில கூட வரக்கூடாது உனக்கு. நடுவு நிலையை தெரிந்து ஒருவர், நடுவுநிலையில இருந்து தெரிஞ்சிட்டேன்னா அப்படியே அது உனக்கு வேகமாக அது வந்து வரும். கேளீர் பிரிவர் நட்பினராய், கெழுவார் கெழுமுவாரும் இளராக, மூழும் படுச்சொன்னேராக, மொழிபெயர் எவரும் நாதலினால் ஆளும் அறத்தை கொன்று கொன்று அனந்த நவைகள் செய்யணும் எதிர் நின்று மாள உரை செய்யேனோ செய்யே மைந்தா மறந்தோம் புறங்கூறல். அழகா சொல்றார் பாருங்க. கேளிர் பிரிவர் நட்பினராய், ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, நட்பாவோட இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட வடி சொல்ல முழிஞ்சு அவங்க அந்த அறத்தை நாம் கொன்று அவங்க கிட்ட போய் புறம் கூறி ரெண்டு பேரும் பிரிச்சு விடுதும் பாத்தீங்களா, அது மறந்து கூட அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது. தகைமை உடைய அறிவினர்கள் சால வெறுப்ப செய்யும் அன்றி, நகையும் விளைக்கும் விழிச்சறிவை நவிற்றோ நன்கோ மதிப்பொழிக்கும். மிகை செய் விழுப்பம் விழுப்பந்தவும் அதனால் விளையும் அறமாதிகள் பயவா, வகையின் உரைக்கும் பயனில சொன் மைந்தா உரையேல் உரையேனே. பயனில்லாத சொல்லை நீ சொல்லக்கூடாது, எக்காரணம் கொண்டும் அது வெறுப்பை விளைவிக்கும். பாயவள் வயக்கும் தப்பிப்பார் இடை உய்யலாகும், மேயைய கதி சென்றாலும் விழிதரா தொடங்கு சென்றே ஆயனன் அனைத்தும் கொன்றங் அருந்துய பலவு நல்கும். தீய பல்வினையின் யாதோ செய்யற்க ஏமகண்டான். பாயபல் பகைக்கும் தப்பி பகைக்காக கூட நீ எந்த ஒரு பகைவராக இருந்தாலும் சரி, இதை நல்ல இதெல்லாம் கொன்று தீயவினை செய்யணும்னு கனவுல கூட எதிரிக்கு கூட நீ நினைக்க கூடாது. ஊரு நீ நடுவோ நின்ற ஒன்பழ தருவும் போல, பெருரு முயற்சி தந்தார் பெருக்கிய பொருள்களெல்லாம் சீருரை ஆவர் மாட்டும் செலுத்தி ஒப்புரவி நின்றி யாரும் புறவார் கேடு உண்டாயின் அதுவோ நன்றே. ஊருக்கு நடுவே இல்ல குளம் போல கனிகளை தருகின்ற அந்த மரம் போலவும் நீ வந்து எல்லாருக்கும் எந்த ஒரு இதுவும் பாரபட்சம் இல்லாம உன்னுடைய இது உன்னுடைய ஆட்சி வந்து அப்படி அமைய வேண்டும். யாருக்கும் எந்த கேடும் கிடைக்கக்கூடாது. தண்ணி எப்படி கொடுக்குது? கெட்டவங்க வந்தாலும் தண்ணி கொடுக்கும், நல்லவங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த குளத்துல தண்ணி எடுத்துக்கலாம். கெட்டவங்க வந்தா அது உப்பு தண்ணியாகவும், நல்லவங்க வந்தா அது நல்ல தண்ணியாகவும் மாறுறதில்லை. எல்லாருக்கும் ஒரே போலதான் கொடுக்குது. அது போல கனியும் அப்படித்தான், மரமும் அப்படித்தான் கொடுக்கின்றது கனிகளை. அது போல நீயும் கேடு எந்த கேடு உண்டாயினும் நீனுடைய இதா கடக்கூடாது. இறப்பவன் வாழே தேக இளனும் எப்பங்கூரா இறப்பினை நிரப்ப நன்றாம் இதனின் இதனின் நன்றாவதாகும் இறப்பவன் இளனென்றார் இயம்பிய எம்மன் சொல்லன் திறப்பினும் பிறர்வார் கூறாதிரக்கமோடி இதன்மைந்தாம். எல்லாருக்கும் யார் யார் என்னென்ன கேட்கிறாங்களோ கேட்டவர்களுக்கு கேட்கும் முன்னரே கொடுக்கிறது கேட்கும் முன்னால கொடுத்தல் உத்தமம். கேட்ட பின்னால கொடுக்கிறது வந்து மத்தியமோ, கேட்ட பிறகும் கொடுக்கலைனா அது வந்து அதமோ. அதுபோல நீ கேட்கும் முன்னரே நீ கொடுக்கணுப்பா அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. அரித்தியின் இளனென்னா முன் அளித்தலும் இளனென்றப்பா உரைத்திலாக சால உதவலோ ஏற்கின்றானோ வருத்திர வில இளனென்னாமே வணங்கிட வரைவில் செல்வம் பொறுத்துல ஒன்றினொன்று புகழ்மிக விளங்கி நிற்கும். நீ அப்படி கொடுக்குற செல்வம் உனக்கு புகழையும் உனக்கு மேன்மேல செல்வமும் பெருகும். தல் நலமிகு செல்வம் பெற்று நல்குறவினரை காத்த இளநர ஆதி சீத்தி இளநன பிறர் சொல் ஏன் வளனுரை கஞ்சியேனும் அரியணை இளநென்றெல்லா அலர் புகழ் பயனும் வேண்டின் ஆக்கையும் அழிக்கமைந்தா. அந்த நல்ல ஒரு செல்வத்தை நல்ல ஒரு நிலைமையில நீ செலவிடணும். அப்படி செஞ்சேன்னா உன்னுடைய உன்னுடைய பிறவி பயனை உன்னுடைய பயனை நீ வந்து கண்டிப்பாக அடைவாய். சாதல் வந்தடுத்த காலம் தனக்கொரு சாதலின்றி பூதலம் இறக்கும் காரும் புகழுடம்பு இருக்கும் அந்த கோதரு புகழின் யாக்கை கொடையினார் செல்வம் கூற வாழ்தலை உடையார் அன்றே வானமோ வணக்கு நீரா. நம பார்வதி பதையே அகர மகாதேவா. ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுத்த அந்த செல்வம் அவர் கொடுத்த அந்த அந்த ஒரு ஒரு ஒரு புண்ணியம் அந்த வந்து அந்த பூத உடம்பிற்கு அல்ல, புகழ் உடம்புக்கு என்றும் அது அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். அவர் இறந்த உடனே அந்த உடம்பை கொண்டு போய் எரிச்ச உடனே அதோட அடங்கி போறது அல்ல. அவன் அந்த பூத உடம்பை வச்சு அவன் போனாலும் அவனுடைய புகழ் உடம்பை மக்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதத்தான் இங்க அழகா சொல்றாரு. பூதலம் இறக்கும் காரும் புகழுடம்பு இருக்கும், இந்த புகழுடம்பு என்றும் விளைக்கும். அது போல உன்னுடைய ஆக்கை கொடையினார் செல்வம் போல உன்னுடைய செல்வம் வந்து நீ எப்படி கொடை நல்லபடியாக பாரி இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணும். அப்படி இருந்தா உன்னை எல்லாரும் வணங்குவாங்க, வானம் தேவர்கள் கூட உன்னை போற்றி வணங்குவார்கள். உரை செய்யும் அறத்தின் ஆற்றா ஒரு குடை நிலற்ற முன்னே தரை முழுதாள வேண்டி தகை பெறும் அமைச்சு நாடு புறையரு மரணே மிக்க பொருள் படை நட்பென்றாரும் வரை செய்யப்படாத யாக்கை உறுப்பன மதித்து கோடி. தரும நூலில் சொல்லியபடி எப்படி வாழ வேண்டும்? உரை செய்யும் மரத்தின் ஆற்றா உன்னுடைய உன்னுடைய குடை நிலக்கையில் முன்னர் தரை முழுது ஆள வேண்டி இந்த உலகத்தை முழுக்க நீ ஆளதற்கு நாடு அமைச்சர் அரண் பொருள் படை நட்பு எல்லாம் முக்கியம். அப்படி வரை செய்யப்படாத ஆக்கை உறுப்பன மதித்து கோடி. அது வந்து இதையெல்லாம் இன்றியமையாத உன்னுடைய அரசுக்கு அங்கமாகும், உன்னுடைய அரசுக்கு அங்கம். வினையின் அஞ்சாமை நிற்றல் வினையருக்கு அளித்தல் செய்யும் வினையிடை மனைமே மனமே சேரல் விளங்கிய அறிவு வல்லே வினையினை முடித்தல் ஆண்மை வெங்கொலை ஆதி நீக்கல் வினை வளர் மானமுற்றும் வேந்தற்கு இயல்புமைந்தான். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? வினை வினையின் அஞ்சாமை நிற்றல், பயப்படவே பயப்படாத வினைகருக்கு அழித்தல் செய்ய என்ன வந்தாலும் செய்ய உன்னுடைய நடு நிலைமை நீதிப்படி. அதான் நாடு அரண் பொருள் படை நட்புங்கிறாரு. இதுபடி எதுபடி நீ அமைச்சு அரசு ஆள வேண்டும். உன்னுடைய நாட்டுல கொலை கொள்ள எதுவுமே வரக்கூடாது, வினை பயன் வரக்கூடாது. அப்படி நீ நாட்டை நல்லபடியா ஆண்டேன்னு உன்னுடைய நாடு நல்லபடியாக இருக்கும். நீ வேந்தனுக்கு தகுதியானவன். குடி தளர் உற்ற காலே கொள்பொருள் ஆறில் ஒன்றோ விடுவது செய்து தங்கள் விழுக்குறை முறை சொல்வார்க்கு தடையற காட்சி நல்கி தண்ணிய இன்சொல் காட்டி வடுவர இடித்து சொல்வார் வன்மொழி பொறுத்தல் வேண்டும். உன்னுடைய குடி உடைய மக்கள் எல்லாம் தளர்வுற்ற காலை அப்ப ரொம்ப கஷ்டப்படுதாங்கன்னா அவனுடைய பொருள்ல ஆறில் ஒன்று கொடுக்கணும் மக்களுக்கு. விழுக்குறை முறை சொல்வாக்கு, யாரெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லணும். இன் முகத்தோட அவங்களை வரவேற்கணும். ஐயோ துட்டு வாங்க வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கோபத்தோட வடி சொல்ல சொல்லக்கூடாது, இடித்து சொல்லக்கூடாது. அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்மொழி கூறி அவர்களுக்கு தேவையானதை பொறுத்தல் இனிய சொல் சொல்லி நீ அவங்களை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும். செறிவின் ஒட்டலரை கொன்று திரை கொண்டு நாடு காத்து பொருளினை ஈட்டி கல்வ புள்ளல சுற்றமாதி பருகுதல் இலாமை காத்து பயில் அறமாதி மூன்றின் மறுபுற விடுத்து செங்கோல் வளர்ப்பது மாற்றியாமே. செறிவில் ஒட்டலரை கொன்று யார் அவனுடைய நாட்டை கொள்ளை கொள்ள வராங்களோ அவங்களை வென்று திரை கொண்டு நாடை காத்து கல்வர்களால மக்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராம பகைவர்களாக மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராம நீ சுற்றத்தை எல்லாம் அப்படியே காப்பாற்றி அறங்களை காப்பாற்றி செங்கோல் வளர்ப்பதுதான் உன்னுடைய திறமை. வற்றாமல் கெடுதி வராமல் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு அருமையாக கூறுகிறார். ஐயமே திரிவே என்னும் அவையர அரணோ நீதி பையமால் யானை பாய்மாவன் படைத்தொழில் நூலாதி பையவே கற்று கற்ற பண்பினரோடு நாளும் உய்யவே அளவலாவி உரைத்தவா அனிற்ற வேண்டும். ஐயன் திரிவர நீ நூல்களை கற்க வேண்டும், தர்ம நூல்களை கற்று அதன்படி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர்கடாவல் எல்லாத்தையும் பத்தி நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்பத்தான் நீ இந்த நாட்டை ஒழுங்காக நல்லபடியாக ஆட்சி செய்ய முடியும் என்று நமது ஏமகண்டனுக்கு சோமகாந்த மன்னர் பிரான் கூறுகிறார். கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அரசியற்கை படலத்தை பற்றி நாம் அடுத்த சிந்தனையிலையும், அரசியற்கை படலம் தான் நம்ம பார்க்க போறோம், இன்னும் நிறைய அட்வைஸ் அதாவது அறிவுரைகளை எல்லாம் நமது மன்னர் பிரான் மகனுக்கு அறிவுறுத்துகிறார். அதன்படி வாழ அவருக்கு என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வழிநடத்தி சொன்னதுக்கு அப்புறம்தான் சோமகாந்தன் வந்து மனத்துக்கே செல்ல போறாரு. அதுக்கப்புறம் பட்டாபிஷேக படலம் செஞ்சு மகனை நல்லபடியா வச்சுட்டு தான் அவர் கிளம்ப போறாரு. வரிசையாக அடுத்த சிந்தனையை நாம் சிந்திப்போம். இதுவரை சிந்தனையை செவமடுத்த அடியார் பெருமக்களுக்கும் அடியனுக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். துயதோர் மறைகளாலும் துய்திடற்கு அரிய செவ்வேறு செய்ய வேரடிகள் வாழ்க சேவலோ மயிலோ வாழ்க வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே அரகர மகாதேவா.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மிக உயர்ந்ததாக இருப்பது, உயர்ந்த காரியங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபெருமானுடைய கீர்த்தியை பெருமையை இருக்கும். பாட்டு பாகம் துடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே. பாட்டு பாகம் துடித்தடு தூதுவர் கூட்ட வேளார் குமைப்பதன் முன்னமே. ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கடற்குறை உங்களே என்கிறார் அப்பர்சுவர். பாட்போக்கி தேவா பார்த்து பாகம் கடைசியிலே வந்து நீங்க ஜெகவருமானுடைய பெருமைய படிக்காம கேட்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வந்து வேலில குத்துவானாம். நீங்க திருவானக்காவில இருந்து ஜெகவருமான பெருமைய கேட்காம இருந்தீங்களே அப்புறம் உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தண்டிப்பான். பார்த்து பாகம் கணக்கு எடுத்து பாப்பானா, நம்ம கணக்கு எடுத்து பாப்பானா, இத்தனை வருஷம் அங்க இருந்திய என்ன பண்ணுனேன், சாப்பிட்டேன் தூங்கினேன், அதான் வேலையா அசடு செய்ய வேண்டியதை செய்யாம கேட்க வேண்டியதை கேட்காம தூங்கினேன் சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னா உன் சும்மா விடப்படாது அப்படின்னு தண்டிப்பான். வேளாள குத்துவான கூர்த்த வேளா பார்த்து பாசம் பிடித்தது தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னணி ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கலந்துரை அதனாலே அப்படி மத்த

ஆகையால அந்த சிவனிடத்துல பிரியம் உண்டாகும், சிவனிடத்திலே பிரியம். இப்ப சிவனிடத்துல பிரியம் உண்டாவதற்கு தான் இந்த காரியங்களே, சிவனிடத்துல பிரியம் என்றால் அன்பு என்றாலும் உண்டு, சிவனிடத்துல பிரியம் உண்டாவதற்காக செய்கிற காரியம்தான் இப்படி இந்த சுவாமியினுடைய புராணங்களை சொல்லுவது, கேட்பது, படிப்பது, பூஜிப்பது, வாசிப்பது, சகலமும் சகலமான புண்ணியங்களும் எதனையால முடியும் என்றால் எதற்காக என்று கேட்டால் சிவனிடத்துல பிரியம் உண்டாவதற்காக. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரம், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரம், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரம். அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குருந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதவூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதவூரன். அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குருந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு பிரிய நுண்மேல் வேண்டும் எண்ணில், சிவனுக்கு நுண்மேல் பிரியம் வேண்டும் எண்ணில் திருவாத பூரணி வாழ்வீர் என்பது அந்த வாத ஒரு வள்ளல் இறகு. அதனாலே உலகப் பொருளிலே பிரியம் வருவதற்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது தானே வரும். உணவிலே பிரியம், உறக்கத்தில பிரியம், உலகத்தில் எவ்வளவு உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலக இன்பங்களிலே பிரியம், உலக பொருள்களிலே பிரியம். ஒன்றா ரெண்டா உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஆசை ஒரு பொருள் இல்லை, பல பொருள்ல வச்சிருக்கோம், பல பொருள். இப்படி பல பொருளிலே ஆசை வைப்பதினாலே பிறவி உண்டாகுது. பிறவி எதனாலே வருவதென்றால் ஆசையினாலே வருவது. அந்த பிறவி தொலைய வேண்டுமால ஆசை தொலைய வேண்டும். ஆனா ஆசையோட இருந்து கொண்டே பிறவியையும் தொலைக்கலாம். ஆசையோட இருந்து கொண்டே என்னது உலக பொருளிலே ஆசை வச்சு அந்த பொருளை சிவனடியாரு கொடுப்பது அப்படி பொறுத்துதா. இப்ப எத்தனை புண்ணியவான் ராஜாக்கள், மெய்ப்புற நாயனார் முதலாக, சேரமான் பெருமாள் முதலாக எத்தனை அரசர்கள் ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு ஆசை இல்லாம ஆட முடியுமா? பொருளை சேர்க்காம இருந்தாங்களா? தேடிய மாடு நின்று செல்லமும் தில்லை என்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவனா ஆகும், அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று, அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று நாடிய மரத்தினோடு நாயர்மார் அழைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்றார் போல, அப்படியே சிவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அடியாளனுக்கு பொருளை கொடுத்து கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு சம்பாரிச்சா பரவாயில்ல, தனக்குன்னே ஆசைப்பட்டு சம்பாரிச்சு சிவதர்மத்தை செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு பிறவி மேலும் மேலும் எழுந்தவரை உண்டாது, உயர்ந்தவரை எழுந்தவரை உண்டாது. அதனாலே சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு சிவனுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும், கீர்த்தியே கேட்டு. அதனால கீர்த்தி திருவகவல்னே ஒண்ணு பாடினார் நம்ம வரையாரு, கீர்த்தி திருவகவல்னே பாடினார், கீர்த்தி திருவகவல்னே அவன் அங்கங்கே அடியார்களுக்கு செய்த கீர்த்தி எல்லாம் சொல்லி அங்கங்கே அடியார்களுக்கு செய்த ஓரியூரின் உகந்தினர் ஒளி பாரிதும் பாலகர் ஆகிய புரிதம் என்றெல்லாம் சொல்லி இப்படி அடியவர்களுக்கு செய்த அந்த அருளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக நம்மை அதுல பிரிய உண்டாக முடியாத செய்தது அந்த கீர்த்தி திருவகவல். அதனாலே இப்படி சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு சாமியினுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுனால வர்றது வர்ற ஒரு புண்ணியம் பூசையினால கூட வராது, கேட்கறதுனால வருகின்ற ஞானம் பூசையினாலே கூட வராது. அதனாலதான் பூசையை கண்ணு பூசை என்றும் இதை ஞான பூசை என்றும் சொல்லப்படும். அது சிவதர்மோத்தரத்துல தான் தெளிவா சொல்லுகிறார். கண்மயாகம், சிவயாகம், தவயாகம், ஞானயாகம், இப்படிப்பட்ட அஞ்சு வகையான யாகத்திலே இதை ஞான யாகம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம், ஞான யாகம் என்று சொல்லப்படும். ஞான வேள்வி, ஞான யஜ்யம், ஞான யாகம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி அந்த ஞான யாகத்தினாலே வருகின்ற பலன் என்னவென்று கேட்டால் சிவனிடத்தில் அன்பு அதிகமாகும். கேட்கவில்லைன்னா அன்பு வராது. இப்ப கேட்காதவங்களுக்கு அன்பு வருமா? காலையில ஒரு சப்புடு சப்புடு சொல்லிட்டு இருந்தேன் பதஞ்சலி வரலாற்று, அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருந்தது, கருவூர்ல இருந்துட்டாரு இன்ஸ்பெக்டர் ஜாதகம் பார்க்க. அந்த நேரத்துல பதஞ்சலி வரலாறு சொல்லி முடியா போச்சு. அங்கே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சொன்னேன், அந்த ஆள் கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்கறதுக்கு ஆசையா இருக்குதுங்க, நேரம் இல்ல அப்படி இல்லாரு. அந்த மாதிரி ஆகையாலே அவர்களை கேட்பதினாலதானே உனக்கு ஒரு பொருளிலே இன்பம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. அதத்தான் அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். முன்னம் அவனுடைய முதலிலே என்ன கேட்டார்? அவன் நாமம் கேட்டாள், அப்புறம்தான் காண்பது. கேட்பது முதலிலே, பிறகு காண்பது. கேட்பதினாலே காண்பது உண்டாகும். கேட்பதினாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்க வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சியான. அதனாலே இது கேளாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டாகிறது இல்லை. எந்த வாய்ப்பு? சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கான காரணமும் இல்லை. அதனாலே அப்படி சிவனுடைய கீர்த்தியை சிவபுராணங்கள் அத்தனையும் நிறைய சொல்லு. இந்த ஆசிரியர் ஒரு வகையில சிறப்பாச்சு, ஆனந்த புத்தராகி இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார். இதனால இந்த பிறவியானது பிரயோசனமுடையதா?

0: உடையதாக அமைந்தது. இந்த பிறவி பிரயோசனனுடையதாக அமைந்தது. உலகத்தில் இருக்கிறவன் தன் பெருமையவே பேசுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன பேசுவான்? தன்னுடைய பெருமையே பேசுவான். என்ன சிவன் பெருமை அவனுக்கு தெரியாமையினாரு. சிவன் பெருமை தெரியாமையினாலே தன்னுடைய பெருமையை பேசுவான். இருசேர் இருவரையும் சேரா இறைவன் புருஷர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல சிவனுடைய பெருமையை பேசுகிறவனுக்கு இருசீர் இருவனையும் சேராது, பேசாதவனுக்கு சேரும். அதனால இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேச கேட்க பேச கேட்க பேச கேட்க இருக்க இருக்க இருக்க சிவனிடத்துல அன்பு அதிகம் உண்டாயும். அன்பு உண்டாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? அன்பு தான் சிவன் தான் சிவன் தான். அதனால இப்படி பட்ட ஒரு முறையில சிவ நாமத்தை பத்தி இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அது காலனும் அத்தியும் சேர்ந்து சிவபெருமானை துதித்ததாகும். அவர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை இப்படி எல்லாம் உன்னுடைய நாமம் இப்படிப்பட்டது, அந்த நாமத்துடைய பெருமை, அந்த நாமத்துடைய பொருள் இப்படிப்பட்டது என்று அந்த காலனும் அத்தியும் சிவபெருமானத்தில் சொல்லி துதிக்கிறார்கள். அந்த முறையில இப்ப 53வது பாட்டு இதுல முதல்ல உருத்திரனை பத்தி சொன்னாரு, உருத்திரனை பத்தி சொன்னாரு, பசுபதி என்கிற நாமத்துக்கு சொன்னாரு, அப்புறம் உருத்திரனுக்கே ஒரு 3.5 பாட்டு உருத்திரனுக்கே சொன்னாரு. உருத்திரன் என்கின்ற பேருக்கே 3.5 பாட்டு, அதுக்கு மேல 2 வரி சிவத்துக்கு சொன்னாரு, சிவம் என்கின்ற சொல்லுக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார், பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இப்ப கேட்டா உங்களுக்கு மறதியா இருக்கும். பவன் என்ன சொன்னார் என்றால் உண்டு பண்ணுவோன் அவனே, அந்த பிறப்பை கடைப்பி போனவன். பவம் என்றால் பிறப்பு, பவம் என்றால் பிறப்பு, பிறப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோன் அவரே, அதே பிறப்பை மாற்றுவோன் அவன். அதனால அவனுக்கு பவன் என்று, அதனாலதான் பவன் என்று நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என பன்னால் அழைக்கூடியான் என்று எதிர்ப்படுவே என்பது அப்பர் தேவா. அடுத்தார் போல சொல்லுகிறாரு, அறம் சர்வம் அறம் ஈசன் என்ற 3 நாமத்துக்கு ஒரு பாட்டுல பொருள் சொல்றாரு. சர்வம் அறம் அதற்கு மேலே ஈசன் இந்த 3 நாமங்களுக்கும் இதுல பொருள் சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, உலகம் அளவில்லாதது, உலகம் அளவு இல்லாதது, அந்த அளவு இல்லாத உலக அத்தனையின் அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வம் என்று, உலகத்தை அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வத்தையும் அவன் நாசம் பண்ணுகின்றபடியினால கடைசியாக அவனுக்கு அதனாலே சர்வன் என்று பெயர். உலகத்தை அப்படியே வச்சிருக்காம ஏன் நாசம் பண்றான் அப்படின்னா அது சிவஞானம் தான் சொல்லு. மலம் உடுங்காமையினாலே மரத்தை உடுக்குவதற்காக சர்வசங்காரம் பண்ணி அந்த உயிர்களையால சிலகாலம் ஆயையில ஒடுக்கி வச்சு மறுபடி அந்த உயிர்களை உட்பவித்து அதுக்கு அதால புதுரு சிக்கி புணர்வு உற்பவத்தை பண்ணி அது மூலமாக அதுக்கு புத்தி முத்திகளை அதால கொஞ்சம் கூடுதலாக தந்து அதன் மேல அதை உயர்த்துவதற்காக அப்படி செய்கிறான். சங்கார தொழில் வந்து மிக சிறப்புடையது. சங்கார தொழில் சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. உலகம் முழுவதையும் சங்கரிக்கிறவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். ஐயாலே அது எதனால எதனால அவன் கட்டிக்காரன்னா, பரமவிஷ்ணுக்களையே அவன் சங்கரிக்கின்ற காரணத்தினாலே, பரமவிஷ்ணுக்களையே சங்கரிக்கின்ற காரணத்தினாலே அவன் தான் சங்காரத்திலே வல்லவன். அது சிவஞான போதும் மகா சங்கார காரணனாகிய உருத்தனையே, உருத்திரனையே முதலாக உடைத்தது உலகம். மகாசங்கார் மகாசங்கார் மகாசங்காரம் என்றால் பரமவிஷ்ணுக்களை எல்லாம் கடைசியா காலி பண்றது. அது சித்தியார்ல இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே, கடைசி ஊழிக் காலத்திலே எல்லா உலகமும் அழிஞ்சிடும். எல்லா உலகமும் எல்லாம் அழிஞ்சு சுத்தமா இருக்க எல்லாம் சுடுகாடா இருக்கும். உலகம் முழுவதும் சுடுகாடா இருக்கும். அதுதான் கோயில் சுடுகாடுங்க. உலகம் முழுவதையும் சாம்பல் ஆக்கிடும். அக்னியில எல்லாத்தையும் ஒடுக்கிற, அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்கிற. அக்னிக்கு தெய்வம் உருத்தரம், நீருக்கு தெய்வம் பிரம்ம, மண்ணுக்கு தெய்வம் பிரமா, நீருக்கு தெய்வம் விஷ்ணு, அக்னி தெய்வம் உருத்தரம். அக்னியில்தான் எல்லாம் உயிக்கிறோம். தசித்து தசித்து அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம், அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம். அதனாலே இந்த உலகம் முழுவதும் சுடுகாடு. அதனாலதான் கோயில் சுடுகாடு குழுபுலித்தோர் நல்லாடு என்று திருவாசகத்திலே பாடினார். அதனாலே சர்வசங்காரத்தை பண்ணி மாயையில உடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து, உடம்பை கொடுத்து அதன் பிறகு அதுக்காக கொஞ்சம் புத்தியை கொடுத்து அப்படியே படிப்படியா உயர்த்துவது உயிர். எல்லா தொழிலையும் 5 தொழிலையும் ஜெயருவான் என்ன பண்ணுகிறான்? உயிர்களுக்காகவே செய்கிறான். 5 தொழிலையும் உயிர்களுக்காகவே செய்கிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அதே மாணிக்கவாசன் சொல்லுவான், 5 தொழிலும் நட்டம்பா, 5 தொழிலும் ஜெயருமான, 5 செய்தாலும் 5 நட்டம், 5 நட்டமா. இப்ப நட்டம்னா நம்ம தொழில விட்டுருவோம் இல்ல, அவன் தொழில விடுறது இல்ல, 5 தொழில ஓயா பண்ணிக்கிட்டு 5 தொழிலுக்கும் நட்டம் தான். 5 தொழிலுக்கும் நட்டத்திலேயே 5 தொழில் நடக்குதுப்பா, நட்டத்திலேயே 5 தொழில் நடக்குது, நட்டத்துல நன்றாக நடக்குது. இது சுவையா இருக்கு. நட்டத்திலே நட்டத்திலே உணவு நம்ம வாடி போடுவோம் இல்ல, நட்டத்திலேயே தொழில், நட்டத்திலேயே இந்த நட்டத்திலேயே உண்டு பண்ணுவதுக்கும் ஒரு நட்டம், நிக்கிறதுக்கும் ஒரு நட்டம், ஒடுங்கிறதுக்கும் ஒரு நட்டம், மறைக்கிறதுக்கும் ஒரு நட்டம், அருள்வதற்கும் பஞ்சகிருத்தியத்துக்கும் நாட்டியம் தான். நாட்டியத்திலேயே எல்லாமே உண்டு போட்டேன், ஆடியே எல்லாமே உண்டு போட்டேன். ஆகையினாலே இப்படி உலக எல்லாவற்றையும் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. உலகையாக இந்த அமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் எங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர். ரொம்ப பொதுவா சொல்லிவிட்டாரு, நான் என்ன செய்வேன் அதுன்னு சொல்லாது. இந்த பாட்டுல உலகையாவையும் தாமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சிறந்தாங்க. அது உலகளாக உதற்கரியவங்கிற பாட்டினுடைய அடிப்படை. அதனால அழகிரா விளையாட்டுடையார், அழகிரா விளையாட்டா செய்யறா, அளவில்லாத செயல் அது, அளவில்லாத காரியம் அதை விளையாட்டா செய்யறான், அவன் தாண்டா தலைவர். இது எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் தெரியுமா? அதுதான் ஆர்த்த பரவி துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில் சித்தம்பரத்தில் தீயாடும் கூத்தனை வாழும் குவலையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று வருது அல்லவா திருவம்பாவை. அந்த திருவம்பாவையினுடைய கருத்தை வைத்து பாடியது இந்த பாட்டு கம்பநாட்டாழ்வார். ஆகவே இப்படி வந்து உலக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியா அறுக்கிறான், அறுக்கிறான், அறுக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அழிப்பு. உலகம் அளவில் உலகம் எவற்றையினே அறுக்கின்றதனால் சர்வன் என்பது. அதனால அவனுக்கு சர்வன் என்பது. சர்வன் என்றால் முழுவதும் செய்பவன், முழுவதும். சர்வம் என்றால் சர்வம் என்று சொன்னால் முழுவதையும் நாசம் பண்ணுவான், முழுவதையும் உண்டு பண்ணுகிறான், முழுவதையும் காக்கிறான், முழுவதையும் அடிக்கிறான். அப்படி அப்படி அப்படி. அதனால ஒரு சர்வம் முழுவது என்றாலும் சர்வம் என்றாலும் உண்டு. பூரணம் சர்வம் முழுவது என்றால் எல்லாம் உண்டு. அதனாலே முழுவதையும் அது முழுவதையும் கண்டவனை முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாடு சிறுவரர் கொண்டுங்கும் திட அப்பாலனை இப்பால் என்கிறான் திருவாசகத்தில் வரும். அதனாலே உலகம் முழுவதையும் உண்டு பண்ணுதலும் உலகம் முழுவதையும் காத்தலும் உலகம் முழுவதையும் அழித்தலும் ஆகிய இந்த தொழிலே முழுவதுமாயிருக்கிற முதல்வன் செய்கிறார், முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார். அதனால அவனுக்கு சர்வன் என்பர். அளவில் பிறப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரணன்பர். அதனாலே அந்த பிறப்பை அழிக்கிறான், உலகத்தை அழிக்கிறான், அதனால அவனுக்கு அரண் என்றும் பெயர், சர்வன் என்றும் பெயர். அதனால அரண் என்கின்ற பெயர் எதனால வந்தது என்றால் பிறப்பை அழிப்பதனாலே அவனுக்கு அரண் என்று பெயர். உலகத்தை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர், பிறப்பை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர். அதனாலே அரண் என்னும் நாமம் இருக்கு சிவநாம, அது நாமங்களிலே மிக உயர்ந்தது. அரண் என்கின்ற நாமம் சிவநாம மிக மிக உயர்ந்தது. அதனாலதான் வந்து வாழ்க அந்தனர் வானவர் ஆடின வீழ்க நன்குணல் வேந்தன ஒங்கு ஆழ்க தெய்யதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்கிறார். அதனால சிவநாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இரண்டு, ஒன்று சிவ இன்னொன்று அர, ஒன்று சிவ இன்னொன்று அர. அதனால வடமொழி ஹர அப்படி வடமொழி ஹா போட்டு ரா போகணும், அது தமிழ்ல மாதிரி அரண் வரும். அதனாலே வந்து இப்ப வடக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கு அஹே ராமா அரே கிருஷ்ணா தான் சொல்லுவாங்க. அரே ராமா முதல்ல சிவபெருமான வச்சு தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணன் தான், அரே கிருஷ்ணன் தான், அரே ராமா அப்படித்தான போய் சொல்றாரு. அதனாலே வந்து யாரு அரண் என்ற நாமம் மிகச் சிறப்புடையது. அதனாலதான் அரநாமம் மிகச் சிறந்ததுன்னு திருமந்திரத்தில் சொன்னார். அது அளவில் பரப்பை அழித்துலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அரண் என்கின்றது அவ்வளவு சிறப்பு. அதை வந்து அரகரன்னு சொல்றோம், அரகர என்று சொல்லுவோம். அரகர என்ன அரியது ஒன்று இல்லை, ஒரே அரகர என்ன அரியது ஒன்று இல்லை, அரகர என்ன அருகிலை மாறும். அந்த நாமங்களிலே மிகவும் கொஞ்சம் எடுத்தாலே ரெண்டு எடுத்தாலே சொல்லப்படுகிற நாம சிவ நாமங்களிலே மிகவும் கொஞ்சமானது ரெண்டு எழுத்துல சொல்லும். அது சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கும், சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கும். ஒரு சாயப்பே சொல்லிவிட்டார். ஒரு சாயப்பு ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்பளக்காரன் தான். அப்பளக்காரன் என்ன பண்ணா, நீங்க அப்பளம் வச்சுக்கிட்டு இல்லை என்ன வந்த உடனே அவரு எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த சாயப்பு சாப்பிடும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு அவருக்கு ஒரு 70 வச்சிருக்கேன் என்னையே கேட்டேன் அப்பள வேண்டாம் ஐயான்னு. அப்புறம் அவரை திருப்பி கேட்டேன் அப்பளம் நம்ம கேட்டுக்கிறே எவ்வளவு முதல்ல வேண்டாம்னாரு. இது என்ன பண்ண அந்த வியாபார திறமை இன்னும் கேட்டுக்கிட எவ்வளவு அப்போல அப்படின்னு சிவ சிவ நான் கையா கேட்டேன்ட்டு சாய் சாயப்பு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் அப்படியே சாய் இப்ப நடந்து எவ்வளவு நாள் தெரியுமா 35 வருஷம் என்னைய அப்படி சொன்னேன் எப்படி சிவசிவா வாயில வந்துருச்சு. அவ்வளவு எளிதாக இருப்பது சுலபமாக சொல்லக்கூடியதாக இருப்பது பெரிய பயனை தருவது. திறநூல்கள் எத்தனை
1: புராணங்கள் ஆகமங்கள சொல்லப்பட்ட மந்திரம் தெரியுமா? ருத்ரத்திலே நடுவில் இருப்பது சிவம், நடுவிலே இருப்பது சிவம். இது நூல்களிலே ஏராளமா சொல்லப்படுகிறது. சைவர்கள் இப்போ வந்திருக்க சைவர்கள் இதை பத்தியில ஒண்ணும் தெரிஞ்சு வேதத்தினுடைய மூன்று வேதத்தில நடுவிலே இருப்பது யஜுர்வேதம் இருக்கு, இல்லாமல் அதர்வனம் என்கின்ற நாளிலே அதர்வனம் தொகுப்பு மூன்று வேதம். இந்த மூன்றிலே வேத திரையின்னு சொல்லப்படுது. அந்த வேதத்தில நடுவில் இருப்பது யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் நடுவில் இருப்பது உத்தரம், உத்தரத்தின் நடுவில் இருப்பது போதாயனசாக, அதுல நடுவில் இருப்பது சிவம். அப்படிப்பட்ட ராணம் இந்த ராணம், இந்த முறையெல்லாம் சைவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. சைவர் சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு இது உரிமையாக உரிமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. மற்ற சமயவாதிகள் விரோதமா நினைக்கிறவங்க இருக்கிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே போற வருகிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே வெளு வருது. அதுக்கு காரணம் சொன்னாரு, அவன் நிறைய தீவிரம் பண்ணியிருக்கான்னு சொல்லல என்னாரு. சிவசிவ என்கிறார். அதனால சிவம் அரண் என்பது மிக சிறப்பு. அது திருப்பு உள்ள நிறைய சொல்றாரு அருண்னாரு. சிவ சிவ ரகர தேவா நமோ நம திருஷன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சேரும் என்பது சிதம்பரத்தில் போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிது போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதனம் இடுவார்கள் எங்கள் மனைகள் அலைவாதம் நின்று அனுதினமும் நாணம் இன்றி அழிவேனோ அப்படின்னு பழித்தில் போல வர பல இடங்கள்ல வர அரகர. அதனாலே அளவில் பரப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரணர் அளவில் உலகை ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்கையினால் உலகம் எவ்வளவு என்று கேட்டால் அது மாணிக்கவாசகரை தான் கேட்கணும். அண்ட பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்குன்று நின்றில் பகரின் நூற்றொரு கோடியும் ஏற்படும். அத்தனை உலகம் சூரமனுக்கு 1008 அண்டங்களை கொடுத்திருந்தாருனா ஒருத்தன் கொடுத்தது போகுது. அத்தனை உலகங்களையும் ஒருவனே ஆழ்கிறான். அத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு, இத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு சிவருவாங்க. மூ உலகங்களுக்கும் ஒரு தலைவர். இருதலை கொள்ளியின் உள்ளதும் பொத்து நினைப்பிரிந்து விரிதலையேனி விடுதி கண்டாய் வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா, மூ உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தரவோசங்கைக்கரசே பொறுதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவன். அவன் வச்சிருக்கிற இந்த முத்தலை சூளத்தை பாத்தீங்கன்னா தெரியும்னாரு. முத்தலை சூழல் இருக்குதுவாரு, மூணு இலையா இருக்க, மூணு இலையும் மூன்று உலகமா, அதுக்கு கால் எத்தனை, ஒரே கால். மூன்று உலகத்துக்கு மூணு இலா இருக்கிற அந்த சூளத்துக்கு ஒரே கால் இருப்பது போல மூன்று லோகத்துக்கு அவன் தான் தலைவனும். இது அப்படி சொல்லாம சொல்றாரு. இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினைப்பிரிந்த விரிதலையனை விடுதி கண்டாய் வேறு நூலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர கோஷமங்கை கரதே பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவன். அதனாலே மூன்று லோகத்துக்கு ராஜா ஒரே ஒரு ஆள் தான். இப்படி மூன்று லோகத்தை வச்சு அவன் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு இது பத்தாது. அவன் ஆற்றலுக்கு சிவனுடைய ஆற்றலுக்கு இத்தர உலகங்களையும் படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான்னா அவனுக்கு அது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி சொல்லணும் சிவருமான் பெரிய அடாடாடா, அவனுக்கு இந்த வேலை பத்தாது, அவனுக்கு இந்த வேலை பத்தாது. சிவஞான மொழியத்துல சாத்தருக்கு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் விளையாட்டு அப்படின்னு எழுதுவாரு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு முத்தொழிற்சி விளையாட்டாக சீரான் என்பதற்கு சிவஞான மொழியத்துல மாதவ சிவஞான யோகி சாத்தனுக்குன்னு ஒருத்தனை பேரை போட்டு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு, அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அஞ்சு படி சுமக்கிறது பாரம், அஞ்சு படி அஞ்சு கிலோ சுமக்கிறது பாரமாக இருக்கும். சாத்தனுக்கு சுமக்க தெரிஞ்சவனுக்கு சுமக்க பழகினவுக்கு நீங்க மூட்டை சுக்கிறவனை பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு வாரத்து அப்படி பாத்திருக்கீங்களா? முதுகுல போட்டோம் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு இத்தனை உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவனுக்கு சாதா. அளவில் உலகை ஆழ்வதானால் எல்லா உலகங்களையும் ஆழ்வதான் அவன். அதனால் அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற நாமம் ஆழ்பவன் என்பது, ஆழ்பவன் எல்லா உலகங்களையும் ஆழ். ஈஸ்வரன் என்ற நாமத்துக்கு ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது, அவன் தான் ஐஸ்வர்யவான். சிவன்தான் அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்ற சொல் வந்தது. அளவில் உலகை ஆழ்வதானா ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈஸ்வரன் என்பர். ஆழ்கையினாலே ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினாலே அளவுதலினாலே, அளவுதலினால எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆணை இருக்குமே தவிர அவன் இருக்க முடியாது. இந்த ராஜா எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜா உலகத்தை ஆளுகிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் அவனுடைய ஆணை இருக்கு, அதிகாரம் இருக்கும், அவன் இருக்க முடியாது. இந்த நம்ம ராஜா எப்படின்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் அவனே இருக்கும். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்பார் போல எல்லா இடங்களிலும் அந்த ராஜா இருக்கும். அதான் அளவுதல். அது அளவில் உலகை ஆள்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால், அளவுதலினால் ஈசன் என்பது. அதனாலே அந்த ஈசன் என்கின்ற நாமம் சிவநாமங்களிலே ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஈசாவாசி உபரிடதம்னே ஒரு உபரிடதம் இருக்கிறது. ஈசாவாசி உபரிடதம்னே ஒரு உபரிடதம் இருக்கிறது 108. அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு தொடங்கினார். போற்றிங்கிற வந்த உடனே ஈசன் அடி போற்றி. அதனால ஈஸ்வரன் என்றது ஈசன் என்று வந்தது. ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தையுடையவன், ஈசன் எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு உரிய சிறப்பு பொருள்கள். ஆகையினாலே இப்படி ஈசன் என்பதனாலே எல்லா உலகத்தையும் ஆளுகையினாலே அவன் ஈசன் என்பது ஈஸ்வரன்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: அவருக்கு திருவாத ஊரர் என்று அவருடைய தாய் வந்து நாமகரணம் விட்டார். அப்படி நாமகரணத்தை பெற்றால் அந்த நாமகரணத்தை பெற்று அது ஒரு செஞ்சாலி தெய்வச்சாலிங்கிறார். தெய்வச்சாலி சாலின்னா புரியுதா? சாலின்னா நெல், சாலின்னா நெல், செஞ்சாலி நெல் சொல்லுவோம். செஞ்சாலி கஞ்ச ஒன்றாய் வளர்ந்த செங்கோடம் வளர்ந்த பெருமாளே. அதனாலே தவமாகிய வித்திலே முளைத்தது. அந்த எங்கே முளைக்கும் விதை? எங்கே முளைக்கும்? சேற்றிலே. சேற்றிலே முளைத்தது என்ன பண்ணது? சேற்றிலிருந்து மேலே எழுதுகிறது, மேலே எழுதுகிறது. அப்படி மேலே எழு எழுந்து என்ன பண்ணுகிறது? குருத்துண்டாகிறது, விரிகிறது, வளர்கிறது. தவமாகிய வித்துல தங்கி இருந்தது. அது இந்த பூமியில பிறந்தது, முளைத்தது, சேற்றை நீக்கியது. சேற்றை நீக்கியது அதுதான் இந்த மாயா சம்பந்தமான உலகம். அது பேற்றை தவஞ்சத்து இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிபடும். பிரபஞ்சம் என்பது சேரு. பிரபஞ்சம் என்பது பிரபஞ்சம்னா புரிய உலகம், உலகம், உலகம் சேரு. சேரு நான் கழுவிக்கிட்டே இருக்கிறோம். சேற்ற என்ன பண்றான்? கழுவிட்டே இருக்கும். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்பது கந்தர் அலங்கார். நான் கூட பல நூல்களில் பாடி இருக்கிறேன். சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்காரா? தலையில கங்கை வச்சிருக்காரா? இந்த பக்கம் மங்கை வச்சிருக்கிறார. கங்கை இங்க மங்கையா? கங்கையின் மூலமா தன்னை அடைந்த அடியாருடைய மலமாகிய சேத்தை கழுவ வைக்கிறார். கங்கையை விட்டு கங்கையினாலே சேத்தை கழுவ சொல்றாருப்பா. நம்ம அன்பன் ஆகிட்டேன், அதனால இவனுக்கு இருக்கிற சேத்தை கழுவி விடுன்னு சொல்றாரு. கங்கை வந்து கழுவுறான். உமாதேவியை கூப்பிட்டு கழுவுன உடனே அவனுக்கு அருளை கொடுக்குறார். இது அருளு, அது கழுவுறது. கங்கையினால கழுவி மங்கையினால அருள். நல்லா இருக்குல்ல? சும்மா வச்சிருப்பாரு கங்கை? வேற இல்லை, நல்ல வளர்ந்து தெரியாது. கங்கையினாலே நம்மை கழுவி ஆன்மாவினுடைய மலத்தை கழுவி மங்கையாய் உமாதேவியின் மூலமாக திருவருளை கொடுக்கிறார். ஆகவே அப்படி பவம் எனும் பங்க நீங்கி பவம் ஆகிய பிறப்பு பிறப்பினாலே உண்டாகிற மாயாமல சம்பந்தமான உலக பங்கங்கள் எல்லாம் நீங்கி அருளாகிய குருத்து வளர்ந்து அவமனம் களைகள் நீங்கி அதனால பயிர் வளரும் போது களைகள் இருக்கும். பயிர் வளரும் போது களைகள், அது அந்த அவம் என்பது வளர்கின்ற காலத்திலே, ஆன்மாக்கள் வளர்கின்ற காலத்திலே உலக சம்பந்தமாக பாவ சம்பந்தமான செயல்களிலே அதிகமாக தொடர்பு உண்டாக செய்யும். மாயாமல சம்பந்தமான உலகமாகினாலும் இது ஆணவமல சம்பந்தமான உயிராகினாலும், ஆணவமல சம்பந்தமான உயிர் மாயா சம்பந்தமான உலகம். புரியுதா? மாயாமல சம்பந்தமான உலகம் ஆணவமல சம்பந்தமான உயிர். இது ஆணவமல சம்பந்தமானதுனால இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கெட்டது நல்லதா தெரியும். கெட்டது
3: அதுதான் அவம்பு. ஆகையினாலே இந்த அவமாகிய இந்த கலைகள் எல்லாம் நீங்க, இந்த பயிர் இந்த பயிர் அவமாகிய கலைகள் எல்லாம் நீங்க. கலைகள் இருந்தா பயிர் வளராது, கலை இருந்துச்சுன்னா அது மெய்மாயா உழவை செய்து விருப்பனு வெத்த வெத்தி பொய்மாயா களைய வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கண்டு தகவனு வேலியிட்டு செம்மையு நுட்பராயில் சிவகதி, நுட்பராயில் சிவகதி உடைய நுட்பராயில் சிவகதி. அதனாலே அவமான கலைகள் நீங்கி அக்குவோன் அருளால் அக்குவோனாகிய சிவபெருமானுடைய அருணாலே உண்மை சிவமெனும் விளைவுண்டாக உண்மையாகி பொருளாகிய சிவம் என்கின்ற விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. மணிக்குவாசல் வளர்ந்தார், பிள்ளையா இருந்து வளர்ந்தார்ன்றது மிக உண்டாரு. தெய்வச்சாரி வளர்ந்தது, அவம் என்கிற கலைகள் நீங்கியது, பவம் என்கிற உலக சம்பந்தமான பிறவி சம்பந்தமான வனைகள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது, அதனால அருளாகிய குருத்து உண்டாகியது, சிவம் என்கிற விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாரி. சிவமாகிய விளைவு உண்டாவதற்காக வளர்ந்தது தெய்வச்சாரி. அதே சுந்தரரை பத்தி சொல்றார் சேர்க்கிறார், படியில் நேடும் பத்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி பத்தியாகிய இந்த விதை, பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே வளர்ந்து ஓங்கி, பத்தியாகிய விதை அன்பாகிய நீரிலே விளைந்து ஓங்கி வடிவு நம்பியாரூர செம்பொன் மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகட்டெழுந்து கதிர் பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்தது. இது ரெண்டும் அந்த ரெண்டு பாட்டும் ஒரு மாதிரி, ரெண்டு பாட்டும் அந்த வெள்ளானச்சரத்துல சொல்றாரு. அதை இப்படி அந்த தெய்வச்சாலி விளைந்தது. அதற்கு மேலே அவருக்கு பாலூட்டினார்கள், சிகவரி வித்தார்கள், அதுக்கு மேல கல்வியை புனைவித்தார்கள். கல்வியே ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணுகிறார். கல்வியாகிய மங்கையை அவருக்கு பொருத்தி வைத்தார்கள், சூட்டி வைத்தார்கள் என்கிறார். குவலைய மங்கைய நீடு கோலஞ்செய்து அரும்புண்ணும் நவமணியும் குவசெய்து நன்புடன் மங்கள நாளில் தவமனமும் திருநேற்றின் தன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் உணர்வித்தார். அதனால கல்வி அபியாசம் அச்சராபியாசம் சொல்றது, கல்வி பயில்வது அச்சராபியா அச்சராபியா அச்சரம்னா எழுத்து, அச்சராபியாசம் வித்யாரம்பம் சொல்றோம், வித்யாரம்பம் அச்சராபியாசம் என்றும் சொல்லுவோம். எல்லாம் வடமொழிக கல்வி அவசியமானது, கல்வி அவசியமானது. கல்வி இல்லையானால் அவன் மூலம்னு சொல்றோம், கல்வி இல்லையானால் கற்று கல்வி உடையவனாகி மூலனா இருக்கிறேன். ஆனா ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம், ஞான சம்பந்தமான கல்வியை கற்போம் அவன் மூலனாக மாட்டான். உலகியல் கல்வி தான் அப்படி இருக்கும், இந்த சிவஞான சம்பந்தமான கல்வி வருகின்ற மூட இருக்காது. சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஊதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துரியாகும். அதனாலே இப்படி கல்வி பயின்றாரு, கல்வி பயின்றார் என்றால் கல்வி பயின்றார் என்று சொல்லி அச்சராபியாசர் அதுக்கு ஒரு பாடு அந்த உபநயனம் சொல்றார். உபநயனம் பூநூல், பூநூல் தரிக்கிறது, பூநூல் வந்து முக்கியமானது, அது பல வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இருக்கிறது, சில வருணங்களுக்கு இருக்கிறது, பல வருணங்களுக்கு இல்லை. சில வருணங்கள் தான் அதை வந்து கடைபிடிக்குது பூனூர் போடுறத, பல வருணங்கள் இல்லை. சூத்திரர் வேளாளர்கள் உண்டு இல்லை மறந்துட்டாங்க. அதனாலே பூனூருங்கிறது முக்கியமானது. வேத மோதி பெண்ணூர் உண்டு வெள்ளை எழுதேறி என்பது சிவபெருமான் பூனூர் போடுறாங்க. ஒரு பிராமணர் தான அதிசயம், அது முன்னூல் சொல்றது, முன்னூல் சொல்றது, முன்னூல் என்பது மூணு குறி, முப்புரி முப்புரி அது வந்து ஒன்று இருக்கு, இன்னொன்று சாம யசுர், இன்னொன்று சாமம். இந்த மூன்று வேதங்களும் மூன்று நூலாக இருப்பது. அதற்கு மேலே வந்து முதல் நூலு வழி நூலு சார்பு நூல்னு சொல்றது, முதல் நூலு வழி நூலு சார்பு நூல் சொல்றது. இப்ப திருத்தொண்ட தொகை முதநூலு, திருத்தொண்டர் திருவந்தாதி வழி நூல், பெரிய புராணம் சார்பு நூல், முதல் நூல் அது தொகை வகை விரி, திருத்தொண்டர் திருவந்தாதி வகை அந்த திருத்தொண்ட தொகை தொகை தொகை தொகையே வகை வகை பெரிய ஒரு ஆன விரிவு தொகை வகை. அது ஏன் போடுறது அப்படின்னா நூறு நூலுக்குள்ள இந்த தேகம் அடங்கிடுதா மூணு போட்ட நூலுக்குள்ள தேகம் அடங்கிடுதா அடங்கிடுது இல்லை நூலுக்குள்ள கட்டுப்பட்டு இருப்போம் நூலுக்குள்ள நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்பது புரியுதா நூலின் வழி நடப்போம் இந்த நூலு அந்த நூலை காட்டுவது எந்த நூலை வேதாகம முதலாகிய நூல்களை காட்டுவது புரியுதா இன்னொருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா பூன் நூல் இருக்கு பூன் பூநூல் வந்தது பூம் நூல் அந்த மெய்யெழுத்து மேலே அந்த மெய்யெழுத்து மேலே அந்த உயிரெழுத்து ஏறி பூநூல்னு வந்தது அந்த பூவன்னா மூணு சொல்லி என்னன்னா போட்டா பூன் அதுக்கு மேலே அதை சேர்த்து சொல்லும் போது ரெண்டு சுருத்தா ஒரே சொல்ல வருது பூநூல் நூல் அப்படின்னா அந்த மெய்யெழுத்து இருக்குது என்னன்னா மூணு சொல்லி என்னன்னா அது மேலே இந்த உகரை ஏறுச்சு உகர ஏறின கூட என்னாச்சு பூன் நூல்னு வந்துருச்சு பூன் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா நூலே எங்களுக்கு பூன் என்பது பொருள் பூன்னா என்ன ஆபரணம் பூன் என்றால் ஆபரணம் பூன்பது பூன் என்றால் ஆபரணம் அதனாலே நூலே எங்களுக்கு ஆபரணம் எந்த நூல் வேதாகம் முதலாகிய திருமுறை முதலாகிய நூல்களே எங்களுக்கு ஆபரணம் அப்படி அதனால அவசியமா பூநூல் அது தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் பூமி போடுறது அதில் நிர்வாகத்தில் அவசியமா பூமி போட்டு கொள்ள வரும் அதனால அதுக்கு என்ன சொல்றாருன்னா அந்த பூமிக்கு தான் இவர் சொல்றாரு இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை சமயவாதி மற்ற சமயவாதி இல்லை அவைவே நூலை எங்க நூல் தான் மூளை வேற நூலெல்லாம் நூல் அல்ல சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அடற்றி மலைந்தனர் இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் எல்லா சமயங்களுக்கும் நூல் உண்டு எல்லா சமயங்களுக்கும் அப்படி சொல்லுகிற அந்த அருசமய நூல்களையும் தலநூலும் தல புராணங்களாகிய நூல்களும் விரிந்த புராதன நூலும் புராண நூலாகிய அந்த பதினெட்டு புராணங்களும் வியாசரேற்றிய பதினெட்டு புராணங்களும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும் புதுநூல் என்று சொல்லப்படுகிற வேத என்கின்ற நூல் நான்கு வேதம் அதுக்கு புதுநூல் பேர் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு சைவ முதுநூலாகிய சிவாகமத்தையும் தரிப்பவருக்கு தரிப்பவர்னா மனத்திலே வச்சிருக்கிறார் எல்லா எல்லா நூலையும் மனசுல வச்சிருக்கிறாராம் யாரு மாதவர் எல்லா நூல்களையும் மனத்திலே வைத்திருப்பவராகிய திருவாதவருக்கு முன்னூலும் தரித்தார்கள் அதே இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை மற்ற சமயவாதிகள் எங்க நூல் தான் நூல் எங்க சாமி தான் ஜாமி எங்க சமயம்தான் சமய என்று மற்ற சமயவாதிகள் எல்லாம் அதுடுவார் சமயவாதிகள் தம் மதங்களில் அமைவதாக அரட்சி மலைந்தனர் மலைந்தனா போருக்கு வந்தார்கள் இது நூல் மற்ற அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் தலநூலும் விரிந்த புராதன நூலும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கும் முன்னூலும் தரித்தார்கள் இத்தனை நூல்களையும் மனத்திலே தரித்திருப்பவராகி மனத்திலே தரித்திருப்பவராகிய திருவாதவருக்கு பூநூல் கல்யாணம் செய்தார்கள் உபநயனம் செய்தார்கள் அது உபநயனம்னு சொல்வது நயனம் என்றால் கண்ணு நயனம் என்றால் கண் உபநயனம் என்பது சாத்திரமாகிய கண்ணை கொடுக்கும் சாத்திரமாகிய கண்ணிரண்டே யாவருக்கும் கண்ணிரண்டே எல்லாருக்கும் எத்தனை கண்ணு கற்றோருக்கும் மூன்று விழி கண்ணிரண்டே யாவருக்கும் கற்றோருக்கும் மூன்று விழி எண்ணு விழி ஏழாகும் ஈவோருக்கு தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணம் எண்ணு விழி ஏழாகும் ஈவோருக்கு நன் அனந்தம் தவத்தால் வரஞானம் பெற்றோருக்கு அனந்த விழி என்று அறியும் ஞானிகளுக்கு எண்ணில்லாத கண்ணம் ஞானிகளுக்கு கண்ணிரண்டே யாவருக்கும் கற்றோருக்கும் மூன்று விழி சாத்திரமாகி ஒரு கண்ணு புரியுதா என்ன என்ன வழி ஏழாவது ஈவோருக்கு தர்ம மண்டபனுக்கு ஏழு கண்ணம் நம் அனந்தந்தவத்தால் அருஞானம் பெற்றோருக்கு அனந்தம் விழி என்று அறியும் என்பது நீதி ஆகையினாலே இப்படி உபநயனம் உபநயனம் அதனாலதான் உபயகுலம்னு சொல்லுவோம். உபயகுலம் தீபதுங்க விருதுகவி ராஜஜிங்கிறது அல்லவா உபயகுலம். அதனால வந்து தீட்சையில ஒரு பரப்பு நமக்கு, தீட்சையிலே ஒரு பரப்பு, அது முந்தி தாய் இந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பரப்பு ஒன்று, ரெண்டு பரப்பு. என்ன இரு பரப்பாளர், இரு பரப்பாளர். அதுக்கு மேலே கற்றாரு. எப்படி கற்றாருன்னா, மிக்கலையும் செடுநீரும் மதிக்கலையும் மலைக்கும் அவர் அக்கலையும் தோழர் மொழி அதற்கலையர் நல்லருவார். ஐயால தலையில செடுநீராகிய கங்கையை வச்சிருக்கிறாரா, மதிய வச்சிருக்கிறாரா, அந்த கங்கையில இந்த சந்திரன் நீராடிக்கிட்டே சுத்திக்கிட்டே அலையிறான் சந்திரன். அது மாணிக்க வாசகர் தான் சொல்றாரு, அந்த சந்திரன் வந்து தோணி மாதிரி இருக்கிறான், கங்கையில தோணி இருக்கும்ல தெப்பம் அது மாதிரி. மிக்கலையும் செழுநீரும் மதிக்கலையும் மலைக்கும் அவர் அக்கலையும் தோழர், அக்கு என்கின்ற பரமகுடைய எலும்பு மாலைகளும் உடையவராய், தோளுடைய தோளில் அணிந்திருப்பவராகிய, புலித்தோலை கட்டியிருப்பவராகிய சிவபெருமானுடைய அருளாலே உக்கலையும் பிறக்கலையும் ஒழித்துதான் ஆகமக்கலையும். ஐயாலே உக்கல் என்பது உலக பசுபாசங்களால் வருகின்ற சொந்தம். உக்கல் என்பது பசுபாச உறவு, பசுபாச உறவு. பசுன்னா சுற்றமன்மன் துன்புசு குழாங்கள் பற்றி அழைத்து பகிர்ந்து, இந்த பசுக்களிலும் உலகம் பாசம், உலகம் பாசம், உலக பொருள்கள் பாசம், உயிர்கள் பசு, உயிர்கள் பசு, உலகம் பாசம். இந்த இரண்டையும் நீக்குவதாயிருப்பது பதி. அந்த பதியை அறிவிப்பது சிவாகம். நல்லது உக்கலை, உக்கல்னா சுற்றத்தார்கள், உக்கல்னா சுற்றத்தார்கள். சுற்றத்தார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றத்தார்கள் அதிகபட்சம் சிவஞானம் அவங்களுக்கு இருக்காது, இருக்கவே இருக்காது. நம்ம சுற்றத்தார்கள்லாம் சிவஞானம்னு ஏதாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. நம்ம விபூதி பூசிருக்கிறது சுகோச பண்றதை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் நம்ம பரம்பரையில உண்டா, நம்ம சாரியில உண்டா. அது நம்ம நந்தனாரு தில்லைக்கு போவேன் தில்லைக்கு போவேன்னாரா, அவருடைய சுற்றத்தாரெல்லாம் சொந்தக்காரன் எல்லாம் ரொம்ப நந்தனார் மேல ரொம்ப கோவம் இருக்கா. நம்ம சாமி சேரியில் இருக்கு, சேரியில மாறி இருக்குது, இருளன் காட்டேறி சாமுண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டி வச்சுன்னா, வீரன் இருளம் காட்டேறி வெறியன் உண்டி சாமுண்டி தூரி துண்டி நல்லெண்ணெய் பெத்தெண்ணெய் தொட்டி வச்சுன்னா, பாவாடராயன் ஜங்கிலுக்கு இருப்பேன், இப்படிப்பட்ட சாமி எடுத்து முப்பூசையை போட்டு சாப்பிட்றதை சாப்பிட்டு ஆடினா அந்த சாமி என்னமா வரும் ஏண்டா அசட்டு பயிர. இப்போ நான் சொல்கிறேன் சாமி, அந்த சாமிக்கு முப்பூசையை போட்டு, முப்பூசை தெரியுமா, பன்றி ஆடு கோழி முப்பூசையை போட்டு அதுக்கு மேலே ஒன்று இருக்குது சாதையும் சாப்பிட்டு விட்டு ஆடினா சாமி எப்படி வரும் உடனே, ஆடா ஆடா பிடிக்க முடியுமா ஒருத்தனே. அதை விட்டுவிட்டு இவன் தில்லைக்கு போறானா, தில்லைக்கு தில்லைன்னு சொல்லலாமாடா, நம்ம நம்ம பரம்பரையில தில்லைன்னு சொல்லலாமாடா, சிவன்னு சொல்லலாமாடா அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்துட்டானுங்க. அதன் பிறகு அயால ஒரு திருவருள் கூட்டிச்சு தில்லைக்கு போனார். அதனாலே சுற்றத்தார்கள் என்பவர்கள் ஞானம் இல்லாதவர்கள், சிவஞானம் இல்லாதவர். சிவஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், சிவஞானத்துக்கு பெற வேண்டி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிற நம்மை இகழ்வார், எனக்கு பிடிக்காது. அதனாலே அந்த சுற்றத்தையும் அதற்கு மேல உலக பொருளாகிய பாசப்பொருள்களையும் நீக்கி பதிப்பொருளாக இருக்கிற சிவத்தை காட்டுகிற ஆகம் அப்படிங்கிறார். அதான் ஆகமத்துக்கு சிறப்பு அருமையா சொல்றாரு. இப்ப இந்த முதல்லே பாருங்க, இந்த பாட்டுல அந்த அரிசமய நூல், அப்புறம் தலநூல், அப்புறம் புராதன நூல், அப்புறம் பொது நூல், அதுக்கு மேல சைவ நூல் அப்படிங்கிறார். ஒன்னொன்னா மேல ஒன்று வர சைவ நூல் தான் ஆகம். அதான் வேதனை தலைத்துவங்க மிக செய்வ துறை விளங்குகள். சைவம் என்றால் ஆகம், சைவாகமம், ஆகமம் சைவாகம், ஆகமத்தை கடைசியா சொல்றாரு. அதுபோல உக்களையும் பிறக்கலையும் ஒழித்திடும் ஆகமக்களையும். அதனாலே இப்ப சுற்றவராகி இந்த உலக பசுபாசனத்துல இருந்து நீங்குவதற்கும், அதற்கு மேலே சிவத்தை அறிந்து சிவத்தோடு சேருவதற்கும் உதவி செய்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆகமக்களையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார், எல்லா கலையும் கற்றுணர்ந்தார். எவ்வளவு வயசுல, ஈரெட்டு ஆண்டு எல்லையும், ஈரெட்டு பதினாறு வயசுக்குள்ளே எல்லா கலையும் கற்றுணர்ந்தார். அதே திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, பேர் வாத ஊரர் என பெற்று தம் பிறங்கும் அறை சார்வாய நூல் வழியார் சடங்கெல்லாம் நிறைவேறி நிர்வாயை இளமதிவோ நரம்புவார் வேதமுதர் பார்வாய் எண்ணங்களையும் 16 ஆண்டில் பதினாறு வயசுக்குள்ள 64 கலையும் கற்றுவிட்டார்னா இப்ப கற்கிறது இல்ல, முன்ன கற்றது வந்துகிட்டு வேற முன்ன கற்றது முற்பிறவியிலே கற்றது முற்பிறவியிலே கற்று வச்சு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் யமாப்புடையும் தெரியுதுல்ல. ஒருவர் ஒருமைக்கு ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒரு பிறவியிலே கற்ற கல்வி அவர் பிறவி எழுந்தோரும் வந்து கொண்டே இருக்கும், உள்ளே இருக்கிறது வெளியில வரும். அந்த கல்வி கற்பது கல்வி கற்பது திருவருளாலே கற்பது ஒரு வகை திருவருளால். அப்புறம் அருள் இல்லாதவர்கள் கற்கின்றது ஒரு வகை. அருணகிரிநாதர் சொல்றாரு, நான் படிச்சது எவ்வளவு நேரம்னா கண்மூடி விழிக்கிற நேரங்கிறார். கண்மூடி அப்படி கண்மூடி விழிக்கிறது படிச்சதுன்னா அளவே இல்லைங்கிறார். எப்படியா படிச்ச அப்படின்னு கேட்ட அதான் அந்த திருவண்ணாமலையில வந்து சரவண பவன் ஒரு எனக்கு ஒரு ஆசாரியன் சரவண பவன் ஒரு வாத்தியார் அந்த வாத்தியார் படிக்க சரவண பவன் ஒரு வாத்தியார் திருவண்ணாமலையில எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் சொன்னா அவருக்கும் நேரம் இல்லை எனக்கு சொல்லி கொடுத்த நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு படிச்சு அளவு இல்லை படிச்சு நேரம் அளவு கண்மூடி விழிக்கிறது வாத்தியாராரு அதான் சரவண பவன். அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அறிவுமறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்தவில்லை இமைப்பொழுதில் வாழ்வு. அந்த திருவருள் பயனில் உமாபதி சிவன் சொன்னார் முதல்லையே குஞ்சரக்கன்று இருக்குதுவாரு குஞ்சரக்கன்று அது யாரு அது புத்தியில பொருந்திருச்சுன்னா எல்லாருக்கும் வந்துடும். அது வந்து புத்தியில உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கா வராத கலை நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞர் நற்குஞ்சரக்கன்று இதுக்கு ஒரு அடம்பிடி போட்டால் நற்குஞ்சரக்கன்று நன்னீர் பொருந்தி விட்டால் கலைஞர் கற்குஞ்சரக்கன்றுதான் சிவகலைகளே கற்கிற சரக்கல்ல திருவருளாலே வரும். அதனாலே இவருக்கு முன்னையே திருநந்தி தேவராக இருந்தபடியினாலே இவருக்கு இந்த 16 வயசுல இந்த கலைகள்லாம் வந்தது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. 16 வயசுக்குள்ள 64 கலையும் உழைக்கரனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து உழைக்கரன் என்றால் சிவருவான் உலை என்றால் மான் மானை கையில் வச்சிருக்கிறோம். சாமி மான் மழு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கல மான் மழு சதுர்புஜம் ஒரு கையில் மான் வச்சிருக்கோம் மான் துண்டு மான் அது கையில் வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவனுக்கு விட்டது ஆறு இந்த தாருகாவனத்து திசைகள் தாருகாவனத்து திசைகள் அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு சௌகரியமாக போச்சு. அவன் விட்டதெல்லாம் இவர் ஆடுறதுக்கு வசதியாக போச்சு. நெருப்பை விட்டேன் ஒரு கையில் ஏந்திக்கிட்டாரு மானை விட்டேன் ஒரு கையில் ஏந்திக்கிட்டாரு புளியை விட்டேன் குறிச்சு தோலை கட்டிக்கிட்டாரு உடுக்கையை விட்டேன் ஒரு கையில் வச்சுக்கிட்டாரு முயலகனை விட்டேன் மிதிச்சாரு அவன் நெடுஞ்சான் அதையே ஆதாரம் வச்சு ஆடினார் தாருகாவனத்தை அதான் முதல் நடனம் வெளியில் வெளியில் ஆடணும். அப்புறம் தான் அதை கேட்டு பதஞ்சலி முனிவர் கேட்டு விஷ்ணுட்ட கேட்டு அப்புறம் அந்த தில்லைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கப்பா அந்த நடிகரை எந்த நடிகர் உள்ளுக்கவே ஆடிக்கிட்டு இருந்த நடிகரை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படி பெரிய ஆச்சரியம் நம்ம ஊருக்கு கூட்டி வந்து நடிக்க வச்சாங்க பாரு அது பெரிய ஆச்சரியம். ஆகையினாலே அப்படி உலை என்கின்ற ஒரு மான் குட்டியை கையில் வைத்திருப்பவராகி சிவருமானுக்கு அன்பு ஆகி உண்மை அறிந்து என்று சொன்னால் எது மெய்த்தெய்வம் எது பொய்த்தெய்வம் எது மெய்ச்சமயம் எது பொய்ச்சமயம் எது நித்தியம் எது அனித்தியம் நிலையானது எது நிலையில்லாதது அன்பு அறிந்து நிலையானது எது நிலையில்லாது என்றறிந்து நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடையென்றார் போல அதனால பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக எண்ணி அந்த பொய்ப்பொருளிலேயே காலத்தை கழித்து ஜென்மம் வெண் போகாதபடிக்கு மெய்ப்பொருளை அறிந்து அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான ஞானத்தை பெற்று அதன் மூலமாக உயிர்கள் உய்வதற்காக கவிபாடுகின்ற திருவாதவோடிகள் உண்மை அறிந்து உலகம் உய்யும்படியாக கவிபாடுகின்ற திருவாதவோடி அப்படி சொல்றாங்க. அதை உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை அறிந்து உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவிபாடும் பெரியவர் உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி அருட்கவியின் அருளாலே பாடப்பட்டது பாடும் பெரியவர்கள் செயலெல்லாம் தலைத்த கலை தமிழ் மாறும் தக்கோர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமைத்தனிய அகலான நம்பாயினான். 16 வயசுக்குள்ளே 64 கலையும் கற்றுவிட்டாரு. கற்றவர்களுக்கு தான் அதிகமான சிறப்பு. அந்த காலத்திலே கல்வியிலே மிக வல்லவராய், கல்வி கேள்வியிலே மிக வல்லவராய் இருக்கிறவன் தான் அமைச்சர். அமைச்சர் அந்த காலத்துல படிச்சா கல்வி இருந்தா அமைச்சர், இப்ப பணம் இருந்தா அமைச்சர். இப்ப அந்த கல்விக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. கல்வியினாலதான் அந்த காலத்துல இப்ப சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு. சேக்கலார் முதலமைச்சர் ஆனாரு, அதுக்கு அப்பா முதலமைச்சரா இருந்தாரு. ராஜா கேட்டான், இந்த மாதிரி உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்டான் ராஜா. சரி, அதுக்கு அவங்க அப்பா வந்து வீட்டுல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாரு. இது ராஜா கேட்ட கேள்விக்கு விட சொல்ல, சேக்கலார் சின்ன வயசா இருந்தாரு, என்னப்பா தேடுறாரு, இந்த மாதிரி ராசா கேட்டிருக்கிறேன், உலகத்தை விட பெருசுது, கடலை விட பெருசுது, மலையை விட பெருசுதுன்னு கேட்கிறேன், அதுக்கு விட சொல்லணுன்னாரு. உடனே எடுத்து கொடுத்தாரு. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்ற மலையினும் மான பெய்யும், பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலில் பெய்யும், காலத்தின் ஆட்சி செய்த நந்தி செய்தினும் ஞாலத்தின் மான பெய்யும். மூணு விடச்சா இந்த மூன்றையும் கொண்டு போய் அவங்க அப்பா சோழராஜா கொடுத்தாரு. எப்படி இங்க கண்டுபிடிச்சு கேட்டார். எங்க பையன் எடுத்து கொடுத்தாரு. அப்ப நீங்க பென்ஷனை வாங்கிங்க, உங்க பையனை வர சொல்லுங்க, நான் முதலமைச்சர். நீங்க பென்ஷனை வாங்கிட்டு போய் எடுத்துங்க, உங்க பையனை வர சொல்லுங்க, அவரை முதலமைச்சரை வச்சுக்கிறேன். அப்படியே முதலமைச்சர் ஆகிட்டாரு. கல்வியினால் முதலமைச்சர். அது போல இவருடைய கல்வி அளவுபடாதது. இவருடைய கல்வி அளவுபடாது. சிவஞானம் கலந்த கல்வி. சிவஞானம் அரிவர்த்தன பாண்டியன் கேட்டான். கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அவன் தக்க பரிவாரங்களை எல்லாம் அனுப்பி பல்லக்கோடு அனுப்பி அவரை அழைத்து முதலமைச்சர் பதவியை தந்தார். பதவியை தந்து அதையாலே சிறப்பாக அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து கொடுத்தான். பல்லக்கில் இருந்து மந்திரிக்கு முதலமைச்சர் பல்லக்கில் இருந்து எல்லாம் உண்டான். ராசாவை போல அவ்வளவு சிறப்பு முதலமைச்சர், அத்தனை சிறப்புகளையும் செய்தான். அதை உழைக்கிறனுக்கு அன்பாகி உண்மை இருந்து உலகமெல்லாம் பிழைக்க அருட்கவி பாடும் பெரியவர்தம் செயலெல்லாம் தலைத்தகலை தமிழ் மாறன் தக்குவர்கள் உரைக்க அறிந்து அழைத்து உரிமைத்திறன் அகலான அன்பு ஆகினான் என்று இந்த பாட்டில் காட்டுகிறார். அதற்கு மேல அவர் மந்திரித்தனம் எப்படி செலுத்துகிறார், நாட்டை எப்படி நடத்துகிறார், அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது, அதற்கு மேல அவருடைய செயல் சிறப்புகளை எல்லாம் எப்படி எல்லாம் சிவருவா நடத்துகிறார் என்பதை திருவருளாலே சந்திப்போம். ஆகையினாரே இப்படி ஒரு நாட்டுக்கு சிறப்பு வருவது அரசனுக்கு சிறப்பு வருவது மந்திரியினால் தான். இந்த மந்திரி நாட்டுக்கும் சிறப்பு செஞ்சாரு, சைவத்துக்கும் சிறப்பு செஞ்சார். சைவத்துக்கு அவர் செய்த சிறப்பினால தான் சைவம் தலைத்து கொண்டு வருது. உலகமெல்லாம் சைவம் பரவி இருக்குதுன்னு சொன்னால் திருவாசகத்தினால தான். உலகம் முழுவதும் சைவம் தெரியுது, சிவம் தெரியுதுன்னா திருவாசகத்தை. அடுத்த மதக்காரன் கூட இருந்து கொண்டது திருவாசகம். அப்படிப்பட்ட சிறப்பு உள்ளவர்
4: மாணிக்கவாசு திருச்செற்றம்பரம்.
5: ஓம் நமசிவாய். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: நான் தவம் நாயகரன்.
7: சொல்லுங்கள் தவம்.
4: கோமயத்தால மொழி கொண்டிருந்த காலங்கள் போய் இப்ப சீமந்தி தர வந்திருக்குது. அதே மாதிரி தொற்று நீக்கிகள் அதுகள் பாவிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து நாகரிக முன்னேறி ஒரு நாகரிக மாற்றத்துக்கேற்ப ஒரு சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்காம விட்டால் அந்த சமுதாயம் பின்தங்கி போயும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒரு காலத்துல வந்து இந்த இரும்பு பாத்திரங்கள்ல வந்து கடல் பிடிக்கும் தண்ணிகள் பட்டால் என்று அதுகளாலான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். தெரிய செம்பு பித்தளை பித்தளை பாத்திரத்துக்கு உள்ளுக்கும் நாங்க ஈயம்பூசுறதுகள் இருக்கிறதால அதே நேரத்துல இப்ப வந்து இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஒரு விதமான தாக்கம் ஒன்றும் வராது என்று நான் நினைக்கிறேன். அதுவும் உலோகம் இதுவும் உலோகம் அதுவும் மின்னக்கலத்தும் இதுவும் மின்னக்கலத்தும் எல்லாம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு மாற்றங்களே நாங்கள் இப்ப இஸ்லாமிய மதங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் பழமையே பின்பற்றுவதாலதான் அந்த சமூக அதுகள் ஒரு பொறுப்பு தன்மையான மக்களுக்கு கொண்ட இது பண்ண மூகம் மூடுறதோ அதுகள் எல்லாம் அதவர்கள் பழைய இதுகளே அப்படியே அச்சொட்டாக கடைபிடிச்சு கொண்டு வருகிறார்கள். அப்படி போனால் எங்களை சமுதாயமே பின்தங்கி திருநூறு பாபா சொல்றார் வந்து எந்த ஒரு நாட்டுல நீங்கள் போயிருக்கிறீர்களோ அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களை மாத்திக்கொள்ளணும்ன்ற மாதிரிதான் அவர் சொல்றார். நாங்கள் எங்களுடைய இது இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் முரண்டு பிடிச்சு கொண்டு அப்படி அந்த நாடுகள்ல இருக்கக்கூடாது மாதிரி அதே மாதிரிதான் நான் இதை இங்க ஒரு பக்கமா பாக்குறேன். வந்து நாகரிகம் மாறியக்கெல்லாம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லையன்னு சொன்னால் அதனால விஞ்ஞான ரீதியான அந்த அதாவது சமய ரீதியாக வேற ஏதாவது தாக்கங்கள் இருக்குமோ இல்லாத போறது இப்ப டிவி இதெல்லாம் வருமென்று ஆரம்ப காலங்கள்ல ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப பிற்காலத்துல வாரத நாங்க அனுசரிச்சுதான் ஆகணும்.
6: நல்ல அருமையான பதிவு தவம், நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல ஒரு அருமையான கேள்வியை தந்திருக்கின்றன. இதுல ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, விதி என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதை சொல்லுவது அறிவித்தல் மட்டும்தான் எமது வேலை. இப்படி விதி இருக்கின்றது என்று சொல்லுவோம். தவங்க கேட்பார், மற்றவரும் கேட்பார், எனக்கு கேட்பார். ஆனால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அடித்து மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் அறிவுக்கு உள்வாங்கி உங்களை வசதிக்கேற்ற மாதிரி செய்யலாம். அறிவித்தல் மட்டும்தான், எங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் உட்பட நாங்கள் செய்கின்ற வேலை ஜஸ்ட் இன்ஃபார்மிங் த மெசேஜ் ஆஸ் இட் இஸ் செட் இன் அவர் ஸ்கிரிப்சர்ஸ் பை அவர் செயின்ஸ் அண்ட் சேஜஸ். எங்கட வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் தேவார தெரிவாசகங்கள் மேகண்ட சாத்திரங்கள் இருக்கிற செய்திகளையும் எங்கள் ஞானிமார்கள் எங்கள் குருமார்கள் சொன்ன செய்திகளையும் உள்ளதை உள்ளவாறே இந்த பிரச்சனைக்கு நன்றி சொல்லுகிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. அதை உள்வாங்கி எப்படி பயன்படுத்துவது என்பது அது வேறு ஒன்று. இது வாந்தி எடுக்கின்ற விஷயமோ வயிற்றுப்போக்கு விஷயம் சில பேர் வந்து நின்று அப்படியே நூல்ல இருக்கிறது எடுத்து போட்டு அப்படியே வந்து கக்குறது வாந்தி எடுத்தல் அல்லது வயிற்றுப்போக்கு பொசிட்டிவ் ஆக்சன் அல்ல. அதை உள்வாங்கி நீங்கள் உங்களோட இடத்துல அப்ளை பண்ணவன் அதான் அங்கே இருக்கிறது. உதாரணமாக விதிவிலக்குகள் இருக்குது. வானொலியிலே விதிவிலக்குகளை சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஒவ்வொரு குருமாறு அடைந்து விதிவிலக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்குது. அது ஒன்றே உண்டு. உதாரணமாக சொன்னால் சில விஷயங்கள் வந்து பெண்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன விதிவிலக்கு என்றால் அது குருமாரப்பான் இல்லை வந்து சொல்ல இயலாது. அதே மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இரண்டாவதாக அவர் சொன்னார் நாகரிகம் மாறுகின்ற பொழுது முன்னேற்றம் மாநில எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கட சைவத்திலேயே எங்கட சமயத்தில் ஒரு பெரிய பாரம்பரியம் என்னென்று கேட்டால் எங்களுக்கு முத்திதான் ஐயா ஃபுல் டைம் பிஸ்னஸ். எங்கட ஆத்ம விடுதலை தான் எங்களுக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸ். உங்களோட நாகரிகம் டிவி வாரது தொழில் வாரது மற்ற நாடுகளுக்கு இடம்பெயர்றது அந்த நாட்டு சமூகத்துண்டு அங்கீகாரம் பெற்று அங்கே நீங்கள் அரசியல் நடத்துறது வியாபாரம் நடத்துறது கம்பெனி நடத்துறது நீங்கள் அங்கே பட்டங்கள் பதவிகள் போடுறது அது எல்லாமே எம்முடைய வாழ்க்கையில சைட் பிசினஸ் ஐயா. எனக்கு அது தெளிவாக இருக்கிறது. எனக்கு வைத்தியம் தொழில், எனக்கு குடும்பம் உண்டு, எனக்கு பொழுதுபோக்கு உண்டு, டிவி பார்ப்பது உண்டு, படத்துக்கு போவதுண்டு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவதுண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதை சைட் பிசினஸாகத்தான் நான் வச்சிருக்கிறேன். மெயின் பிசினஸ் கிடையாது. அது தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்றதெல்லாம் சைட் பிசினஸ். அந்த வாழ்க்கையில சைட் பிசினஸ்களை மெயின் பிசினஸ் ஆக்குறதால தான் நாங்கள் யோசிக்கிறோம் ஐயோ நாங்கள் இப்படி செய்தால் இந்த சமூகத்தில் என்ன செய்வார்கள், அவர்கள் அப்படி செய்கிறதால இப்படி செய்கிறார்கள் என்று. ஒன்று என்று கேட்டால் நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள், அது அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எங்கட சமயத்தில் உள்ளதை நாங்கள் உள்ளதை உள்ளவதை கடைப்பிடித்து கொண்டு வந்தால் எங்கட சமய சாஸ்திரத்தின்படி நடந்தால் நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக வீட்டுக்கு நல்ல நல்லவராக, நாட்டுக்கு நல்லவராக அவர்கள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனையும் உள்ள கொடுக்கக்கூடிய சமயம் அல்ல அது கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் வந்து அந்த கும்பம், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த நாளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலரால் அசோக சக்கரவர்த்தி பெரிய தூபமே வச்சிருக்கிறார். அந்த இந்திய கொடியில இருக்கிற அந்த சக்கரம் வந்து அசோக சக்கரவர்த்தி சூபத்திலாம் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்பவே வந்துட்டு அசோகன் காலத்திலேயே வந்துட்டு, அது உண்டு. இரண்டாவது வந்து அது கரல் பிடிக்குது தேய்தண்டு சொல்லுகிறார்கள், செம்புக்கு கூட களைம்பு வரும், அது உண்டு உண்டு. ஆனால் இன்றைக்கு இன்னொன்று நாங்கள் சொல்லுகிறேன் அவருக்கு தவத்துக்கு நின்று கேட்டால், விஞ்ஞானத்திலே உண்டு, இங்கிலாந்திலே மெடிக்கலில் நடந்தது, வெள்ளியினாலே சில்வர், வெள்ளியினாலே அவர்கள் சில்வர்னால இந்த ஆப்ரேட்டிங் தியேட்டரில் இருக்கிற அந்த பைப் மற்ற இதுகள் எல்லாம் செய்யும் பொழுது அங்கே கிருமிகளின் தொற்று குறைவாக இருக்கின்றது. இது நிரூபணப்பாக்கப்பட்ட உண்மை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட வெள்ளி வந்து கிருமி வந்து நீக்கிறது குறைவாக இருக்குது. அது ஆப்ரேட்டிங் தியேட்டரில் பாவிச்சிருக்கணும். இது மெடிக்கல் ஜேர்னலில் வந்ததுண்டு. அதாவது உங்களோட உபகரணங்கள், வருத்திய உபகரணங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து வெள்ளி பாவிக்கும் பொழுது கிருமி தொற்று குறைவு. அதே மாதிரியாக செம்பிலே வைக்கப்பட்ட தண்ணீருக்கு சில அதிகமான மருத்துவ குணங்கள் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்குது. செம்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டது எல்லாவற்றையும் விஞ்ஞானத்தால் அளக்க முடியாதுங்களுக்கு. அடுத்தது எங்களுக்கு இப்படி என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே விக்கிரகம் செய்து வைக்கலாம். கோயிலில் இறைவனுடைய சிலையை கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்து வைக்கலாம். என்றால் சீப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், கிளீன் பண்ண ஈஸி, கண்டுபிடினாலும் அழகாக வந்துடும். ஆகவே முறை மாறுகின்ற பொழுது தவம் அது எங்கே முடியும் என்று சொல்ல முடியாது. தவம் ஓகே இப்படி சொல்லி இருக்கிறது என்றபடினால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறகுடம் வைக்கலாம். அங்கால போனால் தவத்துடைய புள்ளியோ பெயர புள்ளியோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விக்கிரகம் வைப்பார். படிப்படியாக அது அப்படியே போய் உலக்கதைந்து உளிப்படியானதாக போய்விடும். அந்த ஒரு அபாயமும் இருக்கின்றது. ஆகவே இதை உள்வாங்கி நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதை அப்ளை பண்ணணுமோ அதை செய்யலாம். ஆனால் அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தவன் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது, தேவை. உதாரணமாக கோயிலுக்குள்ளே சட்டை போடப்படான்னு இருக்குது. அப்போ இன்றைக்கு இருந்தால் அந்த ஆர்மணாவளரோ அந்த ஆகம விதியோ அல்லது இறைவனோ வந்தால் என்ன சொல்லுவார் அதை பார்க்க. அதே மாதிரியாக இன்னென்ன பூக்கள் தான் பூவைக்கு பாவிக்க வேணும்னு இருக்கு. ஆனால் கனடா அந்தந்த பூக்கள் பல கிடையாது. அப்ப இன்றைக்கு கனடால இருந்தால் என்ன சொல்லுவார், என்ன இதண்டுவார் என்றதை பார்க்க வேண்டும். அப்ப அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஆனா அது உண்மையான விஷயம், அது பொதுவாக்கப்படாது, அது சிறப்பு விஷயம். அவரவர் அந்த சாதனையில முயன்று நிற்பவர்கள் அந்த சந்தேகம் வருகின்ற பொழுது அணுகினால் சொல்ல வேண்டிய விடயங்களே தவிர பொதுமைப்படுத்த வேண்டிய விடயங்கள் அல்ல.

0: குங்கிலியக்கலையனானுடைய குருபூஷை
1: நாளைக்கு.
0: நாளைக்கு இப்ப குங்கிலியக்கலையனானுடைய குருபூஷை ரெண்டு சிறப்பு. நான் சொன்ன தூபமேற்றுவதையே பெருந்தொண்டாக செய்தவர்கள், ஆலயத்துக்கு தூபமேற்றுகிற தொண்டு. இந்த பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம் நாங்கள், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதாவது நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் எங்களை தொழில இதுல கூட யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பெண் கண்மண் கண்ணீர் வடிப்பா, ஒரு பிள்ளை பாதிக்கப்பட, இதெல்லாம் தெரியாமல் அந்த பாவம் எல்லாம் பழியாக வந்து சூழ்ந்து கொண்டால் அதற்கு அகற்றுவதற்கு வழி ஆலய வழிபாடு. ஆலயத்தில் போய் கூட்டுவது, ஆலயத்தை கழுவுவது, ஆலயத்திலே தொண்டு செய்வது, அதுக்காக ஆலயத்திலே வைத்துக்கின்ற சோத்துப்பட்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பது அல்ல. இப்போ அதுதான் பல பேர் செய்கின்றார்கள். அப்ப அது வந்து இறைவனுக்கு படைத்த அமுதின் ஒரு பகுதி பிரசாதமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆலயத்திலே தருகின்றது கண்டா, இன்னைக்கு பார்த்தா என்னிடம் இடியப்ப கடைக்காரர் வந்தார். அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த கோயிலுக்கு சப்ளை பண்ணி போட்டு வரணும். என்னப்பா கோயிலுக்கு? அது அங்க வர்ற ஆக்களுக்கு கொடுத்தா தானே ஆக்கள் விரைவினா கோயில வேண்டினம். அப்படி வந்து விட்டது. அப்படி அல்ல, ஆலயங்கள் சோத்துக்கடை அல்ல. நீங்கள் சோத்துக்கடைகள் ஆக்கினால் நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பீர்கள். ரெண்டு விதத்துல சோத்துக்கு வழி இல்லாமல் வரும். ஒன்று வறுமையினால வருவது, இன்னொன்று வியாதியினால வருவது. உங்களுக்கு நாளைக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துடுதுண்டா,
1: சோறு சாப்பிட முடியும்.
0: நாளைக்கு ஏதாவது தொண்டையிலே புற்று நோய், வாய்த்திலே புற்று நோய் வந்து சாப்பிட முடியும் போச்சு தண்டா. அன்னபடியினால இதை கவனமாக கையாள வேண்டும். அப்படிங்கிறனால ஆலயங்களை சோற்றுக்கடைகளாக்கப்படாது. அப்படி எடுத்தால் அதற்கு உரிய வேலையை பணமாகவோ இதாகவோ செலுத்தி தான் நீங்கள் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பாவத்தைத்தான் தேடுவது. அதையும் சொல்லி கொண்டு அப்ப இந்த இவர் என்ன ஆலயங்களில் போய் தொண்டு செய்வது, இவர் தூபம் இடுவார், சுகந்த தூபம் இடுவதை செய்தார். குங்கிலியத்தை போட்டு தூபம் போடுவார்கள், சாம்பிராணி குங்கிலியம் அதை போட்டு. அவருடைய குரு பூஷைனால் நாளைய தினம் அவருடைய துணைவியார் தாலியை கலட்டி கொடுக்குறார். வீட்டில் வரம வந்துட்டது, இதை கொடுத்துட்டு நெல் வாங்கி கொண்டு வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு. இவர் போய் அந்த காசில் கூட குங்குலியம் எடுத்து சுவாமிக்கு தூபம் போட்டார். அவருடைய குருபூஷனால் அனிவர்சரி டே நாளைக்கு இருக்கின்றது. ஆகவே இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு.
1: இந்த குங்குலியம் டாக்டர் இப்போதைக்கு பாவனையில் அதிகம் இல்லை.
0: இல்லை, தசாங்கத்திலே பாவிக்கிறார்கள்.
1: தசாங்கம்
0: தசாங்கத்திலே குங்குலியம் பாவிக்கிறார்கள். குங்குலியம் ஒரு மாதத்துடைய பிசின் தான்.
1: அது விலை உயர்ந்ததாக
0: இருக்க வேண்டும்.

0: குன்றுக்கு மேலாதவர்கள் சாம்பிராணி குச்சி கூட துன்பமாக
1: இலவா
0: பாவிக்கலாம்,
1: வாங்கலாம்.
0: வாங்கலாம். ஆகவே அதை பாவித்து அந்த தொண்டை செய்தவர்கள் அவருடைய குருபூஷணம் வருகின்றது. அதையும் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டோம்.

0: குரு அருள் என்பது அல்லது குருவை நீங்கள் தேடி போவதல்ல, குரு உங்களை தேடி வருவார். இப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு அல்ல அனுபவம் இருக்குமென்றேன். உங்களுடைய ஒரு சிறு விஷயங்கள், இப்போ இதில் நாங்கள் தற்பெருமை பேசுவதாக நீங்கள் கருதக்கூடாது நேர்களே. இங்கே எங்களுடைய அனுபவங்களைத்தான் பகிர்ந்து கொள்கிறோம். அதில் இப்போ உங்களுக்கு தெரியும், டாக்டர் மருத்துவத்துறையிலே ஓரளவு பட்டங்கள் பெற்று அவர் திரும்பா இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக துறையிலேயும் ஈடுபாடு அவருக்கு இருக்கிறது என்றால் அது உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான செயல் என்றே நான் நினைக்கிறேன். அப்போ அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய ஒரு சில விஷயங்களை, எவ்வாறு குரு உங்களை தேடி வந்தார் என்ற விஷயங்களை கூறினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இது நல்ல ஒரு கேள்வி. குருமார் என்கின்ற பொழுது யார் குரு என்பதை ஒன்று கேள்வி கொண்டிருக்கின்றது. நிறைய விடயங்கள் ஒரு வாழ்க்கையிலே ஒரு கல்வியை தருபவரும் குரு என்று சொல்லுகிறோம். மற்றது ஒரு வித்தியை கற்பிப்பவர் குரு, அது இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த ஞான குரு என்று சொல்லுகிறது, த அல்டிமேட் இந்த ரிவீலிங் த ட்ரூத் என்று சொல்லுவார்கள். இந்த நான் சொன்ன உண்மையை, அந்த உண்மையை, அந்த மெய்யை, மெய்யே வந்து காட்டினால்தான் நாம் காண முடியும். அந்த காட்டுவதற்கு வருகின்ற மெய் தான் குரு என்று சொல்லுவார்கள். இப்போ சைவ மரபிலே சொல்லுவார்கள், இறைவனே ஞான குருவாக வருவான். த காட் ஹிம்செல்ஃப் வில் கம் ஆஸ் யுவர் குரு. எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி, இந்த ஹியூமன் ஃபார்ம், அப்படி தான் வருவார். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், அந்த நேரத்திலே இறை அந்த குருவாக வருபவருடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொள்ளுகின்றது. அதை சைதன்ய சுரூபம் என்று சொல்லுவார்கள். இறைக்கு என்ன உடல் இருக்கின்றது என்று கேட்டால் ஒவ்வொரு விதமான மரமலை இருக்கின்றது. அதிலே ஒரு ஒரு உடல் வந்து இந்த குருவாக வருபவருடைய ஆன்மாவை இறைவன் உடல்பாக கொண்டு வருவார். அப்போ எப்போ வருவார் என்று எங்களுக்கு அந்த பக்குவ நிலை வரும் பொழுது. அந்த பக்குவ நிலை எப்பொழுது வரும் என்றால், இந்த நாங்கள் மறுபிறவியிலே நம்பிக்கை கொள்பவர்கள். அப்போ அநேக பிறவிகளிலே பிறந்து நாங்கள் பெற்ற அனுபவங்கள் நற்செயல்களின் பயனாக அவர் குரு வருவார். அந்த நற்செயல்களை சொல்லும் பொழுது பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் என்று சொல்லி சிவஞான போதன் சொல்லும். அது பெருநூல் சொல்ல அறங்களினாலே, அதாவது பெருநூல் என்பது இங்கே இந்த கிரேட்டஸ்ட் டெக்ஸ்ட் ஆஃப் தி சீக்ரெட் டெக்ஸ்ட், எங்களுடைய சீக்ரெட் டெக்ஸ்ட் என்று சொன்னால் தமிழிலே எங்களுடைய மெய்கண்ட சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதே மாதிரியாக சமஸ்கிருதத்திலே ஆகமங்கள், வேதங்கள் இருக்கின்றன. இவை இந்த பெருநூல் சொன்ன இவற்றிலே சொல்லப்பட்ட அறங்கள், தர்மத்தின்படி ஒருவர் வாழ முயற்சிக்கும் பொழுது, வாழும் பொழுது இந்த குருவானவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுடைய பக்குவ நிலை வரும் பொழுது அவர் தானாக வருவார். நாங்கள் தேடி போக தேவையில்லை என்பதுதான் அந்த இதனுடைய தத்துவம். இதிலே இது ஞான குருவுக்கு. ஆனால் ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு, யோகத்துக்கு, அல்லது ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு எல்லாம் குருவை நாங்கள் தேடி போகலாம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகளிலே இந்த சரியை கிரியை யோகம், அதாவது சாதாரண தர்மங்களை பற்றிய கேள்விகள், நடைமுறைகளை பற்றிய சந்தேகங்களுக்கு குருவை நாடி போகலாம். அதே மாதிரி சில சடங்குகள், சம்பிரதாயங்களை பற்றிய சந்தேகங்கள், விவரங்கள், நடைமுறைகளுக்கு குருவை தேடி போகலாம். ஒரு யோகக்கலையை பயில்வதற்கு, அபியசிப்பதற்கு, தியானம் பயில்வதற்கு ஒரு குருவை தேடி போகலாம். ஆனால் இவற்றினால் எல்லாம் ஞானம் வந்துவிடாது. ஞானம் வருவதற்கு இறைவனே குருவாக வர வேண்டும், வருவார் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை.

0: கைலாச யாத்திரையை பற்றி கேட்டு இந்த வினா வந்திருக்கின்றது. அதாவது கைலாச யாத்திரை திருநாவுக்கரசர் காலத்தில் இயலாத ஒன்றாக இருக்க தற்போது உல்லாச பிரயாணம் செல்வது போல் சென்று வர இயல்வது பக்தியை பாதிக்காதா?
1: இது

0: இந்த கேள்வி நாங்கள் முன்பு ஒரு முறை இதை பார்த்தது போல ஞாபகம்
1: முந்தையும்
0: இருக்கிறது. ஓ,
1: பார்த்திருக்கின்றோம்,
0: முந்தையும்
1: அதே மாதிரி
0: பார்த்திருக்கிறோம்.
1: திருப்பியும் வந்திருக்கின்றது.
0: சரி,
1: கைலாச யாத்திரையை பற்றி, கைலாய யாத்திரை எங்களுக்கு தெரியும். கைலாசம் என்பது இமயமலையினுடைய சிகரங்களில் ஒன்று, உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். அப்ப கைலாயம் உயரமான சிகரம் அல்ல, கைலாயம் வந்து எங்களுக்கு சைவத்திலே எங்களுடைய இந்து மதத்திலே புனித சிகரமாக கருதப்படுகின்றது. இந்த கைலாஷ் வந்து இன்றைய இருப்பிடத்தை பார்த்தால் இந்த சீனாவின் ஒரு பகுதியாகிய திபெத்திலே காணப்படுகின்றது, இந்தியாவின் வட எல்லை பகுதியிலே காணப்படுகின்றது. இந்த கைலாசத்துக்கு பல பேர் யாத்திரை சென்றிருக்கின்றார்கள், அன்றைக்கும் சென்றிருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலேயே அது காணப்படுகின்றது. இந்த கைலாச யாத்திரையை பற்றி திருநாவுக்கரசு நாயனார் காலத்திலே அவர் இந்த கைலாய யாத்திரைக்கு முயன்று காசி வரைக்கும் போய் வழிபட்டு வந்தார். அப்பாலே இந்த கைலாயத்துக்கு முயன்று தன்னுடன் மிகுந்த ஆக்கள் அவர் கூட்டமாகத்தான் போயிருந்தார். அவர்களை அனுப்பிவிட்டு தானே அவர் அங்காலே முயன்று போனதாகவும், நடந்து சென்று முடியாத காரணத்தினாலே அவர் அப்பொழுதும் தவழ்ந்து சென்றதாகவும், தவழ்ந்து சென்று முடியாத போது அவர் உருண்டு சென்றதாகவும், என்புகள் உழம்பு எல்லாம் தேய்ந்து புண்ணாகிய நிலையிலே அவர் நினைவு தப்பி அப்படி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகின்ற காலத்திலே இறைவன் அவருக்கு தோன்றி கைலாசன் போவது இந்த பூத உடலோட, அதாவது நாவுக்கரசருடைய அன்றைய இது, ஏன்னா அவருக்கு 80 வயசுக்கு கிட்ட வந்துட்டது இல்லையா. அப்ப இந்த பூத உடலோடு நீர் கைலாசம் போவது இயலாது என்று சொல்லி அவருக்கு சொன்னதாகவும், அப்பொழுது அவர் கைலாச காட்சி கண்டல்லாது மீளேன் என்று அவர் சொல்லி, அப்புறம் அவர் சிவன் சொன்னார், அங்கே இருக்கிற ஒரு ஆற்றிலே இறங்கி நீ கைலாச காட்சியை காண்பாய் என்றால், அவர் அங்கே அதில் அந்த தண்ணிக்குள்ளே போய் போக அங்கே திருப்பி எழும்பியது திருவையாற்றிலே தென்னாட்டில் தான் சொல்லுவார். அங்கே அவருக்கு கைலாச காட்சி, த ரியலைசேஷன் ஆஃப் த கைலாஷ் தர்ஷன், இட்ஸ் நாட் த கைலாச காட்சி அல்ல, ரியலைசேஷன் ஆஃப் த கைலாச தர்ஷன். கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் தீர்ப்பாதன் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகின்ற, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் என்று பாடுகின்றார். அப்படி நிறைய அந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய ரூபமாக காணுகின்ற அந்த கைலாச காட்சி இவர் கண்டு கழித்தார். அது திருவையாற்று பதிகத்திலே அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றிலே வருகின்றது. இது திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றில் நடந்த கைலாய காட்சி பெற்ற உண்மை, அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த வரலாற்றிலே சொல்லுகின்றார்கள், சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்தில் இதை பற்றி விவரமாக காணப்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், அந்த கைலாயமனைய காட்சியை காணுவதற்காக அவர் நடந்து போகிறார். அப்போ அன்னதன்மையர் கைலையை அணைவதற்கு, கைலையிலே போய் வழிபடுவதற்காக, அருளார் மன்னின் தமிழ் புவியின் மேற்பின்னையும் வலுத்த நன்னடும் புணத்தடமொன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம்புனை பரமரோர் முனிவராம்படியால் என்று அவர் கைலாயத்துக்கு போகின்ற காட்சியை சொல்லுகின்றார்கள். அதிலேயே அவருடைய அவர் நடந்து போய் களைத்து வருகின்ற பொழுது பிறகு உருண்டு போனார் என்று சொல்லி, அப்போ உருண்டு போகின்ற பொழுது அவருக்கு நிறைய அவர் சொல்ல, மா செல்வற்கலையாயுடையார் மார்பின் முன்னோளும் தேசுடை சடை மவுளியின் நிறம் மெய்திகள ஆஷின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி. சிவன் அங்கே ஒரு பிராமணராக வருகின்றார், பூநூல் தரித்து கலையாடை இந்த மாதிரிகளெல்லாம் போட்டுக்கொண்டு வாரர் வந்து பேசி உற்றதோர் உணர்வுற விளம்புவர் பெரியோர் என்று சொல்லி அவர்கள் அந்த காட்சியை வந்து சொல்லுகின்றார். அப்படிக்கு அந்த காட்சிக்கு போய் அவருக்கு அந்த கைலையை பார்க்க முடியாமல் இருந்தபோது இறைவனே அவரை சொல்லுகின்றார், இங்கே போய் அந்த காட்டிலே தாழ்ந்து இந்த குளத்திலே எழும்பி அவர் இந்த காட்சியை காண்பதற்கு அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த ஆயவாறு மற்றவர் மனங்களிப்புற கைலை மேயநாதர் தந்துணையொடும் வீட்டிருந்தருளை தூய தொண்டருந்தொழுது எதிர் நிற்க அவன் கோல அவக்கோலன் செய்தாக்கினார் திருவையார் அமர்ந்த மைதிகள அப்பொழுது இந்த மாதர்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் என்ற பாடலை பாடி அவர் இந்த காட்சியை காணுகின்றார். இது நாமக்கரசுடைய கைலாச யாத்திரை. இன்றைக்கு கைலாசத்துக்கு போறவர்கள் இருக்கிறார்கள், இந்த கைலாசத்துக்கு போனால் இந்த தரிசனம் கிடைக்குமோ? கைலாசத்தை பார்க்கலாம், நாவுக்கரசருக்கு கிடைச்ச தரிசனம் கிடைக்குமோ தெரியாது. அதுதான்
0: அது எப்படி
1: கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இன்றைய கைலாசத்துக்கு போவர்கள் போட்டோ பிடிக்கிறார்கள், படம் பிடிக்கிறார்கள், இயற்கை காட்சிகளை சொல்லுகிறார்கள், போற வழியில அந்தந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்படி ஒருவரும் வந்து கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுவதாக காணவில்லை. ஆகவே மாணிக் அப்பர் சிவாமிகளுக்கு கிடைத்த கைலாய தரிசனம் வேறு. இன்றைக்கு ட்ராவல் ஏஜென்ட்ல பிளைட் புக் பண்ணி போய் நேபாள கூட அங்கால புற அங்கால ஹெலிகாப்டர்லயோ அல்லது ஃபோர் வீல் டிரைவிலேயோ போய் அங்க போய் பார்த்துகின்ற கைலாச தரிசனம் வேறு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அடுத்ததாக இன்னொன்று, இங்கே இருப்பது பூலோக கைலாசம். அவர் கேட்கின்ற கேள்வி, கைலாசத்துல சிவபெருமான் இருக்கிறார். கைலாசத்துல சிவபெருமான் இருக்கின்றார். சிவன் எங்கும் உள்ளார், அவர் இல்லாத இடம் இல்லை. ஆனால் இந்த பூலோக கைலாசம் போல எங்களுக்கு இன்னும் இரண்டு கைலாசங்கள் உண்டு. இந்த பூ உலகத்திலே இருக்கின்ற கைலாசம், இந்த பூமியில இருக்கிற பூலோக கைலாசம். இது ஒரு மினி ரெப்ரசன்டேட்டிவ். இதுக்கு இப்ப இந்த மாதிரி என்ன அந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் என்று சொல்லுவார்கள், எங்களுடைய கவிஞர் ஷேக்ஸ் அவர் பிறந்த இடம் ஸ்ட்ராட்ஃபோர்ட் என்று சொல்லுவார்கள். ஷேக்ஸ்பியர் வந்து அங்கதான் பிறந்தார். ஆனால் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராட்ஃபோர்ட் இருக்குது. கனடால இருக்குது ஸ்ட்ராட்ஃபோர்ட், நியூசிலாண்ட்ல இருக்குது ஸ்ட்ராட்ஃபோர்ட். ஏன்னா அந்த ஞாபகத்துக்காக அந்த இதுக்காக அங்க வச்சிருக்கிறார்கள் மினி ரிப்ளிகா. அதே மாதிரியாக இங்கே இருப்பது பூலோக கைலாஷ். இதற்கு மேலாக எங்களுடைய பூ உலகத்துக்கு அப்பாலே பிரகதி மாயா உலகங்கள் 164 புவனங்கள் உள்ளன. 108 சக 56 164 புவனங்கள் உள்ளன. இதற்கும் அப்பா பியோண்ட் திஸ் 164 கொஸ்மிக் வேர்ல்ட்ஸ் தங்க, அந்த 164 அண்ட தொகுதிகளுக்கும் அப்பாலே அங்கால போனால் அங்கால அசுத்த மாயா தத்துவ புவனங்கள். அவை இந்த பில்டிங் பிளாக்ஸே வேறு. எங்களுடைய புவனங்களுடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து பிரகிருதி மாயா, அசுத்த மாயா, பிரகிருதி மாயை. ஆனால் அதுக்கு அங்கால இருக்கிற புவனங்களுடைய பில்டிங் பிளாக் வந்து அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயா புவனங்களிலே அராக தத்துவத்தில் உள்ள புவனங்களிலே ஸ்ரீகண்ட பரமசிவர் இருக்கிறார். ஸ்ரீகண்ட பரமசிவர் பரமசிவருடைய சுரூபம் பெற்ற மிக உயர்ந்த உன்னதமான ஆன்மா. எங்களுக்கு அவர்தான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். தியானத்தில் அமர்ந்திருக்கும் சிவன் அவர்தான். பல பேர் கேட்பார்கள், சிவன் யாரை நோக்கி தியானிக்கிறார்? ஸ்ரீகண்ட ருத்ரருடைய சுரூபம், அவருடைய சிவந்த மேனி நீலகண்டம், அதுதான் சிவனுடையது. பல நினைப்பது போல சிவனுக்கு நீலத்தெருமேனி அல்ல. இன்னைக்கு கலண்டர் படங்கள்ல அல்லது பிக்சர்ஸ்ல இருக்கிறவாரு, அது நீலலோக ருத்ரருக்கு மட்டும்தான் நீலத்திருமேனி உண்டு. ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு சிவந்த மேனி சிவனை போல களத்திலே கண்டம் கருத்து, அது ஸ்ரீகண்ட ருத்ர
0: நஞ்சுண்ட கண்டர்,
1: நஞ்சுண்ட கண்டர். அப்ப ஓவியங்கள் வருகின்ற பொழுது, ஆலயங்களிலே அந்த ஓவியங்கள் வைக்கின்ற பொழுது இதை கவனிக்க வேண்டும். இந்த விதத்திலே இருக்கின்ற அந்த சிவன், அந்த சிவனுடைய ரெப்ரசன்ட் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கின்ற அமருகின்ற கைலாசம் ஒன்று இருக்கின்றது. அது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கைலாசம். அது அசுத்தமய தத்துவம், ராக தத்துவ பூணங்களில் ஒன்றிலே இருக்கின்றது. நமது சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்தில் இருந்து வந்ததாக நமது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பெரிய புராணம் சொல்லுது. அவர் வந்த கைலாசம் இந்த கைலாசம். அவர் அங்கே சிவனுக்கு சிவனுடைய சாரூபம் பெற்று சிவனுடைய ரூபத்திலே இருந்தார். அவ்வளவு கொள்ளை அழகு அவருக்கு தொண்டமாக இருந்தவர். இந்த அசுத்தமய புவனங்களிலே இருக்கின்ற கைலாசம் அது அடுத்த ஒரு கைலாசம். இங்கே வந்து இருக்கின்ற ஆன்மாக்கள் வந்து சொல்லுவார்கள் பிரளயாகலர். எங்களுக்கு இந்த பிரகிருதி மாயையில் இருக்கிற எங்களை போன்ற ஆன்மாக்கள் வந்து சகலர்கள். எங்களுக்கு சகல விதமான மூன்று மலங்களும் உண்டு, மும்மலங்களும் உண்டு, ஆணவன் கர்மம் மாயை. இந்த மாயை என்ற குற்றம் இந்த அசுத்த மாயையிலே கிடையாது. அங்கே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆணவன் கர்ம என்ற ரெண்டு குற்றங்கள், எங்களுக்கு எண்ணிறந்த புறவி இந்த உலகத்தில். அவர்களுக்கு எங்களை விட முன்னேறிய ஆன்மாக்கள் அவர்கள் ஒரு சில புறவிகளிலேயே மொத்தி அவர்களுக்கு கர்மா உண்டு. அதுதான் சுந்தரர் அங்கே அம்பாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அடியவர்களாகிய கமலினியும் அணிந்தது யாரையும் பார்த்து காதல் கொண்டார். அது கர்மாதானே. அந்த கர்மாவினாலதான் அவ இங்க வந்து பிறந்தது.
0: இங்க வந்து பிறந்தது சங்கரியார்.
1: மேலுலகத்திலிருந்து கீழே வந்து பிறப்பது வளமை இல்லை ஒரு நாளும். ஆனால் எங்களுடைய நன்மைக்காக இறைவன் அனுப்புறேன். ஆனோடினால அவரை அவதாரம் என்று சொல்லுகிறோம். அவதாரம் என்பது விளங்கிக் கொள்ள கடவுள் வந்து பிறப்பதில்லை, மேநிலையில் உள்ள கடவுளுடைய சரூபம் பெற்ற ஆன்மாக்கள் வந்து பிறக்கிறது.
0: அவதாரம்,
1: அவதாரம், அந்த அவதாரமாக வருகின்றது. அப்படி வந்து பிறந்தார் சுந்தரர். அதான் அந்த இரண்டாவது கைலாசம் நாங்கள் சொல்லுவது. இது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய புபானத்திலே இருப்பது. மூன்றாவது கைலாசத்தை சொல்வது மகா கைலாசம். மகா கைலாசம் என்றால் இந்த சுத்தமாயா புவனங்களுக்கு அப்பாலே இருக்கின்ற புவனங்கள், அசுத்தமாயா புவனங்களுக்கு அப்பால் இருக்கின்ற புவனங்கள் சுத்தமாயா புவனங்கள். இந்த சுத்தமாயா புவனங்களையும் தாண்டி இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு தத்துவ அதீதனாக beyond this existential world, beyond this phenomenal world இருக்கிறதானே, அதுகளுக்கும் அப்பாலே இருக்கின்ற பரசிவன், பராசக்தி, அவர்கள் அமர்ந்திருக்கின்ற கைலாசம் வந்துதான் எங்களுடைய பரலோகத்தில் இருக்கின்ற கைலாசம், மகா கைலாசம். லலிதா சகஸ்ரநாமம் அருமையாக சொல்லும். மகா ஓம் ஸ்ரீ மகா கைலாச நிலையாயை நமக. மகா கைலாசத்தில் நிலை கொண்டிருப்பவளுக்கு நமஸ்கார்,
0: நமஸ்கார்.
1: அது மகா கைலாசம். இந்த மகா கைலாசம் போனால் தேர் இஸ் நோ மோர் ரிட்டர்ன் ஹியர். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தது ஸ்ரீகண்டருடைய கைலாசத்தில் இருந்து, சென்றது மகா கைலாசத்துக்கு, சென்றது இந்த கைலாசத்துக்கு போயிடல. இங்க அங்க போய்களை வேற கேட்கினவங்க சொல்லுவார்கள், மந்திர மாமுனிவன் இவன் யாரென. மந்திர மாமுனிவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், சிவனா இவர் யார் என்ற. நந்தமரூரன் என்றான் நொடித்தான் மலையுத்தமணி. சுந்தரமூர்த்தி நாயனார் தானே ஆவணப்படுத்தி எழுதி அங்கிருந்து கூறிய சர்வீஸ், அங்கிருந்து கருணதேவனை பிடித்து கூறிய சர்வீஸ்ல இங்கே அனுப்பிவிட்டார். இதை கொண்டே திருவஞ்சக்களத்துல சேர்ப்பி என்று அப்படித்தான் இந்த வந்து சேர்ந்தது. நொடித்தான் மலை பதிகம் சுந்தருடைய கடைசி தேவாரம். இட்ஸ் எ டைரக்ட் கமெண்ட்ரி ஆஃப் த வே டு கைலாஷ். பார்த்தா தெரியும். அப்ப இது மூன்றாவது கைலாஷம். அங்க போனா மீட்டிங்கு வந்து வினை பிறவிசாராமே, தேர் இஸ் நோ மோர் ரிட்டர்ன் ஹியர். அது பரலோகம், அது பரசிவன் பராசக்தி அமர்ந்திருக்கின்ற இடம். இந்த மூன்று கைலாசங்கள் இருக்கின்றன. இது பூலோக கைலாசம் நம்மளுக்கு நெச்சு கும்பிட்டு இப்படி போய் உழன்று போய் வந்தால் அந்த போற வழியில கிடைக்கிற புண்ணிய அனுபவங்களினால இந்த பரலோகத்தில் இருக்கிற கைலாசத்துக்கு ஏதோ ஒரு புறவிகளை போய் அணவோம் இருக்கின்றது. இங்க இருக்கின்ற கைலாசத்துல புண்ணியம் இருந்தால் நாவுக்கரசரு கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு இறைவனுடைய அருள் இருந்தால் அவர் காட்ட நாம்களும் கண்டறியாதன கண்டேன் என்று கைலாச காட்சியை கண்டு இன்புறலாம் என்று வாய்க்குமோ அந்த பாக்கியம் தெரியாது. இதுதான் கைலாச யாத்திரையினுடைய விளக்கம்.
0: இந்த காசி விஸ்வநாத் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த டெல்லியில அங்கார போய் நீங்க சொன்ன
1: காசி விஸ்வநாதர்,
0: காசி விஸ்வநாதர் தானே கைலாசம் இங்க போற அந்த சுற்றுலா.
1: காசி விஸ்வநாதர் வந்து சமதரையில் இருக்கின்ற தலம், கங்கை இருக்கின்ற காசி என்கின்ற அது மிகவும் புராதனமான நகரம், புராதனமான நகரம். காசி வந்து அரிச்சந்திர மகாராஜா காலத்திலேயே இருக்குது. இன்றைக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 5000-8000 வருஷங்களுக்கு பழமையான நகரம் அது.
0: பழமையான
1: அதே மாதிரியான பழமையான நகரம் தான் இன்றைக்கு இருக்கிற மதுரை.
0: மதுரை,
1: மதுரையை பழமை பழமை என்று சொல்ல ஒருவரும் கேட்கவில்லை. தமிழ்ச்சங்கத்தினுடைய தங்கம் வளர்த்த மதுரை, மூன்றாம் தமிழ்ச்சங்கமே கிட்டத்தட்ட 4000 வருஷம் இருந்தது. இந்த கரண்ட் ஈரா காலத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் அது இருந்தது என்று சொல்லும் பொழுது ஒருவரும் நம்பவில்லை. சங்க காலம் ஏதோ கிறிஸ்துக்கு முன் 300 கிறிஸ்துக்கு பின் 200 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மதுரை நகரிலேயே அங்கால போய் அந்த கர்த்தாளியை எடுத்தால் 5000-6000 வருஷங்களுக்கு முந்தைய கர்த்தாளிகள் இன்றைக்கு கண்டெடுக்கிறார். அவ்வளவு வெறுநாட்டு பழவு வாய்ந்தது இன்றைக்கு இருக்கிற மதுரை மூன்றாம் தமிழ்ச்சங்கம். அதே மாதிரியாக காசியும் புராதனமான நகரம், புராதனமான நகரம். ஹரிச்சந்திர மகாராஜா இருந்து வரும், மகாபாரத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, புராணங்கள்ல வருது. அந்த காசி மாநகரிலே இருக்கின்ற சிவன் விஸ்வநாதர்,
0: விஸ்வநாதர்.
1: காசி என்றால் ஒளி, ஒளிமயமானது அந்த காசியினுடைய. அந்த நகரிலே இருக்கின்ற கோயில் விஸ்வநாதர் தரிசனம். இது ஹிமாலயன் நோக்கி போகும் பொழுது, காசியிலிருந்து அங்கால ஜாத்திரை போகின்ற பொழுது ஹரித்துவார் போவார்கள். ஹரித்துவாருக்கு அங்கால அதுக்கு மேல போனா ரிஷிகேஷ்,
0: ரிஷிகேஷ்.
1: ரிஷிகேஷுக்கு அங்கால போனா பத்ரிநாத், அதுக்கு அங்கால போனா கேதார்நாத்.
0: கேதார்நாத்
1: அப்படியே அங்கால மேல மேல போகத்தான் கைலாசம்.
0: கைலாசம்
1: இன்றைக்கு அந்த வழியில ஆக்கள் போவது குறைவு. ஆனாலும் இந்த நடந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 50 to 100 யாத்திரிகர்களை சீன அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் இந்திய அரசாங்கம் விசா பெற்று அவருடைய பிசிக்கல் பிட்னஸ் எல்லாம் போகிறார்கள். என்னுடைய குருநாதராகிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருடைய தீட்சாநாமம் குஞ்சிதபாதநாதன் சிதம்பரத்தில் இருக்கின்ற என்னுடைய பெருமான் எனக்கு இந்த அளவு ஞானத்தை தந்தது அவருடைய கருணை. அவர் கைலாச யாத்திரைக்கு இந்த நடந்து போற வழியால
0: போயிருக்கிறார்.
1: 5 தரம் கைலாச யாத்திரை போயிருக்கிறார். ஒரு முறை இது நடந்து போற வரைக்கும் போய் மானசதுரவர் வரைக்கும் போயிருக்கிறார். அங்க பிறகு அடுத்தடுத்த பிறகுல போகிற பொழுது நேபாளில போய் போயிருக்கிறார். 2வது முறையில நேபாளிடம் போன பொழுதுதான் அவர் தன்னுடைய குருவை நேபாளத்தில் சந்திச்சார். அவருடைய குரு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார். அப்ப அங்க வந்து சிவக்குடில சேர்ந்தவர் சச்சிதானந்தநாத சுவாமி அவருடைய குரு. அவர் அங்க போய் கைலாச யாத்திரைக்கு நேபாளில தங்கி இருக்கின்ற பொழுது இவரை அங்கே ஆட்கொண்டார். இதுதான் இந்த கைலாசநாதர் வந்து ஆட்கொள்வது எப்படி எல்லாம் ஆட்கொள்வார் என்று தெரியாது. அந்த விதத்திலே இந்த கைலாசத்துக்கு போற இன்றைய பயண குறிப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லி
0: இருக்கு.
1: வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் உடல் பலம் உள்ளவர்கள் அதை ஒரு சென்று பார்த்து வருவது
0: நல்லது.
1: ஆனால் சுற்றுப்பயணமாக அல்ல. போகும்பொழுது அதுல வரைகளும் இருக்கா ஷாப்பிங் செய்து போட்டு
0: தாஜ்மஹாலையும்
1: தாஜ்மஹாலையும் பார்த்துக்கொண்டு தாஜ்மஹால் வந்து சமாதி. அப்ப அங்க வந்து இப்ப இஸ்லேக்கு இடுகாட்டுக்கு போற
0: மாதிரி.
1: இரண்டால் அங்க மும்தாஜுடைய உடல் புதைத்து இருக்கிறது இல்லையா.
0: ஓ
1: இப்ப பல பேருக்கு இது தெரிகிறீங்களே கோயில் ஜாத்திரில போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுறது. நீங்க ஜாத்திரை போறோம்டா புறம்பாக போய் பார்க்கலாம். அதுக்கண்டு போய் இதையும் இதையும்
0: கலக்க கூடாது
1: என்பதை சொல்லிக்கொண்டு
2: இந்த ஜென்மாவெல்லாம் அவனுக்கு இல்லையே. போன ஜென்மாவில எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் ரோகிக்கிடும். உடலோட நீங்க இருக்கிற பரியந்தன் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இன்பம் துன்பம் இல்லாம உங்களால ஒரு கணம் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால் எந்த செகண்ட்ல பண்ணினதான் இந்த மூட்டையா இருந்து முடிஞ்சு போயிடுத்தோ லாஸ்ட் பைசா வரைக்கும் செலவாயிடுத்தோ இனிமேல இங்க இருக்கப்படாது. அதை எடுத்து பண்ணும். எப்படிப்பட்டவனா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு புழுவா இருந்தாலும் ஒரு பெரிய யானையா இருந்தாலும் அது கணக்கு கிடையாது அவருக்கு. பிராரப்த கர்மா முடிஞ்சது சரீரம் கீழ் வந்துடுது. சில பேர் சொல்றான் அவன் பாட்டுக்கு 6 மாசம் 1 வருஷம் அப்படியே இழுத்துட்டே கவசப்பட்டுட்டே போனார் சார். சில பேர் எப்படின்னாரு ஆனா பிராணம் போயிடுது. என்ன புண்ணியம் பண்ணினாலும் அனாயாசே நம்ம டெய்லி வேற பிரார்த்திச்சுக்கிறான். நீங்க பிரார்த்தனை பண்ணினத்தினாலேயோ இதனாலேயோ ஒன்றும் ஆக போறதில்லை. மரணங்கிறப்ப யார் எப்படி வந்தாலும் அந்த ஒரு செகண்ட்ல மரண வேதனை இருக்கத்தான் இருக்கு யாருக்கும். ஒரு ஞானிக்கு தவிர மீது எல்லோருக்கும் மரண வேதனை இருக்கு. அந்த ஒரு செகண்ட் இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போற சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஊசியில 100 ஊசினால கொத்தின மாதிரி ஒரு வேதனை இருக்கும். ஆனா அது ரொம்ப நேரம் இருக்குன்னு நினைக்கப்படாது. ஒரு செகண்டு தான். வாங் மனசு சம்பத்தியதே புலன்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தது. வேலை செஞ்சுட்டு இருக்க புலன்கள் ஒவ்வொன்றா உள்ள போயிடுது. கண்ணால பாக்கறதில்ல, காதால கேட்கறதில்ல, பேசினாலும் சமாதானம் சொல்றதில்ல, உறக்க கத்தி பேசினாலும் கண்ணை அப்படியே திறந்து மறுபடியும் முடியுது. இப்ப என்னாச்சு புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறதுன்னு அர்த்தம். அதற்கு பிறகு மனசு என்ன, அந்த மனசும் யோஜனை பண்றது இல்ல. சில பேர் அப்படியே இருந்துட்டு இருப்பான். யாருன்னு பொண்ணு வரலையா அமெரிக்கால இருந்து வேற யாரோ வரலையா ரொம்ப வேண்டியவா அப்படின்னு எதிர்பார்த்து யாரோ தான் அந்த பொண்ணு மாதிரி பேசுவா டக்குன்னு போயிடும். அந்த மனசுல அந்த ஒரு அபிப்பிராயம் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக மனசு வேலை செய்யும். புலன்கள் வேலை செய்யாமல் மனசு கொஞ்ச நேரம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு என்ன மன பிராணே அந்த மனசும் வேலை செய்யறது நின்று போயிடுது. அப்ப என்னாச்சுன்னா மூச்சு காத்து மட்டும் ஓடிண்டே இருக்கு. ஆஸ்பத்திரியில இருந்து அந்த கிராஃப் காட்டின்ண்டே இருக்கும். அப்படியே போயிட்டு ஓஹோ உலகத்துல உயிர் நின்று இருக்கார் அவ்வளவுதான். கிராமாந்திரத்துல இருந்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தொட்டு தொட்டு பாப்பா மூச்சு காத்து மட்டும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல உஷ்ணம் இருக்கும். பிராண தேஜசி மூச்சு காத்து போடுறதோட நன்னா தெரியாது. ஆனா பிராணம் மட்டும் உஷ்ணமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான் அந்த உள்ளங்கால நன்னா இது பண்ணி தேய்ச்சு தேய்ச்சுட்டு இருப்பா. திரும்பியும் ஞாபகத்துக்கு வருமா வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு. ஆனா சரீரமும் சில்லிட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் கிருஷ்ணார்பணம் போயாச்சு அப்படின்னு அர்த்தம். தேஜ பரசியாம் தேவதாயாம். அப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் உங்க மனசானது மனசு புலன்கள் பிராணங்கள் இவைகள்லாம் கிளம்பி ஒரே முறையாக இங்கிருந்து வெளிக்கிளம்புறது. அது கிளம்புறது எப்படி? இது வரைக்கும் இதயத்துக்குன்னா போயிடுது. புலன்கள் மனசுல ஒடுங்க, மனசு பிராண நடத்த ஒடுங்க, பிராணநாத இதயத்துக்குள்ள போக இதயத்துக்குள்ள இருந்து கிளம்பணும். அந்த இதயத்துல 101 நாடிகள் இருக்கான். சதஞ்சய காத ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்தா நமபின் ஸ்ருதைகா அப்படின்னு 101 நாடிகள் இதயத்தை சுத்திண்டு இருக்க. அது ஒரே ஒரு நாடி, அது இதயத்தை சுத்திண்டு மறுபடியும் வெளியில வந்து ரெண்டு தாட வழியாக அப்படியே உள்ள போய் அந்தரே நத்தாலு கேண்டு பிரம்மரந்திரம் உச்சங்குழிய பிச்சுண்டு வெளியில வந்திருக்கான். அதுக்கு சுஷும்னான்னு பேரு. அந்த நாடி வழியாக யார் போறாளோ அவ பிரம்மலோகத்துக்கு போறான். மற்றவர்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு இப்படிப்பட்டதான நாடிகள் வழியா இருந்துருக்க அந்தந்த லோகத்துக்கு அவ போயிட்டே இருக்கான். இப்ப என்னாச்சுன்னு எந்த வழியாக போகணும்னு உமக்குத்தான் தெரியாது. வெளியில இருந்தேன்னா கண்ணு கண்ணு இருக்கு கால் இருக்கு அந்த வழியாக நீங்க போறேள். இங்க இருந்து டி நகர் போகணும்னா லஸ்ஸுக்கு போய் பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி போயிட்டு இருக்கேள். ஆனா அப்பதான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கண்ணு காது எல்லாம் மூடி மூடி போயிடுது, மனசும் வேலை செய்யல. இப்ப என்ன பண்ணணும்? உங்களால போக முடியாது. அப்ப என்ன பண்றார்? இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரோ இல்லையோ அவர் பார்க்கிறார் இவனுக்கு அடுத்தது எங்க போகணும் தீர்மானம் பண்ணியாச்சு. எப்படி? இவன் யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணியிருந்தான்னா சொர்க்கலோகத்துக்கு போவான், உபாசனை பண்ணினார்னா பிரம்மலோகத்துக்கு போவான். இந்த ரெண்டும் பண்ணல வெட்டியாக சாப்பிடுறது தூங்குறது இப்படியே இருந்தா பகவான் நாமாவா சொல்லலேன்னா இந்துலயே சுத்திட்டே இருக்கான். இல்ல கொடூரமான பாபங்கள் பண்ணினா அதுக்கப்புறம் நரகாதி லோகத்துக்கு போறான். இப்படி வழிகள் இருக்கு. இப்ப என்ன பண்றார்? எந்த வழியாக போகணும் எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு போகக்கூடியதான ரோட திறந்து விடுறார். இப்ப பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் பேசும் பிரிட்ஜ் வரைக்கும் போற பிறகு டெல்லிக்கு போற ரயில் இந்த தண்டவாளம், கல்கட்டாக்கு போற ரயில் இந்த தண்டவாளம், ஹைதராபாத் போற இந்த அப்படின்னு பிரியறதோ இல்லையா ஜங்ஷன்ல? அதே மாதிரியே நம்ம இதயத்துக்குள்ள பிரியறதா 100 ஜங்ஷன் போட்டுக்கறது. அப்ப ததோ கோக்ரஜ்வலனம், அந்த நுனி மட்டும் வெல்டிங் போறது, அந்த நுனி மட்டும் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த நுனி மட்டும்தான் வெளியில வரும், மற்ற நுனிகள்லாம் மூடி இருக்கு. உள்ள இருக்கக்கூடியதான மனசு போகணுமேயானால் அந்த எந்த வழியாக போகணுமோ அந்த வழி மட்டும் அதை வெல்ட் பண்ணி எடுத்துருவார். அது ஓட்ட விடுறோம், அதை வழியாக போறாராம். அது புத்தியில சுஷும்னா நாடி வழியாக போகுமையானால் தே அச்சுஷம் அபிஷம் பவந்தி, சூரிய கிரணங்களை பிடிச்சுக்கிறான். சார் ராத்திரி பிராணன் விட்டா சார் அது வரைக்கும் இங்கே இருக்காரான்னு கேட்கப்படாதீங்க. ராத்திரியும் சூரிய கிரணங்கள் இருக்குன்னு தீர்மானம் நிறைய இல்லை, அடர்த்தியா இல்ல சிலத்தான் இருக்கு, அதை பிடிச்சுக்கிறான். அர்ச்சிடம் அபிதம் பவந்தி அர்ச்சிஷோ அஹா அன்ன அபூர்யமான பட்சம் அபூர்யமான பட்சால் தியான் ஷடுதங்கேதி மாசான் தாசேபிய சம்பத்சரம் அப்படின்னு சுக்லபட்ச தீதி, அதுக்கப்புறம் மாச தீதி, ஷண்மாசம் ஷண்மாசம் ஆனப்புறம் சம்பத்சர தேவதை இப்படின்னு வரிசையா சூரியன் வரைக்கும் போறார். சூரியன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வித்யலோகம் வரைக்கும் போறாராம். அதுக்கப்புறம் அங்கேயே நின்று போயிட்டு இவள்லாம் அந்த லோகத்திலிருந்து பிரம்ம லோகம் தான் மனுஷாலும் அவன் நவ பொருடா அங்கிருந்து வந்து அவள் அழைச்சின்னு போறான். இங்கிருந்து அழைச்சின்னு போற இந்த அஞ்சல் மனுஷியாள்லாம் இருக்கா பார்த்தால கொஞ்சம் கொஞ்சமா இங்கிருந்து அங்கே அங்கிருந்து அங்கே அழைச்சின்னு போய் அங்கே விட்டுருப்பா வித்ய லோகத்துல தடி தோதி. அதுக்கப்புறம் அந்த லோகத்துல இருந்து அவள் அழைச்சின்னு போறா அப்படின்னு சொல்லு. யாருக்கு? உபாசக்காளுக்கு. மற்றவர்களுக்கு ஸ்வர்காதி லோகம் போறவா தட்சிணாயன மார்க்கத்துல போயிட்டு இருக்க. மற்றவர்கள்லாம் என்னென்ன இந்த கீழே இருக்கக்கூடியதான ஓட்டைகள் வழியாக போறாளே அவ இங்கேயே எப்படி நாயாகவும் பன்னியாகவும் இல்ல கொசுவாகவும் எருமா இப்படியே பிறந்துட்டு இருந்தே பிறந்துட்டு ஜாயஸ்வமரியஸ்வயத்யே திருத்தீயம் ஸ்தானம் அப்படி. அதனாலதான் ஸ்வர்கலோகம் ஹவுஸ்ஃபுல் ஆகலைன்னு அவர். ஏன் சார், டெய்லி மனுஷியெல்லாம் போயிட்டே இருக்காளா, எத்தனை பேர் பிராணன் விட்டுருக்க, அந்த லோகத்துக்கு தானே போறா, அந்த லோகத்துக்கு போனா அது ஹவுஸ்ஃபுல் அங்க இடம் இல்ல நிதானமா கொல்லுன்னு சொல்ல வேண்டாமான். எத்தனை டவுட் பாருங்க மனுஷாளுக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவா 99% 99% பேர் இங்கேயே சுத்தின்னு இருக்கான் சார், மேல் லோகத்துக்கு போகவே இல்லைன்ட்டார். உபநிஷத்தை சொல்றது நான் என்ன பண்றது, யாரோ ஒருத்தர் தான் சில பேர் தான் பிரம்ம லோகத்துக்கு போற உபாசகாலா இருக்கிறவா, தீர்க்க உபாசகாலா இது தைச்சவா அவ போறா. அதே போல புண்ணியம் பண்ணினவாள்லாம் இஷ்டாபூர்த்தம் பகவானை பூஜை பண்றது, பூர்த்தம் பண்றது, கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, பகவானை பிரதோஷத்துக்கு பாக்கிறது, இப்படி இருக்கவாள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போறேன். சொர்க்கலோகத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்க? 10,000 வருஷம் 20,000 வருஷம் இருந்து விட்டு கீணே புண்ணியே மத்திய லோகம் பிசந்தி மறுபடியும் மனுஷ்ய லோகத்துக்கு வரா அப்படி இருக்குது. இந்த ரெண்டும் இல்லாதவா இங்கே அங்கேயும் சுத்தி கொண்டா இருக்க, இன்னும் பாபம் பண்ணினவா கொடூரமான பாபம் பண்ணினவாள்லாம் நரக லோகத்துக்கு போறா. இப்படி விவகாரம் இருக்கு. ஆகையால் யம தர்மராஜா எப்படி இருக்கணும்னா அவர் கருணையை காட்டப்படாது, கருணை உள்ளந்தான் அவர், ஆனா செயல்ல காட்டப்படாதவர். அவர் எப்படியே கடோரமா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இனிமையா பேசுவார், நதிகேதத்துக்கு உபதேசம் பண்ணுவார், எல்லாம் வரும், ஆனா காரியத்துல மட்டும் ஸ்ட்ரிக்ட். அப்படி கொடூரமா இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா இருக்காரு, அவருடைய மார்பில எட்டி உதச்சுள் நீங்க, ஏன் மார்க்கண்டேயனுக்கு அபகாரம் பண்ணில அப்படிங்கிற அபிப்பிராயத்துல. சார், அவர் காரியத்தை அவர் பண்ணும் பொழுது இவர் வெட்டி உதைக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, பகவத் பக்தர்களா இருக்க அவர்கிட்ட போகாதேன்னு சொல்லிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பகவத் பக்தர்களா இருக்கிறவா, மகாவிஷ்ணு நாமாவை சொல்றவா, ராமநாமாவை சொல்றவா, சிவநாமாவை சொல்றவா, இவ பக்கத்திலேயே போகப்படாது யம தர்மராஜான்னு இருக்கு. அவர் வந்தாராம், அதனால எட்டி உதைச்சார். எட்டி உதைக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய கால்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்ப நம்ம மாதிரி இருக்க பார்த்தீங்களா, கட்டப்பட்டு வழக்கமானவ, நடந்து நடந்து வழக்கமானவ. எப்படி நடந்து, கல்லுலயே நடந்து, செருப்பு இல்லாம சில பேர் கல்ல நடந்து, கிராமாந்திரத்துல செருப்பே போட்டுக்க மாட்டா, வாபாட்டுக்கு போயிட்டே இருப்பா. நம்மளால ரோட்ல இங்க இந்த கோடியில இருந்து அந்த கோடி இருக்கே நடக்க முடியலையே செருப்பு இல்லாம, என்னடா வியாபாரம், அப்படி பழகி விட்டேள் நீங்க. அதுலயும் எப்படி பேட்டா செருப்பு இருக்கணும், அது வேற நன்ன மெத்துன்னு இருக்கணும், இப்படின்னு வழக்கிட்டோம் நம்ம. கிராமாந்திரத்துல சாதாரணமா செருப்பே போட்டுக்க மாட்டா, தினந்தோறும் வயல் வரைக்கும் நடந்து வருவா. அதனால என்னாச்சுன்னு, காலுக்கு அந்த கல்லெல்லாம் குத்தி அது அந்த அக்குபங்கர் மாதிரி சத்தியமா இருந்துட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுதுன்னா காலில் நடக்க முடியல சார், ரெண்டு நாள் சுழுக்கு பிடிச்சிடுது, அது எப்படி பிடிக்கும்னு, ஒழுங்கா நடந்தா பிடிக்குமோ, விவகாரம் முழுக்க நடந்தார், அதுக்கு தைலத்தை தேய்ச்சிட்டு ஏதோ பண்ணி மாத்திரை சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் விவகாரம், என்ன ஆச்சுன்னார், வழக்கம் இல்லாததுனால. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய, அந்த பரமேஸ்வரனுடைய கால் எப்பொழுதும் மிருதுவாக யோகிகளுடைய இதயத்திலேயே சுத்தி கொண்டிருந்தது. பரமேஸ்வரனுடைய கால் எப்படி யோகிகளுடைய மனசுலயே இருந்தது, யோகிகளுடைய மனசு நவநீதமாக இருக்கும். நவநீதம் அப்பொழுது களைந்து எடுக்கப்பட்டதான வெண்ணெய், அதுக்குதான் நவநீதம்னு பேர். நவநீதம்னு பேர் வச்சுக்கிற பார்த்தா எதுக்கு, இந்த வெண்ணையே அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது செங்கல் மாதிரி ஆயிடுச்சு, அடிச்சா வலிக்கும்னு, அப்படி இல்லை எப்படி நவ, அதனால்தான் வெண்ணைன்னு சொல்லாம நவநீதம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். பட்டருங்கிறான், வேற ஏதோ வச்சுட்டு இருக்கான் விவகாரங்கள்லாம் பேர் இல்லை, அது ஒன்றும் சரியா இல்லை. ஆனால் நவநீதம்ங்கிற பேருனா அப்பொழுது கடைஞ்சு எடுக்கப்பட்டதான் வெண்ணெய், அது எப்படியே மிருதுவாக இருக்கும். அந்த மிருதுவாக உங்க மனசு இருக்குமே, ஏனால் என்ன ஆச்சுன்னா, பகவானுடைய பாதம் அதுல பட்டா அந்த பாதம் அப்படியே இருக்கு, அது மறந்து போகாது. அதனால்தான் நவநீத கிஷோரான கிருஷ்ணன் சொல்றேன், அப்பொழுது கடைஞ்சு எடுக்கப்பட்டதான வெண்ணையில் வெண்ணையில் பட்டதான காலுடையவர். அப்படி அது மனசுலயே அப்படியே இந்த பாதத்தினுடைய அடியினுடைய மார்க் அப்படியே இருக்குமா, அது மாதிரி இருக்கக்கூடியதான அவர் வெண்ணையிலேயே, அப்பொழுது கடைஞ்சதான வெண்ணையிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள், அது பரமேஸ்வரன் அந்த யமதர்மராஜாவை அடிச்சது பார்த்தேடா, அப்ப அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். துன்பத்துக்கு வழக்கப்பட்டவாளா இருந்தா பரவாயில்ல, எப்பொழுதுமே துன்பமே அடையாம ஆனந்த தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறவர், எப்பொழுதும் தன் பாதங்களை வெண்ணையிலேயே வைத்து, வெண்ணெய் போன்றதான யோகிகளுடைய இதயத்திலேயே வைத்து கொண்டிருக்கிறவர், அவருடைய பாதமானது யமதர்மராஜாவின கடினமாக கல் நெஞ்சியா இருக்கக்கூடியதார் பட்டிருக்கமையனால் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். சம்போதேன கதம் கடோர யமராட் வட்சக்கவாட்சதி அத்தியந்தம் மிருதுலம் தவங்கிரியுகளம் ஹாமே மனசிந்தையத்யேதல்லோசன கோச்சரம் குரு விபோ ஹஸ்தேன சம்பாகயே நித்யம் யோகி மனசரோஜதள நித்யம் எப்பொழுதும் யோகி மனசரோஜதள சஞ்சாரக்ஷமா யோகிகளுடைய மனசு எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரை இதழ்கள்லேயே சஞ்சரித்து சஞ்சரித்து இருக்கக்கூடியதான வழக்கம் உள்ளவர்கள் தாங்கள். யோகி மன சரோஜம், சரோஜம்னா தாமரை, அந்த தாமரையுடைய இதழ் தளம் சரோஜ தள சஞ்சாரக்ஷமா தாமரையினுடைய இதழிலேயே நடந்து நடந்து புஷ்பங்கள்லேயே நடந்து இருக்கக்கூடியதான துவக்கிரமா உங்களுடைய இந்த பாதமானது. சம்போதேன கதம் ஹே பரமேஸ்வரா, சம்போ நாலு பேருக்கு நல்லது பண்றவராச்சேப்பா, நீங்க யார நினைச்சா மனசுக்கு சந்தோஷம் வருமோ அவருக்கு சம்பு, யார் நினைச்சால் அவர் நமக்கு நல்லதை கொடுப்பாரோ செய்து கொடுப்பாரோ அவர் சங்கரர். சங்கரன்னு சம்கரோதி, நல்லதை நமக்கு செய்து கொடுப்பவர் சங்கரர். சம்போன்னு சொன்னேளையானால் நீங்க நினைச்சா நல்லது ஏற்பட்டு போயிடும், அவர் ஒன்றும் பண்ணி கொடுக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை, அப்படி இருக்கிறவர சம்போ தேன கதம் கடோரயமராட் வட்ச கவாடி. கடோரமா இருக்கக்கூடிய நான் யம தர்மராஜானுடைய மார்பை அடிச்சு விடல, நீங்க என்ன வலிச்சிருக்கோம் உங்களுக்கு. சில சமயத்தில் நமக்கு தெரியாம இப்படி பண்ணிவிடுவோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்னடா நேரம், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நாள் கூட வலிச்சுட்டே இருக்கும். சின்ன குழந்தையில ஒரு தலையை கொண்டு வந்து சவத்தில் முட்டிப்பான், என்னடா வியாபாரம், போன ஜென்மால ஆடை பிறந்தான், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ கோபம்னு. ஆடுகள்லாம் பாருங்க, ஒரு ஆடு இதான் வேகம் வந்து முட்டிக்கிறது, இந்த வலிக்கும், அதுதான் ஒரு தலை முட்டின்றது, அது வலிக்கும், அது சும்மா இருக்காதா, கிடையாது, மறுபடியும் ரெண்டு வந்து சேர்ந்து வந்து முட்டிக்கிறது. அப்படியே சம்ஸ்காரம் அப்படியே இருக்கு. சில பேர் கோபம் வந்தால் பாருங்க, தபையல் தபை தலையில் அடிச்சுமா, உம்ம தலையில் நீங்கள் அடிச்சுட்டா உமக்குத்தானே வலிக்கும், தெரிய வேண்டாமா விவகாரம். இந்த லட்சணத்துக்கு படிச்ச வந்தோன்னு படிக்காத இருந்தால் பரவாயில்ல, படிச்சவாளு கூட கோபம் வர்ற காலத்துல தெரிய மாட்டேங்குது. பார்க்கணும் இந்த கோபமானது என்னென்ன துன்பதிக்கிறது. நான் கோபம் வந்து உங்களை வச்சு விட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன என்னமோ அவருக்கு மூடு சரியில்லப்பா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீர்கள். ஆனா விவகாரம் என்னடா, நம்ம வச்சு விட்டோமே, அவர் திரும்பி நம்மளை வைவாரா, வேற ஏதாவது பண்ணுவாரோ, விஷத்தினால இன்னொருத்தர சொல்லி நம்ம கெட்ட பேர் வரவழைப்பாரா, இப்படி எல்லாம் மனசுல நீங்க தான் கவலை பண்ணும். ஆகியால் எப்பவுமே கோபமானது யாருக்கு வந்ததோ அவளைதான் அதிகமாக தாக்கும். உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா துன்பத்தை அதிகமாக அடையிறவங்க நீங்கள், அதான் பார்த்துக்கணும். அதுக்கு ஆசிரிய நாசகம்னு பேர் கோபத்துக்கு. அதனால நம்ம கோபிச்சுண்டு யார் மேலேயும் கோபிச்சுண்டு நமக்கத்தான் நட்டம். அவருக்கு நாலு வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டேன் சார், தஞ்சாவூர்ல பேச்சு அப்படி நறுக்குன்னு பேசிட்டேன், என்ன லாபம், நறுக்குன்னு பேசினேள் அவன் என்னாச்சு சீப்போ நாயின் அவன் பாட்டுக்கு போயிட்டான், என்ன லாபம், அதனால என்ன சாதிச்சுன்னு நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால யாரையும் பேசி லாபம் இல்லை, கோபம் வந்து பிரயோஜனம் இல்லை, உம்ம கோபத்துக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால வந்து என்ன லாபம், ஆகையால் ஹே பரமேஸ்வரா இப்படி பண்ணிவிட்டீரே, கபாடக்ஷதிஹி அத்தியந்தம் மிருதுளம் தவங்கிரியுகலம், ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பாதபத்மங்கள் அத்தியந்தம் மிருதுளம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவு மிருதுவானது, அப்படிப்பட்டது. இத பத்தி என் மனசு இவ்வளவு கவலைப்படுறதப்பா, ஏதல் லோச்சன கோச்சரம் குரு பிரபோ, ஹே பரமேஸ்வர என் கண்களுக்கு அது படும்படி பண்ணுங்க, உங்களுடைய பாதங்களை நாம் பார்க்கும்படி பண்ணுங்க, என்ன பண்ண போறேள் அப்படியா, கோச்சரம் குரு விபோ ஹஸ்தே ந சம்பாகையே, அதுக்கு தைலத்தை தடவி கையால புடிச்சு கொடுக்கறேன், ரொம்ப வலியா இருக்குமே, ஆனால் என்ன பண்றது, புடிச்சா ஹிதமா இருக்கும் உங்களுக்கு, கையால பிடிச்சா அந்த வலிக்கு ஹிதமா இருக்கும், அதோட எல்லாம் அதை உருவி விடுறேன், அதுல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் என்ன வந்து வலி குறையட்டும் உங்களுக்கு, இந்த சகாயமாவது நான் பண்றேன் பரமேஸ்வர அப்படின்னு என்ன சொல்றாரு கடைசியில, பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்களை நான் பார்க்கணும். அவ்வளவு இவ்வளவு கதையெல்லாம் எதுக்கு, ஹே பரமேஸ்வரா உங்களுடைய பாதங்கள் என் கண்ணுக்கு தெரியறா போல பண்ணுங்கோ, இதானே பிரார்த்திக்க முடியும் பரமேஸ்வரனே. அதான் நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சாரக்ஷமத்வக்ரம, யோகி மனுடைய சில நித்தியம் சஞ்சாரா, அதை பார்க்கணும். அப்பப்ப ஏதோ ரெண்டு நிமிஷம் தோன்றது மூணு நிமிஷம் தோன்றதுன்னு இல்லையா, யோகிகள் ஆறுது யோகம் பண்றவாளுக்கு எப்பொழுதும் மனசுல சிவ தியானம் இருந்துட்டே இருக்கு, சிவனுடைய பாதங்கள் தோணிக்கொண்டே இருக்கு, இதுதான் தர்சனம்னு பேர். நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அவருடைய உருவமானது உங்க இதயத்துல எப்பொழுதும் இருக்கு. நீங்க வெளியில பார்த்துட்டு இருந்தாலும் ரோட்ல போறாள், இங்க போறாள், அங்கே போறாள், அதை பார்க்கறாள், இதை பார்க்கறாள், ஆனா உள்ளூர் அது தெரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப கண்ணை மூடினாலும் உள்ள தெரியலையே, இதயத்துல தான் இருக்கும், இருட்டத்தானே இருக்க, ஏன்னா தியானம் பண்ணல. அந்த யோகம் வந்து சகவத் வித்யுத்தம் உபனிஷத்தை எல்லாம் என்ன சொல்றது, ஒரு தரம் உள்ள காணப்பட்டது ஏனால் இனிமேல மறைக்காது, எப்பொழுதும் உள்ளூர் அந்த இதயத்துல சசங்க சக்கரம் சங்கரீட்ட குண்டலம் சபீதவஸ்திரம் சரசீரோக்ஷணம் சாரவட்சஸ்தல சோபி கௌஸ்துபம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருக்கணும். அது இருந்துட்டே இருக்கும் அந்த ஸ்வரூபம், நீங்க தூங்கிட்டு இருந்த போதிலும் அந்த ஸ்வரூபம் மறையாதுன்னு. அதனால்தான் அந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில நீங்க வரவழைச்சிக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு, மனிதனா இருக்கிறவனுக்கு அது இருக்கு. சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா அந்த வயசு வரத்தான் வரும், அந்த சந்தேகமே இல்லை. மகான்கள் அனுபவிச்சிருக்கா, எப்பொழுதும் அந்த ஸ்வரூபத்தை அனுபவிச்சுட்டே இருக்க. அப்படி இருக்கிறவளுக்கு சதா தத்பாவ பாவிதா, சரீரத்துல இருந்து பிராணம் போகும் பொழுது வேற புதுசாக அவரை நீங்க நினைக்க வேண்டாம், சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் உங்க மனசு அவரையே நினைச்சு கருது கருதி அப்படியே இருந்து அந்த சமயத்துல எம் எம் பாவிஸ்மரந்தேகம் தியஜதி அந்தே கலேபரம் தம் தமே வைத்திய கௌந்தேய சதா தத் பாவ பாவித. அந்த ஸ்வரூபம் நீங்க அடையலாம். ஆமா, நீங்க நான் சின்ன வயசுல 7-8 வயசுலயே சொல்லியிருக்கணும், இத்தனை நாள் ஆயிடுது, இப்ப எங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்காதீங்க. எப்ப வந்தாலும் சின்சியரா பண்ணினா போறோம். மனுஷனுக்கு ஏன் 100 வயசு கொடுத்துருக்கார் பகவான்? நீங்க 90 வயசு வேஸ்ட் பண்ணினாலும் அந்த 10 வருஷத்துல அடையலாம். வழி ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா என்னாச்சுன்னா மேலும் மேலும் கெட்ட எண்ணங்களை தான் வர வச்சுருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிக்கணும்? பகவான் நாம எவ்வளவு நேரம் சொன்னோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சொல்லிட்டு இருக்கலாமா இல்லையா? வாய் பாட்டுக்கு வாய் சொல்லிட்டே இருக்கலாமோன்னா குழந்தைகள்லாம் சினிமா பாட்டுன்னா பாடிட்டு இருக்க போவோம். இது ஏன் பாட மாட்டேங்கிறது? பகவானுக்கு அந்த குழந்தைகளை நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துடா. நீங்க சுலபமான ஸ்தோத்திரங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாமோ இல்லையா? கொடுத்துருந்தா அவ சொல்லிட்டு இருப்பாளோ இல்லையா? ஆனா என்ன, அதை விடல அவன் பாட என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு அர்த்தமும் புரியல, அவனுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. அந்த குழந்தை பேசுறதுன்னு ஒரு சந்தோஷம், மழலை பேசி பேசுறதுன்னு கடைசியில் ரெண்டாச்சுன்னு. தப்பு நம்ம தான். நம்ம குழந்தைக்கு நல்ல வழியில விடக்கூடிய, ஏன்னா நாமும் நல்ல வழியில இருக்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தித்தம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு அது வழியாக நடந்துமே ஆனால் அதுபோல இத்தனை வருஷம் எனக்கு ஆழ்த்தே சார்னு கவலையே பட வேண்டாம். சதா தத்பாவ பாவித, நிச்சயமாக உங்களை பகவான் ஆட்கொள்வார். ஆகியார் நித்யம் யோகி மனசரோஜ தள சஞ்சாரக்ஷமத்ரம சம்போதேன கதம் கடோர யமராட்வட்டக்கவாட்டி. கடோரமா இருக்கக்கூடியதான யமதாரஜனுடைய யமதமராஜனுடைய மார்பை நீங்க வதச்சல பரமேஸ்வர. ஏன் அத்தியந்தம் மிருதலம் ததங்கிரியுகலம், இப்படி இருந்தாலும் உங்களுடைய பாதமானது ரொம்ப மிருதுவானது, சாதாரணமானது, எப்பொழுதுமே மிருதுவாக இருந்து வழக்கெடுது. ஹா மே மனசிந்தயதி, அதை கண்டு என் மனசு இப்படி கவலைப்படுறது எப்படி? லோச்சன கோச்சரம் குரு விபோ ஹே பரமேஸ்வர, என் கண்ணில் விழும்படி பண்ணுங்கோ, நான் அதை பார்க்கட்டும். ஏ ஹஸ்தே ந சம்பாஹயே, என்னுடைய 2 கைகள்னாலையும் அதை என்ன பிடிச்சி விடுறேனே உங்களுடைய பாதங்களை, அப்படின்னு பக்தியை காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் அந்த மனசுலேயே பரமேஸ்வரன் இருக்கணும் என்பதற்காக அடுத்த சொல்றார். ஏஷ்யத்யேஷ ஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நடானி இது மத்ராட்சாயி கிரிசிம்னி கோமல பதன்யாசம் புராபியாசித. நோச்சே திவ்ய கிரகாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயசத் சுசிலாதலேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவா. ஏ பரமேஸ்வர, நீங்க கைலாசத்துல நாட்டியம் ஆடிட்டு இருக்க, எதுக்கு சுவாமி உங்களுக்கு மேடை யாரும் கொடுக்கலையா? டிசம்பர் சீசன் வந்து சங்கீதம் பாடுறவாளை கொடுக்கறதுல டான்ஸுக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் கொடுக்கறது இல்லையே. ஏதோ 5 நாளைக்கு 1 நாள் 2 நாள் தான் கொடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஜாஸ்தி வேண்டாமா? ஏன்னா அதை விட இது ரொம்ப கஷ்டம். சங்கீதமும் தெரிஞ்சிருக்கணும், லயமும் தெரிஞ்சிருக்கணும், தாளமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாட்டியமானது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா பரமேஸ்வர ஸ்வபாவத்தை கொடுத்துட்றதான். யார் நாட்டியம் ஆடுறாளோ அவளுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த அதோட ஒன்னா போயிடுறான். அதோட ஒன்னா போறதுக்கு உபயோகப்படக்கூடிய அதான் லாஸ்யம், நிருத்தியம், நாட்டியம், தாண்டவம் அப்படின்னு பல முறைகள் இருக்கு பரதநாட்டியத்திலேயே. இதெல்லாம் மீது கூச்சிப்புடியெல்லாம் போகட்டும். இந்த பரதநாட்டியத்திலேயே ரொம்ப விசேஷமா சொல்றதுக்கு காரணம் என்ன, சங்கீதமோ பாக்கசாஸ்திரமோ அல்லது டிராயிங் சித்திரக்கலையோ இவைகளோட ரொம்ப உயர்ந்ததான ஒரு கலையாக நாட்டியமாக வச்சுட்டு இருக்கான். ஏன் அந்த நாட்டியத்துல வந்து தாளம் இருக்கணும், கதி இருக்கணும், அதோட மட்டுமல்ல அந்த ராகத்தோட சேர்க்கணும், பாவமும் புரிஞ்சுன்னு சொல்லணும், நவரசங்களையும் எடுத்து காட்டக்கூடியதான ஒரு சுவாவம் வரணும். அந்த அளவுக்கு வரக்கூடியதான அந்த நாட்டியத்துல தாங்கள் விசேஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த நாட்டியமானது பரமேஸ்வரன் நாட்டியம் அழிஞ்சிட்டு இருக்கார். அடுத்ததாக இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா. அம்பாளை கூட சாஸ்திரங்கள் எடுக்கல. அம்பாள் என்ன பண்றதுன்னா சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மைய, அந்த நாட்டிய வடிவமாக அம்பாள் இருக்கார், சமானமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா எப்பவும் நாட்டியம் ஆடுறது இல்லையா? சர்வதா சர்வகாலமும் நாட்டிய சிந்தனையோட இருக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா ஒருவர், இவர் பரமேஸ்வரன். இவருக்கு நாட்டியம் ஆடுறதே தொழில், எப்பொழுதும் நாட்டியம் ஆடிண்டே இருக்கார். சரி, இப்படி நாட்டியம் ஆடுறவா நீங்க எங்கன்னர் கைலாசத்துல நாட்டியம் ஆடிட்டு இருக்க, மலையில நாட்டியம் ஆடிட்டு இருக்க, அந்த மலையில பாதங்கள்லாம் குத்தாதோ, உங்க பாதத்தை கல்லெல்லாம் குத்தாதோ, எதுக்காக நீங்க நாட்டியம் ஆடுறீங்கன்னு யோசனை பண்ணினேன். உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இல்லையா? இல்ல அழகானதெல்லாம் கொடுக்க மாட்டாள் அவங்களுக்கு. நீங்க நினைச்சேன்னா நீங்களே தயார் பண்ணிக்கலாமே. ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு நீங்க எதற்காக இந்த கல்லுல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் யோஜனை பண்ணினேன், அப்புறம் கிடைச்சது. இது போல ஒரு பக்தன் இருக்கான், அவனுடைய மனசு கல் நெஞ்சு ஆட்டம் இருக்கு, அதுல நான் நாட்டியம் ஆட போறேன் நினைச்சுட்டு இருக்கேள், என் போல என் மனசு போல மனசுல நீங்க நாட்டியம் ஆடணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டேள், அப்ப அன்னைக்கு நாட்டம் ஆடுறது கஷ்டமா இருக்குமோ இல்லையோ, அதனால இன்னைக்கே நான் பழகிக்கிறேன் அப்படின்னு கைலாசத்தில் நாட்டியம் ஆடிட்டு ஏஷகா. இந்த பக்தன் ஏஷ்யதி ஜனம், இவரு பிறவியை எடுக்க போறான். மனோஸ்ய கடினம், இவனுடைய மனசான கல்லாட்டம் இருக்கு. தஸ்மின் நட்டானி, அவனிடத்துல அவனுடைய மனசுல நான் நாட்டியம் ஆடுவேன். இதி மத்ரட்சாயை, எதற்காக இவனையும் நான் காப்பாத்தணும். இந்த பக்தனா இருக்கிற இவனையும் காப்பாத்தணும். இவனுடைய மனசு கல்லாட்டம் தான் இருக்க, இருந்தாலும் இவனுடைய மனசுல நான் டான்ஸ் ஆடி அதுல நாட்டியம் ஆடி இவனை நான் காப்பாத்தணும் அப்படின்னு கிரிசிம்னி அந்த மலையில கோமல பதன்யாசபுரபியாசிதா, ஹே பரமேஸ்வரா கோமல பதன்யாசா, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதான் உங்களுடைய பாதங்களை அங்க கல்லுல ஆடி ஆடி பழக்கப்படுத்திட்டு இருக்கள். எதற்காக ஒரு நாளைக்கு இந்த பக்தன் பிறக்க போறான், இவனுடைய மனசு இன்னும் கல்லாட்டமே இருக்கு, இவனுடைய கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசுல நான் டான்ஸ் ஆடணும், அன்னைக்கு ஆடணும்னா அன்னைக்கு எனக்கு அதுக்கு பயிற்சி வேணும், அந்த பயிற்சிக்காக இன்னைக்கே கல்லுல டான்ஸ் ஆடி வழக்கிக்கிறேன். ஏஷ்யத்யேஷஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நட்டானி, அங்கு நாட்டியம் பண்ணுவேன். இதி மத்ரட்சாயை, என்று என்னுடைய என்னை காப்பாற்றுவதற்க கிரிசீம்னி மலை அடிவாரத்துல கோமல பதன்யாத புரா அபியாசிதா, கோமலமான உங்க பதங்கள்னால டான்ஸ் வழக்கின்ற கேள். நோச்சேத், இல்லைன்னா நீங்க ஏன் சார் உங்க அங்க டான்ஸ் ஆடணும் சொல்லுங்க பார்க்கலாம். நோச்சேத் திவ்ய குஹாந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, எத்தனை குகைகள் இருக்கு, அந்த குகைகள்லாம் புஷ்பங்கள்லாம் தானா உதுந்து கீழே விழருது. இங்க நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதான மல்லி கொடியோ மற்ற கொடிகளா இருந்தா அதுல இருக்கிற புஷ்பத்தை நீங்க பறிக்கிறேள், காட்டுல இருக்கக்கூடியதான கொடிகளோ மரங்களோ அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே உதுந்து கீழே இருக்கு. அப்படி எத்தனை இடம் இருக்கு, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமோ இல்லையோ, புஷ்பத்துக்கு மேல டான்ஸ் ஆடிதான் உங்களுக்கு நன்னா இருக்கான், அதை விட்டுவிட அவைகள் இருக்க. நோ சேத்திவ்ய கிரகந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு, திவ்யமான தேவதைகளுடைய கிரகங்கள் இருக்கு. சுமனஸ்தல்பேஷு, சுமனஸ்ன்னா புஷ்பம், சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்சத்சு, எத்தனை இருக்கும் பொழுது அவைகள் நாம் விட்டு விட்டு. சிலாதலேஷு நடனம், இந்த கற்கள் மேல நடனம் ஆடிட்டு இருக்கேளே கைலாசத்துல. சம்போகி மர்த்தம் தவா, இது சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் எங்களை காப்பா பகவான் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் பக்தனை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருக்க. ஆனா இந்த நாமத்தான் அவரை நினைச்சு பார்க்கல, அவர் எப்பொழுது நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, சர்வதா சர்வ காலமும் இவன் என் பக்கம் திரும்புவானோ இவனை காப்பாத்துவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நமக்கு என்னாச்சுன்னு, நம்ம அந்த பக்கமே திரும்பல, ஏன்டா நமக்கு பாக்குறதுக்கு ஆயிரம் காரியம் இருக்க, ரோட்ல வேடிக்கை இருக்கு, இல்லாத வேடிக்கை எல்லாம் டிவி கொண்டு வந்து விடுறது உங்காத்துல, எது பார்க்க வேணாமோ அதை பார்க்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்பதான் சினிமேல சரீரத்தை எரிக்கக்கூடியதான திருஷ்யம், அதை பார்த்து எது பார்க்கப்படாதுன்னு சொல்றதோ அதை பார்க்கிறான் ஜனங்கள். அதை வேற கொய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க, என்னத்த சொல்றது, அது ஆஃப் பண்ணிட்டான்னா இதானே கிளைமேக்ஸ், இப்ப ஆஃப் பண்ண சொல்றீங்க என்ன பண்றது அப்படின்னா இருக்க லோகத்துல எது வேண்டாமோ அது பண்ணிட்டு இருக்கோம். இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எதை பார்க்கணும், பார்க்கறதெல்லாம் பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பசே மாற்றபெரியதிராஹா, இனிமையானதான் பார்க்கணும், இனிமையான நல்ல விஷயங்களை காதல கேட்கணும், அது கேட்டதுனால்தானே மனசு சௌக்கியமா இருக்கா, பகவானுடைய பக்தி ஏற்படும், பகவத் பக்தி ஏற்படும், நீங்க சௌக்கியமா இருக்கலாம், வேற ஒண்ணு பகவானுக்கு ஒண்ணும் லாபம் இல்ல, உங்க மனசுல கொந்தளிப்பு இல்லாம இருக்கும், அந்த கஷ்டம் இந்த கட்டம் எந்த கட்டம் வந்தாலும் பகவான் நான் தீர்த்து வைப்பா எனக்கூடியதான நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். அப்படி இருந்ததான ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்காகத்தான் இந்த வழிகள்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த பகவானுடைய பக்தி பகவத் ஸ்வரூபம் நமக்கு வரணுங்கிறது ஆச்சாரியால் நமக்காக இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். யஷ்யத்யேஷஜனிம் மனோஸ்ய கடினம் தஸ்மின் நட்டானி இதி மத்ரட்சாயை கிரிசீம்னி கோமல பதன்யாசா புரா அபியாசிதா நோச்சே திவ்ய கிரகந்தரேஷு சுமனஸ்தல்பேஷு வேத்யாதிஷு பிராயத்சத்சு சிலாதடேஷு நடனம் சம்போ கிமர்த்தம் தவா அப்படின்னு 80 ஸ்லோகங்கள். அச்சு அதுக்கு மேல ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான பாகம்
3: அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கரஹ குருதே ஜெய்மணிநயே பிரவேசாயார்த்த சங்கிரகம். ஓ ஏதத் சகிருதேன அனேன விதினா அங்கத்வம் பர உத்தேச பிரவர்த்தகிருதி சாத்தியத்வ ரூபம் பாரார்த்திய அபரவர்யாயம் ஞாப்யதே அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏதத் சககிருதேன, இந்த 6 பிரமாணங்கள், ஏதத் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 6 பிரமாணங்கள் உதவியுடன் அப்படின்னு வரும். அனேன விதினா அங்கத்வம் பர உத்தேச பிரவிருத்த கிருதி சாத்தியத்துவ ரூபம். இதன் மூலியமாக அங்கங்களானது, இந்த விதிக்கு உண்டான அங்கங்களானது என்னென்ன அங்கங்கள் அப்படின்னு அந்த அங்கத்தன்மையானது நிறுவனமாகும். எதுக்கு அப்படின்னா பர உத்தேச பிரவருத்த, பர உத்தேசம்னா பரண சிரேஷ்டம், மேன்மையானது, மேன்மையான சிரேஷ்டமான ஒரு விஷயத்த உத்தேசம். உத்தேசம்னு சொல்லி சொன்னா நம்ம என்னத்தை எதிர் நோக்கின்னு இருக்கோமோ, எதை வந்து சாத்தியமா வச்சுட்டு இருக்கோமோ, அந்த சாத்திய ரூபமான அதுக்கு பிரவிருத்த, அந்த சாத்திய ரூபமானதற்கு பிரவிருத்த, பிரவிருத்தி செய்யறதான கிருதி சாத்தியத்துவ ரூபம், கிருதி கர்மமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு வகையான சித்தாந்தம் இருக்கு. இந்த பரோத்தேச பிரவர்த்த கிருதி சாத்தியத்துவ ரூபம்ங்கிறது என்னத்தை எடுத்துக்கணும், பரம் அப்படிங்கறதுனால சிரேஷ்டம்னால சொர்க்கம்னு எடுத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு சித்தாந்தம். இன்னொன்னு வந்து பரம் அப்படிங்கறதுனால கர்மத்தை எடுத்துக்கணும், பரம் அப்படிங்கறதுனால தர்ஷம் முதலிய யாகத்தை எடுத்துருணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பாருங்க. பரம் ஸ்வர்காதி ரூபம் உத்கிருஷ்டம் சாத்தியம் ஃபலம் தத்துத்தேசேன சகலனையா சங்கலனையா மனசி சித்தவத் கரணேன தது சித்தவத் கரணேன தத் சாதன யாகாதிஷு பிரவர்த்தசிய புருஷஸ்ய கிருதி சாத்தியத்துவ ரூபம் கிருதி வியாபியத்துவ ரூபம் இத்தியர்த்த. அப்படியே ஸ்வர்க்கம் முதலிய உத்கிருஷ்டமான சாத்தியமான பலன் எதுவோ அதை உத்தேசம் பண்ணதாக, அதை உத்தேசிச்சு சங்கலனையா, அந்த உத்தேசிச்சு மனசுல ஒரு ஒரு ஒரு சங்கல்பமானது உண்டாருது. அப்படிப்பட்ட சங்கல்பமானது தது சாதன யாகாதிஷு, அந்த சங்கல்பத்தினால, அதாவது அந்த சொர்க்கம் முதலியதை அடையறதுக்காக உண்டான சங்கல்பத்தினால அதனுடைய முறையான யாகம் முதலியதுல பிரவர்த்திக்கிறான் ஒருத்தன். அப்படிப்பட்ட புருஷஸ்ய கிருதி சாத்தியத்து ரூபம், அப்படிப்பட்ட புருஷனுக்கு அது கிருதி சாத்தியத்துவம். கிருதி சாத்தியம்னா கர்மம், கர்மமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, இது ஒரு அர்த்தத்துல எடுக்கிறது. அதனால சொர்க்கம் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த கர்மமானது அதுக்கு சேஷம், சொர்க்கத்து சொர்க்கம்ங்கிற அங்கத்துக்கு சேஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மமானது வந்துருது, பிரயாஜம் முதலிய கர்மங்களானது வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராரோட சிந்தனை. இன்னொன்னு எதுவா, இன்னொரு வகையான சிந்தனை இருக்கு இல்ல. பர சப்த தர்ஷாதிபர, பர அப்படின்னா சிரேஷ்டமானதுன்னா தர்ஷம் முதலிய கர்மங்கள். ததாச்ச தது உத்தேசேன பிரவர்த்த புருஷ கிருதி ஜாப்பியத்துவம் பிரயாஜாதீனம் பவதி இது தேசாம் தத்துவம். அப்போ அதுக்காக உத்தேசம் பண்ணி அந்த பரமான தர்ஷம் முதலிய கர்மத்துக்கு உத்தேசம் பண்ணி பிரவர்த்தி செய்யறாங்க. இதுல பிரயாஜம் முதலிய யாகத்துல, சொர்க்கம் முதலியதை வச்சுட்டு பார்க்கும்போது கர்மத்துல யாகத்துல பிரவர்த்தி செய்யறது ஒரு விஷயம், தர்ஷம் முதலியதை வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அங்க கர்மங்களை செய்யறது இன்னொரு விஷயம் அப்படின்னு ரெண்டாவது வகையை எடுத்துக்கிறாங்க. நனு கர்மாண்யபி ஜெய்மினி பலார்த்தத்வா தத்ஃபலம் ச புருஷார்த்தம் புருஷார்த்தத்வா புருஷச்ச கர்மார்த்தத்வா இத்யத்ர ஜெய்மினி சூத்திரத்ரயே கர்மஃல புருஷாணாமபி சேஷத்வம் உக்தம் தத்ர ச கர்மணாம் ஃபல உத்தேசேன பிரகிருதகிருத் சாத்யத்தே அபி ஃபல புருஷயோஸ்து புருஷ கர்ம உத்தேசேன பிரவிருத்த புருஷ கிருத்தி அசாத்தியத்வாத் அசாத்தியத்வாத் புருஷ கிருத்தி அசாத்தியத்வாத் ததம் சேஷத்வம் இது சேத் அத்ர வக்தவ்யம் ஸ்வர்கஸ்ய சாக்ஷாத் கிருத் சாத்யத்வ அபாவே அபி யதா கர்மத்தோட பலன் புருஷன் இது எல்லாத்தையும் வந்து கிருதி சாத்தியமா அந்த சேஷத்துவமா கர்ம பல புருஷம் இது மூணுத்தையுமே சேஷத்துவமா எடுத்துட்டு இருக்காரு மூணு சூத்திரத்துல. அப்படி கர்மத்தை ஃபல உத்தேசம் பண்ணி நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நீ புருஷ பிரவர்த்த புருஷ கிருதி அசாத்தியத்துவாத் புருஷ கர்ம உத்தேசேன ஃபல புருஷனுக்கு சம்பந்தம் இருக்கு, பலனுக்கும் புருஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த புருஷனுடைய கர்ம உத்தேசமானது இங்க டைரக்டான சாட்சாத் சம்பந்தம் இல்லாதனால நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சொர்க்கத்தை வந்து பலனா நீ எப்படி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி, அந்த சொர்க்கத்தை வந்து சித்தாந்தமா நீ எப்படி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா, சொர்க்கமானது சாட்சாத் கிருதி சாட்சியம் இல்ல, சொர்க்கமானது நேரா கர்மத்தினால அடைய முடியாது. நீங்க அப்ப எதுக்கு நம்ம கர்மம் பண்றோம் அப்படின்னா, பரம்பரையா அதாவது நீங்க கர்மம் பண்றீங்க, கர்மத்தினால ஒரு அபூர்வமானது உண்டாருது, அந்த அபூர்வத்தினால சொர்க்கமானது உண்டாருது. பரம்பரையில உங்களுக்கு கிரமத்துல உங்களுக்கு சொர்க்கமானது பலனா உண்டாருது அப்படிங்கறதுனால பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அடுத்தது நிரபேக்ஷோ ரவா ஸ்ருதி. தத்ரா நிரபேக்ஷோ ரவா ஸ்ருதி. ஸ்ருதினா என்ன அப்படின்னு கேக்குறா. ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் பிரமாணமான ஸ்ருதினா என்ன அப்படின்னா, நிரபேக்ஷோ ரவக. ரவகன சப்தம், ரவ இருக்கு அப்படின்னா சப்தம், ரவ சப்தம். அப்படி நிரபேட்சோ ரவக அப்படின்னா வேற எதையும் எதிர்பார்க்காததான ஒரு சப்தம், அதுக்கு பேரு ஸ்ருதி. ஸ்வ கரணியே சேஷத்த போதே பிரமாணாந்தர நிரபேட்சி வித்தியர்த்த. அப்படி ஒரு சேஷத்த போதம், ஒரு கர்மமானது பிரவர்த்தி ஆகும் போது தன்னுடைய கர்மத்துல அந்த கருவி என்ன எது சேஷமா இருக்கு அந்த கர்மத்துக்கு அப்படிங்கறத போதிக்கிறதுக்கு வேற எந்த பிரமாணத்தையும் எதிர்பார்க்காம, வேற எந்த பிரமாணம் லிங்கம் வாக்கியம் முதல் எந்த பிரமாணத்தையும் எதிர்பார்க்காம நேரடியாக அந்த கர்மத்துக்கு அங்கத்தன்மையை நிரூபிக்கிறதா, சேஷத்தன்மையை நிரூபிக்கிறதா எந்த சப்தம் இருக்கோ அந்த சப்தத்துக்கு பேரு ஸ்ருதி அப்படின்ட்டு. ஸ்ருதினு சொல்லி சொன்னா கர்மம் இருக்கு, அந்த கர்மத்துக்கு இது அங்கம்னு நிரூபிக்கணும், இந்த அங்கத்தன்மையை நேரடியா வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றது பிரமாணாந்திர அபேட்சையின செய்யறது ஸ்ருதி இல்ல, பிரமாணாந்திர அனபேட்சையின செய்யறது ஸ்ருதி, வேற எந்த பிரமாணமும் எதிர்பார்க்காம செய்யறது அப்படின்னு அர்த்தம். ரவைத்தியுக்தே வாக்கியாதோ அதி பிரசங்க தத் வாரணாய் நிரபேட்சை தி. ரவஹ ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, நிரபேட்சோ ரவஹ ஸ்ருதி வேண்டாமே, வெறும் ரவஹ ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த எல்லா வாக்கியத்திலயும் வந்து நம்ம பேசுற வாக்கியத்துல கூட வந்து சப்தம் இருக்கு, சப்தம் இருக்கிறதுனால அதுவும் ஸ்ருதி ஆயிடும், மகாபாரதம் முதலிய வாக்கியங்களும் ஸ்ருதி ஆயிடும், ஆனா அது கிருதி, அது ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியாச்சு. கிருதி செய்யப்பட்டதுனால் அது வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்லியாச்சு, ஸ்மரணா ஸ்மிருதி அப்படிங்கறதுனால ஸ்மிருதி அப்படின்னு வந்துருது. அதனால அந்த இடத்துல இருந்து அதிவியாப்தி போகாம இருக்கிறதுக்கோசரம், சாதாரண வாக்கியத்திலையும் லட்சணமானது போகாம இருக்கிறதுக்கோசரம் நிரபேட்சோ ரவ அப்படின்னு, வேற எந்த பிரமாணத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிற சப்தத்துக்கு ஸ்ருதினு பேரு அப்படின்ட்டு. அந்த ஸ்ருதியானது எப்படிப்பட்டது அப்படின்னா, சாச்ச வித்ரிவிதா விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்த்ரி ச. அது மூணு வகை, விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்த்ரி அப்படின்ட்டு. விதாத்ரி அபிதாத்ரி விதாத்ரின்னு சொல்லி சொன்னா வித்யாதினா கர்மாதீன் பிரதிபாதித்ரி வித்தி முதலியிட்ட வச்சுண்டு, வித்தி முதலிய விதி முதலிய வச்சுண்டு அப்படிங்கிறது அபீத, அபீத அப்படின்னு சொல்லி சொன்னா குடிக்கப்படாதது, உண்ணாமுலை அப்படின்ற அர்த்தத்துல வருது. அபீத புச்சா, புச்சம்னா முலை, உண்ணாமுலை அப்படின்னு. சரி, அபிதா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணினோம்னா, அபிதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அபிதா அப்படின்னு சொல் சொற்பொருள், ஒரு பொருள் தான். முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் வாக்கியத்தை, அந்த மது மது மதுக்கரம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிரமரம் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுக்கும்போது சொன்ன அந்த இடத்துல, அதாவது ரெண்டு வகையான வாக்கிய அர்த்தத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னுட்டு, ஒன்னு வாக்கியத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சொற்களை புரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு சொற்கள் ஒன்னொன்னு புரிஞ்சுட்டு அதை வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுன்ட்டு. இதுக்கு என்ன சொல்லுவான், அன்விதாபிதானம் அபீத அன்விதானம் அப்படிமா, அன்வித அபிதானம் அபீத அன்விதானம் அப்படிமா. அன்வித அபிதானம்னு சொல்லி சொன்னா ஒன்னொன்னுத்தையும் அன்பயம் பண்ணிட்டு அப்புறம் அவர் ஒரு அபிதா அந்த பேர் ஒன்னொன்னுத்தையும் புரிஞ்சுக்கிறது. அபீத அன்விதானம்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னொரு சொல்லியும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்பயம் பண்றது, இன்னொன்னுத்தோட ஃபர்ஸ்ட் பொருளை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்ல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது ஒரு வகை, இன்னொன்னு சொல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொருளை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வகை. அப்படி இங்க வினி விதாத்ரி அபிதாத்ரி விநியோக்ரி அப்படின்னு மூணு வகை சொல்லியிருக்கு. விதாத்ரி என்னது அப்படின்னா திராத்யா லிங்காத்யாத்மிகா. முதல் வகை வந்து லிங்காத்யாத்மகம், லிங்காத்யாத்மகத்துக்கு தான் நம்ம என்ன லட்சணம் சொன்னோம், வித்யாதினா கர்மாதீன் பிரதிபாதித்ரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். விதி முதலிய லிங்கங்களை வைத்து, விதி முதலிய ஞாபகம் வச்சுக்கணும், லேட்டு லோட்டு தவ்யம் எல்லாம் வந்துடும், விதி முதலிய லிங்கங்களை கொண்டு எது கர்மத்தினை நிரூபிக்கின்றதோ அது விதாத்ரி ஸ்ருதி அப்படின்ட்டு. ரெண்டாவது வகை அபிதாத்ரி. அபிதாத்ரின்னு சொல்லி சொன்னா ஒரு பேரை வச்சுண்டு, த்விதீயா விரீஹியாதி ஸ்ருதிஹி, விரீஹி முதலிய பேரை வைத்துட்டு நம்ம வந்து வச்சுண்டு அதுக்கு கர்மத்தோட சம்பந்தப்படுத்தினோம். சுவார்த்தம் பிரதிபாத்தினா, சுவார்த்தம்னா தன்னுடைய கர்மத்தோட சம்பந்தத்தை பிரதிபாதனம் பண்றது அப்படின்னா அது வந்து அபிதாத்ரி. மூணாவது வினியோக்திரின்னு சொல்லி சொல்றாங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டா, எஸ் சப்தசிய சரணாதேவ சம்பந்த பிரதீயத்தை ச வினியோக்திரி, எந்த சம்பந்தம் எந்த சொல்லானது கேட்டவுடனே விநியோகமானது அதுக்கு, அதுக்கு என்ன விநியோகம், விநியோக அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு விநியோக அப்படின்னு சொல்லி சொல்லுவான். விநியோகம்னு சொல்லி சொன்னா அதோட பிரயோகம், அந்த பிரயோகமானது நமக்கு எப்படி டக்குன்னு புரியறதோ அது விநியோக்திரி அப்படின்ட்டு. சாப்பி த்ரிவிதா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன சாப்பினா, அந்த விநியோக்திரி ஸ்ருத்தியானது மூணு வகை அப்படின்ட்டு. விபக்தி ரூபா, ஏகாபிதான ரூபா, ஏகபத ரூபா அப்படின்ட்டு. விபக்தி ரூபா, ஏகாபிதான ரூபா, ஏகபத ரூபான்னு மூணு வகை. விபக்தி ரூபா, சரி பாப்போம். இத்தத்திர விபக்தி சுத்தியா அங்கத்துவம் யசா, விபக்தி சுத்தி எப்படி அங்கத்துவம் அங்கத்தன்மை அடையிறது அப்படின்னா, விபக்தி சுத்தி அங்கத்துவம் பார்த்துக்கோங்க. விரீஹிபிர் யஜேதே இதி திருத்தியா சுத்தியா விரீஹினாம் யாக அங்கத்துவம் ததபி புரோடாஷ பிரகிருதிதயா யசா புரோ ஹிருதயாதி ரூப ஹரி பிரகிருதிதயா யாகாங்கத்துவம் பசோ பசோ ஹிருதயாதி பசோ ஹிருதயாதி ரூப ஹரி பிரகிருதயா. இங்க புரோடாஷம் பசோர் ஹிருதயாதி, புதுசு புதுசா என்னென்ன விஷயம் சொல்றது பாக்கலாம் என்னன்னு. அங்கத்துவத்தை நமக்கு நிரூபிக்கணும். திரீஹிபிர்

எழுப்பினார்கள் தான். பிரேயர் வேற்றுமையை வச்சுட்டு திருத்தியா சுத்தியான மூன்றாம் வேற்றுமையை கொண்டு பெயர் வேற்றுமையை கொண்டு விரீகி நாம் யாகாங்கத்தம் விரீகியானது விரீகி முதலியானது மூன்றாம் வேற்றுமையினால் யாகத்திற்கு அங்கமாக நிறுவனமாறு. சரி, யாகத்துக்கு அங்கமா நிறுவனமாறுதுனா விரீகி நேரடியா யாகத்துக்கு அங்கமா நிறுவனமாறுதா இல்லாட்டி சாட்சாத் சம்பந்தமா இல்லாட்டி பரம்பரையா சம்பந்தமா, எப்படி நேரடியா சம்பந்தப்படுறதா இல்லாட்டி கிரமமா சம்பந்தப்படுறதா பரம்பரையா சம்பந்தப்படுறதா அப்படின்னு கேட்டா ததாபி புரோடோ புரோடாச பிரகிருதியா, புரோடாச பிரகிருத்தியா அது யாகத்துக்கு சம்பந்தப்படுறது. நேரடியா விரீகி இல்ல, புரோடாச பிரகிருத்தியா, புரோடாசத்துக்கு பிரகிருத்தியா, புரோடாசத்துக்கு பிரகிருத்தின்னு சொல்லி சொன்னா புரோடாச ஆதாரமா எப்படின்னு சொல்லி சொன்னா விரீகி அப்படின்னு சொல்லிட்டு நெல்மணி, நெல்மணி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் குத்தணும், குத்தி இடிக்கணும், இடிச்சு அதுல இருக்கிற மேல் தோலை நீக்கணும், நகத்தை வச்சு பிக்கலாமா அப்படின்லாம் கேட்கும் போது இல்ல இடிச்சுதான் எடுக்கணும்னு சொல்லி விதி சொல்றது. இடிச்சு எடுக்கிறதுல ஒரு ஃபர்ஸ்ட் இடிச்சு எடுக்கிறது கூட இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து சம்ஸ்காரம் பண்ணணும், தெளிக்கணும், அதுல தண்ணி தண்ணி தெளிக்கிறதுனால அதுல ஒரு மாற்றம் உண்டாகாது, இருந்தாலும் ஒரு சம்ஸ்காரம் நீய தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்கு, புரோக்ஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த புரோக்ஷணத்தினால ஒரு அங்க அப்புறம் உண்டாகுது. நீங்க தெளிக்கிற தண்ணி எல்லா நெல்லிலையும் பட போறது இல்ல, அந்த தண்ணியினால எந்த மாற்றமும் உண்டாக போறது இல்ல, இருந்தாலும் புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரத்தை சொன்னதுனால ஒரு புரோக்ஷணம் தண்ணியை ஜலத்தை வச்சு தெளிச்சிடணும். சரி, முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை உரல்ல போட்டு இடிக்கணும், இடிச்சு அந்த உமியை நீக்குறீங்க. நகத்தால வச்சு நீக்க கூடாதா இல்ல, இடிச்சுதான் நீக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு ஒரு அங்க ஒரு அங்கத்தன்மை, அதனால ஒரு அபூர்வம். சரி, ரெண்டாவது அந்த நிலையெல்லாம் முடிஞ்ச உடனே மூணாவது அரிசி கிடைச்சிருச்சு, அரிசி மணி கிடைச்சிருச்சு, இப்போ நெல்ல உமியை நீக்கிட்டீங்க, அரிசி கிடைச்சாச்சு. இந்த அரிசி என்ன பண்றீங்க, மாவாக்குறீங்க, இடிச்சு மாவாக்குறீங்க, அரைச்சு இல்ல பொடி. இப்போ அந்த மாவு பொடி இருக்கு, இத என்ன பண்றீங்க அப்படின்னா கபாலம் வச்சிருக்கு, கபாலத்துல நல்லா கொதிக்கிற ஜலத்தை உடனும் விட்டுட்டு இந்த மாவு அதுல போடணும், போட்டு கிண்டிடணும், களி மாதிரி இருக்கும் அது. அந்த களி வந்து புரோடாசம்னு சொல்லப்படுது, அது ஒரு ஹவி. புரோடாசம்னு சொல்லிங்கன்னா புரக தாஸ்தியதி புரோதாசம், புரோதாஸ்யம் இது புரோடாசம் அப்படின்னா முன்னாடி தேவதைக்கு அவங்க முன்னாடி ஹவிபாகமா அவங்களுக்கு ஆஜி அந்த ஒரு அந்த கர்மத்துக்கு அவங்களுக்கு உணவு பொருளை அவங்களுக்கு வைக்கிறது, படைக்கிறது அப்படின்னு மற்ற சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த அந்த மாதிரி இது அவங்களுக்கு படைக்கிறது, அப்படிப்பட்டது புரோடாசம். இப்போ புரோடாச பிரகிருத்தையா விரீகிதிர் அங்கத்வம் யாகாங்கம் விரீகி ஆயிடுச்சு. சரி, பசு எப்படி எங்க அப்படின்னா பசோர் பசோர் புரோடாசம்னு சொல்லி சொல்றது. அப்ப பசோர் ஹிருதயாதி ரூப அபிப்பிரகிருத்தையா யாகாங்கத்தம், பசுவும் கூட அதே மாதிரி பசுவும் கூட டைரக்டா யாகாங்கம் தான். இப்போ ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் பாவியத்துன்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன, பசுனா ஆலபேத்தன்னு சொல்லியிருக்கான், பசு ஆலபேத்த, பசு வந்து நீ ஆலம்பனம் பண்ணணும் அப்படின்னு, பசு ஆலம்பனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பசுவை கொண்டு வந்து நல்லா நெய் தடவி நெருப்புல டைரக்டா போட்டுருமா, பசுவை யாகம் பண்ணணும், பசு யாகம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், பசுவை எடுத்து நெய்யில முக்கி எடுத்து போடணுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னா அப்படி சில கர்மத்துல அந்த மாதிரி நேரடியா இடணும்னு சொல்லியிருக்கு, சில கர்மத்துல அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த கர்மத்துல பசு பொரோடா பசு ஹிருதயாதி ரூப ஹவிப்பிரகிருத்தையான்னு சொல்லி சொல்லிருக்கல, இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பசுவை கொண்டு வந்து சம்ஸ்காரம் பண்ணி, இப்ப நெல்லுக்கு எப்படி சம்ஸ்காரம் பண்ணணுமோ பசுவுக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும், சம்ஸ்காரம் பண்ணி அதை கட் பண்ணணும், அதுக்குன்னு தனி ஆளுங்க இருக்காங்க அவங்க வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணும் போது அந்த இடத்துல சொல்லியிருக்கு என்ன, அத ஹிருதயசிய அத அக்ரே அத ஹிருதயசிய அக்ரே அவத்யதி அத வக்ஷச அத அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னு அத ஹிருதயசிய அக்ரே அவங்க ஃபர்ஸ்ட் ஹிருதயத்துக்கு முன்னாடி நேரா ஒரு கோடு போடுறாங்க, வெட்டுறாங்க, வெட்டிட்டு அதுக்கப்புறம் வக்ஷசக அப்படி இதய பாகத்தை அப்படின்னு ஒரு ஒரு பாகத்தையும் முக்கியமான பாகத்தை தச ஜிவ்வாயாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் அச ஜிவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஃபா அந்த நாக்கு பாகத்தை அப்படின்னு ஒன்னு ஒன்றையும் கட் பண்ணணும், எடுத்து அதை கர்மத்துல உபயோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்ப அதை நெய்ல முக்கி போடணுமா அப்படின்னு கேட்டா அப்படியும் கூட இல்ல, அது என்ன பண்ணணும், பசோஹோ ஹிருதயாதி ரூப ஹவி ரூபாதானதையாய்வ அங்க யாகாங்கத்தம்னா சாட்சா தத்வத் அத்ராபி இத்யர்த்தஹ. அப்படி இங்க பசுவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ஹிருதயம் முதலியதெல்லாம் வந்து ஹவீர் உபாதானமா பசு புரோடாசத்துக்கு எப்படி நீங்க புஷோ புரோடாசம் ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஹவிரா ஹவி ஹவிசா தான் உபயோகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பா பசு புரோடாசம்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தப்படுத்தி எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா ரெண்டு வகையான தேவதைக்கு ரெண்டு அக்னிஸ்டோம கர்மத்துல அக்னிக்கு புரோடாசம் பசு புரோடாசம் அக்னிஸ்டோம தேவதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னா அங்கேயும் வந்து தட்டுல நீங்க அந்த பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கீங்க ஹவிச, இந்த ஹவிச என்ன பண்ணணும் அப்படின்னு

0: சொன்னா நாலு துண்டா கட் பண்ணணும். நாலு துண்டா கட் பண்ணி மேல் பாகத்தை இங்க கீழ் பாகத்தை அங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அங்கேயும் அகா கிரே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறதுனால இது அந்த ஹவிரங்கமாக இருந்து சம்பந்தப்படுறதே தவிர நேரடியா இல்ல. ஏன்னா சில இடத்துல நேரடியா கம்மன் சம்பந்தப்படுறதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பத்னிவந்தம் உபசிருஜந்தி அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்றது அப்படின்னா, நேரடியா உயிரோடு இருக்கிற பசுவையோ இல்ல எந்த மிருகத்தை எந்த சொல்லியிருக்கோ அது உயிரோடு இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் போட்டுறது. அந்த மாதிரியும் இருக்கு. இங்க பசுவோர் விசேஷமும் அப்படி இல்லை இப்படின்ட்டு யாகாங்கத்தை அங்க நிரூபணம் நினைச்சு விநியோக்தி சுத்தி வச்சுண்டு. அடுத்தது விநியோக்தி சுத்தியில விபக்தி சுத்தி வச்சுண்டு. சரி, விபக்தி சுத்தி முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு திருத்தி ஆயக்திக்கு இன்னொரு சுத்தி சொல்றாங்க. என்னது? அருணியா ஏகாஹன்யா கவாம் சோமம் கிருணாதி இத்தியஸ்மின் வாக்கியே அருண்யஸ்யாபி திருத்தியா சுத்தியா பிரயாங்கத்வம் ததபி கோரூப திரவிய பரிச்சேதத்வாரானது சாட்சாத் அமூர்த்தத்வாத். இங்கே எல்லாம் திருத்தியா விபக்தியில வர்றதெல்லாம் நேரடியா சம்பந்தப்படல, சாட்சாத் இல்ல, வேற ஒரு சம்பந்தத்தோட பசு வந்து புரோடாசத்தோட சம்பந்தப்பட்டு பண்றது, ஹவிர் ரூபமா சம்பந்தப்படுறது. புரோடாசமும் ஹவிர் ரூபமா சம்பந்தப்படுறது. அதே மாதிரி விரீகியும் என்ன பண்றது? புரோடாச ரூபமா சம்பந்தப்படுறது, நேரடியா சம்பந்தப்படுறது இல்ல. இதே மாதிரி அருணையா சிகப்பு நிறத்தினுடைய, சிகப்பு நிறத்தில் உள்ள ஏக அகன்யா, ஏக ஹஹன்யான்னு அஹாயன்யான்னு சொல்லிச்சுன்னா ஒரு வயதுனுடைய, ஒரு வயதுடைய பிங்காட்சியா, அங்க மூலத்துல சொல்லல பிங்காட்சியான்னு இருக்கணும், மஞ்சள் நிறமுடைய கண், அந்த மாதிரி மஞ்சள் நிறமுடைய கண் உள்ள ஏகாகன்யா ஒரு வயதனுடைய சோமம் கவா, கவானா மாடு, மாடை கொண்டு, பசு மாட்டை கொண்டு, ஒரு சின்ன குட்டியை கொண்டு சோமம் கிரீணாதி, சோமத்தினை வாங்க வேண்டும். சோமத்தை வாங்கணும்னு சொல்லி சொன்னா சோம ரசத்தை போய் வாங்கக்கூடாது, சோம கொடிய வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரியான மாடு வச்சுட்டு தான் சோமத்துக்கு சோமக்கொடிய வாங்கணும் அப்படிங்கறது விதி இருக்கு. இது ஒரு அங்க அபூர்வத்தை உண்டு பண்ணும். நீங்க உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற சோமத்தையும் உபயம் பண்ண முடியாது, இல்ல வேற ஏதாவது அரைச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சோமத்தை மைண்ட் வரவும் முடியாது. சோமம் இப்படித்தான் வாங்கணுங்கிற விதி இருக்கு, அந்த விதி பிரகாரம் தான் வாங்கணும். அதனால இத்தியஸ்மின் வாக்கே அருணியஸ்யாபி திருத்தியா சுத்தியா, இங்க அருணையா அப்படின்னு இருக்கு. அருணையான சிகப்பு நிறம் உடைய, அங்க கிரீகிகளை கொண்டு, இங்கு சிறப்பு சிகப்பு நிறத்தை கொண்டு அப்படின்ட்டு. சிகப்பு நிறத்தை கொண்டு நீங்க என்ன வாங்க முடியும்? சிகப்பு நிறத்தை கொண்டு ஒண்ணுமே வாங்க முடியாது. சிகப்புங்கிறது நிறம் குணம், அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சிகப்பு எதோடதான் சார்ந்ததா தான் இருக்கணும், சார்பு இல்லாம சிகப்பானது இருக்க முடியாது, நிறமானது சார்பு இல்லாம இருக்க முடியாது. அப்போ அது எதனோட சமாதாய சம்பந்தத்தோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கு. அந்த சம்பந்தம் என்னன்னா கவா. அதனால ஜோதிஷ்டோம பிரகரணத்துல சொல்லப்பட்ட இந்த அருணையா, ஏன்னா அங்கதானே உங்களுக்கு வந்து சோம ரசத்தை எடுக்கணும், அதனால அருணா அப்படிங்கறது வந்து அந்த குணத்தை, சிகப்பு நிறத்தை நமக்கு நிரூபிக்கிறது. அப்படி குணம் கூடியதான, ஏன்னா நியாயம் இருக்கு அங்க, நா கிரகித விசேஷானா விசிஷ்ட புத்தி அப்படின்ட்டு, விசேஷனா விசிஷ்ட புத்தி, கிரகித அக்ரஹித விசேஷனா ஆவிஷ்ட புத்தி, விசேஷமானது கிரகிக்கப்படாம இருந்தா அந்த விசேஷம் கிரகிக்கப்படாம அந்த விசேஷத்தோட சம்பந்தமானது இல்லாம விசேஷமானது எதனோட சம்பந்தப்படாம நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிற நியாயம் இருக்கிறதுனால ஏகாஹாயணி அப்புறம் பிங்காட்சி இதெல்லாம் வந்து ஒரு மாடனுடைய சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால அருண சப்தஸ்து அருணிம குணசிய காரகாணாம் கிரியான்வய நியமேன, காரகம் எப்பவுமே கிரியாதோட சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறதுனால சோமக்ரயான்வயேபி சோமத்தை வாங்கறதுக்கு, சோமத்தை வாங்கறது அப்படிங்கிற கர்மத்துக்கு சாட்சா தத் சாதனத்வேன அமூர்த்தம் அருணி அருணிமானம் குணம் ந விததாபி. அப்படி மூர்த்தம் இல்லாத ஒரு உருவம் இல்லாததான ஒரு நிற ஒரு நிலை இல்லாததான சிகப்ப நாம விரிக்க முடியாது. அதனால அமூர்த்தசிய சாட்சா தத் சாதனத்து அசம்பவாது, மூர்த்தம் இல்லாத ஒரு விஷயமானது நேரடியா கொடுத்து வாங்கறதுக்கு விவகாரத்துல வர முடியாது அப்படிங்கறதுனால சோமக்ரயண சாதனை பூத கோதிரவிய பரிச்சேதகத்தின தத் சாதனம். அது என்னது? அந்த கோ திரவியத்தோட சம்பந்தப்பட்டு இந்த குணமானது, குணம் திரவியத்தோட சம்பந்தப்பட்டிருந்தோம். அப்படி அந்த மாடு அப்படிங்கிற திரவியத்தோட இந்த குணமானது சம்பந்தப்பட்டு, சிகப்புங்கிற குணமானது சம்பந்தப்பட்டு சோமக்கிரயணத்துக்கு, சோமத்தை வாங்கறதுக்கு அங்க ஒரு உதவியா இருக்கு. அதனால திருத்தீயா சுத்தினால நமக்கு தெரியாது கிரயாங்கமா இருக்கு அந்த மாட்டை அந்த அந்த சோம கொடியை வாங்கறதுக்கு காரணமாகுது. ஏன்னா சோம கொடியை வாங்கிட்டு வந்து அதை இடிச்சு பிழிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கிரமம் வேற தனியா இருக்கு. கதபி கோரூப திரவிய பரிச்சேதத்வாரா அனது சாட்சா தமூர்த்தத்வாது. அந்த சோம கிரீடா கிரீடத்துக்கு அந்த சிகப்பு நிறமும் கூட எப்படி சம்பந்தப்பட்டது? நேரடியா இல்ல, கோரூப திரவியத்தின் மூலியமாக. கோரூப திரவியமானது வரையறைக்கூடியதாக இருக்கிறது, அதாவது மாடு அப்படிங்கிற உருவமுடைய ஒரு திரவியத்தின் வரையறையை கொண்டு சிகப்பு நிறம் உள்ள மாடு அப்படின்னு அந்த விசேஷத்தை வச்சுட்டு நம்ம பண்றோம். நேரடியா இல்ல. த்விதியா ரூபாயாக விநியோக்திரி உதாரணம், விநியோக்தியா உதாரணம். அப்படி திருத்தியா ஸ்ருதிக்கு ரெண்டு சொல்லியாச்சு. அடுத்தது த்விதியா ஸ்ருதிக்கும் சொல்லியா சொல்றது. த்விதியா ஸ்ருதினா ரெண்டாம் வேற்றுமைக்கு. ரெண்டாம் வேற்றுமை என்ன அப்படின்னா அதுக்கு சொல்றது வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி. வ்ரீஹீன் ப்ரோக்ஷதின்னு ஒரு கர்மம் இருக்கு, நான் சொன்ன புரோக்ஷண கர்மம், அந்த கர்மம் தான் அது. இது புரோக்ஷணஸ்ய வ்ரீஹி அங்கத்தம் த்விதியா ஸ்ருத்தியா தச்ச புரோக்ஷணம்னா வ்ரீஹி ஸ்வரூபார்த்தம் தஸ்ய தேன வினாபி உபபத்தேஹே கிந்து அபூர்வ சாதனத்வ பிரயுக்தம் வ்ரீஹீன் அப்ரோக்ஷ யாகானுஷ்டானி அபூர்வ அனுபவத்தேஹே ஏம் சர்வேஷு அபூர்வேஷு அபூர்வ பிரயுக்தம் அங்கத்வம் போத்தியம் வ்ரீஹீன் புரோக்ஷதின்னு ஒரு கர்மம் இருக்கு. புரோக்ஷணம் பண்ணணும் அந்த நெல்மணியில. நெல்மணியில எல்லா நெல்மணியில எதுக்கு புரோக்ஷணம் பண்ணணும்? நெல்மணி தன்மையை அதுல கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அந்த நீரை தெளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நெல்மணி தன்மை இருக்கு அதுல. நீங்க தெளிக்கிற தண்ணி எல்லாத்தையும் பரவும் பரவாது, எல்லாத்தையும் முக்கிய எடுக்கணும்னு கூட சொல்லல, புரோக்ஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன இந்த கர்மத்தினால ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த புரோக்ஷணம்ங்கிற கர்மமானது ஒரு அங்க அபூர்வமானது உண்டு பண்ணும். ஆச்சிய அபேக்ஷம் சொல்லி சொல்லியிருக்கு. ஆச்சிய அபேக்ஷம் சொல்லி சொன்னா நீ நெய் இருக்கு, நெய்யை பார்க்கணும். நெய்ய பாக்குறதுங்கிறது ஒரு கர்மம். அந்த பாக்குறதுங்கிறது ஒரு பெருசா அந்த நெய்யில மாற்றம் உண்டு பண்ண போறது இல்ல. இருந்தாலும் பாக்குறது அப்படிங்கிற அந்த கர்மத்தினால ஒரு அபூர்வமானது உண்டாருது. அப்படி அபூர்வ சாதனத்துக்காக, அபூர்வத்தை நிரூபிக்கிறதுக்காக, அபூர்வத்தை அடையறதுக்காக, உண்டு பண்றதுக்காக அந்த கர்மமானது பிரவிற்த்தி ஆறுது. அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சர்வேஷு அபூர்வ பிரயுக்த அங்கே பிரயுக்தம் அங்கத்தம் போத்தியம் எல்லா இடத்தையும் இந்த மாதிரி அபூர்வ சம்பந்தப்பட்டதா இருக்கிற விஷயமா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏவம் தர்ஷபூர்ணமாச பிரகரண சககிருதயா த்விதீயா ஸ்ருத்தியா புரோக்ஷணஸ்ய தண்டுல நிஷ்பத்தி பிரணாளிகையா வ்ரீஹீணாம் அபூர்வ சாதனத்வ பிரயுக்தாங்கத்வ அங்கத்வத் சர்வேஷாம் அங்காணாம் அவகாதாதீனாம் தத்தத் பிரமாணவசாத் அபூர்வ சாதனத்வ பிரயுக்தம் ஏவ அங்கத்வம் இத்யர்த்தம். அப்ப எல்லா இடத்தையும் அப்படியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிக்கிறீங்க, தண்ணி தெளிச்சு ஒரு கர்மத்தை பலனை உண்டு பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அதை அவகாத்தம் பிரிச்செடுக்கிறீங்க. பிரிச்செடுக்கிறது நகத்தை வச்சு பண்ணக்கூடாது, இடிச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இடிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற கர்மத்துல ஒரு அங்கம் அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்தையும் ஒரு அபூர்வத்தை உண்டு பண்ணி அங்க அங்க அபூர்வம் அங்க அபூர்வம் அங்க அபூர்வம் உண்டாயி அந்த அக்க அங்க அபூர்வம் எல்லாம் சேர்ந்து பல அபூர்வத்தை உண்டு பண்றது அப்படின்ட்டு. சரி, த்விதியா விநியோக்திரியா உதாரணம். இன்னொரு த்விதியா ரெண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்னது? ஏவம் இமான் அக்ரிப்ணன் ரஷணாமிருதஸ்ய இதி அஸ்வாபிதானி மாதத்த இத்யத்ர த்விதியா ஸ்ருத்யா மந்த்ரஸ்ய அஸ்வாபிதான்யங்கத்வம் அஸ்வாபிதானி அங்கத்வம். சரி, இமாம் அக்ரிப்ணன் ரஷணா ரஷணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ரெண்டாம் வேற்றுமையில ரஷணாம். இப்போ இந்த இடத்துல இமாம் அக்ரிப்ணன் இந்த மந்திரம் எங்க உபயோகம் பண்றதுன்னு பார்க்கணும். அதாவது கர்மத்தை பண்ணணும், கர்மத்தை அக்னியில தான் பண்ணணும். அக்னின்னு சொல்லி சொன்னா மூணு வகையான அக்னி ஒரு ஒரு கிரஸ்தனானு பாலனம் பண்ணணும். கார்ஹபத்தியம் ஆகோனியம் தாட்சிணம் சொல்லிட்டு, அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்த வச்சுட்டு சம்பந்தப்பட்டது அந்த அக்னியோடது நிலை. அதுக்கு கிரமமும் வேற மாதிரியா இருக்கலாம். அப்படி ஒரு ஒரு கார்னர்ல ஒரு ஒரு அக்னியா அவன் பாலனம் பண்ணணும். சரி, அக்னிதானே பாலனம் பண்ணணும். வீட்டுல சமையல் அறை நெருப்பு நெருப்பு இல்ல தீப்பெட்டி கொளுத்தி போட்டா போதும், தீக்குச்சியை கொளுத்தி போட்டா போதும், நெருப்பதான் எரிஞ்சுன்றோம். அதனால மூணு குண்டம் பண்ணி மூணு குண்டத்தை நாம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, அப்படி இல்ல மூணு குண்டமும் மூணு திசையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி அதுவும் பண்ணிடலாம், அது எந்த திசையில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நெருப்பு போடும் போது அந்த நெருப்பை நீங்க உங்க சமையலறையில இருந்தோ எல்லா இடத்துலயும் கொண்டு வரக்கூடாது. வேற ஒருத்தர் அக்னி, இந்த அக்னியை வந்து யாரு பண்ணிட்டு இருக்காரோ, அக்னிகரணத்தை பண்ணிட்டு இருக்காரோ, அவர்கிட்ட இருந்து சயனம் பண்ணணும். சயனம் சொல்லி சொன்னா வாங்குறது பெறறது, அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வரணும். சரி, போய் வாங்கிட்டு வரலாம் பையா, போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருவான், அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படி இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கர்மத்துக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்கணும், அதிகாரித்துவம் இருக்கணும். என்ன அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கணும். குழந்தை இருந்தா மாத்திரம் போகாது, ஆண் மகன் இருக்கணும், தலை நரைக்காம இருக்கணும். ரெண்டு கர்மம், ரெண்டு கிளாஸ், அட்லீஸ்ட் ரெண்டு விதி போட்டிருக்கு. அதாவது ஜாத புத்திரக கிருஷ்ணகேசி அப்படிங்கிறது. ஜாத புத்திரக மகன் பிறந்தவனா இருக்கணும், கிருஷ்ணகேசி கருப்பு முடி இருக்கணும் இருக்கணும், தலைமுடி வெளுத்திருக்க கூடாதுன்னு. இப்படிப்பட்ட நிலையில அவன் அந்த அக்னி சயனத்தை பண்ணணும். அக்னி சயனத்தை பண்ணணும்னு சொல்லி சொன்னா எப்படி பண்றது, போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னா இல்ல, ஒரு பானையில போய் வாங்கிட்டு வரணும். அந்த பானைக்கு பேரு பூக்கா அப்படின்னு அந்த பானைக்கு பேரு. அந்த பானையில போய் வாங்கிட்டு வரணும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பானை வேணும் நமக்கு. பானை தானே, என்ன சைஸ் பானை வேணும்? பெரிய பானையா வாங்கிட்டு வரலாம், நிறைய நெருப்பு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி வாங்க முடியாது. ஏன், இந்த பானைய ஒரு வருஷம் கழுத்துல தொங்க விட்டுக்கணும். முஞ்சா கயிறு கொண்டு நீங்க என்ன பண்ணணும், முஞ்சா அப்படின்னு முஞ்சம்புல் இருக்குல்ல, அந்த முஞ்சம்புல்ல கயிறு திரிச்சு எப்படி இடுப்புக்கு எல்லாம் கட்டுறாங்களோ அந்த மாதிரி இத கயிறு திரிச்சு நீங்க கழுத்துல மாட்டிக்கணும் ஒரு வருஷம். அதுக்கு தங்க தகடெல்லாம் வச்சு அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் முறையெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, இந்த உக்கா அப்படிங்கிற இந்த மண்பானைய நீங்க பண்ணணும். அப்ப கழுத்துல மாட்டிக்கிற மாதிரி, வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கழுத்துல நெருப்பு கட்டின்னு, நெஞ்சில நெருப்பு கட்டின்னு இருப்பான் ஒரு வருஷம். அப்போ இவன் என்ன பண்ணணும், அந்த பானையை வாங்கிட்டு வரணும். சரி, கழுத்துல தொங்குற மாதிரியான பானை, நெஞ்சில் நிக்கிற மாதிரியான பானை, ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுன்னா சின்ன பானையா வாங்கிட்டு வரலாமே அப்படின்னா அப்படி வாங்கக்கூடாதான். அந்த பானைக்கு நீங்க களிமண்ணை போய் நீங்க எடுத்துட்டு வந்து பண்ணணுமா, அந்த பானை பண்றதுக்கு களிமண் நீங்க கொண்டு வரணுமா? சரி, இந்த பானையை பிடிக்கிறதுக்கு களிமண்ணை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா, சரி களிமண்ணை கொண்டு வந்துடலாமே அப்படின்னா அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு விதி சொல்றது, இங்க குதிரைய கொண்டு போய் நீங்க அந்த குதிரையோட கால் குழம்புல எந்த மாதிரியான களிமண் இருக்கோ அதை எடுத்துட்டு வரணும். அதை எடுத்து அந்த அந்த அந்த குதிரைக்கு பின்னாடி எங்கேயாவது மாட்டி விட்டுட்டு அந்த குதிரையோட மூக்கு கயிறை, மூக்கணாங்கயிறை நீங்க பிடிக்கணும். எப்படி, இமாம் கிருப்ணன், இமாம்னா இந்த சத்தியத்தை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மூக்கு கயிறை பிடிச்சு கொண்டு வரணும். இப்போ இத்தனை பெரிய கர்மத்துக்கு இந்த மூக்கு கயிறு எப்படி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு டிராக்டர்ல வேணாலும் போட்டு கொண்டு வந்துடலாம், இல்ல வண்டியில போட்டு சைக்கிள்ல பின்னாடி வச்சு கொண்டு வந்துடலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம்னா இந்த மந்திரத்தை சொல்லி இதை பண்ணணும் அப்படிங்கறது ஒரு அபூர்வத்தை உண்டு பண்ணும். அந்த அபூர்வமானது அந்த கர்மத்தை முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி நீங்க முதல்லயே இந்த கர்மத்திலேயே இவ்வளவு அஜாக்கிரதையை காமிச்சீங்கன்னா பின்னாடி என்ன ஜாக்கிரதையா பண்ணுவீங்க அப்படிங்கறதுனால இந்த இடத்த சுத்தினால அந்த அஸ்வ அபிதானி அந்த குதிரைய மூக்கலாங்கரை பிடிக்கிறதுக்கு அங்க மாறுது, அது அங்க அபூர்வத்துக்கு அங்க மாறுது, அதனால அப்படின்னு ஒரு பெரிய கிரமமானது இங்க நிறுவனமாறுது. சரி, அடுத்தது சப்தமி விபக்தி விநியோக்திரியா உதாரணம். ஏழாம் வேற்றுமையில தகடகடகா நேலாவது ஏழாம் வேற்றுமை போயாச்சு, மத்ததெல்லாம் விட்டுட்டு ஏழாம் வேற்றுமையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, யதாஹவனியே ஜோதி இத்தி ஆவகனியஸ்ய ஹோமாங்கத்வம் சப்தமே ஸ்ருத்யா ஏவம் அன்யோபி விபக்தி ஸ்ருத்யா விநியோகோ ஞேய அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. விநியோக்திரி ஸ்ருத்திய முடிச்சாச்சு. எது ஆவகனியே ஜோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. எது ஆஹவனியே ஜோதி சொன்ன, ஏற்கனவே மூணு வகையான அக்னி சொன்னேன். ஆஹவனிய அக்னியில எந்த அக்னி, எந்த ஆவணி அக்னியில அவன் கர்மத்தை செய்யறானோ, இந்த ஜோ இந்த ஹோமத்தை செய்யறானோ, இது ஆவணியாசிய ஹோமாங்கத்துவம் சப்தமி ஸ்ருத்தியா ஆவகனியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு விபக்தி ஏழாம் வெற்றுமையில. அப்போ ஆவகனிய அக்னியில தான் செய்யணும், வேற எந்த அக்னியிலையும் செய்யக்கூடாது அப்படிங்கறது அங்க விதி. தாட்சிண அக்னியில செய்யக்கூடாது, இல்லாட்டி அவன் கார்ப்பத்திய அக்னியில செய்யக்கூடாது, ஆவகனிய அக்னியில தான் செய்யணும் அப்படின்ட்டு அங்க விதி சொன்னதுனால அந்த ஆவகனிய அக்னியானது இந்த கர்மத்துக்கு அங்கமாயிடுறது. அந்த ஆவணி அக்னியில செய்யறதுனால அந்த கர்மத்தோட அங்க அபூர்வம் உண்டாயி அதுல பலம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு கிரமமானது உண்டாருது. அப்படி ஆவணி வந்து ஏழாம் வேட்சில ஏன் அன்யோபி பக்தி சுக்தியா விநியோகம் ஏயா, இதே மாதிரிதான் இந்த மற்றதும் மற்ற இடத்துலயும் என்னது தத்னா ஜோதி பயசா ஜோதி எல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் கூட அந்த ததி பயக இதெல்லாம் வந்து என்னது மூன்றாம் வேற்றுமை திருத்தியா விபக்தி, அந்த திருத்தியா விபக்தினால விநியோகமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்தையும் இந்த மாதிரி வினை வேற்றுமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அந்த பெயர் வேற்றுமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அந்த பெயர் வேற்றுமையில அந்த வேற்றுமை உருவ வச்சுட்டு நாம கண்டுபிடிச்சு அந்த வேற்றுமையினால அதுக்கு நாம வந்து பிரயோகமானது சொல்லப்பட்டு சொல்லி சொல்லி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தோம். சரி, அடுத்தது பசுனா ஜெதை தி அத்த இத்தியத்த ஏகத்துவ பும்ஸ்தயோ சமானாபிதான ஸ்ருத்தியா காரகாங்கத்துவம் சமானாபிதான ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்க ஏக பதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இங்க மூணு வகை தான் சொன்னோம். விபக்தி ரூபா ஏகாபிதான ரூபா, ஏகாபிதான ரூபா தான் சமானாபிதான ரூபான்னு சொல்லியிருக்கு. பக்தி ரூபா ஏகாபிதான ரூபா தான், ஏகாபிதான ரூபாக்கு தான் சமானாபிதான அப்படின்ற ஒரு பெயர் கொடுத்திருக்கு. எல்லாம் பரியாய சொற்கள், விபக்தி ரூபாவும் ஏகாபிதான ரூபாவும் சமான ரூபாவும் ஏகாபிதான ரூபாவும் பரியாய சொற்கள், ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படிங்கறது பரியாய சொற்கள் அப்படின்னா சினானிம்ஸ். அப்படியே இந்த சொற்கள் ஆனது இருக்கு. காரக அங்கத்தம் பசுனா எஜேத, பசுனா எஜேத அப்படிங்கிற ஆட்சியம் இருக்கு. இந்த இடத்துல பசுனா அப்படிங்கிறது, பசுனா அப்படிங்கிறது மூணாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை எப்படி டா பியாம் பிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த டா அப்படிங்கிறது என்னது இருக்கு, பசுனா இருக்கு. அப்படி பசுனா மூன்றாம் வேற்றுமை, அதுவும் என்னது மூன்றாம் வேற்றுமையில ஏகவச்சனம் அதான் சொல்லியிருக்கு. ஏகத்துவ ஏகவச்சனம் மாத்திரம் இல்ல, பசுனா டாப்யாம்பிஸ் இது எந்த லிங்கத்துல இருக்கு, புல்லிங்கத்துல இருக்கு. புல்லிங்கம் ஆண்பால் சொல்லியது, ஆண்பால்ல மூன்றாம் வேற்றுமையில ஒருமை அப்படிங்கறதுனால ஏகத்துவ ஒருமை பும்ஸ்தயோகோ ஆண்பால் இந்த ரெண்டுமே சமானாபிதான சுத்தினால. எதனால தெரியுது சமானாபிதான சுத்தி அப்படிங்கறதுனால அப்படின்னா பசுனா அப்படிங்கிற அந்த சொல்லுல ரெண்டுமே தெரியாது நமக்கு. அந்த நாள டா வச்சுன்னு நம்ம ரெண்டுமே அதுல பிடிக்கிறோம். அந்த ஏகத்துவமும் அந்த டால வச்சுதான் பிடிக்கிறோம். அதே மாதிரி புல்லிங்க தன்மையும் அந்த டாவல வச்சுதான் பிடிக்கிறோம். அதனால ஒரே இடத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுனால இங்க ஏகாபிதானம் சமானாபிதானம் சொல்லியிருக்கு. சமானமா ஏக்கமா ஒரே இடத்துல பொதுவா ஒரே இடத்துல இருந்து பிடிக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். ஏஜேத இத்தியஸ்ய இதி ஆக்கியாயித ஆக்கியாத அபிஹித்த சங்கியாயாக பாவனாங்கத்வம் சமானாபிதான சுதேரேவ. சரி இது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபே சா சிவ சிதம்பரம் தாழ்த்தந்தளிக்கும் தலைவனே சர்க்குரு.

0: திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளையும் திருமூல தேவ நாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்வினை ஸ்ரத்தையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சயோன்.ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அசத்குரு யாரெல்லாம் போலி குரு, பொய் குரு, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குருட்டு குரு அதெல்லாம் நமக்கு அழகா எடுத்து காட்டிட்டு அதன் பின்பாக சர்க்குரு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்துள்ளார். குரு ஆகாதவங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எதிர்மறையாக முதல்ல எடுத்து சொல்லிட்டு நல்ல குரு யாரு அப்படிங்கிறத உடன்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நேர்முகம் உடன்பாட்டு முகத்தால் நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். தாழ்த்தந்தளிக்கும் தலைவனே சர்க்குரு, தாழ்த்தந்து தன்னை அறிய தரவல்லோன், தாழ்த்தந்து தத்துவாதீதத்த சார்சீவன், தாழ்த்தந்து பாசம் தணிக்கும் அவன் சத்தே என்று சொல்லுகிறார். நமக்கு திருவடியை சூட்டி ஆட்கொள்பவர் சர்க்குரு என்று சொல்லுகிறார். நம்மளுடைய வழிபாடு உண்மையா இருக்கு, முழுமையா இருக்குன்னா கண்டிப்பாக பெருமானே நமக்கு குருவாக வருவார். அதுல எல்லா அளவும் நமக்கு ஐயமே தேவை கிடையாது. இப்போ விநாயக பெருமானை வழிபட்டார்கள் நம் ஔவை மூதாட்டி. அழகான விநாயகர் அகவல பாடனோடனே கைலாயத்துக்கே போனாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, குருவடி வாங்கி குவலையின் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா இதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. அப்புறம் போய்கிட்டே இருக்கு, அது எல்லாமே சித்தாந்தம் தான். இருந்தாலும் இவ்வளத்தையும் எனக்கு குருவாக வந்து விநாயக பெருமான் செய்தார் என்று சொல்லுகின்றார். நமது அருணகிரிநாதரை எடுத்துக்கொண்டோம் என்றால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வேண்டுகிறார். முருகப்பெருமானுடைய மற்றொரு அடியவரான குமரகுருபர சுவாமிகளோ கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நமது மணிவாசக பெருமானை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவருக்காக இறைவன் குருவாக காத்திருந்தார் என்று நாம் வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை என்று அவரும் சொல்லுகின்றார். மேலும் இறைவனை குருவாகவே ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி குருவனே குருவா குருவே என்றெல்லாம் அவர்களும் கையாண்டுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ திருவடி வந்து திருவருள், அதனால அதனோட ஸ்பரிசம் ஏற்பட்ட உடனே ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய கழிம்பு அதான் அறியாமை அது நீங்கும். அதுதானே நமக்கு பெரிய பிரச்சனை. இந்த ஆன்மா சித்துப்பொருளா இருந்தாலும் அது சித்துப்பொருள் போல இல்லாமல் ஜடப்பொருள் போல் இருப்பதற்கு எது காரணம் என்றால் கழிம்பு ஆணவம். அப்போ குருவுடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட உடனேயே அறியாமையானது நீங்கும். அப்ப ஆன்மா வந்து தன் முனைப்பு இல்லாம சிவபெருமான் தான் நமக்கு குருவாக வந்துள்ளார் என்று ஒரு தெளிவடையும். அந்த உறுதி நிலைத்தவுடன் ஆன்மாவாகிய தன்னையும் உடையானாகிய சிவத்தையும் இதுவரை தடையாக இருந்த அந்த பாசத்தையும் அது உணர்ந்து கொள்ளும். உணர்ந்தவுடன் தத்துவங்களாகிய ஜடம் அல்லன் யான், சிவபெருமானை சேரக்கூடிய சித்து யான் என்று உணரும். இந்த உணர்வு வந்ததனால் கட்டு அரும். அதனால பாசசயத்தை இப்படி செய்விப்பவர் சர்க்குரு என்று நமக்கு அழகாக சைவ சித்தாந்தம் தெளிவுறுத்துகின்றது. அந்த கருத்தை அப்படியே நமக்கு இந்த பாடலிலே வடித்துக் கொடுத்துள்ளார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். இந்த திருவடி சூட்டப்படுவது பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்பர் சுவாமி என்ன சொல்றாங்க, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறு என்று சொல்லுகிறார். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எடுத்துட்டோம்னா விடிய விடிய அவருக்கு திருவடி தீஷ சித்தவட மடத்துல மணிவாசக பெருமானை நம்ம வழிபடக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சிவபெருமான் குருவாக வந்து இவர் சிஷ்யராக அவர் முன்பு மண்டியிட்டு அமர அவர் இவருக்கு திருவடி தீட்சை செய்வது போன்ற படங்களை நாம் மிகுதியாக பார்த்துள்ளோம். அதான் இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று அவரே பாடுவார். அதுல சுற்றங்கள் என்பது நமக்கு வேண்டாத இந்த பாசங்களைத்தான் சொல்லிக்கிறார். அப்போ ஆணவ மலத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் திருவடியை நம்முடைய தலைன்னு சொல்லலாம், பக்குவ ஆன்மாவா ஆயிடுச்சு அது அப்படிங்கும் போது திருமுடி என்றே சொல்லலாம், அதிலே சூட்டுதல். இது ஞான தீஷை என்று சொல்லப்படும். திருவடிதான் திருவருள் அப்படிங்கறதத்தான் கால் அந்த சக்தி அருள் என்பர் அப்படின்னு சொன்னதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆக பரிபாகமுற்ற உயிருக்கு திருவடிய உதவி திருவருள் புரியக்கூடிய சிவ முதல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குரு. அத்தகைய சர்க்குருவே திருவடி தீஷை செய்து சிவமாகிய தன்னை உணர்த்தக்கூடிய தரம் மிக்கவர். தன் தாளை தந்து சீவனை தத்துவம் கடந்த நிலையை உணரச் செய்து மல மாயா கன்மங்களாகிய தலைகளை எல்லாம் நீக்குகின்றார் குரு. அப்படி நீக்குபவர் தான் சர்க்குரு என்று போற்றப்படுகின்றார் என்பதை நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே தாள் தந்து என்ற சொற்றொடரை நான்கு வரியிலும் கையில அழக தந்திருக்கார். இப்ப நம்ம வந்து சில குறிப்பிட்ட பாடல்களை வைத்தே தான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கும். நமக்கு இருக்கு பெரிய சொத்து, 12 திருமுறைகள்ல 18,000 மேற்பட்ட பாடல்கள் நமக்கு இருக்கு. அந்த சொத்தை அனுபவிக்க தெரியாம நம்ம வாழ்நாள வீழ்நாளா ஆக்குகின்றோம். இந்த திருமந்திர பாடல் எல்லாம் நம்ம கண்டிப்பா பாடணும். திருமந்திரம் பாடுங்கன்னு உடனே சிவசிவ என்கிறர் பாடுவாங்க, இல்லைன்னா தெளிவு குருவின் பாடுவாங்க, இல்லைன்னா சிவனோடு ஒப்பும் தெய்வம் பாடுவாங்க. அதற்கு சிலர் வேணா புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு பாடுவாங்க. ஆனால் இறைவன் தாள் தருகின்றார் நமக்கு, அது எதற்காக, அந்த தாள் நமக்கு தருவதால் என்ன நிகழும் நமக்கு என்பதை மிக அழகாக எடுத்து காட்டக்கூடிய அந்த சர்க்குருவினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய இந்த பாடலை, தாள் தந்தளிக்கும் தலைவனே சர்க்குரு என்ற பாடலை கண்டிப்பாக எல்லோரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு அருமையான பாடல் இதெல்லாம். தவிர வைத்தான் வினை தன் அடியார் கோள் தவிர வைத்தான், சிரத்தோடு தன் பாதம் தவிர வைத்தான், நமன் தூதுவர் கூட்டம் தவிர வைத்தான், பிறவி துயர்த்தானே அப்படின்ட்டு. ஒரு சர்க்குருவானவர் நன்மானாக்கனுக்கு என்னவெல்லாம் செய்கின்றார் என்பதை ஒரே பாடலில் தொகுத்து கொடுத்துள்ளார் நம்முடைய பெருந்தகை. தவிர வைத்தான் வினை, அத வினை தவிர வைத்தல் என்று நமக்கு புரிகிற மாதிரி அந்த சொற்றொடர்களை கொஞ்சம் மாத்தி வைத்துக் கொண்டோம் என்றால், வினையெல்லாம் அறவேலாம் நீங்காது, வினைகள்ல ஆகாமிய சஞ்சிதங்கள்லாம் பரிபாகப்பட்டு மேலே பிறவிக்கு வித்தாக வருதல், அது வித்தாய் வருதல், அதுதான் பிராரத்தத்தை நுகர்றோம். அதுதான் பிராரத்தம். அதை நுகரும் போது முனைத்து நின்று நுகர்கிறோம். அதனாலதான் பிராரத்த நுகர்வு நடக்கும் போதே, அதாவது முச்செய்த தவத்தால நல்வினை தீவினைகளின் உவர்ப்பு உவப்பு இன்றி ஒரு படித்தாய் நுகர செய்தல். எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கவலையே கிடையாது. நல்லது நடந்தா என்னுடைய சாமர்த்தியத்தால், என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தால் என்று எண்ணுவதும், கெட்டது நடந்தால் இறைவனால் நம்மை ஏன், இறைவனால் தான் தரப்பட்டு ஏன் நம்மை அவர் இங்கனும் சோதிக்கின்றார் என்று எண்ணுவது பெரிய மடமை. அதனால எல்லாவற்றையும் சமமாகத்தான் பாவிக்கணும். அது எல்லாமே நம் வினைக்கு ஈடாத்தான் வருது இல்லையா. பிராரத்தம்ங்கிறது என்னது, நாம முற்சை, நம்முடைய முற்சை வினை. நல்வினை வந்து புண்ணியமாக மாறி நமக்கு இன்பத்தை தருகிறது, தீவினை வந்து பாவமாக மாறி நமக்கு துன்பத்தை தருகிறது. அப்ப எது எதை அனுபவிச்சாலும் சமமா ஏத்துக்கணும். அதுக்கு அதாவது இதுக்கு ஒரு இன்பம் அதுக்கு ஒரு துன்பம் எல்லாம் தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஒரு வருத்தம், அந்த அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியும் துன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு வருத்தமும் தேவை கிடையாது. அதான் எப்போதும் இறைவன் திருவடியில இருக்கோம், அவர் தோன்றா துணைய நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து நாம் செய்த வினையால் தான் நமக்கு துன்பம் வருதுங்கிறத உணர்ந்தவங்க, நரகம் புகினும் எள்ளேன் நின் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா, அழகா சொல்லிட்டார். நான் எனக்கு நான் நரகத்தை போறத பத்தி கவலைப்படலை, ஏன்னா நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு நரக தண்டனை கொடுக்குற, நான் பாவம் பண்ணதுனாலதான் அதுக்கு நீ அந்த தண்டனை தந்திருக்க மரக்கருணை. ஆனால் அந்த வேணை என்னை விட்டு நீங்கணும், நான் செஞ்ச பாவம் வந்து என்னை விட்டு நீங்கணும், அதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்குற, ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா உன்னோட திருவுருளால தானே நான் நரகத்துல இருக்கிறேன், அதனால என்ன எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியும். அதுல அந்த இதை நான் தாங்குற அளவுக்கு எனக்கு அந்த நரக தண்டனையை கொடுத்துட்டு திருப்பி என்னை மீட்டு எங்க வைக்கணுமோ நீ வச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். அது மாணிக்கவாச பெருமா நமக்கு அழகாக எடுத்து காட்டினார். இது எப்ப வரும், ரெண்டையும் சமமா பாவிக்க கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவஞான தெளிவால் மட்டும்தான் இது வரும். ஞானம் வராத வரையில, அது ஞானம்ங்கிற பேர்ல எதையும் ஞானம் நினைச்சிடக்கூடாது, சிவஞானம். சிவஞானம் கைவரப் பெற்றால் இந்த தெளிவு வரும். அடுத்து அந்த பாடல்ல என்ன சொல்றாரு, தன் அடியார் கோல் இல்லையா, கோல்னா என்னது, வினை பயனை ஊட்டக்கூடிய நவ கோள்கள், நவ கிரகங்கள் என்னதுன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் அதான் அங்காரகன்னு சொல்லுவாங்க, புதன், வியாழன் பிரகஸ்பதினு சொல்லுவாங்க, குருன்னு சொல்லுவாங்க தேவகுரு, அப்புறம் வெள்ளி அதான் சுக்கிரன் என்று சொல்லப்படும் அசுரகுரு, சனி, ராகு, கேது. இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், ஆனா இது ஒன்பதுமே நவக்கோள்கள். இதை தவிர வைத்தல் என்றால் நம்முடைய கன்மங்களை நுகரக்கூடிய பொறிகள் தான் அல்ல அப்படிங்கிற மெய்யுணர்வு உபதேசத்தால் உற்ற அளவுல கன்ம பலன்களை மட்டும் ஊட்டக்கூடிய கோள்கள், அது என்ன செய்யும், செயலற்று போகிவிடும். இந்த தன்மை வந்து திருவடி சூட்டுவதால் உண்டாகும் என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார். இந்த கோள்களை நினைத்து வருந்தாதவர்களே கிடையாது. அதிலும் இந்த இது கலியுகம், இதுல முறையான பக்தி இருக்கிறது மிக மிக கடினம். இப்போ நீங்க தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது கையிலே இருக்கக்கூடிய அலைபேசி எடுத்துக்கொண்டாலும் சரி, முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க கோள்களை பற்றியே சொல்லி சொல்லி அச்சத்தை கொடுத்து பரிகாரங்களை மிகுதியாக செய்ய சொல்லி அந்த கோள்களையே பற்றி வாழக்கூடிய ஒரு நெறிமுறை வழிகாட்டப்படுகிறது. ஆனா நாம் அதற்கெல்லாம் அச்சப்பட தேவையில்லை என்பதை நம்முடைய ஞானிகள் பல இடங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். நம்முடைய அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்திலே நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்று இந்த நவக்கோள்களைத்தான் சொல்கிறார். நவகிரகங்களை கொடுங்கூற்று யமன் எனக்கு என்ன செய்ய முடியும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடின். இவ்வளவு இருக்கும் போது எனக்கு அந்த நாள் எப்பேற்பட்ட நாளா இருந்தாலும் கவலை இல்லை, அந்த நவ கோள்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் ஜாதகத்துல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அப்படின்னு அவர் ஒரு நமக்கு ஒரு உரைப்பை தருகின்றார். இதே போலதான் பாண்டிய நாட்டுக்கு வரணும்னு புறப்படும் போது திருஞான சம்பந்தன் பெருமான் புறப்படுறாரு. அப்ப திருநாவுக்கரசு பெருமான் இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பாடுகின்றார், வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த, அதனால் என் மனசுக்குள்ள பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் வீட்டிற்கான சுவாமியும் அம்பாளும், அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே தனவ கோள்களோட பெயரை பட்டியலிட்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே, நல்ல அடியார்களுக்கு அது நல்லது மட்டும்தான் பண்ணும், கெட்டது பண்ணாது. ஏன்னா அது என்ன பண்ண போதும் நான் கவலைப்பட தயாரா இல்லை, ஏன்னா எனக்குள்ள சுவாமியும் அம்பாளும் இருக்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. அந்த அவர் வாக்கும் பொய்க்கல, அப்பர் சுவாமி வாக்கும் பொய்க்கல, இவர் தங்கி இருந்த மடத்துக்கு நெருப்பு வச்சாங்க அவங்க சமணர்கள், அவங்க மந்திரத்தால வைக்க முற்பட்டாங்க, அது பலிக்கல. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பஞ்சாட்சரம் அஞ்செழுத்து மந்திரத்தை அதாவது அதை வந்து கணிக்கக்கூடியவர்கள் என்பதால் அந்த இடத்துல பிற மந்திர சமண மந்திரங்கள் எல்லாம் வேலை பார்க்கல, அதனால அந்த தீயவர்கள் தீயே வைத்து விட்டார்கள் மடத்துக்கு. ஆனா அப்புறம் அதை பார்த்து அது அணைக்கப்பட்டது. அப்புறம் அவர் பையவே சென்று பாண்டியருக்காகவே சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கர்மங்களை நுகரக்கூடிய பொறிகள்லாம் தான் அல்ல அப்படிங்கிற மெய்யுணர்வு உபதேசத்தால அந்த கர்ம பலங்களை ஊட்டக்கூடிய கோள்கள் எல்லாம் செயலற்று போய்விடுகிறது அதுக்கு மேல அந்த கோள்களுக்கு அது அதாவது இது இத்தனாவது இடத்துல இருந்தனால நமக்கு இந்த நன்மையை செஞ்சுட்டு அது அத்தனாவது இடத்துல இருந்தா நமக்கு இந்த தீமையை செஞ்சுட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம வினை பயன் என்னதோ அது நமக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து அந்த வினை போக இறுதியில கால தத்துவத்தை பற்றி நின்று நம்முடைய உடம்பையும் உயிரையும் வேறு செய்பவன் யமன். அதுக்கு உடனா அவனுக்கு துணையா நிற்பவங்க அவனுடைய ஏவல் கேட்டு நிற்பவர்கள் யம தூதர்கள் அல்லது யம கிங்கரர்கள். இந்த வினைகளை எல்லாம் உவர்ப்பும் இருக்கக்கூடாது, ஓப்புனா மகிழ்ச்சி, உவர்ப்புனா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாம அனுபவிச்சா அவங்களும் கால தத்துவத்தை பின்பற்றி இவங்களை அணுக மாட்டாங்க. அதனால் அவர்களை தவிர வைத்து பேர் உபகாரம் செய்வது ஆச்சாரியனுடைய கடமை. அவர் அது செய்யறார் ஒவ்வொரு மாணாக்கருக்கும். ஆனா அந்த மாணாக்கன் நன்மாணாக்கனாக இருந்தால் ஆச்சாரியன் நமக்கு இதை செய்கின்றார் என்பதை கண்டிப்பாக உணர்வான். அடுத்து எப்போ நமக்கு இனிமேல மரணம் இல்லை அப்படின்னு ஆயிட்டோ அப்ப நிச்சயமா பிறவியும் இல்லை, பிறப்பு கிடையாது. அதனாலதான் பிறவி துயர் தவிர வைத்தான் என்று சொல்ல எல்லா வினைகளும் அனுபவிச்சு முடிஞ்சது. இனிமேல ஆகாமியமும் செய்ய போறது இல்லை, சஞ்சீதம் போற காலி. அது ஒண்ணு அனுபவிச்சு கழிச்சிருக்கணும் அல்லது வருத்த வித்தா ஆயிருக்கணும். அதனால வினையே இல்லைங்கல பிறவியே கிடையாது இல்லையா, அதனால பிறப்பே கிடையாது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லி பிறவியை கெடுத்தலாகிய பெரும் பயன் வந்து குரு செய்கின்ற பேர் உதவியால் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் இந்த பாடல். சரியா, அதான் அந்த கந்தர் அலங்காரத்திலேயே மற்றும் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலும் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தின். கையால எழுதுறான் பிரம்மா. இப்ப உலகியல்ல நம்ம சாக் பீஸால எழுதுறோம், குச்சியால எழுதுறோம், பென்சில் பேனா மார்க்கர் இல்லையா. அப்ப அதது தவறாகி விட்டது என்றால் அதை அழிப்பதற்கு அததுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு துணியை வச்சு அழிக்கணும், துணியை வச்சு அழிக்கணும், ரப்பரை வச்சு அழிக்கணும், ரப்பரை வச்சு அழிக்கணும். ஆனா இங்க வந்து முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலைமையில பட்டாலே போதும், தலையெழுத்தே மாறிடும். அதனால அந்த தலையெழுத்து பிரம்மா எழுதின தலையெழுத்தை நம்ம உட்காந்து அழிக்கலாம் வேண்டாம், தானாவே அழிஞ்சிரும் அப்படின்னு அழகா சொல்லி இருக்கிறார். சரி, ஆக அது ஒரு குரு தான் நமக்கு அதை நமக்கு செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து இந்த பாடலின் கருத்தை இவ்வாறு சிந்தித்தாகிவிட்டது அல்லவா. இனி அடுத்த பாடல், கருத்த இரும்பே கனகமதானான் மறித்திரும்பாகா வகையது போல, குறித்த அப்போதே குருவருள் பெற்றான் மறித்து பிறவியில் வந்தனுகாணி என்று சொல்லுகின்றார். இருந்துல கரு நிறமும் இருக்கு, துருப்புடித்து தேயக்கூடிய தன்மையும் இருக்கு. ஆனா பரிசவேதிங்கிற குளிகை பட்டவுடன் இந்த கருமையும் அந்த துருப்பிடிக்கிற தன்மையும் அகன்று ஒளியும், அந்த கருமைங்கிறது இருள், அந்த ஒளியும் அந்த கனகமும் இல்லையா, அதாவது துருப்பிடித்து தேயாம இருக்கக்கூடிய பொன்னும் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொன் வந்து திரும்பி வந்து இரும்பா மாறாது. எப்படி பொன்னான இரும்பு திருப்பி இரும்பா மாறாதோ அதே மாதிரி குருவருள் பெற்ற உயிர் வந்து மீண்டும் பிறக்காது என்பது கருத்து. அதைத்தான் ஆணித்தரமா இந்த பாடல்ல நமக்கு எடுத்து சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். குறித்த அப்போதே முன் செய்த தவத்தால் நம்முடைய அந்த இருளானது அகல வேண்டும் என எண்ணிய உயிர் வந்து அந்த அக்கணமே இந்த உயிர் பரிபாகம் உரிய ஒரு பெறுவதற்கு உரியதுன்னு குருநாதருக்கு தெரியுது. அதனால அந்த குருநாதருடைய திருவருள் இந்த உயிரை இலக்காக குறித்த அந்த கணத்திலேயே இல்லையா, அது ரெண்டு வகையா நம்ம இப்படி எடுத்துக்கிடணும். குறித்த அப்படிங்கிறத, குறித்த அப்போதேங்கிறத நமக்கு நம்முடைய கருமை, அதான் இருள் அகல வேணும், அஞ்ஞானம் அகல வேண்டும் இந்த உயிர் எண்ணிய அக்கணமேன்னு ஒன்னும், இது பரிபாகம் உருவதற்கு உரியது அப்படின்னு குருநாதனுடைய திருவருள் வந்து இந்த உயிரை இலக்காக குறித்த அந்த கணம் ரெண்டு வகையா இத பொருள் கொள்ள வேண்டும். அப்ப எப்ப குருவருள் பெற்றோமோ அப்பமே பிறவிக்கு ஏதுவாகிய மல கன்மங்கள் எல்லாம் கெடுகின்றது என்பதை இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்போ எப்படி ரச குளிகையால அதன் சார்பால இரும்பு வந்து பொன்னாயிட்டுன்னா திருப்பி அது வந்து இரும்பா ஆகாதோ, அத மாதிரி பண்டை தவத்தால் பரமனை பக்தி பண்ணக்கூடிய அந்த கணமே குருவோட திருவருளை பெறுபவர்கள் மீண்டும் பிறவி கடலை அணுகவும் மாட்டார்கள் என்று அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த கருத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். நான் அவன் என்று எண்ணினார்க்கு நாடும் முளம் உண்டாத என ஒன்றின்றியே தானதுவாய் நான் என ஒன்று இல்லென்று தானே எனும் அவரை தன்னடி வைத்து இல்லென்று தானாம் இறை உயிர் தான் என வேறு காணப்படாம முதல்வனோடு ஒற்றுமைப்படுவதால் யான் என எனது அப்படின்னு பகுத்து உணரக்கூடிய திரிபுணர்ச்சி அதுக்கு காரணமான அந்த மலமானது நீங்கி அந்த முதல்வனோட திருவடியை அணையும் இல்லையா. அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதனால அவ்வாறு அதுல ஒற்றித்து நிற்க வேண்டும். யான் என்றும் அவன் என்றும் பகுத்துணர்வார்களுக்கு யானே என்பார்க்கு நானே என்பார்க்கு போல அந்த உயிர் உணர்வானது முனைத்து தோன்றும். இந்த தான் என்று ஒரு முதல் காணப்படும் மாறு தான் இறையுணர்வு மயமா நான் என்பது ஒன்று இல்லை எல்லாம் இறைவன் தான் இல்லையா. இறை உணர்வு மயமாக இறைவனே எல்லாம் அப்படின்னு யார் தெளிவடைகின்றார்களோ அவர்கள் இறைவன் வந்து தனது திருவடி வியாபகத்துக்குள்ள அப்படிப்பட்டவர்களை அடங்கி நிற்குமாறு வைத்துக் கொள்வார். அவர்களுக்கு தானே முழுதுமாக விளங்குவார் இல்லையா. தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கேன்னு சொல்றார் இல்லையா. அப்புறம் சுவாமி அது மாதிரி ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் தோன்றா துணையா இருப்பாரு. அப்பன்னி அம்மைனி அன்புடைய மாமனும் மாமியினி ஒப்புடைய மாதரும் முன்பொருண்டும் நீ சொல்றார். எல்லாம் அந்த தாயின்னியே தந்தை நீயே அம்மையே அப்பா ஒப்பிலம்மணி எல்லாருக்கும் கூடவே இருப்பார். ஆனா அந்த பக்குவ நிலை நமக்கு வர வேண்டும் என்று அழகாக சிவஞான போதத்திலே சொல்லி இருந்த அந்த கருத்து இந்த திருமந்திர பாடலிலே அழகாக நிறைந்து தோன்றுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல அந்த மற்றும் ஒரு பாடல் என்ன என்று பார்த்தோம் என்றால் சிவஞான சித்தியார். அதிலேயும் ஒரு அருமையான பாடல் நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு சித்தியார்லன்னு பார்த்தோம்னா செம்பு ரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும் மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடும் எனில் பொன் போல் அல்லன் நற்குளிகை போல அரண் நணுகு மலம் போக்கி அம்பொன் அடிக்கீழ் வைப்பன் அரும் கழங்கம் அறுக்கும் அக்குளிகைதானும் பொன் ஆகாதாகும் உம்பர்பிரான் உற்பத்தியாதிகளுக்கு உரியன் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றுக்கே உரித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருள்நந்தி சிவாச்சாரியர் இந்த பாட்டை நமக்கு தந்திருக்காங்க. அதாவது சிவ சமவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா செம்பினிடத்தில் களிம்பு உள்ள அளவும் அது பொன்னோட ஒத்து ஒன்றாகாது. ஆனாலும் ரச கொளிகையினால களிம்பு நீக்கின உடனே செம்பு வந்து பொன்னாகும். அது ஏனை பொன்னோடு ஒத்து ஒன்றாகும். அதுபோல மலம் நீங்கிய பொழுது உயிர் வந்து இறைவனோடு ஒற்றித்து ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. களிம்பை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து பொண்ணுக்கு கிடையாது. அதனால அந்த ஆற்றலை உடைய ரத குளிகையை இறைவனோடு ஒப்பிடாமல் பொண்ணை இறைவனோடு ஒப்பிடுவது வந்து இந்த இடத்துல பொருந்தாது. மேலும் இந்த களிம்பு நீங்கிய பின்பு அந்த களிம்பு நீங்கிய பொன் என்று சொல்லப்படுவது குளிகையை போல் களிம்பை நீக்காது. அதுபோல மலம் நீங்கிய உயிர் வந்து சிவானுபவத்திற்கு உரிமை உடையதே தவிர அவங்க சொல்றாங்கள சிவசமவாதிகள் சொல்ற மாதிரி ஐந்தொழில்லாம் அந்த உயிரால செய்ய முடியாது. அது ஆற்றுவதற்கு அந்த உயிருக்கு உரிமை கிடையாது. இறைவன் ஒருவன் தான் ஐந்தொழில்கள் செய்யும் உரிமை உடையவன். இறைவன் உயிர்கள்ட்ட பொருந்திய மலத்தை நீக்கி பொன் போலும் தன்னோட திருவடி கீழே வைப்பாரு. காரைக்காலம்மையார் சொல்றாங்க, சேந்தனார் பெருமான் சொல்றாரு, அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா அது போல. எனவே பொண்ணுக்கு ஒப்பாக திருவடியை கூறியதே அன்று இறைவனை கூறியது அன்று. திருவடி கீழ் வைப்பன் அப்படின்னு சொன்னதுனால அத அடக்கி வைப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டு ஐந்தொழில்களை உயிர் செய்ய முடியாது இல்லையா. ஆனா இந்த ரசக்குளிகையை வச்சு செம்ப வந்து பொன்னாக்குவார்ல அதே மாதிரி இந்த பாடல்ல இரும்ப பொன்னாக்குறத சொல்லியிருக்காங்க. அதனால நாம இந்த இடத்துல இந்த பரிசவேதிங்கிற குளிகையினால அந்த இரும்பு பொன்னானது போல அதுல இருக்க கருமையும் துருப்பிடிக்க தன்மையும் போயிடும். அது மாதிரி நம்முடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கி நாம் சுத்தமாகி இறைவனோடு ஐக்கியமாகலாம் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா இது குருவருளாலதான் கிடைக்கும். எப்ப குருவருள் கிடைக்கோ அப்ப நமக்கு பிறவிக்கு ஏதுவான மலகன்மங்கள் எல்லாமே கெட்டு போயிரும்னு சொல்லியிருக்கார். அருமையான கருத்து. அதை மனதில் கொண்டு பாசத்தை நீக்கி பரனோடு தன்னையும் நேசத்து நாடி மலமர நீக்குவோர் ஆசற்ற சர்க்குருவாவோர் அறிவற்று பூசற்று இறங்குவோர் போத குருவன்றே அப்படின்னு சொல்றார். அதாவது பாசத்தை நீக்கி, அந்த பாசத்தை நீக்குதல்னா அழகா திருவம்பாவையில நமக்கு திருப்பள்ளி எழுச்சியில அருமையா நம்முடைய மணிக்கவாசக பெருமான் சொல்லியிருப்பார். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் இல்லையா என்று பாடல் செல்கிறது. நமக்கு இந்த பகுதி வரைக்கும் போதும். அப்போ கருணையான அந்த சூரியன் எழ எழ காரிருள் நீங்குவது போல திருவருள் பொலிவு விளங்க விளங்க ஆன்மாவிற்கு இருக்கக்கூடிய கட்டுக்கள் எல்லாம் அரும். பரசிவத்தோட தன்னையும் ஆராய்தல் இல்லையா, பரனோடு தன்னையும் நேசத்து நாடி என்று சொல்லுகிறார் அல்லவா. அதான் உடனே தத்துவாதி தரிசனங்களும் நிகழ மெய்ஞானம் மேவர பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தச காரியங்கள் என்று சொல்லப்படுவதை இங்கு பேசப்பட்டிருக்கிறது. ஆணவம் வந்து அனாதி நித்தியம் ஆனாலும் முத்தர்களிடம் அறவே நீங்காது, அதாவது வலி குன்றி இருக்காது அப்படின்னு சொல்வதற்காக மலமரம் நீக்குவோர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பூசல் வாத பிரதிவாத சண்டை, அது வந்து ஆணவத்தின் காரியமான அறியாமையால மதத்தால விளங்குகிறது. மதம் ஆச்சரியம் சொல்ற மதம்ங்கிற குணத்தாலையும் அதனால அறிவற்று பூசற்கு இறங்குவோர் அப்படின்னு சொல்றாரு. போத குரு அப்படின்னா சிவஞான அனுபவம் கைவரப்பெற்ற சர்க்குரு, அனுபவம் மிக ஆழ்கடலை போல அலைவற்று மலைவற்று அடங்குவர், அதனால போத குரு அன்றே அப்படின்னு சொல்லுகிறார். அறிவு தான் உயிரை வந்து உயர்திணையா ஆக்குது, அகுது அற அது அக்ரிணையாகி விடுகிறது என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ பாசத்திலிருந்து நீங்கி பரசிவத்தோட தன்னையும் அன்பினால் ஆராய்ந்து ஆணவ மலத்தை வலிகுன்ற செய்து அகற்றக்கூடிய அருள் அனுபவம் உடையவர் தான் குற்றமற்ற குருநாதர், அருமையான ஒரு குருநாதர் என்று நமக்கு அழகாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிவஞானம் கைவரப்பெறாம வாய்ச்சண்டையாகிய வாதத்துக்காக மனம் இறங்குவோர் வந்து சிவானுபவம் உடைய குரு ஆக மாட்டார்கள். அப்ப தாமும் பாசத்திலிருந்து நீங்கி தன்னையும் தலைவனையும் உணருமாறு உபதேசித்து மலவழியை குன்றச் செய்பவர் யாரோ அவர்தான் குரு என்பது இந்த பாடலின் கருத்து. தசகாரியத்தை பற்றி மீண்டும் மற்றொரு பாடலையும் வருது, அப்ப நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்.
1: சிவாய நம சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல், வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கங்கை கீழே கங்கையே கடையில தாங்குகிறேன, தண்ணீருக்கு ஆற்றல் வந்து இறைவன் ஆற்றல் எவ்வண்ணமாக இருக்கும் நீ அதை சோதிக்க கூடாது. தண்ணீருக்கு ஆற்றல் கீழ்முகம், தண்ணீர் மேல ஊத்துனீங்கன்னா மேலே கீழே சீக்க ஆற்றல் வேறு கீழே வருகின்ற ஆற்றல் படைத்த அதீத சக்தி ஒன்றை சிவபெருமான் பார்த்தாரா, என்னால எதுவும் நடக்கும், எனவே இதை நீ கேட்கக்கூடாது என்று கீழ்முகமாகவே பாய்ந்து உலகத்தை அழிக்கதாக இருக்கின்ற தீய சக்தியாகிய நீரை அற்புத அருள் சக்தியாகத்தானே மாற்றி கங்கையாகத்தானே சுவாமி கீழ்முகமாக வருகின்ற கங்கையை மேல்முகமாக ஏற்றிக்கொண்டார் என்ற பாடல் அடுத்த நம்ம அதையும் தாண்டும் நிறைய விஷயம் கோலாலம் பாடுது
3: கோலாலம் உரை

சிவபெருமானியை பெண்ணே அன்றைய தினத்தில் ஆளாளமாக இருக்கின்ற கடலிலே இருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த அமுதமாய் விஷத்தை சிவபெருமான் அருந்தவில்லையானால் பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் மற்றும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் மோட்ச தீப வழிபாடு எப்போது நடந்து முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சாதகமா சொல்ற கதை எல்லாம் தெரியும். பார்க்கடல் கிடைந்தார்கள், அசுரர் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். இந்த அற்புதமான பார்க்கடலை கடைந்த போது அந்த பாலியிலே பார்க்கடலிலே இருக்கின்ற மேருகிரி ஆகிய மலையானது அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு ஆமையாகத்தானே கீழே போய் அமர்ந்தார். பார்க்கடல் கடைந்த போது தேவர்கள் எல்லாம் தலைப்பக்க இருந்தார்கள், அசுரர்கள் எல்லாம் தலைப்பக்க இருந்தார்கள், தேவர்கள் வார்பக்கமாக கிடைத்தார்கள். முதலிலே வெளிப்பட்டது ஆலகால விஷம், எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடி தஞ்சமாகத்தானே புகுந்து பெருமானே இந்த ஆலகால விஷம் பரவிவிட்டது, இன்னும் க்ஷணநாழியாக இருக்கின்ற நொடி, ஒரு நொடிக்குள்ளே உலகம் பேரூழியிலே முயங்கிவிடும், தேவரையும் காப்பாற்ற வேண்டும் சொன்னார். தன் பக்கத்திலே அடுக்க தொண்டராக இருக்கின்ற ஆலால சுந்தரன் என்ற விபூதி தாங்கி சாமி போய் அழைச்சிடுவார், அந்த விஷத்தை கொண்டு வர. அவர் ஒரு உருண்ட நெல்லிக்கனி மாதிரி கையில கொண்டார். சிவபெருமான் அறிந்து விட்டான், சிவயோக நிலையை உணர்த்துவதற்காக நெஞ்சிலேயே நின்று விட்டது. தேவர்கள் எல்லாம் மறுபடியும் சாமி விஷம் சாப்பிட்டாரா, அங்க போய் அவர் என்னானாருன்னு பார்க்கணும்னா நன்றி இல்லாம யாரும் பார்க்கலன்னா மாணிக்கவர் பார்த்துக்கணும் இல்லையே, உடம்ப நம்மோட இருந்தாரு தாரு என்னமோ சாப்பிட்டிருக்காரு என்னாச்சு, எல்லாரும் வேற ஏதாவது கிடைக்குமா என்று திருப்பார்க்கடலை கிடைத்தார்கள். திருமகளாகிய ஐஸ்வர்யம் கிடைச்சது, கோவேதகம் கிடைத்தது, விலைவேந்ததாக இருக்கின்ற வைடூரியங்களும் நவரத்தனங்களும் கிடைத்தது. ஆங்காங்கு அவர்களை எல்லாம் பகிமாறிக்கொண்டு ஐயோ சிவபெருமான ஆளாளம் விட்டாருன்னு அப்புறமா வந்து பார்த்தாங்களாம். கோலாலமாகி குறை கடல் வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டிலேல், அவன் சாமி சாப்பிடலன்னா என்ன இருப்பான், எல்லாரும் மோட்சத்து போயிருப்பான். அவன் அருந்திய நேரம்தான் பிரதோஷ காலம், அவன் அருந்திய நேரம்தான் பிரதோஷம். ஏகாதசி அதுக்கு முன்னால தசமி என்று கடைய ஆரம்பித்தாங்க, ஏகாதசியிலே விஷம் வெளிப்பட்டது. அதனால் தான் விஞ்ஞானம் இன்னும் சொல்லுகிறது ஏகாதசியிலே வயிற்றுக்குள்ள எந்த பொருளும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, என்ன அது விஷமா மாறுன்றது விஞ்ஞானம் சொல்லுது. அந்த நாள்ல வயிற்றுக்குள் ஏதாவது பொருள் இருக்குமானா அது பாய்ச்சலா மாறிடும். விஞ்ஞானம் என்ன தெளிவா ஞானத்தோடு வந்துருது பாரு. அமெரிக்கன் ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்த தேதி அவருக்கு என்னன்னு தெரியல, இந்த தசம் 10, 11 நாள் இப்படி இந்த தேதியில பௌர்ணமி கழிச்சு இந்த 11 நாள் வந்து வயிற்றுக்குள்ள உணவு அதிகமா இருக்குமானா அது பாய்ச்சலா மாறுதுன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருது இன்னைக்கு ஏகாதசி. அதனால்தான் இன்றைக்கு பல பேர் ஏகாதசியில விரதம் இருப்பார். எப்போ இருப்பார் ஏகாதசி என்பது வைணவர்களுக்கு உரியது மட்டும், வைணவர்களுக்கு உரியது இல்ல சைவர்களுக்கு உரியது. இது அங்கிருந்து நாம அதை தத்துவாத்துட்டோம், நம்ம விரதம் ஏதாவது இருந்ததுன்னா அது பிரத்யானம் ஒப்படைக்கிற பழக்கம். பக்தவச்சலம் என்ற பெயர் முருகனுக்கு உரியதுன்னு வாமசாமி எழுதியிருப்பார். ஆனா பாதி பேர் பாருங்க பக்தவச்சலம் பெருமாள் கோயில் நினைச்சிருக்கோம், பக்தவச்சலம் என்பது பெருமானுக்கு உரியதுன்னு பாம்பன் சுவாமிகள் எழுதியிருப்பாங்க. நம்ம சாமி எழுதிய சகஸ்ரநாம உரைக்கு திருவற்றியூரிலே வாழ்ந்த அருளாளர் பாலசுந்தர சுவாமிகள் இந்த பக்தவச்சலம் உரை கண்டுகிற போது இதே பாம்பன் சுவாமிகள் இது முருகனுக்கே உரிய பெயர், முருகனுக்கே உரிய பெயர் என்று சாமி சொன்னதா அவர் எழுதியிருப்பார். பக்தவச்சலம் தான், ஆனா இங்க இருக்கணும் யாரா சொல்லி பாருங்க, பெருமாள் கோயில் பக்தவச்சலம் என்பது சிவபெருமானுக்குரிய பெயர். அதிலும் பாம்பனடிகளார் சொன்னார் அது அப்பாற்பட்ட விஷயம், இது குமார பெருமானுக்கே உரிய பெயர் என்று அது தனி ஒரு வியாக்கியானம் எழுதியிருப்பார். அப்படியா, இல்ல இல்ல வாய்ப்பு தான், நல்ல வாய்ப்பு தான். கோலாலமாகி குறை கடல் வாயன்

விருந்துக்கு போயிருப்பாங்க, சாமி சாப்பிடல. அடுத்து

பாலவன் பெண்பால் உகந்திலனே. நான் ரெண்டாவது வரைக்கும் நாலாவது வரி சொல்றேன், நீங்க ரெண்டு வரி சொன்னதால் நாராட்சி. விண்பால் யோகைதி விடுவர் காஞ்சாழலோ. நடராஜாவுடைய திருக்குறிப்பு, அம்பலத்தாருடைய திருக்குறிப்பு எப்படி இருக்கணும்னா, அம்பாளை பார்த்த மாதிரியே இருக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு ஏன்னு கேட்டா, ஏன் சாமி நடனம் ஆடுறாரு, அவர் பாட்டு ஆடி இருக்க வேண்டியதானே, அந்த அம்பாளை பார்த்து ஆடி இருக்கிறாரு. அவர் அங்க பார்த்து ஆடலன்னா நம்ம எல்லாம் தரித்தரியா இருப்போம். யோகைதி விடுவர்கான் இனியே இல்ல. ஒற்றியூரிலே இருந்து அடியார் கூட்டங்களோடு சிவாயனம என்ற ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்கள் மறைப்பிக்க நடந்து கொண்டு நடந்து வர்றார். கண் மறைஞ்சு போச்சு. எல்லா தலங்களையும் சுற்றி கொண்டு வர்றார், ஒவ்வொரு இடமா எழுதுகிற வர்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகர ராசி மகம் செயல்படும். சனி பகவானுடைய பார்வை மகத்திலே படுமையான அவனுடைய முதல் வேலை கண் பறித்து போகும் என்று ஜோதிட குறிப்பு சொன்னது உண்மையோ? மகத்தில் புக்கதோ சனி எனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொல்லி அழைத்தால் அழையேல்வோ குருடா எனத் தெரியேன். முகத்தில் கண்ணிழந்து எங்க நம்பாழ்வேன் உக்கணா முறையோ என்று அழுது புலம்பிக் கொண்டு யாத்திரையா வர்ற. அதான் விடாமுயற்சி. இது நம்ம வினையினால வந்தது, ஆண்டவன் அதுக்கு என்ன பதில் சொல்வான்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் வினையை நம்பி வினை நீங்குவதற்காக தொழில் விடுது. ஆன்மா சாமி இது என்ன அடியாரில் கேட்கிறார். சாமி இது அம்பத்து. சாமி இது என்ன ஊரு, இது ஆவடி பக்கமா போயிட்டு இருக்கும். இங்க சிவாலயம் இல்லையா, அப்படியானா இங்க நிக்காத தாண்டு. கோயில் இல்லா ஊரும் பெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல, அது என்ன ஊரு, அடவி காடு. சாமி இது என்ன முல்லை மணங்கமழ்தே சுந்தரமூர்த்தி.

இருந்தான். சுந்தரன் வருகிறான்னு சாமி கிட்ட போய் சொல்லியிருந்தார். அவர் யார் வந்தா எனக்கு என்னப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு, சங்கிலிக்காக வந்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல அதுக்கு அதுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான் நம்ம வேலை, அதுக்கப்புறம் உன் வேலைன்ட்டு அவர் உள்ள ஒதுக்கிட்டார். சாமி கோவம், சிவனடியாரை அனுப்பி சிவபெருமான் என்ன பண்றாரு பார்த்துட்டு வார். அடியாரர் வந்து சொன்னான், அவன் தென்பால் உகந்தாடும் தில்ல சித்தம்பலவன் பெண்பால் உகந்திருக்கிறான். என்ன நயமா சொன்ன, தென்பால் உகந்தாடும் தில்ல சித்தம்பலவன். சுவாமி எங்க எதையோ அருள் பண்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவன் பெண் பார்க்கணும்னு நடனம் ஆடி இருக்கிறான். சாமி கோபம் வந்து, கூடிய லயம் சதி விழையாமை கொடியடை உமைய வழி காணாடி அழக. அருமறை பொருளே அக்கணாய குற்றா என்று தேடிய வானோ சேர்த்திரு உள்ளை வாயிலாய். வாழான பாட்டு, பத்து பாட்டு, நான் பத்து பாட்டுலாம் எந்த காலத்திலும் மனப்பாட. கூடிய லயம் சதி பிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா. நீ பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆடி இருக்கிற, நான் என் கண் போச்சே, என் மனைவி என்ன சீட்டு வாடா. இந்த குறிப்பு உள்ளயத்தை வித்தான். அப்படி பெருமான அவளை நோக்கி ஆடலன்னா சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும் தான் சிவஞான சித்தியார் என்ன சொல்றதுன்னா, சக்தியை ஏன் பார்க்கிறான்னா, சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும். அவன் பார்க்கலன்னா உனக்கு அறிவு வங்கி இல்ல போயிடும். தென்பால் உகந்தாடும் பிள்ளை ஜேத்தம்பல, பெருப்பித்தல் காடியடி பெண்பால் உகந்தில நேர் இலக்கணப்படி அதுவும் இகுதே என்று சொல்லுவாங்க இல்லையா, மேல் குறித்ததை இன்னும் விவரமா சொல்றேன்னு சொல்றேன். அதனால நாம ஒன்னு சொன்னா போதும், அதுக்கு அடுத்தது

இந்த இவன் ஏண்டி இவனை பார்த்து பெண்கள் எல்லாம் மயங்கி கொண்டிருக்கிறார்கள் பேரழிகள். ஆனா இவன் தரை இவனுடைய கழுத்திலே வைடூரியமோ புக்கராக மாலை கோமேதங்க நவரத்தன மாலை உத்தராட்சம் என்று சொல்லுகின்ற எந்த மாலையும் இல்லாமல் இவன் கோயில் சுடுகாடு என்ற நிலையிலே இவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற இவனுடைய கழுத்திலே எப்ப பார்த்தாலும் அந்த மண்ட ஓடுகிறது. நங்காயி என்ன தவம் கடல் மீது படுத்துக் கொண்டு தவம் செய்பவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த சுடுகாட்டு மணலிலே அமர்ந்து கொண்டு எலும்புகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு எலும்புகளினுடைய மாலைகளை எல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்திருக்கிறானே பெண்ணே, இது என்ன தவம்? இது அச்சுறுத்தலாக இருக்கிற தவமாக இருக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறாள் பதில் சொல்வதற்கு, இந்த தலைகள் எல்லாம் ஆன்மாக்களுடைய தலைகள், உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய தலைகள். இவைகள் மண்ணிலே புதிந்து மண்ணிலே புதைந்து விடக்கூடாது. மறுபடியும் பேரொழியும் முடிந்த பிறகு, பிரளயம் முடிந்த பிறகு, யுகம் தோற்றுவிக்கிற போது ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் தரமாக இருக்கின்ற ஆன்மாக்களுடைய தலைகளை எல்லாம் எலும்பு கூட்டை எல்லாம் பெருமான் மிக ஜாக்கிரதையாக எடுத்து வைத்திருக்கிறான். இது தெரியலையான்னு திருமந்திரம் சொல்லலன்னா நான் உங்களுக்கு படிக்கணும்னு நினைச்சேன். பகுதியே மறைத்தான் படிமணி படிமா அடுத்த பாட்டு படி, அதே பாட்டை படிக்க கொஞ்சம் படிக்கலாம், தெளிவாயிடுவோம்.

வினாடி. சிவன் உலகினை படைப்பவராகவும் அழிப்பவராகவும் அந்த இந்த பாட்டுக்கு உரை எழுதி ஒரு பெண்மை ஞாபகம் வைத்துக்கணும். அதெல்லாம் பெண்மைக்கு பெருமை தரணும். டாக்டர் திருமதி தாய் ஜெயலட்சுமி எம்ஏஎம்பிஎல் புதுக்கோட்டை திருமந்திரம் அவ்வளவு பகுதிக்கும் உரை சுப்பொழிவு பண்ணி உரையா தொகுத்திருக்காங்க. இந்த பகுதிக்கு உரை எழுதியது ஒரு பெண்மணி, வாழ்க பெண் உலகம், திருமதி டாக்டர் ஜெயலட்சுமி எம்ஏஎம்பிஎல் புதுக்கோட்டை அவங்க எழுதியிருக்காங்க. சிவபெருமான் உலகினை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் உடமையை காத்து மாற்றம் செய்பவனாகவும் அவற்றை கடந்து விரைந்து விளங்குபவனாகவும் திருவருள் ஜோதியாக இருக்கின்றான். இயல்போடு ஊழை செலுத்துவனாகவும் அழியாத தன்மை உடையவனாகவும் உள்ளான் என்று பேசப்படுகிற சிவன் பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும் அந்த நேரத்தில் மறுபடியும் உலக சிருஷ்டிக்காக சிலவற்றை காக்குகின்ற கட்டாயத்தில் முழுமுதற் கடவுளாகிய இறைவன் வெளிப்படுத்துகின்றான். அவனிடம் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் ஊழிக்காலத்தில் அவன் திருவடியிலே ஒடுங்குகிறது. அவ்வாறு ஒடுங்கிய உயிர்களை மீண்டும் படைக்க அவன் நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவையாக இருக்கின்ற காரணத்தால் அறிவாக விளங்குகின்ற மண்டை ஓட்டையும் உருவாக இருக்கின்ற எறும்பையும் மண்ணிலே விழுந்து கீழே புதைந்து நசுங்கி மக்கி அழியாது இருக்கும்படியாக இறைவன் தனிப்பெரும் கருணையினால் அவைகளை கைகளில் ஏந்துகிறான். ஏந்தினான் என்பதை திருமூலர் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாயில் அவன் கையிலே எலும்பையும் கபாலையும் ஏந்தவில்லையானால் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாகி போய்விடுவே. அது தெரியணுன்றதுக்காக மண்ணாயிடும் மறுபடியும் வேணுமா? நம்முடைய அம்மா மாதிரி ஒரு அறிவுடைய பேராசிரியர் ரகுவ மாதிரி ஒரு அறிவு, சதானந்தம் மாதிரி அருளாளர்கள், பிரம்மா இவங்க இவங்க மாதிரி மறுபடியும் கிடைப்பார்களோ இல்லையோ என்ற ஒரு காரணத்தால சாமி பார்த்து அந்த எலும்பையும் அந்த மண்டபோடையும் ரொம்ப ஜாக்கிரதைய வச்சு அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ரொம்ப திறமையா சொல்லுவார். அதுக்குன்னு ஒரு கயிறை தயார் மற்றதெல்லாம் அருந்துடுமா, இந்த எலும்பை கோத்துக்கணும்னு ஒரு தனி கயிறை தயார் பண்ணி மாறையா பண்ணு. சரி, அடுத்தது நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப விவரமா பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது விட்டுடுங்க.

0: சாமி திருமணம் உலகியலை போல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீ வேள்வியை செய்து அவன் கையிலே தீ இருந்தாலும் சம்பிரதாய முறையாக உலகம் இந்த மரபிலே இருந்து மாறக்கூடாது என்று வேள்வி செய்து திருமணத்தை நடத்தி கொண்டான். அது எல்லாருக்கும் தெரியும். இதை சமணர்கள் ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்மாட்கள் தான் ஏத்தாரு இதெல்லாம் கற்கும் ஜோதி எல்லாம் போட்டு போட்டாடுகிறதுக்கு 1000 தடையா இருக்கு. சீக்கிரம் தண்ணி ஊத்துங்கன்றான். கல்யாணம் பண்ணினே இருப்பேன் ஓ சார் ஓம பகையை கொஞ்சம் எடுத்துருங்களேன். ஒரு சுத்து வரணும், ரெண்டாவது சுத்து வரணும், மூணாவது சுத்து வரணும்ன்றது ஆகம விதி. அவன் என்ன சொல்றான் சார் இது எடுங்க சார், அது போட்டோவுக்கு துண்டு கொடுத்தது சார் எடுத்துடலாமா, அவன் எடுத்து கொடுத்துற உடனே அதை எடுத்துடலாமான்னு உங்க சௌகரியம். சமணகாவியம் சொல்லுகிறது, மாமுது பார்ப்பான் மறைவழி காற்றிட நற்றி வலம் வந்து. சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சைவமாக எழுதியது சமணகாவியம். அது அது சொல்லுது, அது ஒற்றுக்கொண்டது. மாமுது பார்ப்பான் மறைவழி காற்றிட நற்றி வலம் வந்து. நம்மால் ஒத்துக்கொள்ளும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

தில்லைவா.

0: கருக்களாகிய அம்பலவாருடைய பெருந்தர்மையினாலே இன்று சண்டேஸ்வர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயனார்கள் மூலமாக சிவ பக்தி, சிவ தர்மம், சிவபுண்ணியம், சிவனடியார் பெருமை, பஞ்சாட்சரத்தின் பெருமை, திருநீத்தின் பெருமை, ஆலயத்தின் பெருமை, கடவுள் பெருமை, இவைகளை எல்லாம் அருளாளர்கள் மூலமாக நமக்கு கடவுள் காட்டுறது. அருளாளர்களை இந்த உலகத்திலே தோன்ற செய்து அவர்கள் மூலமாக மற்ற எல்லாருக்கும் அதை உணர்த்துகிறார் கடவுள். அதனாலே உணர்ந்து அவர்கள் மூலமாக உணர்ந்து பக்தி செய்து சிவன் அருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த அருளானது எத்தனையோ காலத்துக்கு எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு வற்றாத சுரங்கம் இந்த நாயன்மாருடைய சதுக்கிரம் அவர்கள் செய்திருக்கிற செயல். அது தீர்ந்து போவது கிடையாது, பொருள் தீர்ந்து போகும், அருள் தீராது, வற்றாது உற்றாது. அதனாலே அருளானது வளர்ந்து கொண்டிருக்கும், அருள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொருள் வளர, பொருள் தேயும், எடுத்து எடுத்து எடுத்து குறைஞ்சது. அதனாலதான் மனுஷன் கொடுக்க மாட்டேன். அருளானது குறைவது, அது காகம் உறவு கனவு கலந்துள்ள கண்ணீர் அகண்டாகார சிவ போகம் பேரின்ப உள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ. காகம் உறவு கலந்துள்ள கண்ணீர் அகண்டாகார சிவ போகமனும் சிவபோகமனும் தேரிந்த வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, கிடக்குது ஐயோ. இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழும் புசிப்பதற்கு சேரவாறு ஜகத்தீரன் கூப்பிடுறான். சிவபோகமாகிய அந்த சிவானந்தத்தை சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறான். யாரு? தாய் மனசு. அதுக்கு அதிகம் போக மாட்டேங்கிறேன், அதனால கூப்பிடுறேன். தெரியுது இல்ல, கூப்பிடுறது வந்து இது இல்ல. இவங்க அன்னதானம்னா கூப்பிட வேண்டியது இல்ல. தானே ஓரளவு ஆய்வு பூஜை செஞ்சா நீதான் போ. இந்த சிவபோகமாகிய அமுதத்தை உண்பதற்கு தாய்மன சுவாமி கூப்பிடுறாங்க. சேரவாரம் தகத்தீர் அது அளவில்லாமல் கிடக்கிறது என்ன சொல்றாரு தெரியுமா? ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, குருங்கி ததிந்து பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது, அளவில்லாமல் கிடக்குது. கிடக்குது சொல்லும் போதே புரியுதுல்ல, அளவில்லாமல். அதனாலே அந்த சிவானந்தமாகிய அமுதத்தை அருளாளர்கள் தான் பருகி மற்றவர்களையும் பருக வைக்கின்ற எண்ணம் பெயர். யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லி எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்துகின்ற அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். பணக்காரனுக்கு ஒரு எண்ணம் வராது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை விட ஏழையா இருந்தா தேவலா என்று எண்ணுவான. இவர ஒன்னும் பணக்காரனாக மாறாது நினைப்பான், ஒன்றும் பணக்காரனாக மாறாது நினைக்கிறான். அருளாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றால் எல்லாரும் அவளை பரவும். அதைத்தான் மாணிக்க வாசகர் காலம் உண்டாகவே காதல் தீர்வு கருதறிய ஞானம் உண்டானது நான்குவன் வானவர் நன்னறிய ஆழம் உண்டானுங்கள் பாண்டிப்பரார் தன்னடியவருக்கு மூலமண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து வினீர்கள் வந்து முந்து வினீர். ஆகையினாலே அப்படிப்பட்ட அருளை வழங்கியவர்கள் நாயன்மார்கள். அதிலே சண்டேஸ்வர நாயனார் ஒரு தனிச்சிறப்பு. அவர் திருச்செங்கலூரிலே கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருவிடமுருகன் பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கலூரிலே அவதாரம் அணிந்தவர். பிராமணகுலம். அவருடைய அப்பா பேரு எச்சதத்தன், அம்மா பேரு பவித்திரே. அவர்களுக்கு புத்திரனாக அவருக்கு 5 வருடம் வந்தது. 5 வருடம் வந்தவுடனே அவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். காயத்ரி ஜபத்துக்கு உண்டானது, உங்கள் கல்யாணம் முதலானது, அச்சராபியாசம், இப்படிப்பட்ட முறைகள் எல்லாம் செய்தார்கள். அவர் செய்வதற்கு முன்பே அவர்களுக்கு எல்லா கலையும் இவருக்கு தானே வந்து 5 வருடம் அவர்கனைய அங்கம் 6 உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்படமும் தலைவர் முடிந்த ஆகமங்கள் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாகம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணவு திறந்ததான். வரா சாமானியம் வரா. அதனாலதான் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முந்தை அறிவின் தொடர்ச்சி நிகழும் உறவை ஆண்டேடும் நிரம்பும் பருவம் அந்த இத ஏழு வயது வந்தது. புகழும் பெருமை உபநயன பொருவில் கடந்து முடித்து அறிவின் இகடு நெறிய அல்லாத எல்லா இயந்த எனினும் தம் திகழும் மர மரபின் ஊதுவுக்கும் செய்க பயந்தா செய்வித்தார், செய்கை பயந்தா செய்வித்தார். அதனாலே நல்ல ஆசிரியரிடத்திலே, நல்ல கற்ற ஆசிரியரிடத்திலே அவரை படிக்க வைத்தார்கள். உலகும் மறையும் பல கலையும் கொடுத்துவதும் கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறங்கண்டு மிகவும் மறையூர் ஆசிரியர். ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு முந்தையே அவரு அந்த நூலை சொல்லுகிறார். அதனாலே அந்த ஆசிரியர் இவருடைய அறிவை கண்டு அதிசயத்தார், கச்சியப்பட்டார். கலையில் கலையின் பொறுப்பு எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையும் தெளிந்த ஆசிரியர் பொருந்தவையார். கலை என்பது அளவில்லாதது, கல்வி அளவில்லா, படிப்பு அளவில். அதை மாணிக்க வாசகர் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், அதிலிருந்து நீந்தி ஒரு சாமானிய உள்ள படிப்புங்கிறது போய் தேவை. படிக்க படிக்க இருந்துட்டே தான் இருக்கும். படித்தது எவ்வளவுன்னா கை கையளவு, கல்லாதது உலகளவுன்னா கற்றது கைமன்னல், கல்லாதது உலகம். அப்படி கற்றால் அந்த கற்றலினுடைய பயன் என்ன, அந்த கலைக்கு எல்லை என்ன, இதனால் கல்வியினுடைய அந்த கலைக்கு எல்லை முடிவு எது என்று கேட்டால் சிவபெருமான் கையில் திருவிழிக்கு அழகில் கலையின் பொறுப்பு எல்லை முடிவு எல்லைன்னா எல்லை ஆடும் கடலே. அந்த திருவிழியை பற்றிக் கொள்வதுதான் கற்றதின் பயன். கற்றதானால் ஆய பயனென்பும் கற்றால் தோழா, கற்றால் தூதலே கற்றதானால் ஆய பயன். அது எதிர்மறையில சொன்னார் திருவிழி. கற்றதனாலாய பயனென்போம், வாலறிவன் அற்றால் தொழாரின் கற்றதனாலாய பயனென்போம். வாலறிவனாகிய பேரறி, வாலறிவனா பேரறிவு, பேரறிவுடையவனாகிய பரமேஸ்வருடைய திருவடியை மணங்காவிட்டால் கற்றதினாலாய பயனென்ன என்று கேள்வியா கேட்கிற. கற்றதனாலாய பயனென்போம், வாலறிவன் அற்றால் தொழாரின் என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கற்பது எதற்காக என்றால் கடவுளை வணங்குவது என்று அவருடைய சிந்தையிலே தெளிந்து உண்டாகும். அவர் எப்படி பேட்டவர்னா சிறிய பெருந்தகையாக, சிறிய பெருந்தகையாக, சிறிய பெருந்தா ஏழு வயது, தன்மையிலே பெரியவராக இருக்கார். அதே மாதிரி ஞானசம் முதலையும் இருப்பார். ஞானசம் முதலையும் சின்ன வயசுலே பெரியவராயிட்டார், சின்ன வயசுலே பெரியவராயிட்டார். பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருப்பவர்கள் உண்டு உலகத்தில். பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருக்கிறாங்கல்ல, 80 வயசாகி கூட அந்த சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரியே அந்த குடும்பங்கள்லாம் இருக்கு. அறிவுல முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. இவங்க சின்ன வயசுலேயே பெரியவராயிட்டார். அதனால சிறிய பெருந்தவையா, சிறிய பெருந்தவை, தன்மையிலே பெரியவர் வயசெளிவு. நடமே உயின் ஜேவடியார் நம்மை உடையார் என்னும் மெய்மை உடனே தோன்று உணர்கின்ற ஒளியாது ஒரு வழியன்பின் கடனே இயல்வாய் வீழ்த்தி வரும் காதல் மேன்மை எழுந்திருக்கும் இடம் நேர் நிற்கும் செம்மலா திகடும் நாளில் ஆங்கும் நாள். இப்ப என்னுடைய உள்ளத்திலே சாமியினுடைய திருவடியில் பக்தி அதிகமாக இருக்கு, பக்தி அதிகம். சின்ன வயசுலேயே பக்தி அதிகம், வயசு ரொம்ப ஒன்றும் பக்தி வராம இருக்கிற சின்னங்கள் நிறைய இருக்கு. சின்ன வயசுலயே பக்தி வரணுங்கிறது ஆச்சரியம்தான். அப்படி சிறிய வயதிலேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே பக்தி அதிகமாக வந்தது. அந்த பத்து பக்தி இவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வெளியிலே மந்தை பக்கம் சென்றார். அப்படி வெளியிலே சென்ற போது அந்த புறத்தில, காட்டுப்புறத்தில் ஒரு இடையன் ஏழை பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஓது கடையின் உடன் போவார், ஊரார் நிறையின் உடன் நிற்க, போது மற்றும் ஒரு புனித்தா போற்று அவன் மேல் மறுப்பு வச்சார். மாடுகள் வளர்ப்பது மேய்ப்பது இடையர்களுக்குதான் அது முக்கியமான தொழில். இன்ன ஜாதியார்கள் இன்னென்ன தொழிலை செய்வார்கள் என்பது முன்ன வரம்பு இருந்துச்சு, இப்ப எல்லாம் மாறி இருக்கு. இன்னென்ன வர்ணத்தார் இன்னென்ன தொழிலை உடையவர்கள் செய்வார்கள் என்று இருந்தது. அது இப்பெல்லாம் ஓரளவு மாறி இருக்கு. அதனாலே அவர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு, சிறையர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு. கோவன்னா பசு, பாலர்னா காப்பவர், பசுவை காப்பவர். அதனாலே அப்படி இடையன் அந்த மண்டவெளியிலே மாடு வைத்தான். அந்த பக்கம் இவர் சென்றார். அப்படி சென்ற போது ஒரு மாடு அவனை முட்டியதாம். மாடு மெய்க்கிறவனை முட்டியதாம். அப்படி மறுப்பு மறுப்புனா கொம்பு மறுப்பு ஓச்ச யாது ஒன்றும் பூசால எடுத்தல் போல் கொண்டு அவன் கிடைக்கும். முச்சனா மாடு முச்சனா அடிக்காம நன்மா வருமா, குச்சி எடுத்தான் மாட்டை அடித்தான். அது இயல்புதானே. மீது சென்று மிகும் பணிவால் மிகுந்து விலக்கி வெயுமரும். இந்த விசாரச்சர் பார்த்தவர் மாடு முட்டியது, மாட்டுக்காரையும் அடிச்சேன், மாடு வைக்கிறவன் அடிச்சேன். இவர் என்ன பண்ணாரு, அவனை விலக்கி அப்படி அடிக்கப்படாது, பசு அடிக்கப்படாது, முற்றிலும் அடிக்காம என்னன்றது, அடிக்கப்படாது அவனை விலக்கி. பாவம் கலைகள் ஆகமனூர் பரப்பின் தொகுதி பான்மையினால் மேவும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்குலகில் யாவும் தெளிந்த பொருள் நிலையை எய்த உணர்ந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு விழுச்சி. வேதாகமங்களுடைய உண்மைகள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இவருக்கு மனத்திலே தானே வந்து தெளிவாக தெரிகின்றபடியினாலே, தெளிவாக தெரிகின்றபடியினாலே அந்த வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட சிவ புண்ணியங்களும் அந்த சிவபுண்ணியங்களுக்கு மூலமாக இருக்கிற பொருள்களும் அந்த பொருளை போற்ற வேண்டிய முறைகளும் எல்லாம் இவருக்கு நன்றாக தெரிந்தது. நல்ல வளர்ந்த சொல்றது, வேதாகமங்கள் வேதாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற புண்ணியங்களும் அந்த புண்ணியங்களுக்கு வேண்டிய பொருள்களும் அந்த பொருள்களை போற்ற வேண்டிய முறைகளும். பஞ்சகவியத்திலிருந்து திருநீற்றிலிருந்து பூஷை திரவியங்களும் பூஷே புண்ணியங்களுக்கு மூலப்பொருளை எல்லாம் அதுதான் கொடுக்கும். அது சொல்ற அது எல்லாம் உள்ளத்தில் இவருக்கு நன்றாக தெரிந்தபடியினாலே அந்த ஆயனுக்கு சொல்றார். இடையனுக்கு ஆயன் உயிரு, கோணார்னு உயிரு, இடையர்னு உயிரு, கோபாலன் உயிரு. ஆகவே ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு அருஷம். தங்கும் அகில யோனிகட்கும் மேலாம் பெருமை தகவையர். பசுக்கள் தான் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் முதன்மையாக பிராணிகளுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது யானைன்னு சொல்லுவார்கள் அல்லவா, யானைன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் பசுக்களுக்கு உண்டான சிறப்பு யானைக்கு கிடையாது, பசுக்களுக்கு உண்டான சிறப்பு யானைக்கு கிடையாது. பசுவினுடைய பாலையும் பசுவினுடைய நீரையும் பசுவினுடைய சாணத்தையும் கௌரவமான அபிஷேகம் பண்ணி கொள்கிறார். பசுவினுடைய சாணத்தை அபிஷேகம் பண்ணி கொள்கிறார். அதை சொல்ற பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்று பசுவிலே புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் பசுவில தங்கி இருப்பான். புண்ணிய தீர்த்தங்கள் அதனாலதானே புண்ணியாசனத்துக்கு என்ன தெளிக்கிறாங்க, கோஷலம். கோஷலம் கோமயம் அல்ல, கோமயங்கிறது சாணம், கோஷலம்ங்கிறது தீர்த்தம் அந்த நீர். பசுவின் நீருக்கு கோஷலம் அதுதான் பலவது முடியாது. கோமயம்ங்கிறதா சாணம். பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன புங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து விரியாத அங்க அனைத்தும் தாமுடைய அல்லவோ நல்ல ஆடுகிறார்கள். அதனாலே 33 கோடி தேவர்களும் பசுவிலே தங்கி இருக்கிறார். சிவ தர்மோத்தரத்துல நிறைய சொல்லு, சிவ தர்மோத்தரத்துல கோபுரவையல்ங்கிறதுல இந்த பசுக்களை பத்தி சொல்றாங்க. சிவபெருமானுடைய சன்னதியிலே 5 பசுக்கள் இருக்கிறதாம். சிவபெருமானே 5 பசு வச்சிருக்கிறாராம். நந்தே, சுரவி, சுமனே, சுசீல, தேவர்களும் தங்கி இருக்கின்றதாம் பசுவின். அதனாலதான் பசுவை பூசிக்கிறோம். ஓ பூசை, ஓ பூசை. ஆயசரப்பினார் பெற்ற அன்றே மன்று நடந்துரியும் நாயனார்க்கு வளர்மதியும் நதியும் நகுவன் தரைத்துடையும் மேலவே திருமுடிவில் விரும்பி ஆடி அருவதற்கு தூய திருமஞ்சன 5 அளிக்கும் உரிமை துறவிகள் தான். வேற மேயவே திரும்பி திரும்பி ஆடி அருவது ஆடினாய் நறு செய்யுது பால் செய்யுது அந்த நறுபுரியான சித்தப்பா
1: என்பது சப்பந்த தேவன்
0: அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அந்த அபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறதுக்கு ஐந்து உருளையும் அது வருது. ஐந்து உருளையும் பால் தயிர் நெய் சாணம் நீர். பால் தயிர் நெய் சாணம் நீர் இந்த ஐந்து உருளையும் அது வருது. அது அப்படி சொல்றாரு. ஆய திருமஞ்சன ஐந்தும் அழிக்கும். இந்த ஐந்து திருமஞ்சனங்களையும் ஐந்துக்கும் திருமஞ்சனங்களையும் சாணத்தும் இந்த பெருமை வேற எந்த பிராணிக்கும் கிடையாது. ஆய திருமஞ்சன ஐந்தும் அழிக்கும் உரிமை குறைவுகள் தான். ஆவினுக்கு அருங்கலம் அறம் அஞ்சாறு. நம்ம சிவாயப்பதியும் ஆவினுக்கு அருங்கலம் ஆகுன்னா அதுக்கு சிறப்பான இருப்பது எது என்று கேட்டால் அதனுடைய ஐந்து வகையான பொருளையும் சிவருமான விஜயம் அதுக்குதான் பஞ்ச கவ்யம். அபிஷேகங்கள்ல அது சிறப்பான விஷயம். பஞ்சகவ்யம் பாவநாசம். பஞ்சகவ்யம் பாவநாசத்தை பஞ்சகவியம் சிவபெருமானை பஞ்சகவியம் தயார் செய்து முறையாக மந்திரவதுப்படி பஞ்சகவியத்தை பூசித்து பஞ்சகவியத்துக்கு தூபதீப நைவேத்தியம் நிவேதனம் எல்லாம் வச்சு சிவபெருமானுக்கு மாறியை காட்டி அதன் பிறகு அதை அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். நீ பார்த்துருக்கீங்களே. அப்படி சீலமுடைய கூக்குலங்கள் சிறக்கும் தகமை தேவர்களும் காலம் முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதற்காரணராகும் நீலகண்ட செய்யகரை நிறுத்த காத்து திருநீரு மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்த என்றால் புரியும். அதுக்கு மேலே சிவபெருமான் அணிந்து கொள்ளுகின்ற திருநீர் இருக்கிறது. அந்த திருநீற்றை கொடுப்பதே பகு என்று சொன்னால் இந்த திருநீற்றுக்கு மூலப்பொருளை கொடுக்கிறதே பகு என்று சொன்னால் அதை விட அதற்கு மேலே என்ன சொல்லுவது இருக்கிறது? திருநீருக்கு மூலப்பொருள் வேதத்தில் உள்ளது நீரு மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நிறு சுத்திரமாவது நிறு குவிக்கப்படுவது நிரந்தரமாவது நிறு சமயத்தில் உள்ளது நிரல்லா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சிறப்புடையதாக இருக்கின்ற திருநீர். திருநீர் சிவபெருமானை திருநீத்துக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீத்துக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. உயர்ந்த தானத்திலே பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணுகின்ற சாம்பல நெத்தியிலே அணிவர். அந்த நெத்தியை படைச்சிருக்கிறதே எதுக்குன்னா இது பிள்ளைனா வேற எந்த வேலையும் கிடையாது. நெத்தி நிறைய கொடுக்கறோம் நம்ம தான் இப்படி பூசுறோம். இன்னொரு சமயத்தை இப்படி போட்டுக்கிறாங்க மிச்சம் அடைஞ்சுமா வராது. நம்மளது பூராவும் நீட்டினை நிறைய பூசி அப்படிதான் சொல்லுது அப்பர் தேவர். நீட்டினை நிறைய பேசித்தாம் ஈசனே எந்த எந்தை பெருமானே எந்தெந்தை பேசி பேசி பூசித்தாம் திருநீரே நிறைய பூசி. யார் சொல்ற திருநீரே நிறைய நம்ம நெற்றி பூராவும் சிவபெருமானுடைய அடையாளம் அவங்க நெற்றி போட்டுக்கிறாங்க பரவாயில்ல போடுறாங்க. இருந்தாலும் வந்து இயல்பு எது இப்படி பண்ண முடியாது. இப்படிதான் வாட்டமே இருக்கு. பரமதேவன் படைச்சிருக்கிறது இப்படிதானே படைச்சிருக்க பூசுவரும் வெண்ணி. ஆகையினாலே இப்படி திருநீராகிய திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூஜை பண்ண சாமிக்கு முதல்ல கொடுக்கறது என்ன பிரசாரம்? பிரசாரம்னா உபூதி பிரசாரம் தான். அது இந்த சைவ சமயம் ஒண்ணுக்குத்தான் இந்த பொருள் அமைப்பாக அமைந்தது. அந்த அவ்வளவு உயர்ந்ததா இருக்கின்ற அந்த திருநீர் பிரசாரத்துக்கு மூல
1: அதனுடைய பரம்பரான இது
0: அந்த வடக்கேவருடைய பர்மிஷன்
1: என்று இன்னவே பலவும் அடைந்து இதத்தின் வழியே மேய்த்து இந்த கன்று பயில் ஆண் நிறைகாக்கும் இதன் மேல் இல்லை கடல்.
0: அதனாலே இப்படிப்பட்ட உயர்ந்த ஜனமாயிருக்கிற இந்த பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் இல்லை என்று தீர்மானித்தார். பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் எனக்கு மேலே இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டு
1: மன்றுளாடும் தேவடிகள் வடுத்து நெறியாவது
0: பசு மேய்ப்பதே சௌரமான வழிபாடு செய்கின்ற புண்ணியம்.
1: பசு மேய்ச்சாலே சௌரமான வழிபாடு பண்ற மாதிரி
0: மேய்க்கிறவர்கள்லாம் தெரியும். இந்த ஒன்றா தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஒரு இதே தெரியாது.
1: நின்ற ஆயம் தரை நோக்கி நிறைமேய்ப்புடைய நீ என்பார். அதனால அந்த இடையை நீ இன்னையில் இருந்து மாடு நீ மேய்க்க வேண்டாம், நான் மேய்க்கிறேன்.
0: அவனும் ஏதோ ஐயருக்குள்ள சொல்றா
2: அப்படின்னு சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: ஏழாவது பகுதிக்கு வருகிறோம். இந்த ஏழாவது பகுதி தான் அப்பேற்பட்ட ஒளித்த இறைவன் இப்போ வெளிப்படையாக மாணிக்க வாசகருக்கு வந்து எப்படி ஆட்கொண்டார் என்பதை சொல்லப் போகிறார். இறைவன் தன்னை ஆட்கொண்ட விதம் இதிலிருந்து இந்த பாடல் திருவண்ட பகுதி முடிக்கிற வரையிலும் ஆட்கொண்ட விதம் பேசப்பட போகிறது. தண்ணீருள்ளோன் தானியான தன்மை தண்ணீரில்தான் தனக்கு ஒப்பில்லாதவனாகிய பரமன் தானே ஆனது அந்த பரமன் நான் தான் தெரிஞ்சுகொள் என்று என் நீர் அனையோர் கேட்க நானும் எனக்கு பக்கத்தில் இருந்த மற்ற சிற்றர்களும் காது கொடுத்து கேட்கும்படியாக இயம்பி அவன் எங்களுக்கு எடுத்துரைத்தான். குருநாதரா உட்கார்ந்து மாணிக்கவாசகர் உட்கார வச்சு மாணிக்கவாசகரோட இன்னும் பல சீடர்களையும் உட்கார வைத்து இறைவன் உபதேசம் பண்றான். திருப்பெருந்துறையில என்ன உபதேசம் பண்ணானா, தண்ணீர் இல்லோன் தனக்கு ஒப்பே இல்லாதவன் என்று சொல்லப்படுகிற கடவுளை சொல்றவன்ல கடவுள் தான் தண்ணீர் இல்லோன். அவன் யாரு, வேற ஒருத்தன் அல்ல, அவன் நான் தான். இதை உட்கார்ந்திருக்கப்பா என்று தன்னை சுட்டி காட்டான். நான் தான் கடவுள் என்பதை அவர்களுக்கு புலப்படுத்தினான். தண்ணீர் இல்லோன் தானி யான் தண்ணீருள்ளோன் தான், தண்ணீர் இல்லாதவன் யாரோ அவன்தானே யான், அவன்தான் நான். நான் இதை உட்கார்ந்திருக்கிறேன் தெரிந்துகொள், கடவுள் என்று சொல்லுகிறவன் நான் தான் என்று அவர்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினார். தன்மை என் நேர் அனையோர் எனக்கு நேரான ஒத்தவரான மற்ற சிஷ்யர்களும் கேட்க வந்து எம்பி காதால் கேட்கும்படியாக அவன் முதல்ல சொன்னான். நான் தான் கடவுள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த உபதேசியர போது ஆரம்பிச்சாராம் அவர். அறை கூவி ஆட்கொண்டருளி அவன் வெளியில போகிறவனாப்பா இதை வந்து உட்கார்ந்து கேள், உன்னை நான் ஆட்கொள்ள போகிறேன், நான் குருநாதன் என்று பலிய கூப்பிட்டாராம். அறை கூவின்னா இங்க வா வான்னு சத்தம் போட்டு கூவி பலிய வந்து விழுத்தார். மாணிக்க வாசகர் அது மாதிரிதான் பலிய கூப்பிட்டாரா. அறை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி. அப்போ அந்த ஆச்சாரியன் உட்கார்ந்திருந்தானே, அவன் என்ன ஜாதிக்காரனா தெரிஞ்சது, ஒரு வேதியனாக பிராமணனாக தெரிந்தது. அந்த உருவம் அந்த இறைவன் வந்து காட்டிய உருவம் மறையோர், மறையோர்னா அந்தனர், கோலம் அந்தனுடைய ரூபத்தை காட்டி எங்களுக்கு விளக்கினார். இதை இன்னொரு சொல்ற அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாயி, அந்தனாக உருவத்தை காட்டி என்னை ஆட்கொண்டான் அந்த இடத்துல சொன்னாரே அதே இங்கே சொல்றார். மறையோர் கோலத்தை எனக்கு காட்டினான். குருநாதர் ஆட்கொண்ட போது எப்படி இப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டே வர காட்டி அருளலும் உலையா அன்பென்று உருக. அப்புறம் அவன் தன் கையை தலைமையில் வைத்தான். என் உடம்பில் இருக்கிற எலும்பெல்லாம் உருக ஆரம்பித்தது. பரிசவேதி அதாவது மாணிக்க மாசருடைய பூத சரீரத்தை ஞான சரீரமாக மாற்றி விடுறார். இந்த பூதமாகிய சரீரத்தை நீக்கி ஞானமே வடிவமாக அவரை மாத்துகிறார், ஞான சரீரம் உடையவராக ஆக்கிறார். உலையா அன்பு என்பு உருக, அழியாத அன்பு. உலையா என்றால் அழியாத, அழியாத அன்பு. இறைவனிடத்திலே நாம் அன்பு வைக்க வேணுமானா தொடர்ந்து அன்பு செலுத்த, விட்டு விட்டு அன்பு செலுத்தக்கூடாது. விட்டு விட்டு போன அன்பா இருந்தா உழைந்த அன்பு, விட்டு விட்டு போன அன்பு இறந்த அன்புன்னு வரும். ஆனா தொடர்ந்து வருகிற அன்புக்கு இரவாத அன்பு, இரவாத இன்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகின்றார் என்று காரைக்கால்மையார் புராணத்துல இந்த அன்பு நீடிச்சு போகிற அன்பு என்பதை இரவா அன்புன்னு சொன்னார். அதுதான் இங்கே உடையா அன்பு. அந்த உடையா அன்பு என்பு உருக என் எலும்பும் உரும்படியாக செய்தான். ஓலமிட்டு அப்படி உலகவனே நான் எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். இறைவன் தலையில கைய வச்சு அவரை இந்த சரீரத்தை மாத்தி வேற சரீரம் கொடுத்தவன அவர் ஆனந்தம் தாங்க முடியாது, எழுந்து குதிக்க ஆரம்பிச்சுன்றார். சத்தம் போட்டாராம். ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆட்காட்டு ஓங்கி கடல்ல அலை வந்து மோதும் போது எப்படி சத்தம் திரும்ப திரும்ப திரும்ப அலை சத்தம் கேட்டு கொண்டிருக்குமோ அது போல அலைகடல் திரையின் அலை வீசும் கடலிலே திரை அலை எனது ஓசை போல ஆட்டு ஆட்டு திரும்ப திரும்ப நான் கூறினேன், சத்தம் போட்டேன். ஓங்கி தலை தடுமாறா விழுத்து புரண்டு அலறி என்ன ஆயிட்டுன்னு தெரியல, முன்னிருந்த நிலை இப்ப வேறு நிலையா மாறி போச்சாதான் தலை தடுமாறிட்டு. தலை தடுமாறி கீழே விழுந்தாரா புரண்டாரா, அந்த ஆனந்த வெள்ளம் தாங்க முடியாம கீழே விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து. பித்தர் மத்தர் ரெண்டு சொல் வருது, ரெண்டும் பைத்திய நிலைதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். பித்தர் என்பது பைத்தியம், ஒருவன் அறிவு கட்டி பித்து பிடிச்சாலேயானே உலகத்துல பைத்தியமாயிருக்கானே அது பித்தர், பைத்தியக்கார நிலை. மத்தர் என்பது மதம் கொண்டவன், கள்ள குடிச்சு உடம்புல வெறியேறி போனவன் எப்படி ஆடுவானோ அதுதான் மத்தன். மத்தன் என்பவன் வெறியன், பித்தன் என்பவன் பைத்தியக்காரன். பித்தரின் மயங்கி பைத்தியக்காரனை போல அறிவு போய்விட்டது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு சுய அறிவு இருக்காது. அந்த பைத்தியம் பிடிச்ச போது எந்த ஆவி அவன் உடம்புல பற்றி கொண்டதோ அந்த ஆவிதான் பேசும், ஆவியின் அறிவு தான் இருக்கும். ஒருத்தனை இன்னொரு உயிர் வந்து பிடிச்சுக்கும், அப்படி பிடிச்சு கொண்ட போது அவனுடைய சுய அறிவு கெட்டு போய் எந்த ஆவி பிடித்து கொண்டதோ அந்த அறிவு தான் அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கும். அது பித்தரின் மயங்குதல். அதைத்தான் இன்னொரு ஆவி தன் உடம்பு, அதான் பித்தரின் மயம். மத்தரின் மதித்து, மத்தர் வெறி பிடிச்சவன், அவன் எழுந்து குதிப்பான். மதித்தல் என்றால் அப்படி போட்டு துகைக்கிறது, கடைகிறது. மதித்தல் என்பது கடைதல். கேட்டவர் வியப்பவும். இந்த மாதிரி செய்தி ஆச்சாரியன் வந்து மாணிக்கவாசகரை நிலை மாற்றி விட்டான் என்ற செய்தியை ஒருத்தருக்கொத்தர் ஒருத்தருக்கொத்தர் காதால் கேட்டவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்கள். கடற்கழிவு ஏற்றார் கடற்பெரு மதத்தின் ஆத்தேனாக. நான் எப்படி போனேன், ஒரு மதம் பிடிச்ச யானையாக போனேன். மதம் பிடிச்ச யானை தன் பக்கத்தில் இருக்கிற பாகனை தன் மேல் ஏறி உட்கார இடம் கொடுக்காது, பாகனையும் கீழே தள்ளிவிடும். மதம் பிடிச்ச போது பாகனாயிட்டே அவனுக்கு பணியினுமேங்கிற எண்ணம் இருக்காது. மதம் பிடிக்காததுக்கு முன்னாடி யானை சொன்னதை கேட்கும், அவன் தலை குனியினா குனியும், கீழே காலை மடிச்சு வையினா வைக்கும், ஏற்றிக்கனா ஏற்றிக்கும், இறங்கணும்னா அவனுக்கு கீழே தலை சாட்சி கீழே இறக்காது இடம் கொடுக்கும். அதுவே மதம் பிடிச்சிட்டுனா பாகனை கூட மேல ஏற விடாது. அதைத்தான் சொல்றார், கடற்கழியில் மதம் பாய்கின்ற யானை ஏற்றா தண்ணீர் பாகனை ஏற விடாத கடற்பெரு மதத்தின் அப்பேற்பட்ட பெரிய மதம் அந்த யானைக்கு உண்டானால் எப்படியோ அது போன்ற ஒரு மதம் எனக்கு ஏற்பட்டது. பாகனையின் மேலே ஏற விடாத அளவுக்கு மதம் பிடிச்ச யானை போல் நான் ஆய்விட்டேன். ஆட்சியனாக பொறுக்க முடியாதவனாய் அவயவம். அப்பொழுது என்னுடைய அங்கங்கள் எப்படி இருந்தன, என் உடம்புக்குள் இருந்த எலும்பு தசை நரம்பு இரத்தம் ஆகிய ஒவ்வொரு அவயவம் என்னாயிற்று. அவயவம் சுவை தரு போல் தேன் கொண்டு செய்தன. என் உடம்புக்குள் இருந்த ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு நரம்பும் எல்லாம் தேனாக மாறிப்போச்சு. நாற்றம் எடுக்கிற புலாலாகோ சீழ் குடிக்கிற இரத்தமாகவோ என் உடம்பு இல்லை, உடம்பு மாறிவிட்டது. உடம்பு முழுவதும் தேனாக மாறிற்று. முன்னே சொன்ன உலையா அன்பின் உருக விட்டு விட்டான். தலையை கையில வச்ச உடனேயே இரும்பை பொன்னாக்குவது போல செம்பை பொன்னாக்குவது போல பூப சரீரத்தை ஞான சரீரமாக மாற்றி விட்டான். அப்ப உடம்புக்குள்ள எலும்பெல்லாம் எப்படி இருக்கும், நாருமா அல்லது புலா நாட்டு இருக்குமான இருக்கா, மாணிக்கவாசன் மேல மாறி போனதை சொல்ற. அவயவம் சுவை தரு கோல் தேன் கொண்டு வாயில் விட்டால் சுவைச்சா எப்படி திட்டிக்குமோ அது போல கொம்பு தேன் போல கோல்னா கொம்பு கொம்பிலே கட்டப்பட்ட தேங்கூட்டு தேன் எப்படி இனிக்குமோ அதுபோல் என் ஒவ்வொரு அவயவத்தையும் இனிக்கின்ற தேனாக மாற்றிவிட்டான். தேன் கொண்டு செய்தனன் தேனாலேயே அந்த என் உருவத்தை செய்துவிட்டான். ஒரு பொம்மை செய்யறவன் களிமண்ணை பசஞ்சு பொம்மை செய்வான். பிரம்மன் பஞ்சபூதங்களாகிய தத்துவத்தை வச்சு இந்த புலால் நாட்டமான உடம்பை செஞ்சு கொடுத்தான். இப்ப இறைவன் அந்த உடம்பை எப்படி மாத்தணும்னா தேனால் உடம்பை செய்து விட்டான். தேனதா பேரின்பம், பேரின்பமாய் பேரின்பமாயே அந்த உடம்பை ஆக்கிவிட்டான். பேரின்பமயமாய் உடைய உடம்பு ஆகிவிட்டது என்பதற்கான் தேனால் என் உடம்பை செய்து கொடுத்தான் என்று சொல்ற. அப்படி செய்து கொடுத்த உடனே தேற்றார் மூதூரி எடிநகை எரியில் வீழ்வித்து ஆடும் கண்ணருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒரு தரும் வழாமை ஒடுக்கினன். இது நடுவில் ஒரு புராண கதையை சொல்லி ஒரு விளக்கம் செய்கிறார். இறைவன் முப்பருக்கை எழுத்த கதை சொல்றார். ஏற்றார் மூதூர் பகைவருடைய முற்புறம் பழமையான ஊர் எழில் நகையை தன்னுடைய புன்சிரிப்பு என்று சொல்கிற சிரிப்பாகிய எரியின் நெருப்பினாலே வீழ்வித்து அதை அழித்தார். பகைவரது உட்புறமாகிய ஊரை தன் புன்சிரிப்பு என்று சொல்லுகிற நெருப்பினாலே அழித்து ஆங்கன் அந்த இடத்திலே அருட்பெரும் தீயின் அருட்பெரும் தீ அருள் என்று சொல்லுகிற தீயை அடியோம் மடிக்குடில் என்னுடைய குடிலையும் அவ்வாறு செய்தார். முப்புறத்தை தன்னுடைய சிரிப்பென்ற நெறிப்பால் எப்படி எரித்தானோ அதுபோல அடியனுடைய இந்த உடம்பாகிய குடிசையும் தன்னுடைய திருவருள் என்ற நெருப்பால் எரித்து விட்டான். இந்த உடம்பு போயிட்டு வேற உடம்பு வந்துட்டு சொல்றேன். தன்னுடைய உடம்பை முப்புறத்தை எரித்தது போல என் உடம்பை எரித்து வேறொரு உடம்பாக ஆக்கினான். அருட்பெரும் தீயின் தன்னுடைய திருவருள் என்ற நெருப்பினாலே அடியோம் அடிக்குடில் அடியனது இந்த குடிலாகிய உடம்பை ஒரு தரும் வழாமை இந்த உடம்புக்குள் இருந்த வஞ்சகம் பொய் சூது பொறாமை என்ற எந்த ஒரு தரும் தப்பித்து இழக்காதபடி ஒதுக்கினன் எல்லாரையும் அடித்தொழித்து விட்டான். என் உடம்புல வஞ்சகம் பொய் கொலை களவு காமம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடித்து மாற்றி விட்டான் என்று சொல்றேன். அதாவது இன நிர்வாண தீட்சை என்று சொல்றேன். இப்ப இந்த தீட்சையை பற்றி தெரிஞ்சா இவருக்கு கொடுக்கப்பட்டது நிர்வாண தீட்சை. இறைவன் தனக்கு எதிரே இருக்கிற மாணிக்க வாசகரை உட்கார வைத்து அவருக்கு அஸ்தமத்த சைவாகம் தலையில கைய வச்சு அவருடைய அந்த கலைகளை சோதிக்கிறார். கலை என்பது முதல்ல நிவர்த்திகளை பிரதீட்சைகளை வித்யாகளை சாந்திகளை சாந்தி அதீத கலைன்னு தத்துவத்தலை சொல்வார். இந்த நிர்வாண தீட்சை கொடுக்கிற போது ஆச்சாரியன் சிஷியன் இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலையும் சுத்தம் செய்வாங்க, அதான் கலாசுத்தி பண்றது. அந்த கலாசுத்தியை தான் இங்கே சொல்றார். முப்புறத்தை எரிவன் தன்னுடைய சிரிப்பினால் அடித்தது போல இந்த உடம்பையும் தன்னுடைய அருள் என்று சொல்லுகிற நெருப்பினாலே அழிக்கிறான். என் உடம்புங்கிறது தத்துவங்களினால் 36 தத்துவத்தால் ஆனதுதான் அந்த உடம்பு. அந்த 36 தத்துவமும் 5 கலையில இருக்குது, 5 கலைகளிலே இருக்கிறது. இப்போ நாம கீழே இருக்கிற கலையில நிவர்த்தி கலையில் இருக்கும் 36 தத்துவமும் உண்டு. அந்த 36 தத்துவத்துல சில சில தத்துவத்தை அழிச்சுட்டானா நிவர்த்திகளுக்கு மேல் இருக்கிற பிரதீட்ச கலைக்கு வருவோம். அதில் இருக்கிற ஒரு சில தத்துவத்தை இன்னும் அந்த தத்துவ சோதனை செய்து அந்த ஆச்சாரியன் தீட்சை பண்ண பண்ண என்ன செய்வோம், அதுக்கு மேல் புவனங்களுக்கு போவான். அந்த ஆத்மாவை கீழ் புவனத்திலிருந்து மேல் புவனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகிறான். இதான் நிர்வாண தீட்சையில அந்த ஆத்மாவை குரு கொண்டு போகிற நிலை. அந்த நிர்வாண தீட்சையைத்தான் இங்கே முப்புறத்தை எரிப்பது போல எனக்கு கடைசி நிலையில உள்ள மேல் நிலை கொண்டு போய்விட்டான். அதாவது தத்துவத்திலே ஆன்ம தத்துவம், அதுக்கு மேற்பட்ட வித்யா தத்துவம், அதுக்கு மேல் இருக்கிற சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவத்திலே முதல்ல இருக்கிறது நாதம், அதுக்கு கீழே விந்து, அதுக்குள்ள சாதாக்கியம், அதுக்கு கீழே ஈஸ்வரம் சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையில சில புவனம் ஈஸ்வர தத்துவத்துல புவனம், சாதாக்கியத்தில சில புவனம், சிவன் சக்தி என்று சொல்கிற நாதம் என்பதிலே சில புவனம். அதுதான் ரொம்ப உயர்ந்த புவனம். அதுல ஒரு மனமுடையாராகிய அவர்கள் மட்டும்தான் அதிலே சஞ்சரிக்கிறார்கள். இவரை என்ன பண்ணாரா மாணிக்க வாசகரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி எல்லா விதமான ஒருத்தரும் வழாமை எந்த விதமான தத்துவங்களும் இருக்காதபடி உயர்த்தி கொண்டு போய் சுத்த தத்துவத்திலே நாக பிந்துக்கள் என்று சொல்லுகின்ற மிக மேலான இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டான். அத்தனை கலாசுத்தியும் செய்து நிர்வாண தீட்சை இவருக்கு கொடுத்து விட்டான். தடக்கையின் நெல்லிக்கன் எனக்கு ஆயினன். அப்புறம் இந்த இறைவன் எப்படி ஆகிவிட்டான்? அந்த இறைவன் எட்டாதவனாக இல்லை, உள்ளங்கையின் நெல்லிக்கனையாக வந்து விட்டான். தடக்கையின் உள்ளங்கையிலே வைக்கப்பட்ட நெல்லிக்கனி ஆகினன் எனக்கு நெல்லிப்பழமாக இருக்கிறார். இந்த உதாரணமும் கொஞ்சம் விளக்கியாகணும். ரொம்ப பேருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனின் உதாரணம் சொல்ல தெரியும். அதுக்கு என்ன பண்றாங்க இவங்கன்னா, ஒரு நெல்லிப்பழத்தை கீழே வச்சா அதில் ஓடுகிற நரம்பெல்லாம் தெரியாது. அதே நெல்லிக்காய் உள்ளங்கையில வச்சு கண்ணுக்கு நேரம் பார்த்தோம்னா அந்த நரம்பெல்லாம் நல்லா தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி தான் தெளிவா விளங்குவது போல எல்லாம் தெளிவா விளங்குச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒருத்தன் காட்டு வழியில பிரயாணம் போறான். காட்டுல போகும்போது தண்ணீர் கிடைக்காது. காட்டுல போகும்போது தண்ணீர் கிடைக்காது. அப்போ தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகணும். அவன் போற போதே காட்டுல குடிக்கிறதுக்காக தண்ணீர் கொண்டு போகணும். கொண்டு போறது ஒரு சின்ன பாட்டில ஒரு சொம்பளை கொண்டு போறான். கொஞ்சம் தூரம் நடத்தோடனே எல்லாத்தையும் குடிச்சாச்சு, தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும், என்ன பண்றது? இது மாதிரியான இடத்துல கடவுளே என்ன பண்ணினா, தண்ணீரை உண்டாக்கல, தண்ணீருக்கு பதில் வேற ஒரு பொருளை உண்டு பண்ணிட்டு அதே காட்டுல நெல்லி மரத்தை வளர்த்திருக்கிறார் கடவுள். போகிற பாலைவனத்தில் தான் நெல்லி மரம் இருக்குமா? நெல்லி மரம் பாலைவனத்தில இருக்கு. அப்போ இப்ப அந்த பயணம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுவான்? அட போயா, தண்ணி இல்லாட்டி என்ன, ரெண்டு நெல்லிக்காயை பறிச்சு வாயில போட்டுட்டோம்னா தண்ணியே தேவையில்லை, தண்ணி தான் எடுக்காது. போகிற வழியில காடு தானே, காட்டுல நெல்லி மரம் இருக்கும், நெல்லிக்காய் மூட்டு போயிடலாம் என்று தைரியத்துல போறான். இவன் போற அதிர்ஷ்டம் பாருங்க, நெல்லிக்காய் காய்க்காத காலம். அப்ப மரத்துல நெல்லிக்காய் இருக்குமோ? இவன் நெல்லிக்காய் இருக்குன்னு நம்பிட்டு போனா நெல்லிக்காய் இவனுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலா வீட்டுல இருந்து புறப்படும்போது தண்ணி கொண்டு போறதுக்கு பதில் ஒரு பாக்கெட்ல நிறைய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு போட்டாலும் வச்சிருக்கா, அங்க போய் மரம் காய்ச்சிருந்தாலும் காய்க்காவிட்டாலும் கையில் இருக்கிற நெல்லிக்காய் உடனே வாயில போட்டுக்க உபயோகப்படும். அதான் உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிறது கையிருப்பில இருக்கிற பொருள். கையிருப்பு பொருள் எப்படி நினைச்ச நேரத்துக்கு உதவுமோ அதுபோல் இறைவன் நினைச்ச நேரத்துக்கு உதவக்கூடியவனாக வந்துட்டான். இதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கணி என்று விளக்கி ஆகணும். இந்த விளக்கம் பிறப்பருமா மாலையில வருது. அப்ப என்ன சொல்றான் ஒரு வீரன், இந்த அரசன் கொடுக்க போகிற ஒரு பெரிய பரிசு என் உள்ளங்கை நெல்லிக்கனியா என்று சொல்லுகிறான். உள்ளங்கையிலே நெல்லிக்கனியை கொண்டு ஒருவன் போகிற போது அவனுக்கு அது தவறாது கிடைக்கும். கையில நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற நெல்லிக்காயை நம்பிக்கொண்டு போனானால் தவறினாலும் தவறு, உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்காய் நிச்சயம் தவறாது. அது போல அரசன் கொடுக்க போகிற பரிசிலும் எனக்கு தவறாமல் கிடைக்கும். அந்த புறப்பமான பாட்டு அப்ப தப்பாது என்று தவறாது தப்பாதுன்னு உரை எழுதியிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அரசன் கொடுக்க போகிற பொருள் நிச்சயம் கிடைக்கும், தப்பாதுன்னு உரைதினர். அப்போ கையில் வச்சு பார்க்கிற நெல்லிக்கனி போல் ஸ்பஷ்டமா தெரியும் என்ற அர்த்தத்துல எழுதல. அவன் அந்த உரையில என்ன பண்ணா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நிச்சயம் கிடைக்கும், உறுதி என்ற பொருள எழுதினான். ஆகவே உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது உறுதி என்ற பொருளுக்கு சொல்லப்பட்டதே தவிர கஷ்டமா தெரிஞ்சது என்ற பொருள் அல்ல. இப்போ இறைவன் என்ன ஆயிட்டாரா, இவருக்கு தடக்கையின் நெல்லிக்கனியானான் இறைவன் என்றால் இறைவன் என் கைப்பொருளாக நான் பாக்கெட்ல போட்டையா, இறைவனை பிடிச்சி பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், நான் என்னைக்கு வேணாலும் இறைவனை நான் கூட்டா வருவான். அந்த அளவுக்கு சொல்ற கடவுளில் கைப்பாவையாக வந்து விட்டார். அதான் உள்ளங்கையின் நெல்லிக்கனி ஆயினன், இறைவன் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல எந்த நேரத்திலும் உதவக்கூடியவனாக அவன் வந்து விட்டான். அவன் கண்ணை செய்ததுனால இனி காத்துதான் ஆகணும் என்ற உரிமை சொல்ற ஆயின சொல்லுவது அங்கே வாழி. இன்னும் அவன் என்னை இந்த நிர்வாண தீட்சை பண்ணி என்னை இந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு போனானே, அப்ப நான் கண்ட அனுபவங்கள் எல்லாம் என வார்த்தையால் சொல்ல தெரியல, எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அந்த தீட்சை நடந்திருக்கிறது. முறையோ தரியேன் நாயேன். ஆகவே அந்த இடத்தில் என்னால் தரிக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. தான் என்னை செய்தது, அவன் என்னை என்ன செய்தான், நிர்வாக தீட்சையில ஒவ்வொன்றிலும் என்னை உயர்ந்த நிலைக்கு இழிவு நீக்கி பரிசுத்தமாக்கினத என்னால் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது நான் என்பது செத்து போயிற்று, தன்னலம் கெட்டேன். செத்தேன்னா அந்த உடம்பு அழிஞ்சு வச்சுனர்த்தமல்ல. அப்ப நான் என்ற உங்க அகந்தை இருக்கவன் தான் என்ற அகந்தை என்னை விட்டு போய்விட்டது. அவன் இவ்வளவு பரிசுத்தமாக்கின பிறகு எனக்கு ஆணவம், நான் எனது என்று சொல்லுகிற ஆசையாகிய பற்று என்னை விட்டு ஒழிந்தது. அதான் செத்தேன் என்று அடியேற்று அருளியது அறியேன். என்ன செய்தான் தெரியல. பருகியும் ஆறேன். அவன் கருணையை விழுங்கி பார்த்தேன். எனக்கு போகணும்னு சொல்ல தெரியல. ஆறுதல் என்றால் நிறையும். இன்னும் குடிக்கணும் இன்னும் குடிக்கணும்னு என்ன வந்ததே தவிர குடிச்சு அது நிறைவு பெறவில்லை. விழுங்கியும் ஒல்ல இல்லேன். அதை விழுங்கி பார்த்தேன். அப்பவும் எனக்கு போகும் என்ற எண்ணம் பெறவில்லை. இன்னும் அந்த திருவுருள் கிடைக்கணும் என்றே எண்ணம் இருந்தது. சிழுத்தன் பார்க்கடல் திரை புறைவிட்டு உலாக்கடல் உள்ளுநீர் உள்ளகந்து உழுந்த என் உள்ளத்துக்குள்ளே அந்த பேரின்பம் எப்படி இருந்தது. செழுந்தன் பார்க்கடல் திரை, பார்க்கடல்ல அலை வீசினா அந்த அலை எப்படி வளவழுந்து தூய்மையா பரிசுத்தமா இருக்குமோ அதுபோல் என் உள்ளத்தில் இருந்த இன்பம் பரிசுத்தமாயிருந்தது. உவாக்கடல், உவாக்கடல் என்பது அமாவாசை பௌர்ணமியாகிய உவாக்காலத்து கடல். அந்த காலத்துல கடல் பொங்கும். உவாக்கடல் அள்ளுநீர், அது அப்படி தூக்கி பொங்கி வருகின்ற நீரை போல உள் அகம் ததும்ப என் உள்ளத்திலே அந்த பேரின்பம் பொங்கி வந்தது. வாக்கி வாக்கிறந்து அமுதம் ஆயினால் சொல்ல முடியாத பேரின்பம். மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்த என் உடம்பில எங்கெங்க மயிர் இருக்கும் அந்த மயிர் இருக்கிற ஒவ்வொரு சிறு தொலையிலும் நிறைவேற்றி விட்டான். அந்த அமுதத்தை வைக்காத இடமில்லை. கொடியேன் ஊன் தழை குரம்பை தோறும் என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு இடந்தோறும் அந்த தேனை பாய்ச்சினான். அதன் பிறகு நாயுடல் அகத்தே குரம்பெகுந்தின் இன் தேன் பாய்த்து, அதுக்கு பிறகு என் உடம்ப பரிசுத்தமாக்கின பிறகு இந்த உடம்பு நான் இருக்கிற இடம்னு அவனே வந்துட்டான். இதுவரையில கூட்ட சரீரமா ஊட்ட சரீரமா இருந்தது. இப்போ என் உடம்ப ஒரு உயர்ந்த சரீரமா மாத்தின பிறகு நான் இருக்கிற வீடுப்பான்னு சொல்லி அந்த இறைவன் என் உடம்புக்குள்ள வந்து புகுந்து விட்டான். அதை சொல்ற நாய் உடல் அகத்து நாயேனாகிய என்னுடைய உடலின் அகத்திலே குரம்பை கொண்டு குடியிருப்பை கொண்டான். அவனே இது என் உடம்பு என்று சொல்லி வந்து குடியேறினான். இன் தேன் பாய்த்து தேனை அங்கே பாய்ச்ச ஆரம்பித்தான். நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் அமுத நீர் ஒழுக்கை விட்டான். எற்பு துளதிடம் ஏற்றின ஒவ்வொரு எலும்புக்குள்ளும் அந்த பேரின்பத்தை எனக்கு ஏற்றிவிட்டான். உருவது உள்ளம் கொண்டோர் உரு செய்து என்னுடைய மனத்தை உருகி ஓடுகிற தண்ணீராக தண்ணீரினாலே செய்திருக்கிறார். இப்ப புது உடம்பு எனக்கு இருக்கு. இதுக்கு முன்னில் இருந்த உடம்பு கருங்கல்லால் செய்த உள்ளம். இப்போ என் உள்ளமானது எப்படின்னா உருகி ஓடுகிற தண்ணீரை எடுத்து அப்படியே உருக்கி ஒரு உள்ளமா வச்சிருக்கிறார். உருகும் நீரால் என் உள்ளம் செய்திருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னில் இருந்த உள்ளம் கருங்கல் பாறையாக இருந்த உள்ளம். அதை மாத்திட்டான்னு சொல்றாரு. உருகுவது உள்ளம் கொண்டு உருகி ஓடுகிற உள்ளத்தை வைத்து உரு செய்து வடிவத்தை உண்டாக்கி எனக்கு அள்ளூர் யாக்கை அமைத்தனன் திட்டிக்கிற உடம்பை செய்தான். அள்ளூரு என்பது திட்டிப்பு. திட்டிக்கிற உடம்பை செய்து கொடுத்து விட்டான். ஒள்ளிய கண்ணல் களிதேர் களிரன. ஒரு யானை தான் தின்பதற்கு இந்த உலகத்திலே பல பொருளை தேடிக்கொண்டு போகும்போது அதுக்கு கரும்பு கிடைச்சுதான் அதுதான் உயர்ந்த உணவு. கனி அல்லது நல்ல உயர்ந்த பழம் கிடைச்சா அதுதான் சிறந்த உணவாய் மற்றதற்கு தள்ளிவிட்டோம். அதுக்கு வாழ மாட்டா மற்றதெல்லாம் போட்டு கரும்பு கட்டியும் போடுங்க, அந்த தென்னை உலைய திங்காது, கரும்பை தான் திங்கும். அதுபோல கண்ணல் கரும்பையும் கனி பழங்களையும் தேர் தேடிக்கொண்டு போகிற களிரன யானையை போல நடைமுறை என்னையும் இருப்பதாக்கினான். என்னையும் அப்படி மாத்தி விட்டான். பேரின்பத்திலே நாட்டம் உண்டாக்கி விட்டான். யானையை எப்படி கரும்பையும் பழத்தையும் தேடுமோ அதுபோல பேரின்பத்தை தேடிக்கொண்டு போகிற ஒரு ஒருவனாக என்னை ஆக்கினான். என்னில் கருணை வாழ்ந்தேன் கலக்க என்னிடத்திலே கருணையான தேன் கலந்து விட அருளொழு பரா அமுது ஆக்கினன். திருவுருளையும் பர அமுது மேலான மோட்ச பேரின்பத்தையும் உண்டாக்கினான். அவன் யார்? பிரமன்மால் அறியா பெற்றியோன். பிரமனுக்கும் திருமாலுக்கும் இன்னும் தெரியவில்லை. அவர்களினாலே இந்த இரவரிடத்திலே இந்த இன்பத்தை பெற்றுக் கொள்ள தெரியவில்லை. அவன் இப்படி இடத்திலே வந்து என்னை ஆட்கொண்டு விட்டார் என்று இறைவன் ஆட்கொண்ட தரத்தை சொல்லிட்டான். அவர் நிர்வாண தீட்சி செய்ததெல்லாம் எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதியில சிறப்பா சொன்னார் என்ற இந்த அளவிலே நான் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் அமர் நீதி நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

என் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே நனந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் அந்த அற்புத சேத்திரம். இதை பெரிய பிராணத்தில் சேர்க்கிறார் பெருமாள். நன்மை பெருகு அருணேரியே வந்தணைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் செல்வி மிசை பாதவர சூட்டினார் சிவபெருமான். சேர்க்கிறார் பெருமா அழகா வரைதா பத்தினார் அந்த அற்புத சேத்திரம் திரு நல்லூர். சுவாமியுடைய பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். இன்றைக்கும் அந்த சடத்துல மூலஸ்தானத்துல ஆறு நாளிகைக்கு ஒரு தடவை கலர் மாறும். சுவாமி மூலஸ்தானம் அஞ்சு கலர். மூலஸ்தானத்துல ஆறு நாளிகைக்கு ஒரு தடவை சுவாமியுடைய மூலஸ்தானம் மேனியுடைய கலர் மாறிச்சிடும். நம்ம ஊர்ல சுவாமி சங்கரம் ஒரே கலர், மசுவாமி ஒரே கலர். ஆனா அந்த ஊர்ல மாத்திரம் ஆறு நாளிகை மாறிச்சிடும். ஒரு நாளிகை 26 நிமிஷம், அருமையான காலத்துல ஒரு நிறம் பிறகு பச்சை பிறகு மஞ்சள் பிறகு வெள்ளை பிறகு நீலம் பஞ்ச வர்ணேஸ்வரர் பேர் இருக்கு. அப்படியே மாறிக்கொண்டே இருக்கணும். எந்த விஞ்ஞானத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுங்க? அவர் திருமேனியில வண்டுகள் துளைச்சது அகசியம் ஏறிச்சு அங்கே வண்டு வடிவத்தில் வழிபட்டதாக செய்து அற்புத சேத்திரம். அங்கு ஒரு அழகான திருமணம் நிறுவினார் சுவாமி. நான் நாயனார் நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த மனம் இன்றைக்கு அப்படியே கீழே விழுந்து போய் கிடக்கு. தமிழ்நாட்டில் சைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பணக்கார சைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருவரை ஏற்பாடு நாமெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருவரை ஏற்பாடு பண்ணி அந்த திருமணத்தை கட்டணும். அமிர்த நான் குருபூஜை நடத்தணும். அந்த அற்புதமான நடத்துல அவர் என்ன செய்தார்? அடியார் குடும்பக்கள் யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு திருமுது கொடுத்து அழகான ஆடையும் கோவணமும் கொடுத்து ஆட்கொண்ட ஒரு அருமையான திருமணம். இந்த அற்புத செயலை உலகமெல்லாம் கண்டு அமரீந்திரனார் பெருமையை தெரியணும் சுவாமிக்கு ஆசை. நமது சிவபெருமானுக்கு அமரீந்தாருடைய அற்புதமான திருத்துண்டு தன் வாழ்க்கை முழுக்க அற்புதம் செய்கிற அந்த அருள் துண்டு உலகம் உணரட்டும் என்பதற்காக சுவாமி என்ன ஒரு அழகான வேடம். என்ன வேடம்? மறைக்குலத்து ஒரு பிரம்மச்சாரி பிராமணர் அந்த குலத்தில் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தில் பரமேஸ்வரன் வருகிறார். அங்கே மனசுக்கு ஒரு நாள் பிரம்மச்சாரியாக பிராமண உத்தமராக திருமணம் ஆகாத இளமை மிக்க பிரம்மச்சாரியா வர. இதுக்கு முந்தின சரத்தில் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு மேல வயசான அடியார் வந்தார். இங்கே சிவபெருமான் பிரம்மச்சாரி வடிவத்தில் வர அழகான புரிநூல் அந்த பூநூல் தாங்கி அப்பிரபு வர வரும்போது கையில் ஒரு கம்பு வச்சுக்கார் தண்டு. அந்த தண்டுல ரெண்டு கோவணம் ஒரு தர்ப்பை தர்ப்பொருள் அதுக்கப்புறம் ஒரு உபூதி பை இதோட அதை கட்டியிருக்கு. நம்மளாம் ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்கோம், அந்த காலத்து ஹேண்ட்பேக் கிடையாது. அதனால ஒரு தண்டு அந்த கம்பளை வச்சே எல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அழகா அற்புதமா பார்க்கும் போது கண்கள் எல்லாம் குளிர்கின்ற வகையில அருமையான சிந்தனை ராமன் பாரன் வந்து மனசு வந்தோடனே நம்முடைய நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வரவேற்கிற அவரை வரவேற்று அந்த மகிழ்ச்சியை பாருங்க. வடிவு காண்டலும் மனத்திலும் முகம் மிக மலர்ந்து மனத்திலும் முகம் மிக மலர்ந்து கழிந்து வந்து எதிர்வழங்கி இம்மடத்தினில் காணும் வழியிலாதனி அடைய முன் பயில் தவம் என்னோ அடியனே செய்தது என்ன என்றனர் அமர் நீதி அன்பர். சுவாமி இதுவரைக்கும் இந்த வட்டாரத்தில் உங்களை நான் இதற்கு பார்த்ததே இல்லையே. இவ்வளவு ஒரு அற்புதமான சிவக்கோலம் கொண்டு எங்கள் திருமணத்துக்கு எழுந்துள்ளது நான் செய்த புண்ணியம்.

ഇതിനൊക്കെ ഉണ്ടാവുന്ന പാസലിന്റെ അരുമയാണ് അത്ഭുത പള്ളിത്തോട് വരെ വന്നു കൊണ്ടു വന്നാൽ വളപ്പ് വന്ന് കുളാഭാഗം വിളക്കി മണ്ണ് കാതലിൽ വെച്ച് അർച്ചന ചെയ്താൽ സ്വാമി തിരുമടത്തിൽ എല്ലാം തയ്യാറാക്കി നീ തിരുവം ഒന്ന് അരുമ അറിയാ. சரி ஆனா நான் காதலி குளிச்சு திரு நடு காதலிக்கிற காதலியில் போய் குளிச்சு ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன உதவி செய்யணும் வந்த அடியா நாயனார் இருக்கிற என்ன செய்ய சொல்லுங்க இந்த கம்புல ரெண்டு கோணம் இருக்கு ஒரு கோணம் சவத்து முடித்தார் போகும்போது மழை விட வந்துச்சுன்னா நனைஞ்ச ரெண்டு பேரும் நினைஞ்சிடக்கூடாது நான் ஒரு வருஷத்துக்கு கோணம் நினைப்பேன் அதனால ஒன்று அவருக்கு நமக்கு சார் திரும்பி வந்து ஒருவேளை ஆசிரம் தான் கேட்பேன் சுவாமி இது ஒரு பெரிய சேடா இருக்கு இந்த கோவணம் பெருமையானது ஏனென்றால் நம்முடைய வரலாறு விட சிவபெருமான் கோவணம் என்பது நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் தான் கோவணங்கள் அதனால சிறப்பு வந்த ஒரு சிவபெருமான் இது சாதாரண கோணம் இல்லப்பா நல்லா பத்திரமா வச்சுக்கணும் சாமியா சீக்கிரம் வந்துருங்க ரொம்ப நேரம் குடிச்சாருங்க சீக்கிரம் வந்துருங்க நான் இதை தயார் பண்ணி வச்சிருக்கேன் உடனே அழகா அந்த ஒரு கோணம் தவிட்டார் நாயனார் திருக்கரசில் கொடுத்தார் அவர் வாங்கி உள்ள போனார் நிறைய புது புது கோணமா அடிக்க வச்சிருக்கிற பீரோல அதுல கூட இதை வைக்கல மிக்ஸ் ஆயிருந்த எடுக்கும்போது எதுவும் தெரியாதுல்ல பழசு புதுசு வித்தியாசம் செய்யும் ஆனா பழைய நோட்டெல்லாம் வெளியே புது நோட்டு ஊரில் ரொம்ப பழைய நோட்டெல்லாம் புது நோட்டு அது மாதிரி அவர் செய்யற தனியா கொண்டு வச்சு இந்த கோவணத்துக்கு ஒரு அழகான லாக்கர் அதுல ஜோர வச்சு இவர் நேரோட காதலிக்கிற குளிக்க போறான் அந்த இவர் எழுதி குடிச்சாரு அழியாளர்களா அவசியம் பண்ணக்கூடிய சிவருமார் அவரா குளிக்க போறாராம் அத சேக்கடா இருக்கிறமா நயமா சொன்னார் அந்த கோவணத்தை வச்சிருந்து பாதுகாப்பு வச்சு சொன்னாரு இவர் போய் குடிச்சு போட்டு திரும்பி வளர்க்கிற போது நாயனாருடைய அந்த உள்ளத்தை கொள்ளை கொண்ட வந்த பிரம்மச்சாரி அவர் எப்படி குடிச்சு வர்றார் பாருங்க போன வேதியர் வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி எங்க வச்சிருந்தாரோ அவர் மறைச்சார் அந்த வீட்டு வெளியே போகும்போதே அது மறைஞ்சு வச்ச இடத்துக்கு பேசு போன வேதியர் காவிரிக்கு போனாரே அந்த பிராமணர் அவர் சும்மா போனாரே வைத்த கோவணத்தினை போக்கி முதல் வேலை அதான் இருக்கிற நிலையை ஆயிட்ட வைத்த கோவணத்தினை போக்கி பானலம் துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ சூழலும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர் மழை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார் நம பார்வதீபனை போகும்போது நல்ல வெயில் அடிச்சது திரும்பி வர கொடி ஒரு மழையில் அணிஞ்சு வர இவர் எங்க குடிச்சாரு காதலில் குடிச்சாரோ ஒருவேளை கங்கையில தான் அழகா வச்சிருக்காரு சடையில கங்கா இருக்கு அழகான குளிச்சாரோ தெரியாது இவரு காதலில் குளிச்சாரா கங்கையில குளிச்சாரா ஆனா மழை பெய்து நனைஞ்சு வந்தார் சொன்னபடி அந்த தண்ணில் இருக்கிற கோவணம் நனைஞ்சிருக்கு குடிச்சிருக்கிற கோவணம் நனைஞ்சிருக்கு இப்போ அந்த கோவணம் வந்தா தான் இருக்கு அந்த நிலைமை உண்டாச்சார் நேரம் வந்தார் இங்க ஏற்கனவே குளிச்சு வச்சாரா இன்னொரு அழகான புனிதமான நீரில் குளிக்க போறாராம் வந்து அடியார் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி அவனின் அன்பிற்கு பத்தில அன்புல குளிக்கணும் ஆசைப்பட்டாராம் சிவபெருமான் அந்த மழையெல்லாம் விட இந்த மழை மேலான மழை அன்பு அது உலகிற்குனா காட்டணும் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டி மேலது ஈரம் நான் தந்த கோவணத்தை
கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கழ்வர். கோவணத்தை ஒழிச்சு தர கழுவு, நான் கொடுத்து கோவணம் கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் நினைவு வரும் சொல்ல. ஆனால் அந்த கோவணத்தை மறைச்சிச்சார். அதில் பெரியவரான் சேர்க்கிறார் பிரம்மா, அவர் கடவுளை கோவண கழுவர், என் உள்ளமும் கவர் கழுவர். நம்ம கடவுளை கழுவன் சொன்ன முறையமா தான் நம்ம வாங்கணும். நமக்கு தெரியாமலே உள்ளது சுவாமி எடுத்துதான் உள்ளமும் கவர் கழுவர். உள்ளத்திலே கூடவே இருந்து உள்ளத்து ஒருவனை உள்ளொரு ஜோதியை உள்ளவற்று ஓரடி நீங்கால் ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். உள்ளம் அவனை உருவறியாதே திருமூலநாதர் சொல்வர். நம்ம வச்சு சாமி ஊரடி கூட விட மாட்டான், ஒரு ஸ்டெப் கூட விட மாட்டான். உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளவனா உயிரிந்தார் சாமி. ஆன்மாக்கள் விட்டு போய் பிரிய மாட்டார். ஆனா அவர் நம்ம கூட இருக்க தெரிய மாட்டார். தெரியாமலே அவர் இருக்கிறார் கழ்வன், கோவண கழ்வர். அந்த கோவண கழ்வர் கோவணத்தை மறைச்சிட்டாரு. அதை எடுத்து அமைதியா நாயனாரே அமைதியாரே அதை கொண்டு வரும். நான் கொஞ்ச நேரம் கொடுத்து சாமி எடுத்து உள்ள போனாரு. சரக்கு பார்த்தாரு காம் என்னடா இது தடைய தடையும் பார்க்கற தீபட்டிலாம் வச்சு வெளிச்சத்தில் பார்க்கற விளக்கெல்லாம் புரிஞ்சு பார்க்கற ஒண்ணுமே காணும். ஒரே திகைப்பு அதிர்ச்சி வருத்தம். ஐயரு கைதவம் அறிவுறாது அவர் கடித்து அணுகி எய்த முன் சென்று கோவணம் இருந்த வேறிடத்தில் மயிர் சிந்தையர் கண்டினர் வைத்த கோபணமும் செய்தது என்னென்று திகைத்தனர் தேடுவார் ஆகினார். தெரிஞ்சிருக்க என்ன என்னாச்சு உள்ள முடிவுக்கு வந்துச்சு என்ன நேராது சீக்கிரம் பிரசங்க முடிய நேராது அப்படியே கேட்பது போல நேராச்சு நேராச்சு என்று வெளியிருந்து அவசரம் கொடுத்தார். இவர் என்ன பொங்கு வெண்கிழி கோபணம் போயினர் போயின நெறிமேல் சங்கையின்றியே தப்பினது என்றும் தம் சாக்கில் எங்கும் நாடியும் காண்கிறர் என் செய்வார் நின்றார் அங்கள் வேதியர் பெருந்துழக்கு பெரும் சுழக்கினிருந்து அகப்பட்டார். வந்த பிராமணருடைய வலையில வசமா மாற்றினார் அகப்பட்டார். சிவபெருமானுடைய அருள் வரையில நம்மளால ஆணும் வேற வழியில் தப்பிக்கிறது எந்த மாதிரி சரி சிவபெருமான் வரையில அவருக்கு ஆணும் தப்பிக்கிறது அகப்பட்டார் தொடக்கிலே அகப்பட்டார். சுவாமி வந்து ஒரு சிக்கலை உருவாக்கி தன் வரையில போட்டது இருக்கார் பார்த்தீங்களா. பச்ச கோவணத்தை மறைத்தார், அவர் தேடுதார் திகைத்தார், இவருடைய வரையில வசமா மாற்றார். சரி அப்போ சொல்லிடுவோம் உண்மையை சொல்லிடுவோம். இன்னும் அமர் நீதியார் பார்த்தீங்களா, நீதி அமர்ந்தவர் பார்த்தீங்களா, அவர் போய் சொல்ல மாட்டார். நம்ம ஏதாவது போய் சொல்லுவோம் சாமி கொஞ்சம் குடிச்சு இன்னொரு குடிச்சுக்காங்க சாக்கு முடிச்சிடுவோம். நேரம் அகப்பட்டார், அடுத்த பட்டம் புறப்பட்டார், மலையில அகப்பட்டாரா இந்த கையில ஆயிடுச்சு புறப்பட்டார். ஆயிடுச்சு மாட்டார் சிவபெருமான் வந்திருக்காரு கூப்பிடுறாரு. அழகா மீனை பிடிக்கிற அந்த மீன் பிடிக்கிற அழகான மீன் பிடிக்கிற கையில் இருக்கிற எப்படி அந்த கொக்கில போய் மீன் ஆப்பிட்டு சீட்டு மேல கொண்டு போறாரோ அது மாதிரி அமரீங்கனால அகப்பட்டா சாமி கூட புறப்பட போறாரு. அழகா மனைவி யாரோடு மன்னிய கிழங்கரும் சாமும் இணையது ஒன்று வந்து எய்தியது என இட கூர்ந்து நினைவது ஒன்றினர் வருந்தினர் நிற்கவும் மாட்டார் புனைய வேறொரு கோபணம் கொடுத்து புறப்பட்டார். அங்கே அகப்பட்டார் புறப்பட்டார். நாம தான் இப்ப அகப்படுதோம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் புறப்படுவோம். நமக்கு இன்னும் பக்குவம் இல்லை. சிவபெருமான் நம்ம கைலாயத்துக்கு அழைக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இன்னும் வரல. நான் எங்களை உங்களை சேர்ச்சிருந்தோம் எங்களை பக்குவத்துக்கு உங்களை சேர்ச்சிடக்கூடாது. எனக்கு பக்குவம் இல்லை. ஆனா நாயார் வேற ஒரு அழகான புது கோவன் வீர வந்து எடுத்தார்.
அந்த கையில் வச்சுக்கிட்டு நேரம்